0: பொருள் வந்து நமக்கு ஆரம்பத்துல அட்ராக்டிவ் ஆகுதுன்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு அது ஒரு பெரிய இண்டிகேஷன். என்ன இண்டிகேஷன்? நமக்கு ஒரு அறிகுறி போல, ஓ இந்த பொருள் என்ன வந்து கொஞ்சம் கவர்ந்து விட்டது, அதனால என்ன அந்த பொருளை பற்றிய சிந்தனை நான் மேற்கொள்ள கூடாது. அப்போ அசங்கல்பம் தான். அசங்கல்பம்னு என்ன? அந்த பொருளை பற்றிய நான் மீண்டும் மீண்டும் சிந்திக்க கூடாது என்று சங்கல்பம் பண்ணாம இருக்கிறது முதல் உபாயம். அங்கு ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் இருக்கு, காமதே மூலம் ஜானாமி. ஏ காம, ஒரு ஒரு முனிவர் வந்து காமத்தை பார்த்து பேசுறார், மனசுல இருக்கிற ஆசைய பார்த்து பேசுறார். மனசுல இருக்கிற ஆசையே உன்னுடைய மூளை எனக்கு தெரியும், சங்கல்பாத்கி ஜாயதே, நீ சங்கல்பத்திலிருந்துதான் வந்திருக்க, நான் வந்து இனிமேல் சங்கல்பம் பண்ணி உன்னை உருவாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது போல் ஒரு ஸ்லோகம் இருக்கு. நான் சங்கல்ப இஷ்யாமி, நான் வந்து சங்கல்பம் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னா, இந்த நேரம் போகாத சமயத்துல என்ன செய்வோம் தெரியுமா? உட்கார்ந்து எதையாவது நினைச்சிட்டு இருப்போம், அது இருந்தா நல்லா இருக்குமே, அது இருந்தா இவ்வளவு பிரயோஜனமா இருக்குமேன்னு நினைச்சு நினைச்சு அது மேல ஒரு வேல்யூவை நம்மளே உருவாக்கி பிறகு என்னன்னா அதற்கு நம்மளே அடிமையாகி விடுகின்றோம். அசங்கல்பக. இனி அடுத்த இரண்டாவது உபாயம் என்னவென்றால், சங்கல்பம் பண்ணாம இருக்க முடியலையே, அந்த பொருள் அவ்வளவு ஒரு அட்ராக்டிவா இருக்கு, இன்பத்தை கொடுக்க மாதிரி இருக்கே, அது எப்படி சங்கல்பம் பண்ணாம இருக்கிறது? அடுத்த கேள்வி. சங்கல்பம் பண்ண வேண்டாம்னு சொன்னீர்கள், ஆனா முடியலையே, மனசு தன்னை மீறி அதையவே நினைக்குதேன்னு சொன்னா, சாஸ்திரத்துல முக்கியமான உபாயம் இங்கு சொல்லப்படுகிறது, தோஷ தர்ஷனம், இந்த பொருளில் இருக்கின்ற குறையை பார்த்தல், தோஷ தர்ஷனம். நம்ம எதை சங்கல்பம் பண்ணுவோம்? பொருள் இருக்கிற நிறைவான அம்சத்தை தான் நினைச்சிட்டு இருப்போம். ஒவ்வொரு பொருள் இருக்கின்ற குறைவான அம்சத்தை, தோஷத்தை நாம் சங்கல்பம் செய்ய வேண்டும். இப்ப சங்கல்பத்தை மாத்திக்கிறோம், நிறைவு சுக அம்சத்தை நினைச்சிட்டு இருக்கிற நம்ம அதில் இருக்கிற டிஃபெக்ட், அதில் இருக்கிற தோஷத்தை பார்க்கணும். பிறகு பகவான் சொல்றார், அந்த தோஷத்தை பார்த்தா பத்தாது, ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்ஷனம்னு சொல்றார். இந்த தோஷத்தை ஒரு முறை பார்த்துட்டோம்னா போதாது, மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும். என்னன்னா ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, ஜரானா வயோதிகம், வியாதினா நோய், இதனுடைய தோஷத்தை பார்க்கணும். இப்ப விதவிதமான பதார்த்தத்தை சாப்பிடலாம்னு ஆசை வருது, டாக்டர் சொல்லியிருக்காரு இந்த வயசுக்கு மேல உங்களுக்கு பல்லு போச்சு, பல்லெல்லாம் போயிருக்குன்னு என்ன அர்த்தம்னா, பல்லுல கடிச்சு சாப்பிடுற அளவுக்கு வயிற்றுல வந்து பல்லு போயிடுதுன்னு என்ன அர்த்தம், உடம்பே சொல்லுது ஜீர்ணிக்கிற சக்தியும் குறைஞ்சிருக்கு, அதனால வந்து அளவா சாப்பிடுங்க, வடையெல்லாம் உள்ள தள்ள வேண்டாம், முறுக்கு சீடையெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு பல்லே இண்டிகேட் பண்ணுதான். இந்த வயிறு காமிக்காதல்லவா, வயிறு சொல்லுதான் இனிமேல் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. ஆனா என்ன பண்றோம், அந்த ஆசை அந்த சுவைங்கிற ஆசை விட மாட்டேங்குது. உடனே வியாதி, என்னென்ன வியாதி எல்லாம் வரும், அதனால இப்படி எல்லாம் துக்கப்படுவோங்கிறத அனுதர்ஷனம் பார்க்க பார்க்க, சரி வேண்டாம் அப்படிங்கிற ஆசை நமக்கு நம்மை விட்டு போயிடும். அதாவது இந்த உலகத்தை அனுபவிக்கிற சக்தியை நம்ம இழக்கிறதுக்கு முன்னாடி உலகத்தை அனுபவிக்க வேண்டும்ங்கிற ஆசையை நம்ம இழந்தரணும். அதுக்கு இது உபாயம். அடுத்த உபாயத்தை இங்க தாயுமானவர் சொல்லி இருக்கிறார், ஆசைய உயர்வான ஆசையாக மாற்றி கொள்ளுதல், ஈஸ்வர இச்சையாக மாற்றுதல். ஏன்னா இந்த ஆசைப்படுறது தன்மை நமக்கு இருந்து இருந்து, ஆசைப்படாம இருந்தா ஏதோ தண்ணிக்குள்ள போய் இருக்கிற மாதிரி, அல்லது மீன் வந்து வெளியே இருக்கிற மாதிரி துடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப என்ன, சரி ஆசைய மாத்திரு, எப்படின்னா ஈஸ்வர இச்சையாக மாற்றுதல். அதத்தான் இங்க சொன்னார், பற்றிய பற்று அற தன்னை பற்ற சொன்னான். உன் பற்று உலக பற்று போகணும்னா ஈஸ்வரன் மீது பற்றுவை என்று ஈஸ்வர இச்சையாக மாற்றுதல். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல, நம்மளுடைய கலாச்சாரமே இதை காட்டுகின்றது. நமக்கு விதவிதமா ஆடை போட்டுக்கணும், விதவிதமா சாப்பிடணும்னு ஆசை, உடனே பகவானுக்கு விதவிதமா ஆடை அணிஞ்சு பகவானுக்கு விதவிதமா எல்லாம் செய்யறோம். காரணம் என்னன்னா, அந்த ஆசையானது பகவான் மீது செய்து பார்க்கிறோம். இப்ப வந்து கடவுளுக்கு வந்து விதவிதமான டிரெஸ் போடுறோம், என்னென்ன மாதிரி டிரெஸ் எல்லாம் பகவானுக்கு அந்த விக்கிரகத்துக்கு கொடுத்து விதவிதமான உணவு சமைச்சு எல்லாம் கொடுக்கற, என்னன்னா அப்படியே ஈஸ்வர இச்சையாக மாற்றுதல். பிறகு எதை அனுபவிச்சாலும் இது பகவானுடைய பிரசாதம் புத்தியில, இது வெறும் போக புத்தி போக பொருள்னு சொல்லாம இறைவனுடைய பிரசாதம்னு மாற்றி பார்க்குதல். அப்படி ஆசைய வந்து ரீப்ளேஸ் பண்றோம், ஆசை கொஞ்ச நாள் தொடரட்டும், ஈஸ்வர இச்சையாக மாறட்டும். அப்ப என்ன கிடைக்கும்னா, இப்படி எல்லாம் செய்தோம் அப்படின்னா இந்த ஆசையானது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு நீங்கி வரும். இப்ப என்ன என்னென்ன கருத்தெல்லாம் பார்த்திருக்கோம், நம்ம மனசில் இருக்கின்ற பிசாசு ரூபமான ஆசைய, ரொம்ப ஆசை மனசுக்குள்ள இருந்து சஞ்சலமா எப்பொழுதும் ஒரு நிறைவு இல்லாம நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. வேற யாராவது எங்காவது இருந்தா கொஞ்ச நேரம் தான் டிஸ்டர்ப் பண்ணுவார்கள். இப்ப சின்ன குழந்தை வீட்டுல தொந்தரவு பண்ணதுன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற நேரம் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம், ஆனா இந்த மனசு இருக்கே அது எங்க போனாலும் நம்மோட வருது. ரிஷிகேஷுக்கு போயிடலாம், இமயமலைக்கு போலான்னு சொன்னாலும் கூட நம்ம மனசு இங்க விட்டுட்டு போக முடியாது, மனசோட தானே போறோம். அதனாலதான் சொல்லுவார்கள் சுவாமிஜி, என்ன சொல்லுவார்கள், நீ வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நீ மட்டும் ரயிலேறி போனேன்னு சொன்னாலும் கூட டிக்கெட் இல்லாம உனக்குள்ள எத்தனையோ பேர் பயணம் செய்வார்கள், அவர்களையும் சேர்த்து நீ அழைச்சிட்டு போற, அங்க போய் அவங்கள நீ நினைச்சு கொண்டிருப்பாய், அதனால இங்கேயே கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு போக வேண்டும் சொல்லுவார்கள். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம மனசுல ஆசை இருந்து இருந்து நம்ம வந்து அதை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு, நம்ம அதை துன்புறுத்திட்டு இருக்கு, அது ஆசையினுடைய சுபாவம். அதனுடைய விளைவு என்னன்னா அது பாபத்தை கொடுக்கும், நம்ம பாபத்துல ஈடுபடுத்தி விடும். எப்படின்னா எப்பெல்லாம் நம்ம மத்தவங்களை ஹிம்சப்படுத்துறமோ கஷ்டப்படுத்துறமோ அதுக்கெல்லாம் மூல காரணம் ஆசையா இருக்கும். அந்த ஆசை தான் கோபமாகவும் பொறாமையாகவும் லோபமா மாறி நம்ம பாவத்தை தேடுறோம். பிறகு ஆசையின் விளைவா சேர்த்து வச்சிருந்த புண்ணியத்தை எல்லாம் நம்ம தீர்த்து விடுகின்றோம். இப்படி இந்த ஆசையினுடைய விளைவு. இந்த ஆசைக்கு காரணம் சங்கல்பம்னு பார்த்தோம். ஒரு பொருளை நினைச்சு நினைச்சு ஆசைய உருவாக்குகின்றோம். திடீர்னு ஆசை வந்து நம்ம பிடிச்சிடல. இந்த ஆசையை நீக்கிறதுக்கு உபாயம் என்ன என்றால் சங்கல்பம் பண்ணக்கூடாது, தோஷ தரிசனம், ஈஸ்வர இச்சை மனசுல வளர்த்திக்கணும்னு பார்த்தோம். இனி கடைசியா இப்படி எல்லாம் பண்ணி மனசில் இருக்கிற மேலோட்டமான இருக்கிற ஆசைகளை நெறிப்படுத்தி நீக்கிவிட்டால் அதனுடைய பிரயோஜனம் என்ன, அதான் நம்ம கடைசியா பாக்குற கருத்து. பிரயோஜனம் எதனுடைய பிரயோஜனம், மனசில் இருக்கிற ஆசைகளை எல்லாம் நம்ம முழுமையா நீக்க வேண்டாம், ஒரு நெறிப்படுத்த வேண்டும். மனசுல ஒரு ஆசை ஏற்படுது, அது தர்மத்துக்கு உட்பட்டதா இருந்தா ஓரளவுக்கு நான் அதை பயன்படுத்துகின்றேன், அது அதர்மமா இருந்தா நீக்குகின்றேன். அதிக ஆசை வேண்டாம், அளவான ஆசை போதுமென்ற மனம் பொன் செய்யும் மருந்துன்னு சொல்றோம் அல்லவா, அப்படி போதுங்கிற மனம் ஒரு நிறைவை நான் வளர்த்தி கொள்கின்றேன். அப்படி வளர்த்தி கொண்டால் அதனுடைய விளைவு என்ன என்றால், முதல்ல ஒரு விதமான சாந்தியை நம்ம மனசுல அனுபவிப்போம், ஒரு அமைதி நம்ம மனசுக்கு கிடைக்கும், ஒரு தெளிவு நம்ம மனசுக்கு கிடைக்கும். விதவிதமான ஆசைகள் வந்து நம்ம ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, அதெல்லாம் நீங்கி மனசுக்கு ஒரு தெளிவு சாந்தி கிடைக்கும். பிறகுதான் மனசு நமக்கு கீழ் செயல்பட்டு ஒரு கருவியாக செயல்படும். இதுவரைக்கும் மனசுக்கு பின்னாடி நம்ம போயிட்டு இருந்தோம், இனி மனம் நம்ம பின்னாடி வரும். இந்த சில பேர் பீச்ல நாயை பிடிச்சிட்டு போவார்கள், பார்த்த ஒரு பெரிய சந்தேகம் வரும், இவர் நாயை கூட்டிட்டு போறாரா நாய் வந்து இவரை கூட்டிட்டு போகுமான்னு ஒரு சந்தேகம் வரும். அது வாட்டை கெடுத்துட்டு போகும், இவர் கஷ்டப்பட்டு பின்னாடி ஓடிட்டு வருவார். யார் யார கூட்டிட்டு போறதுக்கு வெளியே வந்தார்கள், வீட்டில் இருக்கிற நாயை இவர் வாக்கிங் கூட்டிட்டு போறதுக்கு வெளியே வந்தார், ஆனா என்ன ஆயிடுதுன்னா நாய் இவரை கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிடுது. அது போலதான் நம்முடைய மனம், யார் யார அழைச்சிட்டு போகணும், நம்ம வந்து மனசை அழைச்சிட்டு போகணும், ஆனா மனம் நம்மையே அழைச்சிட்டு போகுது. அது ஆசையினுடைய விளைவு. ஆசையெல்லாம் நம்ம கட்டுக்குள்ள இருந்தோம்னா நம்ம மனம் நமக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவியா செயல்படும். அப்படிப்பட்ட மனதை பயன்படுத்தி என்ன அடையறோம், ஞானம் என்ற ஒன்று அடையிறோம். இப்போ ஆசையெல்லாம் நெறிப்படுத்தி முறைப்படுத்தினால் மனம் நம்ம கிட்ட இருக்கும், அந்த பற்று நீங்க நீங்க மனம் தெளிவடைந்து அமைதியடைந்து வைராகியம் போல நல்ல பண்புகளெல்லாம் வரும். அதனுடைய விளைவாக விசாரத்துல ஈடுபட்டு ஞானத்தை அடைவோம். ஞானத்தினுடைய விளைவு என்னன்னா ஆசை போகணுங்கிற ஆசையும் போயிடும், அதான் கடைசி ஆசை. நம்ம கடைசியா என்ன ஆசை போகணும் தெரியுமோ, ஆசையெல்லாம் போகணுங்கிற ஒரு ஆசை இருக்கே, அதுவும் போய் ஒரு முழு மன நிறைவு அடைவோம். சரி, அது எப்படித்தான் இருக்கும்னு சொல்லுங்களேன்னு சொன்னா இந்த வரியைத்தான் படிக்கணும். பெற்றதை ஏதென்று சொல்வேன், சற்றும் பேசாத காரியம் பேசினான். அல்லது ஆசை பிசாசை துரத்தி அடியினை கீழ் ஆட்கொண்டான். அந்த நிலை நமக்கு கிடைக்கணும்னா அதை நம்ம நீக்க முடியாது. அதற்கு முன்னாடி மேலோட்டமா நம்ம கண்ணுக்கு தெரிகின்ற ஆசைகளை நம்ம இங்க பார்த்த விதத்துல நீக்கி இந்த நிலையை அடைய வேண்டும் என்பதோடு இந்த கருத்தையும் நாம் முடித்துக் கொள்ளலாம். இவ்விதம் இந்த 3, 4 இந்த 2 பாடல்களை மையமாக வைத்துக் கொண்டு நாம் பற்று என்ற விஷயத்தில் சில கருத்துக்களை பார்த்தோம். அடுத்த வகுப்பில் நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.
1: ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ண

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் நமச்சிவாய. சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

मे सुकृतकं सुकृतं मे सुकृतं च सुकृतं मे सुकृतं च सुकृतं च।

திருச்சாய்க்காடு ஆதிசேடனது நாகமணி ஒளி வீசியதால் இப்பெயர் பெற்றது என்பர். சாய் ஒளி என்பது பொருள். இது சாயாவனம் எனவும் வழங்கப்பெறும். இறைவர் அமுதேஸ்வரர், சாயாவனேஸ்வரர், இறைவி குயிலினும் நன்மொழி அம்மை. தீர்த்தம் ஐராவத தீர்த்தம் காவிரி. உபமன்ய முனிவர் பூசித்த பதி. இந்திரனது தாயார் நாளும் வந்து இத்தல மூர்த்தியை பூசித்து மகிழ்ந்தனர். இது அறிந்த இந்திரன் தேவ உலகத்திற்கு கொண்டு போக எண்ணி தோண்டி பார்த்தான். பாதாளலோகம் வரை அவருடைய திருமேனி சென்று அதற்கும் மேலும் அடி காண்பரியானாகி அஞ்ச அங்கேயே பூசிக்க ஏற்பாடு செய்தான் என்பது வரலாறு. பாதாளலோகம் வரை அவருடைய திருமேனி சென்று அதற்கும் மேலும் அடி காண்பரியனாகி அஞ்சி அங்கேயே பூசிக்க ஏற்பாடு செய்தான் என்பது வரலாறு. சம்பந்தர் அப்பர் திருவாக்குகளில் இடம்பெற்ற பதி. பூம்புகார் சாய்க்காடு கைதொழுனி சார்ந்து என்பது ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் வாக்கு. பட்டினத்தடிகள் பரவித்தொழுத பதி. சாய்க்காட்டில் எழுந்தருளியுள்ள வில்லேந்திய வேலவர் திருமேனி அற்புதமான பேரழகுடையது. சாய் என்பதற்கு தமிழில் கோரை என்று பொருள் கூறுவர் ஆன்றோர். கோரை செறிந்த காடு சாய்க்காடு என்றும் சொல்லுவர். அம்பிகை திருமுலைப்பாலுண்ட அருந்தமிழாகரர் தலைச்செங்காடு பணிந்து திருச்சாய்க்காட்டைச் சேர்ந்து போற்றி மண் புகார் வான் புகுவர் என்ற திருப்பதிகம்பாடி திருவெண்காட்டை அடைந்து வழிபட்டு மீண்டும் இங்கு எழுந்தருளி நித்தாலும் நியமம் செய்து எனத் தொடங்கும் திருப்பதிகம்பாடி அருளினர் என்று அறிஞர் பெருமக்கள் கருதுகின்றனர். ஊனம் இன்றி உரை செய்ய வல்லவர் வானநாடு இனிது ஆழ்வர் என்பது பதிகப்பலன். நித்தாலும் நியமம் செய்து எனத் தொடங்கும் பாடல் பண் இந்தளம்.

0: இந்த ஆசிரியர் நல்லா இருந்தாரா நல்லா இருந்தாரு ஆசிரியர் மாறி போட முடியுமா? அது கருவம். அதனால குரு பயிற்சியை நாம் மதிப்பெண் போட்டுக்கணும். மேஷராசிக்காரர்களுக்கு குரு 85 மார்க், ரிஷபராசிக்காரர்களுக்கு 45 மார்க். குருக்கே மார்க் போட்டு அனுப்புறான். குரு தான் நமக்கு மார்க் போடணும், நாம குருவுக்கு மார்க் போடக்கூடாது. குரு தான் நமக்கு மார்க் போடணும். குருந்தம் ஏறி செல்வம் மல்கிய தென் திருவாரூரன் அல்லது தீர்த்து எனை என்னையா அல்ல நமக்கு இறப்பு வந்துகிட்டே இருக்குதே, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதே. இது எதுக்காவது மாறுமா? பிறப்பிறப்புங்கிற சொல்ல எழுதி பாருங்க. பிறப்பிறப்பு எழுதினீங்கன்னா தமிழ்ல ஒரு சிறப்பு இருக்கு. பி போட்டு ரா போட்டு இப்பு போட்டு பிறப்புன்னு எழுதுவீங்க, பிறப்பிறப்புன்னு. அந்த இப்ப மட்டும் எழுதுட்டீங்கன்னு வைங்களேன், இப்ப அது எப்படி ஆயிடும்? பிறப்பிறப்பு பிறப்பிறப்ப எழுதிட்டு அந்த இப்புங்கிற எழுத்த மட்டும் எழுதுருங்க. இப்ப அதை பாத்தீங்கன்னா பிறப்புன்னு இருக்கும். நான் போறேன், இன்னொரு பிறப்பா இந்த பூமிக்கு வருவேன். அப்படி வரும்போது நான் எதெல்லாம் வச்சேனோ அதெல்லாம் தேடுறேன். காணும் உடனே கோபம் வருது. இங்க தான் வச்சுட்டு போனேன், அந்த இடத்துக்கு வந்தாலே அந்த இந்த பூமிக்கு வரேன். நான் வச்ச இடத்துக்கு வரணும்ல, திரும்பவும் இதே பொருளுங்கிற பிறப்பை நான் சொல்ல முடியாது. இது போலவே மயிலாப்பூர்ல இருப்பேனா சொல்ல முடியாது. இது போலவே ஈஸ்வரன் கபாலியை வளர்ந்துவேனா சொல்ல முடியாது. கற்பகத்தை கைகொள்வேனா சொல்ல முடியாது. இந்த உறவுகளை எல்லாம் மீண்டும் பார்ப்பேனா சொல்ல முடியாது. எங்க இருப்பேன்னு சொல்ல முடியாது. மொழி தெரியாத வேற எந்த ஒரு மாநிலத்தில் கூட பிறப்பை வைக்கலாம். எத்தனையோ பிறவிகள் எடுக்கக்கூடிய கணக்கு வழக்கில்லாத பிறவிகள், 8,000 கோடி பிறவிகள்னு சொல்றாங்க. இதுல ஏதாவது ஒரு உயிரா பிறந்தேன்னு வைங்க, ஒரு ஈசலா பிறக்கிறேன், ஒரு எறும்பா பிறக்கிறேன், சொல்ல முடியாது. ஏழாயிரம் பிறக்கிறோம் என்ன ஆக போறேன்? குலசேகர பெருமாள் சொல்லுவாரு, என்ன ஆக போறேன்னு தெரியலையே. எதுவா இருந்தாலும் திருமலையில ஏதாவது ஒண்ணு ஆகணும். நம்மளுடைய நோக்கம் திருமயிலையில ஏதாவது ஒன்னா இருக்கும். திருமலையில கேட்கலாம் குலசேகர பெருமாள் ஆழ்வார். நம்முடைய ஆசை திருமயிலையில் ஏதாவது ஒரு நாள் இருக்கணும். எதுவாக இருக்கட்டும், அபாரீஸ்வரருடைய படிக்கட்டா இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி. ஏனென்றால் சிவாச்சாரிய பெருமக்களும் வேத வெப்பவர்களும் அதை விதிப்பார்கள். அப்படியாக ஒரு கடை தட்டம் கிடைக்காதா? திருமயிலையிலே அபாரீஸ்வரர் அம்மாவுடைய ஆலயத்தினுடைய படிக்கட்டா இருக்கணும். அவங்க கேட்பாரு, சரியாய வந்தினைகள் தீர்க்கும் திருவாலய நடிகோனை வேங்கடவாணி கோயிலின் வாயில் அடியாரும் மாணவரும் அறம்பயிலும் கிடந்து இயக்கும் படியாய் கிடந்தோர் பவள வாய்க்கிறாங்க. படியா இருந்து அவருடைய பவளம் போன்ற வாயை பாடுறேன். நான் உடனே படிக்கட்டா இருக்கேன். எங்க திருமயிலை திருக்கோயிலே ஒரு படிக்கட்டா இருக்கிறேன், ஒரு கல்லா பாடுறேன். அது இல்லாம சொல்லி ஏன் வேற எதுவும் கேட்கல. அல்லல் தீர்த்து எதை அஞ்சல் எதுக்கும் எண்ணிக்கையாய் அல்லல்களை எல்லாம் தீர்ப்ப என்ன அல்லல் ரொம்ப அழகா சொல்லுவாரு. பால்கார கடன் தீர்த்துறதான் நமக்கு, நம்ம கடன் எவ்வளவு வாங்கினோம் தெரியாது. ஆனா நமக்கு வெளிப்படையா தெரியக்கூடிய சில கடன்களை தான் நம்ம எனக்கு தீர்க்க போறோம்னு தெரியல. அம்மா கிட்ட பெற்ற கடன் தேங்கி கிடக்கு, அப்பா கிட்ட வளர்த்த கடன் தேங்கி கிடக்கு, குரு கிட்ட கல்வி கற்ற கடன் தேங்கி கிடக்கு. இதையெல்லாம் எண்ணிக்கு தீர்க்க போறோம் சார். அதெல்லாம் கிடையாது சார், ஃபீஸ் கட்டி தான் சார் படிச்சோம். அது ஃபீஸ் நிர்வாகத்துக்கு தான் கட்டிருக்கோம். சொல்லி கொடுத்த குருவிற்கான தொகை இல்லை. அது போல அம்மாவுக்கு வயசான காலத்துல சாப்பிட போறேன் 21 நாள்ல அந்த குழந்தைக்கு திருமணம் நடந்திருக்குது. தழுவி இருக்குது. கல்யாணம் நடந்துச்சு. நான் மணமேடைக்கு போறேன், போய் வாழ்த்துக்கள் சொல்லும் போது பார்க்கிறேன், அந்த பெண் எனக்கு அழகாக தெரிந்தார். அந்த தழும்பு அவனுக்கு அழகாக தெரிகிறது. நான் அந்த மணமகனை பார்த்து கேட்டேன், ரொம்ப மகிழ்ச்சி சார் அப்படின்னு. சார் இல்ல, திருமணம் தனிக்கு ஏதோ மகிழ்ச்சி சொல்லுவாங்க, ஏன்னா நீங்க ரொம்ப ஸ்பெஷலா சொல்றீங்களே, எதற்காக மகிழ்ச்சி அப்படின்னு. பெண் எங்கள் வீட்டு பெண் போன்றவள், நீங்கள் அவளை ஏற்றுக்கொள்ளுங்க. அழகா இருக்குது. யார் எதை புறக்கணித்தார்களோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்பக்கு ஒரு பொருந்திய ஒருவனை தாயை வணங்கியதான் அந்த குழந்தை சொல்லுகிறார். எந்த கோயிலுக்கும் போல அம்மாவை மட்டுமே விழுந்து வணங்கினீங்கன்னா உங்களுடைய குறைகள் கூட அழகாக்கி போகும். இது எந்த குறையா இருக்குது, அந்த குறை கூட நிறைய. அல்லது தீர்த்தி எதை அஞ்சல் எதுவும் போலும் என்னைக்கையா சொல்ல போறேன், அஞ்சல் அஞ்சாத பயப்படாதேன்னு என்னை சொல்ல போறேன். குருத்தம் ஏறி கொடுவிடும் மாதமே விரிந்து அலர்ந்த விரை கமல் தேன் கொன்றை திருந்து ஆனங்கள் சூழ் திருவாரூரன் வருந்தோடு பாடல் என்று. நம்ம வருத்தப்பட்டு வந்தோம்னு சொன்னா சுவாமி ஒருத்தர் தான் அதை சொல்லுவாங்க, வேற யாரும் அதை சொல்ல மாட்டாங்க. நாம போய் கஷ்டம்னு சொன்னோம்னு வைங்களேன், ஏறத்தாழ 90 பேருக்கு மகிழ்ச்சி நல்லா கிடைச்சிருக்கா. இவனுக்கு என்ன ஆட்டம் போட்டான், இவனுக்கு வேணும் 90 பேருக்கு மகிழ்ச்சி. 10 பேர் அதை கண்டுக்கிறதே இல்லை, 10 பேரு அதை கண்டுக்கிறதே இல்லை. ஏதோ சொன்னீங்க, ஏதோ சொன்னீங்க என்ன அப்படின்னு கேட்கற அளவுக்கு கேரளாஸ் தான் கேட்கறாங்க. 90 பேர் ரொம்ப ஈடுபாடு கூட கேட்கறாங்கன்னு நினைச்சிடாதீங்க, அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. நல்லா வேணும், நல்லா வேணும்டா அப்படின்னு மனிதர்களிடத்தில் போய் துன்பங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் சொன்னா அது பெருசாயிடும், துன்பம் கூட போயிடும். நீங்க ஏண்டா இவங்கிட்ட போய் இதை சொன்னோம்னு நினைக்கிற மாதிரி ஆயிடும், அதை சொல்லிடவே கூடாது. நண்பர்களிடத்திலே அதுதான் பாபு அழகா சொல்லுவான், தோழமோடும் ஏழமணி பேசி இருக்கிறத எல்லாத்தையும் சொல்லலாம், இல்லைங்கிறத ஒத்தத்தையும் சொல்லக்கூடாது, யாருக்கும் சொல்லக்கூடாது. ஒன்று இல்லை என்ன போ, இறைவன் ஈஸ்வரன் என்னோடு இருக்கிறார், வருந்தக்கூடிய வருத்தத்தை யாருக்கும் பகுந்தோடவே கூடாதீர்கள். ஆனால் இறைவனோடு இரண்டரை கலந்து பேசுகிறேன். இந்த துன்பத்தை போய் நேரடியா போய் ஒரு முறை சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், சுவாமி கிட்ட போய் நின்று எனக்கு குழந்தை போகவில்லை, என்னுடைய மனைவி மிகுந்த துக்கப்படுகிறாள், சரியான இல்வாழ்க்கை அமையவில்லை, துணை சரியில்லை, வீட்டில் அமைதி இல்லை, இதையெல்லாம் நீ செய்தி செய்து வர வேண்டியது உன்னுடைய கடமை அப்படிங்கறது நீங்க யாரு என்ன நட்சத்திரம் தேவையில்லை. நீங்க அங்க போய் பேசிட்டு வந்தீங்கன்னா உங்க துன்பம் தீர்ந்து கொள்ளும். ஆனா அங்க பேசும்போது நமக்கு முடியல, யாராவது பாப்பாங்களோ, யாராவது யாராவது அப்பா அனுப்பிச்சுப்பாங்களோ, நேரம் ஸ்ட்ரைட்டா குறிப்பாங்க பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சுடுவாங்களோ. வழிபாடே அதானே, வழிபாடே அதானே. சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள், நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. என்ன சங்கல்பம், பிரார்த்தனை என்ன, நம்முடைய தேவைகளை எல்லாம் சொல்லி பிரார்த்திப்பது தானே என்ன வழிபாடு. அதான வேதவெப்பாளர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க, அதான சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லாம் செய்யறாங்க. இதுக்கு எதுக்கு இடைத்தரகர் ஒருத்தது, நாம நம்ம கிட்ட போய் சுய வசனங்களா விசனம் பண்ணுவோம். என்னுடைய துன்பங்கள் எல்லாம் நான் உங்ககிட்ட நேரடியா சொல்றேன், யாருக்கையும் சொல்ல வேண்டாம். நான் ஒரு சிவாச்சாரியா சொன்னா, நான் ஒரு வேத விற்பனை சொன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கும், அவங்க எடுத்துட்டு தெரியுமா அப்படின்னு சிரிக்கிறதுக்கு எதுக்கு இடம் கொடுக்கணும். நான் நேரடியா சிவகுமாரனும் ஈஸ்வரன் கபாலியிடத்திலும் இறைவி கர்ப்பவத்தும் சென்று சொல்றேன், எனக்கு இதெல்லாம் கஷ்டம் இருக்கு, தீர்த்தியா இல்ல தீர்த்தினா உன்னுடைய கருணைக்கு அது அழகு, ஒரு ஊரிடர்கள் எல்லாம் ஊரில் உள்ளவர்கள் அத்துணை பேர் விடக்கூடிய பிச்சையினை ஏற்றுக்கொண்டு வலியேற்றுக் கொண்டு வாழக்கூடிய உத்தமனாகிய இறைவன் சிவபெருமான் சீர்கள் மடங்குகள் சூழ்ந்திருவாரூரான் அரணான் அஞ்சலியார் எல்லாரும் வந்து என்ன பயப்பாத பயப்பாதுன்னு சொல்றாங்க. வேறு வேறு மதத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பயப்பாத பயப்பாதுன்னு சொல்றாங்க, வேறு வேறு சமயத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பயன் கொள்ளாதே என்று சொல்கிறார்கள். ஆனால் ஈசனை நீ வந்து என்னைக்கு சொல்ல போக, ஈசன் கவாதி நம்முடைய கடந்திலே வந்து இனிமே நம்ம பயப்படாத உன்னுடைய துன்பத்தை நான் இதோ இந்த வினாடி நீக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டாங்க வைங்க. 15, 11, 2013 வெள்ளிக்கிழமை இரவு 11 வாக்கில் உங்களுடைய கனவிலே வந்து ஈஸ்வர் கபாலி உங்களுடைய துன்பத்தை எல்லாம் இன்றைக்கு தீர்த்து விடுகிறேன், விடுகின்ற பொழுது உங்களுக்கான விடியல் அப்படின்னு சொல்லிட்டாங்க வைங்க. காலையில எப்படி எழுதுவோம்,
1: என்ன ஒரு மகிழ்ச்சி!
0: வார்த்தையால சொல்ல முடியல சார்.
1: சொல்லுமா இல்லையா? ஏன்னா இந்த இடத்துல உமையொரு வாகனம் ரிஷபாரூபராக இருந்து சுவாசித்த இடத்துல நின்று நடக்கும். இந்த காற்று உங்களுக்கு உள்ள போயிருக்குது. அவர் சுவாசித்த காற்று இப்ப நாம சுவாசிக்கிறோம்.
0: எந்திரிங்களா? நிரம்ப நேரங்களில் கோயில் பெரியவங்களெல்லாம் பார்க்கணும், அடியார் பொருட்களை எல்லாம் பார்க்கணும், சப்சங்கத்தில் இருக்கணும், பெரியவர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுலாம் எதுக்கு தெரியுமா? வேத வெப்பங்களோ இரண்டரை கலந்து இருக்கணும், வேதம் போதக்கூடிய இடத்துல இருக்கணும். அந்த காற்று, வேதம் போதிய காற்றை நீங்கள் சுவாசித்தீர்கள் சொன்னா இந்த ஆன்மா கொஞ்சம் போல தூய்மையாகும். அதுக்கு இதை இந்த இடத்துல நாம நம்முடைய பிரார்த்தனை வச்சோம்னா நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் என்பதை சொல்லி மண்ணு காழிகள் ஞான சம்பந்தன் வாய் பண்ணு பாடவல்லாக்கு இல்லை பாவமே. இதை யாரெல்லாம் பாடுகிறார்களோ, இதை யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு பாவங்கள் இல்லை என்பதை சொல்லி இருந்து கேட்டவர்கள் இல்லவும் உள்ளவும் என்றென்றும் நலமாகவும் பலமாகவும் மகிழ்வாகவும் இருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டிய பிரார்த்தனையாக வந்தது. ஒழுகின்ற காலங்கள் விதியுண்டு துணியுண்டு மதியுண்டு கதிகுண்டு நெருங்கியுண்டு நிலையுண்டு ஊருண்டு வேறுண்டு உடையுண்டு மகளிரை உணவுண்டு சார்ந்தவர்கள் உணவுண்டு வளமுண்டு ஏறுண்டு கரையுண்டு வரையுண்டு மற்றொன்று செல்வங்கள் யாவும் என சொல்லி எங்கள் இல்லவும் உள்ளவும் என்றென்றும் மகிழ்வாகவும் நலமாகவும் பலமாகவும் இருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை பிரார்த்தனையாக கூறுகிறது. நன்றி.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஜெனிவால இருக்கிற நியூக்ளியர் சென்டர்ல தில்லை நடராஜ பெருமானோட சிலை வச்சிருக்காங்களாம். ஆட்டம்ஸோட மூமெண்ட்ஸ் நடராஜ பெருமானோட டான்ஸ போலவே இருக்குன்னு அவங்களோட ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்களாம்.
4: ஆமா ஸ்ருதி, நானும் படித்தேன். நம்ம சயின்ஸ் கிட்ட போக போக போக இறைவனுடைய அற்புதத்தை புரிஞ்சுக்கலாம். ஐன்ஸ்டைனோட ரிலேட்டிவிட்டி தியரி ஃபேமஸ் ஆன போது ஐன்ஸ்டைன் கிட்ட எல்லாரும் வந்து கேட்டாங்களாம், உங்களுக்கு கடவுள் பக்தி இருக்கா, கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா, நீங்க வந்து இறைவனை பத்தி இறைவன் இருக்காரான்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற போது அவர் சொன்னாராம், த மோர் வி கோ இன் பர்சியூட் ஆஃப் சயின்ஸ் the more will we accept the presence of God அப்படினு சொன்னாராம்.
3: அது எப்படிமா? மாடர்ன் சயின்டிஸ்ட் ரிலிஜியஸ் பிலீஃப்ஸ் இல்லாதவங்களா தானே இருக்காங்க?
4: சயின்ஸை ரொம்ப தெளிவா புரிஞ்சுகிட்டவங்களுக்கு இதுக்கு காரணம் கண்டிப்பா ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸ் தான் அப்படின்ற எண்ணம் வரும். அந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸை தான் நம்ம எல்லாரும் இறைவன் சொல்றோம் அப்படின்றதையும் புரிஞ்சுப்பாங்க, ஒத்துப்பாங்க. இப்போ நம்மளுடைய பாடியை எடுத்துக்கோ, நம்ம உடம்புக்குள்ள அற்புதமான செயல்பாடுகள் நடக்குது. நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாத, நம்ம அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் வந்து நம்ம உடம்புக்குள்ள மூளைக்குள்ள இருக்கு. மூளையை புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே கிடையாது இது வரைக்கும். அதெல்லாம் கூட நம்ம பார்க்க வேண்டாம். அவுட்டர் அப்பியரன்ஸ் எடுத்துக்கோ, மூக்குல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டு உடம்ப ரெண்டு பாகமா பிரிச்சா பர்ஃபெக்ட் சிமெட்ரியில் இருக்கும். மிரர் இமேஜ்னு சொல்லலாம். பர்ஃபெக்ட் சிமெட்ரியில் வந்து நம்ம உடம்பு வந்து இருக்கும். இப்போ உன்னோட ஷோல்டர்லேருந்து உன் கையில் ஷோல்டர்லேருந்து எல்போ வரைக்கும் என்ன லெங்த் இருக்கோ அந்த லெங்த்து தான் உன்னுடைய காலில் ஹிப்பிலிருந்து நீஸ் வரைக்கும் இருக்கும். எல்போலேருந்து ஃபிங்கர் டிப்ஸ் வரைக்கும், கையில் எல்போலேருந்து ஃபிங்கர் டிப்ஸில் வரைக்கும் என்ன லெங்க்த் இருக்கோ அந்த லெங்க்த்து தான் நீஸ்லேருந்து டோஸ் வரைக்கும் இருக்கும். இப்போ கையில் ஒரு சின்ன வெட்டுக்காயம் ஏற்படுது அப்படின்னா உடனே பிளட் வந்து அந்த இடத்துல கிளாட் ஆகி மேற்கொண்டு பிளட் விரயமாகாமல் பார்த்துக்கும். பாடி மெக்கானிசம் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. ஏன் நம்மளால வந்து ஒரு நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு பிளாஸ்டிக் கப்போ இல்லை ஒரு இரும்பு பாத்திரத்துலேயோ ஓட்ட விழுந்ததுன்னா தன்னால் வந்து அது அடப்படுற மாதிரி நம்மளால செய்ய முடியுமா? முடியாது. நம்ம இருக்கிற இந்த பூமி இருக்குது, இந்த பூமி வந்து உலகத்தை, இந்த பூமின்ற இந்த உலகம், இது வந்து சூரியனை கண்டினியூஸாக சுற்றி வருது. வேர் டஸ் இட் கெட் த எனர்ஜி டு ரொட்டேட் கண்டினியூஸ்லி? ஏன் அது வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு பாத்திலேயே போகுது? வை ஷுட் இட் நாட் கோ அவுட் ஆஃப் தி பாத்? வேற ஏதாவது ஒரு பிளானட் கிட்ட போகலாம், இடிக்கலாம், ஏன் அந்த மாதிரியெல்லாம் நடக்காம எப்படி அது வந்து ஒரு பாத்தில் ரொட்டேட் ஆகுது? அது வந்து இப்படி கண்டினியூஸாக சுற்றிக்கிட்டே இருக்கு, அதுக்கு எங்கேருந்து எனர்ஜி கிடைக்குது? ஏன் அது ரெஸ்ட் எடுக்கக்கூடாது? இப்படி நம்மளை சுற்றி இருக்கிற நேச்சரை, என்விரான்மெண்ட்டை நம்ம வந்து கவனிச்சோம்னாலே சயின்ஸ் இஸ் அ வண்டர் ஆஃப் காட் அப்படின்னு புரியும். இதில் இருக்கிற சூட்சமத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இதை உருவாக்கினது சூப்பர் இன்டெலிஜென்ஸ் தான், அதுதான் இறைவன் அப்படின்னு நம்ம ஒத்துக்க ஆரம்பிப்போம். எங்கள் சைவ சித்தாந்த ஆசிரியர் ஐயா கூட வந்து இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னார். நம்மளோட பஞ்சபூத தத்துவத்தை இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு இந்த பஞ்சபூதங்கள் எங்கிருந்து உருவாகுது, ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு ஆசை. அதற்கான முயற்சியில் அவர் இறங்கியிருக்காரு. ரொம்ப நாள் ரிசர்ச்சுக்கு பிறகு பஞ்சபூதங்கள் எல்லாம் ஒரு விதமான மாய்ஸ்சர்லேருந்து உருவாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சாராம். அவர் மாய்ஸ்சர்னு சொல்கிறாரு, நம்ம மாயான்னு சொல்கிறோம். கடைசியில் எல்லாரும் ஒரு நாள் தில்லையில் வந்து விழுந்து வணங்க போகிறாங்கன்னு வேடிக்கையாக சொல்லி சிரித்தாரு.
3: எனக்கும் ஒரு ஒரு நாள் இல்லைம்மா, இப்போவே எல்லாரும் தில்லைநடராஜ பெருமான் காலில் விழுந்துட்டாங்க.
4: இப்படி உலகமே ஆச்சரியமாக பார்க்கும் நடராஜ பெருமான் தன் பக்தனுக்காக காலை மாற்றி நடனமான கோலத்தில் நிற்கிறார். அது எங்கன்னு தெரியுமா?
3: தெரியும் தெரியும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வெள்ளியம்புலத்துல தானே நடராஜ பெருமான் காலம் மாத்தி நடனம் ஆடுற கோலத்தில் இருப்பார். நாம மதுரை போனப்ப நீங்க எனக்கு அதை காமிச்சீங்க தானே?
4: கரெக்ட். அதுக்கு பின்னால ஒரு கதை இருக்கு, அது என்னன்னு தெரியுமா உனக்கு?
3: தெரியாதே, அது என்னமா?
4: ஒரு சமயம் ராஜசேகர பாண்டியன்ற மன்னன் மதுரைய ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அவருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிற சோமசுந்தர கடவுள் மேலே அதீத பக்தி. மதுரை கோயிலில் நடராஜர் சிலை பார்த்துருக்கியா நீ?
3: பார்த்துருக்கேம்மா.
4: அது வெள்ளியம்பலம்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளியம்பல நடராஜர் மேலே அதீத பக்தி இந்த பாண்டிய மன்னனுக்கு. அப்போலாம் மன்னர்கள்னா ஆய கலைகள் 64 கற்று வச்சுருப்பாங்க.
3: 64 கலைகளும் தெரிஞ்சு வச்சுக்கணுமா?
4: ஆமாம், எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ், ஃபைனான்ஸ், மார்ஷல் ஆர்ட்ஸ், அக்ரிகல்ச்சர்னு எல்லாமே தெரிஞ்சிருந்தால்தானே ஒருத்தரால் நாட்டை சிறப்பாக ஆள முடியும். அதனால அந்த காலத்தில் சின்ன வயசுலேயே குருகுல கல்வியில் இதெல்லாம் முழுமையாக கற்றுப்பாங்க. ஆனால் இந்த ராஜசேகர பாண்டிய மன்னன் வேணும்ட்டே ஒரு கலையை மட்டும் கற்றுக்காமல் விட்டுட்டாராம். டான்ஸை மட்டும் அவர் கற்றுக்கவே இல்லை.
3: ஏம்மா, அவருக்கு தான் வெள்ளியம்பல நடராஜன் ரொம்ப பிடிக்குமே, அவர் மேல அதீத பக்தியோட இருக்கிற மன்னன் ஏன் நடராஜ பெருமானோட நடனத்தை கத்துக்கல?
4: அவர் மேல அதீத பக்தி இருந்ததுனாலதான் அவர் டான்ஸ் ஆட கத்துக்கல. ஸ்ருதி, பெருமான் ஆடுற டான்ஸ நாம ஆடலாமா, அது மரியாதையா இருக்காது அப்படின்னு அத மட்டும் கத்துக்காம வச்சுட்டாராமா.
3: ஆச்சரியமான பக்தி தான்.
4: ஆமா, ஆனா பெருமான் தான் தன் பக்தர்களோட பக்திய தான் மட்டும் பார்த்து ஆனந்தப்பட மாட்டாரு, எல்லாருக்கும் தெரியும்படி வெளிச்சம் போட்டு காமிப்பார் இல்லையா? அது மாதிரி இவரோட பக்தியும் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு திருவிளையாடல் விளையாடினாரு.
3: அது என்னம்மா?
4: சோழ நாட்டை கரிகால் பெருவளத்தான்ற மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அவருக்கு ஆய கலைகள் 64 அத்துப்படி. இந்த சேர சோழ பாண்டியர் மன்னர்கள் 3 பேருக்குமே ஒரு போட்டி இருக்கும், தான் தான் மற்றவங்களோட பெரியவங்க, அந்த நாட்டு மக்களும் அந்த மாதிரி தான், எங்கள் ராஜா தான் உங்கள் ராஜாவோட பெருசு அப்படின்னு பெருமை பித்திக்கிட்டு தம்பட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. அதனால இந்த 3 நாட்டு மக்கள் ராஜா எல்லாருக்கும் வந்து ஒருத்தரை விட இன்னொருத்தர் தான் பெரியவங்க அப்படின்னு எப்பவுமே காமிச்சுக்கிற அந்த ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த நிலையில ஒரு நாள் சோழ நாட்டு புலவர் பாண்டிய நாட்டுக்கு வந்தார். இந்த புலவர் சோழ நாட்டிலேருந்து பாண்டிய நாட்டுக்கு வந்து சும்மா இல்லாமல் தான் சோழ மன்னனை பற்றி பெருமையாக பேசினார். பாண்டிய மன்னன் கிட்ட என்ன மன்னா நீங்க 64 கலையில 63 தான் உங்களுக்கு தெரியும், எங்க மன்னர் பாருங்க ஆல் 64 கரைச்சு குடிச்சிருக்காரு அப்படின்னு நக்கலா பேசிட்டாரு. பாண்டிய மன்னனுக்கு உடனே ரோஷம் வந்துருச்சு. அந்த புலவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணாராம், கூடிய சீக்கிரம் நானும் நாட்டியம் கத்துக்கிட்டு டான்ஸ்லயும் எக்ஸ்பர்ட் ஆக போறேன், எனக்கும் ஆய கலைகள் 64 தெரியும்னு நான் காமிக்க போறேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணாராம். உடனே அரண்மனைக்கு பெரிய பெரிய டான்சர்ஸ் டான்ஸ் டீச்சர்ஸ் எல்லாரையும் வர வச்சாராம், விடாம முறையா ப்ராக்டிஸ் பண்ணாராம். நாட்டிய கலையை கத்து முடிச்சதும் தனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாருக்கும் நிறைய பொண்ணு பொருள் கோல்டு கிஃப்ட் என்னென்னமோ கொடுத்து அனுப்புனாராம். டான்ஸில் அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அடிக்கடி அவர் நடனமாடி மகிழ்வார். ஒரு முறை என்ன ஆயிருக்கு, நேரம் தெரியாமல் அவர் ரொம்ப நேரம் டான்ஸ் ஆடிட்டாராம். அவருக்கு நேரம் போகிறது தெரியாமல் இன்ட்ரெஸ்டில் டான்ஸ் ஆடினாலும் உடம்புக்கு களைப்பு வரும் இல்லையா, அந்த மாதிரி உடம்பு அப்போது சோர்ந்து போய் அவர் உட்காரும் போது தான் வெள்ளியம்பலத்தில் ஆடுற பெருமானை பற்றின ஞாபகம் வந்துதான். அடடா, ஒரு நாள் கொஞ்சம் அதிகமாக டான்ஸ் ஆடினதுக்கே நமக்கு இவ்வளோ டயர்டாக இருக்கே, இடைவிடாமல் உலக இயக்கத்துக்காக நடனமாடுற பெருமானுக்கு சோர்வு வராதா கால் வலிக்காதான்னு கவலைப்பட ஆரம்பிச்சார். அம்மா வெள்ளியம்பலத்துக்கு போன மன்னன், இறைவா பல கோடி ஆண்டுகளாக எங்களுக்காக இடைவிடாமல் நீங்கள் நடனமாடுறீங்க, உங்கள் கால்கள் வலிக்கும்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு, தயவு செஞ்சு இன்னைக்கு நீங்கள் கால் மாற்றி ஆடணும், அப்போ தான் நான் நிம்மதியாக இருப்பேன்னு வேண்டினாராம். இறைவனுக்கு தான் தன் மேலே பக்தி செலுத்துறவங்கள கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணும், அவங்களோட விளையாடணும்னு ரொம்ப பிடிக்குமே, அதனால இறைவன் காதிலே வாங்காத மாதிரி அப்படியே சிலையாகவே இருந்தாராம். இந்த மன்னர் வந்து திருப்பி சொல்கிறாரு, பெருமானே உங்களுக்கு கால் வலிக்கும், தயவுசெய்து கால் மாற்றி நில்லுங்க, காலை மாற்றி ஆடுங்க அப்படிங்கிறாரு. ஒரு நடராஜ பெருமான் திரும்பியும் அப்படியே சிலையாகவே இருக்காரு. பாண்டிய மன்னன் உடனே, என்னால் இதை இனிமே ஒரு செகண்டு கூட என்னால் பொறுக்கவே முடியாது அப்படின்ட்டு தன்னோட வாள் அந்த சுவோட உருவி நேராக நட்டு, இப்போ நீங்கள் கால் மாற்றி ஆடலைன்னா நான் என்னோட வாள் மேலே விழுந்து இறந்து போயிடுவேன் அப்படின்னு தன் வாள் மேலே விழுந்து சாக போனாராம். உடனே நடராஜ பெருமான் தன்னோட இடது காலை கீழே ஊனி வலது காலை மேலே எடுத்து வீசி கால் மாற்றி ஆடினாராம். இந்த அதிசயத்தை பார்த்து தேவர்கள் மலர்களை பொழியறாங்க, திடீர்னு மணியோசை தூபதீப ஆராதனை கோடி விளக்குகள் ஏற்றின பிரகாசம் எல்லாம் தெரியவும் மன்னன் நடராஜ பெருமானை பார்க்குறாராம். அங்கே பெருமான் தன்னோட விருப்பத்தை நிறைவேற்றி கால் மாற்றி நிற்கிறத பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாராம். அன்னியிலிருந்து வெள்ளியம்பலத்தில் மட்டும் நடராஜ பெருமான் கால் மாற்றி ஆடுற கோலத்தில் இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார். பெருமானுக்கு கால் வலிக்குமா அப்படின்னு கேட்குறது சிறுபிள்ளைத்தனமாக இருந்தாலும் அவள் பக்தி அந்த அளவுக்கு பெருமான் மேலே பக்தி இருக்கிறதுனால பெருமான் அதையும் வந்து புறக்கணிக்காமல் தன் பக்தன் கேட்டதுக்கு ஏற்ப காலை மாற்றி ஆடி அருள் பாலிக்கிறார்.
5: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: இருக்கும் எட்ரோஸ்கன் மியூசியம்ல 2nd century BC கிடைச்ச சிவலிங்கத்தை வச்சிருக்காங்களாம்.
4: அப்படியா?
3: ஆமாம், 2nd to 7th century BC நார்தர்ன் இட்டாலி எட்ரோஷியான்னு அழைக்கப்பட்டதாம். லிங்கத்தை மெட்டியடாக் ஸ்டோன்ஸ் மவுண்டட் ஆன் கார் பெடஸ்டல்ஸ் அப்படின்னு டேக் எழுதி டிஸ்பிளே செஞ்சிருக்காங்களாம். நான் அந்த போட்டோ கூட பார்த்தேன், ரொம்ப அழகான லிங்கம், அதிலிருந்து என்னால் என் கண்ணை கூட எடுக்க முடியல. இன்னும் அது போல பல லிங்கங்கள் வேட்டிக்கான்ல இருக்கலாம்னு சொல்றாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா, இல்லை இன்னும் உலகத்தில் எந்த இடங்களில் இல்லாமல் அது போல் எஸ்கவேட் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சர்ச் பண்ணி பார்த்தேன்.
4: அப்படியா, வேற எங்கேயாவது இது போல ஆர்கியாலஜிக்கல் சர்வேல லிங்கங்கள் கிடைச்சிருக்கா?
3: சவுத் ஆப்பிரிக்கால சுத்வாரான்னு ஒரு குகை இருக்கு, அந்த குகையிலிருந்து சிவலிங்கம் ஒன்று எடுத்திருக்காங்களாம். சுத்வாரானா குட் கேட்டுன்னு அர்த்தமாம்.
4: சுத்வாரானா சான்ஸ்கிரிட் வேர்டு மாதிரி இருக்கே. சான்ஸ்கிரிட்ல சுத்தனா தூய்மை, துவாரானா வழி, அதனோட ஒரிஜினல் மீனிங்கும் குட் கேட். ரொம்ப ஆச்சரியமா இருக்கே.
3: ஆமாமா, அந்த குகையில 6000 இயர்ஸ் பழமையான சிவலிங்கம் கிடைச்சிருக்கு. கிரானைட் ஸ்டோன்ஸ்ல அனலிங்கமாம். இன்னும் காலிபங்கன்ல 2600 BC கிடைச்ச ஒரு டெரக்கோட்டா லிங்கத்தை பற்றியும் படிச்சேன். சைவம்ங்கிறது இந்து சமயம், ஆனால் உலகத்தில் பல மூலைகளில் சிவ வழிபாடு எப்படி நடந்தது?
4: ஆதியும் அந்தமும் இல்லாதவர் சிவபெருமான். சைவம் ஆதி சமயம், அதனால உலகத்துல அது ஆதிகாலம் தொட்டே இருந்திருக்கு.
3: ஆனால் இந்தியாவிலிருந்து அவ்வளவு தூரத்தில் ஆப்பிரிக்கா, ரோம், கொலரோடோன்னு எங்கெல்லாமோ சிவ வழிபாடு எப்படி நடந்திருக்கும்?
4: சரியான ரீசன் தெரியல ஸ்ருதி. ஆனா ஜியோகிராபிக்கலா பார்த்தா பூமியில ஒரே ஒரு பெரிய மணல் திட்டு தான் ஆரம்பத்துல இருந்திருக்கு. அந்த பெரிய லேண்ட்ஸ்கேப் தான் காலப்போக்கில் எர்த்குவேக்ஸ், சுனாமி மாதிரி இயற்கை அழிவுகளாலும் எர்த்பிளேட்ஸ் மூவ் ஆனதுனாலையும் அந்த ஒரு பெரிய மணல் திட்டு தனித்தனியா பிளவுபட்டு சின்ன சின்ன கான்டினன்ஸா உருவாகி இருக்கு. அதனால ஆரம்பத்துல சிவ வழிபாடு மொத்தமா நடந்துட்டு இருந்திருக்கும். அந்த எர்த்பிளேட்ஸ் மூவ் ஆனதுனால அது வேற வேற கான்டினன்ஸ்ல வேற வேற ஏரியாஸ்ல போய் சேர்ந்திருக்கும். அதனாலதான் தற்போதைய ஆப்பிரிக்கா, ரோம்ல நமக்கு சிவலிங்கங்கள் கிடைச்சிருக்கலாம். இன்னும் 500 இயர்ஸ் கழிச்சு பார்த்தா வேர்ல்டு மேப் இப்போ இருப்பது போல இருக்காது. மேபி புதுசா ரெண்டு கான்டினன்ட்ஸ் உருவாகி இருக்கலாம், இல்லைன்னா வேற கான்டினன்ட் கூட நம்ம ஏசியா சேர்ந்து இருக்கலாம். எர்த் பிளேட்ஸ் கான்ஸ்டன்டா மூவ் ஆகிட்டே இருப்பது தான் இதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். என்னவா இருந்தாலும் உலகத்துல ரொம்ப ஏன்ஷியன்டான ரிலிஜன் சைவம் தானே ப்ரூவ் ஆகி இருக்கு பாத்தியா, அது நமக்கு பெருமை தானே.
3: ஆமாமா, இவ்வளவு ஏன்ஷியன்டான ரிலிஜியத்தை ஃபாலோ பண்றதுல எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கு.
5: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: சீக்கிரம் பூவை எல்லாம் எடுத்துக்கட்டு, கோயிலுக்கு போற நேரம் ஆயிடுச்சு.
3: இதோ போறேமா.
4: பூ கட்ட சொன்னால் எதுக்குமா டிவி போடுற?
3: டிவி பார்த்துக்கிட்டே சீக்கிரம் பூ கட்டலாமா, அதனாலதான் போட்டேன்.
4: தலையில வச்சுக்குவா பூ கட்டுற, சாமிக்கு போட பூ கட்டுற, பயபக்தியோட கட்ட வேணாமா? டிவியில சண்டை அழுகைன்னு வேண்டாத சீன்ஸ் ஓடும், அதை பாத்துக்கிட்டே சாமிக்கு தூய்மையான பூச்சரம் தொடுக்க முடியுமா?
3: பூவை அழகாக கட்டினால் போதும்னு நினைச்சேன்.
4: பூவை அழகா கட்டுறது முக்கியம்தான், ஆனா அதை விட என்ன விதமான மனநிலையில கட்டுறோன்றது அதிமுக்கியம். அம்மா உனக்கு தினம் சமைக்கிறேன், டேஸ்டா மட்டும் சமைச்சா போதுமா? அதை அன்போடவும் செய்யணும் இல்லையா? அது மாதிரிதான் எங்க ஆசிரியர் ஐயா பூ தொடுக்கறத பத்தி சொல்லுவாரு. இப்போ நாமெல்லாம் சாதாரணமா போய் பூ மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்து இஷ்டம் போல டிவி பார்த்துக்கிட்டு வெட்டி நியாயம் பேசிட்டு பூ கட்டுறோம் இல்லையா? ஆனா சிவ பூஜைக்கு பூ பறிக்கவும் தொடுக்கவும் நிறைய ரூல்ஸ் இருக்காமா.
3: பூ பறிக்கவே ரூல்ஸ் இருக்கா?
4: ஆமா, சிவ பூஜைக்கான பூக்களை தீட்சை வாங்கினவங்க மட்டும்தான் பறிக்கவும் தொடுக்கவும் செய்யணும். அவங்களுக்கு மட்டும்தான் அதை செய்யறதுக்கான அதிகாரம் இருக்கு. அதிகாலையில சீக்கிரமா எழுந்து குளிச்சு நகம் படாம வண்டுகள் மொய்க்காம தேன் இருக்கிற பூவை பறிக்கணுமா? ஆனா நாம இப்ப என்ன பண்றோம், கிலோ கணக்குல மார்க்கெட்ல பூ வாங்குறோம், அதை யாரு பறிச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. குளிச்சுட்டு பறிச்சாங்களா, குளிக்காம பறிச்சாங்களா, நான்வெஜ் சாப்பிட்டவங்க இருந்து பறிச்சிருப்பாங்க, ஆல்கோஹால் சாப்பிட்டவங்க பறிச்சிருப்பாங்க. அதை மூட்டையா கட்டி வண்டியில தூக்கி போட்டு அந்த மூட்டை மேலேயே உட்கார்ந்துட்டு வந்து மார்க்கெட்ல பிரிச்சு கொட்டுறாங்க. அந்த பூவை தான் நம்ம வாங்கிட்டு வந்து கட்டுறோம். அதை கட்டும் போதும் நம்ம பஞ்சாட்சர மந்திரம் எல்லாம் சொல்லி சிவ தியானத்துல நிறுந்து நம்ம கட்டினோம்னா அந்த பூக்கட்டில் இருக்கிற குற்றங்கள் கொஞ்சம் குறையும். ஆனா நம்ம டிவி பார்த்துட்டு போர் அடிக்க கூடாதுன்னு அரட்டை அடிச்சுட்டு கட்டுறோம், அது தப்பு இல்லையா?
3: தப்புதாமா, இப்ப புரியுது, இனிமேல் இந்த தவறை திரும்பி செய்ய மாட்டேன்.
4: நம்ம பயபக்தியோட பூ கட்டுனா இறைவன் அதை சந்தோஷமா உடனே ஏத்துக்குவாருங்கிறத காமிக்க, ஒரு முறை ஒரு ஆதிசைவ பெண்ணுக்காக இறைவன் அவரோட அந்த லிங்க திருமேனியவே சாய்ச்சு பூ மாலையை ஏத்துக்கிட்டாராம்.
3: நிஜமாவா?
4: ஆமா, திருப்பனந்தாள்னு ஒரு ஊர்ல ஒரு சிறந்த சிவபக்தை இருந்தாங்களாமா. அவங்களுடைய பெரிய சந்தோஷமே பெருமானுக்கு அழகழகா விதவிதமா பூ கட்டுறது. ரெட் ஒயிட், கிரீன் ஒயிட், ரெட் எல்லோ அப்படின்னு கலர் காம்பினேஷன் பார்த்து பார்த்து அழகழகா பூ கட்டுவாங்களாம்மா. கோயிலுக்கு வர்றவங்க இன்னைக்கு என்ன விதமான பூ அலங்காரம் போட்டிருப்பாங்க, பூ பெருமானுக்கு வந்து எப்படி பூ சாத்தியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கே வருவாங்களாம். அவங்க கட்டின பூவெல்லாம் வந்து பெருமானுக்கு சாத்தி பெருமான் அவ்வளோ ஒரு அழகா காட்சி கொடுப்பாராம்மா. ஒரு முறை அவங்க பூ கட்டிட்டு வரும்போது பெருமான் மீது எட்டி எட்டி அவங்களால பூ போட முடியல. அதனால பெருமானே அவங்களுக்காக கொஞ்சம் தன்னுடைய அந்த லிங்கத்தை சாய்ச்சி கொடுத்தாராம்மா. அப்போ இவங்க எட்டி போட்டபோது பூ கரெக்டா போய் அவர் மேல விழுந்துருச்சான். பெருசா யாகம் ஹோமம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ராஜகோபுரம் வச்சு பெரிய கோயில் கட்டணும்னு நம்ம ஆசைப்படலாம், ஆனால் நம்மளால முடியாது. ஒரு சின்ன ஃப்ளவர் பாட்டில் ஒரு சின்ன பூச்செடி வச்சு குளிச்சு சுத்தமா தேன் இருக்கிற ஒரு பூவை வச்சா கூட போதும் அப்படின்னு எங்க ஆசிரியர் சொல்லுவார்.
3: சரிம்மா, கண்டிப்பா ஃபாலோ பண்றேன்.
2: ஓம் நமசிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

முற்றுமுணர்ந்த விசார சருமனாரிடம் சகமானவன் பல செய்திகளை தெரிந்து கொண்டு மெய்ப்பொருள் என்பது யாது என்னும் வாழ்வின் இலக்காகிய வினாவை விசார சருமனாருக்கு முன்வைக்கின்றான். இடம்

0: நாமம் அதர்வணமாக நாம் கற்கும் வேதங்களின் சாரத்தை எனக்கு விளங்குமாறு சொல்வாயா என்றுதான் கேட்டாய். அறமறையின் சாரமாக விளங்குவது ஸ்ரீருத்ரம். இது வேதங்களின் இதய பகுதியாகவும் விளங்கி வேதத்தின் உட்பொருளையும் உணர்த்துவது.
1: இன்னும் சொல்லேன் அந்த உட்பொருள் பற்றி.
0: வேதங்கள் முழுமையும் காண்பன போல ஸ்ரீருத்ரமானது எல்லா பொருள்களிலும் இறைவனை கண்டு துதிக்கின்றது. ஆயினும் இறைவன் இப்பொருள்களாகவும் அன்றி அவற்றின் தலைவனாக உடையவனாக பதியாகவும் விளங்குகின்றான் என்பதை அப்பதிக்கும் வணக்கம் என்பதாகவும் மேலான ஞானக் கண்ணோட்டத்தில் எங்கும் இறைவனை காணச் செய்கின்றன. உயர்ந்தோரிடத்தும் வஞ்சனை செய்வோரிடத்தும் பேரை உடையவரிடத்தும் நாயை உடையவரிடத்தும் அந்த நாயிடத்தும் கூட.
1: அப்பப்பா, எப்படி ஒரு கண்ணோட்டம்! அனைத்தும் வேடமாம் அம்பலக்கூத்தன் என மாறாத உணர்வாக கிடைத்துவிட்டால் நமக்கு இவ்வுலகிலேயே சிவலோகமான வாழ்வன்றோ. விசாரசருமா, உன்னை போன்ற ஒரு நண்பனை அளித்த அந்த திருவருளுக்கு என் வணக்கத்தை கூறுகின்றேன். சிறிய பெருந்தகையே, என் போன்றோருக்காக அந்த ஸ்ரீருத்ரத்தின் மெய்ப்பொருளை எப்போதும் நினைக்கும் வண்ணம் எளிதாக கூறுவாயா?
0: அந்த ஸ்ரீருத்ரத்தின் நடுவனதாக அமைகின்ற நமசிவாய என்ற திருமந்திரமே வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது. எதுவும் எனதன்று, எல்லாம் சிவனுடையது என உணர்த்துவது. எக்காலத்தும் எவ்விடத்தும் யாராக இருந்தாலும் அன்போடு ஓதத் தகுந்தது. அவ்வாறு உணர்ந்து ஓதுவாருக்கு ஒப்பில்லாத சிவ சாயுச்சியமாம் வீடு வெற்றினை வழங்க வல்லது. நமசிவாய, நமசிவாய, நமசிவாய. என் உள்ளம் அந்த பேரன்பின் பெருமானை ஸ்ரீருத்ரத்தால் அதன் மெய்ப்பொருளான பஞ்சாட்சரமாம் நமசிவாய மந்திரத்தால் வணங்க கன்றை நிறைந்த பசுபோல் விரைகின்றது. நீ இந்த ஐந்தெழுத்தை இடையராது ஓதி உய்வுறு. நான் ஆனிரைகளை கொண்டு சென்று என் உயிர் தலைவனை வணங்குவேன். நமசிவாய, நமசிவாய், நமசிவாய், நமசிவாய, நமசிவாய, நமசிவாய்.
2: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: சைவ சித்தாந்தத்தை ஒரு புதுமையான நோக்கிலே சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். அப்படி சிந்திப்பதனால் நீங்கள் இதுவரை கேட்ட பல செய்திகளுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவும் தெரிந்து கொள்ளலாம்.

படித்தார். அவருக்கு என்ன தோணுச்சுன்னு கேட்டா, இந்த அருமையான தத்துவம் வேற கிரேக்க மொழியிலேயோ, ஏன்னா கிரேக்கம் ஏற்கனவே படிச்சா, லாட்டின் கிரீக் எல்லாம் படிச்சு வந்தவர், அது மாதிரி மொழியிலெல்லாம் இந்த மாதிரி ஒரு தத்துவ சிந்தனையே இல்லையே. ஆகையினால இந்த உயர்ந்த தத்துவத்தை உலகத்துல உள்ள அத்தனை பாதிரியாரும் படிக்கணும்னார் அவர். என்ன ஆச்சரியம் பாருங்க, படிச்சவர் மட்டுமல்ல, ஏன்னா வந்து சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் அமைப்பே நிறுவனம் அவன் தான், சிஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க, அந்த சர்ச்சை நிறுவனமே அவன் தான், அந்த மிஷனை ஏற்படுத்தினவன். அவன் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, இந்த சிவஞான போதம் என்ற நூலை உலகத்தில் உள்ள அத்தனை பாதிரியாரும் கம்பல்சரியா படிக்கணும் அப்படின்னு கம்பல் பண்ணான். அப்படி படித்துக்கொண்டு அவன் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, இந்த கிறிஸ்டியன் காலேஜ் மேகசின், அது பாதிரியார்களுக்காகவே நடத்தக்கூடிய ஒரு மேகசின் ஒன்று இருக்குது, ஒரு பத்திரிகை லண்டன்ல இருந்து வருது, அந்த பத்திரிகையில் அவர் கட்டுரை எழுதினார். சிவஞான போதத்தை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதினார். எல்லா பாரியாரும் நம்ம படிக்கிறதுக்கு இல்ல. அதுக்கப்புறம் அருமையாக அவர் வந்து சிவபிரகாசத்தையும் மொழிபெயர்த்தார், தத்துவ கட்டளை என்ற நூலையும் மொழிபெயர்த்தார். இந்த மூன்று நூல்களை அவர் மொழிபெயர்த்தார். அப்ப அவங்களுக்கு ஏக்கம் என்னன்னு கேட்டா, இந்த உயர்ந்த தத்துவம் உலகத்தாரை சென்று அடைய வேண்டும் விரும்பினாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார், அதான் ஜி யு போப், உங்களுக்கு தெரியும், அவருக்கும் அதே மாதிரி இயக்கம் வந்தது. அவர் செஞ்ச ஒரு பெரிய அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருவாசகத்தை மொழிபெயர்த்தது எல்லாரும் தெரியும், ஆனா திருவாசகத்தை மொழிபெயர்க்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணார். என்ன பண்ணார்னா, இந்த திருவாசகத்தை படிக்கிறவன் இந்த மாணிக்க வாசகர் ஒரு புலவர் நினைச்சிடப்படாது. மாணிக்க வாசகர் புலவர் அல்ல, அவர் ஞானி. அப்ப திருவாசகத்தை படிச்சா எப்படி புலவரா ஞானியானு எப்படி தெரியும்? தெரியாது. ஆகையால் அவர் என்ன செய்தார் கேட்டீங்கன்னா, இந்த திருவருட் பயன் என்கின்ற நம்முடைய சாத்திர நூலை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து அந்த சிவஞான போதத்துக்கு முன்னா அந்த திருவாசகத்துக்கு முன்னாடி கொண்டு வச்சிட்டார். ஏன் வச்சார்னு கேட்டீங்கன்னா, திருவாசகத்தை ஆங்கிலத்திலே படிக்கக்கூடிய எந்த வெள்ளக்காரனா இருந்தாலும் சரி, அவன் திருவருட் பயனை படித்தால்தான் சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கைகள் தெரியும். அப்படி தெரிந்தால்தான் இந்த திருவாசகம் என்பது ஒரு ஞான நூல் என்பதும், அந்த திருவாசகத்தை அருளி செய்த மாணிக்கவாச சுவாமிகள் ஒரு புலவர் அல்ல, ஒரு ஞானி. அதான் எழுதினாரு திருவாசகம், The Sacred Utterances of the Saint and Sage மாணிக்கவாசகர். சொன்ன வார்த்தையை பார், அப்படி கொடுத்துக்கார் திருவாசகம். நம்மளால அப்படி போடமா? போடல. அவருக்கு அவ்வளவு வேகம் வந்தது. The Sacred Utterances of the Saint and Sage மாணிக்கவாசகா. ஏன் போட்டாருன்னா, அந்த திருவருள் பயனை படித்து சைவ சித்தாந்த கொள்கையை தெளிவாக தெரிந்து கொண்டால்தான் அவன் திருவாசகத்தை படிப்பதில் பயன் இருக்கு, இல்லைன்னா பயன் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார் அவரே. அவர் இந்த மாதிரி சில ஒன்றசெல்லாம் பண்ணியிருக்கார். அதுபோல திருக்குறளை மொழிபெயர்க்கும் பொழுது ஒரு வேடிக்கை பண்ணார், திருக்குறள் தி எத்திக்ஸ் ஆஃப் குறள் பை திருவள்ளுவர் நாயனார். நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம், அவர் என்ன தைரியமா எழுதினார், பை திருவள்ளுவர் நாயனார். என்ன ஆச்சரியம், லண்டன்ல ஒருத்தர் எழுதுறார் திருவள்ளுவர் நாயனார். அவர் இந்த மாதிரி மூன்று நூல்கள், திருக்குறள், திருவாசகம், திருவருட் பயன், இதெல்லாம் மொழிபெயர்த்தார். அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் வந்தார், ஹெஸ்டபிலிஸ் கோமரஸ் வந்தார். அவர் ஜெர்மனியிலிருந்து வந்தார். அவர் இந்த நம்முடைய சைவ சித்தாந்த கொள்கை எல்லாம் ஜெர்மன் மொழியில மொழிபெயர்த்தார். அது ஜெர்மன்ல இருந்து இப்ப இங்கிலீஷ்ல வந்திருக்கு மறுபடியும். எதுக்காக சொல்றேன்னு கேட்டா, இது மாதிரி அந்த உயர்ந்த தத்துவத்தை நாம் படிக்கும் பொழுது முதல்ல புரிந்து கொள்வதற்கு சிரமம், அப்புறம் புரிந்து கொண்டால் அது ரொம்ப இன்பம் பயக்குது, தேன் போல இருக்கு, புரியிற வரைக்கும் சிரமமா தெரியுது, அதுக்கப்புறம் ரொம்ப இன்பமாக தேனாக இருக்கிறது, அனுபவத்துக்கு வந்தோம்னா இன்னும் அதை விட தேனா இருக்குது இல்லையா. முதல்ல அறிதல் அப்புறம் உணர்தல், ரெண்டு இருக்கு நிலை, முதல்ல தெரிதல் அப்புறம் அறிதல் அப்புறம் உணர்தல். இது உயர்ந்த தத்துவம் என்று தெரிவது தெரிவது, இப்ப நீங்க வந்து படிப்பது அறிவது, அப்புறம் சாதனையில் இறங்கினா அது உணர்வது, மூன்று நிலைகள். இதை தெரிய தெரிய நமக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறது இல்லையா. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி உயர்ந்த தத்துவம் விஞ்ஞான அடிப்படையிலே தான் அமைந்தது என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காக சொன்னேன். அதே போல செக்கோஸ்லோவாக்கியான்னு ஒரு நாடு உங்களுக்கு தெரியும், அந்த நாட்டில் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் இப்ப இல்ல, டாக்டர் கமில் ஜொலபீல் என்று பெயர், டாக்டர் கமில் ஜொலபீல். மதுரையில் நடந்த உலக தமிழ் மகாநாட்டுக்கு அவர் வரவழைக்கப்பட்டிருந்தார், இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன், இருக்காரா இல்லையான்னு தெரியல. அதாவது நம்முடைய ஐந்தாவது உலக தமிழ் மகாநாடு மதுரை நடக்கும் பொழுது அவரை நம்ம அரசாங்கம் அழைத்திருந்தது. அவர் பேர் டாக்டர் கமில் ஜொலபீல்னு பேரு.

0: அதுக்கு என்ன பெரிய சிறப்பு என்றால், உலகத்திலேயே அதிக மொழிகள் தெரிந்தவர். அதுக்காக அரசாங்கம் அவர் அழைச்சது. உலகத்திலேயே அதிக மொழிகள் தெரிஞ்சவர், 52 மொழி தெரியுமா? உங்களை நினைச்சு பார்க்க முடியுமா எப்படி படிச்சார்? 52 மொழி தெரியும். நம்ம 2 மொழி படிக்கிறதுக்கே இந்த பாடுபடுறோம். இதனால அந்த கல்வி என்பது அந்த பூர்வ ஜென்மத்தின தொடர்புங்கிறது இவங்க உதாரணம். இந்த செலவியெல்லாம் பார்த்தா அதனாலதான் ஒருமையை தான் கட்ட கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா படைத்துங்கிறது இவங்கெல்லாம் கதாபாத்திரங்கள். நிச்சயமா ஒரு ஜென்மத்தில் படிச்சிருக்க முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அது மாதிரி ஆள் சொல்லணும், யாமறிந்த புலவரிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு எல்லா மொழியும் படிச்சவன் தான் சொல்லணும். ஒன்னையுமே படிக்காம யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி இனிதாவது. பாரதியார் என்ன சிறப்புனா, அவரு வடமொழி, சான்ஸ்கிரிட், பிரெஞ்சு, இங்கிலீஷு எல்லாம் படிச்சுட்டு சொன்னார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு அவர் சொல்லலாம். தகுதி இருக்கு, ஏற்கனவே ஒரு 6 மொழியை படிச்சிருக்கார். அப்போ இந்த சுலபியில் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அவரை பேச சொன்னாங்க. மதுரையில வந்து பல மொழி நமக்கு ஆச்சரியமா இருக்கு, 52 மொழி ஒருத்தருக்கு தெரியும்னா நம்ப முடியாது, அப்படி ஒரு ஆள் இருப்பான் சார் உலகத்துல. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, அவரை பேச சொன்னாங்க பல மொழியில, மேடையில ஏத்தி பேசி காட்டுங்க, அப்படி பல மொழிகள்ல பேசி காமிச்சார். அவர் என்ன சொல்றாருன்னா, சைவ சித்தாந்தத்தை பற்றி சொல்லும் பொழுது, சைவ சித்தாந்தம் அவர் படிச்சிருக்கிறார். அவர் என்ன சொன்னார்னா, சைவ சித்தாந்தா மே பி ரேங்க்ட் அமங் த பெர்ஃபெக்ட் அண்ட் கிளவரஸ்ட் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஹியூமன் தாட். மனித எண்ணங்கள், மனித அறிவிலேயே சைவ சித்தாந்தம் போல ஒரு முழுமையானதும் கெட்டிக்காரத்தனத்தை உடையதுமாகிய ஒரு சமயத்தை நான் பார்க்கவில்லை. எதுக்காக சொல்ல வரேன்னா, அவங்க எல்லாம் எந்த கோணத்துல பார்த்திருக்காங்கன்னு பார்க்கணும். நீங்க இதெல்லாம் அந்த மேல்நாட்டு அறிஞர்கள் இந்த சைவ சித்தாந்தத்தை படித்து விட்டு நமக்கு கொடுத்த பாராட்டு உரைகள் என்று கூட சொல்லலாம். ஆனா நாம என்ன பண்றோம்னா, நாம இப்பதான் படிக்க வந்திருக்கிறோம், ஒன்னும் குறையா நான் சொல்லல. திறமான புலமையெனில் வெளிநாட்டோர் அதை வணக்கம் செய்து தர வேண்டும் பாரதியார். அதே போல இன்னொரு ஒரு சிறப்பு, டாக்டர் பெட்ரன் ரெசல் ஒருத்தர் இருந்தார், உலகத்திலேயே ஒரு பெரிய பிலாசபர் என்று பெயர் வாங்கினவர், பிலாசபர் சயின்டிஸ்ட். அவர் விஞ்ஞானியும் கூட பிலாசபரும் கூட, கிட்டத்தட்ட 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தார் டாக்டர் பெட்ரன் ரெசல் பேர். அவர் ஒரு செய்தியை சொல்றார், த ஹிஸ்டரி ஆஃப் வெஸ்டர்ன் பிலாசபி, மேல்நாட்டு தத்துவங்களுடைய வரலாறு என்று ஒரு நூல் இருக்கிறார், தி ஹிஸ்டரி ஆஃப் வெஸ்டர்ன் பிலாசபி. அந்த நூலில் சொல்றார், நான் கீழே நாட்டு சமயங்கள், மேலை நாட்டு சமயங்கள் எல்லாவற்றையும் படித்தேன், ஆனால் மேலை நாட்டு சமயங்கள் எந்த சமயமுமே இந்த ஆன்மா அழியாது. இன்னைக்கு ஐயா அழுத்தி எழுதி சொன்னாங்க, ஆன்மா நித்த பொருள், வந்துடக்கூடாது, ஆன்மா அறிவுடை பொருள், ஆன்மா நித்த பொருள், ஆன்மா சித்து பொருள். தெளிவா சைவ சித்தாந்தம் சொல்லுது. ஆனா இதுல எது நமக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னா, ஆன்மா அறிவுடை பொருள்னா நமக்கு ஒண்ணு சந்தேகம் வரல ஜாஸ்தி, ஏன்னா நம்ம ஏதோ அதை அறகுறைய அர்த்தம் புரிஞ்சுட்டு இருப்பான். ஆன்மா சித்து பொருள்னாலும் கொஞ்சம் சந்தேகம் வரல, இந்த ஆன்மா நித்த பொருள் மட்டும்தான் கொஞ்சம் நம்ப முடியும் நம்மளால. இல்லையா, ஆன்மா என்னைக்கும் அழியாது, அது இறைவன் தோற்றுவிக்கவில்லை அப்படின்னு சொன்னா அது மட்டும் தான் நமக்கு புதுமையா இருக்கு. அதான் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த வெஸ்டர்ன் அருமையாக கங்காதரன் அவர்கள் இந்த ஒப்பீடு என்று எனக்கு சமயங்களுடைய ஒப்பீடு என்று பேச போறார். அவர் இன்னும் 4 நாளைக்கு கூட பேச போறார். அவர் சில கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார், இந்த மேல்நாட்டு தத்துவங்களுடைய சமய கருத்துக்களை எல்லாம் ரொம்ப அருமையா எடுத்து சொல்லுவார். இந்த ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த பெட்ரன் ரசல் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது கிமு 532 வாழ்ந்தவன், இது வந்து பெட்ரன் ரசல் சொல்றது, நான் அப்படியே சொல்றேன் உங்களுக்கு. ஒரு பெரிய கிரேக்க நாட்டு விஞ்ஞானி, தத்துவ ஞானி, விஞ்ஞானி தத்துவ ஞானி ரெண்டு பேரும் ரெண்டு சிறப்பு அவருக்கு உண்டு. இந்த அரிஸ்டாட்டில், பிளாட்டோ இவங்கெல்லாம் தத்துவ ஞானியாக இருந்தார்கள், விஞ்ஞானியாக வரவில்லை. ஆனா சாக்ரட்டிஸ் இவங்கெல்லாம் தத்துவ ஞானியாக இருந்தா ஓரளவு விஞ்ஞானியாக இருந்தாங்க. அதுபோல அந்த பைதாகோரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மேதமெட்டிஷியன், இந்த கணிதம் படிக்கிற யாரும் அவர் பேரை தெரியாம இருக்க முடியாது. அந்த பிதாகோரஸ் என்பவர் கிமு 532 ஒரு கொள்கையை வெளியிட்டார். கிமு 532 நினைச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உண்மையை வெளியிட்டு இருக்கிறார். என்னன்னு கேட்டா, ஆன்மா அழியாது என்ற கொள்கையை மேல் நாடுகளிலே முதன் முதலிலே சொன்னவர். இந்த வார்த்தையை அப்படியே சொல்றாரு பாருங்க, பைதாகோரஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் தட் த சோல் இஸ் அன் இம்மார்டல் திங். ஆன்மா அழியாது என்ற கொள்கையை முதன் முதல்ல பறைசாட்டினவர் பிதாகோரஸ் தான். இந்த பிதாகோரஸ் சொல்லுவதை தவிர வேற மேல்நாட்டு ஞானிகள் யாரும் ஆன்மா அழியவில்லை என்பதை சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிடுற. என்ன தெரியுதுன்னா, அந்த பிதாகோரஸ் மட்டும் ஏதோ பூர்வ ஜென்மத்தை சிவபுண்ணியம் பண்ணிருப்பார்னு நினைக்கிறேன். அவருக்கு மட்டும்தான் அந்த எண்ணம் வந்திருக்கு இல்லையா, ஆன்மா அழியாது என்ற உண்மையை. ஆனா கீழே நாட்டு தத்துவங்கள் எல்லாமே ஆன்மா அழியாதுன்னு தான் சொல்றேன். எல்லாருமே பௌத்தன்ல இருந்து சமணன்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் வேறுபாடோடு சொல்கிறார்கள், வினை கொள்கையை ஒத்துக்கிறார்கள், இந்த உயிர் மறுபிறப்பு அடையும் என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். அவரெல்லாம் ஒத்துக்கலாம், பௌத்த சமணர்லாம் ஒத்துக்கிறாங்க, மீமாஞ்சகரம் ஒத்துக்கிறான், அவன் வினையே பயனை தருங்கிறான், அவன் ஒருத்தர் வர்றான், எல்லாரையும் பாக்குறோம். சிவஞான போதம் படிக்க போனீங்கன்னா பரபக்கம் சுபக்கம் ரெண்டுமே வருது, பரபக்கத்திலே சொன்ன செய்திகளும் வருது, சுபக்கத்தில் நாம் என்ன சொல்கிறோம் என்ற செய்தியும் வருகிறது. ஆகவே இது மாதிரி இந்த சைவ சித்தாந்தத்தை விஞ்ஞான நோக்கிலே நாம் அணுகும் பொழுது நமக்கு அந்த விஞ்ஞான நோக்கிலே பிறமொழியின் வாயிலாகவும் தமிழை நேரையை படித்து இலக்கணங்கற்று அப்புறம் படிக்கிறது ரெண்டுக்கு வித்தியாசம். இந்த மூணு பாதியாருக்கு மட்டும் பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் தமிழை கற்று அப்புறம் சைவ சித்தாந்தத்தை முறையாக குருநாதரிடத்திலையும் படிச்சாங்க, அவங்களா படிக்கல. அதனாலதான் இந்த மூணு பேருக்கு மட்டும் ஓரளவு சைவ சித்தாந்த உண்மைகளை இந்த உலகத்தாருக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அவர்களுக்கு வந்தது என்று கூறலாம். இப்ப இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியலாப்ல, அதாவது கொஞ்சம் எளிமையா. இப்ப மாயை என்பது இறைவனுக்கு உடைமை பொருள், மாயை உடைமை, ஆன்மாக்கள் எல்லாம் அடிமை, ஞாபகம். அப்போ சிவபெருமான் இந்த மாயைக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லுங்க. ஈஸ்வரன் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? ஈஸ்வரன் எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் சொந்தக்காரன், ஈஸ்வரன் அவ்வளவுதான். ஈஸ்வரன் பேரே ஐஸ்வர்யம் உடையவன். அப்போ இப்ப இன்னைக்கு உள்ள குழந்தைக்கு சொல்லாமல் இருந்தா மாயை என்பது இந்த மாயைக்கு இறைவன் ஓனர், நமக்கு லீடர். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஐ ஆம் த லீடர் ஆஃப் மை வைஃப் சொல்லலாமா? ஐ ஆம் த லீடர் ஆஃப் மை வைஃப் சொல்லலாம். ஐ ஆம் தி ஓனர் ஆஃப் மை வைஃப் சொல்லலாமா? ஐ ஆம் தி ஓனர் ஆஃப் மை வைஃப் அப்படின்னு சொல்லலாம். சிரிப்பாங்க. அவ என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா மாயை உடைமை பொருள், ஆன்மாக்கள் அடிமை. அதான் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே, ஆரூரில் அம்மானுக்கு ஆளே, இவ்வளவுதான். அதாவது மாயை என்பது இறைவனுக்கு உடைமை, அவன் எப்படினாலும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு சொத்து இருந்தா என்னதான் பண்ணலாம் இல்லையா? சொத்தை விற்கவோ விலைச்சாட்டவோ லீஸுக்கு விடவோ ஒத்தி வைக்கவோ உரிமை இருக்கு, அப்பதான் நீ ஓனர் அர்த்தம். இதே போலதான் இறைவன் வந்து மாயையை சந்தர்ப்பத்திற்கு தகுந்தவாறு, இந்த மாயைக்கும் இறைவனுக்கு என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா மாயை இறைவனுக்கு பரிகிரக சக்தி அப்படி சொன்னாங்க, குறித்துக் கொள்ளுங்க. இறைவனை விட்டு நீங்காத சக்தின்னு ஒண்ணு இருக்குது, அது தாதான்மிய சக்தி. அதாவது இறைவனிடத்தில் ஒரு சக்தி இருக்கான்னா இருக்குது இல்லையா, அந்த சக்திக்கு என்ன பெயர் என்றால் தாதான்மிய சக்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனை விட்டு எந்த காலத்திலையும் நீங்காமல் இருக்கக்கூடிய சக்தி. மாயை வந்து பரிகிரக சக்தி அப்படின்னா பரிகிரக சக்தி, அல்லது தமிழ்ல சொல்றா வைப்பு சக்தி. சிவஞான போது அருமையா சாமி எழுதுவார் மாபாடியத்தில் வள்ளின்னு சொல்வார், மாயையை போய் வள்ளிம்பார். அப்ப சாமி அதை குழக்கம் சொல்வார், மாயை இறைவனுக்கு பரிகிரக சக்தி ஆதலால் இதர வீட்டு பெண்பாளால் கூறினார். அவருடைய நிலை, சாமிகளுடைய நிலை, அவங்களாம் அப்படிதான் எழுதுவாங்க. அது என்ன எனக்கு புரியலையேன்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். பரிகிரக சக்தினா என்ன, தாதான்மிய சக்தினா என்ன? உங்களை வந்து மெரினா கடற்கரைக்கு உழைப்பாளர் சிலைக்கு அழைத்துக் கொண்டு செல்கிறேன். இந்த உழைப்பாளர் சிலையை பாருங்க, மெரினாக்கு போனா கண்டிப்பாக கண்ணில் படாம இருக்காது. அவங்க என்ன பண்றாங்க, அந்த உழைப்பாளர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய கல்லை நகட்டுறாங்க. ஆனா கல்லை எப்படி நகட்டுறாங்கன்னா கடப்பாறை இதெல்லாம் கொண்டு நகட்டுறாங்க இல்லையா. அந்த கடப்பாறையை உங்க கையில கொடுத்தா நகட்ட முடியாது, அதே கடப்பாறையை உங்க கையில கொடுத்தா நகட்டிடுவீங்களா? ஏன்னா அவரோட மாதிரி மசில் பவர் உங்ககிட்ட இல்ல. இப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா அந்த உழைப்பாளர்கள் அந்த கல்லை நகட்டுகிறார்கள் என்று சொன்னால் அந்த கல்லை நகட்டுவதற்குரிய சக்தி என்பது அவருடைய உடம்புலே ஒட்டிக்கிட்டு இருக்கு, அந்த சக்தி உங்களுக்கு வராது, அதுதான் தாதான்மிய சக்தி. ஆனா அதே சமயத்தில் இந்த கடப்பாறையும் அவனுக்கு வேண்டியதா இருக்கு இல்லையா, இந்த கடப்பாற பரிகிரக சக்தி அவ்வளவுதான் விஷயம். இதுவும் வேணும் அதுவும் வேணும். அதே போல நமக்கு தனு கரண போன போகங்களை மாயையிலிருந்து அவர் படைத்து கொடுப்பதனால அந்த மாயையை செயல்படுத்துகின்ற ஆற்றல் அவரிடத்தில் இருக்க வேண்டும், இல்லைன்னா மாயை செயல்படுத்த முடியாது. ஆகவே மாயையும் ஒரு வகையில் இறைவனுக்கு ஒரு சக்தி, ஆனால் அது தனி பொருள். எப்படி அந்த உழைப்பாளர் தனி, அவன் வச்சிருக்க கடப்பாறை தனியோ, கடப்பாறை தனி அவன் தனி, ஆள் வேற இன்ஸ்ட்ருமெண்ட் வேற இல்லையா, அதே போலத்தான் மாயை தனி இறைவன் தனி, ஆனால் அதை இயக்குவதற்காக. இது அருமையா சொல்லும் பொழுது ஞானசம்பந்தர் சொன்னார், சென்றடையாத திருவுடையானை. நமக்கு வர்ற செல்வம் எப்படின்னு கேட்டா, நமக்கு செல்வம் இருக்கு, நமக்கு சென்று அடைந்த செல்வம். இப்ப நீங்களும் வீடு சொத்து வயலுக்கெல்லாம் சொந்தக்காரங்க தான் இல்லையா, ஆனா உங்ககிட்ட உள்ள செல்வம் சென்று அடைந்த திரு எப்படின்னு சொன்ன விளக்குறேன் பாருங்க. இப்போ ஒரு சொத்து மேல கடன் வாங்க போறீங்க, உடனே பேங்க்ல போய் கடன் வாங்க போறீங்க. பேங்க் மேனேஜர் என்ன சொல்லுவாரு, எங்க பேங்குக்கு ஒரு லீகல் அட்வைசர் இருக்காரு, அவர்கிட்ட போய் லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு வாம்பார். அப்படிதான் நடக்கும். லீகல் ஒப்பீனியன் வாங்க அட்வொகேட்ட போனீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா உங்களுக்கு, இந்த சொத்து உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மூல பத்திரத்தை கொண்டு வாங்க. எப்படி வந்தது, நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்களா இல்ல உங்களுக்கு பார்ட்டிஷன்ல வந்ததா, உங்க அண்ணன் தம்பிக்கு சொந்தமா இருந்து நீங்க அண்ணன் தம்பி கூட பாகப் பிரிவினை பண்ணி பார்ட்டிஷன்ல வந்ததா, நீங்களே விலைக்கு வாங்கினீங்களா, அது லீஸுக்கு எடுத்தீங்களா, எப்படி வந்தது இந்த சொத்து உங்களுக்கு, அதை கொண்டு வாங்க அப்பதான் எனக்கு கொடுப்பேன். இந்த சொத்துக்கு நான் சொந்தக்காரன் ஒத்துக்க மாட்டார், அதுக்கு டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்ப என்னன்னு கேட்டா, நாம் இந்த சொத்துக்கு ஓனர்னு சொன்னா நம்ம என்ன காட்ட வேண்டியிருக்கு, இந்த சொத்து நமக்கு எப்படி வந்ததுன்னு காட்ட வேண்டியிருக்கு. ஆனா இறைவனுக்கு அந்த கடமை இல்லை, மாயைக்கு அவன் சொந்தக்காரன். இதுக்கு டைட்டில் ஈட் கண்டுபிடிக்கணும் யாராவது, மாயை இறைவனுடைய சொந்த பொருள். அவருக்கு மாயை எப்படி சார் வந்தது அப்படின்னு டைட்டில் ஈட் இருக்கான்னு கேட்க முடியுமா. அதனால சொன்னாரு, அவன் சென்று அடையாத திருவை உடையவன். நம்ம வந்து சென்று அடைகின்ற திருவை உடையவர். அதான் சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்னுடையானை கூறையன் உள்ளம் குளிருமே. இந்த தேவாரத்தை இப்படி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் சாஸ்திரம் படிக்கலாம்னா வராது. சாஸ்திரம் படிச்சாதான் இப்படி ஒரு கேள்வி எழும், என்னையா சென்றடையாத திருவுடையானைங்கிறாரு இல்லையா. அவ சென்று அடைகின்ற திருவோணம் இருக்கு, சென்று அடையாத திருவோணம் இருக்கா அப்படின்னு நமக்கு சந்தேகம் அவர் சாஸ்திரம் படிச்சாதான் வரும். அதனாலதான் சாத்திரங்கள் நமக்கு கட்டாயமாக தெரிய வேண்டும். அந்த சாத்திரங்கள் தெரிந்தால்தான் தோத்திரங்களிலே இருக்கக்கூடிய நுட்பப் பொருளை புரிந்து கொள்ள முடியும். இங்க ஐயா ஒண்ணு சொன்னாங்க, இந்த ரொம்ப கஷ்டமான பகுதி, இந்த ஆறாம் சூத்திரம் இருக்க சத்து அசத்து சதசத்து அப்புறம் அசித்து வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப குழப்பம். எல்லாம் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தான் தெரியும், வீட்டில் போய் படிச்சு பார்த்தா தெரியும். அசத்து சத்துக்கும் அசத்துக்கும் என்ன வித்தியாசம் இல்லையா, அது நம்ம அசந்த நேரத்தில் கேட்கக்கூடாது, அது வேற. இதெல்லாம் அது சாத்திரத்தில் அவர் மெய்கண்டார் சொல்லக்கூடிய அந்த பாங்கு என்னன்னு பார்க்கணும். ஆகவே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, சத்து, அதுக்கு அருமையா சாமி சொன்னார், இந்த சத்து என்ற சொல்லுதான் தமிழிலே மெய் என்று வரும். இந்த உண்மை என்ற பொருள்ல வராது. நம்ம உலகத்துல இது மெய் இது பொய் அப்படின்னு வச்சோம்னா இல்லையா, இது மெய் இது பொய்ங்கிறோம். அப்ப என்ன அர்த்தம், உலகத்துல என்ன அர்த்தம்னு கேட்டா, பொய்னா இல்லாத பொருள், மெய்னா இருக்கிற பொருள், அப்படிதான் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, அப்படிதான் உலக நிலையில இருக்கு. ஆனா தேவாரம் திருவாசகத்துல மெய் பொய்னு வந்து அப்படி அர்த்தம் இல்ல. பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மொழிகின்ற மெய்ச்சுடரே. அப்ப என்ன, பொய் ஆயினையெல்லாம் போயகல வந்து அருளி. அந்த பொய் ஆயின என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாயை மெய், மாயிலிருந்து வந்த தத்துவங்கள் பொய். ஆகவே இந்த பொய்யாகிய தத்துவங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். அதான் பொய் ஆயின எல்லாம். நியாயமா எப்படி சொல்லிருக்கோம் தமிழ்ல, பொய் ஆயது எல்லாம் தான் சொல்லணும். பொய் ஒருமை தானே, பொய் ஆயதுன்னு தான் சொல்லணும். பொய் ஆயினு சொன்னார் என்றால் மாயை மெய், மாயை பொய்யல்ல, அந்த மாயையிலிருந்து வந்த தத்துவங்கள் பொய். ஆகவே பொய்யாயின எல்லாம் பொய்யகல வந்தருளி. யானே பொய் என்னெஞ்சும் பொய் அப்படின்னா பாரியதான் வச்சுக்கிறாங்க. ரெண்டு மூணு திருவாசகத்தை வச்சுட்டு தான் சங்கரர் கொள்கையிலே உள்ளவர்கள் நம்மளை பார்த்து மடக்கிறாங்க. அவரே சொல்றார், யானே பொய், ஆகவே பிரம்மம் ஒண்ணுதான் மெய். நான் பொய்னு மாணிக்கவாசலே சொல்றாருயா, நீ என்னையா நீங்க என்ன சங்கர சொன்னது தப்புங்கிறீங்க, கேக்குறாரு நம்மகிட்ட கேள்வி. யானே பொய் சங்கரன் அவர் என்ன தெரியுதுன்னா, இதுக்கு சாஸ்திரம் பொய் மெய்னா என்ன, அதுதான் சாஸ்திரம் படிக்கணும். சாமி எழுதினார் பாடியத்துல, பொய்னா என்ன மெய்னா என்ன, எக்காலத்தும் நிலை பெற்றுள்ளதாகிய தன்னியல்வே மெய் எனப்படும், இடையே தோன்றி மறைவதாகிய பொதுவியல்வே பொய் எனப்படும். அப்ப என்ன தெரியுதுன்னா, பொய் மெய்க்கு உலகியல் அர்த்தம் வேற, சாஸ்திரத்துல அர்த்தம் வேற. ஆகவே சத்து என்று சொன்ன அந்த வட சொல்லுக்கு அருமையான தமிழ் மெய், அசத்து என்பதற்கு பொய். அந்த அசத்து என்பதற்கு சத்து என்பது ஒன்றுக்கு ஒன்று மறுதலை அல்ல. அசத்துனா இப்ப நான் சொல்ல பாருங்க, சுத்தம் அசுத்தம். சுத்தம்னா சுத்தமா இருக்கிறது, அசுத்தம்னா சுத்தம் இல்லாம இருப்பது, அப்படி அர்த்தம் இல்ல. இங்க என்னன்னு கேட்டா, சத்து இல்லாதது அசத்து அல்ல. ஆகவே சத்துக்கு அது மறுதலை கிடையாது. இதெல்லாம் தர்க்கம் படிச்சாதான் அதனுடைய உண்மையான பொருளை தான் நமக்கு விளங்கும். இவற்றையெல்லாம் விளங்கி நமக்கு விளக்கும்படியாக காட்டியவர்கள் தான் நமக்கு மெய்ஞானிகள் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே சைவ சித்தாந்தம் கூறுவது எல்லாம் விஞ்ஞானத்திற்கு புறம்பு அல்ல. விஞ்ஞானத்தை எதிர்த்து நம்ம ஒன்றும் பேசல, ஆனா நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னு கேட்டா, விஞ்ஞானத்திற்கு மேல ஒரு உண்மை இருக்கிறது. எந்த சயின்டிஸ்டினாலையும் அவனாலையும் அப்ரோச் பண்ண முடியாத ஒரு உண்மை இருக்கிறது. அப்படிதான் சொல்றாங்களே ஒழிய அதற்கு மாறானது அல்ல. உலக புகழ் பெற்ற ஐன்ஸ்டீன் விஞ்ஞானி, எப்பயுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் இல்லைன்னு ஒரு விஞ்ஞானி சொன்னா ரொம்ப சிறப்பு. விஞ்ஞான அடிப்படையே தெரியாதவன் கடவுள் இல்லைன்னு சொன்னாதான் சிரிக்க வேண்டியிருக்கு. அந்த விஞ்ஞானிகிட்ட போய் கேட்டாங்க, இந்த மெய்ஞான நூல்கள் எல்லாம் படிக்கணுமா சார், நீங்க பெரிய விஞ்ஞானி ஆசியன்னு கேட்டாங்க. அப்ப ஐன்ஸ்டீன் என்ன சொன்னா தெரியுமா உங்களுக்கு, ரிலிஜியன் விதவுட் சயின்ஸ் இஸ் லேம், ரிலிஜியன் விதவுட் சயின்ஸ் இஸ் பிளைண்ட் அப்படின்னார். அண்ட் சயின்ஸ் விதவுட் ரிலிஜியன் இஸ் லேம், ரெண்டும் வேணும் அப்படின்னார். அதனால இது அருமையா, ரொம்ப அருமையான வார்த்தை. அது போலத்தான் நமக்கு விஞ்ஞானம் மறுக்கப்பட வேண்டிய ஒரு உண்மை அல்ல. அந்த விஞ்ஞானத்திற்கு மேலேயும் சில செய்திகள் இருக்கின்றன. அந்த செய்திகளை நம்முடைய பசு அறிவினாலே காண முடியாது. சொன்னாங்க இல்லையா, ஒருவாற்றால் அறியப்படுவதாயும் ஒருவாற்றால் அறியப்படாததாயும் இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொன்னார். வேடிக்கையா இருக்கு. அவர் திருமாசத்தில் சொல்லும்பொழுது, சிவபுராணத்தில் சொல்லும்பொழுது, சேயாய் நனியானே அப்படிம்பார். சேயாயினா தூரத்தில் உள்ளவன், நனியானா பக்கத்தில் உள்ளவன். இந்த இறைவன் அறியப்படா பெறக்கூடியவனா அறியப்படக்கூடாதவனா என்றால் நமக்கு என்ன சொல்றது, பெரியவங்க என்ன சொன்னாங்க, ஒருவாற்றால் அறியப்பட தகுந்தவன், உருவாற்றான் அறியப்பட தகாதவன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு கேட்டா, சூடான ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. என்னையா அது உண்டுன்னு சொல்லணும் இல்லைன்னு சொல்லணும், சூடான ஐஸ்கிரீம் ஒண்ணு இருக்குமா எங்கேயாவது, அவன் கேட்கறான், கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு அப்படிதான் இருக்கு. அப்படி அல்ல, நமக்கு முதல்ல வினோதமா இருக்கு. அதனாலதான் சொன்னார், உணர்வு அசத்து எனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என இரண்டு வகையின் இசைக்கும் உள்ளே. இந்த முதல் வரி என்ன எடுத்துக்கிறாருன்னா, நம்முடைய கருத்து அல்ல, அது வந்து தர்க்க சாஸ்திரம் என்ன முடிவு எடுத்துக்கிறார். உணர்வுரு அசத்து உணராது இன்மை எனின் என்று நீ சொல்ல போனால், அதுக்கு மேல நான் சொல்றேன், நாங்கள் சொல்லக்கூடிய கடவுள் நீ சொல்வதையும் ஒத்துக்கொள்ளலாம், உணரப்படுவதெல்லாம் அசத்து தான் இல்லைன்னு சொல்லல, உணராதெல்லாம் இன்மைதான் இல்லையா. ஆனால் இந்த ஃபார்முலா கடவுளுக்கு அப்ளை ஆகாதுன்னார். அந்த ஃபார்முலாவை நான் ஒத்துக்கிறேன், அந்த பார்முலா கடவுளுக்கு மட்டும் அப்படி ஆகாது என்று ரெண்டையும் எடுத்து கூறி, அதான் எனின் எனின்னு போட்டாச்சுன்னா அது நம்ம கருத்து இல்லைன்னு அர்த்தம், அது தர்க்க சாஸ்திரத்தின் முடிவுன்னு அர்த்தம். உணர் உரு எனின் அசத்து உணராது எனின் இன்மை அப்படி என்று சொல்ல போனால் அப்படின்னு அர்த்தம். ஆகவே நம்முடைய ஞானிகள் தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பெரிய கருணை என்னன்னு கேட்டா, மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதையும் சொல்லி உணர்த்திய ஞானிகள் நம்ம சைவ ஞானிகள் மட்டும்தான். மற்றவங்க அப்படி சொல்லல. இப்ப சித்தியார போனீங்கன்னா பரபக்கம், இப்ப அகச்சமயம் என்று வைத்தார்கள். இந்த அகச்சமயங்களையும் கடந்துதான் சைவ சித்தாந்தம். அகச்சமயம் என்றால் என்ன, சுவாமி என்ன சொன்னார் என்றால், ஆறு பொருள் உண்மையை ஒத்துக்கொள்ளுகின்றவன் அகச்சமை. அவ்வளவுதான், சிவபெருமான் முழுமுதற் கடவுள் என்று ஒத்துக்கொண்டால் மட்டும் அவன் சித்தாந்த செய்வன் அல்ல. இந்த ஆறு பொருள் இருக்கிறது என்று ஒத்துக்கொண்டால் தான் சித்தாந்த செய்வன். ஆகவே சுவாமி சொன்னார், அகச்சமய பாகுபாட்டுக்கே காரணமாக அமைந்தது திருவருள் பயன் தாங்கிறார். இந்த திருவருள் பயனை கொண்டு அங்க கோட் பண்ற மாபாடியத்துல இந்த திருவருள் பயன், சிவஞான போதம், நம்முடைய சித்தியா போன்ற நூல்கள் எல்லாம் இன்னொரு பெருமை உண்டு. சாமி வந்து மாபாடியத்துல எடுத்தாண்ட நூல்கள்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்கு இல்லையா. அதாவது சில கருத்துக்களை விளக்குவதற்காக சாமி எடுத்தாடுறார். திருமாசகத்தை கிட்டத்தட்ட 21 இடத்துல எடுத்தாண்டிருக்கிறார். அவர் சிறுவாசகத்தை விளக்கம் சொல்றதை பார்த்தா நம்ம என்ன திருவாசகம் படிச்சோம்னு தோணுது நமக்கு. இல்லையா? திருவாசகத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு சாமி தொட்டு காட்டினாதான் நமக்கு தெரியுது, இல்லைன்னா தெரியல. ஆகினாலதான் பெரியவங்க சொன்னாங்க, இந்த நூல்களை எல்லாம் படிக்கணும், ஆனா குரு இல்லாம படிக்காதீங்க, அதனுடைய உண்மை பொருள் தெரியாம படிக்காதீங்க. அதான் இந்த மாதிரி நாங்க கூட முதல்ல திருவாளுதுறை ஆதீனத்துல சைவ சித்தாந்த அஞ்சல் வழி கல்வி வச்சாங்க. அந்த அஞ்சல் வழி கல்வி பயனில்லை என்பதற்காக தான் நேர்முக பயிற்சின்னு வச்சாங்க இல்லையா. அது நேர்முக பயிற்சிக்கு மேல இன்னொன்னு இருக்குது, அதுக்கு மேல ஆசையினுடைய உறைந்து சந்தேகத்தை தெரிந்து கொள்வது அதுவே இருக்கு. ஆகினாலதான் இந்த மாதிரி நூல்களுடைய உண்மை பொருள் எல்லாம் ஆசிரியரிடத்திலே அணுக்கமாக இருந்து கற்றுக்கொண்டால்தான் தெரியுமே ஒழிய நம்ம இஷ்டத்துக்கு படிச்சா தெரியாது என்று சொன்னார்கள். ஆகவே இப்பேற்பட்ட மிக உயர்ந்த தத்துவமாகிய சைவ சித்தாந்தத்தை நாம் விஞ்ஞான பூர்வமானது என்பதையும் உணர்ந்து படிக்கணும். அதே சமயத்தில் இந்த டெர்மினாலஜின்னு ஒண்ணு இருக்கு, எப்பயுமே அன்னைக்கு கூட பாலகிருஷ்ண நண்பர் அருமையா கேட்டார், இந்த ஆணவம்ங்கிறது உலக நடையிலே வச்சுட்டு இருக்கோம், உலக நடையில ஆணவம்னா வேற அர்த்தம், சித்தாந்தத்துல வேற அர்த்தம்ங்கிறீங்க. ஆகவே நம்ம என்ன பண்ணுவோம்னாரு, இந்த சித்தாந்தத்துல வேற ஒரு சொல்ல பயன்படுத்தினா என்ன அப்படின்னு கேட்டார். இந்த பாலகிருஷ்ணன் கேட்டாலே ரொம்ப அருமையான கேள்வி, அவர் எப்படி சிந்திக்கிறாரு பாருங்க. ஆகவே உலகியல பயன்படுத்துற வேற ஒரு அர்த்தத்தில் பயன்படுத்துறோம். ஆகையினால நாம ஆணவம் என்ற சொல்லுக்கு இன்னொன்னு கண்டுபிடிச்சா என்னங்கிறார். ஏன்னா இது செருப்புக்கு தக்க காரணம் இருக்கிற மாதிரி இல்லையா. அங்க என்னன்னு கேட்டா ஆணவம் என்பது உலகி எல்லாமே சொல்லு, அது ஒண்ணு மட்டுமா இருக்குது, அது ஒண்ணு மட்டும் இல்லையே. சகலன், சகலன்கிற சொல்லு சகலா என்று சொன்னால் கலாதி சரீரத்தை நன்றாக உடையவன் அதான் அர்த்தம். சகலன் என்றால் கலாதி சரீரத்தை நன்றாக உடையவன், நன்றாக உடையதுன்னு அர்த்தம். கலாதி சரீரத்தை மிக நன்றாக உடையவன் சகலன் அப்படிதான் அதுக்கு அர்த்தம், அதை மாற்ற முடியாது. என்ன ஆகமத்தில் அந்த வார்த்தை தான் இருக்கு, சிவபெருமான் அந்த வார்த்தையில தான் பேசியிருக்கிறார். அப்ப சிவபெருமான் பேசின வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கணுமே ஒழிய சிவபெருமான இன்னொரு வார்த்தை பேச சொல்லுங்களேன் சார் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவர் கொஞ்சம் வேற வார்த்தை யூஸ் பண்ண சொல்லுங்களேன், அவர் உணர்த்திய சொல்களுக்கு உண்மை பூர்வம் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுக்காக வேண்டி சகலர் சொன்னா இப்ப ஒரே வீட்டுல பொண்ணு எடுத்தா சகலர், உலகத்துல நானும் அவரு சகலர் என்ன அர்த்தம், ஒரே வீட்டுல பொண்ணு எடுத்தா சகலர். உலகத்துல ஒரே வீட்டுல பொண்ணு எடுத்தா சகலர்னு சொல்றதா சகலரா இருக்கு. ஆகவே நீங்க திருவள்ளுவர் பையன் வேற சகலங்கிற வார்த்தையெல்லாம் மாத்துங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆகவேதான் இந்த டெர்மினாலஜி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த கலையை படிக்க போனாலும் சரிதான், அந்த கலைக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தையை தெரிந்து கொண்டால் தான் நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதற்காக அந்த கலை சொற்கள் அல்லது ஆகம சொற்கள் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வைத்துக் கொண்டால் தான் உண்மையை உணர முடியுமே ஒழிய நாம பெயர் வச்சிடக்கூடாது. அப்படி நம்ம அணுக வேண்டும். அப்படி தெரிந்தால் நுட்பப் பொருளை எல்லாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என்பதை நீங்கள் போக போக உணர்வீங்க.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு குங்குலிய கலைய நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமா.

ஜமயமேரில்லை அதில் ஜா

Thank you.

Maria.

y'all.

கடவுள்

0: இப்படி பல வகை இருக்கு அல்லவா, அது ஏதோ ஒண்ண செய்து சாமியே சந்தோஷம். ஒண்ணுமே செய்யாம இருந்தா சாமியும் ஊசுக்குவாருதான் நினைக்கிறேன். இப்ப கண்ணப்பர் என்ன பண்ணாரு, ஒண்ணும் செய்யாம இருந்தாரு, அவர் அன்பை வெளிப்படுத்தினாரு. தினந்தோறும் போய் நல்ல பந்தியா கொண்டு வந்து அதை கொண்டு அதை தினந்தோறும் ஊட்டினாரு, அப்புறம் அபிஷேகம் பண்ணினாரு, பத்திர உருப்பம் போட்டாரு. இப்படி அது செய்யலைன்னா அவருக்கு வெளிப்பட்டிருக்க மாட்டாரு. காய்ச்சல் செயல் இருக்கணும், மன வாக்கு காயம் என்றாலும் செயல் இருக்கணும். பேச்சு மாத்திரம் பழம் நடுவு பால் விழுறா அப்படின்னு பஞ்சத்தை நீ கூட கும்பலன்னு வச்சிருக்க அவரை மறக்கவே முடியாது. மறப்போமா? மறக்கவே
1: அப்ப
0: அப்படி மார்க்கண்டேயர் மேல வந்த யமனே சங்காரம் அடித்தார். சிவபெருமான் வீர செயல்கள் பல, அதுல அட்ட வீரட்டம் என்று எட்டு வகையான செயல்களை சிறப்பாக அட்ட வீரட்டம். பரமனுடைய தலையை கண்டியூரில் கிழினார். பரமன் தலையை திருக்கண்டியூர், தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற கண்டியூர்.
1: அப்படி பரமனுடைய தலையை கிழினார். திரிபுரத்தை திருவதிகையிலே
0: ஏரித்தார். தக்கன திருப்பரியலூரிலே தக்கன் தலையை கிழினார். பழுவூர்ல வந்து யானையை உரிச்சார். பழுவூர்ல யானையும் காமன குறுக்கையில எரிச்சார். யமன கடவுள்
1: பூமஞ்சரங்கண்டி,
0: பூமன்னா பரமா,
1: சிரம்னா தலை,
0: அவரை கண்டியூர்ல கண்டுச்சார்.
1: பூமஞ்சரங்கண்டி அந்தகன் கோவல் புறம் அடிகை மாமன் பரியல், மாமன் பரியல் மாபழுவூர் காமன் குருக்கை, யமன் கடவுர் இந்த காசினியில் தேமன் கொன்றையும் திங்களும் சூடிதன் சேவகமே என்பது ஒரு வழம்பார்.
0: இப்படி எட்டு வகையான செயல்களை செய்த அட்ட வீரட்டத்தரம், அட்ட வீரட்டம் அதுல ஒன்று இந்த திருக்கடவுர். அதனால திருக்கடவுர்ல போய் பூஜை பண்ணா யமன் வரமாட்டாங்க. அது வந்து இந்த அறுபதாம் கல்யாணம் ஜாந்தி ஜீவோம்னு ஏராளமா நடக்கும். ஐயருக்கெல்லாம் பணம் சொல்ல முடியாதவங்களும் கூட்டு. யார் மூலமா? மார்க்கண்டேயர் மூலம்.
1: எந்தையோ காலத்துல மார்க்கண்டேயர் எப்போ என்ன பத்தாயிரமா இருபதாயிரமா ஒரு கோடியா ரெண்டு கோடியா எத்தனையோ கோடி காலம் கிடக்கும்.
0: மார்க்கண்டேயருடைய மார்க்கண்டேயருக்காக எவ்வளவு சங்காரம் பண்ணது, எவ்வளவு நாளாச்சு, அதெல்லாம் காலக்கே சொல்ல முடியும்.
1: எத்தனையோ கோடி
0: சொல்ல முடியும். அப்ப செய்ததுக்கு இப்ப வந்து பலனா பணமா போட்டு அங்க இருக்கிற ஐயருக்கு எல்லாம் ஓய்வு இல்லப்பா. அதனாலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதி அந்த திருக்கடவுள். அபிராமி பட்டர்னு ஒருத்தர் இருந்தார். அபிராமி பட்டர் அவரு அம்பாட ரொம்ப தியானத்திலே இருப்பார். அம்பாட வந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அங்க இருக்கிற அம்பாளுக்கு பேர் அபிராமி. அபிராமின்னா என்ன? அபிராமினா என்ன? அபிராமின்னா மிக்க அழகுள்ளையோ. அபின்னா அதிகம், ராமின்னா அழகு, ராமன்னாலும் அழகுதாங்க. ராமன்னா அழகு, தூதன்னா அழகு, அபிராமினா அதிகமான அழகு. அபின்னா அதிகம், அபிவிருத்தின்னு கேள்விப்பட்டீங்கள, அபிவிருத்தி. அபின்னா அதிகம், ராமின்னா அழகு, அபிராமி அதிகம் அழகு.
1: அழகுக்கு ஒருவர் உவாதவல்லி அருமறைகள் பட இச்சி வந்த பதாம்புயத்தாள்
0: என்பது அபிராமி இருந்த. அவர் அம்பாந்தி அகத்திலேயே இருப்பாரு. அவரு வாம மதத்தை சேர்ந்தவர் சொல்றாரு. வாம மதம்னா அம்பான தியானம் பண்றது, பூசிக்கிறது, நேசிக்கிறது, இதெல்லாம் உண்டு பத்தி. அதோட இந்த கண்ணுதெல்லாம் சாப்பிடுறதாக சொல்றார். அதனால மற்றைய பராமணர்களுக்கு அவரை பிடிக்கல. அது வாம மதம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மதத்துல இருந்தா அப்படிதான் சத்தி பூஜையை போட்டு, சத்தி பூஜை போட்டு போடுறான்ல, அதுதான் சத்தி பூஜை. சத்தியை போட்டு சத்தி இழக்கிறான். அதனால அவரை இருக்கின்ற பராமணர்களுக்கு பிடிக்கல. தஞ்சை சரபூஷி மகாராஜா வந்த போது தரிசனத்துக்கு அவரிடத்துல இவரை பத்தி புகார் சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக அவரும் வந்து இவரை சோதிக்கலாம்னு சொல்லி போய் பக்கத்துல நின்று கொண்டு பட்டா இன்னைக்கு என்ன திதின்னு கேட்டா, இன்னைக்கு என்ன திதின்னு கேட்டா. அவர் வந்து அம்பாள் தியானத்திலே இருந்தபடினாலும் இன்னைக்கு பௌர்ணமி விட்டார். அன்னைக்கு அமாவாசைக்கு, அன்னைக்கு அமாவாசை, அமாவாசைக்கு அங்க போய் கடல்ல ஆடிட்டு அங்க வந்து கடவுள் தரிசனம் பண்ண வந்திருக்கிறான். அப்படி அம்மாவாசனைக்கு என்ன திதின்னு கேட்டா, ராஜா இன்னைக்கு பௌர்ணமி சொல்லிட்டார். சொன்ன உடனே யாரு பௌர்ணமி சொன்னே அவனுக்கு ஒரு கோபம் வருத்தம் வந்து, இன்னைக்கு பௌர்ணமினா சந்திரனை காட்டலன்னு உன்னை சிரச்சேதம் பண்ணி கொடுவான் அப்படின்னா. அதுக்கு மேலதான் விடுத்து பார்த்திருக்காரா அடாடா, இன்னைக்கு அமாவாசை ஆச்சு நம்ம பௌர்ணமி சொல்லிட்டோமேன்னு. பௌர்ணமின்னா அவளை அந்த கோடி சந்திர பிரகாசமா மனத்துல தியானம் பண்ணிட்டே இருந்திருக்காரு அம்பாள். அந்த பிரகாசத்தை வெளியே சொல்லிட்டு கேட்டவன அந்த அம்பாள் தியானம் இருக்கு, அது இருட்டாவா இருக்கும் ரொம்ப பிரகாசமா இருக்கும். அந்த பிரகாசத்துல இருந்துகிட்டு இருக்கும் போது போய் கேட்கவும் அந்த நினைப்பிலேயே சொல்லிவிட்டாரு பௌர்ணமி. அதனால அவன் பௌர்ணமி நீ சந்திரனை காட்டலைன்னா உனக்கு சிரச்சேதம் பண்ணிடுவேன். அதன் பிறகுதான் பாடுறார்,
1: உதிக்கின்ற செங்கலில் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலக்கமலை துதிக்கின்ற மின்கொடி மெங்கொடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றுணையே.
0: இப்படி பாடி 70வது பாட்டு. 70 பாட்டு வரல அம்பாடு பிரசன்னமாகல, ஒன்றும் தெரியல, அம்மாவாசையாத்தான் இருந்துச்சு. கவர்மியார் 70வது பாட்டு,
1: விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எம் வழி கிடக்க பழிக்கே சுழந்து எம் பாவங்களே செய்து பால் நரக குளிக்கு அழுந்து கயவர் தம்மோடு என்ன கூட்டினி
0: அப்படின்னு பாடினாலும் உடனே அம்பாள் பிரச்சனாகி தன்னுடைய காலில் இருந்து ஓலையை காட்டி வானத்தில் வீசினா பவர்ந்து போயிருச்சு, முழுகடா போயிடுச்சு. அதன் பிறகு யாரா ராஜா மற்றவர்கள் எல்லாம் அவர் காலில் இருந்து நமஸ்காரத்து பண்ணி அவரை மன்னிக்க முடியாது கேட்டு அவருக்கு வேண்டிய உபசாரணம் செய்து நிறைய நகரங்களை மாணி எழுதி வச்சிருக்கிறார். அந்த பரம்பரை இருந்து மாணி எழுதி உண்மையா நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு விஷயமான ஊர் அந்த திருக்கடவுள். அதிகபட்சம் எல்லாம் போயிருக்கீங்க திருக்கடவுள் எல்லாமே யமனை கடந்த ஊராகையினாலே கடவுள், யமனை கடந்த ஊராகையினாலே கடவுள்.
1: கடவுள் கலை என்றம்

0: அடியார்க்கும் அடியே என்பது சுந்தரர் தேவா.
1: இந்த ஊரை பத்தி சொல்றாரு, எப்படி ஊரு
0: வயலெல்லாம் விளை செஞ்சாரி, வயல்ல நிறைய நெல் விளைஞ்சது, வரம் பெறா வளையும் முத்தம் அயலலா வேள்வி சாலை அனையலாம் கடுநீர் கற்றை புயலாம் கமுயுங்காடு புறமெலா அதஞ்சீர் போட்டு செயலாம் குழிவடாரே செடுந்தரு செடுந்தரு கடவுர் என்றும்.
1: அதனால இங்கே நீர் வளம் நல வளம், அதற்கு மேலே அந்தனர்கள் ஆறு துறிகளை செய்கின்றார்கள். குடங்கையின் அகன்ற உங்கள் கடைசியில் குழுமியாடு இடம்படும் பண்ணை தோறும் எழுவனம் மருதம்பாடும். இந்த கடைசியர் என்பவர்கள் நாட்டு நடுவோர், வயலில் வேலை செய்கின்றோர். அவர்கள செயல் செய்யும் போது வேலை செய்யும் போது பாட்டு பாடுவாங்க, தெரியாது மருதம் பாடல். மருதநிலம்னா வயலும் வயலை சார்ந்தது, மருதநிலமும் அது மருதம் பாடல்.
0: வடம்பூரி முன்னூர் மாறிலும் வைதிக மறையூர் செய்கை சடங்குட இடங்கள் ஒரு எழுவன சாமம்.
2: அந்த பிராமணர்கள் இருக்கிறார்களே, அவர்களால யானத்தை செய்கிறார்களா, அந்த யானத்தை செய்கிற இடத்துல சாமம் பாடுவாங்க,
1: சாம வேதத்தை பாடுவாங்க. வயலில் மருதம் பாடல், அந்தவர்கள் வேலியில சாமம் பாடல். நிறைய சொல்றாரு,
0: மருவிய திருவின் மிக்க வளம்பதி
1: அதனில் வாழ்வார். அப்படிப்பட்ட வளம் பொருந்திய ஊரிலே வாழ்வார்.
0: அருமறை முன்னூர் மார்பில் அந்தனர் கலையிருந்தார்.
1: வைதிக பிராமணர், அந்தனர், பிராமணர், கலையர் ஒரு பேர். கலையர், இப்ப கலையர்னா யாராவது பேர் இருப்பான்? கலையர்னா சாமி பேர். அந்த ஊர்ல இருக்கிற சுவாமி பேரு கலையர். எந்த ஊர்ல? திருக்கடவுல இருக்கிற சுவாமிக்கு பேரு கலையர். கடம்னாலும் கலையம்னாலும் அமுத கடேஸ்வரர், அமுதம் கடைந்து
0: அந்த அமுதத்தை ஒரு கலசத்துல வைத்திருந்தாரலாம். அந்த அமுதமே சாமியா மனம்,
1: அதனால அமுத கடேஸ்வரர். அமுதம் இருந்த குடத்திலே சுவாமி வந்தபடியினாலே அமுத கடேஸ்வரர். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் எப்படிப்பட்டாது? அருமையான சாமி வாழ். அமுதம் கடைந்த, அமுதம் வைத்திருந்த குடத்திலே வந்தபடியினாலே அமுத கடேஸ்வரன். அம்பாளுக்கு அபிராமி, சுவாமிக்கு அமுத கடேஸ்வரன் இருக்கு. அதனாலே இவருக்கு கலை அறிவு இருக்கார். அதனாலே இவருக்கு அந்த ஊரு, அந்த ஊர் சாமி. ஐயர்மல்ல சுத்தி இருக்கிற நம்மள ரத்னகிரி வைக்கிறோம் அல்லவா, அது
0: பெருநரி அணியும் வேணி பிரான் கடல் வேணி நாடும் உருகிய அன்பு கூர்ந்த சிந்தையார் ஒழுக்கம் கார்.
1: இதனால செவருமானே மனத்தால் நினைப்பாரு, வாக்கினால வாழ்த்துவாரு, கையினால கும்பிடுவாரு. அப்படியே சிவபக்தி நிறைந்தவர். மனுஷனுக்கு பக்திங்கிறது அவசியமாகும். எப்படி பணம் அவசியமாகணுமோ அதுபோல பக்தி அவசியம். பணம் இந்த உலகத்துல வாழ வைக்கும், பக்தி எந்த உலகத்திலயும் வாழ வைக்கும். பணம் இந்த உலகத்துல வாழ வைக்கும், அளவும் வைக்கும், ஜாகம் வைக்கும் பணம். அதனால பணம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு துணையா இருக்கும், பக்தி இங்கேயும் துணை அங்கேயும் விளங்குதா. அதனால பக்திங்கிறது அவசியமா இருக்கும்.
0: பாரணா மறையும் பற்ற பயங்கெடுத்தருளும் மாற்றால் மாறுநாள் முகனுங்கானபடி உண்டதே வந்து காலானால் உயிர் செத்தார்க்கு கமழ்ந்த குங்குரிய தூபம் சாலவே நிறைந்து உம்மை இடும்படி தலைநின்றுள்ளார்.
1: பாலனாகிய மார்க்கண்டேயர் வந்து 16 வயசுதான். அவங்க அப்பா அம்மா வாங்கியிருந்தார். அப்பா அம்மா வாங்கியது 16 வயசுதான். அந்த 16 வயசு வந்துருச்சு சொல்லி அவங்க அப்பா அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க.
2: அந்த வேளையிலே அந்த உத்தரமாகி மார்க்கண்டையர் அப்பா அம்மா கிட்ட போய் ஏந்த மாதிரி கவலையோட இருக்கிறீங்கன்னு கேட்டார். அப்பா சொல்ல முடியாம சொன்னாங்க, இந்த மாதிரி 16 வயசுதான் உனக்கு சோகமாக இருந்தது.
1: இருக்கிறாரு. அந்த வயசு வந்துருச்சு, வயசு வந்துருச்சுன்னா காலம் வந்துருவானே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறமே, அப்படி கவலைப்படுறோம் அப்படின்னாங்க. அதுக்கு அந்த மார்க்கண்டே சொன்னா, நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், அது சௌகமா இருக்கிறாருல்ல அப்படின்னு கேட்டார். அவரு எப்போதும் இருக்கிற ஒரு நான் போய் வாங்கிக்கிறேன், நீங்க கவலைப்படாது, சீக்கிரமா போய் நான் அர்ச்சனையை பண்ணி

0: அதே மாதிரி போனாரு. பூஜை பண்ணினாரு காசியில மணிக்கண்ணியில பூஜையும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த வேலை வந்துட்டு கரெக்டா இருந்தது. அப்படி எவன் வந்துட்டான்னு சொல்லி என்ன பண்ணினாரு, சுவாமியை இழுகப்படுத்து கொண்டார். ஓம் பவாய தேவாய நமகா, ஓம் சர்வாய தேவாய நமகா, ஓம் ஈசாய தேவாய நமகா, ஓம் பதுதேவ தேவாய நமகா, ஓம் ருத்ராய தேவாய நமகா, ஓம் புக்ராய தேவாய நமகா, ஓம் பீமாய தேவாய நமகா, ஓம் கதே தேவாய நமகா, ஓம் காலகாலாய நமகா அன்னாசன பண்ணினார். இந்த மாதிரி சௌரமான பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கானு கூட அவன் பார்க்கல. கணக்கு புரிஞ்சுட்டான், சிவன் கிட்ட இருக்கிறவங்கள கொஞ்சம் யோசனை பண்ணி இருக்கணும்ல. வேற பக்கம் இருந்தா நீ இஷ்டம் போல புரிஞ்சுட்டு போவான். சிவன் கிட்ட இருக்கிறவன அப்படி யோசனை பண்ணிட்டு புரிஞ்சுட்டு போகணும். கேட்டுல முடிச்சு சாமியை கேட்கணும், கேட்கணும் கேட்கக்கூடாது. இவனுக்கு ஆறு பதவி கொடுத்தது. அவனே சொன்னா, மார்கண்டையில எப்பா நீதான் பூஜை பண்றான்னு நினைக்காது, நானும் பூஜை பண்ணித்தேன். இந்த எருப்பக்கடை பாசம் இந்த சூளம் எல்லாம் பூஜை பண்ணித்தான் வாங்குறேன். நான் சந்தையில வாங்கினது எருப்பக்கடை, சந்தையில வாங்கின எருப்பக்கடை வச்சுக்காது, பூஜை பண்ணி சோறு
1: Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. Krishna Yajurvedam Pancharutram Namakam 9th Anuvagam Mandiram 1 மற்றும் 2 விளக்க உரை வழங்குபவர் சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
3: மாலாசூலாக்னிகண்டாமணில் சஷகமஹாகேதுகட்வாங்க பாஷான் வீணாம் ஹேனாம் குஷேந்தோ சகலபரசுதாலால் புதாக்ஷசுகஷ்வஹ தோர்பியாம் பிப்ராணமீட்யம் சகலஜனநுதம் சங்கரம் சர்வரக்ஷாலோலம் காலே பிரதோஷே கிருதநடனமனந்தப்ரபம் சிந்தயேஹம். ரக்தவஸ்த்ரதரம் திவ்யம் மேகவர்ணவபுர்தரம் தசஹஸ்தாயுததரம் வந்தே அகோரரூபிணம். நமசிவாய. யஜுர்வேதத்தில் உள்ள நமக்கத்திலே நாம் 8 அனுவாகங்கள் பார்த்திருக்கிறோம். இது 9th அனுவாகம். நம இருண்யாய ச பிரபத்யாய ச நம கிகும் ஷிலாய ச க்ஷயனாய ச நம கபர்தினே ச புலஸ்தயே ச நமோ கோஷ்ட்யாய ச க்ருஹ்யாய ச நமஸ்தல்ப்யாய ச கேஹ்யாய ச நம காட்யாய ச கஹ்வரேஷ்டாய ச நமோ ஹ்ரதய்யாய ச நிவேஷ்ப்யாய ச நம பாகும் சவ்யாய ச ரஜஸ்யாய ச நம சுஷ்க்யாய ச ஹரித்யாய ச நமோ லோப்யாய சோலப்யாய ச. 9th அணுவாக்கத்தினுடைய முதல் மந்திரம் இது. நாம் ஏற்கனவே சொன்னது போல ஸ்ரீ ருத்ரத்திலே உலகத்தில் உள்ள எல்லா துவந்தமயமான விஷயங்களும் ஒரே பரமாத்மாவினுடைய ஸ்வரூபம்தான், அந்த ஒரே பரமாத்மா தான் பல்வேறு வடிவங்களாக இருக்கிறார் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே வருகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த அணுவாக்கத்திலும் சொல்லுகிறது. ஒரு நிலம் அப்படின்னா ஒரு கலர் நிலமாகவும் இருக்கலாம், உழுகின்ற நிலமாகவும் இருக்கலாம், அப்படி அந்த மாதிரி துவந்த விஷயங்கள் வரும்போது அறிவாளியும் அவர்தான் முட்டாளும் அவர்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா துவந்தங்களுமே அவர்தான், அவரோட ஸ்வரூபம் இல்லாமல் மற்றொன்று இந்த உலகத்திலே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறதுக்காக வேதம் எல்லா விதமான விஷயங்களையும் சொல்லி காண்பித்து கொண்டே வருகிறது. அப்படி இருக்கும்போது இருநியாய அப்படின்னா கலர் நிலத்தில் வசிப்பவர்கள், அவர்களுடைய வடிவாக இருப்பவர், பிரபத்யாய வழி போக்கர்களாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன், வழிப்போக்கனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுங்கும் போது இங்கே யாத்திரை இந்த ஜீவ யாத்திரை, இந்த ஜீவ யாத்திரைக்கு ஒரே ஒரு வழிப்போக்கன் தான் துணை, அது மகாதேவன் தான். மார்க்கபந்து ஸ்தோத்திரம்னு கேள்விப்பட்டிருப்பேள், அதில் சொல்கிறது போல மகாதேவன் ஒருவனே நமக்கு வழிப்போக்கன். மார்க்கபந்து அப்படின்னா நாம் போகக்கூடிய பாதையில் நமக்கு துணையாக வரக்கூடியவர், வழித்துணை.

0: பிரபத்யாய அப்படின்னா கூட நடந்து வரவ வழி நடப்பவர்கள், அவருடைய வழியில் இருப்பவர்கள், அவருடைய ரூபமாக இருக்கக்கூடிய வடிவில் இருக்கும் மகாதேவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். கிகும் ஷிலாய சுக்கான் பூமியில் வசிப்பவர்கள், ஏன்னா முன்னாடி கலர் நிலம்னு சொன்னதுனால இப்போ சுக்கான் பூமியில் வசிப்பவர்கள். க்ஷயனாய நல்ல மாட மாளிகை கூட கோபுரங்களில் வசிப்பவர்கள். கப்பர்த்தினே சடைமுடியை உடையவர், சடைமுடியுடைய யாரும் ருத்ரபரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம்தான் அப்படிங்கிறதாக நினச்சிக்கணும். ஒரு உண்மையான பக்தனுக்கு பரமேஸ்வரனை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து. அவன் எதை பார்த்தாலும், ஒரு நல்லவனை பார்த்தாலும், ஒரு தீயவனை பார்த்தாலும், ஒரு ஏமாற்றுபவனை பார்த்தாலும், ஒருத்தனை நல்லா உய்விப்பவனை பார்த்தாலும், குருநாதரை பார்த்தாலும், ஒரு சண்டாளனை பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் அவனுக்கு பரமேஸ்வரனுடைய ஞாபகம்தான் வர வேண்டும். அது இல்லாமல் இவனுக்கு இவன் அறிவாளி, இவன் மேதை, இவன் முட்டாள், இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் ஏமாற்றுக்காரன் அப்படிங்கிற பாகுபாடே அவன் கண்ணுக்கு தெரியக்கூடாது. திருமூலர் திருமந்திரத்திலே கூறுகிறார், மரத்தை மறைத்தது மாமதயானை, மரத்தில் மறைந்தது மாமதயானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். எதை பார்க்குறோமோ அதுவாகவே தெரிகிறது. முதல்ல ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட பெரிய அழகிய யானை இருக்கு, அது யானை அப்படின்னு தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த யானைக்கு உண்டான ரியாக்ஷன்ஸை மனசு கொடுக்கறது. பக்கத்தில் போய் பார்த்துட்டு அது மரம்னு தெரிஞ்சிடுறது. எந்த க்ஷணம் அது மரம்னு தெரிஞ்சிடுறதோ அப்போ அந்த யானை அங்கே மறைஞ்சு போய், இது என்ன மரம், இது எப்படியாப்பட்ட மரம், எத்தனை வருஷ காலமாக இருந்த மரம், எப்படி யாரை கொண்டு செதுக்கினேள், அப்படியே அந்த மரத்துக்குண்டான கேள்விகளாக கேட்க ஆரம்பிக்கிறான். யானைங்கிற வஸ்து மறைஞ்சு இப்போ மரம்ங்கிற வஸ்து தெரிஞ்செடுத்து. அதுபோல் நல்லவன் கெட்டவன், படித்தவன் படிக்காதவன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு, என்றைக்கு இது எல்லாமே பரபிரம்ம ஸ்வரூபம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறதோ அன்னைக்கு அந்த சமதர்ஷனம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு வாய்க்கப்பெறும். சடைமுடியை கொண்ட எல்லாருமே இறைவனுடைய சுரூபமாக பார்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. இதில் பக்தர்களை காக்க முன்னிருப்பவர் புலஸ்தியாய, ஒரு மகரிஷி கூட இருக்கிறார் இல்லையா, அகஸ்தியர் புலஸ்தியர் முன்னிருப்பவர் அப்படின்னு அர்த்தம். கோஷ்டியாய, கோஷ்டம்னா மாட்டுக்கொட்டில், மாட்டுக்கொட்டிலில் வசிப்பவர்களாகவும், கிருஹியாய வீட்டில் வசிப்பவர்களாகவும், யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லோருமே மகாதேவருடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறதாக சொல்கிறது. அப்படியாக இருக்கக்கூடிய ஸ்வரூபங்களுக்கு நமஸ்காரத்தை சொல்லிக்கொண்டே வருகிறது, நமகா நமகாங்கிற சப்தத்தை போட்டு. தல்பியாய, கட்டிலில் இருப்பவரும் அவரோட ஸ்வரூபம்தான், கட்டிலில் இருப்பவருடைய வடிவமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன், உப்பரிகையில் இருக்கக்கூடியவரின் வடிவமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன், காட்டில் இருக்கக்கூடியவரின் வடிவமாக இருக்கக்கூடிய மகேஸ்வரன், குகையில் இருக்கக்கூடியவரின் வடிவமாக இருக்கக்கூடிய மகாதேவர். கஹ்வரேஷ்டாய அப்படின்னா குகை, காட்டியாயனா காடு. ஹ்ரதையாய அப்படின்னா ஆழமான மடுவில் இருப்பவரின் வடிவமாக இருக்கக்கூடியவர். நிவேஷ்பியாய பனித்துளியில் இருக்கக்கூடியவர், பனித்துளி அப்படிங்கிறதே எத்தனை உண்டு, பனித்துளியிலும் இருக்கக்கூடியது யாருன்னா அந்த பரமேஸ்வரன் தான். பாகும் சவ்யாய தூசுகளில் இருக்கக்கூடியவர், ரஜஸ்யாய புழுதியில் இருக்கக்கூடியவர். எல்லாமே ஒருத்தர் பாக்கி இல்லாமல் எல்லா ஆபிரம்ம கீட்ட அப்படின்னு சொல்கிறது போல, ஒரு புழுவிலிருந்து ஆரம்பித்து பிரம்மா முதல் பிரம்மா பரியந்தம் அத்தனை பேரும், அத்தனை ஜீவராசிகளும், நாம் கண்ணால் பார்க்கக்கூடியது, காதால் கேட்கக்கூடியது எல்லாமே பரமேஸ்வர ஸ்வரூபம்தான் அப்படிங்கிறத நமக்கு விளக்கிறதுக்காக தான் வேதம் இவ்வளோ பிரயத்தனப்பட்டு இத்தனை பதங்களை போட்டு நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறது. சுஷ்கியாய காய்ந்த கட்டையில் இருக்கக்கூடியவர், ஹரித்யாய ஈரமான கட்டையில் இருக்கக்கூடியவர். காஞ்ச கட்டை மட்டும்தான் அவர், ஈரமான கட்டை அவர் இல்லைங்கிற அர்த்தம் கிடையாது. அதுக்காக லோப்யாய கட்டாந்தரையில் வசிப்பவர்கள், உலப்யாய புல் தரையில் வசிப்பவர்கள். இப்படி எல்லாமே பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு போகிறது. ரெண்டாவது மந்திரம், நம ஊர்வியாய ச சூர்மியாய ச நம பர்ணியாய ச பர்ண சத்யாய ச நமோபகுரமானாய சாபிக்னதே ச நம ஆக்கிதே ச பிரக்கிதே ச நமோ வக்கிரிகேபியோ தேவானாகும் ஹிருதயேபியோ நமோ விக்ஷீணகேபியோ நமோ விசின்வத்கேபியோ நம ஆனிர்ஹதேபியோ நம ஆமி வத்கேபியா. இது ரெண்டாவது மந்திரம். ஊர்வியாய பரந்த பூமியில் இருக்கக்கூடியவர், அழகிய அலைகளுடன் கூடிய நதியில் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது சூர்மியாய. ஊர்வியாயனா பரந்த பூமி, சூர்மியாயனா அலைகளுடன் கூடிய நதியில் இருக்கக்கூடியவர். பர்ணியாய பர்ணசாலையெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பச்சிலைகள் இருக்கக்கூடியவர். பர்ணசத்யாய உலர்ந்த சருகுகள், பர்ணசாலைன்னு சொல்லுவோமே பர்ணசாலை அதுதான். ரிஷிகள் மகரிஷிகள் யோகிகள் அந்த பர்ணசாலையில் வசிக்கிறார்கள்னு ஒரு வார்த்தை வரும் புராணங்களில், அந்த சருகுகளினால் ஒரு கூரை ஒரு வீடு வேய்ந்து அதில் வசிக்கக்கூடியவர்கள். அபகுரமானாய ஆயுதம் எடுத்தவர், அபிக்னதே எதிரிகளை கொல்லக்கூடியவர், ஆக்கிதத்தே துன்புறுத்துகிறவர்கள், அதாவது துன்புறுத்துவது என்பது சின்னது பெருசு அப்படின்னு பிரித்தோமானால் சின்னதாக துன்புறுத்துறவரும் அவர் தான், பெருசாக துன்புறுத்துறவரும் அவர் தான். ஆக்கிதத்தே பிரக்கிதத்தே அப்படின்னா சின்ன சின்ன இடையூறுகள் விளைவிப்பவரும் அவருடைய சுரூபம்தான், பெரிய பெரிய துன்பத்தை கொடுப்பவரும் அவர்தான் அப்படிங்கிறதாக அர்த்தம். கிரிகேப்யா, இப்போ இதுக்கப்புறம் வரக்கூடியதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நமோவ கிரிகேபியோ தேவானாகும் ஹிருதயேபியா, இதை அந்த தேவானாகும் ஹிருதயேபியாங்கிறத ஒவ்வொன்றிலையாக சேர்த்துக்கணும். நமோ விக்ஷீணகேபியோ தேவானாகும் ஹிருதயேபியா, நமோ விசின்வத்கேபியோ தேவானாகும் ஹிருதயேபியா, இது ஒவ்வொன்றோடையும் சேர்த்துக்கணும். கிரிகேபியா அப்படின்னா அடியார்கள் கேட்கக்கூடிய வரத்தை எல்லாம் தரக்கூடியவர், அந்த எந்த தேவர்கள் இருக்கிறாரோ அந்த தேவர்களுக்கு, தேவர்களுடைய இதயத்தில் யார் இருக்கிறார்னா பரமேஸ்வரன் தான் இருக்கிறார். இந்த கிரிகேபியா தேவானாகும் ஹிருதயேபியா, அப்படி இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம். நமோ நமோ விக்ஷீணகேபியோ தேவானாகும் ஹிருதயேபியா. விக்ஷீணகேபியர்கள்னால் கொடுக்க கொடுக்க குறையாதவர்கள், கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள். அப்படி எந்தெந்த தேவதைகள் இருக்கின்றனோ அந்த தேவர்களுடைய ஹிருதயத்தில் வசிக்கக்கூடிய மகாதேவருக்கு நமஸ்காரம். நமோ விஜின்வத்கேபியோ தேவானாகும் ஹிருதயேபியா. தேவர்கள், இந்த விஜின்வத்கேபியர்கள் நம்மளுடைய சிந்தனைகள்லாம் போக்கக்கூடியவர்கள், நம்முடைய கஷ்டங்களை நீக்கி சுகத்தை அளிக்கக்கூடிய எந்தெந்த தேவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய ஹிருதயமாக இருக்கக்கூடியவர். நம ஆனிர்ஹதேபியோ தேவானாகும் ஹிருதயேபியா, அந்த தேவர்களுடைய ஹிருதயத்தில் வசிக்கக்கூடியவர். நம ஆமிவத்கேபியோ தேவானாகும் ஹிருதயேபியா. இப்படி நீ எந்த தேவனை கும்பிட்டாலும், எந்த தேவருக்கு நீ நமஸ்காரம் செய்தாலும், சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி என்று புராணத்தில் வரும் ஒரு வாக்கியம் போல, எல்லா தேவர்களுக்கும் ஹிருதயத்தில் வாசம் புரியக்கூடியவர் மகாதேவர்தான். நீ யாரை கும்பிட்டாலும் அந்த நமஸ்காரங்கள் மகாதேவரையே போய் சேருகிறது, இந்த ருத்ர பரமேஸ்வரனை போயே சேருகிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இது 9வது அணுவாக்கம். 10வது அணுவாக்கம் மேற்கொண்டு பார்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபூஜை விளக்கம். வழங்குபவர் வி கே புரம் திரு ஜி சண்முகமையா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களே, இது சதகம், திருச்சதகத்தில் உள்ள பாட்டு. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச பாட்டு தான். இதில் மணிவாசக பெருமான் பக்தி வைராக்கியத்தினுடைய விசித்திரத்தை சொல்கிறார். பக்தி விசித்திரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு இங்கே காட்டுறார். நாயடியேன் வருந்துவன் பெருமானே, நான் அடியேன், நாய் போன்றவன். தமியேன் வருந்துவன், நான் நாதியற்றவன், பற்றுக்கோடில்லாதவன். எனக்கு உன்னை தவிர வேறு யாருமே பற்றுக்கோடில்லை பெருமானே. நான் வருந்துவன், எதற்காக? நின்மலர்பாதம் அவை காண்பான். அந்த பெருமானுடைய திருவடி மலரடி, மலர் போன்ற பாதம். அந்த பாதம் இருந்து, அந்த பாதத்திலேயே இருந்தும் அதை அறிய முடியவில்லையே பெருமானேன். உன் திருப்பாதத்தில் நான் இருக்கிறேன், ஆனால் அந்த பாதத்தை காண்பான் வருந்துவன். எனவே அந்த பாதம் எனக்கு தெரியலையே பெருமானே, திருவடியில் இருந்தும் அது தெரியலையே என்று அவை காண்பான் வருந்துவன். அது காண்டுதற் பொருட்டு நான் வருந்துவன். அந்த பாதத்தில் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா, அது எல்லா நலமும், இந்த ஆன்மாவுக்கு விளைகின்ற நலம் அத்தனையும் செய்கின்ற பாதம் அது இல்லையா. அது நம்ம அறிவை படிப்படியாக மலர்த்துகின்ற பாதம். அதனால அந்த பாதம் நல மலர். இந்த பாதம் எப்படிப்பட்டது? நல மலர். நமக்கு விளைகின்ற நலத்தை எல்லாம் தருவது அதுவே. எதற்காக தருகிறது என்றால், நம்முடைய அறிவை படிப்படியாக மலர்த்துவதற்கு. அதனால அந்த பாதத்திலிருந்தும் அதை காண முடியவில்லை. சரி, அந்த பாதத்தை சென்னியில் புனைந்தேனா? பார்க்கவே முடியலை. பிறகு எப்படி புனைகிறது இல்லையா? அதனால அது நால மலர். அது இருக்க வேண்டிய இடம் எது? மலர் இருக்க வேண்டிய இடம் எது? சென்னி. அதில் புனையலையே, நல மலர் புனையேன். எனவே அந்த மலரை புனையேன், அதனால் அதில் வருகின்ற நன்மையையும் நான் புனையவில்லையே, அந்த நன்மையை நான் பெறவில்லையே. பாதத்திலிருந்தும் அதை புனையலை, அதை பெறலை, நன்மையை பெறலை. சரி, அப்போ அந்த மலரை பெதர்வதற்காக மலர் புனைந்தாவது ஏத்துகிறேனா? அந்த திருவடிக்கான மாலையாவது புணர்கிறேனா? திருவடியும் புனையலை. சரியா, உனக்கு தெரியலன்ட்ட போட்டு தள்ளு. அதுக்கு மாலை சாத்தணும், அதுவுமா தெரியாது? அதுவும் செய்ய மாட்டேங்கயா நான். எனவே அந்த பெருமானுக்கு இருந்து, அதுக்குரிய இடத்துல இருந்து பெருமானுடைய திருவடிக்கான மலரையும், நல மலர், எனக்கு நலம் விளைவிக்கின்ற மலர், அதை நான் புனையேன், அதை நான் புனையேன். என் கையிலே நீ இருக்கிறாய், என் கையிலேயே நீ இருந்து இந்த கை என்ன செய்ய மாட்டேக்கு? உனக்கான மாலையை புனைய மாட்டேக்க பெருமானே என்று அங்கே சொல்கிறார். எனவே எதனால புனையலையா? கையிலிருந்தும் அந்த பெருமானை நான் புனையவில்லை. ஏன்னா நீ கையில் இருந்த, ஆனால் என்னுடைய பற்றெல்லாம் ஆக்கையிலெல்லாம் இருந்தது. என்னுடைய கையெல்லாம் எங்கே இருந்தது? பற்றெல்லாம் ஆக்கையில் புனைந்த நான், ஆக்கையில் புனைந்த நான் நலமும் புனையேன், மலரும் புனையேன். எனக்கு நல்ல நலத்தையும் புனையல, மலரையும் புனையே. எனவே அந்த பெருமான் சொல்கிறார், அந்த பாதத்தை காண முடியல, பாதத்தை காண முடியல, அந்த பாதத்தோடு புனைய முடியல, அதனுடைய நலத்தை பெற முடியல. அந்த பாதத்தோடு புனைந்தால் ஞானம் விளங்கும். என்ன விளங்கும்? ஞானம் விளங்கும். ஞானம் விளங்குனா என்ன விளங்கும்? ஆனந்தம் விளங்கும் இல்லையா? அத கடைசியில சொல்றாரு, அந்த மூணாவது அடியில அவர் சொல்றாரு, அந்த இதை பெற்றால், அந்த ஞானத்தை பெற்றால் அருள் அமுதம் புரியாயே. அந்த அருள் அமுதத்தை உண்ணலாம், அருள் பெற்றால் அமுதத்தை உண்ணலாம். அதனால நான் அந்த அமுதமும் கிடைக்கல, எனக்கு என்ன கிடைக்கல? அருளும் கிடைக்கல, அமுதமும் கிடைக்கல. அதனால வருந்துவேன், அருந்தாது வருந்துவேன். அந்த அமுதம் அருந்தாது வருந்துவன். அதனால இந்த அந்த நலம் புனையேன், அதனால நான் புலைகின்ற அந்த நலத்தை புனையாதவன், பெருமானுடைய திருவடியை புனையாதவன் என்ன சொல்றாரு? புலையன், புலையன். எனவே அதை புனையாத புலையன். அதனால உனக்கு மாலையும் புனையல, நாத்தழும்பு ஏற ஏத்தேன். இது காயத்தால செய்யாதத சொன்னார் இல்லையா? பெருமானை பொருந்த அதுக்கு அவனுடைய காயத்தால பெருமானுக்கு மலர் புனைந்து திருவடியில சாத்தணும், அதை செய்யலை இல்லையா? அப்புறம் வாக்கால என்ன செய்யணும்? பெருமானுடைய திருப்புகழை பாடணும். ஏத்தேன், ஏத்தேன், நாத்தழும்பு ஏற ஏத்தேன், ஏத்தேன் என்று பெருமானை கொடுக்கிறார். ஏத்தேன், உனை ஏத்தேன் பெருமானே, ஏத்தேனே, நான் உன்னை ஏத்தேன், நாத்தழும்பு ஏற ஏத்தேன். பெருமானுடைய புகழை சொல்லி சொல்லி நாக்கில் என்ன வரணுமா? தழும்பு. நாத்தழும்ப ஏத்தேன், நாத்தழும்பன்னு தழும்புதல்னா நிறைதல், நான் நிறைய, நான் நிறைய ஏத்தேன், தழும்ப ஏத்தேன், தழுவி ஏத்தேன், உன்னோடு பொருந்தி ஏத்தேன். அதனால அந்த பெருமான் சொல்கிறார், பொருந்திய பொற்சிலை குனித்தாய், பொருந்திய பொற்சிலை குனித்தாய். எனவே இங்க அந்த பெருமானை ஏத்தல, அந்த தேனை காணல, அதை அருந்தல, அதுக்கு சொல்றாரு, ஏத்தேன், பொருந்திய பொற்சிலை குனித்தாய். ஏத்தாய், நீ என்ன செய்ய மாட்ட, பொற்சிலை குனித்தாய், எந்தாய் ஏத்தாய், எந்தாய்ங்கிறார் பெருமா, எந்தாய், நீ அருந்தாய். நீ எப்படிப்பட்ட தாய்? அருந்தாய், மிக மிக அரிய தாய். நீ அருந்தாய், நீ அருந்தாய், நீ எதையும் அருந்தாய். அந்த அம்மைக்கு எந்த விதமான அனுபவமும் கிடையாது இல்லையா? ஆனா அப்படி அந்த தாய் அருந்த மாட்டா, ஏன்னா அவ எப்படி இருக்கா? தேன், நீ தேன், அதனால் அருந்தாய். நீயே தேனா இருக்கிறதுனால அருந்தாய், அது பற்றி வருந்தாய், அது பற்றி வருந்தவும் மாட்டாய். ஆனா நான் யார்? உன்னுடைய பிள்ளை, நான் உன் பிள்ளை தானே, அதனால உன் பிள்ளையையும் நீ அருந்தாய் என்பதனாலும் நானும் அருந்தாத நாயாய் படைத்தாயோ, தேன் அருந்தாய் நாயாய் படைத்தாயோ என்று பெருமானிடத்தில் கேட்கிறார். ஏன்னா தேன் என்ன செய்ய, நாய் என்ன செய்யாது? நமக்கு தேன் வேணுமே இல்லையா? எனவே அந்த உன் பிள்ளையையும் தேனருந்தாய் நாயாக்கினையோ, மலர்ப்பாதம் அவை காண்பாய் குனித்தாய், பொருந்திய பொற்சிலை உனித்தாய், அவன் கையில எதை வச்சிருக்கிறான், பொற்சீலை குனித்தாய், பொன்மலையவே வில்லாக வை இல்லையா, பொருந்திய நீ என்னோடு பொருந்திய நீ, நீ பொன் நான் சிலை, நீ பொன், பொன்ன ஞானம், நான் கல், சிலை என்னது கல், நீ பொன் நான் கல், அதனால என்கிட்ட என்ன இல்லை, கசிவில்லை வளைவில்லை, எனவே என்னை குனித்தாய், குனிப்பால் குனித்தாய், எப்படி குனித்தாய், குனிக்கிறதுங்கிறது என்னது வளைக்கிறது, எப்படி வளைக்கிறாரு, குனிப்பால் குனித்தாய், குனிப்புன்னு என்னது ஆட்டம் ஐந்தொழில், பெருமான் குனித்த புருவமும் வளைவு இல்லையா, அது வளைவை குறிக்கிறது, இந்த குனிப்பு உடையானிக்கே அப்படிங்கிறது ஆட்டம், விளங்குதாமா, எனவே அந்த பெருமான் நம்ம எப்படி குறிக்கிறாரு, இந்த கல்லை வளைக்கிறாரு, எப்படி வளைக்கிறாரு, கல்லை மென்கனியாய்க்கும் சொல்றாரா இல்லையா, அப்படி அந்த பெருமான் குனிப்பால் அவனுடைய ஐந்தொழிலால் என்ன செய்யறாரு, குனித்தாய், எதற்கு, பாதம் நோக்கி, பாதத்தை நோக்கி குனித்தாய், இச்சிலை குனித்தாய், இச்சிலை குனித்தாய், இந்த கல்லை வளைத்தாய், அதனால உன் பாதம் காட்டி பதம் தந்து, உன் பாதம் காட்டி பதம் தந்து அந்த முக்தி பதத்தை தந்து, அருள் அமுதம் புரியாயேல், அருள் அமுதம் வருந்துவன் இல்லையா, தமியேன் வருந்துவன் கொம்பரில்லா கொடி போலம்பர், இந்த ஆன்மா எப்போதும் எதையாவது பற்றித்தான் நிற்கும், அதனால தமியேன்கிறது நாதி இல்லாத பற்றுக்கோடு இல்லாத, எனவே தமியேன் வருந்துவன் தேன் அருந்தான் ஆய், அதனால தேன் அருந்தாததுனால வருந்துவன், அருந்தினால் திருந்துவன், அந்த தேன் அருந்தினால் திருந்துவன், இல்லையேல் வருந்துவன், அந்த தேன் அருந்தினா திருந்துவன், இல்லையேல் வருந்துவன், மற்ற என்ன நாம் என்னால வேற என்ன செய்ய முடியும், அதனால நீ அந்த கல்லை என்ன செஞ்சாய், வளைத்தாய், கல்லை வளைத்தாய், அதனால சொல்றாரு, அந்த வளைச்சதுனால அந்த இதுல சொல்றது போல களவிற்றதும்பிய கல்வன் என்பார், களவிற்றதும்பிய கல்வன் யாரு, பெருமான் நம்ம நெஞ்சத்தில் இருக்கிறான், ஆனாலும் எப்படி இருக்கிறான், கண்ணாயிருந்து காட்டியும் காட்சிக்கு அருமைப்பட்டி கல்வன் என்றார், படிச்சிருக்கோமா இல்லையா, நமக்கு கண் போல இருந்து எல்லாத்தையும் காட்டுறான், ஆனா நம்ம அவனை பார்க்கவே முடியல, அதனால அங்க சொல்றாரு அந்த கல்வன், கல்வனே ஆயினும் கல் அவனே, கல்வனே ஆயினும் கல் அவனே, அதனால நீ கல் நான் கல்ங்கிறார், நீ கல் நான் கல், அதனால நீ கல்லாயினும், நீ கல்லாயினும் என் பாதம் கண்டு கல் கண்டாவாய், கல் பாதம் கண்டு என்ன ஆகுமா, கற்கண்டு, கல் கண்டு கற்கண்டாகும் என்று இங்க சொல்கிறார், எனவே நாமெல்லாம் பெருமானுடைய பாதம் கண்டா என்ன ஆகலாம், கல் போல இருக்கிற நாமெல்லாம் கற்கண்டாக ஆகலாம் என்று இந்த பாட்டில் நமக்கு பெருமான் சொல்கிறார், முயற்சி பண்ணுவோம், பண்ணலாமா, என்னமா பாட்டு நல்ல பாட்டுமா, அது எந்த பாட்டு தான் நல்ல பாட்டு இல்லை, எல்லா பாட்டும் நல்ல பாட்டு தான், எனவே இந்த அவர் சொல்றாரு, தேனேயும் மலர்கொன்றே சிவனே, எம்பெருமானே உன் அருள் பெருநாள் என்று வருந்துவன்கிறார், பெருமானுடைய திருவடி ஏன் ஆமாறு உனக்கு ஆளாமாறு, ஆமாறுனே என்ன ஆமாறு, உனக்கு ஆள் ஆமாறு, உன் திருவடிக்கே அகங்குளையேன் அன்புறுகேன், பூமாலை புனைந்து ஏற்றேன் புகழ்ந்து உரையேன், அடுத்த பாட்டை சொல்றாரு, இங்க இதை சொன்னதுதான் அடுத்தலையே சொல்றாரு, எனவே அவனுக்கு மாலை புனையணும், அவனோடு புனையணும், அவனுடைய புகழையே நாக்கு பேசணும், அவனுடைய இன்பமின்றி நமக்கு வேற இன்பமே இல்லை என்பதை நமக்கு பலகாலம் அவர் பல இடங்களில் நமக்கு அந்த பெருமான் சொல்கிறார். அது மட்டுமில்லை, இந்த மருளார் மனத்தோடு உனைப்பிரிந்து வருந்து வந்தார் இல்லையா. அதனால் அந்த பெருமான சொற்பதம் கடந்த அப்பன் தாழ் தாமரைகள் ஏற்றி தடமலர் புனைந்து நையும் ஆளலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறிங்கிறார். எனவே அதுதான் நாம் செய்ய வேண்டியதுங்கிறத புகழ்மின் தொழுமின் பூப்புனைமின் புயங்கந்தாளே புந்தி வைத்திட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும்ங்கிறார். இனி ஓர் இடையூறு அடையாமை பெருமானுடைய திருவடியை புனைஞ்சோம்னா நமக்கு ஒரு அல்லலும் வராது என்பதை அவர் பல இடங்களிலும் நமக்கு சொல்கிறார். இப்போ நாம இன்றைக்கு சிந்திக்க இருப்பது சிவபூசணை. உள்ளபடி நாம ஞான பூசணியை பார்க்கணும். இந்த பூசணியை பார்த்துட்டு அதுக்கு போவோம்னு சொன்னதுனால இன்னைக்கு இந்த பூசையை பார்க்குறோம். நாம் உள்ளபடி 909 மூன்றாவது அதிகரணம் ஞான பூசணை பார்க்க வேண்டியது. இப்போ இந்த உலகத்தில் நாம் உயிர்த்ததுக்கு ஒரே வழிதான், உயிர்த்ததுக்கு நமக்கு ஒரே கடவுள் ஒரே வழிதான். யாரை கும்பிடணும் என்ன செய்யணுங்கிற கேள்வியே கேட்கக்கூடாது, அதெல்லாம் காலம் விரயம் செய்வதுங்கிறார் இல்லையா. நமக்கு கடவுள் ஒரே கடவுள் தான், அவனை அடைவதற்கு வழியும் ஒரே வழி தான். அதனால் அப்போது ஐயா நாம் சாத்திரங்களெல்லாம் படித்து பெருமான் அடையணுமா இல்லை தோத்திரங்களை படித்தா அடைஞ்சிடலாமா அப்படி கேட்குறாங்க. உனக்கு இடது கண்ணு வேணுமா வலது கண்ணு வேணுமானா என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது என்ன சொல்லுவாங்க ஐயா? ஒரு கண்ணு போதும்பாங்களா? ஏன் ரெண்டு கண் இருந்தால் தான் ஓரளவாவது பார்த்து தெரியுது. அப்போ நமக்கு ரெண்டுமே பெருமான் கொடுத்துருக்காருன்னா தேவையில்லாமையா கொடுப்பாரு இல்லையா? அதனால் நமக்கு ரெண்டுமே வேணும். அதுவும் இந்த திருமுறைகள் படிக்கும்போது புரிஞ்சு படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். வெறுமனே அது புரியாமல் படித்தா, புரியாமல் படித்தால் பலன் உண்டு தான் இல்லையா. புரியாமல் படித்தாலும் பலன் உண்டு என்றாலும் புரிந்து படிக்கிறதுக்கும் புரியாமல் படிக்கிறதுக்கும் வித்தியாசம். என்ன வித்தியாசம்னா, பாச தெரியாத பட சினிமாவை போய் பார்க்குறீங்கன்னு வைங்க, அது எப்படி இருக்கும்? வெறுமனே படம் தான் தெரியும், என்ன பேசுகிறாமன்னு அவ்வளோதான் ரசிப்பு. தெரிஞ்ச படம்னா பாச உள்ள படம்னா ரசிப்பு இருக்கா இல்லையா? அப்போ நமக்கு பொருள் தெரிஞ்சு படித்தா அந்த பாட்டில் லயிப்பு இல்லைன்னா அது சடங்கு. தெரியாமல் படித்தா சடங்கு, தெரிஞ்சு படித்தா வழிபாடு. உருகி படிக்கணும்னா அது பொருள் தெரியணுமா இல்லையா இல்லையா? அப்போது நாம் பெருமானோடு அன்போடு குழைந்து அதை செஞ்சாதான் அது வழிபாடு, இல்லைன்னா அது எப்படி இருக்கும்? வெறும் சடங்காக இருக்கும். அப்போ அதுக்கு பலன் அதிகம். பாடுவார் பசி தீர்ப்பார் பரவுவார் பிணி களைவார்னு சொல்லியிருக்காரா இல்லையா? பாடுறதுக்கும் பரவுவதுக்கும் எவ்வளவு வித்தியாசம், பலன் எவ்வளவு மாறுது. இது உடற்பயன், அது உயிர்ப்பயன். அதனால நாம நமக்கு சித்தியாரில் சொல்றாரு, ஐயா எது நல்லது எது நல்வினை அப்படின்னா, உயிரை வளர்க்காத எல்லாமே தீவினை தான், உயிர் வளர்ப்பது மட்டும்தான் நல்வினை. இறப்பில் தவம் என்ன சொல்றோம்? இறப்பில் தவம். ஏன் அதை இறப்பில் தவம்னு சொல்றோம்? மற்றதெல்லாம் இறப்புடை தவம்ங்கிறோம், உலக வினை வைதீக வினைகள் எல்லாம். எதனால எதனால அதை இறப்புடை தவங்கிறோம்? ஏன் அப்படின்னா அதெல்லாம் உடற்பயனை தருவதே, அதனால உடல் அழியது போல அதுவும் அழிந்துபடத்தான் செய்யும். அதனுடைய பயன்கள்லாம் எதுக்கு வருது? உடல் மூலம் அனுபவிக்கிறோம், உடலுக்கு தான் வருது. ஆனால் இது சிவபுண்ணியங்கள் எல்லாம் உயிருக்கு பயனளிப்பனே. அப்புறம் உயிருக்கு பயனளிச்சா அந்த உயிர் ஒரு காலம் அது அழியாத நித்தப்பொருள், நீடும் ஒழியும் என்றார் இல்லையா. வினா வெண்பா அப்படித்தான படிச்சிருக்கீங்க. எனவே அறிவினுடைய இயல்பு வளர்ந்து கொண்டே போவது, சடத்தின் இயல்பு தேய்ந்து கொண்டே போவது. அப்போ சடத்தினுடைய பயன் நோக்கி செஞ்சா அதுக்கு அழிஞ்சுதான் போவோம் இல்லையா. உயிர் பயன் கருதி செஞ்சா அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால அது இறப்பில் தவம். ஏன் இறப்பில் தவம்னா எதுக்கு? அது உயிரிலே பயனளிப்பதால் அது இறப்பில் தவனாயிற்று அப்படி சொல்லணும், புரிஞ்சுதா? அழியாத உயிருக்கு பயனளிப்பதால் அது இறப்பில் தவம். ஏன்னா ஒருத்தனுக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் சொல்லி கொடுத்ததை கக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. அந்த இது அறிவில் ஏறுனா ஏறினது தான், விளங்குதாமா? அதனால இந்த சிவபுண்ணியங்கள் என்பது, அந்த சிவபுண்ணியங்கள் ஐவகை வினையில எதெல்லாம் சிவபுண்ணியம்னு சொல்றோம், எதெல்லாமா? அதி ஆன்மீகம், அதிமார்க்கம், மாந்திரம், மூன்றும் சிவபுண்ணியம், ஒன்றுக்கொன்று உயர்ந்தவை. அதுல இப்போ அந்த அத்தி ஆன்மீகத்துல முதற்கண் இருப்பது சிவபூஷணை, அதான் சிவபூஷணை. அதிமார்க்கம் என்பது யோகம், மாந்திரம் என்பது ஞானம், மந்திரங்களே கடிக்கின்ற ஆற்றல். அதனால இந்த சிவபூஷணை ஒன்றுதான் நமக்கு உயிருக்கு உறுதி தருகின்ற ஒரு செயல். அதனால சிவபெருமானிடத்திலே பக்தி ஏற்பட வேண்டுமென்றால் கோடி ஜென்மங்களில் புண்ணியம் செய்திருந்தால் கிடைக்கும். சிவன் ஒருவரை பூஜை செய்துவிட்டால் மற்ற ஏனைய தேவதைகள் யாவரும் பூஜை செய்யப்பட்டவர்களாக கருதி மகிழ்ச்சியே அடைகின்றனர். எவ்வாறு ஒரு மரத்தின் அடியிலே அந்த வேரிலே நீர் விடுவதால் மரத்தினுடைய இலை கிளை எல்லாம் தழைத்து வளர்கிறதோ அதுபோல இந்த எல்லாரும் பெருமானுடைய பூசணியை செய்தால் எல்லா தேவதைகளும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நமக்கு வாயு சங்கீதை சொல்கிறது. சிவபூஜை செஞ்சா வேற யாரையும் பூசிக்க வேண்டாம், எல்லாருக்கும் அது எல்லாரும் உங்களுக்கு நலம் புரிவார்கள் என்று சொல்கிறார். அப்போ அது எப்பேற்பட்ட ஒரு கர்மம் இல்லையா? முத்திக்கு வழி ஞானம், முக்திக்கு வழி ஞானம், அதை வாயில் என்றார். அது என்ன சொன்னாரு? வாயில் இல்லையா, அது கோபுரம்னு சொல்றோம். வாய் கோபுரம், வாசல் கோபுரம்ங்கிறது என்னது? கோபுரம்ங்கிறது திருவடி, கோபுரம்ங்கிறது திருவடி, அது ஞானம், எல்லாம் ஒண்ணுதானே. எனவே அந்த பெருமானை பார்க்கணும். கருவறை, கருவறைன்னு என்னது? கரு இருக்கும் அறை கருவறை, கரு இருக்கிற அறை, சரக்கு இருக்கிற அறை சரக்கரை, சரக்கரை பதிகம் படிச்சிருக்காரா இல்லையா? எனவே அவர் தான் சரக்கு, பண்டம், சரக்குன்னு பண்டம், அவன் இருக்கிற இடம்தான் சரக்கரை, நம்ம அறிவு தான் இல்லையா. அப்போ அந்த கருவாகிய பெருமான் இருக்கிற இடம்தான் கருவறை. அப்போ அந்த இருட்டு அது நம்ம அறிவு தான், அது இருக்கிற அறை, நம்ம அறிவு தான் அவன் இருக்கிற அறை. இதய குகை இல்லையா, அது கருணியில், கருணியில் கருணி உண்டுனை நான் உண்டு என்பான். கருணியில் கருணை உண்டுனை நான் உண்டு, கருணியில் கருணி உண்டு, கருணியில் கருணி உண்டு உனை நான் உண்டு. கருணின் என்னது? இதய குகை. கருணை என்னது? இதய குகை. கருணி, கருணியில் கரு நீ உண்டு, அதை நான் உண்டு, உனை நான் உண்டு என்று சொல்றேன். புரியுதாமா? பாட்டு. எனவே அந்த பெருமான் இருக்கிற இடம் நம்ம அறிவு தான். அவனை அவனை வழிபடணும், அதில் அவனை வழிபடணும் என்பதே நமக்கு வாயு சங்கீதம் செய்யும். முக்திக்கு வழி ஞானம், ஞானம் தான் வீட்டுக்கு வழி. அதனால இந்த ஞானத்தை பெறுவதற்கு வழி என்ன? ஞானம் கிடைச்சா முக்தி கிடைக்கும் இல்லையா? ஞானத்தை பெறுவதற்கு வழி என்னையா? தபம். தபம் மற்றதெல்லாம் அவம் இல்லையா? தபம் எது தபம்? என்னமா? பெருமானை வழிபடுவதுதான் தவம். காயத்தாலும் மனத்தோடு, காயத்தாலும் மனத்தாலும் இப்படி வழிபடுவதுதான் தவம், ஞானத்தாலும். அதனால அது நமக்கு சிவபிரகாசத்துல சொல்றாரு, சிவபிரகாசத்துல சொல்றாரு இல்லையா? அந்த 68வது பாட்டு ஞாபகம் இருக்கா? சிவபிரகாசம் 68. காட்டிடும் கரணம் ஒன்றின்றேல் காணோனாதாம், நாட்டிய இவற்றால் ஞானம் அணுகவும் ஒண்ணா, முன்னம் ஈட்டிய தவத்தினாலே இறை அருள் உருவாய் வந்து கூட்டிடும் இவற்றை நீக்கி குறைகளல் குறுகுமாறே சொல்றார் இல்லையா? எனவே பெருமான் நமக்கு கொடுத்த இந்த சரீரத்தை கொண்டு சிவபெருமானை பார்க்க முடியாது இல்லையா? இந்த சரீரம் இல்லைன்னா உலகத்தை கூட பார்க்க முடியாது. இந்த சரீரம் இல்லைன்னா உலகத்தை கூட பார்க்க முடியாது. இதை வச்சு நம்ம சிவத்தை பார்ப்பதற்கு ஒன்றும் முடியாது. அப்போ இந்த பெருமான் இந்த சரீரத்தை எதற்காக கொடுத்தார்? இந்த சரீரத்தை நாமே பெற்றோமா? நாம பெற்றோமாமா? நீங்க பெறலையா? என்னமா நீங்க பெற்றியடா? சாமி கொடுத்தாரா? நீங்க பெறல. ஏன்? என்னமா ஏன் பெறலைன்னா, ஊனறியாது என்றும் உயிரறியாது ஒன்றும் இவை தான் அறியாது ஆர் அறிவார் தான் சொல்றாரா இல்லையா? எனவே இந்த ஆன்மாவுக்கு இந்த உடம்பு இல்லைன்னா எதையுமே அறிய முடியாது இல்லையா? உடம்பு இல்லைன்னா எதையும் அறிய முடியாது. அந்த உடம்புக்கும் அறிவே கிடையாது. எனவே அந்தஹீன நியாயம் பற்றி என்ன சொல்லணும்? அந்தஹீன நியாயம் பற்றி இவர்கள் ஒருவரை ஒருவர் கூடிக்கொள்ள முடியாது. அவன் குருடன், இவன் ஒண்டி. குருடனும் ஒண்டியும் அவங்களே சுதந்திரமா சேர முடியாது. ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒருத்தன் கண்டிப்பா வேணும். அதனால இந்த இதில் சொல்றாரு, பெருமான் தான் அதை கொடுக்குறாரு. அப்போ ஏன் கொடுத்துருக்கிறாருன்னா, இதை வச்சு நாம பெருமானை பார்க்க முடியட்டாலும் பெருமானை பார்ப்பதற்கான கருவியை பெற முடியும். பெருமானை பார்ப்பதற்கான கருவியை பெறலாம். பெருமானை பார்ப்பதற்கான கருவி எது? ஞானம். அந்த ஞானத்தை இந்த உடம்பு கொண்டு பெறலாம். எப்படி பெறலாம்? தவத்தில் செலுத்தினால். இந்த உடம்ப தவத்தில் முன்னம் ஈட்டிய தவத்தினாலே சொல்றாரா இல்லையா? முன்னம் ஈட்டி, அப்போ முன்னம் ஈட்டிய தவம் என்பதனாலே ஒரு பிறவியில செய்த தவத்தான் அமையாது இல்லையா? பல பிறவிகள்ல தொடர்ந்து தவம் செய்யணும். அப்போ நமக்கு இந்த உடம்பு எது கொடுத்துருக்கான்? ஆமா. அதனால பிணிகொள் பிறப்பு வழிய பிறப்புழியில் சொல்றாரா இல்லையா? அப்போ நாம அந்த ஞான சம்பந்தர் சொன்னது போல, இந்த பிறப்பு ஒழிவதற்காக பிறந்தேன், பிறவாதிருக்க பிறந்தேன். அப்போ நாம பிறவா நிலையை அடைவதுதான் நம்முடைய நோக்கம். அதற்கு நாம செய்ய வேண்டியது என்னது? பூசனை, சிவபுண்ணியம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

உலகத்தை எங்கிருந்து படைத்தான்? மாயை. மாயை இரண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், சுத்த மாயை அசுத்த மாயை. இப்ப மாயை எப்படி இருக்கும்? அதாவது சுத்த மாயை அசுத்த மாயை என்ற பாகுபாடு ஆணவமலத்தினாரே, ஆணவமலம் கலந்திருக்கிற பகுதி அசுத்த மாயை, ஆணவமலம் கலக்காத பகுதி சுத்த மாயை. அதாவது எல்லா உலகங்களும் எல்லா அண்டங்களும் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பதுதானே மாயை. அப்படி என்றால் மாயை என்பது எவ்வளவு பெரிய பொருள்? அதுதான் எல்லாவற்றையும் வளைத்து தனக்குள்ளே அடக்கியிருக்கிற ஒரு, அதான் ஒரு வட்டம், வட்டமிட்டு காட்டுவார்கள் மாயை. எல்லாவற்றையும் தனக்குள்ளே தன்னுடைய வயிற்றுக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிற ஒரு பெரிய ஜடப்பொருள் மாயை. அதிலே ஆணவமலம் கலந்த பகுதி உள்ளே அடங்கி இருக்கிறது. ஆணவமலம் கலந்த மாயை அசுத்த மாயை உள்ளே அடங்கி இருப்பது. அதாவது என்ன உதாரணம் சொல்லலாம்? இப்போ நம்முடைய பூமியை சுற்றி காற்று மண்டலம் இருக்கிறது இல்லையா, அதுல அசுத்தமான காற்று உள்ளே அடங்கி இருக்கிறது. அதற்கு மேலாக விரிந்திருப்பது அந்த தூய்மையான காற்று மண்டலம். அதுபோலத்தான் அசுத்தமாயை உள்ளே அடங்கியிருக்கிறது, அதற்கு மேலாக விரிந்திருப்பது சுத்தமாயை. ஆணவமலம் கலந்ததனால அசுத்தமாயை பருமையாக இருக்கும், பருப்பொருளாக இருக்கும். சுத்தமாயை நுண்பொருளாக இருக்கும், நுண்ணியதாக இருக்கும். அசுத்தமாயை காட்டிலும் சுத்தமாயை நுட்பமானது, தூய்மையானது. அதனாலே சுத்தமாயைக்கு என்ன பெயர்? சுத்தமாயை குறிக்கிற பெயர்கள் குண்டலி என்பது. குண்டலி என்ன பொருள் தெரியுமா? குண்டலி என்றால் குண்டலம்னா என்ன? குண்டலம் என்றால் வளைவு, வளைந்திருப்பு. எனவே சுத்தமாயை தான் எல்லாவற்றையும் வளைத்து தனக்குள்ளே அடக்கி இருக்கிறது. அதனால குண்டலி என்ற பெயர். இன்னொரு பெயர் உண்டு சுத்தமாயைக்கு, விந்து என்பது. அதற்கு பொருள் தூய்மை, தூய்மையானது, தூய்மையாக இருப்பது. இன்னொரு பெயர் இருக்கிறது குடிலை. குடிலம், குடிலம் என்றால், குடிலம் என்றால் வளைவு என்ற பொருள். குடிலம் மனோன்மணியம் என்ற, மனோன்மணியம் என்ற நாடகத்தில் ஒரு கேரக்டர், ஒரு வில்லன் யாரு கேள்விப்பட்டது இல்லையா, குடிலன்னு பேர் அவன் பேர், குடிலன். ஏன் அவனுக்கு அந்த பேரை வைத்தார்? காரணத்தோடு தான் வைத்தார். அவனுடைய மனம் நேர்மையான மனம் இல்லை, கோட்டம் உடையது, வளைவு உடையது, அதனால குடிலன்னு பேர் வைத்தார். ஒவ்வொரு பேருக்கு அங்க காரணம் உண்டு. எனவே மாயைக்கும் சுத்த மாயைக்கும் குடிலை. இன்னொரு பெயர் சுத்த, எத்தனை பேரு ஒன்னாச்சு நினைவில் இருக்கணும்னு பார்ப்போம். மகாமாயை தெரியும், பெரிய மாயை மகாமாயை. இன்னொரு பெயர் இருக்கு ஊர்த்துவ மாயை. ஊர்த்துவ தாண்டவம் என்ன அர்த்தம்? ஊர்த்துவ தாண்டவம், மேல் நோக்கி காலை மேல் தூக்கி ஆடுகிறார் இல்லையா, ஊர்த்துவ தாண்டவம். எனவே இது ஊர்த்துவ மாயை என்றால் மேலாக விரிந்திருக்கிற மாயை. அசுத்த மாயைக்கு மேலே விரிந்து பறந்திருக்கிற மாயை, அதன் உள்ளே அடங்கியிருப்பது அசுத்த மாயை. இந்த பந்து இருக்கு, கால்பந்து, அதற்குள்ளே என்ன இருக்கு? அந்த காற்றடைத்த அந்த பிளாடர் இருக்கு இல்லையா, அதுபோல சுத்தமாயை, அதற்கு உள்ளாக அசுத்தமாயை. அசுத்தமாயைக்கு பேரு, அதான் ஏற்கனவே சொன்னதுதான், அதான் மோகினி. அசுத்தமாயை குறிக்கிற பேரு மோகினி.
சுத்தமாயை மயக்காது. ஏனென்றால் ஆணவமலம் கலக்கவில்லை. அசுத்தமாயையிலே ஆணவமலம் கலந்திருப்பதனாலே அது மயக்கத்தை தருகிறது. நமக்கு உடம்பாக வருவது, நமக்கு உலகமாக வருவது சுத்தமாயை அல்ல. சுத்தமாயைக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை. நாம் சுத்தமாக இல்லையே, நாம் அது சுத்தமான உயிர்களுக்கு உரியது. யார் சுத்தமான உயிர்கள்? விஞ்ஞானகலர். அவர்களுக்கு உரியது அந்த சுத்தமாயை. நாம் ஆணவமல கலப்புடைய நமக்கு உரியது அசுத்தமாயை. அசுத்தமாயை தான் நமக்கு உடம்பாகவும் உலகமாகவும் வருகிறது. இறைவன் இந்த அசுத்தமாயையை படைத்துக் கொடுக்கிற போது நமக்கு அசுத்தமாயை முழுவதையும் அவன் காரியப்படுத்துவது இல்லை, முழுவதையும் அவன் செயற்படுத்த மாட்டான். அசுத்தமாயையில ஒரு பகுதியை மட்டும் செயல்படுத்துகிறான், ஒரு பகுதி அதை மட்டும்தான் பயன்படுத்துகிறான். இது போல என்றால், குடம் செய்வதற்கு அந்த வணிகரவன் மண்ணை எடுக்கிறான். எதிலிருந்து? ஒரு வயலிலே. அந்த வயல் முழுவதையும் அவன் தோண்டி கொண்டிருக்கிறான். வயலில் ஒரு மூலையில கொஞ்சம் தோண்டி களிமண்ணை எடுத்து குடம் செய்கிறான், குடங்களை செய்கிறான். அதுபோல அந்த அசுத்த மாயையில ஒரு பகுதியைத்தான் நமக்கு உலகமாக இறைவன் காரியப்படுத்துகிறான். ஒரு பகுதி தான். அந்த பகுதிக்கு என்ன பேரு? மாயை, மாயா தத்துவம். அந்த ஒரு பகுதிக்குத்தான் மாயா தத்துவம் என்ற பெயர், அல்லது மாயை என்றும் சொல்லுவார்கள். மாயை அல்லது மாயா தத்துவம். எனவே இது அசுத்த மாயையினுடைய ஒரு பகுதி. பிறகு அந்த மாயா தத்துவத்திலிருந்து முதலில் தோன்றுகிற தத்துவம், அந்த 36 தத்துவம் என்று படித்திருக்கிறீர்களே. சுத்த மாயையில 5 தத்துவம், மற்ற 31 தத்துவங்களும் அசுத்த மாயையிலிருந்து வருகின்றன. தத்துவம் என்றால் என்ன? தத்துவம் என்றால் என்ன? தத்துவம் என்றால் அதை முதலிலே அடிப்படையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். தத்துவம் என்றால் கருவி, கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி, நுண்ணிய கருவிகள். அந்த தத்துவத்தை நினைக்க கூடாது. இந்திய தத்துவம், மேல்நாட்டு தத்துவம், அது வேற தத்துவம். அந்த தத்துவத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது. இங்கே தத்துவம் என்றால் உண்மை என்ற பொருள் அல்ல, கருவி. ஆன்மாக்களுக்கு பயன்படுகிற கருவிகள், ஆன்மாக்களுக்கு பயன்படுகிற கருவிகள், மாயையிலிருந்து இறைவன் கொடுக்கிற கருவிகள், நுட்பமான கருவிகள். இந்த தத்துவங்களாகிய கருவிகள், இறைவன் கொடுத்த கருவிகள், இந்த ஆன்மா முத்தி அடைகிற வரை, ஆன்மா முத்தி அடைகிற வரை நீங்காமல் அழியாமல் இருக்கும். அழியாமல், தத்துவங்களுக்கு அழிவு இல்லை, அதையும் கருத்திலே கொள்ள வேண்டும். இந்த தத்துவங்களுக்கு அழிவு இல்லை. முத்திக்காலம் வருகிற வரை. அப்படியானால் எதற்கு அழிவு உண்டு என்றால், நம்முடைய தூள உடம்புக்கு தான் அழிவு உண்டே தவிர இந்த தத்துவங்களுக்கு அழிவு இல்லை. அதை பார்ப்போம். எனவே முதலிலே அந்த மாயை என்ற தத்துவத்திலிருந்து வருகிற கருவி, முதலாவது தத்துவம் எது என்றால் காலம், டைம் என்ற ஒரு காலம் என்ற தத்துவம். கால தத்துவம் முதலிலே தோன்றுகிறது. ஏன் காலம் முதலிலே தோன்றுகிறது என்றால், எது நிகழ வேண்டுமானாலும் அதற்கு எது வேண்டும்? காலம். காலம் இருந்தால்தான் எதுவும் நடக்கும்.
மற்றவை எல்லாமே காலத்துக்கு உட்பட்டதுதான். எனவே மற்ற தத்துவங்களை தோற்றுவிப்பதற்கு முன்னாலே இறைவன் காலத்தை உண்டாக்குகிறான். காலம்தான் முதலாவதாக வருகிறது. ஆக இறைவன் அந்த காலத்தையும் கடந்தவன். இறைவன் காலத்தையும் கடந்தவன். கால காலம் இறைவன். எனவே காலம் முதலிலே வருகிறது. இரண்டாவதாக காலத்தை அடுத்து நியதி, நியதி என்ற ஒரு கருவி தோன்றுகிறது. நியதி, நியதி அது காலத்திலிருந்து வரவில்லை. முதலிலே காலம், அடுத்து தனியாக நியதி. ஒன்றிலிருந்து ஒன்று வரவில்லை, காலத்திற்கு அடுத்து நியதி. நியதின் என்ன பொருள்? நியதி என்றால் முறை. நியதின முறை. ஏன் அந்த பெயர் இந்த கருவிக்கு என்றால், இதனுடைய பயன்பாடு என்ன என்றால், அந்தந்த ஆன்மாக்கள் செய்த வினைகளை அந்தந்த ஆன்மாக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிப்பது, அதுதான் நியதியினுடைய வேலை. இந்த நியதி வேறு, ஊழ்வினை வேறு. நியதி வேறு, ஊழ்வினை வேறு. இந்த நியதி என்பது கருவி. அந்த ஊழ்வினையை கொண்டு வந்து சேர்க்கின்ற கருவிதான் நியதி. எனவே காலம் அந்த நியதி. அடுத்து மூன்றாவது கலை என்ற கருவி. இதனுடைய செயல் என்ன, தொழில் என்ன? கலையினுடைய தொழில் இதுதான். ஆன்மாக்களுடைய இறைவன் முதன் முதலாக இவற்றைத்தான் உயிர்களோடு சேர்க்கிறான். இறைவன் முதன் முதலாக உயிர்களுக்கு உடம்பை கொடுக்க தொடங்குகிற போது முதலிலே காலத்தையும் அடுத்து நியதியையும் கலையையும் சேர்ப்பிக்கிறான், உயிர்களோடு கூட்டுவிக்கிறான். இந்த கலை என்ன செய்கிறது? அந்த ஆன்மாவிடத்தே இருக்கிற ஆணவமலத்தை சிறிது நீக்கி ஆணவமலத்தை கொஞ்சம் விளக்கி கலையானது என்ன செய்கிறது? அந்த உயிர்களுடைய கிரியாசக்தின செயலாற்றல், அந்த செயலாற்றலை தூண்டுகிறது. கேவல நிலையில ஆணவமலத்தால் முழுதும் மறைக்கப்பட்டிருந்தன உயிர்கள், இப்பொழுது இந்த நியதியை இறைவன் சேர்க்கிற போது இந்த கருவியானது அந்த ஆணவமலத்தை கொஞ்சம் விளக்கி ஆன்மாவினுடைய கிரியாசக்தியை எழுப்புகிறது. எனவே இப்போது ஆன்மா செயல்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. இன்னும் உடம்பு வரவில்லை. முதலிலே ஆயத்தப்படுத்துகிறான். காலத்தை கொடுத்து, நியதியை கொடுத்து, அடுத்து கலை என்ற கருவியின் மூலமாக செயலை எழுப்புகிறான். செயல் மட்டும் என்ன வேண்டும் எழுப்ப வேண்டும். மூன்று பார்த்தோம் அல்லவா, அறிவு, இச்சை, செயல். ஆன்மாவுக்கு மூன்று. இப்போது செயலாற்றல் எழுகின்றது. அடுத்த இரண்டு ஆற்றல்களையும் அடுத்து எழுப்புகிறான். அந்த கலையிலிருந்து வித்தை என்ற கருவி. கலையிலிருந்து வித்தை என்ற கருவி. இதுவரை தனித்தனியாக வந்தது, இப்போது அந்த கலையிலிருந்து உண்டாகின்றது. வித்தைனா என்ன அர்த்தம்? வித்யா அறிவுன்னு அர்த்தம். எனவே இந்த கருவி ஆன்மாவினுடைய அறிவாற்றலை, ஞான சக்தியை எழுப்புகிறது. ஆன்மாவினுடைய ஞானசக்தி. பிறகு அந்த வித்தையிலிருந்து அடுத்து அராகம் என்ற கருவி. அராகம்,
அராகம் என்ன அர்த்தம்? ராகம், ராகம்னு ஆசை. ஒருதலை ராகம் பாங்க, ஒருதலை ராகம் அப்படி சொன்னா தான் விளங்குது. அராகம்னா தெரியல, ஆசை விருப்பம். எனவே இந்த அராகம் என்ற கருவி ஆன்மாவினுடைய இச்சாக்தியை எழுப்புகிறது. எனவே இந்த கலை, வித்தை, அராகம் என்ற மூன்று கருவிகளும் இந்த ஆணவ மலத்தை கொஞ்சம் நீக்கி ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல்களை எழுப்புகின்றன. எனவே ஆன்மா இப்பொழுது அறிந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறது. இப்போது எத்தனை கருவிகள்? ஐந்து கருவிகள். இந்த ஐந்து கருவிகள் தான் ஆன்மாவோடு முதலிலே சேர்க்கப்பட்டவை.

0: இங்காமல் எப்பொழுதும் ஒட்டியிருப்பவை. முதலிலே இதைத்தான் கொடுக்க. ஆமா, இந்த பருவுடம்பு இறந்து இந்த ஆன்மா அடுத்த பிறவிக்கு போனாலும் கூடவே தான் போகும். இந்த ஐந்து சட்டைகளோடு தான் ஆன்மா பிரயாணம் செய்யும். எந்த உலகத்துக்கு போனாலும் கீழ் உலகம், மேல் உலகம், நடு உலகம், எல்லா உலகங்களுக்கும் இந்த ஐந்து கஞ்சுகத்தோடு தான் ஆன்மா திரிகிறது. இது நீங்காது, முக்தி அடைகிற வரை நீங்காது. எனவே ஐந்து சட்டைகள். ஆக முதன் முதலிலே ஆன்மாக்கள் இருட்டு அறையிலே கடந்தன. முதன் முதலிலே கொடுத்தது மாயா தத்துவம் என்று சொன்னேன். அந்த மாயா தத்துவத்தை முதலிலே சேர்த்தபோது அந்த ஆன்மாவுக்கு கொஞ்சம் விடுதலை கிடைக்கிறது. கொஞ்சம் விடுதலை, அதாவது ஒரு கைதியை ஒரு என்ன காராகிரகங்கிறாங்களே, என்னது, இருட்டு அறையிலே விலங்கு பூட்டி தள்ளிவிட்டால் ஒரே இருள், அவன் எவ்வளவு துன்பப்படுவான். அந்த துன்ப நிலையில இருந்தது கேவல நிலையில. அந்த இருட்டறையில மேலே கொஞ்சம் ஒரு ஜன்னல் திறந்தால் மெல்ல காற்று உள்ளே வந்தபோது அவனுக்கு எப்படி இருக்கிறது? அந்த கைதிக்கு ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது அல்லவா? எனவே அந்த மாயா தத்துவம் சேர்ந்த உடனே அந்த நிலைக்குத்தான் என்ன பெயர், ஆனந்தமய கோசம் என்கிறார்கள். ஆனந்தமய கோசம், மாயா தத்துவம் மட்டும். கோசம் என்றால் என்ன பொருள்? உரை, கவர், உரை. அது இப்பொழுது இந்த மாயை சேர்ந்தவுடனே ஒரு விதமான மகிழ்ச்சியை, ஒரு களிப்பை தருவதனாலே அந்த முதல் தத்துவம் சேர்ந்தபோது அதற்கு ஆனந்தமய கோசம் என்ற பெயர். அடுத்தபடியாக இந்த ஐந்து கருவிகள், காலம், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற ஐந்தும் சேர்ந்தவுடனே ஆன்மாவுக்கு அறிவு விளங்க தொடங்குகிறது. எனவே இந்த இரண்டாவது உரை தஞ்சுக விஞ்ஞானமய கோசம். விஞ்ஞானம்னா தெரியும், அறிவு. விஞ்ஞானம் என்றால் அறிவு. எனவே அறிவை தருகின்ற இந்த கருவிகள் சேர்ந்த நிலையில இது விஞ்ஞானமய கோசம். அடுத்த கோஷங்களை நாளைக்கு தான்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
0: அடுத்து இனிமேல் நாம் இப்படி மந்திர வடிவங்களெல்லாம் சொல்லி இனிமேல் சக்தி என்று இதுவரை பார்த்தோமே, அந்த சக்தி என்பது என்ன என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறார் இனிமேல். இறைவனுடைய சக்திதான் அவனுக்கு திருமேனியாக வருகிறது என்று விளக்கிவிட்டு அந்த சக்தி என்பது என்ன என்று அதனுடைய விளக்கத்தை இனி நமக்கு தருகிறார். 81ல் சக்திதான் பலவோ எண்ணில், ஆக இறைவனுடைய சக்திகள் பலவாக சொல்லப்படுகின்றனவே, படைத்தல் சக்தி, காத்தல் சக்தி, அழித்தல் சக்தி என்று ஈசானம் அந்த பல சக்திகளாக சொல்லப்படுகின்றனவே, சக்திதான் பலவோ எண்ணில் தான் ஒன்றே. சிவசக்தி ஒன்றுதான், அது செய்யும் வெவ்வேறு தொழில்களாலே வெவ்வேறு பெயரை பெறுகின்றன, அவ்வளவுதான். பெயர்கள் பலவானாலும் சக்தியாகிய பொருள் ஒன்றுதான், தான் ஒன்றே. அநேகமாக வைத்திடும் காரியத்தால், அவை செய்கிற காரியத்தினாலே செயல்களாலே பலவாக சொல்லப்படுகின்றன பல பெயர்களாக. வைத்திடும் காரியத்தால் ஒரு உமை சொல்லுகிறார்,
2: மந்திரியாதிக்க

0: எல்லாம் உயிர்த்திடும் ஒருவன் சக்தி போல். அரசனுடைய ஒரே சக்தி தான், ஒரே ஆணைதான். மந்திரிமார்கள், பிரதானிகள், அந்த சேனைத்த சேனாதிபதிகள் இவர்களிடம் இருந்து செயல்படுகின்றது. அதுபோல மந்திரி ஆதிக்கெல்லாம், மந்திரி முதலியவர்களிடத்துல உயிர்த்திடும் அவர்களை செலுத்துகின்ற ஒருவன் சக்தி போல், ஒருவன் என்றால் இங்கே அந்த அரசனுடைய சக்தியை போல, அரணுடையதாகி இந்த சக்தி என்பது சிவபெருமானுக்கு உரிய சக்தியாகி புத்தி முத்திகளையெல்லாம் புரிந்து, ஆக இந்த சாத்திர நூல்களிலே புத்தி முத்தி என்று அடிக்கடி வரும். புத்தி என்றால் எதை குறிக்கும்? புத்தி என்றால் உலக இன்பம், புத்தி என்றால் உலக இன்பம், முத்தி என்றால் வீட்டின்பம். புத்தி முத்திகளையெல்லாம் புரிந்து அவன் நினைந்தவாறு ஆம், அது முக்கியமானது. அவன் நினைந்தவாறு ஆம். ஆக சிவசக்தி தானே தன்னுடைய போக்கிலே செயல்படவில்லை, சிவபெருமான் எப்படி நினைக்கின்றாரோ அந்த நினைப்பைத்தான் சக்தி நிறைவேற்று. இறைவனுடைய திருவுள்ளப்படிதான் சக்தி செயல்படும். அவன் நினைந்தவாறு ஆம். ஆமா, நான் ஒன்று நினைத்தால், கை ஒன்று செய்தால் என்ன ஆகும்? நான் நினைத்ததைத்தானே என்னுடைய கைகால் செய்ய வேண்டும். அதுபோல இந்த இறைவனுக்கு சக்தி என்பது கருவி. அடுத்த பாட்டுல சொல்லுகிறார், விளக்கம் கொடுக்கிறார் பாருங்கள். அடுத்த பாட்டுல சக்தி தன் வடிவு ஏது? மாணவர் கேட்கிறார், சக்தியினுடைய வடிவம் எப்படி இருக்கும்? சக்தி தன் வடிவு ஏது? சக்தியினுடைய வடிவம் என்ன? எண்ணில் தடையிலா ஞானமா, அதுதான் சக்தியினுடைய வடிவம். தடையிலா ஞானமா, அந்த தடையிலா ஞானம் என்பதற்கு ரெண்டு பொருள் சொல்லலாம். தடையிலா ஞானம், அந்த சக்தி உயிர்களுடைய அறிவை தடை செய்யாது, உயிர்களை தடை செய்யாது, உயிர்களுடைய அறிவை தடுக்காது, மறைக்காது. தடையிலா ஞானம், இது ஒரு பொருள். இன்னொரு பொருள், வேறு எதுவும் சக்தியை தடைப்படுத்தவும் முடியாது. வேறு எந்த ஆற்றலும் சக்தியை தடைப்படுத்த முடியாது. தடையிலா ஞானம், தானும் தடைப்படுத்தாது, அதுவும் தடைப்படுத்தப்பட முடியாது. தடையிலா ஞானமாம். இங்க மாணவர், அடுத்து மாணவருடைய ஐயம் அடுத்து என்ன கேட்கிறார்? ஏதோ ஞானம் என்று மட்டும்தானே சொல்லுகிறீர்கள், இறைவனுடைய இச்சா சக்தி கிரியாசக்தி எல்லாம் சொல்லுகிறார்களே, அவையெல்லாம் என்ன என்று கேட்கிறார். உயிர்த்திடும் இச்சை செய்தி இவை ஞானத்து உளவோ என்று கேட்கிறார். அந்த இச்சா சக்தி, இச்சை விருப்பம், செய்தினா செயல் தொழில் கிரியை, இச்சை கிரியை, இவை ஞானத்து உளவோ எண்ணில் விடை கூறுகிறார். இவை ஞானத்து உளவோ என்றால் என்ன பொருள்? ஞானத்தை போல இவையும் வேறு வேறா? ஞானத்தை போல இச்சையும் கிரியையும் வேறு வேறு சக்திகளா என்று மாணவர் கேட்கிற போது, அவை வேறு வேறு அல்ல, அந்த ஞானத்தினுடைய நிலைகள் தான், நிலைதான் இந்த இச்சை கிரியை என்பவை என்று விளக்கம் கொடுக்கிறார். அத பாருங்க, எத்திரம் ஞானம் உள்ளது அத்திரம் இச்சை செய்தி. எத்திரம் ஞானம் உள்ளது அத்திரம் இச்சை செய்தி. செய்தி என்றால் கிரியை செயல். எனவே அறிவு எப்படி நிற்கிறதோ அதற்கு ஏற்பத்தான் இந்த இச்சையும் கிரியையும் அமையும். வைத்தலால் மறைப்பில் ஞானால், ஞானால்னா ஞானத்தால், சுருக்கிவிட்டார் வார்த்தையை, ஞானத்தால் என்பதை ஞானால். எதை சுருக்கிவிட்டார்? ஞானம் என்பதில் அந்த அம்மை எடுத்து விட்டார். ஞானத்தில் அம் போய்விட்டால் என்ன இருக்கும்? ஞான் ஆல் ஞானால். இதெல்லாம் புலவர்களுக்கு உரிமை, சொற்களை எடுக்கலாம் சேர்க்கலாம், நீங்க அப்படியெல்லாம் செய்ய, அதெல்லாம் போயட்டிக் லைசன்ஸ். கவிஞர்களுக்கு அந்த உரிமை எல்லாம் உண்டு, உரை நடையில அந்த உரிமை கிடையாது. மறைப்பில் ஞானால் மறிவிடும் கிரியை எல்லாம். எனவே இறைவனுடைய சொரூப நிலையில அவனுடைய சக்திக்கு என்ன பேரு? பராசக்தி. சொரூப நிலையிலே பராசக்தி, தடத்த நிலையில ஆதிசக்தி என்ற பெயரை பெறுகிறது. அந்த ஆதிசக்தி தொழிற்படுகிற போது இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்று மூன்றாகி இன்னும் பலவாகி இப்படி விரிந்து பல்வேறு தொழில்களை செய்கிறது, பல்வேறு பெயர்களை பெறுகிறது. பாட்டிலே விளக்குகிறார், ஒன்றதாய் சக்தி ஒன்றே, ஒன்றதாய் இச்சா ஞான கிரியை என்று ஒரு மூன்றாகி, இச்சை என்றும் ஞானம் என்றும் கிரியை என்றும் மூன்று வகைப்பட்டதாகி நின்றிடும் சக்தி. இச்சாசக்தி என்பது என்ன? விளக்கம் கொடுக்கிறார். இச்சாசக்தி என்று எதை சொல்லுகிறோம்? இச்சை உயிர்க்கு அருள் நேசமாகும், உயிர்க்கு அருள் நேசமாகும். உயிர்களிடத்திலே இறைவன் கொள்ளுகின்ற அந்த இரக்கம்தான் இச்சாசக்தி, வேறு என்ன? இறைவன் கொள்ளுகிற இரக்கம் கருணை, அதுதான் இச்சாசக்தி. ஞானசக்தி என்பது என்ன? நன்றெலாம் ஞானசக்தியால் நயந்து அறிவன். ஞானசக்தி என்பது என்ன? உயிர்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய வேண்டும் என்று அறிகின்ற அவனுடைய ஆற்றல், அறிகின்ற நிலையில ஞானசக்தி என்ற பெயர். ஞானசக்தி அறிதலை செய்யும். நன்றெலாம் ஞானசக்தியால் நயந்து அறிவன் நாதன் அன்று அருட்கிரியைதன்னால் ஆக்குவன் அகிலமெல்லாம். அப்பொழுதே அன்றுன அப்பொழுதே அறிந்த அப்பொழுதே, இங்க காலதாமதம் எல்லாம் கிடையாது. எப்போது அறிகிறானோ அப்போதே அறிந்த மாத்திரத்துல செயலும் நிகழ்கிறது, நினைத்த மாத்திரத்துல எல்லாவற்றையும் செய்ய வல்லவன். எனவே அன்று அப்பொழுதே அருட்கிரியை தன்னால் ஆக்குவன் அகிலமெல்லாம். உடனே மாணவர், அவர் ரொம்ப பேராசைக்காரர் போல இருக்கிறது, எனக்கும் தானே இச்சாசக்தி ஞான சக்தி எல்லாம் இருக்கிறது, நானும் சிவனோடு ஒப்பேனோ ஒப்பாவேனோ என்று கேட்கிறார். சிவனும் உயிர்களும், சிவனும் இச்சா ஞான கிரியையால் சிவனை ஒப்பனாவன். ஆக உயிர்களுக்கும் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி இருப்பதனாலே சிவனை ஒப்பவனாவன் என்றிடின் என்று நீ சொன்னால் அப்படியல்ல, அனாதி மலம் இவற்றினை மறைக்கும். அதாவது உயிர்களுடைய அறிவு இச்சை செயல்களை அனாதியாகவே மலம் மறைத்து கொண்டிருக்கிறதே, அனாதி மலம் ஆணவ மலம் இவற்றினை மறைக்கும். காவலன் இறைவன், காவலன் இவன் செய் கண்மத்து அளவினில் கொடுப்ப, அந்தந்த உயிர்கள் செய்த வினைக்கியற்ற அளவிலே அந்த ஆணவ மலத்தை நீக்கி விளக்கத்தை கொடுப்பான். வினைக்கியற்ற அளவிலே அவற்றை இறைவன் செயல்படுத்துகிறான். காவலன் கொடுக்க காண்பன். பிறகு பாவியாம் புத்தி என்றால் என்ன பொருள் சொன்னோம்? உலக இன்பம். புத்தி என்றால் உலக இன்பம். பாவியாம் புத்தி என்றால் வரக்கடவதாகிய வரக்கூடியதாகிய, பாவித்தல் என்பதிலிருந்து வருகிறது, வரக்கடவதாகிய அந்த இவ்வுலக இன்பங்களை இறைவன் வினைக்கு ஏற்ப கொடுக்கின்றான். காவலன் இவன் செய் கண்மத்து அளவினில் இந்த பாவியாம் புத்தியை கொடுக்க காண்பன். அதேபோல முத்தி பயன்கொள்ளும் பண்பிற்றாகும். அதுபோலத்தான் முத்தியையும் முத்தி பயனை கொள்ளுகின்ற முறையும் அதுவேயாகும். முத்தி பயன்கொள்ளும் பண்பிற்றாகும். அடுத்து அந்த சுத்த மாயையிலே தோன்றுகிற அந்த தத்துவங்கள், ஐந்து தத்துவங்கள் இருக்கின்றனவே, அவற்றை பற்றி பேசுகிறார். சுத்த மாயையிலே அந்த ஐந்து சிவ தத்துவங்கள் இருக்கின்றன அல்லவா. அந்த முதலாவது தத்துவமாகிய நாதம் அல்லது சிவம் என்ற அந்த தத்துவம் சுத்த மாயையிலிருந்து எப்படி தோன்றுகிறது? முதலிலே இறைவன் தன்னுடைய ஞான சக்தியை சுத்த மாயையிலே செலுத்துகிறான். ஞான சக்தி மாத்திரமாக அந்த சுத்த மாயையை நோக்குகிறான். அதாவது என்ன பொருள்? இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் விளங்குவதற்கு அருமையான விளங்க சிரமமான பகுதிகள். அந்த அசுத்த மாயையிலிருந்து தோன்றிய தத்துவங்களையாவது ஓரளவு விளங்கி கொள்ளலாம். இது சுத்தமாய் நமக்கு சுத்தமாக விளங்காத. எனவே அந்த சுத்த மாயையிலே தன்னுடைய ஞான சக்தியை மாத்திரம் செலுத்துகிறான் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அவன் அந்த சொரூப நிலையில அவன் எதையுமே நோக்காத நிலை, அந்த நிலை மாறி இப்போது அந்த சுத்த மாயையை முதலிலே அறிகிறான். பொதுவாக அறிகிறான் அவ்வளவுதான். ஞான சக்தியை செலுத்துகிறான் என்றால் அறிகிறான் என்ற பொருள். முதலிலே அறிகிறான் பொதுவாக. அப்படி அறிந்த அளவுல அந்த சுத்த மாயையினுடைய முதலாவது விருத்தி, நாம் படிச்சிருக்கிறோம்ல விருத்தி என்றால் என்ன பொருள், அதாவது சுருங்கி இருந்தது விரிவடைகிறது, அதான் விருத்தி, விரிவடைதல். எனவே சுத்த மாயினுடைய காரியங்கள் எல்லாம் விருத்தி தான், பரிணாமம் அல்ல. பரிணாமம் என்பது அசுத்த மாயையில தான், சுத்த மாயையிலே விருத்தி. எனவே இறைவன் அப்படி பொதுவாக அறிந்த மாத்திரத்துல அந்த சுத்த மாயை முதலாவதாக விரிவடைய தொடங்குகிறது. அது அந்த முதல் தத்துவம் தான் சிவ தத்துவம் அல்லது நாதம் எனப்படுகிறது. இங்கே தத்துவம் என்றால் என்ன விளக்கிக் கொள்கிறீர்கள்? சிவ தத்துவம் என்றால் அது ஒரு எல்லையற்ற இடம், அங்கே பல உலகங்கள் உண்டு. சிவ தத்துவத்திலேயே பல உலகங்கள் இருக்கின்றன, தோன்றும். இப்ப நம்முடைய நிலம் என்ற தத்துவம் இருக்கிறதே, கடைசி 36வது தத்துவம் என்ன? பிருதிவியா? அந்த மண், மண் நிலம் என்ற தத்துவம் எவ்வளவு விரிவுடையது தெரியுமோ? பல கோடி மைல்களுக்கு அப்பால் விரிந்து கிடக்கிறது. இந்த உலகம் மட்டும் இந்த நிலம் அல்ல, இது மட்டும் நிலம் அல்ல, வானம், சந்திரன், சூரிய எல்லா கோள்களையும் தாண்டி மேலே விரிந்து போகிறது, ஆகாயத்தையும் கடந்து. ஆகாயம் எல்லாம் அப்படி விரிவுடையது என்றால் அங்க முதலாவது தத்துவம் எவ்வளவு விரிவுடையதா இருக்கும் பாருங்க. கடைசி 36 தத்துவமே இவ்வளவு விரிவுடையது என்றால் முதலாவது தத்துவம், ஐயோ நம்மால. ஆமா ஆமா, அவ்வளவு விஞ்ஞானம் எல்லாம் நினைத்தே பார்க்க முடியாது. ஆமா, அப்படி அந்த சிவ தத்துவம் விரிந்து கிடக்கிறது, எல்லாவற்றையும் உள்ளடக்கி நிற்கிறது. தத்துவ படம் பார்த்திருப்பீர்களே, வளைவு போட்டிருப்ப, வட்டம், வட்டம் போட்டிருப்பார். ஆக அந்த சுத்த மாயை தான், அதனால்தான் குண்டலினி குடிலை என்றெல்லாம் பெயர். வளைந்து கிடப்பது, எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கி வைத்திருப்பது. எனவே அதிலே முதலாவதாக சிவ தத்துவம் என்ற இடம், அது இடம் தோன்றுகிறது. பிறகு அடுத்த தத்துவம் சிவம், சக்தி தத்துவம் அல்லது விந்து தத்துவம். சக்தி அல்லது விந்து என்ற பெயர். இது இறைவனுடைய கிரியாசக்தி. கிரியாசக்தி மாத்திரமாக செலுத்துகிற போது, கிரியாசக்தியை செலுத்துகிறான் என்றால் என்ன பொருள் என்றால், முதலாவது அறிகிறான், பொதுவாக அறிகிறான். அடுத்து இரண்டாவது அதை செயற்படுத்த கருதுகிறான், செயல்படுத்த கருதுகிறான். கருதுகிற நிலை, முதலாவது அறிகிற நிலை, அடுத்து அதனை கருதுகிறான் செயல்படுத்த, அதுதான் கிரியாசக்தியை செலுத்துகிற நிலை. அப்போது அந்த விந்து தத்துவம் என்ற சக்தி தத்துவம் தோன்றுகிறது. அடுத்து மூன்றாவதாக வருவது சதாசிவ தத்துவம், சாதாக்கியம் மூன்றாவது. அது ஞானசக்தியும் கிரியாசக்தியும் சமமாக தொழிற்படுகிற நிலையிலே, இது சிவம் சக்தி சாதாக்கியம். அடுத்து ஈஸ்வரம், ஈஸ்வரம் என்ற நாலாவது தத்துவத்தில். இங்க சதாசிவ தத்துவம் என்பது என்ன? தொழிலில் செயலில் புகுகிற நிலை, செயலில் புகுகிற நிலைதான் சாதாக்கிய தத்துவம். இன்னும் செயலில் இறங்கவில்லை, செயலிலே புகுகிறான், அதுதான் மூன்றாவதாகிய சாதாக்கியம். முதலிலே நோக்குகிறான், பிறகு கருதுகிறான், பிறகு செயலில் புகுகிறான், அது சதாசிவம். அதைத்தான் நாம் என்ன சொல்லுகிறோம், சதாசிவ முருகன் தான் எது, அந்த சிவலிங்க கருவறையில் இருக்கிற, ஆமா, அரு உருவம். அதனுடைய தொழில் என்ன? சதாசிவத்தினுடைய தொழில் அருளல், அருளல். அவனுடைய அருளல் எப்படி நிகழும் என்றால், எல்லா உயிர்களிடத்திலும் சமமாகத்தான் நிகழும், சமமாகத்தான் நிகழும். அதனால்தான் அந்த சதாசிவ நிலையில ஞானமும் கிரியையும் சம அளவிலே செயல்படுவதாக வைத்திருக்கிறார். ஆக எந்த உயிரிடத்திலும் பாரபட்சம் இல்லாமல் சமமாக செயல்படுகிற நிலை. இனிமேல்தான் கூடி குறைந்து செயல்படுகிற நிலை இனிமேல்தான் வருகிறது. அதாவது அடுத்த நிலை என்ன? மகேஸ்வரன், மகேஸ்வரன் என்ற நிலை. அதற்கடுத்து சுத்தவித்தை என்ற ஐந்தாவது நிலை. இங்கே அந்த ஞானசக்தியும் கிரியாசக்தியும் கூடியும் குறைந்தும் செயல்படும். இப்போ அந்த மகேஸ்வர தத்துவத்தில் ஈஸ்வர தத்துவத்தில் எது கூடி எது குறையும்? கிரியை கூடி, அறிவு ஞானம் குறைந்த நிலை. பிறகு அங்க சுத்தவித்தையில் ஞானம் மிகுந்து கிரியை குறைந்து செயல்படுகிற நிலை. இப்ப நம்மிடத்திலெல்லாம் இறைவனுடைய அந்த ஞானம் கிரியைகள் நம்மிடத்திலே இப்பொழுது சமமாக செயல்படுகின்றனவா? எப்படி எப்படி செயல்படுகின்றன? நம்மிடத்துல எப்படி செயல்படுவதாக நினைக்கிறீர்கள்? நம்மிடத்துல செயல்படுவதாக நினைக்கிறீரா இல்லையா முதல்ல, அதிலே சந்தேகம் வரக்கூடாது. அதாவது நம்முடைய அவரவருடைய வினைக்கு ஏற்ப, வினைக்கு ஏற்ப செயல்படுகிறான், வினைக்கு ஏற்பத்தான் நம்மிடத்திலே செயல்படுகிறான். எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரியாக செயல்படவில்லை. ஆக சமமாக செயல்படுகிற நிலைதான் சதாசிவம். அதனால்தான் கருவறையிலே எல்லாருக்கும் பொதுவாக வைத்து வழிபடுகிறோம். அது சதாசிவமூர்த்தி அருளல், எல்லா உயிர்களையும் சமமாக பாவிக்கிற நிலை. அதனால்தான் அதனை கருவறையிலே மூலமூர்த்தியாக வைத்திருக்கிறோம். பிறகு இந்த மகேஸ்வர மூர்த்தங்கள் எல்லாம், மகேஸ்வர மூர்த்தங்கள் 25 சொல்லுகிறார்களே, அவையெல்லாம் அந்த கூடியும் குறைந்தும் அவரவருடைய நிலைக்கு ஏற்ப செயல்படுகிற மூர்த்தங்கள். அதைத்தான் இங்கே 85வது பாட்டிலே, ஞானமே ஆனபோது சிவன், ஞானமே ஆனபோது சிவன். சிவன் என்றால் இங்கே சிவதத்துவம்னு பொருள். ஞானமே ஆனபோது இறைவனுக்கும் அந்த நிலையிலே சிவன் என்ற பெயர்தான். தத்துவத்துக்கும் சிவதத்துவம் என்ற பெயர், இறைவனுக்கும் சிவன் என்ற பெயர். ஞானமே ஆனபோது சிவன் என்ற பெயரை பெறுகிறான். அவனுக்கு இடமாக இருக்கிற அந்த தத்துவமும் சிவதத்துவம் எனப்படுகிறது. பிறகு தொழில் ஞானம், தொழில் ஞானம். அதாவது தொழில் என்றால் கிரியை, கிரியை மாத்திரமாக நிற்கிற நிலையிலே என்ன பெயர்? சக்தி தத்துவம். அவனுக்கு சக்தி என்ற பெயர், அதுதான் தொழில் ஞானம். ஞானம் என்றால் சக்தி, ஞானம் என்றால் சக்தி, தொழில் ஞானம். ஒக்கின் ரெண்டும் சமம், சமமானால் ஞானமும் கிரியையும் ஒத்த அளவிலே செயல்படுகிற போது ஈனமில் சதாசிவன், அப்போது சதாசிவன் என்ற பெயரை பெறுகிறான். அந்த இடமும் அவனுக்கு இடமாக அமைகிற தத்துவமும் சதாசிவ தத்துவம் எனப்படுகிறது. பிறகு பேர் ஈசனாம், தொழில் அதை ஏறின் கிரியை மிகுமானால் கிரியாசக்தி மிகுந்த நிலையிலே ஈசன் மகேஸ்வர தத்துவம், அவனுக்கு மகேசன் என்ற பெயர். பிறகு ஊனமேல் கிரியை, ஊனம்னா குறைவு, குறைந்தால் ஊனமேல் கிரியை, கிரியை குறைந்தால் வித்தை, சுத்த வித்தை என்ற பெயரை பெறும். உருத்திரன் சிவபெருமான், உருத்திரன் சிவபெருமான் இப்படி மூன்று நிலைகளை கொள்ளுகிறான். லயம் போகம் அதிகாரம் என்ற மூன்று நிலைகளை அடைகிறான். லயம் என்பது என்ன? லயம் என்றால் ஒடுக்கம் என்ற பொருள், ஒடுக்கம் ஒடுங்கிய நிலை லயம். போகம் என்றால் புகுகிற நிலை, செயலிலே புகுகிற நிலை போகம். அதிகாரம் என்றால் செயல் செய்கிற நிலை, தொழிலை செய்கிற நிலை அதிகாரம். லயம் போகம் அதிகாரம் என்று படிப்படியாக வைத்திருக்கிறார்கள். முதலிலே ஒடுங்கிய நிலை, ஒடுக்க நிலை, அதுதான் இந்த முதல் இரண்டு. சிவம் சக்தி, சிவம் சக்தி என்ற முதல் இரண்டு நிலைகளிலே இறைவன், இறைவனது நிலை லயநிலை, அதுதான் அருவநிலை. அது அருவநிலை, அருவம். ஆக முதலிலே பொதுவாக நோக்குகிறான், பிறகு பொதுவாக கருதுகிறான், அது அவனுடைய லயநிலை. அடுத்து சதாசிவம், அது அவனது அருவுருவம், அருவுருவ நிலை, அது செயலிலே புகுகிற நிலை சதாசிவம். பிறகு ஈஸ்வரம் சுத்த வித்தை என்பவை உருவ நிலை. இந்த இரண்டு தத்துவங்களிலே இறைவன் பிறரை கொண்டு, பிறரை வாயிலாக கொண்டு இந்த தொழில்களை செய்விக்கிறான். சதாசிவம் அந்த நிலை வரை இறைவன் தானே செய்கிறது, தானே செய்தல் சதாசிவம் வரை இறைவன் தானே செய்கிற நிலை. அதற்கு கீழே பிற கடவுளரை கொண்டு தொழில் செய்கிற நிலை. இந்த ஐந்து தத்துவங்களுக்கும் பெயர் சொல்லுகிறார் அடுத்த பாட்டிலே. வித்தையோடு கீழிருந்து, அருணந்தி சிவத்துக்கு என்ன வழக்கம்? மேலிருந்தே சொல்ற வழக்கம் கிடையாது, எல்லாம் கீழிருந்துதான். வித்தையோடு ஈசர், அதற்கு மேலே சாதாக்கியம், அதற்கு மேலே சக்தி, அதற்கு மேலே சிவம் என்ற ஐந்தும் சுத்த தத்துவம். ஏன் சுத்த தத்துவம் என்ற பெயர்? அந்த சுத்த மாயையிலே இறைவன் நிகழ்த்துகின்ற செயல்கள், அந்த சுத்த மாயையிலிருந்து உண்டாகின்ற ஐந்து காரியங்கள் இவை. எனவே சுத்த தத்துவம் என்ற பெயரை பெறுகின்றன. இவை சிவந்தன் சுதந்திர வடிவமாகும். ஆக இறைவனுக்கு இந்த சுத்த மாயைதான் இடமாக அமைகிறது, சுதந்திர வடிவமாக சொல்லப்படுகிறது. நித்தம் என்று உரைப்பர் காலம் நீங்கிய நிலைமையாலே. அங்கே கால தத்துவம் இல்லை. கால தத்துவம் எங்கே வருகிறது? அசுத்த மாயைக்கு வரும்போதுதான் காலமே உண்டாகிறது. இது அதற்கு மேலே தோன்றுகிறவை ஆதலாலே கால தத்துவத்தை கடந்தது. நித்தம் என்று உரைப்பர், ஆனால் அது நித்தமா? அதற்கும் அழிவு உண்டு. அந்த சிவ தத்துவங்களுக்கும் என்ன உண்டு? ஒடுக்கம் உண்டு. நித்தம் என்று உரைப்பர் காலம் நீங்கிய நிலைமையால், அங்கேயும் சுத்த காலம் என்பது உண்டு. அந்த சுத்த உலகங்களிலும் சுத்த காலம் என்பது உண்டு. எனவே நித்தம் என்று உரைப்பர் காலம் நீங்கிய நிலைமையாலே வைத்திலர் முற்பிற்பாடு. இது முன்னாலே வந்தது, இது பின்னாலே வந்தது என்றெல்லாம் சொல்ல முடியாத, முன்பின் சொன்னால் என்ன ஆகும்? காலம், காலம் என்பது வரும். எனவே முற்பிற்பாடு வைத்திலர் வரிவித்தார் கருமத்தாலே, தொழிற்பாட்டினாலேதான் இந்த முன்பின் என்று வைத்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார். ஒருவனே அடுத்த பாட்டு நேரம் இருக்கா? ஏனென்றால் அடுத்த பாட்டுல ராவணன் வருகிறான்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இப்பொழுது இறைவன் தடுத்தாட்கொண்டது, தடுத்தாட்கொண்டவை என்று இன்றைய தலைப்பு. இறைவன் தடுத்தாட்கொள்ளாவிட்டால் எந்த ஆன்மாக்களும் கரையேற முடியாது. தடுத்தாட்கொள்ளல் என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மட்டும் இருந்தாலும் கூட எல்லா ஆன்மாக்களுக்கும் அது பொருள், தடுத்தாட்கொள்வது. இப்பொழுது நாவுக்கரசர் சென்றிருந்தார், பல ஆண்டுகள் சமண சமயத்தில் இருந்தார். சிறகுடியாருடைய விண்ணப்பம் மிகச் சிறப்பான விண்ணப்பம், விடாமல் செய்தார்கள். சரி, அவனை நான் இங்கே கொண்டு வருகிறேன் என்று சொல்லி சமக்கைக்கும் ஒரு அருளாசி வழங்கி அதோடு கூட அவரையும் தடுத்தான் ஆட்கொண்டார். அதுபோல ஞானசம்பந்த பெருமான் ஒன்று தடுத்தாட்கொள்ளேன்னு சொல்லுவான். அவருடைய வாக்கில் ஒரு வாக்கு இருக்குது, ஒரு இடத்துல கேட்கிறார், பெருமானி என்னையே வந்து இங்கே இந்த மாதிரி மீண்டும் ஒரு தோட்டம் எல்லாம் கொடுத்தாய் என்று கேட்கிறார். ஒரே ஒரு இடம், எல்லாரும் தெரிஞ்சதுதான். மறக்குமாறிலாத என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய். வருந்தரர், நான் ஒண்ணு மறக்கவே இல்லையா சுவாமி. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மீண்டும் இந்த மண்ணில் பிறக்க முடியா, சிவபா இவருக்கு தீயாளியில தோண்ட முடியாது செய்தாய். மறக்குமாறிலாத என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய் திங்ககா பிறப்பிரி என்று வருந்தரர். அப்போ மறக்குமாறிலாத அவரை இந்த பிறவிங்கிற ஒரு மையல் செய்து காட்டி இருந்து கல்யாணம் வரைக்கும் வந்து 16 வரை இருந்து, ஆனா கல்யாணம் நிறைவேறாமல், நிறைவேறினா ஒரு விதத்தில் நிறைவேற்றி ஒரு விதத்தில் நிறைவேறலன்னு சொல்லலாம். ஒரு விதத்துல ஒலிவியல் படி நிறைவேற்று, ஆனா மற்றபடி தொடர்ந்து இந்த வாழ்வில் இல்லை. அவரை தடுத்தார் கொண்டு திருமணத்திலேயே தடுத்தார் கொண்டு, கல்லூர் பெருமனும் வேண்டாம் போதும் சுவாமி, என்னத்துக்கு எனக்கு இன்னும் மீண்டும் என்று கேட்ட போது தடுத்தார் கொண்டு. அது போல பணம் எடுத்துட்டு வந்து நிதியை எடுத்துட்டு வந்து குதிரை வாங்கத்தான் வந்தார். வந்தது என்னமோ குதிரை வாங்கத்தான், மனதில் வந்து நினைவு இருந்ததே தவிர நல்ல அன்பு இருந்தது, சொக்கநாதன் அன்பு இருந்தது, பெருமானுக்கு அன்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது, எல்லாம் இருந்தது சரி. ஆனால் நிதியம் எடுத்த போது எடுத்துட்டு வந்ததெல்லாம் குதிரவாங்க தான். குருந்து மரத்தடியில வந்த உடனே என்ன ஆயிற்று, ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி. அங்கீகாரத்தால தடுத்தா இப்படியே ஆன்மாக்களுடைய அமைப்பை எல்லாம் பெருமான் எல்லோருக்கும் தடுத்தால் கொடுக்குறான். இல்லையானா எப்படி நம்முடைய போக்குல போனா என்னைக்கு தான் ஆகிறது, ஒரு காலத்திலயும் ஆவாது. ஆன்மா தன்னுடைய முனைப்பிலே தன்னுடைய அந்த மலை அமைப்பிலே தன்னுடைய போக்கில் சென்றுமானால் என்றுமே உருப்பிட முடியாது. அவன் தான் அந்த ஆன்மாவை எவ்வப்பொழுது எந்த மாதிரி எந்த முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றான், ஆட்கொள்கிறான். இருந்தாலும் சுந்தரமூர் சுவாமிகளுக்கு தனியாக தடுத்து ஆட்கொண்டதை பற்றி நாம் விரிவாக சொல்லிட்டு வரோம். அதை நாம் இன்று நினைக்கிறோம். இந்த பகுதியில இதற்கு முன்னே நாம் நினைத்த பகுதி நான்கு. அதே முதல் பகுதி பாயிரமாக இந்த நூலுக்கு அமைந்த ஒரு பகுதி, அது தெய்வ வணக்கம். தாம் என்ன சொல்லப் போகிறார் என்ற தெய்வ வணக்கமும் செய்யப்படும் பொருளும் எய்த உடைப்பது தச்சிறப்பாகும் என்பது இலக்கணம். அல்ல தெய்வ வணக்கம் தான் என்ன சொல்லப் போகிறோம் என்பதையும் சொன்ன அமைப்பிருக்கிறேன். அது ஒன்று முதல் பகுதியாக பார்த்தோம். இனி அடுத்து ரொம்ப அருமையான பகுதி திருமலை சிறப்பு என்று சொல்லி நம்ம எல்லாம் கைலாயத்திற்கு அழைத்து சென்றார்கள். காரணம் திருக்கைலாயத்தான் இந்த அந்த வரலாற்றை சொன்னால்தான் இப்பொழுது நாம் இங்கே ஏன் இப்பொழுது தடுத்தால் கொள்ளப்படுகிறார், யாரை தடுத்தால் கொள்ளப் போகிறார், ஏன் தடுத்தால் கொள்கிறார் என்பது போன்ற இந்த வினாக்களுக்கெல்லாம் விடை திருமலை சிறுக்கத்திலே நமக்கு அந்த கருவாக அமைத்து தந்திருக்கிறார். அதன் பிறகு திருக்கூட்ட சிறப்பு, திருநாட்டு சிறப்பு, திருநகர சிறப்பு வழக்கம்போல் மற்ற ஏனையோருடைய அந்த மரபுப்படியும் அமைத்துக் கொண்டு இனி இவருக்கு என்று அமைத்துக் கொள்கிறார். திருமலை சிறப்பு அமைத்தது இவருக்கென்று தனித்த ஆற்றல், வேற யாரும் திருமலை சிறப்புன்னு பொறுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அதனால் தான் காப்பிய தலைவர் சுந்தரர் என்று சொல்கிறோம், காப்பியத்தை சுந்தரர் என்று சொல்கிறோம். திருமலை சிறப்பு எடுத்து சொல்வதற்கு காரணம் என்ன, இங்க திருமலை சிறப்பையும் பின்னால் வெள்ளையானை சிறக்கத்தையும் அமைத்துக் கொள்வானேன். இது ரெண்டும் பெரிய பிராணத்தில் திருத்தொண்ட தொகையில் இல்லையே. தில்லைவானந்தம் அடியாருக்கு மடி என்பதுதான் தொடங்குகிறது. கடைசியில முடிக்கின்ற பொழுது மன்னியசீர் மரணாவன் என்று முடித்து விடுகிறது. ஆனால் திருமலை சிறப்போ வெள்ளையானை சிறக்குமோ ஏன் செய்யப்பட்டது, காப்பிய தலைவர் ஆதலால் தான். அதுல ஒண்ணும் மறுப்பே ஒண்ணும் இல்லை. ஆதலால் அந்த திருமலை சிறப்பை எடுத்து வைத்துக் கொண்டு இந்த காப்பிய தலைவர் ஏன் வந்து இங்கே தடுத்தார் கொள்ளப்பட வேண்டிய ஏன் வருகிறார் என்பது போன்ற செய்திகளுக்கெல்லாம் கருவாக திருமலை சிறப்பை அமைத்துக் கொண்டு அப்புறம் திருக்கோட்டை சிறப்பு அது வேற எங்கேயும் இல்லை, இங்கேதான் சொல்ல வேண்டும் என சேர்க்கலாக சொல்லியிருக்கிறார்கள். நாட்டு சிறப்பு நகர சிறப்பு ஏனையோ சொன்னது போல, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அதுதான் இவங்கெல்லாம் சொல்றாங்க, நாட்டு சிறப்பு நகர சிறப்பு ஏன் வந்து திருவண்ணூர்ல சொல்றேன்னு சொல்றாங்க. அவர் தோன்றி நம் போன்றவர்களுக்கெல்லாம் உலகி இல்லை, எங்க தோன்றணுமோ அங்கதான் நமக்கு வியாபகம், அதுக்கு மேல வியாபகம் கிடையாது. ஆனால் அவருக்கு வியாபகம் எல்லாம் இல்ல திருவாரூர் தான். ஏன், தம்பிரான் தன்னை தோழமையாக தந்ததே அங்கதான், திருத்தொண்ட தொகை அருளியதே அங்கதான், முதல் பெண்ணை மணக்க செய்து இரண்டாவது பெண்ணை மணந்து ஊழல் ஏற்பட செய்து மீண்டும் அவர்களுக்கு எல்லாம் அமைதி தந்ததும் அங்கதான், சேர்மான் பெருமானார் ஏகம் கரிக்கான போன்றவர்கள் எல்லாம் வந்து மீண்டும் இவருடன் தொடர்பு கொள்ள செய்தது அங்குதான், எல்லாம் அங்குதான். ஆதலால் அது மையம் திருவாரூர், அதனால அங்க செய்தோம். இப்ப எல்லாரும் நகர சிறப்புல வெறும் நகரத்தில் இருக்கிற மதிலையும் அகலியும் தான் பாடினார்கள். நம்முடைய சேக்கலார் மட்டும் ஏன் மண்ணும் அனபாய சோழனை பாட வேண்டும், தனித்தன்மை தனிச்சிறப்பு. அதுபோல எங்கியோரெல்லாம் அந்த காப்பிய தலைவன் எங்க தோன்றினாலும் அதற்கு நாடு நகரம் சொன்னார்கள், நம்முடைய தனித்தன்மை. ஏன் அப்படியெல்லாம் இருக்கூடாதா, இருக்கூடாதா? அதனால் மிக அற்புதமாக அமைத்து இந்த அமைப்பை செய்திருக்கிறார்கள். தடுத்தாற் கொண்டவை என்று நாம் அமைத்திருக்கிறோம். கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடி மேல் வைத்த அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு. அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர் என்று சொன்னார். இந்த பாட்டியே மேல தொடங்கிவிட்டார். அங்கனர், இந்த அங்கனன் அங்கனன்கிற சொல்லு நிரம்ப திருமறையில் வருகிறது. அங்கனன் அந்தனாய் அறைமூவி விடரலும் அங்கருணை வாழ்கிறதே பாடுதுங்கான் அம்மானாய் என்றெல்லாம் திருவாரூர் வருகிறது. அங்கனன் என்று சொல்லு, அங்க அங்கனன் என்றால் நீர் பொருள், அம் கணன் அழகிய கண்களை உடையவன் என்றுதான் பொருள். என்ன அழகிய கண்களை உடைய, எல்லாருக்கும் ரெண்டு அவனுக்கு மூணு, அவ்வளவுதானே அல்ல. நேரலை திருக்குறளுக்கு அழைக்கிறோம், திருக்குறளுக்கு போகணும். என்ன கண்கள், கண்கள் என்று சொன்னாலே அதற்கு என்ன அணிகலம் தெரியுமானார், தண்ணி கணிகலம் கண்ணோட்டம் என்று சொன்னார். அதே ஒரு கண் இருக்கிறது என்று சொன்ன அதோ அந்த ஆன்மா தான் பார்க்கிற பார்வைக்கு மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, அந்த ஆன்மாவினால் பார்க்கப்படுகின்ற பார்வை அருள் உள்ளமுடையதாய் எவ்வுயிரும் தன்னுயிர் போல் எண்ணி இறங்குவதற்கு ஏதுவாய் இருக்கின்ற பார்வை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கண்ணீர் கணிகலம் என்று சொன்னார். கண்ணீர் கணிகலம் கண்ணோட்டம் திருவள்ளுவர் அல்லவா, எங்க சுவாமி எல்லாருக்கும் இருக்கார், அது ரெண்டேல் புண்ணு உணரப்படும். அது இல்லைனா அது கண்ணல்ல புண்ணுன்னு சொல்லப்பா. அது அந்த குரலை கொண்டு வந்து நிறுத்தினால்தான் பெருமானுடைய திருக்கன் எதற்கு இருக்கிறது, உயிர்களை அருள் செய்வதற்கென்றே இருக்கிறது. கண்ணோட்டம் என்னும் கடிபெறும் காரிகை உண்மையால் உண்டிய உலகு. இன்னொரு குரல், இந்த மனிதனத்துல கண்ணோட்டம் என்ற ஒன்று இந்த உலகத்துல இருப்பதனால்தான் அந்த உலகமே நடைபெறுதுன்னு இல்லைன்னு வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா கண்ணோட்டம் என்ற ஒன்று இருப்பதனால்தான் இந்த உலகம் பாடுகிறது. இதுல மேல நாம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மாவுடைய கண்ணோட்டம் இல்லைன்னு நாம வளர முடியுமா? வளர முடியுமா? பால் நிறைந்தோட்டும் தாயினும் காலப்பறிந்து ஏனையில போட்டு ஆட்டிட்டு மணி நேரம் தூங்கிட்டோம்னு சொன்னா ரெண்டு மணி நேரம், அதான் பிள்ளைய போட்டு ரெண்டு மணி நேரம் ஆச்சே, தொண்டையை கட்டு தொண்டை வந்து ஒருமட்ட காஞ்சிடுமே, எழுப்பு எழுப்பு என்று எழுப்பில கொடுத்தார்கள் கண்ணோட்டம் என்னும் கடிபெறும் காரி. அப்புறம் அப்பா தந்தை மகற்காத்து நின்று, அது முன்னையாவது சுலபம், இப்ப ஏறாத இப்ப பள்ளிக்கு சேர்க்கும் போது ஏறாத இடமெல்லாம் ஏறி இறங்கி பார்க்காதவங்களை எல்லாம் பார்த்து வணக்கம் வைக்காதவனுக்கெல்லாம் வைத்து அட்மிஷன் பெற்று, அப்புறம் படிக்கிறதுக்கு போறது வித்தியாதிகள்லாம் நல்லா படிக்க வச்சா பரவாயில்ல, அப்புறம் டியூஷனுக்கு வச்சு அதன் பிறகு வைத்தாலும் சரினு, அப்புறம் எதுன்னு சரியில்லைன்னு கடைசியில சேர்ச்சிறது பிறகு கூட சிற்சில சமயங்கள்ல சிற்சில முறைகள்ல கண்ணோட்டம் செய்து, அப்புறம் பணிக்காக, அப்புறம் நிரந்தரத்துக்காக, அப்புறம் சொந்த ஊர் வர்றதுக்காக, அடாடாடா இந்த கண்ணோட்டம் என்னும் கடிபெறும் காரிகை உண்மையால் உண்டிய உலகு என்பதை அணு அணுவாக நமக்கு காட்டியிருக்கிறது திருவள்ளுவர். அதனாலதான் இந்த கண்ணோட்டம் என்ற ஒரு பெரிய அதை கூட காரிகையினர், கண்ணோட்டத்தை காரிகையினர் தாய்க்குளமா உருவப்படுத்தினர். ஏன்? கண்ணோட்டத்திற்கு தாய்க்குளம் தான் மிகச்சிறந்தது, ரெண்டாவதுதான் நமக்கு மார்க் மதிப்பன், முதல் மதிப்பன் அவங்களுக்கு தான். அதனால் கண்ணோட்டம் என்னும் கழிவெறும் காரிகை உண்மையால் உண்டிய உலகு, அது இருக்கத்தாப்பா நாம இந்த உயிரல் எல்லாம் வாழ்றோம். அது போல மட்டும் வாழ்கிற உயிரினங்கள் தண்ணி கேக்குதா? சில மாடு ரொம்ப நேரம் கழிச்சு போச்சுன்னா தண்ணி கேட்கு, இல்லன்னு நமக்கு என்ன, ஏய் மாடு வெயில வெயில இருக்குதுப்பா எடுத்து கட்டு அடா என்று சொல்லுவாது, தண்ணி பாவம் என்று சொல்றமே. கண்ணோட்டம் என்னும் கழிவரும் காரிகை உண்மையால் உண்டிய உலகு திருவள்ளுவர் அல்லவா? திருவள்ளுவர் அல்லவா? ஆதலால் இப்படி உயிராகிய நமக்கே இந்த கண்ணோட்டம் என்னும் கடிவரும் காரிகை ஓரளவு இருக்குமானால் இவர்களை எல்லாம் காத்தும் படித்தும் கரண்டும் விளையாடுகின்ற பெருமானுக்கு எப்படி இருக்கணும்? கண்ணோட்டமே அதான் கருணையே வடிவமானவன் என்று சொல்லுவான் அல்லவா? நமக்கெல்லாம் கருணை அவ்வப்பொழுது வந்து நீங்குகிறது, அவனுக்கு வடிவமே கருணை தான். அதனால அங்கனன் அங்கனன் அங்கனன் என்று அந்த அருமையான சொற்களை போட்டு அழகிய உயிரிழத்தில் அழகிய கண்ணோட்டமுடையவன் கண்ணோட்டமுடையவன் காரணியமுடையவன் கருணையுடையவன் என்று சொல்லுவாராக. அங்கனர் என்ற ஒரு அருமையான சொல்லு எங்கும் பெய்தார்கள் இங்கும் பெய்தார் அல்லவா? ஓலை காட்சி ஆண்டவர், இந்த சுந்தரரை கையில் ஒரு ஓலை வைத்துக் கொண்டு காட்டி அதை ஆண்டவர். அவருக்கு தமக்கு நாடு, அவருக்கு எந்த நாடுன்னு கேட்டால் என்ன சாதாரண என மா கதை தானே இது, பெரிய கதை. அதனால ஓலை காட்டி ஆண்டார்ல, ஆமா அவருக்கு நாடு எதுன்னு கேட்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது நாடு என்னன்னு சொல்ற. இனி அந்த அங்கனர் என்று சொன்னீர்களே, அதுக்கு என்ன காரணம் என்றார் முதல் அடி. அதை அவர் வந்து எப்பொழுதுமே நமக்கு தாங்கி கொண்டார். கங்கையும் மரியும் பாம்பும் கடுக்கையும் முடி மேல் வைத்த அங்கனர். அது எப்படி தெரியும்னார், தோற்றத்தை கண்டாலே தெரியுமேப்பா. கங்கையை தாங்கினார் எதற்கு? தன்னுடைய பெரிய அளவில் ஆற்றலை காட்டுவதற்காக இல்ல, உலகம் போடும். அதனால அந்த தலையில வாறு பாய்ந்தலே இந்த உலகம் எல்லாம் என்ன போயிருந்தாரு, பெரிய படுகொடியா பெரிய நீர் பிரளயமா போயிருக்கும். அப்ப உலகை காப்பதற்காக எடுத்த அந்த கருணை பெருக்கு கங்கை பெருக்கு. தனிப்பட்ட நபர் மாமனா மர்மோனு கூட தகராறு, அது காலில் வந்து விழுந்தது வாடாராஜான்னு எடுத்து வச்சுக்கிட்டார். சீரையும் கங்கையும் மதியும் அல்ல. இன்னொன்னு, இந்த தாரகாவணத்து முனிவர்கள் அவர் மீது காழ்த்தினாலே சில பொருள்களை எல்லாம் அதிகார வேள்வி விட்டு அமைச்சார். அதுல ஒன்று பாம்பு, பாம்பு வந்தது. இப்ப நம்ம எதையும் தாங்கும் எதையும் எதையும் தாங்காம சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனா அவர் எதையும் தாங்கும் எதையும் இருந்து ஆனா எதையும் அப்படி ஒன்னு போர்டு போட்டுக்கல விளம்பரப்படுத்திக்கல. வந்தது, வந்த உடனே அதை பத்தி உடம்புல வாப்பா பாம்பா சரி வா, உடம்புலயே தங்கிக்க. அதனால அது பாட்டு இங்க இருந்து அங்க போவாங்க இங்க வர ரொம்ப அருமையா அது பாட்டு விளையாடு. இப்படி எல்லாம நாம் ஒவ்வொரு செயலையும் காணுகின்ற பொழுது அங்கனர் என்பது தானியே விளங்கும். கங்கையும் மரியும் பாம்பும் இவையெல்லாம் கொண்டிருக்கின்ற அந்த ஒன்றே தாக்குவாங்க. இன்னொன்று கடுக்கையும், கடுக்கை வைத்திரு கடுக்கைனா கொண்டை, அதுவும் கருணையை குறிக்கிறது. என்னர் இவையெல்லாம் உலகியல் வளர்ச்சியில கருணை தந்தது. எது? கங்கை மதி பாம்பெல்லாம். ஆன்மீக வளர்ச்சியில கடுக்கையும், கடுக்கைங்கிறது கொண்டை, கொண்டைங்கிறது பிரண வடிவு. பிரணவம் தான் ஆன்மா வந்து கரையேறுவதற்குரிய தலையாய நிலை, இல்லைன்னா எப்படி கரையேறும்? எனவே கங்கையும் மதியும் பாம்பும் என்ற மூன்றும் உலகியல் படி இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாமிடர் கடலமும் அது அல்ல. கொண்டை தாங்கியது அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே அல்லவா. இப்படி ஆன்மாக்களுக்கு கருணை தருகிறான் என்றால் இம்மைக்கும் மறுமைக்கும் அம்மைக்கும் மும்மைக்குமாக அவன் தருகின்றவன் என்பார். இவற்றை எல்லாம் வைத்து அடைத்து சொன்னார். இப்படியாக கொன்றையும் முடி மேல் வைத்த அங்கனர். அப்படிப்பட்ட கண்ணோட்டத்திலே ஒரு கண்ணோட்டம் இது, எது சுந்தரர் செய்த கண்ணோட்டம். இது எப்படி செய்தார்? ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு. இப்பொழுது அங்கனர் ஓலை காட்ட வேண்டும் என்றால் அது ஓலை எங்கிருந்து வந்தது, என்ன எழுதப்பட்டிருக்கிறது, அதன் மூலம் எவ்வாறு தத்தார் கொள்ளப்பட்டது, அவையெல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்ட்டு. எங்கியவற்றுக்கெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கிற நாம் இதையும் பொறுத்திருந்து பாருங்க அப்படி தொடக்கி வச்சார். அப்படி ஓலை காட்டி ஆண்டவர், அது என்னங்க ஓலைன்னு சொன்னீங்க, அது எங்க காட்டினாரு, அதுல என்ன எழுதியிருந்தாரு, ஓலையை காட்டி இவர் எப்படி ஆண்டார், எல்லாம் பொறுத்திருந்து பாரு. அப்படிப்பட்டவருக்கு நாடு எது என்ன? மங்கையர் வதன சீர மதியிரு மருங்கும் ஓடி செங்கையல் கூடைகள் நாடும் திருமுனை பாடி நாடு. மங்கையர் வதன சீர மதி இருமருங்கும் ஓடி. எல்லாரும் இது கவிகள் எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த கண்ணு இருக்கிறே, இந்த கண்ணுடைய விழி இருக்கு, இது எது வரைக்கும் போகும்? எது வரைக்கும்? இந்த காது வரைக்கும் போகும். செங்கையல் குடைகள் நாடும் இறாது காது வரைக்கும் போகும். தஞ்சவான் கோவில் ஒன்று, இந்த கண்ணு எப்படி இருக்குன்னு, காதலவா பெண் கடுவளவா என் நெஞ்சம் போதலவா விழி என்ன வர்ணிச்சான். காது வரைக்குமா போச்சு? இல்ல சுவாமி, இல்ல ஆழகால விஷயம் இருக்குதே, அங்கேயே போயிட்டதுன்னா, ஏன்னா அந்த கண்களாலதான் இவனுக்கு சுண்மை ஏற்பட்டது. அதனால பெண் கடுவளவா நெஞ்சம் போதலவாம் விழி என்றெல்லாம் சொல்லி எல்லோரும் சொல்லுவார்கள். அதனால இவர் என்னன்னு கேட்ட, அந்த கண்ணுடைய விழியானது எதுவரை போகுது? குடை வரை போகுனர். ஆனா அதுக்கு மேல போகல. ஏன்னா அதற்குரிய எல்லை எதுன்னு கேட்டா, இந்த காது வரைக்கும் போறது. காதுனா இது வரைக்கும் தான் போறது. கவிஞர்களுக்கு காது வரைக்கும் போகும். நீங்க அவங்களை கொஞ்சம் ஃப்ரீடம் விட்டணும். ஏன் சார் ஏங்கன்னு, எல்லார் கண்ணுமே இவ்வளவுதான் போகணும், கவிஞர்களுக்கு இது வரைக்கும் போகும். அவங்க சுதந்திரப்படவில்லை, அதனால சொல்லுவாங்க அப்படிதான். அதனால வந்து இது காது வரை போயிட்டான். செங்கையல் கூடைகள் இரு மருங்கும் ஓடி, இரு பக்கம் சென்று செங்கையல் கூடைகள் நாடும் திருமுனை பாடி நாடு. அந்த ரெண்டும் தன்னுடைய அந்த காது வரை சென்று நாடியதான், நாடி வந்ததுன்னு சொல்ல. இப்ப இரண்டு கண்களும் குடைகளும் அந்த காது வரை சென்று மீண்டது, தன் எல்லை வரை சென்று மீண்டது அல்லவா. மூர் நயம் கூட சொல்லலாம். மங்கையர்னு பொதுவா ரெண்டு பண்மையில சொன்னார்லவா, அதனால சுந்தரருக்கு மனைவியர் யார்? இருவர். அவங்க ரெண்டு பேரும் எப்படி? ஒருவர் திருவாரூர், ஒரு திருவற்றியூர். திருவாரூர்ல வாழ்ந்த அம்மா திருவாரூர்ல இருந்து திருமணம் செய்து கொண்டான். திருவற்றியூர்ல இருந்த அம்மா திருவற்றியிலிருந்து திருமணம் செய்து கொண்டான் அல்லவா. ஆனா இவ்வளவுல அதிகமாக வாழ்ந்தால் அவருக்கு அதிகமாக வாழ முடியல, அவ்வளவுதான் அவருக்கு முடிஞ்சது. ஆனாலும் இந்த இரண்டுக்காகத்தான் அவர் வந்து கைலாயத்திலிருந்து இங்க வந்தது. இந்த இரண்டையும் தான் மணந்தார். எங்கிய நீங்க சரங்க விசுவாச்சாரருடைய பெண்ணை மணக்கவில்லை, ஏன்? வந்தது அதற்கல்ல. கோட்புலியார் தன்னுடைய ரெண்டு மகளாரையும் கொடுக்கிறார். மகளாரையும் சுவாமி ஏற்றுக்கொள்ளும் சொல்லிட்டு அவையெல்லாம் மகன்மையாக மடியில வைத்துக் கொண்டு என் மக்கள் அல்லவா என்று சொல்லிவிட்டார். அப்போ எந்த ஒன்றிற்காக இங்க வந்தாரோ அந்த எல்லையை விட்டு கிடக்கல. எந்த எல்லை? அங்க இரு பெண்களை விரும்பினார், அதே இரு பெண்களை இங்க மணந்தார், அவ்வளவுதான். சரங்கவியாருடைய பெண்ணையோ அல்லது வந்து குண்டையோ அவருடைய கோட்புலியாருடைய மகளாரையோ மணக்கல. அந்த நெறியின் நீங்கா நீர்மை, நெறியின் நீங்கா நீர்மை. எனவே இந்த கண்கள் அது வரைக்கும் தான் போகுமே தவிர அதுக்கு மேல அது போகாது, அதான் நெறி. அதுபோல சுந்தர பெருமானும் தமக்கென கையிலேயே ஏற்பட்ட அந்த இரு பெண்களை மட்டுமே இங்க மணந்தார் என்று வேறில்லை. எல்லை கடவாத நாடு, எல்லை கடவாத நாடு. எனவே இப்படிப்பட்ட செங்கையல் குழைகள் நாடும் திருமுனை பாடி நாடு. இந்த நாட்டில இப்பொழுது நேர் ஊர் எந்த ஊர்னர்? பெருகிய தனத்தால் மிக்க பெருந்திரு நாடுதன்னில் அருமறை சைவம் ஓங்க அருளினால் அவதரித்த மருவிய தவத்தால் மிக்க வளம்பதி. நல்ல வளமிக்க கூறது. வாய்வை குன்றா திருமறை அவர்கள் நீடும் திருநாவலூராம் அன்றே. வாய்மை குன்றா திருமறை அவர்கள் நல்ல வேதம் படித்தவர்கள், ஆனா வாய்மை நின்றும் பெறலாதவர்கள் அவர் இருந்ததுனால் அந்த நாடுனர். ஏனென்றால் பின்னால் அவர்கள் எல்லாம் எவ்வாறு அந்த தீர்ப்பினை வழங்குகிறார்கள் என்பது போன்ற செய்திகள் எல்லாம் நாம் பார்க்கலாம். நீ வடங்கிய இடம் வேற, ஆனா முன்னால் அவருக்கு தான் வந்தது அந்த இது பக்குவமா. அப்பொழுது தங்களுடைய எல்லைக்கு மீறியதனால அங்கேயே போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பின்னே வருவதற்கு ஏற்ப அந்த மறைவர்களை இங்கே வர்ணனை செய்தார். மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனார்க்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசையானி யார் வாழ்த்தி ரகன்று உலகம் உயத்திரு அவதாரம் செய்தார். வேகமாக போறார், என்ன இன்னைக்கு முடிக்கணும்னு நினைக்கிறார் அல்லவா? அதனால ரொம்ப நாள் தள்ளவும் கூடாதுங்கிறதுக்காக. அதனால இதோ திருமணிப்பாடு, அதில் ஒரு பகுதி திருநாவலூர், அங்கே ஒரு குடும்பம், என்ன குடும்பம், தடையனார்னு ஒரு மனைவி யாரு, அவங்களுக்கு என்ன இசைஞானியார், அருமையான பேர் இசைஞானியார் ரொம்ப பேர். இந்த இருவருக்குமாக தோன்றினார் இந்த சுந்தரர், ரொம்ப அருமை. தம்பிரானருளினாலே தவத்தினால் மிக்கோர் போற்றும் நம்பியார் ஊரர் என்றே நாமமும் சாட்சி. என்ன பெயர் வைத்தார்? நம்பியார் ஊரர் என்று பெயர் வைத்தார். நம்பிங்கிறது ஆடவர்கள் மிகச் சிறந்தவர்களுக்கு. ஆரூரங்கிறது என்ன கேட்டா, அவங்க தொடர்ந்து அந்த வழி வழி ஆரூரருக்கு அடிமை, அதனால் அந்த ஆரூரர் என்ற பெயர் வைத்து நம்பி ஆரூரர் என்று பெயர் வைத்தாங்க. பெயரும் வைத்தாச்சு. சரி. ஐம்படை சதங்கை சாத்தி அணிமணி சுட்டி சாத்தி செம்பொன்னான் அறையில் மின்ன தெருவில் தேர் உருட்டும் நாளில் பார்த்தீங்களா எவ்வளவு விதூர்பா போகுதுன்னு. மூன்று ஆண்டுகளுக்கு பின் அப்படின்ற திரைப்படத்துல மூன்று ஆண்டா வருமா? எங்க மூன்று ஆண்டு என்ன பண்ணாரு? ஆனா இப்ப அந்த பாரு பையன் நல்ல குழந்தை, சை சிவாச்சாரியா குழந்தை, சத்தசு வைதியம் குழந்தை, மூன்றாம் வயசுலயே காலையில காலையில எழுந்திருச்சு மாலை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா திருவேஞ்சலத்தை சொல்லு தம்பி அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால கொலை கொலைகளை ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பழகியிருப்பாங்க. நற்றவாவுனி நான் மறைக்கணும் சொல்லும் நான் அமைச்சிவாயிரு என்று பின்னர் பாட இருக்கிறார். நற்றவா உனி நான் மறைக்கணும் சொல்லு நான் அமைச்சிவாய் நாக்கு அப்படி நாட்களும் போச்சுங்க. அதனால அப்படிதான் செய்திருப்பாங்க சிவாச்சாரியர், ஞான குழந்தை அல்லவா? அதனால அதெல்லாம் தெரிஞ்சுட்டு ரொம்ப அருமையான அந்த சதங்க என்ன இது என்ன சின்ன குழந்தையில அப்படி தேர் ஓடிட்டு. அப்பொழுது ஒரு நாள், ஒரு நாள் நரசிங்க முனையர் என்னும் நாடு வாழ் அரசர் கண்டு அவர் பார்த்தாராம். அந்த பகுதியினுடைய அரசர் நரசிங்க முனையரையர் என்பவர், அவருடைய தெருவில் இருக்கின்ற பொழுது இந்த குழந்தை விளையாடிட்டு இருந்தது பார்த்தார். அதே குழந்தை ரொம்ப அருமையா இருக்குதே, விளையும் பயிர் முளையிலேயே தெரியும், அடுத்தது காட்டும் பழுங்கி போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம், உணத்தை பார்த்தாலே தெரியுது ஒரு தவக்கலையா இருக்கு. இந்த சிவாச்சாரியாருக்கும் அந்த நாடு வாழரசருக்கும் நட்பு இருந்துதான். இந்த சிவ கோவில் இருக்கிற பூஜகருக்கும் அரசுகளுக்கும் நட்பு இருக்க இருக்கு, எல்லாருக்கும் இல்ல. நீ ஏன்னு கேட்டா ஒரு சிவாச்சாரியாருக்கு போய் அரசருடைய தொடர்பு இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்குது, அப்படி இருக்கு தொடர்பு இருக்கு. இப்ப வேற விதமாதான் இருக்கலாம், அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இயல்பாகவே நல்ல ஆன்மீகம் தழுவிய அரசு, அதனால் சிவாச்சாரியோட தொடர்பு இருந்தது. சிவ அங்க போய் வைக்கணும் ஒரு ஃபீல் அல்லவா? ஏன் அரசனுக்கும் சிவாச்சாரியும் தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னா, அரசு என்றாலே ஆன்மீகத்தோடு இருப்பதுதான் அரசு என்பதுதானே தவிர அதுல ஒண்ணு மாற்றம் அல்லாத அரசு. அதனால் சிவாச்சாரி வருவார், அடிக்கடி வழிபாடு செய்வார், போவார், ஆசீர்வதிப்பார். அதனால் நட்பு ஏற்பட்டது. அந்த நட்பினாலே உள்ளே போனார். என்ன வாங்குவாங்க ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னா, இல்ல இங்க வெளியில நம்ம தம்பி தான் விளையாடா பல்றது. ஆமாம்னர், அது இங்கதான் வளர்றதுன்னா நம்ம அரண்மனைதான் வளர்த்துமேனர். அடாடாடா எங்க வளர்ந்தா என்ன, இங்க என்ன எல்லாம் நம்ம இடம் தான், எல்லாம் பெருமானுடைய இடம் தான் அப்படின்ட்டு அழைச்சிட்டு போட்டு. அங்க ஒரு அருமையான சொல், அருமையான சொல், அது சொல்ல சொல்லாம இருக்கக்கூடாது இல்லைங்களா. விரதிய நன்பினாலே வேண்டினர் பெற்று தங்கள் அரசியலங்குமரக்கேற்ப அன்பினால் மகன்மை கொண்டார். மகன்மை அரிய சொல். இப்ப என்ன சொல்ற ஸ்ரீகாரம்னு சொல்றேன், ஸ்ரீகாரம் அப்படின்னு சொன்னாதான் விளங்குது. பழகி போச்சு, எதான் பழகுவ நீ, பழக்கம் தவிர பழகுமே தவிர பழகி போச்சுன்னு சொல்லக்கூடாது. மகன்மை அருமையான தமிழ். ஒரு ஆண் மகனை நமக்கு பிறருக்கு பிறந்த குழந்தையை தனக்கு உரிமையாக்கி கொண்டால், தன்னுடைய மகனாக ஆக்கி கொண்டால் அதுக்கு என்ன பேர்? மகன்கிறது தெரியும், ஒரு மை சேர்த்துறோம், மகன்மை. அப்ப என்ன அர்த்தம்? பிறக்குரியவன் தான், ஆனால் இன்று முதல் தனக்குரிய பிள்ளை, தன்னுடைய தலையெழுத்தை போடும். இன்சியிலே மாறிடும் இல்ல, ஆமா தலையெழுத்திலுமே இவங்க இல்ல, அதனால அந்த தொடக்க எழுத்தே மாறிவிடும். அப்படி செய்வதற்கு என்னன்னு பேரு தமிழ்ல அருமையா? மகன்மை. மகன்மை இத சொல்ல வரப்படாதா? ஸ்ரீகாரம் நீண்டமா இருக்கு, மகன்மை மூன்றெழுத்தில் மூச்சு இருக்கு பாத்தீங்களா, எங்கெங்கே மூச்சு இருக்குங்கிறான், மூன்றெழுத்தில் இருக்கு. மா கா என் ஓ நாலு எழுத்தா, மா கா என் மை அல்லவா நான்கு எழுத்து. சரி, ஒரு பெண்ணை அது மாதிரி எடுத்துக்கிட்டா மகன்மை ரெண்டு சுழி மூணு சுழி ஆக்கணும் அவ்வளவு. அது எங்க இருக்குது? சின்னால வருது பாருங்க, கோட்புளியார் தன்னுடைய ரெண்டு மக்களையும் கொடுத்து அவர் திருமணம் செய்து கொள்ளத்தான் நினைச்சார், கொடுத்தார். அந்த ரெண்டு பெண்களும் எப்படி இருக்கா, மகன்மை கொண்டார் மூணு சொல்லி இருந்தா. அப்ப பெண்மகளை வந்து ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டால் மகன்மை.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: Om Namah Shivaya. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
6: பவம் பிறப்பு, அற்றார் பிறப்பு, பவம் பிறப்பு. அதனாலதான் பிறவின்னு வந்தது, பவம் பிறவி. பவம் என்றால் பிறவி. நான் முன்னவே சொன்னேன், சொல்ற போதே சொன்னேன், பவம் என்றால் பிறப்பு, அற்றார் பவம், பிறப்பு அற்றவர். அப்ப அவர்கள் மறுபடியும் பிறக்க மாட்டார்கள் என்பது போல. பேய்யொந்து தன்மை ஒன்னும் சொல்லா, பேய் பிடிச்சவன் பேய் படித்தான் நடப்பேன். அது மாதிரி இறைவன் திருவள் தான், இறைவன் திருவள் படி நடந்துருப்போங்க. ஒரே வழி அடிச்சுட்டான், பேய் அடிக்கிற அவன் சொல்படி அனுப்பான், எவ்வளவு அடி கொடுத்தாலும் வாங்கிக்கிறான். அதே நேரத்துல பேயா இருந்து ஆடுறான், எனக்கு இந்த பொண்ணாத்தான் பிடிக்கும். அது என்ன பொண்ணையே பேய் பிடிக்குதுன்னு தெரியல, பேய் கூட பெண்ணாச்சு. இந்த பேய் பிடிச்சவன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பெண்கள் தான் வருவாங்க, அந்த பேய் பிடிச்சோம் அந்த பேய் நீக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கோயிலாம் இருக்கு. அந்த கோயிலாம் பார்த்தா நிறைய பொம்பளைங்க தான் இருக்காங்க. நான் உடைக்கிறது பேய்க்கு என்ன பொம்பளைங்களை பிடிக்கிறது, அது என்ன புரியல, அது என்னன்னு. அதனாலே இப்ப பெண்ணை பேயினே சொல்லிட்டு இருக்காங்க, தப்பு. பெண் வாழ்த்துவதற்குரியது என்ன, பேய் ஒன்றும் தன்மை. அதான் பேய் பத்தி தெரியுமான்னா, பேயோட தான் வாழ்ந்துகிட்டே இருக்கான். ஆனா அது தப்படி சொல்லப்படாது, மனைவியெல்லாம் பேய்னு நினைக்கப்படாது, சொல்றேன். பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவும். எப்படி பேய் பிடித்தவன் அந்த பேயினாலேயே ஆட்டுவிக்கப்படுகிறானோ, அதுபோல இறையருளால் நீ ஆட்டுவிக்கப்படுகிறாய் என்பதை தெளிந்து கொள். பேய் ஒன்றும் இதுக்கு நீ ஏன் பேய சொன்னாங்கிறதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்கலாம், அது சொன்னா எட்டுப்பாட்டு நடத்த முடியாது. அதனால பேய் ஒன்றும் ஏன் சொன்னா வேற ஒன்றும் இல்லை. பேய் என்பது ஒருவனை பிடித்தால் அவனுக்குரிய தன்மை கெட்டு பிடிக்க பெற்றிருக்கின்ற அந்த எலும்பினுடைய உருக்கம் தான் அதிகமா இருக்கு. பேய் என்பது வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய மூளையை மறைக்க வைத்து நம்முடைய உடம்பு உறுப்புகளை எல்லாம் உருக்கேற்றுவதுதான் பேய் என்று உளவியல்காரர்கள் சொல்லுவார். இப்ப நம்ம சமயத்திலையும் பொதுவாக சொன்னா பேயின்னு ஒண்ணு இருக்குன்னு, பேயின்னு ஒண்ணு கிடையாது, பேய் என்று இருப்பதாக சொல்கிறோம். ஆனால் பேய் என்பது என்ன, உடம்பு பற்றியது, நீ நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பேயா காரைக்காலமையார், காரைக்காலமையார் என்ன பண்ணார், உடம்பு பற்றியதுதான். எதுவரை என்னுடைய இந்த உடம்பு கணவனால் துய்க்கப்படுகிற உடம்பு, எப்பொழுது கணவன் என்னை வணங்கி விட்டானோ அது எனக்கு தேவையில்லை என்று உடம்பை உதறினார், உதறியதனால் அவர் பேய் வடிவமானார். அப்ப உடம்பு சம்பந்தப்பட்டதுதான் பேய். அதை உளவியல்காரர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், உடம்பிலே இருக்கக்கூடிய உறுப்புகள் இயல்பாக இல்லாமல் அதற்கு உணர்ச்சி மேம்படுமானால், உணர்ச்சி இப்ப சில பேர் கோபம் கண்ணெல்லாம் சிவக்குதா இல்லையா, வாயெல்லாம் அப்படியே தடுக்கும், வேற ஒண்ணும் செய்ய முடியாது. அடிக்கலாம் உழைக்கலாம்னா அடிச்சா கூட கொஞ்சம் கோபம் தனியும் ஆள முடியாது, கோபத்துக்கிட்டே இருப்பான், பேசவே வராது, கோபப்பட்டவ என்ன பேசுறானே தெரியாது. பேயொன்று தன்மை பிறக்கும் அளவும், பிறக்கும் நார்பாரு, அது ஒரு அழகு பாருங்க, பேயாக ஆவதில்லை, பேய் வடிவம் எடுத்தல். பிறத்தல் என்றால் வடிவு எடுத்தல். நம்ம உயிர் பிறந்துக்குன்னா என்ன அர்த்தம், உயிர் உடம்பு எடுத்திருக்குன்னு அர்த்தம். அதுபோலதான் பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவும், பிறக்க அது அது எடுக்கப்பட்ட நிலை, பிறக்கும் அளவும். இனி நீ ஒன்றும் செய்யாமல் இல், எனவே உனக்கென்று நீ எந்த காரியத்தையும் செய்யாது, இறைவனுடைய திருவருளால் தான் செய்யப்படுகிறோம் செய்கிறோம் என்ற நிலையில் நில். எப்படி பேய் பிடித்தவன் பேய் வழியில் நிற்கிறானோ, அதுபோல உன்னுடைய செயல்கள் எல்லாம் உன் செயல் என்று எண்ணாது, இறைவனுடைய திருவருளால் நடைபெறது என்று இருப்பாயாக. எட்டாவது பாடம், ஒன்பொருட்கள் உற்றார்க்கு உருவையனே அல்லாது கண்படுப்போர் கைப்போர்கள். இந்த பஸ்ல போய் ஏறி உட்கார்ந்தா ராத்திரில கையில மஞ்சள் பைய வச்சுக்கிட்டு எதுல சீட்டு இருக்க கம்பியில கைய வச்சுட்டு இருப்போம். நம்ம கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா கையில இருக்கிற பை அது வாக்கீல விழுந்தோம். அது சொல்லிக்கிட்டலாம் விழுகாது. ஏ தூங்குறாயா மனிதா, நான் விழப்போகலே அப்படின்னு சொல்லலாம் சொல்லாது. கைப்பை நம்மள அறியாமலே விழுந்துடும். அப்ப இறைவனுடைய திருவருளா

பிராரத்த வினையில் இருக்கிற நீ இந்த பிறப்பில் இருக்கிற பொழுது ஜீவன் முத்தராக இறைவனை நோக்கி செல்லுகிற பொழுது பழைய வினையெல்லாம் என்ன ஆச்சுன்னா, பழைய வினையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கையில இருக்கிற பை கழுவுற மாதிரி போயிட முடியாங்க. எவ்வளவு அழகு பாரு. இப்ப இருக்கிற நீ பிராரத்த வினையில் இறைவனை நினைந்து வாழ்வதனாலே பேரின்பத்தை நீ பெறலாம். ரைட். அப்படியான இன்னைக்கு இருந்த பேரின்பம் நேற்று செஞ்சதெல்லாம் கேள்வி கேட்கிறார். நேற்று செஞ்சது நேற்று செஞ்சது பயன் அழுகிற மாதிரி இறைவன் திருவருளால் உன்னை விட்டு போயிடுட்டார். ஏன்னா உன்னை விட்டு போனாதே நீ அங்க போக முடியும். பழச வச்சுட்டு போனீங்க மறுபடியும் பிறந்துருவேன். அப்ப பேரின்பத்தை அடைகிற பொழுது நம்முடைய பழைய வினைகள் இறைவன் திருவருளையே நம்பி இருந்தோமே ஆனால் நம்மை விட்டு விலகிவிடும். ஒன்பொருட்கண் ஒற்றார்க்கு, ஒன் பொருள் என்பதால் இறைவனுடைய திருவருள். ஒன் பொருள் என்பதற்கு நேரடியான பொருள் மெய்ப்பொருள், உண்மை. இது மெய்ப்பொருள் என்ன? இது மூணுன்னா உள்ளது, இறைவன் தான் எல்லாவற்றையும் செய்கிறான் என்ற உண்மை பொருள். ஒன் பொருள் மெய்ப்பொருள். ஒன்பொருட்கண் உற்றார்க்கு, இறைவனுடைய திருவருளை நினைக்கின்றவர்களுக்கு உரு பயனே அல்லாது பேரின்பம் கிடப்பதே அல்லாது. ரொம்ப தெளிவா சொல்ற, பிறவி நீங்க வேண்டும் என்பதற்கு பெரிய தான தர்மம் செய்ய வேண்டும் என்பது அல்ல, பிறவி நீங்கதற்கு லட்சக்கணக்கான ரூபாயை செலவழிக்க வேண்டும் என்பது அல்ல. நாம் இறைவனை நம்பி திருநீரை பூசி நம்முடைய வாழ்க்கையை சீர் வர ஒழுங்கு வர அமைத்துக் கொண்டால் நிச்சயம் பேரின்பம் கிடைக்கும். நீங்க நினைச்சுக்கலாம், என்ன இவரு எனக்கு நிச்சயம் வீட்டு பெற கிடைக்கும் ரொம்ப ஆணவமா சொல்றாரு. இது ஆணவம் அல்ல. ஞான சம்பந்தர் சொல்லு, என் பாட்டை பாடினால் நிச்சயம் நீங்கள் வினை தீர்வில் என்ன, அது ஆணவமா சொல்றாருல? ஒவ்வொரு திருக்கடை காப்பு பூரா சொல்றாருல, அப்ப அவர் ஆணவத்தோட சொல்றாரு அர்த்தமா இல்ல? அப்ப நம்முடைய திருமுறைகளை படிக்கிற பொழுதும் சத்தாந்தத்தை படிக்கிற பொழுதும் அவர்கள் சொல்லுகிற நெறிப்படி பார்த்தால் இறைவனை நம்பியோருக்கு பிறவி இல்லை. இதை விட என்ன சற்று எளிமையான வழி? காசு பணம் தேடணும் கைலாயம் வர போகணும், கைலாயத்தை போய் பார்த்துட்டான் தாத்தான். கைலாயம் போறதுக்குள்ள கூட்டிட்டு போறவனை எவ்வளவு திட்டு திட்டுறோம், பக்கத்துல இருந்திருக்க எவ்வளவு திட்டு திட்டுறோம், அது கைலாயமே போகாம இருக்கலாம். பல பேர் அந்த கைலாயம் கூட்டிட்டு போற ஆள் சொல்லுவாங்க, ஐயோ இந்த ஆளை கூட்டிட்டு போய் நான் பெரும் பட்ட பாடுபேன் சொல்லுவாங்க. அதோட கைலாயமே போக வேண்டாம், பேசாம வீட்டுல இருந்துட்டு சிவாயனம் சொன்னா போதும். கைலாயம் போய்தான் வீட்டு பேர் பெறணுங்கிறது இல்ல. கைலாயம் போனா எல்லா துன்பத்தையும் பொறுத்து கொண்டு, அதுதான் மலை ஏறும் போது எல்லா துன்பமும் வருது. அது பொறுக்க மாட்டேன், ஏற்பாடு பண்ணவேன், குதிரை ஏற்பாடு பண்ணல, விமானம் ஏற்பாடு பண்ணல, சாப்பாடு ஏற்பாடு பண்ணல, அப்படி இருந்ததுக்கு அங்க போற, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணப்படாது தானே போறாங்க. அது ஏதோ ஒரு சுற்றுலா தலமா போச்சு கைலாயம். கைலாயத்துக்கு செல்வது ஆன்மீகத்தினுடைய உணர்வதற்காக செல்வதாக இல்லை. கைலாயம் போவது என்பது ஒரு சுற்றுலா தலம், அதுல அதுல அதுக்கு வேஷம் வீட்டிலே இருக்கலாம். அதனால ஒன் பொருட்கள் உற்றார்க்கு உரு பயன், உரு பயன் என்பது பேரின்பம். வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுகிறது? வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு, எனக்கு எங்க ஆசிரியர் முன்பலர் செஞ்சான் சொல்லித்தான். உதாரணம் சொல்லுகிற பொழுது வாழ்க்கையில் நடைபெறுகிற உதாரணத்தை சொல், அப்பொழுதுதான் சித்தாந்தம் புரியும். என்னுடைய ஆசிரியர் முருகலர் செஞ்சிட்டார், அவர் அதான் சொல்லுவார். நான் தீசிஸ் பண்ணதே சிவஞான சித்தியார்ல, டாக்டரேட் பண்ணது 84 சிவஞான சித்தியாரின் ஒரு ஆய்வு. எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு தான் தெரியும். அன்னைக்கு சிவஞான போதை சித்தியார் சொல்றதுக்கெல்லாம் யாராவது போய் கேட்டா 5 நாள் பெரியவங்களுடைய வீட்டிலேயே போய் 5-6 நாள் தங்கியிருக்கிறேன். கடைசி வரை எனக்கு சந்தேகம் ஒன்றும் தீராது, அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருப்பேன். எனக்கும் புரியல அவங்க என்ன சொல்ற. கடைசியில் 2 ஆச்சாரியர் எனக்கு கிடைத்தார்கள். ஒன்று குருகுல மலகடிகள், அவரிடத்தில் 8ஆம் சூத்திரம் வரை, 7ஆம் சூத்திரம் வரை அவரிடத்தில் 8ஆம் சூத்திரம் தொடங்கினார்கள். அப்புறம் செவ்வொரி அடைந்து விட்டார்கள். அதன் பிறகு முருகல ரத்தஞ்செட்டியாரை பார்த்து அவரிடத்தில் பாடம் கேட்டு 2 ஆச்சாரியர்களை ஞானாசிரியராக கொண்டு நான் என்னுடைய தீசிசை முடித்து கடைசியில் முடிச்சு கொடுத்தா திருத்தருக்கு ஆளுங்க யாருக்கு அனுப்பணும் என்னையே கேட்டான். ஏன்னா டாக்டரேட் வாங்கினது சித்தாந்தத்துல யாருமே டாக்டர் வாங்கவில்லையே, யாருக்கு என் வெளிநாட்டுக்கு அனுப்புறது? அப்புறம் நான் முருகர் செஞ்சியார் கேட்டார். ஒருபயனை அல்லாது கண்படுப்போர், கண் படுப்போர் நபர், உறங்குபவர் என்று கூட சொல்ல, கண்ணு அது மூடி இருக்கும். ஏன்னா நல்லா தூங்குறவன் கையிலேருந்து ஒண்ணும் போகாது, ஏன்னா அவன் கையிலேயே வச்சுக்க மாட்டான். இப்ப தூங்குற போது பையன் வச்சுக்கிட்டா தூங்குவான்,
பஸ்ல போறது எவனையா பக்கத்துல இடிக்கிறான்.

0: தூங்கி என்னையா அப்படி தூங்குற, நான் தூங்கின நாம எவனாலும் தூங்கினு ஒத்துக்குவாடா, ஏயா தூங்கி தூங்கி விழுக, கொஞ்சம் அசந்துட்டேன் ராத்திரி பூரா வேலை பார்த்து அசந்துட்டேன்னு சொல்லுவான, தூங்கினேன் ஆமாங்க தூங்கினேன் உங்க மேல விழுந்துட்டேன் சொல்ல மாட்டேன், நாமளே தூங்கணும்னு ஒத்துக்க மாட்டோம், நாமளே அடுத்த மேல விழுந்தாலும் கொஞ்சம் அசந்தங்க சும்மா ஒரு கண்ணை மூடுனேன், சும்மா கண்ணை மூடிக்கிட்டு இருக்கேன். கண் படுப்போர் உறக்கம் சொல்லல பாருங்க, கண் படுப்போர் அப்படின்னா கண்ணினுடைய இமை மூடுகிறது படுக்கிறது விழிந்திருந்தது படுக்கிறது, கண் படுப்போர் கேட்கலாம். எனவே கண் படுப்போர் கைப்பொருள் தான், கைப்பொருள் எப்படி கையில இருக்கிற பொருள் விழுகிறதோ அது போல. அடுத்த பாடல் 9வது பாடல், மூன்றாய தன்மை அவர் தம்மின் மிக முயங்கி தோன்றாது இன்பம் அது என் சொல். நாம் மேலும் இங்கே வாழுகிற பொழுது மானிடராக ஆறறிவு படைத்தவராக வாழுகிறோம், ஆனால் மேல் உலகம் செல்லுகிற பொழுது எப்படி நாம் வாழப்போகிறோம் என்பதை உமாபதி சிவம் படம் பிடித்து காட்டுகிறார். நமக்கு அருளை தரக்கூடியது ஒன்று, அருளை பெறுகின்ற அறிவு நம்முடையது, அருளை பெறுகின்ற நாம். எனவே ஞாதுரு என்றால் அந்த பேரின்பத்தை அறிபவன் அல்லது பெறுபவன், ஞாதுரு என்று சொல்வார்கள். அதனை பொருளை அறிகிறவனாக அறிபவனாக இருப்பது, ஏனென்றால் இன்னும் பெறல, விட்டு பெற்றை பெறவில்லை. ஞாதுரு என்றால் அறிபவன், ஞாதுரு என்றால் அறிபவன், விட்டு பெற்றினை அறிந்து கொண்டவன் ஆன்மா என்று. அடுத்தது ஞாதுருவோடு ஞானம், ஞானம் என்றால் அறிவு என்பது பொருள். நம்முடைய அறிவு அறிகிறோம், அறிவினால் அறிகிறோம். அடுத்தது ஞாது நேயம் என்பது பொருள், அறியப்படுகின்ற பொருளாக இருக்கிற இறைவன், நேயம் அறியப்படும் பொருள், அறிவு ஞானம் அறிவு, ஞாதுரு அறிபவன் ஆன்மா. ஆன்மா தன்னுடைய அறிகின்ற அறிவினாலே அல்லது அனுபவிக்கின்றதினாலே இறைவனுடைய பேரின்பத்தை அனுபவிக்கிற பொழுது மூன்றும் மூன்று பொருள்தான், மூன்றுமே தனித்தனி பொருள்தான், ஆன்மா தனி இறைவன் தனி இரண்டையும் இணைப்பதற்குரிய அறிவு தனிதான், ஆனால் இந்த மூன்றும் ஒன்றாக இருக்க வேண்டும், அதான் வீடு. பேரின்பத்திற்கு விளக்க இதை விட என்ன சொல்ல முடியும், பெறக்கூடிய இறைவனுடைய திருவருளை பெறுவதற்குரியது ஆன்மா. இந்த ஆன்மா பெற வேண்டுமானால் ஞானம் பெற்றிருக்க வேண்டும், என்ன ஞானம் பெற வேண்டும், எல்லாம் இறைவன் தான் செய்கிறான், இதுதான் அறிவு, இதுதான் ஞானம். எல்லாவற்றையும் இயக்குகிறவன் இறைவன் தான், எல்லாவற்றையும் இயக்குகிறவன் இறைவனுடைய சக்தி தான் என்று அறிகின்ற அறிவு தான். இந்த அறிவை அங்கேயும் போயிருக்கணும், எல்லாம் செய்கிறான் அங்க போய் நான் பேரின் அடைந்துட்டேன் வீட்டு பேர் அடைந்துட்டேன் நான் தான்னா முன்னாள் அமைச்சர் பதவியிலேருந்து அமைச்சர் கீழே போயிடும். ஏன்னா நேற்று 19, 29 இன்னைக்கு ஒரு 4, இன்னைக்கு எத்தனை போகுதோ தெரியாது, அப்ப தெரியுது. அப்ப நாம மேல போனாலும் அங்கையும் நாம் ஞானம் பெற்றவர்களாக, இறைவன் தான் தலைவன் நாம் அடிமை என்று எண்ணுகிற அறிவு அங்கிருக்க வேண்டும், அதுதான் ஞானம். ஞானம் என்பதை தெளிவாக இந்த பிறப்பில் இங்க வாழுகிற பொழுதும் அதே ஞானம் தான், மேல் உலகம் செல்லுகிற பொழுதும் நீ அந்த ஞானத்தை உடையவனாகத்தான் இருக்க வேண்டும். நீ ஞானத்தை உடையவனாக இருக்கிற ஆன்மா, அதான் ஞாதுரு. அப்ப ஞாதுரு ஞானம் பெற்ற பிறகு நேயம், நம்மோடு தொடர்புடையதாக இருக்கக்கூடிய கடவுள், அவர்தான் நேயத்தவர், அவன் நட்பினர். அதனாலதான் தோழமையாக உம்மை எமை தந்தரம் என்றார் சிவருமான் சுந்தரர், தோழமையாக எமை தந்தம்னார். ஏன் உன் தம்பியா இருக்கேன்னு சொல்லப்படாதா, உங்க அப்பாவா இருக்கேன்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா, அப்பா அம்மாவெல்லாம் இந்த வளப்பு அப்பா விட்டாரு பெத்த அப்பா விட்டாரு, ஏன்னா பல அப்பா இருக்கு சுந்தரருக்கு, ரெண்டு அப்பாவா இல்லையா, வளத்தப்பா ஒண்ணு பெத்த அப்பா ஒண்ணு, அப்ப இவர் காத்தப்பாவா வந்திருக்கலாமா இல்லையா, அப்பன்னு சொல்லல, ஏன்னா தோழமைனார், அதுதான் நேயம் என்ற. நேயம்னாவே நட்பு தானே, நேயம்னாவே நட்பு தானே, அப்ப ஏன் நேயம், சுந்தர சுந்தருடைய வாழ்க்கை நம்ம வாழ்க்கை சார், நீங்க மற்ற வாழ்க்கையில நம்ம வாழ முடியாது, ஞான சமுதர் போல வாழ முடியுமா, 3 வயசுலயே முடியாது, இப்ப 3 வயசுக்கு தாண்டியாச்சு, சரி சுந்தரா இருக்குன்னா இப்ப நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியாது, சுந்தராவும் இருக்க முடியாது, இவங்க இருக்கக்கூடியது சுந்தரமுத்து சாமி தான், ஏன்னா நமக்கு கண்ணாடி போடணும், கண்ணு போகும், கண்ணு வரும், எல்லாம் எல்லா நோயும் வரும், பசி நோய் வரும், வீட்டுக்காரிக்கு பணம் கொடுக்கணும். என்ன சார் வாழ்க்கை? சுந்தருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அப்படியே சமுதாய வாழ்க்கையோடு ஒத்தது. அப்படி வாழ்ந்தாலும் இறைவனுடைய திருவருளை பெறலாம், அதுதான் சுந்தரர் வாழ்க்கை. இனி ஒருவருக்கு இரண்டு மனைவியராக இருக்கக்கூடியவர்களை பெற்றாலும் சிவஞானத்தால் பெற்ற பெண் மக்கள் அவர்களை அனுபவிக்கிற அனுபவம் எனக்கு சிவன் தருகிற அருள் என்று நினைத்தால் சுந்தரமுத்சாமி போல பிறப்பற்றுகளை பெறலாம். அதனால நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், சைவம் வந்து கல்யாணம் பண்ணிக்கப்படான்னு சொல்லவே இல்லை, சமணம் தான் சொல்லுச்சு கல்யாணம் பண்ணிக்கப்படாது. திருமணம் செய்து கொண்டால் கூட, திருமணம் செய்து கொண்டு மனைவியை தொடுகிற பொழுது கூட, இது இறைவனுடைய திருவருளால் இவள் நமக்கு கிடைத்தால் இவளிடத்தில் இன்பம் பெறுகிறோம் என்ற எண்ணத்தோடு இறைவன் திருவருளோடு தொடர வேண்டும். நான் தப்பா சொல்றேன் நினைக்க கூடாது, நான் அதனாலதான் சொல்லுவேன், வீட்டுல எந்த எல்லா இடத்திலும் இறைவன் படத்தை இருக்கலாம். சில பேர் பெட்ரூம்ல இறைவன் சாமி படம் வைக்கப்படாது, அது ரொம்ப தப்பு. இப்ப எங்க சுந்தரமுச்சாமி என்ன வச்சிருந்திருப்பாரு நினைச்சு பாருங்க, இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கான், நீனும் அவர் படத்தை வைக்கலாம் மட்டும் நீ செய்யல லீலை தெரியாதா? என்ன சார் அறியா இது? ஏன் அவனை கும்பிட்டுட்டே நீ வீட்டுல பாலும் பழம் சாப்பிடுவேன், யார் வேண்டாம்னா அவர் வேண்டாம்னு தடுக்கிறாரா? அவர் எல்லா இடத்திலும் இருக்காரு, நீ படுத்திருக்கிற பெட்டுல கூட இருக்காரு, படுக்கையில கூட இருக்காரு, கிண்டலா பண்ற நீ. இறைவன் எல்லா இடத்திலும், நீங்க அப்படி வாழ்ந்து பாருங்க, தப்பே வராது சார், தவறே வராது. கணவன் மனைவிக்குள்ள ஊழலே வராது, ஊழல் வந்து அவரே பிரிப்பார், தித்தாரா இல்லையா? இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், டைவர்ஸ் வருதுன்னா வேற எங்கேயும் போடாது, சாமியத்தான் கும்பிடும். கணவன் மனைவிக்குள்ள ஊழல் இருந்தா சுந்தரம் சாமி எங்க போனாரு? சாமியிட்ட தான் போனார், கேஸுக்கு போல, மத்தவனை சாட்சி கூப்பிடல. அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய பதியத்தை படித்தால் பிரிய வேண்டும் என நினைக்கிறவர்கள் கூட நிச்சயம் சேர்வார் சார். வாழ்க்கை அனுபவிக்கணும் சார், சும்மா உயர்ந்த பொருள் அது வாக்காமாக்கு வாத சார்ந்த பெருவழி ஆகும் இருக்கிறவன குழப்பி. சரி, மூன்றாய தன்மை, மூன்றாய தன்மையை விளக்கியிருக்கேன். எங்க வீட்டு பேருக்கு போகிற ஜீவன் முத்த நிலை ஞானசம்பந்தர் போன்றவர்கள் எல்லாம் அதை பெற்றிருந்தார்கள். நாமும் இந்த உடம்போடு வாழுகிற பொழுது இந்த மூன்றும் ஒன்றாக வாழ முடியும். ஏனென்றால் நான் எதை கேட்டாலும் இறைவனிடத்தில் கேட்பேன், இறைவன் எனக்கு தருவான் என்ற நம்பிக்கை. வேண்டத்தக்கது அறிவு இனி, நான் வேண்டுவது எல்லாமே உன்னின் அல்லால் உனக்கு தெரியுப்பா. நான் ஏன் இப்ப நீ கோயிலுக்கு வந்திருக்கேன்னா, பிளஸ் 10th மார்க் வந்துருச்சு, 480 மார்க், எப்படியும் பிளஸ் ஒன்ல ஃபர்ஸ்ட் குரூப்ல சேர்க்கணும்னு சொல்றதுக்காகத்தான் இறைவன் வந்திருக்கேன்னு இன்னைக்கு நான் போ கோயிலுக்குள்ள போனா தெரியுமா இல்லையா? ஆண்டவன் தெரியும், நேற்று வர இந்த பையன் கோயிலுக்கு வரல, இப்ப பேரன் வந்து 480 மார்க் வாங்கியிருக்கான், அவனுக்கு ஃபர்ஸ்ட் குரூப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் வர்றான் அப்படின்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதாங்க? நீங்க என்ன ஏமாத்திரீங்கள அவரை ஏமாத்த முடியுமா? தெரியும் சார். அதனாலதான் மூன்று ஒன்றாக இருக்க வேண்டும்னார். அறிவனும் அறிவை தருகின்ற பொருளாக இருக்கிற இறைவனும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒன்றாக இருப்பார்கள், தனித்தனி அல்ல. எவ்வளவு தெளிவாக சொல்கிறார், ஒரு அழுத்தம். மூன்றாய தன்மை அவர் தம்மின் மிக முயங்கி தோன்றாத இன்பம் என் சொல், அதான் மூன்றாய தன்மை அவர் தம்மின் மிக முயங்கி. அவர்களுக்குள்ளே மிக முயங்கி என்றால் இரண்டு மூவரும் சேர்ந்து, மிக முயங்கி முயங்கி என்றால் இணைந்து, முயங்குதல் முயக்கம் இணைதல். எனவே தம்மின் மிக நெருக்கமாக, மூவரும் தனித்தனி அல்ல, மூன்று பொருள்கள் தான், ஆனா ஒரு சேர்ல மூணு பேர் எப்படி, ஒரு பஸ்ல உட்கார்ந்துருக்கோம், ஒரு சீட்ல மூணு பேர் எப்படி உட்கார்ந்துருக்கோம், நெருக்கித்தானே உட்கார்ந்துருக்கணும். சில பேர் சட்டையும் போடாம வேட்டிய பாதியை கட்டிட்டு உட்கார்ந்து உடம்புறா வேர்வியா உட்கார்ப்பான், நமக்கு சங்கடமா இருக்கும், ஏயா இப்படி வர்ற, நல்லா கீழே வேட்டிய தொங்கபடியாவோ, வேர்வபுரா என் மேல படுத்தியா, அசிங்கமா இருக்கியா, சொல்லுவோமா இல்லையா? நெருக்கமாக உட்கார்ந்து, உங்களுக்கு அதை பற்றிய கவலை இல்லை, நீங்க எங்க உட்கார்ந்தாலும் முழு ஆடையில் இருக்கு, நாங்க படப்பாடு எங்களுக்குள்ள தெரியும். மூன்றாய தன்மை அவர் தம்மின் மிக முயங்கி, மிக முயங்கி மிக நெருக்கமாக. நேற்று சொன்ன மாதிரி பெரியாள் வந்தா என்ன இருக்கிற, மிக முயங்கி தோன்றாத இன்பம், தோன்றாத என்பால் மூன்றும் மூவருக்கும் இதுவரை தோன்றாது இருக்கின்ற இன்பம் தோன்றி இருக்கும். அது பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? அது அனுபவிச்சா தான் ஐயா தெரியும். தோன்றாத இன்பம் என் சொல், அப்பொழுது அவர்களுக்கு தோன்றாத இன்பம் உண்டா? பேரின்பம் தோன்றும். ஆனால் அதை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? இப்படித்தான் இருக்கும், நான் எப்படி சொல்ல முடியும்? இவ்வளவு சுவையாக இருக்கும் என்றோ, இவ்வளவு நலமாக இருக்கும் என்றோ நான் எப்படி சொல்ல முடியும்? என் சொல் என்ன சொல்ல முடியும்? எனவே தோன்றாத இன்பம், இதுவரை தோன்றாத இன்பம் இப்பொழுது தோன்றி இருக்கிறது, பேரின்பம் கிடைத்திருக்கிறது. நினைச்சு பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் பூஜை பண்ற போது நம்மையும் அறியாம நம்ம இழந்து விட்டு பூஜை பண்ணிட்டு மனசாட்சியோட நம்ம எதிரே இருக்கக்கூடிய திருவுருவத்தை பார்க்கிற பொழுது மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி பாருங்க. அது கேடு எனையே கிடையாது. ஒரு செகண்ட் தான் வரும். முழுமையாக பஞ்சபுராமெல்லாம் பாடி முடிச்சு வாழ்க அந்தரம் எல்லாம் பாடி வான்மையில் வளாது வாழ்ந்த பிறகு கண்ண முடிட்டு ஒரு நிமிஷம் எதிரே இருக்கிற சாமியை மனக்கண்ணில் கொண்டு வந்து நிறுத்திட்டு அப்படி ஒரு முறை நினைச்சிட்டு எந்திரிக்கிற பொழுது இருக்கிற மன நிம்மதி இருக்கே, வேறு எந்த இடத்திலும் பெற முடியாது. அதுதான் பெரிய, அதுதான் பெரிய. நல்ல பல முறை அதை அனுபவித்திருக்கிறேன். நம்மையும் மரிய நம்மை மறந்து விட்டு பூஜை எல்லாம் அஞ்சு நிமிஷம், அக்கா ஒரு மணி நேரம் பூஜை பண்ணுங்கிறது என்னுடைய வாழ்க்கை. நான் அஞ்சு நிமிஷம் அது பத்து நிமிஷம் தான் பூஜை பண்ணேன். அந்த பத்து நிமிஷத்தில் கூட இறைவனுடைய பாடல்களை பாடி பூ யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலேன்னு பூ வைக்காமல் ஒரு பதிய பாடாமல் வாழ்க்கையை நான் வீணாக்கியதில்லை. அப்ப அதை வைத்து விட்டு அய பஞ்சபுராணம் பாடி வாழ்க அந்தரன் பாடி வான்மையில் வளாது பாடி கண்ணை மூடிக்கொண்டு நெஞ்சத்திலே இறைவனை இருத்தி ஒரு முறை இறைவனை நினைத்து விட்டு எழுந்திருக்கிற பொழுது இருக்கிற மன மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே கிடையாது. அதுதான் பேரின்பம். அனுபவிச்சு பார்த்தா தெரியும் இல்லம்மா. சச்சிதானந்தம் உள்ள ஆனந்தம் பேரானந்தம், அவர் அவருடைய பேரானந்தம், பேரானந்தத்துக்கு உரியவர். நாம் அனுபவிச்சா இன்பம் என்று ஆனந்தம் அவர், நாம் அனுபவிப்பது இன்பம். நம்மிடத்தில் ஆனந்தம் வர முடியாது. அவர் தான் ஆனந்தமுடையவர், சச்சிதானந்தம். அவர் தான் பேரானந்தம் பெறுவார். அந்த பேரானந்தத்தை நாம் அனுபவிக்கிறோம். சர்க்கரை பொங்கலாக நாம் மாற முடியாது. சர்க்கரை பொங்கல் தான் இனிப்பு. அதை அனுபவிக்கிற போது நாம் இன்மையை அனுபவிக்கிறோம். சாப்பிட்டா கை நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நாம் நாம் என்னைக்குமே ஆனந்தமாக காட்சி தர முடியாது. எனவே இனிப்பு வேறு, இனிப்பை உண்ணுகிற நாம் வேறு, ஆனந்தம் வேறு, ஆனந்தத்தால் கிடைக்கிற பேரின்பம் வேறு. அதான் சத்து சித்து ஆனந்தம். அவர்தான் பேரானந்தத்துக்குரியவர். நாம பேரானந்தக்குரியவன் நமக்குள்ள எல்லாரையும் கூப்பிட்டு வரிசையில நிக்க வச்சு உனக்கு இந்த 100 ரூபா தந்தினா இந்த கொஞ்சம் பேரானந்தம், நீ 500 ரூபா கொடுக்குறியா உனக்கு பேரானந்தம் குடிச்சிட்டு போயிடலாமே. நமக்கு யாருக்கும் ஆனந்தம் தர முடியவில்லையே. இறைவன் தான் நமக்கு ஆனந்தம் தருவான். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஆனந்தம் என்றால் மகிழ்ச்சி, மகிழ்ச்சியை தருகிறவனுக்கு ஆனந்தன் என்று பெயர். அதனாலதான் ஆனந்தன் பெயர் வைக்கிறோம். ஆனால் ஆனந்தம் அடைந்தோம் என்பது பெயர் அல்ல, வினைச்சொல். இன்பத்தை அனுபவிப்பது. ஆக ஆனந்தம் தருவது அவர். ஆனந்தத்தை அனுபவிக்கிற பொழுது நமக்கு இன்பம் கிடைக்கிறது. நம்ம பேரானந்த பெருவாழ்வு பெற்றேன் என்றால் இறைவனுடைய திருவாழ்வு பெற்றேன் அர்த்தம். பேரானந்த பெருவாழ்வு பெற்றேன் அப்படின்னா இறைவனுடைய திருவாழ்வு பெற்றேன் அர்த்தம், திருவருள் பெற்றேன். பேரானந்தம் பெற்றேன்னா இறைவன் தந்ததை நான் பெற்றிருக்கிறேன் என்பது அர்த்தம். ஆனந்தத்தை தந்தேன்னு சொல்ல முடியாது. இறைவன் ஒருத்தன் தான் ஆனந்தம் தர முடியும். இறைவன் ஒருவன் தான் ஆனந்தம் தர முடியும். நீங்க நம்முடைய வாழ்வியல் உதாரணங்களை கொண்டே பார்த்தீங்கன்னா நிச்சயம் தத்துவம் நன்றாக புரியும். ரைட். மூன்றாய தன்மைகள் தன்மை இங்கே தோன்றா தன் இன்பம் எது என் சொல்ல, அந்த இன்பத்தை நான் என்ன சொல்ல முடியும்? இந்நிறைவு பாடல் நிறைவு பாடலாக இருப்பது இன்பே இனிது எந்தல் இன்று உண்டேல் இன்று உண்டாம் அன்பு நிலையர். அழகா சொல்றார். இன்பு இனிது எந்தல் பேரின்பம் தான் இன்பத்திலேயே மிகப்பெரிய. இன்பில் இனிது எந்தல் இன்பங்களிலே மிகப்பெரிய இன்பம் பேரின்பம் என்றால் இன்று உண்டேல், இன்று உண்டா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு உண்டு. பேரின்பத்தை ஏதோ வீட்டு பேராக இருக்கக்கூடிய நிலையில் மேலேதான் சென்று பெற வேண்டும் என்பது அல்ல. இந்த உடம்போடு வாழுகிற பொழுதேயே வீட்டு பேரை முக்தராக வாழலாம். அதான் ஜீவன் முக்தர். இறைவனுடைய திருவருளை பெற்று பிறவாத நெறியை இந்த உடம்பு இருக்கிற பொழுதேயே பெற்றார். நால்வர்கள் பெற்றார்கள் இல்லையா? அவங்களுக்கு வாரியார் பெற்றாரா இல்லையா? வாரியாரை உண்டாது. அவர் தான் மேல் உலகத்து மேலேயே சென்றவர். உயிர் எங்க போச்சு? விமானத்திலே போச்சு. ஏன்னா வாழ்க்கை அதனாலதான் அவருக்கு சொந்தமே இல்லை. வாரிசுல சார் வாரியாருக்கு. ஏன்னா உற்றாரும் பெற்றாரும் இல்ல. ஏன்னா அடுத்த பிறப்பு இல்லை அவருக்கு. அடுத்த பிறப்பு கிடையாது. அதனால குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை இல்லையும் கஷ்டப்படக்கூடாது. வாரியார் குழந்தை இல்லை, கஷ்டப்படல. எனக்கு எல்லாம் குழந்தை முருகன் தான். வயலூர் முருகாம்பார், வயலூர் முருகன் அவர் தான் குலதெய்வம், அவர் தான் வழிபடு தெய்வம். அப்ப வாரியார் சுவாமிகள் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுதே ஜீவன் முத்தராக வாழ்ந்தார், முற்றி பேற்றை பெற்றவராக வாழ்ந்தார். அவருடைய பேச்சுக்கு இணை உண்டா, அவருடைய சொற்பொழிவுக்கு இணை உண்டா, அவருடைய தொந்தையில திருநீர் பூச்சிருக்கு, அழகா பார்த்தா விநாயகர் மாதிரி சொல்லுவார். எம்பதாவது பாட்டை சொல்லுகிறார், இன்பில் இன்பு என்று. ஏன்னா வீட்டு பேருக்கே போயாச்சு. இன்பினில் இனிது என்றல் இன்று உண்டேன், பேரின்பம் உண்டால் இன்று உண்டாம் என்று உண்டான். எப்படின்னு அன்பு நிலையே அது. இறைவனிடத்தில் நாம் பக்தி வைப்பதுதான் இறைவனுடைய திருவருளை பெற்றதற்காக வீட்டு பேரை பெற இறைவனிடத்தில் அன்பு வைக்க வேண்டும். அன்பு என்பது ஏதோ ஒரு காரியத்தால் பெறுவது அல்ல. அன்பு எவ்விதமான பிரதிபலனையும் அதனை நோக்காது பெறுகின்ற அல்லது காட்டுகின்ற ஒரு பற்றுதல் தான் அன்பு. அன்பிற்கும் உண்டோ? அப்ப அன்புக்கு அடைக்கும் தாள் கிடையாது. இறைவனிடத்திலே வைத்திருக்கிற அன்புக்கு யாரும் தடை போட முடியாது. நாம சாமி கும்பிட யாரு சார் தடை போட முடியும்? நம்முடைய மனசுக்குள்ள சாமி கும்பிட யாரு தடை போட முடியும்? வீட்டுல இருக்க பொண்டாடி முடியுமா, புள்ள முடியுமா, அண்ணன் முடியுமா, தம்பி முடியுமா, இல்ல போலீஸ்காரன் தான் முடியுமா, இல்ல முதல் மந்திரி தான் முடியுமா? யாரும் முடியாது, தடை போட முடியாது. இன்னைக்கு தான் ஒழுங்கான அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. இன்பினில் இறுதி இன்னும் இன்று உண்டாம், அன்பினிலேயே அது. அன்பினால் எதையும் சாதிக்கலாம். இறைவனிடத்தில் வைத்திருக்கிற அன்பினால் எதையும், அதுதான் ஜீவன் முத்தர். இன்று உண்டா? வீட்டு பேர் உண்டு. இந்த உலகத்தில் வாழுகிற பொழுதே, இந்த உடம்போடு வாழுகிற பொழுதே நிச்சயம் வீட்டு பேர் உண்டு. நான் சொன்னதுல என்ன தப்பு? வீட்டு பேர் நமக்கு உண்டு. ஏனென்றால் இறைவனிடத்தில் நீங்காது அன்பு. எதை எடுத்தாலும் சிவாய நம, எதை சொன்னாலும் சிவாய நம, சாப்பிட்டாலும் உட்கார்ந்தாலும் இருந்தாலும் எங்கெல்லாம் இறைவன் தரது சிவாய நம என்று சொல்லித்தான் செய்யும். இன்று உண்டாம், உண்டு. அது எது என்றால் அன்பு நிலையே அது. அன்பு ஏகார் பிரித்தலையார். அன்பு நிலையே அன்பாலே தான் இறைவனத்தில் வைத்திருக்கிற பக்தி தான் என் பிறகு மதியப்பான.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: கடலாகிய கடம்ப வனேசருடைய திருவருளினாலே இன்று உண்மை வணக்கம் என்கின்ற ஞான சாஸ்திரத்திலே 47வது பாடல் முதலாக விரிவுரை செய்ய முயலுகிறேன்.
3: சிவம் பரிபூர்ணமானது, எங்கும் நிறைந்திருப்பது. அந்த பொருளை இவன் சென்று அடைய வேண்டியதில்லை. சென்று அடைந்தால் சிவபூரணம் கிடைக்கும். சென்று வந்தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும். சிதையும்னா சிவபூரணம் என்கின்ற சொல்லுக்கு பொருள் இல்லாமல் போயிடும். அதனாலே சென்று அடைய வேண்டியதில்லை. சென்று வந்தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும். அன்றவன்றான் ஒன்றுவனில் அந்நியவான். இவன் சென்று சிவத்தை அடைகிறார் என்றால் சிவன் எங்கு நிறைந்திருக்கிறான் என்பது அர்த்தமில்லாமல் போயிடும். இங்க இல்ல சிவன், அங்க இருக்கிறான், அங்க போனான் ஆகிவிடும். சரி, அவன் வந்து இவன் அடைகிறான் என்று சொன்னால் சிவம் சிவனும் சிவனும் அந்நியம் என்றாய்க்கும். அனன்யம் என்கின்ற சொல்லு அர்த்தமில்லாமல் சிவனும் சிவனும் அனன்யமாக இருப்பது. சிவனும் சிவனும் அனன்யமாக இருப்பது அந்நியம் அல்ல. அந்நியம் என்றால் வேறுவராக இருக்கும், அனன்யம் என்றால் ஒன்றாக இருக்கும். எனக்கான வந்து ஞானம் போய் உலகம் போய் ஞானம் பேய்த்தேர் என எண்ணி மானா மதி கேடனுமாய் மாயாவாதி ஏகாந்தவாதி மாயாவாதி ரெண்டு ஒண்ணுதான். மாயாவாதி பேயாகி என்ன எரிச்சல் வரும். மாயாவாதி பேயாகி ஊனே புகுந்து ஊனே புகுந்து நின்று வைத்து உபதேசங்கள் உரைத்து வரும். தானே உரைக்கு அந்நூலின் தன்மை தன்னை சாற்றுவான் என்பது சித்தியார் பரபக்கம். ஏகாந்தவாதியே முதல் பாட்டில் இப்படி சொல்லி அப்புறம் வளர்க்கிற அந்த ஒரு பாட்டே போதும். பூனே பூந்து நின் உயிரிட்டு உபதேசங்கள் உரைத்து வரும். மானா மதி கேடனுமாய் மதி கேடனுமாய் மதி கேடனுமாய் மாயாவாதி பேயாய் தானே உரைக்கு அந்நூலில் தன்மை தன்னை சாற்றுவோம் சித்தியார் பரபக்கம். அதனாலே சிவமும் ஆன்மாவும் வேறு வேறாக அதனாலே அவன் வந்து சேர வேண்டியதில்லை, இவன் சென்று சேர வேண்டியது. அவன் வந்து சேரவும் வேண்டாம், இவன் சென்று சேரவன் தெரியலையே. அதா கண்ணு இருக்குல்ல உனக்கு, கண்ணுல படலம் இருக்குல்ல மறைப்பு, அதை நல்ல காத்திருந்தார். உடனே இந்த படலத்தை நீக்கிட்டார், உடனே எல்லாம் தெரியும். கண்ணுல ஒளிய மறைத்து கொண்டிருந்த படலத்தை நீக்கிய உடனே ஒளி வந்து விட்டது கண்ணு. அதுபோல ஆன்மாவிலே மறைந்து கொண்டிருக்கிற ஆணவரத்தை நீக்கி உடனே சிவன் தெரிகிறான். ஆன்மாவிலே ஆன்மாவை மறைத்துக் கொண்டிருக்கிற ஆணவமரத்தை திருவருள் நீக்கிருச்சுன்னா என்ன ஆகும், சிவன் தெரியும். கண்ணில் இருக்கிற படலம் போன உடனே ஒளி தெரிவது போல ஆன்மாவில் இருக்கிற ஆணவமரமாகிய மறைப்பு நீங்கிய உடனே சிவன் தெரியும். அதனாலே எங்க இருக்கிறான் சிவன், அங்கதான் இருக்கிறான். எங்க இருக்கிறார், இங்கதான் இருக்கிறார். அதனாலதான் ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும், ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும். ஆணவமலம் மேலிட்ட காலத்தை சிவம் ஒளிந்திருக்கும், சிவம் மேலிட்ட காலத்தை ஆணவமலம் ஒளிந்திருக்கும். ஆனா இருளும் இருக்கும் ஒளியும் இருக்கும் எப்போதும். பகல்ல இருள் இருக்குதா இல்லையா, சூரியனுடைய ஒளியில இல்லாமல் மறைஞ்சிருக்கு. இப்ப ஒளி இருக்குதா இல்லையா, இருக்குது. சூரியன் வந்து மறைந்திருப்பதனால ஒளி இருக்கு, சூரியன் மறைந்திருப்பதனால இருள் இருக்குது, இருள் இருக்கு. அதனால ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். இப்ப இந்த மண்டபத்தில் ஒளி இருக்குது, இருள் இருக்குது. இந்த மண்டபத்தில் ஒளி இருக்குது, இருள் இருக்குது. இப்ப ஒளி இருப்பதனால இருள் ஒதுங்கி இருக்குது, மறைஞ்சிருக்குது. ஒளியை நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோ, இருள் வந்துடும். அப்ப இருள் எங்க இருக்குது, இங்கதான் இருந்துச்சு. வேறத்துல இருந்தா கொஞ்சம் நேரம் ஆகும் வர, வேறத்துல இருந்தா கொஞ்சம் நேரம் ஆகும் வர, இதே இடத்துல இருப்பதனால உடனே வந்துருது. எது வந்துருது, இருள். அதனால ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். ஒன்றும் மேலிடியில் ஒன்று ஒளிக்கும் எனினும் இருள் அடராது உள்ளுயிர்க்குயிராய் தெளிக்கும் மறிவு திகழ்ந்துள்ளதெனும் திரிமலத்தில் குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினேன் என்பது கொடிக்கவி. அதனாலே இப்படி ஆன்மாவோடு அனன்யமாயிருக்கின்ற சிவம் உனக்கு முத்தி காலத்திலே ஞானம் வந்தவுடனே அந்த சிவம் தோன்றிவிடும். அதனாலே சிவத்தை தேடி நீ போக வேண்டாம், அது வந்து சேரவும் வேண்டாம். ஒன்றாகத்தான் இருக்குது. கண்ணிலே படலம் போன உடனே கண் தெரிவது போல, ஒளி பெறுவது போல, ஆணவமலம் போன உடனே சிவம். ஆனா அனவமரம் போனா சாமானியம் அல்லப்பா, சாமானியம் அல்ல. ரொம்ப ஞானம் உள்ள படிச்சவனுக்கு ஆணவமலம் இருக்கு, கேட்டவனுக்கு ஆணவமலம் இருக்கு, ரொம்ப பெரிய பக்தனா இருக்காலும் ஆணவமலம் இருக்கு. என்ன காரணம்னா, எத்தனை கோடி காலமா நம்மோட கூட இருந்தது, சாமானியமா விட முடியுமா, பழக்கத்தை விட முடியுமா? சுந்தரர் சொன்னாரு, பேய்கிட்ட பழகிக்கிட்டா கூட விட முடியாது சாமியார், பேயோடேனும் பெய்யொன்றின்னாது என்பது கிரகம் என்றார். அதனால ஆணவமலம் எவ்வளவு காலமா இருக்கு நம்மோட, அதனால அந்த ஆணவமலம் செட்டுன்னு போறதில்லை, செட்டுன்னு போறது அழியறதும் இல்லை. அதுதான் கந்த புராணம். சூரபன்மன் என்னன்னா மாயாமலமும் போயிருச்சு, மாயாமலாறு தாரகாசுரம், கண்மமலாறு ரெண்டு மலமும் போயிருச்சு, ஆணவமலம் இருக்குது, அப்படியே இருக்குது, அடங்கி இருக்கு. மயிலாகவும் உருவம் மாறி, மயிலாகவும் சேவலாகவும் மயிலாகவும் சேவலாகவும். மயிலாகவும் சேவலாகவும் ஆன பிறகும் எதிர்த்து வந்தானாம். முதல்ல மாமரமான் என்ன வேலை விட்டு பிளந்தாரு. பிளந்த உடனே மறுபடி உருவம் எடுத்து, மறுபடி உருவத்தை எடுத்து, பழைய உருவத்தை எடுத்து சண்டைக்கு வந்தான். மறுபடி வேலாயுதம் போய் பிளந்தது பிளந்தது மறுபடி வேலாயுதம் பிளந்த உடனே வந்து மயிலும் சேவலும் ஆகானான். இரண்டாவது தடவை
4: கடற்ஜலந்தன்னிலே யொளி சூரனை உடற்பகுந்திரு கூறனவே அது கதித்தெழுந்தொரு சேவலுமாமயில் விடுவேலா
3: என்பது அவிநாசி திருக்குறள். அப்படி வந்த அப்படி மயிலஞ்சவனமா வந்து எதிர்த்து வந்தானா, பறவையாகி கூட எதிர்த்து வந்தானா. பார்த்தேன் அருட்பார்வையினார பார்த்தார், கருமையா சொல்றாரு கட்சி. அருட்பார்வை அருட்கண்ணால் நோக்காதார அல்லாதாரே அப்படி சொல்ல, அருட்கண்ணால பார்த்த உடனே அவனுக்கு அந்த ஆணவம் எல்லாம் அடங்கி போச்சு, வலிமை அந்த கிட்டவனா அடங்கி போச்சு. அதுக்கு உதாரணம் சொல்றாரு, ரசவாதியானவன் செம்பிலே குடிகையை போட்டா களிம்பு போய் தங்கமாவது போலன்னாரு. அதனாலே ஆணவ மரம் சட்டுன்னு அடியாது, அடியாது, ஆணவ மரம் அடியாது. இப்ப அடுத்த பாட்டுல சொல்றாரு. ஆகவே இப்படி அற்ற நிலை ஏதென்னும் செந்தி வந்தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும், அன்ற வந்தான் ஒன்றுமெனில் அந்நியமாம், இந்த ரெண்டும் இப்படி ரெண்டும் இல்லாமல் அற்ற நிலை ஏதெனில் ஆதித்தன் அந்தன் வெடிக்கு உற்றமர குற்றமர நின்றது போல் கொள். அந்தகனாகிய குருடனுக்கு பிரபல டாக்டர் வந்து கண்ணில் இருக்கிற மாசை நீக்கி படலத்தை நீக்கி ஒளிய கொடுத்தது போல சிவபெருமான் ஆணவளத்தை நீக்கி ஒளிய தந்து விட்டான். ஆனால் சிவத்தோடு அது கலந்துருக்கும், ஒரே இடத்துல இருக்கிறது தான். அதற்கு மேலே முத்தி நிலையில் முப்பொருளும் எப்படி இருக்கும் என வினவல். முத்தி நிலையிலே மூன்று பொருளும் எப்படி இருக்கும், மூன்று பொருள்
5: என்னென்ன?
3: ஆன்மா உயிர் சிவமா, அழகா சொல்லுவோம், பதிவு சுவாசம். கடவுள் உயிர் தலை, பதி பசு பாஸ், மூன்று எப்போதும் அழிவில்லாத இதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை. பதி பதி பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போர் பசுபாச ஆனார். பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் கடவுளை போல பசுபாசம் ஆனார். பசுவும் அனாதி பாசம் ஆனார். பசுனா உயிரோடு எப்போதும் உள்ளது, பாசம் பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதியாகிய கடவுளை சென்று அணுகா பசுவும் பாசம், பதி அணுகிர் பசு பாசம் இல்லாத, பதி அணுகிர் பசுபாசம் பத்திமையும் பரிசுமிலா பசுபாசம் அறுத்து அறுத்தது பித்தன் இவன் என என்னை ஆக்குவித்து பேரான திருவாசன். அதனாலே பதி பசு பாசம் எப்போதும் உள்ளது, அது முத்தி நிலையில எப்படி இருக்கும் அதை காட்டு சுவாமின்னு மாணவன் ஆசிரியனை கேட்டான். வாக்கு மனையறந்த வான்கருண யாழன் உரு தக்கரவீனுக்கும் தனி முதல்வா. வாக்கும் மனம் இறந்த வான்கருணை, மனவாக்கு காயங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கிற பரமேஸ்வரனே திருமேனியாக தைத்துக் கொண்டு வந்து உலக போகங்களிலே தாக்குப்படாமல், உலகியலிலே தாக்கில்லாமல், உலகியலிலே பொருந்தாமல் தாக்கு அறவே நிற்கும் தனி முதல்வா. ஞானாசிரியனுடைய அப்படி ஞானாசிரியன் அமையணும். மனவாக்கு காயங்களுக்கு எட்டாதவனாகிய பரமேஸ்வரன் தான் ஆச்சாரியனாக வருவான். அந்த ஆச்சாரியன் உலகியலிலே அகப்பட மாட்டான். அப்படிப்பட்ட தனி முதல்வா நீக்கா பதியினை போல் நித்தம் பசுபாசம் என்றாய். பதியாய கடவுளை போலவே பசுவும் பாசமும் நித்தம் என்று சொன்னீர்கள். நித்தம் என்றால் அழிவில்லாதது, அநித்தம் என்றால் அழிவுடைய, நித்தம் அனித்தம், நித்தியம் அனித்தியம் என்றும் சொல்லுவது. நித்தம் அனித்தம் என்றும் சொல்லுவோம். நித்தம் என்றால் அழிவில்லாதது, அனித்தம் என்றால் அழிவுடைய.
2: நிறுத்தனே நம்மள நித்தம் நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோ என்பது திருப்போல். அதனாலே நித்திய பொருளாக உள்ளது மூணு, எது கடவுள் உயிர் பாசம். அதனால இப்படின்னு சொன்னீங்களே சுவாமி, முத்தி நிலையில எப்படி இருக்கு அதை காட்டுகிறோம். ஆசிரியர் மாணவன் ஆசிரியனை கேட்டார். அப்படி கேட்ட பொழுது ஆசிரியன் சொன்னார், முத்திதனில் மூன்றும் முதலும் ஒளிய கீழ், மூன்று முதலாக இருக்கின்ற பதிபசுபாதம் மூன்றையும் முத்தி நிலையிலே எப்படி இருக்கும் என்பதை சொல்ல கேள். முத்தி நிலைதனில் முத்திதனில் மூன்றும் முதலும் ஒளிய கீழ், சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு. சுத்த அனுபோகம் என்கின்ற அசுத்தங்களவாத சுத்த பொருளாயிருக்கிற சிவத்தை அனுபவிக்கிறது அணு. அணுனா உயிர், அசுத்தமில்லாத சுத்த பொருள், சுத்த அனுபோகம், சுத்த அனுபவம். அந்த அனுபோகமாயிருக்கின்ற சிவம் சிவபுரம் பொருளை அனுபவிப்பது எது? துய்த்தல், துய்த்தல் அனுபவித்தல். துய்த்தல், துய்த்தல் என்றால் சாப்பிடுவது, அனுபவித்தல் அதுதான் அணு. துய்த்தல் அணு, சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு. மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை, அந்த ஆன்மாவுக்கு அனுபவிக்க முடியாத இன்பத்தை கொடுப்பது கடவுள், அனுபவிப்பது உயிர். ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டியா? ரெண்டு இருக்குதா? சரி. மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை, இத்தை விளைவித்தல் மலம், அன்புடனே கண்டுகொடப்பான். இத்தை விளைவித்தல் மலம் என்று சொன்னால் ஆணவம் மலம் என்ன செய்யும் என்று கேட்டால், உயிரை உலகத்தை பார்க்க விடாமல் கடவுளையே பார்க்க முடியாத காவல் போல் நிற்கும் மலம். அங்க அறியாது என்ன செய்யும் மலம், வலிமை அடங்கி இருக்கும். வலிமை அடங்கி இருக்கும் என்று சொன்னால் அது என்ன செய்யும் என்று கேட்டால், இங்கேயும் மறைத்தல் துளி, அங்கேயும் மறைத்தல் துளி. இங்கே வந்து கடவுளை மறைத்து உலகத்தை காட்டுகிறது, அங்கே உலகத்தை மறைத்து கடவுளை காட்டுகிறது. அதான் வேலையது, மறைக்கணும். இங்கே கடவுளை மறைச்சுக்கிட்டு இருக்கா, உலகத்தை காட்டுது. அங்கே போன உடனே என்னாச்சு? உலகத்தை மறைச்சு கடவுளை காட்டு. அதனாலே இத்தை விளைவித்தல் மலம், இந்த செயலுக்கு கூட இருந்து உதவியே போற ஆணவ மலம் வந்து என்ன செய்யுது? உயிரே சிவத்தை அனுபவிக்க முடியாது பண்ணிடும். இப்ப ஆணவமலமாகிய சூரபன்மன் மயிலின் ஜேவலமாக ஆனான, இப்ப என்னமா இருக்கிறான்? சாமிய தன் மேலே வைத்து அழக காட்டிக்கொண்டு நம்மளை மயக்கிறான். அழகா இருக்கானா மயிலு? அது மேல அழகான உட்கார வச்சுக்கிட்டு நம்மளை மயக்கிறான் பாரு சொன்ன விளங்குத. அது போல ஆணவமலம் வந்து அழிவில்லாதது. ஆணவமலம் சுத்தமா போயிடுச்சுன்னா அதுவும் கடவுளாயும். அதான் அங்க உள்ள விஷயம். எப்ப எத்தனை கடவுளா வருது உலகத்துக்கு? அப்ப முத்திக்கு போனதெல்லாம் கடவுளானா எத்தனை கடவுளா? ஜண்டை ஒரு கடவுளுக்கு ஒரு கடவுள் எனக்கு விளக்குத. அதனாலே ஆணவமலம் எப்போதும் உண்டு, உயிருக்கு ஆணவமலம் அழியாது. கடவுள் எப்போதும் மலம் இல்லாதவன், உயிர் எப்போதும் மலத்தை உடையது. மலம் அதிகமாக வலிமையோடு கூடி இருக்கிற ஒரு காலம் சகல நிலை. அந்த மலம் வலிமையற்று அந்த மலம் அடங்கி இருக்கின்ற காலம் சிவத்தோடு கூடி, மலம் அடங்கி இருக்கின்ற காலம் சுத்த நிலை. இவ்வளவுதான், இதான் முத்தி நிலை. முத்திதனின் மூன்று முதலும் முடிய கேள், சுத்த அனுபோகத்தை துய்த்தலனு. மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை, இத்தை விளைவித்தல் மலம், அன்புடனே கண்டுகொளப்பா. இது வந்து தொண்ணுலகத்துல இது ஒரு முக்கியமான பாடம் விளங்குதா? ஆகையினாலே இப்படி உயிர் இறைவரை அடைதற்கு தடையாக நிற்பதே மலம் என இதுவரை கூறியிருக்க, இங்கு அது முத்தி நிலையில் உயிர் இறை இன்பத்தை நுகர்வதற்கு ஏதுவாக என்பது எங்கனம் பொருந்தும்? இதற்கு விடைகாண்டல் இன்றியமையாததாகும். மழை பெய்யாதென்று உலகை கெடுக்கவும் செய்யும், பெய்து நின்று உலகை வாழ்விக்கவும் செய்யும் என்பர் திருவள்ளுவர். இன்று உலகை கெடுத்தலாவது மழை பெய்யாதிருப்பது என்று வேறில்லை. அதைப்போன்றே மலமும் முத்தி நிலையில் உயிருக்கு இன்பத்தை விளைவித்தல் என்பது உயிருக்கு அது தடை செய்யாதிருப்பதே ஆகும். இவ்வகையில்தான் இதனை விளைவித்தல் மலம் என்றார்.
3: எனவே உயிரை பின்பத்திற்கு நுகர்தற்கு மல நீக்க முன்காரணமாக என்பவர் திருவருளை அனுபவிப்பதற்கு தடையாக இருந்த மலமானது இப்ப தடை செய்ய முடியாம நிற்குது. இப்ப இதுக்கு இன்னொரு உதாரணம் எப்படின்னா, இப்போ அரசனை பார்க்க ஒருவன் சென்றான், அரசனை பார்க்க ஒருவன் சென்றான், வாயிற்காவலன் விடுவான், உள்ள தடை செய்து விடுவான், தடை செய்து விடுவான், அதான் அனுமரம். அரசன் வந்து இந்த வந்திருக்கிற ஆள் வந்து வந்திருக்கிற ஆளை தெரிந்து அவரை உள்ளே விடு என்று சொன்னால் இந்த காவலன் என்ன பண்ணுவான், தடை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, இந்த காவலன் என்ன பண்ணுவான், உபசாரம் செஞ்சு உள்ள போங்க. அரசனை பார்க்க சென்ற ஒருவன் திடீரென்று பார்க்க முடியாது, காவலன் தடை செய்து விடுவான். அந்த அரசனுக்கு இவன் வந்திருப்பதை இவன் அறிவிக்கிறான், வேறொரு உருமலமாக அறிகிறான். அறிந்த உடனே ஆகா மதிசூடியா உடனே உள்ள வர சொல் அப்படின்னு அரசன் உத்தரவு வந்துருச்சு, காவலன் என்ன கும்பிட்டு போய் சொல்லுவான். தடையா இருந்த காவலன் இப்ப உபகாரியா இருக்கிறான், புரியுதா? இப்பொழுது பரமேஸ்வருடைய அனுக்கிரகம் கிடைத்த உயிருக்கு ஆணவமெல்லாம் அடங்கி இருக்கு. தடை செய்யறது, தடை செய்யாமல் இருப்பதே விளைவித்தல் என்பது நல்ல விளங்குதா? இது நல்ல உதாரணம். ஆகவே இப்ப முத்திதனின் மூன்று முதல் முத்த அனுபவத்திற்கு மெத்தவே இன்பம் கொடுத்தலரே இத்த விளைவித்தல் மன அன்புடனே கண்டுகொடப்பா என்பது இந்த பாட்டு. அதாவது 40-50 முடிஞ்சு போச்சு, இன்னும் மூணு பாட்டு இருக்குதுப்பா. அது அடுத்த வாரத்துல தெளிவாக நீளமாக சொல்ல வேணும் மூணு பாட்டையும். ஆகவே அடுத்த வாரத்துல இது முடியும். அதனாலே இப்படி பரமேஸ்வனுடைய எல்லையில்லாத கருணையை அடைவதற்கு ஆன்மா தகுதியை உடையதாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு மல நீக்கம்தான் காரணம். மலம் நீக்கத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், என்ன செய்தால் மலம் நீங்கும், என்ன செய்தால் மலம் நீங்கும், என்ன செய்தால் மலம் நீங்கும், அதை எப்படி செய்வது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதுதான் இந்த சைவ சித்தாந்தம். பரமானவையல் இலக்கணவையல் பரமானவையல் சாதனவையல் பயனியல் என்று நான்கு எல் எழுதுகிறார் சிவஞான போதத்தில். பரமானவையல் இலக்கணவையல் சாதனவையல் பயனியல் அழகா வச்சார் பெருமகுருங்கி. அதனுடைய சாஸ்திரங்கள் ஆசிரியர்கள் மிக பெருமகுரு, அளவில்லாத ஞானம் உடையவர்கள். சிவருமான் அவர்களுக்கு உள்ளே இருந்து அந்த காரியங்களை செய்திருக்கிறார். நம்ம சமயம் நம்ம நான் சொல்லல, நம்ம சமயம் நம்ம சமயத்தை அப்படி பெருசா சொல்லிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லல. உள்ளபடியே மற்ற சமயவாதி கூட இதை ஆராய்ந்து காய்தல் உவத்தல் இல்லாமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் சொன்னான்னா இப்படித்தான் சொல்லி ஆகணும். ஆகா அற்புதமான சமயம், அற்புதமான நூலியா, அற்புதமான ஆச்சாரியல் என்றுதான் அவன் சொல்லி ஆகணும். விருப்பு வெறுப்பு இல்லாம ஆகினால் அப்படிப்பட்ட உயர்ந்த சமயம், உயர்ந்த நெறி, உயர்ந்த கொள்கை. அதனாலே அன்பை வளருங்கள், அன்பை வளருங்கள். என்னை கூட சொன்ன சொற்பொழிவுல அன்பு எங்கிருந்து முதல்ல பிறக்கிறது, தாயிலிருந்து வருகிறது. தாய் அன்பு, தந்தை அன்பு, அதற்கு மேலே குருவினிடத்திலே அன்பு, அடியாடத்திலே அன்பு, இந்த அன்பெல்லாம் சேர்ந்து அப்புறம் ஆண்டவனிடத்தில் அன்பு. முதல்ல தாயன்பு, தாயன்பு. அதனாலதான் இந்த நம்முடைய ஆசிரியர்கள் எல்லாருமே சிவபெருமான் கருணையை சொல்லுவதற்கு தாயை சொல்லித்தான் சொல்லுவாங்க. அது மாணிக்கவாசர் தான் அதை ரொம்ப கையாண்டிருக்காரு. மாணிக்கவாசர் தான் ரொம்ப கை, நாயிற் கடைப்பட்ட நம்மையும் ஊர் பொருட்படுத்து தாயிற் பெரிதும் தயாவுடைய தம்பு. அதனால யாரும் தாய வையாதி, தாயே தாய்தான் குடியிருந்த. அதனால அன்பினாலே சிவத்தை அடையலாம். அன்பு செய்தவர்களுக்கு அன்பு செய்யவில்லையானார். முதல்ல நம்ம அன்பு செலுத்தணுமா தாய் கிட்ட, தாய் நம்ம கிட்ட இடத்துல அன்பு செலுத்தினாரா? தாய்தான். அதனாலே கடவுள் எப்படி இருக்கிறார் என்றால், தாயுமாய் எனக்கே தலை கண்ணுமாய் பேயனேனையும் அண்ட பெருந்தகை சேயநாதன் சதாப்பள்ளி மீவிய நாயனாரன் நம்பினைநாதமே என்பது அப்பர் சுவாமிகள் தேவாரம். அதனாலே அப்படி அன்பு அன்பை பெருக்குதல், அன்பை பெருக்குதல். வம்பு இருந்துச்சுன்னா அது சூன்யமா போட்டு வம்பை சூன்யமாக்கிருங்க. அன்பை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு லட்சம் கோடி அப்படியே பெருக்கி விடுவோம். அன்பை பெருக்குது. அதனால எல்லாரையும் சிவமாகவே நினையுங்கள், எல்லாரையும் அன்புடையவர்களாக நினைங்கள், எல்லாரையும் வந்து நேசியுங்கள், நேசியுங்கள், சுவாசியுங்கள். அதனாலே திருவுருளை அடையலாம். திருவுருளை எதனால அடையலாம்? அன்பினால. அன்பினில் விளைந்த என்ன, இதை விட என்ன சொல்லணும்? அன்பினில் விளைந்த சுழிச்சா திருவாகிட்டு பண்ற மாதிரி உருவாகலாம். அன்பினில் விளைந்த அதனாலே சிவனிடத்தில் அன்பு, சிவனடிய இடத்தில் அன்பு. நாயன்மார்கள் யாரிடத்தில் அன்பு நிலைத்தினார்கள்? சிவனிடத்தும் சிவனடியாரிடத்தும் தாவர சங்கமங்கள் இருந்து இரண்டு உருவிருந்து மாபரன் புசை ஒன்று மனுவிக்கருளவிப்பான் என்பது சித்தியார். ஆகையினால இப்படிப்பட்ட அன்பு நமக்கெல்லாம் நிறைய உண்டாக வேணும். சாந்தமான வார்த்தை, பொறுமையான உள்ளம், திறமையான செயல். பொறுமையான உள்ளம், திறமையான செயல். இன்னும் சைவத்தை பெருக்க வேணும். நம்மை சேர்ந்தவர்கள் எல்லாம் சைவமாக வேணும். மேன்மைகள் செய்வநிதி விளங்குகிற உலகமன்னன் பான்முகில் வளாது வைக மலிவளன் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர் வாழ்க. என்ன ஆசை பாருங்க, கட்சியம் இருக்கு. எப்படி உயிர்கள் குறைவில்லாம வாழணுமா? உயிர்கள் அது பொதுவா சொன்னார் பத்தீங்களா, எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் இன்புற்றிருப்பதுவே அல்லாமல், எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல், வேறொன்று அறியன் வரா, அல்லாமல் வேறொன்று அறியன் வரா. அம்புறவனும் சரி, கும்பிடாதவனும் சரி, வைதவனும் சரி, வையாதவனும் சரி, வாழ்க்கிறவனும் சரி, வசவன் கூட நல்லா இருக்கும், வைதவன் கூட வான்முகில் வராது வைக மலிவளம் துறக்கமன் போன்முறை வாழ்கிறார் மறை அரங்கடோங்கிறவம் வெள்ளி வல்ல மேன்மைகள் செய்வனில் விளங்குக உலகம் எல்லாம் பார்வதி பதை.
5: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமன். சைவம் டாட் பார்க்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம். வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
1: பிராணனே, மூச்சு காற்றே உயிர் என்ற கருத்து உடையவர்கள் இவர்களும் உலகாயுதர் தான். பொதுவாக அப்படிதான் நினைக்கிறார்கள், நாம் விடுகிற மூச்சு காற்று தான் உயிர். பிராணன் என்றாலே அந்த காற்றுக்கு என்ன பேரு? பிராணன், உயிர் என்றே பேரு, உயிர் காற்று. அதையே உயிர் என்கிறார்கள். ஆனால் அது ஜடப்பொருள் தானே, காற்று என்பது ஜடம், அது எப்படி உயிராக இருக்க முடியும் என்று ஒரு வழியில் மறுத்து விடலாம். ஆனால் அப்படி மறுக்கல மெய்கண்டார். என்ன சொல்லுகிறார்? உண்டி வினையின்மையின், அதான சூத்திரத்தில் உண்டி வினையின்மையின் என்பதுதான் மறுப்பு. உண்டி என்றால் என்ன பொருள்? உணவு. ஆனால் இந்த இடத்துல நுகர்ச்சி, இன்ப துன்ப அனுபவம், அனுபவம். உண்டி என்றால் அனுபவம். வினை என்றால் செயல். இந்த பிராணவாயு இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த விழிப்பு நிலையில், விழிப்பு நிலையிலே உடம்பில் அனுபவம் நிகழுது. இந்த விழிப்பு நிலையில் உடம்பில் இன்ப துன்ப உணர்வுகள் நிகழ்கின்றன. இந்த உடம்பில் செயல் நிகழ்கிறது. எதனால்? உயிர் என்ற ஒன்று இந்த உடம்பில் இருப்பதனால. அந்த உயிர் எது? உயிர் இருப்பதனால தான் உடம்பில் செயல் நிகழுது, அனுபவம் நிகழ்கிறது. அந்த உயிர் பிராணவாயுவாக இருந்தால், இப்போ இரவில் உறக்கத்தில் அதே பிராணவாயு ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா? பகலிலே விழிப்பு நிலையிலே எப்படி அந்த பிராணவாயு இயங்கிக் கொண்டிருந்ததோ அதே போல தான் இரவிலேயும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் விழிப்பு நிலையில் அந்த உண்டி வினை இருக்கிறது, ஆனால் உறக்கத்தில் இல்லையே. உறக்கத்தில் அனுபவம் இல்லை, செயலும் கிடையாது. அப்போ பிராணவாயு உயிராக இருக்குமானால், அதாவது தலைவனாக இருக்குமானால், உயிர் தான் தலைவன், உடம்புக்கு தலைவன் உயிர். எனவே பிராணவாயுவே தலைவன் என்றால், ஒரு அலுவலகத்தில் மேலாளர், மேலதிகாரி இயங்கிக் கொண்டிருக்கிற போது மற்ற ஊழியர்கள் உறங்கி கொண்டிருப்பார்களா? அவர்களும் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். அப்படி இருக்கும்போது இங்கே தலைவனாகிய உயிர் இரவு நேரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இரவெல்லாம் தலைவனை இயங்கிக் கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த கருவிகள், இந்த ஊழியர்களாகிய கருவிகள் சோம்பி செயலற்று கிடக்கின்றன. இது நடைமுறைக்கு ஒவ்வாறு தலைவனை இயங்குகிற போது மற்ற கீழே உள்ள ஊழியர்களும் செயல்பட வேண்டுமே. ஆனால் இங்கே நேர் மாறாக இரவு நேரத்தில் தலைவன் மட்டுமே பாவம் உறங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் மற்ற கருவிகள் எல்லாம் ஓய்ந்திருக்கின்றன. எனவே இதிலிருந்து என்ன தெரிகிறது? பிராணவாயு தலைவன் இல்லை. தலைவன் இல்லை என்பது அனுமானத்தினால தெரியுது. பிராணவாயு தலைவனாக இருந்தால் எல்லா கருவிகளும் செயல்பட வேண்டும். எனவே வேறொரு பொருள் தான் ஆன்மா. அந்த வேறு இவற்றுக்கு வேறாக இருக்கிற ஆன்மா பகலிலே உலகத்தை அறிகிற காலத்தில் எல்லா கருவிகளும் செயல்படுகின்றன, அனுபவம் நிகழ்கிறது. இரவிலே அந்த தலைவனாகிய ஆன்மாவும் என்ன செய்கிறார், ஓய்வு உழுகிறார். இரவில் இரவில் ஆன்மாவும் மூலாதாரத்தில் ஒடுங்கி இருக்கு. மூலாதாரத்தில் ஒடுங்கி இருப்பதனால மற்ற கருவிகளும் செயலற்று கிடக்கின்றன. தலைவன் இயங்குகிற போது கருவிகளும் இயங்குகின்றன. தலைவன் இயங்காதிருக்கிற போது கருவிகளும் இயக்கமில்லாமல் இருக்கின்றன. எனவே ஆன்மா என்பது வேறொரு பொருள். உடம்புக்கு வேறாக, இந்த கருவிகளுக்கு வேறாக, பிராணவாயுவுக்கு வேறாக இருக்கிற ஒன்றுதான் ஆன்மா என்று சொல்லுகிறார். உண்டிவினை இன்மையின் அடுத்து எத்தனாவது, ஆறாவதுல உணர்த்த உணர்தல், உணர்த்த உணர்தல். இந்த ஆறாவது கருத்து யாரை மறுக்கிறார், மாயாவாதிகளை மறுக்கிறார். மாயாவாதிகள் என்போர் சங்கரருடைய கொள்கையை, வேதாந்த கொள்கையை உடையவர்கள். ஏகான்மவாத கொள்கை, ஒரே பொருள் தான் உள்ளது, அந்த பொருள் எது, பிரம்மம், அது ஒன்றுதான் உள்ளது, மற்றவையெல்லாம் பொய் தோற்றம், மற்றவையெல்லாம் பொய் என்று கூறுகிறவர்கள். அந்த கருத்தை தான் மறுக்கிறார் ஆறாவதாக. அவர்கள் கருத்துப்படி பிரம்மம்தான் உயிர்களாக காட்சி அளிக்கின்றது. ஒரே பிரம்மந்தான் எண்ணற்ற உயிர்களாக தோற்றம் அளிக்கிறது. ஒரு பொய் தோற்றம். கட்டு நிலையில் காணப்படுகிற உயிர்கள், உலகம் எல்லாமே பிரம்மத்தின், பிரம்மத்திலிருந்து தோன்றியவை. ஆக உயிர்கள் என்று தனியாக உண்மையிலே இல்லை. சங்கரருடைய வேதாந்த கொள்கை ஒரு ஒன்றுதான் உண்மை, பிரம்மம் ஒன்றுதான் மெய். ஆமா, அந்த கருத்து தான். ஆக பிரம்மந்தான் இந்த பல்வேறு உடம்புகளில் உயிராக காட்சியளிக்கிறது. பிரம்மமே உடம்புகளிலே உயிராக தோற்றமளிக்கிறது. எப்படி ஒரே சந்திரன் உலகத்திலே உள்ள எண்ணற்ற நீர்நிலைகளிலே அதனுடைய பிம்பம் காட்சியளிக்கிறது அல்லவா பிரம்மத்தினுடைய, அதுபோல பிரம்மத்தினுடைய நிழல்களாக உடம்பிலே உயிர்கள் நிழல் பிரம்மத்தினுடைய பிம்பம் என்று சொல்லுகிறார்கள். இருப்பது ஒரே சந்திரன், ஆனால் குடங்களிலே, நீர்நிலைகளிலே எண்ணற்ற சந்திரன்கள் தோன்றுவது போல வெவ்வேறு உடம்புகளிலே உயிர்கள் காட்சியளிக்கின்றன. எனவே ஒவ்வொரு உயிரும் பிரம்மத்தினுடைய தோற்றம் என்று கூறுகிறார்கள். அதை எப்படி மறுக்கிறார், பிரம்மமே உடம்புகளிலே உயிராக தோற்றமளிக்குமானால், பிரம்மமே உயிர் என்றால் பிரம்மத்தினுடைய தன்மை உயிருக்கு இருக்குமா இல்லையா? இப்போ நெருப்பிலிருந்து எத்தனையோ தீப்பொறிகள் வெளிப்படுகின்றன, பறக்கின்றன. தீப்பொறிகள் நெருப்பிலிருந்து உண்டாகின்றன, ஆனால் அந்த நெருப்பு பொறிகளிலே தீயினுடைய தன்மை இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அதே போல பிரம்மத்தினுடைய தோற்றம்தான் இந்த உயிர்கள் என்றால் பிரம்மத்தினுடைய தன்மை இருக்க வேண்டுமே, இருக்கிறதா என்று மெய்கண்டார் கேட்கிறார். பிரம்மத்தினுடைய தன்மை என்ன, தானே எல்லாவற்றையும் அறியக்கூடிய பேரறிவு. ஆனால் உயிர்களுடைய அறிவு அப்படியா? இது உணர்த்த உணர்கிற சிற்றறிவு, அது வேறு அறிவு, இது வேறு அறிவு. இவ்வளவு வேறுபாடு இருக்கிறதே, பிறப்படி பிரம்மமாக முடியும் என்று உணர்த்த உணர்தலின். இந்த ஆன்மா உணர்த்த உணர்வதனால இது பிரம்மமாக இருக்க முடியாது, இது வேறு. உணர்த்த உணர்தலின் ஆன்மா வேறு, பிரம்மம் வேறு என்று அவர்களை மறுக்கிறார். உணர்த்த உணர்தலின் ஆக பிரம்மத்துக்கும் ஆன்மாவுக்கும் எவ்வளவோ வேறுபாடு சொல்லலாம். மெய்கண்டர் ஒன்றே ஒன்றை மட்டும்தான் சொல்லுகிறார். உணர்த்த உணர்தலின் ஆன்மா வேறு, பிரம்மம் வேறு. கடைசியாக கடைசியாக ஏழாவதாக, அது வெளிப்படையாக இல்லை, குறிப்பாக குறிப்பாக சொல்லுகிறார், வெளிப்படையாக இல்லை. ஏழாவது மறுப்பு என்ன சொல்லுகிறார்கள்? இப்போ நான் பார்த்து வந்ததெல்லாம் உலகாயுதருடைய வெவ்வேறு வகைகள். உலகாயுதத்தில் வெவ்வேறு கொள்கை. இதுவரை யார் யார் பார்த்தாரோ, முதல்ல பௌத்தர்களை மறுத்தார் முதலாவது, ரெண்டாவது தேகமே தேகமே ஆன்மா என்ற உலகாயதர், மூன்றாவது ஐம்பூரிகளே ஆன்மா என்ற உலகாயதர், நாலா அதான் ஐம்பூரிகள் பிராணவாயுவே ஆன்மா என்ற உலகாயதர், எல்லாமே உலகாயதர் தான். அடுத்து அதுதான் பிராணவாயு, பிராணவாயு சூக்கும தேகமே ஆன்மா என்பவர்களை மறுத்தார். கடைசியாக பிரம்மமே ஆன்மா என்பவரை மறுத்து இறுதியாக ஏழாவதாக என்ன சொல்லுகிறார்கள்? இத்தனை இவையெல்லாம் தனித்தனியாக உயிர் அல்ல, இது தேகமான்மா அல்ல, இந்திரியங்கள் ஆன்மா அல்ல,

இத்தனையும் சேர்ந்தது தான் உடம்பு, அது ஆன்மா ஆக முடியாது என்று முதலிலேயே மறுத்து விட்டேனே. ஆக இப்படி இந்த ஏழு பேரைய ரொம்ப எளிமையாக ஊதி தள்ளி விடுகிறார். ஆமா, அது சிரமப்படலாம். ஒவ்வொரு வரியில ஒவ்வொரு கொள்கையை அடித்து வீழ்த்துகிறார். அதான் அந்த கடைசி ஏழாவது சொன்னது, மாயா எந்திர தனு. இத்தனை நீ சொன்ன கருவி கூட்டமெல்லாம் சேர்ந்தால் என்ன பெயர்? மாயா எந்திர தனு என்ற பெயரை தவிர ஆன்மா என்ற பெயர் கிடையாது. மாயா எந்திர தனு, அதற்கு உள்ளே இவற்றுக்கெல்லாம் வேறாக இருப்பதுதான் ஆன்மா. மாயா எந்திர தனுவினுள் ஆன்மா உள்ளது, வேறாக உள்ளது என்று முடிக்கிறார். அடுத்த நூற்பா இப்ப எனவே இந்த நூற்பா விளங்குதா? உளது இளது என்றலின், எனதுடல் என்றலின், ஐம்புலன் அறிதலின், ஒடுக்கம் அறிதலின், கண்படில் உண்டிவினை இன்மையின், உணர்த்த உணர்தலின், மாயா எந்திர தனுவின். ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்து நாலாவது நூற்பாவில், நாலாவது நூற்பாவில் இந்த ஆன்மாவினுடைய இலக்கணம், பொது இலக்கணத்தை, ஆன்மாவினுடைய பொது இலக்கணத்தை விளக்குவது நாலாவது சூத்திரம். பொது இலக்கணம், பொது இயல்பு. ஆன்மாவினுடைய சிறப்பு இலக்கணம், சிறப்பு இயல்பு எங்க சொல்லியிருக்கிறார்? ஆன்மாவினுடைய உண்மை இயல்பு, சிறப்பு இயல்பு எந்த நூற்பா? ரெண்டாவா? ரெண்டா. ஆன்மாவினுடைய உண்மை இயல்பு அல்லது சிறப்பு இயல்பு மூன்றா? இப்ப மூன்றாவது இப்ப நம்ம பார்த்தது ஆன்மாவினுடைய உண்மை. ஆன்மா என்ற ஒன்று உண்டு, ஆன்மாவினுடைய இருப்பத்தான் சொல்லுகிறார் மூன்றாவதுல. ஆன்மாவினுடைய பொது இயல்பு நாலாவது, உண்மை இயல்பு எங்கே சொல்லியிருக்கு? ஆறாவது கடவுளுடைய, இறைவனுடைய, இறைவனுடைய சிறப்பு இயல்பு. மூன்றாவது ஆன்மாவினுடைய உண்மை. ஏழாவது, ஏழாவது ஆன்மாவினுடைய சிறப்பு இயல்பு. எல்லாம் நடத்தி முடித்து மறக்கப்பட்டு விட்டது. ஆன்மாவினுடைய சிறப்பு இயல்பு என்ன? சார்ந்ததன் வண்ணமாதல், அதுதான் ஆன்மாவினுடைய சிறப்பு இயல்பு. சார்ந்ததன் வண்ணமாதல், சத்தோடு சேர்ந்தால் சத்தாகவே இருக்கும், அசத்தோடு சேர்ந்தால் அசத்தாகவே இருக்கும். எதை எதை சேருகிறதோ அதனுடைய தன்மையை பெறும். இப்போது நாம் உடம்போடு சேர்ந்திருக்கிறோம், அசத்தோடு சேர்ந்திருக்கிறோம், அசத்தாகவே இருக்கிறோம். உடம்பாகத்தான் இருக்கிறோம். நான் உடம்புக்கு வேறாக இருக்கிறேன் என்று நாம் உணர்கிறோமா? உடம்பாகத்தான் இருக்கிறோம், அசத்தாகத்தான் இருக்கிறோம். ஆக இறைவனை சேர்கிற போதுதான் சத்தாம் தன்மையை பெறும். அது ஏழாவது நுறுப்பம். இரு திறன் அறிவுளது இரண்டலா ஆன்மா, இரண்டலா ஆன்மா, அது சிறப்பு இலக்கணம். இப்போ நான் பார்க்க நாலாவதுல பொது இலக்கணம், பொது இயல்பு. பொது இயல்பு என்ன என்றால், ஆன்மா இந்த அசத்தாகிய உடம்போடும் ஐம்பொறி முதலிய கருவிகளோடும் சேர்ந்து

0: பல அவத்தைகளை அடைகிறது. பல நிலைகளை, பல நிலைகளை அடைகிறது. ஆன்மா இந்த கருவிகளோடு கூடி ஐந்து வகையான நிலைகளை அடைகிறது. அந்த ஐந்து நிலைகள் என்ன என்றால், விழிப்பு நிலை அல்லது நனவு, எல்லாம் ஒன்றுதான். நனவு நிலை, விழிப்பு அல்லது நனவு. ரெண்டாவது நிலை கனவு நிலை. மூன்றாவது உறக்க நிலை. எல்லாம் நம்முடைய அனுபவத்தில் இதெல்லாம் உணர்கிறோம். விழிப்பு, கனவு, உறக்கம் மூன்று. நாலாவது உறக்கத்திலேயே மிகுதியான ஆழ்ந்த பேருறக்கம். பிறகு கடைசி ஐந்தாவது, அந்த பேருறக்கத்துக்கு மேலே உயிர்ப்பு அடக்கம். மூச்சு காற்று கூட இயங்காத ஒரு நிலை உயிர்ப்பு அடக்கம். உயிர்ப்புனா மூச்சு காற்று, அது கூட அடங்கிய நிலை உயிர்ப்பு. இதெல்லாம் நெடுநேரம் இருக்காது, வந்து மாறும். இந்த ஐந்து நிலைகளும் மாறி மாறி உயிருக்கு உண்டாகின்றன. பிறகு இந்த உயிர்ப்பு அடக்கம் என்ற கீழ்நிலையிலிருந்து படிப்படியாக மேலே ஏறும். உயிர்ப்படக்கத்திலிருந்து பேருறக்கம், பிறகு உறக்கம், பிறகு கனவு, பிறகு விழிப்பு. இப்படி மேலிருந்து கீழே இறங்குதல், கீழிருந்து மேலேறுதல் என்று இப்படியாக பல வகையான அவஸ்தைகளை அடைகிறது. அவஸ்தைனா நிலை. இதான் ஐந்து அவஸ்தைகள்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya. Shaivam.org in Anmeega Anbargalukku Vanakkam. Neengal kekkirukkira nigazhchi Saiva Siddhanta Pudhu Vaguppu. Vanakkam. Om Namah Shivaya.
3: இரண்டாவது போற்றியலை நின்றோம். முதற்கண் ஆசிரியர் உமாபதி சிவம், பூமண்ணு நான்முகத்தோர், புத்தேழில் ஆங்கவர்கோன், மாமண்ணு சோதி மணிபார்வன், நாமண்ணும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய்வந்துடன் நாதம் நாதாந்தம் நடுவே தம் போதத்தால், அதை எப்படி மாத்திக்கணும், நடுவே தம் போதத்தால், தம் என்பதை முன்னால போட்டு தம் நடுவே போதத்தால், தம் போதத்தால் நடுவே தம் போதத்தால், தம் போதம்னா என்ன, சீவ போதத்தால் நடுவே தம் போதத்தால் ஆமளவும் தேட, ஆமளவும்னா என்ன அளவும், அவரவருக்கு என்ற அளவு, ஆமளவும் தேட அளவிறந்த அந்த அவருடைய எந்த அளவு, அவரவர் ஆற்றல் அளவு, என்ன அளவு, அவரவருடைய ஆற்றல் அளவுக்கு உட்படாது. ஆமளவும் தேட அளவிறந்த அவருடைய ஆற்றலை காட்டிலும் அதிகமான, விளக்குதா, அவருடைய ஆற்றலுக்கு அகப்படாது அளவிறந்த அப்பாலை. அதுக்கு அப்பாலைன்னு என்ன, எட்டாததாய், அதுக்கு எட்டாததாய் அப்பாலை. ஆனாலும் இது எப்படிப்பட்டது, சேம ஒளி. சேமம்னா என்ன, நன்மைனா என்ன, சும்மா கிடக்க மாட்டார் பாருங்க, அங்க ஒருத்தர் இருக்காருங்கிறத, சிகப்புனா கருப்பு இல்லாதது. அதனால ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி இலக்கணம் இருக்கு. அந்த இலக்கணம் அல்லாததெல்லாம், அதாவது காக்காய் கருப்பா இருக்கலாம், கருப்பானதெல்லாம் காக்கான்னு சொல்ல முடியாது. விலங்குதான். அப்போ உன் அம்மையும் காக்கான்றுவாங்க. அதனால இங்க அளவிறந்த அப்பாரே சேம ஒளி, அதாவது நமக்கு நன்மை ஒன்றே பழக்கின்ற அறிவு மயமானது. அது எப்படிப்பட்டது? ஒளி. ஏன்னா ஒரு இருளை தெரியாமல் இருப்பது இயல்பு. இருளை தெரியாமல் இருப்பது ஏன் சொன்ன? நான் சொல்றோம்னா பின்னாலே சொல்லிட வேண்டியதானா வில்லுபட்டா? இருளை தெரியாமல் இருப்பது இயல்பா? இருள் தேவையில்லைதான். இருள் தேவையில்லைன்னா உங்களுக்கு தூக்கம் வராதுல்ல? தூக்கம் வராம இருந்தா பாடம் கேட்க முடியுமா? இறைவன் இருளை படைச்சிருக்கிறாருன்னா அவர் பயனில்லாம படைச்சாருன்னு அவரெல்லாம் குற்றம் சொல்லுதியோ? விளங்குதா? வீட்டுல லைட் அமைத்து நீ ஏன் சொல்றீங்க? தூக்கம் வரமாட்டேங்க இல்லையா? அப்போ தூக்கம் வரணும்னா லைட்டு பகைன்னு தெரியுதா இல்லையா? விளங்குதா? எனவே ஆன்மா ஒடுங்குவதற்கு என்ன வேண்டியிருக்கு? தாமச குணம். இருள் என்பது என்னது? தாமச குணம். தாமச குணம்னா என்ன? மோக மூட நியமன ரூபமானது. என்னது? மோகம், மூடம், நியமனம். நியமனம்னா சோம்பேறித்தனம். இதுக்கெல்லாம் காரணமா இருப்பது எது? இந்த தாமச குணம் இல்லையா? எனவே அந்த தாமச குணம் இல்லைன்னா உறக்கமே வராது, தூங்க முடியாது ஒருத்தனும். விளங்குதா? நமக்கு இழைப்பு நீக்கணும்னா என்ன வேண்டியிருக்கு? தூக்க வேண்டியிருக்கு. அளவோட இருக்கணும், எப்போதும் தூங்கிட்டு அடக்கக்கூடாது. அதனால அது அப்பாலை என்று நம்முடைய ஆற்றலுக்கு கடந்து நிற்பது என்பதை சொன்னார். அதனாலதானே கடவுள் என்கிறோம். கடந்து உள்ளவனை கடவுள் என்கிறோம். எதை கடந்து உள்ளவன்? அனைத்தையும். அனைத்தையும், நம்முடைய சிந்தனை, சொல்லு, செயல், ஆற்றல் எல்லாவற்றையும் கடந்து கடந்து உள்ள பொருள், கடந்து உள்ள பொருள், அது கடவுள். அதனால இவன் அப்பாலை இருக்கிறான், நமக்கு நன்மை பயப்பதா, நன்மை பயப்பவனா இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? ஒளியா இருக்கிறான். ஒளி அருளுடை சுடரே என்பார். என்ன சொல்வாரு? அருளுடை சுடரே. சுடர் என்ன செய்யும்? சோதியது சுடர் எது? சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுடரா இல்லையா? சோதியது சுடர் எது? அப்பால எல்லாத்தையும் கடந்து இருக்கிறான், நமக்கு நன்மை பயப்பதா இருக்கிறான், ஆனா ஒளிமயமா இருக்கிறான், அறிவுமயமா இருக்கிறான். இப்போ மற்றவர் அறியா மாணிக்க மலையே என்றார். மாணிக்க மலையே. மற்றவர் யாரு? அவனோடு அத்துவிதமாய் கலக்காதவர் எல்லாம் பிறரே. பெருமானோடு அத்துவித கலப்பு இல்லாதவர் எல்லாம் பிறரே. எனவே மற்றவர் அறியா, அறிய முடியாத மாணிக்கம். மாணிக்கம் என்பது எது சொன்னார்? ஒளி உடைமை பற்றி மாணிக்கம் என்றும் இல்லையா? மலையே என்றார். எதனால மலையினாரு? மலை நான் மலையாவது மறைக்கப்படாததும் மலைப்பை தருவது மலையாம். மறைக்கப்படாதது பார்த்தா ஒரு மலைப்பை ஏற்படுத்தும், அப்படி இருக்கிறது மலை இல்லையா? எனவே அவன் மலை போல் இருந்தும், அதுவும் கல்மலையா இருந்தா இருட்டுல தெரியலங்கலாம். இது எப்படி இருக்கு? ஒளிமலையா இருக்கு, அண்ணாமலையா. ஆனாலும் தெரியலன்னா என்ன செய்யும்? கண்ணே இல்லை இல்லையா? கண்ணே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? முழு குருடு, குருட்டாம் இலைந்து சொல்றாரா இல்லையா? குருட்டு ஆம் இலைந்து எல்லாம் நம்மளத்தான் சொல்றாரு. அதனால இந்த அப்பாலே சேம ஒளி, அது அவனுடைய சொரூப இயல்பு. அது அவனுடைய சொரூப இயல்புனா என்ன? உண்மைனானது மாறாத தன்மை. உண்மைனான அவனுடைய மாறாத தன்மை. மாறாத தன்மை அதுதான் என்னது ஸ்வரூபம், சுயரூபம் என்பது ஸ்வரூபம்னு சொல்றோம். அப்போ இங்க அப்பாலே சேமபொடி எவரும் தேரும் வகை, அப்படி இருக்கிறவன் தன்னுடைய கருணமிதியினால சாமானியரும், எவரும் என்பது எது சாமானியரும். அப்போ ஸ்பெஷல் யாரு, முதல்ல சொன்னவங்க அடுக்குனாரே பூமண்ணு நான்முகத்தோன் புத்தேழி ராங்கவர் போன் மாமன்னி ஜோதி மணிபார்வன் இவர்களெல்லாம் சிறப்பு, அவர்களாலே பார்க்க முடியாதவன். இங்க சாமானியரும் கண்டு அறிந்து வழிபடும் வண்ணம் எவரும் தேரும், தேர்தல் தெளியும் வகை, தேர்தல் தெளிதல், எவரும் தேரும் வகை மா மணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி விழக் வழக்கு அறுக்க. பிறவி என்பது வழக்கா, அது என்னது பிறவி நோய், எனவே அந்த நோயவே வழக்காக நினைத்திருக்கிறோம், அதே வழக்கம் ஆயிட்டுது இல்லையா, அதை அறுக்க வழக்கறுக்க அங்க நின்ற நிறுத்த நிலை போற்றி என்று அவனுடைய ஐந்தொழிலுக்கு ஒரு கும்பிடு போட்டாரு. ஒரு கும்பிடு போட்டுட்டு அடுத்தாப்புல குன்றாத பல்லுயிர், குன்றாத உயிர் பல்லுயிர், பல்வகைப்பட்ட உயிர், எடுக்க எடுக்க குறையாத உயிர், குன்றாத பல்லுயிர் வெவ்வேறு, ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு வெவ்வேறு தன்மைகள் உடைய வெவ்வேறு அவை படைத்தும், எனவே அவருக்கு வெவ்வேறு விதமான தனு கரண புவன போகங்களை படைத்தும் படைத்து கொடுத்து இல்லையா அவை காத்தும், எதை படைத்தாரோ அதை காத்து, தனு கரண புவன போகங்களை காத்தாரு படைச்சாரா இல்லையா அதை காத்து. ஏன் காக்கணும், அது சரிமா இப்ப நான் படைக்கிறேன் இல்லையா, நான் ஒரு இங்க ஒரு தோட்டம் போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காவல் போடுதேன் எதுக்கு, எனவே அதற்கு சேதம் விளைவிப்பவர் பல எதிரிகள் இருக்காங்க, அதனால இறைவனுடைய படைப்பை எவன் அதுக்கு இடைஞ்சல் செய்ய முடியும், விளங்குதா, இறைவன் சல்வ வல்லமை படைத்தவன், அவனால செய்யப்பட்ட ஒரு செயலை யாராவது அதுக்கு இடையூறு பண்ண முடியுமா, இவன் பண்ணி வச்சதை இவனாவது உடைச்சிட்டு போயிட்டான்னா சரிதான், அவனால் படைக்கப்பட்ட உலகை வேற யார் வந்து ஒடுக்க முடியும் அழிக்க முடியும், முடியாத. அப்ப காத்தல் என்ற தொழிலே தேவையில்லையே, இந்த டிபார்ட்மெண்ட் வேணுமா வேணுமா, ஏன் அது பாட்டில இருந்துட்டு போதுங்களா வீட்டுல நம்ம இருக்க மாதிரின்னு, வீட்டுல இப்ப வயசாகி ரிட்டையர்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம டார்மெண்ட் ஸ்டாக் ஆயிடுறோமா இல்லையா, அப்படி ஆயிடுதான அப்படிதான சார் இருக்கும், உங்களை சொல்ல முடியாது. எனவே அப்போ அந்த காத்தல் தொழில் அவசியம் என்ன, இப்போ நீங்க ஒரு ஒரு தோட்டம் போட்டிருக்கே ஒரு ஆடு வந்து மேய்ச்சல் இல்லாட்டி எவனாவது வந்து அதை வெட்டிட்டு போயிருவான் வச்சிட்டு போயிருவான்னால நீங்க காவல் போடணும் வேலி போடணும், ஒரு பேர் கிட்ட வர முடியாது பெருமான் கிட்ட வர முடியுமா, ஆனவும் உங்ககிட்ட இருக்கலாம் அவங்க கிட்ட போக முடியுமா, அன்றளவி உள்ளடியோடு ஆவியடை அடங்கி இன்றளவு நின்றது இருள் அப்படின்னா என்ன, அன்றளவி அனாதியே, அனாதியே உள்ளொளி, உள்ளொளி எது என்னது சிவம், அவனிடத்திலே இந்த ஆணவம் அடங்கி வாழ சுருட்டி மடங்கிட்டு இருக்கு, உள்ளொழியோடு அடங்கி ஆவியடை ஆவேசமாய் நின்றது இல்லையா, இவன்ட அடங்கி அவங்கிட்ட ஆவேசித்து நின்றது எது இருள், எனவே இவன்ட அடங்குது அவனை அடக்கி நிக்கி, இவங்கிட்ட அடங்கி நிக்கி அவனை அடக்கி நிற்றது என்று அந்த பாட்டுல சொல்றாரு, அதான சொல்றாரு. எனவே இங்க அப்போ அந்த பெருமான்கிட்ட அடங்கி நிக்கிறது அப்படி அங்க சொல்லியாச்சா இல்லையா, இப்ப அது என்ன செய்ய முடியும், ஒன்னும் செய்ய முடியாத, செய்ய முடியாதுல்ல, அப்ப எதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட், அதாவது எல்லாத்தையும் படைச்சு ஒன்னு போல அழிக்க முடியாது. ஏன்னா அந்த படைத்த பொருளை ஒவ்வொரு உயிரும் வெவ்வேறு விதமாக, ஒவ்வொரு உயிரும் வெவ்வேறு விதமாக வெவ்வேறு கால எல்லையில அனுபவிக்க வேண்டியிருக்கு. அதனால் அதை இருந்து ஒருவன் ஊட்டினாலன்றி அவை அதை நுகர முடியாது என்பது பற்றி அந்த டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா வேண்டியிருக்கு. விளங்குதான். எனவே காத்தல் அது பற்றி அவசியமாகிறது. அதனால குன்றாத பல்லுயிர் வெவ்வேறு அவை படைத்து காத்து எல்லையில், எந்த எல்லையில, அந்த வினை நுகர்வின் எல்லை, வினை நுகர்வின் எல்லையில். அப்போ அது இழைச்சிருது, எல்லை இழைப்பு ஒழிய, அந்த எல்லையில இழைப்பு ஒழிய, இழைப்பு நீங்குதற் பொருட்டு விட்டு வைத்தும், இழைப்பு நீக்கத்தில் விட்டு, அதான் ஒடுக்கம், ஒடுக்கத்தில் விட்டு வைத்தும், அதுவும் ஒரு காத்தல் தான். எனவே அதுல வச்சு காக்குறாரு அந்த உயிர்களை, எங்க வைக்கிறாரு, ஓய்வு விடுதியில. அதனால குன்றாத பல்லுயிர் வெவ்வேறு அவை படைத்தும் காத்தும் எல்லை இழைப்பு ஒழி இட்டு வைத்தும் தொல்லையுறும் அந்தம் அடி நடு என்று அளவிறந்து வந்த பெரிய வழி போற்றி என்று இப்படி அவருக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் என்று இந்த ஐந்தொழில முத்தொழிலா சுருக்கி சொல்கிறார். அதுல எதை எதில் அடக்கி சொல்றாரு, அழிச்சலையும் அருளலையும், அருளலையும் என்ன செய்யறாரு, ஒன்றாக்குகிறார். காத்தலையும் மறைத்தலையும் ஒன்றாக்குகிறார். ஏன்னா மறைத்தல் தொழில் எப்ப நடக்கு, மறைத்தல் தொழில் எப்ப நடக்கு, நாம உலகத்தை அனுபவிக்கும் போதுதான் நடக்கு, அது காத்தல தானே அனுபவம் நடக்கு. எனவே அதை அதுல வைக்கிறாரு இல்லையா. அது மாதிரி இந்த அழித்தல் என்பது, அழித்தல் பெர்மனண்டா அழிச்சாது, முச்சி முச்சி இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் வச்சா அது இழைப்பு நீக்கும். எப்படி பார்த்தாலும் அது அருளல் தான். விளங்குதா, லீவ் விடுதது அருளல் தானே. எனவே அதை அதில் சேர்த்திருக்காங்க. விளங்குதா. எனவே இப்படி மூன்றாக சொன்னாலும் அதுல ஐந்தும் அடங்கியிருக்கு. அதனால தொல்லையுறும் அந்தம் அடி நடு என்று அளவிறந்து வந்த பெரிய வழி போற்றி என்று அவன் இவ்வாறு ஐந்தொழில் செய்வதற்காக ஒரு போற்றியை போட்டாரு. முதல்ல என்ன சொன்னாரு, அவனுடைய ஆட்டத்துக்கு சொன்னாரு, அந்த ஆட்டம் எப்படி நமக்கு பயனாய் வருகிறது என்பதை இரண்டாவது போற்றியில சொன்னாரு இல்லையா. அப்புறம் மூணாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, முந்துற்ற நெல்லுக்கு உமிதவடு நீடு செம்பி நெல் காளிதமும் தொல்லை கடல் தோன்ற தோன்று உவரும் எல்லாம் ஒரு புடை ஒப்பாய் தான் உள்ளவாறு உன்றாய். அப்படித்தானே, ஆர்வமாய் எவ்வுயிரும் ஆர்த்தே, ஆர்வமாய் எவ்வுயிரும் ஆர்த்தே, எல்லா உயிர்கள்ட்டு இது எப்படி இருக்கு, கண்ணுக்கு தெரியாம இருக்கு இல்லையா. ஒரு உடைய மாமணியை உள்ளடக்கும் ஆணாகம் வன்னிதனை தான் அடக்கும் காட்ட தகுதியும் போல் ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழிலானவத்தால் என்னும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும், என்னும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும். இப்படி சொல்லி உள்நாடி கற்புலனார்கானார்த்தம் கை கொடுத்த கோலே போல் பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண் முற்பால் தனு கர்ணபுவனமும் தந்து அவற்றால் மனமுதலாய் வந்த விகாரத்தால் வினையிரண்டும் காட்டி பிறப்பு ஆக்கி கை கொண்டு மீட்டு அறிவு காட்டும் வினையே போற்றி அப்படின்னு ஒரு நீள போற்றியா போட்டாரு. விளங்குதா. எனவே இந்த பகுதி மிக முக்கியமான பகுதி இல்லையா. எனவே இந்த பகுதி அதாவது முந்துற்ற நெல்லுக்கு உமி, முந்துற்ற நெல்லுக்கு உமி தவிடு, அப்போ என்ன சேர்த்துக்கணும், முளையும் சேர்த்துக்கணும், ரெண்ட சொன்னாச்சுன்னா ஆமா அதை சேர்த்துக்கிடணும். அது எச்சம், அது என்னது எச்சம். எனவே அதை சேர்த்துக்கிட்ட முள்ளுற்ற நெல்லுக்கு உமி தவிடு நீடு செம்பி நில் காளிதமும். இப்போ நெல்லுல உமி தவிடு முளை இதெல்லாம் எப்ப வந்தது, இருக்கா இல்லையா அதுல, முதல்ல எப்ப இருந்திருக்கு, தோன்றும் போதே, தோன்றும் போதே இருக்கு. அப்போ இந்த நெல்லு பாத்திருக்கீங்களா, நீங்க பாத்திருக்கீங்களா, எங்க பாத்தீங்க, வயல்ல பாத்திருக்கீங்களான்னு, வயல்ல நெற்பயிர பாத்தீங்க அப்படின்னா நெல் வளர்ந்து வரும்போது மேல பூ பூக்குற காலம் வரும் பாத்திருக்கீங்களா. எனவே அந்த பூ வர்ற காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பூவுல அந்த புறை இதழ் இருக்கா இல்லையா, அதுதான் என்னாகும், உமியாறும். அது உள்ள இருக்க மகரந்தம் இருக்குல்ல, அது என்னாகும், அது அரிசி அரிசி ஆயிருது இல்லையா. அப்போ அந்த அரிசி ஆகும் போது அதனுடைய மேல்பாகம் என்னாகுது, தவிடாக அப்படி இருக்கு இல்லையா. அப்போ இதெல்லாம் எப்ப வருதுன்னா பூ உண்டாகும் போதே எல்லாம் இருக்கக்கூடிய. அப்போ இது முன்னால வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் பின்னால வந்துச்சுன்னே சொல்ல முடியாது, எல்லாமே ஒண்ணு போல வருது. அப்போ இந்த கண்மத்தை என்ன சொல்றாரு, முளைங்கிறாரு. ஏன் அத முளைங்கிறாரு, ஏன்னா இந்த நெல் என்பது என்னது, இந்த ஓமையில அதுல அரிசி என்னது, அரிசி தான் ஆன்மா. அரிசி ஆன்மா, பூமி

0: இல்லையா? இப்போ இந்த தண்டுலமாகிய அரிசிக்கு இது எல்லாமே ஒன்று போல் தோன்றுகிறது என்றார். இந்த ஆணவம், ஆணவம் பூமியா சொல்றோம் இல்லையா, கண்மத்தை முளையா சொல்றோம். அப்போ இந்த பூமி அது ஆணவமா ஏன் சொல்றோம்னா, அந்த பூமிய நீக்குனா, பூமிய நீக்குனா அது என்ன செய்யும், அந்த பூமியோடு சேர்ந்தே முளை போயிரும். பாத்திருக்கீங்களா? அப்போ ஆணவம் போச்சுன்னா கூட செஞ்சு என்ன போயிரும், கண்மம் போயிரும். சித்தாந்தத்தை அப்படியே வச்சிருக்கதுல, அதனாலதான் அந்த பூமியை எடுத்து கையாளுதாங்க. ஏன்னா வினை என்பது ஒரு காரியம், அதுக்கு நிமித்த காரணம் யாருன்னா ஆணவம். எனவே அவன் இல்லைன்னா கண்மமே இல்லை, விளங்குதா? அதனால பூமியை உரிக்கும் போதே என்ன செய்யறது, முளையும் போகுது. அப்ப ஆணவம் இல்லைன்னா, நான்கு முனைப்பு இல்லைன்னா கண்மமே இல்லை, விளங்குதா? எனவே இவையெல்லாம் நம்மகிட்ட ஒன்றாக தோன்றுகிறது இல்லையா. அதனால முந்துற்ற நெல்லுக்கு உமி தவிடு, அதாவது சொல்ல வேண்டியது எதனா உமியை தான் இனம் பற்றி அதையும் சேர்த்து சொல்றாரு. இந்த நெல்லிலே உமி போல இருப்பது எது, நெல்லுக்கு உமி என்னது, ஆணவம். அது குற்றம், அது நீக்கப்பட வேண்டியது, அது நீக்கப்பட வேண்டிய குற்றம். குற்றம்னா அது எங்க இருக்கும், குணத்தில் இருக்கும். குற்றம் எங்க இருக்கும், குணத்துலதான் இருக்கும், விளங்குதா? அந்த கேடு எங்க இருக்கு, குணத்துல இருக்கு. எனவே இந்த குற்றம் என்பது எங்க இருக்குன்னா, எப்போதும் குணத்துலதான் இருக்கும். அப்போ இந்த முந்துற்ற நெல்லுக்கு உமி, நெல்லுக்கு உமி போலவும், நெல்லுக்கு உமி போலவும் நீடு செம்பினில் காளிதமும், செம்புல களிம்பு போலவும், செம்புல களிம்பு போல. ஆணவ மலத்துக்கு உதாரணம் சொல்றாரு, ஆணவ மலம் எப்படி ஆன்மா கூட இருக்குங்கிறதுக்கு. அப்போ செம்புல களிம்பு போல இருக்கு, செம்புல அத களிம்பு எப்ப வந்தது, செம்பு என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு களிம்பு இருக்கு. அதனால நீடு செம்பினில் காளிதமும், தொல்லை கடல் தோன்ற தோன்று வரும். அப்போ கடல் எப்போ இருக்கோ அதுலயே அப்பவுமே உப்பு இருக்கு. யாரு உப்பை கரைச்சான்னு கேட்கக்கூடாது, கடல்ல, கடல்ல யாரையா உப்ப கரைச்சா, தோன்று. அப்போ இது போல இதெல்லாம் ஒரு குடை ஒப்பாய், ஒரு குடை ஒப்பாய். ஏன் அத சொல்றாரு ஒரு குடை ஒப்பாயின்னு, அப்படின்னா அப்படி சொல்லிடணும் அப்படிங்களோ. எப்பவே நீங்க இருந்தா ஒரு குடை ஒப்புன்னு சொல்லிடணுமோ. நான்கு வகை, நான்கு வகை வினை ஓமை இல்லையா, வினை சொல்றோம் இல்லையா, வினை ஓமை. அப்புறம் இந்த பயன் ஓமை, உரு ஓமை, மெய் ஓமை என நால் வகைத்து இல்லையா. அப்போ இப்போ ஒருவன் புலி போல் பாய்ந்தான் இல்ல, இவள் கணக்கு, நீங்க என்ன ஆசிரியரா, இப்போ ஒரு ஆசிரியர் நீங்க கணக்கில் புலி, இந்த ஆசிரியர் கணக்கில் புலி அப்படின்னா எங்க வாழ காணும், அறிய காணுங்க கூடாது, விளங்குதா? கணக்கில் புலி என்பது எதற்கு ஒப்புமையது, ஓமையது, வினைக்கு மட்டும்தான், அந்த வேகத்துக்கு மட்டும்தான் ஓமை இல்லையா. பால் போல் நீர் அப்படின்னு அர்த்தம், பால் போல நிறத்துக்கு மட்டும்தான், மெய்க்கு மட்டும்தான் ஓமை அது. அது நக்கி பார்த்து இனிக்கிறியன்னு சொல்லக்கூடாது, விளங்குதா? எனவே ஓமையெல்லாம் ஒரு குடைங்கிறது அதான், ஒரு குடைனா ஒரு பக்கம், ஒரு தன்மைக்கு மட்டும்தான் ஓமை, எல்லா தன்மைக்கும் அது ஒத்து வராது. இங்க பூமியெல்லாம் சொல்றோம்னா அது கூட இருக்குங்கிறது ஒன்னுக்கு மட்டும்தான் ஓமை. இந்த பூமியை அப்படி உரிச்சு எடுத்துடலாமே, அது மாதிரி ஆணவத்தை எடுத்துடலாமோன்னு கேட்கக்கூடாது, விளங்குதா? உமி அரிசிக்கு வேறா இருக்கிறது, ஆனா ஆணவம் வேற இல்ல, உயிரோடு கலந்து இருக்கிறது. அதனால முற்ற உவமையை எடுக்க கூடாது, அதுதான் சொல்றாரு. அப்படிலாம் அப்படிலாம் ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்டுறாதீங்கன்னு. எல்லாம் ஒரு உடவை போய் தான் உள்ளவாறு உண்டாய். இது எப்ப வந்ததுன்னு கேள்வி கேட்க கூடாது. எப்ப இருக்கு அந்த அந்தந்த பொருள்கள் எப்ப இருக்கோ அப்பவுமே அந்த குற்றமும் கூட இருக்கிறது. அதுபோல இந்த உயிர்கள் உள்ள அன்றே இந்த ஆணவமும் இருக்கிறது. விளங்குதா? ஆணவம் எப்ப வந்ததுன்னு கேள்வி கேட்க கூடாது. எனவே இந்த எல்லாம் ஒரு உடவைப்பாய் தான் உள்ளவாறு உண்டாய் அருவமாய். அருவம்னா என்னது? அருவம்னா கண்ணுக்கு தெரியாத பொருளாய். அருவமாய் எவ்வுயிருமார்த்தே, உயிரும் அந்த உண்மை என்ன குறிச்சு, என்ன உண்மை அது? எவ்வுயிரும் அப்படின்னா முற்றுமை, எஞ்சா பொருள் குறித்து நின்றது. ஒருத்தன் கூட பாக்கில்ல, ஆணவமலை இல்லாதவன் அப்படின்னு ஒருத்தனையுமே சொல்ல முடியாது. ஆணவம் இல்லா மனம் இல்லாத உயிரே கிடையாது. உயிர்னா எப்படி இருந்திருக்கணும்? அதோட இருந்தா தான் உயிர் இல்லையா? அதனால அதனால எவ்வுயிரும் ஆர்த்தே, ஒரு உயிர் பாக்கி இல்லாம எல்லா உயிர்கிட்டையும் இருக்கும் அது. எவ்வுயிரும் ஆர்த்தே, ஆர்த்தே நான் ஆர்த்த எடுத்த சேர்த்த. எனவே இந்த இது நம்ம கூட இருந்தாலும் அது நமக்கு வேறு, கூடவே அவன் இருந்தாலும் அவன் நமக்கு வேறு என்பது தெளியுமாறு அதை என்ன சொன்னாரு? ஆர்த்தனரு இல்லையா? எனவே அது நமக்கு வேறு, நமக்கு அது வேறு. உடனாதான் இருக்கு, ஆனாலும் அது நம்ம இயல்பல்ல, நமக்கு வேறு. அதனால எவ்வுயிரும் ஆர்த்தே, எப்படின்னா எப்படி இருக்கு ஆர்த்து இருக்கு, எப்படி ஆர்த்து இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஓமை சொல்றாரு. அப்புறம் எப்படி ஆர்த்து இருக்குங்கிறதுக்கு, எப்படி ஆர்த்து இருக்குன்னா ஒரு உடைய மாமணியை உள்ளடக்குமானாகும். அப்போ நல்ல ஒளி உடைய, நல்ல ஒளி உடைய அந்த அந்த நாகரத்னத்தை பாம்பு உள்ள முழுங்கிடுதுன்னா அது ஒளியெல்லாம் வெளியே. அது போல இந்த ஒளி என்பது இங்க அறிவு, அறிவுடைய உயிர்களை இந்த ஆணவம் என்ன செஞ்சிருக்கு, அந்த அறிவு ஒளி விளங்காதவாறு மூடி இருக்கு, விழுங்கி இருக்கு. விளங்குதா? எனவே உருவுடைய மாமணிய உள்ளடக்குமானாகும், இது ஒரு ஓமை. வன்னிதனை, வன்னின நெருப்பு, வன்னிதனை தானடக்கும் காட்ட தகுதியும் போல் காஷ்டம் என்ற வடமொழி சொல் தமிழ்ல காட்டம் எழுதியிருக்கு. காஷ்டம்னா விறகு. எனவே நெருப்பை உள்ளே அடக்கி வைத்திருக்கின்ற விறகை போல, விறகுல எப்படி இருக்கு நெருப்பு அடங்கி இருக்கா இல்லையா, அது போல வெளிப்படாமல் இருக்குங்க சொல்லணும். அடங்கி இருக்குன்னு சொல்ல கூடாது, எப்படி சொல்லணும், வெளிப்படாமல். அது மாதிரி இங்க நம்மகிட்ட வெளிப்படாமல் என்ன இருக்கு, ஆணவம் வெளியே தெரியாம இருக்கான். வெளியே தெரியாம சொல்றமா, வெளியே தெரியாம சேட்டை பண்ணிக்கலாம், அது மாதிரி உள்ள இருந்து இருக்கான். எனவே இங்க உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் ஆணாக மன்னிதனைத்தான் அடக்கும் காட்ட தகுதியும் போல் ஞானத்தின் கண்ணை மறைத்த. எனவே எதை மறைக்க கொண்டிருக்கிறது, இது ஆன்மாவினுடைய அறிவை மறைக்கிறது. அறிவுதான் ஆன்மாவுக்கு கண்ணு. கண்ணு அறிதல் கருவின்னு அர்த்தம். கண் என்றது அறிதல் கருவி. ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால். எனவே இந்த மறைக்கிற வேலை கொடிய தொழில். அது ஒரு பொருளுடைய குணம் விளங்காம செய்யறது என்னது, தப்பு தானே, கொடிய தொழில் தானே, கடிய தொழில் ஆணவத்தால். அப்படி செஞ்சதுனால எண்ணும் செயல் மாண்ட, எனவே சிந்திக்கிற அந்த தன்மையே ஆன்மாட்ட இல்லை. எண்ணும் செயல் மாண்ட, எனவே அது வெளிப்படாமல் இருக்கிறது. ஆன்மாட்ட அறிவு இருந்தாலும் என்ன செஞ்சிருக்கு, எப்படி அந்த முழுங்கின நாகத்தால் விழுங்கப்பட்ட அந்த மணியினுடைய வெளியில் வெளியே தெரியலையோ, அப்படி நம்முடைய அறிவு விளங்காமல் இருக்கிறது. எனவே கடிய தொழில் ஆணவத்தால் என்னும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும், எனவே எல்லா உயிர்க்கும் ஆணவம் உண்டு, எவ்வுயிர்க்கும் உள்நாடி உள்நாடி கற்புலனார் காணார்த்தம் கை கொடுத்த போலே போல். கண் என்பது என்னது? கண் என்பது என்ன? அங்க அறிவு. கண்ணுனா என்னங்க? கண்ணுனா ஒரு கருவி. கண்ணுனா ஒரு, அது என்ன கருவி? அறிதல் கருவி இல்லையா? எதை அறியும்? புலனை. அதனால அந்த கற்புலனால் காணார். அப்போ கண்ணுல காட்சி இல்லைன்னா எதை பார்க்க முடியாது? ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள், ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க நீ கேள் இல்லையா? என்ன சொன்னாரு? உண்மை விளக்கத்துலதான் நான் நல்ல சொல்லுதான் கேளுங்கனாரு. என்ன சொன்னாரு? ஞானேந்திரியங்கள் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஊனமைக்கு பூதம் ஒற்றிடமா, ஊனமைக்கு பூதம் ஈனமாம் சத்தாதியை உணரும் தானம், செவி தோல் கண் அத்தாலும் மூக்கு என்று அறி அப்படின்னு சொன்னாரு இல்லையா? எனவே இந்த கண் என்பது ஒரு ஞான இந்திரியம், ஞான இந்திரியம். அது எதை அறியும்? உருவத்தை அறியும். பார்வையில் கண் அங்கி விரவி உருவம் காணுமே. அதாவது இந்த கண் இந்திரியம் எப்படி அறியும் சொல்றாரு? கண் அப்படிங்கிற ஞான இந்திரியம் எதை பார்க்கறதுன்னு சொன்னாரு? உருவத்தை பார்க்கும். உருவம் என்பது என்ன? தீயின் குணம். உருவம் என்பது என்னது? தீயின் குணம். அதை எப்படி பார்க்கும் கண்ணு? தூள பூதம் சூக்கும பூதம் இரண்டின் துணை கொண்டு. அதாவது கண் என்ற ஞானேந்திரியம் கண் என்ற உறுப்பில் இருந்து கொண்டு, இந்த கண் வேற இதில் இருக்க ஆற்றல் வேற, அதான் பொறி. அந்த ஆற்றல் பேர் தான் பொறி. எனவே கண் என்ற இந்திரியம் கண் என்ற உறுப்பில் இருந்து கொண்டே தீ என்ற பூதத்தையும் ஒளி என்ற தன்மாத்திரையும் துணை கொண்டு உருவம் என்ற புலனை அறியும் அப்படி சொல்லணும்.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உபதேச பகருடை. வழங்குபவர் சிவ திரு குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அந்த திருவருள் உணர்வு தங்கி இருக்கின்ற மந்திரம் இருக்கின்றதே, அது நம்முடைய ஊனுடம்பால் நாம சிந்திக்கக்கூடிய மந்திரம் தான். ஊனுடம்புல உள்ள கருவிகள் மூலமாக வாயினாலே அந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்கலாம். அந்த கரணங்களாகிய அந்த மனம் இறைவற்றாலே நம்ம சிந்திக்கலாம். ஆகவே இது ஊன் பற்றி நின்ற மந்திரம், உணர்வுரு மந்திரம், திருவருள் தங்கியிருக்கின்ற மந்திரம், ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம். அந்த மந்திரத்தை எந்த அளவுக்கு நாம சார்கின்றோமோ, அந்த அஞ்செழுத்து மந்திர சிந்தனையை எந்த அளவிற்கு நாம் விடாமல் செய்கின்றோமோ, அந்த சிந்தனையை அஞ்செழுத்து சிந்தனையை செய்ய செய்ய அந்த ஞான ஆகாயத்தை பற்றி நிற்கின்ற அந்த வேத நாயகன் நமக்கு தரிசனம் தருவார். தான் பற்றப்பற்ற தலைப்படுந்தானே. அந்த மஞ்செழுத்து சிந்தனையை செய்ய செய்ய பெருமான் நம்மிடம் எழுந்தருளுவார். அந்த பெருமான் எழுந்தருளினால் நாம பேரின்பத்தை பெறலாம். இந்த முறையில்தான் நான் பேரின்பம் பெற்றிருக்கிறேன், அந்த பேரின்பத்தை நீங்களும் பெற வேண்டும். இதுதான் அதுக்குரிய வழிமுறை. இல்லையா, நம்முடைய ஊன் உடம்பு கொண்டும் சாரத்தக்க அந்த அஞ்செழுத்து மந்திரத்தை சிந்திக்க சிந்திக்க அந்த வான் பற்றி நின்ற மறைப்பொருள் நம்ம நம்மிடம் எழுந்தருளும் என்று அருமையாக சித்தம்பலத்திலே திருநெல்வேலம் செய்கின்ற பெருமான் நம்பால் எழுந்தருளுவார் என்று அருமையாக குறிப்பிடுகின்றார். ஆகவே அந்த முத்தியை முத்தி இன்பமே மெய்யான இன்பம், சிவ வழிபாடே அந்த முத்திக்கு ஒரே வழி என்ற குறிக்கோள் உயிர்களிடம் ஏற்படுகின்ற முறையிலே என்ன அந்த குறிக்கோள் உயிர்களுக்கு ஏற்படணும்னா உயிர்களை கட்டி இருக்கின்ற அந்த ஆணவ மலமானது விடுபட வேண்டும். அப்பந்தான் அந்த முத்தி நிலை அதுக்கு கிடைக்கும். முத்தி முத்தி அடையணுங்கிற ஒரு கொள்கை வருவதற்கே கொஞ்சம் ஆணவ மலக்கட்டு தளரணும். ஆணவ மலக்கட்டு உறுதியா இருந்தா முத்தியை பத்தி சிந்தனையே வராது. முத்தி அடையணும்னா முத்திங்கிறது ஆணவத்திலிருந்து முற்றிலுமா விடுபடுவது. ஆனா முத்தி அடைய வேண்டும், அதுதான் நமக்கு லட்சியம்னு அந்த லட்சியத்தை தெரிந்து கொள்வதற்கே வந்து ஆணவமலத்தினுடைய ஒரு மறைப்பு கொஞ்சம் குறைஞ்சாலும் அந்த லட்சியமே ஏற்படும். இல்லையா, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எஞ்சி உள்ள அந்த சக்தியும் கழுவதற்கு வழிபாட்டு செய்ய செய்ய கெடுத்துக் கொள்ளலாம். அது அந்த பிடிப்பு இறுக்கமாக இருந்தால் முத்தி பற்றி சிந்தனையே வராது, உலக சிந்தனையோடு நின்றுவிடும். ஆமா, ஏன்னா மற்ற மலங்களிலிருந்து விடுபடுவது அரிது. மாயாமலம் அது உலக மயக்கத்தை ஏற்படுத்தி நம்மை தனக்குள் அமிழ்த்தி வைக்கின்றது. எது மாயாமலம்? கண்மமலம் அது இருவினை, அது நமக்கு இன்ப துன்பங்களை நமக்கு ஏற்படுத்தி அது நம்மை பிணிக்கின்றது. நம்ம தெரிந்து கொள்ளலாம், சரி ஏதோ ஒரு முன்வினை தான். வினையை பற்றி தெளிவா படிக்காதவர்கள் கூட அனுபவத்திலேயே ஓரளவு இந்த வினை கொள்கையை நெருங்கி விடுகின்றார்கள். இல்லையா, இது எனக்கு நேரம் சரியில்லை, அதான் இப்படி எல்லாம் நடக்குது. தன் முயற்சிக்கும் மீறி பெரிய பலன்கள் கிடைத்தால் ஏதோ ஒரு நல்ல நேரம், ஏதோ ஒரு முன்னை புண்ணியம், முன்னோர்கள் செய்த புண்ணியம்னு உலக அனுபவத்திலே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லையா, கடவுளே இல்லைங்கிறாங்க சிலரு. அவங்க என்ன சொல்றாங்க, தர்மம் தான் வெல்லும், வாய்மை தான் வெல்லுங்கிறாங்க. இல்லையா, அது எப்படி வெல்லும்? அறங்கள், அறங்கள் எல்லாம் நல்வினைகள். எந்த வினையா இருந்தாலும் அந்த வினை ஜடம் தானே, ஒரு ஜடம் எப்படி வெல்ல முடியும்? இல்லையா, அப்ப தர்மத்தை தான் வெற்றி பெற செய்வான், செய்ய வைப்பான் இறைவன் அப்படிங்கறது நம்ம கோட்பாடு தான். அது இறைவன்கிற கோட்பாடு வராட்டாலும் அந்த வினை அளவு சிந்தனைக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. உலக மயக்கம், வினைகள், வினைகள் நம்மை பந்தப்படுத்துவது, இதெல்லாம் கொஞ்சம் நாம அனுபவத்துல புரிந்து கொள்ளலாம். ஆனா ஆணவமலம் என்று என்பதை பற்றி புரிந்து கொள்வது என்பது மிக அரிது. ஆணவத்திலிருந்து விடுபடுவது மிக அரிது. அது நமக்கெல்லாம் தெரிஞ்சது. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஆணவமலம் என ஒன்று இருக்கிறது என்று புரிந்து கொள்வதே மிகவும் அரிது. அது இருக்கிறது, ஏன்னா சித்தாந்த செய்வதை தவிர வேற எந்த சமயத்திலையும் ஆணவமலம்ங்கிற கோட்பாடே இல்லையே. இது ஒன்றே நமக்கு தெளிவாகிறது அல்லவா, ஆணவமலம் இருக்கிறது என்று நாம புரிந்து கொள்வதே மிகவும் அரிது. அப்புறம்லாம் அதுல இருந்து விடுபடுவது என்பது வேற அதுக்கு மேல உள்ளது. அது இருக்கிறதுன்னு புரிந்து கொள்வதே அரிது. அவ்வளவு நுணுக்கமான ஒன்று அது. எது நம்ம வீடு பேரு, வீடு பேரு நிறைய சமய நெறிகள் சொல்கின்றன. ஆனா வீடு பேரு என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல நம்மை பந்தப்படுத்துவது எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வீடு பேர் என்பது பந்தத்திலிருந்து விடுபடுவதுதானே வீடு பேரு. அப்ப முதல்ல பந்தம் என்பது எது, நமக்கு எது மூல பந்தமாக இருக்கிறது என்பதை தெளிவு வந்தாதான் வீடு பேரை பத்தி தெளிவா சொல்ல முடியும். சித்தாந்த சைவத்துலதான், சித்தாந்த சைவ நிறைய பின்பற்றினாதான் வீடு பேரு கிடைக்கும் என்று சைவ நூல்கள்லாம் ஏன் சொல்கின்றன? ஏன்னா சித்தாந்த சைவ சமயத்துலதான் எது நமக்கு மூல பந்தம் என்பது தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. எது பந்தம் தெரிஞ்சாதானே அதுல இருந்து விடுபட்டு வீடு பேர் அடைய முடியும். ஆணவமலம் என்பது பற்றியே அறியாமல் இருப்பவர்கள் அதிலிருந்து விடுபடுவது எப்படி? இல்லையா, ஆகையினாலே ஆணவமலம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதே மிகவும் அரிது. அதற்கே கொஞ்சம் அந்த மலமறிப்பு கொஞ்சம் குறைந்தால்தான் அது பற்றிய சிந்தனைகளை செய்து ஆகா இது சரிதான், ஆணவமலம் ஒன்று இருக்குது. திருவருள் பயன்ல இருள்மல நிலை கொஞ்சம் மலமறைப்பு குறைந்தால்தான் திருவருள் பயன் நூலை கையில எடுப்பாங்க, இருள்மல நிலையை படிப்பாங்க, புரிந்து கொள்வாங்க. அதுகிட்ட வர்ற வரைக்கும் ஆணவமலத்து உண்மை புரிவது அரிது. என்ன அதுதான் கொஞ்சம் எளிதாக உள்ளது. அதுக்காக சொல்றப்ப சுமையான போதுன்னு இருக்கு, தித்தியாரனே இருக்கு, அவையெல்லாம் பெரிய நூல்கள். அப்படியெல்லாம் பார்த்தா இவ்வளவு பெரிய நூல் நாம என்னைக்கு படிக்கிறதுன்னு மூடி வச்சிருவாங்க. திருவருள் பையனுக்கு வந்தால்தான் என்ன தெரியும் அப்படின்னா, பதிமூது நிலை சரி, பத்து குரல் தானே படிப்போம், அப்புறம் உயிரவை நிலை பத்து குரல் படிப்போம், அடுத்த அளவு இருள்மலை நிலை. இங்க வந்தாதான் அவர் கேட்பாரு இல்லையா, ஆணவ மனம் இல்லாட்டா ஏன் நமக்கு துன்பம் வரணும் அப்படின்னு கேட்டது. இப்படி படிப்படியா கேள்விகளை எல்லாம் எழுப்பி ஆணவ மனம் என்று ஒன்று உள்ளது, அதுதான் நமக்கு மூலபந்தம், அதிலிருந்து விடுபட்டு விட்டால் நமக்கு துன்பமே இல்லை. ஆனா அதிலிருந்து விடுபட்டு விட்டால் துன்பம் இல்லை அவ்வளவுதானே ஒழிய, இன்னும் நமக்கு துன்பம் இல்லாம இருக்கிறது மட்டும் போதாத, இன்பமும் வேண்டும். முதல்ல அப்படிதான் தெரியும், துன்பம் கஷ்டம்லாம் தீந்தா போதும் எனக்கு, வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படிதான் சொல்லுவான் கஷ்டமா இருக்கணும் இல்லையா. தீந்த பிறகு அப்புறம் எனக்கு அந்த இன்பம் வேணும் இந்த இன்பம் வேணும் என்ன பாரு அவங்க எல்லாம் எப்படி இருக்கான் பாரு அப்படி மாறுத்தாள் இல்லையா. கஷ்டத்துல வந்து நமக்கு சீட்டு கிடைக்கல நின்னு வர்றோம், நின்றுட்டு வர்றது மட்டும் இல்ல நெரிசல்ல நின்றுட்டு வரோம் இல்லையா. எனக்கு சீட்டு கிடைச்சாலும் மறுபடியும் இந்த நெரிசல் குறைஞ்சா போதும்னு நினைப்பான் முதல்ல. ஆனா நெரிசல் குறைஞ்ச பிறகு என்ன பாரு பாருங்க ஐயா, இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, நான் மட்டும் இப்படி நின்றுட்டு வர வேண்டியிருக்கேன் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அப்புறம் ஒரு சீட்டு கிடைச்சாலும் அந்த சீட்டு கிடைச்சா தேவலாம், இது பாருங்க இருந்த ஓரத்துல இருந்துகிட்டு பத்து திரும்பும் போதெல்லாம் தள்ளி விடுது, அங்க கிடைச்சா நல்லா இருக்கும். அதனால நமக்கு ஏன் சொல்றேன்னா, துன்ப நீக்கம் மட்டுமே நம்முடைய குறிக்கோள் அல்ல, இன்பத்தையும் நம்ம விரும்புகின்றோம். அந்த துன்பத்தினுடைய தாக்கத்தினால முதல்ல அது நீங்கினா போதும் என்று நினைத்தாலும் முடிவாக நாம் இன்பத்தையும் விரும்புகின்றோம் என்பதுதான் நம்ம அனுபவத்தில் நாம தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மை. ஆகவே அந்த அனுபவத்தை அந்த துன்ப நீக்கத்திற்கான துன்ப நீக்கத்துக்கும் இன்ப ஆக்கத்திற்கும் நமக்கு என்னென்ன நடக்கணும்னா, அந்த மும்மலங்களும் நீங்கணும், மூல மலம் ஆணவ மலம் அது நீங்கணும். கள்ளமல கட்டகல, ஆணவ மலத்தை கள்ளமலம் என்று சொன்னார், அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமா இருக்குது. ஆனா அது தன்னையே காட்டாமல் இருக்கிறது, அதனாலதான் அதுக்கு கள்ளன்னு அடைமொழி கொடுத்தார். தன்னையே காட்டாமல் எல்லா துன்பங்களையும் நமக்கு செய்கிறது. இருள் நமக்கு துன்பம் செய்யக்கூடியதுதான் என்ன, இருள் நமக்கு துன்பம் செய்ய துன்பம் தரக்கூடியதுதான். ஆனாலும் இருள் தன்னை மறைப்பதில்லை, எங்கும் இருளாக இருக்கிறதே என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனா ஆணவ மலம் என்ன, இருளையெல்லாம் தாண்டி நமக்கு துன்பங்களை செய்யக்கூடிய துன்பம் ஏன் விளையுது, தீவினையினால தானே விளையுது துன்பம், தீவினை இல்லாத துன்பம் இல்லையே அப்படின்னா, அந்த தீவினையிலும் விருப்பத்தை ஏற்படுத்துவது ஆணவ மலம் இல்லையா. தீவினை செய்யறான் ஏதோ ஒரு கட்டாயத்துக்காகவோ செய்யறான் இல்ல விரும்பிதான் செய்யறான் நிறைய பேர் இல்லையா. அப்ப அந்த தீவினை மேல ஏன் உனக்கு அவ்வளவு விருப்பம், உழைத்து சம்பாதிப்பதை விட அப்படியே எங்கேயாவது போற போக்குல சுருட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு நாட்டம் வருவதற்கு காரணம் என்னன்னா, அந்த மல மறைப்பு அது வலுவாக இருக்க போய் தான் அது இந்த மாதிரியான விபரீத உணர்வுகள் எல்லாம் விளைகின்றன. ஒருவரிடம் ஏற்படுகின்ற விபரீத உணர்வுகளுக்கெல்லாம் அந்த மல மறைப்பு தான் காரணம்.
4: தன்னையே காட்டாமல் இருந்து கொண்டு எல்லா தீமைகளையும் விளைவிப்பதனாலதான் இந்த கள்ள மலம் என்று கூறினார். இது உயிர் கட்டாக இருக்கின்றது, கட்டு என்று சொன்னது என்னன்னா உயிருடைய சுதந்திரத்தை தடுக்கிறது. இருளை வந்து கண்ணுக்கு ஒரு கட்டுன்னு சொல்லலாம், கையில வச்சு கைவாள்களை கட்டி போட்டுட்டா கைகளும் இயங்க முடியாது கால்களும் இயங்க முடியாது. கட்டுன்னா என்னன்னா ஒரு பொருளை அதனுடைய வேலையை செய்ய விடாம தடுப்பது, அந்த கட்டை தான் வடமொழியில பந்தம்னு சொல்றோம். ஒரு பொருளை அதனுடைய வேலையை செய்ய விடாம தடை செய்வதுதான் கட்டு பந்தம் என்பது. கண்ணை வந்து இருள் எழுந்தியாது காண தன்மையுடையது கண், ஆனா இவர் என்ன செய்யுது, காண தன்மையுடைய கண்ணை காண விடாமல் தடுக்கிறது. அப்போ இருளானது கண்ணுக்கு ஒரு பந்தம். கட்டு என்னும் போது நம்ம கையால கட்டுறது மட்டும் நினைப்போம், கையால கட்டுறது மட்டும் இல்லை, இது தடை செய்வது பந்தப்படுத்துவது இதுதான் பார்க்கணும். அப்போ கண்ணு காண தன்மையுடைய கண்ணை காண விடாமல் தடுப்பது இருள். ஆகவே இருள் கண்ணுக்கு ஒரு பந்தம். அதுபோல அறிந்தன்மையுடைய உயிர்களாகிய நம்மை அறிய விடாமல் தடுக்கிறது ஆணவம். ஆகவே ஆணவ மலம் நம்முடைய அறிவுக்கு பந்தம். தேவன நிலையில் ஒன்றையும் அறிய விடாமல் தடுக்கிறது. சகல நிலையில் தீயவற்றையெல்லாம் நல்லவையாகவும் நல்லவற்றை தீயவையாகவும் திரள அறிய செய்யும். சகல நிலையில பெருமான் வந்து இந்த நண்பர்களெல்லாம் கொடுத்து மிதமாகவும் இப்படி விளங்கிய அறிவை நல்ல முறையில விளங்க விடாமல் தத்துவ கருவிகளால் மலமறைப்பு குறைந்து கொஞ்சம் அறிவு விளங்குகிறது. விளங்கிய அறிவு செம்மையாக விளங்க விடாமல் விளங்கிய அறிவை வீணடிக்கின்ற முறையிலே அது ஆணவம் செய்வது கடலே. அது ஆற்றல் மிகவும் ஆற்றல் வாழ்ந்தது. ஆணவத்துடைய ஆற்றல் சாதாரணமானது அல்ல. அதனாலதான் சிவவழிபாடு அவசியம் பண்ணணுங்கிறாங்க. மரம் மிகவும் ஆற்றல் கொண்டதுதான். அது நீங்கள் அறிவு எல்லாம் உண்மைதான். ஆனால் சிவபெருமானுடைய திருவடியை நாம தார தார அந்த மரமறைப்பு நம்மளுக்கு நீங்கிக் கொண்டே வரும். அது ஒரு படிமுறை நிகழ்வு. உடம்பு பொருள் நோய் வந்தாலே பாருங்க, படிமுறையில தான் நிகழ்வு. நீங்களால்தான் அது சரியான மருத்துவம் நாம சொல்றோம். உடனே நீங்க ரொம்ப வந்து அளவு தெரியுமான உடம்பு தாங்க முடியாத அளவுக்கு டோஸ் எல்லாம் சாப்பிட்டா அது வந்து சரியான முறை அல்ல. நாம எல்லாருமே ஒத்துக்கொள்வோம். அந்த மாதிரி கொஞ்ச காலம் இருக்கக்கூடிய உடம்புக்கு வரும் நோயை படிமுறையில நீங்களும் போது அனாதிலே இருக்கக்கூடிய இந்த ஆணவ பிடிப்பு நீங்கன்னா அதுவும் படிமுறைகளான நிகழ முடியும். ஆகையினாலே என்னைக்கு நீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கடத்தி அடைய வேண்டாம். இந்த வழிபாட்டை செய்ய செய்ய இது வந்து நாம் விடுபட்டுக் கொண்டே வருவோம். இந்த ஆணவனத்தை நாம் நிறைய உணர முடியாது. ஆனால் இதுல இருந்து விடுபடுவோம் தான். நமக்கு உயர்வுணர உயர்வு கிடைச்சதுனாலே இதுல இருந்து விடுபடுவோம் தான். அதான் நாலு நாள் உயர்வதோ நன்மையை பெறுவரே என்று நம்ம திரு காணப்பேர் வருகிறது. நாலு மணிக்கு வழிபாடு செய்வதற்கு நாலு நாள் நன்மை பெறும். திரு காணப்பேர் வருகிறது எட்டாவது வழிபாடுகளை கொடுத்திருந்தார். கல்லமர கட்டகளை கல்லமர கட்டகளுக்கு ஒரு வழிமுறையும் பெருமாற்றத்திற்கு நம்ம உயிர்கள் வினைகளையும் செய்யுமாறு அந்த உயிர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். உயிர்கள் வினையை செய்யணும், வினைப்பழங்களை அனுபவிக்கணும். அனுபவிச்சு முடிவில் அந்த வினைப்பழங்களில் அது பற்று விட வேண்டும். அப்போ அந்த உயிர்களுக்கு இருவினை ஒப்பு ஏற்படும். அப்போ அந்த ஆணவங்களுக்கு வலிமை கூன்றும். கடமல கட்டகளுக்கு இதுதான் வழிபடும். வினைகளை செய்ய வாய்ப்பு கொடுத்து வினைகளை செய்து வினைப்பயன்களை அனுபவித்து அந்த வினைப்பயன்கள் இருவகைப்படும் இன்பம் கொடுப்போம். அந்த இருவகை பயன்களிலும் சம நோக்கம் சுகமா இருந்தாலும் சரி சுகமா இருந்தாலும் இதெல்லாம் வினை பயன் என்று அவர்களை அது முதலே அந்த அனுபவம் வராது. அந்த அந்த நோக்கம் வராது. இயல்பாக எல்லாருக்கும் இன்பத்துல விருப்பமும் இன்பத்துல விருப்பம் தான் வரும். ஆனா அந்த அனுபவத்துக்கு அன்புக்கு ஒரு பக்குவம் முதிர்ச்சி வரும்போதுதான் இன்பம் ரொம்ப ரெண்டு நினைப்பு என்று அவருக்கு சம நோக்கு வரும். சம நோக்கு வருகின்ற காலம் தான் இருவினை ஒப்புது. அந்த கள்ளமலை கட்டு அவிழக்கூடிய மீதி உள்ள அந்த கட்டு அவிழ்ப்பதற்குதான் பொதுவாக வரும். ஓரளவுக்கு கள்ளமலை கட்டை வந்து வினைப்பயன் போட்டு இருநிவப்பு ஏற்படுத்தி நீக்குகிறார். மிச்சம் மீதி உள்ள ஆணவமலை மலபரிவாகம் ஏற்பட்ட பிறகு மிச்சம் மீதி உள்ள மலசக்தியை ஒடுப்பதற்கு தான் உருவாக இருக்கின்றார். அந்த முறையில தான் மலக்கட்டிலிருந்து உயிர்கள் விடுபட முடியும். கள்ளமலை கட்டல காதலுடன் பல்வினைகள் உண்மை அருந்தி விருப்பத்தோடு வினைகளை செய்து காதலுடன் விருப்பத்துடன் பல்வினைகள் அதாவது நீங்குவதற்கு அறிய வினைகள் வலிமையான வினைகள் நினைத்தேதான் அதனுடைய பயனை தவிர்ப்பது என்பது அறிவு. அதனால வர்ணனைகள் என்று சொன்னார். வர்ணனைகள் உள்ளே அறிந்து, உள்ளே என்பது உள்ளே என்பது கல்வி நினைந்து உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது என்றார்கள். உள்ளே அறிந்து உவர்ப்பு உறவை, உவர்ப்பு என்பது பற்றின்மை, பற்றின்மை உறவே என்பது உறவை பற்றறிகிறது. அதுக்காகத்தான் என்ன பண்ற, கொள்ளும் கனவாதி நான்கும் தர்வநிலை ஆகும். கொள்ளப்படுகின்ற கனம் முதலிய நான்கையும் பெருமான் நமக்கு தருவதில்லை என்றார், உயிர்களுக்கு தருவதில்லை என்றார். உணும் ஆ உயிர்கள், உணும் என்றால் உண்ணும் என்பதனுடைய தொகுத்தல், உண்ணும் உண்ணும் மூணு குறியின் போட்டா அது வந்து சாப்பிடும் அர்த்தம், ரெண்டு குறியின் போட்டா நினைக்கும் அர்த்தம். உணும் ஆறுவீர்கள் தான் கருது, கருது கருதப்படும் ஆறுவீர்கள், கருதப்படும் ஆறுவீர்கள். ஒரு கால் தனுமருள்தான் தீரார் எனவே, ஒரு கால், ஒரு கால், ஒரு கால் கனம் அருள் தீராது. கனம் அருள் என்று சொன்னார், என்னது கனம் அருள் என்று சொன்னார், உடல் மயக்கம், உடல் சார்ந்த மயக்கம், உடல் சார்ந்த மயக்கத்திலிருந்து ஒருபோதும் உயிரை என்ன செய்யாது, விடுபடாது. பெருமான் எப்படி இந்த உடல்களை கொடுப்பார் அப்படின்னா, எப்படி எப்படி உடல்களை கொடுத்தால் இந்த உயிர்கள் அந்த இன்ப துன்பங்களை ஒன்றாக ஒரே நோக்கி கருதி அவற்றின் பற்றை விட்டு அந்த இருவினை ஒப்புக்கு அந்த உயிர்கள்லாம் உயருமோ, எப்படி எப்படி அடுத்தடுத்த பிறவிகள் வழங்கினால் இந்த உயிர்கள் இருவினை ஒப்பை நோக்கி உயருமோ, அதற்கு ஏற்றபடிதான் என்ன செய்வாராம், உடல்களை வழங்குவார். எனக்கு அப்படி உடல்கள் நல்லா இருக்கு, உடல் நல்லா எனக்கு பல விருப்பம் அதுபடி வழங்க மாட்டேன் இல்லையா. எனக்கு வந்து என்ன இன்ப நிலை கொள்கைங்கிறது எனக்கு ஏற்படலை இல்லையா, முத்தி தான் முடிவான இன்பங்கிற சிந்தனை எனக்கு ஏற்படலை. நான் உலகத்துல அப்படி உடனே நினைச்சிட்டு இருக்கேன், அதுக்கு அதுபடி அப்படி உடனே இப்படி உடனே கேட்டுட்டு இருப்பேன். ஆனா உயிர்கள் விரும்பப்படியெல்லாம் அப்படி ஓட மாட்டாங்க. எப்படி எப்படி திறமைகளை கொடுத்தால் இந்த உயிரானது இருவினை ஒப்பு நிலையை நோக்கி உயருமோ இல்லையா, அந்த முறைப்படி உலகங்களை வழங்குவோம். அப்படி வழங்கவில்லை என்று சொன்னால் ஒரு காலம் உயிர்கள் இந்த உடல் மயக்கத்திலிருந்து உலக மயக்கத்திலிருந்து உள்ளவிட முடியாது. உயிர்கள் கேட்கும் மாதிரியே உயிர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தா அந்த உயிர்களுக்கு மீண்டும் மீண்டும் உலக போகத்திலேயேதான் நாட்டம் இருக்கும் முடிய, உலக மயக்கத்திலிருந்து அது ஒருபோதும் விடுவ முடியாது. ஆகையினாலே எப்படி எப்படி திறன்களை கொடுத்தால் உலக மயக்கத்திலிருந்து விடுபட்டு இந்த உயிர்கள் இருவினை ஒப்புக்கு உயர்வோம், அந்த முறையில் தான் என்ன செய்வார், திறவிகளை கொடுப்பார். உணுமா உயிர்கள் ஒரு கால் கண்மருள்தான் தீராதனவே திருவுளம் போடுது. கணும மருள் இருக்கணும், மருள்னா மயக்கம், கணும்னா உடம்பு, உடல் சார்ந்த மயக்கம், உடல் சார்ந்த மயக்கம் தீராது. இந்த மாதிரி இருநூறுக்கு வருவதற்கு ஏற்ற முறையில் திறவிகளை கொடுக்கவில்லை என்று சொன்னால் உயிர்களுக்கு உலக மயக்கம் ஒருபோதும் தீராது. எனவே திருவுளம் கொண்டு அந்நிறைவு பேராமல் நின்று, அந்நிறைவுனா என்ன, முன்னாடி சொல்லியிருக்காங்கல்ல எள்ளுக்குள் என்ன என எங்கும் நிறைந்துன்னு, அந்த நிறைவு எள்ளுக்குள்ள என்ன எப்படி நிறைந்திருக்கோ அத மாதிரி உயிர்கள் தோறும் நிறைஞ்சிருக்கலாம் இல்லையா, அந்த

கலங்கினால் அன்றி அந்த உயிர்களுக்கு இருவினை ஒப்பு என்பது வராமல் போய்விடும். உலகமயக்கம் தீராத ஒன்றாக ஆகிவிடும். எனவே இருவினை ஒப்பு வருவதற்கேற்ற முறையிலே இந்த உயிர்களுக்கு உடல் உலகங்களை படைத்துக் கொடுப்போம் என்று தானே திருவுள்ளத்தில் முடிவெடுத்து அதற்கு ஏற்ற முறையில் இந்த உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்வோம். உடல் உலகங்களை படைத்துக் கொடுத்தல், அதான் படைத்தல் இல்லையா. அந்த வினைப்போகங்களை அனுபவிக்க செய்தல், காத்தல். அப்புறம் வினைப்போகங்களிலே அந்த உயிர்கள் மீண்டும் மீண்டும் பொருந்தி இழைத்து போவதனாலே இழைப்பாற்றுவதற்காக ஒடுக்குதல், அது அழித்தல். அதற்கப்புறம் அந்த உயிர்களுக்கு போகங்கள் ஊட்டும் போது மறைந்திருந்து ஓட்டுகிறான் அந்த உயிர்கள் அறியாத வண்ணம் இல்லையா. அது மறைத்த தொழில். அப்புறம் அந்த இன்ப துன்பங்களிலே சம நோக்கு வருதலாகிய இருவினை ஒப்பு வந்த பிறகு குருவாக எழுந்தருளி ஆட்கொள்கின்றான், அது அருளல். இவ்வாறு இந்த ஐந்தொழில்களையும் உயிர்களுக்காக செய்வோ என்று தானே தனக்கு நியமித்துக் கொள்கின்றார். எந்த ஒரு தொழில் செய்பவரையும் இன்னொருத்தர் தான் செய்வார், நியமித்திருப்பான் இல்லைங்களா. ஒரு எந்த ஒரு தொழில் செய்பவனும் இன்னொருவரால் நியமிக்கப்பட்டவர் தான். எவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கட்டும், எடுத்த உடனே அந்த பெரிய போஸ்டுக்கு அவர் வந்தவர் இல்லையே இல்லையா. அதுக்கு கீழே உள்ள போஸ்டன் வந்து பதவி உயர்வு பண்ணி தான் வந்திருப்பார். கீழே உள்ள போஸ்ட் ஒருத்தர் நியமிக்கப்பட்டுதானே வரார், பதவி உயரும் ஒருவராக கொடுக்கப்பட்டுதானே அடைகிறார். நாட்டுக்கே தலைவரானாலும் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் நியமிக்கத்தான் படுறார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, சிவபெருமான் ஒருவர் தான், யாராலும் நியமிக்கப்படாமல் தானே தன்னை ஐந்தொழில் செய்யும் தலைவனாக நியமித்துக் கொள்கிறான். ஐந்தொழில் செய்யுங்கள் என்று அவரை யார் கேட்க முடியும், நான் கேட்க முடியுமா. உங்களுக்கு நேரிலிருந்து டியூட்டியா, நீங்க ஐந்தொழில் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு அவருக்கு ஒரு டியூட்டியை கொடுத்து, சரி இவ்வளவு நாள் ஐந்தொழில் செஞ்சிருக்கீங்க, எத்தனை உயிர்கள் முக்தி பெற்றிருக்கு, எனக்கு கணக்கு வேணும் அப்படின்னு யாராவது கேட்க முடியுமா பெருமானே. இப்ப அவர் ஐந்தொழில் செய்தாரேன்னா தன்னைத்தானே ஐந்தொழில் செய்யும் தலைவனாக நியமித்துக் கொள்கிறார். என்ன அருமையா சொன்னார் பாத்தீங்களா, ஐந்தொழிலியாம் செய்தும் செய்தும் என்றால் செய்வோம் தன்மை, அது தன்மை வினை. செய்தும் என்றால் செய்வோம், ஐந்தொழில் யாம் செய்தும், யாம் ஐந்தொழிலை செய்வோம் என அன்றே நியமித்து தந்ததனால், தன்னைத்தானே இந்த ஐந்தொழிலில் நியமித்துக் கொண்டதனால் ஐந்தொழிலும் தானகலா எந்த என நின்றோர், ஐந்தொழிலிருந்து நீங்காத எம் தந்தையாக விளங்குகின்றார் என்று சிவபரம்பொருளின் இயல்புகளை சொல்லிக் கொண்டு வருகின்றார். இப்படி இப்படிப்பட்ட சிவபரம்பொருள் தான் உருவாக எழுந்தருளி வருவார் அப்படின்னு சொல்ல வருவார். அடுத்தால சொல்ல வரார் அந்த இயல்புகளை சொல்லிட்டு இருக்கிறார். எப்படி என்று தன்முனைப்போடு தேட முனைந்த அயனுக்கும் ஆணுக்கும் எட்டாதவராக இந்த பெருமான் இருந்தாரோ அந்த மாதிரி எல்லா உயிர்களின் அறிவிலும் நீங்காமல் இருந்து அந்த உயிர்கள் அறிந்து கொள்ள முடியாதபடி இருந்து கொண்டு அந்த உயிர்களுக்கு முத்து இன்பமாகிய கொள்கை ஏற்படத்தக்க முறையிலே அந்த உயிர்களின் அந்த முத்து இன்பத்துக்கு தடையாக உள்ள கள்ள மலம் நீங்க வேண்டும். அதன் பொருட்டு அந்த உயிர்கள் இருவினைகளை செய்து பலன்களை நுகர வேண்டும். நுகர்ந்து நுகர்ந்து இருவினை பயன்களிலும் பற்று நீங்க வேண்டும். அதன் மூலம் மலபரிபாகம் ஏற்படும், சத்தினிபாதம் ஏற்படும். இவற்றையெல்லாம் ஏற்படுத்துவதற்காக இந்த உயிர்கள் மாட்டு ஐந்தொழில் செய்வோம் என்று தன்னைத்தானே நியமித்துக் கொள்கின்றார். அப்படி நியமித்துக் கொள்கின்ற என் தந்தை அவர் என்ன பண்றார் அப்படின்னா ஐந்தொழிலின் தொடக்கத்தை சொல்றார். அடுத்த பகுதியில ஒடுக்கம் நிகழ்த்தியிடும் கேவலத்தில் ஒன்றும் அனுபவ தீர்வு உண்ணவே. அதாவது உலகங்கள் எல்லாம் ஒடுங்கிய நிலை, மகாசங்கார காலம், ஊழிப் பெருங்காலம். அந்த காலத்துல என்ன உயிர்கள் எல்லாம் எந்த நிலையில இருக்கும், கேவல நிலையில. உலகமெல்லாம் ஒடுங்கிட்டதுன்னா, உலகமெல்லாம் ஒடுங்காம இருந்ததுன்னா நாம இப்போ சகல நிலையில இருக்கிறோம். உலகமெல்லாம் ஒடுங்கிட்டதுன்னா அது கேவல நிலை அல்லவா. அந்த கேவல நிலையிலே சுவாமி என்ன பண்றாருன்னா மேற்கொண்டு ஒடுங்கும். அது வந்து ஒரு எப்படி பிறர் இந்த உலகம் எப்படி நிரந்தரம் அல்ல தற்காலிகம்னு சொல்றோமோ அத மாதிரிதானே உலக ஒடுக்கமும் தற்காலிகமானது தானே இல்லையா. திரும்பவும் இந்த உலகத்தை என்ன செய்ய போறாரு, ஒடுங்கின உலகத்தை பறைக்கதான் போறாரு. ஆகவே ஒடுக்கமும் தற்காலிகமானதுதான். அப்போ என்ன பண்றார், திருவுலகத்திலே சிந்திக்கின்றார். மீண்டும் உலகத்தை எந்த மாதிரி தோற்றுவிக்கணும், எந்தெந்த உயிர்களுக்கு எந்தெந்த மாதிரி பிறவி வழங்கணும் இல்லையா. ஏன்னா இன்னும் இந்த உயிர்களை அனுபவிக்க வேண்டிய வினைப்போகங்கள் இருக்கின்றன. ஆகவே அந்த அனுபவங்களுக்கு எல்லாம் தீர்வு காணணும். அந்த ஒன்றும் அனுபவ தீர்வு உண்ணவே. அது

0: சிந்திக்கின்றார். அப்போ அதுக்கு சிந்தித்து சரி என்னென்ன மாதிரி உலகங்களை படைப்போம் அப்படின்னு சொல்லி தம்முடைய சக்தியால் தானே எல்லா தொழிலும் செய்தார். அந்த சக்தி ஐந்தாக விளங்குகின்றது. சுவாமி உலக படைப்பை தொடங்கும் போது அந்த சிவசக்தி ஐந்தாக விளங்குகின்றதாம். எப்படி ஐந்தாக விளங்குகின்றது என்று சொன்னார், அது உங்களுக்கு தெரியும். பறை, ஆதி, இச்சை, ஞானம், கிரியை என்று ஐந்தாக விளங்கும். ஆகவே குன்றாத தன் அருள், அருள்னா அவருடைய சக்தி, அருளது சக்தியாகும் அறந்தனக்கு என்றார். குன்றாத தன்னருள் ஓர் ஐந்தாய் தயங்குதல் கண்டு. தயங்குதல்னா இப்ப நாம வந்து கொஞ்சம் ஒரு வேலை செய்து போய் தயங்குறோம் அப்படின்னு ஏன் ஆங்கிலத்துல ஹெசிடேஷன் சொல்லுவோம். அந்த தயக்கம் அல்ல, தயங்குதல் இங்க விளங்குதல் அர்த்தம். அவ்வளவுதான், தன்னருள் ஓர் ஐந்தாய் தயங்குதல் கண்டு, விளங்குதல் கண்டு. அந்த தன்னுடைய அருட்சக்தியை ஐந்து வகையாக விளங்குதல் கண்டு. ஆங்கதனையும் அன்னுருவமாக மருவியே, அந்த அருட்சக்தியே தனக்கு நிலைபெற்ற உருவமாக கொள்கின்றார். சின்னமுறும் காரணங்கள் மேவி, சின்னமுறும்னா வேறுபட்டு விளங்குதல், சின்னம்னா வேறுபடுதல்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கால்மாறி ஆடின படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: விக்ரமன் வந்து ராஜசேகர பாண்டியனுக்கு பட்டம் கட்டிட்டு அவர் வந்து பெருமாளுடைய திருவடியை சேர்ந்தார். ராஜசேகரன் இந்த பாண்டிய மன்னர்கள் எல்லாருமே அப்பாவோட பிள்ளை வந்து அதிக பக்தி பண்ணிட்டே வரா சுவாமிகிட்ட. அப்படி பண்ணிட்டு வரும்போது ராஜசேகரன் 63 கலைகளே படித்து வல்லவனாக இருக்கிறான். கலைகள் மொத்தம் 64, பரதம் உட்பட. பரத சாஸ்திரத்தை மட்டும் அவன் படிக்கலை. ஏன் படிக்கலைன்னா, அதை படித்தா சுவாமிக்கு தெரிகிறது நமக்கு தெரியுங்கிற எண்ணம் வந்துடும். அந்த சுவாமியோட போட்டி போடுற மாதிரி நமக்கு வரக்கூடாது, அந்த எண்ணம் வரக்கூடாது. சுவாமி சுவாமியை நம்ம பக்தன். அதனால சுவாமி எதில் வந்து சிறப்பாக இருக்கிறாரோ அதை நம்ம வந்து தொட வேண்டாம். எல்லா கலையிலும் அவர் வல்லவர் தானே, எல்லா கலையிலும் வல்லவர் தான் அவர். இருந்தாலும் இந்த கலையை பயின்றால் நாம் சுவாமிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய கலை இது. கலைகளிலேயே உத்தமம் பரதம் தான். ஏன்னா ஒருவனுடைய உடல், அவருடைய உணர்ச்சிகள், உயிர் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஈடுபட்டாலொழிய அந்த பரதத்தில் உத்கர்ஷ பாவத்தை கொண்டு வர முடியாது, உத்கர்ஷ திசை அடைய முடியாது. என்ன நிலையில அதை அவன் படிக்க வேண்டான்னு விட்டுட்டான். அதிகாரநந்தி கேள்விப்பட்டிருக்கே, சிலாதிருஷியுடைய பிள்ளை சைலாதி, அவர் 8 வயசில் சுவாமியுடைய கிருபையை பெற்று சாரூபியத்தை பெற்றார். பெற்றபோது அவர் என்ன சொன்னார், பகவானே என் முகத்தை மட்டும் குரங்கு முகமாக கொடுத்துருங்கன்னு. ஏன்னா கண்ணாடி பார்க்கும்போது சுவாமி மாதிரி இருக்குங்கிற எண்ணம் வரக்கூடாது. அவர் தான் சுவாமி, நம்ம அடியவர் தான். ஆகவே குரங்கு முகத்தை கொடுங்கினார். குரங்கு முகத்தோட பழைய ரூபங்கள்லாம் அவருக்கு இருக்கு. திருவல்லம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு வேலூர் பக்கத்தாப்புல, அங்கே போய் பார்த்தீங்கன்னா சுவாமி கைத்தாமரே அதிகாரம் இருக்கார். குரங்கு முகத்தோட மான்மொழியோட கூப்பியக்கரத்தோட இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அது போல சுவாமிக்கு போட்டி போடுறோம் அப்படின்னு இருக்கக்கூடாதுங்கிறதுனால பரதத்தை இவன் படிக்கலை. படிக்காத போது பக்கத்தில் திருவானைக்காவில் இருக்கிற ஜம்புநாத பெருமானுடைய பூரண அனுகிரகத்தை பெற்றவனும் அந்த சோழ தேசத்தை ஆண்டு உருவான கரிகார் சோழன் அப்படிங்கிற உத்தம சோழன், சிறப்பான தவம் கொண்டவன், கருவில் திருவுடையவன், அவன் தான் காஞ்சிபுரம்ங்கிற உத்தம க்ஷேத்திரத்தையே நிர்மாணித்தவன், இமயமலை வரை யாத்திரை பண்ணி இமயமலையிலே தன்னை புலிக்குடியை நாட்டியவன், சிறப்பாக கருதப்படுபவன். அவன் 64 கலைகளிலும் வல்லவனாக இருக்கின்றான் கரிகார் சோழன். அப்போ அந்த திருவாரூர்லேருந்து அவன் திருவாரூரை தலைவனாக கொண்டு ஆண்டவன். அங்கேருந்து ஒருத்த வந்தான், ஒரு புலவன் வந்தான். வந்து சொன்னான், ராஜசேகரா நீ ஒஸ்தி தான், இருந்தாலும் கரிகாலன் உன்னோட ஒஸ்தி. அதை கேட்டு இவன் மனம் புழுங்கியது. ஏன்னு கேட்குறான், அவனுக்கு பரதமும் தெரியுமே, நீ ஏன் அதை ட்ரை பண்ண மாட்டேங்கிற, நான் உன்னை மட்டப்படுத்துகிறதா சொல்லலை, அது ஒன்று பாக்கி இருக்குன்னு உனக்கு நினைவுபடுத்துகிறதா சொன்னேன். உடனே சுவாமியுடைய பிறனின்னு நினச்சான் இவன். ஒரு பாண்டிய தேசத்தில், பாண்டிய வம்சத்தில், உத்தம வம்சத்தில் சுவாமியே ராஜாவாக இருந்து ஆட்சி பண்ணின இந்த ஊரில் வந்த ஒரு ராஜா, அவனுடைய ஜீவித திசையில் இன்னொரு தேசத்து ராஜாவிட மட்டம் அப்படிங்கிற ஒரு அபக்ஷாதி இவன் இன்றைக்கி ரகசியமாக சொல்லியிருக்கான். இது ஊர் முழுக்க நெருப்பாக பரவிடும், இது இந்த வம்சத்துக்கு கெடுதலாக போகும். ஆகவே சுவாமியே சொல்றார், நீ இந்த கலையை கத்துக்கோன்னு சொல்றாருன்னு வச்சுக்கிறேன் என்று தன் மனதை தேற்றி கொண்டான். அந்த பரத சாஸ்திரத்தை வல்லவர்கள் மூலம் சிறப்பாக கற்று தேர்ந்தான். தேர்ந்த உடனே அதை படிக்க படிக்க அதில் இருக்கிற சிரமங்கள்லாம் தெரிஞ்சுது. சுவாமிகிட்ட அவனுக்கு ரொம்ப வந்து அனுதாபம் உண்டாச்சு. பகவானே, நீ வலதுகாலை ஊன்றி இடதுகாலை வீசி இவ்வண்ணமே இந்த உயிர்களுக்கெல்லாம் முக்தியினை அளிக்க வேண்டும், குஞ்சித பாதத்தினாலே தூக்கிய திருவிடை இடதுகாலினாலே முக்தி அளிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு பரநலம் கருதி சுயநலம் கருதாது, உன்னுடைய சிரமத்தை கருதாது, இவ்வாறு நீ ஆடிக்கொண்டிருக்கிறாயே, உனக்கு அந்த பரதுகால் நோகாதா என்று நினைத்தானா? இப்படி நினைக்கலாமா? சுவாமியை நம்மளை போல நினைக்கிற மாதிரி ஆயிட்டானே அப்படின்னா பக்தி பரவசம் கொண்டவர்கள் பெருமானை தன் போல் நினைப்பார்கள். சுவாமிக்கு பசிக்காதுன்னு நினைச்சோம்னா நம்ம பூஜை பண்ண மாட்டோம். சுவாமியை பூஜை பண்ணுறது ஆரம்பத்தில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கிறதுனால பண்ணுறோம். சுவாமி அழகா இல்லைங்கிறதுக்காக அலங்காரம் பண்ணலை, சுவாமி அழுக்கா இருக்காருங்கிறதுக்காக அபிஷேகம் பண்ணலை, சுவாமிக்கு பசிக்குங்கிறதுக்காக அவருக்கு நிவேதனம் பண்ணலை. சுவாமிக்கு வஸ்திரம் சாத்த முடியுமா? சுவாமிக்கு வெளியில் போனால் தானே அவருக்கு வஸ்திரம் சாத்த முடியும். எல்லாருமே சுவாமிக்குள்ளே தான் இருக்கும், அவருக்கு வெளியில் எப்படி போய் அவருக்கு வஸ்திரம் சாத்துறது? அதனால அவருடைய பூஜை என்பது நமக்கு முடியாத காரியம். இருந்தாலும் சுவாமியை பூஜை பண்ணிட்டே வந்தால் சுவாமிகிட்ட பூஜிக்க பூஜிக்க நேசம் உண்டாகும். அந்த பக்தி உண்டாயிடுது, நேசம் உண்டாயிடுதுன்னு சொன்னால் அவரை பூஜை பண்ணாமல் இருக்க முடியாது. அப்போ நமக்கு என்ன தோணும்? நித்தப்படி 8 மணிக்கு நேவதம் பண்ணி சுவாமியை எதிர்பார்த்துட்டு இருப்பாரு, இன்னைக்கு லேட் ஆகிடுதுன்னு ஓடி வருவோம். அப்படியே நம்முடைய பாவம் மாறிடும். சுவாமி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, சுவாமிக்கு பசிக்குமே அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அதுதான் உண்மையான பக்தி. அந்த மூட பக்தின்னு சொல்கிறாளே, அந்த பக்திக்குத்தான் சுவாமி இறங்குறார். அதுதான் நம்ம சம்பாதிக்க வேண்டியது. என்ன காரணம்னா, அது நம்மள்கிட்ட இல்லாதது, அது நமக்கு வராதது. எது துர்லபமோ எது துஸ்சாத்தியமோ அதை தான் நம்ம சம்பாதிக்கணும். அந்த அப்படி சம்பாதிச்ச வாழ்க்கை தான் சுவாமியினுடைய அந்தரங்க பிரியம் இருக்குது. கண்ணப்ப நாயனார் என்ன நினச்சாரா, சுவாமியை காவல் காக்கிறார். 2 நாள் வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி சுவாமிகிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறார். ஆறு தமராக நீர் இங்கு இருப்பதென்று அகலமாட்டேன், நீர் பசித்திருக்க இங்கு நிற்கவும் இல்லேன். பெருமானே, யாரும் உங்கள் கூட துணைக்கு இல்லை, ஆகவே உங்களை விட்டு பிரியறதுக்கு எனக்கு மனசு வரல. நான் வேட்டைக்கு போயிருக்கும் போது கரடி வந்து உங்களை பிராண்டிட்டா என்ன பண்ணுறது, புலி வந்து கடிச்சிட்டா என்ன பண்ணுறது, வேடர்கள் போடுற அம்பு உங்கள் மேலே தவறி பாஞ்சுட்டா என்ன பண்ணுறது, உங்களுக்கு உடம்பு நோகுமே, உங்களை தனியாக விட்டுட்டு என்னால் போக முடியாது. ஆனால் உங்களுக்கு காவல் காத்துட்டு இங்கேயே இருந்தால் உங்களுக்கு தொப்ப பசிக்குமே, வேட்டையாடி வந்து சமைச்சு உங்களுக்கு ஊட்டினாதானே அந்த தொப்ப ரொம்ப, ஆகவே கொஞ்ச நேரம் உங்களை பார்த்துக்கோங்க ஓடி வந்துடுறேன்னு சொல்லிட்டு கண்கள் நீர் வார கையில் சிலை எடுத்துக்கொண்டு போனார்னு செக்ரட்டரி சொல்கிறார். அந்த அந்தரங்க பக்தி ஒருத்தனுக்கு வரணும், அது ராஜசேகரனுக்கு இருந்தது. ஆகவே சுவாமிக்கு கால் வலிக்கும்னு நினச்சார். சுவாமியோட போட்டி போடக்கூடாதுன்னு நினச்சவர் என்ன பண்ணிட்டார், இப்போ சுவாமிக்கு தன்னை போலவே கால் வலிக்கும்னு நினச்சார். சுவாமி அப்படி அவரை மாற்றிட்டார். அதனால என்ன பண்ணார், பெருமானே நீ கால் மாறி ஆட வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணார். சுவாமி செவிசாய்க்கவில்லை. சிவராத்திரி அன்னைக்கும் நான் பூஜை பண்ணுறேன், அன்னைக்கு நிச்சயமாக நான் கேட்குற வரத்தை நீ கொடுப்பாய், கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி சிவராத்திரியில் அவரை 4 காலமும் பூஜை பண்ணி சுவாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணுறார். நின்ற தாள் எடுத்து வீசி எடுத்த தாள் நிலமீது ஊன்றி, நீ ஊனின்றிருக்கிறே வரதுகால் அதை எடுத்து வீசு, அது ரிலாக்ஸ் ஆகட்டும். எடுத்து வைத்து இருக்கிற தாள் தூக்கியே வச்சிருக்கிறே அதுவும் வலிக்குமே, அந்த தாளை நிலமீது ஊன்று. எடுத்த தாள் நிலமீது ஊன்றி இன்று நான் காண, நான் பார்க்குற மாதிரி பண்ணணும், என் கண் முன்னாடி பண்ணணும், பிரத்யட்சமாக பண்ணணும், நான் நம்புகிற மாதிரி பண்ணணும், நான் சாட்டிஸ்ஃபை ஆகணும், எனக்கு திருப்தி ஏற்படணும், பாக்கி இல்லாமல் சாப்பிடணும்னு அம்மா குழந்தைட்டு சொல்கிற மாதிரி, ஒரு பருக்க பாக்கி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாள் இல்லையா, அதே மாதிரி அப்போ தான் உனக்கு அப்பா பொம்மையெல்லாம் வாங்கி தருவேன், இல்லைன்னா அப்பாட்ட சொல்லிவிடுவேன், உன் கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லிவிடுவேன் அது சொல்கிறாள் இல்லையா, அதே மாதிரி இன்று நான் காண பிரத்யட்சமாக கண்கூடாக மாறி ஆடி, நீ கால் மாறி ஆடி, என் வருத்தமெல்லாம் பொன்றுமா செய்தி, என்னுடைய துக்கத்தை அழியுமாறு செய்வாய். மாட்டேன் என்றால் நான் அழியுமாறு செய்து கொள்வேன். ஒன்று நான் அழிய வேண்டும், இல்லை என்றால் என் துக்கம் அழிய வேண்டும். என் வருத்தமெல்லாம் பொன்றுமா செய்தி அன்றேல் பொன்றுவல், என் துக்கம் அழியவில்லை என்றால் நான் அழிந்து போவேன் என்று சொல்லி, என்று அன்பன் குன்றனான் சுரிகை வாழ்மேல் குப்புற வீழ்வேன் என்ன. வீரர்கள் எப்பொழுதுமே இடையில சுரிகை என்ற குற்றுவாள் வைத்திருப்பார்கள், அது அவர்களுக்கு தோஷம் கிடையாது, க்ஷத்ரிய தர்மம். அதை எடுத்து பூமியில் குத்தினான், அதனுடைய வாய் மேலாகவும் பிடி கீழாகவும் குத்தினான். நீ கால் மாதிரி ஆடலைன்னு சொன்னால் நான் இதுமேல குப்புற விழுவேன், ஏன் கூப்பிட வேண்டும்னு சொன்னால் ஒரு வீரன் முதுகிலே வடுபடக்கூடாது, நெஞ்சில் தான் காயம்படணும். அதனால் அந்த கத்தியை நேர குத்தி வச்சுட்டு இல்லை நான் கூப்பிட விழுவேன், அந்த காயத்தை மார்பில் வாங்கி கொள்வேன் என்று சொன்னார். அவ்வாறு சொல்லி நாட்டினான் குறித்து பாய சொன்ன உடனே என்ன பண்ணா, அந்த குத்தப்பட்டு நட்டப்பட்டு வச்சிருக்கிற அந்த குற்றவாள் மீது தான் பாய்ந்தான். பாய்கின்ற அளவிலே அவன் அதில் முழுவதும் பாய்வதற்கு முன்பாக சாமி என்ன பண்ணார், அவனை தடுத்து ஆடி காண்பித்தார். இடத்தாள் ஊன்றி நீட்டினான் வலத்தாள் வீசி நிருமலல். மலமில்லாத சுவாமி என்ன பண்ணார், இவனுடைய வேண்டுகோளுக்கு மனம் இறங்கி தன்னுடைய பக்தன் உயிர்விடக்கூடாது என்பதற்காக, எல்லார் உயிரையும் வாங்குறவர் தான் சுவாமி, அவருக்கு நிதனை பத்தின்னு பேரு, உடம்புலேருந்து உயிரெடுக்கிறவர் யாருன்னா அவர் தான். ஆனால் தன் பக்தன் அவர் என்ன என்ன ஆறார், ஒரு பாவனனை போல மனுஷனை போல ஆயிடுறார். ஒரு சூக்ஷ்மம் இது பக்தி சாஸ்திரத்தில். பரமேஸ்வருடைய பரதத்துவ லட்சணம் என்னன்னு கேட்டா, படைக்கப்பட்ட ஜீவர்களுக்கு தான் இன்ப துன்பங்கள்லாம் சுகதுக்கங்கள்லாம் அவனுக்கு சுவாமிக்கு கிடையாது, இன்பமும் துன்பமும் இல்லானே அப்படின்னு நம்ம குருநாதர் சிவபுராணம் பாடினார். உடனேயே சாரி உள்ளானே, இன்பமும் துன்பமும் இல்லானேன்னு வேதாதி சாஸ்திரங்களா சொல்றது, பரசிவ சுரூபத்தை சொல்லிவிட்டார். இருந்தாலும் தான் அறிந்ததை சொல்லணும். இப்ப மாப்பிள்ளையை பத்தி கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லியிருக்கா, கல்யாணம் ஆனப்புறம் நமக்கு தெரியுமா இல்லையா? அப்ப அபரஞானத்தினால அறிந்தது இன்ப துன்பம் இல்லாதவன் சுவாமிங்கிறது. ஆனா சுவாமியை நேர்லயே அனுகிரகத்தை அடைஞ்சிட்டார் இவர், நம்முடைய குருநாதர். கல்யாணம் ஆயிடுத்து இவருக்கு, இந்த பொண்ணுக்கு ஆத்துக்கார் என்னன்னு தெரியும், அதனால சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. இன்ப துன்பங்கள் உள்ளவன் சுவாமிக்கு எப்படி இன்ப துன்பங்கள் உண்டு கேட்டா, அவன் தாயை போன்றவன் தன்னுடைய பக்தனுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமா கருதுறான். மூர்த்தி நாயனார் தன்னுடைய முழங்கைய அந்த பாறையில வச்சு தேய்ச்ச பொழுது மூர்த்தி நாயனார் அந்த வழியை பொறுத்துட்டார், அதை துக்கமாக கருதல, இந்த சரீரம் இதோட போட்டோம், சுவாமிக்கு தொண்டு செய்ய முடியாட்டா உயிர் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. கலியர் என்ன பண்ணார், அடுத்து ஒரு அகல் நம்மால ஏத்த முடியாது, கழுத்து அறுத்துவோம்னு அறுத்துண்டார். கணம்புள்ளர் முடியினால் திருவிழா கிட்டார், அவர்கள்லாம் அடுத்த க்ஷணம் இந்த கைங்கரியம் பண்ண முடியலன்னா இந்த ஆசை உடம்பை வச்சுட்டு வாழக்கூடாது, தொடர்ந்து பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண முடியும்னா தான் வாழலாம், இல்லைன்னா உயிர் போக்கிக் கொள்ளணும் அப்படின்னு அவர் உயிர் போக்கிக் கொள்ளும்பொழுது அந்த துக்கத்தை பெருமானால் தாங்க முடியல. அதனால அன்பின் துணிவால் இது செய்திடல் ஐய என்று அவனுடைய வன்புண் மாறும் வண்ணம் பெருமான் அனுகிரம் பண்ணி தடுத்தார்னு பார்க்கணும். ஆகவே சுகதுக்கங்கள் சுவாமிக்கு உண்டுன்னு ஆயிடுத்து, இன்ப துன்பங்கள் சுவாமிக்கு உண்டு என்று ஆகிவிட்டது. அதனால தான் திருவாசகம் என்ன சொல்றது, இன்பமும் துன்பமும் இல்லானே கமா உள்ளானே. இப்ப இன்ப துன்பங்கிறத பாக்கெட்டுக்குள்ள போடணும், போட்டுட்டு இல்லானே உள்ளானேங்கிற பாக்கெட் வெளியில போடணும், இது வெளியில இருக்கிறத ஒண்ணு ஒண்ணு உள்ள இருக்கிறத பிரிக்கும். இன்பம் உள்ளவன் துன்பம் உள்ளவன், இன்பம் இல்லாதவன் துன்பம் இல்லாதவன் சுவாமி. அவருடைய சொரூபம் இன்ப துன்பம் இல்லாதவன், ஆனால் அவனுடைய தடஸ்தம் இன்ப துன்பங்கள் உள்ளவன் பார்க்கிறோம். அப்ப சுவாமி என்ன பண்ணார், ராஜசேகரன் உயிரை விட்டுறக்கூடாது என்பதற்காக பெருமான் இடத்தாள் ஊன்றி நீட்டினான் வலத்தாள் வீசி, வலத்தாளை வீசி நீட்டினான். நிருமலன் மாறியாடி காட்டினான், ராஜசேகரனுடைய கண்கள் குளிரும் வண்ணம் கால் மாறி ஆடி காட்டினான். கன்னினாடன் கவலையும் பாசம் ஒன்றும் விட்டினான். அந்த கன்னிநாடனாகின்ற ராஜசேகர பாண்டியனுடைய கவலை, பெருமானுக்கு கால் வலிக்குமே என்ற கவலையும், அவனுடைய மூன்று வகை பாசங்களையும் ஆணவம் கண்மம் என்ற மூவகை பாசங்களையும் வீட்டினான் என்றால் தொலைவித்தான், இல்லாது செய்தான். பரமானந்த வேலையுள் வீட்டினானே, பரமானந்தம் என்ற சமுத்திரத்துக்குள் அவனை செலுத்தினான் என்று சொல்லி ராஜசேகர பாண்டியனுக்கு முக்தியும் பெருமான் அளித்தான் என்ற அளவிலே இந்த மதுரை எம்பதிக்கு மிகவும் சிறப்பான இந்த லீலை. கால் மாறி ஆடியது, எந்த ஊர்லேயும் சுவாமி கால் மாறி ஆடலை, எல்லா ஊர்லேயும் நடராஜா வந்து சிதம்பரம் நடராஜா மாதிரி தான் ஆடுறார். எல்லா சபையிலையுமே இந்த ரஜத சபையில் மட்டும்தான் அவர் கால் மாறி ஆடுகின்றார், அது அவருடைய கருணைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது என்ற அளவில் இன்றைய நம்முடைய சொற்பொழிவை முடித்துக்கொள்வோம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ, ஆடக மதுரை அரசே போற்றி கூடல்லங்கு குருமணி போற்றி.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
4: இறைவன் தன்னுடைய கருணையின் காரணத்தினாலே ஒரு வடிவை எடுத்துக்கொண்டான், அதைத்தான் இவ்வளவு நேரம் பார்த்தோம். கருணையெல்லாம் திரண்டு ஜோதி பிழம்பாக இருக்கக்கூடிய இறைவன் நமக்காக இந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு வந்தான். இதுல இன்னொரு கருத்தும் பார்க்கலாம். நான் முதல்ல பேசும்பொழுது அப்படியே சொல்லி கொண்டு வரும்பொழுது சொன்னேன், மற்ற மதத்தினரெல்லாம் அல்லது பிற தத்துவங்களை சொல்லும் பொழுது அருவ வழிபாடு அப்படி இப்படி என்று பலவிதமான வழிபாடுகள் சொல்லுகிறார்கள். ஆனால் இறைவன் ஒவ்வொருவருடைய பக்குவத்திற்கும் தக்கபடியாக தன்னுடைய திருவருளை கொடுக்கிறான். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அருள் அல்ல, ஏன்னா அவர்களுக்கு அது பிரயோஜனப்படாது. ஒவ்வொருவருக்கும் எப்படி அருள் செய்ய வேண்டுமோ, அவர்களுக்கு எது பிரயோஜனப்படுமோ, எது அவர்களை உயர்த்தி தன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்க்குமோ அப்படி தருகிறான். ரொம்ப நாள் பட்டினி இருக்கிறான் ஒருத்தன், யாரும் சாப்பாடு போடல, பசிப்பிணி, கிடைத்ததை சாப்பிட்டான், உயிர் போகக்கூடிய நிலைமை, அப்படியே மயங்கி கீழே விழுந்தான். உடனே ஆஹா, ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்தான், அதனால அவனுக்கு என்ன பண்ணும், நல்லபடியா ஒரு பெரிய விருந்து போடணும், அவனால சாப்பிட முடியுமா, உயிர் போக கிடக்கின்றவனுக்கு, அவனுக்கு அப்ப சாப்பாடு அது ஏறுமா, சாப்பிட முடியாது. என்ன செய்வார்களா, சாதத்தை நன்றாக பிசைந்து வயிற்று பக்கத்துல அப்படியே போட்டு விடுவார்களாம், மேல ஒரு பட்டை போடுற மாதிரி போட்டு விட்டு அந்த சாரானது உள்ளே இறங்கி அவனுக்கு கொஞ்சம் தெம்பு வரும். அப்புறம் அவனுக்கு புனப்பாகம் என்று சொல்லும் முடியாத நல்ல கஞ்சி போல இருக்கக்கூடிய சாதத்தை நன்றாக மசித்து திரவ நிலையிலே கொடுப்பார்கள். கொஞ்ச நாள் சரியாச்சா, அடுத்தது பாலோ தயிரோ சேர்த்து கொடுப்பார்கள். அதற்கு பிறகு மற்ற பண்டங்களை, பருப்பு மற்றவைகளை சேர்ப்பார்கள். அதற்கு பிறகு நெய் ஊற்று என்ன வேணுனாலும் சாப்பாடு, பஞ்சபட்ச பரமாண்ணங்கள் அவன் ஏற்றுக்கொள்ளலாம். எடுத்த உடனேயே அவனுக்கு அப்படி கொடுத்திருந்தால் அவன் உயிர் தானாகவே போயிருக்கும், சாப்பிட்டதுனாலே போயிருக்கும். அதே போலத்தான் இந்த சம்சாரத்திலே, இந்த சம்சாரம் என்கின்ற பிணியிலே வருந்தி கொண்டிருக்கின்றவர்களுக்கு அவரவர்களுடைய தன்மைக்கு தகுந்தபடியாக நிலை அறிந்து அவர்களை உயர்த்துகிறான் இறைவன். இதுக்கு இன்னொரு உதாரணமும் பார்க்கலாம். குழந்தைகள் இருக்கிறது, ஒரு குழந்தைக்கு வயிறு சரியில்லை, இன்னொரு குழந்தை நன்றாக விளையாடி விட்டு வருகிறது, பசி பசின்னு வருகிறது, இன்னொருத்த வீட்டிலே உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப மூன்று பேரை பார்க்கிறோம். வயிறு சரியில்லாத ஒரு குழந்தைக்கு அம்மா வந்து ரொம்ப விருந்தெல்லாம் போட மாட்டான், மருந்தாக அவள் சோறை இடுவாள், சோற்றையே மருந்தாக இடுவாள். நன்றாக விளையாடி விட்டு உடற்பயிற்சி செய்து விட்டு வரக்கூடிய குழந்தைக்கு நல்லா புஷ்டியான ஆகாரங்கள் கொடுக்க வேண்டிய, நான் பசிக்கிறது, உள்ளேயே இருந்து படித்துக் கொண்டிருக்கிறான், வீட்டிலேயே இருந்து படித்துக் கொண்டிருக்கிறான், அவனுக்கு வேற அதிகமான உடல் வேலை கிடையாது, அவனுக்கு அதுக்கு தகுந்தபடியான விஷயத்தை கொடுப்பாள் தாய். அம்மா ஒருத்தி தான், குழந்தைகள் வேறு. ஒவ்வொரு குழந்தையினுடைய தன்மைக்கு தகுந்தபடியும் அந்த தாயானவள் அவர்களுக்கு உணவு தருகிறாள், போகம் தருகிறாள். அதே போலத்தான் இறைவனும் அவரவர்களுடைய நிலை அறிந்து பக்குவம் அறிந்து தருகிறான். இதுதான் கடவுள்னு எதை எதையோ கடவுள் என்று சொல்லிக் கொண்டு திரிவார்கள். நமக்கு பார்த்தா பாவமா இருக்கும், அடடே என்ன இப்படி இருக்கிறார்களே, இது கடவுள் அது கடவுள்னு காசுக்காக கடவுளை வணங்குவதும், பதவிகளுக்காக கடவுளை வணங்குவதும், காசு கொடுத்து என் பக்கம் வா இதுதான் கடவுள்னு சொல்ல மாற்றுவதும் வேடிக்கையா இருக்கும். என்னது இது, இப்படி எல்லாம் செய்கிறார்களே. இந்த இந்து மதம் தான் ரொம்ப பொறுமையா இருக்கும், யார் என்ன சொன்னாலும் சரி ஆ சொல்லிக்கோ, என்ன கேட்ட கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியதும் தன்னுடைய தத்துவத்திலே ஒப்புக்கொண்டது சார்வாக மதமும் இங்கே உண்டு, நானே கடவுள்னு சொல்லக்கூடியதும் இங்கே உண்டு, இந்த பிரகிருதி தான் கடவுள்னு சொல்லக்கூடியதும் உண்டு, இந்த உடல் தான் இந்திரியங்கள் தான் கடவுள், அதுக்கும் ஆள் உண்டு எல்லாத்தையும். அப்படியா, சரி, ஏன் இது உன்னுடைய தன்மை. முனிவர் ஒரு உபநிஷத்துல ஒரு கதை வரும், எது சத்தியம் என்று கேட்கிறார். போய் 100 வருஷம் தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி தந்தை அனுப்பிச்சாராம். 100 வருஷம் தபஸ் பண்ணி வந்தவர் அவர் சொன்னார், இந்த உடல் தான் சத்தியமான ஒரு விஷயம், இதுதான் நிலையானது, இது மாதிரி இந்த உடல்னா என்ன, இங்க இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் சத்தியமானது. அப்படியா, சரி போ, இன்னொரு 100 வருஷம் தெரிஞ்சுடுவா. இன்னொரு 100 வருஷம் சொன்னார், இந்த உடலை எது காப்பாற்றுகிறதுன்னா சாப்பாடு தான் காப்பாத்துகிறது, அதனால அன்னம் அதுதான் முக்கியமானது, அன்னம் பிரம்மம். அப்படியா, தேகமே பிரம்மம் என்று சொன்னார்கள், அன்னமே பிரம்மம் என்று சொன்னார்கள். திரும்பி போயிட்டு வா, சாப்பாடு கூட இல்லாம இருக்கலாம், ஆனா காற்று இல்லாம இருக்க முடியுமா? சாப்பாடு இருந்தும் பிரயோஜனம் இல்லை, என்ன பிராணம் தேவைப்படுகிறது, பிராணம் என்கின்ற அதுதான் முக்கியம். இப்போ இவர் மீண்டும் மீண்டும் 100 வருஷம் தவம் செய்து தவம் செய்து வந்தாராம். இப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தவம் செய்து செய்து செய்து தன்னுடைய தன்மையை மேலே உயர்த்து கொள்ளுகிறார். அதே போலத்தான் இறைவன், அப்படியா பரவாயில்ல, எந்த தெய்வம் சொன்னாலும் சரி, அந்த தெய்வத்தை நான் பூஜிக்கிறியா பரவாயில்ல, இப்படித்தான் வருவேன், ஏன் அங்கும் நானே தான் இருக்கிறேன். யாதொரு தெய்வம் கண்டீர் அங்கே மாதொரு பாகனாகி வருவார், விடைமேல் வருவார் என்று சொல்லும்படியாக அந்த கடவுள் அப்புறவல்ல கும்பிடு போ, என்ன இருக்கிறது, அதுவும் கடைசியில் ஏன்ட்டத்தான் வரணும், எல்லாம் என்னிடத்திலே தான் வந்து சேருகின்றன என்பதைப் போலவே அவரவர்களுடைய பக்குவங்களுக்கு தகுந்தபடியாக இறைவன் அருள் செய்கிறான். இங்கே யாருக்கு அருள் செய்ய வந்தான்? கதப்பிரகாரம் பார்க்கும் பொழுது தேவாதி தேவர்களுக்கு, நாராயணன், பிரம்மா, இந்திரன், பிரகஸ்பதி, அக்னி, வருணன், வாயு எல்லாரும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உயர்ந்த ஆன்மாக்கள், கவனிக்க வேண்டும், நம்ம எப்படி இருக்கிறோமோ நம்ம மாதிரி அவர்கள் உயர்ந்த ஆன்மாக்கள். உயர்ந்த ஆன்மாக்கள் பக்குவம் அடைந்தவர்கள், அதற்கு தகுந்தபடியாக இறைவன் அங்கே வந்து தோன்றினான். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். கருணை கூர் முகங்கள் ஆறம் கரங்கள் 12 கொண்ட ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய. வந்தாங்கு உதித்தனன் அது மட்டும் கிடையாது, அவர்களுக்காக மட்டுமே கிடையாது, உலகங்களுக்கெல்லாம் நன்மை செய்வதற்காக வந்தான். அவரவர்களுடைய சக்திக்கு ஏற்றபடியாக இறைவன் தோன்றுகிறான். அவன் ஏன் இந்த உருவத்தோடு வந்தான், ஏன் வேறு உருவத்தை எடுத்துக் கொண்டிருக்க கூடாது, ஏன் வேறு விதமான தன்னையில் இருந்திருக்க கூடாது, இந்த கேள்வி எல்லாம் கேட்க முடியும். இவனுக்கு ஏன் ஆறுமுகம் இருக்குன்னு, ஆறுமுகம் அதை நம்மை ஆற்றுப்படுத்தக்கூடிய முகம், வேறொன்றும் கிடையாது. ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு தன்மைகளை சொல்வார்கள். இந்த என்ன அந்தனர் வேள்வி ஒர்க்குமே, ஒரு இடத்துல அங்கே வள்ளியோடு சல்லாப நகை கொண்டிருக்கும், இன்னொரு இடத்துல முனிவர்களுக்கு அருள் செய்து கொண்டிருக்கும், இன்னொரு இடத்துல அசுரர்களை அழித்துக் கொண்டிருக்கும். இது மாதிரி ஆறு முகமும், ஏறுமையில் ஏறு விளை ஆடுமுகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான ஒளி பேச்சு முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் குறை தீர்க்கு முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடி சூரரை வதைத்த முகம் ஒன்று, பள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று, ஆறு முகமாகி நிற்கக்கூடிய இந்த பொருள் இருக்கிறதே, இது என்னன்னு கேட்ட அறுவித சமயத்தோர்க்கும் அறுமுக சுவாமியாகி. ஆறு விதமான சமயங்கள், இது பலவிதமான வேறுபாடுகள் சொல்லப்படும். அகச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், புறப்புறச்சமயம் என்றெல்லாம் சைவ சித்தாந்தத்தில் வேண்டப்பட்ட விஷயங்கள் சொல்லப்படும். இந்த ஆறு பெரும் பிரிவுகள், அதே மாதிரி அகச்சமயத்துக்குள்ள வைதீக சமயங்களுக்குள்ளேயே ஆறு பெரிய பிரிவுகள். இந்த ஆறு சமயங்களுக்கும் ஆறுமுக சுவாமியாக ஒவ்வொரு சமயத்துக்கும் நான் தான் என்று சுட்டிக்காட்டுகிறானா, என்னை தவிர வேறு கிடையாது என்று. அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பெயராய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம் புறையும் கிழவன் என்று சொல்லும்படியாக அந்த இறைவன் என்ன செய்கிறார், அந்த ஆறு பேருக்கும் ஆறு விதமான தன்மைகளாக இருந்து தன்னுடைய ஆறு முகத்தினாலே சுட்டி காட்டுகின்றான். அதனால அவனுக்கு ஆறு முகம் வந்தது என்று சொல்வார்கள். இவன் ஆறு முகம், 18 கண், இவனுக்கு 18 கண், 12 கண்கள் அல்ல, 18 கண்களோடு இவன் இருக்கிறானாம். 18 கண்களோடு ஆறு முகமும், 12 கரங்களும், 18 கண்களும் கொண்டவனாக இறைவன் தோன்றுகிறான். இவனை சொல்லும் பொழுது அவதாரம் என்று சொல்லுவது கிடையாது. அவதாரம்னா மேலிருந்து கீழே இறங்குவது. இவன் என்னைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கிறான். இவன் வந்து மேலிருந்து கீழே வந்துடுறது கிடையாது. இவன் என்றைக்கும் தன்னுடைய தன்மையிலே இருக்கிறான். ஆதலினாலே இவன் உதித்தான், உதித்தான்னா கீழிருந்து மேல வர்ற மாதிரி, நமக்காக நம்ம மேல கொண்டு போகிறதுக்காக சூரியன் அப்படி உதிக்கிறான், கடலுக்குள்ள இருந்து வர்ற மாதிரி இருக்கிறது. நம்ம தான் கீழே இருக்கிறோம், சூரியன் அங்கேயே தான் இருக்கிறான், நாம தான் சுற்றி கொண்டு இருக்கிறோம். இப்ப நம்மை கீழே இருந்து மேலே எடுத்து செல்லும் முகத்தான் உதித்தான்னு அதுக்காகத்தான் சொன்னார். அவதாரம் கிடையாது என்று சொல்லும்படியாக பெம்மான் முருகன் பிறவான் இரவான் பிறப்பிலி இறப்பிலி என்று சொல்லும்படியாக அப்பேற்பட்ட முருகன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்று பிறப்பிறப்பு இல்லாத முருகப்பெருமான் இந்த சிறப்பான முகங்களோடு வந்து தோன்றினான். முகத்துக்கு என்ன சிறப்பு? ஆறு முகங்கள். ஆறு முகங்கள் எதுக்கு வந்தது என்று சொல்லும் பொழுது, இந்த ஆறு முகங்கள் ஏவர்தம் பாலுமின்றி எல்லை தீர் அமலர்க்கு உள்ள மூவிரு குணனும் சேக்கி முகங்களாய் வந்ததென்ன. இறைவன் பரமேஸ்வரனுக்கு என்ன ஆறு குணங்கள் இருக்கிறதோ, மூவிரு குணனும் எல்லை தீர் அமலர்க்கு உள்ள மூவிரு குணனும் சேக்கு முகங்களாய் வந்ததென்ன. அப்பா எப்படியோ குழந்தை எப்படித்தான், அந்த மாதிரி அப்பா மாதிரியே உரிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப அப்பா மாதிரி அந்த குணங்களோடு வந்திருக்கிறது என்ன, சர்வஜ்ஞதை, திருப்தி, அனாதிபேதம், அனந்த சக்தி, அலுப்த சக்தி, ஸ்வதந்திரத்துவம் என்று சொல்லக்கூடிய ஆறு குணங்களை பகவான் என்று சொல்லும் பொழுது, பகன்ன ஆறு, மான்ன உடையவன், ஆறு குணங்களை உடையவன். இந்த ஆறு குணங்களை உடையவனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு மகனாக எல்லை நீர் அவனுக்குள்ள மூவிரு குணனும் செய்கி முகங்களாய் வந்தது என்று இந்த மூன்று குணங்களையும் தன்னுடைய முகமாக ஏற்றுக்கொண்டு இங்கே வருகின்றான். பூவியல் சரவண தன் பொய்கையில் வைகும் ஐயன், ஆவிகள் அருள்மாற்றால் அறுமுகம் கொண்டான் அன்றே. ஆவிகள்னா அந்த உயிர்கள், நமக்கெல்லாம் அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக அறுமுகம் கொண்டான். நம்ம சொல்லுவோம் ஆயிரக்கணக்கான வழி இருக்கு சார். இது அதாவது இந்த வார்த்தையில வரும் பொழுது வேதங்கள் என்ன சொல்லும், சகஸ்ரதீர்ஷா புருஷகா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத். இந்த சகஸ்ரதீர்ஷா புருஷகா சகஸ்ராட்சகா என்ன, ஆயிரம் தலைகள் ஆயிரம் கண்கள்னு சொல்லும். ஏன் சார் என்னது இது, ஆயிரம் தலை இருந்தா ரெண்டாயிரம் கண்ணு இருக்க வேண்டாமா நமக்கு? சகஸ்ரதீர்ஷா புருஷகா, அந்த வேத மகாபுருஷனா இருக்கப்பட்ட பரம்பொருளுக்கு ஆயிரம் தலைகள். சகஸ்ரதீர்ஷா புருஷகா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத், ஆயிரம் கண்ணு ஆயிரம் காலு. இது எப்படி சார் ஆயிரம் கால் எப்படி இருக்கும், ஒன்று ரெண்டு கால் இருக்கணும், இல்லை ரெண்டாயிரம் கால் இருக்கணும், ரெண்டாயிரம் கண்ணாவது இருக்கணும், இன்னும் ஒவ்வொரு கண்ணு இருக்குமா, ஒவ்வொரு தலையிலையும் ஒவ்வொரு கண்ணா? இது அப்படி எல்லாம் அர்த்தம். சகஸ்ர என்றால் அனந்தம், ஏராளமான, எண்ணில் அடங்காது. அதே போலத்தான் இங்கே ஆறு என்று சொல்லு, ஆறுமுகம் ஆவிகள் அருளுமாற்றால் அறுமுகம் கொண்டான் அன்றே என்று சொல்லும்படியாக அவன் இறைவன் ஆறுமுகத்தை ஏன் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், நமக்கு அருளுவதற்காக பலவிதமான வழிகள். ஆறுன்னு ஆற்றுப்படுத்துதல் முதலே பார்த்தோம். நம்ம எல்லாம் அவனிடத்துல பலவிதமான வழிகளிலே ஆற்றுப்படுத்துவதற்காக, ஒரு வழி ரெண்டு வழி கிடையாது, எல்லா வழிகளிலேயும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்றான். இந்த வழிதான் போகணும்னு இல்லை, நம்பினார் கெடுவதில்லை என்று தன்னை சரண் அடைந்தவர்களுக்கெல்லாம் தனதால் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படி ஆறுமுகம் கொண்டு அருளுகின்றான் நமக்கு. ஆறுன்னா வழி, இவ்வளவுதான், பலவிதமான வழிகள் இருக்கிறது. எல்லா வழியும் எல்லா ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் என்று சொல்லும்படியாக, எல்லாம் மேலிருந்து விழக்கூடிய தண்ணீர் எல்லாம் எப்படி கடலை சென்று அடைகிறதோ அதே போல எல்லா வழிகளுமே முருகனை சென்று அடைகின்றது. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வழியில நம்ம போகலாம், ஆனா எல்லா வழியும் அவரவர்களுடைய பக்குவத்திற்கு தகுந்தபடியாக இருக்கக்கூடிய வழிகள் எல்லாம் இறைவனை கொண்டுதான் சென்று சேர்க்கின்றன, இறைவனிடத்திலே முருகனிடத்திலே கொண்டு சேர்க்கின்றன. அதனாலதான் ஆறுமுகம். அதுக்கு இன்னொன்னு உண்டு, பரமேஸ்வரனுக்கு சத்யோஜாதம், வாமதேவம், தத்ருஷம், அகோரம், ஈசானம் என்று சொல்லக்கூடிய ஐந்து முகங்கள் உண்டு. நம்ம முதலே பார்த்தோம் தொல்லை அறுமுகம், தன்னுடைய தொல்லை அறுமுகம் கொண்டான் என்று சொல்லும்படியாக, அறிஞராயோர் சிந்திக்கும் தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான் என்று கச்சியப்பர் பாடுவார். உள்ளே இருக்கக்கூடியது அதோமுகம் என்று சொல்லக்கூடியதாக ஆறுமுகம். இந்த ஐந்து குணங்களாக இருக்கப்பட்ட பஞ்சமுகங்களும் உள்ளே இருக்கக்கூடிய அதோமுகமும் ஆறு வந்தது, அது இவனுக்கு அங்கே முகமாக வந்தது. இன்னொன்று உண்டு, பரமேஸ்வரனுக்கு அஞ்சு முகம், பார்வதிக்கு ஒரு முகம், இந்த ஆறு முகமும் சேர்ந்து இவனுக்கு ஆறு முகமாக வந்தது. இது ஒரு விஷயம். ஐந்து முகத்தோடு அதோமுகமும் தந்து திருமுகங்கள் ஆறாகி செந்தளர்கண் ஆறும் ஒரு முகமாய் தீப்பொறி ஆறுவிப்ப என்று திருச்செந்தூர் கந்தர் கல்வெண்பாவில பாடப்படும். அப்படி ஐந்து முகமும் அதோ முகமும் இருக்கக்கூடியது உண்டு. அது மட்டுமல்ல, நம்ம முதலே சொன்னபடி அறுவித சமயத்தோர்க்கும் அறுமுக சுவாமி ஆகி என்றிருக்கின்ற காரணத்தினால சிவன், விஷ்ணு, கணபதி, சக்தி, இவர் சூரியன், இவர்களுடைய எல்லாருடைய முகங்களையும் தன்முகத்தையும் ஒன்றாக கொண்டு ஆறு முகத்தையும் கொண்டவனாக இவன் வந்தானா, அதனால இவன் ஆறு முகம்னர். இன்னொரு பொருளும் இந்த இதே பாடலுக்கு இன்னொரு இடத்திலேயே நம்ம எடுத்தோம் என்று சொன்னால், அருணகிரிநாதர் பாடும் பொழுது கங்காநதிவால கிருபாகரனே என்று சொல்லும்படியாக, அவன் வரோதயனாக கிருபாகரனாக, கிருபாகரன்னா கிருபா சமுத்திரம், ஆகரம்னா சமுத்திரம் அர்த்தம். கிருபாகரம் கருணை சமுத்திரமாக, கருணை மா கடலாக இருக்கின்றானாம் இந்த இறைவன் முருகப்பெருமான். ஷண்முகனே கங்காநதி பால கிருபாகரனே, இரண்டையும் சேர்த்து பார்க்கணும் இங்கே அனுபூதியில சொல்லும் பொழுது, ஷண்முகனே கங்காநதி பால கிருபாகரனே என்று சொல்லும்படியாக, கங்கா முருகா கருணாகரனே என்று அந்த வரோதயனாக கிருபாகரனாக முருகப்பெருமான் இருக்கிறான். ஷண்முகன் கங்கா நதியினுடைய மகன் சொல்லும் பொழுது கங்கா நதி பால இவன் வரோதையன் கிருபாகரன். அது நதி, இவன் கடல். நதி எப்படி மேலிருந்து கீழே கடலுக்கு வந்து சேருகிறதோ அதே மாதிரி சம்சார சாகரத்திலே இருக்கக்கூடிய நம்மை காப்பாற்றுவதற்காக ஆறாக ஆறுமுகம் கொண்டு தானே வழி தன்னை அடைவதற்கு. வேற எதுவும் கிடையாது. எந்த வழியாலேயும் இறைவனை அடைய முடியாது. இறைவனை இறைவனாலே மட்டும்தான் அடைய முடியும். இல்ல நான் இந்த வழியா குறுக்கு வழி, இல்ல சார் காசு கொடுத்தா இட போயிடலாமா? உடனே கோயில்ல போய் பார்க்கலாம், காசு கொடுத்து கோயில்ல போய் சாமியை பார்க்கலாம், அவ்வளவுதான். இல்ல சார் பதவியை காட்டி, எதுவும் பகவானிடத்துல பலிக்காது. அவனிடத்துல எந்த விதமான தன்மைகளும் இருப்பதில்லை. ஆக அந்த இறைவன் கங்கா நதி பாலனாக இருக்கக்கூடியவன், கங்கா நதி எப்படி மேலிருந்து அவள் நமக்காக பகீரவனுக்கு அருள்வதற்காக அவள் வந்தாள், இவன் நமக்கு அருள்வதற்காக கருணையாக கருணை வெள்ளமாக இங்கிருந்து வருகின்றானான், திரண்டு வருகின்றான். இது ஒரு பொருள். இப்படி ஆறு முகம் உண்டு. இதுல இன்னொரு கருத்து பார்க்கலாம். இந்த பஞ்சாயதன பூஜை என்று சொல்லி ஆதிசங்கர பகவத் பாதால் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதுல ஐந்து மூர்த்தங்களுக்கு இந்த சால கிராம வடிவங்கள், பானலிங்கம் இதெல்லாம் உண்டு. ஒவ்வொரு நதிக்கரையில ஒவ்வொரு கிடைக்கக்கூடியத்துல ஸ்படிகலிங்கம் இதெல்லாம் வச்சு ஐந்து தெய்வங்களுக்கு மட்டுமே அங்கே வழிபாடு இருக்கும். கணபதி, சிவன், விஷ்ணு, அம்பிகை, சூரியன் இப்படின்னா இவர்களுக்கு மட்டும் இருக்கும். முருகப்பெருமானுக்கு ஆறாவது அங்கே கிடையாது. சில பேர் வந்து வேலை வைத்து வணங்குவார்களே தவிர சாதாரணமாக அது கிடையாது. ஏன் கிடையாதுன்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? ஆதிசங்கரர் இப்படி ஒரு பூஜை, பஞ்சாயதன பூஜை, அது என்ன பஞ்ச ஆயுதன பூஜை? ஏன் ஆறாவது கடவுள் இங்கே போச்சு? சுப்பிரமணியர் கடவுள் இல்லையா, விட்டுட்டாங்களா? கிடையாது. ஏன் அதை வைக்கலன்னா, இந்த ஐந்து தெய்வங்களுக்கு உள்ளேயும் இருக்கக்கூடியவன் நம்முடைய முருகப்பெருமான் தான், வேற யாரும் கிடையாது. இந்த ஐந்து தெய்வங்களுக்கு உள்ளேயும் தானே உள்ளிருந்து அவர்களுக்கு தெய்வத்துள் தெய்வமாக இருக்கின்ற காரணத்தினால ஆறாவது அவனுக்கு ஒரு பூஜை தனியா அவசியம் இல்லை. அவன் இதிலேயே சேர்ந்து இருக்கிறான், அவ்வளவுதான். இதிலேயே சேர்ந்து கொண்டிருக்கிறான். இந்த ஐந்து பூஜை பண்ணும் பொழுது அவனுக்குத்தான் எல்லாம் போய் சேருகிறது, வேற ஒன்றும் கிடையாது. எப்படி ஆறானது அந்த சமுத்திரத்தை சென்று அடைகின்றதோ அதே மாதிரி எல்லா பூஜையும் அவனுக்குத்தான் போய் சேரும். அதனால இந்த அஞ்சு பேரை கும்பிட்டாலும் பகவானை, ஆறுமுகம் கொண்ட பகவானை கும்பிட்டதாகத்தான் பொருள், வேற எதுவுமே கிடையாது. இப்போ அவன் வந்து தோன்றக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம கதையெல்லாம் பார்த்தோம்னா ஏராளமான கருத்துக்கள் அங்கே தென்படும். நான் முதல்லயே சொன்னேன், ஆரம்பிக்கும் பொழுது நம்ம பேசும் பொழுது நம்ம ஒரு கருத்தை சிந்தித்தோம். கந்த புராணம் நம்முடைய ஆன்மாவினுடைய ஒரு போராட்டம், உயிர்களினுடைய போராட்டம். இந்த உலகத்திலே இந்த உயிர்கள் நடத்தி போராட்டம் நடத்தி இறைவனை அடையக்கூடிய அடைவதுன்னு சொல்றது தவறு, இறைவன் இவர்களுக்காக போராடி இவர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு உருவக கதை. கதைன்னு கூட சொல்ல முடியாது, நடந்து கொண்டுதான் இருக்கிறது. காலங்கள் மாறலாம், கருவிகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனா வரலாறு மாறுவதில்லை. ஹிஸ்டரி ரிபீட்ஸ் இட்செல்ஃப் என்று சொல்வார்கள் இல்லையா, திருப்பி திருப்பி அதே கதை தான். அலெக்சாண்டர் அங்கிருந்து போரிட வந்தும் பொழுது ராஜராஜ சோழன் காலத்திலேயா, பாண்டியர்கள் காலத்திலேயா, இப்ப நடக்கக்கூடிய ஈராக் ஈரான் யுத்தத்திலேயா, இல்ல சிரியாவில் நடக்கக்கூடிய யுத்தங்களா, எல்லாம் பாருங்கள் என்ன நடக்கிறது. பழைய காலத்துல அவன் வில்லும் அம்பும் வாளும் வைத்து சண்டை போட்டான்னா இப்ப வந்து நம்ம அதுக்கு தகுந்தபடியே AK-47 அதுவும் இதுவும் வைத்துக் கொண்டு போராடுகிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். இடம் மாறுகிறது, மனிதர்கள் மாறிவிடுகின்றார்கள், ஆனால் காட்சிகள் மாறுவதே கிடையாது. இப்ப இந்த காட்சிகளே மாறுவதில்லையே, வரலாறை படித்தவர்களுக்கு, ஊன்றி படித்தவர்களுக்கு தெரியும், அப்படியே நடக்கும். அதே மாதிரி தான் கந்த புராணத்துல என்ன நடந்ததோ அப்படித்தானே நடக்கிறது. கந்த புராணத்திலே சூரபத்மன் தானே பெரியவன் என்று ஆணவம் கொண்டு அகங்காரம் செய்கிறான், எனக்கு கிளை, எனக்கு இந்த வேலை பாருன்னு. இப்ப பார்க்கலையா, எல்லாரையும் கொல்லும்படியாக அவர்களை துன்புறுத்தவில்லையா? ஹிட்லர் பண்ணலையா? மற்றவர்கள் எல்லாம் பண்ணலையா? அதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய காலத்திலே நடந்திருக்கவில்லையா? செங்கிஸ்கான் மாதிரி இருக்கக்கூடிய கந்த புராணம் பழைய கதை புராணம் கட்டுக்கதைன்னு சொன்னா செங்கிஸ்கான் கட்டுக்கதையா, இல்ல ஹிட்லர் கட்டுக்கதையா? நமக்கு தெரிந்த இப்பொழுது ஒரு 60 வருடம் 70 வருடத்துக்கு முன்பாக நடந்த காரணத்தினாலே அதை நம்ம வரலாறுன்னு சொல்லுகிறோம். கல்பங்களுக்கு முன்பாக நடந்தால் அது கட்டுக்கதை ஆயிடுமா? அன்றைக்கு நடந்தது இன்றைக்கு நடக்கிறது. அன்றைக்கு சூரபத்மனாக இருந்தான், பிறகு ஒரு செங்கிஸ்கான் மாதிரி வந்தான், அதற்கு பிறகு ஹிட்லர் மாதிரி வந்தான், பல பேர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமே கிடையாது. எந்த இடத்துல பார்த்தாலும் இப்ப ஈராக் கீழே விழுந்தது சத்தாம் ஹுசேனை பத்தி சொல்லுகிறார்கள், என்ன என்னால் அங்கே கொடுமை நடந்தது என்று சொல்லுகிறார்கள். பலவிதமான நாடுகள் இப்பொழுது விழுகின்றன, எழுகின்றன. இதுல விளையாட்டுத்தனம், இதுல இருக்கக்கூடிய அரசியல் என்னென்ன, அரசியல் பேசுறதுக்காக இங்க வரல, வரலாறு என்கின்ற நிலையிலே நின்று பாருங்கள். இது கட்டுக்கதைன்னு சொல்ல முடியாது. கந்தபுராணத்தை இது கதை அல்ல, இது கருத்து. அன்றைக்கு நடந்தது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த விஷயம், இன்றைக்கு நாம் வேறு விதமாக அதை பயன்படுத்துகிறோம், அவ்வளவுதான். ஆக நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இதுல இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதா முக்கியம். அப்ப என்ன நடந்ததோ அதே தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்கள் மாறுகிறார்கள், அவ்வளவுதான், வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப நாம என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் நன்மை கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும், நாம் உயர்வடையலாம், இதைத்தான் நம்ம பார்க்க வேண்டும். இது கதையா கட்டுக்கதையான்னு அதை அடித்து கொண்டு என்ன பண்ணுமோ, அதான் சொல்லுவாங்களே வடையை என்றான் நான் தொலையை என்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு இதுதான் பழக்கமா இருக்கும். அதே போலத்தான் இது இது சரியா அது சரியா, கடவுள் இப்படி இருந்தாரா அப்படி இருந்தாரா, இந்த கதை சரியா அந்த கதை சரியா, இவர் கடவுளா அவர் கடவுளா, இது சரியா தப்பா, இதுலயே போய் கொண்டு இருக்கிறோமே தவிர எது சரியான விஷயமோ அதை விட்டு விடுகிறோம், இது முக்கியமான விஷயமோ அதை காற்றிலே பறக்க விட்டு விடுகிறோம். நாமும் மீண்டும் மீண்டும் அடித்து கொண்டு கீழே வந்து கொண்டே இருக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. இதுல ஒரு சின்ன எனக்கு ஒரு கருத்து தோண வந்தது. திருவையாறு திருப்பதிகத்துல சம்பந்தர் பாடும் பொழுது தெங்கின் பழம் வேள என்று அந்த பின்னாடி ஏழாவது எட்டாவது அந்த பாடலாக வரும் அந்த பதிகத்துல, திருவையாறு பதிகத்துல. இந்த பதிகத்தை பாடினால் மழை வரும் என்று சொல்லுவார்கள். இந்த பதிகத்தை பாடும் பொழுது இதை மேகராக குறிஞ்சி என்று, அதை நீலாம்பரி என்று சொல்லுகிறார்கள். இது நீலாம்பரியா இல்லையா அதெல்லாம் பண் தெரிந்தவர்கள் அவர்கள் சொல்லட்டும், மேகராக குறிஞ்சி என்று, மழைப்பதிகம் என்று, புலன் ஐந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி என்று சொல்லும்படியாக இதுல சொல்லப்படும். இதுல ஒரு பாடல் வரும், இஞ்சாய இளந்தங்கின் படம் வீழ, இளமேதி இரிந்தங்கோடி செஞ்சாலி கதிர் உழக்கி செங்கமல வயல்படியும் திருவையாறேன்னு எட்டாவது பாடல். இந்த பதிகத்துல எட்டாவது பாடல் வரும் பொழுது முதல்ல இருக்கக்கூடிய கதை என்னன்னு கேட்டா, அஞ்சாதே கையிலாய மலையெடுத்து அறக்கர்கோன் தலைகள் பத்தும் மஞ்சாடு தோல் நறிய அடர்த்தவனுக்கு அருள் புரிந்த மைந்தர் கோயில்னு. எந்த விதமான ஒரு கில்டி கான்சியஸ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி ஒண்ணுமே பயப்படாம, ஒரு அதாவது கெட்டது பண்றதுக்கு பயப்படணுமா, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்று சொல்லுவார்கள். அஞ்சாதே கைலாய மலையெடுத்த அறக்கர்கோன் ராவணன், அவன் மஞ்சாடு தோல் நறிய அடர்த்தவனுக்கு அவனுக்கு அருள் புரிந்தாராம். ஆனா அவன் என்ன பண்ண, அதுக்கப்புறம் நல்லவனா திருந்திருக்கணுமா இல்லையா, இறைவனுடைய அருளை பெறுவதை விட்டுவிட்டு அதை தவறுதனாக பயன்படுத்தினானாம். அதையே பின்னாடி ஒரு சின்ன விஷயமா சொல்லுகிறார். அங்கே திருவையாறு எப்படி இருக்கிற, திருவையாருடைய அந்த தல பெருமையை சொல்லும் பொழுது, இஞ்சாய இளந்தங்கின் பழம் வீழ, இளமேதி இரிந்தங்கோடி செஞ்சாலி கதிர் உழக்கி செங்கமல வயல் படியும் திருவையாறு. என்ன சின்ன தென்னவரம், இப்ப நானும் பார்த்திருக்கேன் இங்க கோயம்புத்தூர் பக்கத்துல, இங்கெல்லாம் இந்த ஹைபிரிட் வெரைட்டி போடும் பொழுது கிட்டத்தட்ட நாலஞ்சு அடியிலேயே தென்னமரம், நாலஞ்சு அடி கூட கிடையாது, அந்த அடியில தென்னமரம் ஏராளமான தேங்காய்களை காய்க்கிறது, ரொம்ப ஆச்சரியமா நல்லா இருந்தது. அப்படியே கை அப்படியே போட்டு சின்ன குழந்தை பறிச்சுக்கலாம். அது மாதிரி சின்ன தெங்கு, இளந்தெங்கு, அதுல இருந்து பழம் விழா நல்ல முத்தின தேங்காய் விழுகிறது. இது ஒண்ணும் பெரிய மரத்துல இருந்து விழல. இஞ்சாய இளந்தெங்கின் பழம் வீழ, இளமேதி, மேதினா எருமை மாடுன்னு அர்த்தம், இளமேதினா எருமாட்டுக்கு எருமை கண்ணுக்குட்டி, இருந்து பயப்பட்டு அங்கு ஓடி செஞ்சாலி கதிர் உழக்கி, சாலினா நெல், சென்னல் இருக்கக்கூடிய அந்த கதிர்கள் எல்லாம் மிதித்து கொண்டு செங்கமல வயல் வடியும் திருவையாறே. இப்போ நல்ல காய் வரும் பொழுது இதே இது குரங்கா இருந்தா என்ன பண்ணும், இல்ல வேற ஏதாவது பிராணியா இருந்தா எடுத்து சாப்பிடுறதுக்கு, நாம அடையிட்டு நல்ல காயா விழுந்துருக்கு சார் அப்படின்னு எடுத்து எடுத்து வைத்துக் கொள்வோம். அடுத்தவங்க வீட்டு மரத்துல இருந்து விழுந்த காயா இருந்தா கூட பரவாயில்ல. காய் தென்ன காய் காய் இப்போ தேங்காய் விற்கிற விலையிலே எங்கிருந்து விழுந்தான தேங்காய் வந்தா சரி எவ்வளவுதான், இப்ப என்ன பண்றோம் தேங்காயை எடுத்து வச்சுக்குவோம். ஆனா இந்த எருவ மாடுக்கு அதனுடைய அருமை தெரியாது. இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, இந்த தென் நாய் பெற்ற தெங்கம் பழம் அப்படின்ட்டு ஒரு இடத்துல வரும், ஒரு பாடலில் வரும் பொழுது கடைசியில இது மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வறுத்து வைத்து வரும். அந்த இடத்துல நாய் பெற்ற தெங்கம் பழம்னு வரும். தெங்கம் பழம் நாய் கையில தேங்காயை கொடுத்தா என்ன பண்ணும், தானும் திங்காது அடுத்தவனையும் திங்க விடாது, அதை வச்சு உருட்டின் இருக்கும், கடிச்சு கடிச்சு இழுத்துட்டு இருக்கும். அதே போலத்தான் இங்க தான் அனுபவிக்க முடியாமல், ஆனால் அவரை கண்டு பயந்து இளந்தங்கின் பழம் வீழ இளமேதி இறிந்து அங்கு ஓடி அங்கிருந்து ஓடி விடுகிறது. விட்டாசேரியின் அங்கே ஓடி போய் என்ன பண்ணுகிறது, செஞ்சாலி கதிர் விளக்கி இருக்கிற சென்னல்லையும் கெடுத்து விடுகிறது. அதே போலத்தான் ராவணனுக்கு அருள் செய்தார், இவன் இவ்வளவு தவறு செய்தால் ஆகா பரவாயில்லை, இவன் வந்து தெரியாம பண்ணிட்டான்னு அருள் செய்யும் பொழுது அந்த அருளிலே இவன் மீண்டும் நல்லவனாக வந்திருக்க வேண்டும், ஆனா வரல, அதுக்கப்புறமும் தவறு செய்தான். இது ரெண்டையும் ஒப்பிடுவார். நான் எதுக்காக சொல்ல வந்தேன் என்று சொன்னால், நாம் நம்முடைய தன்மைக்கு தகுந்தபடியாக, அவரவர்களுடைய தன்மைக்கு தகுந்தபடியாக இறைவன் என்ன செய்கிறான், அருள் செய்கிறான். அவரவர்களுடைய தன்மைக்கு ஏற்றபடி ஆறுமுகம் கொண்டு இதுதான் வழி, நானே ஒருவன் வழியாக இருக்கிறேன், இது கிடையாது அவர்களவுள் இரவர்களவுள் அப்படின்னு அடித்து கொண்டாலும் எல்லாம் என்னிடத்திலே வந்து சேருகிறார்கள் என்று தன்னுடைய கருணையை கொடுக்கக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான். அப்படி இறைவன் கருணையை கொடுப்பதற்காக இங்கே ஆறுமுகம் கொண்டு உற்றிருக்கின்றான். இவன் ஆறுமுகத்துக்கு அதுதான். இங்கே அந்த கதையில பார்க்கும் பொழுதும் ஒரு பக்கம் சூரபத்மன், கதையில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்ப இவர்களெல்லாம் இருக்கிறது, கடவுள் இருக்கிறார் இல்லை, இதுவா கடவுள் அதுவா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த இது வந்து சரித்திரம், அதான் முக்கியமான விஷயம், அதுக்கு தான் சொல்ல வந்தேன். சரித்திரமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அன்னைக்கு என்ன கதை நடந்ததோ அதே தான் நடக்கிறது. நாம் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு நலம் பெற வேண்டும், அதுதான் நமக்கு தேவை. மற்ற கருத்துக்களை பார்ப்பதற்கு முன்னா ஒரு சின்ன கருத்து இங்கே சொல்லுகிறேன். இதுல பிராக்டிக்கலா முதலே சொன்ன, இது எப்படி நமக்கு பிரயோஜனப்படும், இன்னைக்கு இந்த கருத்து எப்படி பிரயோஜனப்படும், இதை மூணு விதமா பார்க்கலாம். முதல் விஷயம், இந்த பாடலை பாடினால் மகப்பேறு கிட்டும், இது பெரியவர்கள் சொல்ல கேட்டது. அதனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த பாடலை பாடி முருகப்பெருமானை துதித்தால் சஷ்டியிலே இருந்தால் அகப்பையிலே கருவிலே அவர்களுக்கு புத்திரன் புத்திரி தோன்றுவார்கள். இது வந்து பிராக்டிக்கலா நடக்கக்கூடிய விஷயம். அவங்கவங்க பிரார்த்தனை பண்ணலாம், குழந்தை இல்லாதவர்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம், இது ஒரு விஷயம். இரண்டாவது, இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் இறைவன் அவனுடைய கருணையை கொடுக்கும் முகத்தான், அவனை எப்படி அடைவது என்று சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த பாடல் அருவம் உருவமாகி நிற்கிறது. அந்த பாடலானது சுட்டி காட்டுகிறது. அதை தியானித்திருந்தால், அதையே மனசுக்குள்ள போட்டு போட்டு பார்த்தால், ஜோதி பிழம்பாக இருக்கப்பட்டவன் நமக்குள்ளே உதிக்கிறான். இந்த உலகம் என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடியது. நமக்கு எப்படி நாம் நினைக்கிறோமோ அது மாதிரிதான் உலகம் அமைகிறது. ஆக இந்த உலகம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா நன்மை பெறுவதற்காக இதை மனசுக்குள்ளேயே போட்டு போட்டு பாருங்களேன். எதை இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு தொண்டை தண்ணிவத்தை சொல்றானேன்னு ஒரு நாள் ஒரு பத்து நாள் மனசுல போட்டு பாருங்களேன், எந்த ஆனந்தம் வருகிறதுன்னு பாருங்கள். மனத்திற்குள்ளே இந்த பாடலை மீண்டும் மீண்டும் போட இறை அருள் கிடைக்கிறது. இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, இந்த பாடல் நிகழ்ந்த நிகழ்வு அந்த கதைகள் இருக்கிறதே, அதை பார்த்தோம் என்று சொன்னால் ஆச்சரியமான விஷயங்களாக இருக்கும். இறைவனை அடைவது எப்படி ஒன்று, அல்லது இறைவன் எப்படி கருணை செய்கிறான் இந்த கதை சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது, என்னென்ன கதை நடந்தது, சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்துகிறான், மன்மதன் அழிந்துவிட்டான், அதன் பிறகு இறைவன் யோகியாக இருந்து அவனும் ஞானமுத்திரையோடு இருந்தான், இறைவி தன்னுடைய உடலை விடுத்த பார்வதியாகி அங்கே இறைவனை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தாள், மேருமலையின் சாரலிலே குகைக்குள்ளே இருந்து தேவர்கள் எல்லாம் தவம் செய்து கொண்டிருந்தார்கள், அதற்கு பிறகு திருமணம் நடந்தது, அதற்கு பிறகு இவர்களெல்லாம் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க இவர்கள் தவம் செய்ததற்காக இறைவன் தன்னுடைய முகத்திலே இருந்து முருகப்பெருமானை பரமேஸ்வரன் தோற்றுவித்தான். இதானே, இதை நீங்க திருப்பி பாருங்க, அந்த கதை எப்படி இருக்கிறது என்று பாருங்க. அங்கிங்க ஒரு முக்கோணம் முக்கோணமா இருக்கும். கோணத்திலே இருக்கக்கூடிய அம்பிகையை போலவே ஒவ்வொரு கோணத்திலேயும் இருக்கிறாள் என்று அம்பிகையை சொல்வார்களில், ஸ்ரீ சக்கர அதுல இருக்கக்கூடிய கோணங்களிலே இருக்கிறாள் என்று சொல்வதை போலவே இங்கே மூன்று முக்கூடு நடக்கும். ஒரு பக்கம் பரமேஸ்வரன் தவம் செய்கிறார், இன்னொரு பக்கம் அம்பிகை தவம் செய்கிறாள், ஒரு பக்கம் தேவாதி தேவர்கள் எல்லாம் மேருமலையிலே தவம் செய்கிறார்கள். மேருமலை சாரலிலே தவம், மூன்று இடத்திலே தவம் நடக்கிறது. தவம் நடந்த காரணத்தினாலே பார்வதி பரமேஸ்வரனுடைய திருமணமும் நடந்து அதன் பிறகு மீண்டும் முருகப்பெருமான் இவர்கள் தவம் செய்யும் பொழுது முருகப்பெருமான் அவதரிக்கிறான். என்ன தோன்றுகிறதுலேருந்து, தவம் செய்த பிறகு முருகப்பெருமான் தோன்றுகிறான், தவத்தினாலே அடையப்பட்ட தெய்வம் முருகப்பெருமான். சரி, இது எல்லாருக்கும் தெரியுமே, இறைவனை தவத்தினாலே அடையலாம். சரி, இறைவனை தவத்தினாலே அடையலாம் என்பது ஒரு பொதுவான விதி. இந்த தவம் ஏன் செய்தார்கள், அதான அடிப்படை விஷயம்.
5: ஓம் நம சிவாய்.
6: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
5: ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாயனம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
1: ஓம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. ஸ்ரீ சிவமகாபுராணம் அதிலே ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதிலும் உத்தரகண்டம், அத்தியாயம் 31. சிவபெருமானுடைய 5 ஆவரணங்களையும் அதிலே விளங்கக்கூடிய தேவதைகளினுடைய துதிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். 1-2 சென்ற முறை கண்டதையே மீண்டும் நாம் பார்த்து 1-2 ஸ்லோகங்களோடு நாம் தொடர்கிறோம். ஆவரண பூஜையிலே 5 முகங்களுக்கும் 5 விதமான மூர்த்திகளுக்கும் எம்பெருமானுடைய மூர்த்திகளுக்கும் வணக்கம் செலுத்தி அவர்களை துதித்த பின்பு அந்த பரபிரம்மமான அந்த எம்பெருமானை அவருடைய ஆவரண தேவதைகளை தொடர்ந்து இந்த புராணம் விளக்குகிறது. சிவஸ்யது சிவாயாச்ச ஹிருன்மூர்த்திம் சிவபாவிதே தயோராஜ்ஞாம் புரஸ்கிருத்யதே மே காமம் பிரயச்சதாம். சிவபிரான் இறைவி ஆகிய இருவரின் சிவமூர்த்தியாக, அதாவது மங்களமூர்த்தியாக பாவிக்கப்பட்ட இறைவன் திவ்ய தம்பதிகளான அவ்விருவரது கட்டளைகளை ஏற்று எனது விருப்பத்தை பூரணமாக்கட்டும். சிவஸ்யச்ச சிவாயாச்ச சிகாமூர்த்திம் சிகாமூர்த்திம் சிவாஸ்ருதே சத்கிருத்ய சிவயோராஜ்ஞாம் தேமே காமம் பிரயச்சதாம். சிவன் சிவை ஆகிய இருவரின் சிகை ரூபமான மூர்த்தி சிவனையே அடைக்கலமாக புகலிடமாக கொண்டு அவர்கள் இருவர்களது கட்டளையை மதித்து நான் விரும்பியதை எனக்கு அளிக்கட்டும். சிவஸ்யச்ச சிவாயாச்ச வர்மணா சிவபாவிதே சத்கிருத்ய சிவயோராஜ்ஞாம் தே மே காமம் பிரயச்சதாம். சிவபிரான் இறைவி ஆகிய இருவர்களது கவசமூர்த்தி சிவமூர்த்தியாகவே பாவிக்கப்பட்டு அந்த இறைவரது கட்டளைகளை தலைமேற்று எனது விருப்பத்தை பயனுடையதாக செய்யட்டும். சிவஸ்யச்ச சிவாயாச்ச நேத்திரமூர்த்தியும் சிவாஸ்ருதே சத்கிருத்ய சிவயோராஜ்ஞாம் தேமே காமம் பிரயச்சதாம். சிவன் சிவை ஆகிய இருவரது கண்கள் ரூபியாக விளங்கும் சிவனையே ஆஸ்ரிதராக சார்ந்திருப்பவராக கொண்டு அவரது கட்டளையை ஏற்று எனது விருப்பத்தை நிறைவேற்றட்டும். அஸ்திரமூர்த்தியும் ச சிவையோர் நித்தியமர்ச்சன தற்பரே சத்கிருத்ய சிவயோராஜ்ஞாம் தேமே காமம் பிரயச்சதாம். சிவனார்களது அஸ்திரரூபியான மூர்த்தி அவர்களை பூஜிப்பதே தன் வேலையாக கொண்டு அவர்களது கட்டளையை மதித்து நான் விரும்புவதை எனக்கு அளிக்கட்டும். வாமோ ஜேஷ்டஸ்ததா ருத்ர காலோ விகரணஸ்ததா பலோ விகரணச்சைவ பல பிரமதனப்பரஹ சர்வபூதஸ்ய தமன தா தமனஸ்தாத்ருசாஷ்டசத்தயஹா பிரார்த்திதம் மே பிரயச்சந்து சிவையோரேவ சாசனாத். வாமர் ஜேஷ்டர் ருத்ரர் காலர் விகரணர் பலவிகரணர் பலப்பிரமதனர் சர்வபூததமனர் என்கிற 8 சிவமூர்த்திகளும் இவர்களது எண்ணகை சக்திகளான வாமை ஜேஷ்டை ருத்ராணி காளி விகரணி பலவிகரணி பலப்பிரமதனி சர்வபூததமனி இவர்கள் அனைவரும் இறைவர் இறைவி ஆகிய இருவர்களது கட்டளைப்படி நான் வேண்டுவதை அளிக்கட்டும். அதானந்தஸ்ச சூக்மஸ்ச சிவச்சாப்யேக நேத்ரகா ஏகருத்ரஸ் த்ரிமூர்த்திஸ்ச ஸ்ரீகண்டஸ்ச சிகண்டிகா ததாஷ்டௌ சக்தயஸ்தேஷாம் த்விதீயா வர்ணேஸ்சிதா தேமே காமம் பிரயச்சந்து சிவையோரேவ சாசனாத். அனந்தர் சூக்மர் சிவன் என்னும் சிலோத்தமர் ஏகநேத்திரர் ஏகருத்ரர் த்ரிமூர்த்தி சிதிகண்டர் சிகண்டி இந்த 8 வித்யேஸ்வரர்களும் அவர்களது சக்திகளான அனந்தா சூக்மா சிவா அதாவது சிலோத்தமா ஏகநேத்ரா ஏகருத்ரா த்ரிமூர்த்தி சிகண்டி என்கிற சிவகண்டி சிகண்டினி ஆகியவர்களும் 2வது ஆவரணத்தில் பூஜிக்கப்படுபவர்கள். இவர்கள் எனது விருப்பத்தை முடித்து தரட்டும். பவாத்யா மூர்த்தயச்சாஷ்டௌ ஆசாமபிச்ச சக்தயா மகாதேவாதயச்சான்யே ததேகாதச மூர்த்தயா
2: சக்திபிஸ் சகிதா சர்வே திருதியா வரணேஸ்தாஹ சத்கிருத்ய சிவயோராஜ்யாம் திசந்து பலமீப்சிதம். மூன்றாவது ஆவரணத்தில் விளங்குபவர்களான பவர் முதலிய எண்மூர்த்திகளும் அவர்களது சக்திகளும், மகாதேவர் முதலிய 11 மூர்த்திகளும் அவர்களது சக்திகளும், இறை தம்பதிகளது கட்டளையை தலைமையில் ஏற்று எனது விருப்பத்தை பயனுடையதாக ஆக்கட்டும். ருஷராஜோ மகாதேஜா மகாமேகஸ் மகாமேகசம மகாமேக சமஸ்வனஹா மேரு மந்தர கைலாச ஹிமாத்ரிஜி ஹிமாத்ரி சிகரோபமஹா சித்தாபிரசிகராக்கார ககுதா பரிசோபிதா மகாபோகீந்திர கல்பேன வாலேன ச விராஜிதா ரத்தாஸ்ய ஸ்ருங்கஜ சரணோ ரத்தப்ராய விலோசனா பீவரோன்னத சர்வாங்க சுசாருக மனோஜ்வலா ரதஸ்த லக்ஷண ஸ்ரீமான் பிரஜ்வலன் மணிபூஷணா சிவப்பிரியா சிவாசக்தா சிவயோர்த்வஜ வாகனா ததாதச்சரணன் சரணன்யா ததாதச்சரணன் ஞாச பாவிதா பரவிக்ரஹா கோராஜ புருஷஸ்ரீமான் ஸ்ரீமச்சூல வராயுதா தயோராஜ்யாம் பிரஸ்கிருத்ய சமே காமம் பிரயச்சது. பெரு ஒளிபடைத்தவரும் பெரிய மேகம்போல் கர்ஜிப்பவரும் மகாதேஜா மகாமேக சமஸ்வனா பெரு ஒளிபடைத்தவரும் பெரிய மேகம்போல் கர்ஜிப்பவரும் மேரு மந்திரம் கைலாசம் இமய முதலிய பெருமலைகள் போன்ற பெரிய திருமேனி படைத்தவரும் விண்மேகம் போன்று விழுத்த பருத்து உயர்ந்த திணில் கொண்டவரும் ஆதிசேஷனான பெருநாகம் போன்று நீளமான வால் உடையவரும் சிவந்த திருமுகம் கொம்பு கால்கள் கொண்டவரும் சிவந்த கண்கள் உடையவரும் பருத்து உயர்ந்த கொழுத்த உடலை கொண்டவரும் அழகிய ஒளிமிக்க நடை உடையவரும் உயர்ந்த லட்சணங்கள் உடையவரும் ஒளிரும் பொன்னாபரணங்கள் அணிந்தவரும் சிவபிரானின் அன்பிற்கு பாத்திரமானவரும் சிவனிடமே ஈடுபாடு கொண்டவரும் இருவருடைய கொடிகளிலும் விளங்குபவரும் இருவருக்கும் வாகனமாக இருப்பவரும் அவர்களது திருவடிகள் படுதலால் மிக மிக தூயதான முதுகை உடையவரும் பசுவர்க்கத்தின் மன்னரும் ததாத சரண ஞாச பாவிதா பரவிக்ரஹா கோராஜ புருஷா ஸ்ரீமான் ஸ்ரீமத் சூலவராயுதா இருவருடைய கொடிகளிலும் விளங்குபவரும் இருவருக்கும் வாகனமாக இருப்பவரும் அவர்களது திருவடிகள் படுதலால் மிக மிக தூயதான முதுகை உடையவரும் பசுவர்க்கத்தின் மன்னரும் கோராஜ புருஷா பசுவர்க்கத்தின் மன்னரும் அருட்செல்வ செழிப்புடையவரும் ஸ்ரீமான் உயர்ந்த ஆயுதமான முத்தனைச்சூலத்தை ஏந்தியவரும் ஸ்ரீமத் சூலவராயுதா முச்சல் முத்தனைச்சூலத்தை ஏந்தியவருமான அந்த நந்தியம்பெருமான் நான் விரும்புவதை எனக்கு அளிக்கட்டும். நந்தீஸ்வரோ மகாதேஜோ நகேந்திர தனயாத்மஜா ச நாராயண கைர்தேவை நித்ய மத்யர்ச்ச வந்திதா சர்வஸ்யாந்த புரத்வாரி சார்த்தம் பரிஜனை ஸ்திதா சர்வேஸ்வர சமப்ரக்ய சர்வாசுர விமர்தனா சர்வேஷாம் சிவ தர்மாணாம் அத்யக்ஷ த்வேபி சேஷிதா சிவப்ரிஹா சிவப்ரியா சிவாசக்தா ஸ்ரீமத் சூலவராயுதா சிவாஸ்விதேஷு சம்சக்த த்வனுக்ரஸ் த்வனுரக்தஸ்ச தைரபி சத்கிருத்ய சிவயோ ராஜ்யாம் சமே காமம் பிரயச்சது. நந்தீஸ்வரோ மகாதேஜோ பெரு ஒளிபடைத்த நந்திதேவர் நகேந்திர தனயாத்மஜா இமமானின் பெண்ணான பார்வதி பிராட்டிக்கு முருகனைப் போல மிகவும் பிரியமானவர். ஸ்ரீ மகாவிஷ்ணு முதலிய தேவர்களால் தினமும் பூஜித்து வணங்கப்படுபவர். சிவபிரானது அந்தப்புற வாயிலில் தன் பரிஜனங்கள் சூழ காத்து நிற்பவர். சர்வேஸ்வரனான சிவபிரானை போன்ற பெருமை படைத்தவர். சர்வேஸ்வர சமப்ரக்ய

செல்வமாக மதிப்பவர் சிவாஸ்விதேஷு சம்சத்தனுரட்டைரபி சிவனடியார்களுக்கு மிகவும் வேண்டியவர். இவ்வாறான பெருமை கொண்ட நந்தியம்பெருமான் சிவனாரது கட்டளையை தலைமையே தாங்கி நான் விரும்புவதை எனக்கு அளிக்கட்டும். மகாகாலோ மகாபாகுர் மகாதேவ இவாபரகா மகாதேவாஸ்விதானாம் து நித்யமேவாபிரக்ஷது. இரண்டாவது மகாதேவரோ என்னும்படி இருப்பவரும் பெருந்தோள் படைத்தவருமான மகாகாலர் சிவனடியார்களை என்றென்றும் காத்தருளட்டும். சிவப்பிரியகா சிவாசக்தகா சிவையோர் அர்ச்சக சதா சத்கிருத்திய சிவயோராஜ்யாம் சமே திசது காங்கிதம். சிவபிரானுக்கு மிகவும் அணுக்கத் தொண்டரான சிவபிரானிடமே பேரன்பு பூண்டவரான என்றும் இறைவன் இறைவி ஆகிய இருவரையும் பூஜித்து வருபவரும் ஆன மகாகாலர் அவர்களது அருளை ஏற்று என் விருப்பத்தை நிறைவேற்றட்டும். சர்வசாஸ்திரார்த்த தத்துவஜ்ஞா சாஸ்தா விஷ்ணோ பராதனுகு மகாமோகாத்மதனையோ மதுமாம்சா சபப்ரியா தயோராஜ்யாம் புரஸ்கிருத்திய சமேகாமம் பிரயச்சது. சர்வசாஸ்திரார்த்த தத்துவஜ்ஞா சர்வசாஸ்திர அர்த்த தத்துவஜ்ஞா அனைத்து சாஸ்திரங்களின் உண்மை பொருளை நன்கு அறிந்தவரும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இரண்டாவது சுரூபமோ என்னும்படி விளங்குபவரும் அனைவரையும் தன் கட்டளை மூலம் ஒழுங்குபடுத்துபவரும் மகாயோக மாயையான கத்ருவின் மகனும் தேன் பழத்தின் சதைப்பகுதி கள் ஆகியவற்றில் பிரியம் கொண்டவருமான நாகராஜா ஆதிசேஷன் இறைவரது கட்டளைப்படி எனது எண்ணத்தை பயனுடையதாக ஆக்கட்டும். பிரம்மாணி செய்வ மாகேஷி கௌமாரி விஷ்ணனி ததா வாராகி செய்வ மாகேந்திரி சாமுண்டா சண்டவிக்ரமா ஏதாவை மாதரசத்த சர்வலோகசி மாதரா பிரார்த்திதம் மே பிரயச்சந்து பரமேஸ்வர சாசனாத். பிரம்மாணி மாகேஷி கௌமாரி வைஷ்ணவி வாராகி மாகேந்திரி பெருந்திரல் படைத்த சாமுண்டி ஆகிய ஏழு மாதாக்களும் அகில உலகங்கட்கும் தாய்கள் அல்லவா. இவ்வேழு மாதாக்களும் சிவபிரான் கட்டளைப்படி நான் விரும்பியதை அளிக்கட்டும். மத்த மாதங்க வதனோ கங்கோ மா சங்கராத்மஜா ஆகாச தேகோ திக்பாஹு சோம சூர்யாக்னி லோச்சனா ஐராவதாதி ஐராவதாதிபிர் திவ்யைர் திக்கஜைர் நித்யமர்ச்சிதா சிவஜ்ஞா நமதோபின்ன த்ரிதசா நாம விக்னகிருத் விக்னகிருச்சாசுராதீனாம் விக்னேஷ சிவபாவிதா சத்கிருத்திய சிவயோராஜ்யாம் சமே திசது காங்கிதம். மத்தமாதங்க வதனோ மதங்கொண்ட யானை போன்ற முகமுடையவரும் கங்கோமா சங்கராத்மஜா கங்கை உமை சங்கரன் ஆகிய மூவரின் புதல்வரும் ஆகாச தேகோ ஆகாசத்தையே திருமேனியாகவும் திக் பாகுவோ இன் திசைகளையே தன் திருக்கரங்கள் ஆகவும் சோமசூர்யாக்னி லோச்சனா சந்திரன் சூரியன் அக்னி ஆகிய மூவரையும் தன் திருக்கண்களாக கொண்டவரும் ஆதாயத்தையே திருமேனியாகவும் என் திசைகளையே தன் திருக்கரங்களாகவும் கொண்டவரும் சந்திரன் சூரியன் அக்னி ஆகிய மூவரையும் தன் திருக்கண்களாக கொண்டவரும் ஐராவதம் முதலிய என் திசை யானைகளால் நித்தியம் பூஜிக்கப்படுபவரும் சிவஞானமே மதநீராய் கன்னங்களில் வழிபவராக விளங்குபவரும் தேவர்களின் இடையூறுகளை களைபவரும் அசுரர்களது செயல்பாடுகளில் தடையை தோற்றுவிப்பவரும் இவ்வாறான விக்னேசமூர்த்தி சிவபிரானிடம் அன்பு கொண்டு அவரது கட்டளைப்படி எனது மன இச்சையை பூர்த்தி செய்யட்டும். ஷண்முக சிவசம்பூத சக்தி வஜ்ரதர பிரபு அக்னேஷ்ய தனையோ தேவோ ஹ்யபர்ணாதனய புனஹ கங்காயாச்ச கணாம்பாயா கிருத்திகானாம் ததைவச விசாகேனச சாகேன நைகமேகேன சாவ்ருதஹ இந்திரஜித் சேந்திர சேனானி தாரகா சுரஜித் ததா சைலானாம் மேருமுக்கியானாம் வேதகச்ச ஸ்வதேஜசா தத்தச்சாமீகரப்ரஜ்ஞ சதபத்ரதலேக்ஷணஹ குமாரசுகுமாராணாம் ரூபோதாஹரணம் மகத் சிவப்ரியஹ சிவாசக்தஹ சிவபாதார்ச்சகஸ்வதா சத்கிருத்ய சிவயோராஜ்யாம் சமே திசது காங்கிதம். ஷண்முகஹ ஆறுமுகத்தோன் சிவசம்பூதஹ சிவனாரது தோன்றல் சக்தி வஜ்ரதர பிரபு சக்தியான வேல் மற்றும் வஜ்ரப்படையை ஏந்தியவர் ஒப்பற்ற தலைவர் அக்னியின் புதல்வர் அபர்ணை என்கிற மலைமகளின் திருக்குமாரர் கங்கை மைந்தர் கணாம்பிகையின் மைந்தர் கிருத்திகை நட்சத்திரங்களின் மைந்தரும் கூட விசாகன் சாகன்
நைக்கி.

0: என்கிற சகோதரர்களால் சூழப்பட்டு விளங்குபவர், இந்திரனை வென்றவர், இந்திரனின் படைத்தலைவர், தாரகாசுரனை வென்றவர், தன் சக்திப்படையான வேலாயுதத்தால் மேறு முதலிய பெருமலைகளை புலியாக்கியவர், பொன்போன்ற மிளிரும் திருமேனியர், செந்தாமரை கண்ணன், அழகிற்கும் அழகான குமாரன், குமார சுகுமாராணாம் ரூபோதாகரணம் மகத்து, பொன்போன்ற மிளிரும் திருமேனியர், செந்தாமரை கண்ணன், அழகிற்கும் அழகான குமாரன், அழகிற்கு ஒரே உதாரணமான சிவனுக்கு உகந்தவர், சிவபக்தி உடையவர், சிவனாரது திருவடிகளில் என்றும் எப்பொழுதும் அர்ச்சனை செய்து நிற்பவர். இவ்வாறு விளங்கும் கந்தப்பெருமான் இறைவரது கட்டளைப்படி எனது விருப்பத்தை நிறைவு செய்யட்டும். ஜேஷ்டா வரிஷ்டா வரதா சிவயோர் யஜனேரதா தயோராஜ்யா புரஸ்கிருத்திய சாமே திசது காங்கிதம். மிகவும் உயர்வானவள், வேண்டும் வரமளிப்பவள், சிவனாரையும் சிவையான இறைவியையும் என்றும் பூஜிப்பதில் மனவிருப்பம் கொண்டவள். அவ்வாறு விளங்கும் ஜேஷ்டாதேவி சிவாஜ்ஞியை ஏற்று என் விருப்பத்தை அறிக்கட்டும். திரைலோக்கிய வந்திதா சாட்சாதுல் காகாரா கணாம்பிகா ஜகசிருஷ்டி விவருத்தியர்த்தம் பிரம்மணா வியர்த்திதா சிவாத் சிவாயா பிரவிபக்தாயா புவோரந்தர நிஸ்ருதா தாட்சாயணி சதீ மேனா ததா ஹைமவதி ஹ்யுமா கௌசிக்யாஶ்சைவ ஜனனி பத்ரகாள்யாஸ்ததைவ ச அபர்ணாயாஶ்ச ஜனனி பாடலாயாஸ்ததைவ ச சிவார்ச்சனரதா நித்யம் ருத்ராணி ருத்ரவல்லபா சத்கிருத்ய சிவயோராஜ்யாம் சாமே திசது காங்கிதம். கணாம்பிகை என்கிற தேவி மூலகங்களாலும் தொழப்படுபவள், கொள்ளிக்கட்டை போன்ற திருமேனி கொண்டவள். உலகப்படைப்பு விரிவடைவதற்காக சிவபிரானிடம் பிரம்மதேவர் வேண்ட சிவனிடமிருந்து தனிப்பட்டு அம்பிகையின் இரு புருவ மத்தியிலிருந்து தோன்றியவள். தாட்சாயணி சதீ தேவி மேனை மலையரசன் திருமகள் உமை என்கிற பல வடிவாகவும் விளங்குபவள். கௌசிகி பத்ரகாளி அபர்ணை பாண்டலா ஆகியவர்களின் திருத்தாய். எப்பொழுதும் சிவபிரானை அர்ச்சனை புரிவதிலேயே ஊக்கம் கொண்டவள். ருத்ரவல்லபை மற்றும் ருத்ராணி என்றும் அழைக்கப்படுபவள். சிவன் சிவை ஆகிய இருவரின் கட்டளையை தாங்கி என் விருப்பத்தை அளிக்கட்டும். சண்ட சர்வ கணேசான சம்போர் வதன சம்பவா சத்கிருத்ய சிவயோராஜ்யாம் சமே திசது காங்கிதம். சிவகணங்களின் தலைவரும் சிவபிரானது திருமுகத்தினின்றும் தோன்றியவருமான சண்டன் என்பவர் சிவ கட்டளைப்படி என் விருப்பத்தை பயனாக்கட்டும். திங்களோ கணபஸ்ரீமான் சிவாசக்த சிவப்பிரியா ஆக்ஞையா சிவயோரேவ சமே காமம் பிரயச்சத்து. கணங்களை காத்தருளும் பிங்களன் சிவனாருக்கு உகந்தவர், சிவனிடமே பக்தி கொண்டவர், பெரும் செல்வந்தர். சிவபிரானது ஆணையை காட்டி எனது மனோவாஞ்சிதத்தை பூரணமாக்கட்டும். பிருங்கீசோ நாம கணவகா சிவாராதன தத்பரஹா பிரயச்சது சமே காமம் பத்யுராஜ்யா புரஸ்சரம். சிவகண பாலகரான பிருங்கீசர் சிவாராதன தத்பரர். இவர் தலைவரான சிவனாரது கட்டளையை ஏற்று நான் விரும்புவதை எனக்கு தரட்டும். வீரபத்ரோ மகாதேஜா ஹிம குந்தேந்து சன்னிபகா பத்ரகாலி பிரியோ நித்யம் மாத்ரூணாம் சாபிரக்ஷிதா யஜ்ஞஸ்ச சிரோஹர் யஜ்ஞஸ்ய ச யஜ்ஞஸ்ய ச யஜ்ஞஸ்ய யஜ்ஞஸ்ய ச சிரோஹர்தா தக்ஷஸ்ய து தக்ஷஸ்ய ச துராத்மனஹ உபேந்திர உபேந்திர இந்திர யமாதீனாம் தேவானாம் அங்க தக்ஷகஹ சிவஸ்யானுசர ஸ்ரீமான் சிவ சாசன பாலகஹ சிவயோ சாசனா தேவ சமே திசது காங்கிதம். வீரபத்ரோ மகாதேஜோ ஹிம குந்தேந்து சன்னிபகா பத்ரகாலி பிரியோ நித்யம் மாத்ரூணாம் சாபிரக்ஷிதா யஜ்ஞச்ச சிரோஹர்த்தா தக்ஷச்ச துராத்மனஹ உபேந்திரேந்திர யமாதீனாம் தேவானாம் அங்கதக்ஷகஹ சிவஸ்யானுசர ஸ்ரீமான் சிவ சாசன பாலகஹ சிவயோ சாசனா தேவஹ சமே திசது காங்கிதம். திருநிறை செர்வலான வீரபத்ரர் என்கிற சிவகணவர் பெருந்திரள் படைத்தவர், பனி மல்லிகை பூ நிலவு போன்ற காந்தி படைத்தவர், பத்ரகாளியின் கணவர், சத்த மாதாக்களை என்றும் காத்து நிற்பவர், தீயவரான தக்ஷனது சிரத்தை கொய்து கேள்வியை அழித்தவர், உபேந்திரன் இந்திரன் யமன் முதலிய தேவர்களின் உடலில் காயத்தை ஏற்படுத்தியவர், சிவனாரது பணியாள், சிவனாரது கட்டளைப்படி நடப்பவர். இவர் சிவபிரானது கட்டளைப்படி எனக்கு நான் விரும்பும் பொருளை தரட்டும். சரஸ்வதி மகேசஸ்ய வாக் சரோஜ சமுத்பவா சிவயோ பூஜனே சக்தா சாமே திசது காங்கிதம். சிவபிரானது செந்தாமரை திருமுகத்திலிருந்து தோன்றிய சரஸ்வதி தேவி சிவபூஜையில் ஈடுபாடு உடையவள். எனது விருப்பத்தை தரட்டும். விஷ்ணோர் வக்ஷஸ்திதா லக்ஷ்மி சிவயோ பூஜனேரதா சிவயோ சாசன சாசனாதேவ சாமே திசது காங்கிதம். ஸ்ரீமன் நாராயணனின் திருமார்பை அலங்கரிக்கும் லக்ஷ்மி சிவபூஜையில் மனம் கொண்ட அந்த திருமகள் எனது விருப்பத்தை நிறைவேற்றட்டும். மகாமூட்டி மகாதேவியா பாத பூஜா பராயணா தஸ்யா ஏவ நியோகேன சாமே திசது காங்கிதம். மகாதேவியான இறைவியின் திரு ஆராதனத்திலேயே ஒன்றிய மனம் கொண்ட மகாமோடி அவ்விரைவியின் திருவானைப்படி என் விருப்பத்தை எனக்கு அளிக்க.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: ஓம் சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம.
0: ஸ்ரீ சிவமகாபுராணம் 7வதான வாயவிய சம்ஹிதை, அதிலே உத்தரகண்டம் அத்தியாயம் 31, சிவ ஆவரண பூஜையினுடைய அந்த ஸ்லோகங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய ஆவரண தேவதைகளை இந்த சிவமகாபுராணமானது வர்ணிக்கிறது, ஸ்தோத்தரிக்கிறது. தொடர்கிறோம். கௌசிகி சிம்ஹமாரூடா பார்வத்யா பரமாசுதா விஷ்ணோர் நித்ரா மகாமாயா மகாமஹிஷமர்த்தினி நிசும்ப சும்பசம்ஹந்த்ரீம் மது மாம்சாசவப்ரியா சத்கிருத்ய சாசனம் மாது சாமே திசது காங்கிதம். பார்வதி பிராட்டியின் உயர்ந்த மகளான கௌசிகி சிங்க வாகனம் கொண்டவள். இவள் ஸ்ரீ விஷ்ணு பகவானின் யோகநித்திரை மகாமாயை பெருந்திரல் படைத்த மகிஷாசுரனை வதைத்தவள். நிசும்பன் சும்பன் ஆகியவர்களை கொன்றவள். மது பழங்களின் சதை, அதாவது பழங்களின் கதுப்பு, ஆசவம் என்கிற மூலிகைச் சாறு ஆகியவற்றில் பற்று கொண்டவள் இந்த கௌசிகி. பார்வதி பிராட்டியின் கட்டளையை தலைமையத்தாங்கி எனது விருப்பத்தை தரட்டும். ருத்ரா ருத்ர சமப்ரக்ஞா பிரமதா பிரதீதௌஜசஹ பூதாஜ்ஞாஶ்ச மஹாவீர்யா மஹாதேவ சமப்ரபா நித்யமுக்தா நிருமபா நிர்பந்த்வா நிருபப்ளவா சசாக்தயஶானுசரா சர்வலோக நமஸ்க்ருதா சர்வேஷாமேவ லோகானாம் ஸ்ருஷ்டி சம்ஹரணக்ஷமா பரஸ்பரானுரக்தாஶ்ச பரஸ்பரமனுவ்ரதா பரஸ்பரமதிஸ்னிக்தா பரஸ்பரமனஸ்க்ருதா சிவப்ரியதமா நித்யம் சிவலக்ஷணலக்ஷிதா சௌம்யா கோராஸ்ததா மிஸ்ராச்சாந்தராலத்வயாத்மிகா விரூபாஶ்ச சுரூபாஶ்ச நானாரூபதராஸ்ததா சத்கிருத்ய சிவயோ ராஜ்ஞாம் தேமே காமம் திசந்து வை. ஸ்ரீ ருத்ரனுக்கு சமமான தேஜஸ் கொண்ட ஏகாதச ருத்ரர்களான ருத்ரகணங்கள், உலகம் புகழ் பராக்கிரமம் கொண்ட பிரமதகணங்கள், மகாதேவரை போன்ற திரள் கொண்ட பூதகணங்கள் ஆகியவர்கள் எப்பொழுதும் தடைகளில் சிக்காதவர்கள், ஒப்பு உயர்வற்றவர்கள், போட்டிக்கு ஆள் இல்லாதவர்கள், எந்த ஒரு சிக்கல்களும் அற்றவர்கள், என்றும் தங்கள் சக்திகள் மற்றும் பணியாட்களோடு சேர்ந்திருப்பவர்கள், அகில உலகினராலும் தொழப்படுபவர்கள், அனைத்து உலகங்களையும் படைக்கவும் அழிக்கவும் சக்தி படைத்தவர்கள், ஒருவருக்கு ஒருவர் மிகவும் அன்பும் பக்தியும் கொண்டவர்கள், தங்களுக்குள் தோழமை பூண்டவர்கள், ஒருவருக்கு ஒருவர் வணக்கம் கூறிக்கொள்பவர்கள், சிவபிரானுக்கு மிகவும் பிரியமானவர்கள், சிவ சின்னங்களான திருநீறு மற்றும் ருத்ராட்சம் அணிந்தவர்கள், மிகவும் சாந்தமானவர்கள், ஆனால் பார்க்க பயங்கர தோற்றம் கொண்டவர்கள், தோற்றம் பயங்கரம் ஆனால் சாதுவானவர்கள், ஒவ்வொருவருக்கும் இடையே இரு மனம் கொண்டவர்கள், சிலர் விரூபர்கள், சிலர் அழகர்கள், பலர் பலவித திருமேனி படைத்தவர்கள். இவ்வாறிருக்கும் ருத்ரகணங்களும் பிரமதகணங்களும் இறைவரது கட்டளையை ஏற்று என் விருப்பத்தை நிறைவு செய்யட்டும். தேவ்யா பிரிய சகி வர்க்கோ தேவி லக்ஷண லக்ஷிதா சகிதோ ருத்ர கன்யாபி சக்திபிஷ்சாப்யநேகஷஹ த்ருதீயா வர்ணே சம்போ பத்யா நித்யம் சமர்ச்சிதா சத்கிருத்ய சிவயோ ராஜ்யா சபே திசது மங்களம். இறைவியான பார்வதி பிராட்டியை போன்ற இலக்கணங்களை படைத்தவர்களும் சிவபிரானது மூன்றாவது ஆவரணத்தில் ருத்ரகன்னியைகள் மற்றும் பல பல சக்தி தேவிகளால் பக்தியோடு பூஜிக்கப்படுகிறவர்களும் ஆன ஸ்ரீதேவியின் அன்பு தோழிகளின் கூட்டம், இறைவி இறைவரின் கட்டளையை ஏற்று எனக்கு நன்மையை செய்யட்டும். திவாகரோ மகேஷ்ச மூர்த்திர் தீத்த சுமண்டலஹ நிர்குணோ குணசங்கீர்ணஸ்ததைவ குணகேவலஹ அவிகாராத்மகச்சாத்ய ஏக சம சாமான்ய விக்ரியஹ அசாதாரண கர்மாச்ச ஸ்ருஷ்டி ஸ்திதி லயக்ரமாத் ஏவம் த்ரிதா சதுர்ததா ச விபக்த பஞ்சதா புனஹ சதுர்த்தா வரணே சம்போ பூஜிதச்சானுகைஷஹ சிவப்ரிய சிவாசக்தஹ சிவபாதார்ச்சனே ரதஹ சத்கிருத்ய சிவயோ ராஜ்யாம் சமே திசது மங்களம். எவரது மண்டலம் ஒளிமிக்கதோ, நிர்குணராகிலும் எல்லையற்ற மங்கள குணங்களால் பொலிபவரோ, சத்துவகுணமே வடிவானவரோ, மாறுபாடு அற்றவரோ, அனைத்துக்கும் ஆதிகாரணமானவரோ, ஒப்பற்றவரோ, இப்போது காணும் இவ்வுலகம் எவரது படைப்போ, படைத்தல் காத்தல் அடித்தல் என்கிற வரிசையில் எவரது செயல்கள் மிகையானதோ, எவர் இம்மாதிரி மூன்றாகவும் நான்காகவும் ஐந்தாகவும் பிரிந்து விளங்குகிறாரோ, எவருக்கு சிவபிரானது நான்காவது ஆவரணத்தில் அவரது துணைவர்களுடன் பூஜை நடைபெறுகிறதோ, அந்த சூரிய பகவான் சிவபிரானின் திருமேனியில் ஒன்றானவர். இவர் சிவனாருக்கு மிகவும் உகந்தவர், சிவபக்தர், அவரது திருவடிகளை அர்ச்சனை புரிவதிலேயே ஈடுபாடு கொண்டவர். இவ்வாறாக விளங்கும் சூரிய பகவான் சிவதம்பதிகளின் கட்டளையை ஏற்று எனக்கு மங்களங்களை அருளட்டும். திவாகர ஷடங்கானி தீப்தாத்ஸ்யாஷ்ட தீப்தாத்யாஷ்டாஷ்ட சக்தயஹ ஆதித்யோ பாஸ்கரோ பானு ரவிச்சேத்யானுபூர்வசஹ அர்க்கோ பிரம்மா ததா ருத்ரோ விஷ்ணுச்சாதித்யமூர்த்தயஹ.

0: సంధ్యాసేత్యభిషక్తయః సోమాదికేతు పర్యంత గ్రహాశ్చ శివ భావితాః శివయోరాజ్ఞయానున్నా మంగళం ప్రదిసంతు మే.
1: சூரியதேவருடன் தொடர்புடைய அவரது ஆறு அங்கதேவதைகள், அவரது தீப்தி முதலிய எட்டு சக்திகள், ஆதித்யன், பாஸ்கரன், பானு, ரவி, அர்க்கன், பிரம்மா, ருத்ரன், விஷ்ணு என்கிற அவரது மூர்த்திகள், விஸ்தரை, சுதரை, போதினி, ஆப்யாயினி, உஷை, பிரபை, பிராக்ஞா, சந்தியா என்கிற அவரது சக்தி தேவிகள், சந்திரன் முதல் கேது வரையிலான சிவபக்தர்களான எட்டு கிரகங்கள் ஆகிய இவர்கள் அனைவரும் சிவதம்பதிகளின் கட்டளையை தலைவணங்கி எனக்கு மங்களங்களை அருளட்டும்.
0: அத்வா த்வாதசாதித்யாஸ்ததா த்வாதசசக்தயஃ ருஷயோ தேவகந்தர்வ பன்னாகாப்சரசாம்கணாம் க்ராமண்யஶ்ச ததா யக்ஷா ராட்சஸாஶ்ச சுராஸ்ததா சப்த சப்த கணாஶ்சைதே சப்த சந்தோ சந்தோமயாஹ்யஹயா வாலகில்யாதயஶ்சைவ சர்வே சிவ பதார்ச்சகாஃ சத்கிருத்ய சிவயோ ராஜ்ஞாம் மங்களம் பிரதிசந்து மே.
1: அல்லது பன்னிரண்டு ஆதித்யர்கள், அவர்களது பன்னிரண்டு சக்தி தேவிகள், ரிஷிகள், தேவர்கள், கந்தர்வர்கள், பன்னகர்கள், அப்சரஸ் கணங்கள், கிராமணிகள் என்கிற தலைவர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், இவர்களைச் சேர்ந்த ஏழு ஏழு கணங்களான கூட்டங்கள், காயத்ரி, உஷ்ணுக், அனுஷ்டுப், பிரகதி, பங்கி, திருஷ்டுப், ஜக்தி என்கிற சந்தஸ்மயமான ஏழு குதிரைகள், வாலகில்யர்கள் என்கிற முனிவர்கள் ஆகிய இவர்கள் அனைவரும் சிவனாரது திருவடி கமலங்களை என்றும் அர்ச்சனை புரிபவர்கள். இவர்கள் அனைவரும் இறைவரது கட்டளைப்படி எனக்கு இசைந்ததை செய்யட்டும்.
0: பிரம்மாத தேவதேவஸ்ய மூர்த்திர் பூமண்டலாதிபக சதுஷ்டி குணைஸ்வர்யோ புத்தி தத்ரே பிரதிஷ்டிதஹ நிர்குணோ குண சங்கீர்ணஸ்ததைவ குண கேவலஹ அவிகாராத்மகோ தேவஸ்ததஃ சாதாரண புனஹ அசாதாரண கர்மாச்ச ஸ்ருஷ்டி ஸ்திதி லய க்ரமாத் ஏவம் த்ரிதா சதுர்தா ச விபக்த பஞ்சதா புனஹ சதுர்தா வரணே சம்போ பூஜிதஶ்ச சஹானுகைஹி சிவப்ரிய சிவாசக்தஹ சிவபாதார்ச்சனேரதஹ சத்க்ருத்ய சிவயோ ராஜ்ஞாம் சமே திசது மங்களம்.
1: தேவர்க்கும் தேவரான சிவபிதானின் மூர்த்திகளில் ஒருவர் பிரம்மதேவர். இவர் பூமண்டலத்தின் அதிபதி. அறுபத்தி நான்கு நற்குணச் செல்வங்கள் கொண்டவர். புத்தி தத்துவத்தில் நிலை கொண்டவர். நிர்குணராகினும் எல்லையற்ற கல்யாண குணங்கள் கொண்டவர். நற்குண வடிவினர், விகாரமற்றவர். இவருக்கு எதிரில் மற்றவர்கள் அனைவரும் மிகச் சாதாரணமானவர்களே. படைத்தல், காத்தல், அழித்தல் என்கிற மூன்றும் இவருக்கு மிகவும் எளிய செயல்களே. இவ்வாறு அவர் ஆவரணம் அல்லது சுரூபத்தில் மூன்று, நான்கு, ஐந்து என்று பிரிந்தும் விளங்குபவர். சிவபிரானது நான்காவது ஆவரணத்தில் இவருக்கும் இவரது அடியார்களுக்கும் பூஜை செய்யப்படுகிறது. சிவபக்தர், சிவார்ச்சனையில் மனம் கொண்டவர், இவ்வாறு விளங்கும் பிரம்மதேவர் எனக்கு மங்களங்களை அருளட்டும்.
0: ஹிரண்யகர்ப்போலோகேஷோ விராட் காலஶ்ச புருஷஃ சனத்குமாரஸ் சனகஸ் சனந்தஸ்ச சனாதனஃ ப்ரஜானாம் பதயஶ்சைவ தக்ஷாத்யா ப்ரஹ்மசூனவஃ ஏகாதச சபத்னீகா தர்மசங்கல்பயேவச சிவார்ச்சனரதாஶ்சைதே சிவபக்தி பராயணாஃ.
1: ஹிரண்யகர்ப்பர், லோகேஷர், விராட், காலபுருஷர், சனத்குமாரர், சனகர், சனந்தனர், சனாதனர், தக்ஷன் முதலிய பிரம்மதேவருடைய புத்திரர்கள், பதினோரு பிரஜாபதிகளும் அவர்களுடைய மனைவிமார்களும், தர்மம், சங்கல்பம் முதலிய எல்லோரும் சிவார்ச்சனையில் ஈடுபாடு கொண்ட சிவபக்தர்கள். இவர்கள் சிவனார் கட்டளைப்படி எனக்கு நலனை அளிக்கட்டும்.
0: சிவாஜ்ஞா வசகா சர்வே திசந்து மம மங்களம் சத்வாரா சத்வாரஶ்ச ததா வேதா சேதிகாச புராணகாஹ தர்மசாஸ்திராணி வித்யாபிர்வைதிகீபிஷ் சமன்விதா பரஸ்பராவிருத்தார்த்த சிவப்ரகிருதிபாதகாஹ சத்கிருத்ய சிவயோ ராஜ்ஞாம் மங்களம் பிரதிசந்து மே.
1: ரிக்கு, யஜுர், சாமம், அதர்வணம் என்கிற நான்கு வேதங்கள், இதிகாசங்கள், பதினெண் புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள், வைதீக வித்தியைகள் ஆகியன அனைத்தும் சிவபிரானது சுரூபத்தையே விரிப்பனவாகும். ஆகவே இதன் கருத்துக்களில் முரண்பாடு கிடையாது. இவையனைத்தும் சிவக்கட்டளையை ஏற்று எனக்கு நன்மைகளை செய்ய.
0: அதருத்ரோ மகாதேவ சம்போர் மூர்த்திர் கணீயசி வாக்னேய மண்டலாதீச பௌருஷைஸ்வர்யவான் பிரபுகோ சிவாபிமானசம்பன்னோ நிர்குணஸ்த்ரிகுணாத்மக கேவலம் சாத்விகஶ்சாபி ராஜஸஶ்சைவ தாமசஹ அவிகார ரதஃ பூர்வம் ததஸ்து சமவிக்ரியஹ அசாதாரண கர்மாச ஸ்ருஷ்ட்யாதி கரணாத் ப்ருதக் ப்ரஹ்மணோபி சிரஸ்சேத்த ஜனகஸ்தஸ்ய தத்சுதஹ ஜனகஸ்தனயஶ்சாபி விஷ்ணோரபி நியாமகஹ போதகஶ்ச தயோர் நித்யமனுக்ரஹகர ப்ரபுஹ அண்டஸ்யாந் தர்பஹீர்வர்த்தி ருத்ரோ லோகத்வயாதிபஹ சிவப்ரிய சிவாசக்த சிவபாதார்ச்சனே நரஹரதஹ சிவஸ்யாஜ்ஞாம் புரஸ்கிருத்ய சமே திசது மங்களம்.
1: மகாதேவருத்ரன் என்பவர் சிவபரம்பொருளின் உயர்ந்த மூர்த்தமாவார். இவர் அக்னிமண்டலத்தின் தலைவர். நான்கு புருஷார்த்தங்களும் அனைத்து செல்வங்களும் இவருடையதே. மிகவும் வல்லவர், சிவபக்தி கொண்டவர், நிர்குணர், ஆனால் முக்குண ரூபர், சத்துவகுணமே உடையவர் என்றாலும் ராஜச தாமச குணங்களும் இவரிடம் உண்டு. முதலிலேயே விகாரமற்றவர். அனைத்தும் இவரது படைப்பு, காத்தல் இவர் அனைத்தும் இவரது படைப்பு. படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களின் காரணமாக இவரது செயற்திறம் உயர்வற்றது. இவர் பிரம்மதேவரது ஒரு தலையை கொய்தவர். இவரே பிரம்மதேவரின் தந்தையும் தனையனும் ஆவார். இதேபோல் ஸ்ரீ விஷ்ணுவின் தந்தையும் தனையனும். அவருக்கு கட்டளை இடுபவரும் கூட. இவர் விஷ்ணுவிற்கும் பிரம்மதேவருக்கும் ஞானமளிப்பவர். அவர்கள் இருவருக்கும் அருளுபவரும் இவரே. பிரபுவான இவர் பிரம்மாண்டத்தின் உள்ளும் புறமும் நிறைந்திருப்பவர். இகவர உலகங்களுக்கு தலைவர். சிவனாருக்கு பிரியமானவர். சிவபக்தி கொண்டவர். சிவபாத அர்ச்சனையில் ஆசை கொண்டவர். சிவபிரானது கட்டளையை ஏற்று எனக்கு நலனை அருளட்டும்.
0: தஸ்ய ப்ரஹ்ம ஷடங்காணி வித்யேஷானாம் ததாஷ்டகம் சத்வாரோ மூர்த்தி பேதாஶ்ச சிவபூர்வா சிவார்ச்சகாஃ சிவோ பவோ ஹரஶ்சைவ மிருடஶ்சைவ ததா பரஃ சிவஸ்யாஜ்ஞாம் புரஸ்கிருத்ய மங்களம் ப்ரதிசந்து மே.
1: பகவானான சிவபிரானது சுரூபங்களாய் விளங்கும் ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்கிற பஞ்சபிரம்மங்கள், ஹிருதயம் முதலிய ஆறு அங்கங்கள், எட்டு வித்யேஸ்வரர்கள், சிவன், பவன், ஹரன், நிடன் என்கிற நான்கு சிவமூர்த்திகளாகிய இவர்கள் அனைவரும் சிவ பூஜா துரந்தரர்கள். சிவபூஜையினுடைய பொறுப்பு வகிப்பவர்கள். இவர்கள் சிவனாரது கட்டளையை தலைமேற்கொண்டு எனக்கு நலன்களை அளிக்கட்டும்.
0: அத விஷ்ணும விஷ்ணுர் மகேசாஸ்ய சிவஸ்யைவ பராதனுகு வாரி தத்வாதிபஸ் சாக்ஷாத் அவ்யக்த பத சம்ஸ்திதஹ சாட்சா அண்டஸ்யாந்தர் பஹிர்வர்த்தி விஷ்ணுர்லோகத்வயாதிபஹ அசுராந்தகரஶ்சக்ரி சக்ரஶ்யாபி ததானுஜஹ ப்ராதுர்பூதஶ்ச தசதா.

0: ఉత్య స్వేచ్ఛయాథరక్షితో అప్రమేయ బలో మాయీ మాయయా మోహయన్ జగత్ మూర్తిం కృత్వా మహావిష్ణు సదా విష్ణుమథాపి వా వైష్ణవై పూజితో నిత్యం మూర్తిత్రయమయాసనే శివప్రియః శివాశక్తః శివపాదార్చనే రతః శివస్యాజ్ఞాం పురస్కృత్య సమే దిశతు మంగళం.
1: భగవాన్ శ్రీ విష్ణు శివపిరானின் உயர்ந்த சுரூபத்தர், நீர் தத்துவத்திற்கு அதிபதி இவர். அவ்யக்தம், அதாவது புலப்படதா புலப்படாதது என்கிற உயர்ந்த இடத்தில் நிலை கொண்டவர். உலக இயற்கையான முக்குணங்கள் அற்றவர், சத்தகுண பிரதானர். மேலும் தூய குணங்களின் பொக்கிஷம், விகாரமற்ற அதாவது மாறுபாடற்ற சுரூபத்தின் அபிமானி. பொதுவாக மூவுலகங்களும் இவரது படைப்பு. படைத்தல் அளித்தல் முதலியன செய்வதால் இவரது செயல் அசாதாரணமானது. சிவபிரானது வலதுபுறத்தில் தோன்றிய பிரம்மாவுடனும் கூட ஒரு சமயம் போட்டிவிட்டவர். முதன் முதலில் தோன்றிய பிரம்மாவின் மூலம் படைக்கப்பட்டவரானாலும் அவரையும் இவரே படைத்தவர். பிரம்மாண்டங்களின் உள்ளும் புறமும் நிறைந்தவர். ஆகவே இவரை விஷ்ணு என்று அழைக்கின்றனர். இகபர உலகங்கட்கு தலைவர், அசுரர்களை வதைப்பவர், சக்கரம் ஏந்தியவர், இந்திரனின் தம்பியான உபேந்திரன் இவரே. இப்புவியில் 10 திரு அவதாரங்கள் எடுத்தவர். பிருகுமகர்ஷியின் சாபத்தை காரணமாக கொண்டு பூமியின் பாரத்தை குறைக்க வேண்டி தன் விருப்பப்படி இவ்வுலகில் அவதரித்தவர். இவரது திறலுக்கு அளவே இல்லை. இவரே ஒரு பெரிய மாயாவி. தன் மாயையின் மூலம் உலகையே மோகிக்கச் செய்பவர். இவர் மகாவிஷ்ணு அல்லது சதாவிஷ்ணு என ஒரு சுரூபம் கொண்டு மூர்த்திகளின் சுரூபரான சீரிய சிங்காதனத்திலிருந்து விளங்குபவர். ஸ்ரீ வைஷ்ணவர்களால் தினமும் பூஜிக்கப்படுபவர். சிவபிரானது பிரியர், சிவபக்தி கொண்டவர். சிவபிரானது திருவடிகளை ஆராதிப்பவர். இந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு சிவபிரானது கட்டளையை ஏற்று எனக்கு மங்களங்களை தரட்டும்.
0: வாசுதேவோ நிருத்தஶ்ச பிரத்யும்னஶ்ச ததப்பரஹ சங்கர்ஷண சமாக்யாதாஶ்ச தஸ்ரோ மூர்த்தயோஹரே மத்ஸ்யகூர்மோ வராஹஶ்ச நாரசிம்ஹோதவாமனஹ ராமத்ரயம் ததா கிருஷ்ணோ விஷ்ணுஸ்து ரகபத்ரகஹ சக்ரம் நாராயணஸ்யாஸ்த்ரம் சக்ரம் நாராயணஸ்யாஸ்த்ரம் பாஞ்சஜன்யம் ச சாரங்ககம் சத்கிருத்ய சிவயோ ராஜ்ஞாம் மங்களம் பிரதிசந்துமே.
1: சங்கர்ஷனர், வாசுதேவர், பிரத்யும்னர், அனிருத்தர் என்கிற நான்கும் ஸ்ரீ ஹரியின் நான்கு திருமூர்த்திகள். மத்ஸ்யமூர்த்தி, கூர்மமூர்த்தி, வராகமூர்த்தி, நரசிம்மமூர்த்தி, வாமனமூர்த்தி, பரசுராமர், ஸ்ரீ சீதாராமர், ஸ்ரீ பலராமர், ஸ்ரீ கிருஷ்ணன், ஸ்ரீ விஷ்ணு, ஸ்ரீ ஹயக்ரீவமூர்த்தி, சுதர்ச்சன சக்கரம், நாராயணாஸ்திரம், பாஞ்சஜன்யம் என்கிற திருச்சங்கம், சாங்கம் என்கிற வில், இவர்கள் அனைவரும் சிவாக்கினையை மதித்து எனக்கு நலன்களை பொழியட்டும்.
0: பிரபா சரஸ்வதி கௌரி லக்ஷ்மீஶ்ச சிவபாவிதா சிவயோ சாசனாதேதா மங்களம் பிரதிசந்துமே.
1: பிரபை தேவி, சரஸ்வதி தேவி, கௌரி தேவி, சிவபக்தியான ஸ்ரீ திருமகள் ஆகிய இவர்கள் அனைவரும் சிவபிரானது அருளை எனக்கு அருளட்டும்.
0: இந்திரோக்னிச்சயமச்சைவ நிருதிர்வருணஸ்ததா வாயு சோம குபேரஸ்ச ததேயானஸ்த்ரிசூலத்ருக் சர்வே சிவார்ச்சனரதா சிவசத்பாவபாவிதாஹ சத்கிருத்ய சிவயோ ராஜ்ஞாம் மங்களம் பிரதிசந்துமே.
1: இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், முத்தலைச்சூலம் ஏந்திய ஈசானன் ஆகிய எண்டிசை பாலகர்களும் சிவபூஜா துரந்தரர்கள், சிவபக்தி பூண்டவர்கள். இவர்கள் எனக்கு நன்மைகளை தரட்டும்.
2: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.
3: திருத்தோள்நோக்கம் திருத்தில்லையில் அருளியது. பிரபஞ்ச சுத்தி. தோள்நோக்கம் எனப்படுவது பெண்களில் ஒருவருடைய தோளினை மற்றொருவர் நோக்கியபடி பாடிக்கொண்டே ஆடி மகிழும் விளையாட்டாகும். இந்த வகையிலே மாணிக்கவாசகப் பெருமான் ஆன்மாக்களை தூய்மைப்படுத்தும் விதமாக பிரபஞ்ச சுத்தி என்னும் உட்கருவினைக் கொண்டு பாடி அருளியுள்ளார். இது 14 பாடல்களை கொண்டது.

கரம் எரியை சோமன் களைத்தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவா தோணோக்கமாடாமோ பிரமன்னரி என்றிருவரும் தம் பேதமையால் பரமம் யாம் பரமம் என்றவர்கள்

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திரு பொன்னூசல் உத்தரகோசமங்கையில் அருளியது. அருட்சுட்டி. பழந்தமிழ் மகளிர் பொன்னூசல் ஆடும்போது பாடிக்கொண்டே விளையாடுவது மரபு. இவ்வகையிலே சிவபெருமானுடைய அருளை பெறும் பொருட்டாக மாணிக்கவாசகப் பெருமான் பாடி அருளியுள்ளார். சிவபெருமானின் தூய்மையான அருளை பெறுதல் என்பதே அருட்சுத்தி ஆகும். இது 9 பாடல்களை கொண்டது.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: அன்னைப்பத்து திரு தில்லையில் அருளியது ஆத்ம பூரணம். அன்னைப்பத்து பகுதியில் சிவபெருமானே தன்னுடைய காதலனென்று என்னும் மகளின் தன்மையை வியந்து அவளுடைய அன்னை பாடுவதாக அமையப்பெற்றது ஒரு சார்பு. தன் காதலனை நினைந்து தன் அன்னையிடம் புலம்பி அழுததை தோழி மற்றவர்களிடம் கூறுவது போல் அமையப்பெற்றது இன்னொரு சார்பு. இவ்வகையிலே மாணிக்கவாசகப் பெருமான் உயிரானது இறைவனோடு இரண்டரக் கலந்து நிறைவு பெறும் ஆத்ம பூரணம் என்னும் உட்கருத்தினை கொண்டு பாடி அருளியுள்ளார். இது 10 பாடல்களை கொண்டதாகும்.

குயிர்பத்து திருத்தில்லையில் அருளியது. ஆத்ம இரக்கம். தலைவனை பிரிந்த தலைவியானவள் மீண்டும் தலைவனுடன் சேருவதற்காக குயிலை விழித்து பாடுவதாக அமையப்பெற்றது. இவ்வகையில் ஆன்மாவானது இறைவனாகிய சிவபெருமானோடு கூடாதிருக்கின்ற நிலையினை எண்ணி அதற்காக இறங்குவது போல் ஆத்ம இரக்கம் என்னும் உட்கருத்தினை கொண்டு மாணிக்க வாசக பெருமான் பாடி அருளியுள்ளார். இது 10 பாடல்களை கொண்டதாகும்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிவபெருமானுடைய அஞ்சு முகத்திலிருந்து அஞ்சு சைவங்கள் உதித்தார்கள். சிவபெருமானுடைய ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோசாதயம் என்ற அஞ்சு முகத்திலிருந்து அஞ்சு ரிஷிகளை உண்டு பண்ணினார். ஆறு சிவபெருமான் சிவசிருஷ்டின்னு பேர். அகத்தியர், பரத்வாசர், கௌதமர், காசிவர், கௌசிகர், அஞ்சு பேர். அகத்தியர், பரத்வாசர், கௌதமர், காசிவர், கௌசிகர், அஞ்சு ரிஷிகள். அது மாதூர் வாகனாருக்கு வழிவழி அடிமை செய்யும் வேதியர்களவர்கள். அந்த அஞ்சு ரிஷி கோத்திரத்தில் வந்தவர்கள் தான் சிவபெருமான தொட்டு பூசிக்க உரிமையுடையவர். எல்லாரும் சிவபெருமான தொடப்படாங்க, எல்லாரும் சிவபெருமான தொடப்படாங்க. இதெல்லாம் யாரும் வேற பேரும் சொல்ல மாட்டாங்க, நான் தான் சொல்லுவேன். இப்பதான் எல்லாரும் தொடலாம்னு கூட சட்டம் விழுந்துதேன். அதனாலே சிவவேதி இரண்டு பேர், சிவன் முகத்திலே ஜனித்த விப்பிர சைவர் இவரே அருச்சனைக்கு இருந்து எண் என்பது சைவ சமய நெறி. தெரிந்துணரின் முப்போதும் செல்கால நிகழ்காலம் வருங்கால மாணவத்தின் வழிவழியே திருத்தொண்டின் விரும்பிய அர்ச்சனைகள் சிவவேதியக்கே உரியன. அப்பெருந்தகையார் குலப்பெருமை அம்போடும் பற்றியதோ என்கிறார் சேர்க்கலார் முப்போதும் திருமணி திருந்துவார் புராணத்தில். விரும்பிய அர்ச்சனைகள் அர்ச்சனை பூஜை சிவவேதியக்கே உரியன். முதலமைச்சர் சொல்றார்ப்பா, சேர்க்கலார் முதலமைச்சர் தானே, முதலமைச்சரே சொல்றார். அப்பவே ஒரு சட்டம் கொடுத்தார், விரும்பிய அர்ச்சனைகள் சிவவேதியக்கே உரியன என்று. அந்த அஞ்சரிசி கோத்திரத்தில் வந்தவர்கள் அவங்க தான் சிவபெருமான தொட்டு முக்காலமும் தொட்டு பூசை பண்ண உரிமை உடையவர்கள், உரிமையுடையவர்கள், தகுதி உடையவர்கள். அப்படிப்பட்ட அந்த மனையோருக்கும் முறையோருக்கும், முறையோர் என்று சொன்னால் அதனாலே அவர்களுக்கு பக்கமாக இருந்து தொண்டு செய்கின்ற மற்றைய பிராமணர்களும், மற்றைய பிராமணர்களும், மற்றைய பரிசாரர்கள், மற்றைய பரிசாரர்கள் முறையோருக்கும் பரிசாரர்க்கும். பரிசாரர் என்பது மடைப்பள்ளியிலிருந்து, மடைப்பள்ளியிலிருந்து பூ கட்டுறதுலேருந்து சந்தன் அரைக்கிறது, தீர்த்த எடுக்கிறதுலேருந்து இப்படி பல பணிகள் இருந்துவாரு. அத்தனை பணிகளுக்கு உரியவர்கள் பரிசாரர்கள். மேலே வாசிக்கிறதுலேருந்து சகலம் கோயிலில் கூற்ற வேலையிலிருந்து வச்சுங்களே, ஏ அப்படிப்பட்ட அந்த பரிசாரகருக்கும் தனிவிடைய நெறியோர்க்கும். தனிவிடைய நெறியோர்க்குன்னா மனம் வந்து சாந்தத்தன்மையோடு, சாத்திவிக குணத்தோடும், சாத்திவிக குணத்தோடு இருந்து பணி செய்கின்ற தொண்டர்கள் நெறியோர். சிறிதேனும் சிவகர்மத்தாழ்ந்து வந்தால் துணிவிடையும் துயிரூறக்க உரியோர். கையாது சிவகர்மம், சிவகர்மம் என்கின்ற சிவாலய பணி இருக்குது பாரு. அந்த பணியில கொஞ்சம் கூட குறைவு வரப்படாது, கொஞ்சம் கூட குறைவே வரப்படாது. குறைவு வந்தால் அந்த காலத்துல பணியில குறைவு வந்தா தன்னுடைய உயிரையே நீத்திருக்கிறார்கள், தன்னுடைய உயிரையே நீத்திருக்கிறார்கள். இப்ப அறிவாட்டாய நாயனாரு சென்னல் அரிசி, செங்கீரை, மாவிடுவு மூணு திறந்தோறும் தண்டலை நீர்நெறி கோயிலுக்கு கொண்டு போய் கொடுப்பாரு. சென்னல் அரிசி, மாவடுவு, செங்கீரை, இது மூணு கொண்டு போய் சாமி கொடுப்பாரு. அப்படி கொடுத்துக்கிட்டே வந்தார். ஒரு காலம் பஞ்சம் வந்துருச்சு, அவருக்கு உணவே இல்லை. உணவு கிடைக்காம அரிசி சாமி கொடுக்க முடியாம இருந்த காலத்துல கூலிக்கு நெல் அறுக்க போனார். கூலிக்கு நெல் அறுத்து கொண்டு வரும்போது பட்டினியா கடந்து போனாரு, தண்ணீரை குடிச்சுக்கிட்டு போனாரு, கீரையை சாப்பிட்டு போனாரு. அப்படிலாம் உணவு, அப்படி உணவு அருந்தி விட்டு கூலிக்கு போகும். அதுல வருகிற சென்னல்ல அரிசி ஆக்கி சாமி குடிக்கும் பட்டினியா. அப்படி போகிற நாளையில ஒரு நாள் அரிசி, மாவடுவு, செங்கீரை, மற்ற பால் முதலான பொருள் எல்லாம் கோயிலுக்கு கொண்டு போனாரு. மனைவியும் பின்னால வந்தா. அப்படியே போகும்போது பசி மயக்கத்துல, பசி மயக்கத்துல கண்ணு ரெண்டு போய் கால் பின்னலாடி கீழே விழுந்துட்டாரு. அப்படி விழுந்த போது அந்த அரிசி இதெல்லாம் கொட்டி போச்சு, மாவடுவு அரிசி எல்லாம் கொட்டி போச்சு. கொட்டின இடம் நிலப்பளவு விடாரு, நிலப்பளவு விடாரு, அதெல்லாம் கொட்டி போச்சு. கொட்டி போச்சுன்னா இப்ப நாம தான் என்ன செய்வோம்? சரி, இத்தனை காலம் என்னமோ நம்ம முடிஞ்ச வரையும் செஞ்சோம், இப்ப பட்டினியா கிடந்து செஞ்சோம், இருந்து அந்த சாமிக்கு இறக்கமே இல்லை. கடைசியா இப்ப நம்ம தள்ள அடிக்கீழ விழுந்து எல்லாம் கொட்டி போச்சு, இந்த மேல இந்த சாமியை நினைக்கவே கூடாது போ அப்படின்னு ஒரு எரிச்சம். சாதாரணமானவர்களும் அவர் வைராக்கிய பக்தி, வைராக்கிய பக்தி, சிவபெருமானுக்கு கொண்டு போகிற நிவேதன பொருள் கொட்டி போச்சு, அங்க கொண்டு போய் சேர்ந்து நிவேதனம் பண்ணுவதற்கான பாக்கியம் நமக்கு இல்லை, புண்ணியம் இல்லை, அதனால நம்மை நாம் வாய்த்துக் கொள்வதால் சரி என்று சொல்லி அறிவாள் எடுத்து கருத்தருந்தார். அது முந்தியவருக்கு தாயனார் வேறு அறிவாள்ல அறுத்தபடினால அறிவாட்டாயனாயனாக இருந்துச்சு. அதனாலே அப்போது அறுக்கும் போது சிவர் வந்த விடாமல் இருந்து கையை கொடுத்து பிடிச்சுக்கிட்டாரு. அன்பனே நீ அறுக்காது எடுத்து அறுக்காது, இந்த ஒரு நீ சுந்தரம் ஆகிடுவெல்லாம் நான் சாப்பிட்றேன் பாருன்னு அதை சாப்பிட்ற சத்தமும் கெடுத்தான். விடையில் சத்தம் கெடுத்தான், இது மாவுடுவ சாப்பிடுவோம். அதன் பிறகு அவருக்கு சிவலோகம். ஆகவே இப்படி பணிக்கு தவறு வந்தால் செய்கின்ற அந்த துண்டுக்கு ஏதாவது இடையில் வந்தால் தன்னையே வாய்த்துக் கொள்ளுகின்றவர்கள் இருந்திருக்கிறார். அதனாலே அந்த வெய்யடியாருக்கு சிவனுக்கு பணி செய்வதுதான் அவங்களுக்கு முக்கியமானது, அதுக்கு இடையூறு வந்து அவங்க இருக்கலாம் நாயன்மார் வரலாம் நிறைய பார்க்கலாம். அதனால அப்படிப்பட்ட ஒரு துணிவுடைய தொண்டர்களும் இந்த அலைகள்ல இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் கூட குறிச்சு பாடுற சிவகருணன் தாழ்ந்து கண்டால் துணிவிடையூர் துயில் துறக்க உரியோர்க்கும் பெரியோர்க்கும் தொழும்பு செய்வான். கையால மறையவருக்கும் அங்கே பரிசார முறையாக பரிசார தொண்டு செய்கின்ற பரிசாரங்களுக்கும் சாந்தம் உள்ள மரமுடையவர்களுக்கும் சிவகருணன் செய்கின்றதில் தாழ்வு வந்தால் அதற்காக தன்னை வருத்திக் கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்ற அந்த அடியார்களுக்கெல்லாம் வணக்கங்கிறார். கோயில்ல சுருக்கமா சொன்னா கோயில்ல தொண்டு செய்கின்ற அடியார்கள்லாம் வணக்கம். அதுக்கு மேல நதி விசேடம் தல விசேடம் சொல்றாரு. இந்த ஊர்ல இருக்கிற நதி விசேடம் தல விசேடம் அதை எப்படி சொல்றாருன்னா, எல்லாது பகல் நோன்று இலகிய நீரிடஞான இதயம் ஒன்றும், எல்லாது பகல் நோன்று இலகிய நீரிடஞான இதயம் ஒன்றும். எல்லாதுன்னா இகழாது, இகழாதுன்னா கொஞ்சம் கூட அலட்சியம் இல்லாதபடி அதை பெரிதாக எண்ணி, எதை பெரிதாக திருநீறு, திருநீறு தான் நமக்கு செல்வம். திருநீருக்கு செல்வம்னே ஒரு பெயர், பூதின்னு இருப்பா வடமொழியில பூதியின்னு, அதை விபூதின்னு சொல்றது. விபூதின்னு சொன்னா அதற்கு மேலான செல்வம் கிடையாது. இப்ப விநாயகர்னு ஒரு தல்லவா, நாயகர்னா தலைவர், வி என்றால் மேலான தலைவர், அவருக்கு மேல தலைவரே இல்லை. அது போல விபூதின்னு சொன்னா பூதினா செல்வம், வி போட்டா உயர்ந்த செல்வம், அதுக்கு மேல செல்வமே கிடையாது. அதனால திருநீர் பூசாத நெற்றியை சுடுன்னு வேதத்துல சொல்லலாம். திருநீர் பூசாத நெற்றியை சிவாலயம் இல்லாத கிராமத்தை சுடுன்னு சொல்லலாம். சிவசாஸ்திரம் சிவசம்பந்தமாக இல்லாத நூல்களை நெருப்பு வச்சு கொடுத்துன்னு சொல்லுதான், சிவலிங்க இல்லாத வீட்டையும் நெருப்போன்னு சொல்லுதான் அப்படின்னு வேதத்துல சொல்லுதான். அப்படிலாம் நம்ம செய்ய முடியுமா? அதுல இருக்கிற உயர்வு முக்கியம் என்பதற்காக அப்படி வேதத்துல சொல்லணும். அதனால எப்படின்னா சிவலிங்கம் இல்லாத வீடுனா எல்லாரும் ஆன்மார்த்த பூஜை பண்ணணும், ஆன்மார்த்த பூஜை பண்ணா இவங்க சிவலிங்கம் இருக்கும் இல்ல. அதனாலே முக்காலமும் திருநீர் நெற்றியில் இருக்கணும், எக்காலமும் திருநீர் இருக்கணும், முக்காலமும் இருக்கணும். காலம் மத்தியானம் அது திருநீர் எந்த வேளையில நெற்றியிலே இருக்கும், அது மங்காம பூஷிமைகள் வரை ஒரு கூட ஊதி விடுப்பான். அவங்க சும்மா இருக்குது அவ்வளவு நெத்தி அடாடாட பூஷனா எவ்வளவு நல்லா இருக்கும். திருநீர் இல்லாமல் இருக்கவே விடாது, முன்னால் உட்காந்துருங்க திருநீர் இருந்தால் அது பார்க்க நல்லா இருக்கும். நீ ஒண்ணுமே வேண்டாம், சிவாய நம திருநீர் பூசிட்டீங்கன்னா சிவலோகம், சிவாய நம என்று திருநீர் பூசிட்டா சிவலோகம். திருவாய் போலிய சிவாய நம என்று நீரணிந்தே தருவாய் சிவகதினி பாதிரி புரியும். அதனாலதான் மாணிக்கவாசகர், அதனாலதான் மாணிக்கவாசகர் வியாதிக்கு பயப்பட மாட்டேன், பரப்புறப்பு பயப்பட மாட்டேன், திருநீர் பூசாதவரை கட்டா பயப்படுவேன். அதனால திருநீர் நெத்தியில எப்போதும் திருநீர் பூசணவங்கிட்ட பக்கத்துல போகாதே அப்படின்னு யமதூதர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு அப்பசுவாமி. அது தெரியுமா உங்களுக்கு? அந்த பாட்டு தெரியுமா? தெரியுமா? நான் சொல்றத கொஞ்சம் கூட மறந்துடாதீ, நான் சொல்ற அப்பர், நான் சொல்றத கொஞ்சம் கூட மறந்துடாதீ, சிவபெருமான நினைந்து திருநீர் பூசணவங்க பக்கத்துல போயிடாதீ அப்படின்னு யமதூதர்களுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. காலபாச குறுந்தொகைன்னு அதுக்கு பேர், குறுந்தொகையில பாடியிருக்காரு. அந்த பாட்டு தெரியுமா இருக்காது? இறையொன்று மறவேல் நமந்தூதுவே, இறைனா கொஞ்சம் கூட மறந்துடாது, இறையொன்று மறவேல் நமந்தூதுவீர் பெறையும் பாம்பும் முடை பெறுவான் தவறு, பெறையும் பாம்பும் முடை பெறுவான் தவறு, நரவதாரிய நல்லது சாந்தில் நிறைய நீரணிவார் இது செல்லரே. அதனாலே திருநீர் பூசினவர்களுக்கு சொன்னாலே போயிடாதுன்னு அப்புறம் சொல்லுவோம். அதனாலே இப்படி உட்காரம் எகழாமல் எல்லாது பகல் ஒன்று இலகிய நீரிட ஞானம் இதயம் ஒன்றோ. அதனாலே தவறாமல் திருநேற்ற நெற்றியில அறிபவர்களுக்கு உள்ளத்திலே ஞானம் உண்டாகும், உள்ளத்திலே ஞானம் உண்டாகும். சைவ சமயத்துக்கு முக்கிய பொருளாக இருப்பது மூணு, சைவ சமயத்துக்கு முக்கிய பொருளாக இருப்பது மூணு, ஒன்று திருநேறு, இன்னொன்று உருத்தராட்சம், இன்னொன்று பஞ்சாட்சம். திருநேறு, உருத்தராட்சம், பஞ்சாட்சம், இது ரெண்டும் புறச்சின்னம்னு வேறு. திருநேறு உருத்தராட்சமும் புறச்சின்னம்னு வேறு, பஞ்சாட்சம் அகச்சின்னம்னு வேறு. அகச்சின்னம் அகம்னா உள்ள இருக்கிறது. கருத்தின் பயனா எழுத்தஞ்சு என்பார் சேர்க்கிறார். கேட்டாடா இப்படி எல்லாம் எடுத்து சொல்றீங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா? கருத்தின் பயனா எழுத்தஞ்சு சேர்க்கிறார். சண்டை சொன்னாயனார் புராணத்தில் சொல்றார், பண்ணின் பயனா நல்லிசையும், பாலின் பயனா இஞ்சுவையும், கண்ணின் பயனா பெருகொழியும், கருத்தின் பயனா எழுத்தஞ்சு. கண்ணுல ஒளி இல்லைன்னு வச்சுக்க, கண்ணு இருந்து பிரயோஜனம் இல்லை. மனசுல பஞ்சாச்சரம் இல்லைன்னு வச்சுக்க, மனசு இருந்து பிரயோஜனம். பால் மனசு, அது பால் மனசு. கருத்தின்

அதற்கே பல்லாண்டு உரிமை என்று திருப்பல்லாண்டு. அதனாலே வஸ்திராபரணங்களை அணிந்த ஒரு மகளிரை பார்த்த அதுல பிரியமுடையவர்களுக்கு அந்த ஆடையாவரணர்கள் கண்டு பிரியப்படுவான், ஆடையாவரணர் கண்டு பிரியப்படுவான். அதே போல மெய்யடியார்கள் இந்த திருவேடத்தை கண்டு பிரியப்படுவார்கள், திருவேடத்தை கண்டு பிரியப்படுவார்கள். சேரமான் பெருமாள் நாயனார் பட்டத்து அரசர், பட்டத்து யானை மேல பவுனி இருந்தார். சேரமான் பெருமாள் நாயனார் அரசர் யானை மேல பவுனி இருந்தார். முன்னாலே ஒரு மன்னன் வந்தார், அவன் ஒரு மண்ணை சுமந்து வந்தார். படபடபடபடன்னு மழை பெஞ்சுது, மண்ணு கரைஞ்சது, உடம்பெல்லாம் உழுகுச்சு. கொஞ்ச நேரத்துல மழை உழுகுச்சு, காத்தெடுத்தது பூத்து போச்சு, காத்தெடுத்தது பூத்து போச்சு. அப்படி பூத்து போன உடனே திருநீறு மாதிரி இருந்துச்சு, முழுநீறு ஊசியும் முனிவரை போல வந்தான், முழுநீறு ஊசிய முனிவரை போல வந்தான். யானையில வந்த சேரமான் பெருமாள் நாயனார் அவனை பார்த்த உடனே கீழே இறங்கினார், அவன் காலை விழுந்து வணங்கினார். அவன் பதறி போட்டா, ஐயோ சாமி நான் பண்ணான், ராஜா வந்து காலில் விழுந்தா என்ன அவர் போன அண்ணா, ஐயோ நான் அடிவண்ணான், அதுக்கு அவரு நான் அடிச்சேரன், நீ வண்ணான்னு தெரியும், உன் மேல பூத்து இருக்கிறது ஒவ்வொரு மண்ணுன்னு தெரியும், ஆனா திருநீற்றினுடைய நிறத்தை ஞாபகப்படுத்திச்சு பாரு, அதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னா இந்த திருநீற்றினுடைய பெருமை என்ன. சேரர் வரான் தொடக்கண்டு சிந்தை வருந்தி மிக நைந்து, ஆரென்று அடியனை கொண்டது அடியன் அடிவண்ணாது என்ன, சேரன் வராது அடிச்சேரன் அடியேன் என்று திருநீற்றின் வார வேடம் நினைப்பி தீர் வருந்தாதேது என. அதனாலே திருநீற்றினுடைய பெருமை அழகுபடாது. அந்த திருநீற்று பதிகம் பாடுறதுக்காகவே கைலாயத்திலிருந்து ஒருத்தர் வந்தார், மதுரையில இருந்து போனார், கைலாயத்திலிருந்து ஒருத்தர் திருநீற்று பதிகம் பாடுறதுக்காக, மற்றதெல்லாம் இருந்தார். திருநீற்று பதிகம் பாடுறதுக்காக மந்திரமாவது நீது, வானவர் மேலது நீது, சுந்தரமாவது நீது, புதிக்கப்படுவது நிலு, தந்திரமாவது நிலு, சமயத்தில் உள்ளது நிலு, செந்து ஒரு வாயுவன் திருவாரவாயான் திருநீரேனு அந்த பதிகம் பாடுறதுக்காகத்தான் கைலாயத்தில் வந்தார். அதை சொல்றாருங்களே, இரடாமல் உட்காரணம் திருநேற்ற அணிவுவர்களுக்கு நெஞ்சிலே ஞானம் உண்டாகுகிறார். முதல் எல்லாது பகன்றும் இலகிய நீரிட ஞானம் இறைய வேண்டும், தள்ளாரும் மறைநாளும் செவி மடுப்ப ஆரவ போய் திசை போயினாலும். தகுதியுடையதாயிருக்கிற மறைநாள், மறைநாள்னா வேதங்கள், வேதங்கள் இருக்கு, எதோ ஜாமாதரவன் வேதங்கள், அந்த வேதம் வேத சாரமாயிருக்கிற நம்முடைய திருமுறை புராணங்களாகி நூல்கள். நல்ல நல்ல விளக்கம், நல்ல விளக்கம் நீங்க கேட்கறதா ரொம்ப கவனமாக இருக்கும். இப்படி தேவாரம் வேதசாரம் கூட எழுதியிருக்கார் காசி வாசியத்தினால், தேவாரம் வேதசாரம், தேவாரம் வேதசாரம் இருக்கு, எஜூர் சாமம் அதனுடைய இருக்கின்ற நான்கு வேதத்தையும் சிவபெருமா நான்கு முகத்திலே உண்டு பண்ணினார். அது வடமொழியில் இருக்கணும், அதை படிக்கிறதுக்கு நமக்கு உரிமையும் இல்லை, தெரியாது, அந்த மொழியும் தெரியாது, உண்டா இல்லையா, சமஸ்கிருதம் தெரியாது, தெரிஞ்சா படிக்கலாம்னு வச்சுக்கோ. ஆக அந்த வேதத்தினுடைய சாரமாக இருக்கிறதா திருமுறை பன்னிரெண்டும், மெய்கட்ட சாத்திரங்கள் சிவபுராணம், சிவதோத்திரம் சிவசாத்திரம் சிவபுராணம், நம்முடைய நூல்கள் சிவஸ்தோத்திரம் சிவசாத்திரம் சிவபுராணம். நமக்கு முதல் நூல்கள் வேத சிவாகமம், வேத சிவாகமம் சைவர்களுக்கு முதல் நூல், வேதமும் சிவாகமும் 28 சிவாகமும் 4 வேதமும் தான் நம்ம சமயத்துக்கு முதல் நூல். மற்ற சமயத்துக்கெல்லாம் மனுஷனால எழுதப்பட்ட நூல், நம்ம சமயத்துக்கு தான் கடவுளே எழுதின நூல். அதனாலே அந்த வேதத்தையும் வேத சாரமாய் இருக்கிற இப்படி சிவ நூல்களை செவி மடுப்ப, செவி மடுப்ப செவியினாலே கேட்க, செவியினாலே கேட்க. இப்ப என்ன கேட்கிறிய, வேத சாரமாய் இருக்கிற சிவபெருமானுடைய பெருமையை செவியினாலே கேட்கிறீ. செவியினாலே கேட்கறதுக்கு பலன் உண்டு, கண்ணால பாக்குறதுக்கு பலன் உண்டு, சாப்பிடுறதுக்கு பலன் உண்டுதான் நல்லா தெரியும், சாப்பிடுறதுக்கு பலன் உண்டு, நினைக்கிறதுக்கு பலன் உண்டு, நினைக்கிறதுக்கு பலன் உண்டு, இப்படி எல்லா செயல்களுக்கும் பலன் உண்டு. அது நல்லது சம்பந்தமா செஞ்சோம்னா நல்ல பலன், கெட்டது சம்பந்தமா செஞ்சா கெட்ட பலன். அதனாலே இப்ப நம்ம செய்யறது நல்லது கெட்டது எல்லாம் கடந்து சிவ சம்பந்தமான செயல், சாதாரண நல்லது. இப்ப கேட்கறது சிவனையே கேட்கறான், பாக்குறது சிவனையே பாக்குறான், நினைக்கிறது சிவனையே நினைக்கிறான், வணங்கிறது சிவனையே வணங்குறான், அப்படித்தான செய்யறோம். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் அப்படின்னா நம்ம என்ன ஆகும், சிவமாகும். அதனால இப்படி சிவசம்பந்தமாயிருக்கிற நூல்களை செவியினாலே கேட்பவர்கள், செவியினாலே கேட்பவர்கள், அது செவிகால் கேள்மின்களோ சிவனின்

பெயரை செம்பாட எரிபோல் மேனிப்பேராத்திரம் எப்போதும் செவிகாலம் இருக்கின்றோம். யார் சொல்றா? திருநாகர் சுவாமி திருவங்கரம். எப்போது கண்டு எப்போதும் கேட்கறதுல இருக்கிற ஒரு ஞானம் படிக்கிறதுல வராது. கேட்கறதுல இருக்கிற ஞானம் படிக்கிறதுல வராது. கேட்கிறவர்களுக்கு ஞானம் சட்டுன்னு அது நிறைய சொல்லணும். அதனாலதான் அந்த கேள்வியை என்ன சொன்னாரு திருவள்ளுவர்? செல்வத்துள் செல்வம் அச்செல்வம். அதுக்கு மேல் சொல்லவே முடியாது. செல்வத்துள் எல்லாம் தானா படிச்சா ஞானம் சட்டுன்னு வராது. ஆச்சாரியர் உபதேசித்தான். இப்ப நமசிவாயங்கிறது நமக்கு சொல்ல தெரியும். இதை இப்ப எங்க பார்த்தாலும் எழுதி வச்சிருக்கா துண்டுல ஒட்டு உப்புல கட்டிக்கிட்டாலே நானே நமசிவாய உப்புக்குள்ள இருக்குப்பா. ஐயோ நீங்க யாரும் கட்டி கூடாது. நமசிவாய எங்கிருந்துமே சிவசிவா கூட்டு சிவாயனம் கூட்டு நமசிவாய கூட்டு இடுப்புல கட்டிக்கிட்டாலே. நான் என்ன சொல்ல தெரியுமா? கருத்தின் பயனா எடுத்து நெஞ்சுக்குள்ள வைக்கிறதே இதயத்துல வைக்கிறத இடுப்புல வச்சிருக்கிறேன். எல்லாம் போட்டு எல்லாம் இருக்கு கீழே அதுக்கு மேல குரு. அதனாலே அப்படி சிவ சம்பந்தமாயிருக்கிற எந்த பொருளையும் அதால தாழக்கூடாது. இப்ப நிறைய சொல்ல வேண்டியது. இப்ப பூக்க பூக்க ஒண்ணு உரம்னு வச்சுக்கோங்க, தீர்த்தம் ஒண்ணு உரம்னு வச்சுக்கோங்க. சிவ சன்னிதானத்துக்கு சிவ கைங்கரியத்துக்காக எந்த பொருள் கொண்டு போனாலும் தோல்ல கொண்டு போகணும், தலையில கொண்டு போகணும், இடுப்புக்கு மேல தூக்கிட்டு போகணும். நீ நாடு நன்னெஞ்சி நினைகண்டா யாரிவார் சாழ்நாடும் வாழ்நாடும் தாய்க்காட்டம் பெருமாறுக்கே பூநாடும் தலை சுவப்ப புகழ்நாடும் செவி கேப்ப நாடாடு நெருந்தேற்ற பரல அண்ணன். அதுல என்ன சொல்றாரு? நீ நாடு நன்னெஞ்சி நினைகண்டா யாரிவார் சாழ்நாடும் வாழ்நாடும் தாய்க்காட்டம் பெருமாறுக்கே பூநாடும் தலை சுவப்பு புகழ்நாமும் செவி கேப்ப நாடாடு நெருந்தேற்ற பரல அண்ணன். அதனாலே செவியினாலே கேட்கறதுக்கு வரும். மற்றைய பொறிகளை விட செவிக்கு அதிகமான பவர். ஆச்சாரியன் மந்திரத்தை எதில் உபதேசிக்கிறார்? கண்ணிலையா உபதேசிக்கிறார். அதனாலதான் செவி பிரணவ முடியும். செவி பிரணவ செவி தான் உட்காரம். செவி நிறைய சொல்லணும். காதுகிட்டா விடா காதலி விடா. அதனால அப்படி செவியினாலே கேட்பவர்களுக்கு ஆணவ நோய் போயிருக்கிறார். தள்ளாறு வரனாலும் செவி கொடுப்ப ஆணவ நோய் திசை போயினாலும் விழாமல் எழுந்தஞ்சு உணர்ந்தோத விரண் மல்லி விரண் மரளி விரவ அஞ்சு. ஏனாலே திருநீர் பூசினா ஞானம் உண்டாகும். செவியிலே சிவருடைய புகழை கேட்டா ஆணவ நோய் போகும். எழுத்து அஞ்சையும் உணர்ந்து ஓதினோமானால் இயவன் அஞ்சுவான். இயவன் பூதனும் அஞ்சு ஒரு சொல்லால் நயமந்தா நினைவார்க்கு நீ அனுப்பி நயனந்தான் நமச்சி வாய்ந்து வந்தல்லவா. அதனால பஞ்சாட்சரத்தை ஓதுகிறவனுக்கு இயவன் பயப்படுவான். அச்சொல்லி புள்ளார் சீர் நல்லாரும் புள்ளார் சீர் நல்லாரும் புக்கொழியின் அணுக பஞ்ச புலன்களாரும். இங்க நல்லாருங்கிற அந்த ஆறுதல்லவா அந்த நல்லாரையும் புக்கொழியாகி இந்த ஊரையும் அந்த ஆற்றையும் இந்த ஊருக்கும் வந்தாலே புலன் வஞ்ச புலன்கள் எல்லாம் அதனுடைய சேட்டங்கள் எல்லாம் குறைஞ்சிடும். வஞ்ச புலன் விலங்கு மனத்தால் மலங்க புலனைந்து வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விவலா உணர்வு அல்லவா வஞ்சனை செய்வது. புலன்கள் வஞ்சனை செய்யும். மாறி நின்று மயக்கீடு வஞ்ச புலனைந்து வழியடைத்த முதலாத்திரவது அல்லவா. அதனாலே புலன்கள் எல்லாம் சொல்ல முடியும். எங்கே புக்கொழியூருக்கு வந்து அந்த நல்லாறிலே குளிச்சான். நல்லாறுல தண்ணி இருக்குதா? அதனாலே இப்படி நல்லாறு புக்கொழியூர் வந்தா புலன்கள் எல்லாம் சொன்னபடிக்கு வந்து கெட்ட வழிக்கு போகாம நல்ல வழிக்கு என்று நதிவிசேடம் தலைவிகளை சொல்லி அதுக்கு மேலே குருமவுடன் மருங்காசி கூறுதல் மருங்காசி பொழுந்துமே. அதனால மவுனம் உள்ள ஞானிகள் ஆசி கூறுதலுக்கு பொருத்தமாயிருக்கிற அருமையான அந்த காசி தலத்தில் இருந்து எழுந்து வந்த பொழுந்து காசி பொழுந்துன்னு தெரிஞ்சதுக்கு காசி பொழுந்துன்னு வருவா. காசி அவிநாசி என்பது காசி பொழுந்து காசி பொழுந்து. அருமை வந்து நனதானம் அதிலொருவருக்கு கனதானம் அளிக்க வேலாம். அதனால அருமையாக இருக்கின்ற அன்னதானத்தை அன்னதானத்தை இந்த தானத்துல இந்த தானத்துல அன்னதானத்தை இந்த தானத்துல தானம் தான் இடம் தானம்னா இடம். இந்த தானத்துல அன்னதானத்தை ஒருத்தருக்கு கொடுத்தோமான தருமகவான் உறவலகு சஞ்சிதங்கள் உறவலகு. அதனாலே இந்த தானத்துல தானம் பண்ணினோமானால் அவருக்கு இந்திர பதவி உண்டாகும். இந்திர பதவி இந்திர பதவி. இந்த தானத்துல ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணமாட்டா இந்த கொடுத்தவர்கள் அண்ணன் கொடுத்தவர்களுக்கு இந்திர பதவி கிடைச்சிடும்.
சஞ்சிதங்கள் உறவிலம். சஞ்சித கர்மம் என்பது மொத்தமாயிருக்கிற வரை குறைஞ்சு போகுவார். சைவம் ஒரு திருமொழியும் புக்கொழியும் பேச உடம்பு கொழியும் புனிகளியாகும். அதனாலே சைவ மூவராகிய தேவாராசிரியர் திருஞான சம்பந்த திருநாள் சுந்தர் அந்த மூவருடைய பாட்டை பாடி தோத்திரம் பண்ணி இந்த திருப்புக்கூலியூருக்கு வந்தா உடம்புல இருக்கிற வியாதியும் தீர்ந்துருமா, உடம்பும் அப்புறம் வராதான். மூவர் தேவாரத்தை ஓதி இந்த புக்குழியூருக்கு வந்து அவிநாசி அப்பரை கும்பிட்டா உடம்புல இருக்கிற வியாதியும் தீர்ந்துருமா, உடம்பும் அப்புறம் வராதான், தொலைஞ்சு அதோட தீர்ந்து. இப்படி சொல்லி அதற்கு மேலே இகலர மனுவாளர் எந்த அவிநாசியுள்ளார் சூழ்நூலில் அகலூரா மணிகரங்கில் ஆதமசாலையை செறிவித்து தன்னாடுந்த சகல லோகர்க்கு அரிய சூதர் முது வடமொழிய தமிழ் வேதாந்த புகழிவாழ் திருஞான சம்பந்த செய்வொழி பொற்கை எண்ணி. அதனாலே இந்த அவிநாசியிலே ஆகமசாலையை நிறைவித்து அதிலே சூத முனிவரால் சொல்லப்பட்ட வடமொழி புராணங்கள், புராணங்களுக்கெல்லாம் தமிழ்ல இருக்கிற புராணங்களுக்கெல்லாம் வடமொழி தான் மூலம். வடமொழி தான் வடமொழி தான் எல்லா புராணத்தையும் மொழி பெயர்த்திருக்கிறாங்க. வடமொழி அண்ணே, தமிழ்மொழி தம்பி, வடமொழி அண்ணே, தமிழ்மொழி தம்பி, வடமொழி வளர்ந்துன்னு தமிழ் இடது. இப்போ நமக்கு ரெண்டு ஒன்று இது இல்லை, வடதுன்னு இடதுன்னு, இது வடது வடமொழி, இது தமிழ் மொழி தென்மொழி, வடமொழி வடமொழியும் தென்மொழி மறைகளால் தோணும். ஆகையினால அந்த மொழியிலிருந்து மொழிபெயர்த்த அந்த நூலை, அந்த அந்த நூலை வடமொழி நூலை சீர்காழியிலே உள்ள திருஞான சம்பந்தர் என்கின்ற சைவ மொழி கோயிலுக்கு ஏந்தி கையாலே இந்த நால்வரில் இருக்கிற திருஞான சம்பந்தர் அல்ல, இவர் வேறு திருஞான சம்பந்தர், அவர்கிட்ட கொடுத்து நாற்று செய்ய அடியர்களா அருகிருப்பு புறத்திருந்த நாயினேனை இவரிடத்திலே அந்த நூலை கொடுத்தாருமா. அடியார் நிறைய கூடியிருக்கிற சபையிலே அந்த நூலை இவரிடத்துல கொடுத்தாருமா. திருஞான சம்பந்தருங்கிறவரு இவர்கிட்ட கொடுத்தாராம், யார்கிட்ட, இந்த இளையாந்த வீராயிருக்காரு, இவர் வடமொழி நூலை கொடுத்து கொடுத்து தேற்றமுறை அனுசுரந்து திருநோக்கால் வரவழைத்து தென்னற்கேத்தாலே அவரை பார்த்து நயனதீட்சை பண்ணி அந்த திருஞான சம்பந்த முனிவர் இவரை நயனதீட்சை பண்ணி வரவழைத்து தென்னற்கேந்த நீற்றொழியை முதலெழுத்தி வரவழைச்சு அவருக்கு திருநீர் பூசி விட்டு இந்த கவிஞருப்பா இந்த புராணம் பாடிய ஆசிரியராகி இளையான் கவிராயர் திருநீர் பூசி யாரு இளையான் கவிராயராகி இந்த புராண ஆசிரியருக்கு அந்த திருஞான சம்பந்த முனிவர் என்பவர் பக்கத்துல வரவழைச்சு சுண்ணா வெண்ணீர் அழிவித்தினர்களோ திருவாசகத்துல அது போல திருநீர் பூசி விட்டு இத்தலைமையன்மையை தமிழால் நிகழ்த்துக, இந்த தலைமையன்மையை தமிழினாலே பாடு, வடமொழி நூலை கொடுத்து தமிழிலே இந்த நூலை பாடு என்று சொல்லி சாற்றி முறை ஏடழித்தான் அம்முறைய அவனர்களும் தலைமையும். இப்படி ஏட்ட தந்த

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு: திருப்பெருந்துறை சருக்கம், குதிரை வாங்க புறப்படுதல். வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: பதயே ஹரஹர மகாதேவ. சித்சபேஷா சிவசிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பேசும் பொருளுக்கிலக்கிதமாம்

0: பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெரும் கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழை வாரத் துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவபோகக் கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மான் திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூர் அடிகள் அடியினைகள் ஒற்றி. திருச்சிற்றம்பலம். பெரியர்களே, நம்முடைய குருநாதர் திருவாதூரடிகளுடைய புராணத்திலே மந்திரி சருக்கம் என்ற முதல் சருக்கத்தை நிறைவு செய்து சென்ற வகுப்பிலே திருப்பெருந்துறை சருக்கம் என்ற சருக்கத்துக்கு தொற்றுவாய் செய்தோம். அந்த தொடர் பாடல்கள் 59 பாடல்கள் பார்த்திருக்கிறோம். குதிரையை வாங்குவதற்காக நம்முடைய குருநாதர் பெரும் பொருள் எடுத்துக்கொண்டு மணிச்சிவிகை மணி பல்லக்கிலே புறப்பட்டார். போர் வீரர்கள் சூழ அவர் செல்கின்ற வழியிலே திருப்பெருந்துறையை குறுகுவதற்கு முன்பாக அந்த திருப்பெருந்துறைக்கு கைலாசபதியானவர் திரு கைலையிலிருந்து எழுந்தருள்கின்றார் என்பது திருப்பெருந்துறை சர்க்கத்தினுடைய ஆரம்பம். உங்களுக்கெல்லாம் நினைவில் இருக்கும், பெருமான் திருப்பெருந்துறைக்கு எழுந்தருள்கின்றான். கைலாயத்திலே இருக்கின்ற கண வீரர்களை எல்லாம் மானுட வடிவம் தரிக்குமாறு கட்டளையிட்டு தானும் ஒளிசெய் மானுடமாக, அதாவது இரண்டு கரங்கள் தாங்கிய குருநாத சிவமாக எழுந்தருள்கின்றான். சிறந்த தேசிகர் வடிவம் கொண்டு கைலையை நீங்கி இந்த மண்ணிலே நிகரில்லாத திருப்பெருந்துறைக்கு வந்தான் என்பது 56வது பாடல். திருப்பெருந்துறைக்கு வந்தது யார் என்று கேட்கும் பொழுது அண்ணாமலையார் வந்தார் என்பது போல சொல்றார். 57வது பாடல்ல கொன் எருழி தன் உருவு கொண்டொருவர் தேடும் பொன்னடியனும் ஜலஜ மண்மிசை பொருந்த பன்னுமறை வல்லவர் பரிந்தழல் வளர்ப்பார் மண்ணுமொரு தெய்வீக வளம் பதியில் வந்தார். கொன் என்றால் பெருமை, பெருமை மிகுந்த எருழி என்றால் ஸ்வேத வராகம் வெள்ளை பன்றி திருமால், பெருமைக்குரிய வெள்ளைப்பன்றி ஆகின்ற அந்த திருமாலானவர் என்ன செய்தார், ஏழு பாதாளங்களையும் அகழ்ந்து பெருமானுடைய திருவடியை தேடினார். அவர் தேடுகின்ற ஜலஜம் என்றால் தாமரை, ஜலத்திலே ஜனிப்பது ஜலஜம், நீரில் பூப்பது தாமரை. அந்த பாத தாமரையானது பூமியிலே பொருந்தும்படி இறைவன் வருகின்றான். திருமாலால் தேடி அறியப்படாத பாதமாகின்ற தாமரை இந்த மண்ணுலையிலே நடந்து செல்லுகின்ற காட்சியை தோற்றுவிக்கும்படி நம்மிலே ஒருவராக மனித குருநாதராக இறைவன் ஆத்மநாத சுவாமியாக ஒளிசை மானுடமாக திருப்பெருந்துறையிலே எழுந்தருளினான் என்று இங்கு புராணக்காரர் சொல்றார். புராணங்களை பாடியவர்கள்லாம் பெரும்பாலும் திருவாசகத்தை அடிப்படையாக கொண்டே பாடியிருக்கிறார்கள் என்பதை நம்ம திருவாசகத்தை நன்றாக நினைவில் கொண்டால் காணலாம். திருவாசகத்தில் சொல்றாரு, இந்த பூமிக்கு குருநாதனாக வந்தவர் யார் என்று கேட்டால் அந்தமில் பெருமை அழலுரு கரந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திரஞ்ஞாலம் போல வந்தருளி. அந்தமில் பெருமை அழலுரு, எல்லையில்லாத பெருமை கொண்ட நெருப்பு வடிவம் அதனை மறைத்துக் கொண்டு. எல்லையில்லாத பெருமை கொண்ட நெருப்பு வடிவம் என்பது எது, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி அண்ணாமலை. அந்த நெருப்பு தூண் வடிவத்தை மறைத்துக் கொண்டு அந்த நெருப்பு தூண் வடிவத்தை பெருமான் இதற்காக ஏற்றான். அகங்கரித்த மாலையன் இருவருடைய அகங்காரத்தை நசிப்பிப்பதற்காக ஏற்றான். அகங்காரம் முற்றுமாக நசித்தால் ஆனந்த சிவம் வெளிப்படும். சைவம், சைவ உண்மை. அகங்காரம் தன் முனைப்பு நான் என்ற எண்ணம் அது முற்றிலுமாக அடங்கினால் ஆனந்த சிவம் வெளிப்படும். அதனால நான் அழிப்பதற்கு இறைவன் வருகின்றான். அயனுக்கும் மாலுக்கும் அந்த அகங்காரத்தை அழிப்பதற்கு அந்தமில் பெருமை அழலுரு கொண்டான். ஆனால் அந்த அந்தமில் பெருமை அழுருவினை மறைத்துக் கொண்டு சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டான். திருப்பெருந்துறையில அடிமுடி அறியப்படாத நெருப்பு வடிவத்தை மறைத்துக் கொண்டு பார்ப்பதற்கு மாப்பிள்ளை போல அழகான ஒரு திருக்கோலத்தை கொண்டு ஏருருவத்தை கொண்டு ஏருளியாக வந்து சேர்ந்தான் திருப்பெருந்துறைக்கு என்ற கருத்தானது திருவாசத்தில் நம்ம குருநாதர் சொன்னதையே இங்கு புராணக்காரர் சொல்கின்றார். எந்த திருப்பெருந்துறைக்கு பெருமான் வந்தான், பெருமான் திருப்பெருந்துறைக்கு நம்முடைய குருநாதர் செல்வதற்கு முன்பாக வந்தான். இவர் செல்கின்ற வழியிலே திருப்பெருந்துறையிலே வைத்து இவரை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக குதிரையை வாங்குவதற்கு கீழ்த்திசை கடலை நோக்கி செல்கின்றார். மீமிசல் பார்த்து போறார். அந்த கீழ்த்திசை கடல் துறைமுகத்தை நோக்கி செல்கின்ற வழியிலே திருப்பெருந்துறை என்ற தலம். குருநாதர் வருவதற்கு முன்பாக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் நம்முடைய பெருமான். கைலாசபதி என்ன பண்றாரு, குருநாதருக்காக வெயிட் பண்றார். இது எதை போல இருக்குன்னா வண்டின் வரவை எதிர்நோக்கி மலர் மலர்ந்திருப்பதை போல. வண்டுதான் மலரை நாடும், அது சாதாரண வண்டா இருந்தா, இது சிறப்புடை வண்டு என்பதனால வண்டினை தேடி வண்டு வருவதற்காக காத்து மலர் பூத்து இருக்கின்றது திருப்பெருந்துறையில என்று பார்க்கின்றோம். எந்த திருப்பெருந்துறைக்கு பெருமான் வந்தார் என்று சொன்னார், பண்ணு மறை வல்லவர் பரிந்து அழல் வளர்ப்பார் மண்ணுமுறு தெய்வீக வளம்பதியில் வந்தார். பண்ணுதல் என்றால் மீண்டும் மீண்டும் கூறுதல். மறைகளுக்கு உரிய சிறப்பு என்ன? அது தமிழ் வேதமாகட்டும் வடமொழி வேதமாகட்டும், சொல்லியவே சொல்லி எத்துகத்தல், சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிறது வேதத்தின் சிறப்பு. கூறுவது கூறல் என்பது காவியங்களுக்கு குற்றம், ஆனால் அது வேதங்களுக்கு ஏற்றம். எங்கு உலகத்திலே எது குற்றமோ அது வேதத்திலே குணம். ஆகவே தேவார பதிகங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பதிகத்தினுடைய கருத்தே பல பதிகங்களிலும் வரும், அது தேவாரத்திற்கு குற்றமாகாது குணமாகும், அது வேதம் என்ற காரணத்தினால. அந்த வேதத்திலே ஒரு கருத்து ரிப்பீட் ஆவது மட்டும் இல்ல, வேதங்களையும் திரும்பி திரும்பி பாராயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் இருக்கு பண்ணு மறை என்று பெயர். வடமொழியிலே ஆம்நாயம் என்று சொல்வார்கள். ஆம்நாயம் என்றால் திரும்பி திரும்பி கூறப்படுவது, பண்ணு மறை. அந்த வேதங்களிலே வல்ல அந்தணர்கள் பரிந்து அடல் வளர்ப்பார். பரிவு என்றால் பக்தி, பக்தியோடு அக்னி காரியம் செய்கின்றார்கள், ருத்ரஹோமங்கள் செய்கின்றார்கள், பெருமானை வந்து உவப்பிப்பதற்காக மகிழ்வுறச் செய்வதற்காக, பெருமானுக்கு களிப்பு உண்டாவதற்காக பெருமானுடைய வேத மந்திரங்களை சொல்லி அவனுக்கு நெய்யினாலும் ஹவிசினாலும் ஆகுதிகள் கொடுத்து அந்த ருத்ரஹோமங்களை செய்கின்ற இடம் திருப்பெருந்துறை என்று சொன்னார். திருப்பெருந்துறைக்கு புராணங்கள் உண்டு. அதுல பழைய திருப்பெருந்துறை புராணம் என்ற ஒன்று வடமொழியிலிருந்து தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டது. சுந்தர லிங்க தம்பிரான் என்று திருவாவூர்துறை மடத்திலே ஒரு தம்பிரான் சுவாமிகள் இருந்தார். அவர் இந்த தமிழிலே பாடினார். அதுல சொல்றாரு, இந்த திருப்பெருந்துறை தலம் எவ்வாறு உண்டாயிற்று அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு மகாசம்ஹார காலத்திற்கு பிறகு எங்கும் இருட்டா இருக்கின்றது. அப்பொழுது இந்த உலகங்களை மீண்டும் படைப்பதற்காக உலகங்களை படைக்கின்ற ஒருவனை இறைவன் படைக்கின்றான், பிரம்மாவை படைக்கிறார். பிரம்மாவை படைச்சா பிரம்மாவுக்கு பயமா இருக்குது, எங்க பார்த்தாலும் இருட்டா இருக்குது, தான் மட்டும் தனியா விடப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது பிரமன் அஞ்சி அழுதான். அப்பொழுது தெற்கு திசையிலே ஒரு ஒளி தோன்றியது, லைட் அட் தி எண்ட் ஆஃப் தி டனல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இருட்டிலே மாட்டிக்கொண்டவனுக்கு மினுக்கு மினுக்குன்னு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சதுன்னா உயிர் வந்ததை போல இருக்கும். காட்டுல மாட்டிக்கிட்டா தெரியும், ரோடே தெரியல, காட்டு வழி நடந்துட்டு இருக்கிறோம். ஒரு வீட்டுல வெளியில வாசல்ல லாந்தர விளக்கு ஆடிக்கிட்டு இருந்ததுன்னா ஒரு வீடு இருக்கு, தங்குவதற்கு ஒரு இடம் இருக்கு என்று ஒரு நம்பிக்கை. அது போல அந்த ஒளியை நோக்கி பிரமன் வந்தான். அந்த ஒளி ஆத்மநாத சுவாமியினுடைய திருமேனி ஒளி. பெருமான் அங்கு தட்சிணாமூர்த்தமாக எழுந்துள்ள இருக்கின்றான். அந்த பெருமானை வந்து இவர் வணங்கின உடனே பெருமான் சொன்னார், நான் ஆத்மா, நீ ஆத்ம பூ, உயிருக்கு உயிராயிருப்பவன் நான், எனக்கு மகன் நீ என்பது பொருள், என்னிடத்திலே தோன்றியவன் நீ. ஆகவே உனக்கு நான் வேதங்களை உபதேசிக்கின்றேன் என்று சொல்லி அவருக்கு காயத்ரி மந்திரத்தை உபதேசிப்பதற்காக பெருமான் அவருக்கு அபிஷேகம் செய்யணும். அதற்காக முதலிலே தன்னுடைய நெற்றி விழியினாலே அதிலே நெருப்பு, அதில் இருக்கின்ற நெருப்பினை கொண்டு அபஞ்சீகிருத்தம், அதாவது படைக்கப்படாத பூமி, பூமி இன்னும் பூமியா வரல, ஒவ்வொரு பூதமும் படைக்கப்படுவதற்கு முன்பாக தூய பூதமாக இருந்தன, படைக்கப்படும் பொழுது பஞ்சீகிருதம் செய்யப்பட்டது என்று நம்முடைய சைவ சித்தாந்த சாத்திரம் சொல்லுது. அதாவது பூமியில ஐந்தில் நான்கு பங்கு பூமி, ஐந்தில் ஒரு பங்கிலே நான்கில் ஒரு பங்கு ஆகாயம், நான்கில் ஒரு பங்கு காற்று, நான்கில் ஒரு பங்கு நெருப்பு, நான்கில் ஒரு பங்கு நீர். அதாவது இருபதில் ஒரு பங்கு காற்றும், இருபதில் ஒரு பங்கு நெருப்பும், இருபதில் ஒரு பங்கு நீரும், இருபதில் ஒரு பங்கு ஆகாயமும், இருபதில் ஏனைய பங்கு அந்த பங்கு பூமியுமா இருப்பதுதான் படைக்கப்பட்ட பூமி. இந்த பூமியாக படைக்கப்பட்ட பூமி, இந்த பூமியை பூமியோடு இது போலவே ஏனைய பூதங்கள், ஆகாயமாக படைக்கப்பட்ட ஆகாயம், பஞ்சீகிருத்தமான ஆகாயம், இந்த இவ்வாறு மிக்சராக இருக்கின்ற ஐம்பூதங்களை தொடர்ந்து அவற்றை மிக்ஸ் செய்து கலந்து பெருமான் நமக்கு தனு கரண புவன போகங்களை படைக்கின்றான் பஞ்சபூதங்கள் இருந்து. இந்த பஞ்சபூதங்கள் 36 தத்துவங்கள்ல கடைசியில இருக்கின்றன. அதற்கு முன்பு தத்துவங்கள் படைக்கப்பட்டு இறுதியாக படைக்கப்பட்ட ஐம்பூதங்களும் பஞ்சீகிருதம் செய்யப்பட்டு அதிலிருந்து வெளிவந்ததுதான் உலகம். அப்ப உலகத்திற்கு முன்பு தத்துவங்கள் நிறைய இருக்கின்றன என்று பார்க்கின்றோம். அப்ப அபஞ்சீகிருத்தம், அதாவது உலகமாக படைக்கப்படுவதற்கு தகுந்த நிலையை பெறாத ஒரு தூய பூமி இருக்கின்றதே, அதனை பெருமான் தன்னுடைய நெற்றியிலே இருக்கின்ற தூய நெருப்பினாலே பேதித்து ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கினார். அந்த தீர்த்தத்துக்கு அக்னி தீர்த்தம் என்று. அந்த அக்னி தீர்த்தம் என்பது நம்முடைய திருவாசகத்துல அருட்பத்திலே சொல்லப்படுகின்றது. திருத்தமாம் பொய்யை. நிறுத்தனே நிமலா நிற்றனே நெற்றிக் கண்ணனே விண்ணுளோர் பிரானே ஒருத்தனே உன்னை ஓலமிட்டறி உலகெலாம் தேடியும் காணேன். திருத்தமாம் பொய்கை திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தமேவிய சீர் அறுத்தனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதன்துவே என்று அருளாய். அந்த அக்னி தீர்த்தத்திலே பெருமான் பிரமனை தன்னுடைய குமாரனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார். அந்த புத்திர தகுதியிலே இருக்கின்ற பிரமனை குளிக்கச் செய்து அவருக்கு காயத்ரியை உபதேசித்து அந்த பிரமனுக்கு கலைமகளை மனம் செய்து வைத்து உலகத்தினை படைப்பாயாக, வேதங்களை கொண்டு படைப்பாயாக. எங்கனும் உலகத்தை படைப்பேன்னு பிரம்மன் கேட்கிறாரு. உலகத்தை படைப்பதற்கு இதுதான் கான்ஸ்டிடியூஷன் ஸ்டாச்சூட் என்று சொல்லி வேதங்களை அவருக்கு கற்பித்தான் இறைவன். முதலிலே இறைவனால் படைக்கப்பட்ட காரணத்தினாலே பிரம்மனுக்கு அயன் என்று உபச்சார பெயர். அயன் என்றால் படைக்கப்படாதவன் அர்த்தம், பிறக்காதவன், நம்மை போல் பிறக்கல. கடவுளால் நேரடியாக படைக்கப்பட்ட காரணத்தினால அவர் நம்மை போல் பிறக்கவில்லை என்பதனால அவருக்கு அயன் என்று உபசார மொழி. உபசார மொழின்னா ஒப்புக்கு சொல்வது. அவரும் பிறந்தவர் தான், ஆனால் நம்மை போல் பிறக்கல, அயோனிஜராக பிறந்தார். பெண் வயிற்றிலே பிறக்காத காரணத்தினாலே அவருக்கு பிறவாதவர் என்று பெயர். அந்த அயனை பெருமான் படைத்தான். அயனுக்கோ தான் கண்ட ஆத்மநாத சுவாமியை வழிபடுவதில் தான் பற்று. அந்த ஆத்மநாத சுவாமி ஒரு குருந்த மரமாக காட்சி அளித்தார். இவர் உன்னை வழிபட வேண்டுமேனு கேட்டாராம். பெருமான் ஒரு குருந்த மரமாக காட்சி அளித்து இந்த குருந்த மரத்தை என்னுடைய மூர்த்தமாக கருதி வழிபடுவாயாக. அதாவது இறைவனை நேரடியாக வழிபடுவது மிக அரியது, அவனை ஒரு மூர்த்தத்தில் தான் வழிபட வேண்டும். அந்த மூர்த்தத்திற்கு லிங்கம் என்று பெயர், சிவலிங்கம். இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா பொருளும் பெருமானை வழிபடுவதற்கு உரிய பொருள். நான் ஒரு அரிய காட்சியை கண்டேன். தேவப்பிரயாகை என்று ஒரு ஸ்தலம் கேதார்நாத் போற வழியில் இருக்கு. பொதுவாக வீரசைவர்கள் கழுத்துல லிங்கம் கட்டி கொண்டிருப்பார்கள். அங்கமும் லிங்கமும் சேர்ந்திருக்க வேண்டும். அங்கத்திற்கும் லிங்கத்திற்கும் பின்னம் வரக்கூடாது. நம்ம வீட்டில் உடையவர் வச்சிருக்கிறோம், பூஜை பொட்டி எடுத்துட்டு போறோம், இங்க அங்க எங்க வச்சோன்னு மறந்து போச்சு, இல்லை யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா தேடணும். அப்படி இல்லாமல் கழுத்திலேயே அந்த லிங்கத்தை தரித்தால் எங்கு சென்றாலும் அந்த பெருமான் நம்ம கூட இருப்பார். அங்கத்தோடு லிங்கம் சேர்ந்திருக்கின்ற தன்மை வீர சைவம். அதற்கு வீர ஆகமம் என்று ஒரு ஆகமம், அதன் அடிப்படையிலே வீர சைவமானது எழுந்தது. ஆனால் இந்த வீரசைவமே வேத அடிப்படையில் எழுந்ததுதான். வீரசைவர்கள் தாங்கள் கழுத்திலே கட்டியிருக்கின்ற லிங்கத்தினை பூசிக்கும் பொழுது கையிலே வைத்துக் கொண்டு பூசிப்பார்கள். இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையினால அந்த பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் செய்து பூச்சூட்டி அப்புறம் பெருமானுக்கு நிவேதனம் செய்வார்கள். பெருமானை இவ்வாறு தங்கள் கையிலே எழுந்துருளுவிப்பதற்கு வேதத்திலே மந்திரம் இருக்கின்றது. ஏதத் சோமஸ்ய சூரியஸ்ய சர்வலிங்கக்கு ஸ்தாபயதி பாணி மந்திரம் பவித்ரம். பெருமானை தன் கரத்திலே எழுந்துருளுவித்துக் கொண்டு பூசிப்பதற்கு வேதத்திலே மந்திரம் இருக்கின்றது. அந்த அப்படி எழுந்துருள்விக்கப்படுகின்ற பெருமான் ஒன்று சோமலிங்கமாக இருப்பார் அல்லது சூரியலிங்கமாக இருப்பார். சோமலிங்கம் என்று சொன்னால் அந்த ஆவுடையார் சதுர வடிவமா இருக்கும். சூரியலிங்கம் என்று சொன்னால் அந்த ஆவுடையார் வட்ட வடிவமா இருக்கும். அப்ப நம்ம ஆகமங்களுக்கு அடிப்படை வேதங்களிலே இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். இதுவரையில நான் என்ன நினைச்சேன், பெருமானை விட்டு பிரியாது இருக்கின்ற இந்த பூசையிலே ஒரு சிறப்பு தேர்ச்சியை பெற்ற அந்த வீர சைவ மரபுன்னு ஒண்ணு இருக்கு என்பதுதான் நான் அறிந்து வைத்திருந்தது. ஆனா அந்த தேவப்பிரயாகில ஒரு வடநாட்டு பெண் கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு என்ன வந்தா எழுந்தாங்க, எழுந்து திருநீர் அணிந்து அவங்க வடக்கு நோக்கி அமர்ந்து தன்னுடைய இடதுகை கட்டை விரல், இந்த கட்டை விரல கங்கை நீர்னால அபிஷேகம் பண்ணி பூஜை பண்றாங்க. அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய தேவையே இல்லை, அது சிவலிங்கமாக பாவிக்கப்படுகின்றது. அப்பதான் புரிஞ்சது வல்லவனுக்கும் வல்லவன் இருக்கிறான், வீர சைவத்துக்கு மேல ஒரு ஸ்டெப் இருக்கு என்று. அப்ப இது எதற்காக சொல்ல வருகின்றால், உலகத்திலே எல்லா பொருள்களும் சிவமயம், எல்லாம் சிவலிங்கம். அதனால்தான் எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றி. எல்லாவற்றிலும் பெருமானுடைய அருட்சக்தி வியாபித்திருக்கின்ற காரணத்தினால எந்த ஒரு பொருளும் பெருமானுடைய வழிபடு மூர்த்தமாக ஆகும். வழிபடுவனுடைய தகுதியை பொறுத்து நமக்கு நேயம் இருந்ததென்றால் அந்த இடத்திலே பெருமான் வந்து அமர்வான். ஆப்பனூர்னு ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் நம்ம சம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். காட்டிலே வேட்டைக்கு சென்ற ஒரு பாண்டிய மன்னன் நீண்ட நேரம் வேட்டையாடினா, அப்புறம் வந்து பசி வந்தது, பசி முற்றி போயிற்று. மன்னன் உண்டால் தான் மற்றவர்கள் உண்ண முடியும். மன்னனோ சிவ தரிசனம் செய்யாமல் உண்பதில்லை. சாக்கிய நாயனார் மாதிரி அவனுக்கு ஒரு நியதி, சாக்கிய நாயனார் கொண்ட நியதி அதுதான். மாடோர் வெள்ளிடை மன்னம் வெள்ளிடை மன்னும் சிவலிங்கம் கண்டு உண்ணும் நியதி. பக்கத்துல இருக்கிற சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு எந்த ஊருக்கு போனாலும் சாப்பிடறதுக்கு முன்னாடி பக்கத்துல சிவாலயம் இருக்கான்னு கேட்டுண்டு அங்கிருக்கிற பெருமானை தரிசித்து விட்டுத்தான் உண்பது என்ற நியதி. அதனால உண்ண அமர்ந்த போது அவர் உண்டு விடவில்லை. எம்பெருமானை எரியாது அயர்ந்தேனே என்று ஓடி வருகின்றார். அதான் மறவாது கல்லறிந்த சாக்கியன். அவர் மறக்கல்ல, அவருடைய நியதி அவரை மறக்க விடவில்லை. மறவாது வந்து கல்லறிந்தார். அதே போல இறைவனை தரிசிக்காது உண்ணாத மன்னனுடைய நியதியை கண்டு மன்னன் சாப்பிட்டாதான் நாம சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு அவனை ஏமாற்றினார்கள் மந்திரி பிரதானிகள். என்ன பண்ணாங்க, காட்டுக்கு நடுவர் ஒரு ஆப்பு இருந்தது. ஆப்பு என்பது பிளந்த மரம் ஒன்று சேராமல் முழுவதும் பிளக்கப்படுவதற்கு முன்பாக இடையிலே கொடுக்கப்படுகின்ற வெட்ஜ். அந்த ஆப்பு கீழே கடந்தது. அதனை எடுத்து பூமியிலே நட்டு அதற்கு சந்தனம் குங்குமம் பூசி மாலை அணிவித்து பெருமான் எழுந்துள்ள இருக்கின்றான் தூபதீபமெல்லாம் ஏத்தி வச்சு பெருமானை தரிசித்து விட்டு உண்ணவாருங்கள். இவர் தரிசித்துட்டு சாப்பிட்டுட்டார். அருகிலே சென்று பார்த்தால் அது ஒரு சாதாரண மரக்கருவி. அதை கண்டவுடனே இவ்வாறு நம்ம ஏமாற்றி விட்டார்களே, பெருமானே உன்னை நான் தரிசிக்கவில்லையே என்று அழுதான். அப்போது பெருமான் சொன்னார், என்னை தரிசிக்க வேண்டி நீ இந்த ஆப்பினை தரிசித்ததுனால நீ தரிசிக்கும் போது நாம் அங்கு எழுந்துருளி விட்டோம் என்று சொன்னார். அன்புதான் முக்கியம். பெருமான் இல்லாத இடம் இல்லை. பெருமான் இல்லாத இடம் இல்லை என்றாலும் கூட அவன் அருளோடு எழுந்தருள வேண்டும் என்றால் நாம் அன்போடு அவனை தேட வேண்டும். அங்கு அன்போடு அவனை நாடினால் அவன் அருளோடு எழுந்தருள்வான். சாமி எல்லா இடத்துல இருக்கிறாரு. சாமியை ஒரு இடத்துல வந்து நம்ம சேர்க்கவும் முடியாது. எல்லா பசு பாசங்களில் கலந்திருக்கிற சாமியை நம்மளால பிரிக்கவும் முடியாது. பெருமான் பிரிப்பின்றி இருக்கிறான். இருந்தாலும் அவன் இருப்பதை அறிவதற்கு நமக்கு சக்தி நிபாத வேண்டும். அருள் இல்லை என்றால் அவன் அவனுடைய இருப்பினை உணர முடியாது. அதனால குருந்த மரமாக பெருமான் காட்சி கொடுத்தான். என்ன சொன்னாரு, இந்த குருந்த மரத்திலே நான் இருப்பதாக, இந்த குருந்த மரத்தையே நீ வந்து வழிபட்டு வா என்று பிரம்மனை சொன்னார். பிரம்மன் வழிபட்டு இருக்கிறார். பிரம்மன் அந்த பெருமானை ஆறு காலங்களும் வழிபடுறார். ஆறு காலங்களும் வழிபடுவதனால அவருக்கு உலகம் படைக்கப்படாமலே இருக்கு. பெருமான் பார்த்தார், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், உனக்கு எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சேன், உலகத்தை படைப்பதற்காகத்தானே. பிரம்மன் சொன்னார், பெருமானே திரும்பி திரும்பி உங்க பூசைக்கே நேரம் சரியா இருக்கு, வேற ஒரு காரியத்துல சிந்தை செல்லல. உங்களை பூசிப்பதற்கு யாராவது இருந்தாலொழிய என்னால் படைப்பு தொழிலை செய்ய முடியாது. உடனே உனக்கு ஒரு குமாரன் வேண்டாம் அவ்வளவுதானே என்று சொல்லி பெருமான் ஒரு ருத்ரஹோமம் செய்வாயாக என்று சொன்னார். அப்பொழுது பிரம்மன் ஒரு ருத்ரஹோமம் செய்தார். அந்த ருத்ரஹோமத்தினுடைய குண்டத்தில் இருந்து 7 வயது மதிக்கத்தக்கவராக ஒரு சிறுவர் வந்தார். அவருக்கு ரவுக்ஷாயனர் என்று பெயர். அந்த பெருமான் இன்றைக்கும் அந்த திருக்கோயில இருக்கிறார். அந்த ரவுக்ஷாயன ரிஷியினுடைய வழியிலே வந்தவர்கள் தான் ரவுக்ஷாயன கோத்திரக்காரர்கள். அவர்கள் நான் அறிந்தவரையிலும் 2 ஊர்ல தான் இருக்காங்க. ஒன்று திருப்பெருந்துறை, இன்னொன்று தில்லை. தில்லையிலே நடராஜ பெருமானை தீண்டி பூசிக்கின்ற கோத்திரங்களிலே ஒரு கோத்திரம் ரவுக்ஷாயன கோத்திரம். திருப்பெருந்துறையில பெருமானை பூசிக்கிற கோத்திரங்களிலே ஒரு கோத்திரம் ரவுக்ஷாயன கோத்திரம். அந்த ரவுக்ஷாயனர் என்பவர் வந்தார். அந்த உடனே ரவுக்ஷாயனருக்கு ஆத்மநாத சுவாமியை எவ்வாறு பூசிப்பது என்று உபதேசித்து விட்டு பிரமன் தன்னுடைய சத்தியலோகத்திற்கு கலைமகளோடு எழுந்தருளி இந்த உலகங்களை படைக்க ஆரம்பித்தார் அப்படின்னு புராணம் சொல்லுது, திருப்பெருந்துறை புராணம். இந்த ரவுக்ஷாயனர் என்ன பண்றாரு, அவர் பெருமானை 6 காலம் பூசிக்கிறார். எப்படி பூசிக்கிறாரு, அதிகாலையில எழுந்து நீராடி திருநீர் அணிந்து பஞ்சாட்சர ஜபம் பண்ணி பெருமானுக்கு மலர்கள் கொய்து சந்தனம் அரைச்சு நைவேத்தியம் வச்சு அபிஷேகம் பண்ணி இது பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த காலத்துக்குரிய காலம் வந்துடும். திரும்பவும் மலர்களை கொய்து சந்தனம் அரைச்சு இப்படியே காலையிலேருந்து ராத்திரி வரையும் வந்துடும். 6 காலம் சரியா இருக்கும். ரவுக்ஷாயனர் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ரவுக்ஷாயனர் நினைத்தாரா, நமக்கு பிறகு இந்த பூஜையெல்லாம் பண்ணணுமே நினைச்சாராம். அப்பொழுது வசிஷ்டர் தன் மகளை அவருக்கு திருமணம் செய்து வைத்தார். திருமணம் செய்து வைத்தும் அவருக்கு இல்லறத்துல நாட்டம் இல்லை. தொடர்ந்து இவ்வாறு பூஜித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் கலாவதி என்ற அந்த பெண்ணுக்கு பெயர். அந்த கலாவதி என்ற பெண்ணிடத்துல நேசம் வைக்க ஆரம்பித்ததுதான் அவருக்கு வயசு ஆரம்பிச்சுதான் அது சொல்லுது புராணம். அதுவரையும் பல கல்ப காலங்கள் 7 வயதாகவே இருந்தார். திருமணம் புடர்ந்த பிறகு அவருக்கு அந்த கிளாக் அப்பதான் வாட்ச் கிளாக்னு சொல்லுவாங்களே அது டிக் டிக்னு ஓட ஆரம்பிச்சது. அதிலிருந்து அவருக்கு வயதே ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து வந்தவர்கள் தான் ரவுக்ஷாயன கோத்திரக்காரர்கள். இன்றைக்கு அவர்கள் இந்த பெருமானை பூசிக்கிறார். எதுக்காக சொல்றேன், அந்த பெருமானை பூசிப்பவர்கள்லாம் நெருப்பிலே தோன்றியவர்கள். அவர்களுக்கு அக்னி வேசர்கள் என்று பெயர். வேசம் என்றால் எக்ஸிட், பிரவேசம் என்றால் என்ட்ரி. ஹிந்தியில எழுதியிருப்பாங்க வேஸ் பிரவேஸ். அப்ப நெருப்பிலிருந்து வெளிவந்தவர்கள் தான் அந்த பெருமானை தொடர்ந்து பூசிக்கிறார்கள். அவர்களுக்கு அக்னி வேசர்கள் என்று பெயர். அவர்கள் அந்த பெருமானை பூசிக்கின்ற சூத்திரத்திற்கு அக்னி வைசிய சூத்திரம் என்ற சூத்திரம் என்றால் பெருமானை எவ்வாறு பூசிப்பது என்ற கட்டளை கல், டூஸ் அண்ட் டோன்ஸ், எப்படி பெருமானை பூசிப்பது என்ற பூஜா பத்ததி, அதுக்கு சூத்திரம்னு பேர். இங்கு பன்னுமறை வல்லவர் பரிந்த அழல் வளர்ப்பார் மண்ணும் ஒரு தெய்வீக வளம்பதே என்பதற்காக நான் சொன்னேன். தொன்று தொட்டு பெருமானை பூசிப்பதற்கே நெருப்பு தேவைப்படுது. நெருப்பிலிருந்து தோன்றியவர்கள் தான் அந்த பெருமானை பூசிக்கிறார்கள் என்பதனால அந்த தலத்திலே இன்று வரையிலும் வைதிகமான அக்னி காரியம் என்பது சீரும் சிறப்புமாக நிகழ்ந்து வருகின்ற ஒரு தலம். அந்த தலத்தை கருதி கைலாசபதியாகின்ற பெருமான் எழுந்தருளினான், அங்கு வந்து சேர்ந்தார். அந்த தலம் எப்படிப்பட்டதுன்னா, சிவநாமமாகின்ற புனையினை பிடித்து கொண்டால் போதும், அந்த தலமாகின்ற கரையிலே ஏறிவிடலாம். யாருக்கு பஞ்சாட்சர உபதேசம் இருக்கோ அவர்கள் விரும்பினால் திருப்பெருந்துறையிலே இருக்கின்ற பெருமான் அவர்களை கரை முக்தியாகின்ற கரையிலே சேர்த்து விடுவார் என்ற பொருளிலே அடுத்த படல் சொல்றார். வெம்பிறவி வேலைதனில் வீழ்பவர்கள் எல்லாம், கொடிய பிறவி என்ற சமுத்திரம், வேலை என்றால் சமுத்திரம், கடலிலே வீழ்பவர்கள் எல்லாம் கடலிலே விழுந்தால் தானாக கரையேற முடியுமா? நீந்து தெரிந்தால் கூட பசிபிக் சமுத்திரம் போன்ற பெரிய சமுத்திரத்தை தன்னுடைய கைகளையும் கால்களையும் அடித்து நீந்தி கடப்பார் இல்ல, சோர்ந்து போவார்கள். பெரிய சமுத்திரத்தை தான் நீந்தி கடக்க முடியாது என்று நம்முடைய பெரியவர்கள்லாம் சொல்றாங்க. அதற்கு ஒரு தெப்பம் வேண்டும். என்ன தெப்பம் அது? பெருமானுடைய திருவடியாகின்ற தெப்பம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார், இறைவனடி சேராதார் நீந்தார், இறைவனடி சேர்ந்தவர் நீந்துவர். இப்ப இறைவன் அடி என்ற தெப்பத்தினை பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த இறைவன் திருவடி என்ற தெப்பம் எங்கு இருக்கின்றது? அது திருப்பெருந்துறையில் இருக்கின்றது. அப்ப பெருமானுடைய திருநாமமாகின்ற அந்த அதனை அறிந்தவர்கள், உபதேசம் பெற்றவர்கள் இந்த பெருமானை தரிசிப்பதற்கும் வழிபடுவதற்கும் தகுந்தவர்கள். அதாவது பஞ்சாட்சர உபதேசங்கிறது மஸ்ட் இந்த பெருமானுடைய அருளை பெறுவதற்கு. அது சொல்றார், தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து எவ்வ தடந்திரையால் எற்றுண்டு பற்றொன்று இன்றி கனியை நேர் துவர் வாயார் என்னும் காலார் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்றென்றெண்ணி அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே. அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றவர்களுக்கு ஆத்மநாசம் என்ன பண்றார்? முனைவனே முதலந்தமில்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய், முக்தி என்ற கரையினை காட்டுகின்றார். அந்த முக்தி என்ற கரையினை காட்டுகின்றார். அந்த கரையிலே ஏற்றுவிக்கின்ற துறை இந்த திருப்பெருந்துறை என்பதை இங்க சொல்றார். வெம்பிறவி வேலைதனில் வீழ்பவர்கள் எல்லாம் நம்பு சிவநாமெனும் நற்புனை. சிவநாமம் என்பது ஐந்தெழுத்து. சிவநாமமாகின்ற ஐந்தெழுத்தினை, ஐந்தெழுத்தாகின்ற நற்புனை, பெரிய தோணி. பெரிய தோணி என்றால் திருப்பெருந்துறைக்கு பெருந்தோணி என்று ஒரு பெயர் திருவாசகத்துல ஒரு இடத்துல வருது. பெருந்துறை பெருந்தோணி என்று வருது. பேணொணாத பெருந்துறை பெருந்தோணி பற்றி உகைத்தலும் காணொணா திரு கோலம் நீ வந்து கட்டினாய்கள் குன்றிலே. பெருந்துறை பெருந்தோணி என்பது பேணொணாதது. எல்லோராலும் எளிதிலே இந்த மார்க்கத்திற்கு வந்து சேர முடியாது என்று சொன்ன அந்த நற்புணை சிவநாமமாகின்ற பெரிய தோணியினை பிடித்துக் கொண்டால் எம்பரன் எங்கள் குருநாதன் அருட்கரையில் ஏறு துறை. அருட்கரையில் ஏற்று துறை என்பதுதான் ஏறு துறைன்னு வருது இசை நோக்கி. சுவாமி என்ன பண்றார்? முக்தியாகின்ற கரையிலே ஏற்றுகின்றார். அது எங்க? முக்தியாகின்ற கரையிலே ஏறுவது, முக்திங்கிற கரை எங்க இருக்குது? திருப்பெருந்துறை தான் முக்தியாகின்ற கரை, புவியிற் சிவலோகம், அங்கு வந்து ஏற்றுகின்றார் என்று சொன்னார். அம்புவி முழிந்துள்ள பெருந்துறை அதன் பேர். இந்த பெரிய உலகம் பெருந்துறை என்றதற்கு பெயர் வைத்திருக்கின்றது. வெச்ச பேரிலேயே தெரியுது அதனுடைய சீரும் சிறப்பும். எனையெல்லாம் துறைகள், இது பெருந்துறை, எல்லாவற்றிலும் வீசா அதிகம் பெருந்துறை என்ற காரணத்தினாலே அதன் பெயர் பெருந்துறை. அதற்கு இயற்கா அமைந்த பெயரே பெருந்துறை என்பது. அப்ப அது எந்த துறைக்கும் சளைத்தது அன்று என்பது பொருள்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: இந்த பையனாக இருந்து இந்த இளைஞனாக வருகின்ற தகப்பனுக்கு உதவியாக, அவருடைய மரவேலையில உதவியாக வருகின்ற அந்த அவ்வளவு காலமும் என்ன நடந்தது என்ற விவரம் காணப்படவில்லை. அப்ப அது அவருடைய லாஸ்ட் இயர்ஸ் என்ன சொல்லுவார்கள், அந்த காலத்தில் அவர் எங்கே போனார், யாரை சந்தித்தார், இவ்வளவு ஆர்வம் உள்ள ஆத்மீய விஷயத்தில் இவ்வளவு நாட்டமும் ஆர்வமும் விவாதமும் உள்ள ஒருவர் அவ்வளவு 12 வருடங்களாக வாயை மூடிக்கொண்டு சும்மா இருந்திருக்காரு சொல்ல முடியாது, ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஆர்வம் சிறு வயதிலே தொடங்கின படியினாலே அவரை தேடி இருப்பார், பல பேரை நாடி இருப்பார், அங்கிருந்து வேறு ஏதாவது இடங்களுக்கு போயும் இருப்பார். அந்த விவரங்கள் வந்து வரவில்லை. பறி சொல்லுவார்கள். அப்ப இந்த கிரேக்கர்களுடைய தொடர்புனாலே இந்த வானசாஸ்திரம் வந்து கிரேக்கர்களுக்கும் இந்த தொடர்பு வந்து விட்டது. அப்ப அங்கே இருந்து வந்து விட்டது. அப்ப அவர்களுடைய கிரேக்கர்களுடைய வானசாஸ்திரங்கள், நட்சத்திரங்கள், பெயர்கள், அதுக்கு போடுகின்ற அந்த என்ன சொல்றது, போகோ என்றுதான் சொல்லுவார்கள். கன்னிராசி அப்படித்தான் சொல்லுவார்கள். அந்த சிம்பலும் அந்த நியமும் பெயராக இருக்கு, போஜனண்டா கன்னி. அப்ப அப்படியாக அந்த தொடர்புகள் வந்துவிட்டன. அப்ப இந்த 12 ராசிகளிலே இந்த சஞ்சாரம் நடக்கின்ற பொழுது சித்திரை மாதத்தை முதல வருடத்தின் முதலாவது மாதமாக கொள்ளுகின்ற வளமையை கொண்டிருக்கின்றோம் நாங்கள். ஏனென்றா இந்த 12 ராசியிலே முதலாவது ராசி மேஷம்தானே. அப்ப ராசி சக்கரத்திலே முதலாவது ராசி என்று சொல்லப்படுகின்ற மேஷ ராசிக்கு சூரியன் பிரவேசிக்கின்ற காலத்தை தான் நாங்கள் வருட புறப்பு என்று சொல்லுகின்றோம். அது அச்சொட்டாக இந்த வருட புறப்பு நிகழ்கின்ற நேரம் வந்து அச்சொட்டாக ஆபிட்ரியாக சொல்லுவதில்லை. 12 மணிக்கு நடிச்சாம வந்து அந்த நேரத்தில் வானவியல்ல இங்க போகிற பொழுது எங்களுடைய கனடா இங்கத்தை நேரத்தின் படி பார்த்தோம் என்று சொன்னால் இது வந்து அன்றைக்கு 2:03 அதிகாலை என்று சொல்லலாம். அல்லது அப்ப அந்த முதல் நாள் மின்னேட்டுக்கு பிறகு 14 அதிகாலையிலேயே வந்துவிடும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால். அப்ப அதுதான் அந்த வருட பிறப்பு.
3: எங்களுடைய இது நீங்கள் சொல்ற மாதிரி எல்லாம் வானசாஸ்திரத்தை ஒட்டிய ஒரு அடிப்படையான காரணத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய அந்த முறையை புத்திஜீவிகள் என்று சொல்கிறவர்கள் வந்து சில குளறுபடிகள் செய்கிறதால மக்கள் குழப்பமடைகிறார்களே.
2: இப்ப என்னன்னு கேட்ட ஆங்கில வருடத்தை இன்னும் கொஞ்சமாக பார்ப்போம். இப்ப ஆங்கில வருடம் வந்து 365 இருக்கு. 65 இருந்தால் அப்ப இந்த சூரியனை ஒரு பூமி சுற்றி வருகின்ற காலத்தை வைத்துத்தான் நாங்கள் இந்த வருடப்பிறப்பை சொல்லுகின்றோம். சூரியனை ஒரு முறை பூமி சுற்றி வருவதற்கு 365 6 மணத்தியாலம் 11:48 இது கச்சிதமான அளவு. 365 6 மணத்தியாலும் 11:48
3: இது எங்களுடைய வானசாஸ்திரம் முறைப்படி
2: இது விஞ்ஞானம்
3: விஞ்ஞானம் சொல்லுது.
2: இதேதான் நாங்களும் சொல்லுகின்றோம். அப்ப ஒரு முறை ஒரு வருஷம் என்றால் அடுத்த வருஷம் எப்பொழுது பிறக்கும் என்றால் சரியாக அதிலிருந்து 365 6 மணத்தியாலும் 11:48 அப்புறம்தான் அடுத்த வருஷம் பிறக்கும். ஆங்கில வருடத்திலே 365 அடுத்த வருஷம் பிறக்கும். மிட் நைட் 12 சரியா வந்து
3: இந்த 6 மணத்தியாலத்தில்
2: அங்க என்ன நடக்குதுண்டா, மேலதிகமா 6 மணத்தியாலம் மிகுதியாகும். இந்த 6 மணத்தியாலங்கள் மிகுதியான என்ன செய்யறது, அதுதான் 4 வருஷத்துக்கு ஒரு காட்சித்து எக்ஸ்ட்ரா நாள் ஆக்கி லீப் இயர் என்று சொல்லி இந்த பிப்ரவரி மாசத்துக்கு சேர்த்து விடுவாரு.
3: பிப்ரவரி
2: மாசத்துல 28 இருக்கிறது வளமையாவைக்கு. அப்ப ஆண்டுக்கு ஒரு முறை 29
3: கொண்டிருக்கும். அப்படி செய்யணும்,
2: அப்படி செய்யணும். இனி இந்த வான சஞ்சாரத்தில் பார்த்தால் இது வந்து வட்டமான பாதை இல்ல, நீள்வட்டமான
3: பாதை.
2: ஆகவே ஒரு சில இடத்தை சூரியன் கடப்பதற்கு கொஞ்ச நேரம் எடுக்கும். காலத்தை பொறுத்து அதனால தான் எங்களுக்கு சில மாதங்கள் 30, சில மாதங்கள் 28, சில மாதங்கள் 31. ஏனென்றால் அந்தந்த காலத்தை பொறுத்து, ஏன்னா நீள்வட்டமான பாதை. அப்ப 30 பாகையை கடப்பதற்கு சில வேலைகளை 28 எடுத்தால் சில வேலை 32
3: எடுக்கலாம்.
2: இதன்படி அச்சொட்டாகத்தான் ஒவ்வொரு மாத பிறப்பும் பெறுகின்றது. அந்த மாதம் முடிய அடுத்த மாசத்துக்கு அந்த சூரியன் அந்த ராசிக்கு எப்ப பிரவேசிக்குதோ அப்பதான் அடுத்த மாசம் பிறப்பு. இப்ப சூரியன் மேடராசிகள் சஞ்சரித்து முடிந்து இடபராசிகள் சஞ்சரிக்கின்ற பொழுது வைகாசி மாதம் பிறக்கும். இது எக்ஸ்ட்டாக வரும். அங்கே இப்படி இல்லை, அங்கே ஆபிட்டரியாக 28 வச்சாச்சு
3: எல்லாத்துக்கும்.
2: அப்ப அங்கேயும் மாச பிறப்புக்கும் எந்த இதுவாகவும் இல்லை. அது ஒரு லாட் ட்ரெடிஷன் உண்டு, பிடித்திருக்கிறார்கள், ஆனா சரியாக பிடித்துக் கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. அப்ப என்ன, இந்த 6 மணத்தியாலத்தை கணக்கு காட்டி இப்படி சரி செய்து கொண்டு வந்து அப்ப லீப் வருடத்துல என்ன, 4 இருக்கா பிப்ரவரி மாதத்துல ஒரு நாளை கூட்டி அன்றைக்கு பிப்ரவரிக்கு 29 வரும் அந்த லீப் வெயில். அப்படி செய்யப்பட்டாலும் என்னோட 11:48 இருக்கல்லோ கணக்கு,
3: அதுவும் சேர்ந்திருக்குமே.
2: ஓ, அதுவும் வந்து கேட்டு சரி பண்ணத்தானே வேணும். அப்ப என்ன செய்வார்கள்டா, 100 ஒரு நாளை செய்திருப்பார்கள்
3: பிறகு.
2: ஓ,
3: அதை நிவர்த்தி செய்வதற்கு,
2: அதை நிவர்த்தி செய்வதற்கு 100 அதை கூட்டி சேர்ப்பார். இப்படி இப்படி கூட்டி கொண்டு போனாலும் அங்கேயும் ஒரு எக்ஸ்ட்ரா வந்துடும். அப்ப என்ன செய்வார்கள், 400 வருஷத்துக்கு முறை ஒரு நாளை கழிப்பார்கள். பதினோரு மணத்தியால 48 ஆறு மணத்தியால போயினா இந்த 11 நிமிஷம் 48 செகண்ட் இருக்கிறதானே, அதை 100 வருஷத்துக்கு ஒருக்கா சேர்த்து கொண்டு வருவினம். 100 வருஷம் சேர்த்தோன்னு ஒரு நாள் கூட்டுவினம், அப்பவும் கொஞ்சம் பிழைச்சிடும். 400 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நாளை கழிப்பினம். அப்ப ஒரு கா கூட்டி ஒரு கா கழிச்சு இப்படி, இதுதான் அவர்களுடைய கலண்டர். ஆங்கில கலண்டர் இப்ப விளங்கி கொண்டோம்
3: இல்லையா.
2: இப்ப தமிழ் கலண்டருக்கு வருவோம்,
3: தமிழ் கலண்டருக்கு வருவோம்.
2: தமிழ் கலண்டருக்கு வந்தால் எங்களுக்கு சொன்னோம், 1 வருஷம் என்றால் 365 நாள், 6 மணித்தியாலம், 11 நிமிடம் 48 வினாடி அல்லது செகண்ட் அந்த இதுல வருது. அடுத்த வருடம் இதே மாதிரியாக அவ்வளவு காலத்தின் பின்னர் வரும். அதிலே எந்த விதமான கூட்டல் குறைத்தல் ஒன்றும் கிடையாது. அப்ப இந்த மாசங்கள்ல இந்த 360 பாகையால சுத்தி வரைக்க 30 மாசையை சுத்தி வரைக்குள்ள அது வந்து மாச கணக்கு பார்த்தோம். இனி சூரியனை சுத்தி வருகின்ற பொழுது இந்த தை மாசம், மாசி மாதம், பங்குனி மாசம் என்று வரும்போது சித்திரை மாதத்திலேதான் இந்த இது நடக்கின்றது. இதை நாங்கள் சங்கிராந்தி என்று சொல்லுவோம். ஒரு புது ராசிக்கு சூரியன் பிரகிக்கின்ற பொழுது சங்கிராந்தி என்று சொல்லுகிறோம். அப்ப ஒவ்வொரு புது வருஷம் வந்து அடுத்த புருஷத்திலே புது வருஷம் முந்தின புது வருஷத்தில இருந்து 365 நாள், 6 மாசம், 6 மணித்தியாலம், 11 நிமிடம் 48 வினாடி என்று பார்த்தோம். எங்களுடைய கணக்கின்படி முதல் முந்தின வருஷத்துல எந்த வாரத்துல பிறந்ததோ, எந்த கிழமை இருக்குதானே, அதற்கு அடுத்த நாள்ல பிறக்கும். முந்தின புதன்கிழமை புதன்கிழமை பிறக்குதுன்னா போன வருஷம் செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்க
3: வேண்டும்.
2: எந்த திதியில் பிறந்ததோ, திதி என்பது லூனஃபேஸ் சொல்லுவார்கள், சந்திரனுடைய சஞ்சாரத்தை திதியை சுற்றி சொல்லுவார்கள். அதாவது உங்களுக்கு தெரியும் அமாவாசையில நியூமூன், நோமூன நியூமூன் சொல்லுவார்கள்,
3: நோமூன நியூமூன்.
2: அதுக்கு அடுத்ததாக முதலாவது நாள் வந்து ஃபர்ஸ்ட் லியூனடே பிரதமை, பிரதமை பிரதமே பாகியண்டா அதுல ஆரம்பம். கலியுகத்தினுடைய பூஜை எல்லாம் செய்கின்ற பொழுது கலியுகம் இப்பதான் எங்களுக்கு ஆரம்பம். சில பேர் கலியுகம் இப்போதே முடிய போகுது என்று பயமுறுத்துவது வேறு
3: கதை.
2: கலியுகத்திலே 432,000 வருஷம் இருக்குது. அது தொடங்கினது கிறிஸ்துவுக்கு முன் 3101 பிப்ரவரி மாசம் 17 இரவு தொடங்கினது. அப்ப இப்பொழுது 5,000 வருஷம் தான் போயிருக்கு. அப்ப இது இப்ப 432,000 வருஷத்துல ஒரு 5,000 போயிருக்குது. ஆரம்பம் அப்ப சங்கல்பம் செய்யும் போது சொல்லுவார்கள் கலியுகே பிரதமே பாகே, இப்பதான்
3: தொடங்குறார்.
2: அப்ப லூனஃபேஸ்ல அமாவாசை அடுத்த நாள பிரதமை என்று சொல்வது. அடுத்ததாக துதியை ரெண்டாவது திரு அப்ப அப்படி அப்படியே வரும். திருதி ஏண்டா 3, சதுர்த்தி என்றா 4, பஞ்சமி என்றால் 5. இப்படி அந்த திதிகள் வருகின்றதானே அந்த லியூனடே, அந்த முதல் எந்த முதல் வருஷ பிறப்பு எந்த லியூனடே எந்த திதியில வந்ததோ அதுல இருந்து 12 திதியிலே அடுத்த வருஷ பிறப்பு வரும்.
3: அதெல்லாம் நாங்கள் அந்த சந்திரனுடைய
2: சஞ்சாரம், சூரியனுடைய சஞ்சாரம், பூமியினுடைய சஞ்சாரம், வானவி எல்லாம் அச்சொட்டாக வருகிறது. அது எந்த நட்சத்திரத்தில் பிறந்ததோ. இப்ப இந்த முறை எல்லாம் இந்த
3: கரவர்ஷம்,
2: இந்த முறை இந்த மக நட்சத்திரத்துல 3 பாதத்துல பிறக்குது இந்த வருஷம் கரவர்ஷம். ஆகவே முந்தின வருஷம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததோ அதற்கு 11 நட்சத்திரத்துல பிறக்கும். முந்தின வருஷம் என்ன நேரத்தில் பிறந்ததோ அதுல இருந்து 15 நாழிகை 31 வினாடி கழித்து பிறக்கும். அச்சுட்டான கணக்கு, வெரி ப்ரிசைஸ் அண்ட் அக்யூரேட் மேத்தமெட்டிக்கல் அஸ்ட்ரோனமிக்கல் கால்குலேஷன். திஸ் இஸ் அவர் நியூ இயர் கால்குலேஷன் ஓ டிசிஷன் ஆஃப் நியூ இயர் ஸ்டார்டிங் இஸ் பேஸ்ட் ஆன். கலியுகம் தொடங்கினதுல இருந்து இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் 18,671,999 கழிந்து 48 நாடி கழிந்து 12 வினாடி கழிந்து 45 நொடி கழிய வருஷம் பிறகு நாள் கணக்கு
3: நொடிக்கணக்கு
2: வினாடி கணக்கு நொடிக்கணக்கு.
3: உண்மையிலே இந்த இப்படியான ஒரு விஞ்ஞானிகளே இந்த கணக்கில் கூட்டல் கழித்தல் பிரித்தல் என்று பார்க்காமல் எங்களுடைய முன்னோர்கள்
2: இதைத்தான் இப்ப எல்லாம் பல பேர் பழம் பஞ்சாங்கம் என்று ஏளனம் செய்வது இதுதான். இப்ப விளங்கணும் பழம் பஞ்சாங்கம் என்னென்று
3: விளங்கணும். உண்மையிலே இப்ப நான் நினைக்கிறேன் அந்த சிற்றறிவின் காரணமாக அவர்கள் சொல்லுகிறார்கள் போல.
2: இவர்களுக்கு ஆங்கில விஞ்ஞானமும் தெரியாது, வானவியலும் தெரியாது, பஞ்சாங்கமும் தெரியாது, ஒன்றுமே தெரியாமல் வெறுமனே
3: சும்மா
2: பேனையையும் வாயையும் வைத்துக் கொண்டு பேசுவதும் தான்.
3: உண்மையில எங்களுடைய அந்த முன்னோர்களுடைய கணிப்புகளை பார்க்கும் போது எவ்வளவு ஆச்சரியமாக, நீங்கள் சொல்ற மாதிரி அந்த வினாடி செக்கன் எல்லாம் வைத்துத்தான் அவர் கணக்கு பண்ணியிருக்கிறார்கள். அது உண்மையிலே பிரமிக்கத்தக்க விஷயம். அது இப்போ உள்ள விஞ்ஞானிகளுக்கு இப்பொழுது சாரையா விளங்குகிறது. ஆனால் அதை ஒப்புக்கொள்ள தயாரா இல்லையா அவர்கள்?
4: அதை அது விளங்குற பாஷையில் நாங்களும் வெளிப்படுத்த வேண்டும்.
3: அது முக்கியம்,
4: அது முக்கியம். நாங்கள் வெறுமனே எங்களிடம் எல்லாம் இருக்கின்றது, எங்களிடம் எல்லாம் இருக்கின்றது வெறுமனே சொல்லிக் கொண்டிருந்தால் பார்த்தாது எங்களுக்குள்ளேயே வைத்துக் கொண்டு அவர்களுக்கு புரிகின்ற மொழியிலே புரிகின்ற பாஷையில இவற்றை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த விடயங்கள் வரும். உதாரணமாக இது வந்து வருடப்பிறப்பு, வானவியல் நாள்கள், வருஷப்பிறப்பு, அதை வச்சுதான் சொன்னோம். இதே மாதிரியாக அண்டவியல்ல ஆயிரக்கணக்கான அண்ட தொகுதிகள் இருக்கின்றன. இவை எப்படி தோன்றின, எப்படி பறந்து நிற்கின்றன, எப்படி இதற்கு முடிவு வருகின்றது என்றெல்லாம் இருக்கின்றது
3: தானே சொல்லி வைத்திருக்கோம்.
4: எங்களுடைய சமயங்களிலே திருவாசகத்தில் இருந்து, ஆகமங்களில் இருந்து, புராணங்களில் இருந்து சொல்லி வைக்கப்பட்டதைத்தான் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக விஞ்ஞானம் சொல்லி வெளிவிட்டுக் கொண்டு வருகின்றது. கடந்த 30-40 வருடங்களாக வெளிவிட்டுக் கொண்டு வருகின்றது. ஆகவே இவற்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவை ஒன்றும் வெறும் மூட நம்பிக்கைகள் அல்ல, பழம்பஞ்சாங்கங்கள் அல்ல. இப்படிப்பட்ட விஞ்ஞான ரீதியான, கணித ரீதியான, வானியல் ரீதியான அச்சொட்டான
3: கணித
4: முறை
3: பிரடிக்ஷன்
4: சொல்ல வேண்டும். அந்த விதத்தின்படிதான் இந்த தமிழ் வருடப்பிறப்பு வருகின்றது. இனி இந்த வருடப்பிறப்பு சில பேருக்கு தை மாசத்திலே வருகின்றது. தை மாதத்தை சில பேர் வருஷப்பிறப்பு என்று பிரகடனப்படுத்தி இருக்கின்றார்கள். அப்ப நாங்கள் இப்ப திருவள்ளுவர் ஆண்டு என்று சொல்லுகின்றார்களே என்று கொண்டு கொண்டால், இந்த சின்ன சின்ன விடயங்கள், அதாவது வருடத்தை எப்பொழுது தொடங்க வேண்டும் என்ற மரபுகள் அடிக்கடி அவர்கள் கதைத்து வந்திருக்கிறார்கள். ஆதிகாலத்திலேயே இப்ப இன்றைக்கு இருக்கின்ற கணக்கு வந்து கிட்டத்தட்ட விஸ்வாமித்திரர் காலத்திலே தொடங்கினது. மகாபாரதத்துக்கு முந்தின
3: காலமே துவங்கிட்டு
4: ஓ அந்த காலங்களிலே இருந்தே வந்திருக்கிறது. ஆதியிலே வந்து தை மாசம் முதலாவது மாசமாக கொண்ட முறையும் இருந்திருக்கின்றது.
3: ஓ ஒருவேளை இருந்திருக்கு.
4: ஓ அது ஆதியிலே இருந்தது. பிற்பாடு சித்திரை மாதத்தை முதலாவது வருடமாக கொண்டார்கள். இது மகாபாரதத்திலே வருகின்றது. இதை பற்றிய குறிப்புகள் அந்த நாளிலே இருந்த ரிஷிகள் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு 9000 வருஷத்துக்கு முந்தி அவர் விஸ்வாமித்திரர் அக்காலத்திய வானசாஸ்திர அறிஞர்களை கூட்டி அந்த நாளத்திலேயே இந்த வருஷப்பிறப்பு எந்த மாசம் தொடங்குறது என்று பார்த்து தை மாதம் என்று சொல்லி அவர் தொடங்குறதுக்கும் யோசிச்சார் விஸ்வாமித்திரர் அன்னைக்கு. இது நடந்தது வியாசர் காலத்தில் வருகிறது. வியாசருக்கு முந்தின காலத்தில் வியாசர் இதை பற்றி மகாபாரதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதன்படி சப்த ரிஷி கால கணக்கு என்று சொல்லுவார்கள். சப்த ரிஷி சகாப்தம். அப்ப சப்த ரிஷி சகாப்தம் வந்து கிட்டத்தட்ட 8516 வருஷங்கள் கிறிஸ்துக்கு முன், 8516 வருஷத்துல இருந்து அந்த சப்த ரிஷி சகாப்தம் தொடங்கி இருக்கு.
3: 10,000 என்று சொல்லுங்க கூட
4: அந்த கணக்கு இருந்திருக்கின்றது அந்த நாளையில இருந்து. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த நாளையில பார்க்கின்ற பொழுது 8011 வந்து அவங்க அந்த சகாப்தத்தை தொடங்குகிறார்கள். சகாப்தம் அந்த இப்ப இருக்கிற சகாப்தம் தொடங்கிக்குள்ள அது வந்து அந்த நேரம் வந்து பிப்ரவரி மாதம் தான் அது தொடங்கி இருக்கப்ப அந்த நாளையில. ஏன்னா இப்ப இருக்கிற வான சஞ்சாரத்துக்கும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வரும். அந்த உச்சம் கொடுக்கிற நேரங்கள் நாட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வருகின்றது. ஆகவே அந்த சப்த ரிஷி கால கணக்கு பிப்ரவரி மாதம் 21 தான் அந்த நாளத்தில் தொடங்கினது. அதுல எதை வருஷ பிறப்பாக வைக்க வேண்டும் என்ற கணக்கு, இந்த சப்தரிஷி கணக்கு தொடங்கின காலத்திலிருந்து நடைமுறையில் இருக்கின்ற பொழுது எதை வருஷப்பிறப்பாக எடுக்க வேண்டும், எந்த மாசத்தை என்ற விவாதம் தான். அதைத்தான் 9000 வருஷத்துக்கு முந்தி விஸ்வாமித்திரர், 10,000 வருஷத்துக்கு முந்தி விஸ்வாமித்திரர் கூடி ஆராய்ந்து தை மாசம் என்று தீர்ப்பெடுத்தார். இது நடந்தது கிட்டத்தட்ட அந்த 9000 வருஷத்துக்கு முந்தி, 9000 வருஷத்துக்கு முந்தி அது வந்தது. கொஞ்ச காலத்துக்கு பிற்பாடு இதை பற்றிய குறிப்பு எங்கே இருக்கின்றால் மகாபாரதத்தில்
3: வியாசமாவத்தில்
4: இருக்குது. இதற்கு பிறகு கர்கல் என்ற ஒரு மகரிஷி ஒருத்தர் இருந்தார். அவர்தான் பிறகு வசந்த காலத்தில் சூரியன், வசந்த காலத்தில் வருஷப்பிறப்பு வர வேணும் என்று சொல்லி சூரியன் சித்திர மாதம் அல்லது இந்த மேஷ ராசிக்குள் வருஷப்பிறப்பாக ஏற்படுத்துறது கர்க மகரிஷி. இது பின்னால வருகிறது,
3: அதன் பின்பு
4: அதுல இருந்து இன்று வரைக்கும் சித்திரதான் வருஷப்பிறப்பா இருக்கு. இதைத்தான் பிறகு அந்த காலத்தில் வானசாஸ்திரர் எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கு.
3: அது உண்மையிலேயே அவர்கள் சொன்னது சரியான, இப்ப நாங்கள் இந்த கணக்கு முறையில் நீங்கள் சொன்ன கணக்கு முறையில பார்க்கும் போது அவர்களுடைய சரியான முடிவுக்கு தான் வந்திருக்கிறார்கள்,
4: சரியான முடிவுக்கு வந்திருக்கிறார்கள்
3: அந்த நேரத்தில்.
4: இதுலே ஒருவர் வேணுமென்றால் தனக்கு தான் பிறந்த மாதம் டிசம்பர் என்றால் டிசம்பர் மாதத்தில் வைத்துக் கொள்ளலாம்,
3: அப்படித்தான்
4: பிரச்சனை இல்லை. அதாவது இப்படி புது புது வருடங்களை புகுத்துவதும் வந்து ஒன்றும் பழைய தண்டில்லை. எங்களுடைய மரபிலேயே கூட பழைய காலத்திலேயே இருந்தே இந்த மரபுகள் இருந்திருக்கின்றது. இப்ப உதாரணமாக பார்த்தால் இப்ப விக்ரமாதித்த வருஷம் என்று சொல்லுவார்கள், சாலி வாகன சகாப்தம் திருவள்ளுவர் ஆண்டு என்று இப்போது
3: சொல்லுகிறார்கள்.
4: இப்படி இப்படி பலவிதமான முறைகளிலே சொல்லுவார்கள். இப்ப கிறிஸ்து பிறந்ததிலிருந்து வருடத்தை கணக்கிடுகின்ற முறைமை வந்தது, அதுக்கு இன்றைக்கு கிறிஸ்து பிறந்ததில் இருந்து எங்களுக்கு தெரியும். கிறிஸ்தவ வேதாகமத்தின் படி இஸ்ரவேலினுடைய யூதர்களுடைய முதற் குடிமகன் வந்து ஆதாம், ஆதாம் ஏவாள். அவர்கள் படைக்கப்பட்டதில் இருந்து அந்த ஆதாம் வந்து 964 வருஷம் ஜீவித்திருந்தார். பழைய பாட்டில் இருக்குது, முதலாவது மனுஷன் ஆதாம் ஜீவித்திருந்த காலங்கள் 964 வருடங்கள். இந்த ஆதாமுடைய தொடக்கத்தில் இருந்து 88வது சந்ததியிலே இயேசு கிறிஸ்துநாதர் பிறக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துநாதர் பிறப்பதற்கு ஆதாம் தோன்றியதிலிருந்து 4004 வருடங்கள் சென்றன. இது பழைய ஏற்பாடு.
3: பழைய ஏற்பாடுல
4: ஒவ்வொருடைய காலம் மோசஸ் எல்லாம் போட்டு கிடக்கிறது. அப்ப ஆதாத்தை படை அந்த உலகத்தை கடவுள் அவருடைய கடவுள் ஆதாமத்துடைய தோட்டத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து நாள் வரைக்கும் 4004 வருஷம். இன்றைக்கு அதுக்கு பிறகு 2010 வருஷம் கழிந்தால் இது வந்து 6014 வருஷம். இந்த 6014 வருஷ காலத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்தில் இருந்து தோன்று கணிக்கப்படுவதுதான் இந்த கிபி கிமு
3: கிமு கிபி.
4: அது அவர்களுடைய கணக்கு. இதுல வந்து அந்த கிரிகரி என்றவர் கொண்டந்தது வந்த கணக்கை ஜனவரியில தான் புத்தாண்டு கொண்டாட வேணும் என்று கொண்டந்தது. கிரிகரி வந்து போப்பாக இருந்தபோது 1582 ஆண்டு கொண்டு வர.
3: ஓஹோ, அண்மை காலம்.
4: மிக அண்மை காலமாக 1582 ஆண்டு கொண்டு வர, 1582 ஆண்டு கொண்டு வர. அதுக்கு முந்தி அவர்கள் கொண்டாடின நியூ இயர் வந்து April 1st.
3: பாருங்க,
4: April 1st. அப்ப போப்புடைய அதிகாரம் செல்லாத அல்லது அதிகாரத்தை விரும்பாத நாடுகள் சில
3: இருந்தன.
4: அவை இது ஏற்றுக்கொள்ள அவர்கள் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி தான் கொண்டாடி கொண்டு வந்தார்கள். மற்றும் அந்த காலத்தில் கம்யூனிகேஷனும் குறைவு
3: தானே,
4: அங்க போக வேண்டும், அதுவும் போகவில்லை. அப்ப இந்த போப்பினுடைய ஆதிக்கத்துக்கு கீழே அவருடைய இதை ஏற்று இந்த நியூ இயரை ஜனவரி மாதம் முதலாம் தேதி கொண்டாடினவர்கள் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி கொண்டாடுறவர்களை பார்த்து ஏப்ரல் ஃபூல் என்று சொன்னார்கள்.
3: ஓ, அதுல இருந்து அந்த ஏப்ரல் ஃபூலே வந்தது,
4: வளமை வந்தது.
3: பாருங்க, இதெல்லாம் நாங்கள் தெரியாமல் தான் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம்.
4: ஏப்ரல் ஃபூல் என்றா தெரிஞ்சிருக்க
3: வேண்டிய ஏப்ரல் ஃபூல் சொல்றாங்கல்ல.
4: அப்ப அந்த நாளில வந்து அந்த சில நாடுகள்ல பொதுவாக சொல்லுவார்கள், அந்த இங்கிலாந்து உட்பட பல நாடுகள் அந்த நாளில அமுல்படுத்தல அமுல்படுத்தல இவர்கள் பின்ன அவர்களை இழித்துரைப்பதற்காக ஏப்ரல் ஃபூல் என்று சொல்லி சொன்னார்கள். அப்ப இந்த முதலாம் நாள், அதாவது வருஷப்புறப்பட்ட முதலாம் நாள், ஆங்கில கலண்டரை எடுத்து பார்த்தாலும் சரி தமிழ் கலண்டரை எடுத்து பார்த்தாலும் சரி நெடுக அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்களுடைய கல்குலேஷன்ல அது எந்த நாளை நிர்ணயிச்சாலும் அதில் ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கின்றது. அதாவது ஒரு வானியல் ரீதியாக இன்ன நடக்குது, ஏனென்றைக்கு இரண்டாம் ஏனென்றைக்கு இன்ன திதி என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அல்லது ஏன் இன்றைக்கு இந்த நட்சத்திரம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு, ஏன் இன்றைக்கு ஏன் இது மாசி மாசம் என்று சொன்னால் இது காரணம் இருக்கு, ஏன் பங்குனி மாசம் என்றால் சூரியன் இந்த ராசியில வானத்துல சஞ்சரிச்சு கொண்டிருக்கு,
3: அது விஞ்ஞான ரீதியாகவும் சரியா இருக்கு,
4: சரியா இருக்கு. அப்ப வந்து வானமண்டலத்தில் இருக்கிற ராசிகளும் கூட அந்த பிரிக்கப்பட்டதும் சமுத்திரம் மாதிரிதான், ஒன்னும் கோடு போட்டு இல்ல, சமுத்திரங்கள்ல நாங்கள் இந்த சமுத்திரம்
3: இமேஜினரி லைன்ஸ்
4: அந்த லைன்ஸ் ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த லைன்ஸ் வந்து எங்களுக்கும் சரி ஆங்கிலேயர்களும் சரி
3: உண்மையிலே டாக்டர் நீங்கள் இந்த இன்றைக்கு எனக்கு சில விஷயங்கள், இந்த ஏப்ரல் ஃபூல் என்ற விஷயம் பல பேருக்கு தெரியாது. இப்ப என்னன்னா நாங்கள் அதை அறிய வேண்டும் என்று முயற்சி செய்கிறதில் ஒன்று, மற்றது அவனுடன் சொல்லிவிட்டு அதை ஏற்றுக்கொள்றானே. இந்த காங்காமா சத்தி எடுத்தவங்க மாதிரிதான் எங்களுடைய பெரும்பாலான நடவும் போக்கும் பரவும் இருக்குது. உண்மையிலே இன்று இந்த கர வருஷத்தின் பார்க்க இந்த அடிப்படையான அந்த கணித முறை, அச்சொட்டான கணித முறை எவ்வளவு விஞ்ஞான ரீதியாக செய்யப்பட்டது என்று நீங்கள் சொல்லும் பொழுது எங்களுடைய வானசுவாஸ்திரம் ஒரு எள்ளி நகரக்கூடிய விஷயம் அல்ல.
4: இதுல நிறைய பட்பதற்கு நிறைய
3: இருக்கிறது.
4: இன்னொரு விஷயத்தை குறித்துக்கொண்டு நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு
3: போகலாம்.
4: வருஷப்பிறப்பு வருகின்ற பொழுது புண்ணிய காலம், விஷு புண்ணிய காலம் சொல்வார்கள். அந்த காலத்திலே எழுந்து நீராடி இறைவனை வழிபட்டு புத்தாடி அணிந்து அதன் வேண்டும். அந்த விஷு புண்ணிய காலம் வந்து இந்த புதன்கிழமை
3: இரவே தொடங்கி
4: ஆலயங்களின்படி புதன்கிழமை இரவு 10:03 நிமிடத்தில் இருந்து வியாழக்கிழமை அதிகாலை 6:03 வரை.

0: நீராடி இறைவனை வணங்கி வீட்டிலே பிள்ளைகளுக்கு பெரியவர்களை வணங்க கற்றுக் கொடுங்கள். மாதா பிதா குரு தெய்வம், அப்ப அதை கற்றுக் கொடுக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், அது ஆசை பெற வேண்டும். மற்றது சூரியனுக்கு இறைவனுக்கு பொங்கல் செய்து படைக்கலாம். அந்த இது ஒன்று இருக்கின்றது. அடுத்ததாக சில நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தோஷம் உள்ளவர்கள் இதை கவனமாக அத்தியாவசியமாக செய்ய வேண்டும். தோஷம் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம், மகம், பூரம், உத்தரம் நட்சத்திரம் முதலாம் கால், மூலம், உத்தராட நட்சத்திரம் இரண்டாம், மூன்றாம், நாலாம் கால், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் முதலாம், இரண்டாம் கால். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு அந்த வருடப்பிறப்பிலே இந்த வழிபாடுகள், இந்த மருத்து நீர் சேர்த்து நீராடி மற்றது இறைவனை வழிபட்டு பெரியோர்களை வழிபட்டு ஆலய தரிசனம் செய்து அப்படி வந்தால் அதனால தோஷங்கள் வந்து குறையும், விலகும். இதை கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்த
1: இப்ப ஒரு நேர் வந்துட்டு அதை எடுப்போமோ என்ன மாதிரி அவர் இந்த இது வருஷப்பிறப்போட அண்டியதாக இருந்தால் மிகவும் நல்லது. வணக்கம்.
2: வணக்கம்
1: சொல்லுங்க.
2: சித்திரை வருஷப்பிறப்பு தான் நாங்கள் வருஷப்பிறப்பு வந்து கொண்டாடுறாங்க. இப்ப தைப்பொங்கல் இப்ப கலண்டர்ல தைப்பொங்கல் அன்றைக்கு இந்த 14ஆம் தேதிக்குள்ள 1ஆம் தேதி என்று தொடங்குறோம்.
0: பாரம்பரியத்தின்படி வருடப்பிறப்பு புது வருடம் தொடங்குவது 12 ராசிகளில் முதலாவது ராசியாகிய மேஷ ராசியிலே சூரியன் பிரவேசிக்கின்ற காலம். அது சித்திரை மாசத்து முதலாம் தேதி அந்த வருஷப்பிறப்பை
1: அப்ப அதனால நாங்கள் இதாக குழப்பமுடைய தேவையில்லை.
0: மேட சங்கிராந்தி அது தைப்பதங்கள்
1: அவர்கள் பிரகடனப்படுத்தினா அவர்கள் விரும்பினா கொண்டாடட்டும்.
0: நாங்கள் கொண்டாட்டம் எவ்வளவு இருந்தாலும் சேர்ந்து கொண்டாடலாம்.
1: இதை
0: கொண்டாடாதே அதை கொண்டாட
1: பிரச்சனை. நன்றி நன்றி.
2: மற்றது ஈரானியர் வந்து மார்ச் 21 ஸ்பிரிங் தொடங்குற பொழுது தங்களை வருஷம் என்று கொண்டாடுகிறார்கள். தீபாவளி நாள குஜராத்தாக வருஷப்பிறப்பு என்று சொல்கிறார்கள். அதுகளும் இந்த கல்குலேஷன் சம்பந்தப்பட்டதா இருக்கும்.
0: இதுல பார்த்தால் இந்த வானவியல் ரீதியாக அமைந்த வருடப்பிறப்புகள் இருக்கின்றன தானே. இந்த வருடப்பிறப்பு வந்து தென்னாட்டிலே தான் இருக்கின்றது. எங்களுக்கு சொன்னோம் இந்த இன்னென்ன மாசங்கள் இன்னென்ன வருடங்கள் என்று சொன்னோம் இல்லையா. தீபாவளி என்று சொல்லுகின்ற பொழுது அன்றைக்கு தீபாவளி வந்து அந்த சதுர்த்தசி நரக சதுர்த்தசி என்று சொல்லுவோம். அந்த திதியிலே தான் வருகின்றது. அது வந்து இந்த மரபு இயேசு கிறிஸ்துநாதர் பிறந்ததில் இருந்து அவர்கள் சொல்லுவது மாதிரி, திருவள்ளுவர் ஆண்டு கண்டு திருவள்ளுவர் பிறந்தது சொல்லு மாதிரி, முகமது நபிகள் பிறந்ததில் இருந்து முகமது அவர்களுடைய மரபு. தீபாவளிக்கு பல விளக்கங்கள் உண்டு. அவர்களுடைய மரபின்படி ராமர் வனவாசம் சென்ற பிறகு அயோத்திக்கு திரும்பி மீள திரும்பி வந்த நாள் தீபாவளி என்று சொல்லுகிறார். அப்ப இதே மாதிரியாக பார்த்தால் இப்ப வட இந்தியாவில மற்ற இடங்கள்ல தெலுங்கு மற்றது தென்னிந்தியாவில தெலுங்கு தேசம், ஆந்திர பிரதேஷ் மற்றது கர்நாடகா, கர்நாடக பிரதேஷ் அதுகள் எல்லாத்திலையும் சந்திரனை அடிப்படையாக கொண்ட சஞ்சாரம், சந்திர மாசங்களை சாந்திர மாசம் என்று சொல்லுவாங்க, இந்த லூன மந்த்ஸ், அதை வச்சுத்தான் அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப அவர்களுக்கு மாசம் தொடங்குறது வந்து வித்தியாசம்,
1: கொஞ்சம் வித்தியாசம்.
0: அவர்களுக்கு மாசம் தொடங்குற சந்திரனை வச்சு தொடங்கிக்க ஒரு அமாவாசை முடிஞ்சு அடுத்த நாளான பிரதமர் இருக்குத்தானே, அதான் அவைக்கு முதல் நாள். பிறகு அடுத்த அமாவாசைக்கு கடைசி நாளா வரும். அப்ப இப்படித்தான் அவைக்கு
1: சந்திரனுடைய சூரிய சஞ்சாரத்தை விட ஒரு சந்திர சஞ்சாரத்தை தான் கூடுதலாக
0: அடுத்த மாசம் ஒரு மாசம் வரும். இப்ப இதனால தான் அவர்கள் அந்த சிவராத்திரியிலே இந்த பிரச்சனை வருது. மாசம் சூரிய மாசம் சிலவள பிரச்சனை வருது. அவர்கள் வந்து என்ன சொல்லுவார்கள், அவர்கள் வந்து அமாவாசைக்கு பங்குனி மாசம் அமாவாசை இருக்குதானே, பங்குனி அமாவாசை முடிஞ்ச உடனே அந்த பங்குனி இந்த அமாவாசை அந்த இறுதி நாள் முடிஞ்ச அந்த முடிந்த உடனே பிரதமை அன்று அதைக்கு சித்திர துவங்கிட்டு அவர்கள் அதை புது வருஷத்தை ஜுகாதி என்று சொல்லுவார். அதை தெலுங்கு கன்னட வாக்கள் வந்து ஜுகாதி என்று சொல்லி கொண்டாடுவார்கள். அது கிட்டத்தட்ட சித்திர மாசம்தான், அது சந்திரமான
1: கொஞ்சம்.
0: இதே மாதிரியாக சூரியனுடைய சொந்த ராசி வந்து சிம்மம், லியோ. அப்ப சூரியன் தன்னுடைய சொந்த ராசியாகி சிம்மத்தில் பிரவகிப்பது தான் வருஷ தொடக்கம் என்று சொல்லுகிற மரபு தமிழ்நாட்டிலையும் இருந்திருக்கு. இது புறநானூறு பாடல் ஒன்றிலையும் இருக்கின்றது. இதையே மலையாளத்திலையும் வந்து கொண்டாடுவார்கள். அவர்களுக்கு ஆவணி மாசம் தான் மலையாள வருஷ பிறப்பு. சூரியன் எனது சொந்த ராசி ஆகிய சிம்ம ராசியிலே போகிற மாசம் ஆவணி மாசம், அந்த மாசத்தை முதலாக கொள்ளும் மரபு தான் இன்றைக்கு அங்கே இருக்குது. முந்தி பழந்தமிழர்களையும் அது இருந்திருக்கின்றது. இதே போல இந்த மாச கணக்கில நாங்க சொன்ன அமாவாசையிலிருந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் கொள்ற மாச பிறப்பு இருக்குது. இதே மாதிரி ஒரு பௌர்ணமியிலிருந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் சந்திர மாசமாக கொள்ற மரபு இருக்குது. பெங்கால்ல எல்லாம் சில இடங்கள்லயே அப்படித்தான் இருக்கு. உதாரணமாக இங்க இருக்கிற ஹரே கிருஷ்ணா கோயில்

0: கார்த்திகை தீபம் கொண்டாடுவார்.
1: அவளுக்கு
0: மந்த் ஆஃப் கார்த்திகை என்று சொல்லுவார்கள், மந்த் ஆஃப் தாமோதரா என்று சொல்லுவார்கள். அது கிருஷ்ணர் தாமோதரம் என்றா தாமம் என்றால் கயிறு, தாம்பு கயிறு என்று சொல்றாங்க.
1: தாம்பு கயிறு,
0: தாம்பு என்ற கயிறு, உதரம் என்றா வயிறு. இந்த கயிற்றினால கிருஷ்ணர் வயிற்றிலே கட்டி உரல்ல ஜசோத கட்டின மாசம் தான் தாமோதர மாசம், மந்த் ஆஃப் தாமோதரா. அப்ப தாமோதர அஷ்டகம் என்று படிப்பார்கள். அந்த தாமோதர அஷ்டகம் படிச்சு கார்த்திகை தீபம் மாதிரி தீபமேத்தி வழிபாடுவார்கள். அந்த அந்த மாசம் முழுக்க அது நடக்கும். அப்ப அவர்கள் எங்களுடைய வீட்டுக்கும் வந்திருந்தார்கள். அப்ப கார்த்திகை பிறக்கவில்லை அவர்களுடைய லூன மந்த்ஸ் கணக்கம், அவர்களுடைய அந்த பௌர்ணமியிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் இந்த பிரதேச வேறுபாடுகள்
1: எங்களுக்கு
0: கொள்ள தேவையில்லை, அதை விளங்கிக் கொள்ள முயற்சிக்கலாம்.
1: அதே தங்களுக்கு அந்த ஒரு விளக்கமும் வியாக்கியானம் கொடுக்கிறார்கள். அதனாலே நாங்கள் அதை ஒரு இதாக எடுக்கக்கூடாது,
0: இதை செய்யலாம். அதுல வந்து பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எங்களுடைய மரபுக்கு என்ன அடிப்படை என்று நாங்கள் தெரிந்து
1: கொண்டால் இந்த பிரச்சனையே இல்லை. ஓகே, நன்றி
2: நன்றி
1: நன்றி. ஓகே, உண்மையிலே நிறைய நேரல் வந்து வந்து போய்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த இதுகளை பார்க்கும் பொழுது எங்களுக்கு நேரம் கொஞ்சம் மட்டுமட்டாக வந்து கொண்டிருக்கிற படியால் அடுத்த விடயத்துக்கு போகலாம் என்று நினைக்கிறேன் டாக்டர். சென்ற வெள்ளிக்கிழமை ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை நாங்கள் இங்கே நடாத்தியிருந்தோம். நண்பர் ஒருவர் பெற்ற அனுபவங்களை இங்கே ஒரு அமெரிக்க நண்பர் இதை பற்றி நாங்கள் பார்த்தோம். அதில் நீங்கள் இறுதி நேரத்தில் வந்து கலந்து கொண்டீர்கள். அதோட சில விஷயங்களையும் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய இருக்கிறது. இது ஒரு பரந்த ஒரு விஷயம் பொருள் என்றாலும் நான் இங்கே ஒரு விஷயத்தை இங்கே குருநாதர் யோகர் சுவாமிகள் ஒரு பாடலே கூறியிருக்கிறார். அதை நான் வாசித்து பார்க்கவும் அதை அந்த நிலையை நீங்கள் ஓரளவுக்கு ஓரளவுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன். அவர் பாடுகிறார் ஒரு இடத்தில் என்ன மாதிரி என்றால், அங்கும் இங்கும் எங்கும் திருக்கூத்து அடடா அதை அறிதல் பத்தரை பொன் மாற்று. அங்கும் எங்கும் திருக்கூத்து அடடா அதை அறிதல் பத்தரை பொன் மாற்று. பொங்கி வரும் காமமே கூற்று அடடா புலன் வழியில் போகாமல் தேற்று. இடை பிங்கல் கலை இரண்டும் சேர்த்து இடகலை பிங்கலை இரண்டும் சேர்த்து அடடா எழிலான சுழுமுனைக்குள் ஏற்று. எழிலான சுழுமுனைக்குள் ஏற்று மடை திறந்தாற் போல வரும் ஊற்று அடடா மாமாயை சாராதென சாற்று. மடை திறந்த வெள்ளம் போல வரும் என்ற மாதிரி அவர் பாடுகிறார்கள். பொங்கி வரும் அமிர்தத்தை உண்டு அடடா பூரண நிட்டயிற்சேர் நன்று. மங்களகரமாக வாழ்த்து அடடா மௌன நிலையிலே ஆழ்த்து. சங்கரன் திருப்பாதம் போற்று அடடா சாயுச்சிய பதவியில் ஏற்று. நல்லூரான் திருப்பாதம் காப்பு அடடா நமக்கு குறைவில்லை நல்ல வாக்கு. சொல்ல முடியாத தீர்ப்பு அடடா சுவாமி கிருபை உனக்கு காப்பு. இது அவர் பெற்ற அனுபவத்தை பாடலாகவே சொல்லியிருக்கிறார்.
3: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: சிவகணம்னு சொன்ன பத்தல, சிவகணம்னா என்ன? சிவம்னா மங்களம், மங்கள கணங்களோட இருக்கணும். நமக்குள்ள எல்லாமே நல்ல எண்ணங்கள் வரணும். என்னது மங்களமான எண்ணங்கள்? காலம் எழுந்து ஸ்நானம் பண்ணணும், சந்தியா வந்தனம் பண்ணணும், ஸ்தோத்திரங்களை வாசிக்கணும், பூஜை பண்ணணும், ஏதோ ஹோமங்கள் பண்ணணும், கோவிலுக்கு போகணும், நல்ல விஷயங்களை பார்க்கணும், ஏதாவது நல்ல விஷயங்களை கேட்கணும். இப்படிப்பட்டதான எண்ணங்கள் மனசுல வந்துட்டே இருக்கணும். அதுக்கு தகுந்தா போல இருந்தா தான் எல்லாம் நல்லா நடக்கும். காலம்பர எழுந்தா டெலிபோன், இது அழகான ஒரு சினிமா வந்திருக்கா போவோம், இங்க ஒரு எக்ஸிபிஷன் வந்திருக்கா போவோம், அங்க ஏதோ யாரோ வந்து இருக்கலாம் அதை போய் பார்க்கணும், பேப்பர்ல ஏதோ ஒரு திறந்து இருக்கா அந்த கடைக்கு போகணும். இப்படின்னு ஒரு எண்ணங்கள் மனசுல வந்ததுன்னா என்ன ஆச்சுன்னா, ஜபந்தான் டெய்லி இருக்க இன்னொரு நாளைக்கு போ இப்படின்னு தோணும். சோ மனுஷனுக்கு என்ன வேணும்? எப்பொழுதுமே நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் வரணுமா, அதான் சிவகணைஸ்தே விதவிபோ. அந்த சிவகணங்கள் மங்களகரமான குணங்கள் உங்க பரிசரங்களுக்குள்ளேயே உங்களுடைய கண்ணுக்காக மூக்குனாக்க முதலிய புலன்களுக்கு எப்பொழுதுமே நல்லதோர் எண்ணங்கள் நல்லதோர் விஷயங்களே வரும்படி காட்டி கொடுத்து கொண்டே இருக்கணும். இது ரொம்ப கஷ்டம். என்னத்தான் இருந்தாலும் உங்களை பத்து திக்குக்கு இழுக்கிறதுக்காகத்தான் வியக்திகள் இருக்காளே தவிர, ஆத்துல உட்கார்ந்து ஜபம் பண்ணணும் பகவான தியானம் பண்ணணும்னு சொல்றதுக்காக விவகாரங்கள் யாரும் கிடையாது. அது ரொம்ப கஷ்டம், அது அமையறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் பரமேஸ்வர நான் வேற ஒன்னும் சொல்லலப்ப சிவகணங்களோட வந்து திரும்பா அப்படின்னு அழகா இந்த ஸ்லோகத்துல திருடஸ்தம்பாதாராம் திருடமான ஸ்தம்பங்களோட கூடினதும் திருட குண நிபத்தாம் சகமனாம் சத்வரஜஸ்தமோ குணங்கள் என கூடியதான மூணு குணங்கள்னால கட்டப்பட்டதும் அசையக்கூடியதும் விசித்திராம் சித்திர விசித்திரமா இருக்கக்கூடியதும் பத்மாட்யாம் பல வாசனைகளோடு கூடியதும் பிரதி திவச சன்மார்க்க கடிதம் தினந்தோறும் நல்ல வழியிலேயே போகக்கூடியதான மனசுடையதுமான ஸ்மராரே பரமேஸ்வரா மன்மதன ஜெயித்தவனே மச்சேத ஸ்புட பட குட்டீமு என்னுடைய மனசு எனக்கூடியதான தெளிவான இந்த கேன்வாஸோட கட்டி இருக்கக்கூடியதான இந்த குடிசைக்குள்ள பிராப்திய பிசதாம் ஜெயஸ்வாமின் சக்தியா சக ஹே பரமேஸ்வரா சக்தியா சகா கௌரியோட பரமேஸ்வரனோட அம்பாளோட சிவகணை சேவித விபோ ஹே பரமேஸ்வரா சிவகணை நல்ல கணங்களோடு சேவிக்கப்பட்டதான தாங்கள் வந்து என் சரீரத்தில் அமையிடும் எனக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு தியானம் பண்ணினார். அடுத்தது அதுக்கப்புறம் பரமேஸ்வரன் இன்னொன்னு சொல்ற, நீங்க வாங்கோன்னு சொன்ன கூப்பிட்டேன் உங்களை நீங்க வந்திருந்தா நல்லா இருக்கும், ஆனா வர்றதுக்கு கொஞ்சம் லேட் பண்றேன், லேட் பண்ணினத்தினால என்ன ஆயிடுத்து நான் ரொம்ப கவலைப்படுறேன். லோகத்தில் என்ன ஆச்சு என் மனசு என்ன பண்றதோ இங்க இங்கேயும் ஓடுறது, ஓடினா பரவாயில்ல எங்க ஓடுறதுன்னு பணத்துக்கு பின்னால ஓடுறது. சரி பணத்துக்காக கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு கஷ்டத்தை பணத்தை சம்பாதிக்கணும்னா தப்புன்னு சொல்லவே இல்லையே. நம்ம நாட்டில் தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்னு அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு நாலு சொல்லி இருக்கு. பொருள் வேண்டாம்னு சொல்லலையே, பொருள் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாமே, நல்ல வழியில இருந்து சம்பாதிச்சுட்டு பொருளை சம்பாதிக்கல நல்லதானே, அப்படி இல்லையே. என் மனசு என்ன சொல்றது, இது உடம்பு வளைய மாட்டேங்கிறது, கஷ்டப்படணுங்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறது, ஆனா மனசோ காசு வேணும்னு கேட்கறது, இதுதான் கஷ்டமா இருக்கு. இது என்ன பண்றதுன்னு உடம்பு வளையாம அங்கெங்க பணக்கார ஆளுடைய வீட்டுக்குள்ள போய் ஏதாவது எடுத்துட்டு வந்துடலாமான்னு தோன்றது. இது திருட்டுத்தனம்னா இந்த மனசுக்கு ரொம்ப இஷ்டம் சார், எப்பவுமே குறுக்கெட்டு குறுக்கு வழியினா இந்த மனசுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கு. நான் என்ன பண்றது, வேண்டாம் வேண்டாம் நல்ல வழியிலேயே இருப்போம் நல்லதையே பார்ப்போம் நினைக்கிறேன், ஆனா மனசு மட்டும் சொல்றது நல்ல வழியிலேயே இருந்தோம், ஆனா என்ன குறுக்கு வழியில சம்பாதிச்சது அப்புறம் நல்லவாளா இருப்போமே. ஓரளவுக்கு மனுஷனுக்கு காசு வேணும் சார், காசு இல்லாத போனா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா அந்த காசு கிடைக்கிறதுன்னு நல்ல வழியிலேயே கிடைச்சுன்னா நம்ம காசு எல்லாம் கட்டமா வேண்டிய அளவு கிடைக்கிறது 85-90 வயசுல தான் கிடைக்கும். அது போல இருக்கு. ஆகையால் என்ன பண்ணுவோம், ஏதோ ஒண்ணு ஒரு வழியா ஒரு 10-20 வருஷத்துல எல்லாத்தையும் சம்பாதிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் இங்க போய் சௌக்கியமா இருக்க வேண்டியது, நல்ல வழியில ஏதோ தானங்கள் பண்ணுவோம் கோவில் கட்டி அது பண்ணி இது பண்ணி அப்படி இருந்துடுவோமே அப்படின்னு தான் நினைக்காது. ரொம்ப பேர் பாருங்க பெரிய படிப்படுத்த நிறைய காசு சம்பாதிச்சுட்டு வந்துடணும், இங்க வந்து ஒரு வேலையும் செய்யப்படாது, ஏதோ அப்படி எப்படி ஜமன சும்மா இருந்துட்டு சம்பாதிச்சு சௌக்கியமா இருக்கணும் இப்படிங்கிற எண்ணத்துல இருக்காரு. சும்மா இருக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். நைகச்சு கணம் அப்படி ஜாது திஷ்டதி அகர்மக்கிறது. அப்ப என்ன பண்ண, மனசு வேற எங்கயோ போயிட்டு தான் இருக்கும், அப்பவும் கஷ்டப்படுறான் அவளால சும்மா இருக்க முடியல. அதுக்கப்புறம் காசு சேர்த்த காசானது போறது பார்த்தீங்களா, ஒவ்வொரு ரூபா போகும் பொழுது மனசுக்கு கவலையா இருக்கு. இப்படின்னா வாழ்க்கை இருக்க, ஹே பரமேஸ்வரா நான் என்னுடைய மனசை உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொன்னேன், உங்களை எங்க வீட்டுக்குள்ள வாங்கோன்னு கூப்பிட்டேன் நீங்க வரல, ஆனா என்ன ஆயிடுதுன்னு என் மனசு அது என்ன பண்ற தெரியுமா, ஓடுறதப்ப பிரலோபாத்யை அர்த்த ஆஹரண பரதந்திர கதனிகிரே பிரலோபாத்யை லோபத்தினாலையும் ஏமாத்தனுங்கிறதுக்காகவும் இங்கேயும் அங்கேயும் சுத்தி கொண்டே இருக்க பேராசை முதலீதான கெட்ட குணங்கள் இருக்கு. ஆசை இருந்தா தேவல. ஆசை ஓரளவுக்கு நல்லதுன்னு தான் சொல்றான், ஏன்னா மோட்சத்துக்கு ஆசை தானே மும்முட்சுத்துவம். அதுவும் ஒரு ஆசை தான், நல்ல வழியில இருக்கணும், பகவானுக்கு பூஜை பண்ணணும், இப்படிங்கிற ஆசை இருந்தா தேவல. ஆனா எனக்கு பேராசை தான் இருக்க, உலகத்தில் இருக்கிற எல்லா காசும் எங்கிட்ட தான் இருக்கணும், நான் தான் எல்லாரோட வசதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த துறையிலையும் அம்மா ஸ்கூலுக்கு எல்கேஜி பையனை அனுப்புறான், கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணும் என் பையன் நினைக்கிறான், நல்லதுதான். ஆனா எல்லா அம்மாவும் இப்படினாச்சா அந்த டீச்சர் என்ன பண்ணுவா, யாருக்கு போடுவா? கொஞ்சம் பார்க்கணும் எல்லாத்துக்கும் விவகாரம் முழுக்க. ஆனா என்ன ஆசை மட்டும் என்ன இருக்கு, நம்ம தான் சௌக்கியமா இருக்கணும். இந்த ஆசை இந்த மனசுல ரொம்ப ஹிம்சப்படுது. அப்புறம் அது ஓ பாத்யை, இதை அடையணுங்கிறதுக்காக என்ன பண்ற, மற்ற பதார்த்தங்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை, இந்த கடைசியில எண்டு மட்டும் வரணும், குறுக்கு வழியில போனாலும் நமக்கு சாதிச்சு பண்ணும் அப்படிங்கிற எண்ணம் பா. பிரலோபாத்யை அர்த்தாஹரண பரதந்திரா, அர்த்தாகரண பரதந்திரா, காசு சம்பாதிக்கணும், காசு சம்பாதிக்கணும், ஏதோ விதமா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கப்பா. தனி கிரகே பிரவேக அத்யுக்தா, எப்படியாவது நம்ம பணக்கார ஆட்டிய வீட்டுக்குள்ள உள்ள போயிடணும், அப்பதான் நிறைய சம்பாதிக்க முடியும். இப்ப அப்படித்தானே உத்தியோகத்துல சாதாரண உத்தியோகம் உண்டா, எம்என்சியில தான் போகணும், அப்பதான் நம்மள 100 அமெரிக்காக்கு அனுப்புவோம், அப்பதான் சம்பாதிக்கிறோம். நேரா சம்பளம் வர்றதை விட டிஏடிஏ தான் வேணும். என்னென்ன மனுஷியா நினைச்சிட்டு இருக்கா பாருங்க, இது விவகாரங்கள் முழுக்க எப்படி ஆயிடுதுன்னா ஏதோ விதமாக நமக்கு வரணுங்கிற அபிப்பிராயத்திலேயே இருந்துட்டு இருக்கா. அர்த்தாகரண பரதந்திரா, அந்த பணம் அதிகமாக நமக்கு வரணும் எனக்கூடியதான எண்ணத்துல மயங்கி போயிட்டான். பிரதனி கிரகே பிரவேசோத்யுக்தா, பணக்காரருடைய வீட்டுக்குள்ள அவளுடைய சம்பந்தம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சோண்டு அதுக்கே தேடிண்டே இருக்கப்ப. பிரமதி பகுதா, ஒரு தடவை இங்கும் அங்கும் சுத்தி கொண்டே இருக்க சொன்னார், என்கிட்ட ஏன் சொல்றேன் சொல்லிட்டு இருக்க, ஏதோ இங்க எங்கும் போறது நல், உம்மகிட்ட தானே சொல்வேன், ஏண்டா நீங்க யாரு தெரியுமோ, தஸ்கர பதே, பரமேஸ்வரனுக்கு ஒரு பேர், திருடனுக்கு அதிபதி. என்ன சுவாமி இது விவகாரம், திருடாளுக்கெல்லாம் அவர் தான் ராஜாவா இருந்து நமக்க குபாய நிகங்கினே சேனா நாம் பத ஏ நமஹா, வேதம் சொல்றது நமக்க குபாய நிகங்கினே, ஏ பரமேஸ்வரா கையில கத்தி வச்சுட்டு இருக்காய்ப்பா, அவன் யாருன்னு பார்த்த, சேனா நாம் பத ஏ நமஹா, திருடர்களுக்குள்ள ரொம்ப பெரியவர் நீங்க, திருடர்களுக்கும் ஹெட், திருடன்னா போறப்ப பரமேஸ்வரா சிவசிவான்னு சொல்லிட்டு போறான், நான் மாட்டிக்கப்படாதுன்னு அவளையும் பார்த்துட்டு இருக்க. இல்ல திருடனுக்கு அதிபதியா இருக்கார்னா என்ன அர்த்தம், அவன் மனசுல இருக்கிற திருட்டுத்தனம் போகணும்னு பார்த்துட்டு இருக்க, அவன் எப்படியாவது நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு முடிச்சுட்டு இருக்காரு அவர். அதனாலதான் அவருக்கு தேனா நாம் பத ஏ நம நமோ நிஷங்கிடே இஷுதிமதே தற்கரா நாம் பத ஏ நம இஷுதிமதே, கையில அம்ப வச்சுட்டு இருக்க, எதுக்கு நான் போடுற அம்பு அந்த திருடன் அடிக்கப்படாது, திருடன் மனசுல இருக்கக்கூடியதான கெட்ட எண்ணத்தை மட்டும் அணிக்கணுமா, அது பாருங்க இசுதிமத்தே நிசங்கினே இசுதிமத்தே, எப்படி கையில அம்பு வச்சுட்டு ரெடியா இருந்துட்டு இருக்காரா, இன்னும் அடிக்கல அம்ப விடல, ஏன் தெரியாம விட்டனையனால் அவனை கொண்டுபிடும், அவனை கொல்லப்படாத, அவனை நல்ல வழிக்கு கொண்டு வரத்தக்காக அவனுடைய மனசுல இருக்கக்கூடியதான இந்த திருட்டுத்தனத்தை மட்டும் போக்கணும். இப்படி யாரு பாப்பா, அந்த பரமேஸ்வருடைய அபிப்பிராயம் தான் அது. அதனால ஏ நம அப்படின்னு சொல்ற மாதிரி பரமேஸ்வர தஸ்கர பதே பகுதா தஸ்கர பதே, ஒரு தினம் இல்லப்பா பல விதமாக சுத்தி கொண்டே இருக்கு. ஆகையால் திருடன் எந்த சமயத்துல போவான், எப்படி போவான், என்ன பண்ணுவான், இது உமக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. என் மனசு எப்ப எது கேட்கறதோ, எப்படி இந்த காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறதோ எனக்கு தெரியல. சில சமயத்துல பொய் சொல்றது, சில சமயத்துல என்ன பண்றது குறுக்கு வழிக்கா போனாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறது, சில சமயத்துல இன்னொருத்தர் மேல வேணும்னே கோல் சொல்றது, ரொம்ப தப்பு. இதெல்லாம் பண்றதப்பா என் மனசு, நீங்க என்ன பாக்கணும், ஏமாத்தி விடணும், சைட்ராக் பண்ணணும்னு பாக்குறது, ஒரு வார்த்தை பேசிட்டே இருக்கோம் வேற எங்கேயோ போறது. இந்த மனசு இருக்கே பரமேஸ்வரா, ரொம்ப திருட்டுத்தனம் பண்றதப்ப நீ தான் பாத்துக்கணும். பிரலோபியாஜ்யப்தன்னு பிரமதி பகுதா தற்கரபதே இமம் சேதோரம். என் மனசு எனக்குடையதான திருடனை, ஏன் திருடன் என்ன பண்றான், தெரியாமல் ஒரு காரியத்தை பண்றான். திருட்டுத்தனம்னு என்னன்னு பாக்கலாம். என்னுடைய பொருள் உங்க காசுல கொண்டு வந்து வச்சுட்ட, நான் வந்து எடுத்துட்டா திருட்டுத்தனமா? கிடையாது. என் பொருள் உங்க அத்துல மறந்து போய் வச்சுட்ட, மறுபடியும் வந்து எடுத்துருப்பாரு. சில பேர் எப்படிதான் அத்துக்கருவா, ஹெல்மெட் வச்சுட்டு போயிடுவான். சில பேர் என்ன, சாவியை வச்சுட்டு போயிடுவான். அங்கெல்லாம் போய் ஒரு 15 நிமிஷம் தேடி தேடி எங்கேயும் கிடைக்கல, மறுபடியும் இங்க வச்சே நான் வருவான். எங்க உட்கார்ந்தாரோ அங்க சாவி இருக்கும். முழுக்க என்ன அப்படி மறந்து போயிடுவான். அவாபா பொருள் அவா எடுத்துண்டா அது திருட்டுத்தனம் இல்ல. வேற என்ன, ட்ரெயின்ல தொங்கிண்டே வரான் சார் பீச் ஸ்டேஷன்ல இருந்து, பாக்கெட் நிறைய ரூபா வச்சுட்டு இருக்கான். அவன் தொங்கிட்டு இருக்கான் அவ்வளவு கும்பல் பக்கத்துல இருக்கான். என்ன பண்ணான்னா, அந்த பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டு அப்படி குதிச்சுட்டு போயிட்டே இருக்கான். இவன் கை விட்டானா கீழ் வந்துருவான், இவனுக்கு பயமா இருக்கு. காசு முடிச்சுன்னு கத்துட்டு இருக்கான். முன்ன பண்ண முடியல, இது திருட்டுத்தனமா? இது திருட்டுத்தனம் இல்ல. திருட்டுத்தனம்னா தெரியாம எடுத்துக்கணும். அவனுடைய பொருளை அவனுக்கு தெரியாம எடுத்துட்டு போனாதான் அது திருட்டுத்தனம். இப்படி எடுத்துட்டு போனா பாத்தேல, இது திருட்டுத்தனம் இல்ல, இது வேற அடாவடி விவகாரம் என்னடா, இது திருட்டுத்தனம் இல்ல. ஆகையால் அவனுக்கு சேராத பொருளை எடுத்துட்டு போகணும். அது எப்படி, இன்னொருத்தருக்கு சேர்ந்த பொருளை அவன் அறியாமல் இவன் எடுக்கணும், அதுதான் திருட்டுத்தனம். இதெல்லாம் எங்க மனசு பண்றது. இன்னொருத்தருக்கு தெரியாம அவளுக்கு அபகாரம் பண்ணி அவளுக்கு நல்லவாழ் மாதிரியே பழகி அவளுக்கு கெடுதல் பண்ணிட்டு தான் முன்னுக்கு வரான். இது பார்த்தீங்களா, இதுதானே நிஜமான திருட்டுத்தனம். ஹே பரமேஸ்வரா, இத இமம் சேதோரம். இது எத்தனையோ ஜன்மாக்களை வழங்கப்பட்டிருக்கப்பா இந்த மனசு, நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க பார்க்கலாம். இமம் சேதோரம் கதமிஹ சகே சங்கர விபோ, இந்த மனசை நான் எப்படி பொறுத்துப்பேன்? ஒரு காலத்துல அதுவே வசத்தியா இருந்தது, கர்வப்பட்டேன். இப்படி எல்லாம் என்னால பண்ண முடிகிறதே, எல்லாரையும் ஏமாத்து முன்னுக்கு வரேனே அப்படின்னு நினைச்சேன். அவருடைய விளைவுகள் பார்த்தா தான் இப்ப தெரியறது. நல்ல வழியில மாறணும்னு நினைச்சப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சம்சாரமேவ சரணமைத்து பாவயந்தா, சம்சாரமே சரணம்னு நினைச்சுட்டு சில பேர் இருந்தா சௌக்கியமா இருந்தா அப்பெல்லாம் ஒரு கவலையும் கிடையாதுன்னு. ஆனா விவகாரம் அப்படின்னு அது கெடுதல். நம்ம க்ஷேமமா இருக்கணும், நல்ல வழியில இருக்கணும், இதுதான் நிஜமாக நன்மையை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு வாழ்க்கை ரொம்ப கட்டமா போயிடும். ஒரு பெய்யும் பொய்யும் பேசப்படாது, யாருக்கும் தீங்கு நினைக்கப்படாது, யாரு மேலையும் சொல்லப்படாது, மௌனமா இருக்கணும். இப்படி எல்லாம் ரூல்ஸ் போட்ட பிறகு மினிமம் வாழ்க்கையே கட்டமா இருக்குன்னு கால மனித ஜபம் பண்ணுன்னார். இது வழக்கமே இல்ல, ஊர் ரொம்ப வீச்சு தான் வழக்கம். எப்படி இருக்க முடியும் இதுன்னா கட்டமா இருக்கே பரமேஸ்வரா. இமம் சேதோரம் கதமிஹ சஹே சங்கர விபோ, ஹே பரமேஸ்வரா, நீ எல்லோருக்கும் நல்லது பண்றவனோ இல்லையோ, சங்கரான்னு பேர் வச்சுட்டு இருக்கல, சம்முனா நல்லது, மங்களத்தை பண்ணுபவரே விபுவா இருக்கல பரமேஸ்வரா. தவா தீனம் கிருத்வா, அதுக்காகத்தான் நான் சொல்றேன், திருடனா இருக்கக்கூடியதான என்னுடைய மனச, நீங்களோ திருடர்களுக்கு ராஜாவா இருக்க. தஸ்கராணாம் பதே நமஹ, தஸ்கர பதே தவ அதீனம் கிருத்வா, உங்களுக்கு அதீனமாக பண்ணிண்டு மயி நிரபராதே குரு கிருபாம். ஏ பரமேஸ்வரா, நான் அபராதம் ஒன்றும் பண்ணலேப்பா, ஏன்னா இந்த மனசு தான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அபராதம் பண்ணியிருந்தேன்னா மனசு, இந்த மனசு உங்களுக்கு அதீனமா பண்ணிவிட்டேன். அதனால எங்களை காப்பாத்து, வேற ஒண்ணும் கேட்க இல்ல. எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க தெரியல. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் கொடுப்பேள், ஆனா ஒன்னே ஒண்ணு என் மனசு நான் தெரிய இல்லையே. ஜன்மாந்திரத்துல பாக்கியம் பண்ணியிருந்தேன்னா இவ்வளவு கஷ்டப்படுவேனா? ஜென்மாந்திர சத்சங்கம் கிடைச்சிருந்தேனா? ஏன்னா குரு சொன்ன வார்த்தையை கேட்டிருந்தேன்னா இப்படி இருப்பேனா? போன ஜென்மாவில உனக்கு நமஸ்காரம் பண்ணல, இந்த ஜென்மாவிலையும் பண்ணல, அடுத்த ஜென்மாவில பண்ண போறதில்லைன்ட்டு. ஏன்னா போன ஜென்மாவில பண்ணிருந்தேன்னா இந்த பிறவியே வந்திருக்க. இந்த ஜென்மாவில நமஸ்காரம் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கலேன், வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருந்திருக்காரு. இப்பதான் குருநாதன் நமஸ்காரம் பண்ணுங்கிற பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிவிட்டேன்னு வச்சுங்களேன், பண்ணிவிடுவேன், அடுத்த ஜென்மா கிடையாது. சொல்றாரு இனிமேல மூணு ஜென்மாவிலையும் பண்ணலையே பண்ண போறது இல்லையே அப்படின்னா இருக்கே என்னப்பா பரமேஸ்வர என்ன காப்பாத்துங்கிற சங்கர விபோ தவ அதீனம் கிருத்வா ஹே பரமேஸ்வர உங்களுக்கு அதீனமாக பண்ணிக்கொண்டு மயி நிரபராதே குரு கிருபாம் மயி நிரபராதே உபர ஒரு அபராதமும் பண்ணாதான என்னிடத்துல நீங்க வேற ஒண்ணு இல்ல கிருபைய பண்ணுங்க பாருங்க என்ன அவ்வளவுதான் க்ஷேமமா இருப்பேன் பாருங்க நரம் பிரலோபாத்யைஹி அர்த்த ஆஹரண பரதந்திரோ தனி கிரகே பிரவேசோத்யுக்தன் பிரமதி பகுதா தஸ்கரபதே இமம் சேதோரம் மனச முதல்ல குரங்கா சொன்னார் மனச ஒரு குடிசையா வீடா சொன்னார் அடுத்ததாக இங்க மனச ஒரு திருடனா சொல்லியிருக்கார் இமம் சேதோரம் கதமிஹ சஹே சங்கர விபோ தவாதீதம் கிருத்வா மயி நிரபராதே குரு கிருபாம் அதுக்கப்புறம் கரோமி த்வத் பூஜாம் சபதி சுகதோ மே பவ விபோ விஜித்வம் விஷ்ணுத்வம் திசசி கலு தஸ்யா பலமிதி புனச்சத்வாம் திரஷ்டும் திவி புவி வஹன் பட்சி மிருகதாம் அதிருஷ்வா தத்கேதம் கதமிஹ சகே சங்கர விபோ அடுத்ததா ஹே பரமேஸ்வரா உங்களுக்கு நான் பூஜை பண்றேன் ஏன் என் மனசுதான் உங்களுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டேன் இதுல இருக்க திருட்டு தரமும் தோஷங்கள் எல்லாம் உங்களுக்கு நீங்க எடுத்துக்கணும்னு சொல்லிவிட்டேன் என் மேல கிருப பண்ணுங்கன்னு சொன்னேன் இந்த கிருப பண்றதுனால நீங்க எனக்கு பூஜை பண்ணக்கூடியதான் ஒரு தகுதியை கொடுத்தேள் பரமேஸ்வரா கரோமி தத் பூஜா சபதி சுகதோமே பவ விபோ ஹே பரமேஸ்வரா சபதி சீக்கிரமாக எங்களுக்கு சுகதா சுகதான மோட்சதா ஏதோ சுகத்தை கொடுக்கறது இல்ல நிரந்தரமான ஒரு சுகத்தை கொடுக்கணும் மறுபடியும் இந்த வாழ்க்கையில ஆத்துக்காரே குழந்தைகள் அவா இவா பெரியவர்கள் பக்கத்துல இருக்கிறவா அக்கம் பக்கத்துல இருக்க மனுஷியால் இவாளோட சேர்றது வேண்டாம் வேண்டாம் மோட்சத்தை கொடுங்கோ சபதி சுகதோமே பவ விபோ ஆஹா இருக்கட்டும் இருந்தாலும் நான் உங்களுக்கு உயர்ந்ததான ஒரு பதவியை கொடுத்து விட்டு அப்புறம் மோட்சம் கொடுக்கிறேன் வேண்டான்ட்டார் துருவசுவாமி தபஸ் பண்ணினார் ஆறு மாசம் தபஸ் பண்ணினார் தபஸ் பண்ணினே பரமேஸ்வரர் மகாவிஷ்ணு பிரத்யட்சமானார் பிரத்யட்சமானன்னு இவர் என்ன பண்ணினார் பக்தியோட அவர் தெரிஞ்சுட்டு நான் வைகுண்டம் வேணும்னு கேட்டார் முடியாதுன்ட்டார் என்ன நான் உனக்கு வைகுண்டம் இப்ப கொடுத்தேன்னா இனிமேல நாளையில இருந்து யாரும் தபஸ் பண்ண மாட்டான்ட்டு குழந்தை தபஸ் பண்ணிட்டு ஆறு மாசம் தபஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான் பகவான் பிரத்யட்சமான அழிச்சுன்னு போயிட்டான்னு சொன்னா வேற யாராவது பண்ணுவாளோ நிச்சயமா கிடையாது ஆகையால் உனக்கு உயர்ந்ததான ஒரு பதவி கொடுக்கறேன் 10,000 வருஷங்கள் இந்த உலகத்துல இருந்து சௌக்கியமா எல்லா சுகங்களையும் அனுபவிச்சு அதுக்கப்புறம் வாங்குவோம்னு அதுக்குள்ள அவ அப்பாவுக்கு இந்த விஷயம் நாரதர் போய் கொண்டு விட்டார் சொல்லிட்டார் அவர் அங்கிருந்து குழந்தைய அழைக்க வந்தார் எந்த குழந்தைய மடியிலிருந்து கீழே தள்ளினாரோ அந்த அப்பாவே எதிர்க்க வரார் வந்து துருவசுவாமி அழைச்சுன்னு போறார் கொஞ்ச நாள் அனுப்புறம் அந்த பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார் தேவராஜ பட்டாபிஷேகம் பண்ணினார் அப்புறம் அவருக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து காட்டுக்கு போயிட்டார் தபஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டார் இவர் துருவசுவாமி ரொம்ப நேரம் 10,000 வருஷம் தபஸ் பண்ணி ராஜ்யத்தை பண்ணி ரொம்ப அழகா பண்ணி அதுக்கப்புறம் பகவத் பக்தியினால் அவருக்கு வைகுண்ட லோகம் போறார் விமானம் வந்தது விமானம் வந்து அப்படியே வைகுண்ட லோகத்துக்கு கிளம்பி போயிட்டே இருக்கார் பாதி வழி இருந்து இறக்க நிறுத்து விமானத்தை என்ன சுவாமினார் எனக்கு எந்த அம்மா சொல்லி கொடுத்தாலும் நான் பத்ம பதாசலோச்சனாது துக்கச்சிதந்தே மிருகயாமி கஞ்சனா அன்னைக்கு சொல்லி கொடுக்கல என்ன அம்மா நான் இந்த அளவுக்கு வந்திருப்பேனா பகவான பார்த்திருப்பேனா எனக்கு மோட்சம் கிடைச்சிருக்குமா அந்த அம்மா இல்லாததான வைகுண்டம் எனக்கு வேண்டாம் போ ஒரு காலத்துல வேணும்னு கேட்ட வைகுண்டம் இப்ப வைகுண்டம் வந்த பிறகு நோங்குற இதான் மனுஷன் நிலை கிடைக்காத சமயத்துல வேணும் வேணும்மா கிடைச்சதுன்னா இப்ப வேண்டாம் ஒரு கண்டிஷன் போட்டார் என்ன ஆச்சுன்னு அந்த அம்மாவுக்கு வைகுண்டம் இருந்தாதான் நான் வருவேன் அவ பார்த்தார் கொஞ்சம் ஜன்னல் வழியா எட்டி பாருங்க பார்த்தா இன்னொரு விமானத்துல முன்னால போயிட்டு இருக்கலாம் அம்மா அப்பதான் போனாராம் விவகாரம் முழுக்க என்னடா ஆச்சுன்னு அது மாதிரி அவர் அப்படி இருந்து அதுக்கப்புறம் நீ துருவ நட்சத்திரமாக கலிகோலம் என்ற வரைக்கும் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் உனக்கு வைகுண்டம்னு சொல்லிவிட்டாரு எல்லோரும் பார்க்கணும் பகவத் பக்தனா இருக்கிறவன் துருவனாக சாஸ்திரமாக ஆசையாம இருந்துட்டு இருக்காரு கூட்டஸ்தமா இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு தான் போகணும் அது மாதிரி ஏதோ நான் பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு உயர்ந்ததான இடத்தை கொடுத்துடாதீங்கோ. பகவான கேட்கிறார் விஜித்வம் விஷ்ணுத்வம், அடுத்த பிறவியில நான் பிரம்மதேவராகவோ அல்லது விஷ்ணுவாவோ திகதி கலு தத்யா பரமிதி. ஒருவேளை நீங்க அதுதான் உனக்கு உன்னுடைய ஜபத்துக்கு பலம், நீ பண்ணினது சிவபூஜைக்கு பலமானது அடுத்த பிறவியில விஷ்ணுவாவே அல்லது சிவனா அது பிரம்மவாவேன்னு கொடுத்துரு அதுக்கு வேண்டாம் வேண்டாம். ஏன் சுவாமி அது ரொம்ப உலகத்தை எல்லாம் படைக்கலாமே, உங்க இஷ்டமா படைக்கலாம் இஷ்டமா இருக்கலாம், மகாவிஷ்ணுக்கு இருக்கிற போகங்கள்லாம் எவ்வளவு வசதி அதை அனுபவிக்கலாமோ இல்லையோ. வேண்டாம். ஏன் சுவாமி? எவ்வளவு உயர்ந்தனான் ஒரு நிலையில இருந்த போதிலும் பரமேஸ்வர தத்துவத்தை அறியறதுக்கு என்ன பண்ணும்னா ரொம்ப கட்டம். என்ன ஆத்தியந்தரஹிதா, ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல. எங்க பரமேஸ்வரனுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியல, முடிவும் தெரியல. ஒரு காலத்துல பரமேஸ்வரன் லிங்காக்காரமா இருக்கார், அவருடைய எங்க ஆரம்பிக்கிறதுன்னு கண்டுபிடிக்கணும்னு பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவுக்கும் ஒரு போட்டி வந்தது. என்ன பண்றதுன்னு ஆரம்பிச்சார் மகாவிஷ்ணு பார்த்தார், நான் கீழே போறேன்ட்ட. ஏண்டா? நான் முன்னாலேயே ஒரு அவதாரம் பண்ணிருக்கேன் வராக அவதாரத்துல, அப்படி கொஞ்ச தூரம் போயிருக்கேன், அது வரைக்கும் எனக்கு வழி தெரியும், புதுசாக கண்டுபிடிக்க வேண்டியது இல்ல, ஆகிய எனக்கு வழி தெரியும், நான் போறேன்ட்ட. பிரம்மதேவர் பரவாயில்ல நான் மேல போறேன்ட்ட. எப்படினர்? எனக்குதான் ஒரு பட்சி அந்த பட்சி வாகனம் இருக்கு, அந்த பட்சி அப்படியே ஆனந்தமா பறக்கலாம் மேல போறேன். ரெண்டு பேரும் போய் போய் மாவிட்டு போயிட்டே இருக்கிறது சார், எவ்வளவு தூரம் அதல வீட்டல சுத்தல வந்தாதல தலாதல பகாதல பார்த்தாலும் பார்த்தாலத்துக்கு அடியும் போயிருக்கார், இன்னும் பாதி இடமே தெரியலையே அந்த லிங்கத்தினுடைய சொரூபம், இன்னும் எவ்வளவு தூரம் போறது. ஆகையால் என்ன பண்ணார், நேரம் வந்து பரமேஸ்வரன் ஐயா உங்களுடைய ஆரம்பமான அடி எனக்கு புரியவே இல்லை விவகாரம். இவர் பார்த்தார் அந்த பரமேஸ்வரனுடைய முடியை கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு தேடுறாரு, போறார் பாதி வழிக்கு போனார் பறக்க முடியல, அதுக்கு ரொம்ப சிரமமா போயிடுது. இவருக்கும் எவ்வளவு தூரம் மேல போயிட்டே இருக்கிறத தொழுது, அங்கிருந்து ஒரு புட்பம் விழுந்ததான் பிடிச்ச அடையப்பா நம்ம கண்டுபிடிச்சுட்டோம் சொல்லிவிடுவோம். என்ன மகாவிஷ்ணு கண்டுபிடிச்சுட்டார்னா நம்ம கண்டுபிடிக்கலன்னு என்னதான் இருந்தாலும் நமக்கு ஒரு மனசுல ஒரு கவலை தானே, பார்த்துட்டோம் சொல்லுவேன்னு சொல்லிவிட்டாராம், போய் சொல்லிவிட்டார் ஆரம்பம் அங்கே. இதை நம்ம போய் சொன்னோம்னு கவலைப்படாதீங்க, அங்கேதான் ஆரம்பம். என்னடா பண்றது ஆரம்பிச்சார் பரமேஸ்வரத்துக்கு தெரிஞ்சதான், ஆதி அந்தமும் இல்லாதான ஒரு பரதத்துவத்தினத்துல அதனுடைய அந்தத்தை அறிந்தேன்னு சொல்றது தப்பு இல்லையா அப்படின்னு நினைச்சேன். அவருடைய ஒரு தலையை கிள்ளி விட்டாராம், அஞ்சு தலை இருந்தது கிள்ளி விட்டார், இப்ப இருக்க நாலு தலை தான் இருக்கு. இப்ப என்ன ஆகும்? அது மாதிரி என்னையும் உங்களுடைய அடிமுடியை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஓட வேண்டி இருக்கும், இனிமேல் அதெல்லாம் முடியாதப்பா, வேண்டாம் வேண்டாம், ஒரு செயலும் பண்ண மாட்டேன், கூட்டஸ்தமாக நீக்கியமாக ஏக்கமாக சாஸ்வதமாக ஆனந்தமாக அசையாம ஒரு நிம்மதியா இருக்கக்கூடியதான வழி கொடுங்க, அது கண்டுபிடிக்கணும் இது கண்டுபிடிக்கணும், வேண்டாம் பரமேஸ்வரா உங்களை நினைச்சுன்றதுதான் ஒரு ஸ்மரணே சுகம் அது போரும். புனச்சத்வாந்திரட்டும் மறுபடியும் உங்களை பார்க்க தீவி பூவி வகன்னு தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் வகன்னு போயிட்டு பட்சி மிருகத்தாம ஒரு பட்சியாக அன்ன பட்சியா ஏறி போறதுக்கோ இல்லது ஒரு வராகமாக ஒரு பன்னியா இறங்கி பூமியில போறதுக்கோ பட்சி மிருகத்தாம் அதிருஷ்டா. அந்த அவதாரங்கள் எடுக்கிறது கூட கஷ்டம் இல்லைன்னு அப்பவும் சிவஸ்வரூபம் தெரியல, பிரம்மமாக இருந்தும் தெரியல விஷ்ணுவாக இருந்தும் தெரியல பிரம்ம உங்களுடைய ஸ்வரூபத்தை அது தெரியலையேன்னு அன்னைக்கும் இன்னும் கவலை பண்ணுமா? இப்பதான் தெரியலேன்னு கவலைப்படுறோம், உங்களுடைய பூஜை பண்ணிட்டு இருக்கோம், உங்களுடைய தியானம் பண்றோம், உங்க நாமஸ்மரணத்தினால பரமேஸ்வருடைய நாமஸ்மரணத்தினால ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு, இதை விட்டு அன்னைக்கும் தேடி தேடி இன்னும் அந்த பரமேஸ்வருடைய ஸ்வரூபத்தை கடைகளேன்னு கவலை பண்ணுமா? வேண்டாம். அதிருஷ்டம் கதமிக சகே சகே சங்கர விபோ, எப்படி நான் அனுபவிப்பேனப்பா? ஹே பரமேஸ்வரா ஏன் விபோ, நீங்க விபு சர்வ வியாபகர், எந்த இடத்துல நான் போறேனோ அந்த இடத்துல முன்னாலேயே அங்க இருக்கள், கண்டுபிடிக்க முடியுமா? முடி உண்டா இல்லையே? இல்லாத ஸ்வரூபத்தை தெரிஞ்சு அலைஞ்சு சுத்தி சுத்தி கடக்கலைன்னு கவலைப்படுற நிலையானது எங்களுக்கு கொடுக்க வேண்டாம், எப்பொழுதும் உங்களுடைய ஸ்வரூபம் என் மனசிலேயே இருக்க போல பாருங்க அப்படின்னு கேட்கிற இருக்காரு. ஓமி ஸ்வத் பூஜாம் சபதி சுகதா மே பவ விபோ விதித்வம் விஷ்ணுத்வம் திசதி கலு தத்யா பலமிதி. ஏன் நான் பண்ணிருந்தான பூஜைக்கு இது பலம்னு கொடுத்துட்டேன்னா கஷ்டம். புனச்சத்வாம் திரஷ்டும் மறுபடியும் உங்களை பார்க்க திவி புவி வகம்னு தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் உள்ள போய் பட்சி மிருகத்தாம தேவலோகத்துக்கு போறதுக்கு அந்த பட்சியாகும் பூலோகத்துக்குள்ள போறதுக்காக பன்னியாகும் பார்க்க கவசப்பட்ட அதிருஷ்டுவா தற்கேதம் பார்க்க முடியாமல் அந்த கவலையை அனுபவிக்க என்னால முடியாது. வாழ்க்கை எப்படி ஆயிடுத்துனே மனசு ஒரு கவலை இது மேல தாங்காது. கவலையெல்லாம் பட்டு பட்டு பட்டு மனசானது ரொம்ப சிரமட்டு போயிடுது. ஒரு கவலையை என்னால தாங்க முடியாதப்பா பரமேஸ்வர கதமிக சகே சங்கர விபோ அப்படின்னு விசேஷமாக அந்த பகவானுடைய ஒரு பக்தியினால எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், நிர்குணமான ஒரு சுரூபம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி அது பிரார்த்தித்ததுமே ஆச்சாரியாளுக்கு அந்த கைலாச தர்சனம் ஏற்படுறது. அந்த கைலாசத்துல பரமேஸ்வரனை பார்த்ததான ஒரு சுரூபம் சொல்றார். இத அடுத்து
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாயமூலா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஸ்ரீகுருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹ்ருதி விஷ்வேஷம் விதாய குருவந்தனம் பாலானாம் சுகபோதாய க்ரியதே தர்க்க சங்கிரஹ. அப்போ பதார்த்தங்கள் அப்படின்னு அடுத்த நிலைக்கு போறோம். பதார்த்தம் அப்படிங்கிறது இவங்களுடைய கிளாசிபிகேஷன், இவங்களுடைய பகுப்பு. உலகத்துல உள்ள எல்லா விஷயமும் இந்த ஆறு வகையான பதார்த்தங்களா பிரிக்க முடியும் அப்படிங்கறது இவங்களுடைய, இந்த ஏழு வகையான பதார்த்தங்களா பிரிக்க முடியுங்கிறது இவங்களுடைய சித்தாந்தம். தர்க்கசாஸ்திரத்துல இப்போ நாம பார்க்கறது ஏழு வகையான பதார்த்தமா பிரிக்க முடியும் அப்படின்ட்டு. நியாயத்திலும் வைசேஷிக்கிட்டையும் ஆறு ஒன்பது அப்படின்னு மாத்தி மாத்தி வச்சிருப்பாங்க. அப்போ இந்த ஏழு வகையில உலகத்தையே அடக்கிட முடியும். ஒரு விஷயத்தை கிளாசிஃபை பண்ண தெரியறது, இந்த விஷயம் இந்த பதார்த்தம் இந்த தலைப்புக்கு கீழே வர்றது அப்படிங்கிறது, இத நம்ம அதாவது நமக்கு ஒரு விஷயம் புரியாம இருக்கும்போதுதான் பயத்தை உண்டு பண்றது. அந்த விஷயத்த நான் புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது என்னவா இருந்தாலும் பயம் உண்டு பண்ணாது. இவ்வளவுதானே. இப்போ ஒரு ஒரு ரவுடி இருக்கான், ரவுடி நம்ம கட்டி வச்சு கொல்ல ட்ரை பண்ணான்னு வச்சுக்கோங்க. என்ன நீ பெருசா பண்றாங்க, கொல்ல தானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அவன்கிட்ட பேச முடியும். பேய் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளால பேச முடியாது, நமக்கு தெரியாது என்ன பண்ணுன்னு தெரியாது. அதனால பயம் இருக்கு அங்க. ஒண்ணுமே இல்லாம இருந்தா கூட பயம் இருக்கு நம்மகிட்ட, ஏன் என்ன பண்ணுன்றது தெரியாது அப்படிங்கறதுனால. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கிளாசிஃபை பண்ண முடியாம உலகத்திலேயே விஷயம் இதுதான். ஒருத்தரை நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப பயம் வந்துடும் அவர் மேல, ஏன் அவரை நாம பகுத்த முடியல. இந்த இந்த வகைப்படுவார் அப்படிங்கறத நம்ம பிரிச்சு எடுத்துக்க முடியல. இந்த வகைப்படுவார் அப்படின்னு ஒருத்தரை பிரிச்சு எடுக்க முடியலன்னா அவர் மேல பயம் வர்றது நமக்கு. அந்த மாதிரி உலகத்துல நமக்கு ஒரு விஷயத்த பிரிச்சு எடுக்க முடியலங்கிறதுனால பயம் வர்றது. பயம் என்னது, துக்கத்துக்கு காரணம், துன்பத்தை குலைக்கிறது. அப்போ நாம என்ன இந்த சாஸ்திரம் படிச்சு என்ன பண்றது, எல்லாத்தையும் கிளாசிஃபை பண்ணிட்டு இருக்கிறதா என்னோட குழப்பா நீங்க கேட்டா, அப்படி இல்லை. இந்த பகுப்பை நான் புரிஞ்சுட்டு இதுல பகுக்க முடியும் அப்படின்னு நமக்கு முடிஞ்செடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்ல பகுக்க முடியும் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் மோட்சம். ஏன், பயம் இல்லாத நிலை. பயம் இல்லைன்னா துன்பம் இல்லை. இருபத்தோரு வகையான துன்பமும் நாசமாகும் அப்படிங்கிறான். இருபத்தோரு வகையான துன்பம் இவன் நியாய சாஸ்திரத்துல ஒத்துக்கிறாங்க. அந்த இருபத்தோரு வகையான துன்பமும் துவம்சமாகும் அப்படின்னு சாஸ்திரத்துடைய மோட்ச நிலை அதுதான். அப்போ மோட்ச நிலைக்குத்தான் இந்த பகுப்பை நாம பண்றோமே தவிர, சும்மா புத்தி சௌகரியத்துக்கோசரம் இல்ல, புத்தி தீக்ஷணத்துக்கோசரம் இல்ல, புத்திய வந்து தீட்டுறதுக்கோசரம் பட்ட தீட்டுறதுக்கோசரம் இல்ல. இந்த மாதிரி பகுத்து அதுல இருந்து பயத்தை விளக்கிடுறோம். அந்த விஷயத்தோட தாத்பரியத்தை நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். அதனால அது பயத்தை உண்டு பண்ண முடியறதில்ல. அது பயத்தை உண்டு பண்ண முடியறது இல்லைங்கிறதுனால எனக்கு என்னுடைய இயல்பான நிலையில நிற்க முடியாது. அப்போ இந்த ஏழு வகையாக பகுக்கிற முறை, முதல் பகுப்பு ஏழு வகை, இதோட நிக்கிறது இல்ல. இந்த ஒண்ணு ஒண்ணும் பல வகையில பிரிக்க போறோம். முதல் ஏழு வகையா பதார்த்தம்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். என்னது, திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாயா பாவாக சப்த பதார்த்தாக. திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவாக சப்த பதார்த்தாக. திரவியம், குணம், கர்மம், சாமானியம், விசேஷம், சமவாயம், அபாவம், இது ஏழு தான் பதார்த்தம். ஏழைத்தான் பதார்த்தம் சொல்றோம். ஏழு பகுப்புல தான் நாம வச்சிருக்கோம். சப்த பதார்த்தாக அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன சப்த பதார்த்தாகன்னு சொல்றது, பதார்த்தாக அப்படின்னு சொல்லி சொன்னா போதும். சிம்பிளா சொல்லுவோமே, பதார்த்தங்கள், இதுதான் பதார்த்தங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே. ஏழு பதார்த்தங்கள் அப்படின்னு எடுத்து சொல்லணும். இதுதான் இந்த மாதிரி ஒரு ஒரு பதத்தையும் விரிச்சு பாக்குறதுதான், பிரிச்சு பாக்குறதுதான் பதக்கிருத்தியம் அப்படிங்கிற டீக்காவோட விளக்க உரையோட விசேஷம். சப்த இவனிய சப்தான்னு சொல்லியிருக்கு. நீ தப்பா எடுத்துட்டு கூடாது. ஆறோ இல்ல ஏழு கூட இருக்க முடியும் அப்படின்னு எடுத்துட்டு, எட்டு கூட இருக்க முடியும் அப்படின்னு எடுத்துட்டு கூடாது. ஏழு மாத்திரம் அப்படின்னு தீர்மானத்துக்கு தான் ஏழு. ஏன்னா எனக்கு என்ன தெரியாதா, என்ன திரவியம், குணம், கர்மம், சாமானியம், விசேஷம், சமவாயம், அபாவம், என்ன தெரியறது எனக்கு, ஏழுதான் இருக்கு. சப்த பதார்த்தாக தனியா இது சொல்லணும் அப்படின்னா எண்ணிக்கையை சொல்லி கன்ஃபியூஷனை நீக்கிறது. இனிமேல் நீ இதுல எந்த கலக்கமும் அடைய வேண்டாம், இதுதான் விஷயம், இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல அப்படிங்கறத தீர்மானம் பண்றதுக்கோசரம் அங்க ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையே சொல்லியிருக்கு. திரவியம்னா என்ன, குணம்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்னு ஒண்ணுத்துக்கும் தனித்தனி விசாரம் பண்றது. தத்ர திரவியாணி, திரவியம்னா என்ன அப்படின்னா இங்க திரவியம்னு சொல்லப்படுதுன்னு, பிருத்திவியப் தேஜோ வாயு ஆகாஷ காலதிக் ஆத்மனாம்சி நவைவ. தத்ர திரவியாணி, தத்ர அப்படின்னு சொல்லி சொன்னா தேசாம் பதார்த்தானாம் மத்தியே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த பதார்த்தங்களின் இடையில் சொல்லப்பட்ட ஏழு பதார்த்தங்களின் இடையில் திரவியாணி திரவியம் எனப்படுவது பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாசம். பிருத்திவி அப் தேஜு வாயு ஆகாஷங்கிறது பஞ்சமகாபூதங்கள். இந்த பஞ்சமகாபூதங்கள் அப்புறம் கால திக்கு ஆத்மா மனாம்சி, காலம் திக்கு ஆத்மா மனசு, இந்த நாலும் 5 + 4 = 9 தெரிஞ்சுதே. திருப்பி என்ன சொல்றாரு, நீ சந்தேகப்படக்கூடாது, உனக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது பின்னாடி. அதனால நவைவ 9 மாத்திரம்தான், இங்க ரொம்ப தெளிவாயிட்டாரு, 9 மாத்திரம்தான். அதுதான் இந்த சாஸ்திரத்துடைய விசேஷம் நம்ம சொன்னோம். நாம சொன்னதுல எந்த சந்தேகமும் வராம இருக்கிறதா நம்மளுடைய பிரயோகம் இருக்கணும். அதனால இங்க சந்தேகத்துல எதையும் கொண்டு வந்துடக்கூடாதுன்னு நவ ஈவ அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிட்டார். ஏன்னா சில பேரு இருளையும் ஒரு திரவியமா ஏத்துக்கிறாங்க, தமஹ அப்படிங்கறத ஒரு திரவியமா ஏத்துக்கிறாங்க. அந்த மாதிரி தமஸ் முதலிய திரவியமா வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால, ஏன்னா நீல தமஸ் சலத்தி அப்படின்னு இருட்டு ஓடுகிறது அப்படிங்கிற இடத்த சொல்லுவான். இருட்டு எப்படி ஓடுறது, வெளிச்சம் போயிட்டு இருக்கு, ட்ரெயின் போயிட்டு இருக்கு, ட்ரெயின் போகும்போது பின்னாடி இருட்டு போயிட்டு இருக்கு, மூவ் ஆன் இருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த மாதிரி இடத்துல வெளிச்சத்தினுடைய இன்மையைத்தான் இருட்டுன்னு சொல்றமே தவிர அப்படி வெளிச்சு இருட்டுன்னு ஒரு பதார்த்தம் தனியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுப்போம். இந்த மாதிரி தர்க்கமும் ஆரம்பிப்பாங்க, வெளிச்சத்தோட இன்மை இருட்டுன்னு சொல்லி சொல்றீங்களே, இருட்டுடைய இருத்தல் இன்மை வெளிச்சம்னு நான் சொன்னா, நான் தமச ஒத்துக்கிறேன், வெளிச்சத்தை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னு ஆரம்பிப்பான். தர்க்கம் தானே, எப்படி வேணாலும் பண்ணலாமே, எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா பாருங்க, ஒரு தார்க்கிகன் வந்து மாதிரி அனக்டோட்ஸ் இதுல ரொம்ப விசேஷமா இருக்கும். ஒரு தார்க்கிகன் என்ன பண்றான், அவன் அவனோட ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பிரெட்டுல அந்த ரொட்டியில நெய் தடவி இருக்கான். ரொட்டியில நெய் தடவும் போது பேசிட்டே பண்ணாத கீழே விழுந்துட போறது, அந்த நெய்யில வந்து மண்ணு பட்டுரும், நெய் போடாம இருந்தா பரவாயில்ல, தட்டி எடுத்துட்டு திருப்பியும் யூஸ் பண்ணிடலாம், ஆனா இது மண்ணு பட்டுரும் பார்த்துன்னு சொல்லிட்டே இருக்கான். தார்க்கிங்க சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுப்பா, நான் எத்தனை நெய் தடவி இருக்கான் மாத்திரம் இல்ல. தர்க்கத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, கீழே எப்ப விழுந்தாலும் நெய் தடவாத பாகம் தான் விழுமே தவிர நெய் தடவின பாகம் விழாது. ஏன்னா ரொட்டி எப்பவுமே தடவும் போது ஒரு பக்கம் நெய் தடவிட்டு தடவாத பாகத்து மேல வச்சிருவாங்க, அது பட்டுக்கும் அவ்வளவுதான். அந்த மாதிரி அப்போ நெய் தடவ மாட்டான், ஊத்தே ஊத்துவான் அந்த பக்கம். அப்படி இவன் தடவை தடவை வைக்கிறான், மாதிரி பண்ணும்போது தடவாத பாகம் தான் விழும், அதனால நீ கவலைப்படாத அப்படிங்கிறார். இல்ல தடையிட பாகத்துல கூட விழலாம், கண்டிப்பா விழாது, தடவாத பாகத்துல மாத்திரம் தான் எப்பவுமே விழும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது கீழே விழுந்துருது. கீழே விழுந்த போது சொத்துன்னு இந்த நெய் தடவின பாகம் பார்த்து விழறது. அப்போ அவருடைய தார்க்கிகரோட ஃப்ரெண்டு கேக்குறாரு, என்ன நான் சொன்னது கரெக்டா, என்ன சொன்ன, நெய் தடவின பாகம் தான் விழும்னு சொன்னேன், விழுந்துதா அப்படின்னு உடனே இவன் சொல்றான், நீ சொன்னதும் கரெக்ட் இல்ல, நான் சொன்னதும் தப்பு இல்ல அப்படின்னா. தர்க்கிகன், எப்படியா நீ சொன்னது கரெக்ட் இல்ல, நான் சொன்ன தப்பு இல்லன்னு சொல்ற அப்படின்னு கேட்டா, நான் தான் சொன்னேன் நெய் தடவின பாகத்துல கூட விழலாம் அப்படின்ட்டு, நீ தானே சொன்ன நெய் தடவின பாகத்துல கண்டிப்பா விழாது அப்படின்னுட்டு சொல்றேன். அதுக்கு விளக்கம், நான் தவறான சைட்ல நெய் தடவிட்டேன் அவ்வளவுதான், நான் தடவின பாகம் தப்பு, அதுதான் என்னோட தப்பே தவிர நான் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடுவான். இப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் ப்ரூவ் பண்ணுவான். இந்த ரூம்ல இந்த ரூம் வெளிச்சமா இருக்கா இருட்டா இருக்கா, வெளிச்சமா தான் இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னொரு பெரிய வெளிச்சத்தை போட்டு இப்போ அப்படின்னு கேட்போம். அதிகமான வெளிச்சம் இருக்கும்போது திருப்பி அந்த அதிகமான வெளிச்சத்தை நீக்கிட்ட உடனே ஏற்கனவே வெளிச்சமா இருந்த ரூம் இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கும், இப்ப எப்படி இருக்கு, இருட்டடைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்வா. நீ தானே சொன்ன இப்போ இந்த ரூம் வெளிச்சமா இருந்தது அப்படின்னு சொன்னது நீ, இப்ப நீ இருட்டடைஞ்சதுன்னு சொல்லி சொல்றிய. நம்மளாலேயே நம்மளே ஒத்துக்கிற அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க விஷயத்த, எந்த விஷயத்தையும் எப்படி வேணாலும் மாத்தி சொல்லுவாங்க. இந்த தரையில பானை இருக்கா இல்லையா, நீங்க என்ன சொல்லுவீங்க, பானை இருந்ததுன்னா இருக்குன்னு சொல்லுவீங்க, இல்லன்னா இல்லைன்னு சொல்லுவீங்க. அவன் என்ன சொல்லுவான், இருந்ததுன்னா கூட இல்லம்மா. எப்படியா இல்ல பானை அப்படின்னு கேட்டா, தரையில எந்த சம்பந்தத்தோட பானை இருக்கு, எந்த சம்பந்தத்தோட இல்ல அப்படிங்கறத வச்சுட்டு பேசுவான். ரெண்டு சம்பந்தம், 6 சம்பந்தம் இருக்கு பின்னாடி பார்ப்போம் மூலத்திலேயே. பிரிக்க முடியாத சம்பந்தம்ங்கிற சமவாய சம்பந்தம் 1, பிரிக்கக்கூடிய சம்பந்தம்ங்கிற சம்யோக சம்பந்தம் 2. இப்ப இந்த ரெண்டு சம்பந்தத்தை வச்சுட்டு பார்ப்போம். இந்த தரையில சம்யோக சம்பந்தத்தோட பானை இருக்கு, சம்யோக சம்பந்தத்துல ரெண்டு பிரிக்கக்கூடிய விஷயங்களோட சம்பந்தத்துல பானையானு தரையோட சம்பந்தப்பட்டிருக்கு, அதனால இருக்கு. பிரிக்க முடியாத சம்பந்தமான சமவாய சம்பந்தத்துல இல்ல, சம்யோக சம்பந்தத்துல இருக்கு, சமவாய சம்பந்தத்துல இல்ல அப்படின்பா. இருக்கிற இடத்துல இல்லன்னு ப்ரூவ் பண்ணுவான். இந்த மாதிரி அந்த மாதிரி இப்போ 9 தான், 10 இனி சந்தேகமே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை நீக்கின உடனே அடுத்த பிரச்சனை வர்றது என்னது, என்ன சொன்னோம், குணம்னு சொல்லுவோம், திரவியத்துக்கு அப்புறம் குணம் அப்படின்னு வருது. அந்த குணம் எத்தனை வகை அப்படின்னு கேட்டா, ரூப ரச கந்த ஸ்பர்ஷ சங்கியா பரிமாண பிருத்தத்வ சம்யோக விபாக பரத்வாபரத்வ குருத்வ திரவத்வ ஸ்னேக சப்த புத்தி சுக துக்க இச்சா துவேஷ பிரயத்ன தர்ம தர்ம சம்ஸ்காராக சதுர்விம்சதி குணாக. சதுர்விம்சதி, விம்சதினா இருபது, சதுர்னா நாலு, சதுர்விம்சதினா இருபத்தி நாலு யூனிட் ஸ்டென்ஸ் அப்படின்ற அந்த அர்த்தத்துல போகும். சதுர்விம்சதி குணாக, இருபத்தி நாலு குணங்கள், திரவியம் ஒன்பது, குணங்கள் இருபத்தி நாலு. என்னென்ன அப்படின்னா ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம், ரூபரச கந்த ஸ்பர்ஷம், நாக்கு சுவை, ஒரு ஒருத்துக்கோ ஒரு ஒரு விஷயங்கள், சங்கியா எண்ணிக்கை, பரிமாணம், மாற்றம், பிரதத்துவம் வேறுபாடு, சஞ்சோகம் சேர்க்கை, பிரதத்துவம் வேறுபடுத்தும் தன்மை, சஞ்சோகம் சேர்க்கை, விபாகம் பிரிவு, பரத்துவம் அபரத்துவம், வேறுபட்டது வேறுபடாது, மற்றது மற்றது இல்லாதது அப்படின்ட்டு, குருத்துவம் ஹெவினஸ், திரவத்துவம் ஒழுகி ஓடக்கூடிய தன்மை, ஸ்நேகம் ரெண்டு விஷயத்த ஒட்டக்கூடிய தன்மை, சப்தம் காதால கேட்க முடிகிற விஷயம், புத்தி நம்முடைய சிந்திக்கக்கூடிய திறன் படைத்தது, சுகம் அதனால உண்டார அனுபவங்கள், இன்பமோ துன்பமோ, இச்சா அந்த மனசுல உண்டார ஆசை, துவேஷம் அதுல உண்டார வெறுப்பு, விருப்பு வெறுப்பு, பிரயத்னம் அந்த மனசுல அந்த ஆசையோ இல்ல விருப்பியோ வெறுப்பியோ நம்ம அடையறதுக்கோ இல்ல விடுறதுக்கோ செய்யற முயற்சி, தர்மம் அதர்மம், தர்மம் நாம் செய்ய கடைபிடிக்க வேண்டிய நல்ல விஷயங்கள், அதர்மம் கடைபிடிக்க வேண்டாத நீக்க வேண்டிய கெட்ட விஷயங்கள், அப்புறம் சம்ஸ்காரம் என்ன பதிவுகள் இப்படின்னு இருபத்தி நாலு குணம். ரொம்ப வேகமா சொல்லிட்டீங்க, ஒண்ணுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஒன்னு ஒண்ணுத்தையும் திருப்பியும் தனியா பார்ப்போம். மூலத்திலேயே பதக்கிருத்தியம் போகவே வேண்டாம், மூலத்திலேயே இந்த ஒரு ஒரு விஷயத்தையும் விளக்குவாங்க என்ன அப்படின்னு. இப்ப அடுத்தது சதுர்விம்சதி குணாக, திரவியம் குணம், அப்புறம் கர்மம். கர்மம் வந்து என்ன அப்படின்னு கேட்டா கர்மம் உக்ஷேபனா அபக்ஷேபனா குஞ்சன பிரசாரண கவனானி பஞ்ச கர்மானி. கர்மமானது அஞ்சு வகைப்படுறது, என்ன என்ன அப்படின்னு கேட்டா உக்ஷேபணம், அபக்ஷேபண, ஆகுஞ்சன, பிரசாரண, கமன அப்படின்னுட்டு. உத்க்ஷேபண அப்படின்னா மேல போடுறது, அபக்ஷேபணா கீழே விழறது, மேல போறது கீழே விழறது, உத்க்ஷேபன அபக்ஷேபன. ஆகுஞ்சன நம்ம நோக்கி வர்றது, பிரசாரண நம்ம விட்டு விலகிறது, கமன மற்ற போறது வர்றது எல்லாமே கமனம் அப்படின்னு வருது. இப்படி அஞ்சு வகையான கர்மம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. உண்மையிலே இங்க ஒரு விசாரம் பண்ணணும், அஞ்சு வகையான கர்மம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மேல போறது, கீழே வர்றது, முன்னாடி போறது, இல்ல நம்ம விட்டு விலகிறது, நம்ம நோக்கி வர்றது, இது எல்லாமே கவனம் தான். இது எல்லாமே கவனம், செல்லுதல் அப்படிங்கிற கர்மம் தான். நம்ம விட்டு செல்றது மேல, நம்ம நோக்கி கீழே வர்றது, எல்லாம் செல்லுதல் தானே. எதுக்கு இது அஞ்சா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இங்கதான் தார்க்கிக்கவனோட புத்தி கௌசல்யம், அவனுடைய புத்தி சாத்துரியத்தை அவன் காப்பான், சொல்லுவான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அஞ்சா பிரிக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டா புத்தி வளர்ச்சிக்கோசரம், உனக்கு புத்தி விகாசமாகும், ஒரு விஷயத்தை இவ்வளவு பிரிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சு பண்ணி அதுக்கோசரம் தான் நாங்க எப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பரம் அபரம் சேதி திவிதம் சாமான்யம். சாமானியம் எத்தனை வகை அப்படின்னு கேட்டா பரம் அபரம் அப்படின்ட்டு ரெண்டு வகை, பரசாமான்யம் அபரசாமான்யம் அப்படின்ட்டு ரெண்டு வகையா பிரிப்போம். பரத்துவம் அபரத்துவம்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா பரத்துவம்னா எது அதிக தேசத்துல இருக்கக்கூடிய தன்மை உடையதோ அதுக்கு பரம் அப்படின்னு சொல்லி, மேன்மையானது, இது அதிகமான இடத்தில் வியாபித்திருக்கிறதோ அது பரம். அபரம்னு சொல்லி சொன்னா எது குறைந்த இடத்தில் வியாபித்திருக்கிறதோ, சிறிய இடத்தில் வியாபித்திருக்கிறதோ அது அபரம். அதிக இடத்தில் வியாபிச்சிருக்கிறது பரம், குறைந்த இடத்தில் வியாபிச்சிருக்கிறது அபரம். நித்திய திரவிய விருத்தையோ விசேஷாஸ்து அனந்தா இவ. அடுத்தது விசேஷம். விசேஷம் என்னது அப்படின்னு கேட்டா நித்திய திரவிய விருத்தையாக, நித்திய திரவியத்துல நித்தியமா திரவியத்துல இருக்கக்கூடியதானது இந்த விசேஷங்களானது எப்படின்னு எத்தனைன்னு கேட்டா அனந்தா இவ. அனந்தம் கணக்கற்றது, எத்தனை திரவியம் இருக்கோ அத்தனை திரவியத்திலையும் நித்தியமா இருக்கிறது, அதனால கணக்கில் அடங்காது, எண்ணில் அடங்காது. சாமானியஸ்து ஏக ஏவ. சாமானியம் அப்ப எத்தனை அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு சாமானியம் தான், சாமானியம் அனந்தம் இல்ல ஒண்ணுதான். அபாவ சதுர்விதஹ. எடுத்தது அபாவம், சாமானிய விசேஷ சாமானிய விசேஷ அபாவா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு. அபாவம் எத்தனை அப்படின்னு கேட்டா நாலு வகை, பிராக அபாவ, பிரத்வம்ச அபாவ, அத்தியந்த அபாவ, அந்யோன்ய அபாவச்சேதி. நாலு வகை என்னது, பிராக அபாவம்னு சொல்லப்படுற முன்னின்மை, பிரத்வம்ச அபாவ அப்படின்னு சொல்லப்படுற பின்னின்மை, அத்தியந்த அபாவ அப்படின்னா நிரந்தர இன்மை, அந்யோன்ய அபாவ அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்று மற்றொன்றில் இன்மை. இதையும் பின்னாடி பார்ப்போம். இருந்தாலும் பிராக அபாவம் முன்னின்மைனா என்னன்னு பார்ப்போம். முன்னின்மை அப்படின்னு சொல்லி சொன்னா பானை இப்போ பண்ணிட்டு இருக்கோம், உண்டாடுறதுக்கு முன்னாடி பானை இருக்கா, பானை இல்ல, பானை இன்மையிலிருந்து இருத்தலை அடைகிறது, இது முன்னின்மை. உண்டாடுறதுக்கு முன்னாடி பானை உண்டாடுறதுக்கு முன்னாடி இருக்கிற இன்மைக்கு பேரு முன்னின்மை. பானையை உடைச்சிட்டேன், உடஞ்ச பின்னாடி இப்ப பானை இருக்கா? இல்ல. இந்த உடஞ்சு போனதுக்கு அப்புறம் இருக்கிற இன்மைக்கு பேரு பின்னின்மை. அத்தியந்த அபாவ அப்படின்னு சொல்லப்படுற நிரந்தர இன்மை. அப்படின்னா மூன்று காலத்திலும் இருக்க முடியாத ஒரு விஷயம் முயல் கொம்பு, மூணு காலத்தையும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்களானது நிரந்தர இன்மை. அடுத்தது அந்யோன்யாபாவ, ஒன்று மற்றொன்று இன்மை. அது என்னன்னு கேட்டா பானை துணியில இருக்கா, துணி பானையில் இருக்கா? இருக்கா. துணி பானையில் இல்ல, பானை துணியில் இல்ல. பானை தன்மை, பானின்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஏன்னா துணியில பானை படத்தை வரைஞ்சிட்டு பானை இருக்கே அப்படின்னு கேட்போம். அப்போ தெளிவாயிடணும் பாருங்க, சொல்லும் போதே கரெக்டா இருக்கணும். பானைத்தன்மை துணித்தன்மையில இருக்காது, துணித்தன்மை பானித்தன்மையில இருக்காது. அப்போ இது ரெண்டும் அத்தியந்த அந்யோன்ய அபாவ, ஒன்று மற்றொன்று இன்மை. அப்படி இன்மையானது நாலு வகைப்படுறது, பிராகபாவம், பிரத்வம்சபாவம், அத்தியந்தபாவம், அந்யோன்யபாவம் அப்படின்னுட்டு. தத்ர கந்தவதி பிருத்வின்னு சொல்லி சொன்னோம், பிருத்வி அப் தேஜு வாயு ஆகாஷ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு தத்துவத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆகாஷ காலதிக் ஆத்ம மனாம்சி அப்படின்னு சொல்லிட்டு நாலுத்தையும் சொன்னோம். அஞ்சு நாள் ஒன்பது நவைவ திரவியாணி அப்படின்னு சொல்லி முடிச்சோம். தத்ர திரவியாணி பிருத்திவ்யப் தேஜு வாயு ஆகாஷ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு சொன்னோம். பிருத்திவின்னு சொல்லாமே அந்த பிருத்திவி என்னது, பிருத்திவினா என்ன, இந்த விஷயத்த நான் பிருத்திவின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னையா தரா இருக்கு, தரையில இருக்கிற மண்ணு தான் பிருத்திவி, அது மாத்திரம் தான் பிருத்திவியா? மண்ணு சம்பந்தப்பட்ட எதுவுமே பிருத்திவி, மண்ணு சம்பந்தப்பட்டதுன்னா என்னது, இந்த சரீரம் பிருத்திவி. எப்படி இந்த சரீரம் பிருத்திவின்னு சொல்றேன்? அப்போ ஒரு விஷயத்த நம்ம பிருத்திவி நிலத்தன்மை உடையது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி தீர்மானம் பண்றோம்? இது நிலத்தோட சம்பந்தப்பட்டதா இல்ல நீரோட சம்பந்தப்பட்டதான்னு ஒரு விஷயத்த நம்ம எப்படி பகுக்க முடியும்? அப்ப அந்த விஷயத்தோடைய லட்சணமானது நமக்கு தெரிஞ்சாதான் அது பகுக்க முடியும். அந்த விஷயத்தோட லட்சணம் என்ன, குறிப்பு என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியணும். குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டா தத்ர கந்தவதி பிருத்திவி. இப்போ அந்த குறிப்பு என்னது, கந்தவதி பிருத்திவி, அதுதான் குறிப்பு. கந்தவதி அப்படிங்கறதா பிருத்திவியோடைய குறிப்பு. பிருத்திவிக்கு இலக்கணம் என்ன, கந்தவதி, வாசனை உடையது. எதெல்லாம் வாசனை உடையதோ அதெல்லாம் பிருத்திவி, எதெல்லாம் வாசனை இல்லாதோ அதெல்லாம் பிருத்திவி இல்ல. இதுதான் தர்க்கம். இதுதான் தர்க்கம்னா நான் சொல்றது தர்க்கம்ங்கிற பாஷையில சொல்றேன். நான் தர்க்க சாஸ்திரத்துல சொல்லப்படுற பாஷை இதுக்கு தர்க்கம்னு சொல்லுவான். பஞ்சாவய வாக்கியம் பின்னாடி அனுமானத்துல சொல்லுவோம், இது ஒரு அனுமானம். எங்கெல்லாம் வாசனை இருக்கோ அதெல்லாம் பிருத்வி, எங்கெல்லாம் வாசனை இல்லையோ அதெல்லாம் பிருத்வி இல்ல. அப்படி அந்த பிருத்வி எத்தனை வகை அப்படின்னு கேட்டா சாத்வீதா நித்யா அனித்யாச்ச. பிருத்வி ரெண்டு வகை, நித்தியமானது அனித்தியமானதுன்னு. நித்தியமான பிருத்வி அனித்தியமான பிருத்வியா, இது என்னது புது கதையா இருக்க கேட்டா சொல்றேன் கேட்டுக்கோங்க. நித்யா பரமாணு ரூபா, அனித்யா காரிய ரூபா. பரமாணு என்னைக்குமே அழியாது, பிருத்வி பரமாணு நித்தியமானது, அழிவே அழியாது. அந்த பிருத்வி பரமாணுமானது பரமாணு ஒரு அணுவா இருக்கு, ஒரு பரமாணு இன்னொரு பரமாணுவோட சேருது, சேர்ந்தா கோபாண்ட் அப்படிமா இங்கிலீஷ்ல, சயின்ஸ்ல கெமிஸ்ட்ரியில கோபாண்ட் அப்படிமா. ரெண்டு பரமாணு சேருது, ஒட்டிக்கிட்டு ஒட்டிட்டு இருக்கும். இப்போ இந்த பாண்டுக்கு இந்த இந்த சேர்க்கைக்கு சேர்க்கை முடிஞ்ச உடனே உண்டாருது, இது ஒரு பரமாணு இது ஒரு பரமாணு வந்து சேருது, ரெண்டு பரமாணு. இதுக்கு பேரு துவெணுக்கு. இந்த ரெண்டு பரமாணு, ரெண்டு பரமாணு துவெணுக்கு, ரெண்டு வெறுக்கு சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேரு பிரஸ்ரேனோ. ரெண்டு துவெணுக்கு சேர்ந்ததுனா ரெண்டு பரமாணு சேர்ந்ததுதான் அதுக்கு பேரு துவெணுக்கு. ரெண்டு துவெணுக்கு சேர்ந்ததுன்னா அதுக்கு பேரு த்ரஸ்ரேணும், ரெண்டு த்ரஸ்ரேணும் சேர்ந்ததுன்னா அதுக்கு சதஸ்ரேணும்னு பேரு. இப்போ இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போறது பரமாணு நிலையில கண்ணால பார்க்க முடியாது, துவெணுக்கு நிலையிலையும் நம்மளால பார்க்க முடியாது, த்ரஸ்ரேணு நிலையிலிருந்து பார்க்க முடியும். விசேஷமான உபகரணங்கள் வச்சுட்டு நம்ம பார்க்க முடியும், ஒரு நல்ல மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இல்லாட்டி வெளிச்சம் ரூம்ல ஒரு லேயர், ஒரு கிரணமா வருது, சூரிய ஒளி ஒரு கிரணமா ஒரு ரூம்குள்ள வருது, அந்த ரூம்குள்ள வரும்போது அதுல பறக்குது பாருங்க துகள்கள், அது பிரஸ்ரேணு. அது சாதாரணமா இப்பவும் இருக்கு, இப்ப கண்ணுக்கு தெரியல, விசேஷமான நிலைகள்ல மாத்திரம் தெரியும். கண்ணுக்கு தெரியற நிலை பிரஸ்ரேணு, கண்ணுக்கு தெரியற நிலையில த்ரஸ்ரேணு இருக்கிறது ஓகே ஒத்துக்கிறேன். பரமாணுன்னு ஒண்ணு இருக்கிறதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டா இந்த த்ரஸ்ரேணுக்கு ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கணும், அது பரமாணுன்னு சொல்லி ஒரு பதில். ரெண்டாவது யோகிகளின் பிரத்யட்சம் பரமாணு. யோகிகளுக்கு இந்த சாஸ்திரத்தை படிச்சு இந்த சாஸ்திரத்தோடைய முடிவை யார் தெரிஞ்சுட்டாங்களோ அவங்களுக்கு இந்த பரமாணுவானது பிரத்யட்சம், அவங்களுக்கு தெரியறது நேரடியா அனுபவத்துக்கு வர்றது. அதனால பரமாணுவானது அழிவடையாதது நித்தியமா இருக்கிறது. அதனால அனித்யா, அனித்யம் எது, காரிய ரூபா, அனித்யமானது காரிய ரூபம். எது வந்து மூன்று காலத்திலும் அழிவடையாமல் இருக்கோ அதுக்கு பேரு நித்தியம், எது மூன்று காலத்திலும் இருக்க முடியாதா இருக்கோ அதுக்கு பேர் அனித்யம். ஏதாவது ஒரு காரத்தையும் ரெண்டு காரத்தையும் மாத்தம் இருக்கக்கூடியதுக்கு அனித்யம்னு பேரு, மூன்று காரத்தையும் இருக்கக்கூடியதுக்கு நித்யம்னு பேரு. அப்படி காரியமானது அனித்யம், முன்னாடி இல்ல இப்ப வந்தது பின்னாடி இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயம் இங்க புனஸ்திரிவிதா சரீர இந்திரிய விஷய பேதாத், மீண்டும் இந்த இந்த இந்த நித்தியம் அனித்யமானது மூன்று வகைப்படுறது. என்னது? சரீர இந்திரிய விஷய பேதாத், நித்தியம் அனித்யமானது மூன்று வகைப்படுகிறது அப்படின்றது சாதாரணமான அர்த்தத்துல கொண்டு வரலாம். ஆனா இங்க நாம அனித்திய காரிய ரூபத்தை தான் பார்க்கணும், நித்தியமான காரண ரூபத்தை பார்க்க கூடாது, அனித்தியமான காரிய ரூபத்தை தான் பார்க்கணும். காரிய ரூபமானது மீண்டும் மூன்று வகைப்படுகிறது அப்படிங்கிற அர்த்தத்தை இங்க புரிஞ்சுக்கணும். அங்க புனக திரிவிதம் அப்படின்னு சொல்லி சொன்னது நித்தியம் அனித்தியம் ரெண்டுத்துக்கும் சாதாரணமா இருக்கு, இருந்தாலும் அப்படி அதை ரெண்டுத்தையும் புரிச்சு கூடாது. ஏன்னா ரெண்டு வகையான மதமும் இருக்கு, இதுல நித்தியத்தை மூணு வகையாவும் அனித்தியத்தை மூணு வகையாவும் பாக்குறதாவும் இருக்கு. நித்தியத்தை பார்க்க கூட அனித்தியத்தை மாத்திரம்தான் பாக்கணும் அப்படிங்கிற ஒரு மதமும் இருக்கு. அதனாலதான் இந்த மதம் ரெண்டாவது மதத்தை நான் கையாண்டு சொல்றேன். புனஸ்திரிதம் சரீர இந்திரிய விஷயம் ஏதாவது சரீரம் இந்திரியம் விஷயம் அப்படின்னு மூணு வகையானது பிரிக்கப்படுறது. சரீரம்னா என்ன? போகாயத்தனம் சரீரம். எது போகத்துக்கு அனுபவத்துக்கு ஆயத்தனம் பாத்திரமா இருக்கோ அதுக்கு பேர் சரீரம். நல்ல கெட்ட அனுபவங்களுக்கு எது பாத்திரமா இருக்கோ, எது அனுபவத்துக்கு காரணமா இருக்கோ அதுக்கு பேர் சரீரம். போக சாதனம் இல்லடி, போக சாதனமானது சரீரம்னு சொல்லப்படுறது. அப்படி அந்த சரீரம் பிருத்திவி பார்த்திவ சரீரம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, சரீரம் அஸ்மதாதீனா, நம்மள போல உடம்புக்கு தான் பிருத்திவி சரீரம். பார்த்திவ சரீரம், பார்த்திவ சரீரம் எப்படி தீர்மானம் மாறுது மோந்து பாருங்க, தெரியும். கந்தபதி, நல்ல வாசனையா இருந்தாலும் சரி கெட்ட வாசனையா இருந்தாலும் சரி வாசனை வர்றது இல்ல, அந்த வாசனை இருக்கிறதுனால அது பிருத்திவி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்திரியம் கந்த கிராகம் கிராணம் நாசாக்கரவர்த்தி. இந்திரியம் என்னது இந்த பிருத்திவிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா மூக்கு. ஏன் வாசனையை நம்ம மூக்காலதான் நுகர முடியும், கண்ணால அறிய முடியாது, காதால அறிய முடியாது, மூக்குனால்தான் அறிய முடியும். அதனால இந்திரியம் எது பிருத்திவிக்கு? நாசாக்கரவர்த்தி. இந்திரியம்னு சொல்லி சொல்லும் போது நாசாக்கரவர்த்தின்னு சொல்லி சொல்றான், கந்த கிராகம் நாசாக்கரவர்த்தின்னு சொல்லி சொல்றான். நாசாகரவர்த்தினா நாசம்னா மூக்கு, அக்ரவர்த்தி மூக்கு நுனியில இருக்கிறதுனா மூக்கு நுனியில கோபம் தான் இருக்கும், மூக்கு நுனியில இந்திரியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த மூக்கு நம்ம எதை பாக்குறோமோ இது மூக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க. இதுக்கு பேர் கோலக்கம், இதுக்கு பேரு கோலக்கம். கோலக்கம் அழகான உருவமுடையதா இருக்கலாம், ஆனா அந்த கோலக்கமானது விஷயத்த அறியக்கூடிய தன்மை இல்லாத ஆயிடும், அதனால அது இந்திரியம் இல்ல. இப்ப இந்திரியம் என்னது? அந்த கோலக்கத்துல இருந்துட்டு எது அந்த கோலக்கத்தை செயல்பட வைக்கிறதோ அதுக்கு பேர் இந்திரியம், அந்த சக்தி தான் இந்திரியம்னு சொல்லப்படுறது. விஷயோ மிருத்பாஷாணாதி. விஷயம் என்ன? பிருத்திவிக்கு விஷயம் என்ன அப்படின்னா கல்லு மண்ணு முதலியதெல்லாம் இதுக்கு விஷயம். அடுத்தது கந்தவதி பிருத்திவின்னு சொல்லியாச்சு. அடுத்தது ஆபக பிருத்திவி அப்தேஜு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஆப நீர் என்னது அப்படின்னு கேட்டா சீதஸ்பர்ஷவத்யாபக, சீதஸ்பர்ஷவத்யஹ ஆபஹ. சீதஸ்பர்ஷவத்தி ஆபஹன்னு சொல்லல, சீதஸ்பர்ஷவத்யஹ ஆபஹன்னு சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா ஆபஹ அப்படிங்கிற இந்த சப்தமானது, நீர் அப்படிங்கிற அந்த சப்தமானது நித்திய பகுவச்சனம், ஸ்ரீலிங்கம் மாத்திரம்ல பகுவச்சனம், பன்மையில தான் எப்பவுமே குறிக்கப்பட வேண்டியது. அதனால சீதஸ்பர்ஷவத்யஹ அப்படின்னு சொல்லி சொல்லி குளிர்மையான தன்மை தொட்ட அறியும், தொடு உணர்ச்சிக்கு உணர்வு உணர்வது எப்படி? குளிர்மையான உணர்ச்சியுடையது நீர், தொடும் பொழுது எது குளிர்மையா இருக்கோ அதுக்கு பேரு நீர். இயல்பான நிலையில நீர் குளிர்மையானது, அது வெளியில இருக்கிற சூடு

0: ரெண்டு வகை, நித்தியமானதும் அனித்தியமானதும். நித்தியாக பரமாணு ரூபாக, அனித்தியாக காரிய ரூபாக. திருப்பி முன்னாடி சொன்ன மாதிரி நித்தியமானது பரமாணு ரூபம், பரமாணுவா இருக்கிற நீர், நீர் பரமாணு நித்தியமானது. காரிய ரூபமான பரமாணு, அப்ப காரிய ரூபமான நிலை அது அனித்தியம். காரியம்னா என்னன்னா நீர்நிலைகள் எல்லாமே காரியம் தான். பாப்பா என்னன்ட்டு புனஸ்திரிவிதாக, திருப்பி மூணு வகைப்படுறது. என்னது? சரீரேந்திர விஷய பேதா, சரீரம் இந்திரியம் விஷயம் அப்படின்னு மூணு வகைப்படுறது. சரீரம் என்னது? பிருத்வி லோகத்துல நம்ம சரீரம்னு சொல்லிட்டோம். தண்ணி லோக தண்ணியோட தண்ணியா உடல் யாராவது இருக்கா அப்படின்னா தண்ணியில உடல் இருக்கலாம். ஆனா தண்ணீர தண்ணியாவே உடல் இருக்குமா அப்படின்னு கேட்டா நீங்க பார்த்தது இல்ல, நீங்க பார்த்தது இல்ல. ஆனா நீர், நீரால அமைஞ்ச உருவங்கள், உடல்கள் இருக்கு. எங்க அப்படின்னா வருண லோகே, வருண லோகத்தை பிரசித்தம். வருண லோகத்துல இருக்கிற சரீரம் எல்லாம் நீர்த்தன்மை கூடியதாகத்தான் இருக்கு. இந்திரியம் ரசக்ராகம் ரசனம் ஜிஹ்வாக்ரவர்த்தி. இந்திரியம் என்னது இதுக்கு அப்படின்னு கேட்டா சுவை அறியக்கூடியதான நாக்கு, நாக்கு நுனியில இருக்கிற அந்த சக்தி, அதுதான் இந்திரியம். விஷயம் சரித் சமுத்திராதி. இதுக்கு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா சரித் சமுத்திராதி, நதி கடல் சமுத்திரம் முதலியதெல்லாம். உஷ்ண ஸ்பர்ஷவ தேஜக. அடுத்தது நெருப்பு. நெருப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா உஷ்ண ஸ்பர்ஷவத்து தேஜக, சூடான தன்மையுடையது. தொட்டா சூடான தன்மை இருக்கிறது எதுவோ அது நெருப்பு. தச்ச தீதம், அந்த நெருப்பும் ரெண்டு வகை, நித்தியம் அனித்யம். ச நித்தியம் அனித்யம் அப்படின்னுட்டு நித்தியம் பரமாணு ரூபம், அனித்யம் காரிய ரூபம். நித்தியம் பரமாணு ரூபமா இருக்கிறது, அனித்யம் காரிய ரூபமானது. பரமாணு ரூபமா இருக்கிற நெருப்பு, காரிய ரூபமான நெருப்பு. காரிய ரூபமான நெருப்பு திருப்பி மூணு வகை, புனஸ்திரிவிதம் சரீரேந்திர விஷயம் ஏதாவது, சரீரம் இந்திரியம் விஷயம்னு திருப்பி மூணு வகை ஆகுது. சரீரம் ஆதித்ய லோகே பிரசித்தம். இந்திரியம் சரீரம் எங்க, நெருப்பாலான சரீரம் எங்க இருக்கு அப்படின்னா ஆதித்ய லோக சூரிய லோகத்துல பிரசித்தம், நெருப்பாலான உடல். சரி, இந்திரியம் எங்க, இந்திரியம் என்னது அப்படின்னு கேட்டா ரூப கிராகம் சக்ஷு கிருஷ்ண தாராகிரவர்த்தி. உருவத்தை கிரகிக்க கூடியதான கண்ணு, கண்ணுடைய கருவிழி, அந்த கருவிழியில அமைஞ்சிருக்கிறது. கிருஷ்ண தாராகிரவர்த்தின்னு சொல்லி சொல்றான், அந்த கர்ணு கருவிழியில இருக்கிற அந்த பார்வை குடிக்கூடிய சக்தி, அதுதான் இந்திரியம். சரி, விஷய சத்துர்விதக. விஷயம் என்னது அப்படின்னு கேட்டா நாலு வகைப்படுறது, மத்ததுக்கெல்லாம் ஒண்ணு ஒண்ணு வகை சொல்லியாச்சு. சரி, சமுத்திராதுன்னு சொல்லிட்டு இங்க நாலு வகையான விஷயம் என்னது? பௌம திவ்ய ஔதர்ய ஆக்கரஜ வேதாது. பௌம பூமியில இருக்கிறது பௌமம், இல்ல பூதமா இருக்கிறது பௌமம். திவ்யம் திவ்யமான விஷயம், திவ்யமான நெருப்பு. ஔதர்யம் வயிற்றுல இருக்கிற நெருப்பு. ஆக்கரஜம் எப்படி நோண்டி எடுக்கிற நெருப்பு, ஆக்கணம்னா கணனம் நோண்டது அப்படின்னு அர்த்தம், நோண்டி எடுக்கிற பூமிக்குள்ள புதஞ்சிருக்கிற நெருப்பு. எப்படி அப்படின்னு கேட்டா முதல் வகை பௌமம், வன்யாதிக்கம் நெருப்பு முதலியதெல்லாம் பௌமம், பூமியே பவ பூமியில இருக்கு அப்படின்றதுனால பௌமம் ஆறுது. அபிந்தனம் திவ்யம் வித்யுதாதி. திவ்யமானது என்னது அப்படின்னு கேட்டா மின்னல் முதலியதெல்லாம் திவ்யமான நெருப்பு. ஏன்னா நெருப்பு விழுந்து இடி விழுந்து, அந்த இடி விழுந்து மரம் அழிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்றோம்ல, அந்த இடியானது திவ்யமானது. முக்தஸ்ய பரிணாம ஹேதோஹோ ஔதர்யம். சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆறதுக்கு காரணம் என்ன? வயிற்றுல இருக்கிற நெருப்பு, அந்த நெருப்பு தான் உதர நெருப்பு. ஔதர்யம் உதரே பவ ஔதரம், ஔதர்யம் ஆறுது. ஔதர்யம் ஏற்படுத்தியம் வந்து ஔதர்யம் அப்படிங்கிறது, உதரே பவ அப்படிங்கறதுனால ஔதர்யம் அப்படிங்கிறது வயிற்றுல இருக்கிற நெருப்பு. நாலாவது ஆக்கரஜம், நோன்றதுனால அண்டாறது. என்னது அப்படின்னா சுவர்ணம் முதலாதிய, சுவர்ணம் முதலிய அப்படின்னு சொல்லி சொன்னா வெள்ளி சுவர்ணம் எல்லாம் பூமியில எது கிடைக்கிறதோ பிரகாசமானது அது எல்லாமே பூமியில இருக்கிற ஆக்கரஜமான நெருப்பு, இயல்பான நெருப்பு, நெருப்பு தன்மை கூடியது. அந்த மஞ்சத்தன்மையினால நெருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. சரி பாப்பா. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமே வாசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Shivayanam. Shaivam.org in Anmeega Anbaralukku Vanakkam. Neengal Ketkavirkkum Adutha Nigazhchi Sorpozhivu. Vazhangubavar சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: இடலினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த நை

0: ஆளுமாறீவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதில் நருள் ஆபடு துறை அரணே. அர நம பார்வதீபதை மகாதேவம் வெற்றிவேல் முருகனுக்கு
1: அரோவர
0: சிவனை செல்வர்களே, எல்லா அன்பருடைய வேண்டுகோளின் படி சிவஞான போதத்தை நீங்கள் முழுமையாக ஓரளவுக்கு எங்களுக்கு அறிமுகம் செய்துவிட வேண்டும் என்று வேண்டினார்கள். அந்த சிவஞான போதம் நூலானது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் படித்துக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நூல். நம்முடைய அனுபவம் நம்முடைய இறைவனோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பும் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய நுட்பமான பொருளும் தெரிந்து கொண்டே போகும். அவை மிகவும் சைவத்திலே தலையாய நூல் என்று போற்றப்படுவது. அதனாலதான் அவர் 5 வயது ஆசிரியரை 95 வயது மாணவர் சந்திக்கிறார். பெரிய உலக வரலாற்றிலே பார்க்க முடியாத ஒரு செய்தி என்று சொல்லலாம். மாணவருக்கு வயது 95, ஆசிரியருக்கு வயது 5, அப்படி சந்திக்கிறார். அப்படி சந்தித்து அவருடைய பரஞானம் என்பது எப்படி இருக்கும் என்பதை அவரை பார்த்தப்பறதான் அவருக்கு தெரிகிறது. நூல்களை படித்து வருகிற ஞானம் வேற, இறைவனை அனுபவித்து வருகிற ஞானம் வேற என்பதை உணர்கிறார். ஆனால் தன்னுடைய குருநாதர் சொல்லும்போது சொல்வார், என்னை இப்பவத்தில் சேரா வகையெடுத்து என் சித்தத்தையே தன்னை வைத்து அருளினால் தாழினை தலைமேல் சூட்டும் மின்னமர் பொழில் சூழ் வெண்ணெய் மேவிவான் மெய்கண்டானூல் சென்னியிற்கொண்டு சைவத்திரத்தினை தெரிக்கொடுத்தான். மெய்கண்ட தேவநாயனாருடைய நூலை என்னுடைய தலையின் மீது வைத்துக் கொண்டு நான் இப்பொழுது இந்த நூலை செய்கிறேன் அப்படின்னு சொல்றேன். மெய்கண்டானூல் சென்னியிற்கொண்டு சைவத்திரத்தினை தெரிக்கொடுத்தான் என்று சிவஞான சித்தியாரை தோற்றுவிக்கிறார் நம்முடைய அருணந்தி சிவன். அப்படியானால் அது எவ்வளவு நுட்பமான ஒரு நூலாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஓரளவு யூகித்து அறியலாம். சிலவற்றை பல பேர் சொல்லுவதனால் அறிகிறோம். தமிழ்நாட்டில் நம்ம பேர் அப்படிதான் இருக்கிறாங்க, திருக்குறள் உயர்ந்த நூலான்னு. ஆமா, திருக்குறள் உயர்ந்த நூல் தான். அது எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா எல்லாரும் அப்படிதான் சார் சொல்றாங்கன்ற, எல்லாரும் சொன்னதுனால திருக்குறள் உயர்ந்தது அவ்வளவுதான் இருக்குது. அந்த திருக்குறள் சொல்லப்பட்ட கருத்துக்களை நம்ம வாழ்க்கையில அனுபவித்து தெரிந்து கொண்டோமா என்பது அது அதுதான் உண்மையான ஒரு அனுபவம். நூலை அந்த நூலினாலே பெறக்கூடிய பயன்கிறது அதுதான். அதுபோலதான் சிவஞான போதம். இன்னும் சொல்ல போனா திருக்குறளையும் விஞ்சினதுன்னு சொல்லலாம். அவரை விட மிகவும் சுருக்கமாக சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர் நாயனார். சுருக்கமாக பேசுவதற்கு பெயர் போனவர். அவரை விட மிக சுருக்கமாக சொல்ல முடியும் என்று நிலைநாட்டியவர் தான் மெய்கண்டார். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே உள்ளவர். ஆகவே நாம் வந்து 4 சூத்திரங்களை பார்த்திருக்கிறோம். இந்த 4 சூத்திரங்கள்ல என்னென்ன சொல்லிட்டு வந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 12 சூத்திரங்கள் 4 இயலாக இருக்கின்றன. முதல் 3 சூத்திரங்கள் இந்த உண்மைக்கு பிரமாணம், ஒன்லி டு ப்ரூவ் த எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது உண்மை. உண்மை என்றால் எக்ஸிஸ்டன்ஸ் என்றுதான் பொருள். அதாவது டு ப்ரூவ் த எக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் என்ன சொல்றது நம்முடைய சாத்திர மரபில் பிரமாண இயல் என்று அதற்கு பெயர். அந்த பிரமாண இயல்ல என்ன நாம தெரிந்து கொண்டோம் என்றால், முதல் சூத்திரத்தில் என்ன சொன்னார், இந்த உலகத்திற்கு நிமித்த காரணன் ஒருவன் இருக்க வேண்டும். அப்ளைங் த லாஜிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், தர்க்க ரீதியாக சொல்லப்படுகின்ற அந்த அளவுகோள்கள், அளவைகள்னு சொல்லு தமிழ்ல அளவைகள், அல்லது ஆங்கிலத்தை சொல்லுவார்தான் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் என்று சொல்லலாம். எதுவுமே ஒன்று அளப்பதற்கு ஒரு ஒரு கருவி இருக்கும். அதுபோல லாஜிக்ல அளவைகளினாலே அந்த அளவுகள் எப்படிப்பட்ட தன்மை உடையது என்று அளவுகளை அப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு என்ன தெரியுதா, there must be an efficient cause for this perceptible universe. ஆகவே அதான் சொன்னாரு, கடவுள் உண்டு என்பதற்கு விளக்கினார். எப்படி விளக்கினார்? லாஜிக்கலாக. கடவுளை காட்டி விளக்கல, அது தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியம். கடவுளை காட்டி விளக்கல, ஆனா தர்க்க முறையில கடவுள் என்று ஒருவர் இருக்க வேண்டும். தர்க்க சாஸ்திரத்தில் எஃபிஷியன்ட் காஸ் அல்லது நிமித்த காரணன், இது வந்து தர்க்க சாஸ்திரத்தில் என்ன பேரு? நிமித்த காரணன். அத ஆங்கிலத்தில் எஃபிஷியன்ட் காஸ் என்று சொல்லலாம். தேர் மஸ்ட் பி அன் எஃபிஷியன்ட் காஸ் ஃபார் திஸ் யூனிவர்ஸ் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றேன். ரெண்டாவது சூத்திரத்தில் என்ன சொல்ல வர்றார் என்றால், மாயையும் வினையும் இருந்தால்தான் பிறப்பு என்பது நிகழ முடியும். மாயையும் வினையும் இல்லை என்றால் பிறப்பு என்பதற்கு வேலை இல்லாமல் போயிடும். அந்த பிறப்பு இருவகைப்படும். ஒன்று, இறைவன் முதன் முதல்ல அந்த உயிர்களுக்கு சூக்ம சரீரம் என்ற ஒன்றை கொடுப்பது ஒரே ஒரு முறை தான். திரும்ப அது முத்திக்கு என்றைக்கு தகுதியாகிறதோ அன்றைக்கு தான் அந்த சரீரத்தை மறுபடியும் எடுத்துக்கொள்கிறார் அவரே. அந்த சூக்ம சரீரம் இருக்கிற வரைக்கும் பிறப்பு நடந்துகிட்டே இருக்கும். பிறப்பு சிறப்பு நான் திருவள்ளுவர், பிறப்பு சிறப்பு. இந்த பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், ஆனால் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் திருவள்ளுவர் அற்புதமா சொன்ன. அந்த ரெண்டு இலக்கிய வார்த்தை பிறப்புன்னா என்ன, சிறப்புன்னா என்ன? பிறப்பு என்றால் அந்த இடத்துல என்ன பொருள் என்றால், இறைவன் சூக்கும சரீரத்தை கொடுப்பது பிறப்பு, இறைவன் தூல சரீரத்தை கொடுப்பது சிறப்பு. அந்த சிறப்பு வந்து ஒவ்வாது பிறப்பு ஒக்கும். சூக்கும சரீரத்தை இறைவன் கொடுப்பது எல்லாருக்கும் ஒன்று போல தான் கொடுக்குறேன். அதுல தேர் இஸ் நோ பார்ஷாலிட்டி ஆன் த பார்ட் ஆஃப் தி காட். அந்த சூக்கும சரீரத்தை பெற்றுக்கொண்ட உயிர்கள் மறுபடியும் என்னது, அதுக்கு மேல அதனுடைய வினைகளுக்கு தகுந்தா போல மேலே சில சரீரங்கள் ஒவ்வொரு உலகங்கள்லையும், இந்த உலகத்துல மட்டும் இல்லை பல்வேறு உலகங்கள்லையும் கொடுக்கப்படுகிறது. அந்த சரீரங்கள் பெயரெல்லாம் நான் சொன்னேன். அது பொதுவாக இந்த பிரகிருதி மாய் என்று சொல்லக்கூடிய இந்த மாயில இருக்கக்கூடிய அந்த உயிர்களுக்கு மூணு வகையான சரீரங்கள், ஒன்று யாதனா சரீரம், இன்னொன்று பூதசார சரீரம், இன்னொன்று பூத சரீரம். இந்த உலகத்திலே கொடுப்பது பூத சரீரம், தேவர் உலகத்திலே கொடுப்பது பூதசார சரீரம், நரகலோகத்திலே கொடுப்பது யாதனா சரீரம். ஆனா அதுக்கு மேல இந்த மூன்றுக்குள்ளதான் உயிர்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா அதற்கு மேல இருக்கக்கூடிய உலகங்கள்ல கொடுக்கிற சரீரத்திற்கு என்ன பேரு? கலாதி சரீரம். அது அசுத்தமாயில கொடுக்கிற சரீரம் கலாதி சரீரம். அந்த கலாதி சரீரம் நமக்கு உண்டு, ஆனா நமக்கு இந்த லோகத்துல அதுக்கு மேல இன்னொரு சரீரத்தை கொடுத்தாதான் இந்த உலகத்தோட இன்பத் துன்பத்தை அனுபவிக்க முடியும். அது எப்படி என்றால், ஒரு வான் விண்வெளி வீரரை வானத்துக்கு அனுப்புறாங்கன்னா அந்த விண்வெளி வீரருக்கு நம்மள மாதிரி ஒரு உடம்பு இருக்கு, அதுக்கு மேல அந்த விண்வெளியிலேயே சஞ்சரிப்பதற்காக இன்னொரு பாடியை கொடுக்கறாங்க சயின்டிஸ்ட். அப்படிதான், அந்த பாடி இல்லைன்னா அந்த உலகத்தை சஞ்சரிக்க முடியாது. அதே போலதான் இந்த சரீரத்தை சஞ்சரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட பாடி தான் இந்த பாடி. ஆகவே இந்த உலகத்தை விட்டு இந்த உயிர் நீங்கும் பொழுது இந்த பாடியை கட்டாயமா விட்டுட்டு தான் போகணும், ஒரு வழி கிடையாது. அத வந்து அந்த பாடியை வந்து புதைக்கிறதா எரிக்கிறதா, அது ரொம்ப அதுல சில சர்ச்சைகள் உண்டு. ராமலிங்க சுவாமி புதைக்கக்கூடாது எரிக்கக்கூடாது, புதைக்கணும்னு சொன்னாரு அப்புறம் எரிக்கணும்னு சொன்னாரு, எது சரின்னு ஆர்கியூ பண்றாங்க, அது ரொம்ப கருத்தம். ஆனால் ஏதோ ஒன்று நீங்கள் கொண்டு செல்ல முடியாது. ஆனா அந்த உயிர் பிரியும் பொழுது எங்க எந்தெந்த லோகத்துக்கு போகுது, அப்படின்னு கேட்டா நம்முடைய வினைகளுக்கு தகுந்தாப்புல எந்த லோகத்துக்கு போகணுமோ அந்த லோகத்துக்கு போகணும். ஆனால் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது இந்த பூதனா சரீரம் என்ற சரீரத்தை இந்த உயிர் கொண்டு செல்ல முடியாது. இந்த உயிரோடு அது மட்டும் போகல, அது கூட இன்னும் சில பொருள்களும் சேர்ந்து போகுது. வெறும் உயிர் மட்டும் போகல, ஆன்மா மட்டும் போகல, 16 தத்துவங்களும் கூட செல்லுகின்றன. இந்த உலகத்துல மொத்தம் வந்து நாம் இருக்கும்போது நமக்கு கொடுக்கப்படுகிற சரீரத்தை ஆகமங்கள் சொல்லுவது 31 தத்துவம், தைத்திரிய உபனிஷத் சொல்லுவது 5 கோஷங்கள். உபனிஷத்து 5 கோஷமா சொல்லுது, ஆனா ஆகமா 31 தத்துவமா சொல்லுது, ரெண்டுக்கும் வேற்றுமை கிடையாது. அப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். அதுல இந்த சரீரத்தை விட்டு அந்த உயிர் ஆன்மா செல்லும் பொழுது 16 தத்துவங்கள் அந்த உயிரோடைய கூட செல்லுகின்றன. இந்த ஆன்மா வந்து தனியா போகல, அது கூட என்ன பண்ணுது, இன்னொரு 16 தத்துவத்தையும் கொண்டுட்டு தான் போகுது. அதுலதான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் போன்ற அந்த அவைகள், சூக்கும சரீரம், எல்லாவற்றையும் அது கொண்டுதான் போகுது. அதனாலதான் பிதிர்களுக்கெல்லாம் ஒரு அனுபவம் உண்டு என்று நாம் சொல்வதற்கு காரணம். ஆகவே இந்த புனர் உற்பவமானது திரும்ப திரும்ப நடக்குது, இதுதான் முக்கியம். முதல் உற்பவம் ஒரு தடவை தான் நடந்தது, மறுபடியும் ஒரு தடவை தான் ஒரு தடவை நடக்கப்போது. கொடுக்கறதும் ஒரு தடவை தான், எடுக்கிறதும் ஒரு தடவை தான். ஆனா அந்த தூர சரீரம் மட்டும் என்ன பண்றாரு, அதை கொடுத்து கொடுத்து கொடுத்து வாங்கி கொண்டே இருக்கிறார். அதனாலதான் மாணிக்கவாசர் சொன்னார், வைச்சு வாங்குவாய், வைப்பாய் வாங்குவாய், வைப்பாய் வாங்குவாய், வைப்பாய் வாங்குவாய், வைச்சு வாங்குவாய். நுட்பம் எவ்வளவு, திருமுறைகள் எவ்வளவு நுட்பமான பொருள்.
1: சரீரத்தில்
0: அந்த தூல சரீரத்தில் வந்து ஆமா மொத்தம் வந்து 31 தத்துவங்கள், தத்துவங்கள் கணக்குக்கு 31. ஆனா கோஷங்கள், சரீரம்ங்கிறது ஒரு காமன் நேம். அவங்க உபநிஷத்துல என்ன சொல்லிச்சுன்னா, சரீரம்னு சொல்லல, கோஷங்கள், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், கோஷம். இந்த கோஷங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல என்ன ஈக்குவல் கேட்டா, ஷீத், SHEATH, ஷீத்னு சொல்றீங்க, ஒரு உர, SHEATH, ஷீத்னா என்ன அர்த்தமோ அதான், அதான் கோஷத்துக்கு அர்த்தம். அதுபோல அப்படி என்ன பண்ணுது, இரண்டாம் யுகத்தில் என்ன சொன்னாரு, போக்கு வரவு புரிய வினைகளுக்கு தகுந்தாற் போல போவதையும் வருவதையும் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கான் உயிர்கள். இரண்டாம் சூத்திரம் இதுல இல்ல இல்லையா, அவை போக்கு வரவு புரிய திரும்ப திரும்ப திரும்ப வினைக்கீடாக பிறந்து பிறந்து இறந்து இறந்து பிறந்து பிறந்து இறந்து செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. அப்ப செத்து பிறப்பதற்கே தொழில், நியாயமா சொன்னா என்ன தெரியுமா, உன்னுடைய தொழில், இப்ப நம்ம தொழிலா ஏன் டாக்டர், ஏன் லாயர் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் எதுக்கு, உடம்புக்கு தான் இல்லையா. உயிருக்கு என்ன தொழில், ஒரு பயோடேட்டா போடுறீங்க. சோலுக்கு பயோடேட்டா போட்டா உங்க தொழில் என்ன போடுவீங்க, அப்ப அப்ப சொன்ன பிறப்பதும் இறப்பதும் அதான் தொழில். ஆன்மாவுக்கு தொழில் என்ன, பிறத்தல் இறத்தல்,
1: இருப்பது சொல்ல இருப்பது,
0: இருப்பதா
1: பிறப்பது இருப்பது
0: இருப்பது இருப்பது ரைட் இருப்பது அதையும் சொல்லலாம். அதாவது அது ஏன் சொல்லலாம், இருப்பதை யாரும் மறுக்க முடியாது இல்லையா, எங்க போகுதுங்கிறதுதான் கருத்து வேற்றுமை வரும், இருப்பதுல சந்திக்க வராது. அதான் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே அப்படின்னு நுணுக்கமா சொல்றாங்க. அந்த தொழில் எதுக்குன்னா, ஆன்மாவுக்கு தான் அந்த தொழில். ஆகவே எல்லாமே நம்ம இந்த உடம்புக்கு வைக்கிற பேரு எல்லாம் உடம்புக்கு தான், நம்ம பேரு உயிருக்கு பேர் இல்ல, உடம்புக்கு தான் பேர். இட்டதொரு பேரழைக்க என் என்றாங்க, ஆகவே பெயரும் உடம்புக்கு தான், எல்லாமே உடம்புக்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது திரும்ப திரும்ப அது பிறந்து கொண்டு வருங்கிறதான் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்று இரண்டாம் சூத்திரத்தில் சொன்னேன். அப்ப இரண்டாம் சூத்திரத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டா, இந்த போக்கு வரவு புரிவதற்கு என்ன வேணும்னாரு, மாயையும் வினையும் வேண்டும். மாயையும் வினை இல்லைன்னா போக்குவரவு வராது. அப்ப வெவ்வேறு உடம்புகளை கொடுப்பதற்கு ஒரு மூலமான பொருள் இருந்தாகணுமே. உடம்பு எதிலிருந்து கொடுக்கறாங்க ஒரு கேள்வி வருது. அப்ப மாயிலிருந்து உடம்பை கொடுக்கிறார். ஆகவே வினையும் மாயையும் இருந்தால்தான் என்ன வரும், பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அப்ப ரெண்டாம் சூத்திரத்தை என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண வர்றாரு அப்படின்னு கேட்டா, தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மாயா அண்ட் காமா. முதல் சூத்திரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆல்மைட்டி. ரெண்டாம் சூத்திரம் வினை மாயினுடைய உண்மை. மூணாவது சூத்திரம் என்ன அப்படின்னா, இவற்றை அனுபவிப்பதற்கு ஒரு எக்ஸ் இருக்கணும். இப்ப உயிர்கள் இல்லை என்று சொன்னால் முதல்ல ஒரு அடிப்படையில ஒரு யுக்தி காமன் சென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன வருதுன்னா, உயிர்கள்னு ஒன்னு அசீவ் பண்ணலன்னா கடவுளுடைய ஆக்டிவிட்டி கடவுளை ஒத்துக்கொண்டு உயிர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வைத்துக் கொள்வோம். சில பேர் அப்படி இருக்காங்க, கடவுளை ஏற்றுக்கொள்கிறாங்க உயிர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி ஏற்றுக்கொண்டால் அதுல ஒரு பெரிய ஒரு குறைபாடு வருகிறது. என்னவென்றால் இந்த கடவுளுடைய ஃபங்க்ஷன்ஸ் யாருக்காக ஒரு கேள்வி வருது. அது ஒரு கேள்வி வந்திருக்கு. உயிர்களை ஏற்றுக்கொள்ளாமல் கடவுளை மட்டும் ஏற்றுக்கொண்டா அந்த சிக்கல் வருது. அப்ப கடவுள் செய்யக்கூடிய தொழில்கள் இருக்கே, அந்த தொழில்கள்லாம் யாருக்காக பண்ற அப்படிங்கிற கேள்வி ஒரு பகுத்தறிவு விதமான ஒரு கேள்வி வருது. அப்ப யாருக்காக இந்த உலகம், யாருக்காக கடவுளுக்காகவா, அவர் தொழில் செய்தது யாருக்காக கடவுளுக்காகவா, அப்படி சொன்னீங்கன்னா என்ன வருது, த ஹோல் ஆக்டிவிட்டி ஆஃப் த காட் வில் பிகம் ஃபூலிஷ். பெருமா வராத, ஒரு எய்மே இல்லாம தொழில் பண்ணிட்டு இருக்காரு கடவுள். இப்போ என்ன அருமையாக எழுதாக ஒருத்தர், இஃப் யூ டோன்ட் அக்செப்ட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த சோல், த ஹோல் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஆல்மைட்டி வில் பிகம் ஃபூலிஷ். இல்லையா, கடவுளுக்காக எதுவுமே பண்ணல. கிறிஸ்தவ சமயம் தான் அப்படி சொல்லுது. கிறிஸ்தவ சமயம் தான் என்ன சொல்லுதுன்னா, தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக செய்கிறார். ஆனா நம்ம கடவுளுக்கு மகிமையை வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்ல. ஆக உயிர்களுக்காக தான் பண்ற. போட்டி அருளுக என்ற இதுல பாருங்க, உயிருக்காக தான் சொல்ல. ஆகவே முதல் க்வெஸ்சன் என்ன வந்ததுன்னு கேட்டா, அந்த உயிர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் கடவுளுடைய ஆக்டிவிட்டி வந்து ஒரு பயனற்றதுங்கிற ஆயிரம். அதுக்காக மட்டும் நம்ம சொல்ல, அது ஒரு பார்வை. அப்படி சொன்னா இப்படி ஒரு குற்றம் வருதேன்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் நாம என்ன பார்த்தோம் கேட்டா, இந்த உயிர்கள் உண்டு என்று சொன்ன உடனே அடுத்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது என்னன்னு கேட்டா, எது உயிர். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா, முதல்ல உயிர் உண்டு, சரி உயிர் உண்டு ஏற்றுக்கொண்டாச்சு, எது உயிர் அப்படின்னு கேட்டாதான். அதுல நான் அன்னைக்கே சொன்னேன், இந்திய நாட்டு தத்துவத்துல கிட்டத்தட்ட 20 விதமான டெபினிஷன்ஸ் இருக்கு எது உயிர்ங்கிறது. அதுல மெய்கண்டார் என்ன செய்கிறார் என்றால், மூன்றாம் சூத்திரத்திலே 7 கொள்கைகளையும் மறுக்கிறார், 4 சூத்திரத்திலே 8 கொள்கையையும் மறுக்கிறார். அதைதான் நம்ம கடைசியா பார்த்தோம் இல்லையா. ஆகவே ஆன்மா உளது, ஆன்மா உளது, அந்த ஆன்மா உளதுங்கிறதுக்கு ஏறி எப்படி சொன்னாரு என்றால், அது இலது எண்டலின் ஆன்மா உளது, எனது உடல் எண்டலின் ஆன்மா உளது அப்படின்னு 7 வகையான அதிகரணங்களாக நம்ம பார்த்தோம். எனது சாத்திரத்தில் ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி நான் சொல்வேன், கதைகள் கேட்பதற்கும் சாத்திரம் படிப்பதற்கும் வேறுபாடு இருக்கு. கதையை கேட்டாச்சுன்னா ஓரளவு நம்ம என்ன செய்யலாம், கேட்டு வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா அது சொல்லிடலாம், ஓரளவுக்கு சொல்லிடலாம். அதாவது சில பேர் நல்லா கிராஸ் பண்ணிருப்பாங்க, சில பேர் லேசா கிராஸ் பண்ணிருப்பாங்க, மொத்தத்துல சென்ட்ரல் ஐடியாவை புரிஞ்சு போயிடும் அவர் என்ன சொன்னார்னு. ஆனா இந்த சாத்திரம் படிக்கும் போதுதான் ஒரு சிக்கல் என்னன்னா, நான் சொல்லும் போது புரியுற மாதிரிதான் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்னு திருப்பி சொன்னா சீக்கிரம் அதுதான் இதில் உள்ள கஷ்டம் சாஸ்திரங்கள்ல. ஏன்னா நம்ம நுணுக்கமான செய்திகள், அந்த நுணுக்கமான செய்திகள் நம்ம எந்த அளவுக்கு கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆகவே மூணாம் சூத்திரத்தை என்ன சொன்ன வந்தார் என்றால், உயிர் என்ற ஒரு பொருளே இல்லை என்று சொல்லக்கூடிய மாத்துமிக புத்தன் அவனை மறுக்கிறான். ரெண்டாவது என்னை வழக்கிட்டே சமர் பண்றேன் அவ்வளவுதான். ரெண்டாவது வந்து இந்த உடம்பு தான் ஆன்மா, ஏதோ உயிர் இருக்கு அப்படின்னு ஏதோ நீங்க அசியம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றானே, அவனை நோக்கி அவன் யாரு உலகாயதெல்லாம் ஒரு சாரார். ஆகவே உடம்பு உயிர் இல்லைன்னு அதை சொன்னார். ஏன்னா எனது உடல்னா நீ சொல்ற, நீ எப்படி சொல்ற நான் உடல்னு யாரும் சொல்றது இல்லை. நான் உடல் யாராவது சொல்றானா, என் நான் கை நான் மூக்கு நான் கண்ணுன்னு சொல்லுவீங்களா? எனது மூக்கு எனது கண்ணு அப்படிதானே சொல்லணும். அப்படி சொல்லியாச்சுனாலும் என்ன வருது, அதுக்குரிய ஒரு பொருள் இருக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே நீ சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் சரியா வராதுன்ட்ட. அப்புறம் ரெண்டாவது அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஞானேந்திரியங்கள், இந்திரியங்கள் தான், ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் தான் உயிரே ஒழிய தனியா உயிர் இல்லைன்னு சொல்ற ஒரு கட்சிக்காரன் அவனும் இருக்கிறான். அதுக்கப்புறம் இன்னொருதான் யாரு, இந்த சூக்ஷ்ம சரீரம், அதுதான் நம்முடைய கனவுல நாம் அனுபவிக்கக்கூடிய சரீரம். கனவு என்று வரும்பொழுது இந்த ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அது வந்து எல்லாருக்கும் வருது. எப்பொழுதுமே ஒரு சிலருக்கு மட்டும் வந்ததுன்னா அது வியாதின்னு சொல்லிடலாம், எல்லாருக்கும் வந்தா அதுக்கு பேர் வியாதியா இல்லையா? ஒரு சில ஸ்பெஷாலிட்டிஸ் ஒருத்தருக்கு மட்டும் நம்ம டிசீஸ் கிளாஸிஃபை பண்ணிடுறோம் இல்லையா? ஆனா எல்லாருக்கும் வருது, கடவுளை ஏற்றுக்கொள்றவனுக்கும் வருது, ஏற்றுக்கொள்ளாதவனுக்கும் வருது. ஆகினால அந்த கனவு என்பது இப்ப இருக்கக்கூடியது, அதுக்கு அதுக்கு காரணம் சொன்னாங்க, ஏன் இந்த ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஏன் வருது அப்படிங்கறது நான் அன்னைக்கு விளக்கினேன். அதாவது இந்த தத்துவ தாத்துவங்கள் கூடியும் குறைந்தும் வேலை செய்யும் போதுதான் நமக்கு ஐந்து விதமான கான்சியஸ்னஸ் வருது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த நாம் கனவு காணும் பொழுது இந்த ஆன்மாவானது இப்ப நம்ம வேக்கிங் ஸ்டேஜ்ல இருக்கோம், அப்ப இந்த தூள உடம்பு செயல்படுகிறது. நாம் கனவு காணும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த சூக்ஷ்ம சரீரம்தான் அந்த கனவை அனுபவிக்கிறது. இந்த தூள சரீரம் அனுபவிக்கவில்லை. முக்கியமான ஒரு பாயிண்ட் ஏன்னு கேட்டா, தூள சரீரம் அனுபவிப்பதாக இருந்தால் நாம பார்க்கக்கூடிய பொருள் அந்த ரெட்டினால பட்டாதான் அது தெரியும்னு சொல்லி விஞ்ஞானம் சொல்லுது. அதே போல நம்ம காதால ஒண்ணு கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, எல்லாத்துக்குமே விஞ்ஞான ரீதியாக சொல்ல வேண்டும் சொன்னால், ஒரு கண்ணு எப்படி பாக்குது அப்படிங்கறத விஞ்ஞானத்துல சொல்றாங்க, அது ரெட்டினால போய் இந்த தரையில பட்டாதான் வரும். காது எப்படி கேட்குது அப்படின்னு சொன்னா, காது எப்படி கேட்குதுங்கிறதுக்கு அந்த டிம்பானிக் மெம்பரேன் ஒண்ணு இருக்குது, அந்த டிம்பானிக் மெம்பரேன்ல போய் அந்த சத்தமானது போய் விடணும். அப்புறம் அது வந்து உள்ள இருக்கக்கூடிய மிடில் இயர்னு ஒண்ணு இருக்கா, அந்த மிடில் இயருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுமா, அப்புறம் அந்த மிடில் இயர் வந்து இன்னர் இயருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுமா, இப்படிதான் காது வேலை செய்யுதுன்னு சொல்றான் இல்லையா? அவுட்டர் இயர், மிடில் இயர், இன்னர் இயர். இப்போ நம்ம கனவு காணும் பொழுது நாம வந்து ஒரு சத்தத்தை கேட்கிறோம், அந்த சத்தம் இந்த ட்ரம்ல பட்டு தான் வந்துச்சா? அப்ப என்ன சொல்ல முடியும்? ஆகினால என்னன்னா, இதை வைத்துக்கொண்டு இது தூள உடம்பு அதை வந்து அனுபவிக்கலங்கிறதுக்கு ப்ரூஃப் என்ன கேட்பீங்க இல்லையா? தூள உடம்பு அனுபவிக்கிற கனவுல அப்படின்னா, தூள உடம்பு அனுபவிப்பதாக இருந்தால் இதெல்லாம் நிகழணும், ரெட்டினால பட்டிருக்கணும் இல்லையா, அந்த மெம்பரேன்ல பட்டிருக்கணும், அப்பதான் தூள உடம்பு அனுபவிக்கன்னு சொல்ல முடியும். ஆனா இந்த நிகழ்ச்சியெல்லாம் இல்லாமலேயே நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு பார்வை கிடைக்குது, காதுல ஒரு செய்தி கேட்கிறோம். அப்போ அந்த செய்தியை அனுபவித்தது ஆன்மா, எதன் மூலமாக அனுபவித்தது? அந்த சூக்ஷ்ம உடம்பின் மூலமாக அனுபவித்தது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு நிலை வருது, சுளுத்தின்னு ஒரு நிலை, கனவே வராத ஒரு தூக்கம், அதான் சுளுத்தி. அதுக்கு மேல வந்து துரியம், அதுக்கு மேல துரியாதீதம். இது கூடியும் குறைந்தும் வேலை செய்வதற்கு என்ன காரணம் என்றால், கருவிகள் கூடியும் குறைந்தும் வேலை செய்வதனாலதான் அந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் எல்லாம் வருது. ஆகினால இந்த கருவிகளோடு அனுபவிக்கக்கூடிய இன்னொரு பொருள் இருந்து ஆக வேண்டும். ஆகவே இந்த உடம்பு, இந்த தூள உடம்போ, அந்த சூக்ம உடம்போ, அது வந்து அதுதான் அனுபவித்தது என்று சொல்ல முடியாது. அப்புறம் இன்னொருத்தர் வரார், அவர்தான் பிராணவாயுவே உயிர், பிராணன் என்று சொல்லக்கூடிய அதுதான் அந்த சூக்ம சரீரத்தை இயக்குது. சூக்ம சரீரம் வேற, சூக்ம சரீரத்தை இயக்கிறது வேற. அந்த சூக்ம சரீரத்தை இயக்குவது எதுன்னு கேட்டா பிராணன். அந்த பிராணனும் ஆன்மா இல்லை. அப்புறம் இறைவன் தான் இந்த ஆன்மாவில இருந்து, இறைவன் தான் எல்லாம் பண்றான். ஆகவே இறைவனே தான் உயிர், பிரம்மமே உயிர் என்று சொல்லக்கூடிய கட்சிக்காரங்க. அதுக்கப்புறம் புத்தர்களை இன்னொரு சாரான் சௌத்ராந்திய புத்தன் என்று சொல்கின்றவன், அவன் வந்து சமுதாயமே தான் ஆன்மா, எல்லாம் ஆஸ் எ டோட்டல் தான் ஆன்மா அப்படின்னு சொல்றான். ஆகவே அவனுடைய இதுவும் செல்லுபடியான தனித்தனியாக ஒன்னுக்கு ஒரு பேர் இருக்கு, அப்புறம் எப்படி சமுதாயம் சொல்ல முடியும் என்று அதை மறுக்கிறார். ஆக இத்தனை ஏழு மதவாதிகளையும் எப்படி மறுக்கிறார் என்றால், அந்த லாஜிக் அப்ளை பண்ணி இப்ப இவ்வளவுத்தின் மூலமாக இன்னொரு பொருள் இருக்க வேண்டும் என்பதை, ஆன்மா உளது இலது என்றனின் ஆன்மா உளது, எனது உடல் என்றனின் ஆன்மா உளது என்று அதை எப்படி வந்து பிரிக்க வேண்டும் என்று எனக்கு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அடுத்தால வர்றவங்க நான்காம் சூத்திரத்துல என்ன சொல்ல வந்தார், அந்த கரணம். அந்த கரணங்கிறது என்ன, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த தூர உடம்புக்கு அப்பாற்பட்ட ஒன்று, அதுவும் எல்லாருக்கும் வேலை செய்யுது. நம்ம எல்லாரும் சொல்றோம், சரிக்குமா மனம் சொல்றோம், அதாவது சாதாரணமா பேசும்போது எனக்கு மனசு சரியில்லை, என் மனசுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றோம். ஆனா மனம் என்பது ஒரு தனிப்பொருள் இல்லை என்பது, மனம் என்பது அந்த சித்தம் அகங்காரத்தோடு சேர்ந்து செயல்பட்டு தான் ஒரு ஒரு விஷயத்தை வந்து நுகருது, ஒரு முடிவெடுக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஆகவே அந்த கரணங்கள் என்பது நமக்கு என்ன தெரிகிறது, விஞ்ஞான கருவிகளுக்கு அகப்படாத ஒன்றுங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷ் ஃபேக்ட். மற்றபடி எனக்கு கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியலன்னு சொன்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாரு, அதுலயும் சரியா புறப்படலன்னா ஸ்கேன் பண்ணிட்டு வாங்கம்பாங்க, சிடி ஸ்கேனு எம்ஆர்ஐ ஸ்கேனு ஏதோ ஸ்கேன்லாம் வந்துட்டு இப்போ அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ மனசு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனா நீங்க ஒரு மனசை போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவார
2: டாக்டர். மனம் சொல்றதிலும் மனம் என்று சொல்றது காட்டிலும் அந்த கரணங்கள் சொல்றது,
0: அந்த கரணங்கள் தான் சொல்லுவாங்க சித்தாந்தத்தில், அந்த கரணங்கள் தான் மனம் என்பது அந்த ஒரு பகுதி. அது அந்த மனத்தை மட்டும் சொன்னாலே போதும், உலகியல் அவ்வளவுதானே சொல்ல முடியும். ஆகவே அந்த அந்த அந்த கரணங்கள் உயிர் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சிக்காரன் இருக்கிறான். அதுதான் என்ன சொன்ன, அவரை இங்க வந்து ஆன்மா என்பது எழுவாயின்னு பார்த்தோம். ஆன்மா அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று, அவை அங்க அவைங்கிற சேர்க்கும் போது என்ன, அவற்றோடு சந்தித்தது அப்படிங்கிற அவற்றோடு, அது அவை அங்க ஒரு ஒடு உருவம் வரவழைக்கணும், அவை பிளஸ் ஒடு, அப்ப அவற்றோடு சந்தித்தது. எங்க சந்தித்தது அப்படின்னா இந்த பிரகிருதி மாயா போனத்துலதான் சந்திக்கிறது. எப்பொழுதுமே நம்முடைய பாடி எடுத்துக்கிட்டா ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப நாம வந்து ஒரு லாரி வாங்குறோம், அல்லது ஒரு பெரிய வேன் வாங்குறோம். அந்த வேனை வந்து முதல்ல மேனுபேக்சர் பண்ற கம்பெனி ஒருத்தன் இருப்பான், அவன் என்ன பண்ணுவான், சேசிஸ் மட்டும்தான் கொடுப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், பாடி பில்டிங்க்கு இன்னொரு கம்பெனி. அப்புறம் இங்க மெட்ராஸ்ல எல்லாம் அசோக் லேலன்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஸ்டீரிங் எல்லாம் அதுக்குள்ள பார்ட்ஸ் எல்லாம் அவன் கொடுக்க மாட்டான். அப்புறம் ஸ்டீரிங் எல்லாம் செக் பண்றதுக்கு இன்னொரு கம்பெனி, அது ரேனே இந்தியா ஒரு கம்பெனி, அங்க போகணும். அவன் தான் ஸ்டீரிங்ல உள்ள பார்ட்ஸ் எல்லாம் போட்டு செட் பண்ணி கொடுப்பான். அப்புறம் பாடி பில்டிங்க்கு இன்னொரு கம்பெனிக்கு போகணும். இப்ப இவ்வளவும் பண்ண பிறகுதான் என்ன ஆகுது, ஒரு ஒரு காரோ ஒரு லாரியோ வருது. அதே போலத்தான் இதே பாயிண்ட் வச்சுக்கணும், இதே பாயிண்ட் தான் அந்த சேசிஸ் யாரு கொடுக்கிறா, அவரு சிவபெருமான் கொடுக்கிறார் சேசிஸ். அந்த சேசிஸ் இல்லாம பாடி பில்டிங் உண்டா, சேசிஸ் இல்லாம ஸ்டீரிங் கரெக்ஷன் உண்டா? அப்போ சேசிஸ் இல்லாம என்ன கிடையாது, பாடி பில்டிங் கிடையாது, சேசிஸ் இல்லாம ஸ்டீரிங் கரெக்ஷன் கிடையாது. அது போல இந்த சூக்ம சரீரத்தை யாரு கொடுக்கிறா, அவர் கொடுத்துட்ற. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து இந்த அசுத்த மாயா போனத்துல அந்த உயிர் வரும்பொழுது அவருக்கு கலாதி சரீரம் ஒண்ணு கொடுக்கிறார். அந்த கலாதி சரீரத்தை கொடுக்கிற அந்த அதிதேவதைக்கு தான் என்ன பேரு? அனந்த தேவர்.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, அடியவர் அருள் வரலாறு, தலைப்பு மூவாத பேரன்பின் மூவர் முதலிகளும் தேவாரம் செய்த தீந்தமிழின் திருப்பாட்டும். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: திருச்சிற்றம்பலம். அடியார் மேல் வெவ்வூறு அகற்றும் பெருமாந்தன் விரைசூர் மலர்பாதம் பணிபுரிதல் எவ்வூதியமும் எனக் கொள்ளும் எண்ணம் மிக்க அடியார் பெருமக்களே, நிதியம் ஆவன நீர் உகந்தார் கடல், நிதியம் ஆவன நீர் உகந்தார் கடல் என்று துதியினார் பரவி தொழுது வாழ்த்தி வாழ்வாங்கு வாழும் மன்றுளார் அடிபோற்றும் குன்றாத பேரன்பின் மிக்க தொண்டர்களே, திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்றத்தின் நிர்வாகத்தில் இருக்கும் பெரியோர்களே, இந்த திருமுறை மன்றத்தை நிறுவிய சைவ திருவாளர் பெருந்தகை என்ற பிரான் மூக்கப்பிள்ளை அவருடைய திருவடிகளை சிந்தித்தும் வந்தித்தும் அப்பெரியாருக்குத்தான் திருமுறை மீது எத்துணை பற்று, எத்துணை பரிவு. இந்த மாநகரிலே இல்லந்தோறும் திருமுறை முற்றுவதல் செய்வித்த எழிலார்ந்து திருவினர் அவர்தான். திரிசிரபுர சபையிலே வாரந்தோறும் சைவ வளர்ச்சிக்கு அரும் பாடுபட்ட அண்ணலாரும் அவர்தான். அந்த அமரர் பெருமானாருடைய அடிமலர் சேவடிகளை போற்றிக்கொண்டு இந்த பெருமானை முதலிலே வணங்கிக் கொண்டும் வாழ்த்திக் கொண்டும் எனக்கு இந்த திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்றத்தைச் சேர்ந்த பெருமக்கள் ஒன்றும் போதா நாயகனாகிய என்னையும் ஒரு பொருளாக கருதி பேசுக என்று பணித்தார்கள். அவர்கள் காலால் இட்ட பணியை நான் தலையால் செய்ய காத்திருக்கின்றேன். இற்றைக்கு சைவத்தினுடைய தேவை என்ன? சைவ வளர்ச்சிக்கு நாம் செய்ய வேண்டுவது என்ன? அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கிலேதான் மூவாத பேரன்பின் மூவர் முதலிகள் முதலிகளும் தேவாரம் செய்த தீந்தமிழின் திருப்பாட்டும் எனும் தலைப்பிலே சில உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எடுத்த எடுப்பிலேயே ஒன்றை சொல்லிவிட வேண்டுவது இன்றியமையாதது என கருதுகிறேன். சைவ வளர வேண்டும் என்கிறார்கள், திருநீர் போற்றப்பட வேண்டும் என்கிறார்கள், திருக்கோயில்களிலே பூசை வழிபாட்டு தரங்கள் குன்றாது பொழிந்து விளங்க வேண்டும் என்கிறார்கள், நிரம்ப வேண்டுகோள்கள், கோரிக்கைகள், விண்ணப்பங்கள் அத்துணையும் ஒரே ஒரு உபாயத்தான் நாம் கை கொள்ளலாம். சொன்னவர் நந்தம் பாக்கிய பயணம் மேதது சேர்க்கிறார் பெருமானார். அவர் என்று உண்மையை சொல்ல வல்லார் யார்? அவர் சொன்ன ஒருவரை போற்றுங்கள் சைவம் வளரும். சைவம் எனும் சாம்ராஜ்ய கோட்டைக்கு திறவுகோ அந்த பெருந்தகை அடையாளம் காட்டினார் ஆசிரிய பெருமான் சிக்கிறார். இந்த ஒருவர் தான் யார் என்பது வினா. அவருடைய வாக்கிலேயே பார்ப்போம். சிக்கிறார் பெருமானாருடைய திருவாக்கிலே தெய்வ சிக்கிறார் மாதேவாடிகள் பெருமானார் திருவாக்கிலே எடுக்கின்றார் பாடலை ஒருவர் உலகமெல்லாம் உய வைத்த பெருமான், ஏ திசையும் பல கலையும் எவ்வுலகும் தனி தனியே வாழ வரும் பெருமான். அவருடைய புகழை சொல்கிறார், மீனவர்க்கு உயிரை நல்கி மெய்நெறி காட்டி மிக்க ஊனமாம் சமனை ஒழித்து உலகெல்லாம் கொண்ட மீனவருக்கு உயிரை நல்கினார், மெய்நெறி காட்டினார், ஊனமாம் சமனை நீக்கினார், ஆனால் உயிர்ந்தது உலகம். யார் இதை செய்தார்? அவரே சொல்லுகிறார், ஞான சம்பந்த வாய்மை அவருடைய பெருமை. வாய்மை என்பது அவருடைய வாழ்வு, அவருடைய வாக்கு. அதை இரண்டையும் புணர்த்தி வாய்மை என்று ஒரு சொல்லாலே சொன்னார். ஞானத்தில் பெருகி ஓங்க, ஞானத்தில் அது பெருகணும், அதுதான் ஏது, அதுதான் காரணம். மழை பெய்ய குளம் நிறைந்தது, மழை பெய்தல் ஏது, குளம் நிறைந்தது பயல். அது ஞான சம்பந்தருடைய வாய்மை ஞானத்தில் பெருகி ஓங்கும் என்றால் என்ன? தேனரர் கொன்றையாடும் திருநெறி நடந்ததன்றே. அதை உட்கார நடக்கும். தேனரர் கொன்றையாருடைய திருநெறி கவுனியங்கள், சைவ வளர்ச்சி, திருக்கோவில் வளர்ச்சி, அடியார் சேரும் திரும் திகழ ஓங்கி உயரும் வளர்ச்சி, அத்துணையும் நிறைவேற்றும் உபாயம் ஒருவருடைய திருவடியிலே அடங்கி இருக்கின்றது. அவர் யார் தெரியுமா? எண்ணரும் சீர் திருத்தோடு எப்பரும் பந்தனை நெல் விரலால் பெரிய நாச்சியாரும். அவர்களை பெரிய வடிவிலே பார்த்து பார்த்து அச்சம் ஏற்படும். குழந்தையாக வந்தார். சூழவரும் சுற்றமும் தோகையரும் காடியதும் சீராட்டே கவுனியர் கற்பகமே என்று பாராட்டும் வந்தார். திருநகையால் அடைத்தவர்களும் சிறுமுகங்கள் மலர்வித்தார். தன்னை சார்ந்தவரை வாழ வைத்தார். சாராதவர்க்கும் கருணை நாட்டினார். அத்துணை மேலாம் ஞான கோமகன் ஓதாது உணர்ந்த உத்தமன் எங்கள் வென்றிமழ இளம் கழிவு சண்ப யாழி வேத வாரகன் வேந்தன். அந்த பெருமானுடைய புகழ் ஓங்கும் என்றால் சைவம் ஓங்கும். இனி இவரோடு சமகாலத்திலே வாழ்ந்தவர் ஒரு பெரியார், வயதிலே முதிர்ந்தவர், வயது மட்டுமா முதிர்ச்சி, அருமையும் பெரியவர், தவமும் புரிதலின் வருதொண்டு என்னும் நிலை தலை நின்று உயர் தமிழ் இறங்கும் ஒரே பதிகம் பாடி அதிக வீரட்டேஸ்வரரை வெளிப்புணர்ந்தது. ஒரு பதிகத்தில் அங்கங்கள் அடங்க ரோமம் எல்லாம் அடங்க உலகங்கள் முகித்தன, பொங்கும் புனல் கண்கள் புழிந்திடிய புவிமீர விழுந்து புரண்டையவார், இங்கு என் செயலுற்ற பிழைப்பதனால் ஏராள பெருந்திடர் ஏறிடனின் தங்கும் கருணை பெரு வெள்ளமிட தகுமோ என இன்னதாம் முடிந்த மொழி குற்றவர், பொருள்மொழியின் காவலர். அந்த பெருந்தகையினுடைய பெருமையும் பார்க்க வேண்டும். ஒரு பதிகத்திலே அதிக வீரட்டேஸ்வரர் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் மாலையராதி மாணவர்கள் காத்து கிடக்கின்றார். அந்த பெருமானுடைய அசிரீதி திசுமொழி கேட்கிறது. மேவுற்ற இவ்வேளையில் நீடிய சீர் வீரட்டம் அமர்ந்தபிரானருளால் பாவுற்றல செந்தமிழின் சொல் வள அதிக துடை பாடிக பன்மையினார் நாவுக்கரசு நாக்குக்கு அரசு என்று பெருமான் பேர் சுட்டினாலும் இது என்னவோ தெய்வ சேக்கிழாருடைய உள்ளம் பூரணமாக நிறைவடையவில்லை. அவர் பார்த்தார், ஈசர் சொன்னார், அதை நான் விரித்து சொல்லுவேன். திருநாவுக்கரசு வளர்த்தில் துண்ணி நிறைவாடும் வருஞானந்தம் முனிவர் வாகீசர். இரண்டு பேர் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? நாக்கிற்கு ஈசன், தமிழ் மொழிக்கு தலைவர், இந்தமைக்கு மன்னான இறைவர், இதெல்லாம் திருநாவுக்கரசர் என்பதாலே பெறப்படும். வாகீசர்னன் வாய்மை திறம்பா வள்ளலா, சொன்னது சொன்னபடி பலிக்கும் சத்தியமாக அப்பேற்பட்ட பெருமான். இவருடைய தமிழ் பூவுலகிலே கேட்கப்பட வேண்டும் என்னும் அந்த ஒரு காரணத்திற்காக ஈசரே இவரை திருக்கையிலே சேர்வதற்கு அருள் புரியாது ஒழிகின்றார். இன்ன தன்மையர் கைலையை அணைவதற்கருளார் மண்ணு தீர்ந்தவள் புவியின் மேல் பின்னையும் வழுத்த. இதுகாரும் திருநாவுக்கரசு பெருமானாரால் அருளி செய்யப்படாத பதியங்கள் இருக்கின்றன. நின்ற திருத்தாண்டகம், நீடுதனி தாண்டகம், மண்டுரைவார் வாழ்பதிகள் வழுத்து திருத்தாண்டகம், துண்டுதனி நேரிசை, தொடுத்த தனி நேரிசை, இன்று பல பதிகங்கள், ஆருயிரின் திருவிருத்தம், தசபுராண தடைவும் ஆக நாம் வாழும் பொருட்டா அந்த பதியங்களை ஓதி நாம் உறுதி பொருளை அடைந்து உயிரியையும் பொருட்டாக ஈசர் இவரை திருக்கையிலைக்கு வாரா வண்ணம் தடை செய்கின்றார். அத்தனை பெரியவர், அவரால் நிகழ்ந்த அதிசயங்கள் பல உண்டு. மிக பல அதிசயங்களை பண்ணியவர், அடக்கத்தின் வடிவமாக திகழ்ந்தவர், தமிழ் கொற்றவர். ஆனால் தம்மை பற்றி சொல்லும் போது, பன்னிய செந்தமிழ் அறிய கவியல் மாட்டே என்னோடு பண்ணிறைந்த கலைகளாய தலையூதல் திறத்தறியா நெறி பொறிவிலே தந்திரமும் அறிவித்து. என்ன, எப்படி இந்த மாதிரி முடியும்? சாதாரண நிலையில இருக்கிறவங்க எல்லாம் மிக கொக்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில காலத்துல தமிழுக்கு தலைவராக விளங்கி ஈஸ்வரை இவர் சொன்னபடி கேட்பாங்கிற நிலைக்கு போய் அத்துணி மேலாம் பெரியவர் தமிழ் தனக்கு தெரியலன்னு சொன்னா என்ன செய்யறது தொண்ணு தெரியல. இவரையே கும்பிட்டு முத்தி பெற்றவர் ஒருத்தர் உண்டு, அப்பூதியார். இதுல ஒரு நுணுக்கம் சொல்லுவா சேக்கையார் சுவாமிகள் தான் ரொம்ப நுணுக்கம் இருக்கும். புதையல் மாதிரி பெரியபுராணத்து ஆங்காங்கே மறைஞ்சு கிடக்கும். திருநாவுக்கரசு சுவாமிகள் அப்பூதியார்ட்ட வர்றார். எங்கிருந்து வர்றார்? பழனத்தில் இருந்து. அதுக்கு முந்தைய அவர் பார்த்த ஊரே தெரியுமா? நல்லூர். அங்க அவருக்கு என்ன அற்புதம் நடந்தது? நன்மை பெருகு அருள் நெறிய வந்தனைந்து நல்லூரின் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பு அதனை முடிக்கின்றோம் என்றவதம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினா சிவபெருமான். அவர் எங்கிருந்து கேட்கிறார் தெரியுமா? திருவடி மலர பெண்ணாடத்துலதான் கேட்டு வர்றார். திருவடி நீர் என்னை பூசு சாமி கொடுக்கல, சத்தியமுண்டத்துல கேட்டார். கோவாய் முடுகி அடுதிர கூற்றோ குமைப்பதமோ புவாரடிச்சுவடு என் மேல் பொறித்துவை. சாமி மிரட்டி கூட பார்த்தார், மிரட்டார். போக விடு மூவா முழுப்பழி மூடு கண்டா. நீ திருவடியை கொடுக்கலன்னா உன்னதான் எல்லாரும் படிப்பாங்க. சாமி மிரட்டார். பார்த்தார் சாமி, நல்லூர் பெருமான் கொடுக்கணும்னு திருவிழம் கல்யாண சுந்தரேஸ்வரர் பஞ்சவர்ண சுவாமி முக்கிச்சர மாதிரி வா வா ரெண்டு முறை. அது அடுக்கு அன்பின் மிகுதியை காட்டு, வா வா அடுக்கு. போற திருவடியை வாங்கிறார். நினைந்துருவோ அடியாரை நெய்ய வைத்தா என்ன பாடுறார் பிசைக்கிறார் வர்றார் உள்ள. நினைந்துருகும் திருத்தாண்டத்தால் மொழிந்து நினைந்து உருகி விழுந்து எழுந்து நிறைந்து மலர்ந்து ஒழியாத தனம் பெரிதும் பெற்று வந்த வரியோன் போல் மனம் தடைத்தார் எட்டு வினையேற்றங்களால சொல்றார். அப்ப அட்ட ஐஸ்வர்யம் எட்டு செல்வங்கள் அத்தனையும் நாவுக்கரசருக்கு புகழ் பெருமானுடைய திருவடி. கவனிக்கும் எட்டு செல்வம் நாவுக்கரசர் பெற்றார் அல்லவா? இவர் அப்பூதியார் வீட்டுக்கு போறார். ஒரு குன்ற வில்லாறு திருப்பழனு துள்ளிரெஞ்சி வருகின்றோம் அப்படிங்கிறார். முதல்ல அவர் அறிமுகப்படுத்திக்கல கேக்குறா அப்படியே அவர சோதனை பண்றார் பூஜையார். இதுக்காக இப்படி மனா திணை பந்தரெல்லாம் வச்சு தர்மங்கள் எல்லாம் பண்ணி அந்த தர்மங்கள்லாம் பதி தர்மங்கள். அதனாலதான் வளர் திருத்தொண்டுன்னு சொன்னார் முன்னாடி சேர்க்கிறார் பெருமா. உலகத்தொண்டு பசு புண்ணியம் பதி புண்ணியம் என்று பகுத்து சொல்லப்படும். உயிர் நோக்கி செல்வது பசு புண்ணியம், இறைவரை நோக்கி செய்வது பதி புண்ணியம். இறைவருக்கும் அடியாருக்கும் செய்வது பதி புண்ணியம், அது அழியவே அழியாது. சிவஞான போது சொல்லும், பசித்துண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும் இசைத்த ஒரு வினையில் இன்பம், இசைத்த இருவினை ஒப்பில் இறப்பில் தவத்தான் மறுபுவனாம் ஞானத்தை வந்து. சிவனை நோக்கி செய்கிற தவம் பதி, பதியை நோக்கி செய்கிற தர்மம் அதுக்கு அழிவு கிடையாது. அந்த தவத்தை செஞ்சவர் நாவுக்கரசர், அவர் பேர்ல செஞ்சவர் அப்படியா. அவர் கேட்கிறார், ஆரணியும் சடைமுடியார் அடியாற்று நீர் வைத்த ஈரில் பெறும் தண்ணீர் பந்தரில் நூ பெயர் எழுதாது. அவர உள்ள சிந்தனையில் தோண்டி பகர வேறொருவர் திருப்பெயர் முன்னெழுத வேண்டிய காரணம் என்று துணி கடுமையா இருக்கிற மாதிரி இருக்கு. சீக்கிரம் அமைதிப்படுத்தே போற கோதில் மொழி கொற்றவனா அவரு கவலை. யாராவது ஒருத்தர் புரிஞ்சுக்காத உதறிடுவாங்க அவருக்கு அவ்வளவு கவலை. ஆச்சாரியார்கள் அவச்சாரப்பட்டு அகிலம் தீவினைக்கு ஆளாகக்கூடாது என்பதுல தெய்வ சேக்கிழாருக்குத்தான் எத்துணை சிறந்தை எத்துணை அக்கறை. அப்படி சொன்னது கோபம் வருது. இங்க யோசிக்கிறோம், அப்பூதிங்கிற பேரும் திருநாவுக்கரசர் பேரும் வேறு வேறு பேர் தானே. அந்த வேறு வேறு பேரு தான் வேறு இருந்தாலும் சொல்ல முடியும். வேறு ஒரு பேரு சொன்னதுல எதுக்கு இவ்வளவு கோபம் அப்படின்னு கேள்வி எழுது. இதுக்கு விடையும் உயிர்த்துணரும்படியா விடை இருக்கு. என்னன்னா, சைவத்துல இருக்கிறவன் சிவனடியார்னு சொல்லிக்கிறவன் திருநாவுக்கரச உயிருக்கு ஆப்தரா கருதுவானே தவிர வேறொருவரும் சொல்லணும். எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க ஐயன் என்றுதான் உண்மையான சிவனடியான் சொல்லுவான். அவர் வேறுன்னு நினைச்சிட்டா இவன் சைவத்துக்கு வேறாய். அதனாலதான் அந்த பேரை சொல்ற கோபம் வருது. அப்படியா இருக்கு, என்ன இப்படி சொல்லிட்டீங்க நீங்க? திருவேடம் அவ்வளவு அற்புதமா இருக்கு. சிந்த இடையரா அன்பும் திருமேனி தனியாசிவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவார படையும் வந்திழி கண்ணீர் படையும் வடிவில் பொலி திருநீரும் அந்த மேலாம் திருவேடம் தாங்கி நீங்க சொல்லலாமா? அது அழகா சொல்ற நின்ற மறையோர் கேளா நிலையடிந்த சிந்தைகரா. கவனிக்கணும், சைவம் நமக்கு யாரானும் ஊறு செய்யினாங்கன்னா பொறுத்துக்கலாம். சைவத்துக்கோ, ஆச்சாரியார்களுக்கோ, நாயன்மார்களுக்கோ, திருமுறைகளுக்கோ தீங்கு நினைச்ச அளவுல நாம கொதித்தோம். அதுதான் சைவ நேரம். ஆகவே ஒரு நிலையடைவு ஏற்படுது. என்ன எப்படி சொல்றீங்களே? நந்தருளி செய்தியிலே உங்க பேச்சு நல்லா இல்ல சொல்றாரு. படுகிறார், நான் இல் அவன் பதகருடன் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி திருத்தொண்டில் உரைப்பாறு வென்றவனும் திருப்பெயரோ வேறு பெயர். என்ன பேச்சு பேசுறீங்க? மேற்கொண்டு எடுக்கிறார், நம்மை உடையவர் கடற்கு நம்மை அவரையும் சேர்த்துக்கிறார். ஏன்? அவர் வேடத்துல இருக்கிறதுனால. திருநாவுக்கரசு வேடம் இல்லைன்னா அபத்தாயிரும். வேடத்துல இருந்தனால இவர் கோபம் சொல்லவில்லை. அப்புதியாரோட கோபம், நம்மை உடையவர் கடற்கு நயந்து திருத்துண்டாலே இம்மையிலும் பிழைப்பதுதான் உப்பமா இருக்கு. திருநாவுக்கரசர் கருணையே வடிவமானவர். அதனால அவர் கிட்ட போறது எளிது. ஞான சம்பந்தம் கம்பீரம். ஆனா அவரு அடியாது கிடையவர் தான், சந்தேகம் இல்ல. ஆனா பார்த்த அந்த பாட்டு வரும் பாருங்க, அதனுடைய வேகம் இழுத்து பயமுட்டும். எவ்வளவு பாடுறாங்க, ஏனையிராடரவுடின் நமக்கு நல்ல கொலை. இவர் ரொம்ப இனிமையா இதுவா, நமக்கு நல்லது நல்ல மடைவது கேட்கும்போது ஒரு தைரியம் ஏற்படும். நமக்கு நம்ம மாதிரி பயந்து அவங்க இவர்தான் நல்லபடி காட்டுவார். கொல்லத்தான் நமநாதமர் வந்த கால் இல்லத்தார் செயலாவதில் ஏழைகா சொல்ற குத்த பெரிய பணக்காரர் நரம்பு சொத்து. பொண்ணு பையனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரும் வெளிநாட்டுல இருக்காங்க, கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. அவருக்கு இது தமிழகத்துல உள்ள எல்லா தலைநகரங்களையும் மாளிகைகள் உண்டு. பெரிய பணக்காரர் அவரை பாக்குறாரு. நான் சார் இவ்வளவு பேர் இருக்கால உனக்கு எம்மன் வந்தா என்ன பண்ணுவ? ஐயோ என்ன பண்ண தெரியல, பயம் வருது அவருக்கு. சொல்றார், மண்ணிடை குரம்பை தன்னை ஒருத்தர் 60 கொண்டாடி விட்டார் உடம்புக்கு. 370 பீமரத சாந்தினர், 580 அர்ஜுனரத சாந்தினர். ஒரு சேவரா கொண்டாடினே இருக்கா தன்னையே. தான் மேல பூவை போட்டு அர்ஜுன பிடிக்கா பார்த்தார். அவருக்கு பிடிக்கல அரசுகளுக்கு. அவர் உடலை வெறுத்து சீவாய்ந்து ஈமொய்த்து அழுக்குடு தெரியும் சிறு குடில் அப்படின்னு சொன்னவா. என்ன சொல்றார், மண்ணிடை குரம்பை தன்னை மதித்து நீர் மையலைதில் அழகா கேட்கிறார். விண்ணிடை தருமராதன் வேண்டினால் விளக்குவார் யார்? அப்பா இவ்வளவு சொந்தம் இருக்குங்கிற மாமா மைத்துனன் சித்த பேப்பரியப்பன் எல்லாரும் இருக்கால எமன் வரும்போது யாரா தடுத்துருவாரோ கேக்குறாரு. அப்புறம் இவர் ஒண்ணும் தெரியாத மாதிரி, சாமி எமன் வந்தா எல்லாரும் செத்து தானே போகணும். இப்பதான் உங்களுடைய பேச்சினுடைய தாத்பரியம் புரியுது. நான் என்ன செய்யணும் சொல்லுவோம்? எனக்கு அச்சம் ஏற்படுது. காலனுடைய அந்த பாச கயிறுக்கு நான் பயப்படுறேன். வழிகாட்டுங்கோ சொல்ற பன்னீரை சுவைகள் பாடி பாடு ஆடிடும் பத்தர்க்கு என்றும் மெய்ப்பத்தர்கள். அவங்களுக்கு என்ன சொல்ற இலக்கணம், பாடியாடு மெய்ப்பத்தர்கள் அவர்களுக்கு அருள் வருமா? பாடியாடு அப்படின்னு சொல்றாரு அரசுகள். என்ன சொல்ல வந்த, அந்த அரசுகளுடைய வாக்க நாம ஓத வேண்டும், திருஞான சம்பந்தருடைய வாய்மையை ஓத வேண்டும், திருநாவுக்கரசனுடைய வாக்கினை ஓத வேண்டும். இரண்டையும் செய்தால் சைவம் வளம். இப்ப அப்பர் பெருமானுடைய புகழ் இந்த அப்போதியார்த்த வச்சிடணும், கொஞ்சம் அதை முடிச்சிடணும். அப்போதியார் என்ன பண்றாரு, இவர் கடைசியில ரொம்ப கோபமா கேட்கிறார், நம்ம உடையவர் கடற்கு இணைந்து திருத்தொண்டாலே இம்மையிலும் பிழைப்பதென? என் போல்வாரும் தெரிய செம்மைபுரி திருநாவுக்கரச திருப்பெயர் எழுத வெள்ளமொழி யான் கேட்க விளம்பினீர். என் காதுக்கு கூச்சமா இருக்கிற பேச்ச பேசிட்டீங்க, வருத்தமா இருக்கு. மங்களமாம் திருவேடத்தோடு போய் பேசுறீங்களே, ஏழு மங்களம் அவர் பேர் தெரியும். நீங்க எங்கிருந்து வந்தீங்க கேக்குறாரு. இப்ப அறிவிக்க வேண்டிய கட்டாயம், அரசியல் தம் அறிவிச்சுக்கணும். அவருடைய பெருமையை பார்த்தா அப்போதி அடிகளாத பெருமையை எரிந்து சொல்றார், நீங்க சொன்னீங்களே அவன் நான் தான், ஒன்னும் தெரியாது. என்ன சூலம் அடுத்து பெருமா நட்கொண்டபடினால தெருளும் உணர்வில்லாத சிறுமியனாக யான் நீங்க சொன்ன திருநாவுக்கரசன். சொன்ன உடனே இவர் எப்படி இருக்கும் கவுனிங்கோ, திருநல்லூர்ல அவர் எட்டு செல்வம் பெற்றார் அல்லவா, இவர் இப்ப திருநாவுக்கரசர் திருவடியில விழுறார், இவருக்கு பத்து செல்வம் கிடைச்சுதான். ரெண்டு கூட்டார் சேர்க்கிறார், அரசனிய உரை செய்ய அப்போது அடிகள் தான் கரகமலம் இசைகுவிய கண்ணறிவி பொழிந்திடிய உரை குடறி உடம்பெல்லாம் ரோம புலகம் பொழிய தரை மிசை வீழ்ந்தவதம் சரணகமலம் பூண்டார் அஞ்சாச்சு. மற்றவரை எதிர்வணங்கி வாகியதை எடுத்தருள அற்றவர்கள் அநீதியம் பெற்றாவோர் அருமறையோர் உற்றவோளம் கழிவூற முன்னின்று கூத்தாடி உற்ற விருப்புடன் சூழ ஓடினார் பாடினார். இன்னொரு அஞ்சு பத்தாச்சா. அப்ப திருநாவுக்கரசர் நல்லூர்ல வாங்கின எட்டு செல்வத்தையும் அப்போதையர் புடிகின்ற கூட ரெண்டு கிடைச்சது. இந்த ரெண்டு என்ன அதை சீக்கிரம் சொல்றார். அப்பூதி அடிகளாதம் அடிமையை சிறப்பித்து ஆன்ற மெய்ப்பூதி அணிந்தாதம்மை விரும்பு சொன் மாலை வேந்த இப்பூதி பெற்ற நல்லோர் எல்லையில் அன்பால் என்றும் செப்பூதியம் கை கொண்டார் திருநாவுக்கரசர் வாதம். ஒரு பாடம் சொல்றார். என்ன சொல்லுவார், ரெண்டு ஊதியத்தை அங்க சொல்றார். எட்டு செல்வங்களை திருநாவுக்கரசருடைய திருவடியில பெற்றவர் இன்னும் ரெண்டு செல்வங்களை பெறார். ஒன்று ஈசரையே பாடுகின்ற பதிகத்தில் தமது பெயர் பொறித்து வைக்கப்பட்டமை, குஞ்சி பூவாய் அப்பூதி என்று அவருடைய பதிகத்துல பாடப்படும் பெருமை அப்பூதியார் கிடைச்சது. இன்னொன்னு திருநாவுக்கரசருடைய திருவடி, சாமி திருவடியை திருநாவுக்கரசர் வாய்ந்தார், சாமி திருவடி அவர்கிட்ட இருந்து அப்பூதியார் குடிகின்றார், குடிகின்றதோட இல்லாம யார் வாங்கினாரோ அவர் திருவடி வாங்கினார். அப்ப ஒரே நேரத்தில் ஆச்சாரியார் திருவடி அரணார் திருவடி பெற்றவர் அப்பூதியார். சீக்கிரியார் சரிதத்தை நிறைவு பண்றார். அப்பூதியார் சரிதம் எப்படி அந்த குழந்தை பாம்பு கடிச்சு செத்து போவோம், அதெல்லாம் பின்னால் பெரிய வரலாறு. அதோட நுணுக்கம் என்னன்னா அப்பூதியார் ஒரு சொல் வீரர் அல்ல, செயல்ல செஞ்சவர். அப்பர் பேர் வேறொரு பேர்னு சொன்னோம்னா அவர் வெகுண்டி எழுந்து எத்தனைக்கு கோவப்பட்டாரோ அத்தனைக்கு அத்தனை உண்மையா வாங்கினார். அதனாலதான் குழந்தை இறந்த உடனே அதை பத்தி கவலையே படாம பெறலரும் புதல்வந்தன்னை பாயிருள் பெய்து மூடி புறமனை உண்டில் வாங்கோர் புடையினை மறைத்து வைத்து அறையது தெரியாவண்ண அமுது செய்விப்போம் என்ற புறமனை உண்டில் வாங்கோர் புடையினை மறைத்து வைத்தார். குழந்தை மறைச்சிட்டார். ஒரு மூத்த திருநாவுக்கரசு, ஒரு ஆண் குழந்தை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணம் மூத்த திருநாவுக்கரசு, ஒரு பெண் குழந்தை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அடையாளம் திலகவதியார், ஒரு ஆண் வேலைக்காரர் எப்படி இருக்கிறதுக்கு அடையாளம் தத்தன், ஒரு பெண் வேலைக்காரம்மா எப்படி இருக்கிறதுக்கு அடையாளம் சந்தனத்தாதியார், நல்ல அப்பா எப்படி இருக்கிறதுக்கு அடையாளம் சிவபாதி ஹிருதியார், நல்ல அம்மா எப்படி இருக்கிறதுக்கு அடையாளம் பகவதி அம்மா, எப்படி அப்பா இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு எச்சதத்தன். வரலாறு முழுக்கவுமே சைவ நீதிகள் அப்படியே வீசி அள்ளிட்டு போகும். அந்த குழந்தையை மறந்து வச்சுட்டு, அதாவது அப்பூதியாருடைய குழந்தை, இந்த குழந்தைய பாம்பு தீண்டெடுத்து வாழை இலை பறிக்கும் போது அப்பருக்கு திருவுரு படைக்க முற்படும் போது காண்டகமை இன்றியும் கலந்த பெறும் கெண்மையினார் பூண்ட பெறும் காதலுடன் போனகமும் கரியமுதும் வேண்டுமென வெவ்வேறு விதங்கள் பெற விருப்பினால் ஆண்டரசு அமுது செய்ய திருவமுதாம் படிவுரைத்து சொல்றார். அவ்வளவு ஆசையா பண்ணாலும் அந்த அம்மா அப்பூதியார் மனைவி, பட் அந்த குழந்தையை பார்த்து மூத்த திருநகரசு அப்பா நமது குலதெய்வம் சாப்பிட வந்திருக்காங்க திருவமுது பண்ண வந்திருக்காங்க நீ போய் இலை பறிக்க. இந்த குழந்தை ஓடுற நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்யப்பட்டேன், நீங்க அந்த மாதிரி எங்க இருக்காங்களான்னு பார்க்கணும். அப்பா அம்மா சொல்லிட்டா எனக்கு அது வேதம், இந்த மாதிரி எங்கேயா இருக்காங்களான்னு பூதக நடிச்சு பார்ப்போம். ஒரு பாம்பு வந்து ஈசனுடைய ஆபரணம், சங்கரனுக்கு ஆபரணம் பன்னகம், அந்த பன்னகம் வந்து தீண்டிடுது. குழந்தை அப்ப கூட திருவுமுது அமுது செய்ய காலம் தாக்கையான் அறையே என்று திருந்திய கருத்தினோடு வேகமா ஓடுறார். பொருந்திய விட வேகத்து போதுவான் வேகம் உந்த வருந்தியை அணையும் போது மாசுனம் கவர்ந்தது யாருக்கும் அருந்தவர் அமுது செய்ய தாக்கையான் அறையே என்று திருமைய கருத்திடும் செழுமணி சென்று உட்கான். தொண்டுக்கு பங்கம் வந்துடக்கூடாதுன்னு ஓடினாரா அந்த குழந்தை. பாம்பு கடிச்ச பிறகு கவுனிங்க, எறும்பு கடிச்ச பிறகு தொண்டை கைவிடுறவா ஏராளம், பாம்பு கடிச்ச பிறகு தொண்டை விடாதவர் உத்தரவன். நம்ம பாக்குறாரு குழந்தை உதிரம் சோர் வடிவும் விடம் தீண்டின அறிவுரையும் இருக்கு, அதை பத்தி அவங்க அச்சப்படலை. ஏன்னா வந்திருக்கிறவர் மாதேவடிகள் திருநாவுக்கரசர், அதெல்லாம் எந்த சிந்தனையும் இல்லாம அவர் திருவுது மட்டும்தான் நினைக்கிறான். இன்னைக்கு அந்த மாதிரி திருவுது படைக்கிறதுல விருப்பம் உடைய அறியார் இருக்காங்களான்னு தெரியல. இதே மாதிரி பண்ணவங்க

தேயை காட்டும் மேதகு பூதி சாத்தன் அப்படிங்கிறார். திருநீர் சாத்தன் வார்த்தையை பாருங்களேன், சாத்தேன்னு வரும்போது அந்த குழந்தை உயிரோடு இல்லைன்னு அர்த்தம் வந்துருக்கு. அப்ப திருநாவுக்கு வாக்கு சத்தியம், இந்த குழந்தை இல்லைன்னு அழியாமே சொல்ற, அது உண்மையாயிடு. காதல மூத்தசே காட்டும் அழையும்னு சொல்லணும். அப்ப காட்டுறதை எப்ப உயிர் இல்லாத போது என்ன காட்ட முடியும்? இப்ப திருநாவுக்கிறது வாக்கு சத்தியம் என்பது எல்லாம் அடையாளம். ஒண்ணு இவர் என்ன பண்றாரு, அப்போதையார் உண்மையை சொன்னா சாப்பிட மாட்டார். தூயவர் அமுது செய்ய ஒன்னார் என்று அது ஒளித்தாரா, அது மறைக்கிறார். இங்க இவன் உதவான், ஒண்ணு இவன் உதவான்னு ஒன்ன இவன் கூட்டு சொல்ல கூர்த்த மதியினர். வியாபகத்தால் அறிவால் சிவமே ஆனவர், எல்லாம் அறிந்தாங்க அறியும் அரசுகள். இவ்வுரை பொறாதின் உள்ளம் என் செய்தான், இதற்கு ஒன்று உண்டா, அங்கதான் முத்திர சேர்க்கிறார். முத்திர விடுது, ஒன்று இருக்கு, ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னும் ஒன்று கோலாம்னு பதிகம் பாட போறேன், அந்த ஒன்று இருக்கு, கையில இருக்கிற ஒன்று இருக்கு. மண் மூன்றுலகளும் நான் மறைகளும் எண்ணில் மாதவும் செய்ய வந்திய புண்ணியம் திரண்டு உள்ளது போன்ற ஒரு பொருள் இருக்கு, அண்ணன் கையில அண்ணன் அவங்க அப்ப அப்ப அதுக்கப்புறம் மறைக்கல. ஆச்சாரியர் சொல்லவும் மறுக்க கூடாதுன்னு சொல்லிடுற. யாவரு தன்மை செய்தார் உன்னை ஆவிதி சபத்தை நோக்கி பார்த்து பாரு, உயிர் இல்ல. ஒன்று கோலாம் அவர் சிந்தை இந்த உருக்கிடும், அது பேத்தாசு நிரம்பினாராம், சோகன் சுவை நிரம்பியது. என்ன சொல்ல வர தெரியுமா, கையில எவ்வளவு உயரம் இருக்கோ அவ்வளவு உயரம் உடையது அப்பூதியார் சிந்தனை. ஒன்று கோலாம் அவர் சிந்தை உயர்வரை, உயர் வரை அளவுக்கு அவருடைய சிந்தையுடைய உயர்ச்சி இருக்கிறார். கேட்கும் போது சாமி முத பாடலே கொடுத்திருப்பார், பாட்டு கேட்கிறா சார், பத்து பாட்டு பாடும். பத்து கோலாம் அடியார் செய்கை தானே பாடின உடனே சே உகைத்தவர் ஆட்கொண்ட திருநாவுக்கரசர் செய்ய பூவடி வணங்கி அந்த குழந்தை எழுதுறான். திருநாவுக்கரசர் பண்ணி என்ன செய்ய மாட்டாது அன்பர்கள் அறிய வேண்டும். ஏன்னா நமக்கு கிடைச்ச செல்லும் நற்பதிக நிதி தானே என்பவர் நம்பியாண்டா நம்பி, அவையெல்லாம் பதிக நன்னிதி சொத்து ஆக்கிக்கணும் இல்ல அவருடைய வாக்குகளை. இவர் பாட்டை கேட்க ரொம்ப சாமிக்கு பிரியம், அப்பர் பெருமான் பாட்டை மறைக்காடுல இவர் பாடினர்கள் கதவை தரக்க மாட்டேங்குது. பாட்டு கேட்கறத அப்படியே ரசிச்சு சாமி மறந்துட்டார். பக்கத்துல அம்பாள் இருக்கா, யாழை படித்தன்னாமை, அவர் பற்றிதான் இன்பமா இருக்கும். அதை கேட்டு கேட்டு அவருக்கு முன்னாடி இன்பமா தான் இருப்பார். இப்ப அதை விட இனிமையா ஒரு குரல், பண்ணி நேர்மொழியாள் உமை பங்கரோ மறந்துட்டார். அம்பாள் பத்தாம் பாட்டுல இடுக்கல இடுப்புல குத்துறா சாமிய, என்ன அவர் கேட்கிறார் நீங்க உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு பாடுற சாமி கதவு திறக்கிறார், உன் நீர்மையினால் பிள்ளையார் உரை செய்தருள் அதனாலே பண்ணியேறு மொழியார் என்றெடுத்து பாட பயன் செய்ப்பார் தண்ணீர் முடியார் திருக்காப்பு நீக்க தாக்க திரு கடைக்காப்பு இறக்க முன்பே என்று பாடி ஏற்றுதலும். வேதவனத்தின் மெய்ப்பொருளின் அருளால் விளங்கும் மணிக்கதவும் காதல் அன்பர் முன்பு திரு காப்பு நீங்க கலைமொழிக்கு நாதர் ஞான முனிவருடன் தொழுது விழுந்தார். இந்த பாட்டுக்கு அவ்வளவு ஆற்றல். இந்த பெருந்தகையே தில்லில வரும்போது பாட்டினுடைய இன்றைமையாமே சொல்ற, பாட்டினுடைய இன்றைமையாமை, பத்தனாய் பாடமாட்டே

0: கருத்து பாருங்க. இவர் உழவார் தொண்டு பண்ணவர், அதனாலதான் கைத்துண்டாக பெருந்தகைன்னு பேரு. கைத்துண்டாக படிமையினால் வாசி இல்லா காசு படிபெற்று வந்தார் வாங்கினார் சொல்றார். அவ்வளவு பெரியவர் எல்லாருக்கும் அறிவுறுத்தல் செய்தி என்ன தெரியுமா, பக்தியா பாட முடியாத போது வேறு என்ன தொண்டை நீ செஞ்சிட போற, கவனிங்கோ, தொண்டுக்கெல்லாம் ஆதாரம் பக்தியா பாடுவது. அதுக்குத்தான் இத்தனை சொல்ல நேர்ந்தது.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல்

சிறந்த கழிப்பு. தலைப்பு: அடக்கி புலனை. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: சென்ற வகுப்பில் நாம் 3, 4 இந்த இரண்டு பாடல்களினுடைய பொருளை பார்த்தோம். அதில் ஆசையை பற்றி தாயுமானவர் பேசியிருந்தார். பற்றிய பற்று அற உள்ளே தன்னை பற்றச் சொன்னான் என்று தன்னுடைய பற்று அனைத்தும் நீங்கியது என்று கூறினார். அந்த பற்றை பிசாசுக்கு உதாரணமாக கூறினார். ஆசா பிசாசை துரத்தி என்றெல்லாம் கூறினார். நாம் இந்த ஆசையை பற்றிய விசாரத்தை மேற்கொண்டோம். இனி இன்று 5வது பாடலுக்கு செல்கின்றோம். 5வது பாடலை பார்ப்போம். அடக்கி புலனை பிரித்தே அவன் ஆகிய மேனியில் அன்பை வளர்த்தேன், மடக்கி கொண்டான் என்னை தன்னுள் சற்றும் வாய் பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி. இது மிகவும் எளிமையான பாடல். முதல் வரியை பார்த்தால் அடக்கி புலனை பிரித்தே, பிரித்தே என்றால் பிரித்து, தான் என்னென்ன சாதனைகளை செய்தேன் அதனுடைய இறுதி பலன் என்ன என்று இங்கு கூறுகின்றார். அதாவது ஆனந்த கழிப்பு என்ற இடத்தில் எப்படி நான் இருந்தேன், இப்பொழுது எப்படி மகிழ்ச்சியுடன் இருக்கின்றேன் என்று மன நிறைவை வெளிப்படுத்துகின்ற இடம். இந்த இடத்தில் இப்படிப்பட்ட மனநிறைவை அல்லது பிரயோஜனத்தை அடைய நான் எப்படிப்பட்ட சாதனைகளையெல்லாம் மேற்கொண்டேன் என்பதை ஞாபகப்படுத்தி நமக்கு கொடுக்கின்றார். எதற்கு என்றால் அந்த சாதனைகளை நாமும் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்படி அவர் செய்த சாதனைகள் என்ன? முதல் வரியில் அடக்கி புலனை பிரித்தே. புலன் என்பது இங்கு 10 இந்திரியங்களை குறிக்கின்றது. 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள். மெய்வாய் கண் மூக்கு செவி என்பது ஞானேந்திரியம் என்று சொல்லப்படுகிறது. இந்திரியம் என்றால் புலன் அல்லது கருவி. ஞானேந்திரியம் என்றால் ஞானத்துக்கு கருவியாக இருப்பது. ஒரு பொருளினுடைய வர்ணம் கலர் எப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கண் கருவியாக இருக்கிறது. இங்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், இந்த சப்தத்தை கேட்க காது கருவியாக இருக்கின்றது. இவ்விதம் ஞானத்தை கொடுக்கின்ற 5 இந்திரியங்கள். பிறகு செயல்பட ஒரு இடத்துக்கு செல்ல, ஒன்றை நாம் உயர்த்த, இவைகளெல்லாம் கர்மேந்திரியங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 10 இந்திரியங்களையும் அடக்கி என்றால் முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி, புலனை அடக்கி என்றால் புலன்களை ஒழுங்குபடுத்தி, பிரித்தே என்றால் அந்தந்த விஷயங்களிலிருந்து விலக்கி, எந்த பொருள்ல இந்த புலன் போகணுமோ அங்கு மட்டும் செலுத்தி, எதில் சென்றால் மோகம் மயக்கம் இவைகளெல்லாம் நமக்கு ஏற்படுமோ அதிலிருந்து பிரித்து, தேவையில்லாத விஷயத்திலிருந்து இந்திரியங்களை பிரித்து, பிறகு அதை முறைப்படுத்தி, இதெல்லாம் நான் செய்தேன். சாதகர்னாக நான் இருக்கும் பொழுது நான் செய்த சாதனம் இந்திரிய ஒழுக்கத்தை நான் பின்பற்றினேன். அது வந்து முதல் வரியில் சொல்கின்ற சாதனை. பிறகு அடுத்தது அவர் என்ன செய்தாராம்? தன்னுடைய இந்திரியங்களை எல்லாம் அடக்கி பிரித்து, அதாவது முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி, போகப் பொருள்களிலிருந்து விலக்கி, இப்ப 2வது வரிக்கு வந்தால் அவனாகிய மேனியில் அன்பை வளர்த்தேன். அவனாகிய மேனியில் என்றால் இறைவனிடத்தில், இறைவனிடத்தில் அன்பை வளர்த்தேன். இதனுடைய விளக்கத்தை பிறகு பார்ப்போம். இப்பொழுது இதனுடைய மொழிபெயர்ப்பு மட்டும் பார்க்கின்றோம். என்னுடைய அன்பை இறைவன் மீது வளர்த்தேன். இது அவர் செய்த 2வது காரியம். முதல் வரியில் அவர் என்ன செய்தேன் என்று சொன்னார்? நான் இந்திரிய ஒழுக்கத்தை பின்பற்றி பிறகு இறைவன் மீது அன்பை வளர்த்தேன். பிறகு இறைவன் என்ன செய்தார்? இவரெல்லாம் இந்த காரியத்தை செய்தார், இதற்கு பலனாக இறைவனிடம் இருந்து இவர் எதை பெற்றார்? 3வது வரியில் கூறுகின்றார், மடக்கி கொண்டான் என்னை தன்னுள். அவன் வந்து, இறைவன் வந்து அவனுடைய பிடிக்குள் என்னை வைத்து கொண்டான். மடக்கி கொண்டான் என்னை தன்னுள். தன்னுள் என்றால் இறைவனுக்குள் என்னை அவன் பிடித்து கொண்டான். நான் வந்து அவன் மீது அன்பை வளர்த்தேன், அதற்கு பலனாக அவன் என்னை பிடித்து கொண்டான். பிறகு இந்த மூன்று வரியும் அவர் செய்த சாதனையை குறிக்கின்றது. இப்படியெல்லாம் நான் இருந்து சாதனை செய்து இறுதியாக எப்படிப்பட்ட நிலையை நான் அடைந்தேன், நான் கடைசியா எனக்கு என்ன வந்து வாய்த்தது என்றால், கடைசி வரி, வாய் பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி. வாய் பேசா வண்ணம், இதனுடைய விளக்கத்தை பிறகு பார்ப்போம். பேசாம இருக்கின்ற, மௌனமாக இருக்கின்ற மரபு என்ற சொல்லுக்கு இங்கு பொருள் தன்மை, சுபாவம். பேசாமல் இருக்கின்ற தன்மையை, சுபாவத்தை அல்லது பேசாமல் இருக்கின்ற நிலையை எனக்கு கொடுத்தான். செய்தாண்டினா எனக்கு கொடுத்தான். அந்த ஈஸ்வரனிடமிருந்து இறுதியாக நான் பெற்ற பலன் பேசாமல் இருக்கின்ற தன்மை. நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது பேசுவதற்கு ரொம்ப முயற்சி பண்ணி பேசி பழகணும். சும்மா நமக்கு வரல, தப்பு தப்பா பேசுவோம், அதுக்கெல்லாம் அடி கொடுத்து இப்படி பேசு அப்படி பேசுன்னு சொல்லுவார்கள். ஆனால் நம்ம பேசுறதுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறுத்துறதுக்கு முயற்சியே எடுக்காம இருக்கும். அதனால என்ன ஆயிட்டு இருக்குன்னா, அந்த பேச ஆரம்பிச்சதிலிருந்து அது தொடர்ந்து இருக்கு. குழந்தையா இருக்கும் பொழுது பேசு பேசு அப்படின்னு நம்ம கிட்ட கெஞ்சுவார்கள், பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறுத்து நிறுத்துன்னு சொல்கிறார்கள், நிறுத்த முடியாம இருக்கு. இப்ப கடைசியில எனக்கு என்ன வந்து வாய்த்ததுன்னா, பேசாம இருக்கிற சக்தி எனக்கு கிடைத்தது. எவ்வளவு முறை நம்ம மற்றவங்கிட்ட இந்த சொல்ல வாங்கியிருப்போம், கொஞ்சம் வாய முடிட்டுது, நீ தலையிடாத பேசாமருன்னு சொல்லி. இதுல இருந்து என்ன தெரிகிறது? அப்படி பேசாம இருக்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. நான் இந்த சாதனை எல்லாம் செய்ததனுடைய பலன் என்னன்னா, பேசாமல் இருக்கின்ற வாய் பேசா வண்ணம். இந்த சொல் வந்து ரொம்ப அழகான சொல். இதெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியது, தியானத்தில் எடுத்துட்டு சிந்திக்க வேண்டிய சொல். வாய் பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி. மரபு என்றால் அப்படிப்பட்டவனாகவே நான் இப்பொழுது மாறிவிட்டேன், அப்படிப்பட்ட தன்மையை நான் அடைந்தவனாக இருக்கின்றேன், எப்படி பேசாமல் இருப்பவனாக இருக்கின்றேன். இதுதான் இதனுடைய பொருள். இப்ப முதல் வரியில நான் புலன் அடக்கத்தை பின்பற்றினேன், பிறகு இறைவன் மீது அன்பை வளர்த்தேன், இறைவன் தனக்குள் என்னை வைத்துக் கொண்டான், இறுதியாக நான் வாய் பேசாமல் இருக்கின்ற தன்மையை எனக்கு அருளினார். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஒரு பாடலை நம்ம மையமாக வைத்துக் கொண்டு அதிலிருந்து நம்ம வேதாந்த விசாரங்களை பார்க்க போறோம். இப்ப இதை நாம் எப்படி பார்க்கின்றோம், ஒவ்வொரு வரியிலும் அழகான ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது நான்கு கருத்துக்களை எடுத்துக்கொண்டு விசாரம் செய்கின்றோம். முதல் வரியில் இருக்கின்ற கருத்தை சமஸ்கிருதத்தில் தமக என்று அழைப்பார்கள். புலனடக்கத்துக்கு தமக என்று அழைக்கப்படுகிறது. இந்திரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துற சாதனைக்கு பேரு தமக. இப்ப முதல் வரியில நம்ம இப்ப செய்ய போற விசாரம் தமம். தமிழ்ல சொல்லணும்னா தமம். தமம் என்றால் புலனடக்கம். இரண்டாவது வரியில் என்ன சொன்னார், அவனாகிய மேனியில் அன்பை வளர்த்தேன். இறைவனிடத்தில் அன்பை வளர்ப்பதற்கு, இறைவன் மீது அன்பு செலுத்துவதை நாம் வேதாந்தத்தில் முமுக்ஷுத்துவம் என்று அழைக்கின்றோம். முமுக்ஷுத்துவம் என்றால் இறைவன் மீது ஆசை. இப்ப நாம இரண்டாவதாக விசாரம் செய்ய போகின்ற சாதனை முமுக்ஷுத்துவம். முதலாவது தமக புலனடக்கம், இரண்டாவது இறைவன் மீது ஆசை. இதற்கு முன்னாடி இருக்கின்ற இரண்டு பாடல்கள்ல ஆசையை நீக்கினார். அது எப்படிப்பட்ட ஆசை? உலகத்தில் இருக்கின்ற பற்றை நீக்கினார். இந்த இடத்துல என்ன சொன்னார், இறைவன் மீது பற்றை வளர்த்தேன். அந்த பற்றை பத்தி பார்க்க போறோம். பிறகு மூன்றாவது வரியில கூறியது, மடக்கி கொண்டான் என்னை தன்னுள். இறைவன் வந்து அவனுக்குள் என்னை வைத்துக் கொண்டான் என்று சொல்வது ஈஸ்வர பிரசாதக என்று சொல்லப்படுகிறது. ஈஸ்வரனுடைய பிரசாதம், இறைவனுடைய அருள். இதெல்லாம் நம்ம சொல்றோம் அல்லவா, இறைவனுடைய அருளுக்கு நீ பாத்திரம் ஆக வேண்டும், எனக்கு இறைவனுடைய அருள் கிட்டியது என்றெல்லாம் கூறுகின்றோம் அல்லவா. அதைத்தான் இவ்விதம் கூறியுள்ளார். இப்ப மூன்றாவது கருத்து ஈஸ்வர பிரசாதக, ஈஸ்வர பிரசாதம். நான்காவது மௌனம், வாய் பேசா வண்ணம் மரபு செய்தாண்டி மௌனம். இந்த நான்கு கருத்துக்கள் இதில் இருக்கின்றது. தமக முமுக்ஷுத்துவம் ஈஸ்வர பிரசாதக மௌனம். இதை நம்ம எப்படி பிரிக்கணும்? முதல் மூன்றும் சாதனை, நான்காவது சாத்தியம். நான்காவதையும் சாதனையா பின்பற்றலாம். வாய் பேசாம இருக்கிறது ஒரு சாதனை. ஒவ்வொரு வாரத்துல இந்த நாள்ல நான் மௌன விரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து சாதனையாக இருக்கின்ற நிலை. அல்லது சில பேர் சில மணி நேரங்கள் மௌனத்தை பின்பற்றுவார்கள். அதெல்லாம் சாதனை. இந்த இடத்துல இவர் மௌனத்தை சாதனையா சொல்லவில்லை. இவர் எப்படி சொல்றார்? வாய் பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டினா மௌனம் எனக்கு சாத்தியமாக வந்தது. பேசுறதுக்கு தான் கஷ்டமா இருக்கு, என்ன எல்லாம் பேசாம விட்டுட்டாங்கன்னா பேசாம இருந்துருவேன் என்று இந்த பேசாமல் இருத்தல் தன்மையாக அவருக்கு வந்தது. அது வந்து சாத்தியம், லட்சியம் அல்லது கிடைத்த பலன். எப்படி பிரிக்கலாம்? முதல் மூன்று வரி சாதனை, நான்காவது வரியில லட்சியம் சாத்தியம். இப்ப இன்று நம்ம ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு அதுல சில கருத்துக்களை பார்க்கலாம். இப்பொழுது முதல் கருத்தை எடுத்துக் கொள்கின்றோம். அடக்கி புலனை பிரித்தே, இத வந்து தமக என்று அழைக்கப்படுகிறது. இந்த தமக என்பது வேதாந்தத்தில் பிரசித்தமாக இருக்கின்ற ஒரு சாதனை. எப்படிப்பட்ட தன்மையுடன் ஒருவன் வேதாந்த விசாரம் செய்தால், சாஸ்திரத்தை விசாரம் செய்தால் அவனுக்கு ஞானம் வரும் என்று சாஸ்திரம் சில தன்மைகளை சொல்லி இருக்கின்றது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். நம்ம விவேக சூடாமணி போன்ற பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். சாதன சதுர்த்தய சம்பத்தி என்று விவேகம் வைராகியம் முதலிய சில சாதனைகளை எல்லாம் சொல்லி இவைகளுடன் வேதாந்த விசாரம் செய்தால் ஞானம்ங்கிறது நமக்கு ஏற்பட்டு விடும். இவைகள் இல்லாம வேதாந்த விசாரம் பண்ண என்ன ஏற்படும்னா, இவைகளெல்லாம் கிடைக்கிறதுக்கு அந்த விசாரம் பயன்படும். அப்படி அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியில் ஒரு சாதனையாக பேசப்படுவதுதான் தமக என்கின்ற சாதனை. ஆகவே இது ஒரு முக்கிய சாதனை ஆகின்றது. சங்கரர் வந்து ஒரு இடத்தில் தவத்தை பற்றி விசாரம் செய்கின்றார். எத்தனையோ தவம் இருக்கின்றது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாதனை செய்கிறார்கள். ஒருவர் வந்து கோயிலுக்கு நடந்து செல்கிறார்கள். விதவிதமான சாதனையை மக்கள் மேற்கொள்கிறார்கள். அதுல சொல்றார், எல்லா சாதனையிலும் உயர்ந்த சாதனை என்ன என்றால் சமக தமக என்று சொல்றார். சமகன மனக்கட்டுப்பாடு, தமக என்றால் இந்திரிய ஒழுக்கம். இந்த இந்திரியத்தை ஒழுக்கிறது தான் பரமம் தபக என்று சொல்றார். எல்லா தவத்திலும் மேலான தவம். அதுல இருந்து என்ன தெரிகிறது? இது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. இந்த இந்திரியத்தை வந்து நம்ம முறைப்படுத்துவது சுலபமான காரியம் அல்ல. இந்த குறிப்பா நம்ம பத்து இந்திரியத்தை எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல நம்ம ஐந்து ஞானேந்திரியத்தை எடுத்துக்கொண்டால், இந்த கண் இருக்கு, காது இருக்கு, சுவைக்கிற நாக்கு இருக்கின்றது, பேசுகின்ற நாக்கு கர்மேந்திரியம் ஆகின்றது, பிறகு தொட்டு உணர்கின்ற ஸ்பர்ஷம் இருக்கின்றது. இப்படியெல்லாம் நம்மளுடைய உடல்ல ஐந்து ஞானேந்திரியங்கள் இருக்கின்றது. இவைகளை சாஸ்திரம் ஒரு கருவி, இவைகளெல்லாம் கருவி என்று சொல்கிறது. எதற்கு? இவைகள் இருந்தால்தான் இந்த உலகத்திலிருந்து நம்ம அறிவை பெற முடியும், உலகத்தோட நம்ம சம்பந்தம் வைக்க முடியும். இவைகள் இல்லை அல்லது வேலை செய்யவில்லை என்றால் நாம உலகத்தோட தொடர்பு கொள்ள முடியாது. ஆழ்ந்த உறக்கத்துல இந்த இந்திரியங்கள் எல்லாம் ஒடுங்கி இருக்கின்றது. ஆகவே உலகத்துடன் தொடர்பு இல்லை. ஆனா மனிதர்கள் என்ன செய்ய ஆரம்பித்து விட்டார்கள்? இத ஒரு கரணமா மட்டும் பயன்படுத்துவதற்கு பதிலாக, கரணம்னா விவகாரம் செய்வதற்கு ஒரு கருவியாக மட்டும் பயன்படுத்தாமல் இவைகளை போகத்துக்கு பயன்படுத்த ஆரம்பித்து விடுகிறார்கள், இன்பத்துக்கு பயன்படுத்த ஆரம்பித்து விடுகிறார்கள். இப்ப வந்து கண்ணை திறந்து நம்ம எங்க போகணும் வரணும் எதை சாப்பிடணும்ங்கிறது பார்க்கலாம், அல்லது சில விஷயங்களை பார்க்கறதுக்கு கண்ணை பயன்படுத்தலாம். டெலிவிஷன்ல டெலிவிஷனுக்கு முன்னாடி அமர்ந்து ஒரு ரெண்டு மூணு சினிமா பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ணை நம்ம எதற்கு பயன்படுத்தி இருக்கோம்? இன்பத்துக்கு பயன்படுத்தி இருக்கோம். காதை வந்து வாழ்க்கைக்கு காது தேவை. அதே இது இசையை எல்லாம் நம்ம கேட்டு அல்லது சில விஷயங்களை எல்லாம் நம்ம போகத்திற்காக காதை பயன்படுத்துறோம். இப்படி கரணத்தை போக கரணமாக பயன்படுத்தி வருகிறார்கள். இதையெல்லாம் சாஸ்திரம் பாபம்னு சொல்லவில்லை, இப்படி எல்லாம் செஞ்சா உனக்கு பாபம் வரும்னு சொல்லல, தர்மப்படி பண்ணலாம்னு சாஸ்திரமே அனுமதி கொடுக்கின்றது. ஆனால் இந்த இடத்துல போகத்திற்கு அவர்கள் பயன்படுத்தும் பொழுது என்ன நேரிடுகிறது என்று இப்பொழுது பார்க்கின்றோம். நம்ம வாய் வழியா விதவிதமான உணவை உடலுக்கு கொடுக்கிறோம், அதனால என்ன நேரிடும் என்றால், எப்படிப்பட்ட உணவை வாய் வழியா உடலுக்கு கொடுத்தமோ அதன் அடிப்படையில் உடலுக்கு பலம் அல்லது பலகீனம் ஏற்படும். நம்ம எப்படிப்பட்ட உணவை உடலுக்கு கொடுக்கிறோமோ அதுதான் நம்முடைய உடலையே நிர்ணயம் செய்கின்றது. எப்பொழுது பார்த்தாலும் வடையும் அப்பளமே சாப்பிட்டு இருந்தா என்ன ஆகும்னா அப்பளம் மாதிரி ஆயிரும் உடம்பு. ஆகவே எவ்வளவு சாப்பிடுறோம், எதை சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடுறோம், இதெல்லாம் எதை நிர்ணயிக்கும், உடலினுடைய ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கும். அதே போல சாஸ்திரம் நம்முடைய மனதையும் சூக்ஷ்ம சரீரம் உடல் என்று சொல்கிறது. அப்படி என்றால் நம்முடைய மனதினுடைய ஆரோக்கியத்தை யார் நிர்ணயிப்பார்கள், எப்படிப்பட்ட மனம் நமக்கு இருக்கிறது என்பதற்கு மனதிற்கு உணவு எதன் வழியாக கொடுக்கின்றோம். இந்த உடலுக்கு ஒரே ஒரு துவாரம்தான் இருக்கு, வாயு வழியா தான் கொடுக்க முடியும். காத்து சாப்பிட்டு கஷ்டமா இருக்குன்னு காதல பாயசத்தை ஊத்தினம்னு என்னாகும், அல்லது காதல காப்பியை ஊத்தினம்னு என்னாகும், அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகாது, வயிற்றுக்கு போகாது. ஒரே ஒரு துவாரம்தான் வாய் தான் இருக்கு. ஆனால் மனதிற்கு ஐந்து துவாரங்கள் இருக்கின்றது, ஐந்து வழியாக அஞ்சு இடத்திலிருந்து மனசுக்கு உணவு சாப்பாடு போட்டுட்டே இருக்கும். எப்படிப்பட்ட மனதை நாம் அடைந்துள்ளோம் என்பது எப்படிப்பட்ட பொருளை பார்க்கின்றோம், எப்படிப்பட்ட பொருளையெல்லாம் காதல கேட்கிறோம், எப்படிப்பட்ட விஷயத்தை கேட்டுட்டு இருக்கோம், எதை நம்ம வந்து சுவைக்கின்றோம். இந்த சுவை அப்படிங்கறது ஞானேந்திரியம், பேசுறதுதான் கர்மேந்திரியம். இப்படி ஐந்து இந்திரியங்கள் வழியாக நாம கொடுக்கின்ற விஷயங்கள் தான் நம்முடைய மனதை உருவாக்குகின்றது. மனதை மனதினுடைய ஆரோக்கியம் அல்லது மனதினுடைய பலகீனத்தை நிர்ணயம் செய்கின்றது. இனி அடுத்த கேள்வி, மனதினுடைய பலகீனம் நோயினா என்ன, மனதினுடைய ஆரோக்கியம் என்றால் என்ன? அது ரொம்ப சுலபமானது. நம்ம மனசுக்குள்ள நம்மையும் துன்புறுத்தி மற்றவர்களையும் துன்புறுத்துகின்ற குணமெல்லாம் நோய்வாய்ப்பட்ட மனம். சில உணர்வுகள் சில குணங்கள் மற்றவங்களை மட்டும் துன்புறுத்தாம நம்மையும் துன்புறுத்தி மற்றவர்களையும் துன்புறுத்தினால் அப்படிப்பட்ட மனம் நோய்வாய்ப்பட்ட மனம். அதற்கு என்ன உதாரணம், கோபம், பிறகு வெறுப்பு, பொறாமை. இப்ப ஒருவன் முன்னேறிட்டு இருக்கான், நம்ம அதை பார்த்து பொறாமப்படுறோம், மனசுக்குள்ள சந்தோஷமாவா இருப்போம். ஒருவனுடைய முன்னேற்றத்தை பார்த்து ரசிச்சோம்னா நமக்கு நல்லது, அவனு சந்தோஷமா இருப்பான். என்னுடைய முன்னேற்றத்துல அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் நினைக்கும் போது அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. ஒருவருடைய முன்னேற்றத்துல இங்க வயிறு எரிஞ்சதுன்னு வச்சுக்கோமே, வயிறு எரியுதுன்னே சொல்லுவார்கள். அல்சர் வந்தா மட்டும் வயிறு எரியாது, பொறாம வந்தாலும் வயிறு எரியும். அப்ப அவனுக்கும் கஷ்டமா இருக்கு, என்ன பார்த்து அவனுக்கு வயிறு எரியுதுன்னு அவனுடைய மனம் எரியும். அப்படி இந்த பொறாமை, வெறுப்பு, பிறகு லோபம், யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு தானே வைத்துக் கொள்ளுதல், இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம், பிறகு மோகம், இவைகளெல்லாம் என்ன என்றால் நோய்வாய்ப்பட்ட மனம். இதெல்லாம் அதிகமா இருக்க இருக்க மனம் பலகீனமாக இருக்கின்றது, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது என்று பொருள். பிறகு என்னன்னா, தெய்வீக சம்பத்துன்னு பகவான் எத்தனையோ சொல்றார், தைரியமாக இருத்தல், அபயம், தூய்மையான மனம், அன்பு செலுத்துதல், பொறாமைப்படாமல் இருத்தல், கோபப்படாமல் இருத்தல், கருணையுடன் இருத்தல், பகிர்ந்து கொள்ளுதல், இப்படிப்பட்ட மனம். பிறகு சஞ்சலம் இல்லாமல் சற்று அமைதியாக இருத்தல், வெளியே வருகின்ற சில நஷ்டங்கள் லாபங்கள் இதுல வந்து கொஞ்சம் சமமாக இருத்தல், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக் கொள்கின்ற மனநிலை, சோர்வடையாமல் இருத்தல், இதெல்லாம் என்ன என்றால் ஆரோக்கியமான மனம். இப்படி நமக்கு ஆரோக்கியமான மனம் கிடைக்குமா அல்லது பலகீனமான மனம் கிடைக்குமா என்றால், அது இந்திரியங்கள் வழியாக எதை பார்க்கிறோம், குறிப்பா கண்ணும் காதும் தான். எதை பார்க்கிறோம், எதை கேட்கின்றோம். நம்ம காதை வந்து காதனுடைய பெருமையை தெரியாமையே காதை வச்சிருக்கோம், கண்ணனுடைய பெருமையை தெரியாமையே கண்ணை வச்சிருக்கோம். காது கேட்காம போகும்பொழுதுதான் காதனுடைய பெருமை தெரியும், கண்ணு பார்க்காம போகும்பொழுதுதான் கண்ணினுடைய பெருமை தெரிகின்றது. அப்படி இந்திரியங்களை நம்ம எதற்கு பயன்படுத்துகின்றோம் என்பது மிக முக்கியம். பொதுவாக கருவி என்று சொன்னால் அதற்கு சுதந்திரமாக செயல்படும் திறன் கிடையாது. இப்ப வந்து ஒரு இடத்திலிருந்து இனி ஒரு இடத்துக்கு செல்வதற்கு வாகனம், கார் இருக்கு அல்லது சைக்கிள் இருக்கு, இவைகளை எல்லாம் கருவின்னு சொல்றோம். அவைகள் தானாக செயல்படாது. நீங்க வந்து சைக்கிளையோ அல்லது ஸ்கூட்டரையோ நிறுத்திட்டீங்க, வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா அது வீட்டுக்கு போயிடுதுன்னு வச்சுக்கோமே, அப்படி போகுமா? அது போகாதுங்கிற நம்பிக்கையில தான் இங்க உட்கார்ந்துருக்கோம். அப்படி இல்லைன்னா ஸ்கூட்டர் மேலேயே தான் உட்கார்ந்துட்டு கிளாஸ் கேட்க எடுத்து வரும். காரணம் என்ன, அது பாட்டுக்கு போயிரும். அப்படி இருப்பதில்லை. பொதுவா எந்த கருவியும் அதற்கு மேல ஒருத்தன் உட்கார்ந்து அதை செலுத்துவான், அதற்குன்னு சுதந்திரமான பிரவிருத்தி கிடையாது. ஆனா நம்ம இங்க குதிரை வண்டியில வந்திருக்கோம் வச்சுக்கோமே, அந்த குதிரைங்கிறது ஒரு கருவி தான். அது சில சமயம் என்ன செய்யலாம் தெரியுமோ, சுதந்திரமா அதற்குன்னு ஒரு பிரவிருத்திக்கு சக்தி இருக்கு. ஆகவே என்ன செய்யணும், அந்த குதிரை வண்டியில நம்ம பயணம் செய்யணும்னா, அந்த காலத்துல ரதத்துல நம்ம பயணம் செய்யணும்னா, அந்த பயணம் நல்லா இருக்கணும்னா, அந்த குதிரைகள் எல்லாம் அதை ஓட்டுபவனுடைய கட்டுக்குள் இருக்கணும். அதை உட்கார்ந்து ஓட்டிட்டு போறானே சாரதி இருக்கானே, அவனுடைய கட்டுக்குள் இருக்கணும். முதல்ல குதிரை அவனுடைய கட்டுக்குள் இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த கடிவாளம் இருக்கே அது அவன் கையில் இருக்கணும். பிறகு அந்த குதிரையானது கட்டுக்குள் இருக்கணும். இந்த உதாரணத்தை கட்டோபனிஷத் தெளிவாக சொல்கிறது. இந்த குதிரைகள் எல்லாம் நம்முடைய இந்திரியங்கள் போல. ரொம்ப அழகான உதாரணம். இதற்கு மேல ஒரு உதாரணத்தையே நம்ம கற்பனை பண்ண முடியாது. நம்மளுடைய அனைத்து இந்திரியங்களும் குதிரைகள் போல. பிறகு அதை செலுத்துபவன் யாருன்னா, அதை ஓட்டுபவன் யாருன்னா, நம்முடைய புத்தி அறிவு. கடிவாளம் வந்து நம்முடைய மனம். இப்படி சம்பந்தம் இருக்கு, புத்தி மனம் இந்திரியங்கள். அந்த புத்தி வந்து அறிவு, நீங்க போ அங்க போன்னு சொல்லுது. ஆனா கடிவாளமும் அந்த குதிரையும் புத்தியினுடைய கட்டுக்குள் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். புத்திக்கு விருப்பம் இருக்கலாம், இந்த இடத்துக்கு போகணும், இதை செய்யணும் அப்படின்னு. ஆனா அந்த ரெண்டும் கட்டுப்படுத்தப்படவில்லை என்றால் புத்தியினுடைய விருப்பம் நிறைவேறாது. உபனிஷத் என்ன சொல்லுது, யாருடைய குதிரையானது, எந்த சாரதியினுடைய குதிரையானது வசம் இருக்கின்றதோ, அவனுடைய வசத்தில் இருக்கின்றதோ, அவன்தான் போய் சேர வேண்டிய இடத்த போய் சேருவான். அதே போல எந்த சாதகர்களுடைய இந்திரியங்கள் அவர்களுடைய கட்டுக்குள் இருக்கின்றதோ, இத பார்னா பார்க்கும், இத பார்க்காதே அப்படின்னா பார்க்காது. அப்படி கட்டுக்குள் இருக்கின்றதோ அவர்களால் தான் வாழ்க்கை அல்லது சாதனைங்கிற பயணத்தை நன்கு மேற்கொள்ள முடியும் என்று வாழ்க்கையே ஒரு பயணமாக கற்பனை செய்து இந்த புலநடக்கம் அந்த உபநிஷத்தில் மிக அழகாகவும் விரிவாகவும் பேசப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த தமகங்கிற சாதனைக்கு உபநிஷத் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துள்ளது. இப்ப தமக என்றால் நம்முடைய புலன்களை வாழ்க்கைக்கு பயன்படுத்துதல். பயன்படுத்தாமலே இருக்க பகவான் படைக்கவில்லை. கண்ண பகவான் படைச்சது பார்க்காம இருக்கிறதுக்கு அல்ல. அதுக்கு எதுக்கு பார்க்கவே கூடாது, பார்க்கறதே பாவம், பார்க்கவே வேண்டாம்னா எதுக்கு பகவான் கண்ண படைக்கணும்? பகவான் இந்திரியத்தை படைச்சது அதை பயன்படுத்துவதற்காக. அப்படி பயன்படுத்துகையில் மனிதர்கள் சற்று மோக வசப்பட்டு அதை வந்து போகத்திற்கு பயன்படுத்தி மனதிற்கு நோயையும் அனாரோக்கியத்தையும் சேர்த்து கொண்டார்கள். இப்ப இங்க தாய்மானவர் என்ன செய்தாராம், அடக்கி புலனை பிரித்தே, நான் வந்து புலன்களை சற்று அடக்கினேன். அடக்கினேன் என்றால் இந்த புலனை சற்று நெறிப்படுத்தினேன். இந்த புலனுக்கு ஆசை இருக்கு, அதற்குன்னு சுதந்திரமான ஆசை இருக்கு. எப்படி குதிரைக்கு தனக்கென்று ஒரு பிரவிருத்தி இருக்கின்றதோ, அதுபோல இந்திரியங்கள் அந்தந்த விஷயத்தை பார்த்த உடனே தன்னை அறியாமல் அதை நோக்கி போகும். நம்ம ஒரு கண்ணு வந்து அதற்குரிய பொருளை பார்த்து விட்டால், அதற்கு இன்பத்துக்கு கொடுக்கிற பொருளை பார்த்து விட்டால், நம்முடைய இச்சை இல்லாம சுபாவமா போயிரும். காது அப்படித்தான், யாராவது வீட்டு விஷயத்த பேசிட்டு இருந்தாங்கன்னா அதை காதுல அதை கேட்கும் போது உடனே என்ன பண்ண தோணும், கொஞ்ச நேரம் இங்கேயே உட்கார்ந்து இந்த காசிப், இந்த அரட்டைய பண்ணலாமே, இந்த வம்ப கேட்கலாமே, இந்த வம்ப பேசலாமே என்று. அது இயற்கை சுபாவம் தான். அப்படி இந்த இந்திரியங்கள் அது அந்தந்த விஷயத்தில் சுபாவமாக செல்கின்ற தன்மை இருக்கின்றது. அவைகளை எல்லாம் நான் கவனமா அடக்கி தியானம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு வச்சுக்கோமே, எல்லா நேரத்திலயும் மனம் ஒடுங்கி ஜபம் பண்ண முடியாது. அப்ப இதையே ஒரு தியானமா பண்ணணும். சாயந்தர நேரம் யாராவது தியானத்துக்கு அமர்ந்தா அல்லது காலையில் அமர்ந்தா, அதற்கு முந்தைய தினம் நான் இன்று எதை நான் பார்த்தேன், எதை பார்த்து சுகத்தை அனுபவிச்சேன், இது பார்க்க கூடாதுன்னு புத்தி சொல்லியும் நான் எவ்வளவு நேரம் பார்த்தேன், இந்த இடத்திலிருந்து இவர்கள் பேச்ச நான் கேட்க கூடாதுன்னு அறிவு சொல்லியும் எவ்வளவு நேரம் நான் அதை கேட்டு அதுல நான் மகிழ்ச்சி அடைந்து இருந்தேன், இதெல்லாம் பார்த்தவுடன் நம்மளுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குங்கிற உண்மை நமக்கு தெரியும். இதை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நம்ம மனசை நம்ம ரகசியமா பார்த்துக்குவோம். பிறகு என்ன செய்ய வேண்டும், அடுத்த முறை ஒரு கண்டிஷன் போடணும். இப்ப கார் வேகமா போகும்போது தூரத்திலேயே எழுதி இருப்பார்கள் வேக தடை, அதை பார்த்த உடனே என்ன செய்யறோம், உடனே ஸ்பீட கொஞ்சம் குறைச்சுக்கிறோம். அப்படி அடுத்த முறை இவரை நான் சந்திக்கும் பொழுது இவர் கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி பேசுவார், அப்ப பேசும் பொழுது நான் அந்த இடத்துல இருக்க கூடாது, அல்லது அவர் பேச்சில நான் மயங்கி அந்த விஷயத்தை நான் பேசிவிடக் கூடாது, இதை பற்றி பேசும் மற்றவரை பற்றி அவர் குறை சொல்லும் பொழுது நான் காதை கொடுத்து கேட்க கூடாது. நம்ம காதை கொடுத்து ருசியா கேட்கறதுனாலதான் அவருக்கும் ருசி வருது பேசுறது. நம்மளை லைட்டா தூண்டி விட்டுருவோம், அப்படியா என்னன்னு பேசி உடனே நம்ம கேட்டுருவோம், பார்த்துருவோம், சுவைச்சிருவோம். இப்படி எல்லாம் நடக்கின்றது. அதே போல உடலுக்கும் இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்க, ஆனா அந்த வடை சாம்பார் வாசத்தை பார்த்த உடனே என்ன பண்ணிடுறோம், அந்த வாசம் வந்து மயக்கிறது. அப்ப பார்க்கணும், நேற்று எவ்வளவு சாப்பிட நினைச்சேன், பிளேட்ல அமர்வதற்கு முன் இவ்வளவு சாப்பிடணும்னு நினைச்சேன், பிறகு எந்திரிக்கும் பொழுது எவ்வளவு சாப்பிட்டிருக்கேன் அது நமக்கு தெரியறதில்லை. அதை நினைச்சு பார்த்த உடனே அது முன் ஜாக்கிரதை எச்சரிக்கைங்கிற போர்ட மனசுல போட்டுறணும். போட்டுட்டு அந்தந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி தெளிவா இருப்போம், அதற்குள்ள போயிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுடைய கண்ட்ரோலை நம்ம இழந்துடுறோம். அதனால என்ன செய்யணும்னா அதற்கு முன்னாடியே கொஞ்சம் நம்ம தயார் பண்ணணும். அங்க போய் தயார் பண்றதுக்கு சக்தி நமக்கு கிடையாது. அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா அந்த இடத்தினுடைய சூழ்நிலை நம்ம ஈர்த்துடும். அதற்கு முன்னாடிதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். சாப்பிடுறதுக்கு போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே தியானத்தை ஆரம்பிச்சிடணும், இன்னைக்கு நான் இவ்வளவுதான் சாப்பிடுவேன், அது எவ்வளவு சுவையா இருந்தாலும் சரி இவ்வளவுதான் சாப்பிடுவேன், என்ன ஐட்டம் வந்தாலும் சரி இவ்வளவுதான், இன்னைக்கு இந்த விஷயத்தை கேட்க மாட்டேன், இந்த விஷயத்தை பேச மாட்டேன், இந்த இடத்துக்கு போக மாட்டேன் என்று இந்த ஐந்து இந்திரியங்களையும் நெறிப்படுத்த வேண்டும். எதன் துணை கொண்டு, புத்தியின் துணை கொண்டு, அறிவினுடைய துணை கொண்டு இந்திரியங்களை நெறிப்படுத்த வேண்டும். அப்படி நெறிப்படுத்துதல் என்பது மோகத்தையும் துயரத்தையும் அல்லது சங்கடத்தையும் அல்லது மனதிற்கு நோயையும் கொடுக்கின்ற விஷயத்திலிருந்து பிரித்தல், இதை பார்க்கல, இதை கேட்கல, இதை துவைக்கல என்று பிரித்தல். அதைத்தான் சொல்லியிருக்கார், அடக்கி புலனை பிரித்தே, நான் இந்திரியத்தை ஒழுங்குபடுத்தி பிரித்தேன், இப்படிப்பட்ட சாதனையை நான் செய்தேன். தாய்மானவருக்கெல்லாம் சும்மா வந்து விடவில்லை, அவரும் முயற்சி பண்ணி இந்த இந்திரிய கட்டுப்பாட்டை மேற்கொண்டார். இனி இரண்டாவது சாதனைக்கு போவோம். அடுத்தது என்ன செய்தார்
1: நாம் அடுத்த வகுப்பில் மேற்கொள்வோம்.
2: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: கொங்கு நாட்டு தலத்து இறைவனின்

திருச்சாய்க்காடு ஆதிசேடனது நாகமணி ஒளி வீசியதால் இப்பெயர் பெற்றது என்பர். சாய் ஒளி என்பது பொருள். இது சாயாவனம் எனவும் வழங்கப்பெறும். இறைவர் அமுதேஸ்வரர், சாயாவனேஸ்வரர், இறைவி குயிலினும் நன்மொழி அம்மை. தீர்த்தம் ஐராவத தீர்த்தம் காவிரி. உபமன்யு முனிவர் பூசித்த பதி. இந்திரனது தாயார் நாளும் வந்து இத்தல மூர்த்தியை பூசித்து மகிழ்ந்தனர். இது அறிந்த இந்திரன் தேவ உலகத்திற்கு கொண்டு போக எண்ணி தோண்டி பார்த்தான். பாதாளலோகம் வரை அவருடைய திருமேனி சென்று அதற்கும் மேலும் அடி காண்பரியானாகி அஞ்ச அங்கேயே பூசிக்க ஏற்பாடு செய்தான் என்பது வரலாறு. பாதாளலோகம் வரை அவருடைய திருமேனி சென்று அதற்கும் மேலும் அடி காண்பரியனாகி அஞ்சி அங்கேயே பூசிக்க ஏற்பாடு செய்தான் என்பது வரலாறு. சம்பந்தர் அப்பர் திருவாக்குகளில் இடம் பெற்ற பதி. பூம்புகார் சாய்க்காடு கைதொழுனி சார்ந்து என்பது ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் வாக்கு. பட்டினத்தடிகள் பரவித்தொழுத பதி. சாய்க்காட்டில் எழுந்தருளியுள்ள வில்லேந்திய வேலவர் திருமேனி அற்புதமான பேரழகுடையது. சாய் என்பதற்கு தமிழில் கோரை என்று பொருள் கூறுவர் ஆன்றோர். கோரை செறிந்த காடு சாய்க்காடு என்றும் சொல்லுவர். அம்பிகை திருமுலைப்பாலுண்ட அருந்தமிழாகரர் தலைச்செங்காடு பணிந்து திருச்சாய்க்காட்டைச் சேர்ந்து போற்றி மண் புகார் வான் புகுவர் என்ற திருப்பதிகம்பாடி திருவெண்காட்டை அடைந்து வழிபட்டு மீண்டும் இங்கு எழுந்தருளி நித்தாலும் நியமம் செய்து எனத் தொடங்கும் திருப்பதிகம்பாடி அருளினர் என்று அறிஞர் பெருமக்கள் கருதுகின்றனர். ஊனம் இன்றி உரை செய்ய வல்லவர் வானநாடு இனிது ஆழ்வர் என்பது பதிகப்பலன். நித்தாலும் நியமம் செய்து எனத் தொடங்கும் பாடல் பண் இந்தளம்.

0: ஆசிரியமான போக முடியுமா? அது கரியுமோ. அதனால குரு பேச்சுலேயே நாம் மதிப்பெண் போட்டுக்கணும். மேஷராசிக்காரர்களுக்கு குரு 85 மார்க், ரிஷபராசிக்காரர்களுக்கு 45 மார்க். குருக்கே மார்க் போட்டு அனுப்புறான். குரு தான் நமக்கு மார்க் போடணும், நாம குருவுக்கு மார்க் போடக்கூடாது. குரு தான் நமக்கு மார்க் போடணும். குருந்தம் ஏறி செல்வம் மல்கிய தென் திருவாரூரன் அல்லது தீர்த்து எனை என்னையா அல்ல நமக்கு இறப்பு இறப்பு பிறப்பு வந்துகிட்டே இருக்குதே, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதே. இது எதுக்காவது மாறுமா? பிறப்பிறப்புங்கிற சொல்ல எழுதி பாருங்க. பிறப்பிறப்பு எழுதினீங்கன்னா தமிழ்ல ஒரு சிறப்பு இருக்கு. பி போட்டு ரா போட்டு இப்பு போட்டு பிறப்புன்னு எழுதுவீங்க, பிறப்பிறப்புன்னு. அந்த இப்ப மட்டும் எழுதுட்டீங்கன்னு வைங்களேன், இப்ப அது எப்படி ஆயிடும்? பிறப்பிறப்பு பிறப்பிறப்ப எழுதிட்டு அந்த இப்புங்கிற எழுத்தை மட்டும் எழுதுருங்க. இப்ப அதை பாத்தீங்கன்னா பிறப்புன்னு இருக்கும். நான் போறேன், இன்னொரு பிறப்பா இந்த பூமிக்கு வருவேன். அப்படி வரும்போது நான் எதெல்லாம் வச்சேனோ அதெல்லாம் தேடுறேன். காணும் உடனே கோபம் வருது. இங்க தானே வச்சுட்டு போனேன், அந்த இடத்துக்கு வந்தாலே அந்த இந்த பூமிக்கு வரேன், நான் வச்ச இடத்துக்கு வரணும்ல. திரும்பவும் இதே பொருளுங்கிற பிறப்பை நான் சொல்ல முடியாது. இது போலவே மயிலாப்பூர்ல இருப்பேன் சொல்ல முடியாது. இது போலவே ஈஸ்வரன் கபாலியை வளர்ந்துவேனா சொல்ல முடியாது. கற்பகத்தை கைகொள்வேனா சொல்ல முடியாது. இந்த உறவுகளை எல்லாம் மீண்டும் பார்ப்பேனா சொல்ல முடியாது. எங்க இருப்பேன்னு சொல்ல முடியாது. மொழி தெரியாத வேற எந்த ஒரு மாநிலத்தில் கூட பிறப்பை வைக்கலாம். எத்தனையோ பிறவிகள் எடுக்கக்கூடிய கணக்கு வழக்கில்லாத பிறவிகள், 8000 கோடி பிறவிகள்னு சொல்றாங்க. இதுல ஏதாவது ஒரு உயிரா பிறந்தேன்னு வைங்க, ஒரு ஈசலா பிறக்கிறேன், ஒரு எறும்பா பிறக்கிறேன், சொல்ல முடியாது. 7000 பிறக்கிலும் என்ன ஆக போறேன்? குலசேகர பெருமாள் சொல்லுவாரு, என்ன ஆக போறேன்னு தெரியலையே. எதுவா இருந்தாலும் திருமலையில ஏதாவது ஒண்ணு ஆகணும். நம்மளே நோக்கம் திருமயிலையில ஏதாவது ஒன்னா இருக்கும். திருமலையில கேட்கலாம் குலசேகர பெருமாள் ஆழ்வார், நம்முடைய ஆசை திருமயிலையில் ஏதாவது ஒரு மாதம் இருக்கணும். இது எதுவாக இருக்கட்டும், அபாதீஸ்வரருடைய படிக்கட்டா இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி. என்றால் சிவாச்சாரிய பெருமக்களும் வேத வெப்பவர்களும் அதை விதிப்பார்கள். அப்படியாக ஒரு கடை தட்டம் கிடைக்காதா? திருமயிலையிலே கபாலீஸ்வரர் கர்மகாமனுடைய ஆலயத்தினுடைய படிக்கட்டா இருக்கணும். அவங்க கேட்பார், சரியாய வந்து நிகழ்த்தியிருக்கும் திருவாலய நடிகோனை நிகழவாணி கோயிலின் வாயில் அடியாரும் மாணவரும் அகம்பயிரும் கிடந்து இயக்கும் படியாய் கிடந்தோர் பவளம் வாய்க்கிறாங்க. படியா இருந்து அவருடைய பவளம் போன்ற வாயை பாடுறேன். நான் உடனே படிக்கட்டா இருக்கேன். எங்க திருமயிலை திருக்கோயிலே ஒரு படிக்கட்டா இருக்கிறேன், ஒரு கல்லா பாடுறேன். அது இல்லாம சொல்லி ஏன் வேற எதுவும் கேட்கல. அல்லல் தீர்த்து எதை அஞ்சல் எதுக்கும் எண்ணிக்கையாய் அல்லல்களை எல்லாம் தீர்ப்ப என்ன அல்லல் ரொம்ப அழகா சொல்லுவாரு. பால்கார கடன் தீர்த்தலவான் நமக்கு நம்ம கடன் எவ்வளவு வாங்கினோம் தெரியாது. ஆனா நமக்கு வெளிப்படையா தெரியக்கூடிய சில கடன்கள் தான் நம்ம எனக்கு தீர்க்க போறோம்னு தெரியல. அம்மா கிட்ட பெத்த கடன் தேங்கி கிடக்கு, அப்பா கிட்ட வளர்த்த கடன் தேங்கி கிடக்கு, குரு கிட்ட கல்வி கற்ற கடன் தேங்கி கிடக்கு. இதையெல்லாம் என்னைக்கு தீர்க்க போறோம் சார்? அதெல்லாம் கிடையாது சார், ஃபீஸ் கட்டி தான் சார் படிச்சோம். அது ஃபீஸ் நிர்வாகத்துக்கு தான் கட்டியிருக்கும். சொல்லி கொடுத்த குருவிற்கான தொகை இல்லை. அது போல அம்மாவுக்கு வயசான காலத்துல சாப்பிட போனேன் 21 நாள்ல அந்த குழந்தைக்கு திருமணம் நடந்திருக்குது. தழுவி இருக்குது. கல்யாணம் நடந்துருச்சு. நான் மணமேடைக்கு போறேன், போய் வாழ்த்துக்கள் சொல்லும் போது பார்க்கிறேன், அந்த பெண் எனக்கு அழகாக தெரிந்தார். அந்த தழும்பு அவனுக்கு அழகாக தெரிகிறது. நான் அந்த மணமகனை பார்த்து கேட்டேன், ஓ மகிழ்ச்சி சார் அப்படின்னு. இல்லை சார், இல்லை திருமணம் தனியே ஏதோ மகிழ்ச்சி சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப ஸ்பெஷலா சொல்லலையே, எதற்காக மகிழ்ச்சி அப்படின்னு. இல்லே பெண் எங்கள் வீட்டு பெண் போன்றவள், நீங்கள் அவளை ஏற்றுக்கொள்ள சார். அவளுக்கு அந்த தழும்பு அழகா இருக்குது. யார் எதை புறக்கணித்தார்களோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்பக்கு ஒரு பொருந்தி ஒருவனை தாயை வணங்கியதான் அந்த குழந்தை பெற்றிருக்கிறார். எந்த கோயிலுக்கும் போல அம்மாவை மட்டுமே விழுந்து வணங்கினீங்கன்னா உங்களுடைய குறைகள் கூட அழகாகி போகும். இது எங்க குறையாது, அந்த குறை கூட நிறையாயிடும். அல்லது தீர்த்தி எதை அஞ்சல் எழுதும் போதும் என்னைக்கையா சொல்ல போறேன், அஞ்சல் அஞ்சாத பயப்படாதே என்னைக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி, குருந்தம் ஏறி கொடிவிடும் மாதவி விரிந்து அகர்ந்த விரைகமல் தேன் போன்றை திருந்து வானங்கள் சூழ் திருவாரூரான் வருந்தோடு பாடல் என்போம். நம்ம வருத்தப்பட்டு வந்தோம்னு சொன்னா சுவாமி ஒருத்தர் தான் அதை சொல்லுவாங்க, வேற யாரும் அதை சொல்ல மாட்டாங்க. நாம போய் கஷ்டம்னு சொன்னோம்னு வைங்களேன், ஏறத்தாழ 90 பேருக்கு மகிழ்ச்சி நல்லா கிடைச்சிருக்கா. இவங்களுக்கு என்ன ஆட்டம் போட்டான், வேணும் இவனுக்கு வேணும், 90 பேருக்கு மகிழ்ச்சி. 10 பேர் அதை கண்டுக்கிறதே இல்லை, 10 பேரு அதை கண்டுக்கிறதே இல்லை. ஏதோ சொன்னீங்க, ஏதோ சொன்னீங்க என்னது அப்படின்னு கேட்கற அளவுக்கு கேரளாஸ் தான் கேட்கறாங்க. 90 பேர் ரொம்ப ஈடுபாடு கூட கேட்கறாங்கன்னு நினைச்சிடாதீங்க, அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. நல்லா வேணும், நல்லா வேணும்டா அப்படின்னு தெரியுங்களா. அப்ப யார சொல்லணும் நம்மளுடைய துன்பங்களை எல்லாம் வருந்தும் போது பாடல் எதுவும் போதும். நீ வருத்தப்படாதே, நம்ம வந்து இந்த கண்ணீரை துடைப்பதற்கு யாராவது உங்களை வருவாரா? ரொம்ப ஆசை, யாராவது சொல்லணும்னு ரொம்ப ஆசை. நீங்க மனிதர்களிடத்தில் போய் உங்கள் துன்பங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் சொன்னா அது பெருசாயிடும், துன்பம் கூட போயிடும். நீங்க ஏண்டா இவங்கிட்ட போய் இதை சொல்லணும்னு நினைக்கிற மாதிரி ஆயிடும், அதை சொல்லிடவே கூடாது. நண்பர்களிடத்திலே அதுதான் பாபி அழகா சொல்லுவான், தோடவோடும் ஏழமை பேசி இருக்கிறதை வீட்டில் அமைதி இல்லை, இதையெல்லாம் செய்தி செய்து வர வேண்டியது உன்னுடைய கடமை அப்படிங்கறது. நீங்க யாரு என்ன நட்சத்திரம் தேவையில்லை, நீங்க அங்க போய் பேசிட்டு வந்தீங்கன்னா உங்க துன்பம் தீர்ந்து கொள்ளும். ஆனா அங்க பேசும்போது நமக்கு முடியல, யாராவது பாப்பாங்களோ, யாராவது யாராவது அப்பா அனுப்பிச்சுப்பாங்களோ, நேரம் ஸ்ட்ரைட்டா தூக்குவாங்க பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சுடுவாங்களோ. வழிபாடே அதானே, வழிபாடே அதானே. சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள், நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. என்ன சங்கல்பம், பிரார்த்தனை என்ன, நம்முடைய தேவைகளை எல்லாம் சொல்லி பிரார்த்திப்பதுதான் இந்த வழிபாடு. அதான வேத விற்பனர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதான சிவாச்சாரிய பெருமக்கள் செய்யறாங்க. இதுக்கு எதுக்கு இடைத்தரகர் ஒத்தது? நாம நம்ம கிட்ட போய் சுய வசனங்களா விசனம் பண்ணுவோம். என்னுடைய துன்பங்கள் எல்லாம் நான் உங்ககிட்ட நேரடியா சொல்றேன், யாருக்கையும் சொல்ல வேண்டாம். நான் ஒரு சிவாச்சாரியா சொன்னா, நான் ஒரு வேத விற்பனை சொன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கும், அவங்க எடுத்துட்டு
1: சொல்லுவார்கள்
0: போது ஏற்றுக்கொண்டு வலியேற்றுக்கொண்டு வாழக்கூடிய உத்தமனாகிய இறைவன் சிவபெருமான் சீர்கள் மடங்கள் சூழ்ந்திருவான் அஞ்சலியாக எல்லாரும் வந்து என்ன பயப்படாத பயப்பாடுன்னு சொல்றாங்க. வேறு வேறு மதத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பயப்படாத பயப்பாடுன்னு சொல்றாங்க, வேறு வேறு சமயத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பயன் கொள்ளாதே என்று சொல்கிறார்கள். ஆனால் இசனை நீ வந்து என்னைக்கு சொல்ல போக, இசன் கவாதி நம்முடைய கடமையிலே வந்து இனிமே நம்ம பயப்படாது. உன்னுடைய துன்பத்தை தான் இதோ இந்த வினாடி நீக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டாங்க வைங்க. 15, 11, 2013 வெள்ளிக்கிழமை இரவு 11 வாக்கில் உங்களுடைய கனவிலே வந்து ஈஸ்வர் கபாலி உங்களுடைய துன்பத்தை எல்லாம் இதோ இன்றைக்கு தீர்த்து விடுகிறேன், விடுகின்ற பொழுது உங்களுக்கான விடியல் அப்படின்னு சொல்லிட்டாங்க வைங்க. காலையில எப்படி எழுதுவோம்,
1: என்ன ஒரு மகிழ்ச்சி
0: சார், இன்னைக்கு வார்த்தையால சொல்ல முடியல சார்.
1: சொல்லுமா இல்லையா? ஏன்னா இந்த இடத்துல உமையொரு வாகனம் ரிஷபாரூராக இருந்து சுவாசித்த இடத்துல நின்று இருக்கும் இந்த காற்று உங்களுக்குள்ள போயிருக்குது. அவர் சுவாசித்த காற்று இப்ப நாம சுவாசிக்கிறோம்.
0: எந்திரிக்கலாம் நிரம்ப நேரங்களில் கோயில் பெரியவங்களெல்லாம் பார்க்கணும், அடியார் பொருட்களை எல்லாம் பார்க்கணும், சப்சங்கத்தில் இருக்கணும், பெரியவர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுலாம் எது தெரியுமா? வேத வெப்பங்களோ இரண்டரை கலந்து இருக்கணும், வேதம் போதக்கூடிய இடத்துல இருக்கணும். அந்த காற்று, வேதம் போதிய காற்றை நீங்கள் சுவாசித்தீர்கள் சொன்னா இந்த ஆன்மா கொஞ்சம் போல தூய்மையாகும். அதுக்கு இதை இந்த இடத்துல நாம நம்முடைய பிரார்த்தனை வச்சோம்னா நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் என்பதை சொல்லி மண்ணு காழிகள் ஞான சம்பந்தன் வாய் பண்ணு பாடவல்லாக்கு இல்லை பாவமே. இதை யாரெல்லாம் பாடுகிறார்களோ, இதை யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு பாவங்கள் இல்லை என்பதை சொல்லி இருந்து கட்ட உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் நலமாகவும் பலமாகவும் மகிழ்வாகவும் இருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டிய பிரார்த்தனையாக வந்தது. ஒழுகின்ற காலங்கள் நெறியுண்டு துணியுண்டு மதியுண்டு கதியுண்டு நெறியுண்டு நிலையுண்டு ஊருண்டு வேறு உடையுண்டு துணையுண்டு கூண்டு மகளவே உணவுண்டு சார்ந்தவர் உணவுண்டு வளமுண்டு ஏறுண்டு கரையுண்டு வரையுண்டு மற்றொன்று செல்வங்கள் யாவும் நேரச் சொல்லி எங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் மகிழ்வாகவும் நலமாகவும் பலமாகவும் இருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை பிரார்த்தனையாக என்று நன்றி.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஜெனிவால இருக்கிற நியூக்ளியர் சென்டர்ல தில்லை நடராஜ பெருமானோட சிலை வச்சிருக்காங்களாம். ஆட்டம்ஸோட மூமெண்ட்ஸ் நடராஜ பெருமானோட டான்ஸ போலவே இருக்குன்னு அவங்களோட ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்களாம்.
4: ஆமா ஸ்ருதி, நானும் படித்தேன். நம்ம சயின்ஸ் கிட்ட போக போக போக இறைவனுடைய அற்புதத்தை புரிஞ்சுக்கலாம். ஐன்ஸ்டைனோட ரிலேட்டிவிட்டி தியரி ஃபேமஸ் ஆன போது ஐன்ஸ்டைன் கிட்ட எல்லாரும் வந்து கேட்டாங்களாம், உங்களுக்கு கடவுள் பக்தி இருக்கா, கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா, நீங்க வந்து இறைவனை பத்தி இறைவன் இருக்காரான்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற போது அவர் சொன்னாராம், த மோர் வி கோ இன் பர்சியூட் ஆஃப் சயின்ஸ் the more will we accept the presence of God அப்படினு சொன்னாராம்.
3: அது எப்படிமா மாடர்ன் சயின்டிஸ்ட் ரிலிஜியஸ் பிலீஃப்ஸ் இல்லாதவங்களா தானே இருக்காங்க?
4: சயின்ஸை ரொம்ப தெளிவா புரிஞ்சுகிட்டவங்களுக்கு இதுக்கு காரணம் கண்டிப்பா ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸ் தான் அப்படின்ற எண்ணம் வரும். அந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸை தான் நம்ம எல்லாரும் இறைவன் சொல்றோம் அப்படின்றதையும் புரிஞ்சுப்பாங்க, ஒத்துப்பாங்க. இப்போ நம்மளுடைய பாடியை எடுத்துக்கோ, நம்ம உடம்புக்குள்ள அற்புதமான செயல்பாடுகள் நடக்குது. நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாத, நம்ம அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் வந்து நம்ம உடம்புக்குள்ள மூளைக்குள்ள இருக்கு. மூளையை புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே கிடையாது இது வரைக்கும். அதெல்லாம் கூட நம்ம பார்க்க வேண்டாம். அவுட்டர் அப்பியரன்ஸ் எடுத்துக்கோ, மூக்குல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டு உடம்ப ரெண்டு பாகமா பிரிச்சா பர்ஃபெக்ட் சிமெட்ரியில் இருக்கும். மிரர் இமேஜ்னு சொல்லலாம். பர்ஃபெக்ட் சிமெட்ரியில் வந்து நம்ம உடம்பு வந்து இருக்கும். இப்போது உன்னோட ஷோல்டர்லேருந்து உன் கையில் ஷோல்டர்லேருந்து எல்போ வரைக்கும் என்ன லெங்த் இருக்கோ அந்த லெங்த்து தான் உன்னுடைய காலில் ஹிப்பிலிருந்து நீஸ் வரைக்கும் இருக்கும். எல்போலேருந்து ஃபிங்கர் டிப்ஸ் வரைக்கும், கையில் எல்போலேருந்து ஃபிங்கர் டிப்ஸ் வரைக்கும் என்ன லெங்க்த் இருக்கோ அந்த லெங்க்த்து தான் நீஸ்லேருந்து டோஸ் வரைக்கும் இருக்கும். இப்போ கையில் ஒரு சின்ன வெட்டுக்காயம் ஏற்படுது அப்படின்னா உடனே பிளட் வந்து அந்த இடத்துல கிளாட் ஆகி மேற்கொண்டு பிளட் விரயமாகாமல் பார்த்துக்கும். பாடி மெக்கானிசம் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. ஏன் நம்மளால் வந்து ஒரு நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு பிளாஸ்டிக் கப்போ இல்லை ஒரு இரும்பு பாத்திரத்துலேயோ ஓட்ட விழுந்ததுன்னா தன்னால் வந்து அது அடப்படுற மாதிரி நம்மளால் செய்ய முடியுமா? முடியாது. நம்ம இருக்கிற இந்த பூமி இருக்குது, இந்த பூமி வந்து உலகத்தை, இந்த பூமின்ற இந்த உலகம் இது வந்து சூரியனை கண்டினியூஸாக சுற்றி வருது. வேர் டஸ் இட் கெட் த எனர்ஜி டு ரொட்டேட் கண்டினியூஸ்லி? ஏன் அது வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு பாத்திலேயே போகுது? வை ஷுட் இட் நாட் கோ அவுட் ஆஃப் தி பாத்? வேற ஏதாவது ஒரு பிளானட் கிட்ட போகலாம், இடிக்கலாம், ஏன் அந்த மாதிரியெல்லாம் நடக்காம எப்படி அது வந்து ஒரு பாத்தில் ரொட்டேட் ஆகுது? அது வந்து இப்படி கண்டினியூஸாக சுற்றிக்கிட்டே இருக்கு, அதுக்கு எங்கேருந்து எனர்ஜி கிடைக்குது? ஏன் அது ரெஸ்ட் எடுக்கக்கூடாது? இப்படி நம்மளை சுற்றி இருக்கிற நேச்சரை, என்விரான்மெண்ட்டை நம்ம வந்து கவனிச்சோம்னாலே சயின்ஸ் இஸ் அ வண்டர் ஆஃப் காட் அப்படின்னு புரியும். இதில் இருக்கிற சூட்சமத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இதை உருவாக்கினது சூப்பர் இன்டெலிஜென்ஸ் தான், அதுதான் இறைவன் அப்படின்னு நம்ம ஒத்துக்க ஆரம்பிப்போம். எங்கள் சைவ சித்தாந்த ஆசிரியர் ஐயா கூட வந்து இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னார். நம்மளோட பஞ்சபூத தத்துவத்தை இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு இந்த பஞ்சபூதங்கள் எங்கேருந்து உருவாகுது, ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு ஆசை. அதற்கான முயற்சியில் அவர் இறங்கியிருக்காரு. ரொம்ப நாள் ரிசர்ச்சுக்கு பிறகு பஞ்சபூதங்கள் எல்லாம் ஒரு விதமான மாய்ஸ்சர்லேருந்து உருவாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சாராம். அவர் மாய்ஸ்சர்னு சொல்கிறாரு, நம்ம மாயான்னு சொல்கிறோம். கடைசியில் எல்லாரும் ஒரு நாள் தில்லையில் வந்து விழுந்து வணங்க போகிறாங்கன்னு வேடிக்கையாக சொல்லி சிரித்தாரு.
3: எனக்கும் ஒரு ஒரு நாள் இல்லைம்மா, இப்போவே எல்லாரும் தில்லைநடராஜ பெருமான் காலில் விழுந்துட்டாங்க.
4: இப்படி உலகமே ஆச்சரியமாக பார்க்கும் நடராஜ பெருமான் தன் பக்தனுக்காக காலை மாற்றி நடனமான கோலத்தில் நிற்கிறார். அது எங்கன்னு தெரியுமா?
3: தெரியும் தெரியும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வெள்ளியம்பலத்துல தானே நடராஜ பெருமான் காலம் மாத்தி நடனம் ஆடுற கோலத்தில் இருப்பார். நாம மதுரை போனப்ப நீங்க எனக்கு அதை காமிச்சீங்க தானே?
4: கரெக்ட். அதுக்கு பின்னால ஒரு கதை இருக்கு, அது என்னன்னு தெரியுமா உனக்கு?
3: தெரியாதே, அது என்னமா?
4: ஒரு சமயம் ராஜசேகர பாண்டியன்ற மன்னன் மதுரையை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அவருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிற சோமசுந்தர கடவுள் மேலே அதீத பக்தி. மதுரை கோயிலில் நடராஜர் சிலை பார்த்துருக்கியா நீ?
3: பார்த்துருக்கேம்மா.
4: அது வெள்ளியம்பலம்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளியம்பல நடராஜர் மேலே அதீத பக்தி இந்த பாண்டிய மன்னனுக்கு. அப்போலாம் மன்னர்கள்னா ஆய கலைகள் 64 கத்து வச்சிருப்பாங்க.
3: 64 கலைகளும் தெரிஞ்சு வச்சுக்கணுமா?
4: ஆமாம், எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ், ஃபைனான்ஸ், மார்ஷல் ஆர்ட்ஸ், அக்ரிகல்ச்சர்னு எல்லாமே தெரிஞ்சிருந்தால்தானே ஒருத்தரால் நாட்டை சிறப்பாக ஆள முடியும். அதனால அந்த காலத்தில் சின்ன வயசுலேயே குருகுல கல்வியில் இதெல்லாம் முழுமையாக கற்றுப்பாங்க. ஆனால் இந்த ராஜசேகர பாண்டிய மன்னன் வேணும்ட்டே ஒரு கலையை மட்டும் கற்றுக்காமல் விட்டுட்டாராம். டான்ஸை மட்டும் அவர் கற்றுக்கவே இல்லை.
3: ஏம்மா, அவருக்கு தான் வெள்ளியம்பல நடராஜன் ரொம்ப பிடிக்குமே, அவர் மேல அதீத பக்தியோட இருக்கிற மன்னன் ஏன் நடராஜ பெருமானோட நடனத்தை கத்துக்கல?
4: அவர் மேல அதீத பக்தி இருந்ததுனாலதான் அவர் டான்ஸ் ஆட கத்துக்கல. ஸ்ருதி, பெருமான் ஆடுற டான்ஸ நாம ஆடலாமா, அது மரியாதையா இருக்காது அப்படின்னு அத மட்டும் கத்துக்காம வச்சுட்டாராமா.
3: ஆச்சரியமான பக்தி தான்.
4: ஆமா, ஆனா பெருமான் தான் தன் பக்தர்களோட பக்திய தான் மட்டும் பார்த்து ஆனந்தப்பட மாட்டாரு, எல்லாருக்கும் தெரியும்படி வெளிச்சம் போட்டு காமிப்பார் இல்லையா? அது மாதிரி இவரோட பக்தியும் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு திருவிளையாடல் விளையாடினாரு.
3: அது என்னம்மா?
4: சோழ நாட்டை கரிகால் பெருவளத்தான்ற மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அவருக்கு ஆய கலைகள் 64 அத்துப்படி. இந்த சேர சோழ பாண்டியர் மன்னர்கள் 3 பேருக்குமே ஒரு போட்டி இருக்கும், தான் தான் மற்றவங்களோட பெரியவங்க, அந்த நாட்டு மக்களும் அந்த மாதிரி தான், எங்க ராஜா தான் உங்க ராஜாவோட பெருசு அப்படின்னு பெருமை பீத்திக்கிட்டு தம்பட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க. அதனால இந்த 3 நாட்டு மக்கள் ராஜா எல்லாருக்கும் வந்து ஒருத்தரை விட இன்னொருத்தர் தான் பெரியவங்க அப்படின்னு எப்பவுமே காமிச்சுக்கிற அந்த ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த நிலையில ஒரு நாள் சோழ நாட்டு புலவர் பாண்டிய நாட்டுக்கு வந்தார். இந்த புலவர் சோழ நாட்டிலேருந்து பாண்டிய நாட்டுக்கு வந்து சும்மா இல்லாமல் தான் சோழ மன்னனை பற்றி பெருமையாக பேசினார். பாண்டிய மன்னன் கிட்ட என்ன மன்னா நீங்க, 64 கலையில 63 தான் உங்களுக்கு தெரியும். எங்க மன்னர் பாருங்க, ஆல் 64 கரைச்சு குடிச்சிருக்காரு அப்படின்னு நக்கலா பேசிட்டாரு. பாண்டிய மன்னனுக்கு உடனே ரோஷம் வந்துருச்சு. அந்த புலவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணாராம், கூடிய சீக்கிரம் நானும் நாட்டியம் கத்துக்கிட்டு டான்ஸ்லயும் எக்ஸ்பர்ட் ஆக போறேன், எனக்கும் ஆய கலைகள் 64 தெரியும்னு நான் காமிக்க போறேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணாராம். உடனே அரண்மனைக்கு பெரிய பெரிய டான்சர்ஸ், டான்ஸ் டீச்சர்ஸ் எல்லாரையும் வர வச்சாராம். விடாம முறையா ப்ராக்டிஸ் பண்ணாராம். நாட்டிய கலையை கத்து முடிச்சதும் தனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாருக்கும் நிறைய பொண்ணு பொருள் கோல்டு கிஃப்ட் என்னென்னமோ கொடுத்து அனுப்புனாராம். டான்ஸ்ல அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அடிக்கடி அவரு நடனமாடி மகிழ்வாரு. ஒரு முறை என்ன ஆயிருக்கு, நேரம் தெரியாம அவரு ரொம்ப நேரம் டான்ஸ் ஆடிட்டாராம். அவருக்கு நேரம் போகிறது, அவருக்கு நேரம் போகிறது தெரியாம இன்ட்ரெஸ்ட்ல டான்ஸ் ஆடினாலும் உடம்புக்கு களைப்பு வரும் இல்லையா, அந்த மாதிரி உடம்பு அப்போ சோர்ந்து போய் அவர் உட்காரும் போதுதான் வெள்ளியம்பலத்துல ஆடுற பெருமான பத்தின ஞாபகம் வந்துதான். அடடா, ஒரு நாள் கொஞ்சம் அதிகமா டான்ஸ் ஆடினதுக்கே நமக்கு இவ்வளோ டயர்டா இருக்கே, இடைவிடாமல் உலக இயக்கத்துக்காக நடனம் ஆடுற பெருமானுக்கு சோர்வு வராதா, கால் வலிக்காதான்னு கவலைப்பட ஆரம்பிச்சார். அம்மா வெள்ளியம்பலத்துக்கு போன மன்னன், இறைவா பல கோடி ஆண்டுகளா எங்களுக்காக இடைவிடாமல் நீங்க நடனம் ஆடுறீங்க, உங்க கால்கள் வலிக்கும்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, தயவு செஞ்சு இன்னைக்கு நீங்க கால் மாத்தி ஆடணும், அப்போதான் நான் நிம்மதியா இருப்பேன்னு வேண்டினாராம். இறைவனுக்கு தான் தன் மேல பக்தி செலுத்துறவங்கள கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணும், அவங்களோட விளையாடணும்னு ரொம்ப பிடிக்குமே, அதனால இறைவன் காதிலே வாங்காத மாதிரி அப்படியே சிலையாவே இருந்தாராம். இந்த மன்னர் வந்து திருப்பி சொல்றாரு, பெருமானே உங்களுக்கு கால் வலிக்கும், தயவு செய்து கால் மாத்தி நில்லுங்க, காலை மாத்தி ஆடுங்க அப்படிங்கிறாரு. ஒரு நடராஜ பெருமான் திரும்பியும் அப்படியே சிலையாவே இருக்காரு. பாண்டிய மன்னன் உடனே, என்னால இதை இனிமே ஒரு செகண்ட் கூட என்னால பொறுக்கவே முடியாது அப்படின்ட்டு தன்னோட வாள் அந்த சுவோட உருவி நேரா நட்டு, இப்போ நீங்க கால் மாத்தி ஆடலன்னா நான் என்னோட வாள் மேல விழுந்து இறந்து போயிடுவேன் அப்படின்னு தன் வாள் மேல விழுந்து சாக போனாராம். உடனே நடராஜ பெருமான் தன்னோட இடது காலை கீழே ஊனி வலது காலை மேலே எடுத்து வீசி கால் மாத்தி ஆடினாராம். இந்த அதிசயத்தை பார்த்து தேவர்கள் மலர்களை பொழியறாங்க. திடீர்னு மணியோசை, தூபதீப ஆராதனை, கோடி விளக்குகள் ஏத்தின பிரகாசம் எல்லாம் தெரியவும் மன்னன் நடராஜ பெருமானை பார்க்குறாராம். அங்க பெருமான் தன்னோட விருப்பத்தை நிறைவேற்றி கால் மாத்தி நிக்கிறத பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாராம். அன்னியிலிருந்து வெள்ளியம்பலத்துல மட்டும் நடராஜ பெருமான் கால் மாத்தி ஆடுற கோலத்துல இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார். பெருமானுக்கு கால் வலிக்குமா அப்படின்னு கேக்குறது சிறுபிள்ளைத்தனமா இருந்தாலும், அவ பக்தி அந்த அளவுக்கு பெருமான் மேல பக்தி இருக்கிறதுனால பெருமான் அதையும் வந்து புறக்கணிக்காம தன் பக்தன் கேட்டதுக்கு ஏற்ப காலை மாத்தி ஆடி அருள் பாலிக்கிறார்.
5: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
3: இருக்கும் எட்ரோஸ்கன் மியூசியம்ல 2nd century BC கிடைச்ச சிவலிங்கத்தை வச்சிருக்காங்களாம்.
4: அப்படியா?
3: ஆமாம், 2nd to 7th century BC நார்தர்ன் இட்டாலி எட்ரோஷியான்னு அழைக்கப்பட்டதாம். லிங்கத்தை மெட்டியராக் ஸ்டோன்ஸ் மவுண்டட் ஆன் கார் பெடஸ்டல்ஸ் அப்படின்னு டேக் எழுதி டிஸ்பிளே செஞ்சிருக்காங்களாம். நான் அந்த போட்டோ கூட பார்த்தேன், ரொம்ப அழகான லிங்கம். அதிலிருந்து என்னால் என் கண்ணை கூட எடுக்க முடியல. இன்னும் அது போல பல லிங்கங்கள் வேட்டிக்கான்ல இருக்கலாம்னு சொல்றாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா, இல்லை இன்னும் உலகத்தில் எந்த இடங்களும் இல்லாமல் அது போல் எஸ்கவேட் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சர்ச் பண்ணி பார்த்தேன்.
4: அப்படியா, வேற எங்கேயாவது இது போல ஆர்கியாலஜிக்கல் சர்வேல லிங்கங்கள் கிடைச்சிருக்கா?
3: சவுத் ஆப்பிரிக்கால சுத்வாரான்னு ஒரு குகை இருக்கு, அந்த குகையிலிருந்து சிவலிங்கம் ஒன்று எடுத்திருக்காங்களாம். சுத்வாரானா குட் கேட்டுன்னு அர்த்தமாம்.
4: சுத்வாரானா சான்ஸ்கிரிட் வேர்டு மாதிரி இருக்கே. சான்ஸ்கிரிட்ல சுத்தனா தூய்மை, துவாரானா வழி. அதனோட ஒரிஜினல் மீனிங்கும் குட் கேட். ரொம்ப ஆச்சரியமா இருக்கே.
3: ஆமாமா, அந்த குகையில 6000 இயர்ஸ் பழமையான சிவலிங்கம் கிடைச்சிருக்கு. கிரானைட் ஸ்டோன்ஸ்ல அனலிங்கமாம். இன்னும் காலிபங்கன்ல 2600 BC கிடைச்ச ஒரு டெரக்கோட்டா லிங்கத்தை பற்றியும் படிச்சேன். சைவம்ங்கிறது இந்து சமயம், ஆனால் உலகத்தில் பல மூலைகளில் சிவ வழிபாடு எப்படி நடந்தது?
4: ஆதியும் அந்தமும் இல்லாதவர் சிவபெருமான். சைவம் ஆதி சமயம், அதனால உலகத்துல அது ஆதிகாலம் தொட்டே இருந்திருக்கு.
3: ஆனால் இந்தியாவிலிருந்து அவ்வளவு தூரத்தில் ஆப்பிரிக்கா, ரோம், கொலரோடோன்னு எங்கெல்லாமோ சிவ வழிபாடு எப்படி நடந்திருக்கும்?
4: சரியான ரீசன் தெரியல ஸ்ருதி. ஆனா ஜியோகிராபிக்கலா பார்த்தா பூமியில ஒரே ஒரு பெரிய மணல் திட்டு தான் ஆரம்பத்துல இருந்திருக்கு. அந்த பெரிய லேண்ட்ஸ்கேப் தான் காலப்போக்கில் எர்த்குவேக்ஸ், சுனாமி மாதிரி இயற்கை அழிவுகளாலும் எர்த்பிளேட்ஸ் மூவ் ஆனதுனாலையும் அந்த ஒரு பெரிய மணல் திட்டு தனித்தனியாக பிளவுபட்டு சின்ன சின்ன கான்டினென்ட்ஸாக உருவாகி இருக்கு. அதனால ஆரம்பத்தில் சிவ வழிபாடு மொத்தமாக நடந்துட்டு இருந்திருக்கும். அந்த எர்த்பிளேட்ஸ் மூவ் ஆனதுனால அது வேற வேற கான்டினென்ட்ஸில் வேற வேற ஏரியாஸில் போய் சேர்ந்திருக்கும். அதனால தான் தற்போதைய ஆப்பிரிக்கா, ரோம்ல நமக்கு சிவலிங்கங்கள் கிடைச்சிருக்கலாம். இன்னும் 500 இயர்ஸ் கழிச்சு பார்த்தா வேர்ல்டு மேப் இப்போ இருப்பது போல இருக்காது. மேபி புதுசா ரெண்டு கான்டினென்ட்ஸ் உருவாகி இருக்கலாம், இல்லைன்னா வேற கான்டினென்ட் கூட நம்ம ஏசியா சேர்ந்திருக்கலாம். எர்த் பிளேட்ஸ் கான்ஸ்டன்டா மூவ் ஆகிட்டே இருப்பது தான் இதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். என்னவா இருந்தாலும் உலகத்துல ரொம்ப ஏன்ஷியன்டான ரிலிஜன் சைவம் தானே ப்ரூவ் ஆகி இருக்கு பாத்தியா, அது நமக்கு பெருமை தானே.
3: ஆமாமா, இவ்வளவு ஏன்ஷியன்டான ரிலிஜியத்தை ஃபாலோ பண்றதுல எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கு.
5: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: சீக்கிரம் பூவை எல்லாம் எடுத்து கட்டு, கோயிலுக்கு போற நேரம் ஆயிடுச்சு.
3: இதோ போறேமா.
4: பூ கட்ட சொன்னால் எதுக்குமா டிவி போடுற?
3: டிவி பார்த்துக்கிட்டே சீக்கிரம் பூ கட்டலாமா, அதனாலதான் போட்டேன்.
4: தலையில வச்சுக்குவா பூ கட்டுற, சாமிக்கு போட பூ கட்டுற, பயபக்தியோட கட்ட வேணாமா? டிவியில சண்டை அழுகைன்னு வேண்டாத சீன்ஸ் ஓடும், அதை பார்த்துக்கிட்டே சாமிக்கு தூய்மையான பூச்சரம் தொடுக்க முடியுமா?
3: பூவை அழகாக கட்டினால் போதும்னு நினைச்சேன்.
4: பூவை அழகா கட்டுறது முக்கியம்தான், ஆனா அதை விட என்ன விதமான மனநிலையில கட்டுறோன்றது அதிமுக்கியம். அம்மா உனக்கு தினம் சமைக்கிறேன், டேஸ்டா மட்டும் சமைச்சா போதுமா? அதை அன்போடவும் செய்யணும் இல்லையா? அது மாதிரிதான். எங்க ஆசிரியர் ஐயா பூ தொடுக்கறத பத்தி சொல்லுவாரு. இப்போ நாம எல்லாம் சாதாரணமா போய் பூ மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்து இஷ்டம் போல டிவி பார்த்துக்கிட்டு வெட்டி நியாயம் பேசிட்டு பூ கட்டுறோம் இல்லையா? ஆனா சிவ பூஜைக்கு பூ பறிக்கவும் தொடுக்கவும் நிறைய ரூல்ஸ் இருக்காமா.
3: பூ பறிக்கவே ரூல்ஸ் இருக்கா?
4: ஆமா, சிவ பூஜைக்கான பூக்களை தீட்சை வாங்கினவங்க மட்டும்தான் பறிக்கவும் தொடுக்கவும் செய்யணும். அவங்களுக்கு மட்டும்தான் அதை செய்யறதுக்கான அதிகாரம் இருக்கு. அதிகாலையில சீக்கிரமா எழுந்து குளிச்சு நகம் படாம வண்டுகள் மொய்க்காம தேன் இருக்கிற பூவை பறிக்கணுமா? ஆனா நாம இப்ப என்ன பண்றோம், கிலோ கணக்குல மார்க்கெட்ல பூ வாங்குறோம். அதை யாரு பறிச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. குளிச்சுட்டு பறிச்சாங்களா, குளிக்காம பறிச்சாங்களா, நான்வெஜ் சாப்பிட்டவங்க இருந்து பறிச்சிருப்பாங்க, ஆல்கோஹால் சாப்பிட்டவங்க பறிச்சிருப்பாங்க. அதை மூட்டையா கட்டி வண்டியில தூக்கி போட்டு அந்த மூட்டை மேலேயே உட்கார்ந்துட்டு வந்து மார்க்கெட்ல பிரிச்சு கொட்டுறாங்க. அந்த பூவை தான் நம்ம வாங்கிட்டு வந்து கட்டுறோம். அதை கட்டும் போதும் நம்ம பஞ்சாட்சர மந்திரம் எல்லாம் சொல்லி சிவ தியானத்துல நிறந்து நம்ம கட்டினோம்னா அந்த பூக்கட்டில் இருக்கிற குற்றங்கள் கொஞ்சம் குறையும். ஆனா நம்ம டிவி பார்த்துட்டு போர் அடிக்க கூடாதுன்னு அரட்டை அடிச்சுட்டு கட்டுறோம், அது தப்பு இல்லையா?
3: தப்புதாமா, இப்ப புரியுது, இனிமேல் இந்த தவறை திரும்பி செய்ய மாட்டேன்.
4: நம்ம பயபக்தியோட பூ கட்டுனா இறைவன் அதை சந்தோஷமா உடனே ஏத்துக்குவாருங்கிறத காமிக்க, ஒரு முறை ஒரு ஆதிசைவ பெண்ணுக்காக இறைவன் அவரோட அந்த லிங்க திருமேனியவே சாய்ச்சு பூ மாலையை ஏத்துக்கிட்டாராம்.
3: நிஜமாவா?
4: ஆமா, திருப்பனந்தாள்னு ஒரு ஊர்ல ஒரு சிறந்த சிவபக்தை இருந்தாங்களாமா. அவங்களுடைய பெரிய சந்தோஷமே பெருமானுக்கு அழகழகா விதவிதமா பூ கட்டுறது. ரெட்டு ஒயிட்டு, கிரீன் ஒயிட்டு, ரெட்டு எல்லோ அப்படின்னு கலர் காம்பினேஷன் பார்த்து பார்த்து அழகழகா பூ கட்டுவாங்களாம்மா. கோயிலுக்கு வர்றவங்க இன்னைக்கு என்ன விதமான பூ அலங்காரம் போட்டிருப்பாங்க, பூ பெருமானுக்கு வந்து எப்படி பூ சாத்தியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கே வருவாங்களாம். அவங்க கட்டின பூவெல்லாம் வந்து பெருமானுக்கு சாத்தி பெருமான் அவ்வளோ ஒரு அழகா காட்சி கொடுப்பாராம்மா. ஒரு முறை அவங்க பூ கட்டிட்டு வரும்போது பெருமான் மீது எட்டி எட்டி அவங்களால பூ போட முடியல. அதனால பெருமானே அவங்களுக்காக கொஞ்சம் தன்னுடைய அந்த லிங்கத்தை சாய்ச்சி கொடுத்தாராம்மா. அப்போ இவங்க எட்டி போட்டபோது பூ கரெக்டா போய் அவர் மேல விழுந்துருச்சான். பெருசா யாகம் ஹோமம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ராஜகோபுரம் வச்சு பெரிய கோயில் கட்டணும்னு நம்ம ஆசைப்படலாம், ஆனால் நம்மளால முடியாது. ஒரு சின்ன ஃப்ளவர் பாட்டில் ஒரு சின்ன பூச்செடி வச்சு குளிச்சு சுத்தமாக தேன் இருக்கிற ஒரு பூவை வச்சா கூட போதும் அப்படின்னு எங்கள் ஆசிரியர் சொல்லுவார்.
3: சரிம்மா, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன்.
2: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
6: Om Namah Shivaya.

முற்றுமுணர்ந்த விசார சருமனாரிடம் சகமானவன் பல செய்திகளை தெரிந்து கொண்டு மெய்ப்பொருள் என்பது யாது என்னும் வாழ்வின் இலக்காகிய வினாவை விசார சருமனாருக்கு முன்வைக்கின்றான். இடம்

0: விசாரசருமா இருக்கு யஜுர் சாமம். அதர்வணமாக நாம் கற்கும் வேதங்களின் சாரத்தை எனக்கு விளங்குமாறு சொல்வாயா?
1: நன்றுதான் கேட்டாய். அறமறையின் சாரமாக விளங்குவது ஸ்ரீருத்ரம். இது வேதங்களின் இதய பகுதியாகவும் விளங்கி வேதத்தின் உட்பொருளையும் உணர்த்துவது.
0: இன்னும் சொல்லேன் அந்த உட்பொருள் பற்றி. வேதங்கள் முழுமையும் காண்பன போல ஸ்ரீருத்ரமானது எல்லா பொருள்களிலும் இறைவனை கண்டு துதிக்கின்றது. ஆயினும் இறைவன் இப்பொருள்களாகவும் அன்றி அவற்றின் தலைவனாக, உடையவனாக, பதியாகவும் விளங்குகின்றான் என்பதை அப்பதிக்கும் வணக்கம் என்பதாகவும் மேலான ஞானக் கண்ணோட்டத்தில் எங்கும் இறைவனை காணச் செய்கின்றன. உயர்ந்தோரிடத்தும், பஞ்சனை செய்வோரிடத்தும், பேரை உடையவரிடத்தும், நாயை உடையவரிடத்தும், அந்த நாயிடத்தும் கூட. அப்பப்பா, எப்படி ஒரு கண்ணோட்டம்! அனைத்தும் வேடமாம் அம்பலக்கூத்தன் என மாறாத உணர்வாக கிடைத்துவிட்டால் நமக்கு இவ்வுலகிலேயே சிவலோகமான வாழ்வன்றோ? விசாரசருமா, உன்னை போன்ற ஒரு நண்பனை அளித்த அந்த திருவருளுக்கு என் வணக்கத்தை கூறுகின்றேன். சிறிய பெருந்தகையே, என் போன்றோருக்காக அந்த ஸ்ரீருத்ரத்தின் மெய்ப்பொருளை எப்போதும் நினைக்கும் வண்ணம் எளிதாக கூறுவாயா?
2: அந்த ஸ்ரீருத்ரத்தின் நடுவனதாக அமைகின்ற நமசிவாய என்ற திருமந்திரமே வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது. எதுவும் எனதன்று, எல்லாம் சிவனுடையது என உணர்த்துவது. எக்காலத்தும் எவ்விடத்தும் யாராக இருந்தாலும் அன்போடு ஓதத் தகுந்தது. அவ்வாறு உணர்ந்து ஓதுவாருக்கு ஒப்பில்லாத சிவசாயுச்சியமாம் வீடு வெற்றினை வழங்க வல்லது. நமசிவாய, நமசிவாய, நமசிவாய. என் உள்ளம் அந்த பேரன்பின் பெருமானை ஸ்ரீருத்ரத்தால், அதன் மெய்ப்பொருளான பஞ்சாட்சரமாம் நமசிவாய மந்திரத்தால் வணங்க கன்றை நிறைந்த பசுபோல் விரைகின்றது. நீ இந்த ஐந்தெழுத்தை இடையராது ஓதி உய்வுறு. நான் ஆனிரைகளை கொண்டு சென்று என் உயிர் தலைவனை வணங்குவேன். நமசிவாய, நமசிவாய், நமசிவாய், நமசிவாய, நமசிவாய, நமசிவாய்.
3: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: சைவ சித்தாந்தத்தை ஒரு புதுமையான நோக்கிலே சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். அப்படி சிந்திப்பதனால் நீங்கள் இதுவரை கேட்ட பல செய்திகளுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவும் தெரிந்து கொள்ளலாம். அது போல இதெல்லாம் என்னன்னு கேட்டா, பெரியவர்கள் படித்து விட்டு அது போல சொல்றாங்க. நம்ம ஆச்சரியமா இருக்கு. இப்ப ஏற்பட்ட ஒரு தத்துவம், ஒரு பெரிய விஞ்ஞான கொள்கை ஏன் உலகத்தை போய் சென்று அடையவில்லை அப்படின்லாம் கேக்குறாங்க. ஆகவே ஒரு ஆள் வந்தார், பேரை குறிச்சுட்டு, மூணு பேர், H.R. ஹொய்சிங்டன் ஒருத்தர் வந்தார். அவர் தான் சிவஞான போதத்தை முத முதல்ல இங்கிலீஷ்ல எழுதின பாதிரியார். அவர் அமெரிக்காவிலிருந்து வந்தார். அவர் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 6 மொழி அவருக்கு தெரியும். இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி 6 மொழி தெரியும். இந்தியாவுக்கு வந்த பிறகு 2 மொழியை படிச்சார். ஒன்னு சமஸ்கிருதம், இன்னொன்னு தமிழ். தமிழ் படிச்சு சைவ சித்தாந்தம் படிச்சார் இல்லையா. அப்புறம் சிவஞான போதத்தை ஊன்றி படித்தார். அவருக்கு என்ன தோணுச்சுன்னு கேட்டா, இந்த அருமையான தத்துவம் வேற கிரேக்க மொழியிலேயோ, ஏன்னா கிரேக்கம்லாம் ஏற்கனவே படிச்சார், லாட்டின் கிரீக் எல்லாம் படிச்சுட்டு வந்தவர். அது மாதிரி மொழியிலெல்லாம் இது மாதிரி ஒரு தத்துவ சிந்தனையே இல்லையே. ஆகையினால இந்த உயர்ந்த தத்துவத்தை உலகத்தில் உள்ள அத்தனை பாதிரியாரும் படிக்கணும்னார் அவர். என்ன ஆச்சரியம் பாருங்க, படிச்சவர் மட்டுமல்ல, ஏன்னா அவன் தான் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் அமைப்பே நிறுவனம் அவன் தான். சிஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க அந்த சர்ச்சை நிறுவனமே அவன் தான், அந்த மிஷனை ஏற்படுத்தினவன். அவன் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, இந்த சிவஞான போதம் என்ற நூலை உலகத்தில் உள்ள அத்தனை பாதிரியாரும் கம்பல்சரியா படிக்கணும் அப்படின்னு கம்பல் பண்ணான். அப்படி படித்துக்கொண்டு அவன் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, இந்த கிறிஸ்டியன் காலேஜ் மேகசின், அது பாதிரியார்களுக்காகவே நடத்தக்கூடிய ஒரு மேகசின் ஒன்று இருக்குது, ஒரு பத்திரிகை லண்டன்ல இருந்து வருது. அந்த பத்திரிகையில அவர் கட்டுரை எழுதினார். சிவஞான போதத்தை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதினார். எல்லா பாதிரியாரும் நம்ம படிக்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் அருமையாக அவர் வந்து சிவபிரகாசத்தையும் மொழிபெயர்த்தார், தத்துவ கட்டளை என்ற நூலையும் மொழிபெயர்த்தார். இந்த மூன்று நூல்களை அவர் மொழிபெயர்த்தார். அப்ப அவங்களுக்கு ஏக்கம் என்னன்னு கேட்டா, இந்த உயர்ந்த தத்துவம் உலகத்தாரை சென்று அடைய வேண்டும் விரும்பினாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார், ஜி யு போப், உங்களுக்கு தெரியும், அவருக்கும் அதே மாதிரி இயக்கம் வந்தது. அவர் செஞ்ச ஒரு பெரிய அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருவாசகத்தை மொழிபெயர்த்தது எல்லாரும் தெரியும், ஆனா திருவாசகத்தை மொழிபெயர்க்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணார். என்ன பண்ணார்னா, இந்த திருவாசகத்தை படிக்கிறவன் இந்த மாணிக்க வாசகர் ஒரு புலவர் நினைச்சிடப்படாது. மாணிக்க வாசகர் புலவர் அல்ல, அவர் ஞானி. அப்ப திருவாசகத்தை படிச்சா எப்படி புலவரா ஞானியானு எப்படி தெரியும்? தெரியாது. ஆகையால் அவர் என்ன செய்தார் கேட்டீங்கன்னா, இந்த திருவருட் பயன் என்கின்ற நம்முடைய சாத்திர நூலை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து அந்த சிவஞான போதத்துக்கு முன்ன அந்த திருவாசகத்துக்கு முன்னாடி கொண்டு வச்சிட்டார். ஏன் வச்சார்னு கேட்டீங்கன்னா, திருவாசகத்தை ஆங்கிலத்திலே படிக்கக்கூடிய எந்த வெள்ளக்காரனா இருந்தாலும் சரி, அவன் திருவருட் பயனை படித்தால்தான் சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கைகள் தெரியும். அப்படி தெரிந்தால்தான் இந்த திருவாசகம் என்பது ஒரு ஞான நூல் என்பதும், அந்த திருவாசகத்தை அருளி செய்த மாணிக்கவாச சுவாமிகள் ஒரு புலவர் அல்ல, ஒரு ஞானி. அதான் எழுதினாரு, திருவாசகம் The Sacred Utterances of the Saint and Sage மாணிக்கவாசகர் சொன்ன வார்த்தையை பார், அப்படி கொடுத்துருக்கார். திருவாசகம் நம்மளால அப்படி போடமா? போடல. அவருக்கு அவ்வளவு வேகம் வந்தது. The Sacred Utterances of the Saint and Sage மாணிக்கவாசகா. ஏன் போட்டாருன்னா, அந்த திருவருள் பயனை படித்து சைவ சித்தாந்த கொள்கையை தெளிவாக தெரிந்து கொண்டால்தான் அவன் திருவாசகத்தை படிப்பதில் பயன் இருக்கு, இல்லைன்னா பயன் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார். அவரே அவர் சில ஒன்றசெல்லாம் பண்ணியிருக்கார். அதுபோல திருக்குறளை மொழிபெயர்க்கும் பொழுது ஒரு வேடிக்கை பண்ணார், திருக்குறள் தி எத்திக்ஸ் ஆஃப் குறள் பை திருவள்ளுவர் நாயனார். நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம், அவர் என்ன தைரியமா எழுதினார், பை திருவள்ளுவர் நாயனார். என்ன ஆச்சரியம், லண்டன்ல ஒருத்தர் எழுதுறார், திருவள்ளுவர் நாயனார். அவர் இந்த மாதிரி மூன்று நூல்கள், திருக்குறள், திருவாசகம், திருவருள் பயன், இதெல்லாம் மொழிபெயர்த்தார். அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் வந்தார், ஹெஸ்டபிளிஸ் கோமரஸ் வந்தார். அவர் ஜெர்மனியிலிருந்து வந்தார். அவர் இந்த நம்முடைய சைவ சித்தாந்த கொள்கைகள் எல்லாம் ஜெர்மன் மொழியில மொழிபெயர்த்தார். அது ஜெர்மன்ல இருந்து இப்ப இங்கிலீஷ்ல வந்திருக்கு மறுபடியும். எதுக்காக சொல்றேன்னு கேட்டா, இது மாதிரி அந்த உயர்ந்த தத்துவத்தை நாம் படிக்கும் பொழுது முதல்ல புரிந்து கொள்வதற்கு சிரமம், அப்புறம் புரிந்து கொண்டால் அது ரொம்ப இன்பம் பயக்குது, தேன் போல இருக்கு, புரியற வரைக்கும் சிரமமா தெரியுது, அதுக்கப்புறம் ரொம்ப இன்பமாக தேனாக இருக்கிறது, அனுபவத்துக்கு வந்தோம்னா இன்னும் அதை விட தேனா இருக்குது இல்லையா. முதல்ல அறிதல் அப்புறம் உணர்தல், ரெண்டு இருக்கு நிலை, முதல்ல தெரிதல் அப்புறம் அறிதல் அப்புறம் உணர்தல். இது உயர்ந்த தத்துவம் என்று தெரிவது தெரிவது, இப்ப நீங்க வந்து படிப்பது அறிவது, அப்புறம் சாதனையில் இறங்கினா அது உணர்வது, மூன்று நிலைகள். இதை தெரிய தெரிய நமக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறது இல்லையா. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி உயர்ந்த தத்துவம் விஞ்ஞான அடிப்படையிலே தான் அமைந்தது என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காக சொன்னேன். அதே போல செக்கோஸ்லோவிகான்னு ஒரு நாடு உங்களுக்கு தெரியும், அந்த நாட்டில் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் இப்ப இல்ல, டாக்டர் கமில் ஜொலபீல் என்று பெயர், டாக்டர் கமில் ஜொலபீல். மதுரை நடந்த உலக தமிழ் மகாநாட்டுக்கு அவர் வரவழைக்கப்பட்டிருந்தார், இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன், இருக்காரா இல்லையான்னு தெரியல. அதாவது நம்முடைய ஐந்தாவது உலக தமிழ் மகாநாடு மதுரை நடக்கும் பொழுது அவரை நம்ம அரசாங்கம் அழைத்திருந்தது. அவர் பேர் டாக்டர் கமில் ஜொலபீல் பேரு. அவருக்கு என்ன பெரிய சிறப்பு என்றால், உலகத்திலேயே அதிக மொழிகள் தெரிந்தவர், அதுக்காக அரசாங்கம் அவர் அழைச்சது. உலகத்திலேயே அதிக மொழிகள் தெரிஞ்சவர், 52 மொழி தெரியுமா உங்களை நினைச்சு பார்க்க முடியுமா, எப்படி படிச்சார், 52 மொழி தெரியும். நம்ம ரெண்டு மொழி படிக்கிறதுக்கே இந்த பாடுபடுறோம். இதனால அந்த கல்வி என்பது அந்த பூர்வ ஜென்மத்தின் தொடர்புங்கிறது இவங்களாம் உதாரணம். இந்த செலபியெல்லாம் பார்த்தா அதனாலதான் ஒருமையை பான்கட்ட கல்வி ஒருவருக்கு எளிமையை ஏமா படைத்துங்கிறது இவங்களாம் கதாபாத்திரங்கள். நிச்சயமா ஒரு ஜென்மத்தில் படிச்சிருக்க முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அது மாதிரி ஆள் சொல்லணும், யாமறிந்த புலவரிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணணும்னு எல்லா மொழியும் படிச்சவன் தான் சொல்லணும். ஒன்னையுமே படிக்காம யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழி ஒழிந்தாவது. பாரதியார் என்ன சிறப்புன்னா, அவரு வடமொழி சான்ஸ்கிரிட் பிரெஞ்சு இங்கிலீஷ் எல்லாம் படிச்சுட்டு சொன்னார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி ஒழி இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு அவர் சொல்லலாம், தகுதி இருக்கு, ஏற்கனவே ஒரு 6 மொழியை படிச்சிருக்கார். அப்போ இந்த சுலபியில் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா அவரை பேச சொன்னாங்க. மதுரையில வந்து பல மொழி நமக்கு ஆச்சரியமா இருக்கலையே, 52 மொழி ஒருத்தருக்கு தெரியும்னா நம்ப முடியாது, அப்படி ஒரு ஆள் இருப்பானா சார் உலகத்துல? அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அவரை பேச சொன்னாங்க பல மொழியில, மேடையில ஏத்தி பேசி காட்டுங்கன்னா. அப்படி பல மொழிகள்ல பேசி காமிச்சார். அவர் என்ன சொல்றாருன்னா, சைவ சித்தாந்தத்தை பற்றி சொல்லும் பொழுது, சைவ சித்தாந்தம் அவர் படிச்சிருக்கிறார். அவர் என்ன சொன்னார்னா, சைவ சித்தாந்தா மே பி ரேங்க்ட் அமங் த பெர்ஃபெக்ட் அண்ட் கிளவரஸ்ட் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஹியூமன் தாட். மனித எண்ணங்கள் மனித அறிவிலேயே சைவ சித்தாந்தம் போல ஒரு முழுமையானதும் கெட்டிக்காரத்தனத்தை உடையதுமாகிய ஒரு சமயத்தை நான் பார்க்கவில்லை. எதுக்காக சொல்ல வரேன்னா, அவங்க எல்லாம் எந்த கோணத்துல பார்த்திருக்காங்கன்னு பார்க்கணும் நீங்க. இதெல்லாம் அந்த மேல்நாட்டு அறிஞர்கள் இந்த சைவ சித்தாந்தத்தை படித்து விட்டு நமக்கு கொடுத்த பாராட்டு உரைகள் என்று கூட சொல்லலாம். ஆனா நாம என்ன பண்றோம்னா, நாம இப்பதான் படிக்க வந்திருக்கிறோம், ஒன்னும் குறையா நான் சொல்லல. திறமான புலமையெனில் வெளிநாட்டோர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் பாரதியார். அதே போல இன்னொரு ஒரு சிறப்பு, டாக்டர் பெட்ரன் ரசல் ஒருத்தர் இருந்தார், உலகத்திலேயே ஒரு பெரிய பிலாசபர் என்று பெயர் வாங்கினவர், பிலாசபர் சயின்டிஸ்ட். அவர் அவர் விஞ்ஞானியும் கூட பிலாசபரும் கூட, கிட்டத்தட்ட 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தார் டாக்டர் பெட்ரன் ரசல் பேர். அவர் ஒரு செய்தியை சொல்றார், த ஹிஸ்டரி ஆஃப் வெஸ்டர்ன் பிலாசபி, மேல்நாட்டு தத்துவங்களுடைய வரலாறு என்று ஒரு நூல் இருக்கிறார், த ஹிஸ்டரி ஆஃப் வெஸ்டர்ன் பிலாசபி. அந்த நூலில் சொல்றார், நான் கீழே நாட்டு சமயங்கள் மேலை நாட்டு சமயங்கள் எல்லாவற்றையும் படித்தேன், ஆனால் மேலை நாட்டு சமயங்கள் எந்த சமயமுமே இந்த ஆன்மா அழியாது. இன்னைக்கு ஐயா அழுத்தி எழுதி சொன்னாங்க, ஆன்மா நித்த பொருள் வந்துடக்கூடாது, ஆன்மா அறிவுடை பொருள், ஆன்மா நித்த பொருள், ஆன்மா சித்து பொருள், தெளிவா சைவ சித்தாந்தம் சொல்லுது. ஆனா இதுல எது நமக்கு கொஞ்சம் சந்தேகம் வருதுன்னா, ஆன்மா அறிவுடை பொருள்னா நமக்கு கொஞ்சம் சந்தேகம் வரல ஜாஸ்தி, ஏன்னா நம்ம ஏதோ அதை அறகுறைய அர்த்தம் புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆன்மா சித்து பொருள்னாலும் கொஞ்சம் சந்தேகம் வரல, இந்த ஆன்மா நித்த பொருள் மட்டும்தான் கொஞ்சம் நம்ப முடியும் நம்மளால இல்லையா. ஆன்மா என்னைக்கும் அழியாது, அது இறைவன் தோற்றுவிக்கவில்லை அப்படின்னு சொன்னா அது மட்டும் தான் நமக்கு புதுமையா இருக்கு. அதான் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த வெஸ்டர்ன் அருமையாக நம்முடைய கங்காதரன் அவர்கள் இந்த ஒப்பீடு என்று இலக்கு சமயங்களுடைய ஒப்பீடு என்று பேச போறார். அவர் 4 நாளைக்கு கூட பேச போறார். அவர் சில கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார், இந்த மேல்நாட்டு தத்துவங்களுடைய சமய கருத்துக்களை எல்லாம் ரொம்ப அருமையா எடுத்து சொல்லுவார்.

அந்த பிதாகோரஸ் என்பவர் கிமு 532 ஒரு கொள்கையை வெளியிட்டார். கிமு 532 நினைச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உண்மையை வெளியிட்டு இருக்கிறார். என்னன்னு கேட்டா, ஆன்மா அழியாது என்ற கொள்கையை மேல் நாடுகளிலே முதன் முதலிலே சொன்னவர். வார்த்தையை அப்படியே சொல்றார் பாருங்க, பைதாகோரஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் தட் த சோல் இஸ் அன் இம்மார்டல் திங். ஆன்மா அழியாது என்ற கொள்கையை முத முதல பறைசாட்டினவர் பிதாகோரஸ் தான். இந்த பிதாகோரஸ் சொல்வதை தவிர வேற மேல்நாட்டு ஞானிகள் யாரும் ஆன்மா அழியவில்லை என்பதை சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிடுற. இப்ப என்ன தெரியுதுன்னா, அந்த பிதாகோரஸ் மட்டும் ஏதோ பூர்வ ஜென்மத்தை சிவபுண்ணியம் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு மட்டும்தான் அந்த எண்ணம் வந்திருக்கு இல்லையா, ஆன்மா அழியாது என்ற உண்மையை. ஆனா கீழே நாட்டு தத்துவங்கள் எல்லாமே ஆன்மா அழியாதுன்னு தான் சொல்றேன். எல்லாருமே பௌத்தன்ல இருந்து சமணன்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் வேறுபாடோடு சொல்கிறார்கள், வினை கொள்கையை ஒத்துக்கிறார்கள், இந்த உயிர் மறுபிறப்பு அடையும் என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். அவர்தான் ஒத்துக்கிறார், பௌத்த சமணர்லாம் ஒத்துக்கிறாங்க, மீமாஞ்சகர் ஒத்துக்கிறான், அவன் வினையே பணியை தருவங்கிறான், அவன் ஒருத்த வர்றான், இந்த எல்லாரையும் பாக்குறான். சிவஞான போதம் படிக்க போனீங்கன்னா பரபக்கம் சுபக்கம் ரெண்டுமே வருது. பரபக்கத்திலே சொன்ன செய்திகளும் வருது, சுபக்கத்தில் நாம என்ன சொல்கிறோம் என்ற செய்தியும் வருகிறது. ஆகவே இது மாதிரி இந்த சைவ சித்தாந்தத்தை விஞ்ஞான நோக்கிலே நாம் அணுகும் பொழுது நமக்கு அந்த விஞ்ஞான நோக்கிலே பிறமொழியின் வாயிலாகவும் தமிழை நேரைய படித்து இலக்கணம் கற்று அப்புறம் படிக்கிறது ரெண்டுக்கு வித்தியாசம். இந்த மூணு பாதையாருக்கு மட்டும் பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் தமிழை கற்று அப்புறம் சைவ சித்தாந்தத்தை முறையாக குருநாதரிடத்திலையும் படிச்சாங்க, அவங்களா படிக்கல. அதனாலதான் இந்த மூணு பேருக்கு மட்டும் ஓரளவு சைவ சித்தாந்த உண்மைகளை இந்த உலகத்தாருக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அவர்களுக்கு வந்தது என்று கூறலாம். இப்ப இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாப்ல, அதாவது கொஞ்சம் எளிமையா. இப்ப மாயை என்பது இறைவனுக்கு உடைமை பொருள், மாயை உடைமை, ஆன்மாக்கள் எல்லாம் அடிமை, ஞாபகம். அப்போ சிவபெருமான் இந்த மாயைக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லுங்க. ஈஸ்வரன் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம், ஈஸ்வரன் எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் சொந்தக்காரன் ஈஸ்வரன், அவ்வளவுதான். ஈஸ்வரன் பேரே ஐஸ்வர்யம் உடையவன். அப்போ இப்ப இன்னைக்கு உள்ள குழந்தைக்கு சொல்றாப்ல இருந்தா, மாயை என்பது இந்த மாயைக்கு இறைவன் ஓனர், நமக்கு லீடர். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஐ ஆம் த லீடர் ஆஃப் மை வைஃப் சொல்லலாமா, ஐ ஆம் த லீடர் ஆஃப் மை வைஃப் சொல்லலாம், ஐ ஆம் தி ஓனர் ஆஃப் மை வைஃப் சொல்லலாமா, ஐ ஆம் தி ஓனர் ஆஃப் மை வைஃப் சிரிப்பாங்க. என்ன தெரியும் கேட்டீங்கன்னா, மாயை உடைமை பொருள், ஆன்மாக்கள் அடிமை. அதான் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே, ஆரூரில் அம்மானுக்கு ஆளே, இவ்வளவுதான். அதாவது மாயை என்பது இறைவனுக்கு உடைமை, அவன் எப்படினாலும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு சொத்து இருந்தா என்னதான் பண்ணலாம் இல்லையா, சொத்தை விற்கவோ விளைச்சாட்டவோ லீஸுக்கு விடவோ ஒத்தி வைக்கவோ உரிமை இருக்கு, அப்பதான் நீ ஓனர் அர்த்தம். இதே போலதான் இறைவன் வந்து மாயையை சந்தர்ப்பத்திற்கு தகுந்தவாறு, இந்த மாயைக்கும் இறைவனுக்கு என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா, மாயை இறைவனுக்கு பரிகிரக சக்தி அப்படி சொன்னாங்க, குறித்துக் கொள்ளுங்க. இறைவனை விட்டு நீங்காத சக்தின்னு ஒண்ணு இருக்குது, அது தாதான்மிய சக்தி. அதாவது இறைவனிடத்தில் ஒரு சக்தி இருக்கான்னா இருக்குது இல்லையா, அந்த சக்திக்கு என்ன பெயர் என்றால் தாதான்மிய சக்தி. அப்படின்னா அர்த்தம், இறைவனை விட்டு எந்த காலத்திலையும் நீங்காமல் இருக்கக்கூடிய சக்தி. மாயை வந்து பரிகிரக சக்தி அப்படின்னா, பரிகிரக சக்தி அல்லது தமிழ்ல சொல்றா வைப்பு சக்தி. அது சிவஞான போது அருமையா சாமி எழுதுவார் மாபாடியத்தில், வள்ளின்னு சொல்லுவார், மாயையை போய் வள்ளிம்பார். அப்ப சாமி இது குழந்தை சொல்வார், மாயை இறைவனுக்கு பரிகிரக சக்தி ஆதலால் இதர வீட்டு பெண்பாளால் கூறினார். அவருடைய நட சாமிகளுடைய நிலை, அவங்களாம் அப்படிதான் எழுதுவாங்க. அது என்ன எங்களுக்கு புரியலையேன்னு உங்களுக்கு சந்தேகம் வரும், பரிகிரக சக்தினா என்ன, தாதான்மிய சக்தினா என்னன்னு. உங்களை வந்து மெரினா கடற்கரைக்கு உழைப்பாளர் சிலைக்கு அழைத்துக் கொண்டு செல்கிறேன். இந்த உழைப்பாளர் சிலையை பாருங்க, மெரினாக்கு போனா கண்டிப்பாக கண்ணில் படாம இருக்காது. அவங்க என்ன பண்றாங்க, அந்த உழைப்பாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய கல்லை நகற்றாங்க. ஆனா கல்லை எப்படி நகற்றாங்கன்னா, கடப்பாறை இதெல்லாம் கொண்டு நகற்றாங்க இல்லையா. அந்த கடப்பாறையை உங்க கையில கொடுத்தா நகட்ட முடியாது, அதே கடப்பாறையை உங்க கையில கொடுத்தா நகட்டிடுவீங்களா, ஏன்னா அவரோட மாதிரி மசில் பவர் உங்ககிட்ட இல்ல. இப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, அந்த உழைப்பாளர்கள் அந்த கல்லை நகட்டுகிறார்கள் என்று சொன்னால், அந்த கல்லை நகட்டுவதற்குரிய சக்தி என்பது அவருடைய உடம்புலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கு.

0: அந்த சக்தி உங்களுக்கு வராது. அதுதான் தாதான்மிய சக்தி. ஆனா அதே சமயத்தில் இந்த கடப்பாரையும் அவனுக்கு வேண்டியதா இருக்கு இல்லையா? இந்த கடப்பார பரிகிரக சக்தி அவ்வளவுதான் விஷயம். இதுவும் வேணும் அதுவும் வேணும். அதே போல நமக்கு தனி கரண போன போகங்களை மாயிலிருந்து அவர் படைத்து கொடுப்பதனால அந்த மாயையை செயல்படுத்துகின்ற ஆற்றல் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும், இல்லைன்னா மாயை செயல்படுத்த முடியாது. ஆகவே மாயையும் ஒரு வகையில் இறைவனுக்கு ஒரு சக்தி, ஆனால் அது தனி பொருள். எப்படி அந்த உழைப்பாளர் தனி, அவன் வச்சிருக்க கடப்பார தனியோ, கடப்பார தனி அவன் தனி, ஆள் வேற இன்ஸ்ட்ருமெண்ட் வேற இல்லையா? அதே போலத்தான் மாயை தனி இறைவன் தனி, ஆனால் அதை இயக்குவதற்காக. இதை அருமையா சொல்லும் பொழுது ஞானசம்பந்தர் சொன்னார், சென்றடையாத திருவுடையானை. நமக்கு வர்ற செல்வம் எப்படின்னு கேட்டா, நமக்கு செல்வம் இருக்கு இல்லையா, நமக்கு சென்று அடைந்த செல்வம். இப்ப நீங்களும் வீடு சொத்து வயலுக்கெல்லாம் சொந்தக்காரங்க தான் இல்லையா? ஆனா உங்ககிட்ட உள்ள செல்வம் சென்று அடைந்த திரு எப்படின்னு சொல்ல விளக்குறேன் பாருங்க. இப்போ ஒரு சொத்து மேல கடன் வாங்க போறீங்க இல்ல, உடனே பேங்க்ல போய் கடன் வாங்க போறீங்க. பேங்க் மேனேஜர் என்ன சொல்லுவாரு, எங்க பேங்குக்கு ஒரு லீகல் அட்வைசர் இருக்காரு, அவர்கிட்ட போய் லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு வாம்பார். அப்படிதான் நடக்கும். லீகல் ஒப்பீனியன் வாங்க அட்வொகேட்ட போனீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா உங்களுக்கு, இந்த சொத்து உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மூல பத்திரத்தை கொண்டு வாங்க. எப்படி வந்தது, நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்களா இல்ல உங்களுக்கு பார்ட்டிஷன்ல வந்ததா, உங்க அண்ணன் தம்பிக்கு சொந்தமா இருந்து நீங்க அண்ணன் தம்பி கூட பாக பிரிவினை பண்ணி பார்ட்டிஷன்ல வந்ததா, நீங்களே விலைக்கு வாங்கினீங்களா, அது லீஸுக்கு எடுத்தீங்களா, எப்படி வந்தது இந்த சொத்து உங்களுக்கு, அதை கொண்டு வாயா அப்பதான் எனக்கு கொடுப்பேன். இந்த சொத்துக்கு நான் சொந்தக்காரன்னா ஒத்துக்க மாட்டாரு, அதுக்கு டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப என்னன்னு கேட்டா, நாம் இந்த சொத்துக்கு ஓனர்னு சொன்னா நம்ம என்ன காட்ட வேண்டியிருக்கு, இந்த சொத்து நமக்கு எப்படி வந்ததுன்னு காட்ட வேண்டியிருக்கு. ஆனா இறைவனுக்கு அந்த கடமை இல்லை, மாயைக்கு அவன் சொந்தக்காரன். இதுக்கு டைட்டில் கண்டுபிடிக்கணும் யாராவது, மாயை இறைவனுடைய சொந்த பொருள். அவருக்கு மாயை எப்படி சார் வந்தது அப்படின்னு டைட்டில் டீட் இருக்கான்னு கேட்க முடியுமா? அதனால சொன்னாரு, அவன் சென்று அடையாத திருவை உடையவன். நம்ம வந்து சென்று அடைகின்ற திருவை உடையவர். அதான் சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்னுடையானை கூறையன் உள்ளம் குளிருமே. இந்த தேவாரத்தை இப்படி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் சாஸ்திரம் படிக்கலாம் வராது. சாஸ்திரம் படிச்சாதான் இப்படி ஒரு கேள்வி எழும், என்னையா சென்றடையாத திருவுடையானைங்கிறாரு இல்லையா? அவ சென்று அடைகின்ற திருவொன்னு இருக்கு, சென்று அடையாத திருவொன்னு இருக்கா அப்படின்னு நமக்கு என்ன சந்தேகம் இல்ல, அவரு சாஸ்திரம் படிச்சாதான் வரும். அதனாலதான் சாத்திரங்கள் நமக்கு கட்டாயமாக தெரிய வேண்டும். அந்த சாத்திரங்கள் தெரிந்தால்தான் தோத்திரங்களிலே இருக்கக்கூடிய நுட்பப் பொருளை புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு ஐயா ஒன்று சொன்னாங்க, ரொம்ப கஷ்டமான பகுதி இந்த ஆறாம் சூத்திரம் இருக்க, சத்து அசத்து சதசத்து அப்புறம் அசித்து வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப குழப்பம். எல்லாம் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தான் தெரியும், வீட்டில் போய் படிச்சு பார்த்தா தெரியும். அசத்து சத்துக்கு அசத்துக்கு என்ன வித்தியாசம் இல்லையா? அது நம்ம அசந்த நேரத்தில் கேட்கக்கூடாது, அது வேற. இதெல்லாம் அது சாத்திரத்தில் அவர் மெய்கண்டார் சொல்லக்கூடிய அந்த பாங்கு என்னன்னு பார்க்கணும். ஆகவே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, சத்து அதுக்கு அருமையா சாமி சொன்னார், இந்த சத்து என்ற சொல்லுதான் தமிழிலே மெய் என்று வரும். இந்த உண்மை என்ற பொருள் வராது. நம்ம உலகத்தில் இது மெய் இது பொய் அப்படின்னு வச்சோம்னா இல்லையா, இது மெய் இது பொய்ங்கிறோம். அப்ப என்ன அர்த்தம், உலகத்துல என்ன அர்த்தம் கேட்டா, பொய்னா இல்லாத பொருள், மெய்னா இருக்கிற பொருள், அப்படிதான் நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க, அப்படிதான் உலக நிலையில இருக்கு. ஆனா தேவாரம் திருவாசகத்துல மெய் பொய்னு வந்து அப்படி அர்த்தம் இல்ல. பொய்யாயினை எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி விழுகின்ற மெய்ச்சுடரே. அப்ப என்ன, பொய் ஆயினையெல்லாம் போயகல வந்து அருளி. அந்த பொய் ஆயின என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாயை மெய், மாயிலிருந்து வந்த தத்துவங்கள் பொய். ஆகவே இந்த பொய்யாகிய தத்துவங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். அதான் பொய் ஆயின எல்லாம். நியாயமா எப்படி சொல்லியிருக்கணும் தமிழ்ல, பொய் ஆயது எல்லாம் தான் சொல்லணும். பொய் ஒருமை தானே, பொய் ஆயதுன்னு தான் சொல்லணும். பொய் ஆயினு சொன்னார் என்றால் மாயை மெய், மாயை பொய் அல்ல, அந்த மாயிலிருந்து வந்த தத்துவங்கள் பொய். ஆகவே பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி. யானே பொய் என் நெஞ்சும் பொய் அப்படின்னா பாரு அதான் வச்சுக்கிறாங்க. ரெண்டு மூணு திருவாசகத்தை வச்சுட்டு தான் சங்கரர் கொள்கையிலே உள்ளவர்கள் நம்மளை பார்த்து மடக்கிறாங்க. அவரே சொல்றாரு யானே பொய், ஆகவே பிரம்மம் ஒண்ணுதான் மெய், நான் பொய்னு மாணிக்கவாசலே சொல்றாருயா, நீ என்னையா நீங்க என்ன சங்கர சொன்னது தப்புங்கிறீங்க கேக்குறாரு நம்மகிட்ட கேள்வி. யானே பொய் சங்கர, அவர் என்ன தெரியுதுன்னா இதுக்கு சாஸ்திரம் பொய் மெய்னா என்ன அதுதான் சாஸ்திரம் படிக்கணும். சாமி எழுதினார் பாடியத்துல பொய்னா என்ன மெய்னா என்ன, எக்காலத்தும் நிலை பெற்றுள்ளதாகிய தன்னியல்வே மெய் எனப்படும், இடையே தோன்றி மறைவதாகிய பொதுவியல்வே பொய் எனப்படும். அப்ப என்ன தெரியுதுன்னா பொய் மெய்க்கு உலகியல் அர்த்தம் வேற, சாஸ்திரத்துல அர்த்தம் வேற. ஆகவே சத்து என்று சொன்ன அந்த வட சொல்லுக்கு அருமையான தமிழ் மெய், அசத்து என்பதற்கு பொய், அந்த அசத்து என்பதற்கு சத்து என்பது ஒன்றுக்கொன்று மறுதலை அல்ல. அசத்துனா இப்ப நான் சொல்றேன் பாருங்க, சுத்தம் அசுத்தம், சுத்தம்னா சுத்தமா இருக்கிறது, அசுத்தம்னா சுத்தம் இல்லாம இருப்பது, அப்படி அர்த்தம் இல்ல. இங்க என்னன்னு கேட்டா சத்து இல்லாதது அசத்து அல்ல, ஆகவே சத்துக்கு அது மறுதலை கிடையாது. இதெல்லாம் தர்க்கம் படிச்சாதான் அதனுடைய உண்மையான பொருளை நமக்கு விளங்கும். இவற்றை எல்லாம் விளங்கி நமக்கு விளக்கும்படியாக காட்டியவர்கள் தான் நமக்கு மெய்ஞானிகள் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே சைவ சித்தாந்தம் கூறுவது எல்லாம் விஞ்ஞானத்திற்கு புறம்பு அல்ல. விஞ்ஞானத்தை எதிர்த்து நம்ம ஒன்னும் பேசல, ஆனா நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னு கேட்டா விஞ்ஞானத்திற்கு மேல ஒரு உண்மை இருக்கிறது, எந்த சயின்டிஸ்டினாலையும் அவனாலையும் அப்ரோச் பண்ண முடியாத ஒரு உண்மை இருக்கிறது இல்லையா, அப்படிதான் சொல்றாங்களே ஒழிய அதற்கு மாறானது அல்ல. உலக புகழ் பெற்ற ஐன்ஸ்டீன் விஞ்ஞானி, எப்பயுமே என்னன்னு கேட்டீங்கன்னா கடவுள் இல்லைன்னு ஒரு விஞ்ஞானி சொன்னா ரொம்ப சிறப்பு, விஞ்ஞான அடிப்படையே தெரியாதவன் கடவுள் இல்லைன்னு சொன்னாதான் சிரிக்க வேண்டியிருக்கு இல்லையா. அந்த விஞ்ஞானிகிட்ட போய் கேட்டாங்க இந்த மெய்ஞான நூல்கள் எல்லாம் படிக்கணுமா சார், இங்க பெரிய விஞ்ஞானி ஆசியன்னு கேட்டாங்க. அப்ப ஐன்ஸ்டீன் என்ன சொன்னா தெரியுமா உங்களுக்கு, ரிலிஜியன் விதவுட் சயின்ஸ் இஸ் லேம், ரிலிஜியன் விதவுட் சயின்ஸ் இஸ் பிளைண்ட் அப்படின்னார், அண்ட் சயின்ஸ் விதவுட் ரிலிஜியன் இஸ் லேம், ரெண்டும் வேணும் அப்படின்னார். அதனால இது அருமையா ரொம்ப அருமையான வார்த்தை. அது போலத்தான் நமக்கு விஞ்ஞானம் மறுக்கப்பட வேண்டிய ஒரு உண்மை அல்ல, அந்த விஞ்ஞானத்திற்கு மேலேயும் சில செய்திகள் இருக்கின்றன, அந்த செய்திகளை நம்முடைய பசு அறிவினாலே காண முடியாது. சொன்னாங்க இல்லையா உருவாற்றால் அறியப்படுவதாயும் உருவாற்றால் அறியப்படாததாயும் இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொன்னார். திரும்ப வேடிக்கையா இருக்கு அவரு திருவாசகத்தில் சொல்லும் பொழுது, சிவபுராணத்தில் சொல்லும் பொழுது சேயாய் நனியானே அப்படிம்பார். சேயாயினா தூரத்தில் உள்ளவன், நனியானா பக்கத்தில் உள்ளவன். இறைவன் அறியப்படா பரக்கூடியவனா அறியப்படக்கூடாதவனா என்றால் நமக்கு என்ன சொல்றது, பெரியவங்க என்ன சொன்னாங்க, உருவாற்றால் அறியப்பட தகுந்தவன் உருவாற்றால் அறியப்பட தகாதவன் அப்படின்னு சொன்னா இது எப்படி இருக்கு, சூடான ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. என்னையா அது உண்மை உண்டுன்னு சொல்லணும் இல்லையா, சூடான ஐஸ்கிரீம் ஒண்ணு இருக்குமா எங்கேயாவது, அவன் கேட்கறான் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு அப்படிதான். அப்படி அல்ல, நமக்கு முதல்ல வினோதமா இருக்கு. அதனாலதான் சொன்னார் உணர்வு அசத்து எனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என இரண்டு வகையின் இசைக்கும் உள்ளே. அந்த முதல் வரி என்ன எடுத்துக்கிறாருன்னா நம்முடைய கருத்து அல்ல, அது வந்து தர்க்க சாஸ்திரம் என்ன முடிவு எடுத்துக்கிறார், உணர்வுரு அசத்து உணராது இன்மை எனின் என்று நீ சொல்ல போனால் அதுக்கு மேல நான் சொல்றேன், நாங்கள் சொல்லக்கூடிய கடவுள் நீ சொல்லுவதையும் ஒத்துக்கொள்ளலாம், உணரப்படுவதெல்லாம் அசத்து தான் இல்லைன்னு சொல்லல, உணராதெல்லாம் இன்மைதான் இல்லையா, ஆனால் இந்த பார்முலா கடவுளுக்கு அப்ளை ஆகாது. அந்த பார்முலாவை நான் ஒத்துக்கிறேன், அந்த பார்முலா கடவுளுக்கு மட்டும் அப்ளை ஆகாது என்று ரெண்டையும் எடுத்து கூறி, அதான் எனின் எனின்னு போட்டாச்சுன்னா அது நம்ம கருத்து இல்லைன்னு அர்த்தம், அது தர்க்க சாஸ்திரத்தின் முடிவுன்னு அர்த்தம். உணர் உரு எனின் அசத்து உணராது எனின் இன்மை அப்படி என்று சொல்ல போனால் அப்படின்னு அர்த்தம். ஆகவே நம்முடைய ஞானிகள் தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா பெரிய கருணை என்னன்னு கேட்டா மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதையும் சொல்லி உணர்த்த ஞானிகள் நம்ம சைவ ஞானிகள் மட்டும்தான், மற்றவங்க அப்படி சொல்லல. இப்ப சித்தியால போனீங்கன்னா பரபக்கம், இப்ப அகச்சமயம் என்று வைத்தார்கள், இந்த அகச்சமயங்களையும் கடந்துதான் சைவ சித்தாந்தம். அகச்சமயம் என்றால் என்ன, சுவாமி என்ன சொன்னார் என்றால் ஆறு பொருள் உண்மையை ஒத்துக்கொள்கின்றவன் அகச்சமை, சிவபெருமான் முழுமுதற் கடவுள் என்று ஒத்துக்கொண்டால் மட்டும் அவன் சித்தாந்த செய்வன் அல்ல. இந்த ஆறு பொருளும் இருக்கிறது என்று ஒத்துக்கொண்டால் தான் அவன் சித்தாந்த செய்வன். ஆகவே சுவாமி சொன்னார், அகச்சமய பாகுபாட்டுக்கே காரணமாக அமைந்தது திருவருள் பயன் தாங்கிறார். இந்த திருவருள் பயனை கொண்டு அங்க கோட் பண்ற மாபாடியத்துல இந்த திருவருள் பயன், சிவஞான போதம், நம்முடைய சித்தியா போன்ற நூல்கள் எல்லாம் இன்னொரு பெருமை உண்டு. சாமி வந்து மாபாடியத்தில் எடுத்தாண்ட நூல்கள்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. அதாவது சில கருத்துக்களை விளக்குவதற்காக சாமி எடுத்தாடுறார். திருவாசகத்தை கிட்டத்தட்ட 21 இடத்துல எடுத்தாண்டிருக்கிறார். அவர் திருவாசகத்தை விளக்கம் சொல்றதை பார்த்தா நம்ம என்ன திருவாசகம் படிச்சோம்னு தோணுது நமக்கு இல்லையா. திருவாசகத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு சாமி தொட்டு காட்டினாதான் நமக்கு தெரியுது, இல்லைன்னா தெரியல. ஆகினாலதான் பெரியவங்க சொன்னாங்க, இந்த நூல்களை எல்லாம் படிக்கணும், ஆனா குரு இல்லாம படிக்காதீங்க, அதனுடைய உண்மை பொருள் தெரியாம படிக்காதீங்க. அதான் இந்த மாதிரி நாங்க கூட முதல்ல திருவாளுதுறை ஆதீனத்துல சைவ சித்தாந்த அஞ்சல் வழி கல்வி வச்சாங்க. அந்த அஞ்சல் வழி கல்வி பயனில்லை என்பதற்காக தான் நேர்முக பயிற்சின்னு வச்சாங்க இல்லையா. அது நேர்முக பயிற்சிக்கு மேல இன்னொன்று இருக்குது, அதுக்கு மேல ஆசையினுடைய உறைந்து சந்தேகத்தை தெரிந்து கொள்வது அதுவே இருக்கு. ஆகினாலதான் இந்த மாதிரி நூல்களுடைய உண்மை பொருள் எல்லாம் ஆசிரியரிடத்திலே அணுக்கமாக இருந்து கற்றுக்கொண்டால் தான் தெரியுமே ஒழிய நம்ம இஷ்டத்துக்கு படிச்சா தெரியாது என்று சொன்னார்கள். ஆகவே இப்பேற்பட்ட மிக உயர்ந்த தத்துவமாகிய சைவ சித்தாந்தத்தை நாம் விஞ்ஞான பூர்வமானது என்பதையும் உணர்ந்து படிக்கணும். அதே சமயத்தில் இந்த டெர்மினாலஜின்னு ஒண்ணு இருக்கு. எப்பயுமே அன்னைக்கு கூட பாலகிருஷ்ணன் நண்பர் அருமையா கேட்டார், இந்த ஆணவம்ங்கிறது உலக நடையில வச்சுட்டு இருக்கோம், உலக நடையில ஆணவம்னா வேற அர்த்தம், சித்தாந்தத்துல வேற அர்த்தம்ங்கிறீங்க. ஆகவே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சித்தாந்தத்துல வேற ஒரு சொல்ல பயன்படுத்தினா என்ன அப்படின்னு கேட்டார். இந்த பாலகிருஷ்ணன் கேட்டாலே ரொம்ப அருமையான கேள்வி, அவர் எப்படி சிந்திக்கிறாரு பாருங்க. உலகியல்ல பயன்படுத்துற வேற ஒரு அர்த்தத்தை பயன்படுத்துறோம். ஆகையினால நாம ஆணவம் என்ற சொல்லுக்கு இன்னொன்னு கண்டுபிடிச்சா என்னங்கிறார். இது செருப்புக்கு தக்க காரணம் இருக்கிற மாதிரி இல்லையா. அங்க என்னன்னு கேட்டா ஆணவம் என்பது உலகி எல்லாமே சொல்லு, அது ஒண்ணு மட்டுமா இருக்குது, அது ஒண்ணு மட்டும் இல்லையே. சகலன், சகலன்கிற சொல்லு சகலா என்று சொன்னால் கலாதி சரீரத்தை நன்றாக உடையவன் அதான் அர்த்தம். சகலன் என்றால் கலாதி சரீரத்தை நன்றாக உடையவன், த ச அப்படின்னு சொன்னா நன்றாக உடையதுன்னு அர்த்தம். ஆகவே கலாதி சரீரத்தை மிக நன்றாக உடையவன் சகலன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதை மாற்ற முடியாது, ஏன்னா ஆகமத்தில் அந்த வார்த்தை தான் இருக்கு. சிவபெருமான் அந்த வார்த்தையில தான் பேசியிருக்கிறார். அப்ப சிவபெருமான் பேசின வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கணுமே ஒழிய சிவபெருமான இன்னொரு வார்த்தை பேச சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவர் கொஞ்சம் வேற வார்த்தை யூஸ் பண்ண சொல்லுங்களேன். அவர் உணர்த்திய சொல்களுக்கு உண்மை பூரா நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுக்காக வேண்டி சகலர் சொன்னா இப்ப ஒரே வீட்டுல பொண்ணு எடுத்தா சகலர் உலகத்துல, நானும் அவரு சகலர் என்ன அர்த்தம், ஒரே வீட்டுல பொண்ணு எடுத்தா சகலர். ஆகவே உலகத்துல ஒரே வீட்டுல பொண்ணு எடுத்தா சகலர்னு சொல்றதா சகலரா இருக்கு. ஆகவே நீங்க திருவள்ளூர் பையன் வேற சகலங்கிற வார்த்தையெல்லாம் மாத்துங்க அப்படின்னு சொல்ல முடியுமா. ஆகவேதான் இந்த டெர்மினாலஜி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த கலையை படிக்க போனாலும் சரிதான், அந்த கலைக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தையை தெரிந்து கொண்டால் தான் நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதற்காக கலை சொற்கள் அல்லது ஆகம சொற்கள் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வைத்து கொண்டாதான் உண்மையை உணர முடியுமே ஒழிய நாம பெயர் வச்சிடக்கூடாது. அப்படி நம்ம அணுக வேண்டும். அப்படி தெரிந்தால் நுட்ப பொருளை எல்லாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என்பதை நீங்கள் போக போக உணர்வீங்க.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு குங்குலிய கலைய நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமா.

எடுக்கும் மாத்திரை.

dir,

ready

Maria.

Bye-bye, y'all.

காலாரும் கூழில் கடவுள்.

0: அருட்கடலாகிய அமரவாணருடைய திருவருளினாலே இன்று பெரிய புராணத்தில் குங்குரிய கலையனாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். குங்குரிய கலையனார் என்ன செய்தார், என்ன பலன் அதனால் பெற்றார் என்பது வரலாறு. உபசாரம் என்பது முக்கியமானது. உபசாரம் என்பது மிக முக்கியமானது. அது கணவன் மனைவிக்கு செய்கிற உபசாரம். மனைவி கணவன் செய்கிற உபசாரம் சரி, கணவன் மனைவிக்கு செய்கிற உபசாரம், தந்தை பிள்ளைக்கு செய்கிற உபசாரம், உள்ள தந்தைக்கு செய்கிற உபசாரம், அடிமை யஜமானனுக்கு செய்கிற உபசாரம், பெரியவர்களுக்கு தெரியவர்கள் செய்கிற உபசாரம், ஆச்சாரியனுக்கு மாணவன் செய்யும் உபசாரம், இப்படி உபசாரம் சொல்லு. உபசாரம்னா புரியல, உபசாரம்னா அவர்களுக்கு வாயினாலே இனிய வார்த்தையினால உபசாரம், அப்புறம் செயலால உபசாரம். ஒருத்தர் வந்தாருன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு வந்தா அவருக்கு என்ன பண்ணணும், பேசாம இருந்தவன்னா அப்படியே பேசாம போயிடுவார். வரும்போதே அவர வேணும் வாங்க வாங்க வாங்க அவ்வளவுதான். அது அவனுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. அப்புறம் அவரை இருக்க வச்சுக்கிட்டு நம்ம பேசாம இருந்தோம்னு வச்சுங்க, வாங்கன்னு கேட்டதோட விட்டுட்டோம்னு வச்சுங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு, ஏண்டா வருத்தம்னு இருக்கும். அதுக்கு மேல என்ன பண்ணணும்னா, திருத்தம் கொடுக்கணும். அப்புறம் அந்த வேலை காபி சாப்பிடறதா காபி கொடுக்கணும், வந்து சாப்பாடு விளையாண்டா சாப்பாடு சாப்பிட சொல்லணும். என்ன மற்ற என்ன உபசாரம் ஏதாவது பண்ண முடியுமோ அதை பண்ணணும். ஒன்று பண்ணாம இருந்தோம்னா வருத்தமா இருக்கும், இனிமேல் இந்த வீட்டு வரப்படாது அப்படின்னு அந்த ஆள் தீர்மானம் பண்ணிடுவார். அந்த ஆள நம்ம காரிய முடியாதுன்னு வச்சுக்கோ, நல்லாவே நான் செய்யணும். காரிய அந்த ஆள நமக்கு ஆதரவு பண்றதுன்னா இன்னும் அதிகமான உபசாரம். அதனால உபசாரம் என்பதுதான் முக்கியமா. அது வந்து பூசையில சோடசு உபசாரம்னு சொல்லுவது. பூசையில சோடசு உபசாரம் 16 வகையான உபசாரம்னு பூசையில் இருக்கு. அப்படிப்பட்ட 16 வகை உபசாரங்களை செய்துதான் தினந்தோறும் பூசையில பண்ணிட்டு. அப்படி அந்த உபசாரத்தினாலே அந்த உபசாரத்தை பெறுகிறவர் மகிழ்ச்சி அடைகிறார். இந்த உபசாரத்தை வேற பக்கம் உட்கார வைப்பார், வெளியில போச்சு. அதனால உபசாரம் என்பதுதான் மனிதனுக்கு. அப்படிப்பட்ட உபசாரங்களிலே சுவாமிக்கு தூப உபசாரம், தீபோபசாரம் தூபம் தீபம் அப்படி அந்த உபசாரங்களிலே இந்த நாயனார் தூபோபசாரம், தூபம்னா புகை புகை வாசனை பொருளை நெருப்பில் எடுத்து அந்த புகை வரவும்படியாக செய்தது. அது தசாபம் என்பது 10 வகையான உள்வாசனை பொருள். அயில், சந்தனம், குங்குமன், சாம்பிராணி, இப்படி பல வகையான பொருள் இருக்கு. அதுல இவர் குங்குரியத்தை சுவாமிக்கு தினமும் கோயில போய் போட்டு அதனாலே பெரு. இப்போ ஒருவர் நம்ம மேல பிரியமா இருக்கணும்னா அவருக்கு ஏதாவது செய்யும். அதனால அப்படி கடவுள் நம்ம இடத்துல பிரியமா இருக்கணும்னா கடவுளுக்கு நமக்கும் நடுவில் ஒரு தொடர்பு உண்டாவதற்கு செய்கின்ற செயல்தான் இந்த மாதிரி. தீபம் போடுவது, தூபம் போடுவது, அதற்கு மேலே நிவேதன பொருள் கொடுத்தல், அப்புறம் மலங்கட்டி சாத்துதல், இப்படி பல வகை இருக்கு அல்லவா. அது ஏதோ ஒன்ன செய்து சாமியே சந்தோஷப்பட்டார். ஒண்ணுமே செய்யாம இருந்தா சாமியை ஊசுக்குவாருதான் நினைக்கிறேன். இப்ப கண்ணப்பர் என்ன பண்ணாரு, ஒண்ணும் செய்யாம இருந்தாரு, அவர் அன்பை வெளிப்படுத்தினாரு. தினந்தோறும் போய் நல்ல பந்தியா கொண்டு வந்து அதை கொண்டு அதை தினந்தோறும் ஊட்டினாரு, அப்புறம் அபிஷேகம் பண்ணினாரு, பத்தர் உருப்பம் போட்டாரு. இப்படி அது செய்யலைன்னா அவருக்கு வெளிப்பட்டிருக்க மாட்டாரு. செயல் இருக்கணும், மனவாக்கு காயம் என்றாலும் செயல் இருக்கணும். பேச்சு மாத்திரம் பல நடுவு பாலுறா அப்படி உபசாரம் பண்ண வந்த வாழ்க்கை. அதுபோல கடவுளுக்கு நல்லவன் சொன்னா கடவுளுக்கு நமக்கு என்ன நடுவில் இருக்கு? நடுவில் என்ன கோத்திரம், பாமாலை, பூமாலை, தூபம், தீபம், நிவேதனம், இப்படி பல வகையான எது நம்மால இருக்கும் அது செய்யும். அந்த முறையிலே ஒவ்வொரு நாயன்மாரும் ஒவ்வொரு வகையான திருத்துண்டுகளை செய்துதான் அவர் செய்கின்ற அந்த துண்டுக்கு திருத்துண்டு. அப்படி துண்டுகளை செய்துதான் சிவன் திருவருளை பெற்றார். ஒன்றும் செய்யாம யாரும் பெறல, ஒன்றும் செய்யாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில திருத்துண்டுகளை செய்தார். இந்த நாயனார் தூப உபசாரங்கிற கூலிய புகை போட்டு அதன் மூலமா சிவனை உழைப்பது. இவர் அவதாரம் பண்ணின ஊரை பத்தி சொன்ன ரொம்ப அற்புதமான, அது 3, 4, 5, 6 பாட்டு அந்த ஊரை பத்தி சொல்றார். 6 பாட்டு அந்த ஊரை பத்தி. ஊர் அவ்வளவு நல்ல ஊருப்பா.
1: வாய்ந்த நீர் வளத்தாடுங்கி மன்னிய புண்ணினாட்டின் ஏந்த தீர் மறையோர் வாடு ஏற்பதீர்க்கங்கை தோய்ந்தது சடையார் பண்டு தொண்ட மேல் வந்த கூற்றை காய்ந்த சேவடியார் நீடியிருப்பது கடவுராகும்.
0: நீர்வளம் நிலவளம் இரண்டு முறை இந்த நம்ம காவிரி தாங்க வாயில் காவிரி தான்
1: வாய்ந்த நீர்வளத்தால் ஓங்கி மன்னிய பொன்னி நாட்டின் தீர் மறையோர் வாடும் எயிர்ப்பதி.
0: அதனால நீர்வளத்தாலே சிறப்புடையதாய் புண்ணி நாட்டில் இருப்பதாயும் மறையோர்கள் இருக்கின்ற வேதங்களை ஊறிய வேதியர்கள் வாழ்ந்து அந்த ஊர்ல எப்படிப்பட்டவர்கள் வசிக்கின்றார்கள் என்பதை பற்றி தான் அந்த ஊர் சிறப்பு. சில ஊர்களை பத்தி கேள்விப்பட்டாலே புரியும், அப்போ வேறுபட்ட ஊர்வா அப்படின்னு பயப்படும் முடியாது. அங்க வாழ்கின்ற மக்களை வச்சுதான் அந்த ஊருக்கு சிறப்பு. அதனால வேதாகமங்களை ஓதிய வேதியர்கள் வாழ்கின்ற ஊரு அந்த திருக்கடவு. அங்க என்ன மிக சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டா,
1: தோய்ந்த நீழ்ச்சடையார்
0: கங்கை தோய்ந்த சடையுடையவராகிய சிவபெருமான் தொண்டர் மேலே வந்த யமனை காய்ந்த ஊர் தொண்டராகிய மார்கண்டையரை பிடிக்க வந்த யமனை குன்று மார்கண்டையருக்கு எப்போதும் தீர்க்கமாக இருக்கும்படியான ஆயுளை தந்த ஊர். அப்படி கால சங்காரம் செய்த ஊர் அந்த திருக்கடவு. யமன சங்காரம் பண்ணுவோம், யமன எல்லாரையும் யமன் சங்காரம் பண்ணுவான், யமன சிவன் சங்காரம் பண்ணுவான், எல்லாரையும் யமன் சங்காரம் பண்ணுவான், யமனை யாரு பண்ணுவா? சிவன் சங்காரம். மக்காசங்காரம் பூர்த்தின்னு ஒரு சிவனுவார், எல்லாரையும் சங்காரம் பண்றவரு அவர்தான், வேற யாராலையும் செய்ய முடியாது. யமனை பண்ண முடியுமாறாது யமன் கேட்டாலே பயமா இருக்கு. அப்படி மார்க்கண்டையர் மேல வந்த யமனை சங்காரம் பண்ணிட்டார் சிவபெருமான். வீர செயல்கள் பல, அதுல அட்ட வீரட்டம் என்று 8 வகையான செயல்களை சிறப்பாக செய்யும். அட்ட வீரட்டம் பரமனுடைய தலையே கண்டியூர்ல கிளீனார். பரமன் தலை திருக்கண்டியூர், தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற கண்டியூர்.
1: அப்படி பரமனுடைய தலையை கிள்ளினார். திரிபுரத்து திருவதிகையிலே
0: எரித்தார். தக்கன திருப்பரியலூரிலே தக்கன் தலையை கொள்ளினார். பழுவூர்ல வந்து யானையை உரிச்சார். பழுவூர்ல யானையும் காமன குறுக்கையில எரிச்சார். யமன கடவுள் போய்
1: பூமஞ்சிரங்கண்டி.
0: பூமன்னா பரமா,
1: சிரம்னா தலை, அவரை கண்டி ஊர்ல கண்டுச்சார். பூமஞ்சிரங்கண்டி அந்தகன் கோவல் புறம் அடிகை மாமன் பரியல், மாமன் பரியல் மாபடூர் காமன் குருக்கை யமன் கடவுர் இந்த காசினியில் தேமன் கொன்றையும் திங்களும் சூழிதன் சேவகமே என்பது ஒரு வழம்பார்.
0: இப்படி எட்டு வகையான செயல்களை செய்த அட்ட விரட்டத்தரம், அதுல ஒன்று இந்த திருக்கடவுள்.
1: அதனால திருக்கடவுர்ல ஓதி பூஜை பண்ணா யமன் வரமாட்டாங்க.
0: அது வந்து இந்த 60 கல்யாணம் ஜாந்தி ஜீவம்னு ஏராளமா நடக்கும். ஐயருக்கெல்லாம் பண சொல்ல முடியாதுன்னு கூட்டு. யார் மூலமா? மார்க்கண்டையர் மூலம்.
1: எந்தையோ காலத்துல மார்க்கண்டையர் எப்போ என்ன 10,000 20,000 1 கோடியா 2 கோடியா எத்தனையோ கோடி காலம் எடுக்கும்.
0: மார்க்கண்டையருடைய மார்க்கண்டையருக்காக எவ்வளவு சங்காரம் பண்ணது, எவ்வளவு நாளாச்சு, அதெல்லாம் காலக்கே சொல்ல முடியும்.
1: எத்தனையோ கோடி
0: சொல்ல முடியும். அப்ப செய்ததுக்கு இப்ப வந்து பலனா பணமா போட்டு அங்க இருக்கிற ஐயருக்கு ஓய்வு இல்லப்பா.
2: அதனாலே அப்படிப்பட்ட
0: ஒரு அற்புதமான பதி அந்த திருக்கடவுள். அபிராமிப்பட்டர்னு ஒருத்தர் இருந்தார். அபிராமிப்பட்டர் அவர் அம்பாட ரொம்ப தியானத்திலே இருப்பார். அம்பாட வந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அங்க இருக்கிற அம்பாளுக்கு பேர் அபிராமி. அபிராமின்னா என்ன? அபிராமின்னா உக்க அழகுள்ளையோ. அபினா அதிகம், ராமின்னா அழகு. ராமன்னாலும் அழகுதாங்க. ராமன்னா அழகு, முருகன்னா அழகு, அபிராமினா அதிகமான அழகு. அபினா அதிகம், அபிவிருத்தின்னு கேள்விப்பட்டீங்கள? அபிவிருத்தி. அபினா அதிகம், ராமின்னா அழகு. அபிராமி அதிகம் அழகு.
1: அழகுக்கு ஒருவர் உவாதவல்லி அருமறைகள் பட இச்சி வந்த பதாம்புயத்தாள்
0: என்பது அபிராமி. அந்த அவர் அம்பாந்தி அகத்திலேயே இருப்பாரு. அவரு வாம மதத்தை சேர்ந்தவர் சொல்றாரு. வாம மதம்னா அம்பான தியானம் பண்றது, பூசிக்கிறது, நேசிக்கிறது, இதெல்லாம் உண்டு பத்தி. அதோட இந்த கல்லுதெல்லாம் சாப்பிடுறதாக சொல்றார்.
2: அதனால மற்றைய பிராமணர்களுக்கு அவரை பிடிக்கல. அது வாம மதம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மதத்துல இருந்தா அப்படிதான் சத்தி பூசையை போட்டு சத்தி பூசையை போட்டு போடுறான்ல, அதுதான் சத்தி பூசை. சத்தியை போட்டு சத்தியை இழக்கிறான். அதனால அவரை இருக்கின்ற பிராமணர்களுக்கு பிடிக்கல. தஞ்சை சரபூசி மகாராஜா வந்த போது தரிசனத்துக்கு அவரிடத்துல இவரை பத்தி புகார் சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக அவர் வந்து இவரை சோதிக்கலாம்னு சொல்லி போய் பக்கத்துல நின்று கொண்டு பட்டா இன்னைக்கு என்ன திதின்னு கேட்டா. இன்னைக்கு என்ன திதின்னு கேட்டா. அவர் வந்து அம்பாள் தியானத்திலே இருந்தபடினாலும் இன்னைக்கு பௌர்ணமி ஏற்றார். அன்னைக்கு அமாவாசைக்கு, அன்னைக்கு அமாவாசை. அமாவாசைக்கு அங்க போய் கடல்ல ஆடிட்டு அங்க வந்து கடவுள் தரிசனம் பண்ண வந்திருக்கிறான். அப்படி அம்மாவாசனைக்கு இன்னும் என்ன திதின்னு கேட்டா ராஜா இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே யார பௌர்ணமி சொன்னோட அவனுக்கு ஒரு கோபம் வருத்தம் வந்து இன்னைக்கு பௌர்ணமினா சந்திரனை காட்டலன்னு உன்னை சிரச்சேதம் பண்ணி கொடுவான் அப்படின்னா. அதுக்கு மேலதான் விழிச்சு பார்த்திருக்காரா அடாடா, இன்னைக்கு அம்மாவாசை ஆச்சு, நம்ம பௌர்ணமி சொல்லிட்டோமேனு. பௌர்ணமினா அவளை சந்திர பிரகாசமா மனத்துல தியானம் பண்ணிட்டே இருந்திருக்காரு அம்பாள். அந்த பிரகாசத்தை வெளியில சொல்லிட்டு கேட்டவன அந்த அம்பாள் அம்பாள் தியானம் இருக்கு, அது இருட்டாவா இருக்கும் பிரகாசமா இருக்கும். அந்த பிரகாசத்துல இருந்துகிட்டு இருக்கும் போது போய் கேட்கவும் அந்த நினைப்பிலே சொல்லிட்டாரு பௌர்ணமி. அதனால அவன் பௌர்ணமி சந்திரனை காட்டுறேன்னு சிரச்சேதம் பண்ணிடுவேன். அதன் பிறகுதான் பாடுறாரு.
1: உதிக்கின்ற செங்கலில் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்பூது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மின்கொடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்ற விழுத்துணையே.
0: இப்படி பாடி 20வது பாட்டு 20 பாட்டு வரலையே அம்பாடு பிரசன்னமாக ஒன்றும் தெரியல. அம்மாவை தேர்த்தா இருந்துச்சு கவர்மியார். 20வது பாட்டு
1: விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எம் வழிகிடக்க பழிக்கே சுழந்து எம் பாவங்களே செய்து பால் நரக குழிக்கு அழுந்து கயவர் தம்மோடு என்ன கூட்டினி
0: அப்படின்னு பாடினாலும் உடனே அப்பால் பிரச்சனாகி தன்னுடைய காலிலிருந்து ஓலையை காட்டி வானத்தில் வீசினா பகர்ந்து போயிருச்சு முழுகடா போச்சு. அதன் பிறகு யாரா ராஜா மற்றவர்கள் இருந்தாங்க அவர் காலிலிருந்து நம்ம காலத்து கொடுத்து அவரை மன்னிக்க முடியாது கேட்டு அவரு கேட்டு உபசாரணம் செய்து நிறைய நபர்களை மாணி எழுதி வச்சிருக்கிறார். பரம்பரை மாணி எழுதி வச்சிருக்கிறார். நடந்தது அப்படிப்பட்ட ஒரு விஷயமான ஊர் அந்த திருக்கடவுர். அதிகபட்சம் எல்லாம் போயிருக்கீங்க திருக்கடவுர் எல்லாமே யமனை கடந்த ஊராகினாலே கடவுள் யமனை கடந்த ஊராக
1: கடவுள் கடவுள் கலை என்றும்

0: அடியார்க்கும் அடியேன் என்பது சுந்தர தேவா. இந்த ஊரை பத்தி சொல்றார், எப்படி ஊரு
1: வயலெல்லாம் விளை செஞ்சாரி,
0: வயல்ல நிறைய நெல் விளைஞ்சது,
1: வர

0: அதனாலே அங்கே நீர் வளம் நலவளம் அதற்கு மேலே அந்தனர்கள் ஆறு துறிகளை செய்கின்றார்கள். குடங்கையின் அகந்த உங்கள் கடைசியில் குழுமியாடு இடம்படும் பண்ணை தோறும் எழுவனம் மருதம்பாடும். இந்த கடைசியர் என்பவர்கள் நாற்று நடுவோர், வயலில் வேலை செய்கின்றோம். அவர்கள செயல் செய்யும் போது வேலை செய்யும் போது பாட்டு பாடுவாங்க, தெரியாது மருதம் பாடல். மருதநிலம்னா வயலும் வயல சார்ந்தது, மருதநிலமும் வேறு, அது மருதம் பாடல். வடம்பூரி முன்னூர் மாறிலும் வைதிக மறையூர் செய்கை சடங்குட இடங்கள் ஒரு எழுவன சாமம். அந்த பிராமணர்கள் இருக்கிறார்களே அவர்களால யாகத்தை செய்கிறார்களா, அந்த யாகத்தை செய்கிற இடத்துல சாமம் பாடுவாங்க, சாம வேதத்தை பாடுவாங்க. வயலில் மருதம் பாடல், அந்தவர்கள் வேலையில சாமம் பாடல். மகன் நிறைய சொல்றாரு, மருவிய திருவின் மிக்க வளம்பதி அதனில் வாழ்வார். அப்படிப்பட்ட வளம் பொருந்திய ஊரிலே வாழ்வு. அருமறை முன்னூர் மாறின் அந்தனர் கலையிடும் வைதிக பிராமணர், அந்தனர் பிராமணர், கலையர்னு ஒரு பேர். கலையர், இப்ப கலையர்னா யாராவது பேர் இருப்பான்னு, கலையர்னா சாமி பேர். அந்த ஊர்ல இருக்கிற சுவாமி பேரு கலையர். எந்த ஊர்ல, திருக்கடவுல இருக்கிற சுவாமிக்கு பேரு கலையர்னு ஒரு பேர். கடம்னாலும் கலையம்னாலும் அமுத கடேஸ்வரர், அமுதம் கடைந்து அந்த அமுதத்தை ஒரு கலசத்துல வைத்திருந்தாராம். அந்த அமுதமே சாமியா படம், அதனால அமுத கடேஸ்வரர். அமுதம் இருந்த குடத்திலே சுவாமி வந்தபடியினாலே அமுத கடேஸ்வரர். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படிப்பட்ட அருமையான சாமி பாரு, அமுதம் கடைந்த அமுதம் வைத்திருந்த குடத்திலே வந்தபடியினாலே அமுத கடேஸ்வரர். அம்பான் கவிராமி சுவாமிக்கு அமுத கடேஸ்வரர் இருக்கு. அதனாலே இவருக்கு கலை அது, அதனாலே இவருக்கு அந்த ஊரு அந்த ஊர் சாமி. ஐயர்மல்ல சுத்தி இருக்கிற நம்மல்ல ரத்தனகிரின்னு வைக்கிறோம் அல்லவா, அது
1: பெருநதி அணியும் வேணி பிரான் கடல் வேணி நாடும் உரிய அன்பு கூர்ந்த சிந்தையார் ஒழுக்கமிக்கார்.
0: இதனால செவருமானே மனத்தால் நினைப்பாரு, வாக்கினால வாழ்த்துவாரு, கையினால கூப்பிடுவாரு. அப்படி சிவபக்தி நிறைந்தவர். மனுஷனுக்கு பக்திங்கிறது அவசியமா வேணும். எப்படி பணம் அவசியமா வேணுமோ அதுபோல பக்தி அவசியம். பணம் இந்த உலகத்துல வாழ வைக்கும், பக்தி எந்த உலகத்திலையும் வாழ வைக்கும். பணம் இந்த உலகத்துல வாழ வைக்கும், அளவும் வைக்கும், ஜாகவும் வைக்கும் பணம். அதனால பணம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு துணையா இருக்கும், பக்தி இங்கேயும் துணை அங்கேயும் விளங்குதா. அதனால பக்திங்கிறது அவசியமா இருக்கும்.
1: பாரணா மறையும் பெற்ற பயங்கெடுத்தருளும் மாற்றால் மாறுநான் முகனுங்கான படி உண்டதே வந்து காலானால் உயிர் செத்தார்க்கு கமழ்ந்த குங்குரிய தூபம் சாலவே நிறைந்து உம்மை இடும்படி தலைநின்றுள்ளார்.
0: பாலனாகிய மார்க்கண்டேயர் வந்து 16 வயசுதான், அவங்க அப்பா அம்மா வாங்கியிருந்தான். அப்பா அம்மா வாங்கியது 16 வயசுதான். அந்த 16 வயசு வந்துருச்சு சொல்லி அவங்க அப்பா அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க. அந்த வேளையிலே அந்த உத்தரனாகிய மார்க்கண்டேயர் அப்பா அம்மா கிட்ட போய் ஏந்த மாதிரி கவலையோட இருக்கிறீங்கன்னு கேட்டார். அப்பா சொல்ல முடியாம சொன்னாங்க, இந்த மாதிரி 16 வயசுனா உனக்கு சௌரமாக கொடுத்துருக்கிறாரு, இந்த வயசு வந்துருச்சு, வயசு வந்துருச்சுன்னா காலம் வந்துருவானே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறமே, அப்படி கவலைப்படுறோம் அப்படின்னாங்க. அதுக்கு அந்த மார்க்கண்டேயர் சொன்னா, நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், அது சௌரமாக இருக்கிறாருல அப்படின்னு கேட்டார். அவரு எப்போது இருக்கிறவரு நான் போய் வாங்கிக்கிறேன், நீங்க கவலைப்படாது, சீக்கிரமா போய் நான் அர்ச்சனையை பண்ணி யமனை கொன்னுட்டு சீக்கிரமா வாங்க என்

0: பிணி கூற்றில் வந்தீரல் கடந்து நும்பால் வல்லை வந்து அடைவன் அம்மோ அப்படின்னு கட்சியை கூறுவாரா கந்தபுரம். அதே மாதிரி போனாரு பூஜை பண்ணினாரு காசியில மணிக்கண்ணியில பூஜையை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த வேலை வந்துட்டு கரெக்டா இருந்தது. அப்படி எமே வந்துட்டான்னு சொல்லி என்ன பண்ணினாரு சுவாமியை இழுகப்படுத்து கொண்டார். ஓம்பவாய தேவாய நமகா, ஓம் சர்வாய தேவாய நமகா, ஓம் ஈசாய தேவாய நமகா, ஓம் பதுதேவ தேவாய நமகா, ஓம் ருத்ராய தேவாய நமகா, ஓம் புக்ராய தேவாய நமகா, ஓம் பீமாய தேவாய நமகா, ஓம் கதே தேவாய நமகா, ஓம் காலகாலாய நமகா அன்னாசன பண்ணினார். இந்த மாதிரி சௌரமான பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கானேன்னு கூட அவன் பார்க்கல. கணக்கு புரிந்து வந்துட்டான். சிவனு கிட்ட இருக்கிறவங்க கொஞ்சம் யோசனை பண்ணிருக்கணும்ல, வேற பக்கம் இருந்தா நீ இஷ்டம் போல புரிஞ்சுட்டு போவான். சிவன் கிட்ட இருக்கிறவன அப்படி யோசனை பண்ணிட்டு புரிஞ்சுட்டு போகணும். கேட்டுல முடிச்சு சாமியை கேட்கணும், கேட்கணும் கேட்கக்கூடாது. இவனுக்கு ஆறு பதவி கொடுத்தது. அவனே சொன்னா மார்க்கண்டையில எப்ப நீதான் பூஜை பண்றான்னு நினைக்காது, நான் பூஜை பண்ணித்தேன். இந்த எருப்பக்கடை பாசம் இந்த சூளம் எல்லாம் பூஜை பண்ணித்தான் வாங்குறேன். நான் சந்தையில வாங்கினேன் இந்த எருப்பக்கடை, சந்தையில வாங்கின எருப்பக்கடை வச்சுக்காது, பூஜை பண்ணி
1: Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. Krishna Yajurvedam Pancharutram Namakam 9th Anuvagam Mandiram 1 மற்றும் 2 விளக்க உரை வழங்குபவர் சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
3: மாலா சூலாக்னி கண்டா மணில் சஷக மகா கேது கட்வாங்க பாஷான் வீணாம் ஹேனாம் குஷேந்தோ சகல பரசுதாலால் புதாட்சசுகஸ்வஹ தோர்பியாம் பிப்ராணமீட்யம் சகல ஜனனுதம் சங்கரம் சர்வரக்ஷாலோலம் காலே பிரதோஷே கிருத நடனமனந்த பிரபம் சிந்தையேஹம். ரக்த வஸ்திரதரம் திவ்யம் மேகவர்ணவபுருத்தரம் தசஹஸ்தாயுததரம் வந்தே அகோர ரூபிணம் நமசிவாய. யஜுர்வேதத்தில் உள்ள நமக்கத்திலே நாம் 8 அனுவாகங்கள் பார்த்திருக்கிறோம். இது 9th அனுவாகம். நம இருண்யாய ச பிரபத்யாய ச நம கிகும் ஷிலாய ச க்ஷயனாய ச நம கபர்தினே ச புலஸ்தயே ச நமோ கோஷ்ட்யாய ச க்ருஹ்யாய ச நமஸ்தல்ப்யாய ச கேஹ்யாய ச நம காட்யாய ச கஹ்வரேஷ்டாய ச நமோ ஹ்ரதய்யாய ச நிவேஷ்ப்யாய ச நம பாகும் சவ்யாய ச ரஜஸ்யாய ச நம சுஷ்க்யாய ச ஹரித்யாய ச நமோ லோப்யாய சோலப்யாய ச. 9th அணுவாக்கத்தினுடைய முதல் மந்திரம் இது. நாம் ஏற்கனவே சொன்னது போல ஸ்ரீ ருத்ரத்திலே உலகத்தில் உள்ள எல்லா துவந்தமயமான விஷயங்களும் ஒரே பரமாத்மாவினுடைய ஸ்வரூபம்தான், அந்த ஒரே பரமாத்மா தான் பல்வேறு வடிவங்களாக இருக்கிறார் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே வருகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த அணுவாக்கத்திலும் சொல்லுகிறது. ஒரு நிலம் அப்படின்னா ஒரு கலர் நிலமாகவும் இருக்கலாம், உழுகின்ற நிலமாகவும் இருக்கலாம், அப்படி அந்த மாதிரி துவந்த விஷயங்கள் வரும்போது அறிவாளியும் அவர்தான் முட்டாளும் அவர்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா துவந்தங்களுமே அவர்தான், அவரோட சொரூபம் இல்லாமல் மற்றொன்று இந்த உலகத்திலே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறதுக்காக வேதம் எல்லா விதமான விஷயங்களையும் சொல்லி காண்பித்து கொண்டே வருகிறது. அப்படி இருக்கும்போது இருநியாய அப்படின்னா கலர் நிலத்தில் வசிப்பவர்கள், அவர்களுடைய வடிவாக இருப்பவர். பிரபத்யாய வழி போக்கர்களாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன், வழிப்போக்கனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுங்கும் போது இங்கே யாத்திரை இந்த ஜீவ யாத்திரை, இந்த ஜீவ யாத்திரைக்கு ஒரே ஒரு வழிப்போக்கன் தான் துணை, அது மகாதேவன் தான். மார்க்கபந்து ஸ்தோத்திரம்னு கேள்விப்பட்டிருப்பேள். அதில் சொல்கிறது போல மகாதேவன் ஒருவனே நமக்கு வழிபோக்கன், மார்க்கபந்து அப்படின்னா நாம் போகக்கூடிய பாதையில் நமக்கு துணையாக வரக்கூடியவர், வழித்துணை. பிரபத்யாய அப்படின்னா கூட நடந்து வரவ, வழி நடப்பவர்கள், அவருடைய வழியில் இருப்பவர்கள், அவருடைய ரூபமாக இருக்கக்கூடிய வடிவில் இருக்கும் மகாதேவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். கிகும்ஷிலாய, சுக்கான் பூமியில் வசிப்பவர்கள், ஏன்னா முன்னாடி கலர் நிலம்னு சொன்னதுனால இப்போ சுக்கான் பூமியில் வசிப்பவர்கள். க்ஷயனாய, நல்ல மாட மாளிகை கூட கோபுரங்களில் வசிப்பவர்கள். கப்பர்தினே, சடைமுடியை உடையவர், சடைமுடியை உடைய யாரும் ருத்ரபரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம்தான் அப்படிங்கிறதாக நினச்சிக்கணும். ஒரு உண்மையான பக்தனுக்கு பரமேஸ்வரனை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து. அவன் எதை பார்த்தாலும், ஒரு நல்லவனை பார்த்தாலும், ஒரு தீயவனை பார்த்தாலும், ஒரு ஏமாற்றுபவனை பார்த்தாலும், ஒருத்தனை நல்லா உய்விப்பவனை பார்த்தாலும், குருநாதரை பார்த்தாலும், ஒரு சண்டாளனை பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் அவனுக்கு பரமேஸ்வரனுடைய ஞாபகம்தான் வர வேண்டும். அது இல்லாமல் இவனுக்கு இவன் அறிவாளி, இவன் மேதை, இவன் முட்டாள், இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் ஏமாற்றுக்காரன் அப்படிங்கிற பாகுபாடே அவன் கண்ணுக்கு தெரியக்கூடாது. திருமூலர் திருமந்திரத்திலே கூறுகிறார், மரத்தை மறைத்தது மாமதயானை, மரத்தில் மறைந்தது மாமதயானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். எதை பார்க்குறோமோ அதுவாகவே தெரிகிறது. முதல்ல ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட பெரிய அழகிய யானை இருக்குது, ஆ அது யானை அப்படின்னு தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த யானைக்கு உண்டான ரியாக்ஷன்ஸை மனசு கொடுக்கறது. பக்கத்தில் போய் பார்த்துட்டு அது மரம்னு தெரிஞ்சிடுறது. எந்த க்ஷணம் அது மரம்னு தெரிஞ்சிடுறதோ அப்போ அந்த யானை அங்கே மறைஞ்சு போய், இது என்ன மரம், இது எப்படியாப்பட்ட மரம், எத்தனை வருஷ காலமாக இருந்த மரம், எப்படி யாரை கொண்டு செதுக்கினேள் அப்படி அந்த மரத்துக்குண்டான கேள்விகளாக கேட்க ஆரம்பிக்கிறான். யானைங்கிற வஸ்து மறைஞ்சு இப்போ மரம்ங்கிற வஸ்து தெரிஞ்செடுத்து. அதுபோல் நல்லவன் கெட்டவன், படித்தவன் படிக்காதவன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு என்றைக்கு இது எல்லாமே பரபிரம்ம ஸ்வரூபம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறதோ அன்னைக்கு அந்த சமதரிசனம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு வாய்க்கப்பெறும். சடைமுடியை கொண்ட எல்லாருமே இறைவனுடைய சுரூபமாக பார்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. இதில் பக்தர்களை காக்க முன்னிருப்பவர் புலஸ்தியாய, ஒரு மகரிஷி கூட இருக்கிறார் இல்லையா, அகஸ்தியர் புலஸ்தியர் முன்னிருப்பவர் அப்படின்னு அர்த்தம். கோஷ்டியாய, கோஷ்டம்னா மாட்டுக்கொட்டில், மாட்டுக்கொட்டில் வசிப்பவர்களாகவும், கிருஹியாய வீட்டில் வசிப்பவர்களாகவும் யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லோருமே மகாதேவருடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறதாக சொல்லுகிறது. அப்படியாக இருக்கக்கூடிய ஸ்வரூபங்களுக்கு நமஸ்காரத்தை சொல்லிக்கொண்டே வருகிறது, நமஹா நமஹாங்கிற சப்தத்தை போட்டு. தல்பியாய, கட்டிலில் இருப்பவரும் அவரோட ஸ்வரூபம்தான், கட்டிலில் இருப்பவருடைய வடிவமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன், உப்பரிகையில் இருக்கக்கூடியவரின் வடிவமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன், காட்டில் இருக்கக்கூடியவரின் வடிவமாக இருக்கக்கூடிய மகேஸ்வரன், குகையில் இருக்கக்கூடியவரின் வடிவமாக இருக்கக்கூடிய மகாதேவர். கஹ்வரேஷ்டாய அப்படின்னா குகை, காட்டியாயனா காடு. ஹ்ரதையாய அப்படின்னா ஆழமான மடுவில் இருப்பவரின் வடிவமாக இருக்கக்கூடியவர். நிவேஷ்பியாய, பனித்துளியில் இருக்கக்கூடியவர். பனித்துளி அப்படிங்கிறதே எத்தனை உண்டு, பனித்துளியிலும் இருக்கக்கூடியது யாருன்னா அந்த பரமேஸ்வரன் தான். பாகும் சவ்யாய, தூசுகளில் இருக்கக்கூடியவர். ரஜஸ்யாய, புழுதியில் இருக்கக்கூடியவர். எல்லாமே ஒருத்தர் பாக்கி இல்லாமல் எல்லா ஆபிரம்ம கீட்ட அப்படின்னு சொல்கிறது போல, ஒரு புழுவிலிருந்து ஆரம்பித்து பிரம்மா முதலில் பிரம்மா பரியந்தம் அத்தனை பேரும் அத்தனை ஜீவராசிகளும் நாம் கண்ணால் பார்க்கக்கூடியது, காதால் கேட்கக்கூடியது எல்லாமே பரமேஸ்வர ஸ்வரூபம்தான் அப்படிங்கிறத

0: नमो विक्षीणकेभ्यो नमो विचिन्वत्केभ्यो नम आनिर्हतेभ्यो नम आमी वत्केभ्यः. இது ரெண்டாவது மந்திரம். ஊர்வியாய பரந்த பூமியில் இருக்கக்கூடியவர், அழகிய அலைகளுடன் கூடிய நதியில் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது சூர்மியாய. ஊர்வியாயனா பரந்த பூமி, சூர்மியாயனா அலைகளுடன் கூடிய நதியில் இருக்கக்கூடியவர். பர்ணியாய பர்ணசாலையெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பச்சிலைகள் இருக்கக்கூடியவர். பர்ணசத்தியாய உலர்ந்த சருகுகள், பர்ணசாலைன்னு சொல்லுவோமே பர்ணசாலை அதுதான். ரிஷிகள் மகரிஷிகள் யோகிகள் அந்த பர்ணசாலையில் வசிக்கிறார்கள்னு ஒரு வார்த்தை வரும் புராணங்களில். அந்த சருகுகளினால் ஒரு கூரை ஒரு வீடு வேய்ந்து அதில் வசிக்கக்கூடியவர்கள். அபகுரமானாய ஆயுதம் எடுத்தவர், அபிக்னதே எதிரிகளை கொல்லக்கூடியவர். ஆக்கிதத்தே துன்புறுத்துகிறவர்கள், அதாவது துன்புறுத்துவது என்பது சின்னது பெருசு அப்படின்னு பிரித்தோமானால் சின்னதாக துன்புறுத்துறவரும் அவர் தான், பெருசாக துன்புறுத்துறவரும் அவர் தான். ஆக்கிதத்தே பிரக்கிதத்தே அப்படின்னா சின்ன சின்ன இடையூறுகள் விளைவிப்பவரும் அவருடைய சுரூபம்தான், பெரிய பெரிய துன்பத்தை கொடுப்பவரும் அவர் தான் அப்படிங்கிறதாக அர்த்தம். கிரிகேப்யா, இப்போ இதுக்கப்புறம் வரக்கூடியதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நமோவ கிரிகேப்யோ தேவானாகும் ஹிருதயேபியா. இதை அந்த தேவானாகும் ஹிருதயேபியாங்கிறத ஒவ்வொன்றிலையாக சேர்த்துக்கணும். நமோ விக்ஷீணகேபியோ தேவானாகும் ஹிருதயேபியா, நமோ விசின்வத்கேபியோ தேவானாகும் ஹிருதயேபியா, இது ஒவ்வொன்றோடையும் சேர்த்துக்கணும். கிரிகேபியா அப்படின்னா அடியார்கள் கேட்கக்கூடிய வரத்தை எல்லாம் தரக்கூடியவர். அந்த எந்த தேவர்கள் இருக்கிறாரோ அந்த தேவர்களுக்கு, தேவர்களுடைய இதயத்தில் யார் இருக்கிறார்னா பரமேஸ்வரன் தான் இருக்கிறார். இந்த கிரிகேபியா தேவானாகும் ஹிருதயேபியா அப்படி இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம். நமோ நமோ விக்ஷீணகேபியோ தேவானாகும் ஹிருதயேபியா. விக்ஷீணகேபியர்கள்னா கொடுக்க கொடுக்க குறையாதவர்கள், கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள். அப்படி எந்தெந்த தேவதைகள் இருக்கின்றனோ அந்த தேவர்களுடைய ஹிருதயத்தில் வசிக்கக்கூடிய மகாதேவருக்கு நமஸ்காரம். நமோ விஜின்வத்கேபியோ தேவானாகும் ஹிருதயேபியா. தேவர்கள் இந்த விஜின்வத்கேபியர்கள் நம்மளுடைய சிந்தனைகள்லாம் போக்கக்கூடியவர்கள், நம்முடைய கஷ்டங்களை நீக்கி சுகத்தை அளிக்கக்கூடிய எந்தெந்த தேவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய ஹிருதயமாக இருக்கக்கூடியவர். நம ஆனிர்ஹதேபியோ தேவானாகும் ஹிருதயேபியா, அந்த தேவர்களுடைய ஹிருதயத்தில் வசிக்கக்கூடியவர். நம ஆமி வத்கேபியோ தேவானாகும் ஹிருதயேபியா. இப்படி நீ எந்த தேவனை கும்பிட்டாலும், எந்த தேவருக்கு நீ நமஸ்காரம் செய்தாலும், சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி என்று புராணத்தில் வரும் ஒரு வாக்கியம் போல, எல்லா தேவர்களுக்கும் ஹிருதயத்தில் வாசம் புரியக்கூடியவர் மகாதேவர்தான். நீ யாரை கும்பிட்டாலும் அந்த நமஸ்காரங்கள் மகாதேவரையே போய் சேருகிறது, இந்த ருத்ர பரமேஸ்வரனை போயே சேருகிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இது ஒன்பதாவது அணுவாக்கம். பத்தாவது அணுவாக்கம் மேற்கொண்டு பார்க்கலாம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபூஜை விளக்கம். வழங்குபவர் வி கே புரம் திரு ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: நல மலர் புனையேன் தழும்புயர ஏத்தேன்

திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, இது சதகம், திருச்சதகத்தில் உள்ள பாட்டு.

0: உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச பாட்டு தான் இதில். மணிவாசக பெருமான் பக்தி வைராக்கியத்தினுடைய விசித்திரத்தை சொல்றார். பக்தி விசித்திரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு இங்க காட்டுறார். நாயடியேன் வருந்துவன் பெருமானே, நான் அடியேன் நாய் போன்றவன். தமியேன் வருந்துவன், நான் நாதியற்றவன் பற்றுக்கோடு இல்லாதவன். எனக்கு உன்னை தவிர வேறு யாருமே பற்றுக்கோடு இல்லை பெருமானே. நான் வருந்துவன் எதற்காக? நின் மலர்பாதம் அவை காண்பான். அந்த பெருமானுடைய திருவடி மலரடி, மலர் போன்ற பாதம். அந்த பாதம் இருந்து, அந்த பாதத்திலேயே இருந்தும் அதை அறிய முடியவில்லையே பெருமானேன். உன் திருப்பாதத்தில் நான் இருக்கிறேன், ஆனா அந்த பாதத்தை காண்பான் வருந்துவன். எனவே அந்த பாதம் எனக்கு தெரியலையே பெருமானே, திருவடியில் இருந்தும் அது தெரியலையே என்று அவை காண்பான் வருந்துவன். அது காணுதற் பொருட்டு நான் வருந்துவன். அந்த பாதத்தில் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா, அது எல்லா நலமும் இந்த ஆன்மாவுக்கு விளைகின்ற நலம் அத்தனையும் செய்கின்ற பாதம் அது இல்லையா. அது நம்ம அறிவை படிப்படியாக மலர்த்துகின்ற பாதம். அதனால அந்த பாதம் நல மலர். இந்த பாதம் எப்படிப்பட்டது? நல மலர். நமக்கு விளைகின்ற நலத்தை எல்லாம் தருவது அதுவே. எதற்காக தருகிறது என்றால், நம்முடைய அறிவை படிப்படியாக மலர்த்துவதற்கு. அதனால அந்த பாதத்திலிருந்தும் அதை காண முடியவில்லை. சரி, அந்த பாதத்தை சென்னியில் புனைந்தேனா? பார்க்கவே முடியலையே பெரிய, எப்படி புனைகிறது இல்லையா. அதனால அது நல மலர். அது இருக்க வேண்டிய இடம் எது? மலர் இருக்க வேண்டிய இடம் எது? சென்னி. அதுல புனையிலேயே நல மலர் புனையேன். எனவே அந்த மலரை புனையேன், அதனால் அதில் வருகின்ற நன்மையையும் நான் புனையவில்லையே. அந்த நன்மையை நான் பெறவில்லையே. பாதத்திலிருந்தும் அதை புனையலை, அதை பெறலை, நன்மையை பெறலை. சரி, அப்போ அந்த மலரை பெதர்வதற்காக மலர் புனைந்தாவது ஏத்துகிறேனா? அந்த திருவடிக்கான மாலையாவது புணர்கிறேனா? திருவடியும் புனையலை. சரியா, உனக்கு தெரியலன்ற போட்டு தள்ளு. அதுக்கு மாலை சாத்தனும் அதுவுமா தெரியாது? அதுவும் செய்ய மாட்டேயா நான். எனவே அந்த பெருமானுக்கு இருந்து, அதுக்குரிய இடத்துல இருந்து பெருமானுடைய திருவடிக்கான மலரையும், நல மலர், எனக்கு நலம் விளைவிக்கின்ற மலர், அதை நான் புனையேன், அதை நான் புனையேன். என் கையிலே நீ இருக்கிறாய், என் கையிலேயே நீ இருந்தும் இந்த கை என்ன செய்ய மாட்டேக்கு? உனக்கான மாலையை புனைய மாட்டேக்க பெருமானே என்று அங்கே சொல்கிறார். எனவே எதனால புனையலையா? கையிலிருந்தும் அந்த பெருமானை நான் புனையவில்லை. ஏன்னா நீ கையில் இருந்த, ஆனால் என்னுடைய பற்றெல்லாம் ஆக்கையிலெல்லாம் இருந்தது. என்னுடைய கையெல்லாம் எங்கே இருந்தது? பற்றெல்லாம் ஆக்கையில் புனைந்த நான், ஆக்கையில் புனைந்த நான் நலமும் புனையேன், மலரும் புனையேன். எனக்கு நல்ல நலத்தையும் புனையல, மலரையும் புனையேன். எனவே அந்த பெருமான் சொல்கிறார், அந்த பாதத்தை காண முடியல, பாதத்தை காண முடியல, அந்த பாதத்தோடு புனைய முடியல, அதனுடைய நலத்தை பெற முடியல. அந்த பாதத்தோடு புனைந்தா ஞானம் விளங்கும். என்ன விளங்கும்? ஞானம் விளங்கும். ஞானம் விளங்குனா என்ன விளங்கும்? ஆனந்தம் விளங்கும் இல்லையா. அத கடைசியில சொல்றாரு, அந்த மூணாவது அடியில அவர் சொல்றாரு, அந்த இதை பெற்றால், அந்த ஞானத்தை பெற்றால் அருள் அமுதம் புரியாயே, அந்த அருள் அமுதத்தை உண்ணலாம். அருள் பெற்றால் அமுதத்தை உண்ணலாம். அதனால நான் அந்த அமுதமும் கிடைக்கல, எனக்கு என்ன கிடைக்கல? அருளும் கிடைக்கல, அமுதமும் கிடைக்கல. அதனால வருந்துவேன், அருந்தாது வருந்துவேன். அந்த அமுதம் அருந்தாது வருந்துவன். அதனால இந்த அந்த நலம் புனையேன், அதனால நான் புலையேன்கிற அந்த நலத்தை புனையாதவன், பெருமானுடைய திருவடியை புனையாதவன் என்ன சொல்றாரு? புலையன், புலையன். எனவே அதை புனையாத புலையன். அதனால உனக்கு மாலையும் புனையல. நாத்தழும்பு ஏற ஏத்தேன், இது காயத்தால செய்யாததை சொன்னார் இல்லையா. பெருமான பொருந்த அதுக்கு அவனுடைய காயத்தால பெருமானுக்கு மலர் புனைந்து திருவடியில சாத்தணும், அதை செய்யல இல்லையா. அப்புறம் வாக்கால என்ன செய்யணும்? பெருமானுடைய திருப்புகழை பாடணும். ஏத்தேன், ஏத்தேன், நாத்தழும்பு ஏற ஏத்தேன், ஏத்தேன் என்று பெருமானை கொடுக்கிறார். ஏத்தேன், உனை ஏத்தேன் பெருமானே, ஏத்தேனே, நான் உன்னை ஏத்தேன், நாத்தழும்பு ஏற ஏத்தேன். பெருமானுடைய புகழை சொல்லி சொல்லி நாக்கில் என்ன வரணுமா? தழும்பு. நாத்தழும்ப ஏத்தேன், நாத்தழும்பன்ன தழும்புதல்னா நிறைதல், நான் நிறைய, நான் நிறைய ஏத்தேன். தழும்ப ஏத்தேன், தழுவி ஏத்தேன், உன்னோடு பொருந்தி ஏத்தேன். அதனால அந்த பெருமான் சொல்கிறார், பொருந்திய பொற்சிலை குனித்தாய், பொருந்திய பொற்சிலை குனித்தாய். எனவே இங்க அந்த பெருமானை ஏத்தல, அந்த தேனை காணல, அதை அருந்தல. அதுக்கு சொல்றாரு, ஏத்தேன், பொருந்திய பொற்சிலை குனித்தாய். ஏத்தாய், நீ என்ன செய்ய மாட்டே? பொற்சிலை குனித்தாய், எந்தாய் ஏத்தாய், எந்தாய்ங்கிறார் பெருமாள். எந்தாய், நீ அருந்தாய். நீ எப்படிப்பட்ட தாய்? அருந்தாய், மிக மிக அரிய தாய். நீ அருந்தாய், நீ அருந்தாய், நீ எதையும் அருந்தாய். அந்த அம்மைக்கு எந்த விதமான அனுபவமும் கிடையாது இல்லையா. ஆனா அப்படி அந்த தாய் அருந்த மாட்டா, ஏன்னா அவ எப்படி இருக்கா? தேன், நீ தேன், அதனால் அருந்தாய். நீயே தேனா இருக்கிறதுனால அருந்தாய். அது பற்றி வருந்தாய், அது பற்றி வருந்தவும் மாட்டாய். ஆனா நான் யார்? உன்னுடைய பிள்ளை, நான் உன் பிள்ளை தானே. அதனால உன் பிள்ளையையும் நீ அருந்தாய் என்பதனாலும் நானும் அருந்தாத நாயாய் படைத்தாயோ, தேனறிந்தாய் நாயாய் படைத்தாயோ என்று பெருமானிடத்தில் கேட்கிறார். ஏன்னா தேன் என்ன செய்ய, நாய் என்ன செய்யாது? நமக்கு தேன் வேணுமே இல்லையா. எனவே அந்த உன் பிள்ளையையும் தேனறிந்தாய் நாயாக்கினையோ, மலர்பாதம் அவை காண்பாய் குனித்தாய், பொருந்திய பொற்சிலை உனித்தாய். அவன் கையில எதை வச்சிருக்கிறான்? பொற்சிலை உனித்தாய், பொன்மலையவே வில்லாக வை இல்லையா. பொருந்திய நீ, என்னோடு பொருந்திய நீ, நீ பொன், நான் சிலை. நீ பொன், பொன்ன ஞானம். நான் கல், சிலை என்னது கல். நீ பொன், நான் கல். அதனால என்கிட்ட என்ன இல்லை, கசிவில்லை வளைவில்லை. எனவே என்னை குனித்தாய், குனிப்பால் குனித்தாய். எப்படி குனித்தாய், குனிக்கிறதுங்கிறது என்னது வளைக்கிறது. எப்படி வளைக்கிறாரு, குனிப்பால் குனித்தாய். குனிப்புன்னு என்னது ஆட்டம், ஐந்தொழில். பெருமான் குனித்த புருவமும்ங்கிறது வளைவு இல்லையா, அது வளைவை குறிக்கிறது. இந்த குனிப்பு உடையானிக்கே அப்படிங்கிறது ஆட்டம், விளங்குதாமா. எனவே அந்த பெருமான் நம்ம எப்படி குறிக்கிறாரு, இந்த கல்லை வளைக்கிறாரு. எப்படி வளைக்கிறாரு, கல்லை மென்கனியாய்க்கும் சொல்றாரா இல்லையா. அப்படி அந்த பெருமான் குனிப்பால், அவனுடைய ஐந்தொழிலால் என்ன செய்யறாரு, குனித்தாய். எதற்கு, பாதம் நோக்கி, பாதத்தை நோக்கி குனித்தாய். இச்சிலை குனித்தாய், இச்சிலை குனித்தாய், இந்த கல்லை வளைத்தாய். அதனால உன் பாதம் காட்டி பதம் தந்து, உன் பாதம் காட்டி பதம் தந்து, அந்த முக்தி பதத்தை தந்து அருள் அமுதம் புரியாயேல். அருள் அமுதம் வருந்துவன் இல்லையா, தமியேன் வருந்துவன் கொம்பரில்லா கொடி போலம்பர். இந்த ஆன்மா எப்போதும் எதையாவது பற்றித்தான் நிற்கும். அதனால தமியேன்கிறது நாதி இல்லாத, பற்றுக்கோடு இல்லாத. எனவே தமியன் வருந்துவன் தேன் அருந்தான் ஆய், அதனால தேன் அருந்து அருந்தாததுனால வருந்துவன், அருந்தினால் திருந்துவன். அந்த தேன் அருந்தினால் திருந்துவன், இல்லையேல் வருந்துவன். அந்த தேன் அருந்தினா திருந்துவன், இல்லையேல் வருந்துவன். மற்ற என்ன நாம் என்னால வேற என்ன செய்ய முடியும். அதனால நீ அந்த கல்லை என்ன செஞ்சாய், வளைத்தாய், கல்லை வளைத்தாய். அதனால சொல்றாரு, அந்த வளைச்சதுனால அந்த இதுல சொல்றது போல களவிற்றதும்பிய கல்வன் என்பார். களவிற்றதும்பிய கல்வன் யாரு, பெருமான். நம்ம நெஞ்சத்தில் இருக்கிறான், ஆனாலும் எப்படி இருக்கிறான், கண்ணாயிருந்து காட்டியும் காட்சிக்கு அருமைப்பட்டி கல்வன் என்றார். படிச்சிருக்கோமா இல்லையா, நமக்கு கண் போல இருந்து எல்லாத்தையும் காட்டுறான், ஆனா நம்ம அவனை பார்க்கவே முடியல. அதனால அங்க சொல்றாரு, அந்த கல்வன் கல்வனே ஆயினும் கல் அவனே, கல்வனே ஆயினும் கல் அவனே. அதனால நீ கல் நான் கல்ங்கிறார், நீ கல் நான் கல். அதனால நீ கல்லாயினும், நீ கல்லாயினும் என் பாதம் கண்டு கல் கண்டாவாய். கல் பாதம் கண்டு என்ன ஆகுமா, கற்கண்டு, கல் கண்டு கற்கண்டாகும் என்று இங்க சொல்கிறார். எனவே நாமெல்லாம் பெருமானுடைய பாதம் கண்டா என்ன ஆகலாம், கல் போல இருக்கிற நாமெல்லாம் கற்கண்டாக ஆகலாம் என்று இந்த பாட்டில் நமக்கு பெருமான் சொல்கிறார். முயற்சி பண்ணுவோம், பண்ணலாமா, என்னமா பாட்டு நல்ல பாட்டுமா அது, எந்த பாட்டு தான் நல்ல பாட்டு இல்லை, எல்லா பாட்டும் நல்ல பாட்டு தான். எனவே இந்த அவர் சொல்றாரே, தேனேயும் மலர்கொன்றே சிவனே, எம்பெருமானே உன் அருள் பெருநாள் என்று என்று வருந்துவன்கிறார். பெருமானுடைய திருவடி ஏ ஆமாறு உனக்கு ஆளாமாறு, ஆமாறுன என்ன ஆமாறு, உனக்கு ஆள் ஆமாறு, உன் திருவடிக்கே அகங்குளையேன் அன்புறுகேன், பூமாலை புனைந்து ஏற்றேன் புகழ்ந்து உரையேன். அடுத்த பாட்டில் சொல்றாரு, இங்கே இதை சொன்னதுதான் அடுத்தலையா சொல்றாரு. எனவே அவனுக்கு மாலை புனையணும், அவனோடு புனையணும், அவனுடைய புகழையே நாக்கு பேசணும், அவனுடைய இன்பமின்றி நமக்கு வேற இன்பமே இல்லை என்பதை நமக்கு பலகாலம் அவர் பல இடங்கள்ல நமக்கு அந்த பெருமான் சொல்கிறார். அது மட்டுமல்ல, இந்த மருளார் மனத்தோடு உனைப்பிரிந்து வருந்து வந்தார் இல்லையா. அதனால அந்த பெருமான சொற்பதம் கடந்த அப்பன் தாழ் தாமரைகள் ஏற்றி தடமலர் புனைந்து நையும் ஆளலாதவரைக் கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறுங்கிறார். எனவே அதுதான் நாம செய்ய வேண்டியதுங்கிறத புகழ்மின் தொழுமின் பூப்புனைமின் புயங்கண்தாளே புந்தி வைத்திட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும்ங்கிறார். இனி ஓர் இடையூறு அடையாமை பெருமானுடைய திருவடியை புனைஞ்சோம்னா நமக்கு ஒரு அல்லலும் வராது என்பதை அவர் பல இடங்களிலும் நமக்கு சொல்கிறார். இப்போ நாம இன்றைக்கு சிந்திக்க இருப்பது சிவபூசணை. உள்ளபடி நாம ஞான பூசணியை பார்க்கணும். இந்த பூசணியை பார்த்துட்டு அதுக்கு போகும்னு சொன்னதுனால இன்னைக்கு இந்த பூசையை பார்க்குறோம். நாம் உள்ளபடி 9வது நூற்பாவில் 3வது அதிகரணம் ஞான பூசணையை பார்க்க வேண்டியது. இப்போ இந்த உலகத்தில் நாம் உயிர்த்ததுக்கு ஒரே வழிதான், உயிர்த்ததுக்கு நமக்கு ஒரே கடவுள், ஒரே வழிதான். யாரை கும்பிடணும் என்ன செய்யணுங்கிற கேள்வியே கேட்கக்கூடாது. அதெல்லாம் காலம் விரயம் செய்வதுங்கிறார் இல்லையா. நமக்கு கடவுள் ஒரே கடவுள் தான், அவனை அடைவதற்கு வழியும் ஒரே வழிதான். அதனால் அப்போது ஐயா நாம சாத்திரங்களெல்லாம் படித்து பெருமான் அடையணுமா இல்லை தோத்திரங்களை படித்தா அடைஞ்சிடலாமா அப்படி கேட்குறாங்க. உனக்கு இடது கண்ணு வேணுமா வலது கண்ணு வேணுமான்னா என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது என்ன சொல்லுவாங்க ஐயா? ஒரு கண்ணு போதும்பாங்களா? ஏன் ரெண்டு கண்ணு இருந்தால் தான் ஓரளவாவது பார்த்து தெரியுது. அப்போ நமக்கு ரெண்டுமே பெருமான் கொடுத்துருக்காருன்னா தேவையில்லாமையா கொடுப்பாரு இல்லையா? அதனால் நமக்கு ரெண்டுமே வேணும். அதுவும் இந்த திருமுறைகள் படிக்கும்போது புரிஞ்சு படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். வெறுமனே அது புரியாமல் படித்தா, புரியாமல் படித்தால் பலன் உண்டு தான் இல்லையா? புரியாமல் படித்தாலும் பலன் உண்டு என்றாலும் புரிந்து படிக்கிறதுக்கும் புரியாமல் படிக்கிறதுக்கும் வித்தியாசம். என்ன வித்தியாசம்னா, பாச தெரியாத பட சினிமாவை போய் பார்க்குறீங்கன்னு வைங்க, அது எப்படி இருக்கும்? வெறுமனே படம் தான் தெரியும், என்ன பேசுகிறாமன்னு அவ்வளோதான் ரசிப்பு. தெரிஞ்ச படம்னா பாச உள்ள படம்னா ரசிப்பு இருக்கா இல்லையா? அப்போது நமக்கு பொருள் தெரிஞ்சு படித்தா அந்த பாட்டில் லைப்பு, இல்லைன்னா அது சடங்கு. தெரியாமல் படித்தா சடங்கு, தெரிஞ்சு படித்தா வழிபாடு. உருகி படிக்கணும்னா அது பொருள் தெரியணுமா இல்லையா இல்லையா? அப்போது நாம் பெருமானோடு அன்போடு குழைந்து அதை செஞ்சாதான் அது வழிபாடு, இல்லைன்னா அது எப்படி இருக்கும்? வெறும் சடங்காக இருக்கும். அப்போது அதுக்கு பலன் அதிகம். பாடுவார் பசி தீர்ப்பார் பரவுவார் பிணி களைவார்னு சொல்லியிருக்காரா இல்லையா? பாடுவதற்கும் பரவுவதற்கும் எவ்வளவு வித்தியாசம், பலன் எவ்வளவு மாறுது. இது உடற்பயன், அது உயிர்ப்பயன். அதனால் நாம நமக்கு சித்தியாரில் சொல்கிறாரு, ஐயா எது நல்லது எது நல்வினை அப்படின்னா, உயிரை வளர்க்காத எல்லாமே தீவினை தான், உயிர் வளர்ப்பது மட்டும்தான் நல்வினை. இறப்பில் தவம் என்ன சொல்கிறோம்? இறப்பில் தவம். ஏன் அதை இறப்பில் தவம்னு சொல்றோம்? மற்றதெல்லாம் இறப்புடை தவம்ங்கிறோம், உலக வினை வைதீக வினைகள் எல்லாம். எதனால எதனால அதை இறப்புடை தவம்ங்கிறோம்? ஏன் அப்படின்னா, அதெல்லாம் உடற்பயனை தருவதே, அதனால உடல் அழியது போல அதுவும் அழிந்துபடத்தான் செய்யும். அதனுடைய பயன்கள்லாம் எதுக்கு வருது? உடல் மூலம் அனுபவிக்கிறோம், உடலுக்கு தான் வருது. ஆனால் இது சிவபுண்ணியங்கள் எல்லாம் உயிருக்கு பயனளிப்பனே. அப்புறம் உயிருக்கு பயனளிச்சா அந்த உயிர் ஒரு காலம் அது அழியாத நித்தப்பொருள், நீடும் ஒழியும் என்றார் இல்லையா. வினா வெண்பா அப்படித்தான படிச்சிருக்கீங்க. எனவே அறிவினுடைய இயல்பு வளர்ந்து கொண்டே போவது, சடத்தின் இயல்பு தேய்ந்து கொண்டே போவது. அப்போ சடத்தினுடைய பயன் நோக்கி செஞ்சா அதுக்கு அழிஞ்சுதான் போவோம் இல்லையா. உயிர் பயன் கருதி செஞ்சா அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால அது இறப்பில் தவம். ஏன் இறப்பில் தவம்னா எதுக்கு, அது உயிரிலே பயன் அளிப்பதால் அது இறப்பில் தவனாயிற்று அப்படி சொல்லணும். புரிஞ்சுதா, அழியாத உயிருக்கு பயன் அளிப்பதால் அது இறப்பில் தவம். ஏன்னா ஒருத்தனுக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் சொல்லி கொடுத்ததை கக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. அந்த இது அறிவில் ஏறுனா ஏறினதுதான் விளங்குதாமா. அதனால இந்த சிவபுண்ணியங்கள் என்பது, அந்த சிவபுண்ணியங்கள் ஐவகை வினையில எதெல்லாம் சிவபுண்ணியம்னு சொல்றோம், எதெல்லாமா? அதி ஆன்மீகம், அதிமார்க்கம், மாந்திரம், மூன்றும் சிவபுண்ணியம், ஒன்றுக்கொன்று உயர்ந்தவை. அதுல இப்போ அந்த அத்தி ஆன்மீகத்தில் முதற்கண் இருப்பது சிவபூஷணை, அதான் சிவபூஷணை. அதிமார்க்கம் என்பது யோகம், மாந்திரம் என்பது ஞானம், மந்திரங்களே கடிக்கின்ற ஆற்றல். அதனால இந்த சிவபூஷணை ஒன்றுதான் நமக்கு உயிருக்கு உறுதி தருகின்ற ஒரு செயல். அதனால சிவபெருமானிடத்திலே பக்தி ஏற்பட வேண்டுமென்றால் கோடி ஜென்மங்களில் புண்ணியம் செய்திருந்தால் கிடைக்கும். சிவன் ஒருவரை பூஜை செய்துவிட்டால் மற்ற ஏனைய தேவதைகள் யாவரும் பூஜை செய்யப்பட்டவர்களாக கருதி மகிழ்ச்சியே அடைகின்றனர். எவ்வாறு ஒரு மரத்தின் அடியிலே அந்த வேரிலே நீர் விடுவதால் மரத்தினுடைய இலை கிளை எல்லாம் தலைத்து வளர்கிறதோ, அதுபோல இந்த எல்லாரும் பெருமானுடைய பூசனையை செய்தால் எல்லா தேவதைகளும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நமக்கு வாயு சங்கீதை சொல்கிறது. சிவபூஜை செஞ்சா வேற யாரையும் பூசிக்க வேண்டாம், எல்லாருக்கும் அது எல்லாரும் உங்களுக்கு நலம் புரிவார்கள் என்று சொல்கிறார். அப்போ அது எப்பேற்பட்ட ஒரு கர்மம் இல்லையா. முத்திக்கு வழி ஞானம், முக்திக்கு வழி ஞானம், அதை வாயில் என்றார். அது என்ன சொன்னாரு, வாயில் இல்லையா. அது கோபுரம்னு சொல்றோம், வாய் கோபுரம் வாசல். கோபுரம்ங்கிறது என்னது, கோபுரம்ங்கிறது திருவடி, கோபுரம்ங்கிறது திருவடி, அது ஞானம், எல்லாம் ஒண்ணுதானே. எனவே அந்த பெருமானை பார்க்கணும். கருவறை, கருவறைன்னு என்னது, கரு இருக்கும் அறை கருவறை, கரு இருக்கிற அறை, சரக்கு இருக்கிற அறை சரக்கரை, சரக்கரை பதிகம் படிச்சிருக்காரா இல்லையா. எனவே அவர் தான் சரக்கு, பண்டம், சரக்கு என்னது பண்டம், அவன் இருக்கிற இடம்தான் சரக்கரை, நம்ம அறிவு தான் இல்லையா. அப்போ அந்த கருவாகிய பெருமான் இருக்கிற இடம்தான் கருவறை. அப்போ அந்த இருட்டு, அது நம்ம அறிவு தான், அது இருக்கிற அறை, நம்ம அறிவு தான் அவன் இருக்கிற அறை. இதய குகை இல்லையா, அது கருணையில், கருணையில் கருணி உண்டுனை நான் உண்டு என்பான். கருணையில் கருணை உண்டுனை நான் உண்டு, கருணையில் கருணி உண்டு, கருணையில் கருணி உண்டு உனை நான் உண்டு. கருணின் என்னது, இதய குகை. கருணை என்னது, இதய குகை. கருணி, கருணியில் கரு நீ உண்டு, அதை நான் உண்டு, உனை நான் உண்டு என்று சொல். புரியுதாமா பாட்டு. எனவே அந்த பெருமான் இருக்கிற இடம் நம்ம அறிவு தான், அவனை அவனை வழிபடணும், அதில் அவனை வழிபடணும் என்பதை நமக்கு வாய் சங்கீதம். முக்திக்கு வழி ஞானம், ஞானம் தான் வீட்டுக்கு வழி. அதனால இந்த ஞானத்தை பெறுவதற்கு வழி என்ன? ஞானம் கிடைச்சா முக்தி கிடைக்கும் இல்லையா? ஞானத்தை பெறுவதற்கு வழி என்னையா? தபம். தபம் மற்றதெல்லாம் அவம் இல்லையா? தபம் எது தபம்? என்னமா? பெருமானை வழிபடுவதுதான் தபம். காயத்தாலும் மனத்தோடு, காயத்தாலும் மனத்தாலும் இப்படி வழிபடுவதுதான் தபம், ஞானத்தாலும். அதனால அது நமக்கு சிவப்பிரகாசத்துல சொல்றாரு, சிவப்பிரகாசத்துல சொல்றாரு இல்லையா? அந்த 68வது பாட்டு ஞாபகம் இருக்கா? சிவப்பிரகாசம் 68. காட்டிடும் கரணம் ஒன்றின்றேல் காணோனாதாம், நாட்டிய இவற்றால் ஞானம் அணுகவும் ஒண்ணா, முன்னம் ஈட்டிய தவத்தினாலே இறை அருள் உருவாய் வந்து கூட்டிடும் இவற்றை நீக்கி குறைகளல் குருகுமாரே சொல்றார் இல்லையா? எனவே பெருமான் நமக்கு கொடுத்த இந்த சரீரத்தை கொண்டு சிவபெருமானை பார்க்க முடியாது இல்லையா? இந்த சரீரம் இல்லைன்னா உலகத்தை கூட பார்க்க முடியாது. இந்த சரீரம் இல்லைன்னா உலகத்தை கூட பார்க்க முடியாது. இதை வச்சு நம்ம சிவத்தை பார்ப்பதற்கு ஒன்றும் முடியாது. அப்போ இந்த பெருமான் இந்த சரீரத்தை எதற்காக கொடுத்தார்? இந்த சரீரத்தை நாமே பெற்றோமா? நாம பெற்றோமாமா? நீங்க பெறலையா? என்னமா? நீங்க பெற்றீங்களா? சாமி கொடுத்தாரா? நீங்க பெறல. ஏன்? என்னமா? ஏன் பெறலைன்னா ஊனறியாது என்றும் உயிரறியாது ஒன்றும் இவை தான் அறியாது ஆறு அறிவார் தான் சொல்றாரா இல்லையா? எனவே இந்த ஆன்மாவுக்கு இந்த உடம்பு இல்லைன்னா எதையுமே அறிய முடியாது இல்லையா? உடம்பு இல்லைன்னா எதையும் அறிய முடியாது. அந்த உடம்புக்கும் அறிவே கிடையாது. எனவே அந்தஹீன நியாயம் பற்றி என்ன சொல்லணும்? அந்தஹீன நியாயம் பற்றி இவர்கள் ஒருவரை ஒருவர் கூடிக்கொள்ள முடியாது. அவன் குருடன், இவன் ஒண்டி. குருடனும் ஒண்டியும் அவங்களே சுதந்திரமா சேர முடியாது. ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒருத்தன் கண்டிப்பா வேணும். அதனால இந்த இதில் சொல்றாரு பெருமான் தான் அதை கொடுக்கிறாரு. அப்போ ஏன் கொடுத்துருக்கிறாருன்னா, இதை வச்சு நாம பெருமானை பார்க்க முடியட்டாலும் பெருமானை பார்ப்பதற்கான கருவியை பெற முடியும். பெருமானை பார்ப்பதற்கான கருவியை பெறலாம். பெருமானை பார்ப்பதற்கான கருவி எது? ஞானம். அந்த ஞானத்தை இந்த உடம்பு கொண்டு பெறலாம். எப்படி பெறலாம்? தவத்தில் செலுத்தினால். இந்த உடம்ப தவத்தில் முன்னம் ஈட்டிய தவத்தினாலே சொல்றாரா இல்லையா? முன்னம் ஈட்டி, அப்போ முன்னம் ஈட்டிய தவம் என்பதனாலே ஒரு பிறவியில செய்த தவத்தான் அமையாது இல்லையா? பல பிறவிகள்ல தொடர்ந்து தவம் செய்யணும். அப்போ நமக்கு இந்த உடம்பு எது கொடுத்துருக்கான்? ஆமா. அதனால பிணிகொள் பிறப்பு வழிய பிறப்புழியில் சொல்றாரா இல்லையா? அப்போ நாம அந்த ஞான சம்பந்தர் சொன்னது போல இந்த பிறப்பு ஒழிவதற்காக பிறந்தேன், பிறவாதிருக்க பிறந்தேன். அப்போ நாம பிறவா நிலையை அடைவதுதான் நம்முடைய நோக்கம். அதற்கு நாம செய்ய வேண்டியது என்னது? பூசனை, சிவபுண்ணியம்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: இப்ப உலகத்தை எங்கிருந்து படைத்தான்? மாயை. மாயை இரண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், சுத்த மாயை அசுத்த மாயை. இப்ப மாயை எப்படி இருக்கும்? அதாவது சுத்த மாயை அசுத்த மாயை என்ற பாகுபாடு ஆணவமலத்தினாரே, ஆணவமலம் கலந்திருக்கிற பகுதி அசுத்த மாயை, ஆணவமலம் கலக்காத பகுதி சுத்த மாயை. அதாவது எல்லா உலகங்களும் எல்லா அண்டங்களும் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பதுதானே மாயை. அப்படி என்றால் மாயை என்பது எவ்வளவு பெரிய பொருள்? அதுதான் எல்லாவற்றையும் வளைத்து தனக்குள்ளே அடக்கியிருக்கிற ஒரு, அதான் ஒரு வட்டம், வட்டமிட்டு காட்டுவார்கள் மாயை. எல்லாவற்றையும் தனக்குள்ளே தன்னுடைய வயிற்றுக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிற ஒரு பெரிய ஜடப்பொருள் மாயை. அதிலே ஆணவமலம் கலந்த பகுதி உள்ளே அடங்கி இருக்கிறது. ஆணவமலம் கலந்த மாயை அசுத்த மாயை உள்ளே அடங்கி இருப்பது. அதாவது என்ன உதாரணம் சொல்லலாம்? இப்போ நம்முடைய பூமியை சுற்றி காற்று மண்டலம் இருக்கிறது இல்லையா, அதுல அசுத்தமான காற்று உள்ளே அடங்கி இருக்கிறது. அதற்கு மேலாக விரிந்திருப்பது அந்த தூய்மையான காற்று மண்டலம். அதுபோலத்தான் அசுத்தமாயை உள்ளே அடங்கியிருக்கிறது, அதற்கு மேலாக விரிந்திருப்பது சுத்தமாயை. ஆணவமலம் கலந்ததனால அசுத்தமாயை பருமையாக இருக்கும், பருப்பொருளாக இருக்கும். சுத்தமாயை நுண்பொருளாக இருக்கும், நுண்ணியதாக இருக்கும். அசுத்தமாயை காட்டிலும் சுத்தமாயை நுட்பமானது, தூய்மையானது. அதனாலே சுத்தமாயைக்கு என்ன பெயர்? சுத்தமாயை குறிக்கிற பெயர்கள் குண்டலி என்பது. குண்டலி என்ன பொருள் தெரியுமா? குண்டலி என்றால் குண்டலம்னா என்ன? குண்டலம் என்றால் வளைவு, வளைந்திருக்கும். எனவே சுத்த மாயை தான் எல்லாவற்றையும் வளைத்து தனக்குள்ளே அடக்கி இருக்கிறது. அதனால குண்டலி என்ற பெயர். இன்னொரு பெயர் உண்டு சுத்த மாயைக்கு, விந்து என்பது. அதற்கு பொருள் தூய்மை, தூய்மையானது, தூய்மையாக இருப்பது. இன்னொரு பெயர் இருக்கிறது குடிலை. குடிலம், குடிலம் என்றால், குடிலம் என்றால் வளைவு என்ற பொருள். குடிலம் மனோன்மணியம் என்ற, மனோன்மணியம் என்ற நாடகத்தில் ஒரு கேரக்டர், ஒரு வில்லன் யாரு கேள்விப்பட்டது இல்லையா? குடிலன் பேர் அவன் பேரு, குடிலன். ஏன் அவனுக்கு அந்த பேரை வைத்தார்? காரணத்தோடு தான் வைத்தார். அவனுடைய மனம் நேர்மையான மனம் இல்லை, கோட்டம் உடையது, வளைவு உடையது. அதனால குடிலன்னு பேர் வைத்தார். ஒவ்வொரு பேருக்கு அங்க காரணம் உண்டு. எனவே மாயைக்கும் சுத்த மாயைக்கும் குடிலை. இன்னொரு பெயர் சுத்த, எத்தனை பேரு ஒன்னாச்சு நினைவில் இருக்கணும்னு பார்ப்போம். மகாமாயை தெரியும், பெரிய மாயை மகாமாயை. இன்னொரு பெயர் இருக்கு ஊர்த்துவ மாயை. ஊர்த்துவ தாண்டவன்னு என்ன அர்த்தம்? ஊர்த்துவ தாண்டவம், மேல் நோக்கி காலை மேல் தூக்கி ஆடுகிறார் இல்லையா, ஊர்த்துவ தாண்டவம். எனவே இது ஊர்த்துவ மாயை என்றால் மேலாக விரிந்திருக்கிற மாயை. அசுத்த மாயைக்கு மேலே விரிந்து பறந்திருக்கிற மாயை, அதன் உள்ளே அடங்கியிருப்பது அசுத்த மாயை. இந்த பந்து இருக்கு, கால்பந்து, அதற்குள்ளே என்ன இருக்கு? அந்த காற்றடைத்த அந்த பிளாடர் இருக்கு இல்லையா? அதுபோல சுத்தமாயை, அதற்கு உள்ளாக அசுத்தமாயை. அசுத்தமாயைக்கு பேரு, அதான் ஏற்கனவே சொன்னதுதான், அதான் மோகினி. அசுத்த மாயை குறிக்கிற பேரு மோகினி. சுத்த மாயை மயக்காது, ஏனென்றால் ஆணவமலம் கலக்கவில்லை. அசுத்த மாயையிலே ஆணவமலம் கலந்திருப்பதனாலே அது மயக்கத்தை தருகிறது. நமக்கு உடம்பாக வருவது, நமக்கு உலகமாக வருவது சுத்த மாயை அல்ல. சுத்த மாயைக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை. நாம் சுத்தமாக இல்லையே, நாம் அது சுத்தமான உயிர்களுக்கு உரியது. யார் சுத்தமான உயிர்கள்? விஞ்ஞானகலர். அவர்களுக்கு உரியது அந்த சுத்த மாயை. நாம் ஆணவமல கலப்புடைய நமக்கு உரியது அசுத்த மாயை. அசுத்த மாயை தான் நமக்கு உடம்பாகவும் உலகமாகவும் வருகிறது. இறைவன் இந்த அசுத்த மாயையை படைத்துக் கொடுக்கிற போது நமக்கு அசுத்த மாயை முழுவதையும் அவன் காரியப்படுத்துவது இல்லை, முழுவதையும் அவன் செயற்படுத்த மாட்டான். அசுத்த மாயையில ஒரு பகுதியை மட்டும் செயல்படுத்துகிறான், ஒரு பகுதி அதை மட்டும்தான் பயன்படுத்துகிறான். இது போல என்றால் குடம் செய்வதற்கு அந்த வணிகரவன் மண்ணை எடுக்கிறான். எதிலிருந்து? ஒரு வயலிலே. அந்த வயல் முழுவதும் அவன் தோண்டி கொண்டிருக்கிறான். வயலில் ஒரு மூலையில கொஞ்சம் தோண்டி களிமண்ணை எடுத்து குடம் செய்கிறான், குடங்களை செய்கிறான். அதுபோல அந்த அசுத்த மாயையில ஒரு பகுதியைத்தான் நமக்கு உலகமாக இறைவன் காரியப்படுத்துகிறான், ஒரு பகுதி தான். அந்த பகுதிக்கு என்ன பேரு? மாயை, மாயா தத்துவம். அந்த ஒரு பகுதிக்குத்தான் மாயா தத்துவம் என்ற பெயர், அல்லது மாயை என்றும் சொல்லுவார்கள். மாயை அல்லது மாயா தத்துவம். எனவே இது அசுத்த மாயையினுடைய ஒரு பகுதி. பிறகு அந்த மாயா தத்துவத்திலிருந்து முதலில் தோன்றுகிற தத்துவம், அந்த 36 தத்துவம் என்று படித்திருக்கிறீர்களே, சுத்த மாயையில 5 தத்துவம், மற்ற 31 தத்துவங்களும் அசுத்த மாயையிலிருந்து வருகின்றன. தத்துவம் என்றால் என்ன? தத்துவம் என்றால் என்ன? தத்துவம் என்றால் அதை முதலிலே அடிப்படையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். தத்துவம் என்றால் கருவி, கருவி இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி நுண்ணிய கருவிகள். அந்த தத்துவத்தை நினைக்க கூடாது. இந்திய தத்துவம், மேல்நாட்டு தத்துவம், அது வேற தத்துவம். அந்த தத்துவத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது. இங்கே தத்துவம் என்றால் உண்மை என்ற பொருள் அல்ல, கருவி. ஆன்மாக்களுக்கு பயன்படுகிற கருவிகள், ஆன்மாக்களுக்கு பயன்படுகிற கருவிகள், மாயையிலிருந்து இறைவன் கொடுக்கிற கருவிகள், நுட்பமான கருவிகள். இந்த தத்துவங்களாகிய கருவிகள், இறைவன் கொடுத்த கருவிகள், இந்த ஆன்மா முத்தி அடைகிற வரை, ஆன்மா முத்தி அடைகிற வரை நீங்காமல் அழியாமல் இருக்கும். அழியாமல், தத்துவங்களுக்கு அழிவு இல்லை, அதையும் கருத்திலே கொள்ள வேண்டும். இந்த தத்துவங்களுக்கு அழிவு இல்லை, முத்தி காலம் வருகிற வரை. அப்படியானால் எதற்கு அழிவு உண்டு என்றால், நம்முடைய தூள உடம்புக்குத்தான் அழிவு உண்டே தவிர இந்த தத்துவங்களுக்கு அழிவு இல்லை. அதை பார்ப்போம். எனவே முதலிலே அந்த மாயை என்ற தத்துவத்திலிருந்து வருகிற கருவி, முதலாவது தத்துவம் எது என்றால் காலம், டைம் என்ற ஒரு, அதான் காலம் என்ற தத்துவம். கால தத்துவம் முதலிலே தோன்றுகிறது. ஏன் காலம் முதலிலே தோன்றுகிறது என்றால், எது நிகழ வேண்டுமானாலும் அதற்கு எது வேண்டும்? காலம், காலம் இருந்தால்தான் எதுவும் நடக்கும். மற்றவை எல்லாமே காலத்துக்கு உட்பட்டதுதான். எனவே மற்ற தத்துவங்களை தோற்றுவிப்பதற்கு முன்னாலே இறைவன் காலத்தை உண்டாக்குகிறான். காலம்தான் முதலாவதாக வருகிறது. ஆக இறைவன் அந்த காலத்தையும் கடந்தவன். இறைவன் காலத்தையும் கடந்தவன். கால காலம் இறைவன். எனவே காலம் முதலிலே வருகிறது. இரண்டாவதாக காலத்தை அடுத்து நியதி, நியதி என்ற ஒரு கருவி தோன்றுகிறது. நியதி, நியதி அது காலத்திலிருந்து வரவில்லை. முதலிலே காலம், அடுத்து தனியாக நியதி. ஒன்றிலிருந்து ஒன்று வரவில்லை, காலத்திற்கு அடுத்து நியதி. நியதின் என்ன பொருள்? நியதி என்றால் முறை. நியதின முறை. ஏன் அந்த பெயர் இந்த கருவிக்கு என்றால், இதனுடைய பயன்பாடு என்ன என்றால், அந்தந்த ஆன்மாக்கள் செய்த வினைகளை அந்தந்த ஆன்மாக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிப்பது, அதுதான் நியதியினுடைய வேலை. இந்த நியதி வேறு, ஊழ்வினை வேறு. நியதி வேறு, ஊழ்வினை வேறு. இது நியதி என்பது கருவி. அந்த ஊழ்வினையை கொண்டு வந்து சேர்க்கின்ற கருவிதான் நியதி. எனவே காலம் அந்த நியதி. அடுத்து மூன்றாவது கலை என்ற கருவி. இதனுடைய செயல் என்ன, தொழில் என்ன? கலையினுடைய தொழில் இதுதான். ஆன்மாக்களுடைய இறைவன் முதன் முதலாக இவற்றைத்தான் உயிர்களோடு சேர்க்கிறான். இறைவன் முதன் முதலாக உயிர்களுக்கு உடம்பை கொடுக்க தொடங்குகிற போது முதலிலே காலத்தையும் அடுத்து நியதியையும் கலையையும் சேர்ப்பிக்கிறான், உயிர்களோடு கூட்டுவிக்கிறான். இந்த கலை என்ன செய்கிறது? அந்த ஆன்மாவிடத்தே இருக்கிற ஆணவமலத்தை சிறிது நீக்கி ஆணவமலத்தை கொஞ்சம் விளக்கி கலையானது என்ன செய்கிறது? அந்த உயிர்களுடைய கிரியாசக்தியின செயலாற்றல், அந்த செயலாற்றலை தூண்டுகிறது. கேவல நிலையில ஆணவமலத்தால் முழுதும் மறைக்கப்பட்டிருந்தன உயிர்கள், இப்பொழுது இந்த நியதியை இறைவன் சேர்க்கிற போது இந்த கருவியானது அந்த ஆணவமலத்தை கொஞ்சம் விலக்கி ஆன்மாவினுடைய கிரியாசக்தியை எழுப்புகிறது. கிரியாசக்தியை எழுப்புகிறது. எனவே இப்போது ஆன்மா செயல்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. இன்னும் உடம்பு வரவில்லை. இன்னும் உடம்பு வரவில்லை. முதலிலே ஆயத்தப்படுத்துகிறான். காலத்தை கொடுத்து, நியதியை கொடுத்து, அடுத்து கலை என்ற கருவியின் மூலமாக செயலை எழுப்புகிறான். செயல் மட்டும் என்னென்ன வேண்டும், எழுப்ப வேண்டும்? மூன்று பார்த்தோம் அல்லவா, அறிவு, இச்சை, செயல். ஆன்மாவுக்கு மூன்று. இப்போது செயலாற்றல் எழுகின்றது. அடுத்த இரண்டு ஆற்றல்களையும் அடுத்து எழுப்புகிறான். அந்த கலையிலிருந்து வித்தை என்ற கருவி. கலையிலிருந்து வித்தை என்ற கருவி. இதுவரை தனித்தனியாக வந்தது, இப்போது அந்த கலையிலிருந்து உண்டாகின்றது. வித்தைன்னா என்ன அர்த்தம்? வித்யா அறிவுன்னு அர்த்தம். எனவே இந்த கருவி ஆன்மாவினுடைய அறிவாற்றலை, ஞான சக்தியை எழுப்புகிறது. ஆன்மாவினுடைய ஞான சக்தி. பிறகு அந்த வித்தையிலிருந்து அடுத்து அராகம் என்ற கருவி. அராகம், அராகம் என்ன அர்த்தம்? ராகம், ராகம்னு ஆசை. ஒருதலை ராகம் பாங்க, ஒருதலை ராகம் அப்படி சொன்னா தான் விளங்குது. அராகம்னா தெரியல, ஆசை விருப்பம். எனவே இந்த அராகம் என்ற கருவி ஆன்மாவினுடைய இச்சாக்தியை எழுப்புகிறது. எனவே இந்த கலை, வித்தை, அராகம் என்ற மூன்று கருவிகளும் இந்த ஆணவமலத்தை கொஞ்சம் நீக்கி ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல்களை எழுப்புகின்றன. எனவே ஆன்மா இப்பொழுது அறிந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறது. இப்போது எத்தனை கருவிகள்? ஐந்து கருவிகள். இந்த ஐந்து கருவிகள் தான் ஆன்மாவோடு முதலிலே சேர்க்கப்பட்டவை. இவற்றை ஐந்து சட்டைகள் என்கிறார்கள். ஐந்து சட்டைகள், அதாவது வடமொழியில பஞ்ச கஞ்சுகம். கஞ்சுகம் என்றால் சட்டை. இவை ஆன்மாக்களோடு ஒட்டியே இருக்கும், நீங்காமல், ஆன்மாவை விட்டு நீங்காமல் எப்பொழுதும் ஒட்டி இருப்பவை. முதலிலே இதைத்தான் கொடுக்கும். ஆமா, இந்த பருவுடம்பு இறந்து இந்த ஆன்மா அடுத்த பிறவிக்கு போனாலும் கூடவேதான் போகும். இந்த ஐந்து சட்டைகளோடு தான் ஆன்மா பிரயாணம் செய்யும். எந்த உலகத்துக்கு போனாலும், கீழ் உலகம், மேல் உலகம், நடு உலகம், எல்லா உலகங்களுக்கும் இந்த ஐந்து கஞ்சுகத்தோடு தான் ஆன்மா திரிகிறது. இது நீங்காது, முத்தி அடைகிற வரை நீங்காது. எனவே ஐந்து சட்டைகள். ஆக முதன் முதலிலே ஆன்மாக்கள் இருட்டு அறையிலே கிடந்தன. முதன் முதலிலே கொடுத்தது மாயா தத்துவம் என்று சொன்னேன். அந்த மாயா தத்துவத்தை முதலிலே சேர்த்த போது அந்த ஆன்மாவுக்கு கொஞ்சம் விடுதலை கிடைக்கிறது. கொஞ்சம் விடுதலை, அதாவது ஒரு ஒரு கைதியை ஒரு என்ன காராகிரகங்கிறாங்கள, என்னது இருட்டு அறையிலே விலங்கு பூட்டி தள்ளிவிட்டால் ஒரே இருள், அவன் எவ்வளவு துன்பப்படுவான். அந்த துன்ப நிலையில இருந்தது கேவல நிலையில. அந்த இருட்டறையில மேலே கொஞ்சம் ஒரு ஜன்னல் திறந்தால் மெல்ல காற்று உள்ளே வந்தபோது அவனுக்கு எப்படி இருக்கிறது? அந்த கைதிக்கு ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது அல்லவா? எனவே அந்த மாயா தத்துவம் சேர்ந்த உடனே அந்த நிலைக்கு தான் என்ன பெயர்? ஆனந்தமய கோசம் என்கிறார்கள். ஆனந்தமய கோசம், மாயா தத்துவம் மட்டும். கோசம் என்றால் என்ன பொருள்? உரை, கவர், உரை. அது இப்பொழுது இந்த மாயை சேர்ந்தவுடனே ஒரு விதமான மகிழ்ச்சியை, ஒரு களிப்பை தருவதனாலே அந்த முதல் தத்துவம் சேர்ந்தபோது அதற்கு ஆனந்தமய கோசம் என்ற பெயர். அடுத்தபடியாக இந்த ஐந்து கருவிகள், காலம், காலம் நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற ஐந்தும் சேர்ந்தவுடனே ஆன்மாவுக்கு அறிவு விளங்க தொடங்குகிறது. எனவே இந்த இரண்டாவது உரை தஞ்சுக விஞ்ஞானமய கோசம். விஞ்ஞானம்னா தெரியும், அறிவு. விஞ்ஞானம் என்றால் அறிவு. எனவே அறிவை தருகின்ற இந்த கருவிகள் சேர்ந்த நிலையில இது விஞ்ஞானமய கோசம். அடுத்த கோசங்களை நாளைக்கு தான்.
1: ஓம் நமசிவாய். You are listening to shaivam.org radio. the 24/7 spiritual channel from shayvam.org.
0: அடுத்து இனிமேல் நாம் இப்படி மந்திர வடிவங்களை எல்லாம் சொல்லி இனிமேல் சக்தி என்று இதுவரை பார்த்தோமே, அந்த சக்தி என்பது என்ன என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறார். இனிமேல் இறைவனுடைய சக்தி தான் அவனுக்கு திருமேனியாக வருகிறது என்று விளக்கிவிட்டு, அந்த சக்தி என்பது என்ன என்று அதனுடைய விளக்கத்தை இனி நமக்கு தருகிறார். 81 சக்திதான் பலவோ எண்ணில், ஆக இறைவனுடைய சக்திகள் பலவாக சொல்லப்படுகின்றனவே, படைத்தல் சக்தி, காத்தல் சக்தி, அழித்தல் சக்தி என்று ஈசானம் அந்த பல சக்திகளாக சொல்லப்படுகின்றனவே, சக்திதான் பலவோ எண்ணில் தான் ஒன்றே, சிவசக்தி ஒன்றுதான், அது செய்யும் வெவ்வேறு தொழில்களாலே வெவ்வேறு பெயரை பெறுகின்றன, அவ்வளவுதான். பெயர்கள் பலவானாலும் சக்தியாகிய பொருள் ஒன்றுதான், தான் ஒன்றே. அநேகமாக வைத்திடும் காரியத்தால், அவை செய்கிற காரியத்தினாலே செயல்களாலே பலவாக சொல்லப்படுகின்றன பல பெயர்களாக. வைத்திடும் காரியத்தால் ஒரு உமை சொல்லுகிறார், மந்திரியாதிக்கெல்லாம் உயித்திடும் ஒருவன் சக்தி போல், அரசனுடைய ஒரே சக்தி தான், ஒரே ஆணைதான், மந்திரிமார்கள், பிரதானிகள், அந்த சேனைத்து சேனாதிபதிகள் இவர்களிடம் இருந்து செயல்படுகின்றது. அதுபோல மந்திரி ஆதிக்கெல்லாம், மந்திரி முதலியவர்களிடத்துல உயித்திடும், அவர்களை செலுத்துகின்ற ஒருவன் சக்தி போல், ஒருவன் என்றால் இங்கே அந்த அரசனுடைய சக்தியைப் போல, அரணுடையதாகி இந்த சக்தி என்பது சிவபெருமானுக்கு உரிய சக்தியாகி புத்தி முத்திகளையெல்லாம் புரிந்து, ஆக இந்த சாத்திர நூல்களிலே புத்தி முத்தி என்று அடிக்கடி வரும். புத்தி என்றால் எதை குறிக்கும்? புத்தி என்றால் உலக இன்பம், புத்தி என்றால் உலக இன்பம், முத்தி என்றால் வீட்டின்பம். புத்தி முத்திகளையெல்லாம் புரிந்து அவன் நினைந்தவாறு ஆம், அது முக்கியமானது, அவன் நினைந்தவாறு ஆம். ஆக சிவசக்தி தானே தன்னுடைய போக்கிலே செயல்படவில்லை, சிவபெருமான் எப்படி நினைக்கின்றாரோ அந்த நினைப்பைத்தான் சக்தி நிறைவேற்று. இறைவனுடைய திருவுள்ளப்படிதான் சக்தி செயல்படும், அவன் நினைந்தவாறு ஆம். ஆமா, நான் ஒன்று நினைத்தால், கை ஒன்று செய்தால் என்ன ஆகும்? நான் நினைத்ததைத்தானே என்னுடைய கைகால் செய்ய வேண்டும். அதுபோல இந்த இறைவனுக்கு சக்தி என்பது கருவி. அடுத்த பாட்டுல சொல்லுகிறார், விளக்கம் கொடுக்கிறார் பாருங்கள். அடுத்த பாட்டுல சக்தி தன் வடிவு ஏது, மாணவர் கேட்கிறார், சக்தியினுடைய வடிவம் எப்படி இருக்கும், சக்தி தன் வடிவு ஏது, சக்தியினுடைய வடிவம் என்ன? எண்ணில் தடையிலா ஞானமாம், அதுதான் சக்தியினுடைய வடிவம், தடையிலா ஞானமாம். அந்த தடையிலா ஞானம் என்பதற்கு ரெண்டு பொருள் சொல்லலாம். தடையிலா ஞானம், அந்த சக்தி உயிர்களுடைய அறிவை தடை செய்யாது, உயிர்களை தடை செய்யாது, உயிர்களுடைய அறிவை தடுக்காது, மறைக்காது, தடையிலா ஞானம். இது ஒரு பொருள். இன்னொரு பொருள், வேறு எதுவும் சக்தியை தடைப்படுத்தவும் முடியாது, வேறு எந்த ஆற்றலும் சக்தியை தடைப்படுத்த முடியாது, தடையிலா ஞானம். தானும் தடைப்படுத்தாது, அதுவும் தடைப்படுத்தப்பட முடியாது, தடையிலா ஞானமாகும். இங்க மாணவர், அடுத்து மாணவருடைய ஐயம் அடுத்து என்ன கேட்கிறார், ஏதோ ஞானம் என்று மட்டும்தானே சொல்லுகிறீர்கள், இறைவனுடைய இச்சா சக்தி கிரியா சக்தி எல்லாம் சொல்லுகிறார்களே அவையெல்லாம் என்ன என்று கேட்கிறார். உயித்திடும் இச்சை செய்தி இவை ஞானத்து உளவோ
2: என்று கேட்கிறார். அந்த இச்சா சக்தி, இச்சை, விருப்பம், செய்தினா செயல், தொழில், கிரியை, இச்சை கிரியை, இவை ஞானத்து உளவு.

எத்திரம் ஞானம் உள்ளது அத்திரம் இச்சை செய்தி. எத்திரம் ஞானம் உள்ளது அத்திரம் இச்சை செய்தி. செய்தி என்றால் கிரியை செயல். எனவே அறிவு எப்படி நிற்கிறதோ அதற்கு ஏற்பத்தான் இந்த இச்சையும் கிரியையும் அமையும். வைத்தலால் மறைப்பில் ஞானால், ஞானால்னா ஞானத்தால், சுருக்கிவிட்டார் வார்த்தையை, ஞானத்தால் என்பதை ஞானால். எதை சுருக்கிவிட்டார்? ஞானம் என்பதில் அந்த அம்மை எடுத்து விட்டார். ஞானத்தில் அம் போய்விட்டால் என்ன இருக்கும்? ஞானால், ஞானால். இதெல்லாம் புலவர்களுக்கு உரிமை, சொற்களை எடுக்கலாம் சேர்க்கலாம். நீங்க அப்படியெல்லாம் செய்ய, அதெல்லாம் போயட்டிக் லைசன்ஸ். கவிஞர்களுக்கு அந்த உரிமை எல்லாம் உண்டு, உரை நடையில அந்த உரிமை கிடையாது. மறைப்பில் ஞானால் மறிவிடும் கிரியை எல்லாம். எனவே இறைவனுடைய சொரூப நிலையில அவனுடைய சக்திக்கு என்ன பேரு? பராசக்தி. சொரூப நிலையிலே பராசக்தி, தடத்த நிலையில ஆதிசக்தி என்ற பெயரை பெறுகிறது. அந்த ஆதிசக்தி தொழிற்படுகிற போது இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்று மூன்றாகி இன்னும் பலவாகி இப்படி விரிந்து பல்வேறு தொழில்களை செய்கிறது, பல்வேறு பெயர்களை பெறுகிறது. பாட்டிலே விளக்குகிறார், ஒன்றதாய் சக்தி ஒன்றே, ஒன்றதாய் இச்சா ஞான கிரியை என்று ஒரு மூன்றாகி, இச்சை என்றும் ஞானம் என்றும் கிரியை என்றும் மூன்று வகைப்பட்டதாகி நின்றிடும் சக்தி. இச்சா சக்தி என்பது என்ன? விளக்கம் கொடுக்கிறார். இச்சா சக்தி என்று எதை சொல்லுகிறோம்? இச்சை உயிர்க்கு அருள் நேசமாகும். உயிர்க்கு அருள் நேசமாகும். உயிர்களிடத்திலே இறைவன் கொள்ளுகின்ற அந்த இரக்கம்தான் இச்சாசக்தி, வேறு என்ன? இறைவன் கொள்ளுகிற இரக்கம் கருணை, அதுதான் இச்சாசக்தி. ஞானசக்தி என்பது என்ன? நன்றெல்லாம் ஞானசக்தியால் நயந்து அறிவன். ஞானசக்தி என்பது என்ன? உயிர்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய வேண்டும் என்று அறிகின்ற அவனுடைய ஆற்றல், அறிகின்ற நிலையில ஞானசக்தி என்ற பெயர். ஞானசக்தி அறிதலை செய்யும். நன்றெல்லாம் ஞானசக்தியால் நயந்து அறிவன் நாதன் அன்று அருட்கிரியைதன்னால் ஆக்குவன் அகிலமெல்லாம். அப்பொழுதே, அன்றுன அப்பொழுதே, அறிந்த அப்பொழுதே. இங்க காலதாமதம் எல்லாம் கிடையாது. எப்போது அறிகிறானோ அப்போதே அறிந்த மாத்திரத்துல செயலும் நிகழ்கிறது. நினைத்த மாத்திரத்துல எல்லாவற்றையும் செய்ய வல்லவன். எனவே அன்று அப்பொழுதே அருட்கிரியை தன்னால் ஆக்குவன் அகிலமெல்லாம். உடனே மாணவர், அவர் ரொம்ப பேராசைக்காரர் போல இருக்கிறது, எனக்கும் தானே இச்சாசக்தி ஞான சக்தி எல்லாம் இருக்கிறது, நானும் சிவனோடு ஒப்பேனோ ஒப்பாவேனோ என்று கேட்கிறார். சிவனும் உயிர்களும், சிவனும் இச்சா ஞான கிரியையால் சிவனை ஒப்பனாவன். ஆக உயிர்களுக்கும் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி இருப்பதனாலே சிவனை ஒப்பவனாவன் என்றிடின் என்று நீ சொன்னால், அப்படியல்ல, அனாதி மலம் இவற்றினை மறைக்கும். அதாவது உயிர்களுடைய அறிவு இச்சை செயல்களை அனாதியாகவே மலம் மறைத்து கொண்டிருக்கிறதே. அனாதி மலம், ஆணவ மலம் இவற்றினை மறைக்கும்.

0: காவலன் இறைவன், காவலன் இவன் செய் கண்மத்து அளவினில் கொடுப்ப அந்தந்த உயிர்கள் செய்த வினைக்கியற்ற அளவிலே அந்த ஆணவ மலத்தை நீக்கி விளக்கத்தை கொடுப்பான். வினைக்கியற்ற அளவிலே அவற்றை இறைவன் செயல்படுத்துகிறான். காவலன் கொடுக்க காண்பன். பிறகு பாவியாம் புத்தி என்றால் என்ன பொருள் சொன்னோம்? உலக இன்பம். புத்தி என்றால் உலக இன்பம். பாவியாம் புத்தி என்றால் வரக்கடவதாகிய வரக்கூடியதாகிய பாவித்தல் என்பதிலிருந்து வருகிறது. வரக்கடவதாகிய அந்த உலக இன்பங்களை இறைவன் வினைக்கு ஏற்ப கொடுக்கின்றான். காவலன் இவன் செய் கண்மத்து அளவினில் இந்த பாவியாம் புத்தியை கொடுக்க காண்பன். அதேபோல முத்தி பயன்கொள்ளும் பண்பிற்றாகும். அதுபோலத்தான் முத்தியையும் முத்தி பயனை கொள்ளுகின்ற முறையும் அதுவேயாகும். முத்தி பயன்கொள்ளும் பண்பிற்றாகும். அடுத்து அந்த சுத்த மாயையிலே தோன்றுகிற அந்த தத்துவங்கள், ஐந்து தத்துவங்கள் இருக்கின்றனவே, அவற்றை பற்றி பேசுகிறார். சுத்த மாயையிலே அந்த ஐந்து சிவ தத்துவங்கள் இருக்கின்றன அல்லவா. அந்த முதலாவது தத்துவமாகிய நாதம் அல்லது சிவம் என்ற அந்த தத்துவம் சுத்த மாயையிலிருந்து எப்படி தோன்றுகிறது? முதலிலே இறைவன் தன்னுடைய ஞான சக்தியை சுத்த மாயையிலே செலுத்துகிறான். ஞான சக்தி மாத்திரமாக அந்த சுத்த மாயையை நோக்குகிறான். அதாவது என்ன பொருள்? இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் விளங்குவதற்கு அருமையான விளங்க சிரமமான பகுதிகள். அந்த அசுத்த மாயையிலிருந்து தோன்றிய தத்துவங்களையாவது ஓரளவு விளங்கி கொள்ளலாம். இது சுத்தமாய் நமக்கு சுத்தமாக விளங்காத. எனவே அந்த சுத்த மாயையிலே தன்னுடைய ஞான சக்தியை மாத்திரம் செலுத்துகிறான் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அவன் அந்த சொரூப நிலையில அவன் எதையுமே நோக்காத நிலை. அந்த நிலை மாறி இப்போது அந்த சுத்த மாயையை முதலிலே அறிகிறான், பொதுவாக அறிகிறான். அவ்வளவுதான், ஞான சக்தியை செலுத்துகிறான் என்றால் அறிகிறான் என்ற பொருள். முதலிலே அறிகிறான் பொதுவாக. அப்படி அறிந்த அளவுல அந்த சுத்த மாயையினுடைய முதலாவது விருத்தி நாம் படிச்சிருக்கிறோம்ல, விருத்தி என்றால் என்ன பொருள்? அதாவது சுருங்கி இருந்தது விரிவடைகிறது, அதான் விருத்தி, விரிவடைதல். எனவே சுத்த மாயினுடைய காரியங்கள் எல்லாம் விருத்தி தான், பரிணாமம் அல்ல. பரிணாமம் என்பது அசுத்த மாயையில தான், சுத்த மாயையிலே விருத்தி. எனவே இறைவன் அப்படி பொதுவாக அறிந்த மாத்திரத்துல அந்த சுத்த மாயை முதலாவதாக விரிவடைய தொடங்குகிறது. அது அந்த முதல் தத்துவம் தான் சிவ தத்துவம் அல்லது நாதம் எனப்படுகிறது. இங்கே தத்துவம் என்றால் என்ன விளக்கிக் கொள்கிறீர்கள்? சிவ தத்துவம் என்றால் அது ஒரு எல்லையற்ற இடம், அங்கே பல உலகங்கள் உண்டு. சிவ தத்துவத்திலேயே பல உலகங்கள் இருக்கின்றன, தோன்றும். இப்ப நம்முடைய நிலம் என்ற தத்துவம் இருக்கிறதே, கடைசி 36வது தத்துவம் என்ன? பிருதிவியா? ஆமா, அந்த மண், மண் நிலம் என்ற தத்துவம் எவ்வளவு விரிவுடையது தெரியுமோ? பல கோடி மைல்களுக்கு அப்பால் விரிந்து கிடக்கிறது. இந்த உலகம் மட்டும் இந்த நிலம் அல்ல, இது மட்டும் நிலம் அல்ல. வானம், சந்திரன், சூரிய எல்லா கோள்களையும் தாண்டி மேலே விரிந்து போகிறது, ஆகாயத்தையும் கடந்து. ஆகாயம் எல்லாம் அப்படி விரிவுடையது என்றால் அங்க முதலாவது தத்துவம் எவ்வளவு விரிவுடையதா இருக்கும் பாருங்க. கடைசி 36 தத்துவமே இவ்வளவு விரிவுடையது என்றால் முதலாவது தத்துவம் ஐயோ நம்மால. ஆமா ஆமா, அவ்வளவு விஞ்ஞானம் எல்லாம் நினைத்து பார்க்க முடியாது. ஆமா, அப்படி அந்த சிவ தத்துவம் விரிந்து கிடக்கிறது, எல்லாவற்றையும் உள்ளடக்கி நிற்கிறது. தத்துவ படம் பார்த்திருப்பீர்களே, வளைவு போட்டிருப்ப வட்டம், வட்டம் போட்டிருப்பார். ஆக அந்த சுத்த மாயைதான், அதனால்தான் குண்டலினி குடிலை என்றெல்லாம் பெயர். வளைந்து கிடப்பது, எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கி வைத்திருப்பது. எனவே அதிலே முதலாவதாக சிவ தத்துவம் என்ற இடம், அது இடம் தோன்றுகிறது. பிறகு அடுத்த தத்துவம் சிவம், சக்தி தத்துவம் அல்லது விந்து தத்துவம், சக்தி அல்லது விந்து என்ற பெயர். இது இறைவனுடைய கிரியாசக்தி, கிரியாசக்தி மாத்திரமாக செலுத்துகிற போது, கிரியாசக்தியை செலுத்துகிறான் என்றால் என்ன பொருள் என்றால், முதலாவது அறிகிறான், பொதுவாக அறிகிறான். அடுத்து இரண்டாவது அதை செயற்படுத்த கருதுகிறான், செயல்படுத்த கருதுகிறான், கருதுகிற நிலை. முதலாவது அறிகிற நிலை, அடுத்து அதனை கருதுகிறான், செயல்படுத்த, அதுதான் கிரியாசக்தியை செலுத்துகிற நிலை. அப்போது அந்த விந்து தத்துவம் என்ற சக்தி தத்துவம் தோன்றுகிறது. அடுத்து மூன்றாவதாக வருவது சதாசிவ தத்துவம், சாதாக்கியம் மூன்றாவது. அது ஞானசக்தியும் கிரியாசக்தியும் சமமாக தொழிற்படுகிற நிலையிலே, இது சிவம் சக்தி சாதாக்கியம். அடுத்து ஈஸ்வரம், ஈஸ்வரம் என்ற நாலாவது தத்துவத்தில். இங்க சதாசிவ தத்துவம் என்பது என்ன, தொழிலில் செயலில் புகுகிற நிலை, செயலில் புகுகிற நிலைதான் சாதாக்கிய தத்துவம். இன்னும் செயலில் இறங்கவில்லை, செயலிலே புகுகிறான், அதுதான் மூன்றாவதாகிய சாதாக்கியம். முதலிலே நோக்குகிறான், பிறகு கருதுகிறான், பிறகு செயலில் புகுகிறான், அது சதாசிவம். அதைத்தான் நாம் என்ன சொல்லுகிறோம், சதாசிவ முருகன் தான் எது, அந்த சிவலிங்க கருவறையில் இருக்கிற, ஆமா அரு உருவம். அதனுடைய தொழில் என்ன, சதாசிவத்தினுடைய தொழில் அருளல், அருளல். அவனுடைய அருளல் எப்படி நிகழும் என்றால், எல்லா உயிர்களிடத்திலும் சமமாகத்தான் நிகழும், சமமாகத்தான் நிகழும். அதனால்தான் அந்த அந்த சதாசிவ நிலையில ஞானமும் கிரியையும் சம அளவிலே செயல்படுவதாக வைத்திருக்கிறார். ஆக எந்த உயிரிடத்திலும் பாரபட்சம் இல்லாமல் சமமாக செயல்படுகிற நிலை. இனிமேல்தான் கூடி குறைந்து செயல்படுகிற நிலை இனிமேல்தான் வருகிறது. அதாவது அடுத்த நிலை என்ன, மகேஸ்வரன், மகேஸ்வரன் என்ற நிலை. அதற்கடுத்து சுத்தவித்தை என்ற ஐந்தாவது நிலை. இங்கே அந்த ஞானசக்தியும் கிரியாசக்தியும் கூடியும் குறைந்தும் செயல்படும். இப்போ அந்த மகேஸ்வர தத்துவத்தில் ஈஸ்வர தத்துவத்தில் எது கூடி எது குறையும், கிரியை கூடி அறிவு ஞானம் குறைந்த நிலை. பிறகு அங்க சுத்தவித்தையில் ஞானம் மிகுந்து கிரியை குறைந்து செயல்படுகிற நிலை. இப்ப நம்மிடத்தில் எல்லாம் இறைவனுடைய அந்த ஞானம் கிரியைகள் நம்மிடத்திலே இப்பொழுது சமமாக செயல்படுகின்றனவா, எப்படி எப்படி செயல்படுகின்றன, நம்மிடத்துல எப்படி செயல்படுவதாக நினைக்கிறீர்கள், நம்மிடத்துல செயல்படுவதாக நினைக்கிறீர்களா இல்லையா முதல்ல. அதுல சந்தேகம் வரக்கூடாது. அதாவது நம்முடைய அவரவருடைய வினைக்கு ஏற்ப, வினைக்கு ஏற்ப செயல்படுகிறான். வினைக்கு ஏற்பத்தான் நம்மிடத்திலே செயல்படுகிறான். எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரியாக செயல்படவில்லை. ஆக சமமாக செயல்படுகிற நிலைதான் சதாசிவம். அதனால்தான் கருவறையிலே எல்லாருக்கும் பொதுவாக வைத்து வழிபடுகிறோம். அது சதாசிவமூர்த்தி அருளல், எல்லா உயிர்களையும் சமமாக பாவிக்கிற நிலை. அதனால்தான் அதனை கருவறையிலே மூலமூர்த்தியாக வைத்திருக்கிறோம். பிறகு இந்த மகேஸ்வர மூர்த்தங்கள் எல்லாம், மகேஸ்வர மூர்த்தங்கள் 25 சொல்லுகிறார்களே, அவையெல்லாம் அந்த கூடியும் குறைந்தும் அவரவருடைய நிலைக்கு ஏற்ப செயல்படுகிற மூர்த்தங்கள். அதைத்தான் இங்கே 85 பாட்டிலே, ஞானமே ஆனபோது சிவன், ஞானமே ஆனபோது சிவன். சிவன் என்றால் இங்கே சிவதத்துவம்னு பொருள். ஞானமே ஆனபோது இறைவனுக்கும் அந்த நிலையிலே சிவன் என்ற பெயர்தான். தத்துவத்துக்கும் சிவதத்துவம் என்ற பெயர், இறைவனுக்கும் சிவன் என்ற பெயர். ஞானமே ஆனபோது சிவன் என்ற பெயரை பெறுகிறான். அவனுக்கு இடமாக இருக்கிற அந்த தத்துவமும் சிவதத்துவம் எனப்படுகிறது. பிறகு தொழில் ஞானம், தொழில் ஞானம். அதாவது தொழில் என்றால் கிரியை, கிரியை மாத்திரமாக நிற்கிற நிலையிலே என்ன பெயர்? சக்தி தத்துவம். அவனுக்கு சக்தி என்ற பெயர். அதுதான் தொழில் ஞானம். ஞானம் என்றால் சக்தி, ஞானம் என்றால் சக்தி, தொழில் ஞானம். ஒக்கின் ரெண்டும் சமம், சமமானால் ஞானமும் கிரியையும் ஒத்த அளவிலே செயல்படுகிற போது ஈனமில் சதாசிவன், அப்போது சதாசிவன் என்ற பெயரை பெறுகிறான். அந்த இடமும் அவனுக்கு இடமாக அமைகிற தத்துவமும் சதாசிவ தத்துவம் எனப்படுகிறது. பிறகு வேர் ஈசனாம், தொழில் அது ஏறின், கிரியை மிகுமானால் கிரியாசக்தி மிகுந்த நிலையிலே ஈசன் மகேஸ்வர தத்துவம், அவனுக்கு மகேசன் என்ற பெயர். பிறகு ஊனமேல் கிரியை, ஊனம்னா குறைவு, குறைந்தால் ஊனமேல் கிரியை, கிரியை குறைந்தால் வித்தை, சுத்த வித்தை என்ற பெயரை பெறும். உருத்திரன் சிவபெருமான், உருத்திரன் சிவபெருமான் இப்படி மூன்று நிலைகளை கொள்ளுகிறான். லயம் போகம் அதிகாரம் என்ற மூன்று நிலைகளை அடைகிறான். லயம் என்பது என்ன? லயம் என்றால் ஒடுக்கம் என்ற பொருள், ஒடுக்கம் ஒடுங்கிய நிலை லயம். போகம் என்றால் புகுகிற நிலை, செயலிலே புகுகிற நிலை போகம். அதிகாரம் என்றால் செயல் செய்கிற நிலை, தொழிலை செய்கிற நிலை அதிகாரம். லயம் போகம் அதிகாரம் என்று படிப்படியாக வைத்திருக்கிறார்கள். முதலிலே ஒடுங்கிய நிலை, ஒடுக்க நிலை, அதுதான் இந்த முதல் இரண்டு. சிவம் சக்தி, சிவம் சக்தி என்ற முதல் இரண்டு நிலைகளிலே இறைவன், இறைவனது நிலை லயநிலை, அதுதான் அருவநிலை. அது அருவநிலை, அருவம். ஆக முதலிலே பொதுவாக நோக்குகிறான், பிறகு பொதுவாக கருதுகிறான், அது அவனுடைய லயநிலை. அடுத்து சதாசிவம், அது அவனது அருவுருவம், அருவுருவ நிலை. அது செயலிலே புகுகிற நிலை சதாசிவம். பிறகு ஈஸ்வரம் சுத்த வித்தை என்பவை உருவ நிலை. இந்த இரண்டு தத்துவங்களிலே இறைவன் பிறரை கொண்டு, பிறரை வாயிலாக கொண்டு இந்த தொழில்களை செய்விக்கிறான். சதாசிவம் அந்த நிலை வரை இறைவன் தானே செய்கிறது, தானே செய்தல் சதாசிவம் வரை இறைவன் தானே செய்கிற நிலை. அதற்கு கீழே பிற கடவுளரை கொண்டு தொழில் செய்கிற நிலை. இந்த ஐந்து தத்துவங்களுக்கும் பெயர் சொல்லுகிறார் அடுத்த பாட்டிலே. வித்தையோடு கீழிருந்து, அருணந்தி சிவத்துக்கு என்ன வழக்கம், மேல இருந்தே சொல்ற வழக்கம் கிடையாது, எல்லாம் கீழிருந்துதான். வித்தையோடு ஈசர், அதற்கு மேலே சாதாக்கியம், அதற்கு மேலே சக்தி, அதற்கு மேலே சிவம் என்ற ஐந்தும் சுத்த தத்துவம். ஏன் சுத்த தத்துவம் என்ற பெயர்? அந்த சுத்த மாயையிலே இறைவன் நிகழ்த்துகின்ற செயல்கள், அந்த சுத்த மாயையிலிருந்து உண்டாகின்ற ஐந்து காரியங்கள் இவை. எனவே சுத்த தத்துவம் என்ற பெயரை பெறுகின்றன. இவை சிவந்தன் சுதந்திர வடிவமாகும். ஆக இறைவனுக்கு இந்த சுத்த மாயைதான் இடமாக அமைகிறது, சுதந்திர வடிவமாக சொல்லப்படுகிறது. நித்தம் என்று உரைப்பர் காலம் நீங்கிய நிலைமையாலே. அங்கே கால தத்துவம் இல்லை. கால தத்துவம் எங்கே வருகிறது? அசுத்த மாயைக்கு வரும்போதுதான் காலமே உண்டாகிறது. இது அதற்கு மேலே தோன்றுகிறவை ஆதலாலே கால தத்துவத்தை கடந்தது. நித்தம் என்று உரைப்பர், ஆனால் அது நித்தமா? அதற்கும் அழிவு உண்டு. அந்த சிவ தத்துவங்களுக்கும் என்ன உண்டு? ஒடுக்கம் உண்டு. நித்தம் என்று உரைப்பர் காலம் நீங்கிய நிலைமையால், அங்கேயும் சுத்த காலம் என்பது உண்டு. அந்த சுத்த உலகங்களிலும் சுத்த காலம் என்பது உண்டு. எனவே நித்தம் என்று உரைப்பர் காலம் நீங்கிய நிலைமையாலே வைத்திலர் முற்பிற்பாடு. இது முன்னாலே வந்தது, இது பின்னாலே வந்தது என்றெல்லாம் சொல்ல முடியாத, முன்பின் சொன்னால் என்ன ஆகும்? காலம், காலம் என்பது வரும். எனவே முற்பிற்பாடு வைத்திலர் வரிவித்தார் கருமத்தாலே, தொழிற்பாட்டினாலேதான் இந்த முன்பின் என்று வைத்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார் ஒருவனே. அடுத்த பாட்டு நேரம் இருக்கா? ஏனென்றால் அடுத்த பாட்டில் ராவணன் வருகிறான்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இப்பொழுது இறைவன் தடுத்தாட்கொண்டது, தடுத்தாட்கொண்டவை என்று இன்றைய தலைப்பு. இறைவன் தடுத்தாட்கொள்ளாவிட்டால் எந்த ஆன்மாக்களும் கரையேற முடியாது. தடுத்தாட்கொள்ளல் என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மட்டும் இருந்தாலும் கூட எல்லா ஆன்மாக்களுக்கும் அது பொருள், தடுத்தாட்கொள்வது. இப்பொழுது நாவுக்கரசர் சென்றிருந்தார், பல ஆண்டுகள் சமண சமயத்தில் இருந்தார். சிறகுடியாருடைய விண்ணப்பம் மிகச் சிறப்பான விண்ணப்பம், விடாமல் செய்தார்கள். சரி, அவனை நான் இங்கே கொண்டு வருகிறேன் என்று சொல்லி சமக்கைக்கும் ஒரு அருளாசி வழங்கி அதோடு கூட அவரையும் தடுத்தான் ஆட்கொண்டார். அதுபோல ஞானசம்பந்த பெருமான் ஒன்று தடுத்தாட்கொள்ளேன்னு சொல்லுவான். அவருடைய வாக்கில் ஒரு வாக்கு இருக்குது, ஒரு இடத்துல கேட்கிறார், பெருமானி என்னையே வந்து இங்கே இந்த மாதிரி மீண்டும் ஒரு தோட்டம் எல்லாம் கொடுத்தாய் என்று கேட்கிறார். ஒரே ஒரு இடம், எல்லாரும் தெரிஞ்சதுதான். மறக்குமாறிலாத என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய். வருந்தரர், நான் ஒண்ணு மறக்கவே இல்லையா சுவாமி, அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மீண்டும் இந்த மண்ணில் பிறக்க முடியாது, சிவபாய் பிறக்க சீயாளியில தோன்ற முடியாது செய்தாய். மறக்குமாறாத எண்ணி மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய் சிங்கா பிறப்பிலி என்று வந்துடும். அப்போ மறக்குமாறாத அவரை இந்த பிறவிங்கிற ஒரு மையல் செய்து காட்டி இருந்து கல்யாணம் வரைக்கும் வந்து 16 ஆண்டு வரை இருந்து, ஆனா கல்யாணம் நிறைவேறாமல் நிறைவேறினா ஒரு விதத்தில் நிறைவேற்று ஒரு விதத்தில் நிறைவேறுன்னு சொல்லலாம். ஒரு விதத்துல ஒலிகியல் படி நிறைவேற்று, ஆனா மற்றபடி தொடர்ந்து இந்த வாழ்வில் இல்லை. அவரை தடுத்தார் கொண்டு திருமணத்திலேயே தடுத்தார் கொண்டு கல்லூர் பெருமனும் வேண்டாம் போதும் சுவாமி என்னத்துக்கு எனக்கு இன்னும் மீண்டும் என்று கேட்ட போது தடுத்தார் கொண்டு. அது போல பணம் எடுத்துட்டு வந்து நிதியை எடுத்துட்டு வந்து குதிரை வாங்கத்தான் வந்தார். வந்தது என்னமோ குதிரை வாங்கத்தான், மனதில் வந்து நினைவு இருந்ததை தவிர நல்ல அன்பு இருந்தது, சொக்கநாள் மேல அன்பு இருந்தது, பெருமானுக்கு அன்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது, எல்லாம் இருந்தது சரி. ஆனால் நிதியம் எடுத்த போது எடுத்துட்டு வந்ததெல்லாம் குதிரை வாங்கத்தான். குருந்து மரத்தடியில வந்த உடனே என்ன ஆயிற்று, ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி, அங்கீகாரத்தால தடுத்தா. இப்படியே ஆன்மாக்களுடைய அமைப்பை எல்லாம் பெருமான் எல்லோருக்கும் தடுத்தால் கொடுக்குறான். இல்லையானா எப்படி நம்முடைய போக்குல போன என்னைக்குதான் ஆகிறது, ஒரு காலத்திலயும் ஆவாது. ஆன்மா தன்னுடைய முனைப்பிலே தன்னுடைய அந்த மலை அமைப்பிலே தன்னுடைய போக்கில் சென்றுமானால் என்றுமே உருப்பிட முடியாது. அவன் தான் அந்த ஆன்மாவை எவ்வப்பொழுது என்ன மாதிரி எந்த முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றான், ஆட்கொள்கிறான். இருந்தாலும் சுந்தரமூர் சுவாமிகளுக்கு தனியாக தடுத்து ஆட்கொண்டதை பற்றி நாம் தெளிவாக சொல்லிட்டு வரோம். அதை நாம் இன்று நினைக்கிறோம். இந்த பகுதியில இதற்கு முன்னே நாம் நினைத்த பகுதி 4. அதே முதல் பகுதி பாயிரமாக இந்த நூலுக்கு அமைந்த ஒரு பகுதி, அது தெய்வ வணக்கம். தாம் என்ன சொல்லப் போகிறார் என்ற தெய்வ வணக்கமும் செய்யப்படும் பொருளும் எய்த உடைப்பது தச்சிறப்பாகும் என்பது இலக்கணம். அல்ல தெய்வ வணக்கம் தான் என்ன சொல்லப் போகிறோம் என்பதையும் சொன்ன அமைப்பிருக்கிறேன், அது ஒன்று முதல் பகுதியாக பார்த்தோம். இனி அடுத்து ரொம்ப அருமையான பகுதி திருமலை சிறப்பு என்று சொல்லி நம்ம எல்லாம் கைலாயத்திற்கு அழைத்து சென்றார்கள். காரணம் திருக்கைலாயத்தான் இந்த அந்த வரலாற்றை சொன்னால்தான் இப்பொழுது நாம் இங்கே ஏன் இப்பொழுது தடுத்தாள் கொள்ளப்படுகிறார், யாரை தடுத்தாள் கொள்ளப் போகிறார், ஏன் தடுத்தாள் கொள்கிறார் என்பது போன்ற இந்த வினாக்களுக்கெல்லாம் விடை திருமலை சிறுக்கத்திலே நமக்கு அந்த கருவாக அமைத்து தந்திருக்கிறார். அதன் பிறகு திருக்கூட்ட சிறப்பு, திருநாட்டு சிறப்பு, திருநகர சிறப்பு வழக்கம்போல் மற்ற ஏனையோருடைய அந்த மரபுப்படியும் அமைத்துக் கொண்டு இனி இவருக்கு என்று அமைத்துக் கொள்கிறார். திருமலை சிறப்பு அமைத்தது இவருக்கென்று தனித்த ஆற்றல், வேற யாரும் திருமலை சிறப்புன்னு பொறுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அதனால் தான் காப்பிய தலைவர் சுந்தரர் என்று சொல்கிறோம், காப்பியத்தை சுந்தரர் என்று சொல்கிறோம். திருமலை சிறப்பு எடுத்து சொல்வதற்கு காரணம் என்ன, இங்க திருமலை சிறப்பையும் பின்னால் வெள்ளையானை சிறக்கத்தையும் அமைத்துக் கொள்வானேன், இது ரெண்டும் பெரிய பிராணத்தில் திருத்தொண்ட தொகையில் இல்லையே, தில்லைவானந்தம் அடியாருக்கு மடி என்பதுதான் தொடங்குகிறது. கடைசியில் முடிக்கின்ற பொழுது மன்னியசீர் மரணாவன் என்று முடித்து விடுகிறது. ஆனால் திருமலை சிறப்போ வெள்ளையானை சிறக்குமோ ஏன் செய்யப்பட்டது, காப்பிய தலைவர் ஆதலால் தான். அதுல ஒன்றும் மறுப்பே ஒன்றும் இல்லை. ஆதலால் அந்த திருமலை சிறப்பை எடுத்து வைத்துக் கொண்டு இந்த காப்பிய தலைவர் ஏன் வந்து இங்கே தடுத்தார் கொள்ளப்பட வேண்டிய ஏன் வருகிறார் என்பது போன்ற செய்திகளுக்கெல்லாம் கருவாக திருமலை சிறப்பை அமைத்துக் கொண்டு அப்புறம் திருக்கோட்டை சிறப்பு அது வேற எங்கேயும் இல்லை இங்கேதான் சொல்ல வேண்டும் என சேர்க்கலாக சொல்லியிருக்கிறார்கள். நாட்டு சிறப்பு நகர சிறப்பு ஏனையோ சொன்னது போல, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அதுதான் இவங்க எல்லாம் சொல்றாங்க நாட்டு சிறப்பு நகர சிறப்பு ஏன் வந்து திருவண்ணூர் சொல்லுன்னு சொல்றாங்க. அவர் தோண்டி நம் போன்றவர்களுக்கு எல்லாம் உலகி இல்லை எங்க தோன்றணுமோ அங்கதான் நமக்கு வியாபகம், அதுக்கு மேல வியாபகம் கிடையாது. ஆனால் அவருக்கு வியாபகம் எல்லாம் இல்ல திருவாரூர் தான். ஏன், தம்பிரான் தன்னை தோழமையாக தந்ததே அங்கதான், திருத்தொண்ட தொகை அருளியதே அங்கதான், முதல் பெண்ணை மணக்க செய்து இரண்டாவது பெண்ணை மணந்து ஊழல் ஏற்பட செய்து மீண்டும் அவர்களுக்கு எல்லாம் அமைதி தந்ததும் அங்கதான், சேர்மான் பெருமானாயனார் ஏகம் கரிகான போன்றவர்கள் எல்லாம் வந்து மீண்டும் இவருடன் தொடர்பு கொள்ள செய்தது அங்குதான், எல்லாம் அங்குதான். ஆதலால் அது மையம் திருவாரூர், அதனால அங்க செய்தோம். இப்ப எல்லாரும் நகர சிறப்புல வெறும் நகரத்தில் இருக்கிற மதிலையும் அகலியும் தான் பாடினார்கள், நம்முடைய சேக்கலார் மட்டும் ஏன் மண்ணும் அனபாய சோழனை பாட வேண்டும், தனித்தன்மை தனிச்சிறப்பு. அதுபோல எங்கியோரெல்லாம் அந்த காப்பிய தலைவன் எங்க தோன்றினாலும் அதற்கு நாடு நகரம் சொன்னார்கள், நம்முடைய தனித்தன்மை அப்படியெல்லாம் இருக்கூடாதா இருக்கூடாதா. அதனால் அற்புதமாக அமைத்து இந்த அமைப்பை செய்திருக்கிறார்கள், தடுத்தாட் கொண்டவை என்று நாம் அமைத்திருக்கிறோம். கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடி மேல் வைத்த அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு. அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர் என்று சொன்னார். இந்த பாட்டையே மேல தொடங்கிவிட்டார். அங்கனர், இந்த அங்கனன் அங்கனன்கிற சொல்லு நிரம்ப திருமுறையில் வருகிறது. அங்கனன் அந்தனாய் அறைமூவி விடரலும் அங்கருணை வாழ்கிறே பாடுதுங்கான் அம்மானாய் என்றெல்லாம் திருவாரூர் வருகிறது அங்கனன் என்று சொல்லு. அங்கே அங்கனன் என்றால் நீர் பொருள், அம் கணன் அழகிய கண்களை உடையவன் என்றுதான் பொருள். என்ன அழகிய கண்களை உடைய எல்லாருக்கும் ரெண்டவனுக்கு மூணு அவ்வளவுதானே அல்ல. நேயர்களை திருக்குறளுக்கு அழைக்கிறோம், திருக்குறளுக்கு போகணும். என்ன கண்கள் கண்கள் என்று சொன்னாலே அதற்கு என்ன அணிகலம் தெரியுமானார், தண்ணி கணிகலம் கண்ணோட்டம் என்று சொன்னார். அதே ஒரு கண் இருக்கிறது என்று சொன்ன அதோ அந்த ஆன்மா தான் பார்க்கிற பார்வைக்கு மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, அந்த ஆன்மாவினால் பார்க்கப்படுகின்ற பார்வை அருள் உள்ளமுடையதாய் எவ்வுயிரும் தன்னுயிர் போல் எண்ணி இறங்குவதற்கு ஏதுவாய் இருக்கின்ற பார்வை இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் கண்ணீர் கணிகலம் என்று சொன்னார். கண்ணீர் கணிகலம் கண்ணோட்டம் திருவள்ளுவர் அல்லவா எங்க சுவாமி எல்லாருக்கும் இருக்கார், அது ரெண்டேல் புண்ணு உணரப்படும், அது இல்லைனா அது கண்ணல்ல புண்ணுன்னு சொல்லப்பா. அது அந்த குரலை கொண்டு வந்து நிறுத்தினால்தான் பெருமானுடைய திருக்கன் எதற்கு இருக்கிறது, உயிர்களை அருள் செய்வதற்கென்றே இருக்கிறது. கண்ணோட்டம் என்னும் கடிபெறும் காரிகை உண்மையால் உண்டிய உலகு இன்னொரு குரல். இந்த மனிதனத்துல கண்ணோட்டம் என்ற ஒன்று இந்த உலகத்துல இருப்பதனால்தான் அந்த உலகமே நடைபெறுதுன்னு இல்லைன்னு வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமா, கண்ணோட்டம் என்ற ஒன்று இருப்பதனால்தான் இந்த உலகம் பாடுகிறது. இல மேல நாம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மாவுடைய கண்ணோட்டம் இல்லைன்னு நாம வளர முடியுமா, வளர முடியுமா? பால் நிறைந்தோட்டும் தாயினும் காலப்பறிந்து ஏனையில போட்டு ஆட்டிட்டு மணி நேரம் தூங்கிட்டோம்னு சொன்னா ரெண்டு மணி நேரம், அதான் பிள்ளைய போட்டு ரெண்டு மணி நேரம் ஆச்சே, தொண்டையை கட்டு தொண்டை வந்து ரொம்ப காஞ்சிடுமே, எழுப்பு எழுப்பு என்று எழுப்பில கொடுத்தார்கள் கண்ணோட்டம் என்னும் கடிபெறும் காரியம். அப்புறம் அப்பா தந்தை மகற்காட்டம் நின்று அது முன்னையாவது சுலபம், இப்ப ஏறாத இப்ப பள்ளிக்கு சேர்க்கும் போது ஏறாத இடம் எல்லாம் ஏறி இறங்கி பார்க்காதவங்களை எல்லாம் பார்த்து வணக்கம் வைக்காதவனுக்கெல்லாம் வைத்து அட்மிஷன் பெற்று, அப்புறம் படிக்கிறதுக்கு போறது வித்தியாதிகள்லாம் நல்லா படிக்க வச்சா பரவாயில்ல, அப்புறம் டியூஷனுக்கு வச்சு அதன் பிறகு வைத்தாலும் சரினு, அப்புறம் எதுன்னு சரியில்லைன்னு கடைசியில சேர்ச்சிறது பிறகு கூட சிற்சில சமயங்கள்ல சிற்சில முறைகள்ல கண்ணோட்டம் செய்து, அப்புறம் பணிக்காக, அப்புறம் நிரந்தரத்துக்காக, அப்புறம் சொந்த ஊர் வர்றதுக்காக, அடாடாடா இந்த கண்ணோட்டம் என்னும் கடிபெறும் காரிகை உண்மையால் உண்டிய உலகு என்பதை அணு அணுவாக நமக்கு காட்டியிருக்கிறது திருவள்ளுவர். அதனாலதான் இந்த கண்ணோட்டம் என்ற ஒரு பெரிய அதை கூட காரிகையினர், கண்ணோட்டத்தை காரிகையினர் தாய்க்குளமா உருவப்படுத்தினர். ஏன், கண்ணோட்டத்திற்கு தாய்க்குளம் தான் மிகச்சிறந்தது, ரெண்டாவதுதான் நமக்கு மார்க் மதிப்பன், முதல் மதிப்பன் அவங்களுக்கு தான். அதனால் கண்ணோட்டம் என்னும் கழிவெறும் காரிகை உண்மையால் உண்டிய உலகு, அது இருக்கத்தாப்பா நாம இந்த உயிரல் எல்லாம் வாழ்றோம். அது போல மட்டும் வாழ்கிற உயிரினங்கள் தண்ணி கேக்குதா, சில மாடு ரொம்ப நேரம் கழிச்சு போச்சுன்னா தண்ணி கேட்கு இல்லன்னு நமக்கு என்ன, ஏய் மாடு வெயில வெயில இருக்குதுப்பா எடுத்து கட்டு அடா என்று சொல்லுவாது, தண்ணி பாவம் என்று சொல்றமே. கண்ணோட்டம் என்னும் கழிவரும் காரியை உண்மையால் உண்டிய உலகு திருவள்ளுவர் அல்லவா, திருவள்ளுவர் அல்லவா. ஆதலால் இப்படி உயிராகிய நமக்கே இந்த கண்ணோட்டம் என்னும் கடிவரும் காரிகை ஓரளவு இருக்குமானால் இவர்களை எல்லாம் காத்தும் படித்தும் கரண்டும் விளையாடுகின்ற பெருமானுக்கு எப்படி இருக்கணும், கண்ணோட்டமே அதான் கருணையே வடிவமானவன் என்று சொல்லுவான். நமக்கெல்லாம் கருணை அவ்வப்பொழுது வந்து நீங்கிறது, அவனுக்கு வடிவமே கருணை தான். அதனால அங்கணன் அங்கணன் அங்கணன் என்று அந்த அருமையான சொற்களை போட்டு அழகிய உயிரிழத்தில் அழகிய கண்ணோட்டமுடையவன் கண்ணோட்டமுடையவன் காரணியமுடையவன் கருணையுடையவன் என்று சொல்லுவாராக. அங்கனர் என்ற ஒரு அருமையான சொல்லு எங்கும் பெய்தார்கள் இங்கும் பெய்தார் அல்லவா. ஓலை காட்சி ஆண்டவர், இந்த சுந்தரரை கையில் ஒரு ஓலை வைத்துக் கொண்டு காட்டி அதை ஆண்டவர். அவருக்கு தமக்கு நாடு, அவருக்கு எந்த நாடுன்னு கேட்டால் என்ன சாதாரண என மா கதை தானே இது, பெரிய கதை. அதனால ஓலை காட்டி ஆண்டார்ல, ஆமா அவருக்கு நாடு எதுன்னு கேட்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது நாடு என்னன்னு சொல்ற. இனி அந்த அங்கனர் என்று சொன்னீர்களே அதுக்கு என்ன காரணம் என்றார். முதல் அடி அதை அவர் வந்து எப்பொழுதுமே நமக்கு தாங்கி கொண்டார். கங்கையும் மரியும் பாம்பும் கடுக்கையும் முடி மேல் வைத்த அங்கனர். அது எப்படி தெரியும்னார், தோற்றத்தை கண்டாலே தெரியுமேப்பா. கங்கையை தாங்கினார் எதற்கு, தன்னுடைய பெரிய அளவில் ஆற்றலை காட்டுவதற்காக இல்ல, உலகம் போடும். அதனால அந்த தலையில வாறு பாய்ந்தலே இந்த உலகம் எல்லாம் என்ன போயிருந்தாரு, பெரிய படுகொடியா பெரிய நீர் பிரளயமா போயிருக்கும். அப்ப உலகை காப்பதற்காக எடுத்த அந்த கருணை பெருக்கு கங்கை பெருக்கு. தனிப்பட்ட நபர் மாமனா மர்மோனு கூட தகராறு, அது காலில் வந்து விழுந்தது வாடாராஜான்னு எடுத்து வச்சுக்கிட்டார். சீரையும் கங்கையும் மதியும் அல்ல. இன்னொன்னு, இந்த தாரகாவணத்து முனிவர்கள் அவர் மீது காழ்த்தினாலே சில பொருள்களை எல்லாம் அதிகார வேள்வி விட்டு அமைச்சார். அதுல ஒன்று பாம்பு, பாம்பு வந்தது. இப்ப நம்ம எதையும் தாங்கும் எதையும் எதையும் தாங்காம சொல்லிட்டு இருக்கிறோம் அதை, ஆனா அவர் எதையும் தாங்கும் எதையும் இருந்து ஆனா எதையும் அப்படி ஒன்னு போர்டு போட்டுக்கல விளம்பரப்படுத்திக்கல. வந்தது வந்த உடனே அதை பத்தி ஒண்ணு கவலைப்படல, வாப்பா பாம்பா சரி வா உடம்புலயே தங்கிக்க. அது பாட்டு இங்க இருந்து அங்க போவாங்க நீங்க வர ரொம்ப அருமையா அது பாட்டு விளையாடு. இப்படி எல்லாம் நாம் ஒவ்வொரு செயலையும் காணுகின்ற பொழுது அங்கனர் என்பது தானியே விளங்கும். கங்கையும் மரியும் பாம்பும் இவையெல்லாம் கொண்டிருக்கின்ற அந்த ஒன்றே தாக்குவாங்க. இன்னொன்று கடுக்கையும், கடுக்கை வைத்திரு கடுக்கைன்னா கொண்டை, அதுவும் கருணையை குறிக்கிறது. என்னர் இவையெல்லாம் உலகியல் வளர்ச்சியில கருணை தந்தது. எது கங்கை மதி பாம்பெல்லாம். ஆன்மீக வளர்ச்சியில கடுக்கையும், கடுக்கைங்கிறது கொண்டை, கொண்டைங்கிறது பிரணவ வடிவு. பிரணவம் தான் ஆன்மா வந்து கரையேறுவதற்குரிய தலையாய நிலை, இல்லைன்னா எப்படி கரையேறும். எனவே கங்கையும் மதியும் பாம்பும் என்ற மூன்றும் உலகியல் வடி இம்மையே தரும் சோறும் கூறையும் ஏத்தலாமிடர் கருதமும். அது அல்ல கொண்டை தாங்கியது அம்மையே சிவ லோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே அல்லவா. இப்படி ஆன்மாக்களுக்கு கருணை தருகிறான் என்றால் இம்மைக்கும் மறுமைக்கும் அம்மைக்கும் மும்மைக்குமாக அவன் தருகின்றவன் என்பார். இவற்றை எல்லாம் வைத்து அடைத்து சொன்னார். இப்படியாக கொன்றையும் முடி மேல் வைத்த அங்கனர். அப்படிப்பட்ட கண்ணோட்டத்திலே ஒரு கண்ணோட்டம் இது, எது சுந்தரர் செய்த கண்ணோட்டம். இது எப்படி செய்தார்? ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு. இப்பொழுது அங்கனர் ஓலை காட்ட வேண்டும் என்றால் அது ஓலை எங்கிருந்து வந்தது, என்ன எழுதப்பட்டிருக்கிறது, அதன் மூலம் எவ்வாறு தத்தார் கொள்ளப்பட்டது, அவையெல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்ட்டு. எங்கியவற்றுக்கெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கிற நாம் இதையும் பொறுத்திருந்து பாருங்க அப்படி தொடக்கி வச்சார். அப்படி ஓலை காட்டி ஆண்டவர், அது என்னங்க ஓலைன்னு சொன்னீங்க, அது எங்க காட்டினாரு, அதுல என்ன எழுதியிருந்தாரு, ஓலையை காட்டி இவர் எப்படி ஆண்டார், எல்லாம் பொறுத்திருந்து பாரு. அப்படிப்பட்டவருக்கு நாடு எது என்ன? மங்கையர் வதன சீர மதியிரு மருங்கும் ஓடி செங்கையல் கூடைகள் நாடும் திருமுனை பாடி நாடு. மங்கையர் வதன சீர மதி இருமருங்கும் ஓடி. எல்லாரும் இது கவிகள் எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த கண்ணு இருக்கிறே, இந்த கண்ணுடைய விழி இருக்கு, இது எது வரைக்கும் போகும்பர், எது வரைக்கும் இந்த காது வரைக்கும் போகும். செங்கையல் குடைகள் நாடும் இறாரு காது வரைக்கும் போகும். தஞ்சவான் கோவில் ஒன்று இந்த கண்ணு எப்படி இருக்குன்னு, காதலவா பெண் கடுவளவா என் நெஞ்சம் போதலவா விழி என்ன வர்ணிச்சான். காது வரைக்குமா போச்சு இல்ல சுவாமி, இல்ல ஆழகால விஷயம் இருக்குதே அங்கேயே போட்டதுன்னா, ஏன்னா அந்த கண்களாலதான் இவனுக்கு சுண்மை ஏற்பட்டது. அதனால கடுவளவா நெஞ்சம் போதளவாம் விழி என்றெல்லாம் சொல்லி எல்லோரும் சொல்லுவார்கள். அதனால இவர் என்னன்னு கேட்ட, அந்த கண்ணுடைய விழியானது எதுவரை போகுது, குழை வரை போகுனர், ஆனா அதுக்கு மேல போகல. ஏன்னா அதற்குரிய எல்லை எதுன்னு கேட்டா, இந்த காது வரைக்கும் போறது, காதுனா இது வரைக்கும் தான் போறது, கவிஞர்களுக்கு காது வரைக்கும் போகும். நீங்க அவங்களை கொஞ்சம் ஃப்ரீடம் விட்டணும். ஏன் சார் ஏங்கன்னு எல்லார் கண்ணுமே இவ்வளவுதான் போகணும், கவிஞர்களுக்கு இது வரைக்கும் போகும், அவங்க சுதந்திரப்படவில்லை. அதனால சொல்லுவாங்க அப்படிதான். அதனால வந்து இது காது வரை போயிட்டான். செங்கையல் கூடைகள் இரு மருங்கும் ஓடி, இரு பக்கம் சென்று செங்கையல் கூடைகள் நாடும் திருமுனை பாடி நாடு. அந்த ரெண்டும் தன்னுடைய அந்த காது வரை சென்று நாடியதான், நாடி வந்ததுன்னு சொல்ல. இப்ப இரண்டு கண்களும் குடைகளும் அந்த காது வரை சென்று மீண்டது, தன் எல்லை வரை சென்று மீண்டது அல்லவா. மூர் நயம் கூட சொல்லலாம். மங்கையர்னு பொதுவா ரெண்டு பண்மையில சொன்னார்லவா, அதனால சுந்தரருக்கு மனைவியர் யார், இருவர். அவங்க ரெண்டு பேரும் எப்படி, ஒருவர் திருவாரூர் ஒரு திருவற்றியூர். திருவாரூர்ல வாழ்ந்த அம்மா திருவாரூர்ல இருந்து திருமணம் செய்து கொண்டான், திருவற்றியூர்ல இருந்த அம்மா திருவற்றியிலிருந்து திருமணம் செய்து கொண்டான் அல்லவா. ஆனா இவ்வளவுல அதிகமாக வாழ்ந்தால் அவருக்கு அதிகமாக வாழ முடியல, அவ்வளவுதான் அவருக்கு முடிஞ்சது அப்படின்னா. ஆனாலும் இந்த இரண்டுக்காகத்தான் அவர் வந்து கைலாயத்திலிருந்து இங்க வந்தது, இந்த இரண்டையும் தான் மணந்தார். எங்கிய நீங்க சரங்க விசுவாச்சாரருடைய பெண்ணை மணக்கவில்லை, ஏன் வந்தது அதற்கல்ல. கோட்புலியார் தன்னுடைய ரெண்டு மகளாரையும் கொடுக்கிறார், மகளாரையும் சுவாமி ஏற்றுக்கொள்ளும் சொல்லிட்டு, அவையெல்லாம் மகன்மையாக மடியில வைத்துக் கொண்டு என் மக்கள் அல்லவா என்று சொல்லிவிட்டார். அப்போ எந்த ஒன்றிற்காக இங்க வந்தாரோ அந்த எல்லையை விட்டு கிடக்கல. எந்த எல்லை? அங்க இரு பெண்களை விரும்பினார், அதே இரு பெண்களை இங்க மணந்தார், அவ்வளவுதான். சரங்கவியாருடைய பெண்ணையோ அல்லது வந்து குண்டையோ அவருடைய கோட்புலியாருடைய மகளாரையோ மணக்கல். அந்த நெறியின் நீங்கா நீர்மை, நெறியின் நீங்கா நீர்மை. எனவே இந்த கண்கள் அது வரைக்கும் தான் போகுமே தவிர அதுக்கு மேல அது போகாது, அதான் நெறி. அதுபோல சுந்தர பெருமானும் தமக்கென கையிலேயே ஏற்பட்ட அந்த இரு பெண்களை மட்டுமே இங்க மணந்தார் என்று வேறில்லை. எல்லை கடவாத நாடு, எல்லை கடவாத நாடு. எனவே இப்படிப்பட்ட செங்கையல் குழைகள் நாடும் திருமுனை பாடி நாடு. இந்த நாட்டில இப்பொழுது நேர் ஊர் எந்த ஊர்னர், பெருகிய தளத்தால் மிக்க பெருந்திருநாடு தன்னில் அருமறை சைவம் ஓங்க அருளினால் அவதரித்த மருவிய தவத்தால் மிக்க வளம்பதி. நல்ல வளமிக்க கூறது. வாய்வை குன்றா திருமறை அவர்கள் நீடும் திருநாவலூராம் அன்றே. வாய்மை குன்றா திருமறை அவர்கள் நல்ல வேதம் படித்தவர்கள், ஆனா வாய்மை நின்றும் பெறலாதவர்கள் அவர் இருந்ததுனால அந்த நாடுனர். ஏனென்றால் பின்னால் அவர்கள் எல்லாம் எவ்வாறு அந்த தீர்ப்பினை வழங்குகிறார்கள் என்பது போன்ற செய்திகள் எல்லாம் நாம் பார்க்கலாம். நீ வடங்கிய இடம் வேற, ஆனா முன்னால் அவர்கிட்ட தான் வந்தது அந்த இது பக்குவமா. அப்பொழுது தங்களுடைய எல்லைக்கு மீறியதுனால அங்கேயே போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டார். இப்படி எல்லாம் பின்னே வருவதற்கு ஏற்ப அந்த மறைவரல் இங்கே வர்ணனை செய்தார். மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனார்க்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசையானி யார் வாழ்த்தீரகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார். வேகமாக போறார், என்ன இன்னைக்கு முடிக்கணும்னு நினைக்கிறார் அல்லவா. அதனால ரொம்ப நாள் தள்ளவும் கூடாதுங்கிறதுக்காக. அதனால இதோ திருமணிப்பாடு, அதில் ஒரு பகுதி திருநாவலூர், அங்கே ஒரு குடும்பம், என்ன குடும்பம் தடையனார்னு ஒரு மனைவி யாரு அவங்களுக்கு என்ன இசைஞானியார், அருமையான பேர் இசைஞானியார் ரொம்ப பேர். இந்த இருவருக்குமாக தோன்றினார் இந்த சுந்தரர் ரொம்ப அருமை. தம்பிரான் அருளினாலே தவத்தினால் மிக்கோர் போற்றும் நம்பியார் ஊரர் என்றே நாமமும் சாட்சி. என்ன பெயர் வைத்தார்? நம்பியார் ஊரர் என்று பெயர் வைத்தார். நம்பிங்கிறது ஆடவர்கள் மிகச் சிறந்தவர்களுக்கு. ஆரூரங்கிறது என்று கேட்டா அவங்க தொடர்ந்து அந்த வழி வழி ஆரூரருக்கு அடிமை, அதனால் அந்த ஆரூரர் என்ற பெயர் வைத்து நம்பி ஆரூரர் என்று பெயர் வைத்தாங்க. பெயரும் வைத்தாச்சு. சரி. ஐம்படை சதங்கை சாத்தி அணிமணி சுட்டி சாத்தி செம்பொன்னான் அறையில் மின்ன தெருவில் தேர் உருட்டும் நாளில் பார்த்தீங்களா எவ்வளவு விதூர்பா போகுதுன்னு. மூன்று ஆண்டுகளுக்கு பின் அப்படின்ற திரைப்படத்துல மூன்று ஆண்டா வருமா? எங்க மூன்று ஆண்டு என்ன பண்ணாரு? ஆனா இப்ப அந்த பாரு பையன் நல்ல குழந்தை, சைஸ்வாச்சாரியா குழந்தை, சத்தசேனு வைதியம் குழந்தை. மூன்றாம் வயசுலயே காலையில காலையில எழுந்திருச்சு மாலை என்ன சொல்லுவாங்க கேட்டா திருவேஞ்சலத்தை சொல்லு தம்பி அப்படி சொல்லிருக்காங்க. அதனால கொலை கொலைகளை ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பழகிருப்பாங்க. நற்றவாவுனி நான் மறைக்கணும் சொல்லும் நான் அமைச்சிவாயிரு என்று பின்னர் பாட இருக்கிறார். நற்றவா உனி நான் மறைக்கணும் சொல்லு நான் அமைச்சிவாயிரு நாக்கு அப்படி நாட்களுமே போச்சுங்க. அதனால அப்படிதான் செய்திருப்பாங்க சிவாச்சாரியர் ஞான குழந்தை அல்லவா. அதனால அதெல்லாம் தெரிஞ்சுட்டு ரொம்ப அருமையான அந்த சதங்க என்ன இது என்ன சின்ன குழந்தையில தேர் ஓடிட்டு. அப்பொழுது ஒரு நாள் ஒரு நாள் நரசிங்க முனையர் என்னும் நாடு வாழ் அரசர் கண்டு அவர் பார்த்தாராம். அந்த பகுதியினுடைய அரசர் நரசிங்க முனையரையர் என்பவர் அவருடைய தெருவில் இருக்கின்ற பொழுது இந்த குழந்தை விளையாடிட்டு இருந்தது பார்த்தார். அரே குழந்தை ரொம்ப அருமையா இருக்குதே, விளையும் பெயர் முளையிலேயே தெரியும், அடுத்தது காட்டும் பழுங்கி போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம், உணத்தை பார்த்தாலே தெரியுது ஒரு தவக்கலையா இருக்கு. இந்த சிவாச்சாரியாருக்கும் அந்த நாடு வாழரசருக்கும் நட்பு இருந்துதான். இது சிவ கோவில் இருக்கிற பூஜகருக்கும் அரசுகளுக்கும் நட்பு இருக்க இருக்கு எல்லாருக்கும் இல்ல. நீ ஏன்னு கேட்டா ஒரு சிவாச்சாரியாருக்கு போய் அரசருடைய தொடர்பு இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்குது, அப்படி இருக்கு தொடர்பு இருக்கு. இப்ப வேற விதமாலாம் இருக்கலாம், அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இயல்பாகவே நல்ல ஆன்மீகம் தழுவிய அரசு, அதனால் சிவாச்சாரியோட தொடர்பு இருந்தது. அங்க போய் வைக்கணும் ஒரு ஃபீல் அல்லவா. ஏன் அரசனுக்கும் சிவாச்சாரியும் தொடர்பு இருந்ததுன்னு சொன்னா அரசு என்றாலே ஆன்மீகத்தோடு இருப்பதுதான் அரசு என்பதுதானே தவிர அதுல ஒண்ணு மாற்றம் அல்லாத அரசு. அதனால் சிவாச்சாரி வருவார், அடிக்கடி வழிபாடு செய்வார், போவார், ஆசீர்வதிப்பார். அதனால் நட்பு ஏற்பட்டது. அந்த நட்பினாலே உள்ளே போனார். என்ன வாங்குவாங்க ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னா இல்ல இங்க வெளியில நம்ம தம்பி தான் விளையாடா பல்றது ஆமாம்னர். அது இங்கதான் வளர்றதுன்னா நம்ம அரண்மனைதான் வளர்த்துட்டேன். அடாடாடா எங்க வளர்ந்தா என்ன இங்க என்ன எல்லாம் நம்ம இடம் தான், எல்லாம் பெருமானுடைய இடம் தான் அப்படின்ட்டு அழைச்சிட்டு போட்டு. அங்க ஒரு அருமையான சொல், அருமையான சொல், அது சொல்ல சொல்லாம இருக்க கூடாது. வேண்டினர் பெற்று தங்கள் அரசியலங்குமரக்கேற்ப அன்பினால் மகன்மை கொண்டார். மகன்மை அரிய சொல். இப்ப என்ன சொல்ற ஸ்ரீகாரம்னு சொல்றேன், ஸ்ரீகாரம் அப்படின்னு சொன்னாதான் விளங்குது. பழகி போச்சு, எதான் பழகுவ நீ பழக்கம் தவிர பழகுமே தவிர பழகி போச்சுன்னு சொல்லக்கூடாது. மகன்மை அருமையான தமிழ். ஒரு ஆண் மகனை நமக்கு பிறருக்கு பிறந்த குழந்தையை தனக்கு உரிமையாக்கி கொண்டால், தன்னுடைய மகனாக ஆக்கி கொண்டால் அதுக்கு என்ன பேர்? மகன்கிறது தெரியும், ஒரு மை சேர்த்துறோம் மகன்மை. அப்ப என்ன அர்த்தம்? பிறக்குரியவன் தான், ஆனால் இன்று முதல் தனக்குரிய பிள்ளை, தன்னுடைய தலையெழுத்தை போடும். இன்சியிலே மாறிடும் இல்ல? ஆமா, தலையெழுத்திலுமே இவங்க இல்ல, அதனால அந்த தொடக்க எழுத்தே மாறிவிடும். அப்படி செய்வதற்கு என்னன்னு பேரு தமிழ்ல அருமையா, மகன்மை. மகன்மை இத சொல்ல வரப்படாதா? ஸ்ரீகாரம் நீண்டமா இருக்கு, மகன்மை மூன்றெழுத்தில் மூச்சு இருக்கு பாத்தீங்களா, எங்கெங்கே மூச்சு இருக்குங்கிறான், மூன்றெழுத்தில் இருக்கு. மா க என் ஓ நாலு எழுத்தா, மா க என் மை அல்லவா நான்கு எழுத்து. சரி, ஒரு பெண்ணை அது மாதிரி எடுத்துக்கிட்டா மகன்மை ரெண்டு சுழி மூணு சுழி ஆக்கணும், அவ்வளவு. அது எங்க இருக்குது? சின்னால வருது பாருங்க, கோட்புலியார் தன்னுடைய ரெண்டு மக்களையும் கொடுத்து அவர் திருமணம் செய்து கொள்ளத்தான் நினைச்சாரு, கொடுத்தாரு. அந்த ரெண்டு பெண்களும் எப்படி இருக்கா? மகன்மை கொண்டார் மூணு சுழி இருந்தா. அப்ப பெண்மகளை வந்து ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டால் மகன்மை.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: Om Namah Shivaya. Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
6: பவம் பிறப்பு, அற்றார் பிறப்பு, பவம் பிறப்பு. அதனாலதான் பிறவின்னு வந்தது, பவம் பிறவி. பவம் என்றால் பிறவி, நான் முன்னவே சொன்னேன், சொல்ற போதே சொன்னேன், பவம் என்றால் பிறப்பு, அற்றார் பவம், பிறப்பு அற்றவர். அப்ப அவர்கள் மறுபடியும் பிறக்க மாட்டார்கள் என்பது போல. பேயெழுந்து தன்மை ஒன்னும் செய்வேண்டாம், பேய் பிடிச்சவன் பேய் படித்தான் நடப்பேன். அது மாதிரி இறைவன் திருவள்ளு தான், இறைவன் திருவள்ளு படி நடந்துட்டு போங்க, ஒரே வழி அடிச்சுட்டான். பேய் அடிக்கிற அவன் சொல்படி அனுப்பான், எவ்வளவு அடி கொடுத்தாலும் வாங்கிக்கிறான். அதே நேரத்துல பேயா இருந்து ஆடுறான், எனக்கு இந்த பொண்ணாத்தான் பிடிக்கும். அது என்ன பொண்ணையே பேய் பிடிக்குதுன்னு தெரியல, பேய் கூட பெண்ணாச்சு. இந்த பேய் பிடிச்சவன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பெண்கள் தான் வருவாங்க, அந்த பேய் பிடிச்சோ அந்த பேய் நீக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கோயிலாம் இருக்கு. அந்த கோயிலாம் பார்த்தா நிறைய பொம்பளைங்க தான் இருக்காங்க. நான் உடைக்கிறது பேய்க்கு என்ன பொம்பளைங்களை பிடிக்கிறது, அது என்ன புரியல, அது என்னன்னு. அதனாலே இப்ப பெண்ணை பேயினே சொல்லிட்டு இருக்காங்க, தப்பு. பெண் வாழ்த்துவதற்குரியது எனக்கு பேய் ஒன்றும் தன்மை. அதான் பேய் பத்தி தெரியுமான்னா, பேயோட தான் வாழ்ந்துகிட்டே இருக்கான், ஆனா அது தப்பு சொல்லப்படாது, மனைவியெல்லாம் பேய்னு நினைக்கப்படாது சொல்றேன். பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவும், எப்படி பேய் பிடித்தவன் அந்த பேயினாலேயே ஆட்டுவிக்கப்படுகிறானோ அதுபோல இறையருளால் நீ ஆட்டுவிக்கப்படுகிறாய் என்பதை தெளிந்து கொள். பேய் ஒன்றும் இதுக்கு நீ ஏன் பேய சொன்னாங்கிறதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்கலாம், அது சொன்னா எடுத்துப்பாட்டு நடத்த முடியாது. அதனால பேய் ஒன்றும் ஏன் சொன்னா வேற ஒன்றும் இல்லை, பேய் என்பது ஒருவனை பிடித்தால் அவனுக்குரிய தன்மை கெட்டு பிடிக்க பெற்றிருக்கின்ற அந்த எலும்பினுடைய உருக்கம் தான் அதிகமா இருக்கு. பேய் என்பது வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய மூளையை மறைக்க வைத்து நம்முடைய உடம்பு உறுப்புகளை எல்லாம் உருக்கேற்றுவதுதான் பேய் என்று உளவியல்காரர்கள் சொல்லுவார். இப்ப நம்ம சமயத்திலையும் பொதுவாக சொன்னா பேயின்னு ஒண்ணு இருக்குன்னு, பேயின்னு ஒண்ணு கிடையாது, பேய் என்று இருப்பதாக சொல்கிறோம். ஆனால் பேய் என்பது என்ன? உடம்பு பற்றியது, நீ நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பேயா காரைக்காலமையார், காரைக்காலமையார் என்ன பண்ணார், உடம்பு பற்றியதுதான். எதுவரை என்னுடைய இந்த உடம்பு கணவனால் துய்க்கப்படுகிற உடம்பு, எப்பொழுது கணவன் என்னை வணங்கி விட்டானோ அது எனக்கு தேவையில்லை என்று உடம்பை உதறினார், உதறியதனால் அவர் பேய் வடிவமானார். அப்ப உடம்பு சம்பந்தப்பட்டதுதான் பேய். அதை உளவியல்காரர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், உடம்பிலே இருக்கக்கூடிய உறுப்புகள் இயல்பாக இல்லாமல் அதற்கு உணர்ச்சி மேம்படுமானால், உணர்ச்சி இப்ப சில பேர் கோபம் கண்ணெல்லாம் சிவக்குதா இல்லையா, வாயெல்லாம் அப்படியே தடுக்கும், வேற ஒண்ணும் செய்ய முடியாது, அடிக்கலாம் வைக்கலாம்னா அடிச்சா கூட கொஞ்சம் கோபம் தனியும் ஆள முடியாது, ஓத்துக்கிட்டே இருப்பான், பேசவே வராது, கோபப்பட்டவ என்ன பேசுறான்னே தெரியாது. பேயொன்று தன்மை பிறக்கும் அளவும், பிறக்கும் நார்பாரு அது ஒரு அழகு பாருங்க, பேயாக ஆவதில்லை, பேய் வடிவம் எடுத்தல், பிறத்தல் என்றால் வடிவு எடுத்தல். நம்ம உயிர் பிறந்துக்குன்னா என்ன அர்த்தம், உயிர் உடம்பு எடுத்திருக்குன்னு அர்த்தம். அது போலதான் பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவு, பிறக்க அது அது எடுக்கப்பட்ட நிலை, பிறக்கும் அளவு இனி நீ ஒன்றும் செய்யாமல் இல். எனவே உனக்கென்று நீ எந்த காரியத்தையும் செய்யாது, இறைவனுடைய திருவருளால் தான் செய்கிறோம் என்ற நிலையில் நில். எப்படி பேய் பிடித்தவன் பேய் வழியில் நிற்கிறானோ அதுபோல உன்னுடைய செயல்கள் எல்லாம் உன் செயல் என்று எண்ணாது, இறைவனுடைய திருவருளால் நடைபெறது என்று இருப்பாயாக. எட்டாவது பாடம். ஒன்பொருட்கள் உற்றார்க்கு உருவையனே அல்லாது கண்படுப்போர் கைப்போர்க. இந்த பஸ்ல போய் ஏறி உட்கார்ந்தா ராத்திரில கையில மஞ்சள் பைய வச்சுக்கிட்டு எதுல சீட்டு இருக்க கம்பியில கைய வச்சுட்டு இருப்போம். நம்ம கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா கையில இருக்கிற பை அது வாக்கீல விழுந்தோம். அது சொல்லிக்கிட்டெல்லாம் விழுகாது, ஏ தூங்குறாயா மனிதா நான் விழப்போகிறேன் அப்படின்னு சொல்லலாம் சொல்லாது. கைப்பை நம்மள அறியாமலே விழுந்துடும். அப்ப இறைவனுடைய திருவருளாக இருக்கிற ஞானத்தை பெறுகிற பொழுது நாம் இதுவரை இருக்க செய்திருக்கக்கூடிய சஞ்சிதை வினையாக இருந்தாலும் சரி, அல்லது பிராரத்திற்கு வந்திருக்கக்கூடிய வினையாக இருந்தாலும் சரி, அவை எப்படி கையிலே இருக்கிற பை தூக்கத்தில் நழுவுகிறதோ அது போல நழுவிவிடும். எவ்வளவு அருமையான ஓமை பாரு. நீ செய் அப்ப கையில இருக்க பையே பாவ பையின் அர்த்தம். அதுக்கத்தான வச்சிருக்கணும், பணம் காசு இருக்கும், ஜாதக குறிப்பு எல்லாத்தையும் வச்சு முக்கியமான பையத்தான வச்சுக்கிட்டு அது கீழே விழுந்துடும். விழுந்த பிறகுதான் தெரியும் விழுந்துச்சாரு. அப்ப நம்மளை அறியாமலே விழுகிற. அப்ப இறைவனுடைய திருவருளால் பிராரத்த வினையில் இருக்கிற நீ இந்த பிறப்பில் இருக்கிற பொழுது, ஜீவன் புத்தராக இறைவனை நோக்கி செல்லுகிற பொழுது, பழைய வினையெல்லாம் என்ன ஆச்சுன்னா, பழைய வினையில ஆட்டோமேட்டிக்கா கையில இருக்கிற பை கழுவுற மாதிரி போயிட முடியாது. எவ்வளவு அழகு பாரு. இப்ப இருக்கிற நீ பிராரத்த வினையில் இறைவனை நினைந்து வாழ்வதனாலே பேரின்பத்தை நீ பெறலாம். ரைட். அப்படியான இன்னைக்கு இருந்த பேரின்பம், நேற்று செஞ்சதெல்லாம் கேள்வி கேட்கிறார். நேற்று செஞ்சது நேற்று செஞ்சது பயன் அழுகிற மாதிரி இறைவன் திருவருளால் உன்னை விட்டு போயிடுவிட்டார். ஏன்னா உன்னை விட்டு போனாதான் நீ அங்க போக முடியும். பழச வச்சுட்டு போனா மறுபடியும் பிறந்துருவேன். அப்ப பேரின்பத்தை அடைகிற பொழுது நம்முடைய பழைய வினைகள் இறைவன் திருவருளையே நம்பி இருந்தோமையானால் நம்மை விட்டு விலகிவிடும். ஒன் பொருட்கண் ஒற்றார்க்கு, ஒன் பொருள் என்பதான் இறைவனுடைய திருவருள். ஒன் பொருள் என்பதற்கு நேரடியான பொருள் மெய்ப்பொருள், உண்மை. இது மெய்ப்பொருள்னா என்ன? இது மூணுன்னா உள்ளது, இறைவன் தான் எல்லாவற்றையும் செய்கிறான் என்ற உண்மை பொருள். ஒன் பொருள் மெய்ப்பொருள். ஒன் பொருட்கண் உற்றார்க்கு இறைவனுடைய திருவருளை நினைக்கின்றவர்களுக்கு உரு பயனே அல்லாது பேரின்பம் கிடப்பதே அல்லாது. ரொம்ப தெளிவா சொல்ற, பிறவி நீங்க வேண்டும் என்பதற்கு பெரிய தான தர்மம் செய்ய வேண்டும் என்பது அல்ல, பிறவி நீண்பதற்கு லட்சக்கணக்கான ரூபாயை செலவழிக்க வேண்டும் என்பது அல்ல. நாம் இறைவனை நம்பி திருநீரை பூசி நம்முடைய வாழ்க்கையை சீர் வர ஒழுங்கு வர அமைத்துக் கொண்டால் நிச்சயம் பேரின்பம் கிடைக்கும். நீங்க நினைச்சுக்கலாம், என்ன வரும் எனக்கு நிச்சயம் வீட்டு பேர் கிடைக்கும், ரொம்ப ஆணவமா சொல்றாரு. இது ஆணவம் அல்ல. ஞான சம்பந்தர் சொல்லு, என் பாட்டை பாடினால் நிச்சயம் நீங்கள் வினை தீர்வில் என்ன, அது ஆணவமா சொல்றாரு? ஒவ்வொரு திருக்கடை காப்பு பூரா சொல்றாரு, அப்ப அவர் ஆணவத்தோட சொல்றாரு அர்த்தமா இல்ல? அப்ப நம்முடைய திருமுறைகளை படிக்கிற பொழுதும் சத்தாந்தத்தை படிக்கிற பொழுதும் அவர்கள் சொல்லுகிற நெறிப்படி பார்த்தால் இறைவனை நம்பியோருக்கு பிறவி இல்லை. இதை விட என்ன சச்சு எளிமையான வழி? காசு பணம் தேடு கைலாயம் வர போகணும், கைலாயத்தை போய் பார்த்துட்டான் தாத்தான். கைலாயம் போறதுக்குள்ள கூட்டிட்டு போறவனை எவ்வளவு திட்டு திட்டுறான், பக்கத்துல இருந்திருக்கல எவ்வளவு திட்டு திட்டுறான், அது கைலாயமே போகாம இருக்கிறான். பல பேர் அந்த கைலாயம் கூட்டிட்டு போற ஆள் சொல்லுவாங்க, ஐயோ இந்த ஆளை கூட்டிட்டு போய் நான் பட்ட பாடுபேன் சொல்லுவாங்க. அதோட கைலாயமே போக வேண்டாம், பேசாம வீட்டுல இருந்துட்டு சிவாயனம் சொன்னா போதும். கைலாயம் போய்தான் வீட்டு பேர் பெறணுங்கிறது இல்ல. கைலாயம் போனா எல்லா துன்பத்தையும் பொறுத்து கொண்டு, அதுதான் மலை ஏறும் போது எல்லா துன்பமும் வருது. அது பொறுக்க மாட்டேன், ஏற்பாடு பண்ணவேன், குதிரை ஏற்பாடு பண்ணல, விமானம் ஏற்பாடு பண்ணல, சாப்பாடு ஏற்பாடு பண்ணல, அப்படின்றதுக்கு அங்க போற, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணப்படாது தானே போறாங்க. அது ஏதோ ஒரு சுற்றுலா தலமா போச்சு கைலாயம். கைலாயத்துக்கு செல்வது ஆன்மீகத்தினுடைய உணர்வதற்காக செல்வதாக இல்லை. கைலாயம் போவது என்பது ஒரு சுற்றுலா தலம், அது அல்ல. அதுக்கு வேஷம் வீட்டிலே இருக்கலாம், அதனால ஒன் பொருட்கண் உற்றார்க்கு உரு பயன், உரு பயன் என்பது பேரின்பம். வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுகிறது, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு. எனக்கு எங்க ஆசிரியர் முன்பலர் செஞ்சாரத்தான் சொல்லித்தார். உதாரணம் சொல்லுகிற பொழுது வாழ்க்கையில் நடைபெறுகிற உதாரணத்தை சொல், அப்பொழுதுதான் சித்தாந்தம் புரியும். என்னுடைய ஆசிரியர் முன்பலர் செஞ்சிட்டார், அவர் அதான் சொல்லுவார். நான் தீசிஸ் பண்ணதே சிவஞான சித்தியார்ல, டாக்டரேட் பண்ணது 84 சிவஞான சித்தியாரின் ஒரு ஆய்வு. எவ்வளவு கஷ்டப்பட்டே எனக்கு தான் தெரியும். அன்னைக்கு சிவஞான போத சித்தியார் சொல்றதுக்கெல்லாம் யாராவது போய் கேட்டா 5 பெரியவங்களுடைய வீட்டிலேயே போய் 5-6 தங்கியிருக்கிறேன். கடைசி வரை எனக்கு சந்தேகம் ஒன்றும் தீராது, அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருப்பேன். எனக்கும் புரியல அவங்க என்ன சொல்ற. கடைசியில் 2 ஆச்சாரியர் எனக்கு கிடைத்தார்கள். ஒன்று குருகுல மலகடிகள், அவரிடத்தில் 8 சூத்திரம் தொடங்கினார்கள். அப்புறம் செவ்வொரி அடைந்து விட்டார்கள். அதன் பிறகு முருகல செட்டியாரை பார்த்து அவரிடத்தில் பாடம் கேட்டு 2 ஆசிரியர்களை ஞானாசிரியராக கொண்டு நான் என்னுடைய தீசிசை முடித்து கடைசியில முடிச்சு கொடுத்தா திருத்தருக்கு ஆளுங்க யாருக்கு அனுப்பணும் என்னையே கேட்டான். ஏன்னா டாக்டரேட் வாங்கினது சித்தாந்தத்துல யாருமே டாக்டர் வாங்கினதுலயே யாருக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறது. அப்புறம் நான் முருகல செட்டியார் கேட்டேன், உருபயனை அல்லாது கண்படுப்போர், கண் படுப்போர் நபர், உறங்குபவர் என்று கூட சொல்ல, கண்ணு அது மூடி இருக்கும். ஏன்னா நல்லா தூங்குறவன் கையில இருந்து ஒண்ணும் போகாது, ஏன்னா கையிலே வச்சுக்க மாட்டான். இப்ப தூங்குற போது பைய வச்சுக்கிட்டா தூங்குவான், பஸ்ல போறது எவனையா பக்கத்துல இடிக்கிறான் வந்து தூங்கி என்னையா அப்படி தூங்குறான், நான் தான் தூங்கின நாம எவனாவது தூங்கினேன்னு ஒத்துக்குவானா, ஏயா தூங்கி தூங்கி விழுகிறான், கொஞ்சம் அசந்துட்டேன் ராத்திரிபுரம் வேலை பார்த்து அசந்துட்டேன்னு சொல்லுவானே, தூங்கினேன் ஆமாங்க தூங்கினேன் உங்க மேல விழுந்துட்டேன் சொல்ல மாட்டேன். நாமளே தூங்கணும்னு ஒத்துக்க மாட்டோம், நாமளே அடுத்த மேல விழுந்தாலும் கொஞ்சம் அசந்தங்க சும்மா ஒரு கண்ணை மூடுனேன், சும்மா கண்ணை மூடிக்கிட்டு இருக்கேன். கண் படுப்போர் உறக்கம் சொல்லல பாருங்க, கண் படுப்போர் அப்படின்னா கண்ணினுடைய இமை மூடுகிறது, படுக்கிறது, விழிந்திருந்தது படுக்கிறது, கண் படுப்போர் கேட்கலாம். எனவே கண் படுப்போர் கைப்பொருள் தான். கைப்பொருள் எப்படி கையில இருக்கிற பொருள் விழுகிறதோ அது போல. அடுத்த பாடல் 9 பாடல், மூன்றாய தன்மை அவர் தம்மின் மிக முயங்கி தோன்றாது இன்பம் அது என் சொல். நாம் மேலும் இங்கே வாழுகிற பொழுது மானிடராக ஆறறிவு படைத்தவராக வாழுகிறோம். ஆனால் மேலுலகம் செல்லுகிற பொழுது எப்படி நாம் வாழப்போகிறோம் என்பதை உமாபதி சிவம் படம் பிடித்து காட்டுகிறார். நமக்கு அருளை தரக்கூடியது ஒன்று, அருளை பெறுகின்ற அறிவு நம்முடையது, அருளை பெறுகின்ற நாம். எனவே ஞாதுரு என்றால் அந்த பேரின்பத்தை அறிபவன் அல்லது பெறுபவன், ஞாதுரு என்று சொல்வார்கள். அதனை பொருளை அறிகிறவனாக அறிபவனாக இருப்பது. ஏனென்றால் இன்னும் பெறல, வீட்டு பெற்றை பெறவில்லை. ஞாதுரு என்றால் அறிபவன், ஞாதுரு என்றால் அறிபவன், வீட்டுப்பேற்றினை அறிந்து கொண்டவன், ஆன்மா என்று. அடுத்தது ஞாதுருவோடு ஞானம், ஞானம் என்றால் அறிவு என்பது பொருள். நம்முடைய அறிவு அறிகிறோம், அறிவினால் அறிகிறோம். அடுத்தது ஞாது நேயம் என்பது பொருள், அறியப்படுகின்ற பொருளாக இருக்கிற இறைவன். நேயம் அறியப்படும் பொருள், அறிவு ஞானம் அறிவு, ஞாதுரு அறிபவன் ஆன்மா. ஆன்மா தன்னுடைய அறிகின்ற அறிவினாலே அல்லது அனுபவிக்கின்றதினாலே இறைவனுடைய பேரின்பத்தை அனுபவிக்கிற பொழுது மூன்றும் மூன்று பொருள்தான், மூன்றுமே தனித்தனி பொருள்தான். ஆன்மா தனி, இறைவன் தனி, இரண்டையும் இணைப்பதற்குரிய அறிவு தனிதான். ஆனால் இந்த மூன்றும் ஒன்றாக இருக்க வேண்டும், அதான் வீடு. பேரின்பத்திற்கு விளக்க இதை விட என்ன சொல்ல முடியும்? பெறக்கூடிய இறைவனுடைய திருவருளை பெறுவதற்குரியது ஆன்மா. இந்த ஆன்மா பெற வேண்டுமானால் ஞானம் பெற்றிருக்க வேண்டும். என்ன ஞானம் பெற வேண்டும்? எல்லாம் இறைவன் தான் செய்கிறான், இதான் அறிவு, இதான் ஞானம். எல்லாவற்றையும் இயக்குகிறவன் இறைவன் தான், எல்லாவற்றையும் இயக்குகிறவன் இறைவனுடைய சக்தி தான் என்று அறிகின்ற அறிவு தான். இந்த அறிவை அங்கேயும் போயிருக்கணும், எல்லாம் செய்யறேன் அங்க போய் நான் பேரின் அடைந்துட்டேன், வீட்டு பேர் அடைந்துட்டேன், நான் தான் மூணு நாள் அமைச்சர் பதவியிலேருந்து அமைச்சர் கீழே போயிடும். ஏன்னா நேத்து 19 29 இன்னைக்கு ஒரு 4 இன்னைக்கு எத்தனை போகுதோ தெரியாது. அப்ப தெரியுது. அப்ப நாம மேல போனாலும் அங்கையும் நாம் ஞானம் பெற்றவர்களாக, இறைவன் தான் தலைவன் நாம் அடிமை என்று எண்ணுகிற அறிவு அங்கிருக்க வேண்டும். அதுதான் ஞானம். ஞானம் என்பதை தெளிவாக இந்த பிறப்பில் இங்கே வாழுகிற பொழுதும் அதே ஞானம் தான், மேலுலகம் செல்லுகிற பொழுதும் நீ அந்த ஞானத்தை உடையவனாகத்தான் இருக்க வேண்டும்.

உங்க அப்பாவா இருக்கேன்னு சொல்லிருக்கலாமா இல்லையா? அப்பா அம்மாவெல்லாம் விட்டு வளப்பு அப்பா விட்டாரு, பெத்தப்பா விட்டாரு, ஏன்னா பல அப்பா இருக்கு. சுந்தரருக்கு ரெண்டு அப்பாவா இல்லையா? வளத்தப்பா ஒண்ணு, பெத்தப்பா ஒண்ணு. அப்ப இவர் காத்தப்பாவா வந்திருக்கலாமா இல்லையா? அப்பன்னு சொல்லல, ஏன்னா தோழமைன்னார். அதுதான் நேயம் என்பார். நேயம்னாவே நட்பு தானே, நேயம்னாவே நட்பு தானே. அப்ப ஏன் நேயம்? சுந்தர சுந்தருடைய வாழ்க்கை நம்ம வாழ்க்கை சார். நீங்க மற்ற வாழ்க்கையில நம்ம வாழ முடியாது. ஞான சமுத்திர போல வாழ முடியுமா? மூணு வயசுலயே முடியாது. இப்ப மூணு வயசு தாண்டியாச்சு. சரி, சுந்தரா இருக்குன்னா இப்ப நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியாது. சுந்தரா இருக்க முடியாது. நம்ம இருக்கக்கூடியது சுந்தரமுச்சி சாமி தான். ஏன்னா நமக்கு கண்ணாடி போடணும், கண்ணு போகும், கண்ணு வரும், எல்லாம் எல்லா நோயும் வரும், பசி நோய் வரும், வீட்டுக்காரிக்கு பணம் கொடுக்கணும். என்ன சார் வாழ்க்கை? சுந்தருடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா அப்படியே சமுதாய வாழ்க்கையோடு ஒத்தது. அப்படி வாழ்ந்தாலும் இறைவனுடைய திருவருளை பெறலாம், அதுதான் சுந்தரர் வாழ்க்கை. இனி ஒருவருக்கு இரண்டு மனைவியராக இருக்கக்கூடியவர்களை பெற்றாலும் சிவஞானத்தால் பெற்ற பெண்மக்கள் அவர்களை அனுபவிக்கிற அனுபவம் எனக்கு சிவன் தருகிற அருள் என்று நினைத்தால் சுந்தரமுச்சாமி போல பிறப்பற்றுகளை பெறலாம். அதனால நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், சைவம் வந்து கல்யாணம் பண்ணிக்கப்படான்னு சொல்லவே இல்லை. சமணம் தான் சொல்லுச்சு கல்யாணம் பண்ணிக்கப்படாது. திருமணம் செய்து கொண்டால் கூட, திருமணம் செய்து கொண்டு மனைவியை தொடுகிற பொழுது கூட, இது இறைவனுடைய திருவருளால் இவள் நமக்கு கிடைத்தாள், இவளிடத்தில் இன்பம் பெறுகிறோம் என்ற எண்ணத்தோடு இறைவன் திருவருளோடு தொடர வேண்டும். நான் தப்பா சொல்றேன் நினைக்க கூடாது. நான் அதனாலதான் சொல்லுவேன், வீட்டுல எந்த எல்லா இடத்திலும் இறைவன் படத்தை இருக்கலாம். சில பேர் பெட்ரூம்ல இறைவன் சாமி படம்லாம் வைக்கப்படாது, அது ரொம்ப தப்பு. எப்ப எங்க சுந்தரம் சாமி என்ன வச்சிருந்திருப்பாரு நினைச்சு பாருங்க. இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கான், நீனும் அவர் படத்தை வைக்கல, நான் மட்டும் நீ செய்யல லீலை தெரியாதா? என்ன சார் அறியா இது? ஏன் அவனை கும்பிட்டுட்டே நீ வீட்டுல பாலும் பழம் சாப்பிடுவேன், யார் வேண்டாம்னா? அவர் வேண்டாம்னு தடுக்கிறாரா? அவர் எல்லா இடத்துலயும் இருக்காரு. நீ படுத்திருக்கிற பெட்டுல கூட இருக்காரு, படுக்கையில கூட இருக்காரு, கிண்டலா பண்ற நீ. இறைவன் எல்லா இடத்திலும், நீங்க அப்படி வாழ்ந்து பாருங்க, தப்பே வராது சார், தவறே வராது. கணவன் மனைவிக்குள்ள ஊழலே வராது. ஊழல் வந்து அவரே பிரிப்பார், தித்தாரா இல்லையா? இப்ப நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுவோம், டைவர்ஸ்க்கு வர்றதுன்னா வேற எங்கேயும் போடா, சாமியைத்தான் கும்பிடும். கணவன் மனைவிக்குள்ள ஊழல் இருந்தா சுந்தரம் சாமி எங்க போனாரு? சாமியிட்ட தான் போனாரு, கேஸுக்கு போல, மற்றவனை சாட்சி கூப்பிடல. அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய பதிகத்தை படித்தால் பிரிய வேண்டும் என நினைக்கிறவர்கள் கூட நிச்சயம் சேர்வார் சார். வாழ்க்கை அனுபவிக்கணும் சார், சும்மா உயர்ந்த பொருள் அதுவாக்காமாக்கு வாத சார்ந்த பெருவெளி ஆகும் இருக்கிறவனை குழப்பி. சரி, மூன்றாய தன்மை, மூன்றாய தன்மையை விளக்கியிருக்கேன். எங்க வீட்டு பேருக்கு போகிற ஜீவன் முத்தநிலை ஞானசம்பந்தர் போன்றவர்கள் எல்லாம் அதை பெற்றிருந்தார்கள். நாமும் இந்த உடம்போடு வாழுகிற பொழுது இந்த மூன்றும் ஒன்றாக வாழ முடியும். ஏனென்றால் நான் எதை கேட்டாலும் இறைவனிடத்தில் கேட்பேன், இறைவன் எனக்கு தருவான் என்ற நம்பிக்கை. வேண்டத்தக்கது அறிவோயினி, நான் வேண்டுவது எல்லாமே உன்னின் அல்லால். உனக்கு தெரியுப்பா, நான் ஏன் இப்ப நீ கோயிலுக்கு வந்திருக்கேன்னா, பிளஸ் 10th மார்க் வந்துருச்சு, 480 மார்க், எப்படியும் பிளஸ் ஒன்ல ஃபர்ஸ்ட் குரூப்ல சேர்க்கணும்னு சொல்றதுக்காகத்தான் இறைவன் வந்திருக்கேன்னு இன்னைக்கு நான் கோயிலுக்குள்ள போனா தெரியுமா இல்லையா? ஆண்டவன் தெரியும். நேற்று வர இந்த பையன் கோயிலுக்கு வரல, இப்ப இவன் பேரன் வந்து 480 மார்க் வாங்கியிருக்கான், அவனுக்கு ஃபர்ஸ்ட் குரூப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் வர்றான் அப்படின்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதாங்க? நீங்க என்ன ஏமாத்திரியல அவரை? ஏமாத்த முடியுமா? தெரியும் சார். அதனாலதான் மூன்று ஒன்றாக இருக்க வேண்டும்னார். அறிவனும் அறிவை தருகின்ற பொருளாக இருக்கிற இறைவனும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒன்றாக இருப்பார்கள், தனித்தனி அல்ல. எவ்வளவு தெளிவாக சொல்கிறார், ஒரு அழுத்தம். மூன்றாய தன்மை அவர் தம்மின் மிக முயங்கி தோன்றாத இன்பம் என் சொல். அதான் மூன்றாய தன்மை, அவர் தம்மின் மிக முயங்கி, அவர்களுக்குள்ளே மிக முயங்கி என்றால் இரண்டு மூவரும் சேர்ந்து, மிக முயங்கி முயங்கி என்றால் இணைந்து, முயங்குதல் முயக்கம் இணைதல். எனவே தம்மின் மிக நெருக்கமாக, மூவரும் தனித்தனி அல்ல, மூன்று பொருள்கள் தான், ஆனா ஒரு சேர்ந்த மூணு பேர் எப்படி ஒரு

0: பஸ்ல உட்கார்ந்துருக்கோம், ஒரு சீட்ல மூணு பேர் எப்படி உட்கார்ந்துருக்கோம், நெருக்கித்தானே உட்கார்ந்துருக்கோம். சில பேர் சட்டையும் போடாம வேட்டிய பாதி கட்டிட்டு உட்கார்ந்து உடம்புரா வேர்வையா உட்கார்ப்பான், நமக்கு சங்கடமா இருக்கும். ஏயா இப்படி வர்ற, நல்லா கீழே வேட்டிய தொங்க வடியாவோ, வேர்வபுரா என் மேலப்படுத்தியா, அசிங்கமா இருக்கியா, சொல்லுவோமா இல்லையா, நெருக்கமாக உட்கார்ந்து. உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை, நீங்க எங்க உட்கார்ந்தாலும் முழு ஆடையில இருக்கிறீங்க, நாங்க படப்பாடு எங்களுக்குள்ள தெரியும். மூன்றாய தன்மை அவர் தம்மி மிக முயங்கி, மிக முயங்க மிக்க நெருக்கமாக. நேற்று சொன்ன மாதிரி பெரியாள் வந்தா என்ன இருக்கிற மிக முயங்கி, தோன்றாத இன்பம் தோன்றாத என்பால் மூன்றும் மூவருக்கும் இதுவரை தோன்றாது இருக்கின்ற இன்பம் தோன்றியிருக்கும். அது பற்றி நான் என்ன சொல்ல முடியும், அது அனுபவிச்சா தான் ஏன் தெரியும். தோன்றாத இன்பம் என் சொல், அப்பொழுது அவர்களுக்கு தோன்றாத இன்பம் உண்டா, பேரின்பம் தோன்றும். ஆனால் அதை பற்றி நான் என்ன சொல்ல முடியும், இப்படித்தான் இருக்கும் நான் எப்படி சொல்ல முடியும், இவ்வளவு சுவையாக இருக்கும் என்றோ இவ்வளவு நலமாக இருக்கும் என்றோ நான் எப்படி சொல்ல முடியும், என் சொல் என்ன சொல்ல முடியும். எனவே தோன்றாத இன்பம், இதுவரை தோன்றாத இன்பம் இப்பொழுது தோன்றி இருக்கிறது, பேரின்பம் கிடைத்திருக்கிறது. நினைச்சு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பூஜை பண்ற போது நம்மையும் அறியாம நம்ம இழந்து விட்டு பூஜை பண்ணிட்டு மனசாட்சியோட நம்ம எதிரே இருக்கக்கூடிய திருவுருவத்தை பார்க்கிற பொழுது மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி பாரு, அது கேடு எனையே கிடையாது. ஒரு செகண்ட் தான் முழுமையாக பஞ்சபுராம் எல்லாம் பாடி முடிச்சு வாழ்கந்தர் எல்லாம் பாடி வான்மையில் வளாது வாழ்ந்த பிறகு கண்ணை முடிட்டு ஒரு நிமிஷம் எதிரே இருக்கிற சாமியை மனக்கண்ணில் கொண்டு வந்து நிறுத்திட்டு அப்படி ஒரு முறை நினைச்சிட்டு எந்திரிக்கிற பொழுது இருக்கிற மன நிம்மதி இருக்கே, வேறு எந்த இடத்திலும் பெற முடியாது. அதுதான் பெரிய, அதுதான் பெரிய. அதனால பல முறை அதை அனுபவித்தேன். நம்மையும் அறிய நம்மை மறந்து விட்டு பூஜை எல்லா அஞ்சு நிமிஷம் அக்கா ஒரு மணி நேரம் பூஜை பண்ணுங்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் அஞ்சு நிமிஷம் அது பத்து நிமிஷம் தான் பூஜை பண்ண நேரம். அந்த பத்து நிமிஷத்தில் கூட இறைவனுடைய பாடல்களை பாடி பூ யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலேன்னு பூ வைக்காமல் ஒரு பதிகம் பாடாமல் வாழ்க்கையை நான் வீணாக்கியதில்லை. அப்ப அதை வைத்து விட்டு அத பஞ்சபுராணம் பாடி வாழ்க அந்தரன் பாடி வான்மையில் வளாது பாடி கண்ணை மூடிக்கொண்டு நெஞ்சத்திலே இறைவனை இருத்தி ஒரு முறை இறைவனை நினைத்து விட்டு எழுந்திருக்கிற பொழுது இருக்கிற மன மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே கிடையாது. அதுதான் பேரின்பம். அனுபவிச்சு பார்த்தா தெரியும் இல்லம்மா. சச்சிதானந்தம்ங்கிறதுக்குள்ள ஆனந்தம் பேரானந்தம், அவர் அவருடைய பேரானந்தம், பேரானந்தத்துக்கு உரியவர். நாம் அனுபவிச்சா இன்பம் இருக்கும் ஆனந்தம் அவர், நாம் அனுபவிப்பது இன்பம். நம்மிடத்தில் ஆனந்தம் வர முடியாது, அவர் தான் ஆனந்தமுடையவர், சச்சிதானந்தம் அவர் தான் பேரானந்தம் பெறுவார். அந்த பேரானந்தத்தை நாம் அனுபவிக்கிறோம். சர்க்கரை பொங்கலாக நாம் மாற முடியாது, சர்க்கரை பொங்கல் தான் இனிப்பு, அதை அனுபவிக்கிற போது நாம் இன்மையை அனுபவிக்கிறோம், சாப்பிட்டாச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நாம் நாம் என்னைக்குமே ஆனந்தமாக காட்சி தர முடியாது. எனவே இனிப்பு வேறு, இனிப்பை உண்ணுகிற நாம் வேறு, ஆனந்தம் வேறு, ஆனந்தத்தால் கிடைக்கிற பேரின்பம் வேறு. அதான் சத்து சித்து ஆனந்தம். அவர்தான் பேரானந்தத்துக்குரியவர், நாம பேரானந்தக்குரியவர். நமக்குள்ள எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வரிசையில் நிக்க வச்சு உனக்கு இந்த 100 ரூபா தந்தினா இந்த கொஞ்சம் பேரானந்தம், நீ 500 ரூபா கொடுக்குறியா உனக்கு பேரானந்தம் கொடுத்துட்டு போயிடலாமே. நமக்கு யாருக்கும் ஆனந்தம் தர முடியவில்லையே, இறைவன் தான் நமக்கு ஆனந்தம் தருவான். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஆனந்தம் என்றால் மகிழ்ச்சி, மகிழ்ச்சியை தருகிறவனுக்கு ஆனந்தன் என்று பெயர், அதனாலதான் ஆனந்தன் பெயர் வைக்கிறோம். ஆனால் ஆனந்தம் அடைந்தோம் என்பது பெயர் அல்ல, வினைச்சொல். இன்பத்தை அனுபவிப்பது ஆக ஆனந்தம் தருவது அவர், ஆனந்தத்தை அனுபவிக்கிற பொழுது நமக்கு இன்பம் கிடைக்கிறது. நம்ம பேரானந்த பெருவாழ்வு பெற்றேன் என்றால் இறைவனுடைய திருவாழ்வு பெற்றேன் அர்த்தம். பேரானந்த பெருவாழ்வு பெற்றேன் அப்படின்னா இறைவனுடைய திருவாழ்வு பெற்றேன் அர்த்தம், திருவருள் பெற்றேன். பேரானந்தம் பெற்றேன்னா இறைவன் தந்ததை நான் பெற்றிருக்கிறேன் என்பது அர்த்தம். ஆனந்தத்தை தந்தேன்னு சொல்ல முடியாது, இறைவன் ஒருத்தன் தான் ஆனந்தம் தர முடியும், இறைவன் ஒருவன் தான் ஆனந்தம் தர முடியும். நீங்க நம்முடைய வாழ்வியல் உதாரணங்களை கொண்டே பார்த்தீங்கன்னா நிச்சயம் தத்துவம் நன்றாக புரியும். ரைட். மூன்றாய தன்மைகள் தமிழ் தோன்றா தன் இன்பம் எது என்று சொல்ல, அந்த இன்பத்தை நான் என்ன சொல்ல முடியும்? இந்நிறைவு பாடல் நிறைவுப்பாடலாக இருப்பது இன்பில் இனிது எந்தல் இன்று உண்டேல் இன்று உண்டாம் அன்பு நிலையர். அழகா சொல்றார், இன்பு இனிது எந்தல் பேரின்பம் தான் இன்பத்திலேயே மிகப்பெரிய, இன்பில் இனிது எந்தல் இன்பங்களிலே மிகப்பெரிய இன்பம் பேரின்பம் என்றால் இன்று உண்டேல் இன்று உண்டா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு உண்டு. பேரின்பத்தை ஏதோ வீட்டு பேராக இருக்கக்கூடிய நிலையில் மேலேதான் சென்று பெற வேண்டும் என்பது அல்ல. இந்த உடம்போடு வாழுகிற பொழுதேயே வீட்டுப்பேட்டை முக்தராக வாழலாம், அதான் ஜீவன் முக்தர். இறைவனுடைய திருவருளை பெற்று பிறவாத நெறியை இந்த உடம்பு இருக்கிற பொழுதேயே பெற்றார். நால்வர்கள் பெற்றார் இல்லையா? அவங்களுக்கு வாரியார் பெற்றாரா இல்லையா? வாரியாரை உண்டாது, அவர் தான் மேல் உலகத்து மேலே சென்றவர். உயிர் எங்க போச்சு? விமானத்திலே போச்சு. ஏன்னா வாழ்க்கை பெற, அதனாலதான் அவருக்கு சொந்தமே இல்லை. வாரிசு இல்ல சார் வாரியாருக்கு, ஏன்னா உற்றாரும் பெற்றாரும் இல்ல, ஏன்னா அடுத்த பிறப்பு இல்ல அவருக்கு, அடுத்த பிறப்பு கிடையாது. அதனால குழந்தை இல்லாத குழந்தை இல்லையும் கஷ்டப்படக்கூடாது. வாரியாருக்கு குழந்தை இல்ல, கஷ்டப்படல, எனக்கு எல்லாம் குழந்தை முருகன் தான். வயலூர் முருகாம்பார், வயலூர் முருகன்னார், அவர்தான் குலதெய்வம், அவர்தான் வழிபடு தெய்வம். அப்ப வாரியார் சுவாமிகள் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுதே ஜீவன் முத்தராக வாழ்ந்தார், முக்தி பேற்றை பெற்றவராக வாழ்ந்தார். அவருடைய பேச்சுக்கு இணை உண்டா, அவருடைய சொற்பொழிவுக்கு இணை உண்டா, அவருடைய தொந்தையில திருநீர் பூச்சிருக்கு, அழகா பார்த்தா விநாயகர் மாதிரி சொல்லுவார். எம்பிரால் பாட்டை சொல்லுகிறார், இன்பில் இன்பு ஏன்னா வீட்டு பேருக்கே போயாச்சு. இன்பினில் இனிது எந்தல் இன்று உண்டேல் பேரின்பம் உண்டால் இன்று உண்டா என்று உண்டால் எப்படின்னா அன்பு நிலையே இறைவனிடத்தில் நாம் பக்தி வைப்பதுதான் இறைவனுடைய திருவருளை பெற்றதற்கான வீட்டுப்பேரை பெற முடியும். இறைவனிடத்தில் அன்பு வைக்க வேண்டும். அன்பு என்பது ஏதோ ஒரு காரியத்தால் பெறுவது அல்ல. அன்பு எவ்விதமான பிரதிபலனையும் அதனை நோக்காது பெறுகின்ற அல்லது காட்டுகின்ற ஒரு பற்றுதல் தான் அன்பு. அன்பிற்கும் உண்டோ? அப்ப அன்புக்கு அடைக்கும் தாள் கிடையாது. இறைவனிடத்திலே வைத்திருக்கிற அன்புக்கு யாரும் தடை போட முடியாது. நாம சாமி கும்பிட யாரு தடை போட முடியும்? நம்முடைய மனசுக்குள்ள சாமி கும்பிட யாரு தடை போட முடியும்? வீட்டில் இருக்க கொண்டாடி முடியுமா, புள்ள முடியுமா, அண்ணன் முடியுமா, தம்பி முடியுமா, இல்ல போலீஸ்காரன் தான் முடியுமா, இல்ல முதல் மந்திரி தான் முடியுமா? யாரும் முடியாது, தடை போட முடியாது. இன்னைக்கு தான் ஒழுங்கான அறிக்கை வெளியிட்டு இருக்க. இன்பினில் இறுதி இன்று உண்டாம் அன்பினிலேயே அது. அன்பினால் எதையும் சாதிக்கலாம். இறைவனிடத்தில் வைத்திருக்கிற அன்பினால் அதுதான் ஜீவன் முத்தர். இன்று உண்டா? வீட்டு பேர் உண்டு. இந்த உலகத்தில் வாழுகிற பொழுதே, இந்த உடம்போடு வாழுகிற பொழுதே நிச்சயம் வீட்டு பேர் உண்டு. நான் சொன்னதுல என்ன தப்பு? வீட்டு பேர் நமக்கு உண்டு. ஏனென்றால் இறைவனிடத்தில் நீங்க அது அனுபவித்து, எதை எடுத்தாலும் சிவாய நம, எதை சொன்னாலும் சிவாய நம, சாப்பிட்டாலும் உட்கார்ந்தாலும் இருந்தாலும் எங்கெல்லாம் இறைவன் தரது சிவாய நம என்று சொல்லித்தான் செய்யும். இன்று உண்டாம் உண்டு, அது எது என்றால் அன்பு நிலையே. அது அன்பு ஏகார் பிரித்தலை, அன்பு நிலையே அன்பாலே தான் இறைவனத்தில் வைத்திருக்கிற பக்தி தான் என் பிறகு மதியப்பா.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: கடலாகிய கடம்பவனேஸ்வருடைய திருவருளினாலே இன்று உண்ண வணக்கம் என்கின்ற ஞான சாஸ்திரத்திலே 47வது பாடல் முதலாக விரிவுரை செய்ய முயலுகிறேன்.
3: சிவம் பரிபூர்ணமானது, எங்கும் நிறைந்திருப்பது. அந்த பொருளை இவன் சென்று அடைய வேண்டியதில்லை. சென்று அடைந்தா சிவபூரணம் சிதையும். சென்று வந்தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும். சிதையும்னா சிவபூரணம் என்கின்ற சொல்லுக்கு பொருள் இல்லாமல் போயிடும். அதனாலே சென்று அடைய வேண்டியதில்லை. சென்று வந்தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும். அன்றவன்றான் ஒன்றுவனில் அந்நியவான். இவன் சென்று சிவத்தடைகிறார் என்றால் சிவன் எங்கு நிறைந்திருக்கிறான் என்பது அர்த்தமில்லா போயிடும். இங்க இல்ல சிவன், அங்க இருக்கிறான், அங்க போனான் ஆகிடும். சரி, அவன் வந்து இவன் அடைகிறான் என்று சொன்னால் சிவம் சிவனும் சிவனும் அந்நியம் என்று ஆகிவிடும். அனன்யம் என்கின்ற சொல்லு அர்த்தமில்லாபுரும். சிவனும் சிவனும் அனன்யமாக இருப்பது, சிவனும் சிவனும் அனன்யமாக இருப்பது அந்நியம் அல்ல. அந்நியம் என்றால் வேறுவராக, அனன்யம் என்றால் ஒன்றாக இருப்பது. காணும் ஞானம் போய் உலகம் போய் ஞானம் பேய்த்தேர் என எண்ணி மானா மதி கேடனுமாய் மாயாவாதி ஏகாந்தவாதி மாயாவாதி ரெண்டு ஒண்ணுதான். மாயாவாதி பேயாகி என்ன எரிச்சல் பாரு. மாயாவாதி ஊனே புகுந்து ஊனே புகுந்து நின்றுரைத்து உபதேசங்கள் உரைத்து வரும் தானே உரைக்க அந்நூலின் தன்மை தன்னை சாட்டுவான் என்பது சித்தியார் பரபக்கம். ஏகாந்தவாதியே முதல் பாட்டில் இப்படி சொல்லி அப்புறம் வளர்க்கிற அந்த ஒரு பாட்டே போதும். பூனே பூந்து நின்று உயிரிட்டு உபதேசங்கள் உரைத்து வரும் மானா மதி கேடனுமாய் மதி கேடனுமாய் மதி கேடனுமாய் மாயாவாதி பேயாய் தானே உரைக்கோ அந்நூலின் தன்மை என்னை சாற்றுவோம் சித்தியார் பரபக்கம். அதனாலே சிவமும் ஆன்மாவும் வேறு வேறாக இல்லை. அதனாலே அவன் வந்து சேர வேண்டியதில்லை, இவன் சென்று சேர வேண்டிய. அவன் வந்து சேரவும் வேண்டாம், மறைப்பு உடனே இந்த படலத்தை நீக்கிட்டார். உடனே எல்லாம் தெரியும். கண்ணில ஒளிய மறைத்துக் கொண்டிருந்த படலத்தை நீக்கிய உடனே ஒளி வந்து விட்டது கண்ணு. அது போல ஆன்மாவிலே மறைந்து கொண்டிருக்கிற ஆணவரத்தை நீக்கி உடனே சிவன் தெரிகிறான். அன்மாவிலே அன்மாவை மறைத்துக் கொண்டிருக்கிற ஆணவமலத்தை திருவருள் நீக்கிருச்சுன்னா என்ன ஆகும்? சிவன் தெரியும். கண்ணில் இருக்கிற படலம் போன உடனே ஒளி தெரிவது போல அன்மாவில் இருக்கிற ஆணவமலமாகிய மறைப்பு நீங்கிய உடனே சிவன் தெரியும். அதனாலே எங்க இருக்கிறான் சிவன்? அங்கதான் இருக்கிறான். எங்க இருக்கிறான்? இங்கதான் இருக்கிறான். அதனாலதான் ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும், ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும். ஆணவமலம் மேலிட்ட காலத்து சிவம் ஒளிந்திருக்கும், சிவம் மேலிட்ட காலத்து ஆணவமலம் ஒளிந்திருக்கும். ஆனா இருளும் இருக்கும் ஒளியும் இருக்கும். எப்போதும் பகல்ல இருள் இருக்குதா இல்லையா? சூரியனுடைய ஒளியில இல்லாமல் மறைஞ்சிருக்கு. இப்ப ஒளி இருக்குதா இல்லையா? இருக்குது. சூரியன் வந்து மறைந்திருப்பதனால ஒளி இருக்குது. சூரியன் மறைந்திருப்பதனால இருள் இருக்குது, இருள் இருக்கு. அதனால ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். இப்ப இந்த மண்டபத்தில் ஒளி இருக்குது, இருள் இருக்குது. இந்த மண்டபத்தில் ஒளி இருக்குது, இருள் இருக்குது. இப்ப ஒளி இருப்பதனால இருள் ஒதுங்கி இருக்குது, மறைஞ்சிருக்குது. ஒளியை நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோ, இருள் வந்துடும். அப்ப இருள் எங்க இருக்குது? இங்கதான் இருந்துச்சு. வேரத்துல இருந்தா கொஞ்சம் நேரம் ஆகும் வர, வேரத்துல இருந்தா கொஞ்சம் நேரம் ஆகும் வர, இதே இடத்துல இருப்பதனால உடனே வந்துருது. எது வந்துருது? இருள். அதனால ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். ஒன்றும் மேலிடியில் ஒன்று ஒளிக்கும் எனினும் இருள் அடராது உள்ளுயிர்க்குயிராய் தெளிக்கும் மறிவு திகழ்ந்துள்ளது எனும் திரிமலத்தில் குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினேன் என்பது கொடிக்கவி. அதனாலே இப்படி ஆன்மாவோடு அனன்யமாயிருக்கின்ற சிவம் உனக்கு முத்திக்காலத்திலே ஞானம் வந்தவுடனே அந்த சிவம் தோன்றிவிடும். அதனாலே சிவத்தை தேடி நீ போக வேண்டாம், அது வந்து சேரவும் வேண்டாம். ஒன்றாகத்தான் இருக்குது. கண்ணிலே படலம் போன உடனே கண் தெரிவது போல, ஒளி பெறுவது போல, ஆணவமலம் போன உடனே சிவம். ஆனா அனவமலம் போனா சாமானியம் அல்லப்பா, சாமானியம் அல்ல. ரொம்ப ஞானம் உள்ள படிச்சவனுக்கும் அனவமலம் இருக்கு, கேட்டவனுக்கும் அனவமலம் இருக்கு, ரொம்ப பெரிய பக்தனா இருக்காலும் அனவமலம் இருக்கு. என்ன காரணம்னா, எத்தனை கோடி காலமா நம்மோட கூட இருந்தது, சாமானியமா விட முடியுமா, பழக்கத்தை விட முடியுமா? சுந்தரர் சொன்னாரு, பேய்கிட்ட பழகிட்டா கூட விட முடியாது சாமியார், பேயோடேனும் பேயுன் தின்னாது என்பது என்றார். அதனால அனவமலம் எவ்வளவு காலமா இருக்கு நம்மோட, அதனால அந்த அனவமலம் செட்டுன்னு போறதில்லை, செட்டுன்னு போறது அழியறதும் இல்லை. அதுதான் கந்த குரான். சூரபன்மன் என்ன, மாயாமலமும் போயிருச்சு, மாயாமலாறு தாரகாசுரம், கண்மலாறு ரெண்டு மலமும் போயிருச்சு, அனவமலம் இருக்குது, அப்படியே இருக்கு, அடைஞ்சி இருக்கு, மயிலாகவும் உருவம் மாறி, மயிலாகவும் சேவலாகவும் மயிலாகவும் சேவலாகவும் மயிலாகவும் சேவலாகவும் ஆன பிறகும் எதிர்த்து வந்தானோ. முதல்ல மாமரமான் என்ன, வேலை விட்டு பிளந்தாரு, பிளந்த உடனே மறுபடி உருவம் எடுத்து, மறுபடி உருவத்தை எடுத்து, பழைய உருவத்தை எடுத்து சண்டைக்கு வந்தான், மறுபடி வேலாயுதம் போய் பிளந்தது, பிளந்தது மறுபடி வேலாயுதம் பிளந்த உடனே வந்து மயிலும் சேவலும் ஆகானான். இரண்டாவது தடவை கடற்ஜலந்தன்னிலேயொளி சூரனை உடற்பகுந்திரு கூறனவே அது கதித்தெழுந்தொரு சேவலுமாமயில் விடுவேலா என்பது அவினாசி திருக்குறள். அப்படி வந்த அப்படி மயிலும் சேவலமா வந்து எதிர்த்து வந்தானா, பறவையாகி கூட எதிர்த்து வந்தானா, அப்பத்தான் அருட்பார்வையினார பார்த்தார். அருமையா சொல்றாரு கட்சி, அருட்பார்வை அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே அப்படி சொல்ல, அருட்கண்ணால பார்த்த உடனே அவனுக்கு அந்த அனவங்களும் அடங்கி போச்சு, வலிமை அந்த கிட்டவனும் அடங்கி போச்சு. அதுக்கு உதாரணம் சொல்றாரு, ரசவாரியானவன் செம்பிலே குடிகைய போட்டா களிம்பு போய் தங்கமாவது போல, அதனாலே அனவமலம் செட்டுன்னு அடியாது, அடியாது, அனவமரம் அடியாது, அடுத்த பாட்டுல சொல்றாரு. ஆகவே இப்படி அற்ற நிலை ஏதன்னும், செந்தி வந்தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும், அன்ற வந்தான் ஒன்றுமெனில் அந்நியமாம், இந்த ரெண்டும் இப்படி ரெண்டும் இல்லாமல் அற்ற நிலை ஏதன்னில் ஆதித்தன் அந்தன் வெளிக்கு உற்றமர குற்றமர நின்றது போர் குள். அந்தகனாகிய குள்ளனுக்கு பிரபல டாக்டர் வந்து கண்ணில் இருக்கிற மாசை நீக்கி படலத்தை நீக்கி ஒளிய கொடுத்தது போல, சிவபெருமான் அனவளத்தை நீக்கி ஒளிய தந்து விட்டான், ஆனால் சிவத்தோடு அது கலந்துருக்கும், ஒரே இடத்துல இருக்கிறது தான். அதற்கு மேலே முத்தி நிலையில் முப்பொருளும் எப்படி இருக்கும் என வினவல், முத்தி நிலையிலே மூன்று பொருளும் எப்படி இருக்கும், மூன்று பொருள்
4: என்னென்ன,
3: ஆன்மா உயிர் சிவமா, அழகா சொல்லுவோம், பதிவு சுவாசம், கடவுள் உயிர் தலை, பதி பசு பாச, மூன்று எப்போதும் அழிவில்லாத, இதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை, பதி பசு பதி பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போர் பசுபாச ஆனார், பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் கடவுளை போல பசுபாசம் ஆனார், பசுவும் அனாதி பாசமும் ஆனார், பசுனா உயிரோடு எப்போதும் உள்ளது, பாசம் பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதியாய கடவுளை சென்று அணுகா பசுவும் பாசம், பதி அணுகிர் பசு பாசம் இல்லாது, பதி அணுகிர் பசுபாசம், பத்திமையும் பரிசுமிலா பசுபாசம் அறுத்து அறுத்தது, பித்தன் இவன் என என்னை ஆக்குவித்து பேரான திருவாரூர். அதனாலே பதி பசு பாசம் எப்போதும் உள்ளது, அது முத்தி நிலையில எப்படி இருக்கும் அதை காட்டு சுவாமின்னு மாணவன் ஆசிரியனை கேட்டான். வாக்கு மனையறந்த வான்கருண யாழன் உரு தக்கரவீனுக்கும் தனி முதல்வா, வாக்கும் மனம் இறந்த வான்கருணை, மனவாக்கு காயங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற பரமேஸ்வரனே திருமேனியாக தைத்துக் கொண்டு வந்து உலக போகங்களிலே தாக்குப்படாமல், உலகியலிலே தாக்கில்லாமல், உலகியலிலே பொருந்தாமல் தாக்கு அறவே நிற்கும் தெரிவிக்கலாம். ஞானாசிரியனுடைய அப்படி ஞானாசிரியன் அமையணும். மனவாக்கு காயங்களுக்கு எட்டாதவனாகிய பரமேஸ்வரன் தான் ஆச்சாரியனாக வருவான். அந்த ஆச்சாரியன் உலகியலிலே அகப்பட மாட்டான். அப்படிப்பட்ட தனி முதல்வா நீக்க பதியனை போல் நித்தம் பசுவாசம் என்றாய். பதியாய கடவுளை போலவே பசுவும் பாசமும் நித்தம் என்று சொன்னீர்கள். நித்தம் என்றால் அழிவில்லாதது, அநித்தம் என்றால் அழிவுடையது. நித்தம் அனித்தம், நித்தியம் அனித்தியம் என்றும் சொல்லுவது, நித்தம் அனித்தம் என்றும் சொல்லுவது. நித்தம் என்றால் அழிவில்லாதது, அனித்தம் என்றால் அழிவுடையது. நிறுத்தனே நம்மள நித்தம் நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோ என்பது திருப்பொருள். அதனாலே நித்திய பொருளாக உள்ளது மூணு, இது கடவுள் உயிர் பாசம். அதனாலே இப்படின்னு சொன்னீங்களே சுவாமி, முத்தி நிலையிலே எப்படி இருக்கு அதை காட்டுவோம்னு ஆசிரியர் மாணவன் ஆசிரியனை கேட்டார். அப்படி கேட்ட பொழுது ஆசிரியர் சொன்னார், முத்திதனில் மூன்றும் முதலும் ஒளிய கீழ், மூன்று முதலாக இருக்கின்ற பதிபசுபாதம் மூன்றையும் முத்தி நிலையிலே எப்படி இருக்கும் என்பதை சொல்ல கேள். முத்தி நிலைதனில் முத்திதனில் மூன்று முதலும் உடைய கேள். சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு, சுத்த அனுபோகம் என்கின்ற அசுத்தங்களவாத சுத்த பொருளாயிருக்கிற சிவத்தை அனுபவிக்கிறது அணு. அணுனா உயிர், அசுத்தமில்லாத சுத்த பொருள், சுத்த அனுபோகம், சுத்த அனுபவம். அந்த அனுபோகமாயிருக்கின்ற சிவம் சிவபுரம் பொருளை அனுபவிப்பது எது? துய்த்தல், துய்த்தல் அனுபவித்தல், துய்த்தல். துய்த்தல் என்றால் சாப்பிடுவது, அனுபவித்தல் அதுதான் அணு. துய்த்தல் அணு, சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு. மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை, அந்த ஆன்மாவுக்கு அனுபவிக்கும்படியான இன்பத்தை கொடுப்பது கடவுள், அனுபவிப்பது உயிர். ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டியா? ரெண்டு இருக்குதா? சரி. மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை, இத்தை விளைவித்தல் மலம் அன்புடனே கண்டு கொடுப்பார். இத்தை விளைவித்தல் மலம் என்று சொன்னால், ஆணவம் மலம் என்ன செய்யும் என்று கேட்டால், உயிரை உலகத்தை பார்க்க விடாமல் கடவுளையே பார்க்கும்படியாக காவல் போல் நிற்கும். மலம் அங்க அடியாது, என்ன செய்யும்? மலம் வலிமை அடங்கி இருக்கும். வலிமை அடங்கி இருக்கும் என்று சொன்னால் அது என்ன செய்யும் என்று கேட்டால், இங்கேயும் மறைத்தல் துளி, அங்கேயும் மறைத்தல் துளி. இங்கே வந்து கடவுளை மறைத்து உலகத்தை காட்டுகிறது, அங்கே உலகத்தை மறைத்து கடவுளை காட்டுகிறது. அதான் வேலையே இருக்கு, மறைக்கும். இங்கே கடவுளை மறைச்சுக்கிட்டு இருக்குதா, உலகத்தை காட்டுது. அங்கே போன உடனே என்னாச்சு? உலகத்தை மறைச்சு கடவுளை காட்டும். அதனாலே இத்தை விளைவித்தல் மலம், இந்த செயலுக்கு கூட இருந்து உதவியே போல ஆணவ மலம் வந்து என்ன செய்யுது? உயிரே சிவத்தை அனுபவிக்க முடியாது பண்ணிடு. இப்ப ஆணவ மலமாகிய சூரபன்மன் மயிலும் ஜேவலுமாக ஆன இப்ப என்னமா இருக்கிறான்? சாமிய தன் மேலே வைத்து அழக காட்டிக்கொண்டு நம்மளை மயக்கிறான். அழகா இருக்கான மயில், அது மேல அழகான உட்கார வச்சுக்கிட்டு நம்மளை மயக்கிறான் பாடு சொன்னுத. அது போல அணவ மலம் வந்து அழிவில்லாதது. அணவ மலம் சுத்தமா போயிடுச்சுன்னா அதுவும் கடவுளாயும். அதான் அங்க உள்ள விஷயம். எப்ப எத்தனை கடவுளா வருது உலகத்துக்கு? அப்ப முத்திக்கு போனதெல்லாம் கடவுளானா எத்தனை கடவுளா? ஜண்டை வந்துரு, ஒரு கடவுளுக்கு ஒரு கடவுள் என்ன விளக்குத? அதனாலே ஆணவ மலம் எப்போதும் உண்டு, உயிருக்கு ஆணவ மலம் அழியாது. கடவுள் எப்போதும் மலம் இல்லாதவன், உயிர் எப்போதும் மலத்தை உடையது. மலம் அதிகமாக வலிமையோடு கூடி இருக்கிற ஒரு காலம் சகல நிலை. அந்த மலம் வலிமையற்று அந்த மலம் அடங்கி இருக்கின்ற காலம் சிவத்தோடு கூடி, மலம் அடங்கி இருக்கின்ற காலம் சுத்த நிலை. இவ்வளவு இதான் முத்தி நிலை. முத்திதனின் மூன்று முதலும் முடிய கேள், சுத்த அனுபவத்தை துய்த்தலனு, மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை, இத்தை விளைவித்தல் மலம், அன்புடனே கண்டு கொள்ளப்பான். இது வந்து உலகத்துல இது ஒரு முக்கியமான பாடம் விளங்குதா. ஆகையினாலே இப்படி உயிர் இறைவரை அடைதற்கு தடையாக நிற்பதே மலம் என இதுவரை கூறியிருக்க, இங்கு அது முத்தி நிலையில் உயிர் இறை இன்பத்தை நுகர்வதற்கு ஏதுவாக என்பது இங்கனம் பொருந்தும். இதற்கு விடைகாண்டல் இன்றியமையாததாகும். மழை பெய்யாதென்று உலகை கெடுக்கவும் செய்யும், பெய்து நின்று உலகை வாழ்விக்கவும் செய்யும் என்பர் திருவள்ளுவர். இன்று உலகை கெடுத்தலாவது மழை பெய்யாதிருப்பது என்று வேறில்லை. அதைப்போன்றே மலமும் முத்தி நிலையில் உயிருக்கு இன்பத்தை விளைவித்தல் என்பது உயிருக்கு அது தடை செய்யாதிருப்பதே ஆகும். இவ்வகையில்தான் இதனை விளைவித்தல் மலம் என்றார். எனவே உயிரை இன்பத்திற்கு நுகர்வதற்கு மல நீக்கமும் காரணமாக என்பர். திருவருளை அனுபவிப்பதற்கு தடையாக இருந்த மலமானது இப்ப தடை செய்ய முடியாம இருக்குது. இப்ப இதுக்கு இன்னொரு உதாரணம் எப்படின்னா, இப்போ அரசனை பார்க்க ஒருவன் சென்றான், அரசனை பார்க்க ஒருவன் சென்றான், வாயிற்காவலன் விடுவான், உள்ளே தடை செய்து விடுவான், தடை செய்து விடுவான். அவன் தான் அனோமரம். அரசன் வந்து இந்த வந்திருக்கிற ஆள் வந்து வந்திருக்கிற ஆளை தெரிந்து அவரை உள்ளே விடு என்று சொன்னால் இந்த காவலன் என்ன பண்ணுவான், தடை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த காவலன் என்ன பண்ணுவோம், உபசாரம் செஞ்சு உள்ள போங்க. அரசனை பார்க்க சென்ற ஒருவன் திடீரென்று பார்க்க முடியாது, காவலன் தடை செய்து விடுவான். அந்த அரசனுக்கு இவன் வந்திருப்பதே இவன் அறிவிக்கிறான், வேறொரு உருமலமாக அறிகிறான். அறிந்த உடனே ஆகா மதிசூடியா உடனே உள்ள வர சொல் அப்படின்னு அரசன் உத்தரவு வந்துருச்சு. காவலன் என்ன கும்பிட்டு போய் சொல்லுவான், தடையாயிருந்த காவலன் இப்ப உபகாரியா இருக்கிறான். புரியுதா? இப்பொழுது பரமேஸ்வருடைய அனுக்கிரகம் கிடைத்த உயிருக்கு ஆனவமெல்லாம் அடங்கி இருக்கு. தடை செய்யறது, தடை செய்யாமல் இருப்பதே விளைவித்தல் என்பது நல்ல விளங்குதா? இது நல்ல உதாரணம். ஆகவே இப்ப முத்திதனின் மூன்று முதல் முத்த அனுபவத்தை மெத்தவே இன்பம் கொடுத்தலரே இத்த விளைவித்தல் மலை அன்புடனே கண்டுகொடப்பா என்பது இந்த பாட்டு. 40-50 முடிஞ்சு போச்சு, இன்னும் 3 பாட்டு இருக்குதுப்பா. அது அடுத்த வாரத்துல தெளிவாக நீளமாக சொல்ல வேணும் 3 பாட்டையும். ஆகவே அடுத்த வாரத்துல இது முடியும். அதனால இப்படி பரமேஸ்வருடைய எல்லையில்லாத கருணையை அடைவதற்கு ஆன்மா தகுதியை உடையதாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு மல நீக்கம்தான் காரணம். மலம் நீக்கத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், என்ன செய்தால் மலம் நீங்கும், என்ன செய்தால் மலம் நீங்கும், என்ன செய்தால் மலம் நீங்கும், அதை எப்படி செய்வது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதுதான் இந்த சைவ சித்தாந்தம். பரமானவையல் இலக்கணவையல் பரமானவையல் சாதனவையல் பயணியல் என்று 4 எல் எழுதுகிறார் சிவஞான போதத்தில். பரமானவையல் இலக்கணவையல் சாதனவையல் பயணியல் அழகா வச்சார் பெருமகுருங்கிய நம்முடைய சாத்திரங்கள் ஆசிரியர்கள் மிக பெருமை உறுதி அளவில்லாத ஞானமுடையவர்கள். சிவருமான் அவர்களுக்குள்ளே இருந்து அந்த காரியங்களை செய்திருக்கிறார். நம்ம சமயம் நம்ம நான் சொல்லல, நம்ம சமயம் நம்ம சமயத்தை அப்படி பெருசா சொல்லிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லல. உள்ளபடியே மற்ற சமயவாதி கூட இதை ஆராய்ந்து காய்தல் உவத்தல் இல்லாமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் சொன்னான்னா இப்படித்தான் சொல்லி ஆகணும். ஆகா அற்புதமான சமயம், அற்புதமான நூலியா, அற்புதமான ஆச்சாரியர் என்றுதான் அவன் சொல்லி ஆகணும். விருப்பு வெறுப்பு இல்லாம ஆகினால அப்படிப்பட்ட உயர்ந்த சமயம், உயர்ந்த நிதி, உயர்ந்த கொள்ளு. அதனாலே அன்பை வளருங்கள், அன்பை வளருங்கள். என்னை கூட சொன்ன சொற்பொழிவில் அன்பு எங்கிருந்து முதல்ல பிறக்கிறது, தாயிலிருந்து வருகிறது. தாய் அன்பு, தந்தை அன்பு, அதற்கு மேலே குருவினிடத்திலே அன்பு, அடியாடத்திலே அன்பு, இந்த அன்பெல்லாம் சேர்ந்து அப்புறம் ஆண்டவனிடத்திலே அன்பு. முதல்ல தாயன்பு, தாயன்பு. அதனாலதான் இந்த நம்முடைய ஆசிரியர்கள் எல்லாருமே சிவபெருமான் கருணையை சொல்லுவதற்கு தாயை சொல்லித்தான் சொல்லுவாங்க. அது மாணிக்கவாசர் தான் அதை ரொம்ப கையாண்டிருக்கார். மாணிக்கவாசர் தான் ரொம்ப கை நாயிர் கடைப்பட்ட நம்மையும் ஊர் பொருட்படுத்து தாயிற் பெரிதும் தயாவுடைய தம்பெருமான். அதனால யாரும் தாய வையாதி, தாயே தாய்தான் குடியிருந்த. அதனாலே அன்பினாலே சிவத்தை அடையலாம். அன்பு செய்தவர்களுக்கு அன்பு செய்யவில்லையானால் முதல்ல நம்ம அன்பு செலுத்தணுமா தாய் கிட்ட? தாய் நம்ம கிட்ட அன்பு செலுத்தினாளா? தாய்தான். அதனாலே கடவுள் எப்படி இருக்கிறார் என்றால், தாயுமாய் எனக்கே தலை கண்ணுமாய் பேயனேனையும் அண்ட பெருந்தகை சேயநாதன் சிதாப்பள்ளி மேவிய நாயனாரன் நம்பினை நாசமே என்பது அப்பர் சுவாமிகள் தேவாரம். அதனாலே அப்படி அன்பு பெருக்கு அன்பை பெருக்குது, அன்பை பெருக்குது. வம்பு இருந்துச்சுன்னா அது சூன்யமா போட்டுரும், வம்பை சூன்யமாக்கிருங்க. அன்பை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு லட்சம் கோடி அப்படியே பெருக்கி முடியும், அன்பை பெருக்குது. அதனால எல்லாரையும் சிவமாகவே நினையுங்கள், எல்லாரையும் அன்புடையவர்களாக நினையுங்கள், எல்லாரையும் வந்து நேசியுங்கள், நேசியுங்கள், சுவாசியுங்கள். அதனாலே திருவருளை அடையலாம். திருவருளை எதனால அடையலாம்? அன்பினால. அன்பினில் விளைந்த என்ன, இதை விட என்ன சொல்லணும்? அன்பினில் விளைந்த சுழிச்சா திருவாக மாதிரி உருவாகலாம். அன்பினில் விளைந்த அதனாலே சிவனிடத்திலிருந்து சிவனடிய இடத்திலிருந்து நாயன்மார்கள் யாரிடத்தில் இருந்து இழைத்தினார்கள்? சிவனிடத்தும் சிவனடியாரிடத்தும் தாவர சங்கமங்கள் இருந்து இரண்டு உருவில் நின்று மாபரன் குசை கொண்டு மனுவிக்கருளவிப்பான் என்பது சித்தியார். அதனால இப்படிப்பட்ட அன்பு நமக்கு எல்லாம் நிறைய உண்டாக வேணும். சாந்தமான வார்த்தை, பொறுமையான உள்ளம், திறமையான செயல், பொறுமையான உள்ளம், திறமையான செயல். இன்னும் சைவத்தை பெருக்க வேணும். நம்மை சேர்ந்தவர்கள் எல்லாம் சைவமாக வேணும். மேன்மைகள் சைவநிதி விளங்குகிற உலகமல்ல பான்முகில் வளாது வைக மறிவளம் துறக்க மன்னம் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர் வாழ்க. என்ன ஆசை பாருங்க, கட்சியம் இருக்கு. எப்படி உயிர்கள் குறைவில்லாம வாழணுமா? உயிர்கள் அது பொதுவா சொன்னார் பத்தீங்களா, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் இன்புற்றிருப்பதுவே அல்லாமல் எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியன் வராது, அல்லாமல் வேறொன்று அறியன் வராது. நம்புறவனும் சரி கும்பிடாதவனும் சரி வைதவனும் சரி வையாதவனும் சரி வாழ்க்கிறவனும் சரி வசவன் கூட நல்லா இருக்கும், வைதவன் கூட நல்லா இருக்கும். வான்முகில் வராது வீக மலிவடன் துறக்கமன் போன்முறை குறைதான் வாழ்கிறான் இறங்கடோங்கிறவன் வெள்ளி வல்க மேன்மைகள் செய்வனில் விளங்கு உலகம் எல்லாம் பார்வதி பதை.
4: ஓம் நம சிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் பார்க்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம். வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: பிராணனே மூச்சு காற்றே உயிர் என்ற கருத்து உடையவர்கள் இவர்களும் உலகாயுதர் தான். பொதுவாக அப்படிதான் நினைக்கிறார்கள், நாம் விடுகிற மூச்சு காற்று தான் உயிர். பிராணன் என்றாலே அந்த அந்த காற்றுக்கு என்ன பேரு? பிராணன், உயிர் என்றே பேரு, உயிர் காற்று. அதையே உயிர் என்கிறார்கள். ஆனால் அது ஜடப்பொருள் தான். காற்று என்பது ஜடம், அது எப்படி உயிராக இருக்க முடியும் என்று ஒரு வரியில் மறுத்து விடலாம். ஆனால் அப்படி மறுக்கல மெய்கண்டார் என்ன சொல்லுகிறார். உண்டி வினையின்மையின் அதான சூத்திரத்துல உண்டி வினையின்மையின் என்பதுதான் மறுப்பு. உண்டி என்றால் என்ன பொருள்? உணவு. ஆனால் இந்த இடத்துல நுகர்ச்சி, இன்ப துன்ப அனுபவம், அனுபவம். உண்டி என்றால் அனுபவம். வினை என்றால் செயல். இந்த பிராணவாயு இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த விழிப்பு நிலையில, விழிப்பு நிலையிலே உடம்பில் அனுபவம் நிகழுது. இந்த விழிப்பு நிலையில் உடம்பில் இன்ப துன்ப உணர்வுகள் நிகழ்கின்றன. இந்த உடம்பில் செயல் நிகழ்கிறது. எதனால்? உயிர் என்ற ஒன்று இந்த உடம்பில் இருப்பதனால. அந்த உயிர் எது? உயிர் இருப்பதனால தான் உடம்புல செயல் நிகழுது, அனுபவம் நிகழ்கிறது. அந்த உயிர் பிராணவாயுவாக இருந்தால், இப்ப இரவுல உறக்கத்துல அதே பிராணவாயு ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா? பகலிலே விழிப்பு நிலையிலே எப்படி அந்த பிராணவாயு இயங்கிக் கொண்டிருந்ததோ அதே போலத்தான் இரவிலேயும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் விழிப்பு நிலையில அந்த உண்டி வினை இருக்கிறது, ஆனால் உறக்கத்தில் இல்லையே. உறக்கத்தில் அனுபவம் இல்லை, செயலும் கிடையாது. அப்போ பிராணவாயு உயிராக இருக்குமானால், அதாவது தலைவனாக இருக்குமானால், உயிர் தான் தலைவன், உடம்புக்கு தலைவன் உயிர். எனவே பிராணவாயுவே தலைவன் என்றால், ஒரு அலுவலகத்தில் மேலாளர் மேலதிகாரி இயங்கி கொண்டிருக்கிற போது மற்ற ஊழியர்கள் உறங்கி கொண்டிருப்பார்களா? அவர்களும் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். அப்படி இருக்கும்போது இங்கே தலைவனாகிய உயிர் இரவு நேரத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. இரவெல்லாம் தலைவனை இயங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த கருவிகள், இந்த ஊழியர்களாகிய கருவிகள் சோம்பி செயலற்று கிடக்கின்றன. இது நடைமுறைக்கு ஒவ்வாறு தலைவன் இயங்குகிற போது மற்ற கீழே உள்ள ஊழியர்களும் செயல்பட வேண்டுமே. ஆனால் இங்கே நேர் மாறாக இரவு நேரத்தில் தலைவன் மட்டுமே பாவம் உறங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் மற்ற கருவிகள் எல்லாம் ஓய்ந்திருக்கின்றன. எனவே இதிலிருந்து என்ன தெரிகிறது? பிராணவாயு தலைவன் இல்லை. தலைவன் இல்லை என்பது அனுமானத்தினால தெரியுது. பிராணவாயு தலைவனாக இருந்தால் எல்லா கருவிகளும் செயல்பட வேண்டும். எனவே வேறொரு பொருள் தான் ஆன்மா. அந்த வேறு இவற்றுக்கு வேறாக இருக்கிற ஆன்மா பகலிலே உலகத்தை அறிகிற காலத்தில் எல்லா கருவிகளும் செயல்படுகின்றன, அனுபவம் நிகழ்கிறது. இரவிலே அந்த தலைவனாகிய ஆன்மாவும் என்ன செய்கிறார், ஓய்வு உழுகிறார். இரவில் இரவில் ஆன்மாவும் மூலாதாரத்தில் ஒடுங்கி இருக்கு. மூலாதாரத்தில் ஒடுங்கி இருப்பதனால மற்ற கருவிகளும் செயலற்று கிடக்கின்றன. தலைவன் இயங்குகிற போது கருவிகளும் இயங்குகின்றன. தலைவன் இயங்காதிருக்கிற போது கருவிகளும் இயக்கமில்லாமல் இருக்கின்றன. எனவே ஆன்மா என்பது வேறொரு பொருள். உடம்புக்கு வேறாக, இந்த கருவிகளுக்கு வேறாக, பிராணவாயுவுக்கு வேறாக இருக்கிற ஒன்றுதான் ஆன்மா என்று சொல்லுகிறார். உண்டி வினை இன்மையின் அடுத்து எத்தனாவது, ஆறாவதுல உணர்த்த உணர்தல், உணர்த்த உணர்தல். இந்த ஆறாவது கருத்து யாரை மறுக்கிறார், மாயாவாதிகளை மறுக்கிறார். மாயாவாதிகள் என்போர் சங்கரருடைய கொள்கையை, வேதாந்த கொள்கையை உடையவர்கள். ஏகான்மவாத கொள்கை, ஒரே பொருள் தான் உள்ளது. அந்த பொருள் எது, பிரம்மம். அது ஒன்றுதான் உள்ளது, மற்றவையெல்லாம் பொய் தோற்றம், மற்றவையெல்லாம் பொய் என்று கூறுகிறவர்கள். அந்த கருத்தை தான் மறுக்கிறார் ஆறாவதாக. அவர்கள் கருத்துப்படி பிரம்மம்தான் உயிர்களாக காட்சி அளிக்கின்றது. ஒரே பிரம்மந்தான் எண்ணற்ற உயிர்களாக தோற்றம் அளிக்கிறது. ஒரு பொய் தோற்றம். கட்டு நிலையில் காணப்படுகிற உயிர்கள், உலகம் எல்லாமே பிரம்மத்தின், பிரம்மத்திலிருந்து தோன்றியவை. ஆக உயிர்கள் என்று தனியாக உண்மையிலே இல்லை. சங்கரருடைய வேதாந்த கொள்கை ஒரு ஒன்றுதான் உண்மை, பிரம்மம் ஒன்றுதான் மெய். ஆமாம், அந்த கருத்து தான். ஆக பிரம்மந்தான் இந்த பல்வேறு உடம்புகளில் உயிராக காட்சியளிக்கிறது. பிரம்மமே உடம்புகளிலே உயிராக தோற்றமளிக்கிறது. எப்படி ஒரே சந்திரன் உலகத்திலே உள்ள எண்ணற்ற நீர்நிலைகளிலே அதனுடைய பிம்பம் காட்சியளிக்கிறது அல்லவா பிரம்மத்தினுடைய. அதுபோல பிரம்மத்தினுடைய நிழல்களாக உடம்பிலே உயிர்கள் நிழல் பிரம்மத்தினுடைய பிம்பம் என்று சொல்லுகிறார்கள். இருப்பது ஒரே சந்திரன், ஆனால் குடங்களிலே நீர்நிலைகளிலே எண்ணற்ற சந்திரன்கள் தோன்றுவது போல வெவ்வேறு உடம்புகளிலே உயிர்கள் காட்சியளிக்கின்றன. எனவே ஒவ்வொரு உயிரும் பிரம்மத்தினுடைய தோற்றம் என்று கூறுகிறார்கள். அதை எப்படி மறுக்கிறார், பிரம்மமே உடம்புகளிலே உயிராக தோற்றமளிக்குமானால், பிரம்மமே உயிர் என்றால் பிரம்மத்தினுடைய தன்மை உயிருக்கு இருக்குமா இல்லையா? இப்போ நெருப்பிலிருந்து எத்தனையோ தீப்பொறிகள் வெளிப்படுகின்றன, பறக்கின்றன. தீப்பொறிகள் நெருப்பிலிருந்து உண்டாகின்றன, ஆனால் அந்த நெருப்பு பொறிகளிலே தீயினுடைய தன்மை இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அதே போல பிரம்மத்தினுடைய தோற்றம்தான் இந்த உயிர்கள் என்றால் பிரம்மத்தினுடைய தன்மை இருக்க வேண்டுமே, இருக்கிறதா என்று மெய்கண்டார் கேட்கிறார். பிரம்மத்தினுடைய தன்மை என்ன, தானே எல்லாவற்றையும் அறியக்கூடிய பேரறிவு. ஆனால் உயிர்களுடைய அறிவு அப்படியா? இது உணர்த்த உணர்கிற சிற்றறிவு, அது வேறு அறிவு, இது வேறு அறிவு. இவ்வளவு வேறுபாடு இருக்கிறதே, பிறப்படி பிரம்மமாக முடியும் என்று உணர்த்த உணர்தலின் இந்த ஆன்மா உணர்த்த உணர்வதனால இது பிரம்மமாக இருக்க முடியாது, இது வேறு. உணர்த்த உணர்தலின் ஆன்மா வேறு, பிரம்மம் வேறு என்று அவர்களை மறுக்கிறார். உணர்த்த உணர்தலின் ஆக பிரம்மத்துக்கும் ஆன்மாவுக்கும் எவ்வளவோ வேறுபாடு சொல்லலாம். மெய்கண்டார் ஒன்றே ஒன்றை மட்டும்தான் சொல்லுகிறார். உணர்த்த உணர்தலின் ஆன்மா வேறு, பிரம்மம் வேறு. கடைசியாக ஏழாவதாக, அது வெளிப்படையாக இல்லை, குறிப்பாக சொல்லுகிறார், வெளிப்படையாக இல்லை. ஏழாவது மறுப்பு என்ன சொல்லுகிறார்கள், இப்போ நான் பார்த்து வந்ததெல்லாம் உலகாயுதருடைய வெவ்வேறு வகைகள். உலகாயுதத்தில் வெவ்வேறு கொள்கை. இதுவரை யார் யார் பார்த்தார், முதல்ல பௌத்தர்களை மறுத்தார் முதலாவது, ரெண்டாவது தேகமே ஆன்மா என்ற உலகாயதர், மூன்றாவது ஐம்பொறிகளே ஆன்மா என்ற உலகாயதர், நாலா அதான் ஐம்பொறிகள், பிராணவாயுவே ஆன்மா என்ற உலகாயதர், எல்லாமே உலகாயதர் தான். அடுத்து அதுதான் பிராணவாயு, பிராணவாயு சூக்ம தேகமே ஆன்மா என்பவர்களை மறுத்தார். கடைசியாக பிரம்மமே ஆன்மா என்பவரை மறுத்து இறுதியாக ஏழாவதாக என்ன சொல்லுகிறார்கள், இத்தனை இவையெல்லாம் தனித்தனியாக உயிர் அல்ல, எது தேகமான்மா அல்ல, இந்திரியங்கள் ஆன்மா அல்ல, பிராணவாயு ஆன்மா அல்ல, சூக்கும தேக ஆன்மா அல்ல, அதெல்லாம் சரி, நாங்கள் என்ன சொல்லுகிறோம், இத்தனையும் சேர்ந்த கூட்டம்தான் ஆன்மா, இத்தனையும் சேர்ந்தது தான் வம்பு இல்லை, இத்தனையும் சேர்ந்தது தான் ஆன்மா. அவர்களையும் விடவில்லை மெய்கண்டார், அவர்களையும் மறுக்கிறார். ஆக இத்தனையும் சேர்ந்த அந்த கூட்டத்துக்கு என்ன பேர் தெரியுமா, உடம்பு என்ற பேரு. இத்தனையும் சேர்ந்தது தான் உடம்பு, அதை நாம் முதல்ல மறுத்து விட்டோம். இத்தனையும் சேர்ந்தது தான் உடம்பு, அது ஆன்மா ஆக முடியாது என்று முதலிலேயே மறுத்து விட்டேனே. ஆக இப்படி இந்த ஏழு பேரே ரொம்ப எளிமையாக ஊதி தள்ளி விடுகிறார். அது சிரமப்படலை, ஒவ்வொரு வரியில் ஒவ்வொரு கொள்கையை அடித்து வீழ்த்துகிறார். அதான் அந்த கடைசி ஏழாவது சொன்னது, மாயா எந்திர தனு. இத்தனை நீ சொன்ன கருவி கூட்டமெல்லாம் சேர்ந்தால் என்ன பெயர், மாயா எந்திர தனு என்ற பெயரை தவிர ஆன்மா என்ற பெயர் கிடையாது. மாயா எந்திர தனு, அதற்கு உள்ளே இவற்றுக்கெல்லாம் வேறாக இருப்பதுதான் ஆன்மா. மாயா எந்திர தனுவினுள் ஆன்மா உள்ளது, வேறாக உள்ளது என்று முடிக்கிறார். அடுத்த நூற்பா இப்ப எனவே இந்த நூற்பா விளங்குதா, உளது இளது என்றலின், எனது உடல் என்றலின், ஐம்புலன் அறிதலின், ஒடுக்கம் அறிதலின், கண்படில் உண்டிவினை இன்மையின், உணர்த்த உணர்தலின், மாயா எந்திர தனுவின். ஏதாவது சந்தேகம் இருக்க, அடுத்து நாலாவது நூற்பாவில், நாலாவது நூற்பாவில் இந்த ஆன்மாவினுடைய இலக்கணம், பொது இலக்கணத்தை, ஆன்மாவினுடைய பொது இலக்கணத்தை விளக்குவது நாலாவது சூத்திரம். பொது இலக்கணம், பொது இயல்பு. ஆன்மாவினுடைய சிறப்பு இலக்கணம், சிறப்பு இயல்பு எங்க சொல்லியிருக்கிறார்? ஆன்மாவினுடைய உண்மை இயல்பு, சிறப்பு இயல்பு எந்த நூற்பா? ரெண்டாவா? ரெண்டா. ஆன்மாவினுடைய உண்மை இயல்பு அல்லது சிறப்பு இயல்பு மூன்றா? இப்ப மூன்றாவதுல இப்ப நம்ம பார்த்தது ஆன்மாவினுடைய உண்மை. ஆன்மா என்ற ஒன்று உண்டு, ஆன்மாவினுடைய இருப்பத்தான் சொல்லுகிறார் மூன்றாவதுல. ஆன்மாவினுடைய பொது இயல்பு நாலாவது, உண்மை இயல்பு எங்க சொல்லியிருக்கு? ஆறாவது கடவுளுடைய, இறைவனுடைய, இறைவனுடைய சிறப்பு இயல்பு. மூன்றாவது ஆன்மாவினுடைய உண்மை. ஏழாவது, ஏழாவது ஆன்மாவினுடைய சிறப்பு இயல்பு. எல்லாம் நடத்தி முடித்து மறக்கப்பட்டு விட்டது. ஆன்மாவினுடைய சிறப்பு இயல்பு என்ன? சார்ந்ததன் வண்ணமாதல், அதுதான் ஆன்மாவினுடைய சிறப்பு இயல்பு. சார்ந்ததன் வண்ணமாதல், சத்தோடு சேர்ந்தால் சத்தாகவே இருக்கும், அசத்தோடு சேர்ந்தால் அசத்தாகவே இருக்கும். எதை எதை சேருகிறதோ அதனால் அதனுடைய தன்மையை பெறும். இப்போது நாம் உடம்போடு சேர்ந்திருக்கிறோம், அசத்தோடு சேர்ந்திருக்கிறோம், அசத்தாகவே இருக்கிறோம். உடம்பாகத்தான் இருக்கிறோம். நான் உடம்புக்கு வேறாக இருக்கிறேன் என்று நாம் உணர்கிறோமா? உடம்பாகத்தான் இருக்கிறோம், அசத்தாகத்தான் இருக்கிறோம். ஆக இறைவனை சேர்கிற போதுதான் சத்தாம் தன்மையை பெறும். அது ஏழாவது நுறுப்பம். இரு திறன் அறிவுளது இரண்டலா ஆன்மா, இரண்டலா ஆன்மா, அது சிறப்பு இலக்கணம். இப்போ நான் பார்க்க நாலாவதுல பொது இலக்கணம், பொது இயல்பு. பொது இயல்பு என்ன என்றால், ஆன்மா இந்த அசத்தாகிய உடம்போடும் ஐம்பொறி முதலிய கருவிகளோடும் சேர்ந்து பல அவத்தைகளை அடைகிறது, பல நிலைகளை, பல நிலைகளை அடைகிறது. ஆன்மா இந்த கருவிகளோடு கூடி ஐந்து வகையான, ஐந்து வகையான நிலைகளை அடைகிறது. அந்த ஐந்து நிலைகள் என்ன என்றால், விழிப்பு நிலை, விழிப்பு நிலை அல்லது நனவு, எல்லாம் ஒன்றுதான். நனவு நிலை, விழிப்பு அல்லது நனவு. ரெண்டாவது நிலை கனவு, கனவு நிலை. மூன்றாவது உறக்க நிலை, உறக்க நிலை. எல்லாம் நம்முடைய அனுபவத்தில் இதெல்லாம் உணர்கிறோம். விழிப்பு, கனவு, உறக்கம் மூன்று. நாலாவது உறக்கத்திலேயே மிகுதியான ஆழ்ந்த பேருறக்கம், பேருறக்கம். பிறகு கடைசி ஐந்தாவது, அந்த பேருறக்கத்துக்கு மேலே உயிர்ப்பு அடங்குதல், உயிர்ப்பு அடக்கம். மூச்சு காற்று கூட இயங்காத ஒரு நிலை, உயிர்ப்பு அடக்கம். உயிர்ப்புனா மூச்சு காற்று, அது கூட அடங்கிய நிலை, உயிர்ப்பு. இதெல்லாம் நெடுநேரம் இருக்காது, வந்து மாறும். இந்த ஐந்து நிலைகளும் மாறி மாறி உயிருக்கு உண்டாகின்றன. பிறகு இந்த உயிர்ப்பு அடக்கம் என்ற கீழ்நிலையிலிருந்து படிப்படியாக மேலே ஏறும். உயிர்ப்படக்கத்திலிருந்து பேருறக்கம், பிறகு உறக்கம், பிறகு கனவு, பிறகு விழிப்பு. இப்படி மேலிருந்து கீழே இறங்குதல், கீழிருந்து மேலேறுதல் என்று இப்படியாக பல வகையான அவஸ்தைகளை அடைகிறது. அவஸ்தைன நிலை, இதான் ஐந்து அவஸ்தைகள்.
2: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் நம சிவாய். Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வணக்கம். ஓம் நம சிவாய்.
4: இரண்டாவது போற்றியலை நின்றோம். முதற்கண் ஆசிரியர் உமாபதி சிவம், பூமண்ணு நான்முகத்தோன், புத்தேழில் ஆங்கவர்கோன், மாமண்ணு சோதி மணிபார்வன், நாமண்ணும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய்வந்து உடன் நாதா நாதம் நாதாந்தம் நடுவே தம் போதத்தான். அதை எப்படி மாத்திக்கணும்? நடுவே

இந்த அவருடைய ஆற்றலை காட்டிலும் அதிகமான, விளக்குதா, அவருடைய ஆற்றலுக்கு அகப்படாத அளவிறந்த அப்பாலை, அதுக்கு அப்பாலைன்னு என்ன, எட்டாததாய், அதுக்கு எட்டாததாய் அப்பாலை. ஆனாலும் இது எப்படிப்பட்டது, சேம ஒளி. சேமம்னா என்ன, நன்மைனா என்ன, சும்மா கிடக்க மாட்டார் பாருங்க, அங்க ஒருத்தர் இருக்காருங்கிறத. சிகப்புனா கருப்பு இல்லாதது. அதனால ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி இலக்கணம் இருக்கு. அந்த இலக்கணம் அல்லாததெல்லாம், அதாவது காக்காய் கருப்பா இருக்கலாம், கருப்பானதெல்லாம் காக்கான்னு சொல்ல முடியாது, விளங்குதான். அப்போ நம்மையும் காக்கான்றுவாங்க. அதனால இங்க அளவிறந்த அப்பாறு சேம ஒளி, அதாவது நமக்கு நன்மை ஒன்றே பழக்கின்ற அறிவுமயமானது. அது எப்படிப்பட்டது, ஒளி. ஏன்னா ஒரு இருளை தெரியாமல் இருப்பது இயல்பு, இருளை தெரியாமல் இருப்பது ஏன் சொன்னா சொல்றோம்னா பின்னாலே சொல்ல வேண்டியதானா, வில்லுபட்டா ஈர இருளை தெரியாமல் இருப்பது இயல்பா, இருள் தேவையில்லைதான். இருள் தேவையில்லைன்னா உங்களுக்கு தூக்கம் வராதுல்ல, தூக்கம் வராம இருந்தா பாடம் கேட்க முடியுமா. இறைவன் இருளை படைச்சிருக்கிறாருன்னா பயனில்லாம படைச்சாருன்னு அவரெல்லாம் குற்றம் சொல்லுதியோ, விளங்குதா. வீட்டுல லைட் அமுத்துனியா சொல்றீங்க, தூக்கம் வரமாட்டேங்கலையா, அப்போ தூக்கம் வரணும்னா லைட்டு பகைன்னு தெரியுதா இல்லையா, விளங்குதா. எனவே ஆன்மா ஒடுங்குவதற்கு என்ன வேண்டியிருக்கு, தாமச குணம். இருள் என்பது என்னது, தாமச குணம். தாமச குணம்னா என்ன, மோக மூட நியமன ரூபமானது. என்னது, மோகம், மூடம், நியமனம். நியமனம்னா சோம்பேறித்தனம். இதுக்கெல்லாம் காரணமா இருப்பது எது, இந்த தாமச குணம் இல்லையா. எனவே அந்த தாமச குணம் இல்லைன்னா உறக்கமே வராது, தூங்க முடியாது ஒருத்தனும், விளங்குதா. நமக்கு இழைப்பு நீக்கணும்னா என்ன வேண்டியிருக்கு, தூக்க வேண்டியிருக்கு. அளவோட இருக்கணும், எப்போதும் தூங்கிட்டு நடக்கப்படாது. அதனால அது அப்பாலை என்று நம்முடைய ஆற்றலுக்கு கடந்து நிற்பது என்பதை சொன்னார். அதனால தானே கடவுள் என்கிறோம், கடந்து உள்ளவனை கடவுள் என்கிறோம். எதை கடந்து உள்ளவன், அனைத்தையும், அனைத்தையும், நம்முடைய சிந்தனை, சொல்லு, செயல், ஆற்றல் எல்லாவற்றையும் கடந்து, கடந்து உள்ள பொருள், கடந்து உள்ள பொருள், அது கடவுள். அதனால இவன் அப்பாலை இருக்கிறான், நமக்கு நன்மை பயப்பதா, நன்மை பயப்பவனா இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான், ஒளியா இருக்கிறான். ஒளி அருளுடை சுடரே என்பான். என்ன சொல்வாரு, அருளுடை சுடரே. சுடர் என்ன செய்யும், சோதியது சுடர் எது, சோதியே சுடரே சூழொளி விளக்கே சொல்றா இல்லையா, சோதியது சுடர் எது. அப்பால எல்லாத்தையும் கடந்து இருக்கிறான், நமக்கு நன்மை பயப்பதா இருக்கிறான், ஆனா ஒளிமயமா இருக்கிறான், அறிவுமயமா இருக்கிறான். இப்போ மற்றவர் அறியா மாணிக்க மலையே என்றார், மாணிக்க மலையே. மற்றவர் யாரு, அவனோடு அத்துவிதமாய் கலக்காதவர் எல்லாம் பிறரே. பெருமானோடு அத்துவித கலப்பு இல்லாதவர் எல்லாம் பிறரே. எனவே மற்றவர் அறியா, அறிய முடியாத மாணிக்கம். மாணிக்கம் என்பது எது சொன்னார், ஒளி உடைமை பற்றி மாணிக்கம் என்றும் இல்லையா. மலையே என்றார், எதனால மலைனாரு, மலைன்னு மலையாவது மறைக்கப்படாததும் மலைப்பை தருவது மலையாம். மறைக்கப்படாதது பார்த்தா ஒரு மலைப்பை ஏற்படுத்தும், அப்படி இருக்கிறது மலை இல்லையா. எனவே அவன் மலை போல் இருந்தும், அதுவும் கல்மலையா இருந்தா இருட்டுல தெரியலங்கலாம், இது எப்படி இருக்கு, ஒளிமலையா இருக்கு, அண்ணாமலையா. ஆனாலும் தெரியலன்னா என்ன செய்யும், கண்ணே

இல்லை இல்லையா, கண்ணே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா, முழு குருடு, குருட்டாம் இலைந்து சொல்றாரா இல்லையா, குருட்டு ஆம் இலைந்து எல்லாம் நம்மளத்தான் சொல்றாரு. அதனால இந்த அப்பாலே சேம வழி அது அவனுடைய சொரூப இயல்பு, அது அவனுடைய சொரூப சொரூப இயல்புனா என்ன, உண்மைனா என்னது, மாறாத தன்மை, உண்மைனா என்ன, அவனுடைய மாறாத தன்மை, மாறாத தன்மை அதுதான் என்னது சொரூபம், சுயரூபம் என்பது சொரூபம்னு சொல்றோம். அப்போ இங்க அப்பாலே சேம ஒளி எவரும் தேரும் வகை, அப்படி இருக்கிறவன் தன்னுடைய கருணமிதியினால சாமானியரும், எவரும் என்பது எது, சாமானியரும். அப்போ ஸ்பெஷல் யாரு, முதல்ல சொன்னவங்க அடுக்குனாரே, பூமண்ணு நான்முகத்தோன் புத்தேழி ராங்கவர் கோன் மான்மன்னி ஜோதி மணிபார்வன் இவர்களெல்லாம் சிறப்பு, அவர்களாலே பார்க்க முடியாதவன். இங்க சாமானியரும் கண்டு அறிந்து வழிபடும் வண்ணம் எவரும் தேரும், தேர்தல் தெளியும் வகை, தேர்தல் தெளிதல், எவரும் தேரும் வகை மா மணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி விழக் வழக்கு அறுக்க, பிறவி என்பது வழக்கா, அது என்னது, பிறவி நோய், எனவே அந்த நோயவே வழக்காக நினைத்திருக்கிறோம், அதே வழக்கம் ஆயிட்டுது இல்லையா, அதை அறுக்க வழக்கறுக்க அங்க நின்ற நிறுத்த நிலை போற்றி என்று அவனுடைய ஐந்தொழிலுக்கு ஒரு கும்பிடு போட்டாரு, ஒரு கும்பிடு போட்டுட்டு அடுத்தாப்புல குன்றாத பல்லுயிர், குன்றாத உயிர் பல்லுயிர், பல்வகைப்பட்ட உயிர், எடுக்க எடுக்க குறையாத உயிர், குன்றாத பல்லுயிர், வெவ்வேறு ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு, வெவ்வேறு தன்மைகள் உடைய வெவ்வேறு அவை படைத்தும், எனவே அவருக்கு வெவ்வேறு விதமான தனு கரண புவன போகங்களை படைத்தும் படைத்து கொடுத்து இல்லையா, அவை காத்தும், எதை படைத்தாரோ அதை காத்து, தனு கரண புவன போகங்களை காத்தாரு படைச்சாரா இல்லையா, அதை காத்து, ஏன் காக்கணும், அது சரிமா, இப்ப நான் படைக்கிறேன் இல்லையா, நான் ஒரு இங்க ஒரு தோட்டம் போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காவல் போடுதேன் எதுக்கு, எனவே அதற்கு சேதம் விளைவிப்பவர் பல எதிரிகள் இருக்காங்க, அதனால இறைவனுடைய படைப்பை அதுக்கு இடைஞ்சல் செய்ய முடியும், விளங்குதா, இறைவன் சல்வ வல்லமை படைத்தவன், அவனால செய்யப்பட்ட ஒரு செயலை யாராவது அதுக்கு இடையூறு பண்ண முடியுமா, இவன் பண்ணி வச்சதை இவனாவது உடைச்சிட்டு போயிட்டான்னா சரிதான், அவனால் படைக்கப்பட்ட உலகை வேற யார் வந்து ஒடுக்க முடியும் அழிக்க முடியும், முடியாத, அப்ப காத்தல் என்ற தொழிலே தேவையில்லையே, இந்த டிபார்ட்மெண்ட் வேணுமா வேணுமா, ஏன் அது பாட்டில் இருந்துட்டு போதுங்களா, வீட்டில் நம்ம இருக்க மாதிரின்னு, வீட்டில் இப்போ வயசாகி ரிட்டையர்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம டார்மெண்ட் ஸ்டாக் ஆயிடுறோமா இல்லையா, அப்படி ஆயிடுதான், அப்படி தானே சார் இருக்கும், உங்களை சொல்ல முடியாது. எனவே அப்போ அந்த காத்தல் தொழில் அவசியம் என்ன, இப்போ நீங்க ஒரு ஒரு தோட்டம் போட்டிருக்கீங்க, ஒரு ஆடு வந்து மேய்ச்சல் இல்லை, எவனாவது வந்து வந்து அதை வெட்டிட்டு போயிருமா வச்சுட்டு போயிருவோம்னால நீங்க காவல் போடணும் வேலி போடணும், ஒரு பேர் கிட்ட வர முடியாது, பெருமான் கிட்ட வர முடியுமா, ஆனவும் உங்ககிட்ட இருக்கலாம், அவன் கிட்ட போக முடியுமா, அன்றளவி உள்ளடியோடு ஆவியடை அடங்கி இன்றளவும் நின்றது இருள், அப்படின்னா என்ன, அன்றளவி அனாதியே, அனாதியே உள்ளொளி, உள்ளொளி அது என்னது, சிவம், அவனிடத்திலே இந்த ஆணவம் அடங்கி
வாழை சுருட்டி மடகிக்கிட்டு இருக்கு. உள்ளொளியோடு அடங்கி ஆவியடை ஆவேசமாய் நின்றது. இல்லையா, இவன் அடங்கி அவங்கிட்ட ஆவேசித்து நின்றது. எது? இருள். எனவே இவன்கிட்ட அடங்குது, அவனை அடக்கி நிக்கி. இவன்கிட்ட அடங்கி நிக்கி, அவனை அடக்கி நிற்றது என்று அந்த பாட்டுல சொல்றாரு. அதான சொல்றாரு. எனவே இங்க அப்போ அந்த பெருமான்கிட்ட அடங்கி நிக்கிறது அப்படி அங்க சொல்லியாச்சா இல்லையா? இப்ப அது என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாத, செய்ய முடியாதுல்ல. அப்ப எதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்? அதாவது எல்லாத்தையும் படைச்சு ஒண்ணு போல் அழிக்க முடியாது. ஏன்னா அந்த படைத்த பொருளை ஒவ்வொரு உயிரும் வெவ்வேறு விதமாக, ஒவ்வொரு உயிரும் வெவ்வேறு விதமாக வெவ்வேறு கால எல்லையில அனுபவிக்க வேண்டியது. அதனால் அதை இருந்து ஒருவன் ஊட்டினாலன்றி அவை அதை நுகர முடியாது என்பது பற்றி அந்த டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா வேண்டியிருக்கு. விளங்குதான். எனவே காத்தல் அது பற்றி அவசியமாகிறது. அதனால குன்றாத பல்லுயிர் வெவ்வேறு அவை படைத்து காத்து எல்லையில், எந்த எல்லையில? அந்த வினை நுகர்வின் எல்லை, வினை நுகர்வின் எல்லையில். அப்போ அது இழைச்சிருது. எல்லை இழைப்பு ஒழிய, அந்த எல்லையில இழைப்பு ஒழிய, இழைப்பு நீங்குதற் பொருட்டு விட்டு வைத்தும், இழைப்பு நீக்கத்தில் விட்டு, அதான் ஒடுக்கம், ஒடுக்கத்தில் விட்டு வைத்தும், அதுவும் ஒரு காத்தல் தான். எனவே அதுல வச்சு காக்குறாரு. அந்த உயிர்களை எங்க வைக்கிறாரு? ஓய்வு விடுதியில. அதனால குன்றாத பல்லுயிர் வெவ்வேறு அவை படைத்தும் காத்தும் எல்லை இழைப்பு ஒழி இட்டு வைத்தும் தொல்லையுறும் அந்த அடி நடு என்று அளவிறந்து வந்த பெரிய வழிபோற்றி என்று இப்படி அவர்களுக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் என்று இந்த ஐந்தொழில முத்தொழிலா சுருக்கி சொல்கிறார். அதுல எதை எதில் அடக்கி சொல்றாரு? அழித்தலையும் அருளலையும், அருளலையும் என்ன செய்யறாரு? ஒன்றாக்குகிறார். காத்தலையும் மறைத்தலையும் ஒன்றாக்குகிறார். ஏன்னா மறைத்தல் தொழில் எப்ப நடக்கு? மறைத்தல் தொழில் எப்ப நடக்கு? நாம உலகத்தை அனுபவிக்கும் போதுதான் நடக்கு. அது காத்தல தானே அனுபவம் நடக்கு. எனவே அதை அதுல வைக்கிறாரு இல்லையா. அது மாதிரி இந்த அழித்தல் என்பது, அழித்தல் பெர்மனண்டா அழிச்சாது, முச்சி முச்சி இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் வச்சா அது இழைப்பு நீக்கும். எப்படி பார்த்தாலும் அது அருளல் தான். விளங்குதா? லீவ் விடுதது அருளல் தானே. எனவே அதை அதில் சேர்த்திருக்காங்க. விளங்குதா? எனவே இப்படி மூன்றாக சொன்னாலும் அதில் ஐந்தும் அடங்கியிருக்கு. அதனால தொல்லையுறும் அந்த அடி நடு என்று அளவிறந்து வந்த பெரிய வழி போற்றி என்று அவன் இவ்வாறு ஐந்தொழில் செய்வதற்காக ஒரு போற்றியை போட்டாரு. முதல்ல என்ன சொன்னாரு? அவனுடைய ஆட்டத்துக்கு சொன்னாரு. அந்த ஆட்டம் எப்படி நமக்கு பயனாய் வருகிறது என்பதை இரண்டாவது போற்றியில சொன்னார் இல்லையா. அப்புறம் மூணாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, முந்துற்ற நெல்லுக்கு உமிதவடு நேடு செம்பி நெல் காளிதமும் தொல்லை கடல் தோன்ற தோன்று உவரும் எல்லாம் ஒரு புடை ஒப்பாய் தான் உள்ளவாறு உன்றாய். அப்படித்தானே? ஆர்வமாய் எவ்வுயிரும் ஆர்த்தே, ஆர்வமாய் எவ்வுயிரும் ஆர்த்தே. எல்லா உயிர்கள்ட்டு இது எப்படி இருக்கு? கண்ணுக்கு தெரியாம இருக்கு இல்லையா. ஒரு உடைய மாமணியை உள்ளடக்கும் ஆணாகம் வன்னிதனை தான் அடக்கும் காட்ட தகுதியும் போல் ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழிலானவத்தால் என்னும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும், என்னும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும். இப்படி சொல்லி உள்நாடி கற்புலனார் காணார்த்தம் கை கொடுத்த கோலே போல் பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண் முற்பால் தனு கர்ணபுவனமும் தந்து அவற்றால் மனமுதலாய் வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி பிறப்பு ஆக்கி கை கொண்டு மீட்டு அறிவு காட்டும் வினையே போற்றி அப்படின்னு ஒரு நீள போற்றியா போட்டாரு. விளங்குதா? எனவே இந்த பகுதி மிக முக்கியமான பகுதி இல்லையா. எனவே இந்த பகுதி அதாவது முந்துற்ற நெல்லுக்கு உமி, முந்துற்ற நெல்லுக்கு உமி தவிடு. அப்போ என்ன சேர்த்துக்கணும்? முளையும் சேர்த்துக்கணும். ரெண்ட சொன்னாச்சுன்னா
ஆமா, அதை சேர்த்துக்கிடணும். அது எச்சம். அது என்னது? எச்சம். எனவே அதை சேர்த்துக்கிட்டு முள்ளுற்ற நெல்லுக்கு உமி தவிடு நீடு செம்பி நில் காளிதமும். இப்போ நெல்லுல உமி தவிடு முளை இதெல்லாம் எப்ப வந்தது? இருக்கா இல்லையா அதுல? முதல்ல எப்ப இருந்திருக்கு? தோன்றும் போதே, தோன்றும் போதே இருக்கு. அப்போ இந்த நெல் பாத்திருக்கீங்களா? நீங்க பாத்திருக்கீங்களா? எங்க பாத்தீங்க? வயல்ல பாத்திருக்கீங்களானே? வயல்ல நெற்பயிர பாத்தீங்க அப்படின்னா நெல் வளர்ந்து வரும்போது மேல பூ பூக்குற காலம் வரும், பாத்திருக்கீங்களா? எனவே அந்த பூ வர்ற காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பூவுல அந்த புற இதழ் இருக்கா இல்லையா, அதுதான் என்னாகும்? உமியாரும். அது உள்ள இருக்க மகரந்தம் இருக்குல்ல, அது என்னாகும்? அது அரிசி, அரிசி ஆயிருது இல்லையா. அப்போ அந்த அரிசி ஆகும் போது அதனுடைய மேல்பாகம் என்ன ஆகுது? தவிடாக அப்படி இருக்கு இல்லையா. அப்போ இதெல்லாம் எப்ப வருதுன்னா பூ உண்டாகும் போதே எல்லாம் இருக்கக்கூடிய. அப்போ இது முன்னால வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் பின்னால வந்துச்சுன்னே சொல்ல முடியாது. எல்லாமே ஒண்ணு போல வருது. அப்போ இந்த கண்மத்தை என்ன சொல்றாரு? முளைங்கிறாரு. ஏன் அத முளைங்கிறாரு? ஏன்னா இந்த நெல் என்பது என்னது? இந்த ஓமையில அதுல அரிசி என்னது? அரிசி தான் ஆன்மா. அரிசி ஆன்மா, உமி

0: இல்லையா? இப்போ இந்த தண்டுலமாகிய அரிசிக்கு இது எல்லாமே ஒன்று போல் தோன்றுகிறது என்றார். இந்த ஆணவம், ஆணவம் பூமியா சொல்றோம் இல்லையா, கண்மத்த முளையா சொல்றோம். அப்போ இந்த பூமி அது ஆணவமா ஏன் சொல்றோம்னா, அந்த பூமிய நீக்குனா, பூமிய நீக்குனா அது என்ன செய்யும், அந்த பூமியோடு சேர்ந்தே முளை போயிரும். பாத்திருக்கீங்களா? அப்போ ஆணவம் போச்சுன்னா கூட சேர்ந்து என்ன போயிரும், கண்மம் போயிரும். சித்தாந்தத்தை அப்படியே வச்சிருக்கதுல, அதனாலதான் அந்த பூமியை எடுத்து கையாளுதாங்க. ஏன்னா வினை என்பது ஒரு காரியம், அதுக்கு நிமித்த காரணம் யாருன்னா ஆணவம். எனவே அவன் இல்லைன்னா கண்மமே இல்லை, விளங்குதா? அதனால உமியை குறிக்கும் போதே என்ன செய்யறது, முளையும் போகுது. அப்ப ஆணவம் இல்லைன்னா, நான்கு முனைப்பு இல்லைன்னா கண்மமே இல்லை, விளங்குதா? எனவே இவையெல்லாம் நம்மகிட்ட ஒன்றாக தோன்றுகிறது இல்லையா. அதனால முந்துற்ற நெல்லுக்கு உமி தவிடு, அதான் சொல்ல வேண்டியது எதனா உமியை தான் இனம் பற்றி அதையும் சேர்த்து சொல்றாரு. இந்த நெல்லிலே உமி போல இருப்பது எது, நெல்லுக்கு உமி என்னது, ஆணவம். அது குற்றம், அது நீக்கப்பட வேண்டியது, அது நீக்கப்பட வேண்டிய குற்றம். குற்றம்னா அது எங்க இருக்கும், குணத்தில் இருக்கும். குற்றம் எங்க இருக்கும், குணத்துலதான் இருக்கும், விளங்குதா? அந்த கேடு எங்க இருக்கு, குணத்துல இருக்கு. எனவே இந்த குற்றம் என்பது எங்க இருக்கும்னா, எப்போதும் குணத்துலதான் இருக்கும். அப்போ இந்த முந்துற்ற நெல்லுக்கு உமி, நெல்லுக்கு உமி போலவும், நெல்லுக்கு உமி போலவும் நீடு செம்பினில் காளிதமும், செம்புல களிம்பு போலவும், செம்புல களிம்பு போல. ஆணவ மலத்துக்கு உதாரணம் சொல்றாரு, ஆணவ மலம் எப்படி ஆன்மா கூட இருக்குங்கிறதுக்கு. அப்போ செம்புல களிம்பு போல இருக்கு, செம்புல அத களிம்பு எப்ப வந்தது, செம்பு என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு களிம்பு இருக்கு. அதனால நீடு செம்பினில் காளிதமும், தொல்லை கடல் தோன்ற தோன்று வரும். அப்போ கடல் எப்ப இருக்கோ அதுலயே அப்பவுமே உப்பு இருக்கு. யாரு உப்ப கரைச்சான்னு கேட்கப்படாது கடல்ல, கடல்ல யாரையா உப்ப கரைச்சா, தோன்று. அப்போ இது போல இதெல்லாம் ஒரு உடை ஒப்பாய், ஒரு உடை ஒப்பாய். ஏன் அத சொல்றாரு ஒரு உடை ஒப்பாயின்னு, அப்படின்னா அப்படி சொல்லிடணும் அப்படிங்களோ. எப்பவே நீங்க இருந்தா ஒரு உடை ஒப்புன்னு சொல்லிடணுமோ. நான்கு வகை, நான்கு வகை வினை ஓமை இல்லையா, வினை சொல்றோம் இல்லையா, வினை ஓமை. அப்புறம் இந்த பயன் ஓமை, உரு ஓமை, மெய் ஓமை என நால் வகைத்து இல்லையா. அப்போ இப்போ ஒருவன் புலி போல் பாய்ந்தான் இல்ல, இவள் கணக்கு, நீங்க என்ன ஆசிரியரா, இப்போ ஒரு ஆசிரியர் நீங்க கணக்கில் புலி, இந்த ஆசிரியர் கணக்கில் புலி அப்படின்னா எங்க வாழ காணும், அறிய காணுங்க கூடாது, விளங்குதா? கணக்கில் புலி என்பது எதற்கு ஒப்புமை, அது ஓமை எது, வினைக்கு மட்டும்தான், அந்த வேகத்துக்கு மட்டும்தான் ஓமை இல்லையா. பால் போல் நீர் அப்படின்னு அர்த்தம், பால் போல நிறத்துக்கு மட்டும்தான், மெய்க்கு மட்டும்தான் ஓமை அது, அது நக்கி பார்த்து இனிக்கிறியன்னு சொல்லப்படாது, விளங்குதா? எனவே ஓமை எல்லாம் ஒரு குடைங்கிறது, அதான் ஒரு குடைனா ஒரு பக்கம், ஒரு தன்மைக்கு மட்டும்தான் ஓமை, எல்லா தன்மைக்கும் அது ஒத்து வராது. இங்க பூமியெல்லாம் சொல்றோம்னா அது கூட இருக்குங்கிறது ஒன்னுக்கு மட்டும்தான் ஓமை. இந்த பூமியை அப்படி உரிச்சு எடுத்துடலாமே, அது மாதிரி ஆணவத்தை எடுத்துடலாமோன்னு கேட்கப்படாது, விளங்குதா? உமி அரிசிக்கு வேறா இருக்கிறது, ஆனா ஆணவம் வேற இல்ல, உயிரோடு கலந்து இருக்கிறது. அதனால முற்ற ஓமையா எடுக்க கூடாது, அதுதான் சொல்றாரு. அப்படிலாம் அப்படிலாம் ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்டாதீங்க. எல்லாம் ஒரு உடவைப்பாய் தான் உள்ளவாறு உண்டாய். நீ எப்ப வந்ததுன்னு கேள்வி கேட்க கூடாது. எப்ப இருக்கு அந்த அந்தந்த பொருள்கள் எப்ப இருக்கோ அப்பவுமே அந்த குற்றம் கூட இருக்கிறது. அதுபோல இந்த உயிர்கள் உள்ள அன்றே இந்த ஆணவமும் இருக்கிறது. விளங்குதா? ஆணவம் எப்ப வந்ததுன்னு கேள்வி கேட்க கூடாது. எனவே இந்த எல்லாம் ஒரு உடவைப்பாய் தான் உள்ளவாறு உண்டாய் அருவமாய். அருவம்னா என்னது? அருவம்னா கண்ணுக்கு தெரியாத பொருளாய். அருவமாய் எவ்வுயிருமார்த்தே, உயிரும் அந்த உம்மை என்ன குறிச்சு, என்ன உம்மை அது? எவ்வுயிரும் அப்படின்னா முற்றும்மை, எஞ்சா பொருள் குறித்து நின்றது. ஒருத்தன் கூட பாக்கில்ல. ஆணவமலை இல்லாதவன் அப்படின்னு ஒருத்தனையுமே சொல்ல முடியாது. ஆணவம் இல்லா மனம் இல்லாத உயிரே கிடையாது. உயிர்னா எப்படி இருந்திருக்கணும்? அதோட இருந்தா தான் உயிர் இல்லையா? அதனால அதனால எவ்வுயிரும் ஆர்த்தே, ஒரு உயிர் பாக்கி இல்லாம எல்லா உயிர்த்தையும் இருக்கும். அது எவ்வுயிரும் ஆர்த்தே. ஆர்த்தே நானே ஆர்த்த எடுத்த சேர்த்த. எனவே இந்த இது நம்ம கூட இருந்தாலும் அது நமக்கு வேறு, கூடவே அவன் இருந்தாலும் அவன் நமக்கு வேறு என்பது தெளியுமாறு அதை என்ன சொன்னாரு? ஆர்த்தனர் இல்லையா? எனவே அது நமக்கு வேறு, நமக்கு அது வேறு. உடனாதான் இருக்கு, ஆனாலும் அது நம்ம இயல்பல்ல, நமக்கு வேறு. அதனால எவ்வுயிரும் ஆர்த்தே. எப்படின்னா எப்படி இருக்கு ஆர்த்து இருக்கு, எப்படி ஆர்த்து இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஓமை சொல்றாரு. அப்புறம் எப்படி ஆர்த்து இருக்குங்கிறதுக்கு எப்படி ஆர்த்து இருக்குன்னா, ஒரு உடைய மாமணியை உள்ளடக்குமானாகும். அப்போ நல்ல ஒளி உடைய, நல்ல ஒளி உடைய அந்த அந்த நாகரத்னத்தை பாம்பு உள்ள முழுங்கிடுதுன்னா அது ஒளிலாம் வெளியே. அது போல இந்த ஒளி என்பது இங்க அறிவு, அறிவுடைய உயிர்களை இந்த ஆணவம் என்ன செஞ்சிருக்கு, அந்த அறிவு ஒளி விளங்காதவாறு மூடி இருக்கு, விழுங்கி இருக்கு. விளங்குதா? எனவே உருவுடைய மாமணிய உள்ளடக்கும் ஆணாகம், இது ஒரு ஓமை. வன்னிதனை, வன்னின நெருப்பு, வன்னிதனை தான் அடக்கும் காட்ட தகுதியும் போல் காஷ்டம் என்ற வடமொழி சொல் தமிழ்ல காட்டம்னு எழுதியிருக்கு. காஷ்டம்னா விறகு. எனவே நெருப்பை உள்ளே அடக்கி வைத்திருக்கின்ற விறகை போல, விறகுல எப்படி இருக்கு நெருப்பு அடங்கியிருக்கா இல்லையா, அது போல வெளிப்படாமல் இருக்குங்க சொல்லணும். அடங்கி இருக்குன்னு சொல்ல கூடாது, எப்படி சொல்லணும், வெளிப்படாமல். அது மாதிரி இங்க நம்மகிட்ட வெளிப்படாமல் என்ன இருக்கு, ஆணவம் வெளியே தெரியாம இருக்கான். வெளியே தெரியாம சொல்றமா, வெளியே தெரியாம சேட்டை பண்ணிக்கலாம், அது மாதிரி உள்ள இருந்து இருக்கான். எனவே இங்க உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் ஆணாக மன்னிதனைத்தான் அடக்கும் காட்ட தகுதியும் போல் ஞானத்தின் கண்ணை மறைத்த. எனவே எதை மறைக்க கொண்டிருக்கிறது, இது ஆன்மாவினுடைய அறிவை மறைக்கிறது. அறிவுதான் ஆன்மாவுக்கு கண்ணு. கண்ணு அறிதல் கருவின்னு அர்த்தம். கண் என்றது அறிதல் கருவி. ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால். எனவே இந்த மறைக்கிற வேலை கொடிய தொழில். அது ஒரு பொருளுடைய குணம் விளங்காம செய்யறது என்னது, தப்பு தானே, கொடிய தொழில் தானே, கடிய தொழில் ஆணவத்தால். அப்படி செஞ்சதுனால எண்ணும் செயல் மாண்ட, எனவே சிந்திக்கிற அந்த தன்மையே ஆன்மாட்ட இல்லை. எண்ணும் செயல் மாண்ட, எனவே அது வெளிப்படாமல் இருக்கிறது. ஆன்மாட்ட அறிவு இருந்தாலும் என்ன செஞ்சிருக்கு, எப்படி அந்த முழுங்கின நாகத்தால் விழுங்கப்பட்ட அந்த மணியனுடைய வெளியில் வெளியே தெரியலையோ, அப்படி நம்முடைய அறிவு விளங்காமல் இருக்கிறது. எனவே கடியதொழில் ஆணவத்தால் என்னும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும். எனவே எல்லா உயிர்க்கும் ஆணவம் உண்டு. எவ்வுயிர்க்கும் உள்நாடி உள்நாடி கற்புலனார் காணார்த்தம் கை கொடுத்த போலே போல். கண் என்பது என்னது? கண் என்பது என்ன? அங்க அறிவு. கண்ணுனா என்னங்க? கண்ணுனா ஒரு கருவி. கண்ணுனா ஒரு அது என்ன கருவி? அறிதல் கருவி இல்லையா? எதை அறியும்? புலனை. அதனால அந்த கற்புனால் காணார். அப்போ கண்ணுல காட்சி இல்லைன்னா எதை பார்க்க முடியாது? ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள். ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க நீ கேள் இல்லையா? என்ன சொன்னாரு? உண்மை விளக்கத்துலதான் நான் நல்லா சொல்லுதான் கேளுங்கனாரு. என்ன சொன்னாரு ஞானேந்திரியங்கள்? உட்காரு உட்காரு உட்காரு. ஊனமைக்கு பூதம் ஒற்றிடமா, ஊனமைக்கு பூதம் ஈனமாம் சத்தாதியை உணரும் தானம் செவி தோல் கண் அத்தாலும் மூக்கு என்று அறி அப்படின்னு சொன்னாரு இல்லையா? எனவே இந்த கண் என்பது ஒரு ஞான இந்திரியம். ஞான இந்திரியம் அது எதை அறியும்? உருவத்தை அறியும். பார்வையில் கண் அங்கி விரவி உருவம் காணுமே. அதாவது இந்த கண் இந்திரியம் எப்படி அறியும் சொல்றாரு? கண் அப்படிங்கிற ஞான இந்திரியம் எதை பார்க்கறதுன்னு சொன்னாரு? உருவத்தை பார்க்கும். உருவம் என்பது என்ன? தீயின் குணம். உருவம் என்பது என்னது? தீயின் குணம். அதை எப்படி பார்க்கும் கண்ணு? தூள பூதம் சூக்கும பூதம் இரண்டின் துணை கொண்டு. அதாவது கண் என்ற ஞானேந்திரியம் கண் என்ற உறுப்பில் இருந்து கொண்டு, இந்த கண் வேற இதுல இருக்க ஆற்றல் வேற, அதான் பொறி. அந்த ஆற்றல் பேர் தான் பொறி. எனவே கண் என்ற இந்திரியம் கண் என்ற உறுப்பில் இருந்து கொண்டே தீ என்ற பூதத்தையும் ஒளி என்ற தன்மாத்திரையும் துணை கொண்டு உருவம் என்ற புலனை அறியும் அப்படி சொல்லணும்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உபதேச பகருடை. வழங்குபவர் சிவ திரு குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அந்த திருவருள் உணர்வு தங்கி இருக்கின்ற மந்திரம் இருக்கின்றதே, அது நம்முடைய ஊனுடம்பால் நாம சிந்திக்கக்கூடிய மந்திரம் தான். ஊனுடம்புல உள்ள கருவிகள் மூலமாக வாயினாலே அந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்கலாம். அந்த கரணங்களாகிய அந்த மனம் உதவியாலே நம்ம சிந்திக்கலாம். ஆகவே இது ஊன் பற்றி நின்ற மந்திரம், உணர்வுரு மந்திரம், திருவருள் தங்கியிருக்கின்ற மந்திரம், ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம். அந்த மந்திரத்தை எந்த அளவுக்கு நாம சார்கின்றோமோ, அந்த அஞ்செழுத்து மந்திர சிந்தனையை எந்த அளவிற்கு நாம் விடாமல் செய்கின்றோமோ, அந்த சிந்தனையை அஞ்செழுத்து சிந்தனையை செய்ய செய்ய அந்த ஞான ஆகாயத்தை பற்றி நிற்கின்ற அந்த வேத நாயகன் நமக்கு தரிசனம் தருவார். தான் பற்றப்பற்ற தலைப்படுந்தானே. அந்த மஞ்சளுக்கு சிந்தனையை செய்ய செய்ய பெருமான் நம்மிடம் எழுந்தருளுவார். அந்த பெருமான் எழுந்தருளினால் நாம பேரின்பத்தை பெறலாம். இந்த முறையில்தான் நான் பேரின்பம் பெற்றிருக்கிறேன், அந்த பேரின்பத்தை நீங்களும் பெற வேண்டும். இதுதான் அதுக்குரிய வழிமுறை. நம்முடைய ஊன் உடம்பு கொண்டும் சாரத்தக்க அந்த அஞ்செழுத்து மந்திரத்தை சிந்திக்க சிந்திக்க அந்த வான்பற்றி நின்ற மறைப்பொருள் நம்மிடம் எழுந்தருளும் என்று அருமையாக சித்தம்பலத்தில் திருநெல்வேலம் செய்கின்ற பெருமான் நம்பால் எழுந்தருளுவார் என்று அருமையாக குறிப்பிடுகின்றார். ஆகவே அந்த முத்தி இன்பமே மெய்யான இன்பம், சிவ வழிபாடே அந்த முத்திக்கு ஒரே வழி என்ற குறிக்கோள் உயிர்களிடம் ஏற்படுகின்ற முறையிலே என்ன அந்த குறிக்கோள் உயிர்களுக்கு ஏற்படணும்னா உயிர்களை கட்டி இருக்கின்ற அந்த ஆணவ மலமானது விடுபட வேண்டும். அப்பதான் அந்த முத்தி நிலை அதுக்கு கிடைக்கும். முத்தி அடையணுங்கிற ஒரு கொள்கை வருவதற்கே கொஞ்சம் ஆணவ மலக்கட்டு தளரணும். ஆணவ மலக்கட்டு உறுதியா இருந்தா முத்தியை பத்தி சிந்தனையே வராது. முத்தி அடையணும்னா முத்திங்கிறது ஆணவத்திலிருந்து முற்றிலுமா விடுபடுவது. ஆனா முத்தி அடைய வேண்டும், அதுதான் நமக்கு லட்சியம்னு அந்த லட்சியத்தை தெரிந்து கொள்வதற்கே வந்து ஆணவமலத்தினுடைய ஒரு மறைப்பு கொஞ்சம் குறைஞ்சாதான் அந்த லட்சியமே ஏற்படும் இல்லையா. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, எஞ்சி உள்ள அந்த சக்தியும் கழுவதற்கு வழிபாட்டு செய்ய செய்ய கெடுத்துக் கொள்ளலாம். அது அந்த பிடிப்பு இறுக்கமாக இருந்தால் முத்தி பற்றி சிந்தனையே வராது, உலக சிந்தனையோடு நின்றுவிடும். ஆமா, ஏன்னா மற்ற மலங்களிலிருந்து விடுபடுவது அரிது. மாயாமலம் அது உலக மயக்கத்தை ஏற்படுத்தி நம்மை தனக்குள் அமிழ்த்தி வைக்கின்றது. எது மாயாமலம்? கண்மமலம் அது இருவினை, அது நமக்கு இன்ப துன்பங்களை நமக்கு ஏற்படுத்தி அது நம்மை பிணிக்கின்றது. நம்ம தெரிந்து கொள்ளலாம், சரி ஏதோ ஒரு முன்வினை தான். வினையை பற்றி தெளிவா படிக்காதவர்கள் கூட அனுபவத்திலேயே ஓரளவு இந்த வினை கொள்கையை நெருங்கி விடுகின்றார்கள் இல்லையா. இது எனக்கு நேரம் சரியில்லை, அதான் இப்படி எல்லாம் நடக்குது. தன் முயற்சிக்கும் மீறி பெரிய பலன்கள் கிடைத்தால் ஏதோ ஒரு நல்ல நேரம், ஏதோ ஒரு முன்னை புண்ணியம், முன்னோர்கள் செய்த புண்ணியம்னு உலக அனுபவத்திலே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா. கடவுளே இல்லைங்கிறாங்க சிலரு, அவங்க என்ன சொல்றாங்க, தர்மம் தான் வெல்லும், வாய்மை தான் வெல்லுங்கிறாங்க இல்லையா. அது எப்படி வெல்லும்? அறங்கள் எல்லாம் நல்வினைகள், எந்த வினையா இருந்தாலும் அந்த வினை ஜடம் தானே. ஒரு ஜடம் எப்படி வெல்ல முடியும் இல்லையா? அப்ப தர்மத்தை தான் வெற்றி பெற செய்வான், செய்ய வைப்பான் இறைவன் அப்படிங்கறது நம்ம கோட்பாடு தான். அது இறைவன்கிற கோட்பாடு வராட்டாலும் அந்த வினை அளவு சிந்தனைக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. உலக மயக்கம், வினைகள் நம்மை பந்தப்படுத்துவது, இதெல்லாம் கொஞ்சம் நாம அனுபவத்தில் புரிந்து கொள்ளலாம். ஆனா ஆணவ மலம் என்று என்பதை பற்றி புரிந்து கொள்வது என்பது மிக அரிது. ஆணவத்திலிருந்து விடுபடுவது மிக அரிது. அது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஆணவ மலம் என ஒன்று இருக்கிறது என்று புரிந்து கொள்வதே மிகவும் அரிது. அது இருக்கிறதுன்னு ஏன்னா சித்தாந்த செய்வதை தவிர வேற எந்த சமயத்திலையும் ஆணவ மலம்ங்கிற கோட்பாடே இல்லையே. இது ஒன்றே நமக்கு தெளிவாகிறது அல்லவா. ஆணவ மலம் இருக்கிறது என்று நாம புரிந்து கொள்வதே மிகவும் அரிது. அப்புறம்லாம் அதுல இருந்து விடுபடுவது என்பது வேற அதுக்கு மேல உள்ளது. அது இருக்கிறதுன்னு புரிந்து கொள்வதே அரிது. அவ்வளவு நுணுக்கமான ஒன்று அது. எது நம்ம வீடு பேரு நிறைய சமய நெறிகள் சொல்கின்றன. ஆனா வீடு பேரு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல நம்மை பந்தப்படுத்துவது எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வீடு பேர் என்பது பந்தத்திலிருந்து விடுபடுவதுதானே வீடு பேரு. அப்ப முதல்ல பந்தம் என்பது என்று நமக்கு எது மூல பந்தமாக இருக்கிறது என்பதை தெளிவு வந்தாதான் வீடு பேரை பத்தி தெளிவா சொல்ல முடியும். சித்தாந்த சைவத்துலதான் சித்தாந்த சைவ நிறைய பின்பற்றினாதான் வீடு பேரு கிடைக்கும் என்று சைவ நூல்கள்லாம் ஏன் சொல்கின்றன? ஏன்னா சித்தாந்த சைவ சமயத்துலதான் எது நமக்கு மூல பந்தம் என்பது தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. எது பந்தம் தெரிஞ்சாதானே அதில இருந்து விடுபட்டு வீடு பேர் அடைய முடியும். ஆணவ மலம் என்பது பற்றியே அறியாமல் இருப்பவர்கள் அதிலிருந்து விடுபடுவது எப்படி இல்லையா? ஆகையினாலே ஆணவ மலம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதே மிகவும் அரிது. அதற்கே கொஞ்சம் அந்த மலமறைப்பு கொஞ்சம் குறைந்தால்தான் அது பற்றிய சிந்தனைகளை செய்து ஆகா இது சரிதான், ஆணவ மலம் ஒன்று இருக்குது. திருவருள் பயன்ல இருள்மல நிலை கொஞ்சம் மலமறைப்பு குறைந்தால்தான் திருவருள் பயன் நூலை கையில எடுப்பாங்க, இருள்மல நிலையை படிப்பாங்க, புரிந்து கொள்வாங்க. அதுகிட்ட வர்ற வரைக்கும் ஆணவ மலத்து உண்மை புரிவது அரிது. என்ன அதுதான் கொஞ்சம் எளிதாக உள்ளது. அதுக்காக சொல்றப்ப சுமையான போதுக்குன்னு இருக்கு, சித்தியாரனே இருக்கு, அவையெல்லாம் பெரிய நூல்கள். அவற்றையெல்லாம் பார்த்தாலே இவ்வளவு பெரிய நூல் நாம என்னைக்கு படிக்கிறதுன்னு மூடி வச்சிருவாங்க. திருவருள் பயனுக்கு வந்தால்தான் என்ன தெரியும் அப்படின்னா, பதிமுது நிலை சரி, பத்து குரல் தானே படிப்போம், அப்புறம் உயிரவை நிலை பத்து குரல் படிப்போம், அடுத்தால வரும் இருள்மலை நிலை. இங்க வந்தாதான் அவர் கேட்பாரு இல்லையா, ஆணவ மனம் இல்லாட்டா ஏன் நமக்கு துன்பம் வரணும் அப்படின்னு கேட்டு, இப்படி படிப்படியா கேள்விகளை எல்லாம் எழுப்பி ஆணவ மனம் என்று ஒன்று உள்ளது, அதுதான் நமக்கு மூலபந்தம், அதிலிருந்து விடுபட்டு விட்டால் நமக்கு துன்பமே இல்லை. ஆனா அதிலிருந்து விடுபட்டு விட்டால் துன்பம் இல்லை அவ்வளவுதான ஒழிய, இன்னும் நமக்கு துன்பம் இல்லாம இருக்கிறது மட்டும் போதாத, இன்பமும் வேண்டும். முதல்ல அப்படிதான் தெரியும், துன்பம் கஷ்டம்லாம் தீந்தா போதும் எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படிதான் சொல்லுவான் கஷ்டமா இருக்கும் இல்லையா. தீந்த பிறகு அப்புறம் எனக்கு அந்த இன்பம் வேணும் இந்த இன்பம் வேணும் என்னப்பாரு அவங்க எல்லாம் எப்படி இருக்கான் பாரு அப்படி மாடுத்தாள் இல்லையா. பஸ்ல வந்து நமக்கு சீட்டு கிடைக்கல நின்னு வர்றோம், நின்றுட்டு வர்றது மட்டுமில்ல நெரிசல்ல நின்றுட்டு வரோம் இல்லையா. எனக்கு சீட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல, இந்த நெரிசல் குறைஞ்சா போதும்னு நினைப்பான் முதல்ல. ஆனா நெரிசல் குறைஞ்ச பிறகு என்ன பாரு பாருங்க ஐயா, இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, நான் மட்டும் இப்படி நின்றுட்டு வர வேண்டியிருக்கேன் அப்படின்னு நினைப்பான் இல்லையா. அப்புறம் ஒரு சீட்டு கிடைச்சாலும் அந்த சீட்டு கிடைச்சா தேவலாம், இது பாருங்க இருந்த ஓரத்துல இருந்துகிட்டு பத்து திரும்பும் போதெல்லாம் தள்ளி விடுது, அங்க கிடைச்சா நல்லா இருக்கும். அதனால நமக்கு ஏன் சொல்றேன்னா, துன்ப நீக்கம் மட்டுமே நம்முடைய குறிக்கோள் அல்ல, இன்பத்தையும் நம்ம விரும்புகின்றோம். அந்த துன்பத்தினுடைய தாக்கத்தினால முதல்ல அது நீங்கினா போதும் என்று நினைத்தாலும் முடிவாக நாம் இன்பத்தையும் விரும்புகின்றோம் என்பதுதான் நம்ம அனுபவத்தில் நாம அறிந்து கொள்ளக்கூடிய உண்மை. ஆகவே அந்த அனுபவத்தை அந்த துன்ப நீக்கத்திற்கான துன்ப நீக்கத்துக்கும் இன்ப ஆக்கத்திற்கும் நமக்கு என்னென்ன நடக்கணும்னா, அந்த மும்மலங்களும் நீங்கணும், மூலமலம் ஆணவ மலம் அது நீங்கணும். கள்ளமல கட்டகலை, ஆணவ மலத்தை கள்ளமலம் என்று சொன்ன அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமா இருக்குது. ஆனா அது தன்னையே காட்டாமல் இருக்கிறது, அதனாலதான் அதுக்கு கள்ளன்னு அடைமொழி கொடுத்தார். தன்னையே காட்டாமல் எல்லா துன்பங்களையும் நமக்கு செய்கிறது. இருள் நமக்கு துன்பம் செய்யக்கூடியதுதான் என்ன, இருள் நமக்கு துன்பம் செய்ய துன்பம் தரக்கூடியதுதான். ஆனாலும் இருள் தன்னை மறைப்பதில்லை, எங்கும் இருளாக இருக்கிறதே என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனா ஆணவ மலம் என்ன, இருளையெல்லாம் தாண்டி நமக்கு துன்பங்களை செய்யக்கூடிய துன்பம் ஏன் விளையுது, தீவினையினால தானே விளையுது துன்பம், தீவினை இல்லாத துன்பம் இல்லையே அப்படின்னா, அந்த தீவினையிலும் விருப்பத்தை ஏற்படுத்துவது ஆணவ மலம் இல்லையா. தீவினை செய்யறவன் ஏதோ ஒரு கட்டாயத்துக்காகவோ செய்யறான் இல்ல விரும்பிதான் செய்யறான் நிறைய பேர் இல்லையா. அப்ப அந்த தீவினை மேல ஏன் உனக்கு அவ்வளவு விருப்பம், உழைத்து சம்பாதிப்பதை விட அப்படியே எங்கேயாவது போற போக்குல சுருட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு நாட்டம் வருவதற்கு காரணம் என்னன்னா, அந்த மல மறைப்பு அது வலுவாக இருக்க போய் தான் அது இந்த மாதிரியான விபரீத உணர்வுகள் எல்லாம் விளைகின்றன. ஒருவரிடம் ஏற்படுகின்ற விபரீத உணர்வுகளுக்கெல்லாம் அந்த மல மறைப்பு தான் காரணம்.
4: இப்படி விபரீத உணர்வுகளை ஏற்படுத்துகின்ற ஆணவம் தன்னுடைய இருப்பினை காட்டிக்கொள்வதே ஒருவருடன் காட்டாது இருவம் காட்டும், இருவருடன் காட்டாது இருவருடையும் காட்டாது தன்னையும் காட்டாது, தன்னையே காட்டாமல் இருந்து கொண்டு எல்லா தீமைகளையும் விளைவிப்பதனாலதான் இந்த கள்ள மலம் என்று கூறினார். இது உயிர் கட்டாக இருக்கின்றது, கட்டு என்று சொன்னது என்னன்னா உயிருடைய சுதந்திரத்தை தடுக்கிறது. இருளை வந்து கண்ணுக்கு ஒரு கட்டுன்னு சொல்லலாம், கையில வச்சு கைகால்களை கட்டி போட்டுட்டா கைகளும் இயங்க முடியாது கால்களும் இயங்க முடியாது. கட்டுன்னா என்னன்னா ஒரு பொருளை அதனுடைய வேலையை செய்ய விடாம தடுப்பது, அந்த கட்டை தான் வடமொழியில பந்தம்னு சொல்றோம். ஒரு பொருளை அதனுடைய வேலையை செய்ய விடாம தடை செய்வதுதான் கட்டு பந்தம் என்பது. கண்ணை வந்து இருள் எழுந்தியாது காணத்தன்மையுடையது கண், ஆனா இவரு என்ன செய்யுது, காணத்தன்மையுடைய கண்ணை காண விடாமல் தடுக்கிறது. அப்போ இருளானது கண்ணுக்கு ஒரு பந்தம். அதை கட்டு என்னும் போது நம்ம கையால கட்டுறது மட்டும் நினைப்போம், கையால கட்டுறது மட்டும் இல்லை, இது தடை செய்வது பந்தப்படுத்துவது இதுதான் பார்க்கணும். அப்போ கண்ணு காணத்தன்மையுடைய கண்ணை காண விடாமல் தடுப்பது இருள். ஆகவே இருள் கண்ணுக்கு ஒரு பந்தம். அதுபோல அறிந்தன்மையுடைய உயிர்களாகிய நம்மை அறிய விடாமல் தடுக்கிறது ஆணவம். ஆகவே ஆணவமான நம்முடைய அறிவுக்கு பந்தம். தேவல நிலையில் ஒன்றையும் அறிய விடாமல் தடுக்கிறது. சகல நிலையில் தீயவற்றையெல்லாம் நல்லவையாகவும் நல்லவற்றை தீயவையாகவும் திரள அறிய செய்யும். சகல நிலையில பெருமான் வந்திருந்த உணவுகள்லாம் கொடுத்து இப்படி விளங்கிய அறிவை நல்ல முறையில விளங்க விடாமல் தத்துவ கருவிகளால் மலமறைப்பு குறைந்து கொஞ்சம் அறிவு விளங்குகிறது. விளங்கிய அறிவு செம்மையாக விளங்க விடாமல் விளங்கிய அறிவை வீணடிக்கின்ற முறையிலே அது ஆணவம் செய்வது கடலே. அது ஆற்றல் மிகவும் ஆற்றல் வாங்கியது. ஆணவத்துடைய ஆற்றல் சாதாரணமானது அல்ல. அதனாலதான் சிவவழிபாடு அவசியம் பண்ணணும். மதம் மிகவும் ஆற்றல் கொண்டதுதான். அது நீங்குவது அறிவு எல்லாம் உண்மைதான். ஆனால் சிவபெருமானுடைய திருவடியை நம்ம தார தார அந்த மரமறைப்பு நம்மளுக்கு நீங்கிக்கொண்டே வரும். அது ஒரு படிமுறை நிகழ்வு. உடம்பு பொருள் நோய் வந்தாலே பாருங்க, படிமுறையில தான் நிகழ்வு. நீங்களால அது சரியான மருத்துவம் நாம சொல்றோம். உடனே நீங்க ரொம்ப வந்து அளவு சரியமான உடம்பு தாங்க முடியாத அளவுக்கு டோஸ் எல்லாம் சாப்பிட்டா அது வந்து சரியான முறை அல்ல. இது நம்ம எல்லாருமே ஒத்துக்கொள்கிறோம். இந்த மாதிரி கொஞ்ச காலம் இருக்கக்கூடிய உடம்புக்கு வரும் நோயை படிமுறையில நீங்களும் போது அனாதிபத்தே இருக்கக்கூடிய இந்த ஆணவ பிடிப்பு நீங்கன்னா அதுவும் படிமுறைகளான நிகழ முடியும். என்னைக்கு நீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கடத்தி அடைய வேண்டாம். இந்த வழிபாட்டை செய்ய செய்ய இது வந்து நாம் விடுபட்டுக் கொண்டே வருவோம். இந்த ஆணவனத்தை நாம் நிறைய உணர முடியாது. ஆனால் இதுல இருந்து விடுபடுவோம் தான். நமக்கு உயர்வு நல உயர்வு கிடைச்சதுனாலே இதுல இருந்து விடுபடுவோம் தான். அதான் நாலு நாள் உயர்வதோ நன்மையை பெறுவரே என்று காணப்பேர் வருகிறது. வழிபாடு செய்வதற்கு நாளுக்கு நாள் நன்மை பெறும் காணப்பேர் வருகிறது. எட்டாவது வழிபாடு கொடுத்திருந்தார் கந்தமல கட்டகளை. கந்தமல கட்டகளுக்கு ஒரு வழிமுறையும் பெருமாற்றம் உயிர்கள் வினைகளையும் செய்யுமாறு அந்த உயிர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். உயிர்கள் வினையை செய்யணும், வினைப்பழங்களை அனுபவிக்கணும். அனுபவித்து முடிவில் அந்த வினைப்பழங்களில் அது பற்று விட வேண்டும். அப்போ அந்த உயிர்களுக்கு இருநிலைப்பு ஏற்படும். அப்போ அந்த ஆணவ மலத்தின் வலிமை கூன்றும். கள்ளமல கட்டகளுக்கு இதுதான் வழிபடும். வினைகளை செய்ய வாய்ப்பு கொடுத்து வினைகளை செய்து வினைப்பயன்களை அனுபவித்து அந்த வினைப்பயன்கள் இருவகைப்படும் இங்கோ இருக்கும். அந்த இரு வகை பயன்களிலும் சமநோக்கம் என்று அவர்கள் முதலே அந்த அனுபவம் வராது. அந்த நோக்கம் வராது. இயல்பாக எல்லாருக்கும் இன்பத்துல விருப்பமும் இன்பத்துல விருப்பம் தான் வரும். ஆனா அது அனுபவிக்கு அனுபவித்து ஒரு பக்குவம் முடிச்சு வரும்போதுதான் இன்பம் ரெண்டு நினைப்பு என்று அவர்கள் சமநோக்கு வரும். சமநோக்கு வருகின்ற காலம் தான் இருவினை ஓரளவுக்கு கள்ளமலை கட்டை வந்து வினைப்பயன் போட்டு இருநிலைப்பு ஏற்படுத்தி நீக்குகிறார். மிச்சம் மீதி உள்ள ஆணவமலை மலபரிவாக ஏற்பட்ட பிறகு மிச்சம் மீதி உள்ள மலசக்தியை ஒழுப்பதற்கு தான் உருவாக இருக்கின்றார். அந்த முறையில தான் மலக்கட்டிலிருந்து உயிர்கள் விடுபட முடியும். கள்ளமலை கட்டல காதலுடன் பல்வினைகள் உள்ளி அருந்தி விருப்பத்தோடு வினைகளை செய்து காதலுடன் விருப்பத்துடன் பல்வினைகள் அதாவது நீங்குவதற்கு அறிய வினைகள் வலிமையான வினைகள் நினைத்தேதான் அதனுடைய பயனை தவிர்ப்பது என்பது அறிவு. அதனால வர்வினைகள் என்று சொன்னார். வர்வினைகள் உள்ளி அருந்தி, உள்ளி என்பது வேண்டும், உள்ளி என்பது கருதி நினைந்து உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது என்றார்கள். உள்ளி அருந்தி உவர்ப்பு உறவை, உவர்ப்பு என்பது பற்றின்மை, பற்றின்மை உறவே என்பது உறவை பற்றுகிறது. அதுக்காகத்தான் என்ன பண்ற, கொள்ளும் கனவாதி நான்கும் தர்வநிலை ஆகும். கொள்ளப்படுகின்ற கனு முதலிய நான்கையும் பெருமான் நமக்கு தருவதில்லை என்றார், உயிர்களுக்கு தருவதில்லை என்றார். உணும் ஆறு உயிர்கள், உணும் என்றால் உண்ணும் என்பதனுடைய தொகுத்தல், உண்ணும் உண்ணும் மூணு குறியின் போட்டா அது வந்து சாப்பிடும் அர்த்தம், ரெண்டு குறியின் போட்டா நினைக்கும் அர்த்தம். உணும் ஆறு உயிர்கள் தான் கருது, கருது கருதப்படும் ஆறு உயிர்கள், கருதப்படும் ஆறு உயிர்கள். ஒரு கால் தனுமருள்தான் தீரார் எனவே, ஒரு கால், ஒரு கால், ஒரு கால் கணம் அருள் தீராது. கணம் அருள் என்று சொன்னால் என்னது, கணம் அருள் என்று சொன்னால் உடல் மயக்கம், உடல் சார்ந்த மயக்கம், உடல் சார்ந்த மயக்கத்திலிருந்து ஒருபோதும் இவை நதியாது விடுபடாது. பெருமான் எப்படி இந்த உடல்களை கொடுப்பார் அப்படின்னா, எப்படி எப்படி உடல்களை கொடுத்தால் இந்த உயிர்கள் அந்த இன்ப துன்பங்களை ஒன்றாக ஒரே நோக்கில் கருதி அவற்றை பற்றி விட்டு அந்த இருளை ஒப்புக்கு அந்த உயிர்கள்லாம் உயருவோம். எப்படி எப்படி அடுத்தடுத்த பிறவிகள் வழங்கினால் இந்த உயிர்கள் இருளை ஒப்பை நோக்கி உயருமோ, அதற்கு ஏற்றபடிதான் என்ன செய்வாராம், உடல்களை வழங்குவார். எனக்கு அப்படி உடல் நல்லா இருக்கு, உடல் நல்லா இருக்கு, எனக்கு பல விருப்பம் அதுபடி வழங்க மாட்டேன் இல்லையா. எனக்கு வந்து என்ன இன்ப நிலை கொள்கைங்கிறது எனக்கு ஏற்படலை இல்லையா, முத்திதான் முடிவான இன்பங்கிறது எனக்கு ஏற்படலை. நான் உலகத்துல அப்படி வளர்ந்துட்டு நினைச்சிட்டு இருக்கேன், அதுக்கு அதுபடி அப்படி ஓடணும் இப்படி ஓடணும்னு கேட்டுட்டு இருப்பேன். ஆனா உயிர்கள் விரும்பப்படியெல்லாம் அப்படி ஓட மாட்டாங்க. எப்படி எப்படி திறமைகளை கொடுத்தால் இந்த உயிரானது இருவினை ஒப்பு நிலையை நோக்கி உயர்வோம், அந்த முறைப்படி உலகளை வழங்குவோம். அப்படி வழங்கவில்லை என்று சொன்னால் ஒரு காலம் உயிர்கள் இந்த உடல் மயக்கத்திலிருந்து உலக மயக்கத்திலிருந்து உள்ளவர முடியாது. உயிர்கள் கேட்கும் மாதிரியே உயிர்களுக்கு உதவிட்டு இருந்தா அந்த உயிர்களுக்கு மீண்டும் மீண்டும் உலக போகத்திலேயேதான் நாட்டம் இருக்க முடியும், உலக மயக்கத்திலிருந்து அதை ஒருபோது விடுவ முடியாது. ஆகையினாலே எப்படி எப்படி திறன்களை கொடுத்தால் உலக மயக்கத்திலிருந்து விடுபட்டு இந்த உயிர்கள் இருவினை ஒப்பு உயர்வோ, அந்த முறையில் தான் என்ன செய்வார், திறவிகளை கொடுப்பார். உணுமா உயிர்கள் ஒரு கால் கண்மருள்தான் தீராதனவே திருவிழா போன்றது. கணும மருள் இருக்கால் மருள்னா மயக்கம், கணும்னா உடம்பு, உடல் சார்ந்த மயக்கம், உடல் சார்ந்த மயக்கம் தீரா. இந்த மாதிரி வருவதற்கு ஏற்ற முறையில் திறவிகளை கொடுக்கவில்லை என்று சொன்னால் உயிர்களுக்கு உலக மயக்கம் ஒருபோதும் தீராது. எனவே திருவிழம் கொண்டு அந்நிறைவு பேராமல் நின்று, அந்நிறைவுனா என்ன, முன்னாடி சொல்லியிருக்காங்கல்ல எள்ளுக்குள் என்ன என எங்கும் நிறைந்துன்னு, அந்த நிறைவு எள்ளுக்குள்ள என்ன எப்படி நிறைஞ்சிருக்கோ அத மாதிரி உயிர்கள் தோறும் நிறைஞ்சிருக்கிறான் இல்லையா, அந்த நிறைவுல இருந்து நீங்காமல் பேராதுன்னா நீங்காது, அந்நிறைவு பேராமல் நின்று பிரியாத ஆறுயிர்கான் தம் நிறைவிலிருந்து ஒருபோதும் பிரிய முடியாத ஆறுயிர்களுக்காக ஐந்தொழிலியாம் செய்தும் நாம் ஐந்தொழில்களையும் செய்வோம் என்று தாமே திருவுள்ளம் கொண்டு ஐந்தொழிலியாம் செய்துமென அன்றே நியமித்து தந்ததனார் ஐந்தொழிலும் தானகளா எந்த என நின்றோம். அதனாலே உயிர்களுக்கு அவற்றின் வினைக்கு ஏற்ப உடல் பிறவிகளை வழங்கினால் அன்றி அந்த உயிர்களுக்கு இருவினை ஒப்பு என்பது வராமல் போய்விடும், உலக மயக்கம் தீராத ஒன்றாக ஆகிவிடும். எனவே இருவினை ஒப்பு வருவதற்கேற்ற முறையிலே இந்த உயிர்களுக்கு உடல் உலகங்களை படைத்துக் கொடுப்போம் என்று தானே திருவுள்ளத்தில் முடிவெடுத்து அதற்கு ஏற்ற முறையில் இந்த உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்வோம், உடல் உலகங்களை படைத்துக் கொடுத்தல் அதான் படைத்தல் இல்லையா, அந்த வினைப்போகங்களை அனுபவிக்க செய்தல் காத்தல், அப்புறம் வினைப்போகங்களிலே அந்த உயிர்கள் மீண்டும் மீண்டும் பொருந்தி இழைத்து போவதனாலே இழைப்பாற்றுவதற்காக ஒடுக்குதல் அது அழித்தல், அதற்கப்புறம் அந்த உயிர்களுக்கு
3: போகங்கள் ஊட்டும் போது மறைந்து நின்று ஓட்டுகிறான் அந்த உயிர்கள் அறியாத வண்ணம். அது மறைத்தல் தொழில். அப்புறம் அந்த இன்ப துன்பங்களிலே சம நோக்கு வருதலாகிய இருவினைப்பு வந்த பிறகு குருவாக எழுந்தருளி ஆட்கொள்கின்றான், அது அருளல். இவ்வாறு இந்த ஐந்தொழில்களையும் உயிர்களுக்காக செய்வோ என்று தானே தனக்கு நியமித்துக் கொள்கின்றார். எந்த ஒரு தொழில் செய்வோரையும் இன்னொருத்தர் தான் செய்வார், நியமித்திருப்பான் இல்லைங்களா. ஒரு எந்த ஒரு தொழில் செய்பவனும் இன்னொருவனால் நியமிக்கப்பட்டவர் தான். எவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கட்டும், எடுத்த உடனே அந்த பெரிய போஸ்டுக்கு அவர் வந்தவர் இல்லையே இல்லையா. அதுக்கு கீழே உள்ள போஸ்டன் வந்து பதவி உயர்வு பண்ணி தான் வந்திருப்பார். கீழே உள்ள போஸ்டும் ஒருத்தர் நியமிக்கப்பட்டுதானே வரார், பதவி உயரும் ஒருவனால் கொடுக்கப்பட்டுதானே அடைகிறார். நாட்டுக்கே தலைவரானாலும் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் நியமிக்கத்தான் படுறார். எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க, சிவபெருமான் ஒருவர் தான், யாராலும் நியமிக்கப்படாமல் தானே தன்னை ஐந்தொழில் செய்யும் தலைவனாக நியமித்துக் கொள்கிறான். ஐந்தொழில் செய்யுங்கள் என்று அவரை யார் கேட்க முடியும், நான் கேட்க முடியுமா? உங்களுக்கு நேரில் இருந்து டியூட்டியா, நீங்க ஐந்தொழில் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு அவருக்கு ஒரு டியூட்டியை கொடுத்து, சரி இவ்வளவு நாள் ஐந்தொழில் செஞ்சிருக்கீங்க, எத்தனை உயிர்கள் முக்தி பெற்றிருக்கு, எனக்கு கணக்கு வேணும் அப்படின்னு யாராவது கேட்க முடியுமா பெருமான? இப்ப அவர் ஐந்தொழில் செய்தாரேன்னா தன்னைத்தானே ஐந்தொழில் செய்யும் தலைவனாக நியமித்துக் கொள்கிறான். என்ன அருமையா சொன்னார் பாத்தீங்களா, ஐந்தொழில் யாம் செய்தும் என்றால் செய்வோம், தன்மை அது தன்மை வினை, செய்தும் என்றால் செய்வோம் அர்த்தம். ஐந்தொழில் யாம் செய்தும், யாம் ஐந்தொழிலை செய்வோம் என அன்றே நியமித்து தந்ததனால், தன்னைத்தானே இந்த ஐந்தொழிலில் நியமித்துக் கொண்டதனால் ஐந்தொழிலும் தானகலா எந்த என நின்றோர், ஐந்தொழிலிருந்து நீங்காத என் தந்தையாக விளங்குகின்றார் என்று சிவபரம்பொருளின் இயல்புகளை சொல்லிக் கொண்டு வருகின்றார். இப்படி இப்படிப்பட்ட சிவபரம்பொருள் தான் குருவாக எழுந்தருளி வருவார் அப்படின்னு சொல்ல வருவார். அடுத்தால் சொல்ல வரார் அந்த இயல்புகளை சொல்லிட்டு இருக்கிறார். எப்படி என்று தன்முனைப்போடு தேட முனைந்த அயனுக்கும் ஆளுக்கும் எட்டாதவராக இந்த பெருமான் இருந்தாரோ அந்த மாதிரி எல்லா உயிர்களின் அறிவிலும் நீங்காமல் இருந்து அந்த உயிர்கள் அறிந்து கொள்ள முடியாதபடி இருந்து கொண்டு அந்த உயிர்களுக்கு முத்து இன்பமாகிய கொள்கை ஏற்படத்தக்க முறையிலே அந்த உயிர்களின் அந்த முத்து இன்பத்துக்கு தடையாக உள்ள கள்ள மலம் நீங்க வேண்டும், அதன் பொருட்டு அந்த உயிர்கள் இருவினைகளை செய்து பலன்களை நுகர வேண்டும், நுகர்ந்து இருவினை பயன்களிலும் பற்று நீங்க வேண்டும், அதன் மூலம் மலபரிபாகம் ஏற்படும், சத்தினிபாதம் ஏற்படும், இவற்றையெல்லாம் ஏற்படுத்துவதற்காக இந்த உயிர்கள் மாட்டு ஐந்தொழில் செய்வோம் என்று தன்னைத்தானே நியமித்துக் கொள்கின்றார். அப்படி நியமித்துக் கொள்கின்ற என் தந்தை அவர் என்ன பண்றார் அப்படின்னா ஐந்தொழிலின் தொடக்கத்தை சொல்றார். அடுத்த பகுதியில ஒடுக்கம் நிகழ்த்தியிடும் கேவலத்தில் ஒன்றும் அனுபவ தீர்வு உண்ணவே, அதாவது உலகங்கள் எல்லாம் ஒடுங்கிய நிலை, மகாசங்கார காலம், ஊழிப்பெருங்காலம், அந்த காலத்துல என்ன உயிர்கள் எல்லாம் எந்த நிலையில இருக்கும், கேவல நிலையில. உலகம் எல்லாம் ஒடுங்கிட்டதுன்னா, உலகம் எல்லாம் ஒடுங்காம இருந்ததுன்னா நாம இப்போ சகல நிலையில இருக்கிறோம். உலகம் எல்லாம் ஒடுங்கிட்டதுன்னா அது கேவல நிலை அல்லவா. அந்த கேவல நிலையிலே சுவாமி என்ன பண்றாருன்னா மேற்கொண்டு ஒடுங்க, அது வந்து ஒரு எப்படி பிறல் இந்த உலகம் எப்படி நிரந்தரம் அல்ல தற்காலிகம்னு சொல்றோமோ அதே மாதிரிதானே உலக ஒடுக்கமும் தற்காலிகமானது தானே இல்லையா. திரும்பவும் இந்த உலகத்தை என்ன செய்ய போறாரு, ஒடுங்கின உலகத்தை பறைக்க தான் போறாரு. ஆகவே ஒடுக்கமும் தற்காலிகமானது தான். அப்போ என்ன பண்றார், திருவுலகத்திலே சிந்திக்கின்றார், மீண்டும் உலகத்தை எந்த மாதிரி தோற்றுவிக்கணும், எந்தெந்த உயிர்களுக்கு எந்தெந்த மாதிரி பிறவி வழங்கணும் இல்லையா. ஏன்னா இன்னும் இந்த உயிர்கள் அனுபவிக்க வேண்டிய வினைப்போகங்கள் இருக்கின்றன. ஆகவே அந்த அனுபவங்களுக்கெல்லாம் தீர்வு காணணும். அந்த ஒன்றும் அனுபவ தீர்வு உண்ணவே அதை சிந்திக்கின்றார். அப்போ அதுக்கு சிந்தித்து சரி இன்னென்ன மாதிரி உலகங்களை படைப்போம் அப்படின்னு சொல்லி தம்முடைய சக்தியால் தானே எல்லா தொழிலையும் செய்தார். அந்த சக்தி ஐந்தாக விளங்குகின்றது. சுவாமி உலக படைப்பை தொடங்கும் போது அந்த சிவசக்தி ஐந்தாக விளங்குகின்றதாம். எப்படி ஐந்தாக விளங்குகின்றது என்று சொன்னார், அது உங்களுக்கு தெரியும். பறை, ஆதி, இச்சை, ஞானம், கிரியை என்று ஐந்தாக விளங்கும். ஆகவே குன்றாத தன் அருள், அருள்னா அவருடைய சக்தி, அருளது சக்தியாகும் அறந்தனக்கு என்றார். குன்றாத தன்னருள் ஓர் ஐந்தாய் தயங்குதல் கண்டு, தயங்குதல்னா இப்ப நாம வந்து கொஞ்சம் ஒரு வேலை செய்து தயங்குறோம் அப்படின்னு, நீ ஆங்கிலத்துல ஹெசிடேஷன் சொல்லுவோம், அந்த தயக்கம் அல்ல, தயங்குதல் இங்க விளங்குதல் அர்த்தம். அவ்வளவுதான், கண்ணருள் ஓர் ஐந்தாய் தயங்குதல் கண்டு விளங்குதல் கண்டு, அந்த தன்னுடைய அருட்சக்தி ஐந்து வகையாக விளங்குதல் கண்டு, ஆங்கதனை மண்ணுருவமாக மறுவியே, அந்த அருட்சக்தியே தனக்கு நிலைபெற்ற உருவமாக கொள்கின்றார். சின்னமுறும் காரணங்கள் மேவி, சின்னமுறும்னா வேறுபட்டு விளங்குதல், சின்னம்னா வேறுபடுதல்.
5: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கால்மாறி ஆடின படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
6: விக்ரமன் வந்து ராஜசேகர பாண்டியனுக்கு பட்டம் கட்டிட்டு அவர் வந்து பெருமாளுடைய திருவடியை சேர்ந்தார். ராஜசேகரன் இந்த பாண்டிய மன்னர்கள் எல்லாருமே அப்பாவோட பிள்ளை வந்து அதிக பக்தி பண்ணிகிட்டே வரா சுவாமிகிட்ட. அப்படி பண்ணிட்டு வரும்போது ராஜசேகரன் 63 கலைகளே படித்து வல்லவனாக இருக்கிறான். கலைகள் மொத்தம் 64, பரதம் உட்பட. பரத சாஸ்திரத்தை மட்டும் அவன் படிக்கலை. ஏன் படிக்கலைன்னா, அதை படித்தா சுவாமிக்கு தெரிகிறது நமக்கு தெரியுங்கிற எண்ணம் வந்துடும். அந்த சுவாமியோட போட்டி போடுற மாதிரி நமக்கு வரக்கூடாது, அந்த எண்ணம் வரக்கூடாது. சுவாமி சுவாமியை நம்ம பக்தன். அதனால் சுவாமி எதில் வந்து சிறப்பாக இருக்கிறாரோ அதை நம்ம வந்து தொட வேண்டாம். எல்லா கலையிலும் அவர் வல்லவர் தானே, எல்லா கலையிலும் வல்லவர் தான் அவர். இருந்தாலும் இந்த கலையை பயின்றால் நாம் சுவாமிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய கலை இது. கலைகளிலேயே உத்தமம் பரதம் தான். ஏன்னா ஒருவனுடைய உடல், அவருடைய உணர்ச்சிகள், உயிர் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஈடுபட்டாலொழிய அந்த பரதத்தில் உத்கர்ஷ பாவத்தை கொண்டு வர முடியாது, உத்கர்ஷ திசை அடைய முடியாது. என்ன நினைனாலும் அதை அவன் படிக்க வேண்டான்னு விட்டுட்டான். அதிகாரநந்தி கேள்விப்பட்டிருக்கே, சிலாதிருஷியுடைய பிள்ளை சைலாதி, அவர் 8 வயசில் சுவாமியுடைய கிருபையை பெற்று சாரூபியத்தை பெற்றார். பெற்றபோது அவர் என்ன சொன்னார், பகவானே என் முகத்தை மட்டும் குரங்கு முகமாக கொடுத்துருங்கன்னு. ஏன்னா கண்ணாடி பார்க்கும்போது சுவாமி மாதிரி இருக்குங்கிற எண்ணம் வரக்கூடாது. அவர் தான் சுவாமி, நம்ம அடியவர் தான். ஆகவே குரங்கு முகத்தை கொடுங்கனர். குரங்கு முகத்தோட பழைய ரூபங்கள்லாம் அவருக்கு இருக்கு. திருவல்லம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு வேலூர் பக்கத்தாப்புல, அங்கே போய் பார்த்தேன்னா சுவாமி கைத்தாம

அவன் திருவாரூர் தலைவாக கொண்டு ஆண்டவன். அங்கேருந்து ஒருத்த வந்தான், ஒரு புலவன் வந்தான். வந்து சொன்னான், ராஜசேகரா நீ ஒஸ்தி தான், இருந்தாலும் கரிகாலன் உன்னோட ஒஸ்தி. அதை கேட்டு இவன் மனம் புழுங்கியது. ஏன்னு கேட்குறான், அவனுக்கு பரதமும் தெரியுமே, நீ ஏன் அதை ட்ரை பண்ண மாட்டேங்கிற? நான் உன்னை மட்டப்படுத்துறதா சொல்லலை, அது ஒன்று பாக்கி இருக்குன்னு உன்னை நினைவுபடுத்துறதா சொன்னேன். உடனே சுவாமியுடைய பிறனன்னு நினச்சான் இவன். ஒரு பாண்டிய தேசத்தில், பாண்டிய வம்சத்தில், உத்தம வம்சத்தில் சுவாமியே ராஜாவாக இருந்து ஆட்சி பண்ணின இந்த ஊரில் வந்த ஒரு ராஜா, அவனுடைய ஜீவித திசையில் இன்னொரு தேசத்து ராஜாவோட மட்டம் அப்படிங்கிற ஒரு அபச்சாதி இவன் இன்றைக்கி ரகசியமாக சொல்லியிருக்கான். இது ஊர் முழுக்க நெருப்பாக பரவிடும், இது இந்த வம்சத்துக்கு கெடுதலாக போகும். ஆகவே சுவாமியே சொல்கிறார், நீ இந்த கலையை கற்றுக்கோன்னு சொல்கிறார்னு வச்சுக்கிறேன் என்று தன் மனதை தேற்றி கொண்டான். அந்த பரத சாஸ்திரத்தை வல்லவர்கள் மூலம் சிறப்பாக கற்று தேர்ந்தான். தேர்ந்த உடனே அதை படிக்க படிக்க அதில் இருக்கிற சிரமங்கள்லாம் தெரிஞ்சுது. சுவாமிகிட்ட அவனுக்கு ரொம்ப வந்து அனுதாபம் உண்டாச்சு. பகவானே, நீ வலது காலை ஊன்றி இடது காலை வீசி இவ்வண்ணமே இந்த உயிர்களுக்கெல்லாம் முக்தியினை அளிக்க வேண்டும், குஞ்சித பாதத்தினாலே தூக்கிய திருவிட இடதுகால்னால முக்தியை அளிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு, பரநலம் கருதி சுயநலம் கருதாது, உன்னுடைய சிரமத்தை கருதாது, இவ்வாறு நீ ஆடிக்கொண்டிருக்கிறாயே, உனக்கு அந்த பரதுகால் நோகாதா என்று நினைத்தானா? இப்படி நினைக்கலாமா? சுவாமியை நம்மளை போல நினைக்கிற மாதிரி ஆயிட்டானே அப்படின்னா, பக்தி பரவசம் கொண்டவர்கள் பெருமானை தன் போல் நினைப்பார்கள். சுவாமிக்கு பசிக்காதுன்னு நினைச்சோன்னா நம்ம பூஜை பண்ண மாட்டோம். சுவாமியை பூஜை பண்ணுறது ஆரம்பத்தில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கிறதுனால பண்ணுறோம். சுவாமி அழகா இல்லைங்கிறதுக்காக அலங்காரம் பண்ணல, சுவாமி அழுக்கா இருக்காருங்கிறதுக்காக அபிஷேகம் பண்ணலை, சுவாமிக்கு பசிக்குங்கிறதுக்காக அவருக்கு நிவேதனம் பண்ணல. சுவாமிக்கு வஸ்திரம் சாத்த முடியுமா? சுவாமிக்கு வெளியில் போனால் தானே அவருக்கு வஸ்திரம் சாத்த முடியும். எல்லாருமே சுவாமிக்குள்ளே தானே இருக்கும், அவருக்கு வெளியில் எப்படி போய் அவருக்கு வஸ்திரம் சாத்துறது? அதனால் அவருடைய பூஜை என்பது நமக்கு முடியாத காரியம். இருந்தாலும் சுவாமியை பூஜை பண்ணிட்டே வந்தால் சுவாமிகிட்ட பூஜிக்க பூஜிக்க நேசம் உண்டாகும். அந்த பக்தி உண்டாயிடுது, நேசம் உண்டாயிடுதுன்னு சொன்னால் அவரை பூஜை பண்ணாமல் இருக்க முடியாது. அப்போ நமக்கு என்ன தோணும், நித்தப்படி 8 மணிக்கு நைவேத்தியம் பண்ணி சுவாமியை எதிர்பார்த்துட்டு இருப்பாரு, இன்றைக்கி லேட்டாகிடுதுன்னு ஓடி வருவோம். அப்படியே நம்முடைய பாவம் மாறிடும், சுவாமி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, சுவாமிக்கு பசிக்குமே அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அதுதான் உண்மையான பக்தி. அந்த மூட பக்தின்னு சொல்கிறாளே, அந்த பக்திக்குத்தான் சுவாமி இறங்குறார். அதுதான் நம்ம சம்பாதிக்க வேண்டியது. என்ன காரணம்னா, அது நம்மள்ட்ட இல்லாதது, அது நமக்கு வராதது. எது துர்லபமோ எது துஸ்சாத்தியமோ அதுதான் நம்ம சம்பாதிக்கணும். அந்த அப்படி சம்பாதித்த வாழ்க்கை தான் சுவாமியினுடைய அந்தரங்க பிரியம் இருக்குது. கண்ணப்ப நாயன் என்ன நினச்சாரா, சுவாமியை காவல் காக்கிறார். 2 நாள் வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி சுவாமிகிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறார், 6 தமராக நீர் இங்கு இருப்பதென்று அகலமாட்டேன், நீர் பசித்திருக்க இங்கு நிற்கவும் இல்லேன். பெருமானே, யாரும் உங்கள் கூட துணைக்கு இல்லை, ஆகவே உங்களை விட்டு பிரியறதுக்கு எனக்கு மனசு வரல. நான் வேட்டைக்கு போயிருக்கும் போது கரடி வந்து உங்களை பிராண்டிட்டா என்ன பண்ணுறது, புலி வந்து கடிச்சிட்டா என்ன பண்ணுறது, வேடர்கள் போடுற அம்பு உங்கள் மேலே தவறி பாஞ்சுட்டா என்ன பண்ணுறது, உங்களுக்கு உடம்பு நோகுமே, உங்களை தனியாக விட்டுட்டு என்னால் போக முடியாது. ஆனால் உங்களுக்கு காவல் காத்துட்டு இங்கே இருந்தால் உங்களுக்கு தொப்பை பசிக்குமே, வேட்டையாடி வந்து சமைச்சு உங்களுக்கு ஊட்டினாதானே அந்த தொப்பை ரொம்ப, ஆகவே கொஞ்ச நேரம் உங்களை பார்த்துக்கோங்க ஓடி வந்துடுறேன்னு சொல்லிட்டு கண்கள் நீர் வார கையில் சிலை எடுத்துக்கொண்டு போனார்னு செக்கிரார் சொல்கிறார். அந்த அந்தரங்க பக்தி ஒருத்தனுக்கு வரணும், அது ராஜசேகரனுக்கு இருந்தது. ஆகவே சுவாமிக்கு கால் வலிக்கும்னு நினைச்சார். சுவாமியோட போட்டி போடக்கூடாதுன்னு நினைச்சவர் என்ன பண்ணிட்டார், இப்போ சுவாமிக்கு தன்னை போலவே கால் வலிக்கும்னு நினைச்சார். சுவாமி அப்படி அவரை மாத்திட்டார். அதனால என்ன பண்ணார், பெருமானே நீ கால் மாறி ஆட வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணார். சுவாமி செவிசாய்க்கவில்லை. சிவராத்திரி அன்னைக்கு நான் பூஜை பண்ணுறேன், அன்னைக்கு நிச்சயமாக நான் கேட்குற வரத்தை நீ கொடுப்பாய், கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி சிவராத்திரியில் அவரை 4 காலமும் பூஜை பண்ணி சுவாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணுறார். நின்ற தாள் எடுத்து வீசி எடுத்த தாள் நில மீது ஊன்றி, நீ ஊனின்றிருக்கிறே வரதுகால் அதை எடுத்து வீசு, அது ரிலாக்ஸ் ஆகட்டும். எடுத்து வைத்திருக்கிற தாள் தூக்கியே வச்சிருக்கிறே அதுவும் வலிக்குமே, அந்த தாளை நில மீது ஊன்று. எடுத்த தாள் நில மீது ஊன்றி இன்று நான் காண, நான் பார்க்குற மாதிரி பண்ணணும், என் கண் முன்னாடி பண்ணணும், பிரத்யட்சமாக பண்ணணும், நான் நம்புகிற மாதிரி பண்ணணும், நான் சாட்டிஸ்ஃபை ஆகணும், எனக்கு திருப்தி ஏற்படணும், பாக்கி இல்லாமல் சாப்பிடணும்னு அம்மா குழந்தைகிட்ட சொல்கிற மாதிரி, ஒரு பருக்க பாக்கி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாள் இல்லையா, அதே மாதிரி அப்போ தான் உனக்கு அப்பா பொம்மையெல்லாம் வாங்கி தருவேன், இல்லைன்னா அப்பாட்ட சொல்லிவிடுவேன், கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லிவிடுவேன் அது சொல்கிறாள் இல்லையா, அதே மாதிரி இன்று நான் காண பிரத்யட்சமாக கண்கூடாக மாறி ஆடி, நீ கால் மாறி ஆடி, என் வருத்தமெல்லாம் பொன்றுமா செய்தி,
என்னுடைய துக்க

0: அழியுமாறு செய்வாய். மாட்டேன் என்றால் நான் அழியுமாறு செய்து கொள்வேன். ஒன்று நான் அழிய வேண்டும், இல்லை என்றால் என் துக்கம் அழிய வேண்டும். என் வருத்தமெல்லாம் பொன்றுமா செய்தி அன்றேல் பொன்றுவல். என் துக்கம் அழியவில்லை என்றால் நான் அழிந்து போவேன் என்று சொல்லி என்று அன்பன் குன்றனான் சுரிகை வாழ்மேல் குப்புற வீழ்வேன் என்றான். வீரர்கள் எப்பொழுதுமே இடையில சுரிகை என்ற குற்றுவாள் வைத்திருப்பார்கள். அது அவர்களுக்கு தோஷம் கிடையாது, க்ஷத்ரிய தர்மம். அதை எடுத்து பூமியில் குத்தினான், அதனுடைய வாய் மேலாகவும் பிடி கீழாகவும் குத்தினான். நீ கால் மாறி ஆடலன்னு சொன்னா நான் இது மேல குப்புற விழுவேன். ஏன் குப்புற வேணும்னு சொன்னா, ஒரு வீரன் முதுகிலே வடுபடக்கூடாது, நெஞ்சில தான் காயம்படணும். அதனால அந்த கத்தியை நேர குத்தி வச்சுட்டோ, இல்லை நான் குப்புற விழுவேன், அந்த காயத்தை மார்பில் வாங்கிக் கொள்வேன் என்று சொன்னார். அவ்வாறு சொல்லி நாட்டினான் குறித்து பாய சொன்ன உடனே என்ன பண்ணா, அந்த குத்தப்பட்டு நட்டப்பட்டு வச்சிருக்கிற அந்த குற்றுவாள் மீது தான் பாய்ந்தான். பாய்கின்ற அளவிலே அவன் அதில் முழுவதும் பாய்வதற்கு முன்பாக சாமி என்ன பண்ணார், அவனை தடுத்து ஆடி காண்பித்தார். இடத்தாள் ஊன்றி நீட்டினான் வலத்தாள் வீசி நிருமலல். மலமில்லாத சுவாமி என்ன பண்ணார், இவனுடைய வேண்டுகோளுக்கு மனம் இறங்கி தன்னுடைய பக்தன் உயிர்விடக்கூடாது என்பதற்காக. எல்லார் உயிரையும் வாங்குறவர் தான் சுவாமி, அவருக்கு நிதனை பத்தின்னு பேர். உடம்புலேருந்து உயிர் எடுக்கிறவர் யாருன்னா அவர் தான். ஆனால் தன் பக்தன்ட்டு அவர் என்ன என்ன ஆறார், ஒரு பாவனனை போல மனுஷனை போல ஆயிடுறார். ஒரு சூக்ஷ்மம் இது பக்தி சாஸ்திரத்தில். பரமேஸ்வருடைய பரதத்துவ லட்சணம் என்னன்னு கேட்டா, படைக்கப்பட்ட ஜீவர்களுக்கு தான் இன்ப துன்பங்கள்லாம் சுகதுக்கங்கள்லாம் அவனுக்கு சுவாமிக்கு கிடையாது. இன்பமும் துன்பமும் இல்லானே அப்படின்னு நம்ம குருநாதர் சிவபுராணம் பாடினார். உடனேயே சாரி உள்ளானே, இன்பமும் துன்பமும் இல்லானேன்னு வேதாதி சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. பரசிவ சுரூபத்தை சொல்லிவிட்டார். இருந்தாலும் தான் அறிந்ததை சொல்லணும். இப்போ மாப்பிள்ளையை பற்றி கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லியிருக்கா, கல்யாணம் ஆனப்புறம் நமக்கு தெரியுமா இல்லையா? அப்போ அபரஞானத்தினால அறிந்தது இன்ப துன்பம் இல்லாதவன் சுவாமிங்கிறது. ஆனால் சுவாமியை நேர்லேயே அனுகிரகத்தை அடைஞ்சிட்டார் இவர், நம்முடைய குருநாதர். கல்யாணம் ஆகிடுத்து இவருக்கு. இந்த பொண்ணுக்கு ஆத்துக்கார் என்னன்னு தெரியும், அதனால சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இன்ப துன்பங்கள் உள்ளவன் சுவாமிக்கு எப்படி இன்ப துன்பங்கள் உண்டுனு கேட்டால், அவன் தாயை போன்றவன் தன்னுடைய பக்தனுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதுகிறான். மூர்த்தி நாயனார் தன்னுடைய முழங்கையை அந்த பாறையில் வச்சு தேய்ச்ச பொழுது மூர்த்தி நாயனார் அந்த வழியை பொறுத்துட்டார். அதை துக்கமாக கருதலை, இந்த சரீரம் இதோட போட்டோம், சுவாமிக்கு தொண்டு செய்ய முடியாட்டா உயிர் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. கலியர் என்ன பண்ணார், அடுத்து ஒரு அகல் நம்மால் ஏற்ற முடியாது, கழுத்து அறுத்துவோம்னு அறுத்துட்டார். கணம்புள்ளர் முடியினால் திருவிழா கிட்டார். அவர்கள்லாம் அடுத்த க்ஷணம் இந்த கைங்கரியம் பண்ண முடியலன்னா இந்த ஆசை உடம்பை வச்சுட்டு வாழக்கூடாது, தொடர்ந்து பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண முடியும்னா தான் வாழலாம், இல்லைன்னா உயிர் போக்கிக் கொள்ளணும் அப்படின்னு அவர் உயிர் போக்கிக் கொள்ளும்போது அந்த துக்கத்தை பெருமானால் தாங்க முடியல. அதனால அன்பின் துணிவால் இது செய்திடல் ஐய என்று அவனுடைய வன்புண் மாறும் வண்ணம் பெருமான் அனுகிரம் பண்ணி தடுத்தார்னு பார்க்கணும். ஆகவே சுகதுக்கங்கள் சுவாமிக்கு உண்டு ஆயிடுத்து, இன்ப துன்பங்கள் சுவாமிக்கு உண்டு என்று ஆகிவிட்டது. அதனால தான் திருவாசகம் என்ன சொல்றது, இன்பமும் துன்பமும் இல்லானே கமா உள்ளானே. இப்ப இன்ப துன்பம்ங்கிறத பிராக்கெட்டுக்குள்ள போடணும், போட்டுட்டு இல்லானே உள்ளானேங்கிற பாட்டுக்கு வெளியில் பண்ணோம். இது வெளியில் இருக்கிறது ஒன்று ஒன்று உள்ளே இருக்கிறத பிரிக்கும். இன்பம் உள்ளவன் துன்பம் உள்ளவன், இன்பம் இல்லாதவன் துன்பம் இல்லாதவன் சுவாமி. அவருடைய சொரூபம் இன்ப துன்பம் இல்லாதவன், ஆனால் அவருடைய தடஸ்தம் இன்ப துன்பங்கள் உள்ளவன் பார்க்குறோம். அப்போ சுவாமி என்ன பண்ணார், ராஜசேகரன் உயிரை விட்டுறக்கூடாது என்பதற்காக பெருமான் இடத்தாள் ஊன்றி நீட்டினான் வலத்தாள் வீசி, வலத்தாளை வீசி நீட்டினான். நிருமலன் மாறியாடி காட்டினான், ராஜனுடைய கண்கள் குளிரும் வண்ணம் கால் மாறி ஆடி காட்டினான். கன்னினாடன் கவலையும் பாசம் ஒன்றும் விட்டினான். அந்த கன்னிநாடனாகின்ற ராஜசேகர பாண்டியனுடைய கவலை, பெருமானுக்கு கால் வலிக்குமே என்ற கவலையும், அவனுடைய மூன்று வகை பாசங்களையும் ஆணவம் கண்மம் என்ற மூவகை பாசங்களையும் வீட்டினான் என்றால் தொலைவித்தான், இல்லாது செய்தான். பரமானந்த வேலையுள் வீட்டினானே, பரமானதம் என்ற சமுத்திரத்துக்குள் அவனை செலுத்தினான் என்று சொல்லி ராஜசேகர பாண்டியனுக்கு முக்தியும் பெருமான் அளித்தான் என்ற அளவிலே இந்த மதுரை எம்பதிக்கு மிகவும் சிறப்பான இந்த லீலை. கால் மாறி ஆடியது, எந்த ஊர்லேயும் சுவாமி கால் மாறி ஆடலை. எல்லா ஊர்லேயும் நடராஜா வந்து சிதம்பரம் நடராஜா மாதிரி தான் ஆடுறார். எல்லா சபையிலையுமே இந்த ரஜத சபையில் மட்டும்தான் அவர் கால் மாறி ஆடுகின்றார். அது அவருடைய கருணைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது என்ற அளவில் இன்றைய நம்முடைய சொற்பொழிவை முடித்துக்கொள்வோம். நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவ. காடக மதுரை அரசே போற்றி, கூடல் அங்கு குருமணி போற்றி.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: இறைவன் தன்னுடைய கருணையின் காரணத்தினாலே ஒரு வடிவை எடுத்துக்கொண்டான். அதைத்தான் இவ்வளவு நேரம் பார்த்தோம். கருணையெல்லாம் திரண்டு ஜோதி பிழம்பாக இருக்கக்கூடிய இறைவன் நமக்காக இந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு வந்தான். இதுல இன்னொரு கருத்தும் பார்க்கலாம். நான் முதல்ல பேசும்பொழுது அப்படியே சொல்லிக் கொண்டு வரும்பொழுது சொன்னேன், மற்ற மதத்தினரெல்லாம் அல்லது பிற தத்துவங்களை சொல்லும் பொழுது அருவ வழிபாடு அப்படி இப்படி என்று பலவிதமான வழிபாடுகள் சொல்லுகிறார்கள். ஆனால் இறைவன் ஒவ்வொருவருடைய பக்குவத்திற்கும் தக்கபடியாக தன்னுடைய திருவருளை கொடுக்கிறான். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அருள் அல்ல, ஏன்னா அவர்களுக்கு அது பிரயோஜனப்படாது. ஒவ்வொருவருக்கும் எப்படி அருள் செய்ய வேண்டுமோ, அவர்களுக்கு எது பிரயோஜனப்படுமோ, எது அவர்களை உயர்த்தி தன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்க்குமோ அப்படி தருகிறான். ரொம்ப நாள் பட்டினி இருக்கிறான் ஒருத்தன், யாரும் சாப்பாடு போடல, பசிப்பிணி, கிடைத்ததை சாப்பிட்டான், உயிர் போகக்கூடிய நிலைமை, அப்படியே மயங்கி கீழே விழுந்தான். உடனே ஆஹா, ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்தான், அதனால அவனுக்கு என்ன பண்ணும், நல்லபடியா ஒரு பெரிய விருந்து போடணும், அவனால சாப்பிட முடியுமா, உயிர் போக கிடக்கின்றவனுக்கு அவனுக்கு அப்ப சாப்பாடு அது ஏறுமா, சாப்பிட முடியாது. என்ன செய்வார்களா, சாதத்தை நன்றாக பிசைந்து வயிற்று பக்கத்துல அப்படியே போட்டு விடுவார்களாம். மேல ஒரு பட்டை போடுற மாதிரி போட்டு விட்டு அந்த சாரானது உள்ளே இறங்கி அவனுக்கு கொஞ்சம் தெம்பு வரும். அப்புறமா அவனுக்கு புனப்பாகம் என்று சொல்ல முடியாத நல்ல கஞ்சி போல இருக்கக்கூடிய சாதத்தை நன்றாக மசித்து திரவ நிலையிலே கொடுப்பார்கள். கொஞ்ச நாள் சரியாச்சா, அடுத்தது பாலோ தயிரோ சேர்த்து கொடுப்பார்கள். அதற்கு பிறகு மற்ற பண்டங்களை, பருப்பு மற்றவைகளை சேர்ப்பார்கள். அதற்கு பிறகு நெய் ஊற்று என்ன வேணுனாலும் சாப்பாடு, பஞ்சபட்ச பரமாண்டங்கள் அவன் ஏற்றுக்கொள்ளலாம். எடுத்த உடனேயே அவனுக்கு அப்படி கொடுத்திருந்தால் அவன் உயிர் தானாகவே போயிருக்கும், சாப்பிட்டதுனாலே போயிருக்கும். அதே போலத்தான் இந்த சம்சாரத்திலே, இந்த சம்சாரம் என்கின்ற பிணியிலே வருந்தி கொண்டிருக்கின்றவர்களுக்கு அவரவர்களுடைய தன்மைக்கு தகுந்தபடியாக நிலை அறிந்து அவர்களை உயர்த்துகிறான் இறைவன். இதுக்கு இன்னொரு உதாரணமும் பார்க்கலாம். குழந்தைகள் இருக்கிறது, ஒரு குழந்தைக்கு வயிறு சரியில்லை, இன்னொரு குழந்தை நன்றாக விளையாடி விட்டு வருகிறது, பசி பசின்னு வருகிறது, இன்னொருத்த வீட்டிலே உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப மூன்று பேரை பார்க்கிறோம். வயிறு சரியில்லாத ஒரு குழந்தைக்கு அம்மா வந்து ரொம்ப விருந்தெல்லாம் போட மாட்டான், மருந்தாக அவள் சோறை இடுவாள், சோற்றையே மருந்தாக இடுவாள். நன்றாக விளையாடி விட்டு உடற்பயிற்சி செய்து விட்டு வரக்கூடிய குழந்தைக்கு நல்லா புஷ்டியான ஆகாரங்கள் கொடுக்க வேண்டிய, ஆனா பசிக்கிறது. உள்ளேயே இருந்து படித்துக் கொண்டிருக்கிறான், வீட்டிலேயே இருந்து படித்துக் கொண்டிருக்கிறான், அவனுக்கு வேற அதிகமான உடல் வேலை கிடையாது, அவனுக்கு அதுக்கு தகுந்தபடியான விஷயத்தை கொடுப்பாள் தாய். அம்மா ஒருத்தி தான், குழந்தைகள் வேறு. ஒவ்வொரு குழந்தையினுடைய தன்மைக்கு தகுந்தபடியும் அந்த தாயானவள் அவர்களுக்கு உணவு தருகிறாள், போகம் தருகிறாள். அதே போலத்தான் இறைவனும் அவரவர்களுடைய நிலை அறிந்து பக்குவம் அறிந்து தருகிறான். இதுதான் கடவுள்னு எதை எதையோ கடவுள் என்று சொல்லிக் கொண்டு திரிவார்கள். நமக்கு பார்த்தா பாவமா இருக்கும், அடடே என்ன இப்படி இருக்கிறார்களே, இது கடவுள் அது கடவுள்னு காசுக்காக கடவுளை வணங்குவதும், பதவிகளுக்காக கடவுளை வணங்குவதும், காசு கொடுத்து எம் பக்கம் வா இதுதான் கடவுள்னு சொல்ல மாற்றுவதும் வேடிக்கையா இருக்கும். என்னது இது இப்படியெல்லாம் செய்கிறார்களே. இந்த இந்து மதம் தான் ரொம்ப பொறுமையா இருக்கும், யார் என்ன சொன்னாலும் சரி சொல்லிக்கோ என்று கேட்ட கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியதும் தன்னுடைய தத்துவத்திலே ஒப்புக்கொண்டது. சார்வாக மதமும் இங்கே உண்டு, நானே கடவுள்னு சொல்லக்கூடியதும் இங்கே உண்டு, இந்த பிரகிருதி தான் கடவுள்னு சொல்லக்கூடியதும் உண்டு, இந்த உடல் தான் இந்திரியங்கள் தான் கடவுள், அதுக்கும் ஆள் உண்டு எல்லாத்தையும். அப்படியா, சரி, ஏன் இது உன்னுடைய தன்மை. முனிவர் ஒரு உபநிஷத்துல ஒரு கதை வரும், எது சத்தியம் என்று கேட்கிறார். போய் 100 வருஷம் தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி தந்தை அனுப்பிச்சாராம். 100 வருஷம் தபஸ் பண்ணி வந்தவர் அவர் சொன்னார், இந்த உடல் தான் சத்தியமான ஒரு விஷயம், இதுதான் நிலையானது. இது மாதிரி இந்த உடல்னா என்ன, இங்க இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் சத்தியமானது அப்படியா. சரி போ, இன்னொரு 100 வருஷம் தெரிஞ்சுட்டு வா. இன்னொரு 100 வருஷம் சொன்னார், இந்த உடலை எது காப்பாற்றுகிறதுன்னா சாப்பாடு தான் காப்பாத்துகிறது, அதனால அன்னம் அதுதான் முக்கியமானது, அன்னம் பிரம்மம். சரியா, தேகமே பிரம்மம் என்று சொன்னார்கள், அன்னமே பிரம்மம் என்று சொன்னார்கள். திரும்பி போயிட்டு வா, சாப்பாடு கூட இல்லாம இருக்கலாம், ஆனா காற்று இல்லாம இருக்க முடியுமா? சாப்பாடு இருந்தும் பிரயோஜனம் இல்லை, என்ன பிராணம் தேவைப்படுகிறது, பிராணம் என்கின்ற அதுதான் முக்கியம். இப்போ இவர் மீண்டும் மீண்டும் 100 வருஷம் தவம் செய்து தவம் செய்து வந்தாராம். இப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தவம் செய்து செய்து செய்து தன்னுடைய தன்மையை மேலே உயர்த்துக் கொள்ளுகிறார். அதே போலத்தான் இறைவன், அப்படியா பரவாயில்ல, எந்த தெய்வம் சொன்னாலும் சரி அந்த தெய்வத்தை பூச்சிக்கிறியா பரவாயில்ல, இப்படித்தான் வருவேன், ஏன் அங்கும் நானே தான் இருக்கிறேன், யாதொரு தெய்வம் கண்டீர் அங்கே மாதொரு பாகனாகி வருவார் விடைமேல் வருவார் என்று சொல்லும்படியாக அந்த கடவுள் பரவாயில்ல கும்பிடு போ, என்ன இருக்கிறது, அதுவும் கடைசியில் ஏன்ட்ட தான் வரணும், எல்லாம் என்னிடத்திலே தான் வந்து சேருகின்றன என்பதைப் போலவே அவரவர்களுடைய பக்குவங்களுக்கு தகுந்தபடியாக இறைவன் அருள் செய்கிறான். இங்கே யாருக்கு அருள் செய்ய வந்தான், கதை பிரகாரம் பார்க்கும் பொழுது தேவாதி தேவர்களுக்கு நாராயணன் பிரம்மா இந்திரன் பிரகஸ்பதி அக்னி வருணன் வாயு எல்லாரும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உயர்ந்த ஆன்மாக்கள், கவனிக்க வேண்டும், நம்ம எப்படி இருக்கிறோமோ நம்ம மாதிரி அவர்கள் உயர்ந்த ஆன்மாக்கள், உயர்ந்த ஆன்மாக்கள் பக்குவம் அடைந்தவர்கள், அதற்கு தகுந்தபடியாக இறைவன் அங்கே வந்து தோன்றினான். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், கருணை கூர் முகங்கள் ஆரம் கரங்கள் 12 கொண்ட ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமொய்ய, வந்தாங்கு உதித்தனன் அது மட்டும் கிடையாது, அவர்களுக்காக மட்டுமே கிடையாது, உலகங்களுக்கெல்லாம் நன்மை செய்வதற்காக வந்தான். அவரவர்களுடைய சக்திக்கு ஏற்றபடியாக இறைவன் தோன்றுகிறான். அவன் ஏன் இந்த உருவத்தோடு வந்தான், ஏன் வேறு உருவத்தை எடுத்துக் கொண்டிருக்க கூடாது, ஏன் வேறு விதமான தன்னையில் இருந்திருக்க கூடாது, இந்த கேள்வி எல்லாம் கேட்க முடியும். இவனுக்கு ஏன் ஆறுமுகம் இருக்குன்னா, ஆறுமுகம் அதை நம்மை ஆற்றுப்படுத்தக்கூடிய முகம், வேறொன்றும் கிடையாது. ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு தன்மைகளை சொல்வார்கள். இந்த என்ன அந்தனர் வேள்வி ஒர்க்குமே, ஒரு இடத்துல அங்க வள்ளியோடு சல்லாப நகை கொண்டிருக்கும், இன்னொரு இடத்துல முனிவர்களுக்கு அருள் செய்து கொண்டிருக்கும், இன்னொரு இடத்துல அசுரர்களை அழித்துக் கொண்டிருக்கும். இது மாதிரி ஆறு முகமும் ஏறுமையில் ஏறு விளை ஆடுமுகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான ஒளி பேச்சு முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் குறை தீர்க்கு முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடி சூரரை வதைத்த முகம் ஒன்று, பள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமாகி நிற்கக்கூடிய இந்த பொருள் இருக்கிறதே, இது என்னன்னு கேட்ட அறுவித சமயத்திற்கும் அறுமுக சுவாமியாகி, ஆறு விதமான சமயங்கள், இது பல விதமான வேறுபாடுகள் சொல்லப்படும், அகச்சமயம் புறச்சமயம் அகப்புறச்சமயம் புறப்புறச்சமயம் என்றெல்லாம் சைவ சித்தாந்தத்தில் வேண்டப்பட்ட விஷயங்கள் சொல்லப்படும். இந்த ஆறு பெரும் பிரிவுகள், அதே மாதிரி அகச்சமயத்துக்குள்ள வைதீக சமயங்களுக்குள்ளேயே ஆறு பெரிய பிரிவுகள், இந்த ஆறு சமயங்களுக்கும் ஆறுமுக சுவாமியாக ஒவ்வொரு சமயத்துக்கும் நான் தான் என்று சுட்டி காட்டுகிறானா, என்னை தவிர வேறு கிடையாது என்று. அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பெயராய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம் புறையும் கிழவன் என்று சொல்லும்படியாக அந்த இறைவன் என்ன செய்கிறார், அந்த ஆறு பேருக்கும் ஆறு விதமான தன்மைகளாக இருந்து தன்னுடைய ஆறு முகத்தினாலே சுட்டி காட்டுகின்றான். அதனால அவனுக்கு ஆறு முகம் வந்தது என்று சொல்லுவார்கள். இவன் ஆறு முகம், 18 கண், இவனுக்கு 18 கண், 12 கண்கள் அல்ல, 18 கண்களோடு இவன் இருக்கிறானாம். 18 கண்களோடு ஆறு முகமும் 12 கரங்களும் 18 கண்களும் கொண்டவனாக இறைவன் தோன்றுகிறான். இவனை சொல்லும் பொழுது அவதாரம் என்று சொல்லுவது கிடையாது, அவதாரம்னா மேல இருந்து கீழே இறங்குவது, இவன் என்னைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கிறான், இவன் வந்து மேல இருந்து கீழே வந்துடுறது கிடையாது, இவன் என்றைக்கும் தன்னுடைய தன்மையிலே இருக்கிறான். ஆதலினாலே இவன் உதித்தான், உதித்தான்னா கீழே இருந்து மேல வர்ற மாதிரி, நமக்காக நம்ம மேல கொண்டு போகிறதுக்காக சூரியன் அப்படி உதிக்கிறான்னா கடலுக்குள்ள இருந்து வர்ற மாதிரி இருக்கிறது, நம்ம தான் கீழே இருக்கிறோம், சூரியன் அங்கேயே தான் இருக்கிறான், நாம தான் சுற்றி கொண்டு இருக்கிறோம். இப்ப நம்மை கீழே இருந்து மேலே எடுத்து செல்லும் முகத்தான் உதித்தான்னு அதுக்காகத்தான் சொன்னார், அவதாரம் கிடையாது என்று சொல்லும்படியாக. பெம்மான் முருகன் பிறவான் இரவான் பிறப்பிலி இறப்பிலி என்று சொல்லும்படியாக அப்பேற்பட்ட முருகன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்று பிறப்பிறப்பு இல்லாத முருகப்பெருமான் இந்த சிறப்பான முகங்களோடு வந்து தோன்றினான். முகத்துக்கு என்ன சிறப்பு? ஆறு முகங்கள். ஆறு முகங்கள் எதுக்கு வந்தது என்று சொல்லும் பொழுது, இந்த ஆறு முகங்கள் ஏவர்தம் பாலுமின்றி எல்லை தீர் அமலர்க்கு உள்ள மூவிரு குணனும் சேக்கி முகங்களாய் வந்ததென்ன. இறைவன் பரமேஸ்வரனுக்கு என்ன ஆறு குணங்கள் இருக்கிறதோ, மூவிரு குணனும் எல்லை தீர் அமலர்க்கு உள்ள மூவிரு குணனும் சேக்கு முகங்களாய் வந்ததென்ன. அப்பா எப்படியோ குழந்தை எப்படி தான் அப்பா மாதிரியே உரிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப அப்பா மாதிரி அந்த குணங்களோடு வந்திருக்கிறது என்ன? சர்வஜ்ஞதை, திருப்தி, அனாதிபேதம், அனந்த சக்தி, அலுப்த சக்தி, ஸ்வதந்திரத்துவம் என்று சொல்லக்கூடிய ஆறு குணங்களை பகவான் என்று சொல்லும் பொழுது, பகன்ன ஆறு, வான்ன உடையவன், ஆறு குணங்களை உடையவன். இந்த ஆறு குணங்களை உடையவனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு மகனாக எல்லை தீர் அவனுக்குள்ள மூவிரு குணனும் சேக்கி முகங்களாய் வந்தது என்று இந்த மூன்று குணங்களையும் தன்னுடைய முகமாக ஏற்றுக்கொண்டு இங்கே வருகின்றான். பூவியல் சரவண தன் பொய்கையில் வைகும் ஐயன், ஆவிகள் அருள்மாற்றால் அறுமுகம் கொண்டான் அன்றே. ஆவிகள்னா அந்த உயிர்கள், நமக்கெல்லாம் அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக அறுமுகம் கொண்டான். நம்ம சொல்லுவோம் ஆயிரக்கணக்கான வழி இருக்கு சார். இது அதாவது இந்த வார்த்தையில வரும் பொழுது வேதங்கள் என்ன சொல்லும்? சகஸ்ரதீர்ஷா புருஷகா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத். இந்த சகஸ்ரதீர்ஷா புருஷகா சகஸ்ராட்சகா என்ன? ஆயிரம் தலைகள் ஆயிரம் கண்கள்னு சொல்லும். ஏன் சார் என்னது இது? ஆயிரம் தலை இருந்தா ரெண்டாயிரம் கண்ணு இருக்க வேண்டாமா? நமக்கு சகஸ்ரதீர்ஷா புருஷகா அந்த வேத மகாபுருஷனா இருக்கப்பட்ட பரம்பொருளுக்கு ஆயிரம் தலைகள். சகஸ்ரதீருடா புருஷகா சகஸ்ராட்ச சகஸ்ரபாது, ஆயிரம் கண்ணு ஆயிரம் காலு. இது எப்படி சார் ஆயிரம் கால் எப்படி இருக்கும்? ஒன்று ரெண்டு கால் இருக்கணும், இல்லை ரெண்டாயிரம் கால் இருக்கணும், ரெண்டாயிரம் கண்ணாவது இருக்கணும். இன்னும் ஒவ்வொரு கண்ணு இருக்குமா? ஒவ்வொரு தலையிலையும் ஒவ்வொரு கண்ணா? இது அப்படி அல்ல அர்த்தம். சகஸ்ர என்றால் அனந்தம், ஏராளமான, எண்ணில் அடங்காது. அதே போலத்தான் இங்கே ஆறு என்று சொல்லு. ஆறு முகம் ஆவிகள் அருளுமாற்றால் அறுமுகம் கொண்டான் அன்றே என்று சொல்லும்படியாது. அவன் இறைவன் ஆறுமுகத்தை ஏன் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், நமக்கு அருளுவதற்காக பலவிதமான வழிகள். ஆறுன்னு ஆற்றுப்படுத்துதல் முதலே பார்த்தோம். நம்ம எல்லாம் அவனிடத்திலே பலவிதமான வழிகளிலே ஆற்றுப்படுத்துவதற்காக, ஒரு வழி ரெண்டு வழி கிடையாது, எல்லா வழிகளிலேயும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்றான். இந்த வழிதான் போகணும் இல்லை, நம்பினார் கெடுவதில்லை என்று தன்னை சரண் அடைந்தவர்களுக்கெல்லாம் தனதால் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படி ஆறுமுகம் கொண்டு அருளுகின்றான் நமக்கு. ஆறுன்னா வழி, இவ்வளவுதான். பலவிதமான வழிகள் இருக்கிறது, எல்லா வழியும். எல்லா ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் என்று சொல்லும்படியாக, எல்லா மேலிருந்து விழக்கூடிய தண்ணீர் எல்லாம் எப்படி கடலை சென்று அடைகிறதோ, அதே போல எல்லா வழிகளுமே முருகனை சென்று அடைகின்றது. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வழியில நம்ம போகலாம், ஆனா எல்லா வழியும் அவரவர்களுடைய பக்குவத்திற்கு தகுந்தபடியாக இருக்கக்கூடிய வழிகள் எல்லாம் இறைவனை கொண்டுதான் சென்று சேர்க்கின்றன. இறைவனிடத்திலே முருகனிடத்திலே கொண்டு சேர்க்கின்றன. அதனால தான் ஆறுமுகம். அதுக்கு இன்னொன்னு உண்டு. பரமேஸ்வரனுக்கு சத்யோஜாதம், வாமதேவம், தத்ருஷம், அகோரம், ஈசானம் என்று சொல்லக்கூடிய ஐந்து முகங்கள் உண்டு. நம்ம முதலே பார்த்தோம், தொல்லை அறுமுகம், தன்னுடைய தொல்லை அறுமுகம் கொண்டான் என்று சொல்லும்படியாக, அறிஞராயோர் சிந்திக்கும் தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான் என்று கச்சியப்பர் பாடுவார். உள்ளே இருக்கக்கூடியது அதோமுகம் என்று சொல்லக்கூடியதாக ஆறுமுகம். இந்த ஐந்து குணங்களாக இருக்கப்பட்ட பஞ்சமுகங்களும் உள்ளே இருக்கக்கூடிய அதோமுகமும் ஆறு வந்தது, அது இவனுக்கு அங்கே முகமாக வந்தது. இன்னொன்று உண்டு, பரமேஸ்வரனுக்கு அஞ்சு முகம், பார்வதிக்கு ஒரு முகம், இந்த ஆறு முகமும் சேர்ந்து இவனுக்கு ஆறு முகமாக வந்தது. இது ஒரு விஷயம். ஐந்து முகத்தோடு அதோமுகமும் தந்து திருமுகங்கள் ஆறாகி செந்தளர்கண் ஆறும் ஒரு முகமாய் தீப்பொறி ஆறுவிப்ப என்று திருச்செந்தூர் கந்தர் கல்வெண்பாவில பாடப்படும். அப்படி ஐந்து முகமும் அதோ முகமும் இருக்கக்கூடியது உண்டு. அது மட்டுமல்ல, நம்ம முதலே சொன்னபடி அறுவித சமயத்தோர்க்கும் அறுமுக சுவாமி ஆகி என்று இருக்கின்ற காரணத்தினால சிவன், விஷ்ணு, கணபதி, சக்தி, இவர் சூரியன், இவர்களுடைய எல்லாருடைய முகங்களையும் தன்முகத்தையும் ஒன்றாக கொண்டு ஆறு முகத்தையும் கொண்டவனாக இவன் வந்தானா, அதனால இவன் ஆறு முகம்.
3: இன்னொரு பொருளும் இந்த இதே பாடலுக்கு இன்னொரு இடத்திலேயே நம்ம எடுத்தோம் என்று சொன்னால், அருணகிரிநாதர் பாடும் பொழுது கங்காநதிவால கிருபாகரனே என்று சொல்லும்படியாக அவன் வரோதயனாக கிருபாகரனாக, கிருபாகரன்னா கிருபா சமுத்திரம், ஆகரம்னா சமுத்திரம் அர்த்தம், கிருபாகரம் கருணை சமுத்திரமாக கருணை மா கடலாக இருக்கின்றானாம் இந்த இறைவன் முருகப்பெருமான். சண்முகனே கங்காநதி பால கிருபாகரனே, இரண்டையும் சேர்த்து பார்க்கணும் இங்கப்பா, அனுபூதியில சொல்லும் பொழுது சண்முகனே கங்காநதி பால கிருபாகரனே என்று சொல்லும்படியாக கந்தா முருகா கருணாகரனே என்று அந்த வரோதயனாக கிருபாகரனாக முருகப்பெருமான் இருக்கிறான். சண்முகன் கங்காநதியினுடைய மகன் சொல்லும் பொழுது கங்காநதி பால, இவன் வரோதயன் கிருபாகரன். அது நதி, இவன் கடல். நதி எப்படி மேலிருந்து கீழே கடலுக்கு வந்து சேருகிறதோ அதே மாதிரி சம்சார சாகரத்திலே இருக்கக்கூடிய நம்மை காப்பாற்றுவதற்காக ஆறாக ஆறுமுகம் கொண்டு தானே வழி தன்னை அடைவதற்கு, வேற எதுவும் கிடையாது. எந்த வழியாலேயும் இறைவனை அடைய முடியாது, இறைவனை இறைவனாலே மட்டும்தான் அடைய முடியும். இல்ல நான் இந்த வழியா குறுக்கு வழி இல்ல சார், காசு கொடுத்தா இட போயிடலாமா? உடனே கோயில்ல போய் பார்க்கலாம், காசு கொடுத்து கோயில்ல போய் சாமியை பார்க்கலாம், அவ்வளவுதான். இல்ல சார் பதவியை காட்டி எதுவும் பகவானிடத்துல பலிக்காது, அவனிடத்துல எந்த விதமான தன்மைகளும் இருப்பதில்லை. ஆக அந்த இறைவன் கங்காநதி பாலனாக இருக்கக்கூடியவன், கங்காநதி எப்படி மேலிருந்து அவள் நமக்காக பகீரவனுக்கு அருள்வதற்காக அவள் வந்தாள், இவன் நமக்கு அருள்வதற்காக கருணையாக கருணை வெள்ளமாக இங்கிருந்து வருகின்றானான், திரண்டு வருகின்றான். இது ஒரு பொருள். இப்படி ஆறு முகம் உண்டு. இதுல இன்னொரு கருத்து பார்க்கலாம். இந்த பஞ்சாயதன பூஜை என்று சொல்லி ஆதிசங்கர பகவத் பாதால் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதுல ஐந்து மூர்த்தங்களுக்கு இந்த சால கிராம வடிவங்கள், பானலிங்கம் இதெல்லாம் உண்டு. ஒவ்வொரு நதிக்கரையில ஒவ்வொரு கிடைக்கக்கூடிய இடத்துல ஸ்படிகலிங்கம் இதெல்லாம் வச்சு ஐந்து தெய்வங்களுக்கு மட்டுமே அங்கே வழிபாடு இருக்கும். கணபதி, சிவன், விஷ்ணு, அம்பிகை, சூரியன், இப்படி இவர்களுக்கு மட்டும் இருக்கும். முருகப்பெருமானுக்கு ஆறாவது அங்கே கிடையாது. சில பேர் வந்து வேலை வைத்து வணங்குவார்களே தவிர சாதாரணமாக அது கிடையாது. ஏன் கிடையாதுன்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? ஆதிசங்கரர் இப்படி ஒரு பூஜை பஞ்சாயதன பூஜை, அது என்ன பஞ்ச ஆயதன பூஜை? ஏன் ஆறாவது கடவுள் இங்கே போச்சு? சுப்பிரமணியர் கடவுள் இல்லையா, விட்டுட்டாங்களா? கிடையாது. ஏன் அதை வைக்கலன்னா இந்த ஐந்து தெய்வங்களுக்கு உள்ளேயும் இருக்கக்கூடியவன் நம்முடைய முருகப்பெருமான் தான், வேற யாரும் கிடையாது. இந்த ஐந்து தெய்வங்களுக்கு உள்ளேயும் தானே உள்ளிருந்து அவர்களுக்கு தெய்வத்துள் தெய்வமாக இருக்கின்ற காரணத்தினால ஆறாவது அவனுக்கு ஒரு பூஜை தனியா அவசியம் இல்லை. அவன் இதிலேயே சேர்ந்து இருக்கிறான், அவ்வளவுதான், இதிலேயே சேர்ந்து கொண்டிருக்கிறான். இந்த ஐந்து பூஜை பண்ணும் பொழுது அவனுக்குத்தான் எல்லாம் போய் சேருகிறது, வேற ஒன்றும் கிடையாது. எப்படி ஆறானது அந்த சமுத்திரத்தை சென்று அடைகின்றதோ அதே மாதிரி எல்லா பூஜையும் அவனுக்குத்தான் போய் சேரும். அதனால இந்த அஞ்சு பேரை கும்பிட்டாலும் பகவானை, ஆறுமுகம் கொண்ட பகவானை கும்பிட்டதாகத்தான் பொருள், வேற எதுவுமே கிடையாது. இப்போ அவன் வந்து தோன்றக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம கதையெல்லாம் பார்த்தோம்னா ஏராளமான கருத்துக்கள் அங்கே தென்படும். நான் முதல்லயே சொன்னேன், ஆரம்பிக்கும் பொழுது நம்ம பேசும் பொழுது நம்ம ஒரு கருத்தை சிந்தித்தோம். கந்த புராணம் நம்முடைய ஆன்மாவினுடைய ஒரு போராட்டம், உயிர்களினுடைய போராட்டம். இந்த உலகத்திலே இந்த உயிர்கள் நடத்தி போராட்டம் நடத்தி இறைவனை அடையக்கூடிய அடைவதுன்னு சொல்றது தவறு, இறைவன் இவர்களுக்காக போராடி இவர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு உருவக கதை. கதை கூட சொல்ல முடியாது, நடந்து கொண்டுதான் இருக்கிறது. காலங்கள் மாறலாம், கருவிகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனா வரலாறு மாறுவதில்லை. ஹிஸ்டரி ரிபீட்ஸ் இட்செல்ஃப் என்று சொல்வார்கள் இல்லையா, திருப்பி திருப்பி அதே கதை தான். அலெக்சாண்டர் அங்கிருந்து போரிட வந்தும் பொழுது ராஜராஜ சோழன் காலத்திலேயா, பாண்டியர்கள் காலத்திலேயா, இப்ப நடக்கக்கூடிய ஈரான் யுத்தத்திலேயா, இல்ல சிரியால நடக்கக்கூடிய யுத்தங்களா, எல்லாம் பாருங்கள் என்ன நடக்கிறது. பழைய காலத்துல அவன் வில்லும் அம்பும் வாளும் வைத்து சண்டை போட்டான்னா இப்ப வந்து நம்ம அதுக்கு தகுந்தபடியா AK-47 அதுவும் இதுவும் வைத்துக் கொண்டு போராடுகிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். இடம் மாறுகிறது, மனிதர்கள் மாறுபடுகின்றார்கள், ஆனால் காட்சிகள் மாறுவதே கிடையாது. இப்ப இந்த காட்சிகளே மாறுவதில்லையே, வரலாறை படித்தவர்களுக்கு, ஊன்றி படித்தவர்களுக்கு தெரியும், அப்படியே நடக்கும். அதே மாதிரி தான் கந்த புராணத்துல என்ன நடந்ததோ அப்படித்தானே நடக்கிறது. கந்த புராணத்துல சூரபத்மன் தானே பெரியவன் என்று ஆணவம் கொண்டு அகங்காரம் செய்கிறான். எனக்கு கிளை, எனக்கு இந்த வேலை பாருன்னு. இப்ப பார்க்கலையா, எல்லாரையும் கொல்லும்படியாக அவர்களை துன்புறுத்தவில்லையா? ஹிட்லர் பண்ணலையா? மற்றவர்கள் எல்லாம் பண்ணலையா? அதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய காலத்திலே நடந்திருக்கவில்லையா? செங்கிஸ்கான் மாதிரி இருக்கக்கூடிய கந்தபுராணம் பழைய கதை புராணம் கட்டுக்கதைன்னு சொன்னா செங்கிஸ்கான் கட்டுக்கதையா இல்ல ஹிட்லர் கட்டுக்கதையா? நமக்கு தெரிந்த இப்பொழுது ஒரு 60 வருடம் 70 வருடத்துக்கு முன்பாக நடந்த காரணத்தினாலே அதை நம்ம வரலாறுன்னு சொல்லுகிறோம். கல்பங்களுக்கு முன்பாக நடந்தால் அது கட்டுக்கதை ஆயிடுமா? அன்றைக்கு நடந்தது இன்றைக்கு நடக்கிறது. அன்றைக்கு சூரபத்மனாக இருந்தான், பிறகு ஒரு செங்கிஸ்கான் மாதிரி வந்தான், அதற்கு பிறகு ஹிட்லர் மாதிரி வந்தான். பல பேர் வந்திருக்கிறார்கள், அவர்கள் மட்டுமே கிடையாது. எந்த இடத்துல பார்த்தாலும் இப்ப ஈராக் கீழே விழுந்தது சத்தாம் ஹுசேனை பத்தி சொல்லுகிறார்கள், என்ன என்னால் அங்கே கொடுமை நடந்தது என்று சொல்லுகிறார்கள். பலவிதமான நாடுகள் இப்பொழுது விழுகின்றன எழுகின்றன. இதுல விளையாட்டுத்தனம், இதுல இருக்கக்கூடிய அரசியல் என்னென்ன, அரசியல் பேசுறதுக்காக இங்க வரல, வரலாறு என்கின்ற நிலையிலே நின்று பாருங்கள். இது கட்டுக்கதைன்னு சொல்ல முடியாது கந்தபுராணத்தை. இது கதை அல்ல, இது கருத்து. அன்றைக்கு நடந்தது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த விஷயம், இன்றைக்கு நாம் வேறு விதமாக அதை பயன்படுத்துகிறோம், அவ்வளவுதான். ஆக நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இதுல இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதா முக்கியம். அப்ப என்ன நடந்ததோ அதே தான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆட்கள் மாறுகிறார்கள், அவ்வளவுதான், வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப நாம என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் நன்மை கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும், நாம் உயர்வடையலாம், இதைத்தான் நம்ம பார்க்க வேண்டும். இது கதையா கட்டுக்கதையான்னு அதை அடித்து கொண்டு என்ன பண்ணுமோ, அதான் சொல்லுவாங்களே வடையை என்றான் நான் தொலையை என்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு இதுதான் பழக்கமா இருக்கும். அதே போலத்தான் இது இது சரியா அது சரியா, கடவுள் இப்படி இருந்தாரா அப்படி இருந்தாரா, இந்த கதை சரியா அந்த கதை சரியா, இவர் கடவுளா அவர் கடவுளா, இது சரியா தப்பா, இதுலயே போய் கொண்டு இருக்கிறோமே தவிர எது சரியான விஷயமோ அதை விட்டு விடுகிறோம், எது முக்கியமான விஷயமோ அதை காற்றிலே பறக்க விட்டு விடுகிறோம். நாமும் மீண்டும் மீண்டும் அடித்துக்கொண்டு கீழே வந்து கொண்டே இருக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. இதுல ஒரு சின்ன எனக்கு ஒரு கருத்து தோண வந்தது. திருவையாறு திருப்பதிகத்துல சம்பந்தர் பாடும் பொழுது தெங்கின் பழம் வேள என்று, அந்த பின்னாடி 7வது 8வது அந்த பாடலாக வரும் அந்த பதிகத்துல, திருவையாறு பதிகத்துல. இந்த பதிகத்தை பாடினால் மழை வரும் என்று சொல்வார்கள். இந்த பதிகத்தை பாடும் பொழுது இத மேகராக குறிஞ்சி என்று, அதை நீலாம்பரி என்று சொல்லுகிறார்கள். இது நீலாம்பரியா இல்லையா அதெல்லாம் பண் தெரிந்தவர்கள் அவர்கள் சொல்லட்டும், மேகராக குறிஞ்சி என்று மழைப்பதிகம் என்று புலன் ஐந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி என்று சொல்லும்படியாக இதுல சொல்லப்படும். இதுல ஒரு பாடல் வரும், இஞ்சாய இளந்தெங்கின் படம் வீழ, இளமேதி இருந்தங்கோடி செஞ்சாலி கதிர் உழக்கி செங்கமல வயல்படியும் திருவையாறேன்னு 8வது பாடல். இந்த பதிகத்துல 8வது பாடல் வரும் பொழுது முதல்ல இருக்கக்கூடிய கதை என்னன்னு கேட்டா, அஞ்சாதே கையிலாய மலையெடுத்து அறக்கர்கோன் தலைகள் வத்தும் மஞ்சாடு தோல் நறிய அடர்த்தவனுக்கு அருள் புரிந்த மைந்தர் கோயில். எந்த விதமான ஒரு கில்டி கான்சியஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி ஒண்ணு பயப்படாம ஒரு அதாவது கெட்டது பண்றதுக்கு பயப்படணுமா, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்று சொல்லுவார்கள். அஞ்சாதே கைலாய மலை எடுத்த அரக்கரகன் ராவணன், அவன் மஞ்சாடு தோல் நறிய அடர்த்தவனுக்கு அவனுக்கு அருள் புரிந்தாராம். ஆனா அவன் என்ன பண்ண, அதுக்கப்புறம் நல்லவனா திருந்திருக்கணுமா இல்லையா? இறைவனுடைய அருளை பெறுவதை விட்டுவிட்டு அதை தவறுதனாக பயன்படுத்தினானாம். அதையே பின்னாடி ஒரு சின்ன விஷயமா சொல்லுகிறார். அங்கே திருவையாறு எப்படி இருக்கிற, திருவையாருடைய அந்த தல பெருமையை சொல்லும் பொழுது, இஞ்சாய இளந்தங்கின் பழம் வீழ, இளமேதி இருந்தங்கோடி செஞ்சாலி கதிர் உழக்கி செங்கமல வயல் படியும் திருவையார். என்ன சின்ன தென்னவரம், இப்ப நானும் பார்த்திருக்கேன் இங்கே கோயம்புத்தூர் பக்கத்துல, இங்கெல்லாம் இந்த ஹைபிரிட் வெரைட்டி போடும் பொழுது கிட்டத்தட்ட 4 அடியிலேயே தென்னமரம், 4-5 அடி கூட கிடையாது, அந்த அடியில தென்னமரம் ஏராளமான தேங்காய்களை காய்க்கிறது, ரொம்ப ஆச்சரியமா நல்லா இருந்தது. அப்படியே கையை அப்படியே போட சின்ன குழந்தை பறிச்சுக்கலாம். அது மாதிரி சின்ன தெங்கு, இளந்தெங்கு, அதுல இருந்து பழம் விழா நல்ல முத்தின தேங்காய் விழுகிறது. இது ஒண்ணும் பெரிய மரத்துல இருந்து விழல, இஞ்சாய இளந்தெங்கின் பழம் வீழ, இளமேதி, மேதின்னா எருமை மாடுன்னு அர்த்தம், இளமேதினா எருமாட்டுக்கு எருமை கண்ணுக்குட்டி, இருந்து பயப்பட்டு அங்கு ஓடி செஞ்சாலி கதிர் உழைக்கி, சாலினா நெல்லு, சென்னல் இருக்கக்கூடிய அந்த கதிர்கள் எல்லாம் மிதித்து கொண்டு செங்கமல வயல் வடியும் திருவையாறு. இப்போ நல்ல காய் வரும் பொழுது இதே இது குரங்கா இருந்தா என்ன பண்ணும், இல்ல வேற ஏதாவது பிராணியா இருந்தா எடுத்து சாப்பிடறதுக்கு நாம இருந்தா அடையே நல்ல காயா விழுந்திருக்கு சார் அப்படின்னு எடுத்து எடுத்து வைத்துக் கொள்வோம். அடுத்தவங்க விட்ட மரத்துல இருந்து விழுந்த காயா இருந்தா கூட பரவாயில்ல. காய் தென்ன காய் காய் இப்ப தேங்க தேங்காய் விற்கிற விலையில எங்கிருந்து விழுந்தான தேங்காய் வந்தா சரி எவ்வளவுதான், இப்ப என்ன பண்றோம் தேங்காயை எடுத்து வச்சுக்குவோம். ஆனா இந்த இருவமாடுக்கு அதனுடைய அருமை தெரியாது. இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, இந்த தென் நாய் பெற்ற தெங்கம் பழம் அப்படின்ட்டு ஒரு இடத்துல வரும், ஒரு பாடலில் வரும் பொழுது கடைசியில இது மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வறுத்து வைத்து வரும். அந்த இடத்துல நாய் பெற்ற தெங்கம் பழம்னு வரும். தெங்கம் பழம் நாய் கையில தேங்காயை கொடுத்தா என்ன பண்ணும், தானும் திங்கியாது அடுத்தவனையும் திங்கி விடாது, அதை வச்சு உருட்டின் இருக்கும் கடிச்சு கடிச்சு இழுத்துட்டு இருக்கும். அதே போலத்தான் இங்கே தான் அனுபவிக்க முடியாமல் ஆனா அதை கண்டு பயந்து இளந்தங்கின் பழம் வீழ இளமேதி இறிந்து அங்கு ஓடி அங்கிருந்து ஓடி விடுகிறது. விட்டா சரி அங்கே ஓடி போய் என்ன பண்ணுகிறதா செஞ்சாலி கதிர் உழக்கி இருக்கிற சென்னல்லையும் கெடுத்து விடுகிறது. அதே போலத்தான் ராவணனுக்கு அருள் செய்தார், இவன் இவ்வளவு தவறு செய்தால் ஆகா பரவ இவன் வந்து தெரியாம பண்ணிட்டான்னு அருள் செய்யும் பொழுது அந்த அருளிலே இவன் மீண்டும் நல்லவனாக வந்திருக்க வேண்டும், ஆனா வரல, அதுக்கப்புறமும் தவறு செய்தான். இது ரெண்டையும் ஒப்பிடுவார். நான் எதுக்காக சொல்ல வந்தேன் என்று சொன்னால், நாம் நம்முடைய தன்மைக்கு தகுந்தபடியாக அவரவர்களுடைய தன்மைக்கு தகுந்தபடியாக இறைவன் என்ன செய்கிறான், அருள் செய்கிறான். அவரவர்களுடைய தன்மைக்கு ஏற்றபடி ஆறுமுகம் கொண்டு இதுதான் வழி, நானே ஒருவன் வழியாக இருக்கிறேன், இது கிடையாது அவர்களவுள் இரவர்களவுள் அப்படின்னு அடித்து கொண்டாலும் எல்லாம் என்னிடத்திலே வந்து சேருகிறார்கள் என்று தன்னுடைய கருணையை கொடுக்கக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான். அப்படி இறைவன் கருணையை கொடுப்பதற்காக இங்கே ஆறு முகம் கொண்டு உற்றிருக்கின்றான். இவன் ஆறு முகத்துக்கு அதுதான். இங்கே அந்த கதையில பார்க்கும் பொழுதும் ஒரு பக்கம் சூரபத்மன், கதையில இருக்கக்கூடிய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்ப இவர்களெல்லாம் இருக்கிறது கடவுள் இருக்கிறார் இல்லை இதுவா கடவுள் அதுவா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த இது வந்து சரித்திரம், அதான் முக்கியமான விஷயம், அதுக்கு தான் சொல்ல வந்தேன். சரித்திரமாக இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது, அன்னைக்கு என்ன கதை நடந்ததோ அதே தான் நடக்கிறது. நாம் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு நலம் பெற வேண்டும், அதுதான் நமக்கு தேவை. மற்ற கருத்துக்களை பார்ப்பதற்கு முன்னா ஒரு சின்ன கருத்து இங்கே சொல்லுகிறேன். இதுல பிராக்டிக்கலா முதலே சொன்னேன், இது எப்படி நமக்கு பிரயோஜனப்படும், இன்னைக்கு இந்த கருத்து எப்படி பிரயோஜனப்படும், இதை மூணு விதமா பார்க்கலாம். முதல் விஷயம், இந்த பாடலை பாடினால் மகப்பேறு கிட்டும், இது பெரியவர்கள் சொல்ல கேட்டது, அதனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த பாடலை பாடி முருகப்பெருமானை துதித்தால் சஷ்டியிலே இருந்தால் அகப்பையிலே கருவிலே அவர்களுக்கு புத்திரன் புத்திரி தோன்றுவார்கள். இது வந்து பிராக்டிக்கலா நடக்கக்கூடிய விஷயம். அவங்க அவங்க பிரார்த்தனை பண்ணலாம், குழந்தை இல்லாதவர்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம், இது ஒரு விஷயம். இரண்டாவது, இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் இறைவன் அவனுடைய கருணையை கொடுக்கும் முகத்தான் அவனை எப்படி அடைவது என்று சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த பாடல் அருவம் உருவாகி நிற்கிறதே அந்த பாடலானது சுட்டி காட்டுகிறது. அதை தியானித்திருந்தால் அதையே மனசுக்குள்ள போட்டு போட்டு பார்த்தால் ஜோதி பிழம்பாக இருக்கப்பட்டவன் நமக்குள்ளே உதிக்கிறான். இந்த உலகம் என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடியது, நமக்கு எப்படி நாம் நினைக்கிறோமோ அது மாதிரிதான் உலகம் அமைகிறது. ஆக இந்த உலகம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா நன்மை பெறுவதற்காக இதை மனசுக்குள்ளேயே போட்டு போட்டு பாருங்களேன். எதை இவ்வளவு கஷ்டப்பட்டு தொண்ட தண்ணிவத்தை சொல்றானேன்னு ஒரு நாள் ஒரு பத்து நாள் மனசுல போட்டு பாருங்களேன், எந்த ஆனந்தம் வருகிறதுன்னு பாருங்கள். மனத்திற்குள்ளே இந்த பாடலை மீண்டும் மீண்டும் போட இறை அருள் கிடைக்கிறது. இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, இந்த பாடல் நிகழ்ந்த நிகழ்வு அந்த கதைகள் இருக்கிறதே அதை பார்த்தோம் என்று சொன்னால் ஆச்சரியமான விஷயங்களாக இருக்கும். இறைவனை அடைவது எப்படி ஒன்று, அல்லது இறைவன் எப்படி கருணை செய்கிறான் இந்த கதை சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது, என்னென்ன கதை நடந்தது, சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்துகிறான், மன்மதன் அழிந்துவிட்டான், அதன் பிறகு இறைவன் யோகியாக இருந்து அவனும் ஞானமுத்திரையோடு இருந்தான், இறைவி தன்னுடைய உடலை விடுத்த பார்வதியாகி அங்கே இறைவனை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தாள், மேருமலையின் சாரலிலே குகைக்குள்ளே இருந்து தேவர்கள் எல்லாம் தவம் செய்து கொண்டிருந்தார்கள், அதற்கு பிறகு திருமணம் நடந்தது, அதற்கு பிறகு இவர்களெல்லாம் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க இவர்கள் தவம் செய்ததற்காக இறைவன் தன்னுடைய முகத்திலே இருந்து முருகப்பெருமானை பரமேஸ்வரன் தோற்றுவித்தான். இதானே, இதை நீங்க
2: திருப்பி பாருங்க அந்த கதை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அங்கங்கே ஒரு முக்கோணம் முக்கோணமா இருக்கும்.
3: கோணத்திலே இருக்கக்கூடிய அம்பிகையை போலவே ஒவ்வொரு கோணத்திலே இருக்கிறாள் என்று அம்பிகையை சொல்வார்கள். ஸ்ரீசக்கர அதில் இருக்கக்கூடிய கோணங்களிலே இருக்கிறாள் என்று சொல்வதை போலவே இங்கே மூன்று முக்கூடு நடக்கும். ஒரு பக்கம் பரமேஸ்வரன் தவம் செய்கிறார், இன்னொரு பக்கம் அம்பிகை தவம் செய்கிறாள், ஒரு பக்கம் தேவாதி தேவர்கள் எல்லாம் மேருமலையிலே தவம் செய்கிறார்கள். மேருமலை சாரலிலே
2: தவம் மூன்று இடத்திலே தவம் நடக்கிறது. தவம் நடந்த காரணத்தினாலே பார்வதி பரமேஸ்வரனுடைய திருமணமும் நடந்து அதன் பிறகு மீண்டும் முருகப்பெருமான் இவர்கள் தவம் செய்யும் பொழுது முருகப்பெருமான் அவதரிக்கிறான். என்ன தோன்றுகிறதுலேருந்து தவம் செய்த பிறகு முருகப்பெருமான் தோன்றுகிறான். தவத்தினாலே அடையப்பட்ட தெய்வம் முருகப்பெருமான்.
3: சரி, இது எல்லாருக்கும் தெரியுமே, இறைவனை தவத்தினாலே அடையலாம்.
2: சரி, இறைவனை தவத்தினாலே அடையலாம் என்பது ஒரு பொதுவான விதி. இந்த தவம் ஏன் செய்தார்கள் அதான அடிப்படை விஷயம்.
4: ஓம் நமசிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: ஓம் சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. ஸ்ரீ சிவமகாபுராணம் அதிலே ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதிலும் உத்தரகண்டம், அத்தியாயம் 31. சிவபெருமானுடைய 5 ஆபரணங்களையும் அதிலே விளங்கக்கூடிய தேவதைகளினுடைய துதிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். 1-2 சென்ற முறை கண்டதையே மீண்டும் நாம் பார்த்து 1-2 ஸ்லோகங்களோடு நாம் தொடர்கிறோம். ஆவரண பூஜையிலே 5 முகங்களுக்கும் 5 விதமான மூர்த்திகளுக்கும் எம்பெருமானுடைய மூர்த்திகளுக்கும் வணக்கம் செலுத்தி அவர்களை துதித்த பின்பு அந்த பரபிரம்மமான அந்த எம்பெருமானை அவருடைய ஆவரண தேவதைகளை தொடர்ந்து இந்த புராணம் விளக்குகிறது. சிவஸ்யது சிவாயாச்ச ஹிருன்மூர்த்திம் சிவபாவிதே தயோராஜ்யாம் புரஸ்கிருத்தியதே மே காமம் பிரயச்சதாம். சிவபிரான் இறைவி ஆகிய இருவரின் சிவமூர்த்தியாக, அதாவது மங்களமூர்த்தியாக பாவிக்கப்பட்ட இறைவன் திவ்ய தம்பதிகளான அவ்விருவரது கட்டளைகளை ஏற்று எனது விருப்பத்தை பூரணமாக்கட்டும். சிவச்ச சிவாயாச்ச சிகாமூர்த்திம் சிகாமூர்த்திம் சிவாஸ்ருதே சத்கிருத்திய சிவயோராஜ்யாம் தேமே காமம் பிரயச்சதாம். சிவன் சிவை ஆகிய இருவரின் சிகை ரூபமான மூர்த்தி சிவனையே அடைக்கலமாக புகலிடமாக கொண்டு அவர்கள் இருவர்களது கட்டளையை மதித்து நான் விரும்பியதை எனக்கு அளிக்கட்டும். சிவஸ்யஜ சிவாயாஸ்ச வர்மணா சிவபாவிதே சத்கிருத்திய சிவயோராஜ்யாம் தே மே காமம் பிரயச்சதாம். சிவபிரான் இறைவி ஆகிய இருவர்களது கவசமூர்த்தி சிவமூர்த்தியாகவே பாவிக்கப்பட்டு அந்த இறைவரது கட்டளைகளை தலைமேற்று எனது விருப்பத்தை பயனுடையதாக செய்யட்டும். சிவஸ்யச்ச சிவாயாஸ்ச நேத்ரமூர்த்திம் சிவாஸ்ருதே சத்கிருத்திய சிவயோராஜ்யாம் தேமே காமம் பிரயச்சதாம். சிவன் சிவை ஆகிய இருவரது கண்கள் ரூபியாக விளங்கும் சிவனையே ஆஸ்ரிதராக சார்ந்திருப்பவராக கொண்டு அவரது கட்டளையை ஏற்று எனது விருப்பத்தை நிறைவேற்றட்டும். அஸ்திரமூர்த்தியும் ச சிவையோர் நித்தியமர்ச்சன தற்பரே சத்கிருத்திய சிவயோராஜ்யாம் தேமே காமம் பிரயச்சதாம். சிவனார்களது அஸ்திரரூபியான மூர்த்தி அவர்களை பூஜிப்பதே தன் வேலையாக கொண்டு அவர்களது கட்டளையை மதித்து நான் விரும்புவதை எனக்கு அளிக்கட்டும். வாமோ ஜேஷ்டஸ்ததாருத்ர காலோ விகரணஸ்ததா பலோ விகரணச்சைவ பல பிரமதனப்பரக சர்வபூதஸ்ய தமன தா தமனஸ்தாத்ருசாஷ்டசக்தயஹ பிரார்த்திதம் மே பிரயச்சந்து சிவயோரேவ சாசனாத். வாமர் ஜேஷ்டர் ருத்ரர் காலர் விகரணர் பலவிகரணர் பலப்பிரமதனர் சர்வபூததமனர் என்கிற 8 சிவமூர்த்திகளும் இவர்களது எண்ணகை சக்திகளான வாமை ஜேஷ்டை ருத்ராணி காளி விகரணி பலவிகரணி பலப்பிரமதனி சர்வபூததமனி இவர்கள் அனைவரும் இறைவர் இறைவி ஆகிய இருவர்களது கட்டளைப்படி நான் வேண்டுவதை அளிக்கட்டும். அதானந்தச்ச சூக்மச்ச சிவச்சாப்பியேக நேத்ரகா ஏகருத்ரஸ் திரிமூர்த்திச்ச ஸ்ரீகண்டச்ச சிகண்டிகா ததாஷ்டௌ சக்தயஸ்தேஷாம் த்விதீயா வர்ணேஸ்சிதா தேமே காமம் பிரயச்சந்து சிவயோரேவ சாசனாத். அனந்தர் சூக்மர் சிவன் என்னும் சிலோத்தமர் ஏகநேத்திரர் ஏகருத்ரர் திரிமூர்த்தி சிதிகண்டர் சிகண்டி இந்த 8 வித்யேஸ்வரர்களும் அவர்களது சக்திகளான அனந்தா சூக்மா சிவா அதாவது சிலோத்தமா ஏகநேத்ரா ஏகருத்ரா திரிமூர்த்தி சிகண்டி என்கிற சிவகண்டி சிகண்டினி ஆகியவர்களும் 2வது ஆவரணத்தில் பூஜிக்கப்படுபவர்கள். இவர்கள் எனது விருப்பத்தை முடித்து தரட்டும். பவாத்யா மூர்த்தயச்சாஷ்டௌ ஆசாமபிச்ச சக்தயா மகாதேவாதயச்சான்யே ததேகாதச மூர்த்தயா சக்திபிஸ் சகிதாஸ் சர்வே திருதீயா வரணேஸ்தாஹ சக்ருத்ய சிவயோராஜ்யாம் விசந்து பலமீப்சிதம். மூன்றாவது ஆவரணத்தில் விளங்குபவர்களான பவர் முதலிய எண்மூர்த்திகளும் அவர்களது சக்திகளும், மகாதேவர் முதலிய 11 மூர்த்திகளும் அவர்களது சக்திகளும், இறை தம்பதிகளது கட்டளையை தலைமையில் ஏற்று எனது விருப்பத்தை பயனுடையதாக ஆக்கட்டும். ருஷராஜோ மகாதேஜா மகாமேகஸ் மகாமேகசமஸ்வனஹா மேரு மந்தர கைலாச ஹிமாத்ரிஜி ஹிமாத்ரி சிகரோபமஹா சித்தாபிரசிகராகார ககுதா பரிசோபிதா மகாபோகீந்திர கல்பேன வாலேன ச விராஜிதா ரத்தாஸ்ய ஸ்ருங்கஜ சரணோ ரத்தப்ராய விலோசனா பீவரோன்னத சர்வாங்க சுசாருக மனோஜ்வலா ரதஸ்த லக்ஷண ஸ்ரீமான் பிரஜ்வலன் மணிபூஷணா சிவப்பிரியா சிவாசக்தா சிவயோர்த்வஜ வாகனா தரணியாச பாவிதா பரவிக்கிரஹா கோராஜ புருஷஸ்ரீமான் ஸ்ரீமச்சூலவராயுதா தயோராஜ்யாம் புரஸ்கிருத்ய சமே காமம் பிரயச்சது. பெரு ஒளிபடைத்தவரும் பெரிய மேகம்போல் கர்ஜிப்பவரும் மகாதேஜா மகாமேக சமஸ்வனஹா பெரு ஒளிபடைத்தவரும் பெரிய மேகம்போல் கர்ஜிப்பவரும் மேரு மந்திரம் கைலாசம் இமயம் முதலிய பெருமலைகள் போன்ற பெரிய திருமேனி படைத்தவரும் விண்மேகம் போன்று விழுத்த பருத்து உயர்ந்த திமில் கொண்டவரும் ஆதிசேஷனான பெருநாகம் போன்று நீளமான வால் உடையவரும் சிவந்த திருமுகம் கொம்பு கால்கள் கொண்டவரும் சிவந்த கண்கள் உடையவரும் பருத்து உயர்ந்த கொழுத்த உடலை கொண்டவரும் அழகிய ஒளிமிக்க நடை உடையவரும் உயர்ந்த லட்சணங்கள் உடையவரும் ஒளிரும் பொன்னாபரணங்கள் அணிந்தவரும் சிவபிரானின் அன்பிற்கு பாத்திரமானவரும் சிவனிடமே ஈடுபாடு கொண்டவரும் இருவருடைய கொடிகளிலும் விளங்குபவரும் இருவருக்கும் வாகனமாக இருப்பவரும் அவர்களது திருவடிகள் படுதலால் மிக மிக தூயதான முதுகை உடையவரும் பசுவர்க்கத்தின் மன்னரும் ததாத சரண ஞாச பாவிதா பரவிக்கிரகா கோராஜ புருஷஹா ஸ்ரீமான் ஸ்ரீமத் சூலவராயுதஹா இருவருடைய கொடிகளிலும் விளங்குபவரும் இருவருக்கும் வாகனமாக இருப்பவரும் அவர்களது திருவடிகள் படுதலால் மிக மிக தூயதான முதுகை உடையவரும் பசுவர்க்கத்தின் மன்னரும் கோராஜ புருஷஹா பசுவர்க்கத்தின் மன்னரும் அருட்செல்வ செழிப்புடையவரும் ஸ்ரீமான் உயர்ந்த ஆயுதமான முத்தலை சூலத்தை ஏந்தியவரும் ஸ்ரீமத் சூலவராயுதா முத்தலை சூலத்தை ஏந்தியவருமான அந்த நந்தியம்பெருமான் நான் விரும்புவதை எனக்கு அளிக்கட்டும். நந்தீஸ்வரோ மகாதேஜோ நகேந்திர தனயாத்மஜா ச நாராயண கைர்தேவை நித்திய மத்யர்ச்ச வந்திதா சர்வஸ்யாந்த புரத்வாரி சார்த்தம் பரிஜனை ஸ்திதா சர்வேஸ்வர சமப்ரக்ய சர்வாசுர விமர்தனா சர்வேஷாம் சிவ தர்மாணாம் அத்யக்ஷ த்வேபி சேஷிதா சிவப்ரிஹா சிவப்ரியா சிவாசக்தா ஸ்ரீமத் சூலவராயுதா சிவாஸ்விதேஷு சம்சக்தஸ் த்வனுரக்தஸ்ச தைரபி சக்ருத்ய சிவயோ ராஜ்யாம் சமே காமம் பிரயச்சது. நந்தீஸ்வரோ மகாதேஜோ பெரு ஒளிபடைத்த நந்திதேவர் நகேந்திர தனயாத்மஜா இமமானின் பெண்ணான பார்வதி பிராட்டிக்கு முருகனைப் போல மிகவும் பிரியமானவர். ஸ்ரீ மகாவிஷ்ணு முதலிய தேவர்களால் தினமும் பூஜித்து வணங்கப்படுபவர். சிவபிரானது அந்தப்புற வாயிலில் தன் பரிஜனங்கள் சூழ காத்து நிற்பவர். சர்வேஸ்வரனான சிவபிரானை போன்ற பெருமை படைத்தவர். சர்வேஸ்வர சமப்ரக்ய சர்வாசுர விமர்தனஹா சர்வேஸ்வரனான சிவபிரானை போன்ற பெருமை படைத்தவர். அசுரர்களை அழிப்பவர். சிவதர்மங்கள் அனைத்தையும் ஏற்று நடக்கும் சிவந்தியார்கள் கூட்டத்திற்கு இவரே தலைவராக அபிஷேகம் செய்யப்பட்டவர். சிவபிரானின் மெய்யடியவர். சிவனையே தனதாக கொண்டவர். முத்தலை சூலத்தை ஏந்தியவர். சிவப்பிரியகா சிவாசக்தா ஸ்ரீமத் சூல வராயுதா சிவபிரானின் மெய்யடியவர். சிவப்பிரியகா சிவனையே தனதாக கொண்டவர் சிவாசக்தா முத்தலை சூலத்தை ஏந்தியவர் ஸ்ரீமத் சூலவராயுதா சிவனடியார்களையே தன் செல்வமாக மதிப்பவர். சிவாஸ்விதேஷு சம்சக்தனுரத்தஸ்ச தைரபி சிவனடியார்களுக்கு மிகவும் வேண்டியவர். இவ்வாறான பெருமை கொண்ட நந்தியம்பெருமான் சிவனாரது கட்டளையை தலைமையே தாங்கி நான் விரும்புவதை எனக்கு அளிக்கட்டும். மகாகாலோ மகாபாகுர் மகாதேவ இவாபரகா மகாதேவாஸ்விதானாம் து நித்யமேவாபிரக்ஷது. இரண்டாவது மகாதேவரோ என்னும்படி இருப்பவரும் பெருந்தோள் படைத்தவருமான மகாகாலர் சிவனடியார்களை என்றென்றும் காத்தருளட்டும். சிவப்பிரியகா சிவாசக்தா சிவையோர் அர்ச்சக சதா சத்கிருத்திய சிவையோராஜ்யாம் சமே திசது காங்கிதம். சிவபிரானுக்கு மிகவும் அணுக்கத் தொண்டரான சிவபிரானிடமே பேரன்பு பூண்டவரான என்றும் இறைவன் இறைவி ஆகிய இருவரையும் பூஜித்து வருபவரும் ஆன மகாகாலர் அவர்களது அருளை ஏற்று என் விருப்பத்தை நிறைவேற்றட்டும். சர்வசாஸ்திரார்த்த தத்துவஜ்ஞா சாஸ்தா விஷ்ணோ பராதனுகு மகாமோகாத்மதனையோ மதுமாம்சா சபப்ரியா தயோராஜ்யாம் புரஸ்கிருத்திய சமேகாமம் பிரயச்சது. சர்வசாஸ்திரார்த்த தத்துவஜ்ஞா சர்வசாஸ்திர அர்த்த தத்துவஜ்ஞா அனைத்து சாஸ்திரங்களின் உண்மை பொருளை நன்கு அறிந்தவரும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இரண்டாவது சுரூபமோ என்னும்படி விளங்குபவரும் அனைவரையும் தன் கட்டளை மூலம் ஒழுங்குபடுத்துபவரும் மகாயோக மாயையான கத்ருவின் மகனும் தேன் பழத்தின் சதைப்பகுதி கள் ஆகியவற்றில் பிரியம் கொண்டவருமான நாகராஜா ஆதிசேஷன் இறைவரது கட்டளைப்படி எனது எண்ணத்தை பயனுடையதாக ஆக்கட்டும். பிரம்மாணி செய்வ மாகேஷி கௌமாரி விஷ்ணவி ததா வாராகி செய்வ மாகேந்திரி சாமுண்டா சண்டவிக்ரமா ஏதாவை மாதரசத்த சர்வலோகஸ்ய மாதரா பிரார்த்திதம் மே பிரயச்சந்து பரமேஸ்வர சாசனாத். பிரம்மாணி மாகேஷி கௌமாரி வைஷ்ணவி வாராகி மாகேந்திரி பெருந்திரல் படைத்த சாமுண்டி ஆகிய ஏழு மாதாக்களும் அகில உலகங்கட்கும் தாய்கள் அல்லவா? இவ்வேழு மாதாக்களும் சிவபிரான் கட்டளைப்படி நான் விரும்பியதை அளிக்கட்டும். மத்த மாதங்க வதனோ கங்கோ மா சங்கராத்மஜா ஆகாச தேகோ திக்பாஹு சோம சூர்யாக்னி லோச்சனா ஐராவதாதி ஐராவதாதிபிர் திவ்யைர் திக்கஜைர் நித்யமர்ச்சிதா சிவஜ்ஞா நமதோத்பின்னஸ்த்ருதசா நாம விக்னகிருத்து விக்னகிருச்சாசுராதீனாம் விக்னேஷ சிவபாவிதா சத்கிருத்திய சிவயோராஜ்யாம் சமே திசது காங்கிதம். மத்தமாதங்க வதனோ மதங்கொண்ட யானை போன்ற முகமுடையவரும் கங்கோமா சங்கராத்மஜா கங்கை உமை சங்கரன் ஆகிய மூவரின் புதல்வரும் ஆகாச தேகோ ஆகாசத்தையே திருமேனியாகவும் திக்பாகு இன் திசைகளையே தன் திருக்கரங்கள் ஆகவும் சோமசூரிய அக்னி லோச்சனா சந்திரன் சூரியன் அக்னி ஆகிய மூவரையும் தன் திருக்கண்களாக கொண்டவரும் ஆகாயத்தையே திருமேனியாகவும் என் திசைகளையே தன் திருக்கரங்களாகவும் கொண்டவரும் சந்திரன் சூரியன் அக்னி ஆகிய மூவரையும் தன் திருக்கண்களாக கொண்டவரும் ஐராவதம் முதலிய என் திசை யானைகளால் நித்தியம் பூஜிக்கப்படுபவரும் சிவஞானமே மதநீராய் கன்னங்களில் வழிபவராக விளங்குபவரும் தேவர்களின் இடையூறுகளை களைபவரும் அசுரர்களது செயல்பாடுகளில் தடையை தோற்றுவிப்பவரும் இவ்வாறான விக்னேசமூர்த்தி சிவபிரானிடம் அன்பு கொண்டு அவரது கட்டளைப்படி எனது மன இச்சையை பூர்த்தி செய்யட்டும். ஷண்முக சிவசம்பூத சக்தி வஜ்ரதர பிரபு அக்னேஷ்ய தனையோ தேவோ ஹெபர்ணாதனய புனா கங்காயாச்ச கணாம்பாயா கிருத்திகானாம் ததைவச்ச விசாகேனச்ச சாகேன நைகமேகேன சாவ்ருதா இந்திரஜித் சேந்திர சேனானி தாரகா சுரஜித் ததா சைலானாம் மேருமுக்கியானாம் வேதகச்ச ஸ்வதேஜசா தத்த சாமீகர பிரஜ்ஞ சதபத்ரதலேக்ஷணா குமார சுகுமாராணாம் ரூபோதாஹரணம் மகத் சிவப்பிரியா சிவாசக்தா சிவபாதார்ச்சகசதா சத்கிருத்திய சிவயோராஜ்யாம் சமே திசது காங்கிதம். ஷண்முகா ஆறுமுகத்தோன் சிவசம்பூதா சிவனாரது தோன்றல் சக்தி வஜ்ரதர பிரபு சக்தியான வேல் மற்றும் வஜ்ரப்படையை ஏந்தியவர் ஒப்பற்ற தலைவர் அக்னியின் புதல்வர் அபர்ணை என்கிற மலைமகளின் திருக்குமாரர் கங்கை மைந்தர் கணாம்பிகையின் மைந்தர் கிருத்திகை நட்சத்திரங்களின் மைந்தரும் கூட விசாகன் சாகன் நைகமேகன் என்கிற சகோதரர்களால் சூழப்பட்டு விளங்குபவர் இந்திரனை வென்றவர் இந்திரனின் படைத்தலைவர் தாரகாசுரனை வென்றவர் தன் சக்தி படையான வேலாயுதத்தால் மேரு முதலிய பெருமலைகளை புடியாக்கியவர், பொன்போன்று மிளிரும் திருமேனியர், செந்தாமரை கண்ணன், அழகிற்கும் அழகான குமாரன், குமார சுகுமாராணாம் ரூபோதாகரணம் மகத்து. பொன்போன்று மிளிரும் திருமேனியர், செந்தாமரை கண்ணன், அழகிற்கும் அழகான குமாரன், அழகிற்கு ஒரே உதாரணமான சிவனுக்கு உகந்தவர், சிவபக்தி உடையவர், சிவனாரது திருவடிகளில் என்றும் எப்பொழுதும் அர்ச்சனை செய்து நிற்பவர். இவ்வாறு விளங்கும் கந்தப்பெருமான் இறைவரது கட்டளைப்படி எனது விருப்பத்தை நிறைவு செய்யட்டும். ஜேஷ்டா வரிஷ்டா வரதா சிவயோர் யஜனேரதா தயோராஜ்யா புரஸ்கிருத்திய சாமே திசது காங்கிதம். மிகவும் உயர்வானவள், வேண்டும் வரமளிப்பவள், சிவனாரையும் சிவையான இறைவியையும் என்றும் பூஜிப்பதில் மனவிருப்பம் கொண்டவள். அவ்வாறு விளங்கும் ஜேஷ்டாதேவி சிவாஜ்ஞியை ஏற்று என் விருப்பத்தை அறிக்கட்டும். திரைலோக்கிய வந்திதா சாட்சாதுல் காகாரா கணாம்பிகா ஜகசிருஷ்டி விவருத்யர்த்தம் பிரம்மணா வியர்த்திதா சிவாத் சிவாயா பிரவிபக்தாயா புருவோரந்தர நிஸ்ருதா தாட்சாயணி சதீ மேனா ததா ஹைமவதி ஹ்யுமா கௌசிக்யாஶ்சைவ ஜனனி பத்ரகாள்யாஸ்ததைவ ச அபர்ணாயாஶ்ச ஜனனி பாடலாயாஸ்ததைவ ச சிவார்ச்சனரதா நித்யம் ருத்ராணி ருத்ரவல்லபா சத்கிருத்ய சிவயோராஜ்யாம் சாமே திசது காங்கிதம். கணாம்பிகை என்கிற தேவி மூலகங்களாலும் தொழப்படுபவள், கொள்ளிக்கட்டை போன்ற திருமேனி கொண்டவள். உலகப்படைப்பு விரிவடைவதற்காக சிவபிரானிடம் பிரம்மதேவர் வேண்ட சிவனிடமிருந்து தனிப்பட்டு அம்பிகையின் இரு புருவ மத்தியிலிருந்து தோன்றியவள். தாட்சாயணி சதீ தேவி மேனை மலையரசன் பெருமகள் உமை என்கிற பல வடிவாகவும் விளங்குபவள். கௌசிகி பத்ரகாளி அபர்ணை பாண்டலா ஆகியவர்களின் திருத்தாய். எப்பொழுதும் சிவபிரானை அர்ச்சனை புரிவதிலேயே ஊக்கம் கொண்டவள். ருத்ரவல்லபை மற்றும் ருத்ராணி என்றும் அழைக்கப்படுபவள். சிவன் சிவை ஆகிய இருவரின் கட்டளையை தாங்கி என் விருப்பத்தை அளிக்கட்டும். சண்ட சர்வ கணேசான சம்போர் வதன சம்பவா சத்கிருத்ய சிவயோராஜ்யாம் சமே திசது காங்கிதம். சிவகணங்களின் தலைவரும் சிவபிரானது திருமுகத்தினின்றும் தோன்றியவருமான சண்டன் என்பவர் சிவ கட்டளைப்படி என் விருப்பத்தை பயனாக்கட்டும். பிங்களோ கணப ஸ்ரீமான் சிவாசக்த சிவப்பிரியா ஆக்ஞையா சிவயோரேவ சமே காமம் பிரயச்சத்து. கணங்களை காத்தருளும் பிங்களன் சிவனாருக்கு உகந்தவர், சிவனிடமே பக்தி கொண்டவர், பெரும் செல்வந்தர். சிவபிரானது ஆணையை காட்டி எனது மனோவாஞ்சிதத்தை பூரணமாக்கட்டும். பிருங்கீசோ நாம கணவகா சிவாராதன தத்பரஹா பிரயச்சது சமே காமம் பத்யுராஜ்யா புரஸ்சரம். சிவகணபாலகரான பிருங்கீசர் சிவாராதன தத்பரர். இவர் தலைவரான சிவனாரது கட்டளையை ஏற்று நான் விரும்புவதை எனக்கு தரட்டும். வீரபத்ரோ மகாதேஜா ஹிம குந்தேந்து சன்னிபகா பத்ரகாளி பிரியோ நித்யம் மாத்ரூணாம் சாபிரக்ஷிதா யஜ்ஞஸ்ய சிரோஹர் யஜ்ஞஸ்ய ச யஜ்ஞஸ்ய ச யஜ்ஞஸ்ய யஜ்ஞஸ்ய ச சிரோஹர்தா தக்ஷஸ்ய து தக்ஷஸ்ய ச துராத்மனஹ உபேந்திர உபேந்திர

0: பெருந்திரள் படைத்தவர், பனி மல்லிகை பூ நிலவு போன்ற காந்தி படைத்தவர், பத்ரகாளியின் கணவர், சப்த மாதாக்களை என்றும் காத்து நிற்பவர், தீயவரான தட்சனது சிரத்தை கொய்து கேள்வியை அழித்தவர், உபேந்திரன் இந்திரன் யமன் முதலிய தேவர்களின் உடலில் காயத்தை ஏற்படுத்தியவர், சிவனாரது பணியாள், சிவனாரது கட்டளைப்படி நடப்பவர், இவர் சிவபிரானது கட்டளைப்படி எனக்கு நான் விரும்பும் பொருளை தரட்டும். சரஸ்வதி மகேசஸ்ய வாக் சரோஜ சமுத்பவா சிவையோ பூஜனே சக்தா சாமே திசது காங்கிதம். சிவபிரானது செந்தாமரை திருமுகத்திலிருந்து தோன்றிய சரஸ்வதி தேவி சிவபூஜையில் ஈடுபாடு உடையவள், எனது விருப்பத்தை தரட்டும். விஷ்ணோர் வக்ஷஸ்திதா லக்ஷ்மி சிவையோ பூஜனே ரதா சிவையோ சாசன சாசனாதேவ சாமே திசது காங்கிதம். ஸ்ரீமன் நாராயணனின் திருமார்பை அலங்கரிக்கும் லக்ஷ்மி சிவபூஜையில் மனம் கொண்ட அந்த திருமகள் எனது விருப்பத்தை நிறைவேற்றட்டும். மகாமூட்டி மகாதேவியா பாத பூஜா பராயணா தஸ்யா ஏவ நியோகேன சாமே திசது காங்கிதம். மகாதேவியான இறைவியின் திரு ஆராதனத்திலேயே ஒன்றிய மனம் கொண்ட மகாமோடி அவ்விரைவியின் திருவானைப்படி என் விருப்பத்தை எனக்கு அளிக்க.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாயனம். Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: ஓம் சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ.
0: ஸ்ரீ சிவமகாபுராணம் ஏழாவதான வாயவிய சம்ஹிதி அதிலே உத்தரகண்டம் அத்தியாயம் 31 சிவ ஆவரண பூஜையினுடைய அந்த ஸ்லோகங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய ஆவரண தேவதைகளை இந்த சிவமகா புராணமானது வர்ணிக்கிறது, ஸ்தோத்தரிக்கிறது. தொடர்கிறோம். கௌசிகி சிம்ஹமாரூடா பார்வத்யா பரமாசுதா விஷ்ணோர் நித்ரா மகாமாயா மகாமஹிஷமர்த்தினி நிசும்ப சும்பசம்ஹந்திரீம் மது மாம்சா சவப்ரியா சத்கிருத்ய சாசனம் மாது சாமே திசது காங்கிதம். பார்வதி பிராட்டியின் உயர்ந்த மகளான கௌசிகி சிங்க வாகனம் கொண்டவள். இவள் ஸ்ரீ விஷ்ணு பகவானின் யோக நித்ரை மகாமாயை பெருந்திரல் படைத்த மகிஷாசுரனை வதைத்தவள், நிசும்பன் சும்பன் ஆகியவர்களை கொன்றவள், மது பழங்களின் சதை அதாவது பழங்களின் கதுப்பு, ஆசவம் என்கிற மூலிகை சாறு ஆகியவற்றில் பற்று கொண்டவள் இந்த கௌசிகி பார்வதி பிராட்டியின் கட்டளையை தலைமையத்தாங்கி எனது விருப்பத்தை தரட்டும். ருத்ரா ருத்ர சமப்ரக்ஞா பிரமதா பிரதீதௌஜஸஹ பூதாக்ஞாஶ்ச மஹாவீர்யா மஹாதேவ சமப்ரபா நித்யமுக்தா நிருமபா நிர்த்வந்த்வா நிருபப்லவா சசாக்தயஶானுசரா சர்வலோக நமஸ்க்ருதா சர்வேஷாமேவ லோகானாம் ஸ்ருஷ்டி சம்ஹரணக்ஷமா பரஸ்பரானுரக்தாஶ்ச பரஸ்பரமனுவ்ரதா பரஸ்பரமதிஸ்னிக்தா பரஸ்பரமனஸ்க்ருதா சிவப்ரியதமா நித்யம் சிவலக்ஷணலக்ஷிதா சௌம்யா கோராஸ்ததா மிஸ்ராஶ்சாந்தராலத்வயாத்மிகா விரூபாஶ்ச சுரூபாஶ்ச நானாரூபதராஸ்ததா சத்கிருத்ய சிவயோ ராஜ்யாம் தேமே காமம் திசந்து வை. ஸ்ரீ ருத்ரனுக்கு சமமான தேஜஸ் கொண்ட ஏகாதச ருத்ரர்களான ருத்ரகணங்கள், உலகம் புகழ் பராக்கிரமம் கொண்ட பிரமதகணங்கள், மகாதேவரை போன்ற திரள் கொண்ட பூதகணங்கள் ஆகியவர்கள் எப்பொழுதும் தடைகளில் சிக்காதவர்கள், ஒப்பு உயர்வற்றவர்கள், போட்டிக்கு ஆள் இல்லாதவர்கள், எந்த ஒரு சிக்கல்களும் அற்றவர்கள், என்றும் தங்கள் சக்திகள் மற்றும் பணியாட்களோடு சேர்ந்திருப்பவர்கள், அகில உலகினராலும் தொழப்படுபவர்கள், அனைத்து உலகங்களையும் படைக்கவும் அழிக்கவும் சக்தி படைத்தவர்கள், ஒருவருக்கு ஒருவர் மிகவும்

0: அன்பும் பக்தியும் கொண்டவர்கள், தங்களுக்குள் தோழமை பூண்டவர்கள், ஒருவருக்கு ஒருவர் வணக்கம் கூறிக்கொள்பவர்கள், சிவபிரானுக்கு மிகவும் பிரியமானவர்கள், சிவ சின்னங்களான திருநீறு மற்றும் ருத்ராட்சம் அணிந்தவர்கள், மிகவும் சாந்தமானவர்கள், ஆனால் பார்க்க பயங்கர தோற்றம் கொண்டவர்கள், தோற்றம் பயங்கரம் ஆனால் சாதுவானவர்கள், ஒவ்வொருவருக்கும் இடையே இரு மனம் கொண்டவர்கள், சிலர் விரூபர்கள், சிலர் அழகர்கள், பலர் பலவித திருமியணி படைத்தவர்கள். இவ்வாறிருக்கும் ருத்ரகணங்களும் பிரமதகணங்களும் இறைவரது கட்டளையை ஏற்று என் விருப்பத்தை நிறைவு செய்யட்டும். தேவ்யா பிரிய சகி வர்க்கோ தேவி லக்ஷண லக்ஷிதா சகிதோ ருத்ர கன்யாபி சக்திபிஷ்சாப்யநேகஷா திருத்தீயா வர்ணே சம்போ பக்த்யா நித்யம் சமர்ச்சிதா சத்கிருத்ய சிவயோ ராஜ்யா சபே திசது மங்கலம். இறைவியான பார்வதி பிராட்டியை போன்ற இலக்கணங்களை படைத்தவர்களும், சிவபிரானது மூன்றாவது ஆவரணத்தில் ருத்ரகன்னியைகள் மற்றும் பல பல சக்தி தேவிகளால் பக்தியோடு பூஜிக்கப்படுகிறவர்களும் ஆன ஸ்ரீதேவியின் அன்பு தோழிகளின் கூட்டம், இறைவி இறைவரின் கட்டளையை ஏற்று எனக்கு நன்மையை செய்யட்டும். திவாகரோ மகேஷ்ச மூர்த்திர் தீத்த சுமண்டலஹா நிர்குணோ குணசங்கீர்ணஸ்ததைவ குணகேவலஹா அவிகாராத்மகச்சாத்ய ஏக சம சாமான்ய விக்ரியஹ அசாதாரண கர்மாச்ச ஸ்ருஷ்டிஸ்திதி லயக்ரமாத் ஏவம் த்ரிதா சதுர்ததா ச விபக்த பஞ்சதா புனஹ சதுர்த்தா வரணே சம்போ பூஜிதச்சானுகைஷ்ஸஹ சிவப்ரிய சிவாசக்தஹ சிவபாதார்ச்சனே ரதஹ சத்கிருத்ய சிவயோ ராஜ்யாம் சமே திசது மங்களம். எவரது மண்டலம் ஒளிமிக்கதோ, நிர்குணராகிலும் எல்லையற்ற மங்கள குணங்களால் பொலிபவரோ, சத்துவகுணமே வடிவானவரோ, மாறுபாடு அற்றவரோ, அனைத்துக்கும் ஆதிகாரணமானவரோ, ஒப்பற்றவரோ, இப்போது காணும் இவ்வுலகம் எவரது படைப்போ, படைத்தல் காத்தல் அடித்தல் என்கிற வரிசையில் எவரது செயல்கள் மிகையானதோ, எவர் இம்மாதிரி மூன்றாகவும் நான்காகவும் ஐந்தாகவும் பிரிந்து விளங்குகிறாரோ, எவருக்கு சிவபிரானது நான்காவது ஆவரணத்தில் அவரது துணைவர்களுடன் பூஜை நடைபெறுகிறதோ, அந்த சூரிய பகவான் சிவபிரானின் திருமேனியில் ஒன்றானவர். இவர் சிவனாருக்கு மிகவும் உகந்தவர், சிவபக்தர், அவரது திருவடிகளை அர்ச்சனை புரிவதிலேயே ஈடுபாடு கொண்டவர். இவ்வாறாக விளங்கும் சூரிய பகவான் சிவதம்பதிகளின் கட்டளையை ஏற்று எனக்கு மங்களங்களை அருளட்டும். திவாகர ஷடங்கானி தீப்தாத்ஸ்யாஷ்ட தீப்தாத்யாஷ்டசக்தயஹ ஆதித்யோ பாஸ்கரோ பானு ரவிச்சேத்யானுபூர்வசஹ அர்க்கோ பிரம்மா ததா ருத்ரோ விஷ்ணுச்சாதித்யமூர்த்தயஹ வித்தரா சுதரா சோமாதிகேது பர்யந்த கிரஹாஸ்ச சிவபாவிதாஹ சிவயோ ராஜ்ஞயானுன்னா மங்களம் பிரதிசந்துமே.
1: சூரியதேவருடன் தொடர்புடைய அவரது ஆறு அங்கதேவதைகள், அவரது தீப்தி முதலிய எட்டு சக்திகள், ஆதித்யன் பாஸ்கரன் பானு ரவி அர்க்கன் பிரம்மா ருத்ரன் விஷ்ணு என்கிற அவரது மூர்த்திகள், விஸ்தரை சுதரை போதினி ஆப்யாயினி உஷை பிரபை பிராக்ஞா சந்தியா என்கிற அவரது சக்தி தேவிகள், சந்திரன் முதல் கேது வரையிலான சிவபக்தர்களான எட்டு கிரகங்கள் ஆகிய இவர்கள் அனைவரும் சிவதம்பதிகளின் கட்டளையை தலைவணங்கி எனக்கு மங்களங்களை அருளட்டும்.
0: அதவா த்வாதசாதித்யாஸ்ததா த்வாதசசக்தயஹ ருஷயோ தேவகந்தர்வ பன்னாகாப்சரசாங்கணம் ராமண்யஶ்ச ததா யக்ஷா ராட்சஸாஶ்ச சுராஸ்ததா சத்த சத்த கணாஶ்சைதே சத்த சந்தோ சந்தோமயா ஹ்யஹயா வாலகில்யாதயஶ்சைவ சர்வே சிவ பதார்ச்சகாஹ சத்கிருத்ய சிவயோ ராஜ்ஞாம் மங்களம் பிரதிசந்துமே.
1: அல்லது பன்னிரண்டு ஆதித்யர்கள் அவர்களது பன்னிரண்டு சக்தி தேவிகள், ரிஷிகள், தேவர்கள், கந்தர்வர்கள், பன்னகர்கள், அப்சரஸ், கணங்கள், பிராமணிகள் என்கிற தலைவர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், இவர்களைச் சேர்ந்த ஏழு ஏழு கணங்களான கூட்டங்கள், காயத்ரி, உஷ்ணுக், அனுஷ்டுப், பிரகதி, பங்கி, திருஷ்டுப், ஜக்தி என்கிற சந்தஸ்மயமான ஏழு குதிரைகள், வாலகில்யர்கள் என்கிற முனிவர்கள் ஆகிய இவர்கள் அனைவரும் சிவனாரத திருவடி கவலங்களை என்றும் அர்ச்சனை புரிபவர்கள். இவர்கள் அனைவரும் இறைவரது கட்டளைப்படி எனக்கு இசைந்ததை செய்யட்டும்.
0: பிரம்மாத தேவதேவஸ்ய மூர்த்திர் பூமண்டலாதிபகம் சதுஷ்டி குணைஸ்வர்யோ புத்தி தத்வே பிரதிஷ்டிதஹ நிர்குணோ குணசங்கீர்ணஸ்ததைவ குணகேவலஹ அவிகாராத்மகோ தேவஸ்ததஃ சாதாரணஃ புனஹ அசாதாரண கர்மாச ஸ்ருஷ்டி ஸ்திதி லய க்ரமாத் ஏவம் த்ரிதா சதுர்தா ச விபக்த பஞ்சதா புனஹ சதுர்தா வரணே சம்போ பூஜிதஸ்ச சஹானுகைஹி சிவப்ரிய சிவாசக்தஹ சிவபாதார்ச்சனே ரதஹ சத்கிருத்ய சிவயோராஜ்யாம் சமே திசது மங்களம்.
1: தேவர்க்கும் தேவரான சிவபிதானின் மூர்த்திகளில் ஒருவர் பிரம்மதேவர். இவர் பூமண்டலத்தின் அதிபதி. 64 நற்குண செல்வங்கள் கொண்டவர். புத்தி தத்துவத்தில் நிலை கொண்டவர். நிர்குணராகினும் எல்லையற்ற கல்யாண குணங்கள் கொண்டவர். நற்குண வடிவினர், விகாரமற்றவர். இவருக்கு எதிரில் மற்றவர்கள் அனைவரும் மிகச் சாதாரணமானவர்களே. படைத்தல், காத்தல், அழித்தல் என்கிற மூன்றும் இவருக்கு மிகவும் எளிய செயல்களே. இவ்வாறு அவர் ஆவரணம் அல்லது சுரூபத்தில் 3, 4, 5 என்று பிரிந்தும் விளங்குபவர். சிவபிரானது 4வது ஆவரணத்தில் இவருக்கும் இவரது அடியார்களுக்கும் பூஜை செய்யப்படுகிறது. சிவபக்தர், சிவார்ச்சனையில் மனம் கொண்டவர், இவ்வாறு விளங்கும் பிரம்மதேவர் எனக்கு மங்களங்களை அருளட்டும்.
0: ஹிரண்ய கர்ப்போ லோகேஷோ விராட் காலஸ்ச பூருஷா சனத்குமார சனக சனந்தஸ்ச சனாதனஹ பிரஜானாம் பதயஸ்சைவ தக்ஷாத்யா பிரம்மசூனவஹ ஏகாதச சபத்னீகா தர்ம சங்கல்பயேவச சிவார்ச்சனரதாஸ்சைதே சிவ பக்தி பராயணாஹ.
1: ஹிரண்யகர்பர், லோகேஷர், விராட், காலபுருஷர், சனத்குமாரர், சனகர், சனந்தனர், சனாதனர், தக்ஷன் முதலிய பிரம்மதேவருடைய புத்திரர்கள், 11 பிரஜாபதிகளும் அவர்களுடைய மனைவிமார்களும், தர்மம், சங்கல்பம் முதலிய எல்லோரும் சிவார்ச்சனையில் ஈடுபாடு கொண்ட சிவபக்தர்கள். இவர்கள் சிவனார் கட்டளைப்படி எனக்கு நலனை அளிக்கட்டும்.
0: சிவாஜ்யாவசகா சர்வே திசந்து மம மங்களம் சத்வாரா சத்வாரஸ்ச ததா வேதா சேதிகாச புராணகாஹ தர்மசாஸ்திராணி வித்யாபிர்வைதிகீபிஷ் சமன்விதா பரஸ்பரா விருத்தார்த்தா சிவ பிரகிருதி பாதகாஹ சத்கிருத்ய சிவயோ ராஜ்யாம் மங்களம் பிரதிசந்து மே.
1: ரிக்கு, யஜுர், சாமம், அதர்வணம் என்கிற 4 வேதங்கள், இதிகாசங்கள், 11 புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள், வைதீக வித்தியைகள் ஆகியன அனைத்தும் சிவபிரானது சுரூபத்தையே குறிப்பனவாகும். ஆகவே இதன் கருத்துக்களில் முரண்பாடு கிடையாது. இவையனைத்தும் சிவக்கட்டளையை ஏற்று எனக்கு நன்மைகளை செய்ய.
0: அதருத்ரோ மகாதேவ சம்போர் மூர்த்திர் கணேயசி வாக்னேய மண்டலாதீச பௌருஷைஸ்வர்யவான் பிரபு சிவாபி மானசம்பன்னோ சிவாபிமான சம்பன்னோ நிர்குணஸ்திரிகுணாத்மக கேவலம் சாத்விகச்சாபி ராஜசச்சைவ தாமசஹ அவிகார ரத பூர்வம் ததஸ்து சமவிக்ரியஹ அசாதாரண கர்மாச்ச ஸ்ருஷ்ட்யாதி கரணாத் ப்ருதக் பிரம்மணோபி சிரச்சேத்த ஜனகஸ்தஸ்ய தத்சுதஹ ஜனகஸ்தனயச்சாபி விஷ்ணோரபி நியாமகஹ போதகஸ்ச தத் தயோர் நித்யம் அனுக்ரஹகர பிரபுஹ அண்டஸ்யாந் தர்பகீர்வர்த்தி ருத்ரோ லோகத்வயாதிபஹ சிவப்ரிய சிவாசக்த சிவபாதார்ச்சனே நரஹ ரதஹ சிவஸ்யாஜ்ஞாம் புரஸ்தத்ய சமே திசது மங்கலம்.
1: மகாதேவருத்ரன் என்பவர் சிவபரம்பொருளின் உயர்ந்த மூர்த்தமாவார். இவர் அக்னிமண்டலத்தின் தலைவர். நான்கு புருஷார்த்தங்களும் அனைத்து செல்வங்களும் இவருடையதே. மிகவும் வல்லவர், சிவபக்தி கொண்டவர், நிர்குணர், ஆனால் முக்குண ரூபர். சத்துவகுணமே உடையவர் என்றாலும் ராஜச தாமச குணங்களும் இவரிடம் உண்டு. முதலிலேயே விகாரமற்றவர். அனைத்தும் இவரது படைப்பு, காத்தல். இவர் அனைத்தும் இவரது படைப்பு. படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களின் காரணமாக இவரது செயற்திறம் ஒப்புயர்வற்றது. இவர் பிரம்மதேவரது ஒரு தலையை கொய்தவர். இவரே பிரம்மதேவரின் தந்தையும் தனையனும் ஆவார். இதேபோல் ஸ்ரீ விஷ்ணுவின் தந்தையும் தனையனும். அவருக்கு கட்டளை இடுபவரும் கூட. இவர் விஷ்ணுவிற்கும் பிரம்மதேவருக்கும் ஞானமளிப்பவர். அவர்கள் இருவருக்கும் அருளுபவரும் இவரே. பிரபுவான இவர் பிரம்மாண்டத்தின் உள்ளும் புறமும் நிறைந்திருப்பவர். இகவர உலகங்களுக்கு தலைவர். சிவனாருக்கு பிரியமானவர். சிவபக்தி கொண்டவர். சிவபாத அர்ச்சனையில் ஆசை கொண்டவர். சிவபிரானது கட்டளையை ஏற்று எனக்கு நலனை அருளட்டும்.
0: தஸ்ய பிரம்ம ஷடங்காணி வித்யேஷானாம் ததாஷ்டகம் சத்வாரோ மூர்த்தி பேதாஶ்ச சிவபூர்வா சிவார்ச்சகாஃ சிவோ பவோ ஹரஶ்சைவ மிருடஶ்சைவ ததா பரஃ சிவஸ்யாஜ்ஞாம் புரஸ்கிருத்ய மங்களம் பிரதிசந்து மே.
1: பகவானான சிவபிரானது சுரூபங்களாய் விளங்கும் ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்கிற பஞ்சபிரம்மங்கள், ஹிருதயம் முதலிய ஆறு அங்கங்கள், எட்டு வித்யேஸ்வரர்கள், சிவன், பவன், ஹரன், மிருடன் என்கிற நான்கு சிவமூர்த்திகளாகிய இவர்கள் அனைவரும் சிவ பூஜா துரந்தரர்கள். சிவபூஜையினுடைய பொறுப்பு வகிப்பவர்கள். இவர்கள் சிவனாரது கட்டளையை தலைமேற்கொண்டு எனக்கு நலன்களை அளிக்கட்டும்.
0: அத விஷ்ணு விஷ்ணுர் மகேஷாச்ச சிவஸ்யைவ பராதனுஹு வாரி தத்வாதிப சாக்ஷாத் அவ்யக்த பத சம்ஸ்திதஹ நிர்குண சத்வ பஹுலஸ்ததைவ குண கேவலஹ அவிகாராபிமானி ச த்ரிசாதாரண விக்ரயஹ அசாதாரண கர்மா ச ஸ்ருஷ்ட்யாதி கரணாத் ப்ருதக் தக்ஷிணாங்க பவேனாபி ஸ்பர்தமான ஸ்வயம்புவா ஆத்யேன ப்ரஹ்மணா சாக்ஷா ஸ்ருஷ்ட ஸ்ருஷ்டா ச தஸ்ய து அண்டஸ்யாந்தர் பஹிர்வர்த்தி விஷ்ணுர்லோகத்வயாதிபஹ அசுராந்தகரச்சக்ரி சக்ரஸ்யாபி ததானுஜஹ ப்ராதுர்பூதஶ்ச தசதா.

0: மூர்த்திவிஷ்ணு சதா விஷ்ணுமாவை பூஜிதோ நித்யம் மூர்த்தி த்ரயமயாசனே சிவப்ரியஹ சிவாசக்த சிவபாதார்ச்சனேரத சிவஸ்யாஜ்ஞாம் புரஸ்கிருத்ய சமே திசது மங்களம். பகவான் ஸ்ரீ விஷ்ணு சிவபிரானின் உயர்ந்த சுரூபத்தர். நீர் தத்துவத்திற்கு அதிபதி இவர். அவ்யக்தம், அதாவது புலப்படதா புலப்படாதது என்கிற உயர்ந்த இடத்தில் நிலை கொண்டவர். உலக இயற்கையான முக்குணங்கள் அற்றவர். சத்தகுண பிரதானர். மேலும் தூய குணங்களின் பொக்கிஷம். விகாரமற்ற, அதாவது மாறுபாடற்ற சுரூபத்தின் அபிமானி. பொதுவாக மூவுலகங்களும் இவரது படைப்பு. படைத்தல் அழித்தல் முதலியன செய்வதால் இவரது செயல் அசாதாரணமானது. சிவபிரானது வலதுபுறத்தில் தோன்றிய பிரம்மாவுடனும் கூட ஒரு சமயம் போட்டிவிட்டவர். முதன் முதலில் தோன்றிய பிரம்மாவின் மூலம் படைக்கப்பட்டவரானாலும் அவரையும் இவரே படைத்தவர். பிரம்மாண்டங்களின் உள்ளும் புறமும் நிறைந்தவர். ஆகவே இவரை விஷ்ணு என்று அழைக்கின்றனர். இகபர உலகங்கட்கு தலைவர், அசுரர்களை வதைப்பவர், சக்கரம் ஏந்தியவர், இந்திரனின் தம்பியான உபேந்திரன் இவரே. இப்புவியில் 10 திரு அவதாரங்கள் எடுத்தவர். பிருகு மகர்ஷியின் சாபத்தை காரணமாக கொண்டு பூமியின் பாரத்தை குறைக்க வேண்டி தன் விருப்பப்படி இவ்வுலகில் அவதரித்தவர். இவரது திரளுக்கு அளவே இல்லை. இவரே ஒரு பெரிய மாயாவி. தன் மாயையின் மூலம் உலகையே மோகிக்கச் செய்பவர். இவர் மகாவிஷ்ணு அல்லது சதாவிஷ்ணு என ஒரு சுரூபம் கொண்டு மூர்த்திகளின் சுரூபரான சீரிய சிங்காதனத்தில் இருந்து விளங்குபவர். ஸ்ரீ வைஷ்ணவர்களால் தினமும் பூஜிக்கப்படுபவர். சிவபிரானது பிரியர், சிவபக்தி கொண்டவர். சிவபிரானது திருவடிகளை ஆராதிப்பவர். இந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு சிவபிரானது கட்டளையை ஏற்று எனக்கு மங்களங்களை தரட்டும்.
1: வாசுதேவோ நிருத்தஸ்ச பிரத்யும்னஸ்ச ததப்பரஹ சங்கர்ஷண சமாக்யாதாஸ்ச தஸ்ரோ மூர்த்தயோஹரே மத்ஸ்யகூர்மோ வராஹஸ்ச நாரசிம்ஹோத வாமனஹ ராமத்ரயம் ததா க்ருஷ்ணோ விஷ்ணுஸ்து ரகபத்ரகஹ சக்ரம் நாராயணஸ்யாஸ்த்ரம் சக்ரம் நாராயணஸ்யாஸ்த்ரம் பாஞ்சஜன்யம் ச சாரங்ககம் சத்கிருத்ய சிவயோ ராஜ்ஞாம் மங்களம் பிரதிசந்துமே.
0: சங்கர்ஷனர், வாசுதேவர், பிரத்யும்னர், அனிருத்தர் என்கிற நான்கும் ஸ்ரீ ஹரியின் நான்கு திருமூர்த்திகள். மத்ஸ்யமூர்த்தி, கூர்மமூர்த்தி, வராகமூர்த்தி, நரசிம்மமூர்த்தி, வாமனமூர்த்தி, பரசுராமர், ஸ்ரீ சீதாராமர், ஸ்ரீ பலராமர், ஸ்ரீ கிருஷ்ணன், ஸ்ரீ விஷ்ணு, ஸ்ரீ ஹயக்ரீவமூர்த்தி, சுதர்சன சக்கரம், நாராயணாஸ்திரம், பாஞ்சஜன்யம் என்கிற திருச்சங்கம், சாங்கம் என்கிற வில், இவர்கள் அனைவரும் சிவாக்கினையை மதித்து எனக்கு நலன்களை பொழியட்டும்.
1: பிரபா சரஸ்வதி கௌரி லக்ஷ்மீஶ்ச சிவபாவிதா சிவயோ சாசனாதேதா மங்களம் பிரதிசந்துமே.
0: பிரபை தேவி, சரஸ்வதி தேவி, கௌரி தேவி, சிவபக்தியான ஸ்ரீ திருமகள் ஆகிய இவர்கள் அனைவரும் சிவபிரானது அருளை எனக்கு அருளட்டும்.
1: இந்திரோக்னிஶ்சயமஶ்சைவ நிருதிர்வருணஸ்ததா வாயு சோம குபேரஶ்ச ததேயானஸ்த்ரிசூலத்ருக் சர்வே சிவார்ச்சனரத சிவசத்பாவபாவிதாஹ சத்கிருத்ய சிவயோ ராஜ்ஞாம் மங்களம் பிரதிசந்துமே.
0: இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், முத்தலைச்சூலம் ஏந்திய ஈசானன் ஆகிய எண்டிசை பாலகர்களும் சிவபூஜா துரந்தரர்கள், சிவபக்தி பூண்டவர்கள். இவர்கள் எனக்கு நன்மைகளை தரட்டும்.
2: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.
3: திருத்தோள்நோக்கம் திருத்தில்லையில் அருளியது. பிரபஞ்ச சுத்தி. தோள்நோக்கம் எனப்படுவது பெண்களில் ஒருவருடைய தோளினை மற்றொருவர் நோக்கியபடி பாடிக்கொண்டே ஆடி மகிழும் விளையாட்டாகும். இந்த வகையிலே மாணிக்கவாசகப் பெருமான் ஆன்மாக்களை தூய்மைப்படுத்தும் விதமாக பிரபஞ்ச சுத்தி என்னும் உட்கருவினை கொண்டு பாடி அருளியுள்ளார். இது 14 பாடல்களை கொண்டது.

தலைத்தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவா தோநோக்கமாடாமோ பிரமன்னரி என்றிருவரும் தம் பேதமையால் பரமம் யாம் பரமம் என்றவர்கள்

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திரு பொன்னூசல் உத்தரகோசமங்கையில் அருளியது அருட்சுட்டி. பழந்தமிழ் மகளிர் பொன்னூசல் ஆடும்போது பாடிக்கொண்டே விளையாடுவது மரபு. இவ்வகையிலே சிவபெருமானுடைய அருளை பெறும் பொருட்டாக மாணிக்கவாசகப் பெருமான் பாடி அருளியுள்ளார். சிவபெருமானின் தூய்மையான அருளை பெறுதல் என்பதே அருட்சுத்தியாகும். இது 9 பாடல்களை கொண்டது.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: அன்னைப்பத்து திருத்தில்லையில் அருளியது ஆத்ம பூரணம். அன்னைப்பத்து பகுதியில் சிவபெருமானே தன்னுடைய காதலனென்று என்னும் மகளின் தன்மையை வியந்து அவளுடைய அன்னை பாடுவதாக அமையப்பெற்றது ஒரு சார்பு, தன் காதலனை நினைந்து தன் அன்னையிடம் புலம்பி அழுததை தோழி மற்றவர்களிடம் கூறுவது போல் அமையப்பெற்றது இன்னொரு சார்பு. இவ்வகையிலே மாணிக்கவாசகப் பெருமான் உயிரானது இறைவனோடு இரண்டறக் கலந்து நிறைவு பெறும் ஆத்ம பூரணம் என்னும் உட்கருத்தினை கொண்டு பாடி அருளியுள்ளார். இது 10 பாடல்களை கொண்டதாகும்.

குயிர்பத்து திருத்தில்லையில் அருளியது. ஆத்ம இரக்கம். தலைவனை பிரிந்த தலைவியானவள் மீண்டும் தலைவனுடன் சேருவதற்காக குயிலை விழித்து பாடுவதாக அமையப்பெற்றது. இவ்வகையில் ஆன்மாவானது இறைவனாகிய சிவபெருமானோடு கூடாதிருக்கின்ற நிலையினை எண்ணி அதற்காக இறங்குவது போல் ஆத்ம இரக்கம் என்னும் உட்கருத்தினை கொண்டு மாணிக்க வாசக பெருமான் பாடி அருளியுள்ளார். இது 10 பாடல்களை கொண்டதாகும்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: சிவபெருமானுடைய அஞ்சு முகத்திலிருந்து அஞ்சு சைவர்கள் உதித்தார்கள். சிவபெருமானுடைய ஈசானம், தற்புருஷம், அகோரம், பாமதேவன், சத்யோசாதயம் என்ற அஞ்சு முகத்திலிருந்து அஞ்சு ரிஷிகளை உண்டு பண்ணினார். ஆறு சிவபெருமான் சிவ சிருஷ்டியின் வீர் அகத்தியர், பரத்வாசர், கௌதமர், காசிவர், கௌசிகர். அஞ்சு பேர் அகத்தியர், பரத்வாசர், கௌதமர், காசிவர், கௌசிகர். அஞ்சு ரிஷிகள் அது மாதூர் பாகனாருக்கு வழிவழி அடிமை செய்யும் வேதியர்களவர்கள். அந்த அஞ்சு ரிஷி கோத்திரத்தில் வந்தவர்கள் தான் சிவபெருமான தொட்டு பூசிக்க உரிமையுடைய எல்லாரும் சிவபெருமானை தொடப்படாது. எல்லாரும் சிவபெருமான தொடப்படாது. இதெல்லாம் யாரும் வேற பேரும் சொல்ல மாட்டாங்க, நான் தான் சொல்லுவேன். இப்பதான் எல்லாரும் தொடலாம்னு கூட சட்டம் இருக்குது. அதனாலே சிவவேதியர்கள் வேறு, சிவன் முகத்திலே ஜனித்த விப்பிர சைவர் இவரே அருச்சதைக்கு இருந்து எண் என்பது சைவ சமய நெறி. தெரிந்துணரின் முப்போதும் செல்கால நிகழ்காலம், வருங்கால மாணவற்றின் வழிவழியே திருத்தொண்டின் விரும்பிய அர்ச்சனைகள் சிவவேதியக்கே உரியவர். அப்பெருந்தகையால் குலப்பெருமை அம்போடும் பற்றியதோ என்கிறார் சேர்க்கலார் முப்போதும் திருமணி திருவார் புராணத்தில். விரும்பிய அர்ச்சனைகள் அர்ச்சனை பூஜை சிவவேதியக்கே உரியவர். முதலமைச்சர் சொல்றாருப்பா, சேர்க்கலார் முதலமைச்சர் தானே, முதலமைச்சரே சொல்றாரு. அப்பவே ஒரு சட்டம் போட்டுருக்காரு, விரும்பிய அர்ச்சனைகள் சிவவேதியக்கே உரியன என்று. அந்த அஜிஷி கோத்திரத்தில் வந்தவர்கள் அவங்கதான் சிவபெருமான தொட்டு முக்காலமும் தொட்டு பூசமுன்ன உரிமை உடையவர், உரிமையுடையவர், தகுதி உடையவர். அப்படிப்பட்ட அந்த மறையோருக்கும் முறையோருக்கும் முறையோர் சொன்னால் அதனாலே அவர்களுக்கு பக்கமாக இருந்து தொண்டு செய்கின்ற மற்றைய பிராமணர்களும் மற்றைய பிராமணர்களும் மற்றைய பரிசாரர்கள் மற்றைய பரிசாரர்கள் முறையோருக்கும் பரிசாரர்க்கும். பரிசாரர் என்பது மடைப்பள்ளியிலிருந்து மடைப்பள்ளியிலிருந்து பூ கட்டுறதுலேருந்து சந்தன் அரைக்கிறது தீர்த்தம் எடுக்கிறதுலேருந்து இப்படி பல பணிகள் இருப்பார். அத்தனை பணிகளுக்கு உரியவர்கள் பரிசாரர்கள். மேலே வாசிக்கிறதுலேருந்து சகலம் கோயிலில் கூற்ற வேலைன்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்ட அந்த பரிசாரகருக்கும் தனிவிடைய நெறியோர்க்கும், தனிவிடைய நெறியோர்க்குன்னா மனம் வந்து சாந்தத்தன்மையோடு சாத்திவிக குணத்தோடும் சாத்திவிக குணத்தோடு இருந்து பணி செய்கின்ற தொண்டர்கள் நெறியோர். சிறிதேனும் சிவகர்மத்தால் வந்தால் துணிவிடையும் உயிர் உறக்க உரியோர். கையாது சிவகர்மம், சிவகர்மம் என்கின்ற சிவாலய பணி இருக்குது பாரு. அந்த பணியில கொஞ்சம் கூட குறைவு வரப்படாது, கொஞ்சம் கூட குறைவே வரப்படாது. குறைவு வந்தால் அந்த காலத்துல பணியில குறைவு வந்தா தன்னுடைய உயிரையே நீத்திருக்கிறார்கள், தன்னுடைய உயிரையே நீத்திருக்கிறார்கள். இப்ப அறிவாட்டாய நாயனாரு சென்னல் அரிசி செங்கீரை மாவிடுவு மூணு திறந்தோறும் தண்டலை நீர்நெறி கோயிலுக்கு கொண்டு போய் கொடுப்பாரு. சென்னல் அரிசி மாவடுவு செங்கீர் இது மூணு கொண்டு போய் சாமி கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துக்கிட்டே வந்தார். ஒரு காலம் பஞ்சம் வந்துருச்சு, அவருக்கு உணவே இல்லை. உணவு கிடைக்காம அரிசி சாமி கொடுக்க முடியாம இருந்த காலத்துல கூலிக்கு நெல் அறுக்க போனார். கூலிக்கு நெல் அறுத்து கொண்டு வரும்போது பட்டினியா கடந்து போனாரு, தண்ணீரை குடிச்சுக்கிட்டு போனாரு, கீரையை சாப்பிட்டு போனாரு. அப்படிலாம் உணவு அப்படி உணவு அருந்தி விட்டு கூலிக்கு போறோம். அதுல வருகிற சென்னல்ல அரிசி ஆக்கி சாமி கொடுக்கும் தான் பட்டினியா. அப்படி போகிற நாளையில ஒரு நாள் அரிசி மாவிடுது செங்கீரை மற்ற பால் முதலான பொருள் எல்லாம் கோயிலுக்கு கொண்டு போனாரு. மனைவியும் பின்னால வந்தா. அப்படியே போகும்போது பசி மயக்கத்துல கண்ணு ரெண்டு போய் கால் பின்னலாடி கீழே விழுந்துட்டாரு. அப்படி விழுந்த போது அந்த அரிசி இதெல்லாம் கொட்டி போச்சு, மாவிடுது அரிசி எல்லாம் கொட்டி போச்சு. கொட்டின இடம் நிலப்பளவு விடாரு அதெல்லாம் கொட்டி போச்சு. கொட்டி போச்சுன்னா இப்ப நாம என்ன செய்வோம்? சரி, இத்தனை காலம் என்னமோ நம்ம முடிஞ்சவரையும் செஞ்சோம், இப்ப பட்டினியா கிடந்தும் செஞ்சோம், இருந்து அந்த சாமிக்கு இறக்கமே இல்லை. கடைசியா இப்ப நம்ம தள்ள அடிக்கல விழுந்து எல்லாம் கொட்டி போச்சு, இன்னமேல இந்த சாமியை நினைக்கவே கூடாது அப்படின்னு ஒரு எரிச்சம். சாதாரணமானவர்களும் அவர்கள் வைராக்கிய பக்தி சிவபெருமானுக்கு கொண்டு போகிற நிவேதன பொருள் கொட்டி போச்சு, அங்கு கொண்டு போய் சேர்ந்து நிவேதனம் கொள்வதற்கான பாக்கியம் நமக்கு இல்லை, புண்ணியம் இல்லை, அதனால நம்மை நாம் வாய்த்துக் கொள்வதால் சரி என்று சொல்லி அருவாள் எடுத்து கழுத்தார். அது முடியவருக்கு தாயனார் வேறு, அறிவாள் அறுத்த முடியினால அறிவாட்டாயனாயனான்னு இருந்துச்சு. அதனாலே அப்போது அறுக்கும் போது சிவர் வந்த விடால் வந்து கையை கொடுத்து பிடிச்சுக்கிட்டாரு. அன்பனே நீ அறுத்தாரு அடுத்து அறுத்தாரு, இந்த மாதிரி நீ சிந்தனை மாவிடுவல்ல நான் சாப்பிட்றேன் பாருன்னு அதை சாப்பிட்ற சத்தமும் கெடுத்தான், விடையில் சத்தம் கெடுத்தான், இது மாவிடுவ சாப்பிடுறது. அதன் பிறகு அவருக்கு சிவலோகம். ஆகவே இப்படி பணிக்கு தவறு வந்தால் செய்கின்ற அந்த துண்டுக்கு ஏதாவது இடையூறு வந்தால் தன்னையே வாய்த்துக் கொள்ளுகின்றவர்கள். அதனாலே அந்த வெய்யடியார்களுக்கு சிவனுக்கு பணி செய்வதுதான் அவங்களுக்கு முக்கியமானது, அதுக்கு இடையூறு வந்தா உயிர்ட்டுவார் நாயன்மார் வரலாம் நிறைய பார்க்கலாம். அதனால அப்படிப்பட்ட ஒரு துணிவுடைய தொண்டர்களும் இந்த அலைகள்ல இருந்திருக்கிறாங்க, அதெல்லாம் கூட குறிச்சு பாடுற. சிவகருணன் தாழ்ந்து கண்டால் துணிவிடையூர் துயில் துறக்க உரியோர்க்கும் பெரியோர்க்கும் தொழும்பு செய்வான். அதனால மறையவருக்கும் அங்கே பரிசார முறையாக பரிசார தொண்டு செய்கின்ற பரிசாரர்களுக்கும் சாந்தம் உள்ள மரமுடையவர்களுக்கும் சிவகருணன் செய்கின்றதில் தாழ்வு வந்தா அதற்காக தன்னை வருத்திக் கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்ற அந்த அடியார்களுக்கெல்லாம் வணக்கங்கிறார். கோயில்ல சுருக்கமா சொன்னா கோயில்ல தொண்டு செய்கின்ற அடியார்கள் எல்லாம் வணக்கம். அதுக்கு மேல நதி விசேடம் தல விசேடம் சொல்றார். இந்த ஊர்ல இருக்கிற நதி விசேடம் தல விசேடம் அதை எப்படி சொல்றாருன்னா, எல்லாது பகல் நோன்று இலகிய நீரிடஞான இதயம் ஒன்று, எல்லாது பகல் நோன்று இலகிய நீரிடஞான இதயம் ஒன்று. எல்லாதுன்னா இகழாது, இகழாதுன்னா கொஞ்சம் கூட அலட்சியம் இல்லாதபடி அதை பெரிதாக எண்ணி, எதை பெரிதாக திருநீர், திருநீரு தான் நமக்கு செல்வம், திருநீருக்கு செல்வம்னே ஒரு பெயர். பூதின்னு இருப்பா வடமொழியில அதற்கு மேலான செல்வம் கிடையாது. பூதினா செல்வம், வி போட்டா உயர்ந்த செல்வம், அதுக்கு மேல செல்வமே கிடையாது. அதனாலதான் திருநீர் பூசாத நெற்றியை சுடுன்னு வேதத்தில் சொல்லலாம். திருநீர் பூசாத நெற்றியை சிவாலயம் இல்லாத கிராமத்தை சுடுன்னு சொல்லணும். சிவசாஸ்திர சிவசம்பந்தமாக இல்லாத நூல்களை நெருப்பு வச்சு கொடுத்துன்னு சொல்லுதான், சிவலிங்கம் இல்லாத வீட்டையும் நெருப்போன்னு சொல்லுதான் அப்படின்னு வேதத்தில் சொல்லுதான். அப்படிலாம் நம்ம செய்ய முடியுமா? அதுல இருக்கிற உயர்வு முக்கியம் என்பதற்காக அப்படி வேதத்தில் சொல்லணும். அதனால அப்படின்னா சிவலிங்கம் இல்லாத வீடுனா எல்லாரும் ஆன்மார்த்த பூஜை பண்ணணும், ஆன்மார்த்த பூஜை பண்ணா இவங்க சிவலிங்கம் இருக்கவும் இல்லை. அதனாலே முக்காலமும் திருநீர் நெற்றியில் இருக்கணும், எக்காலமும் திருநீர் இருக்கணும், முக்காலமும் இருக்கணும், காலம் மத்தியான அதாவது திருநீர் எந்த வேளையில நெற்றியில இருக்கும், அது மங்காம பூசி மகள் வர ஒரு கூட உபூதி கொடுப்பான். அவங்க சும்மா இருக்குது அவ்வளவு நெத்தி கடாடாடா பூசினா எவ்வளவு நல்லா இருக்கும், திருநீர் இல்லாமல் இருக்கவே விடாது. முன்னால் உட்காந்துருங்க, திருநீர் இருந்தா அது பார்க்க நல்லா இருக்கும். நீ ஒண்ணுமே வேண்டா, சிவாய நம திருநீர் பூசிட்டீங்கன்னா சிவலோகம், சிவாய நம என்று திருநீர் பூசிட்டா சிவலோகம். திருவாய் போலிய சிவாய நம என்று நீரணிந்தே தருவாய் சிவகதினி பாதிரி புரியும். அதனாலதான் மாணிக்கவாசகர், அதனாலதான் மாணிக்கவாசகர் வியாதிக்கு பயப்பட மாட்டேன், பரப்புறப்பு பயப்பட மாட்டேன், திருநீர் பூசாதவரை கட்டா பயப்படுவேன். அதனால திருநீர் நெத்தியில எப்போது திருநீர் பூசணவங்கிட்ட பக்கத்துல போகாதே அப்படின்னு யமதூதர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு அப்பசுவாமி. அது தெரியுமா உங்களுக்கு அந்த பாட்டு? தெரியுமா? தெரியுமா? நான் சொல்றத கொஞ்சம் கூட மறந்துடாதீங்க. நான் சொல்றது அப்பர், நான் சொல்றத கொஞ்சம் கூட மறந்துடாதீங்க. சிவபெருமான நினைந்து திருநீர் பூசணவங்க பக்கத்துல போயிடாது அப்படின்னு யமதூதர்களுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. காலபாச குறுந்தொகைன்னு அதுக்கு பேர், குறுந்தொகையில பாடியிருக்காரு. அந்த பாட்டு தெரியுமா இருக்காது? இறையொல் மரவேல் நமந்தூவே, இறைனா கொஞ்சம் கூட மறந்துடாது, இறையொல் மரவேல் நமந்தூருவீர் பெறையும் பாம்பும் முடை பெறுவான் தவறு, பெறையும் பாம்பும் முடை பெறுவான் தவறு நரவதாரிய நல்லது சாந்தில் நிறைய நீரணிவார் இது செல்லரே. அதனாலே திருநீர் பூசினவர்களுக்கு முன்னாலே போயிடாதீர்னு அப்புறம் காட்டுவோம். அதனாலே இப்படி உட்காரம் இகழாமல் எல்லாது பகல் ஒன்று இலகிய நீரிட ஞானம் இதயம் ஒன்றோ. அதனாலே தவறாமல் திருநீற்ற நெற்றியிலே அறிபவர்களுக்கு உள்ளத்திலே ஞானம் உண்டாகும், உள்ளத்திலே ஞானம் உண்டாகும். சைவ சமயத்துக்கு முக்கிய பொருளாக இருப்பது மூணு, சைவ சமயத்துக்கு முக்கிய பொருளாக இருப்பது மூணு, ஒன்று திருநீறு, இன்னொன்று உருத்தராட்சம், இன்னொன்று பஞ்சாட்சம். திருநீறு, உருத்தராட்சம், பஞ்சாட்சம், இது ரெண்டும் புறச்சின்னம்னு வேறு. திருநீரும் உருத்தராட்சமும் புறச்சின்னம்னு வேறு, பஞ்சாட்சரம் அகச்சின்னம்னு வேறு. அகச்சின்னம் அகம்னா உள்ளே இருக்கிறது. கருத்தின் பயனா எழுத்தஞ்சு என்பார் சேர்க்கிறார். கேட்டாடா இப்படி எல்லாம் எடுத்து சொல்றீங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா? கருத்தின் பயனா எழுத்தஞ்சு சேர்க்கிறார். சண்டேஸ்வர நாயனார் புராணத்தில் சொல்றார், பண்ணின் பயனா நல்லிசையும், பாலின் பயனா இஞ்சுவையும், கண்ணின் பயனா பெருகொலியும், கருத்தின் பயனா எழுத்தஞ்சு. கண்ணுல ஒளி இல்லைன்னு வச்சுக்க, கண்ணு இருந்து பிரயோசனம் இல்லை. மனசுல பஞ்சாச்சரம் இல்லைன்னு வச்சுக்க, மனசு இருந்து பிரயோஜனம். பால் மனசு, அது பால் மனசு. கருத்தின் பயனால் எழுத்து, விண்ணின் பயனால் பொடிமலையும், வேத பயனால் சைவம், மண்ணின் பயனால் அப்பதியும், வளத்தின் பெருமை வரம் உடைப்போ என்பது சண்டேஸ்வர நாயனார் புராணத்தில் சொன்னார் சேர்க்கிறார். அதனாலே திருநீரும் உருத்திராட்சமும் புறச்சின்னம். அது இதுல சொல்றார் நம்ம திருப்பல்லாண்டுல சேர்ந்தனாரு, சேலும் கயலும் தடைக்கும் கண்ணாரிடம் கொங்கையில் செங்கும் குங்கம் போல் போலும் பொடியணி மார்புலங்கு வந்து புண்ணியல் போற்றி மார்பு அயலு அரியா நெறிந்து வந்த மரத்தகத்தை பால் அப்படின்னு ஒத்து நின்றாருக்கே பல்லாண்டு உரிமை என்பது திருப்பல்லாண்டு. அதனாலே வஸ்திராபரணங்களை அணிந்த ஒரு மகளிரை பார்த்த அதுல பிரியமுடையவர்களுக்கு அந்த ஆடையாவணர்கள் கண்டு பிரியப்படுவார், ஆடையாவணர் கண்டு பிரியப்படுவார். அதே போல மெய்யடியார்கள் இந்த திருவேடத்தை கண்டு பிரியப்படுவார், திருவேடத்தை கண்டு பிரியப்படுவார். சேரமான் பெருமாள் நாயனார் பட்டத்து அரசர், பட்டத்து யார மேல பவுனி வந்தார்? சேரமான் பெருமாள் நாயனார் அரசர் யார மேல பவுனி வந்தார்? முன்னாலே ஒரு வண்ணன் வந்தார், அவன் ஒரு மண்ணை சுமந்து வந்தார். படபட படபடன்னு மழை பெஞ்சுது, மண்ணு கரைஞ்சது, உடம்பெல்லாம் ஒழுகுச்சு. கொஞ்ச நேரத்துல மழை நின்று காத்தடிச்சது பூத்து போச்சு, காத்தடிச்சது பூத்து போச்சு. அப்படி பூத்து போன உடனே திருநீர் மாதிரி இருந்துச்சு, முழுநீர் ஊசிய முனிவர போல வந்தான், முழுநீர் ஊசிய முனிவர போல வந்தான். யானையில வந்த சேரமான் பெருமாள் நாயனார் அவனை பார்த்த உடனே கீழே இறங்கினார், அவன் காலில் விழுந்து வணங்கினார். அவன் பதறி போட்டான், ஐயோ சாமி நான் பண்ணான், ராஜா வந்து காலில் விழுந்தா என்ன அவருக்கு போனது அண்ணா, ஐயோ நான் அடிவண்ணான். அதுக்கு அவரு நான் அடிச்சேரன், நீ வண்ணான்னு தெரியும், உண்மையில பூத்து இருக்கிறது ஒவ்வொரு மண்ணும் தெரியும், ஆனா திருநீற்றினுடைய நிறத்தை ஞாபகப்படுத்திச்சு பாரு, அதுக்கு கூப்பிட்டேன். அப்படின்னா அந்த திருநீற்றினுடைய பெருமை என்ன? சேரர் பெறான் தொடக்கண்டு சிந்தை வருந்தி மிக நைந்து, ஆரென்று அடியனை கொண்டது அடியன் அடி வண்ணாது என்ன? சேரன் வரான் அடிச்சேரன் அடியே என்று திருநீற்றின் வார வேடம் நினைப்பி தீர் வருந்தாதேது என. அதனாலே திருநீற்றினுடைய பெருமை அழகுபடாது. அந்த திருநீற்று பதிகம் பாடுறதுக்காகவே கைலாயத்திலிருந்து ஒருத்தர் வந்தார், மதுரையில வந்து போனார், கைலாயத்திலிருந்து ஒருத்தர் திருநீற்று பதிகம் பாடுறதுக்காக, மற்றதெல்லாம் இருந்தாங்க. திருநீற்று பதிகம் பாடுறதுக்காக மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்தூர் வாயுவன் திருவாரவாயான் திருநீரேனு அந்த பதிகம் பாடுறதுக்காகத்தான் கைலாயத்திலிருந்து வந்தார். அதை சொல்றாருங்களே, இகழாமல் உட்காரணம் திருநேற்ற அணிபவர்களுக்கு நெஞ்சிலே ஞானம் உண்டாகுங்கிறார். முதல் எல்லாது பகன்றும் இலகிய நீரிட ஞானம் இதயமென்றும், தள்ளாறும் மறைநாளும் செவிமடுப்ப ஆணவ போய் திசை போயினாலும். தகுதியுடையதாயிருக்கிற மறைநாள், மறைநாள்னா வேதங்கள், வேதங்கள் இருக்கு, எது ஜாமாதரவன்கின்ற வேதங்கள், அந்த வேதம் வேத சாரமாயிருக்கிற நம்முடைய திருமுறை புராணங்களாகி நூல்கள். நல்ல நல்ல விளக்கம், நல்ல விளக்கம். நீங்க கேட்கறதா ரொம்ப கவனமாக இருக்கும். இப்படி தேவாரம் வேதசாரம் கூட எழுதியிருக்காரு காசிவாசியத்தினால். தேவாரம் வேதசாரம், தேவாரம் வேதசாரம் இருக்கு. எல் ஜொரு சாமம் அதனோட இருக்கின்ற நான்கு வேதத்தையும் சிவபெருமான் நான்கு முகத்திலே உண்டு பண்ணினார். அது வடமொழியில் இருக்கணும், அதை படிக்கிறதுக்கு நமக்கு உரிமையும் இல்லை, தெரியாது, அந்த மொழியும் தெரியாது, உண்டா இல்லையா? சமஸ்கிருதம் தெரியாது, தெரிஞ்சா படிக்கலாம்னு வச்சுங்க. ஆக அந்த வேதத்தினுடைய சாரமாக இருக்கிறதா திருமுறை 12 மெய்கட்ட சாஸ்திரங்கள் சிவபுராணம், சிவதோத்திரம், சிவசாஸ்திரம், சிவபுராணம், நம்முடைய நூல்கள் சிவதோத்திரம், சிவசாஸ்திரம், சிவபுராணம். நமக்கு முதல் நூல்கள் வேத சிவாகமம், வேத சிவாகமம் தான் சைவர்களுக்கு முதல் நூல். வேதமும் சிவாகமும் 28 சிவாகமும் 4 வேதமும் தான் நம்ம சமயத்துக்கு முதல் நூல். மற்ற சமயத்துக்கெல்லாம் மனுஷனால எழுதப்பட்ட நூல், நம்ம சமயத்து தான் கடவுளே எழுதணும். அதனாலே அந்த வேதத்தையும் வேத சாரமாக இருக்கிற இப்படி சிவ நூல்களை செவிமடுப்பர், செவிமடுப்பர், செவியினாலே கேட்க, செவியினாலே கேட்க. இப்ப என்ன கேட்கிறிய? வேத சாரமாக இருக்கிற சிவபெருமானுடைய பெருமையை செவியினாலே கேட்கிறீ. செவியினாலே கேட்கறதுக்கு பலன் உண்டு, கண்ணால பார்க்கறதுக்கு பலன் உண்டு, சாப்பிடுறதுக்கு பலன் உண்டுதான் நல்லா தெரியும், சாப்பிடுறதுக்கு பலன் உண்டு, நினைக்கிறதுக்கு பலன் உண்டு, நினைக்கிறதுக்கு பலன் உண்டு, இப்படி எல்லா செயல்களுக்கும் பலன் உண்டு. அது நல்லது சம்பந்தமா செஞ்சோம்னா நல்ல பலன், கெட்டது சம்பந்தமா செஞ்சா கெட்ட பலன். அதனாலே இப்ப நம்ம செய்யறது நல்லதும் கெட்டதும் எல்லாம் கடந்து சிவ சம்பந்தமான செயல், சாதாரண நல்லது. இப்ப கேட்கறது சிவனையே கேட்கறேன், பார்க்கறது சிவனையே பார்க்கறேன், நினைக்கிறது சிவனையே நினைக்கிறேன், வணங்கிறது சிவனையே வணங்குறேன், அப்படித்தானே செய்யறோம். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? அப்படின்னா நம்ம என்ன ஆகும்? சிவமாகும். அதனால இப்படி சிவசம்பந்தமாயிருக்கிற நூல்களை செவியினாலே கேட்பவர்கள், செவியினாலே கேட்பவர்கள். அது செவிகால் கேள்மின்களோ சிவனின்மிரை செம்பவன எரிபோல் மேனிப்பிராந்தரம் எப்போதும் செவிகால் கேள்வின்கள். யாரு சொல்றா? திருநாகரன் சுவாமி, திருவங்கரம். எப்போதும் கேள்வி, எப்போதும் கேட்கறதுல இருக்கிற ஒரு ஞானம் படிக்கிறதுல வராது, கேட்கறதுல இருக்கிற ஞானம் படிக்கிறதுல வராது, கேட்கறதுக்கு ஞானம் சட்டு முடிஞ்சு அது நிறைய சொல்லணும். அதனாலதான் அந்த கேள்வி என்ன சொன்னாரு திருவள்ளுவர், செல்வத்துள் செல்வம் அச்செல்வம், அதுக்கு மேல சொல்லவே முடியாது. செல்வத்துள் எல்லாம் தானா படிச்சா ஞானம் சட்டுன்னு வராது, ஆச்சாரியர் உபதேசித்தான் ஞானம். இப்ப நமசிவாயங்கிறது நமக்கு சொல்ல தெரியும், இதை இப்ப எங்க பார்த்தாலும் எழுதி வச்சிருந்தா துண்டுல போட்டு உப்புல கட்டிக்கிட்டாலே நானே நமசிவாயம் உப்புக்குள்ள இருக்குப்பா. ஐயோ, நீங்க யாரும் கட்டி கூடாது. நமசிவாயங்கிறது சிவசிவா போட்டு சிவாயனம் போட்டு நமசிவாயம் போட்டு இடுப்புல கட்டிக்கிட்டாலே. நான் என்ன சொல்ல தெரியுமா? கருத்தின் பயனா எடுத்து நெஞ்சுக்குள்ள வைக்கிறதே, இதயத்துல வைக்கிறதே இடுப்புல வச்சிருக்கிறேன். எல்லாம் போட்டு எல்லாம் இருக்கு கீழே, அதுக்கு மேல இருக்கு. அதனாலே அப்படி சிவ சம்பந்தமாயிருக்கிற எந்த பொருளையும் அதனால தாழக்கூடாது. இப்ப நிறைய சொல்ல வேண்டியது, இப்ப பூக்க பூக்க ஒண்ணு உரம்னு வச்சுக்கோங்க, தீர்த்தம் ஒண்ணு உரம்னு வச்சுக்கோங்க, சிவ சன்னிதானத்துக்கு சிவ கைங்கரியத்துக்காக எந்த பொருள் கொண்டு போனாலும் தோல்ல கொண்டு போகணும், தலையில கொண்டு போகணும், இடுப்புக்கு மேல தூக்கிட்டு போகணும். நீ நாடு நன்னெஞ்சி நிலைகண்டா யாரிவார் சாழ்நாடும் வாழ்நாடும் தாய்க்காட்டம் பெருமாறு பூநாடும் தலை சுவப்ப புகழ்நாடும் செவி கேப்ப நாடாடு நெருந்தேற்க பரல அண்ணன். அல்ல என்ன சொல்றாரு? நீ நாடு நன்னெஞ்சி நிலைகண்டா யாரிவார் சாழ்நாடும் வாழ்நாடும் தாய்க்காட்டம் பெருமாறு பூநாடும் தலை சுவப்பு புகழ் நாமும் செவி கேப்ப நாடாடு நெருந்தேற்க பரல அண்ணன் சொல்லணும். அதனாலே செவியினாலே கேட்கறதுக்கு வரணும். மற்றைய புரிகளை விட சிவிக்கு அதிகமான பவர். ஆச்சாரியன் மந்திரத்தை எதுல உபதேசிக்கிறார்? கண்ணிலையா உபதேசிக்கிறார். அதனாலதான் செவி பரணபவனி, செவி பரணம், செவி தான் உட்கார முடியும். செவி நிறைய சொல்லணும், காதுகிட்டா விடா, காதலி விடா. அதனால அப்படி செவியினாலே கேட்பவர்களுக்கு ஆணவ நோய் போயிருக்கிறார். தள்ளாறு வரனாலும் செவி கொடுப்ப ஆணவ நோய் திசை போயினாலும் விழாமல் எழுந்தஞ்சு உணர்ந்தோத விரண் மல்லி விரண் மரளி விரவ அஞ்சு. ஏனாலே திருநீர் பூசினா ஞானம் உண்டாகும், செவியிலே சிவருடைய புகழை கேட்டா ஆணவ நோய் போகும், எழுத்து அஞ்சையும் உணர்ந்து ஓதினோமானால் ஏவன் அஞ்சுவான், ஏவன் பூதனும் அஞ்சுவது என்றால் நயமந்தான் நினைவார்க்கு நீ அனுப்பி நயனந்தான் நமச்சிவாயில் வந்தல்லவா ஆகையால பஞ்சாட்சரத்தை ஓதுகிறவனுக்கு யமன் பயப்படுவான். அச்சொல்லி புல்லார் சீர் நல்லாரும் குக்கோடியின் அணுக பஞ்ச புலன்களார். இங்க நல்லாருங்கிற அந்த ஆறு அல்லவா, அந்த நல்லாறையும் இந்த ஊரையும் அந்த ஆற்றையும் இந்த ஊருக்கும் வந்தாலே புலன் வஞ்ச புலன்கள் எல்லாம் அதனுடைய சேட்டங்கள் எல்லாம் வந்துடும். வஞ்ச புலன் விலங்கு மனத்தால் மலங்க புலனைந்து வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் வலா உணர்ந்து அல்லவா வஞ்சனை செய்வது, புலன்கள் வஞ்சனை செய்யும். மாறி நின்று மயக்கீடு வஞ்ச புலனைந்து வழியடைத்த முதலாத்திரவது அல்லவா. அதனாலே புலன்கள் எல்லாம் சொன்ன முடியும். எங்க குக்கொடியூருக்கு வந்து அந்த நல்லாறிலே குளிச்சா

காசி பொழுது காசி பொழுது அருள்வது நலனான பதினொருவருக்கு கனதானம் அளிக்க வேளாம். அருமையாக இருக்கின்ற அன்னதானத்தை, இந்த தானத்துல தானம்னா இடம், இந்த தானத்துல அன்னதானத்தை ஒருத்தருக்கு கொடுத்தோமான தருமகவான் உறவலகும், சஞ்சிதங்கள் உறவலகும். அதனாலே இந்த தானத்துல தானம் பண்ணினோமானால் அவர்களுக்கு இந்திர பதவி உண்டாகும். இந்திர பதவி இந்த தானத்துல ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணமாடா, இந்த கொடுத்தவர்கள் அண்ணன் கொடுத்தவர்களுக்கு இந்திர பதவி கிடைக்கும். சஞ்சிதங்கள் உறவலகும், சஞ்சித கர்மம் என்பது மொத்தமாக இருக்கிற வினை குறைஞ்சு போகுமா. சைவம் ஒரு திருமொழியும் புக்கொழியும் பேச உடம்பு கொழியும் துணிகள் யாரும். அதனால சைவ மூவராகிய தேவாராசிரியர் திருஞான சம்பந்த திருநாள் சுந்தர் அந்த மூவருடைய பாட்டை பாடி தோத்திரம் பண்ணி இந்த திருப்புக்குழியூருக்கு வந்தா உடம்புல இருக்கிற வியாதி தெரிஞ்சிருமா, உடம்பு அப்புறம் வராதா. மூவர் தேவாரத்தை ஓதி இந்த புக்குழியூருக்கு வந்து அவிநாசி அப்பறம் கும்பிட்டா உடம்புல இருக்கிற வியாதியும் தெரிஞ்சிருமா, உடம்பு அப்புறம் வராதா, தொலைஞ்சு அதோட இப்படி சொல்லி அதற்கு மேலே இகலர மனுவாளர் எந்த அவிநாசியுள்ளார் இச்சூழ் மூன்றில் அகலூரா மணியரங்கில் ஆதமசாலையை செறிவித்து அன்னாடுந்த சகல லோகருக்கு அரிய சூதர் முது வடமொழிய தமிழியதான புகழிவாழ் திருஞான சம்பந்த செய்யி பொற்கை எண்ணி. அதனாலே இந்த அவிநாசியிலே ஆதமசாலையை நிறைவித்து அதிலே சூத முனிவரால் சொல்லப்பட்ட வடமொழி புராணங்கள், புராணங்களுக்கெல்லாம் தமிழ்ல இருக்கிற புராணங்களுக்கெல்லாம் வடமொழிதான் மூலம். வடமொழிதான் வடமொழி இருந்தால் எல்லா புராணத்தையும் மொழி பெயர்த்திருக்கிறாங்க. வடமொழி அண்ணே, தமிழ்மொழி தம்பி, வடமொழி அண்ணே, தமிழ்மொழி தம்பி, வடமொழி வலதுன்னு தமிழ் இடது. இப்போ நமக்கு ரெண்டு ஒன்று இல்லை, வடதுன்னு இடதுன்னு, இது வடது வடமொழி, இது தமிழ்மொழி தென்மொழி, வடமொழி வடமொழியும் தென்மொழியும் மறைகின்றால் தோணும். ஆகையினால அந்த மொழியிலிருந்து மொழிபெயர்த்த அந்த நூலை, அந்த நூலை வடமொழி நூலை சீர்காழியிலே உள்ள திருஞான சம்பந்தர் என்கின்ற சைவ முனி கோயிலுக்கு ஏந்தி கையால் இந்த நால்வரில் இருக்கிற திருஞான சம்பந்தர் அல்ல, இவர் வேறு திருஞான சம்பந்தர், அவர்கிட்ட கொடுத்து நாற்று செய்ய அடியர்களா அருகிருப்பு புறத்திருந்த நாயினேனை இவரிடத்திலே அந்த நூலை கொடுத்தார்களாம். அடியார் நிறைய கூடியிருக்கிற சபையிலே அந்த நூலை இவரிடத்துல கொடுத்தார்களா, திருஞான சம்பந்தருங்கிறவரு இவர்கிட்ட கொடுத்தாராம். யார்கிட்ட, இந்த இளையாந்திராய இருக்காரு, இவர் வடமொழி நூலை கொடுத்து தேற்றமுறை அனுசுரந்து திருநோக்கால் வரவழைத்து தென்னற்கேத்தாலே அவரை பார்த்து நயன தீட்சை பண்ணி அந்த திருஞான சம்பந்த முனிவர் இவரை நயன தீட்சை பண்ணி வரவழைத்து தென்னற்கு இந்த நீர்த்தொழியை முதலெழுத்தி வரவழைச்சு அவருக்கு திருநீர் பூசி விட்டு இந்த கவிஞர் இந்த புராணம் பாடிய ஆசிரியராகி இளையான் கவிராயன் திருநீர் பூசி யாரு இளையான் கவிராயராகி இந்த புராண ஆசிரியருக்கு அந்த திருஞான சம்பந்த முனிவர் என்பவர் பக்கத்துல வரவழைச்சு சுண்ணுண்ண வெண்ணீர் அணிவித்தினர்களோ திருவாசகத்துல அது போல திருநீர் பூசி விட்டு இத்தலைமையன்மையை தமிழால் நிகழ்த்துக, இந்த தலைமையன்மையை தமிழினாலே பாடு, வடமொழி நூலை கொடுத்து தமிழிலே இந்த நூலை பாடு என்று சொல்லி சாற்றி முறை ஏடழித்தான் அம்முறைய அவனர்களும் தலைமையும். இப்படி ஏட்ட தந்தார். அதுக்கு மேல அதை தரையில் வைத்துக் கொண்டு நான் பாட ஆரம்பிச்சேன்னு சொன்னார். இந்த அளவில்

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு

0: மக்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம் குதிரை வாங்க புறப்படுதல். வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: பதயே ஹர ஹர மகாதேவ. சித் சபேசா சிவசிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பேசும் பொருளுக்கிலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெரும் கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழை வாரத் துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவபோகக் கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூர் அடிகள் அடியினைகள் ஒற்றி. திருச்சிற்றம்பலம். பெரியர்களே, நம்முடைய குருநாதர் திருவாதூரடிகளுடைய புராணத்திலே மந்திரி சருக்கம் என்ற முதல் சருக்கத்தை நிறைவு செய்து சென்ற வகுப்பிலே திருப்பெருந்துறை சருக்கம் என்ற சருக்கத்துக்கு தொற்றுவாய் செய்தோம். அந்த தொடர் பாடல்கள் 59 பாடல்கள் பார்த்திருக்கிறோம். குதிரையை வாங்குவதற்காக நம்முடைய குருநாதர் பெரும் பொருள் எடுத்துக்கொண்டு மணிச்சிவிகை மணி பல்லக்கிலே புறப்பட்டார். போர் வீரர்கள் சூழ அவர் செல்கின்ற வழியிலே திருப்பெருந்துறையை குறுகுவதற்கு முன்பாக அந்த திருப்பெருந்துறைக்கு கைலாசபதியானவர் திரு கைலையிலிருந்து எழுந்தருள்கின்றார் என்பது திருப்பெருந்துறை சர்க்கத்தினுடைய ஆரம்பம். உங்களுக்கெல்லாம் நினைவில் இருக்கும், பெருமான் திருப்பெருந்துறைக்கு எழுந்தருள்கின்றான். கைலாயத்திலே இருக்கின்ற கண வீரர்களை எல்லாம் மானுட வடிவம் தரிக்குமாறு கட்டளையிட்டு தானும் ஒளிசெய் மானுடமாக, அதாவது இரண்டு கரங்கள் தாங்கிய குருநாத சிவமாக எழுந்தருள்கின்றான். சிறந்த தேசிகர் வடிவம் கொண்டு கைலையை நீங்கி இந்த மண்ணிலே நிகரில்லாத திருப்பெருந்துறைக்கு வந்தான் என்பது 56வது பகுதி. திருப்பெருந்துறைக்கு வந்தது யார் என்று கேட்கும் பொழுது அண்ணாமலையார் வந்தார் என்பது போல சொல்றார். 57வது பாடல்ல கொன்

0: தெய்வீக வளம் பதியில் வந்தார். கொன் என்றால் பெருமை, பெருமை மிகுந்த எருளி என்றால் ஸ்வேத வராகம், வெள்ளை பன்றி திருமால். பெருமைக்குரிய வெள்ளை பன்றியாகின்ற அந்த திருமாலானவர் என்ன செய்தார்? ஏழு பாதாளங்களையும் அகழ்ந்து பெருமாளுடைய திருவடியை தேடினார். அவர் தேடுகின்ற ஜலஜம் என்றால் தாமரை, ஜலத்திலே ஜனிப்பது ஜலஜம், நீரில் பூப்பது தாமரை. அந்த பாத தாமரையானது பூமியிலே பொருந்தும்படி இறைவன் வருகின்றான். திருமாலால் தேடி அறியப்படாத பாதமாகின்ற தாமரை இந்த மண்ணுலையிலே நடந்து செல்லுகின்ற காட்சியை தோற்றுவிக்கும்படி நம்மிலே ஒருவராக மனித குருநாதராக இறைவன் ஆத்மநாத சுவாமியாக ஒளிசை மானுடமாக திருப்பெருந்துறையிலே எழுந்தருளினான் என்று இங்கு புராணக்காரர் சொல்றார். புராணங்களை பாடியவர்கள்லாம் பெரும்பாலும் திருவாசகத்தை அடிப்படையாக கொண்டே பாடியிருக்கிறார்கள் என்பதை நம்ம திருவாசகத்தை நன்றாக நினைவில் கொண்டால் காணலாம். திருவாசகத்தில் சொல்றாரு, இந்த பூமிக்கு குருநாதனாக வந்தவர் யார் என்று கேட்டால், அந்தமில் பெருமை அடலுரு கரந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திரஞ்ஞாலம் போல வந்தருளி. அந்தமில் பெருமை அழலுரு, எல்லையில்லாத பெருமை கொண்ட நெருப்பு வடிவம் அதனை மறைத்துக் கொண்டு. எல்லையில்லாத பெருமை கொண்ட நெருப்பு வடிவம் என்பது எது? ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி அண்ணாமலை. அந்த நெருப்பு தூண் வடிவத்தை மறைத்துக் கொண்டு, அந்த நெருப்பு தூண் வடிவத்தை பெருமான் இதற்காக ஏற்றான். அகங்கரித்த மாலையன் இருவருடைய அகங்காரத்தை நசிப்பிப்பதற்காக ஏற்றான். அகங்காரம் முற்றுமாக நசித்தால் ஆனந்த சிவம் வெளிப்படும். சைவம், சைவ உண்மை. அகங்காரம், தன் முனைப்பு, நான் என்ற எண்ணம், அது முற்றிலுமாக அடங்கினால் ஆனந்த சிவம் வெளிப்படும். அதனால அதை அழிப்பதற்கு இறைவன் வருகின்றான். அயனுக்கும் மாலுக்கும் அந்த அகங்காரத்தை அழிப்பதற்கு அந்தமில் பெருமை அழலுரு கொண்டான். ஆனால் அந்த அந்தமில் பெருமை அழலுருவினை மறைத்துக் கொண்டு சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டான். திருப்பெருந்துறையில அடிமுடி அறியப்படாத நெருப்பு வடிவத்தை மறைத்துக் கொண்டு பார்ப்பதற்கு மாப்பிள்ளை போல அழகான ஒரு திருக்கோலத்தை கொண்டு, ஏருருவத்தை கொண்டு ஏருளியாக வந்து சேர்ந்தான் திருப்பெருந்துறைக்கு என்ற கருத்தானது திருவாசத்தில் நம்ம குருநாதர் சொன்னதையே இங்கு புராணக்காரர் சொல்கின்றார். எந்த திருப்பெருந்துறைக்கு பெருமான் வந்தான்? பெருமான் திருப்பெருந்துறைக்கு நம்முடைய குருநாதர் செல்வதற்கு முன்பாக வந்தான். இவர் செல்கின்ற வழியில திருப்பெருந்துறையிலே வைத்து இவரை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக குதிரையை வாங்குவதற்கு கீழ்த்திசை கடலை நோக்கி செல்கின்றார். மீமிசல், மீமிசல் பார்த்து போறார். அந்த கீழ்த்திசை கடல் துறைமுகத்தை நோக்கி செல்கின்ற வழியிலே திருப்பெருந்துறை என்ற தலம். குருநாதர் வருவதற்கு முன்பாக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் நம்முடைய பெருமான். கைலாசபதி என்ன பண்றாரு? குருநாதருக்காக வெயிட் பண்றாரு. இது எதை போல இருக்குன்னா, வண்டின் வரவை எதிர்நோக்கி மலர் மலர்ந்திருப்பதை போல. வண்டுதான் மலரை நாடும். அது சாதாரண வண்டா இருந்தா, இது சிறப்புடை வண்டு என்பதனால வண்டினை தேடி வண்டு வருவதற்காக காத்து மலர் பூத்து இருக்கின்றது திருப்பெருந்துறையில என்று பார்க்கின்றோம். எந்த திருப்பெருந்துறைக்கு பெருமான் வந்தார் என்று சொன்னார்? பண்ணு மறை வல்லவர் பரிந்து அழல் வளர்ப்பார் மண்ணுமுரு தெய்வீக வளம்பதியில் வந்தார். பண்ணுதல் என்றால் மீண்டும் மீண்டும் கூறுதல். மறைகளுக்கு உரிய சிறப்பு என்ன? அது தமிழ் வேதமாகட்டும் வடமொழி வேதமாகட்டும், சொல்லியவே சொல்லி எத்துகத்தல், சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிறது வேதத்தின் சிறப்பு. கூறுவது கூறல் என்பது காவியங்களுக்கு குற்றம், ஆனால் அதை வேதங்களுக்கு ஏற்றம். எங்கு உலகத்திலே எது குற்றமோ அது வேதத்திலே குணம். ஆகவே தேவார பதிகங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பதிகத்தினுடைய கருத்தே பல பதிகங்களிலும் வரும். அது தேவாரத்திற்கு குற்றமாகாது, குணமாகும். அது வேதம் என்ற காரணத்தினால. அந்த வேதத்திலே ஒரு கருத்து ரிப்பீட் ஆவது மட்டும் இல்ல, வேதங்களையும் திரும்பி திரும்பி பாராயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் அதற்கு பண்ணு மறை என்று பெயர். வடமொழியிலே ஆம்நாயம் என்று சொல்வார்கள். ஆம்நாயம் என்றால் திரும்பி திரும்பி கூறப்படுவது, பன்னுமறை. அந்த வேதங்களிலே வல்ல அந்தணர்கள் பரிந்து அடல் வளர்ப்பார். பரிவு என்றால் பக்தி, பக்தியோடு அக்னி காரியம் செய்கின்றார்கள், ருத்ரஹோமங்கள் செய்கின்றார்கள். பெருமானை வந்து உவப்பிப்பதற்காக, மகிழ்வுறச் செய்வதற்காக, பெருமானுக்கு களிப்பு உண்டாவதற்காக பெருமானுடைய வேத மந்திரங்களை சொல்லி அவனுக்கு நெய்யினாலும் ஹவிசினாலும் ஆகுதிகள் கொடுத்து அந்த ருத்ர ஹோமங்களை செய்கின்ற இடம் திருப்பெருந்துறை என்று சொன்னார். திருப்பெருந்துறைக்கு புராணங்கள் உண்டு. அதுல பழைய திருப்பெருந்துறை புராணம் என்ற ஒன்று வடமொழியிலிருந்து தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டது. சுந்தர லிங்க தம்பிரான் என்று திருவாவூர்துறை மடத்திலே ஒரு தம்பிரான் சுவாமிகள் இருந்தார். அவர் இந்த தமிழிலே பாடினார். அதுல சொல்றாரு, இந்த திருப்பெருந்துறை தலம் எவ்வாறு உண்டாயிற்று அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு மகாசம்ஹார காலத்திற்கு பிறகு எங்கும் இருட்டா இருக்கின்றது. அப்பொழுது இந்த உலகங்களை மீண்டும் படைப்பதற்காக உலகங்களை படைக்கின்ற ஒருவனை இறைவன் படைக்கின்றான், பிரம்மாவை படைக்கிறார். பிரம்மாவை படைச்சா பிரம்மாவுக்கு பயமா இருக்குது, எங்க பார்த்தாலும் இருட்டா இருக்குது, தான் மட்டும் தனியா விடப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது பிரம்மன் அஞ்சி அழுதான். அப்பொழுது தெற்கு திசையிலே ஒரு ஒளி தோன்றியது, லைட் அட் தி எண்ட் ஆஃப் தி டனல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இருட்டிலே மாட்டிக்கொண்டவனுக்கு மினுக்கு மினுக்குன்னு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சதுன்னா உயிர் வந்ததை போல இருக்கும். காட்டுல மாட்டிக்கிட்டா தெரியும், ரோடே தெரியல, காட்டு வழி நடந்துட்டு இருக்கிறோம். ஒரு வீட்டுல வெளியில வாசல்ல லாந்தர விளக்கு ஆடிக்கிட்டு இருந்ததுன்னா ஒரு வீடு இருக்கு, தங்குவதற்கு ஒரு இடம் இருக்கு என்று ஒரு நம்பிக்கை. அதுபோல அந்த ஒளியை நோக்கி பிரம்மன் வந்தான். அந்த ஒளி ஆத்மநாத சுவாமியினுடைய திருமேனி ஒளி. பெருமான் அங்கு தட்சிணாமூர்த்தமாக எழுந்துள்ள இருக்கின்றான். அந்த பெருமானை வந்து இவர் வணங்கின உடனே பெருமான் சொன்னார், நான் ஆத்மா, நீ ஆத்ம பூ, உயிர்களுக்கு உயிராயிருப்பவன் நான், எனக்கு மகன் நீ என்பது பொருள், என்னிடத்திலே தோன்றியவன் நீ, ஆகவே உனக்கு நான் வேதங்களை உபதேசிக்கின்றேன் என்று சொல்லி அவருக்கு காயத்ரி மந்திரத்தை உபதேசிப்பதற்காக பெருமான் அவருக்கு அபிஷேகம் செய்யணும். அதற்காக முதலிலே தன்னுடைய நெற்றி விழியினாலே அதிலே நெருப்பு அதில் இருக்கின்ற நெருப்பினை கொண்டு அபஞ்சீகிருத்தம், அதாவது படைக்கப்படாத பூமி, பூமி இன்னும் பூமியா வரல, ஒவ்வொரு பூதமும் படைக்கப்படுவதற்கு முன்பாக தூய பூதமாக இருந்தன, படைக்கப்படும் பொழுது பஞ்சீகிருதம் செய்யப்பட்டது என்று நம்முடைய சைவ சித்தாந்த சாத்திரம் சொல்லுது. அதாவது பூமியில ஐந்தில் நான்கு பங்கு பூமி, ஐந்தில் ஒரு பங்கிலே நான்கில் ஒரு பங்கு ஆகாயம், நான்கில் ஒரு பங்கு காற்று, நான்கில் ஒரு பங்கு நெருப்பு, நான்கில் ஒரு பங்கு நீர். அதாவது இருபதில் ஒரு பங்கு காற்றும், இருபதில் ஒரு பங்கு நெருப்பும், இருபதில் ஒரு பங்கு நீரும், இருபதில் ஒரு பங்கு ஆகாயமும், இருபதில் ஏனைய பங்கு அந்த பங்கு பூமியுமா இருப்பதுதான் படைக்கப்பட்ட பூமி. இந்த பூமியாக படைக்கப்பட்ட பூமி, இந்த பூமியை பூமியோடு இது போலவே ஏனைய பூதங்கள், ஆகாயமாக படைக்கப்பட்ட ஆகாயம், பஞ்சீகிருத்தமான ஆகாயம், இந்த இவ்வாறு மிக்சராக இருக்கின்ற ஐம்பூதங்களை தொடர்ந்து அவற்றை மிக்ஸ் செய்து கலந்து பெருமான் நமக்கு தனு கரண புவன போகங்களை படைக்கின்றான் பஞ்சபூதங்கள் இருந்து. இந்த பஞ்சபூதங்கள் 36 தத்துவங்கள்ல கடைசியில இருக்கின்றன. அதற்கு முன்பு தத்துவங்கள் படைக்கப்பட்டு இறுதியாக படைக்கப்பட்ட ஐம்பூதங்களும் பஞ்சீகிருதம் செய்யப்பட்டு அதிலிருந்து வெளிவந்ததுதான் உலகம். அப்ப உலகத்திற்கு முன்பு தத்துவங்கள் நிறைய இருக்கின்றன என்று பார்க்கின்றோம். அப்ப அபஞ்சீகிருத்தம், அதாவது உலகமாக படைக்கப்படுவதற்கு தகுந்த நிலையை பெறாத ஒரு தூய பூமி இருக்கின்றதே, அதனை பெருமான் தன்னுடைய நெற்றியிலே இருக்கின்ற தூய நெருப்பினாலே பேதித்து ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கினார். அந்த தீர்த்தத்துக்கு அக்னி தீர்த்தம் என்று, அந்த அக்னி தீர்த்தம் என்பது நம்முடைய திருவாசகத்துல அருட்பத்திலே சொல்லப்படுகின்றது. திருத்தமாம் பொய்யை நிறுத்தனே நிமலா நிற்றனே நெற்றி கண்ணனே விண்ணுளோர் பிரானே ஒருத்தனே உன்னை ஓலமிட்டறி உலகெல்லாம் தேடியும் காணேன் திருத்தமாம் பொய்கை திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தமேவிய சீர் அறுத்தனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதன்துவே என்று அருளாய். அந்த அக்னி தீர்த்தத்திலே பெருமான் பிரம்மனை தன்னுடைய குமாரனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார். அந்த புத்திர தகுதியிலே இருக்கின்ற பிரம்மனை குளிக்க செய்து அவருக்கு காயத்ரியை உபதேசித்து அந்த பிரம்மனுக்கு கலைமகளை மனம் செய்து வித்து உலகத்தினை படைப்பாயாக, வேதங்களை கொண்டு படைப்பாயாக, எங்கனும் உலகத்தை படைப்பேன்னு பிரம்மன் கேட்கிறாரு. உலகத்தை படைப்பதற்கு இதுதான் கான்ஸ்டிடியூஷன், ஸ்டாச்சூட் என்று சொல்லி வேதங்களை அவருக்கு கற்பித்தான் இறைவன். முதலிலே இறைவனால் படைக்கப்பட்ட காரணத்தினாலே பிரம்மனுக்கு அயன் என்று உபச்சார பெயர். அயன் என்றால் படைக்கப்படாதவன் அர்த்தம், பிறக்காதவன், நம்மை போல் பிறக்கல. கடவுளால் நேரடியாக படைக்கப்பட்ட காரணத்தினால அவர் நம்மை போல் பிறக்கவில்லை என்பதனால அவருக்கு அயன் என்று உபசார மொழி, உபசார மொழின்னா ஒப்புக்கு சொல்வது. அவரும் பிறந்தவர் தான், ஆனால் நம்மை போல் பிறக்கல, அயோனிஜராக பிறந்தார். பெண் வயிற்றிலே பிறக்காத காரணத்தினாலே அவருக்கு பிறவாதவர் என்று பெயர். அந்த அயனை பெருமான் படைத்தான். அயனுக்கோ தான் கண்ட ஆத்மநாத சுவாமியை வழிபடுவதில் தான் பற்று. அந்த ஆத்மநாத சுவாமி ஒரு குருந்த மரமாக காட்சி அளித்தார். இவர் உன்னை வழிபட வேண்டுமேனு கேட்டாராம். பெருமான் ஒரு குருந்த மரமாக காட்சி அளித்து இந்த குருந்த மரத்தை என்னுடைய மூர்த்தமாக கருதி வழிபடுவாயாக. அதாவது இறைவனை நேரடியாக வழிபடுவது மிக அரியது, அவனை ஒரு மூர்த்தத்தில் தான் வழிபட வேண்டும். அந்த மூர்த்தத்திற்கு லிங்கம் என்று பெயர், சிவலிங்கம். இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா பொருளும் பெருமானை வழிபடுவதற்கு உரிய பொருள். நான் ஒரு அரிய காட்சியை கண்டேன், தேவப்பிரயாகை என்று ஒரு ஸ்தலம் கேதார்நாத் போற வழியில் இருக்கு. பொதுவாக வீரசைவர்கள் கழுத்துல லிங்கம் கட்டி கொண்டிருப்பார்கள். அங்கமும் லிங்கமும் சேர்ந்திருக்க வேண்டும். அங்கத்திற்கும் லிங்கத்திற்கும் பின்னம் வரக்கூடாது. நம்ம வீட்டில் உடையவர் வச்சிருக்கிறோம், பூஜை பொட்டி எடுத்துட்டு போறோம், எங்க வச்சோம் மறந்து போச்சு, இல்ல யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா தேடணும். அப்படி இல்லாமல் கழுத்திலேயே அந்த லிங்கத்தை தரித்தால் எங்கு சென்றாலும் அந்த பெருமான் நம்ம கூட இருப்பார். அங்கத்தோடு லிங்கம் சேர்ந்திருக்கின்ற தன்மை வீர சைவம். அதற்கு வீர ஆகமம் என்று ஒரு ஆகமம், அதன் அடிப்படையிலே வீர சைவமானது எழுந்தது. ஆனால் இந்த வீர சைவமே வேத அடிப்படையில் எழுந்ததுதான். வீரசைவர்கள் தாங்கள் கழுத்திலே கட்டியிருக்கின்ற லிங்கத்தினை பூசிக்கும் பொழுது கையிலே வைத்துக் கொண்டு பூசிப்பார்கள். இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையினால அந்த பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் செய்து பூச்சூட்டி அப்புறம் பெருமானுக்கு நிவேதனம் செய்வார்கள். பெருமானை இவ்வாறு தங்கள் கையிலே எழுந்துருளுவிப்பதற்கு வேதத்திலே மந்திரம் இருக்கின்றது. ஏதத் சோமஸ்ய சூரியஸ்ய சர்வலிங்கக்கு ஸ்தாபயதி பாணி மந்திரம் பவித்ரம். பெருமானை தன் கரத்திலே எழுந்துருளுவித்துக் கொண்டு பூசிப்பதற்கு வேதத்திலே மந்திரம் இருக்கின்றது. அந்த அப்படி எழுந்துருள்விக்கப்படுகின்ற பெருமான் ஒன்று சோமலிங்கமாக இருப்பார் அல்லது சூரிய லிங்கமாக இருப்பார். சோமலிங்கம் என்று சொன்னால் அந்த ஆவுடையார் சதுர வடிவமா இருக்கும். சூரிய லிங்கம் என்று சொன்னால் அந்த ஆவுடையார் வட்ட வடிவமா இருக்கும். அப்ப நம்ம ஆகமங்களுக்கு அடிப்படை வேதங்களிலே இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். இதுவரையில் நான் என்ன நினைச்சேன், பெருமானை விட்டு பிரியாது இருக்கின்ற இந்த பூசையிலே ஒரு சிறப்பு தேர்ச்சியை பெற்ற அந்த வீர சைவ மரபுன்னு ஒண்ணு இருக்கு என்பதுதான் நான் அறிந்து வைத்திருந்தது. ஆனா அந்த தேவப்பிரயாகில ஒரு வடநாட்டு பெண் கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு என்ன வந்தாங்க, எழுந்தாங்க, எழுந்து திருநீர் அணிந்து அவங்க வடக்கு நோக்கி அமர்ந்து தன்னுடைய இடதுகை கட்டை விரல், இந்த கட்டை விரல் எல்லாம் கங்கை நீர்னால அபிஷேகம் பண்ணி பூஜை பண்றாங்க. அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய தேவையே இல்லை, அது சிவலிங்கமாக பாவிக்கப்படுகின்றது. அப்பதான் புரிஞ்சது வல்லவனுக்கும் வல்லவன் இருக்கிறான், வீர சைவத்துக்கு மேல ஒரு ஸ்டெப் இருக்கு என்று. அப்ப இது எதற்காக சொல்ல வருகின்றால், உலகத்திலே எல்லா பொருள்களும் சிவமயம், எல்லாம் சிவலிங்கம். அதனால்தான் எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றி, எல்லாவற்றிலும் பெருமானுடைய அருட்சக்தி வியாபித்திருக்கின்ற காரணத்தினால எந்த ஒரு பொருளும் பெருமானுடைய வழிபடு முகூர்த்தமாக ஆகும். வழிபடுவனுடைய தகுதியை பொறுத்து நமக்கு நேயம் இருந்ததென்றால் அந்த இடத்திலே பெருமான் வந்து அமர்வான். ஆப்பனூர்னு ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் நம்ம சம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். காட்டிலே வேட்டைக்கு சென்ற ஒரு பாண்டிய மன்னன் நீண்ட நேரம் வேட்டையாடினா, அப்புறம் வந்து பசி வந்தது, பசி முற்றி போயிற்று. மன்னன் உண்டால் தான் மற்றவர்கள் உண்ண முடியும். மன்னனோ சிவ தரிசனம் செய்யாமல் உண்பதில்லை. சாக்கிய நாயனார் மாதிரி அவனுக்கு ஒரு நியதி, சாக்கிய நாயனார் கொண்ட நியதி அதுதான். மாடோர் வெள்ளிடை மன்னம் வெள்ளிடை மன்னும் சிவலிங்கம் கண்டு உண்ணும் நியதி. பக்கத்துல இருக்கிற சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு எந்த ஊருக்கு போனாலும் சாப்பிடறதுக்கு முன்னாடி பக்கத்துல சிவாலயம் இருக்கான்னு கேட்டுட்டு அங்க இருக்கிற பெருமானை தரிசித்து விட்டுத்தான் உண்பது என்ற நியதி. அதனால உண்ண அமர்ந்த போது அவர் உண்டு விடவில்லை. எம்பெருமானை எரியாது அயர்ந்தேனே என்று ஓடி வருகின்றார். அதான் மறவாது கல்லறிந்த சாக்கியன். அவர் மறக்கல்ல, அவருடைய நியதி அவரை மறக்க விடவில்லை, மறவாது வந்து கல்லறிந்தார். அத போல இறைவனை தரிசிக்காது உண்ணாத மன்னனுடைய நியதியை கண்டு மன்னன் சாப்பிட்டாதான் நாம சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு அவனை ஏமாற்றினார்கள் மந்திரி பிரதானிகள். என்ன பண்ணாங்க, காட்டுக்கு நடுவர ஒரு ஆப்பு இருந்தது. ஆப்பு என்பது பிளந்த மரம் ஒன்று சேராமல் முழுவதும் பிளக்கப்படுவதற்கு முன்பாக இடையிலே கொடுக்கப்படுகின்ற வெட்ஜ். அந்த ஆப்பு கீழே கடந்தது, அதனை எடுத்து பூமியிலே நட்டு அதற்கு சந்தனம் குங்குமம் பூசி மாலை அணிவித்து பெருமான் எழுந்துள்ள இருக்கின்றான் தூபதீபம் எல்லாம் ஏத்தி வச்சு பெருமானை தரிசித்து விட்டு உண்ணவாருங்கள். இவர் தரிசித்துட்டு சாப்பிட்டுட்டார். அருகிலே சென்று பார்த்தால் அது ஒரு சாதாரண மரக்கருவி. அதை கண்டவுடனே இவ்வாறு நம்ம ஏமாற்றி விட்டார்களே, பெருமானே உன்னை நான் தரிசிக்கவில்லை என்று அழுதான். அப்போது பெருமான் சொன்னார், என்னை தரிசிக்க வேண்டி நீ இந்த ஆப்பினை தரிசித்ததுனால நீ தரிசிக்கும் போது நாம் அங்கு எழுந்துருளி விட்டோம் என்று சொன்னார். அன்புதான் முக்கியம். பெருமான் இல்லாத இடம் இல்ல, பெருமான் இல்லாத இடம் இல்லை என்றாலும் கூட அவன் அருளோடு எழுந்தருள வேண்டும் என்றால் நாம் அன்போடு அவனை தேட வேண்டும். அங்கு அன்போடு அவனை நாடினால் அவன் அருளோடு எழுந்தருள்வான். சாமி எல்லா இடத்துல இருக்கிறாரு. சாமியை ஒரு இடத்துல வந்து நம்ம சேர்க்கவும் முடியாது, எல்லா பசு பாசங்கள்ல கலந்திருக்கிற சாமியை நம்மளால பிரிக்கவும் முடியாது. பெருமான் பிரிப்பின்றி இருக்கிறான், இருந்தாலும் அவன் இருப்பதை அறிவதற்கு நமக்கு சக்தி நிபாத வேண்டும். அருள் இல்லை என்றால் அவன் அவனுடைய இருப்பினை உணர முடியாது. அதனால குருந்த மரமாக பெருமான் காட்சி கொடுத்தான். என்ன சொன்னாரு, இந்த குருந்த மரத்திலே நான் இருப்பதாக, இந்த குருந்த மரத்தையே நீ வந்து வழிபட்டு வா என்று பிரம்மனை சொன்னார். பிரம்மன் வழிபட்டு இருக்கிறார். பிரம்மன் அந்த பெருமானை ஆறு காலங்களும் வழிபடுறார். ஆறு காலங்கள் வழிபடுவதனால அவருக்கு உலகம் படைக்கப்படாமலே இருக்கு. பெருமான் பார்த்தார், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், உனக்கு எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சேன், உலகத்தை படைப்பதற்காகத்தானே. பிரம்மன் சொன்னார், பெருமானே திரும்பி திரும்பி உங்க பூசைக்கே நேரம் சரியா இருக்கு, வேற ஒரு காரியத்துல சிந்தை செல்லல, உங்களை பூசிப்பதற்கு யாராவது இருந்தாலொழிய என்னால் படைப்பு தொழிலை செய்ய முடியாது. உடனே உனக்கு ஒரு குமாரன் வேண்டாம் அவ்வளவுதானே என்று சொல்லி பெருமான் ஒரு ருத்ரஹோமம் செய்வாயாக என்று சொன்னார். அப்பொழுது பிரம்மன் ஒரு ருத்ரஹோமம் செய்தார். அந்த ருத்ரஹோமத்தினுடைய குண்டத்தில் இருந்து 7 வயது மதிக்கத்தக்கவராக ஒரு சிறுவர் வந்தார். அவருக்கு ரவுக்ஷாயனர் என்று பெயர். அந்த பெருமான் இன்றைக்கும் அந்த திருக்கோயில இருக்கிறார். அந்த ரவுக்ஷாயன ரிஷியினுடைய வழியிலே வந்தவர்கள் தான் ரவுக்ஷாயன கோத்திரக்காரர்கள். அவர்கள் நான் அறிந்தவரையிலும் 2 ஊர்ல தான் இருக்காங்க, ஒன்று திருப்பெருந்துறை, இன்னொன்று தில்லை. தில்லையிலே நடராஜ பெருமானை தீண்டி பூசிக்கின்ற கோத்திரங்களிலே ஒரு கோத்திரம் ரவுக்ஷாயன கோத்திரம். திருப்பெருந்துறையில பெருமானை பூசிக்கிற கோத்திரங்களிலே ஒரு கோத்திரம் ரவுக்ஷாயன கோத்திரம். அந்த ரவுக்ஷாயனர் என்பவர் வந்தார். அந்த உடனே ரவுக்ஷாயனருக்கு ஆத்மநாத சுவாமியை எவ்வாறு பூசிப்பது என்று உபதேசித்து விட்டு பிரமன் தன்னுடைய சத்தியலோகத்திற்கு கலைமகளோடு எழுந்தருளி இந்த உலகங்களை படைக்க ஆரம்பித்தார் அப்படின்னு புராணம் சொல்லுது, திருப்பெருந்துறை புராணம். இந்த ரவுக்ஷாயனர் என்ன பண்றாரு, அவர் பெருமானை 6 காலம் பூசிக்கிறார். எப்படி பூசிக்கிறாரு, அதிகாலையில எழுந்து நீராடி திருநீர் அணிந்து பஞ்சாட்சர ஜபம் பண்ணி பெருமானுக்கு மலர்கள் கொய்து சந்தனம் அரைச்சு நைவேத்தியம் வச்சு அபிஷேகம் பண்ணி இது பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த காலத்துக்குரிய காலம் வந்துடும். திரும்பவும் மலர்களை கொய்து சந்தனம் அரைச்சு இப்படியே காலையிலேருந்து ராத்திரி வரையும் வந்துடும், 6 காலம் சரியா இருக்கும். ரவுக்ஷாயனர் ரவுக்ஷாயனர் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ரவுக்ஷாயனர் நினைத்தாரா, நமக்கு பிறகு இந்த பூஜையெல்லாம் பண்ணணுமே நினைச்சாராம். அப்பொழுது வசிஷ்டர் தன் மகளை அவருக்கு திருமணம் செய்து வைத்தார். திருமணம் செய்து வைத்தும் அவருக்கு இல்லறத்துல நாட்டம் இல்லை, தொடர்ந்து இவ்வாறு பூஜித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் கலாவதி என்ற அந்த பெண்ணுக்கு பெயர். அந்த கலாவதி என்ற பெண்ணிடத்துல நேசம் வைக்க ஆரம்பித்ததுன்னா அவருக்கு வயசு ஆரம்பிச்சுதான் அது சொல்லுது புராணம். அதுவரையும் பல கல்ப காலங்கள் 7 வயதாகவே இருந்தார். திருமணம் புடர்ந்த பிறகு அவருக்கு அந்த கிளாக், அப்பதான் வாட்ச் கிளாக்னு சொல்லுவாங்களே, அது டிக் டிக்னு ஓட ஆரம்பிச்சது. அதிலிருந்து அவருக்கு வயதே ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து வந்தவர்கள் தான் ரவுக்ஷாயன கோத்திரக்காரர்கள். இன்றைக்கு அவர்கள் இந்த பெருமானை பூசிக்கிறது. எதுக்காக சொல்றேன், அந்த பெருமானை பூசிப்பவர்கள்லாம் நெருப்பிலே தோன்றியவர்கள், அவர்களுக்கு அக்னி வேசர்கள் என்று பெயர். வேசம் என்றால் எக்ஸிட், பிரவேசம் என்றால் என்ட்ரி, ஹிந்தியில எழுதியிருப்பாங்க வேஸ் பிரவேஸ். அப்ப நெருப்பிலிருந்து வெளிவந்தவர்கள் தான் அந்த பெருமானை தொடர்ந்து பூசிக்கிறார்கள், அவர்களுக்கு அக்னி வேசர்கள் என்று பெயர். அவர்கள் அந்த பெருமானை பூசிக்கின்ற சூத்திரத்திற்கு அக்னி வைசிய சூத்திரம் என்ற சூத்திரம் என்றால் பெருமானை எவ்வாறு பூசிப்பது என்ற கட்டளை கல், டூஸ் அண்ட் டோன்ஸ், எப்படி பெருமானை பூசிப்பது என்ற பூஜா பத்ததி, அதுக்கு சூத்திரம் பேர். இங்கு பன்னுமறை வல்லவர் பரிந்து அழல் வளர்ப்பார் மண்ணும் ஒரு தெய்வீக வளம்பதி என்பதற்காக நான் சொன்னேன். தொன்று தொட்டு பெருமானை பூசிப்பதற்கே நெருப்பு தேவைப்படுது. நெருப்பிலிருந்து தோன்றியவர்கள் தான் அந்த பெருமானை பூசிக்கிறார்கள் என்பதனால அந்த தலத்திலே இன்று வரையிலும் வைதிகமான அக்னி காரியம் என்பது சீரும் சிறப்புமாக நிகழ்ந்து வருகின்ற ஒரு தலம். அந்த தலத்தை கருதி கைலாசபதியாகின்ற பெருமான் எழுந்தருளினான், அங்கு வந்து சேர்ந்தார். அந்த தலம் எப்படிப்பட்டதுன்னா, சிவநாமமாகின்ற புனையினை பிடித்துக் கொண்டால் போதும், அந்த தலமாகின்ற கரையிலே ஏறிவிடலாம். யாருக்கு பஞ்சாட்சர உபதேசம் இருக்கோ அவர்கள் விரும்பினால் திருப்பெருந்துறையிலே இருக்கின்ற பெருமான் அவர்களை கரை முக்தியாகின்ற கரையிலே சேர்த்து விடுவார் என்ற பொருளிலே அடுத்த பாடல் சொல்றார். வெம்பிறவி வேலைதனில் வீழ்பவர்கள் எல்லாம், கொடிய பிறவி என்ற சமுத்திரம், வேலை என்றால் சமுத்திரம், கடலிலே வீழ்பவர்கள் எல்லாம் கடலிலே விழுந்தால் தானாக கரையேற முடியுமா, நீந்து தெரிந்தால் கூட பசிபிக் சமுத்திரம் போன்ற பெரிய சமுத்திரத்தை தன்னுடைய கைகளையும் கால்களையும் அடித்து நீந்தி கடப்பார் இல்ல, சோர்ந்து போவார்கள். பெரிய சமுத்திரத்தை தான் நீந்தி கடக்க முடியாது என்று நம்முடைய பெரியவர்கள்லாம் சொல்றாங்க. அதற்கு ஒரு தெப்பம் வேண்டும். என்ன தெப்பம் அது? பெருமானுடைய திருவடியாகின்ற தெப்பம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார், இறைவனடி சேராதார் நீந்தார் இறைவனடி சேர்ந்தவர் நீந்துவர். இப்ப இறைவன் அடி என்ற தெப்பத்தினை பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த இறைவன் திருவடி என்ற தெப்பம் எங்கு இருக்கின்றது? அது திருப்பெருந்துறையில் இருக்கின்றது. அப்ப பெருமானுடைய திருநாமமாகின்ற அந்த அதனை அறிந்தவர்கள், உபதேசம் பெற்றவர்கள் இந்த பெருமானை தரிசிப்பதற்கும் வழிபடுவதற்கும் தகுந்தவர்கள். அதாவது பஞ்சாட்சர உபதேசங்கிறது மஸ்ட் இந்த பெருமானுடைய அருளை பெறுவதற்கு. அது சொல்றார், தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து எவ்வ தடந்திரையால் எற்றுண்டு பற்றொன்று இன்றி கனியை நேர் துவர் வாயார் என்னும் காலார் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்றென்றெண்ணி அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடைக்கின்றவர்களுக்கு ஆத்மநா சுவாமி என்ன பண்றார், முனைவனே முதலந்தமில்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய், முக்தி என்ற கரையினை காட்டுகின்றார். அந்த முக்தி என்ற கரையினை காட்டுகின்றார். அந்த கரையிலே ஏற்றுவிக்கின்ற துறை இந்த திருப்பெருந்துறை என்பதை இங்க சொல்றார். வெம்பிறவி வேலைதனில் வீழ்பவர்கள் எல்லாம் நம்பு சிவநாமமெனும் நற்புணை. சிவநாமம் என்பது ஐந்தெழுத்து. சிவநாமமாகின்ற ஐந்தெழுத்தினை, ஐந்தெழுத்தாகின்ற நற்புணை, பெரிய தோணி. பெரிய தோணி என்றால் திருப்பெருந்துறைக்கு பெருந்தோணி என்று ஒரு பெயர் திருவாசகத்துல ஒரு இடத்துல வருது. பெருந்துறை பெருந்தோணி என்று வருது. பேணொணாத பெருந்துறை பெருந்தோணி பற்றி உகைத்தலும் காணொணா திரு கோலம் நீ வந்து கட்டினாய் கழுக்குன்றிலே. பெருந்துறை பெருந்தோணி என்பது பேணொணாதது. எல்லோராலும் எளிதிலே இந்த மார்க்கத்திற்கு வந்து சேர முடியாது என்று சொன்ன அந்த நற்புணை சிவநாமமாகின்ற பெரிய தோணியினை பிடித்துக் கொண்டால் எம்பரன் எங்கள் குருநாதன் அருட்கரையில் ஏறு துறை. அருட்கரையில் ஏற்று துறை என்பதுதான் ஏறு துறைன்னு வருது இசை நோக்கி. சுவாமி என்ன பண்றார், முக்தியாகின்ற கரையிலே ஏற்றுகின்றார். அது எங்க முக்தியாகின்ற கரையிலே ஏறுவது, முக்திங்கிற கரை எங்க இருக்குது, திருப்பெருந்துறை தான் முக்தியாகின்ற கரை, புவியிற் சிவலோகம், அங்கு வந்து ஏற்றுகின்றார் என்று சொன்னார். அம்புவி முழிந்துள்ள பெருந்துறை அதன் பேர். இந்த பெரிய உலகம் பெருந்துறை என்றதற்கு பெயர் வைத்திருக்கின்றது. வெச்ச பேரிலேயே தெரியுது அதனுடைய சீரும் சிறப்பும். எனையெல்லாம் துறைகள், இது பெருந்துறை. எல்லாவற்றிலும் வீசா அதிகம் பெருந்துறை என்ற காரணத்தினாலே அதன் பெயர் பெருந்துறை. அதற்கு இயற்கா அமைந்த பெயரே பெருந்துறை என்பது. அப்ப அது எந்த துறைக்கும் சளைத்தது அன்று என்பது பொருள்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: இந்த பையனாக இருந்து இந்த இளைஞனாக வருகின்ற தகப்பனுக்கு உதவியாக, அவருடைய மரவேலையில உதவியாக வருகின்ற அந்த அவ்வளவு காலமும் என்ன நடந்தது என்ற விவரம் காணப்படவில்லை. அப்ப அது அவருடைய லாஸ்ட் இயர்ஸ் என்ன சொல்லுவார்கள், அந்த காலத்தில் அவர் எங்கே போனார், யாரை சந்தித்தார், இவ்வளவு ஆர்வம் உள்ள ஆத்மீய விஷயத்தில் இவ்வளவு நாட்டமும் ஆர்வமும் விவாதமும் உள்ள ஒருவர் அவ்வளவு 12 வருடங்களாக வாயை மூடிக்கொண்டு சும்மா இருந்திருக்கார் என்று சொல்ல முடியாது, ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஆர்வம் சிறு வயதிலே தொடங்கின படியினாலே அவரை தேடி இருப்பார், பல பேரை நாடி இருப்பார், அங்கிருந்து வேறு ஏதாவது இடங்களுக்கு போயும் இருப்பார். அந்த விவரங்கள் வந்து வரவில்லை சொல்லுவார்கள். இந்த கிரேக்கர்களுடைய தொடர்புனாலே இந்த வானசாஸ்திரம் வந்து கிரேக்கர்களுக்கும் இந்த தொடர்பு வந்துவிட்டது. அப்ப அங்கே இருந்து வந்துவிட்டது. அப்ப அவர்களுடைய கிரேக்கருடைய வானசாஸ்திரங்கள், நட்சத்திரங்கள், பெயர்கள், அதுக்கு போடுகின்ற அந்த என்ன சொல்றது, போகோ என்றுதான் சொல்லுவார்கள். கன்னிராசி அப்படித்தான் சொல்லுவார்கள். அந்த சிம்பலும் அந்த நியமும் பெயராக இருக்கு, போஜினண்டா கன்னி. அப்ப அப்படியாக அந்த தொடர்புகள் வந்துவிட்டன. அப்ப இந்த 12 ராசிகளிலே இந்த சஞ்சாரம் நடக்கின்ற பொழுது சித்திரை மாதத்தை முதல வருடத்தின் முதலாவது மாதமாக கொள்ளுகின்ற வளமையை கொண்டிருக்கின்றோம் நாங்கள். ஏனென்றா இந்த 12 ராசியிலே முதலாவது ராசி மேஷம்தானே. அப்ப ராசி சக்கரத்திலே முதலாவது ராசி என்று சொல்லப்படுகின்ற மேஷ ராசிக்கு சூரியன் பிரவேசிக்கின்ற காலத்தை தான் நாங்கள் வருட புறப்பு என்று சொல்லுகின்றோம். அது அச்சொட்டாக இந்த வருட பிறப்பு நிகழ்கின்ற நேரம் வந்து அச்சொட்டாக ஆபிட்ரியாக சொல்லுவதில்லை. 12 மணிக்கு நடிச்சாம வந்து அந்த நேரத்தில் வானவியல்ல இங்க போகிற பொழுது எங்களுடைய கனடா இங்கத்தை நேரத்தின் படி பார்த்தோம் என்று சொன்னால் இது வந்து அன்றைக்கு 2:03 அதிகாலை என்று சொல்லலாம். அல்லது அப்ப அந்த முதல் நாள் மின்னேட்டுக்கு பிறகு 14 அதிகாலையிலேயே வந்துவிடும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால். அப்ப அதுதான் அந்த வருட பிறப்பு.
3: எங்களுடைய இது நீங்கள் சொல்ற மாதிரி எல்லாம் வானசாஸ்திரத்தை ஒட்டிய ஒரு அடிப்படையான காரணத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய அந்த முறையை புத்திஜீவிகள் என்று சொல்கிறவர்கள் வந்து சில குளறுபடிகள் செய்கிறதால மக்கள் குழப்பமடைகிறார்களே.
2: இப்ப என்ன கேட்டால் ஆங்கில வருடத்தை இன்னும் கொஞ்சமாக பார்ப்போம். இப்ப ஆங்கில வருடம் வந்து 365 65 இருந்தால் அப்ப இந்த சூரியனை ஒரு பூமி சுற்றி வருகின்ற காலத்தை வைத்துத்தான் நாங்கள் இந்த வருடப்பிறப்பை சொல்லுகின்றோம். சூரியனை ஒரு முறை பூமி சுற்றி வருவதற்கு 365 6 மணத்தியாலம் 11:48 இது கச்சிதமான அளவு. 365 6 மணத்தியாலும் 11:48
3: இது எங்களுடைய வானசாஸ்திரம் முறைப்படி
2: இது விஞ்ஞானம்
3: சொல்லுது.
2: நாங்களும் சொல்லுகின்றோம். அப்ப ஒரு முறை ஒரு வருஷம் என்றால் அடுத்த வருஷம் எப்பொழுது பிறக்கும் என்றால் சரியாக அதிலிருந்து 365 நாள் 6 மணி காலம் 11 நிமிடம் 48 வினாடிகளுக்கு அப்புறம்தான் அடுத்த வருஷம் பிறக்கும். ஆங்கில வருடத்திலே 365 நாள் அடுத்த வருஷம் பிறக்கும். மிட் நைட் 12 மணிக்கு சரியா வந்து என்ன நடக்குதுண்டா, மேலதிகமா 6 மணி காலம் மிகுதியாகும். இந்த 6 மணி காலங்கள் மிகுதியான என்ன செய்யறது, அதுதான் 4 வருஷத்துக்கு ஒரு காட்சி எக்ஸ்ட்ரா நாள் ஆக்கி லீப் இயர் என்று சொல்லி இந்த பிப்ரவரி மாசத்துக்கு சேர்த்து விடுவாரு. பிப்ரவரி மாசத்துல 28 நாள் இருக்கிறது வளமையாவே. அப்ப ஆண்டுக்கு ஒரு முறை 29 நாட்களை
3: கொண்டிருக்கும்.
2: இனி இந்த வான சஞ்சாரத்தில் பார்த்தால் இது வந்து வட்டமான பாதை இல்ல, நீள்வட்டமான. ஆகவே ஒரு சில இடத்தை சூரியன் கடப்பதற்கு கொஞ்ச நேரம் எடுக்கும். பூமி சுற்றி வருவது சஞ்சாரத்தை, இன்னொரு இடங்களை போவதற்கு கூடிய நேரம் காலத்தை பொறுத்து. அதனால தான் எங்களுக்கு சில மாதங்கள் 30 நாள், சில மாதங்கள் 28 நாள், சில மாதங்கள் 31 நாள். நீள்வட்டமான பாதை. அப்ப 30 பாகையை கடப்பதற்கு சில வேளைகளை 28 நாள் எடுத்தால் சில வேளை 32 நாளும்
3: எடுக்கலாம்.
2: இதன்படி அச்சொட்டாகத்தான் ஒவ்வொரு மாத பிறப்பும் பெறுகின்றது. அந்த மாதம் முடிய அடுத்த மாசத்துக்கு அந்த சூரியன் அந்த ராசிக்கு எப்ப பிரவேசிக்குதோ அப்பதான் அடுத்த மாசம் பிறப்பு. இப்ப சூரியன் மேடராசிகள் சஞ்சரித்து முடிந்து இடபராசிகள் சஞ்சரிக்கின்ற பொழுது வைகாசி மாதம் பிறக்கும். இது எக்ஸ்ட்ராக வரும். அங்கே இப்படி இல்லை, அங்கே ஆர்பிட்டரியாக 28 நாள் வச்சாச்சு
3: எல்லாத்துக்கும்.
2: அப்ப அங்கேயும் மாச பிறப்புக்கும் எந்த இதுவாகவும் இல்லை. அது ஒரு லாட் ட்ரெடிஷன் உண்டு, பிடித்திருக்கிறார்கள், ஆனா சரியாக பிடித்துக் கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. அப்ப என்ன, இந்த 6 மணி காலத்தை கணக்கு காட்டி இப்படி சரி செய்து கொண்டு வந்து அப்ப லீப் வருடத்துல என்ன, 4 வருஷத்துக்கு ஒருக்கா பிப்ரவரி மாதம் ஒரு நாளை கூட்டி அன்றைக்கு பிப்ரவரிக்கு 29 நாள் வரும் அந்த லீப் வெயில். அப்படி செய்யப்பட்டாலும் என்னோட 11:48 வினாடி இருக்கல்லோ கணக்கு,
3: அதுவும் சேர்ந்திருக்குமே.
2: ஓ, அதுவும் வந்து கேட்டு சரி பண்ணத்தானே வேணும். அப்ப என்ன செய்வார்கள்டா, ஒரு 100 ஆண்டுக்கு ஒரு நாளை சேர்ப்பார்கள்
3: பிறகு.
2: ஓ,
3: அதை நிவர்த்தி செய்வதற்கு
2: ஒரு 100 ஆண்டோட அந்த அதை கூட்டி சேர்ப்பார். இப்படி கூட்டி கொண்டு போனாலும் அங்கேயும் ஒரு எக்ஸ்ட்ரா வந்துடும். அப்ப என்ன செய்வார்கள், 400 வருஷத்துக்கு முறை ஒரு நாளை கழிப்பார். 6 மணி காலம் போயினா இந்த 11:42 இருக்கிறதானே, அதை 100 வருஷத்துக்கு ஒருக்கா சேர்த்து கொண்டு வருவினம். 100 வருஷம் சேர்த்தோன்னு ஒரு நாள் கூட்டுவினம், அப்பவும் கொஞ்சம் பிழைச்சிடும். 400 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நாளை கழிப்பினம். அப்ப ஒரு கா கூட்டி ஒரு கா கழிச்சு இப்படி. இதுதான் அவர்களுடைய கலண்டர், ஆங்கில கலண்டர் இப்ப விளங்கி கொண்டோம்
3: இல்லையா.
2: தமிழ் கலண்டருக்கு வருவோம், தமிழ் கலண்டருக்கு வந்தால் எங்களுக்கு சொன்னோம் ஒரு வருஷம் என்றால் 365 நாள் 6 மணி காலம் 11 நிமிடம் 48 வினாடி அல்லது செகண்ட் அந்த இதுல வருது. அடுத்த வருடம் இதே மாதிரியாக அவ்வளவு காலத்தின் பின்னர் வரும். அதிலே எந்த விதமான கூட்டல் குறைத்தல் ஒன்றும் கிடையாது. அப்ப இந்த மாசங்கள்ல இந்த 360 பாகையால சுத்தி வரைக்க 30 மாசையை சுத்தி வரைக்குள்ள அது வந்து மாச கணக்கு பார்த்தோம். இனி சூரியனை சுத்தி வருகின்ற பொழுது இந்த தை மாசம், மாசி மாதம், பங்குனி மாசம் என்று வரும்போது சித்திரை மாதத்திலேதான் இந்த இது நடக்கின்றது. இதை நாங்கள் சங்கராந்தி என்று சொல்லுவோம். ஒரு புது ராசிக்கு சூரியன் பிரகிக்கின்ற பொழுது சங்கராந்தி என்று சொல்லுகிறோம். அப்ப ஒவ்வொரு புது வருஷம் வந்து அடுத்த புருஷத்திலே புது வருஷம் முந்தின புது வருஷத்தில இருந்து 365 நாள் 6 மாசம் 6 மணி காலம் 11 நிமிடம் 48 வினாடி என்று பார்த்தோம். எங்களுடைய கணக்கின்படி முதல் முந்தின வருஷத்துல எந்த வாரத்துல பிறந்ததோ இந்த கிழமை இருக்குதானே, அதற்கு அடுத்த நாள்ல பிறக்கும். முந்தின புதன்கிழமை என்றா இந்த வருஷம் வியாழக்கிழமை, புதன்கிழமை பிறக்குதுன்னா போன வருஷம் செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்க
3: வேண்டும்.
2: எந்த திதியில் பிறந்ததோ, திதி என்பது லூனா ஃபேஸ் சொல்லுவார்கள். சந்திரனுடைய சஞ்சாரத்தை திதியை சொத்தி சொல்லுவார்கள். அதாவது உங்களுக்கு தெரியும் அமாவாசையில நியூமூன், நோமூன நியூமூன் சொல்லுவார்கள்,
3: நோமூன நியூமூன்.
2: அதுக்கு அடுத்ததாக முதலாவது நாள் வந்து ஃபர்ஸ்ட் லியூனடே பிரதமை, பிரதமை பிரதமே பாகியண்டா அதுல ஆரம்பம், கலியுகத்தினுடைய இன்றைக்கு பூஜை எல்லாம் செய்கின்ற பொழுது கலியுகம் இப்போதான் எங்களுக்கு ஆரம்பம். சில பேர் கலியுகம் இப்போதே முடிய போகுது என்று பயமுறுத்துவது வேறு
4: கதை.
2: கலியுகத்திலே 432,000 வருஷம் இருக்குது. அது தொடங்கினது கிறிஸ்துவுக்கு முன் 3101 பிப்ரவரி மாசம் 17 இரவு தொடங்கினது. அப்ப இப்பொழுது 5,000 வருஷம் தான் போயிருக்கு. அப்ப இது இப்ப 432,000 வருஷத்துல ஒரு 5,000 தான் போயிருக்குது. ஆரம்பம் அப்ப சங்கல்பம் செய்யும் போது சொல்லுவார்கள் கலியுகே பிரதமே பாகே இப்பதான்
4: தொடங்குறார்.
2: அப்ப லூனஃபேஸ்ல அமாவாசை அடுத்த நாள பிரதமை ரெண்டு சொல்வது. அடுத்ததாக துதியை ரெண்டு
4: ரெண்டாவது
2: திரு அப்ப அப்படி அப்படியே வரும். திருதி என்றா 3, சதுர்த்தி என்றா 4, பஞ்சமி என்றால் 5. இப்படி அந்த திதிகள் வருகின்றதுதானே அந்த லியூனடே. அந்த முதல் எந்த முதல் வருஷ பிறப்பு எந்த லியூனடே எந்த திதியில வந்ததோ அதுல இருந்து 12 திதியிலே அடுத்த வருஷ பிறப்பு வரும்.
4: அதெல்லாம் நாங்கள் அந்த சந்திரனுடைய
2: சஞ்சாரம் சூரியனுடைய சஞ்சாரம் பூமியினுடைய சஞ்சாரம் வானவியெல்லாம் அச்சொட்டாக வருகிறது. அது எந்த நட்சத்திரத்தில் பிறந்தது? இப்ப இந்த முறை எல்லாம் இந்த
4: கரவர்ஷம்
2: இந்த முறை இந்த மக நட்சத்திரத்துல 3 பாதத்துல பிறக்குது இந்த வருஷம் கரவர்ஷம். ஆகவே முந்தின வருஷம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தோ அதற்கு 11 நட்சத்திரத்துல பிறக்கும். முந்தின வருஷம் என்ன நேரத்தில் பிறந்ததோ அதுல இருந்து 15:31 கழித்து பிறக்கும். அச்சுட்டான கணக்கு, வெரி ப்ரிசைஸ் அண்ட் அக்யூரேட் மேத்தமெட்டிக்கல் அஸ்ட்ரோனமிக்கல் கால்குலேஷன். திஸ் இஸ் அவர் நியூ இயர் கால்குலேஷன் ஓ டிசிஷன் ஆஃப் நியூ இயர் ஸ்டார்டிங் இஸ் பேஸ்ட் ஆன். கலியுகம் தொடங்கினதுல இருந்து இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் 18,671,999 நாள் கழிந்து 48 கழிந்து 12 கழிந்து 45 கழிய வருஷம் பிறகு நாள் கணக்கு
4: நொடிக்கணக்கு
2: வினாடி கணக்கு நொடிக்கணக்கு.
4: உண்மையிலே இந்த இப்படியான ஒரு விஞ்ஞானிகளே இந்த கணக்கில் கூட்டல் கழித்தல் பிரித்தல் என்று பார்க்காமல் எங்களுடைய முன்னோர்கள்
2: இதைத்தான் இப்ப எல்லாம் பல பேர் பழம் பஞ்சாங்கம் என்று ஏளனம் செய்வது இதுதான். இப்ப விளங்கோணம் பழம் பஞ்சாங்கம் என்னென்று
4: விளங்கோணும். உண்மையிலே இப்ப நான் நினைக்கிறேன் அந்த சிற்றறிவின் காரணமாக அவர்கள் சொல்லுகிறார்கள் போல.
2: இவர்களுக்கு ஆங்கில விஞ்ஞானமும் தெரியாது, வானவியலும் தெரியாது, பஞ்சாங்கமும் தெரியாது, ஒன்றுமே தெரியாமல் வெறுமனே
4: சும்மா
2: பேனையையும் வாயையும் வைத்துக் கொண்டு பேசுவதும் தான்.
4: இப்ப உண்மையில இப்ப எங்களுடைய அந்த முன்னோர்களுடைய கணிப்புகளை பார்க்கும் போது எவ்வளவு ஆச்சரியமாக நீங்கள் சொல்ற மாதிரி அந்த வினாடி செக்கன் எல்லாம் வைத்துத்தான் அவர் கணக்கு பண்ணியிருக்கிறார்கள். அது உண்மையிலே பிரமிக்கத்தக்க விஷயம். அது இப்போ உள்ள விஞ்ஞானிகளுக்கு இப்பொழுது சாரியா விளங்குகிறது. ஆனால் அதை ஒப்புக்கொள்ள தயாரா இல்லையா அவர்கள்?
2: அதை அது விளங்குற பாஷையில நாங்களும் வெளிப்படுத்த வேண்டும்.
4: அதுவும் முக்கியம்,
2: அது முக்கியம். நாங்கள் வெறுமனே எங்களிடம் எல்லாம் இருக்கின்றது, எங்களிடம் எல்லாம் இருக்கின்றது வெறுமனே சொல்லிக் கொண்டிருந்தால் பார்த்தாது எங்களுக்குள்ளேயே வைத்துக் கொண்டு அவர்களுக்கு புரிகின்ற மொழியிலே புரிகின்ற பாஷையில இவற்றை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த விடயங்கள் வரும். உதாரணமாக இது வந்து வருடப்பிறப்பு வானவியல் நாள்கள் வருஷப்பிறப்பு அதை வச்சுதான் சொன்னோம். இதே மாதிரியாக அண்டவியல்ல ஆயிரக்கணக்கான அண்ட தொகுதிகள் இருக்கின்றன. இவை எப்படி தோன்றின, எப்படி பறந்து நிற்கின்றன, எப்படி இதற்கு முடிவு வருகின்றது என்றெல்லாம்
4: இருக்கின்றது.
2: சமயங்களிலே திருவாசகத்தில் இருந்து ஆகமங்களில் இருந்து புராணங்களில் இருந்து சொல்லி வைக்கப்பட்டதைத்தான் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக விஞ்ஞானம் சொல்லி வெளிவிட்டுக் கொண்டு வருகிறது. கடந்த 30-40 வருடங்களாக வெளிவிட்டுக் கொண்டு வருகின்றது. ஆகவே இவற்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவை ஒன்றும் வெறும் மூட நம்பிக்கைகள் அல்ல, பழம் பஞ்சாங்கங்கள் அல்ல. இப்படிப்பட்ட விஞ்ஞான ரீதியான கணித ரீதியான வானியல் ரீதியான அச்சொட்டான கணித முறை
4: பிரடிக்ஷன்
2: சொல்ல வேண்டும். அந்த விதத்தின்படிதான் இந்த தமிழ் வருடப்பிறப்பு வருகின்றது. இனி இந்த வருடப்பிறப்பு சில பேருக்கு ஓகே, தை மாசத்திலே வருகின்றது. தை மாதத்தை சில பேர் வருஷப்பிறப்பு என்று பிரகடனப்படுத்தி இருக்கின்றார்கள். அப்ப நாங்கள் இப்ப திருவள்ளுவர் ஆண்டு என்று சொல்லுகின்றார்களே என்று கொண்டால் இந்த சின்ன சின்ன விடயங்கள், அதாவது வருடத்தை எப்பொழுது தொடங்க வேண்டும் என்ற மரபுகள் அடிக்கடி அவர்கள் கதைத்து வந்திருக்கிறார்கள். ஆதிகாலத்திலேயே இப்ப இன்றைக்கு இருக்கின்ற கணக்கு வந்து கிட்டத்தட்ட விஸ்வாமித்திரர் காலத்திலே தொடங்கினது. மகாபாரதத்துக்கு முந்தின
4: காலமே துவங்கிட்டது.
2: ஓ, அந்த காலங்களிலே இருந்தே வந்திருக்கிறது. ஆதியிலே வந்து தை மாசம் முதலாவது மாசமாக கொண்ட முறையும் இருந்திருக்கின்றது.
4: ஓ, ஒருவேளை இருந்திருக்கு.
2: ஓ, அது ஆதியிலே இருந்தது. பிற்பாடு சித்திரை மாதத்தை முதலாவது வருடமாக கொண்டார்கள். இது மகாபாரதத்திலே வருகின்றது இதை பற்றிய குறிப்புகள். அந்த நாளில இருந்த ரிஷிகள் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு 9000 வருஷத்துக்கு முந்தி அவர் விஸ்வாமித்திரர் அக்காலத்திய வானசாஸ்திர அறிஞர்களை கூட்டி அந்த நாளத்திலேயே இந்த வருஷ பிறப்பு எந்த மாசம் தொடங்குறதுன்னு பார்த்து தை மாதம் என்று சொல்லி அவர் தொடங்குறதுக்கும் யோசிச்சார்
3: முதல்
2: விஸ்வாமித்திரர். அன்னைக்கு இது நடந்தது வியாசர் காலத்தில் வருகிறது. வியாசருக்கு முந்தின காலத்தில் வியாசர் இதை பற்றி மகாபாரதத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன். அதன்படி சப்த ரிஷி கால கணக்கு என்று சொல்லுவார்கள். சப்த ரிஷி சகாப்தம். அப்ப சப்த ரிஷி சகாப்தம் வந்து கிட்டத்தட்ட 8516 வருஷங்கள் கிறிஸ்துக்கு முன் 8516 வருஷத்துல இருந்து அந்த சப்த ரிஷி சகாப்தம் தொடங்கி இருக்கு.
3: 10,000 என்று சொல்லுங்க கூட
2: அந்த கணக்கு இருந்திருக்கின்றது அந்த நாளையில இருந்து. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த நாளையில பார்க்கின்ற பொழுது 8011 வந்து அவங்க அந்த சகாப்தத்தை தொடங்குகிறார்கள். சகாப்தம் அந்த இப்ப இருக்கிற சகாப்தம் தொடங்கிக்குள்ள அது வந்து அந்த நேரம் வந்து பிப்ரவரி மாதம் தான் அது தொடங்கி இருக்கப்ப அந்த நாளையில. ஏன்னா இப்ப இருக்கிற வான சஞ்சாரத்துக்கும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வரும். அந்த உச்சம் கொடுக்கிற நேரங்கள் நாட்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசம் வருகின்றது. ஆகவே அந்த சப்த ரிஷி கால கணக்கு பிப்ரவரி மாதம் 21 தான் அந்த நாளத்தில் தொடங்கினது. அதுல எதை வருஷ பிறப்பாக வைக்க வேண்டும் என்ற கணக்கு இந்த சப்த ரிஷி கணக்கு தொடங்கின காலத்திலிருந்து நடைமுறையில் இருக்கின்ற பொழுது எதை வருஷ பிறப்பாக எடுக்க வேண்டும் எந்த மாசத்தில் என்ற விவாதம் தான். அதைத்தான் 9000 வருஷத்துக்கு முந்தி விஸ்வாமித்திரர் 10,000 வருஷத்துக்கு முந்தி விஸ்வாமித்திரர் கூடி ஆராய்ந்து தை மாசம் என்று தீர்ப்பெடுத்தார். இது நடந்தது கிட்டத்தட்ட அந்த 9000 வருஷத்துக்கு முந்தி. 9000 வருஷத்துக்கு முந்தி அது வந்தது கொஞ்ச காலத்துக்கு பிற்பாடு. இதை பற்றிய குறிப்பு எங்கே இருக்குன்றால் மகாபாரதத்தில்
3: வியாசமாவத்தில்
2: இருக்குது. இதற்கு பிறகு கர்கல் என்ற ஒரு மகரிஷி ஒருத்தர் இருந்தார். அவர் தான் பிறகு வசந்த காலத்தில் சூரியன் வசந்த காலத்தில் வருஷப்பிறப்பு வர வேணும் என்று சொல்லி சூரியன் சித்திர மாதம் அல்லது இந்த மேஷ ராசிக்குள் வருஷப்பிறப்பாக ஏற்படுத்துறது கர்க மகரிஷி. இது பின்னால வருகிறது
3: அதன் பின்பு
2: அதுல இருந்து இன்று வரைக்கும் சித்திரதான் வருஷப்பிறப்பா இருக்கு. இதைத்தான் பிறகு அந்த காலத்தில் வானசாஸ்திரர் எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கு.
3: அது உண்மையிலேயே அவர்கள் சொன்னது சரியான. இப்ப நாங்கள் இந்த கணக்கு முறையில் நீங்கள் சொன்ன கணக்கு முறையில பார்க்கும் போது அவர்களுடைய சரியான முடிவுக்கு தான் வந்திருக்கிறார்கள்.
2: சரியான முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் இதுலே. ஒருவர் வேணுமென்றால் தனக்கு தான் பிறந்த மாதம் டிசம்பர் என்றால் டிசம்பர் மாதத்துல வைத்துக் கொள்ளலாம்.
3: அப்படித்தான்
2: பிரச்சனை இல்லை. இப்படி புது புது வருடங்களை புகுத்துவதும் வந்து ஒன்றும் பழைய தண்டு இல்லை. எங்களுடைய மரபிலேயே கூட பழைய காலத்திலேயே இருந்தே இந்த மரபுகள் இருந்திருக்கின்றன. இப்ப உதாரணமாக பார்த்தால் இப்ப விக்ரமாதித்த வருஷம் என்று முறைகளிலே சொல்லுவார்கள். கிறிஸ்து பிறந்ததிலிருந்து வருடத்தை கணக்கிடுகின்ற முறைமை வந்தது. அதுக்கு இன்றைக்கு கிறிஸ்து பிறந்ததில் இருந்து எங்களுக்கு தெரியும் கிறிஸ்தவ வேதாகமத்தின் படி இஸ்ரவேலினுடைய யூதர்களுடைய முதற் குடிமகன் வந்து ஆதாம். ஆதாம் ஏவாள் அவர்கள் படைக்கப்பட்டதில் இருந்து அந்த ஆதாம் வந்து 964 வருஷம் ஜீவித்திருந்தார். பழைய பாட்டில் இருக்குது முதலாவது மனுஷன் ஆதாம் ஜீவித்திருந்த காலங்கள் 964 வருடங்கள். இந்த ஆதாமுடைய தொடக்கத்தில் இருந்து 88வது சந்ததியிலே இயேசு கிறிஸ்துநாதர் பிறக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துநாதர் பிறப்பதற்கு ஆதாம் தோன்றியதிலிருந்து 4004 வருடங்கள் சென்றன. இது பழைய ஏற்பாடு.
3: பழைய ஏற்பாடுலயே
2: ஒவ்வொருடைய காலம் மோசஸ் எல்லாம் போட்டு கிடக்கிறது. அப்ப ஆதாத்தை படை அந்த உலகத்தை
3: கடவுள்
2: அவருடைய கடவுள் ஆதாமத்துக்கு தோட்டத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நாள் வரைக்கும் 4004 வருஷம். இன்றைக்கு அதுக்கு பிறகு 2010 வருஷம் கழிந்தால் இது வந்து 6014 வருஷம். இந்த 6014 வருஷ காலத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்திலிருந்து தோன்று கணிக்கப்படுவதுதான் இந்த அது அவர்களுடைய கணக்கு. இதுல வந்து அந்த கிரிகரி என்றவர் கொண்டது வந்த கணக்கை ஜனவரியில தான் புத்தாண்டு கொண்டாட வேணும் என்று கொண்டது. கிரிகரி வந்து போப்பாக இருந்தபோது 1582 ஆண்டு கொண்டு வர. அதுக்கு முந்தி அவர்கள் கொண்டாடின நியூ இயர் வந்து ஏப்ரல் 1st. அப்ப போப்புடைய அதிகாரம் செல்லாத அல்லது அதிகாரத்தை விரும்பாத நாடுகள் சில இருந்த அவை இது ஏற்றுக்கொள்ள அவர்கள் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி தான் கொண்டாடி கொண்டு வந்தார். மற்ற அந்த காலத்தில் கம்யூனிகேஷனும் குறைவு தானே, அங்க போக வேண்டும், அதுவும் போகவில்லை. அப்ப இந்த போப்பினுடைய ஆதிக்கத்துக்கு கீழே அவருடைய இதை ஏற்று இந்த நியூ இயரை ஜனவரி மாதம் முதலாம் தேதி கொண்டாடினவர்கள் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி கொண்டாடுறவர்களை பார்த்து ஏப்ரல் ஃபூல் என்று சொன்னார்கள்.
3: ஓ, அதுல இருந்து அந்த ஏப்ரல் ஃபூலே வந்தது,
2: வளமை வந்தது. இங்கிலாந்து உட்பட பல நாடுகள் அந்த நாளில் அமுல்படுத்தல இவர்கள் பின்ன அவர்களை இழித்துரைப்பதற்காக ஏப்ரல் ஃபூல் என்று சொல்லி சொன்னார்கள். அப்ப இந்த முதலாம் நாள், அதாவது வருஷப்புறப்பட்ட முதலாம் நாள், ஆங்கில கலண்டரை எடுத்து பார்த்தாலும் சரி, தமிழ் கலண்டரை எடுத்து பார்த்தாலும் சரி, நெடுக அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்களுடைய கல்குலேஷன்ல அது இந்த நாளை நிர்ணயிச்சாலும் அதில் ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கின்றது. அதாவது ஒரு வானியல் ரீதியாக இன்ன நடக்குது, ஏனென்றைக்கு இரண்டாம் ஏனென்றைக்கு இன்ன திதி என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அல்லது ஏன் இன்றைக்கு இந்த நட்சத்திரம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு, ஏன் இன்றைக்கு ஏன் இது மாசி மாசம் என்று சொன்னால் இது காரணம் இருக்கு, ஏன் பங்குனி மாசம் என்றால் சூரியன் இந்த ராசியில வானத்துல சஞ்சரிச்சு கொண்டிருக்கு,
3: அது விஞ்ஞான ரீதியாகவும் சரியா இருக்கு,
2: சரியா இருக்கு. அப்ப இது வானமண்டலத்தில் இருக்கிற ராசிகளும் கூட பிரிக்கப்பட்டதும் சமுத்திரம் மாதிரிதான், ஒன்னும் கோடு போட்டு இல்ல, சமுத்திரங்கள்ல நாங்கள் இந்த சமுத்திரம்
3: இமேஜினரி லைன்ஸ்
2: அந்த லைன்ஸ் ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த லைன்ஸ் வந்து எங்களுக்கும் சரி ஆங்கிலேயர்களும் சரி
3: உண்மையிலே டாக்டர் நீங்கள் இந்த இன்றைக்கு எனக்கு சில விஷயங்கள், இந்த ஏப்ரல் ஃபூல் என்ற விஷயம் பல பேருக்கு தெரியாது. இப்ப என்னன்னா நாங்கள் அதை அறிய வேண்டும் என்று முயற்சி செய்கிறதில் ஒன்று, மற்றது அவனுடன் சொல்லிவிட்டு அதை ஏற்றுக்கொள்றானே. இந்த காங்காமா சத்தி எடுத்தவங்கதான் எங்களுடைய பெரும்பாலான நடவும் போக்கும் பரவும் இருக்குது. உண்மையிலே இன்று இந்த கர வருஷத்தின் பார்க்க இந்த அடிப்படையான அந்த கணித முறை, அச்சொட்டான கணித முறை எவ்வளவு விஞ்ஞான ரீதியாக செய்யப்பட்டது என்று நீங்கள் சொல்லும் பொழுது எங்களுடைய வானசுவாஸ்திரம் ஒரு எள்ளி நகரக்கூடிய விஷயம் அல்ல.
2: இதுல நிறைய பட்பதற்கு நிறைய
3: இருக்கிறது.
2: இன்னொரு விஷயத்தை குறித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு
3: போகலாம்.
2: வருஷப்பிறப்பு வருகின்ற பொழுது புண்ணிய காலம், விஷு புண்ணிய காலம் சொல்வார்கள். அந்த காலத்திலே எழுந்து நீராடி இறைவனை வழிபட்டு புத்தாடி அணிந்து அதன் வேண்டும். அந்த விஷு புண்ணிய காலம் வந்து இந்த புதன்கிழமை இரவே
3: தொடங்கிய
2: ஆலயங்களில் கலண்டரின்படி புதன்கிழமை இரவு 10:03 இருந்து வியாழக்கிழமை அதிகாலை 6:03 வரைக்கும், அதுவரை வியாழக்கிழமை அதிகாலை 2:03 தான் இது
3: பிறக்கும்
2: பிறக்கின்றது. அதுக்கு முன்னதாகவே
3: புண்ணியகாலம்,
2: புண்ணியகாலம் 4:00 முன்னதாக தொடங்கி இங்காலே வந்து 4:00
3: பின்னாக,
2: அப்ப 10:03 6:03 வரைக்கும் இருக்கின்றது. இந்த விஷய புண்ணிய காலத்திலே நாங்கள் மரத்தி நீர் சேர்த்து, மரத்தி நீர் என்பது சில மூலிகை பொருட்கள் பொருட்கள் சேர்த்து கோயில்களில் கேட்டா எடுத்துக்கொள்ளலாம். அதை வைத்து நாங்கள் நீராடி இறைவனை வணங்கி வீட்டிலே பிள்ளைகளுக்கு பெரியவர்களை வணங்க கற்றுக் கொடுங்கள், மாதா பிதா குரு
3: தெய்வம்,
2: அப்ப அதை கற்றுக் கொடுக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், அதை ஆசை பெற வேண்டும். மற்றது சூரியனுக்கு இறைவனுக்கு பொங்கல் செய்து படைக்கலாம், அந்த இது ஒன்று இருக்கின்றது. அடுத்ததாக சில நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தோஷம் உள்ளவர்கள் இதை கவனமாக அத்தியாவசியமாக செய்ய வேண்டும். தோஷம் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம், மகம், பூரம், உத்தரம் நட்சத்திரம் முதலாம் கால், மூலம், உத்தராட நட்சத்திரம் 2, 3, 4 கால், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 2, 2 கால். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு அந்த வருடப்பிறப்பிலே இந்த வழிபாடுகள், இந்த மரத்து நீர் சேர்த்து நீராடி மற்றது இறைவனை வழிபட்டு பெரியோர்களை வழிபட்டு ஆலய தரிசனம் செய்து அப்படி வந்தால் அதனால தோஷங்கள் வந்து குறையும் விலகும்
3: என்ற
2: இதை கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்த
3: இப்ப இது ஒரு நேர் வந்துட்டு அதை எடுப்போமோ என்ன மாதிரி அவர் இந்த இது வருஷப்பிறப்போட அண்டியதாக இருந்தால் மிகவும் நல்லது. வணக்கம்.
5: வணக்கம்
3: சொல்லுங்க.
5: சித்திர வருஷப்பிறப்பு தான் நாங்கள் வருஷப்பிறப்பு கொண்டாடுறாங்க. இப்ப தைப்பொங்கல் கலண்டர்ல தைப்பொங்கல் அன்றைக்கு 14 ஒராம் தேதி என்று தொடங்குறமல்ல.
2: பாரம்பரியத்தின் படி வருடப்பிறப்பு புது வருடம் தொடங்குவது 12 ராசிகளில் முதலாவது ராசி ஆகிய மேஷ ராசியிலே சூரியன் பிரவேசிக்கின்ற காலம். அது சித்திரை மாசத்து முதலாம் தேதி அந்த வருடப்பிறப்பை
3: அப்ப அதனாலே நாங்கள் இதனால குழப்பமுடைய தேவையில்லை.
2: தேவையில்லை.
3: அவர்கள் பிரகடனப்படுத்தினா அவர்கள் விரும்பினா
2: கொண்டாடட்டும். நாங்கள் கொண்டாட்டம் எவ்வளவு இருந்தாலும் சேர்ந்து கொண்டாடலாம். கொண்டாடாதே அதை கொண்டாட பிரச்சனை.
3: நன்றி நன்றி.
5: வணக்கம் கேள்வி டாக்டர். மற்றது ஈரானியர் வந்து மார்ச் 21 ஸ்பிரிங் தொடங்குற பொழுது தங்களை வருஷம் என்று கொண்டாடுகிறார்கள். தீபாவளி நாள குஜராத்தாக வருஷப்பிறப்பு சொல்கிறார்கள். அதுகளும் இந்த கல்குலேஷன் சம்பந்தப்பட்டதாக இருக்கும்.
2: இதிலே பார்த்தால் இந்த வானவியல் ரீதியாக அமைந்த வருடப்பிறப்புகள் இருக்கின்றன தானே. இந்த வருடப்பிறப்பு வந்து தென்னாட்டிலே தான் இருக்கின்றது. எங்களுக்கு சொன்னோம் இந்த இன்னென்ன மாசங்கள் இன்னென்ன வருடங்கள் என்று சொன்னோம் இல்லையா. தீபாவளி என்று சொல்லுகின்ற பொழுது அன்றைக்கு தீபாவளி வந்து அந்த சதுர்த்தசி நரக சதுர்த்தசி என்று சொல்லுவோம். அந்த திதியிலே தான் வருகின்றது. அது வந்து இந்த மரபு இயேசு கிறிஸ்துநாதர் பிறந்ததிலிருந்து அவர்கள் சொல்லுவது மாதிரி திருவள்ளுவர் ஆண்டு கண்டு திருவள்ளுவர் பிறந்ததுன்னு சொல்லு மாதிரி முகமது நபிகள் பிறந்ததிலிருந்து முகமது ஆண்டு சொல்லுவது
3: ஒவ்வொருவரும் தங்களுடைய
2: இவர்கள் வந்து தீபாவளியை முதல் நாளாக சொல்லுவார்கள். அவர்களுடைய மரபு தீபாவளிக்கு பல விளக்கங்கள் உண்டு. அவர்களுடைய மரபின்படி ராமர் வனவாசம் சென்ற பிறகு அயோத்திக்கு திரும்பி மீள திரும்பி வந்த நாள் தீபாவளி என்று சொல்லுகிறார். அப்ப இதே மாதிரியாக பார்த்தால் இப்ப வட இந்தியாவில மற்ற இடங்கள்ல தெலுங்கு மற்ற தென்னிந்தியாவில தெலுங்கு தேசம் ஆந்திர பிரதேஷ் மற்றது கர்நாடகா கர்நாடக பிரதேஷ் அதுகள் எல்லாத்திலையும் சந்திரனை அடிப்படையாக கொண்ட சஞ்சாரம் சந்திர மாசங்களை சாந்திர மாசம் என்று சொல்லுவாங்க. இந்த லூன மந்த்ஸ் அதை வச்சுத்தான் அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப அவர்களுக்கு மாசம் தொடங்குறதும் வந்து வித்தியாசம்
3: கொஞ்சம் வித்தியாசம்.
2: அவர்களுக்கு மாசம் தொடங்குற சந்திரனை வச்சு தொடங்கிக்க ஒரு அமாவாசை முடிஞ்சு அடுத்த நாளான பிரதமை
3: இருக்குத்தானே
2: அவைக்கு முதல் நாள்.
3: ஓஹோ
2: பிறகு அடுத்த அமாவாசைக்கு கடைசி நாளா வரும். அப்ப இப்படித்தான் அவைக்கு
3: சந்திரனுடைய சூரிய சஞ்சாரத்தை விட ஒரு சந்திர சஞ்சாரத்தை தான் கூடுதலாக
2: அடுத்த மாசம் ஒரு மாசம் வரும். இப்ப இதனால தான் அவர்கள் அந்த சிவராத்திரியிலே இந்த பிரச்சனை வருது. மாசம் சூரிய மாசம் பிரச்சனை அவர்கள் வந்து என்ன சொல்லுவார்கள். அவர்கள் வந்து அமாவாசைக்கு பங்குனி மாச அமாவாசை இருக்குதானே பங்குனி அமாவாசை முடிஞ்ச உடனே அந்த பங்குனி இந்த அமாவாசை அந்த இறுதி நாள் முடிஞ்ச அந்த முடிந்த உடனே பிரதமை அன்று அதைக்கு சித்திர துவங்கிட்டு அவர்கள் அதை புது வருஷத்தை ஜுகாதி என்று சொல்லுவார். அதை தெலுங்கு கன்னட வாக்கள் வந்து ஜுகாதி என்று சொல்லி கொண்டாடுவார்கள். அது கிட்டத்தட்ட சித்திர மாசம்தான். அது சந்திரமான
3: கொஞ்சம்
2: இதே மாதிரியாக சூரியனுடைய சொந்த ராசி வந்து சிம்மம்
3: சிம்மராசியோ.
2: அப்ப சூரியன் தன்னுடைய சொந்த ராசியாகி சிம்மத்தில் பிரவகிப்பதுதான் வருஷ தொடக்கம் என்று சொல்லுகிற மரபு தமிழ்நாட்டிலையும் இருந்திருக்கு. புறநானூறு பாடல் ஒன்றிலையும் இருக்கின்றது. இதையே மலையாளத்திலையும் வந்து கொண்டாடுவார்கள். அவர்களுக்கு ஆவணி மாசம் தான் மலையாள வருஷ பிறப்பு. சூரியன் எனது சொந்த ராசி ஆகிய சிம்ம ராசியிலே போற மாசம் ஆவணி மாசம். அந்த மாசத்தை முதலாக கொள்ளும் மரபுதான் இன்றைக்கு அங்கே இருக்குது. முந்தி பழந்தமிழர்களையும் அது இருந்திருக்கின்றது. இதே போல இந்த மாச கணக்கில நாங்க சொன்ன அமாவாசையிலிருந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் கொள்ற மாச பிறப்பு இருக்குது. இதே மாதிரி ஒரு பௌர்ணமியிலிருந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் சந்திர மாசமாக கொள்ற மரபு இருக்குது. பெங்கால எல்லாம் சில இடங்கள்ல அப்படிதான் இருக்கு. உதாரணமாக இங்க இருக்கிற ஹரே கிருஷ்ணா கோயில் இருக்கிறது கார்த்திகை தீபம் கொண்டாடுவார். அவளுக்கு மந்த் ஆஃப் கார்த்திகை என்று சொல்லுவார்கள். அது கிருஷ்ணர் தாமோதரம் என்றால் தாமம் என்றால் கயிறு தாம்பு கயிறு என்று தானே
3: சொல்றாங்க.
2: தாம்பு கயிறு உதரம் என்றா வயிறு. இந்த கயிற்றினால கிருஷ்ணர் வயிற்றிலே கட்டி உடல்ல ஜசோதை கட்டின மாசம் தான் தாமோதர மாசம் மந்தப் தாமோதரா. அப்ப தாமோதர அஷ்டகம் என்று படிப்பார்கள். அந்த தாமோதர அஷ்டகம் படிச்சு கார்த்திகை தீபம் மாதிரி தீபமேத்தி வழிபாடுவார்கள். அந்த அந்த மாசம் முழுக்க அது நடக்கும். அப்ப அவர்கள் எங்களுடைய வீட்டுக்கும் வந்திருந்தார்கள். அப்ப கார்த்திகை பிறக்கவில்லை அவர்களுடைய லூன மந்த்ஸ் கணக்கம் அவர்களுடைய பௌர்ணமியிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் இந்த பிரதேச வேறுபாடுகள்
3: எங்களுக்கு
2: கொள்ள தேவையில்லை. அதை விளங்கிக் கொள்ள முயற்சிக்கலாம்.
3: தங்களுக்கு அந்த ஒரு விளக்கமும் வியாக்கியானமும் கொடுக்கிறார்கள். அதனால நாங்கள் அதை ஒரு இதா எடுக்கக்கூடாது.
2: இதை செய்யலாம். அதுல வந்து பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எங்களுடைய மரபுக்கு என்ன அடிப்படை என்று நாங்கள் தெரிந்து
3: கொண்டால் இந்த பிரச்சனையே இல்லை. ஓகே நன்றி
5: நன்றி
3: நன்றி. ஓகே உண்மையிலே நிறைய நேரல் வந்து வந்து போய்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த இதுகளை பார்க்கும் பொழுது எங்களுக்கு நேரம் கொஞ்சம் மட்டுமட்டாக வந்து கொண்டிருக்கிற படியால்
4: அடுத்த விடயத்துக்கு போகலாம் என்று நினைக்கிறேன் டாக்டர். சென்ற வெள்ளிக்கிழமை ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை நாங்கள் இங்கே நடாத்தியிருந்தோம். நண்பர் ஒருவர் பெற்ற அனுபவங்களை இங்கே ஒரு அமெரிக்க நண்பர் இதை பற்றி நாங்கள் பார்த்தோம். அதில் நீங்கள் இறுதி நேரத்தில் வந்து கலந்து கொண்டீர்கள். அதோட சில விஷயங்களையும் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய இருக்கிறது. இது ஒரு பரந்த ஒரு விஷயம் பொருள். என்றாலும் நான் இங்கே ஒரு விஷயத்தை இங்கே குருநாதர் யோகர் சுவாமிகள் ஒரு பாடலே கூறியிருக்கிறார். அதை நான் வாசித்து பார்க்கவும் அது அந்த நிலையை நீங்கள் ஓரளவுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன். அவர் பாடுகிறார் ஒரு இடத்தில் என்ன மாதிரி என்றால், அங்கும் இங்கும் எங்கும் திருக்கூத்து அடடா அதை அறிதல் பத்தரை பொன் மாற்று. அங்கும் எங்கும் திருக்கூத்து அடடா அதை அறிதல் பத்தரை பொன் மாற்று. பொங்கி வரும் காமமே கூற்று அடடா புலன் வழியில் போகாமல் தேற்று. இடை பிங்கல் கலை இரண்டும் சேர்த்து இடகலை பிங்கலை இரண்டும் சேர்த்து அடடா எழிலான சுழுமுனைக்குள் ஏற்று. எழிலான சுழுமுனைக்குள் ஏற்று மடை திறந்தாற் போல வரும் ஊற்று அடடா மாமாயை சாராதென சாற்று. மடை திறந்த வெள்ளம் போல வரும் என்ற மாதிரி அவர் பாடுகிறார்கள். பொங்கி வரும் அமிர்தத்தை உண்டு அடடா பூரண நிட்டையிற் சேர் நன்று. மங்களகரமாக வாழ்த்து அடடா மௌன நிலையிலே ஆழ்த்து. சங்கரன் திருப்பாதம் போற்று அடடா சாயுச்சிய பதவியில் ஏற்று. நல்லூரான் திருப்பாதம் காப்பு அடடா நமக்கு குறைவில்லை நல்ல வாக்கு. சொல்ல முடியாத தீர்ப்பு அடடா சுவாமி கிருபை உனக்கு காப்பு. இது அவர் பெற்ற அனுபவத்தை பாடலாகவே சொல்லியிருக்கிறார்.
6: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org.

காலம்பிராயில நின்னா டெலிபோன். இது அழகான ஒரு சினிமா வந்திருக்கா போவோம், இங்க ஒரு எக்ஸிபிஷன் வந்திருக்கா போவோம், அங்க ஏதோ யாரோ வந்துட்டு இருக்காளோ அதை போய் பார்க்கணும், பேப்பர்ல ஏதோ ஒரு திறந்து இருக்கா அந்த கடைக்கு போகணும், இப்படின்னு ஒரு எண்ணங்கள் மனசுல வந்ததுன்னா என்ன ஆச்சுன்னா ஜபம் தான் டெய்லி இருக்க, இன்னொரு நாளைக்கு போ இப்படின்னு தோணும். சோ மனுஷனுக்கு என்ன வேணா எப்பொழுதுமே நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் வரணுமா, அதான் சிவகணைஸ்தே விதவிபோ. அந்த சிவகணங்கள் மங்களகரமான குணங்கள் உங்க பரிசரங்களுக்குள்ளேயே உங்களுடைய கண்ணு காது மூக்கு நாக்க முதலிய புலன்களுக்கு எப்பொழுதுமே நல்லதோர் எண்ணங்கள் நல்லதோர் விஷயங்களே வரும்படி காட்டி கொடுத்து கொண்டே இருக்கணும். இது ரொம்ப கஷ்டம். என்னத்தான் இருந்தாலும் உங்களை பத்து திக்குக்கு இழுக்கிறதுக்காகத்தான் வியக்திகள் இருக்காளே தவிர ஆத்துல உட்கார்ந்து ஜபம் பண்ணணும் பகவானை தியானம் பண்ணணும்னு சொல்றதுக்காக விவகாரங்கள் யாரும் கிடையாது. அது ரொம்ப கஷ்டம், அது அமையறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் பரமேஸ்வரா நான் வேற ஒன்னும் சொல்லலப்பா சிவகணங்களோட வந்துருங்க அப்படின்னு அழகா இந்த ஸ்லோகத்துல திருடஸ்தம்பாதாராம் திருடமான ஸ்தம்பங்களோட கூடினதும் திருட குண நிபத்தாம் சகமனாம் சத்வரஜஸ்தமோ குணங்கள் என கூடியதான மூணு குணங்கள்னால கட்டப்பட்டதும் அசையக்கூடியதும் விசித்திராம் சித்திர விசித்திரமா இருக்கக்கூடியதும் பத்மாட்யாம் பல வாசனைகளோடு கூடினதும் பிரதி திவச தன்மார்க்க கடிதம் தினந்தோறும் நல்ல வழியிலேயே போகக்கூடியதான மனசுடையதுமான ஸ்மராரே பரமேஸ்வரா மன்மதன் அஜெயித்தவனே மச்சேத ஸ்புட பட குட்டீமு என்னுடைய மனசு எனக்கூடியதான தெளிவான இந்த கேன்வாஸோட கட்டி இருக்கக்கூடியதான இந்த குடிசைக்குள்ள பிராப்திய விசதாம் ஜெயஸ்வாமின் சக்தியாசா ஹே பரமேஸ்வரா சக்தியாசா கௌரியோட பரமேஸ்வரனோட அம்பாளோட சிவகணை சேவித விபோ ஹே பரமேஸ்வரா சிவகணை நல்ல கணங்களோடு சேவிக்கப்பட்டதான தாங்கள் வந்து என் சரீரத்தில் அமையணும் எனக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு தியானம் பண்ணினார். அடுத்தது அதுக்கப்புறம் பரமேஸ்வரன் இன்னொன்னு சொல்றார், நீங்க வாங்கோன்னு சொன்னேன் கூப்பிட்டேன் உங்களை நீங்க வந்திருந்தா நன்னா இருக்கும், ஆனா வர்றதுக்கு கொஞ்சம் லேட் பண்றீங்க, லேட் பண்ணினத்தினால என்ன ஆயிடுது நான் ரொம்ப கவலைப்படுறேன். லோகத்தில் என்ன ஆச்சு என் மனசு என்ன பண்றதோ இங்க இங்கேயும் ஓடுறது, ஓடினா பரவாயில்ல எங்க ஓடுறதுன்ற பணத்துக்கு பின்னால ஓடுறது. சரி பணத்துக்காக கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு கஷ்டத்தை பணத்தை சம்பாதிக்கணும் தப்புன்னு சொல்லவே இல்லையே. நம்ம நாட்டில் தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்னு அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு நாலு சொல்லி இருக்கு. பொருள் வேண்டாம்னு சொல்லலையே, பொருள் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாமே நல்ல வழியில இருந்து சம்பாதிச்சுட பொருளை சம்பாதிக்கல நல்லதானே அப்படி இல்லையே. என் மனசு என்ன சொல்றது, இது உடம்பு உடைய மாட்டேங்கிறது கஷ்டப்படணுங்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறது, ஆனா மனசோ காசு வேணும்னு கேட்கறது, இதுதான் கஷ்டமா இருக்கு. இது என்ன பண்றதுன்னு உடம்பு வளையாம அங்கெங்க பணக்கார ஆளுடைய வீட்டுக்குள்ள போய் ஏதாவது எடுத்துட்டு வந்துடலாமான்னு தோன்றது. இது திருட்டுத்தனம்னா இந்த மனசுக்கு ரொம்ப இஷ்டம் சார், எப்பவுமே குறுக்கெட்டு குறுக்கு வழியினா இந்த மனசுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கு. நான் என்ன பண்றது, வேண்டாம் வேண்டாம் நல்ல வழியிலேயே இருப்போம் நல்லதையே பார்ப்போம் நினைக்கிறேன், ஆனா மனசு மட்டும் சொல்றது நல்ல வழியிலேயே இருந்தோம் ஆனா என்ன குறுக்கு வழியில சம்பாதிச்சது அப்புறம் நல்லவாளா இருப்போமே. ஓரளவுக்கு மனுஷனுக்கு காசு வேணும் சார், காசு இல்லாத போனா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா அந்த காசு கிடைக்கிறது நல்ல வழியிலேயே கிடைக்கணும்னா நம்ம காசு எல்லாம் கட்டமா வேண்டிய அளவு கிடைக்கிறது 85-90 வயசுல தான் கிடைக்கும். அது போல இருக்கு ஆகியால் என்ன பண்ணுவோம், ஏதோ ஒண்ணு ஒரு வழியா ஒரு 10-20 வருஷத்துல எல்லாத்தையும் சம்பாதிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் இங்க போய் சௌக்கியமா இருக்க வேண்டியது, நல்ல வழியில ஏதோ தானங்கள் பண்ணுவோம் கோவில் கட்டி அது பண்ணி இது பண்ணி அப்படி இருந்துடுவோமே அப்படின்னு தான் நினைக்காது. ரொம்ப பேர் பாருங்க பெரிய படிப்படுத்து நிறைய காசு சம்பாதிச்சுட்டு வந்துடணும், இங்க வந்து ஒரு வேலையும் செய்யப்படாது ஏதோ அப்படி எப்படி ஜமன சும்மா இருந்துட்டு சம்பாதிச்சு சௌக்கியமா இருக்கணும் இப்படிங்கிற எண்ணத்துல இருக்காரு. சும்மா இருக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். நைகச்சு க்ஷணம் அப்படி ஜாது திஷ்டதி அகர்மக்கிறது. அப்ப என்ன பண்ண மனசு வேற எங்கயோ போயிட்டு தான் இருக்கும், அப்பவும் கஷ்டப்படுறான் அவளால சும்மா இருக்க முடியல. அதுக்கப்புறம் காசு சேர்த்த காசானது போறது பதிலா ஒவ்வொரு ரூபா போகும் பொழுது

0: மனதுக்கு கவலையா இருக்கு. இப்படி என்ன வாழ்க்கை இருக்க? ஹே பரமேஸ்வரா, நான் என்னுடைய மனசை உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொன்னேன், உங்களை எங்க வீட்டுக்குள்ள வாங்கோன்னு கூப்பிட்டேன், நீங்க வரல. ஆனா என்ன ஆயிடுதுன்னு என் மனசு அது என்ன பண்ற தெரியுமா, ஓடுறதப்ப பிரலோபாத்யை அர்த்த ஆஹரண பரதந்திர கதனிகிரே பிரலோபாத்யை, லோபத்தினாலையும் ஏமாத்தனுங்கிறதுக்காகவும் இங்கேயும் அங்கேயும் சுத்திக் கொண்டிருக்க பேராசை முதலீதான கெட்ட குணங்கள் இருக்கு. இதுக்கு ஆசை இருந்தா தேவையில்ல, ஆசை ஓரளவுக்கு நல்லதுன்னு தான் சொல்றான். ஏன்னா மோட்சத்துக்கு ஆசை தானே முமுட்சுத்துவம், அதுவும் ஒரு ஆசை தான், நல்ல வழியில் இருக்கணும், பகவானுக்கு பூஜை பண்ணணும், இப்படிங்கிற ஆசை இருந்தா தேவையில்ல. ஆனா எனக்கு பேராசை தான் இருக்கு, உலகத்தில் இருக்கிற எல்லா காசும் எங்கிட்ட தான் இருக்கணும், நான் தான் எல்லாரோட வசதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த துறையிலையும் அம்மா ஸ்கூலுக்கு எல்கேஜி பையனை அனுப்புறான், கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணும் என் பையன் நினைக்கிறான், நல்லதுதான். ஆனா எல்லா அம்மாவும் இப்படி நினைச்சா அந்த டீச்சர் என்ன பண்ணுவா, யாருக்கு போடுவா? கொஞ்சம் பார்க்கணும் எல்லாத்துக்கும் விவகாரம் முழுக்க. ஆனா என்ன ஆசை மட்டும் என்ன இருக்கு, நம்ம தான் சௌக்கியமா இருக்கணும். இந்த ஆசை இந்த மனசுல ரொம்ப ஹிம்சப்படுது. அப்புறம் அது பாத்யை, இதை அடையணுங்கிறதுக்காக என்ன பண்ற, மற்ற பதார்த்தங்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை, இந்த கடைசியில எண்டு மட்டும் வரணும், குறுக்கு வழியில போனாலும் நமக்கு சாதிச்சு பண்ணும் அப்படிங்கிற எண்ணம் பா. பிரலோபாத்யை அர்த்தாஹரண பரதந்திரா, அர்த்தாஹரண பரதந்திரா, காசு சம்பாதிக்கணும், காசு சம்பாதிக்கணும், ஏதோ விதமா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கப்பா. தனி கிரகே பிரவேச அத்யுக்தா, எப்படியாவது நம்ம பணக்கார ஆட்டிய வீட்டுக்குள்ள உள்ள போயிடணும், அப்பதான் நிறைய சம்பாதிக்க முடியும். இப்ப அப்படித்தானே உத்தியோகத்துல சாதாரண உத்தியோகம் உண்ட, எம்என்சியில தான் போகணும், அப்பதான் நம்மள 100 தானே அமெரிக்காக்கு அனுப்புவோம், அப்பதான் சம்பாதிக்கிறோம். நேரா சம்பளம் வர்றதை விட டிஏடிஏ தான் வேணும். என்னென்ன மனுஷியா நினைச்சிட்டு இருக்கா பாருங்க, இது விவகாரங்கள் முழுக்க எப்படி ஆயிடுதுன்னா ஏதோ விதமாக நமக்கு வரணுங்கிற அபிப்பிராயத்திலேயே இருந்துட்டு இருக்கா. அர்த்தாகரண பரதந்திரா, அந்த பணம் அதிகமாக நமக்கு வரணும் எனக்கூடியதான எண்ணத்துல மயங்கி போயிட்டான். பிரதனி கிரகே பிரவேசோத்யுக்தா, பணக்காரருடைய வீட்டுக்குள்ள அவளுடைய சம்பந்தம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சோண்டு அதுக்கே தேடிண்டே இருக்கப்ப. பிரமதி பகுதா, ஒரு தடவை இங்கும் அங்கும் சுத்தி கொண்டே இருக்க சொன்னார். என்கிட்ட ஏன் சொல்றேன், சொல்லிட்டு இருக்க ஏதோ இங்க எங்கயும் போறது நல், உம்மகிட்ட தானே சொல்வேன். ஏண்டா நீங்க யாரு தெரியுமோ, தஸ்கர பதே, பரமேஸ்வரனுக்கு ஒரு பேர், திருடனுக்கு அதிபதி. என்ன சுவாமி இது விவகாரம், திருடாளுக்கெல்லாம் அவர் தான் ராஜாவா இருந்துட்டு இருக்கார். நமக்க குபாய நிகங்கினே சேனா நாம் பத ஏ நமஹா, வேதம் சொல்றது நமக்கு ககுபாயனை சங்கினே. ஏ பரமேஸ்வரா, கையில கத்தி வச்சுட்டு இருக்காய்ப்பா, அவன் யாருன்னு பத தேனா நாம் பத ஏ நம. திருடர்களுக்குள்ள ரொம்ப பெரியவர் நீங்க, திருடர்களுக்கும் ஹெட். திருடன்னா போறப்ப பரமேஸ்வரா சிவசிவான்னு சொல்லிட்டு போறான், நான் மாட்டிக்கப்படாதுன்னு. என்ன சுவாமி அவளையும் பார்த்துட்டு இருக்க, இல்ல திருடனுக்கு அதிபதியா இருக்கார்னா என்ன அர்த்தம்னா, அவன் மனசுல இருக்கிற திருட்டுத்தனம் போகணும்னு பார்த்துட்டு இருக்க, அவன் எப்படியாவது நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு முடிச்சுட்டு இருக்காரு அவர். அதனாலதான் அவருக்கு தேனா நாம் பத ஏ நம நமோ நிஷங்கினே இஷுதிமதே தற்கரா நாம் பத ஏ நம. இஷுதிமதே கையில அம்ப வச்சுட்டு இருக்கார், எதுக்கு நான் போடுற அம்பு அந்த திருடன் அடிக்கப்படாது, திருடன் மனசுல இருக்கக்கூடியதான கெட்ட எண்ணத்தை மட்டும் அணிக்கணுமா. அது பாருங்க இசுதிமத்தே நிசங்கினே இசுதிமத்தே, எப்படி கையில அம்பு வச்சுட்டு ரெடியா இருந்துட்டு இருக்காரா, இன்னும் அடிக்கல அம்ப விடல, ஏன் தெரியாம விட்டனையனால் அவனை கொண்டுபிடும், அவனை கொல்லப்படாத, அவனை நல்ல வழிக்கு கொண்டு வரத்தக்காக அவனுடைய மனசுல இருக்கக்கூடியதான இந்த திருட்டுத்தனத்தை மட்டும் போக்கணும். இப்படி யாரு பாப்பா, அந்த பரமேஸ்வருடைய அபிப்பிராயம் தான் அது. அதனால ஏ நம அப்படின்னு சொல்ற மாதிரி பரமேஸ்வர தஸ்கர பதே பகுதா தஸ்கர பதே, ஒரு தரம் இல்லப்பா, பல விதமாக சுத்திக் கொண்டே இருக்கு. ஆகையால் திருடன் எந்த சமயத்துல போவான், எப்படி போவான், என்ன பண்ணுவான், இது உமக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. என் மனசு எப்ப எது கேட்கறதோ, எப்படி இந்த காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறதோ எனக்கு தெரியல. சில சமயத்துல போய் சொல்றது, சில சமயத்துல என்ன பண்றது, குறுக்கு வழிக்கா போனாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறது. சில சமயத்துல இன்னொருத்தர் மேல வேணும்னே கோல் சொல்றது, ரொம்ப தப்பு. இதெல்லாம் பண்றதப்பா என் மனசு, நீங்க என்ன பாக்கணும், ஏமாத்தி விடணும், சைட்ராக் பண்ணணும்னு பாக்குறது. ஒரு வார்த்தை பேசிட்டே இருக்கோம், வேற எங்கேயோ போறது. இந்த மனசு இருக்கே பரமேஸ்வரா, ரொம்ப திருடுத்தனம் பண்றதப்பா, நீ தான் பாத்துக்கணும். பிரமதி பகுதா தரபதே இமம் சேதோரம், என் மனசு எனக்குடையதான திருடனை. ஏன் திருடன் என்ன பண்றான், தெரியாமல் ஒரு காரியத்தை பண்றான். திருட்டுத்தனம்னு என்னன்னு பாக்கலாம். என்னுடைய பொருள் உங்க காதல கொண்டு வந்து வச்சுட்ட, நான் வந்து எடுத்துட்டா திருட்டுத்தனமா, கிடையாது. என் பொருள் உங்க அத்தை மறந்து போய் வச்சு விட்ட, மறுபடியும் வந்து எடுத்துருவாரு. சில பேர் எப்படிதான் அத்துக்கருவா, ஹெல்மெட் வச்சுட்டு போயிடுவான். சில பேர் என்ன, சாவியை வச்சுட்டு போயிடுவான். அங்கெல்லாம் போய் ஒரு 15 நிமிஷம் தேடி தேடி எங்கேயும் கிடைக்கல, மறுபடியும் இங்க வச்சே நான் வருவான். எங்க உட்கார்ந்தாரோ அங்க சாவி இருக்கும். முழுக்க என்ன, அப்படி மறந்து போயிடுவான். அவாவா பொருள் அவா எடுத்துண்டா, அது திருட்டுத்தனம் இல்ல. வேற என்ன, ட்ரெயின்ல தொங்கிண்டே வரான் சார், பீச் ஸ்டேஷன்ல இருந்து பாக்கெட் நிறைய ரூபா வச்சுட்டு இருக்கான். அவன் தொங்கிட்டு இருக்கான், அவ்வளவு கும்பல் பக்கத்துல இருக்கான். என்ன பண்ணான்னா, அந்த பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டு அப்படி குதிச்சுட்டு போயிட்டே இருக்கான். இவன் கை விட்டானா கீழ் வந்துருவான், இவனுக்கு பயமா இருக்கு. காசு முடிச்சுன்னு கத்துட்டு இருக்கான், முன்ன பண்ண முடியல. இது திருட்டுத்தனமா, இது திருட்டுத்தனம் இல்ல. திருட்டுத்தனம்னா தெரியாம எடுத்துக்கணும். அவனுடைய பொருளை அவனுக்கு தெரியாம எடுத்துட்டு போனாதான் அது திருட்டுத்தனம். இப்படி எடுத்துட்டு போனா பாத்தேல, இது திருட்டுத்தனம் இல்ல, இது வேற அடாவடி விவகாரம் என்னடா, இது திருட்டுத்தனம் இல்ல. ஆகையால் அவனுக்கு சேராத பொருளை எடுத்துட்டு போகணும். அது எப்படி, இன்னொருத்தருக்கு சேர்ந்த பொருளை அவன் அறியாமல் இவன் எடுக்கணும், அதுதான் திருட்டுத்தனம். இதெல்லாம் எங்க மனசு பண்றது. இன்னொருத்தருக்கு தெரியாம அவளுக்கு அபகாரம் பண்ணி, அவளுக்கு நல்லவாழ் மாதிரியே பழகி, அவளுக்கு கெடுதல் பண்ணிட்டு தான் முன்னுக்கு வரான். பார்த்தீங்களா, இதுதானே நிஜமான திருடுத்தனம். ஹே பரமேஸ்வரா, இத இமம் சேதோரம், இது எத்தனையோ ஜன்மாக்களை வழங்கப்பட்டிருக்கப்பா இந்த மனசு, நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க பார்க்கலாம். இமம் சேதோரம் கதமிஹ சகே சங்கர விபோ, இந்த மனசை நான் எப்படி பொறுத்துப்பேன். ஒரு காலத்துல அதுவே வசத்தியா இருந்தது, கர்வப்பட்டேன், இப்படி எல்லாம் என்னால பண்ண முடிகிறதே, எல்லாரையும் ஏமாத்து முன்னுக்கு வரேனே அப்படின்னு நினைச்சேன். அவருடைய விளைவுகள் பார்த்தா தான் இப்ப தெரியறது, நல்ல வழியில மாறணும்னு நினைச்சப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சம்சாரமேவ சரணமைத்து பாவயந்தா, சம்சாரமே சரணம்னு நினைச்சுட்டு சில பேர் இருந்தா சௌக்கியமா இருந்தா, அப்பெல்லாம் ஒரு கவலையும் கிடையாதுன்னு. ஆனா விவகாரம் அப்படின்னு, அது கெடுதல், நம்ம க்ஷேமமா இருக்கணும், நல்ல வழியில இருக்கணும், இதுதான் நிஜமாக நன்மையை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு வாழ்க்கை ரொம்ப கட்டமா போயிடும். ஒரு பெய்யும் பொய்யும் பேசப்படாது, யாருக்கும் தீங்கு நினைக்கப்படாது, யாரு மேலையும் சொல்லப்படாது, மௌனமா இருக்கணும். இப்படி எல்லாம் ரூல்ஸ் போட்ட பிறகு மினிமம் வாழ்க்கையே கட்டமா இருக்குன்னு கால மனித ஜபம் பண்ணுன்னார். இது வழக்கமே இல்ல, ஊர் ரொம்ப வீச்சுதான் வழக்கம். எப்படி இருக்க முடியும், இது என்ன கட்டமா இருக்கே பரமேஸ்வரா. இமம் சேதோரம் கதமிஹ சஹே சங்கர விபோ, ஹே பரமேஸ்வரா, நீ எல்லோருக்கும் நல்லது பண்றவனோ இல்லையோ, சங்கரான்னு பேர் வச்சுட்டு இருக்கல, சம்முனா நல்லது, மங்களத்தை பண்ணுபவரே விபுவா இருக்கல பரமேஸ்வரா. தவா தீனம் கிருத்வா, அதுக்காகத்தான் நான் சொல்றேன், திருடனா இருக்கக்கூடியதான என்னுடைய மனச, நீங்களோ திருடர்களுக்கு ராஜாவா இருக்க, தஸ்கராணாம் பதே நமஹ தஸ்கரபதே தவாதீனம் கிருத்வா, உங்களுக்கு அதீனமாக பண்ணிண்டு மயி நிரபராதே குரு கிருபாம். ஏ பரமேஸ்வரா, நான் அபராதம் ஒன்றும் பண்ணலேப்பா, ஏன்னா இந்த மனசு தான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், அபராதம் பண்ணியிருந்தேன்னா மனசு, இந்த மனசு உங்களுக்கு அதீனமா பண்ணிவிட்டேன், அதனால எங்களை காப்பாத்து, வேற ஒண்ணும் கேட்க இல்ல, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க தெரியல. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் கொடுப்பேள், ஆனா ஒன்னே ஒண்ணு, என் மனசு நான் தெரிய இல்லையே, ஜன்மாந்தரத்துல பாக்கியம் பண்ணியிருந்தேன்னா இவ்வளவு கஷ்டப்படுவேனா? ஜென்மாந்தர சத்சங்கம் கிடைச்சிருந்தேன், ஆனால் குரு சொன்ன வார்த்தையை கேட்டிருந்தேன்னா இப்படி இருப்பேனா? போன ஜென்மாவில உனக்கு நமஸ்காரம் பண்ணல, இந்த ஜென்மாவிலையும் பண்ணல, அடுத்த ஜென்மாவில பண்ண போறதில்லைன்ட்டு. ஏன்னா போன ஜென்மாவில பண்ணியிருந்தேன், இந்த பிறவியே வந்திருக்க. இந்த ஜென்மாவில நமஸ்காரம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கலேன், வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருந்திருக்காரு. இப்பதான் குருநாதன் நமஸ்காரம் பண்ணுங்கிற பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பண்ணிவிட்டேன்னு வச்சுங்களேன், பண்ணிவிடுவேன், அடுத்த ஜென்மா கிடையாது சொல்றாரு. இனிமேல மூணு ஜென்மாவிலையும் பண்ணலையே, பண்ண போறது இல்லையே அப்படின்னா இருக்கேனப்பா பரமேஸ்வரா, என்ன காப்பாத்துங்கிற சங்கர விபோ தவ அதீனம் கிருத்வா, ஹே பரமேஸ்வரா உங்களுக்கு அதீனமாக பண்ணிக்கொண்டு, மயி நிரபராதே குரு கிருபாம், மயி நிரபராதே, உபர ஒரு அபராதமும் பண்ணாதான என்னிடத்துல, நீங்க வேற ஒண்ணு இல்ல கிருபைய பண்ணுங்க பாருங்க என்ன, அவ்வளவுதான் க்ஷேமமா இருப்பேன் பாருங்க. நரம் பிரலோபாத்யைஹி அர்த்த ஆஹரண பரதந்திரோ தனி கிரகே பிரவேசோத்யுக்தஸ்வன் பிரமதி பகுதா தஸ்கரபதே இமம் சேதஸ்தோரம். மனச முதல்ல குரங்கா சொன்னார், மனச ஒரு குடிசையா வீடா சொன்னார், அடுத்ததாக இங்கே மனச ஒரு திருடனா சொல்லியிருக்கார். இமம் சேதஸ்தோரம் கதமிஹ சஹே சங்கர விபோ தவாதீதம் கிருத்வா மயி நிரபராதே குரு கிருபாம். அதுக்கப்புறம் கரோமி த்வத் பூஜாம் சபதி சுகதோ மே பவ விபோ விதித்வம் விஷ்ணுத்வம் திசசி கலு தஸ்யா பலமிதி புனச்சத்வாம் திரஷ்டும் திவி புவி வஹன் பட்சி மிருகதாம் அதிருஷ்வா தற்கேதம் கதமிஹ சகே சங்கர விபோ. அடுத்ததா, ஹே பரமேஸ்வரா உங்களுக்கு நான் பூஜை பண்றேன், ஏன் என் மனசுதான் உங்களுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டேன், இதுல இருக்க திருட்டு தரமும் தோஷங்கள் எல்லாம் உங்களுக்கு நீங்க எடுத்துக்கணும்னு சொல்லிவிட்டேன், என் மேல கிருப பண்ணுங்கன்னு சொன்னேன், இந்த கிருப பண்றதுனால நீங்க எனக்கு பூஜை பண்ணக்கூடியதான் ஒரு தகுதியை கொடுத்தேள் பரமேஸ்வரா. கரோமி தத் பூஜாம் சபதி சுகதோமே பவ விபோ, ஹே பரமேஸ்வர சபதி சீக்கிரமாக எங்களுக்கு சுகதா, சுகதான மோட்சதா, ஏதோ சுகத்தை கொடுக்கறது இல்ல, நிரந்தரமான ஒரு சுகத்தை கொடுக்கணும். மறுபடியும் இந்த வாழ்க்கையில ஆத்துக்காரே குழந்தைகள் அவா இவா பெரியவர்கள் பக்கத்துல இருக்கிறவா அக்கம் பக்கத்துல இருக்க மனுஷியால் இவாளோட சேர்றது வேண்டாம் வேண்டாம், மோட்சத்தை கொடுங்கோ. சபதி சுகதோமே பவ விபோ, ஆஹா இருக்கட்டும், இருந்தாலும் நான் உங்களுக்கு உயர்ந்ததான ஒரு பதவியை கொடுத்து விட்டு அப்புறம் மோட்சம் கொடுக்கிறேன்னு வேண்டான்ட்டார். துருவஸ்வாமி தபஸ் பண்ணினார், 6 மாசம் தபஸ் பண்ணினார், தபஸ் பண்ணினே பரமேஸ்வரர் மகாவிஷ்ணு பிரத்யட்சமானார். பிரத்யட்சமானன்னா இவர் என்ன பண்ணினார், பக்தியோட அவர் தெரிஞ்சுட்டு நான் வைகுண்டம் வேணும்னு கேட்டார், முடியாதுன்ட்டார். என்ன, நான் உனக்கு வைகுண்டம் இப்ப கொடுத்தேன்னா இனிமேல நாளையில இருந்து யாரும் தபஸ் பண்ண மாட்டான். குழந்தை தபஸ் பண்ணிட்டு 6 மாசம் தபஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான் பகவான் பிரத்யட்சமான அழிச்சுன்னு போயிட்டான்னு சொன்னா வேற யாராவது பண்ணுவாளோ? நிச்சயமா கிடையாது. ஆகையால் உனக்கு உயர்ந்ததான ஒரு பதவியை கொடுக்கறேன், 10,000 வருஷங்கள் இந்த உலகத்துல இருந்து சௌக்கியமா எல்லா சுகங்களையும் அனுபவிச்சு அதுக்கப்புறம் வாங்குவோம்னு. அதுக்குள்ள அவ அப்பாவுக்கு இந்த விஷயம் நாரதர் போய் கொண்டு விட்டார் சொல்லிட்டார். அவர் அங்கிருந்து குழந்தைய அழைக்க வந்தார், எந்த குழந்தைய மடியிலிருந்து கீழே தள்ளினாரோ அந்த அப்பாவே எதிர்க்க வரார், வந்து துருவஸ்வாமி அழைச்சுன்னு போறார். கொஞ்ச நாள் ஆனப்புறம் அந்த பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார், தேவராஜ பட்டாபிஷேகம் பண்ணினார், அப்புறம் அவருக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து காட்டுக்கு போயிட்டார், தபஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டார். இவர் துருவஸ்வாமி ரொம்ப நேரம் 10,000 வருஷம் தபஸ் பண்ணி ராஜ்யத்தை பண்ணி ரொம்ப அழகா பண்ணி அதுக்கப்புறம் பகவத் பக்தியினால் அவருக்கு வைகுண்ட லோகம் போறார். விமானம் வந்தது, விமானம் வந்து அப்படியே வைகுண்ட லோகத்துக்கு கிளம்பி போயிட்டே இருக்கார். பாதி வழி இருந்து இறக்க நிறுத்து விமானத்தை, என்ன சுவாமின்னார், எனக்கு எந்த அம்மா சொல்லிக் கொடுத்தாலும் நான் பத்ம பதாசலோச்சனாது துக்கச்சிதந்தே மிருகயாமி கஞ்சனா, அன்னைக்கு சொல்லிக் கொடுக்கல என்ன அம்மா, நான் இந்த அளவுக்கு வந்திருப்பேனா, பகவான பார்த்திருப்பேனா, எனக்கு மோட்சம் கிடைச்சிருக்குமா, அந்த அம்மா இல்லாததான வைகுண்டம் எனக்கு வேண்டாம் போ, ஒரு காலத்துல வேணும்னு கேட்ட வைகுண்டம், இப்ப வைகுண்டம் வந்த பிறகு நோங்குற, இதான் மனுஷன் நிலை. கிடைக்காத சமயத்தில் வேணும் வேணும்பா, கிடைச்சதுன்னா இப்ப வேணாம் ஒரு கண்டிஷன் போட்டார். என்ன ஆச்சுன்னா, அந்த அம்மாவுக்கு வைக்கோட்டா இருந்தா தான் நான் வருவேன்னாராம். அவ பார்த்தா கொஞ்சம் ஜன்னல் வழியா எட்டி பாருங்க, பார்த்தா இன்னொரு விமானத்துல முன்னால போயிட்டு இருக்கலாம் அம்மா. அப்பதான் போனாராம் விவகாரம் முழுக்க. என்னடா ஆச்சுன்னாரு, அது மாதிரி அவர் அப்படி இருந்து அதுக்கப்புறம் நீ துருவ நட்சத்திரமாக கலிகோலம் எட்டாற வரைக்கும் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் உனக்கு வைகுண்டம்னு சொல்லிவிட்டாரு. எல்லோரும் பார்க்கணும், பகவத் பக்தனா இருக்கிறவன் துருவனாக சாஸ்திரமாக ஆசையாம இருந்துட்டு இருக்காரு, கூட்டப்தமா இருக்காரு, தெரிஞ்சுட்டு தான் போகணும்னு. அது மாதிரி ஏதோ நான் பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு உயர்ந்ததான இடத்தை கொடுத்துடாதீங்கோ, பகவான கேட்கிறார். விஜித்வம் விஷ்ணுத்வம், அடுத்த பிறவியில நான் பிரம்மதேவராகவோ அல்லது விஷ்ணுவாவோ தர்த்தியா பரமிதி, ஒருவேளை நீங்க அதுதான் உனக்கு உன்னுடைய ஜபத்துக்கு பலம், நீ பண்ணினது சிவபூஜைக்கு பலமானது அடுத்த பிறவியில நீ விஷ்ணுவாவே அல்லது சிவனா அது பிரம்மவாவேன்னு கொடுத்துட அதுக்கு வேண்டாம் வேண்டாம். ஏன் சுவாமி, அது ரொம்ப உலகத்தை எல்லாம் படைக்கலாமே, உங்க இஷ்டமா படைக்கலாம், இஷ்டமா இருக்கலாம், மகாவிஷ்ணுக்கு இருக்கிற போகங்கள்லாம் எவ்வளவு வசதி, அதை அனுபவிக்கலாமோ இல்லையோ. வேண்டாம். ஏன் சுவாமி, எவ்வளவு உயர்ந்தனான் ஒரு நிலையில இருந்த போதிலும் பரமேஸ்வர தத்துவத்தை அறியறதுக்கு என்ன பண்ணும்னா ரொம்ப கட்டம். என்ன ஆத்தியந்தரஹிதா, ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல, எங்க பரமேஸ்வரனுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியல முடிவும் தெரியல. ஒரு காலத்துல பரமேஸ்வரன் லிங்காக்காரமா இருக்கார், அவருடைய எங்க ஆரம்பிக்கிறதுன்னு கண்டுபிடிக்கணும்னு பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவுக்கும் ஒரு போட்டி வந்தது. என்ன பண்றதுன்னு ஆரம்பிச்சார் மகாவிஷ்ணு, பார்த்தார் நான் கீழே போறேன்ட்ட. ஏண்டா, நான் முன்னாலேயே ஒரு அவதாரம் பண்ணிருக்கேன் வராக அவதாரத்துல, அப்படி கொஞ்ச தூரம் போயிருக்கேன், அது வரைக்கும் எனக்கு வழி தெரியும், புதுசாக கண்டுபிடிக்க வேண்டியது இல்ல, ஆகிய எனக்கு வழி தெரியும், நான் போறேன்ட்ட. பிரம்மதேவர் பரவாயில்ல நான் மேல போறேன்ட்ட. எப்படினா எனக்கு தான் ஒரு பட்சி அன்ன பட்சி வாகனம் இருக்கு, அந்த பட்சி அப்படியே ஆனந்தமா பறக்கலாம் மேல போறேன். ரெண்டு பேரும் போய் போய் மாவிட்டு போயிட்டே இருக்காரு சார், எவ்வளவு தூரம் அதல வீட்டல சுத்தல வந்தாதல தலாதல பகாதல பார்த்தாலும் பாதாளத்துக்கு அடியும் போயிருக்கார், இன்னும் பாதி இடமே தெரியலையே அந்த லிங்கத்தினுடைய சுரூபம், இன்னும் எவ்வளவு தூரம் போறது. ஆகையால் என்ன பண்ணார், நேரம் வந்து விட்டார் பரமேஸ்வரன். ஐயா, உங்களுடைய ஆரம்பமான அடி எனக்கு புரியவே இல்லை விவகாரம். இவர் பார்த்தார் அந்த பரமேஸ்வரனுடைய முடியை கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு தேடுறாரு, போறார் பாதி வழிக்கு போனார், பறக்க முடியல, அதுக்கு ரொம்ப சிரமமா போயிடுது. இவருக்கும் எவ்வளவு தூரம் மேல போயிட்டே இருக்கிறத தொழுது, அங்கிருந்து ஒரு புட்பம் விழுந்ததான் பிடிச்ச அடையப்பா, நம்ம கண்டுபிடிச்சுட்டோம் சொல்லிவிடுவோம். என்ன மகாவிஷ்ணு கண்டுபிடிச்சுட்டார்னா நம்ம கண்டுபிடிக்கலன்னு, என்னதான் இருந்தாலும் நமக்கு ஒரு மனசுல ஒரு கவலை தானே, பார்த்துட்டோம் சொல்லுவேன்னு சொல்லிவிட்டாராம், போய் சொல்லிவிட்டார் ஆரம்பம் அங்கே. இதை நம்ம போய் சொன்னோம்னு கவலைப்படாதீங்க, அங்கேதான் ஆரம்பம். என்னடா பண்றது ஆரம்பிச்சார் பரமேஸ்வரனுக்கு தெரிஞ்சதான், ஆதி அந்தமும் இல்லாதான ஒரு பரதத்துவத்து நடத்துல அதனுடைய அந்தத்தை அறிந்தேன்னு சொல்றது தப்பு இல்லையா அப்படின்னு நினைச்சேன். அவருடைய ஒரு தலையை கிள்ளி விட்டாராம், அஞ்சு தலை இருந்தது கிள்ளி விட்டார், இப்ப இருக்க நாலு தலை தான் இருக்கு. இப்ப என்ன ஆகும், அது மாதிரி என்னையும் உங்களுடைய அடிமுடியை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஓட வேண்டி இருக்கும், இனிமேல் அதெல்லாம் முடியாதப்பா, வேண்டாம் வேண்டாம், ஒரு செயலும் பண்ண மாட்டேன், கூட்டஸ்தமாக நீக்கியமாக ஏக்கமாக சாஸ்வதமாக ஆனந்தமாக அசையாம ஒரு நிம்மதியா இருக்கக்கூடியதான வழி கொடுங்க, அது கண்டுபிடிக்கணும் இது கண்டுபிடிக்கணும், வேண்டாம் பரமேஸ்வரா, உங்களை நினைச்சுன்றதுதான் ஒரு ஸ்மரணே சுகம், அது போரும். ஆகையால் புனச்சத்வாம் திரட்டும், மறுபடியும் உங்களை பார்க்க தீவி பூவி வகன்னு தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் வகன்னு போயிட்டு பட்சி மிருகத்தாம, ஒரு பட்சியாக அன்ன பட்சியா ஏறி போறதுக்கோ இல்லது ஒரு வராகமாக ஒரு பன்னியா இறங்கி பூமியில போறதுக்கோ பட்சி மிருகத்தாம் அதிருஷ்டா. அந்த அவதாரங்கள் எடுக்கிறது கூட கஷ்டம் இல்லைன்னு, அப்பவும் சிவஸ்வரூபம் தெரியல, பிரம்மமாக இருந்தும் தெரியல, விஷ்ணுவாக இருந்தும் தெரியல, பிரம்ம உங்களுடைய ஸ்வரூபத்தை அது தெரியலையேன்னு அன்னைக்கும் இன்னும் கவலை பண்ணுமா, இப்பதான் தெரியலேன்னு கவலைப்படுறோம். உங்களுடைய பூஜை பண்ணிட்டு இருக்கோம், உங்களுடைய தியானம் பண்றோம், உங்க நாமஸ்மரணத்தினால பரமேஸ்வருடைய நாமஸ்மரணத்தினால ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு, இதை விட்டு அன்னைக்கும் தேடி தேடி இன்னும் அந்த பரமேஸ்வருடைய ஸ்வரூபத்தை கடக்கலேன்னு கவலை பண்ணுமா, வேண்டாம். அதிருஷ்ட்வா தத்கேதம் கதமிஹ சகே சஹே சங்கர விபோ. எப்படி நான் அனுபவிப்பேனப்பா, ஹே பரமேஸ்வரா, ஏன் விபோ? நீங்க விபு சர்வ வியாபகர், எந்த இடத்துல நான் போறேனோ அந்த இடத்துல முன்னாலேயே அங்க இருக்க கண்டுபிடிக்க முடியுமா? முடி உண்டா இல்லையே? இல்லாத சொரூபத்தை தெரிஞ்சு அலைஞ்சு சுத்தி சுத்தி கடக்கலைன்னு கவலைப்படுற நிலையானது எங்களுக்கு கொடுக்க வேண்டாம், எப்பொழுதும் உங்களுடைய சொரூபம் என் மனசுலயே இருக்க போல பாருங்க அப்படின்னு கேட்கிற இருக்காரு. ஹோமி தத் பூஜாம் சபதி சுகதா மே பவ விபோ விதித்வம் விஷ்ணுத்வம் திசிகலு தத்யா பலமிதி. ஏன் நான் பண்ணியிருந்தான பூஜைக்கு இது பலம்னு கொடுத்துட்டேன்னா கஷ்டம். புனச்சத்வாம் திரட்டும் மறுபடியும் உங்களை பார்க்க திவி புவி வகம்னு தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் உள்ள போய் பட்சி மிருகத்தாம தேவலோகத்துக்கு போறதுக்கு அன்ன பட்சியாகும், பூலோகத்துக்குள்ள போறதுக்காக பன்னியாகும் பார்க்க கவசப்பட்டு அதிருஷ்டுவா தற்கேதம் பார்க்க முடியாமல் அந்த கவலையை அனுபவிக்க என்னால முடியாது. வாழ்க்கை எப்படி ஆயிடுதுன்னு மனசு ஒரு கவலை இது மேல தாங்காது, கவலையெல்லாம் பட்டு பட்டு பட்டு மனசானது ரொம்ப சிரமட்டு போயிடுது. ஒரு கவலையை என்னால தாங்க முடியாதப்பா பரமேஸ்வர கதமிக சகே சங்கர விபோ அப்படின்னு விசேஷமாக அந்த பகவானுடைய ஒரு பக்தியினால எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், நிர்குணமான ஒரு சுரூபம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி அது பிரார்த்தித்ததுமே ஆச்சாரியாளுக்கு அந்த கைலாச தர்சனம் ஏற்படுறது. அந்த கைலாசத்துல பரமேஸ்வரனை பார்த்ததான ஒரு சுரூபம் சொல்ற இத அடுத்து.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாயமூலா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஷ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய க்ரியதே தர்க்க சங்கிரஹ. அப்போ பதார்த்தங்கள் அப்படின்னு அடுத்த நிலைக்கு போறோம். பதார்த்தம் அப்படிங்கிறது இவங்களுடைய கிளாசிபிகேஷன், இவங்களுடைய பகுப்பு. உலகத்துல உள்ள எல்லா விஷயமும் இந்த ஆறு வகையான பதார்த்தங்களா பிரிக்க முடியும் அப்படிங்கறது இவங்களுடைய, இந்த ஏழு வகையான பதார்த்தங்களா பிரிக்க முடியுங்கிறது இவங்களுடைய சித்தாந்தம். தர்க்க சாஸ்திரத்துல இப்போ நாம பாக்குறது ஏழு வகையான பதார்த்தமா பிரிக்க முடியும் அப்படின்ட்டு. நியாயத்திலும் வைசேஷிக்கிட்டையும் ஆறு ஒன்பது அப்படின்னு மாத்தி மாத்தி வச்சிருப்பாங்க. அப்போ இந்த ஏழு வகையில உலகத்தையே அடக்கிட முடியும். ஒரு விஷயத்தை கிளாசிஃபை பண்ண தெரியறது, இந்த விஷயம் இந்த பதார்த்தம் இந்த தலைப்புக்கு கீழே வர்றது அப்படிங்கறது, இத நம்ம அதாவது நமக்கு ஒரு விஷயம் புரியாம இருக்கும்போதுதான் பயத்தை உண்டு பண்றது. அந்த விஷயத்த நான் புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது என்னவா இருந்தாலும் பயம் உண்டு பண்ணாது. இவ்வளவுதானே. இப்போ ஒரு ஒரு ரவுடி இருக்கான், ரவுடி நம்ம கட்டி வச்சு கொல்ல ட்ரை பண்றான்னு வச்சுக்கோங்க. என்ன நீ பெருசா பண்றாங்க, கொல்ல தானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அவன்கிட்ட பேச முடியும். பேய் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளால பேச முடியாது, நமக்கு தெரியாது என்ன பண்ணுன்னு தெரியாது. அதனால பயம் இருக்கு அங்க. ஒண்ணுமே இல்லாம இருந்தா கூட பயம் இருக்கு நம்மகிட்ட, ஏன் என்ன பண்ணுன்றது தெரியாது அப்படிங்கறதுனால. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கிளாசிஃபை பண்ண முடியாம உலகத்திலேயே விஷயம் இதுதான். ஒருத்தரை நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப பயம் வந்துடும் அவர் மேல. ஏன் அவர் நாம பகுத்த முடியல, இந்த இந்த வகைப்படுவார் அப்படிங்கறத நம்ம பிரிச்சு எடுக்க முடியல, இந்த வகைப்படுவார் அப்படின்னு ஒருத்தர் பிரிச்சு எடுக்க முடியலன்னா அவர் மேல பயம் வருது நமக்கு. அந்த மாதிரி உலகத்துல நமக்கு ஒரு விஷயத்த பிரிச்சு எடுக்க முடியலங்கிறதுனால பயம் வருது. பயம் என்னது, துக்கத்துக்கு காரணம், துன்பத்தை குலைக்கிறது. அப்போ நாம என்ன சாஸ்திரம் படிச்சு என்ன பண்றது, எல்லாத்தையும் கிளாசிஃபை பண்ணிட்டு இருக்கிறதா என்னோட குழப்பா கேட்டா, அப்படி இல்லை. இந்த பகுப்பை நாம புரிஞ்சுட்டு இதுல பகுக்க முடியும் அப்படின்னு நமக்கு முடிஞ்செடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்ல பகுக்க முடியும் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் மோட்சம். ஏன், பயம் இல்லாத நிலை. பயம் இல்லைன்னா துன்பம் இல்லை. 21 வகையான துன்பமும் நாசமாகும் அப்படிங்கிறான். 21 வகையான துன்பம் இவன் நியாய சாஸ்திரத்துல ஒத்துக்கிறாங்க. அந்த 21 வகையான துன்பமும் துவம்சமாகும் அப்படின்னு சாஸ்திரத்துடைய மோட்ச நிலை அதுதான். அப்போ மோட்ச நிலைக்குத்தான் இந்த பகுப்பை நாம பண்றோமே தவிர, சும்மா புத்தி சௌகரியத்துக்கோசரம் இல்ல, புத்தி தீக்ஷணத்துக்கோசரம் இல்ல, புத்தியை வந்து தீட்டுறதுக்கோசரம் பட்ட தீட்டுறதுக்கோசரம் இல்ல, இந்த மாதிரி பகுத்து அதுல இருந்து பயத்தை விளக்கிடுறோம். அந்த விஷயத்தோட தாத்பரியத்தை நம்ம புரிஞ்சுட்டுறோம். அதனால அது பயத்தை உண்டு பண்ண முடியறது இல்ல. அது பயத்தை உண்டு பண்ண முடியறது இல்லைங்கிறதுனால எனக்கு என்னுடைய இயல்பான நிலையில நிற்க முடியறது. அப்போ இந்த ஏழு வகையாக பகுக்கிற முறை, முதல் பகுப்பு ஏழு வகை, இதோட நிக்கிறது இல்ல. இந்த ஒன்னு ஒண்ணும் பல வகையில பிரிக்க போறோம். முதல் ஏழு வகையா பதார்த்தம்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். என்னது, திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாயா பாவாக சப்த பதார்த்தாக. திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவாக சப்த பதார்த்தாக. திரவியம், குணம், கர்மம், சாமானியம், விசேஷம், சமவாயம், அபாவம், இது ஏழு தான் பதார்த்தம். ஏழைத்தான் பதார்த்தம்னு சொல்றோம். ஏழு பகுப்புல தான் நாம வச்சிருக்கோம். சப்த பதார்த்தாக அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன சப்த பதார்த்தாகனு சொல்றது, பதார்த்தாக அப்படின்னு சொல்லி சொன்னா போதும், சிம்பிளா சொல்லுவோமே பதார்த்தங்கள், இதுதான் பதார்த்தங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே. ஏழு பதார்த்தங்கள் அப்படின்னு எடுத்து சொல்லணும். இதுதான் இந்த மாதிரி ஒரு ஒரு பதத்தையும் விரிச்சு பாக்குறதுதான், பிரிச்சு பாக்குறதுதான் பதக்கிருத்தியம் அப்படிங்கிற டீக்காவோட விளக்க உரையோட விசேஷம். சப்த இவனிய சப்தான்னு சொல்லியிருக்கு, நீ தப்பா எடுத்துட்டு கூடாது. ஆறோ இல்ல ஏழு கூட இருக்க முடியும் அப்படின்னு எடுத்துட்டு எட்டு கூட இருக்க முடியும் அப்படின்னு எடுத்துட்டு கூடாது. ஏழு மாத்திரம் அப்படின்னு தீர்மானத்துக்கு தான் ஏழு. ஏன்னா எனக்கு என்ன தெரியாதா, என்ன திரவியம், குணம், கர்மம், சாமானியம், விசேஷம், சமவாயம், அபாவம், என்ன தெரியறது எனக்கு, ஏழு தான் இருக்கு. சப்த பதார்த்தாக தனியா இது சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கே சொல்லி கன்ஃபியூஷனை நீக்கிறது. இனிமேல் நீ இதுல எந்த கலக்கமும் அடைய வேண்டாம், இதுதான் விஷயம், இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல அப்படிங்கறத தீர்மானம் பண்றதுக்கோசரம் அங்க ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையே சொல்லியிருக்கு. திரவியம்னா என்ன, குணம்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்னு ஒண்ணுத்துக்கும் தனித்தனி விசாரம் பண்றது. தத்ர திரவியாணி, திரவியம்னா என்ன அப்படின்னா இங்க திரவியம்னு சொல்லப்படுறதுன்னா பிருத்திவ்ய தேஜோ வாயு ஆகாஷ காலதி ஆத்மனாம்சி நவைவ. தத்ர திரவியாணி, தத்ர அப்படின்னு சொல்லி சொன்னா தேசாம் பதார்த்தானாம் மத்தியே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த பதார்த்தங்களின் இடையில் சொல்லப்பட்ட ஏழு பதார்த்தங்களின் இடையில் திரவியாணி திரவியம் எனப்படுவது பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாஷம். பிருத்திவி அப் தேஜு வாயு ஆகாஷங்கிறது பஞ்சமகாபூதங்கள். இந்த பஞ்சமகாபூதங்கள் அப்புறம் கால திக்கு ஆத்மா மனாம்சி, காலம் திக்கு ஆத்மா மனசு, இந்த நாலு அஞ்சு பிளஸ் நாலு ஒன்பது. தெரிஞ்சுதே? திருப்பி என்ன சொல்றாரு, நீ சந்தேகப்படக்கூடாது, உனக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது பின்னாடி. அதனால நவைவ ஒன்பது மாத்திரம் தான், இங்க ரொம்ப தெளிவாயிட்டாரு, ஒன்பது மாத்திரம் தான். அதுதான் இந்த சாஸ்திரத்துடைய விசேஷம் நம்ம சொன்னோம். நாம சொன்னதுல எந்த சந்தேகமும் வராம இருக்கிறதா நம்மளுடைய பிரயோகம் இருக்கணும். அதனால இங்க சந்தேகத்துல எதையும் கொண்டு வந்துடக்கூடாதுன்னு நவ ஏவ அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிட்டார். ஏன்னா சில பேரு இருளையும் ஒரு திரவியமா ஏத்துக்கிறாங்க, தமஹ அப்படிங்கறத ஒரு திரவியமா ஏத்துக்கிறாங்க. அந்த மாதிரி தமஸ் முதலிய திரவியமா வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால, ஏன்னா நீல தமஸ் சலத்தி அப்படின்னு இருட்டு ஓடுகிறது அப்படிங்கிற இடத்துல சொல்லுவான். இருட்டு எப்படி ஓடுறது? வெளிச்சம் போயிட்டு இருக்கு, ட்ரெயின் போயிட்டு இருக்கு, ட்ரெயின் போகும்போது பின்னாடி இருட்டு போயிட்டு இருக்கு, மூவ் ஆன் இருக்கு, தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த மாதிரி இடத்துல வெளிச்சத்தினுடைய இன்மையைத்தான் இருட்டுன்னு சொல்றமே தவிர அப்படி வெளிச்சு இருட்டுன்னு ஒரு பதார்த்தம் தனியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுப்போம். இந்த மாதிரி தர்க்கமும் ஆரம்பிப்பாங்க, வெளிச்சத்தோட இன்மை இருட்டுன்னு சொல்லி சொல்றீங்களே, இருட்டுடைய இருத்தல் இன்மை வெளிச்சம்னு நான் சொன்னா, நான் தமசை ஒத்துக்கிறேன், வெளிச்சத்தை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னு ஆரம்பிப்பான். தர்க்கம் தானே, எப்படி வேணாலும் பண்ணலாமே, எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா பாருங்க, ஒரு தார்த்திகன் வந்து மாதிரி அனக்டோட்ஸ் இதுல ரொம்ப விசேஷமா இருக்கும். ஒரு தார்த்திகன் என்ன பண்றான், அவன் அவனோட ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பிரெட்ல அந்த ரொட்டில நெய் தடவிட்டு இருக்கான். ரொட்டில நெய் தடவும் போது பேசிட்டே பண்ணாத கீழே விழுந்துட போறது, அந்த நெய்யில வந்து மண்ணு பட்டுரும், நெய் படாம இருந்தா நெய் போடாம இருந்தா பரவாயில்ல, தட்டி எடுத்துட்டு திருப்பியும் யூஸ் பண்ணிடலாம், ஆனா இது மண்ணு பட்டுரும், பார்த்து பார்த்துன்னு சொல்லிட்டே இருக்கான். தார்த்திங்க சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுப்பா, நான் எத்தனை நெய் தடையிருக்கேன். அது மாத்திரம் இல்ல, தர்க்கத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, கீழே எப்ப விழுந்தாலும் நெய் தடவாத பாகம் தான் விழுமே தவிர நெய் தடவின பாகம் விழாது. ஏன்னா ரொட்டி எப்பவுமே தடவும் போது ஒரு பக்கம் நெய் தடவிட்டு தடவாத பாகத்து மேல வச்சிருவாங்க, அது பட்டுக்கும் அவ்வளவுதான். அந்த மாதிரி அப்போ நெய் தடவ மாட்டான், ஊத்தே ஊத்துவான் அந்த பக்கம். அப்படி இவன் தடைய தடைய வைக்கிறான், மாதிரி பண்ணுமா தடவாத பாகம் தான் விழுவும், அதனால நீ கவலைப்படாத அப்படிங்கிறார். இல்ல தடையிட பாகத்துல கூட விழலாம், கண்டிப்பா விழாது, தடவாத பாகத்துல மாத்திரம் தான் எப்பவுமே விழும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது கீழே விழுந்துருது. கீழே விழுந்த போது சொத்துன்னு இந்த நெய் தடவின பாகம் போது பார்த்து விழறது. அப்போ அவருடைய தார்த்திகரோட ஃப்ரெண்டு கேக்குறாரு, என்ன நான் சொன்னது கரெக்டா, என்ன சொன்ன, நெய் தடவின பாகம் தான் விழுன்னு சொன்னேனே, விழுந்துதா அப்படின்னு உடனே இவன் சொல்றான், நீ சொன்னதும் கரெக்ட் இல்ல, நான் சொன்னதும் தப்பு இல்ல அப்படின்னா தர்க்கிக்கணும். எப்படியா நீ சொன்னது கரெக்ட் இல்ல, நான் சொன்ன தப்பு இல்லைன்னு சொல்ற அப்படின்னு கேட்டா, நான் தான் சொன்னேன் நெய் தடவின பாகத்துல கூட விழலாம் அப்படின்ட்டு, நீ தானே சொன்ன நெய் தடவின பாகத்துல கண்டிப்பா விழாது அப்படின்னுட்டு சொல்றேன். அதுக்கு விளக்கம், நான் தவறான சைட்ல நெய் தடவிட்டேன் அவ்வளவுதான், நான் தடவின பாகம் தப்பு, அதுதான் என்னோட தப்பே தவிர நான் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடுவோம். இப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் ப்ரூவ் பண்ணுவான். இந்த ரூம்ல இந்த ரூம் வெளிச்சமா இருக்கா இருட்டா இருக்கா, வெளிச்சமா தான் இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னொரு பெரிய வெளிச்சத்தை போட்டு இப்போ அப்படின்னு கேட்போம். அதிகமான வெளிச்சம் இருக்கும்போது திருப்பி அந்த அதிகமான வெளிச்சத்தை நீக்கிட்ட உடனே ஏற்கனவே வெளிச்சமா இருந்த ரூம் இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கும், இப்ப எப்படி இருக்கு, இருட்டடைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்மா. நீ தானே சொன்ன இப்போ இந்த ரூம் வெளிச்சமா இருந்தது அப்படின்னு சொன்னது நீ, இப்ப நீ இருட்டடைஞ்சதுன்னு சொல்லி சொல்றிய. நம்ம நம்மளாலேயே நம்மளே ஒத்துக்கிற அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க விஷயத்த, எந்த விஷயத்தையும் எப்படி வேணாலும் மாத்தி சொல்லுவாங்க. இந்த தரையில பானை இருக்கா இல்லையா, நீங்க என்ன சொல்லுவீங்க, பானை இருந்ததுன்னா இருக்குன்னு சொல்லுவீங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுவீங்க. அவன் என்ன சொல்லுவான், இருந்ததுன்னா கூட இல்லம்மா. எப்படியா இல்ல பானை அப்படின்னு கேட்டா, தரையில எந்த சம்பந்தத்தோட பானை இருக்கு, எந்த சம்பந்தத்தோட இல்ல அப்படிங்கறத வச்சுட்டு பேசுவான். ரெண்டு சம்பந்தம், ஆறு சம்பந்தம் இருக்கு பின்னாடி பார்ப்போம் மூலத்திலேயே. பிரிக்க முடியாத சம்பந்தம்ங்கிற சமவாய சம்பந்தம் ஒண்ணு, பிரிக்கக்கூடிய சம்பந்தம்ங்கிற சயோக சம்பந்தம் ரெண்டு. இப்ப இந்த ரெண்டு சம்பந்தத்தை வச்சுட்டு பார்ப்போம். இந்த தரையில சயோக சம்பந்தத்தோட பானை இருக்கு, சயோக சம்பந்தத்துல ரெண்டு பிரிக்கக்கூடிய விஷயங்களோட சம்பந்தத்துல பானையானு தரையோட சம்பந்தப்பட்டிருக்கு, அதனால இருக்கு. பிரிக்க முடியாத சம்பந்தமான சமவாய சம்பந்தத்தில் இல்ல, சயோக சம்பந்தத்துல இருக்கு, சமவாய சம்பந்தத்துல இல்ல அப்படின்பா. இருக்கிற இடத்துலயே இல்லைன்னு குறிப்பிடுவான். இந்த மாதிரி அந்த மாதிரி இப்போ ஒன்பது தான் பத்து அப்படின்னு சந்தேகமே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை நீக்கின உடனே அடுத்த பிரச்சனை வர்றது என்னது, என்ன சொன்னோம், குணம்னு சொல்லுவோம், திரவியத்துக்கு அப்புறம் குணம் அப்படின்னு வந்தது. அந்த குணம் எத்தனை வகை அப்படின்னு கேட்டா, ரூப ரச கந்த ஸ்பர்ஷ சங்கியா பரிமாண பிருத்தத்வ சயோக விபாக பரத்வாபரத்வ குருத்வ திரவத்வ ஸ்னேக சப்த புத்தி சுக துக்க இச்சா துவேஷ பிரயத்ன தர்ம தர்ம சம்ஸ்காராக சதுர்விம்சதி குணாக. சதுர்விம்சதி, விம்சதினா இருபது, சதுர்னா நாலு, சதுர்விம்சதினா இருபத்தி நாலு யூனிட் ஸ்டென்ஸ் அப்படின்ற அந்த அர்த்தத்துல போகும். சதுர்விம்சதி குணாக, இருபத்தி நாலு குணங்கள், திரவியம் ஒன்பது, குணங்கள் இருபத்தி நாலு. என்னென்ன அப்படின்னா ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம், ரூபரச கந்த ஸ்பர்ஷம், நாக்கு சுவை, ஒருவருக்கும் ஒரு ஒரு விஷயங்கள், சங்கியா எண்ணிக்கை, பரிணாம மாற்றம், பிரதத்துவம் வேறுபாடு, சஞ்சோகம் சேர்க்கை, பிரதத்துவம் வேறுபடுத்தும் தன்மை, சஞ்சோகம் சேர்க்கை, விபாகம் பிரிவு, பரத்துவம் அபரத்துவம், வேறுபட்டது வேறுபடாது, மற்றது மற்றது இல்லாதது அப்படின்ட்டு, குருத்துவம் ஹெவினஸ், திரவத்துவம் ஒழுகி ஓடக்கூடிய தன்மை, ஸ்நேகம் ரெண்டு விஷயத்த ஒட்டக்கூடிய தன்மை, சப்தம் காதால கேட்க முடிகிற விஷயம், புத்தி நம்முடைய சிந்திக்கக்கூடிய திறன் படைத்தது, சுகம் அதனால உண்டார அனுபவங்கள், இன்பமோ துன்பமோ, இச்சா அந்த மனசுல உண்டார ஆசை, துவேஷம் அதுல உண்டார வெறுப்பு, விருப்பு விருப்பு, பிரயத்னம் அந்த மனசுல அந்த ஆசையோ இல்ல விருப்பியோ வெறுப்பியோ நம்ம அடையறதுக்கோ இல்ல விடுறதுக்கோ செய்யற முயற்சி, தர்மம் அதர்மம், தர்மம் நாம் அசை கடைபிடிக்க வேண்டிய நல்ல விஷயங்கள், அதர்மம் கடைபிடிக்க வேண்டாத நீக்க வேண்டிய கெட்ட விஷயங்கள், அப்புறம் சம்ஸ்காரம் என்ன பதிவுகள் இப்படின்னு இருபத்தி நாலு குணம். ரொம்ப வேகமா சொல்லிட்டீங்க, ஒண்ணே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஒன்னொன்னுத்தையும் திருப்பியும் தனியா பார்ப்போம். மூலத்திலேயே பதக்கிருத்தியம் போகவே வேண்டாம், மூலத்திலேயே இந்த ஒரு ஒரு விஷயத்தையும் விளக்குவாங்க என்ன அப்படின்னு. இப்ப அடுத்தது சதுர்விம்சதி குணாக, திரவியம் குணம், அப்புறம் கர்மம். கர்மம் வந்து என்ன அப்படின்னு கேட்டா கர்மம் உக்ஷேபண அபக்ஷேபண குஞ்சன பிரசாரண கவனாணி பஞ்ச கர்மாணி. கர்மமானது அஞ்சு வகைப்படுறது என்ன என்ன அப்படின்னு கேட்டா உக்ஷேபணம், அபக்ஷேபண, ஆகுஞ்சன, பிரசாரண, கமன அப்படின்னு. உத்க்ஷேபண அப்படின்னா மேல போடுறது, அபக்ஷேபணன்னா கீழே விழறது, மேல போறது கீழே விழறது, உத்க்ஷேபண அபக்ஷேபண. ஆகுஞ்சன நம்ம நோக்கி வர்றது, பிரசாரண நம்ம விட்டு விலகிறது, கமன மற்ற போறது வர்றது எல்லாமே கமனம் அப்படின்னு வருது. இப்படி அஞ்சு வகையான கர்மம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. உண்மையிலே இங்க ஒரு விசாரம் பண்ணணும், அஞ்சு வகையான கர்மம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மேல போறது, கீழே வர்றது, முன்னாடி போறது, இல்ல நம்ம விட்டு விலகிறது, நம்ம நோக்கி வர்றது, இது எல்லாமே கவனம் தான். இது எல்லாமே கவனம், செல்லுதல் அப்படிங்கிற கர்மம் தான். நம்ம விட்டு செல்றது மேல, நம்ம நோக்கி கீழே வர்றது, எல்லாம் செல்லுதல் தானே. எதுக்கு இது அஞ்சா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இங்கதான் தார்க்கிக்கவனோட புத்தி கௌசல்யம், அவனுடைய புத்தி சாத்துரியத்தை அவன் காப்பான், சொல்லுவான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அஞ்சா பிரிக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டா புத்தி வளர்ச்சிக்கோசரம், உனக்கு புத்தி விகாசமாகும், ஒரு விஷயத்தை இவ்வளவு பிரிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சு பண்ணி அதுக்கோசரம் தான் நாங்க எப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. பரம் அபரம் சேதி திவிதம் சாமான்யம். சாமானியம் எத்தனை வகை அப்படின்னு கேட்டா பரம் அபரம் அப்படின்ட்டு ரெண்டு வகை, பரசாமான்யம் அபரசாமான்யம் அப்படின்ட்டு ரெண்டு வகையா பிரிப்போம். பரத்துவம் அபரத்துவம்னு சொல்லி சொன்ன என்ன அப்படின்னு கேட்டா பரத்துவம்னா எது அதிக தேசத்துல இருக்கக்கூடிய தன்மை உடையதோ அதுக்கு பரம் அப்படின்னு சொல்லி, மேன்மையானது, எது அதிகமான இடத்தில் வியாபித்திருக்கிறதோ அது பரம். அபரம்னு சொல்லி சொன்னா எது குறைந்த இடத்தில் வியாபித்திருக்கிறதோ, சிறிய இடத்தில் வியாபித்திருக்கிறதோ அது அபரம். அதிக இடத்தில் வியாபிச்சிருக்கிறது பரம், குறைந்த இடத்தில் வியாபிச்சிருக்கிறது அபரம். நித்திய திரவிய விருத்தையோ விசேஷாஸ்து அனந்தா இவ. அடுத்தது விசேஷம். விசேஷம் என்னது அப்படின்னு கேட்டா நித்திய திரவிய விருத்தையாக, நித்திய திரவியத்துல நித்தியமா திரவியத்துல இருக்கக்கூடியதானது இந்த விசேஷங்களானது எப்படின்னு எத்தனைன்னு கேட்டா அனந்தா இவ. அனந்தம் கணக்கற்றது, எத்தனை திரவியம் இருக்கோ அத்தனை திரவியத்திலையும் நித்தியமா இருக்கிறது, அதனால கணத்தில் அடங்காது, எண்ணில் அடங்காது. சாமானியஸ்து ஏக ஏவ. சாமானியம் அப்ப எத்தனை அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு சாமானியம் தான், சாமானியம் அனந்தம் இல்ல ஒண்ணுதான். அபாவ சதுர்விதஹ. எடுத்தது அபாவம், சாமானிய விசேஷ சாமானிய விசேஷ அபாவாஹா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு. அபாவம் எத்தனை அப்படின்னு கேட்டா நாலு வகை, பிராக் அபாவ, பிரத்வம்ச அபாவ, அத்தியந்த அபாவ, அந்யோன்ய அபாவ சேதி. நாலு வகை என்னது, பிராக் அபாவம்னு சொல்லப்படுற முன்னின்மை, பிரத்வம்ச அபாவ அப்படின்னு சொல்லப்படுற பின்னின்மை, அத்தியந்த அபாவ அப்படின்னா நிரந்தர இன்மை, அந்யோன்ய அபாவ அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்று மற்றொன்று இன்மை. இதையும் பின்னாடி பார்ப்போம். இருந்தாலும் பிராக் அபாவம் முன்னின்மைனா என்னன்னு பார்ப்போம். முன்னின்மை அப்படின்னு சொல்லி சொன்னா பானை இப்போ பண்ணிட்டு இருக்கோம், உண்டாரத்துக்கு முன்னாடி பானை இருக்கா, பானை இல்ல, பானை இன்மையிலிருந்து இருத்தலை அடைகிறது, இது முன்னின்மை. உண்டாரத்துக்கு முன்னாடி பானை உண்டாரத்துக்கு முன்னாடி இருக்கிற இன்மைக்கு பேரு முன்னின்மை. பானையை உடைச்சிட்டேன், உடஞ்ச பின்னாடி இப்ப பாணி இருக்கா? இல்ல. இந்த உடஞ்சு போனதுக்கு அப்புறம் இருக்கிற இன்மைக்கு பேரு பின்னின்மை. அத்தியந்த அபாவ அப்படின்னு சொல்லப்படுற நிரந்தர இன்மை. அப்படின்னா மூன்று காலத்திலும் இருக்க முடியாத ஒரு விஷயம் முயல் கொம்பு, மூணு காலத்தையும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்களானது நிரந்தர இன்மை. அடுத்தது அந்யோன்யாபாவ, ஒன்று மற்றொன்று இன்மை. அது என்னன்னு கேட்டா பாணி துணியில இருக்கா, துணி பானையில் இருக்கா? இருக்கா. துணி பானையில் இல்ல, பாணி துணியில் இல்ல. பாணி தன்மை பாணின்னு சொல்லி சொல்லக்கூடாது, ஏன்னா துணியில பானை படத்தை உடைச்சிட்டு பானை இருக்கே அப்படின்னு கேட்போம். அப்போ தெளிவாயிடணும் பாருங்க, சொல்லும் போது கரெக்டா இருக்கணும். பானைத்தன்மை துணித்தன்மையில இருக்காது, துணித்தன்மை பானைத்தன்மையில இருக்காது. அப்போ இது ரெண்டும் அத்தியந்த அந்யோன்ய அபாவ, ஒன்று மற்றொன்று இன்மை. அப்படி இன்மையானது நாலு வகைப்படுறது, பிராகபாவம், பிரத்வம்சாபாவம், அத்தியந்தபாவம், அந்யோன்யபாவம் அப்படின்ட்டு. தத்ர கந்தவதி பிருத்திவின்னு சொல்லி சொன்னோம், பிருத்திவி அப் தேஜு வாயு ஆகாஷ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு தத்துவத்தையும் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஆகாஷ காலதிக் ஆத்ம மனாம்சி அப்படின்னு சொல்லிட்டு நாலுத்தையும் சொன்னோம். அஞ்சு நாள் ஒன்பது நவைவ திரவியாணி அப்படின்னு சொல்லி முடிச்சோம். தத்ர திரவியாணி பிருத்திவ்யப் தேஜு வாயு ஆகாஷ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு சொன்னோம். பிருத்திவின்னு சொல்லாமே அந்த பிருத்திவி என்னது, பிருத்திவினா என்ன, இந்த விஷயத்த நான் பிருத்திவின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னையா தரா இருக்கு, தரையில இருக்கிற மண்ணு தான் பிருத்திவி, அது மாத்திரம் தான் பிருத்திவியா? மண்ணு சம்பந்தப்பட்ட எதுவுமே பிருத்திவி, மண்ணு சம்பந்தப்பட்டதுன்னா என்னது, இந்த சரீரம் பிருத்திவி. எப்படி இந்த சரீரம் பிருத்திவின்னு சொல்றேன்? அப்போ ஒரு விஷயத்த நம்ம பிருத்திவி நிலத்தன்மை உடையது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி தீர்மானம் பண்றோம்? இது நிலத்தோட சம்பந்தப்பட்டதா இல்ல நீரோட சம்பந்தப்பட்டதான்னு ஒரு விஷயத்த நம்ம எப்படி பகுக்க முடியும்? அப்ப அந்த விஷயத்தோடைய லட்சணமானது நமக்கு தெரிஞ்சாதான் அது பகுக்க முடியும். அந்த விஷயத்தோட லட்சணம் என்ன, குறிப்பு என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியணும். குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டா தத்ர கந்தவதி பிருத்திவி. இப்போ அந்த குறிப்பு என்னது, கந்தவதி பிருத்திவி, அதுதான் குறிப்பு. கந்தவதி அப்படிங்கிறது தான் பிருத்திவியோடைய குறிப்பு. பிருத்திவிக்கு இலக்கணம் என்ன, கந்தவதி, வாசனை உடையது. எதெல்லாம் வாசனை உடையதோ அதெல்லாம் பிருத்திவி, எதெல்லாம் வாசனை இல்லாதோ அதெல்லாம் பிருத்திவி இல்லை. இதுதான் தர்க்கம். இதுதான் தர்க்கம்னா நான் சொல்றது தர்க்கம்ங்கிற பாஷையில சொல்றேன் நான். தர்க்க சாஸ்திரத்துல சொல்லப்படுற பாஷை இதுக்கு தர்க்கம்னு சொல்லுவான். பஞ்சாவய வாக்கியம் பின்னாடி அனுமானத்துல சொல்லுவோம், இது ஒரு அனுமானம். எங்கெல்லாம் வாசனை இருக்கோ அதெல்லாம் பிருத்திவி, எங்கெல்லாம் வாசனை இல்லையோ அதெல்லாம் பிருத்திவி இல்ல. அப்படி அந்த பிருத்திவி எத்தனை வகை அப்படின்னு கேட்டா சாத்வீதா நித்யா அநித்யாச்ச. பிருத்திவி ரெண்டு வகை, நித்தியமானது அனித்தியமானதுன்னு. நித்தியமான பிருத்திவி அனித்தியமான பிருத்திவியா, இது என்னது, புது கதையா இருக்க கேட்டா சொல்றேன் கேட்டுங்க. நித்யா பரமாணு ரூபா, அனித்யா காரிய ரூபா. பரமாணு என்னைக்குமே அழியாது, பிருத்திவி பரமாணு நித்தியமானது, அழிவே அழியாது. அந்த பிருத்திவி பரமாணுமானது பரமாணு ஒரு அணுவா இருக்கு, ஒரு பரமாணு இன்னொரு பரமாணுவோட சேருது, சேர்ந்தா கோபாண்ட் அப்படிமா இங்கிலீஷ்ல, சயின்ஸ்ல கெமிஸ்ட்ரியில கோபாண்ட் அப்படிமா. ரெண்டு பரமாணு சேருது, ஒட்டிக்கிட்டு ஒட்டிட்டு இருக்கும். இப்போ இந்த பாண்டுக்கு இந்த இந்த சேர்க்கைக்கு சேர்க்கை இன்னும் முடிஞ்ச உடனே உண்டாருது, இது ஒரு பரமாணு இது ஒரு பரமாணு வந்து சேருது, ரெண்டு பரமாணு. இதுக்கு பேரு துவெனுக்கு. இந்த ரெண்டு பரமாணு, ரெண்டு பரமாணு துவெனுக்கு ரெண்டு தெருக்கு சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேரு த்ரஸ்ரேனோ. ரெண்டு துவெனுக்கு சேர்ந்துதான், ரெண்டு பரமாணு சேர்ந்துதான் அதுக்கு பேரு துவெனுக்கு. ரெண்டு துவெனுக்கு சேர்ந்ததுன்னா அதுக்கு பேரு த்ரஸ்ரேனோ. ரெண்டு த்ரஸ்ரேனோ சேர்ந்ததுன்னா அதுக்கு சதஸ்ரேனோன்னு பேரு. இப்போ இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போறது பரமாணு நிலையில கண்ணால பார்க்க முடியாது, துவெனுக்கு நிலையிலையும் நம்மளால பார்க்க முடியாது, த்ரஸ்ரேனோ நிலையிலிருந்து பார்க்க முடியும். விசேஷமான உபகரணங்கள் வச்சுட்டு பார்க்க முடியும், ஒரு நல்ல மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். இல்லாட்டி வெளிச்சம் ரூம்ல ஒரு லேயர் ஒரு கிரணமா வர்றது, சூரிய ஒளி ஒரு கிரணமா ஒரு ரூம்குள்ள வருது, அந்த ரூம்குள்ள வரும்போது அதுல பறக்குது பாருங்க துகள்கள், அது த்ரஸ்ரேனோ. அது சாதாரணமா இப்பவும் இருக்கு, இப்ப கண்ணுக்கு தெரியல, விசேஷமான நிலைகள்ல மாத்திரம் தெரியும். கண்ணுக்கு தெரியற நிலை த்ரஸ்ரேனோ, கண்ணுக்கு தெரியற நிலையில த்ரஸ்ரேனோ இருக்கிறது ஓகே ஒத்துக்கிறேன். பரமாணுன்னு ஒண்ணு இருக்கிறதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டா இந்த த்ரஸ்ரேனுக்கு ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கணும், அது பரமாணுன்னு சொல்லி ஒரு பதில். ரெண்டாவது யோகிகளின் பிரத்யட்சம் பரமாணு. யோகிகளுக்கு இந்த சாஸ்திரத்தை படிச்சு இந்த சாஸ்திரத்தோடைய முடிவை யாரு தெரிஞ்சுட்டாங்களோ அவங்களுக்கு இந்த பரமாணுவானது பிரத்யட்சம், அவங்களுக்கு தெரியறது நேரடியா அனுபவத்துக்கு வர்றது. அதனால பரமாணுவானது அழிவடையாதது நித்தியமா இருக்கிறது. அதனால அனித்யா அனித்யம் எது, காரிய ரூபா. அனித்யமானது காரிய ரூபம், எது வந்து மூன்று காலத்திலும் அழிவடையாமல் இருக்கோ அதுக்கு பேரு நித்தியம், எது மூன்று காலத்திலும் இருக்க முடியாதா இருக்கோ அதுக்கு பேர் அனித்யம். ஏதாவது ஒரு கார்த்தியோ ரெண்டு கார்த்தியோ மாத்தம் இருக்கக்கூடியதுக்கு அனித்யம்னு பேரு, மூன்று கார்த்தியம் இருக்கக்கூடியதுக்கு நித்யம்னு பேரு. அப்படி காரியமானது அனித்யம், முன்னாடி இல்ல இப்ப வந்தது பின்னாடி இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயம் இங்க புனஸ்திரிவிதா சரீர இந்திரிய விஷய பேதாது. மீண்டும் இந்த இந்த இந்த நித்தியம் அனித்தியமானது மூன்று வகைப்படுறது. என்னது? சரீர இந்திரிய விஷய பேதாத். நித்திய அனித்தியமானது மூன்று வகைப்படுகிறது அப்படின்றது சாதாரணமான அர்த்தத்துல கொண்டு வரலாம். ஆனா இங்க நாம அனித்திய காரிய ரூபத்தை தான் பார்க்கணும், நித்தியமான காரண ரூபத்தை பார்க்க கூடாது, அனித்தியமான காரிய ரூபத்தை தான் பார்க்கணும். காரிய ரூபமானது மீண்டும் மூன்று வகைப்படுகிறது அப்படிங்கிற அர்த்தத்தை இங்க புரிஞ்சுக்கணும். அங்க புனக திரிவிதம் அப்படின்னு சொல்லி சொன்னது நித்தியம் அனித்தியம் ரெண்டுத்துக்கும் சாதாரணமா இருக்கு, இருந்தாலும் அப்படி அதை ரெண்டுத்தையும் புரிச்சு கூடாது. ஏன்னா ரெண்டு வகையான மதமும் இருக்குதுல, நித்தியத்தை மூணு வகையாவும் அனித்தியத்தை மூணு வகையாவும் பாக்குறதாவும் இருக்கு. நித்தியத்தை பார்க்க கூட அனித்தியத்தை மாத்திரம் தான் பாக்கணும் அப்படிங்கிற ஒரு மதமும் இருக்கு. அதனாலதான் இந்த மதம் ரெண்டாவது மதத்தை நான் கையாண்டு சொல்றேன். புனஸ்திவிதம் சரீர இந்திரிய விஷய வேதா, அது சரீரம் இந்திரியம் விஷயம் அப்படின்னு மூணு வகையானது பிரிக்கப்படுறது. சரீரம்னா என்ன? போகாயத்தனம் சரீரம். எது போகத்துக்கு அனுபவத்துக்கு ஆயத்தனம் பாத்திரமா இருக்கோ அதுக்கு பேர் சரீரம். நல்ல கெட்ட அனுபவங்களுக்கு எது பாத்திரமா இருக்கோ, எது அனுபவத்துக்கு காரணமா இருக்கோ அதுக்கு பேர் சரீரம். போக சாதனம் இல்லடி போக சாதனமானது சரீரம்னு சொல்லப்படுறது. அப்படி அந்த சரீரம் பிருத்திவி பார்த்திவ சரீரம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, சரீரம் அஸ்மதாதீனாம். நம்மளை போல உடம்புக்கு தான் பிருத்திவி சரீரம், பார்த்திவ சரீரம். பார்த்திவ சரீரம் எப்படி தீர்மானமாறுது மோந்து பாருங்க, தெரியும். கந்தபதி நல்ல வாசனையா இருந்தாலும் சரி கெட்ட வாசனையா இருந்தாலும் சரி வாசனை வர்றது இல்ல, அந்த வாசனை இருக்கிறதுனால அது பிருத்திவி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்திரியம் கந்த கிராகம் கிராணம் நாசாக்கரவர்த்தி. இந்திரியம் என்னது? இந்த பிருத்திவிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா மூக்கு. ஏன் வாசனையை நம்ம மூக்காலதான் நுகர முடியும், கண்ணால அறிய முடியாது, காதால அறிய முடியாது, மூக்குனால்தான் அறிய முடியும். அதனால இந்திரியம் எது பிருத்திவிக்கு? நாசாக்கரவர்த்தி. இந்திரியம்னு சொல்லி சொல்லும் போது நாசாக்கரவர்த்தின்னு சொல்லி சொல்றான், கந்த கிராகம் நாசாக்கரவர்த்தின்னு சொல்லி சொல்றான். நாசாக்கரவர்த்தின்னா நாசம்னா மூக்கு, அக்ரவர்த்தி மூக்கு நுனியில இருக்கிறதுனா மூக்கு நுனியில கோபம் தான் இருக்கும், மூக்கு நுனியில இந்திரியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த மூக்கு நம்ம எதை பாக்குறோமோ இது மூக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க. இதுக்கு பேரு கோலக்கம், இதுக்கு பேரு கோலக்கம். கோலக்கம் அழகான உருவம் உடையதா இருக்கலாம், ஆனா அந்த கோலக்கமானது விஷயத்த அறியக்கூடிய தன்மை இல்லாத ஆயிடும், அதனால அது இந்திரியம் இல்ல. இப்ப இந்திரியம் என்னது? அந்த கோலக்கத்துல இருந்துட்டு எது அந்த கோலக்கத்தை செயல்பட வைக்கிறதோ அதுக்கு பேர் இந்திரியம், அந்த சக்தி தான் இந்திரியம்னு சொல்லப்படுறது. விஷயோ மிருத்பாஷாணாதி. விஷயம் என்ன? பிருத்திவிக்கு விஷயம் என்ன அப்படின்னா கல்லு மண்ணு முதலியதெல்லாம் இதுக்கு விஷயம். அடுத்தது கந்தவதி பிருத்திவின்னு சொல்லியாச்சு. அடுத்தது ஆபக பிருத்திவி அப்தேஜு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஆப நீர் என்னது அப்படின்னு கேட்டா சீதஸ்பர்ஷவத்யாபகா. சீதஸ்பர்ஷவத்யஹ ஆபஹ, சீதஸ்பர்ஷவத்தி ஆபஹன்னு சொல்லல, சீதஸ்பர்ஷவத்யஹ ஆபஹன்னு சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா ஆபஹ அப்படிங்கிற இந்த சப்தமானது, நீர் அப்படிங்கிற அந்த சப்தமானது நித்திய பகுவச்சனம், ஸ்ரீலிங்க மாத்திரம்ல பகுவச்சனம், பன்மையில தான் எப்பவுமே குறிக்கப்பட வேண்டியது. அதனால சீதஸ்பர்ஷவத்யஹ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. குளிர்மையான தன்மை தொட்ட அறியும், தொடு உணர்ச்சிக்கு உணர்வு உணர்வது எப்படி? குளிர்மையான உணர்ச்சியுடையது நீர். தொடும் பொழுது எது குளிர்மையா இருக்கோ அதுக்கு பேரு நீர். இயல்பான நிலையில நீர் குளிர்மையானது, அது வெளியில இருக்கிற சூடு குளிர்மை காரணமாக தன்னுடைய தன்மையை இழக்கிறது, மாறுபடுறது. ப்ராப்பர்ட்டி ஆஃப் என்ட்ரோபி எக்ஸ்ட்ரோபி அப்படிமா, அந்த மாதிரியான வெளி விஷயங்களுடைய தன்மையினால தன்னுடைய தன்மையை இழக்கிறது அது நீர். இல்லாம நீர் எப்படிப்பட்டது? குளிர்மையானது. வெளியில சூடா இருந்தா தண்ணி சூடா இருக்கு, வெளியில சில்லுன்னு இருந்தா தண்ணி சில்லுன்னு இருக்கு. அதனால வெளியில இருக்கிற சீதோஷ்ணத்துக்கு ஏத்த மாதிரியான ஐசாக கூட மாறி இருக்கிறது, சில இடத்துல வெளியில இருக்கிற சீதோஷ்ணத்துக்கு ஏத்த மாதிரியாக நீரானது மாறுறது. ஆனா நீருடைய இயல்பு என்னது? குளிர்மை. தாத்விதாக நித்யா அனித்யாச்ச. அந்த நீர் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா அதுவும் ரெண்டு வகை, நித்தியமானதும் அனித்யமானதும். நித்யாக பரமாணு ரூபாக, அனித்யாக காரிய ரூபாக. திருப்பி முன்னாடி சொன்ன மாதிரி நித்தியமானது பரமாணு ரூபம், பரமாணுவா இருக்கிற நீர், நீர் பரமாணு நித்தியமானது. காரிய ரூபமான பரமாணு, அப்ப காரிய ரூபமான நிலை அது அனித்யம். காரியம்னா என்னன்னா நீர் நிலைகள் எல்லாமே காரியம் தான். பாப்பம் என்னன்ட்டு புனஸ்திரிவிதாக, திருப்பி மூணு வகைப்படுறது. என்னது? சரீரேந்திரிய விஷய பேதா, சரீரம் இந்திரியம் விஷயம் அப்படின்னு மூணு வகைப்படுறது. சரீரம் என்னது? நப்ப அது பிருத்திவி லோகத்துல நம்ம சரீரம்னு சொல்லிட்டோம். தண்ணி லோக தண்ணியோட தண்ணியா உடல் யாராவது இருக்கா அப்படின்னா தண்ணியில உடல் இருக்கலாம், ஆனா தண்ணீர் தண்ணியாவே உடல் இருக்குமா அப்படின்னு கேட்டா, நீங்க பார்த்தது இல்ல, நீங்க பார்த்தது இல்ல, ஆனா நீர் நீரால அமைஞ்ச உருவங்கள் உடல்கள் இருக்கு. எங்க வருண லோகே, வருண லோகத்தை பிரசித்தம், வருண லோகத்துல இருக்கிற சரீரம் எல்லாம் நீர் தன்மை கூடியதாகத்தான் இருக்கு. இந்திரியம் ரசக்ராகம் ரசனம் ஜிஹ்வ அக்ரவர்த்தி. இந்திரியம் என்னது இதுக்கு அப்படின்னு கேட்டா, சுவையை அறியக்கூடியதான நாக்கு, நாக்கு நுனியில இருக்கிற அந்த சக்தி, அதுதான் இந்திரியம். விஷயம் சரித் சமுத்திராதிகி, இதுக்கு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, சரித் சமுத்திராதி, நதி கடல் சமுத்திரம் முதலியதெல்லாம். உஷ்ண ஸ்பர்ஷவத் தேஜ. அடுத்தது நெருப்பு. நெருப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, உஷ்ண ஸ்பர்ஷவத் தேஜ, சூடான தன்மையுடையது. தொட்டா சூடான தன்மை இருக்கிறது எது எதுவோ அது நெருப்பு. தச்ச தீதம், அந்த நெருப்பும் ரெண்டு வகை, நித்தியம் அனித்யம். நித்தியம் அனித்யம் அப்படின்னுட்டு, நித்தியம் பரமாணு ரூபம், அநித்தியம் காரிய ரூபம். நித்தியம் பரமாணு ரூபமா இருக்கிறது, அநித்தியம் காரிய ரூபமானது. பரமாணு ரூபமா இருக்கிற நெருப்பு காரிய ரூபமான நெருப்பு. காரிய ரூபமான நெருப்பு திருப்பி மூணு வகை. புனஸ்திரிவிதம் ஷரீரேந்திர விஷய பேதா, சரீரம் இந்திரியம் விஷயம்னு திருப்பி மூணு வகையாருது. சரீரம் ஆதித்ய லோகே பிரசித்தம். இந்திரியம் சரீரம் எங்க, நெருப்பாலான சரீரம் எங்க இருக்கு அப்படின்னா, ஆதித்ய லோக சூரிய லோகத்துல பிரசித்தம், நெருப்பாலான உடல். சரி, இந்திரியம் எங்க, இந்திரியம் என்னது அப்படின்னு கேட்டா, ரூப கிராகம் சக்ஷு கிருஷ்ண தாராகிரவர்த்தி. உருவத்தை கிரகிக்க கூடியதான கண்ணு, கண்ணுடைய கருவிழி, அந்த கருவிழியில அமைஞ்சிருக்கிறது. கிருஷ்ண தாராகிரவர்த்தின்னு சொல்லி சொல்றான், அந்த கர்ணு கருவிழியில இருக்கிற அந்த பார்வை குடிக்கூடிய சக்தி, அதுதான் இந்திரியம். சரி, விஷேஷ சத்துர்விதக, விஷயம் என்னது அப்படின்னு கேட்டா, நாலு வகைப்படுறது. மத்ததுக்கெல்லாம் ஒன்னு ஒன்று வகை சொல்லியாச்சு, சரித் சமுத்திராதுன்னு சொல்லிட்டு. இங்க நாலு வகையான விஷயம் என்னது, பௌம திவ்ய ஔதர்ய ஆக்கரஜ வேதாத். பௌம பூமியில இருக்கிறது பௌமம், இல்ல பூதமா இருக்கிறது பௌமம். திவ்யம் திவ்யமான விஷயம், திவ்யமான நெருப்பு. ஔதர்யம் வயிற்றுல இருக்கிற நெருப்பு. ஆக்கரஜம் எப்படி நோண்டி எடுக்கிற நெருப்பு, ஆக்கணம்னா கணனம் நோண்டது அப்படின்னு அர்த்தம், நோண்டி எடுக்கிற பூமிக்குள்ள புதஞ்சிருக்கிற நெருப்பு. எப்படி அப்படின்னு கேட்டா, முதல் வகை பௌமம் வன்யாதிக்கம், நெருப்பு முதலியதெல்லாம் பௌமம், பூமியே பவ, பூமியில இருக்கு அப்படின்றதுனால பௌமம் மாறுது. அபிந்தனம் திவ்யம் வித்யுதாதி, திவ்யமானது என்னது அப்படின்னு கேட்டா, மின்னல் முதலியதெல்லாம் திவ்யமான நெருப்பு. ஏன்னா நெருப்பு விழுந்து இடி விழுந்து, அந்த இடி விழுந்து மரம் அழிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்றோம்ல, அந்த இடியானது திவ்யமானது. புக்தசிய பரிணாம ஹேதோஹோ ஔதர்யம், சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆறதுக்கு காரணம் என்ன, வயிற்றுல இருக்கிற நெருப்பு, அந்த நெருப்பு தான் உதர நெருப்பு. ஔதர்யம் உதரே பவ ஔதரம், ஔதர்யம் ஆறுது. ஔதர்யம் ஏற்பத்தியம் வந்து ஔதர்யம் அப்படிங்கிறது, உதரே பவ அப்படிங்கறதுனால ஔதர்யம் அப்படிங்கிறது வயிற்றுல இருக்கிற நெருப்பு. நாலாவது ஆக்கரஜம், நோன்றதுனால அண்டாருது. என்னது அப்படின்னா, சுவர்ணம் முதலாதிய, சுவர்ணம் முதலிய அப்படின்னு சொல்லி சொன்னா, வெள்ளி சுவர்ணம் எல்லாம் பூமியில எது கிடைக்கிறதோ பிரகாசமானது, அது எல்லாமே பூமியில இருக்கிற ஆக்கரஜமான நெருப்பு, இயல்பான நெருப்பு, நெருப்பு தன்மை கூடியது. அந்த மஞ்சள் தன்மையினால நெருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. சரி பாப்பா, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமே வாசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
2: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Shivayanam. Shaivam.org in Anmeega Anbaralukku Vanakkam. Neengal Kekkavirkkum Adutha Nigazhchi Sorpozhivu. Vazhangubavar சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
4: இடலினும் தளரினும் எனதொரு நோய், தொடரினும் தொழுதெழுவேன், கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை, மிடரினில் அடக்கிய வேதியனே, ஆளுமாறிவதொன்றமக்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆபடே துறை அரணே. அரணவ பார்வதி பதை அரணேவம் வெற்றிவேல் முருகனுக்கு சிவனை சொல்லுகிறேன். எல்லா அன்பருடைய வேண்டுகோளின் படி. சிவஞான போதத்தை நீங்கள் முழுமையாக ஓரளவுக்கு எங்களுக்கு அறிமுகம் செய்துவிட வேண்டும் என்று வேண்டினார்கள். அந்த சிவஞான போதம் என்ற நூலானது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் படித்துக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நூல். நம்முடைய அனுபவம், நம்முடைய இறைவனோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பும் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய நுட்பமான பொருளும் தெரிந்து கொண்டே போகும். அவை மிகவும் சைவத்திலே தலையாய நூல் என்று போற்றப்படுவது. அதனாலதான் அவர் 5 வயது ஆசிரியரை 95 வயது மாணவர் சந்திக்கிறார். ஒரு பெரிய உலக வரலாற்றிலே பார்க்க முடியாத ஒரு செய்தி என்று சொல்லலாம். மாணவருக்கு வயது 95, ஆசிரியருக்கு வயது 5, அப்படி சந்திக்கிறார். அப்படி சந்தித்து அவருடைய பரஞானம் என்பது எப்படி இருக்கும் என்பதை அவரை பார்த்தப்பதான் அவருக்கு தெரிகிறது. நூல்களை படித்து வருகிற ஞானம் வேற, இறைவனை அனுபவித்து வருகிற ஞானம் வேற என்பதை உணர்கிறார். ஆனால் தன்னுடைய குருநாதர் சொல்லும்போது சொல்வார், என்னை இப்பவத்தில் சேரா வகையெடுத்து என் சித்தத்தையே தன்னை வைத்து அருளினால் தாழினை தலைமையே சூட்டும் மின்னவர் பொழில் சூழ் வெண்ணெய் மேவிவான் மெய்கண்டானூல் சென்னியில் கொண்டு சைவக்கிரத்தினை தெரிக்கொடுத்தான். மெய்கண்ட தேவநாயனாருடைய நூலை என்னுடைய தலையின் மீது வைத்துக் கொண்டு நான் இப்பொழுது இந்த நூலை செய்கிறேன் அப்படின்னு சொல்றேன். மெய்கண்டானூல் சென்னியில் கொண்டு சைவ திறத்தினை தெரிக்கலுற்றார் என்று சிவஞான சித்தியார் தோற்றுவிக்கிறார் நம்முடைய அருணந்தி சிவன். அப்படியானால் அது எவ்வளவு நுட்பமான ஒரு நூலாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஓரளவு யூகித்து அறியலாம். சிலவற்றை பல பேர் சொல்வதனால் அறிகிறோம். தமிழ்நாட்டில் நம்ம பேர் அப்படிதான் இருக்கிறாங்க, திருக்குறள் உயர்ந்த நூலான ஆமா, திருக்குறள் உயர்ந்த நூல் தான், அது எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா எல்லாரும் அப்படிதான் சார் சொல்றாங்கன்ற. எல்லாரும் சொன்னதுனால திருக்குறள் உயர்ந்தது அவ்வளவுதான் இருக்குது. அந்த திருக்குறள் சொல்லப்பட்ட கருத்துக்களை நம்ம வாழ்க்கையில அனுபவித்து தெரிஞ்சு கொண்டோமா என்பது அது அதுதான் உண்மையான ஒரு அனுபவம். நூலை அந்த நூலினாலே பெறக்கூடிய பயன்கிறது அதுதான். அதுபோலதான் சிவஞான போதம். இன்னும் சொல்ல போனா திருக்குறளையும் விஞ்சினதுன்னு சொல்லலாம். அவரை விட மிகவும் சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். திருவள்ளுவர் நாயனார் சுருக்கமாக பேசுவதற்கு பெயர் போனவர். அவரை விட மிக சுருக்கமாக சொல்ல முடியும் என்று நிலைநாட்டியவர் தான் மெய்கண்டார். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே உள்ளவர். ஆகவே நாம் வந்து 4 சூத்திரங்களை பார்த்திருக்கிறோம். இந்த 4 சூத்திரங்கள்ல என்னென்ன

முதல் சூத்திரத்தில் என்ன சொன்னார், இந்த உலகத்திற்கு நிமித்த காரணன் ஒருவன் இருக்க வேண்டும். அப்ளைங் த லாஜிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், தர்க்க ரீதியாக சொல்லப்படுகின்ற அந்த அளவுகோள்கள், அளவைகள்னு சொல்லு தமிழ்ல அளவைகள், அல்லது ஆங்கிலத்தை சொல்லுவாங்க யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் என்று சொல்லலாம். எதுவுமே ஒன்னு அளப்பதற்கு ஒரு ஒரு கருவி இருக்கும். அதுபோல லாஜிக்ல அளவைகளினாலே அந்த அளவுகள் எப்படிப்பட்ட தன்மை உடையது என்று அளவுகளை அப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு என்ன தெரியுதான், தேர் மஸ்ட் பி அன் எஃபிஷியன்ட் காஸ் ஃபார் திஸ் பெர்செப்டிபிள் யூனிவர்ஸ். ஆகவே அதான் சொன்னாரு, கடவுள் உண்டு என்பதற்கு விளக்கினார். எப்படி விளக்கினார், லாஜிக்கலாக கடவுளை காட்டி விளக்கல, அது தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியம், கடவுளை காட்டி விளக்கல, ஆனா தர்க்க முறையில கடவுள் என்று ஒருவர் இருக்க வேண்டும். தர்க்க சாஸ்திரத்தில் எஃபிஷியன்ட் காஸ் அல்லது நிமித்த காரணன், அதுக்கு வந்து தர்க்க சாஸ்திரத்தில் என்ன பேரு, நிமித்த காரணன், அத ஆங்கிலத்தில் எஃபிஷியன்ட் காஸ் என்று சொல்லலாம். தேர் மஸ்ட் பி அ எஃபிஷியன்ட் காஸ் ஃபார் திஸ் யூனிவர்ஸ் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றேன். ரெண்டாவது சூத்திரத்தில் என்ன சொல்ல வர்றார் என்றால், மாயையும் வினையும் இருந்தால்தான் பிறப்பு என்பது நிகழ முடியும். மாயையும் வினையும் இல்லை என்றால் பிறப்பு என்பதற்கு வேலை இல்லாமல் போயிடும். அந்த பிறப்பு இருவகைப்படும், ஒன்று இறைவன் முதன் முதல்ல அந்த உயிர்களுக்கு சூக்ம சரீரம் என்ற ஒன்றை கொடுப்பது ஒரே ஒரு முறைதான். திரும்ப அது முத்திக்கு என்றைக்கு தகுதியாகிறதோ அன்றைக்கு தான் அந்த சரீரத்தை மறுபடியும் எடுத்துக்கொள்கிறார் அவரே. அந்த சூக்ம சரீரம் இருக்கிற வரைக்கும் பிறப்பு நடந்துகிட்டே இருக்கும். அதான் பிறப்பு சிறப்பு நான் திருவள்ளுவர், பிறப்பு சிறப்பு. இந்த பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், ஆனால் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். திருவள்ளுவர் அற்புதமா சொன்னார். அந்த ரெண்டு இலக்கிய வார்த்தை, பிறப்புன்னா என்ன சிறப்புன்னா என்ன, பிறப்பு என்றால் அந்த இடத்துல என்ன பொருள் என்றால் இறைவன் சூக்கும சரீரத்தை கொடுப்பது பிறப்பு, இறைவன் தூள சரீரத்தை கொடுப்பது சிறப்பு. அந்த சிறப்பு வந்து ஒவ்வாது பிறப்பு ஒக்கும். சூக்கும சரீரத்தை இறைவன் கொடுப்பது எல்லாருக்கும் ஒன்று போல தான் கொடுக்குறேன், அதுல தேர் இஸ் நோ பார்ஷாலிட்டி ஆன் த பார்ட் ஆஃப் தி காட். அந்த சூக்கும சரீரத்தை பெற்றுக்கொண்ட உயிர்கள் மறுபடியும் என்னது, அதுக்கு மேல அதனுடைய வினைகளுக்கு தகுந்தா போல மேலே சில சரீரங்கள் ஒவ்வொரு உலகங்கள்லையும், இந்த உலகத்தில் மட்டும் இல்லை பல்வேறு உலகங்கள்லையும் கொடுக்கப்படுகிறது. அந்த சரீரங்கள் பெயரெல்லாம் நான் சொன்னேன். அது பொதுவாக இந்த பிரகிருதி மாய் என்று சொல்லக்கூடிய இந்த மாயிலே இருக்கக்கூடிய அந்த உயிர்களுக்கு மூணு வகையான சரீரங்கள், ஒன்று யாதனா சரீரம், இன்னொன்று பூத சார சரீரம், இன்னொன்று பூத சரீரம். இந்த உலகத்திலே கொடுப்பது பூத சரீரம், தேவர் உலகத்திலே கொடுப்பது பூத சார சரீரம், நரகலோகத்திலே கொடுப்பது யாதனா சரீரம். ஆனா அதுக்கு மேல இந்த மூன்றுக்குள்ளதான் உயிர்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா அதற்கு மேல இருக்கக்கூடிய உலகங்கள்ல கொடுக்கிற சரீரத்திற்கு என்ன பேரு, கலாதி சரீரம். அது அசுத்தமாயில கொடுக்கிற சரீரம் கலாதி சரீரம். அந்த கலாதி சரீரம் நமக்கு உண்டு, ஆனா நமக்கு இந்த லோகத்துல அதுக்கு மேல இன்னொரு சரீரத்தை கொடுத்தாதான் இந்த உலகத்தோட இன்ப துன்பத்தை அனுபவிக்க முடியும். அது எப்படி என்றால், ஒரு விண்வெளி வீரரை வானத்துக்கு அனுப்புறாங்கன்னா அந்த விண்வெளி வீரருக்கு நம்மள மாதிரி ஒரு உடம்பு இருக்கு, அதுக்கு மேல அந்த விண்வெளியிலேயே சஞ்சரிப்பதற்காக இன்னொரு பாடியை கொடுக்கறாங்க சயின்டிஸ்ட். அப்படிதான், அந்த பாடி இல்லைன்னா அந்த உலகத்தை சஞ்சரிக்க முடியாது.

0: இதே போலதான் இந்த சரீரத்தை சஞ்சரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட பாடி தான் இந்த பாடி. ஆகவே இந்த உலகத்தை விட்டு இந்த உயிர் நீங்கும் பொழுது இந்த பாடியை கட்டாயமா விட்டுட்டு தான் போகணும், ஒரு வழி கிடையாது. அதை வந்து அந்த பாடியை வந்து புதைக்கிறதா எரிக்கிறதா அது ரொம்ப அதுல சில சர்ச்சைகள் உண்டு. ராமலிங்க சுவாமி புதைக்கக்கூடாது எரிக்கக்கூடாது, புதைக்கணும்னு சொன்னாரு எரிக்கணும்னு சொன்னாரு, எது சரின்னு ஆர்கியூ பண்றாங்க, அது ரொம்ப கேட்கட்டும். ஆனால் ஏதோ ஒன்று நீங்கள் கொண்டு செல்ல முடியாது. ஆனா அந்த உயிர் பிரியும் பொழுது எங்க எந்தெந்த லோகத்துக்கு போகுது அப்படின்னு கேட்டா நம்முடைய வினைகளுக்கு தகுந்தாப்புல எந்த லோகத்துக்கு போகணுமோ அந்த லோகத்துக்கு போகுது. ஆனால் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது இந்த பூதனா சரீரம் என்ற சரீரத்தை இந்த உயிர் கொண்டு செல்ல முடியாது. இந்த உயிரோடு அது மட்டும் போகல, அது கூட இன்னும் சில பொருள்களும் சேர்ந்து போகுது. வெறும் உயிர் மட்டும் போகல, ஆன்மா மட்டும் போகல, 16 தத்துவங்களும் கூட செல்லுகின்றன. இந்த உலகத்துல மொத்தம் வந்து நாம் இருக்கும்போது நமக்கு கொடுக்கப்படுகிற சரீரத்தை ஆகமங்கள் சொல்லுவது 31 தத்துவம், தைத்திரிய உபனிஷத் சொல்லுவது 5 கோஷங்கள். உபனிஷத்து 5 கோஷமா சொல்லுது, ஆனா ஆகமா 31 தத்துவமா சொல்லுது, ரெண்டுக்கும் வேற்றுமை கிடையாது. அப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். அதுல இந்த சரீரத்தை விட்டு அந்த உயிர் ஆன்மா செல்லும் பொழுது 16 தத்துவங்கள் அந்த உயிரோடைய கூட செல்லுகின்றன. இந்த ஆன்மா வந்து தனியா போகல, அது கூட என்ன பண்ணுது, இன்னொரு 16 தத்துவத்தையும் கொண்டுட்டு தான் போகுது. அதுலதான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் போன்ற அந்த அவைகள் சூக்கும சரீரம் எல்லாவற்றையும் அது கொண்டுதான் போகுது. அதனாலதான் பிதர்களுக்கெல்லாம் ஒரு அனுபவம் உண்டு என்று நாம் சொல்வதற்கு காரணம். ஆகவே இந்த புனர் உற்பவமானது திரும்ப திரும்ப நடக்குது, இதுதான் முக்கியம். முதல் உற்பவம் ஒரு தடவைதான் நடந்தது, மறுபடியும் ஒரு தடவை தான் ஒரு தடவை நடக்கப்படுது, கொடுக்கறதும் ஒரு தடவை தான், எடுக்கிறதும் ஒரு தடவை தான். ஆனா அந்த தூர சரீரம் மட்டும் என்ன பண்றாரு, அதை கொடுத்து கொடுத்து கொடுத்து வாங்கி கொண்டே இருக்கிறார். அதனாலதான் மாணிக்கவாசர் சொன்னார், வைச்சு வாங்குவாய், வைப்பாய் வாங்குவாய், வைப்பாய் வாங்குவாய், வைப்பாய் வாங்குவாய், வைச்சு வாங்குவாய். நுட்பம் எவ்வளவு, திருமுறைகள் எவ்வளவு நுட்பமான பொருள்.
1: தூள சரீரத்துல எத்தனை,
0: அந்த தூள சரீரத்துல வந்து மொத்தம் வந்து 31 தத்துவங்கள், தத்துவங்கள் கணக்குக்கு 31. ஆனா கோஷங்கள், சரீரம்ங்கிறது ஒரு காமன் நேம். அவங்க உபனிஷத்துல என்ன சொல்லிச்சுன்னா, சரீரம்னு சொல்லல, கோஷங்கள், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், கோஷம். இந்த கோஷங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல என்ன ஈக்குவல் கேட்டா, ஷீத், SHEATH, ஷீத்னு சொல்றீங்களா, ஒரு உரை, SHEATH, ஷீத்னா என்ன அர்த்தமோ அதான், அதான் கோஷத்துக்கு அர்த்தம். அதுபோல அப்படி என்ன பண்ணுது, இரண்டாம் யுகத்தில் என்ன சொன்னாரு, போக்கு வரவு புரிய வினைகளுக்கு தகுந்தாற் போல போவதையும் வருவதையும் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கான் உயிர்கள். இரண்டாம் சூத்திரம் இதுல இல்ல இல்லையா, அவை போக்கு வரவு புரிய திரும்ப திரும்ப திரும்ப வினைக்கீடாக பிறந்து பிறந்து இறந்து இறந்து பிறந்து பிறந்து இறந்து செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. அப்ப செத்து பிறப்பதற்கே தொழில், நியாயமா சொன்னார் என்ன தெரியுமா, உன்னுடைய தொழில், இப்ப நம்ம தொழில்தான் டாக்டர் லாயர் அப்படின்லாம் சொல்றோம், இதெல்லாம் எதுக்கு, உடம்புக்கு தான் இல்லையா. உயிருக்கு என்ன தொழில், ஒரு பயோடேட்டா போடுறீங்க, சோலுக்கு பயோடேட்டா போட்டா உங்க தொழில் என்ன போடுவீங்க, அப்ப அப்ப சொன்ன பிறப்பதும் இறப்பதும் அதான் தொழில். ஆன்மாவுக்கு தொழில் என்ன, பிறத்தல் இறத்தல்,
1: இருப்பது சொல்ல இருப்பது,
0: இருப்பதா
1: பிறப்பது இருப்பது
0: இருப்பது இருப்பது இருப்பது அதையும் சொல்லலாம். அதாவது அது ஏன் சொல்லலன்னா, இருப்பதை யாரும் மறுக்க முடியாது இல்லையா, எங்க போகுதுங்கிறதுதான் கருத்து வேற்றுமை வரும், இருப்பதுல சந்திக்க வராது. அதான் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே அப்படின்னு. நுணுக்கமா சொல்றாங்க. அந்த தொழில் எதுக்குன்னா ஆன்மாவுக்கு தான் அந்த தொழில். ஆகவே எல்லாமே நம்ம இந்த உடம்புக்கு வைக்கிற பேரு எல்லாம் உடம்புக்கு தான். நம்ம பேரு உயிருக்கு பேர் இல்ல, உடம்புக்கு தான் பேர். இஷ்டதொரு வேரழைக்க என் என்றாங்க. ஆகவே பேரும் உடம்புக்கு தான், எல்லாமே உடம்புக்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது திரும்ப திரும்ப அது பிறந்து கொண்டு வருங்கிறதான் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்று இரண்டாம் சூத்திரத்தை சொன்னேன். அப்ப ரெண்டாம் சூத்திரத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டா, இந்த போக்கு வரவு புரிவதற்கு என்ன வேணும்னாரு, மாயையும் வினையும் வேண்டும். மாயையும் வினை இல்லைன்னா போக்குவரவு வராது. அப்ப வெவ்வேறு உடம்புகளை கொடுப்பதற்கு ஒரு மூலமான பொருள் இருந்தாகணுமே. உடம்பு எதுலேருந்து கொடுக்குறாங்க ஒரு கேள்வி வருது. அப்ப மாயையிலிருந்து உடம்பு கொடுக்கிறார். ஆகவே வினையும் மாயையும் இருந்தால்தான் என்ன வரும், பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அப்ப ரெண்டாம் சூத்திரத்தை என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண வர்றாரு அப்படின்னு கேட்டா, தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மாயா அண்ட் கர்மா. முதல் சூத்திரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆல்மைட்டி. ரெண்டாம் சூத்திரம் வினை மாயினுடைய உண்மை. மூணாம் சூத்திரம் என்ன அப்படின்னா, இவற்றை அனுபவிப்பதற்கு ஒரு எக்ஸ் இருக்கணும். இப்ப உயிர்கள் இல்லை என்று சொன்னால் முதல்ல ஒரு அடிப்படையில ஒரு யுக்தி காமன் சென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன வருதுன்னா, உயிர்கள்னு ஒண்ணு அசீவ் பண்ணலன்னா கடவுளுடைய ஆக்டிவிட்டி கடவுளை ஒத்துக்கொண்டு உயிர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வைத்துக் கொள்வோம். சில பேர் அப்படி இருக்காங்க, கடவுளை ஏற்றுக்கொள்கிறாங்க உயிர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி ஏற்றுக்கொண்டால் அதுல ஒரு பெரிய ஒரு குறைபாடு வருகிறது. என்னவென்றால், இந்த கடவுளுடைய பங்கன்ஸ் யாருக்காக ஒரு கேள்வி வருது. அது ஒரு கேள்வி வந்திருக்கு. உயிர்களை ஏற்றுக்கொள்ளாமல் கடவுளை மட்டும் ஏற்றுக்கொண்டா அந்த சிக்கல் வருது. அப்ப கடவுள் செய்யக்கூடிய தொழில்கள் இருக்கே, அந்த தொழில்களை யாருக்காக பண்ற அப்படிங்கிற கேள்வி ஒரு பகுத்தறிவு ரூபமான ஒரு கேள்வி வருது. அப்ப யாருக்காக இந்த உலகம், யாருக்காக கடவுளுக்காகவா, அவர் தொழில் செய்வது யாருக்காக கடவுளுக்காகவா, அப்படி சொன்னீங்கன்னா என்ன வருது, த ஹோல் ஆக்டிவிட்டி ஆஃப் த காட் வில் பிகம் ஃபூலிஷ். வராத ஒரு எய்மே இல்லாம தொழில் பண்ணிட்டு இருக்காரு கடவுள். இப்ப என்ன அருமையா எழுதாரு ஒருத்தர், இஃப் யூ டோன்ட் அக்செப்ட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த சோல், த ஹோல் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஆல்மைட்டி வில் பிகம் ஃபூலிஷ். இல்லையா,
2: அவருக்காக
0: ஒண்ணுமே இல்லையா. கிறிஸ்தவ சமயம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக செய்கிறார். ஆனா நம்ம கடவுளுக்கு மகிமையை வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்ல. ஆக உயிர்களுக்காக தான் பண்ற. போட்டி அருளுக இந்த இதுல பாருங்க, உயிருக்காக தான் சொல்ல. ஆகவே முதல் கொஸ்டின் என்ன வந்ததுன்னு கேட்டா, அந்த உயிர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் கடவுளுடைய ஆக்டிவிட்டி வந்து ஒரு பயனற்றதுங்கிற ஆயிரம். அதுக்காக மட்டும் நம்ம சொல்ல, அது ஒரு பார்வை. அப்படி சொன்னா அப்படி ஒரு குற்றம் வருதேன்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் நாம என்ன பார்த்தோம் கேட்டா, இந்த உயிர்கள் உண்டு என்று சொன்ன உடனே அடுத்த டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருந்தது என்னன்னு கேட்டா, எது உயிர்கள். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா, முதல்ல உயிர் உண்டு, சரி உயிர் உண்டு ஏற்றுக்கொண்டாச்சு, எது உயிர் அப்படின்னு கேட்டாதான். அதுல நான் அன்னைக்கே சொன்னேன், இந்திய நாட்டு தத்துவத்துல கிட்டத்தட்ட 20 விதமான டெபினிஷன்ஸ் இருக்கு எது உயிர்ங்கிறது. அதுல மெய்கண்டார் என்ன செய்கிறார் என்றால், மூன்றாம் சூத்திரத்திலே 7 கொள்கைகளையும் மறுக்கிறார், 4 சூத்திரத்திலே 8 கொள்கையையும் மறுக்கிறார். அதான் நம்ம கடைசியா பார்த்தோம் இல்லையா. ஆகவே ஆன்மா உளது, ஆன்மா உளது, அந்த ஆன்மா உளதுங்கிறதுக்கு ஏறி எப்படி சொன்னாரு என்றால், அது இலது எண்டலின் ஆன்மா உளது, எனது உடல் எண்டலின் ஆன்மா உளது அப்படின்னு 7 வகையான அதிகரணங்களாக நம்ம பார்த்தோம். எனது சாத்திரத்தில் ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி நம்ம சொல்வேன், கதைகள் கேட்பதற்கும் சாத்திரம் படிப்பதற்கும் வேறுபாடு இருக்கு. கதையை கேட்டாச்சுன்னா ஓரளவு நம்ம என்ன செய்யலாம், கேட்டு வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா அது சொல்லிடலாம், ஓரளவுக்கு சொல்லிடலாம். அதாவது சில பேர் நல்லா கிராஸ் பண்ணிருப்பாங்க, சில பேர் லேசா கிராஸ் பண்ணிருப்பாங்க, மொத்தத்துல சென்ட்ரல் ஐடியாவை புரிஞ்சு போயிடும் அவர் என்ன சொன்னாருன்னு. ஆனா இந்த சாத்திரம் படிக்கும் போதுதான் ஒரு சிக்கல் என்னன்னா, நான் சொல்லும் போது புரியுற மாதிரிதான் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்னு திருப்பி சொன்னாதான் சிக்கல் வரும். அதுதான் இதில் உள்ள கஷ்டம் சாத்திரங்கள்ல. ஏன்னா நம்ம நுணுக்கமான செய்திகள், அந்த நுணுக்கமான செய்திகள் நம்ம எந்த அளவுக்கு கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆகவே மூணாவது சூத்திரத்தை என்ன சொன்ன வந்தார் என்றால், உயிர் என்ற ஒரு பொருளே இல்லை என்று சொல்லக்கூடிய மாத்மிக புத்தன் அவனை மறுக்கிற. ரெண்டாவது வழக்கிட்டே சமர் பண்றேன் அவ்வளவுதான். ரெண்டாவது வந்து இந்த உடம்பு தான் ஆன்மா, ஏதோ உயிர் இருக்கு அப்படின்னு ஏதோ நீங்க அசியம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றானே, அவனை நோக்கி அவன் யாரு, உலகாயதல்ல ஒரு சாரார். ஆகவே உடம்பு உயிர் இல்லைன்னு அது சொன்னார். ஏன்னா எனது உடல்னா நீ சொல்ற, நீ எப்படி சொல்ற, நான் உடல்னு யாரும் சொல்றது இல்லை. நான் உடல்னு யாராவது சொல்றானா, என் நான் கை, நான் மூக்கு, நான் கண்ணுன்னு சொல்லுவீங்களா, எனது மூக்கு எனது கண்ணு அப்படித்தானே சொல்லணும். அப்படி சொல்லியாச்சுனாலும் என்ன வருது, அதுக்குரிய ஒரு பொருள் இருக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே நீ சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் சரியா வராதுன்ற. அப்புறம் ரெண்டாவது அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஞானேந்திரியங்கள், இந்திரியங்கள் தான், ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் தான் உயிரே உடைய, தனியா உயிர் இல்லைன்னு சொல்ற ஒரு கட்சிக்காரன் அவனும் இருக்கிறான். அதுக்கப்புறம் இன்னொருதான் யாரு, இந்த சூக்ஷ்ம சரீரம், அதுதான் நம்முடைய கனவுல நாம் அனுபவிக்கக்கூடிய சரீரம். கனவு என்று வரும்பொழுது இந்த ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அது வந்து எல்லாருக்கும் வருது. எப்பொழுதுமே ஒரு சிலருக்கு மட்டும் வந்ததுன்னா அது வியாதின்னு சொல்லிடலாம், எல்லாருக்கும் வந்து அதுக்கு பேர் வியாதியா இல்லையா. ஒரு சில ஸ்பெஷாலிட்டிஸ் ஒருத்தருக்கு மட்டும் நம்ம டிசீஸ் கிளாஸிஃபை பண்ணிடுறோம் இல்லையா, ஆனா எல்லாருக்கும் வருது. கடவுளை ஏற்றுக்கொள்றவனுக்கும் வருது, ஏற்றுக்கொள்ளாதவனுக்கும் வருது. ஆகினால அந்த கனவு என்பது இப்ப இருக்கக்கூடியது, அதுக்கு அதுக்கு காரணம் சொன்னாங்க, ஏன் இந்த ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஏன் வருது அப்படிங்கறது நான் அன்னைக்கு விளக்கினேன். அதாவது இந்த தத்துவ தாத்துவங்கள் கூடியும் குறைந்தும் வேலை செய்யும் போதுதான் நமக்கு ஐந்து விதமான கான்சியஸ்னஸ் வருது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த நாம் கனவு காணும் பொழுது இந்த ஆன்மாவானது இப்ப நம்ம வேக்கிங் ஸ்டேஜ்ல இருக்கோம், அப்ப இந்த தூள உடம்பு செயல்படுகிறது. நாம் கனவு காணும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சூக்ஷ்ம சரீரம்தான் அந்த கனவை அனுபவிக்கிறது. இந்த தூள சரீரம் அனுபவிக்கவில்லை. முக்கியமான ஒரு பாயிண்ட் ஏன்னு கேட்டா, தூள சரீரம் அனுபவிப்பதாக இருந்தால் நாம பார்க்கக்கூடிய பொருள் அந்த ரெட்டினால பட்டாதான் அது தெரியும்னு சொல்லி விஞ்ஞானம் சொல்லுது. அதே போல நம்ம காதால ஒண்ணு கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, எல்லாத்துக்குமே விஞ்ஞான ரீதியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு கண்ணு எப்படி பாக்குது அப்படிங்கறத விஞ்ஞானத்துல சொல்றாங்க, அது ரெட்டினால போய் இந்த தரையில பட்டாதான் வரும். காது எப்படி கேட்குது அப்படின்னு சொன்னா, காது எப்படி கேட்குதுங்கிறதுக்கு அந்த டிம்பானிக் மெம்பிரேன் ஒண்ணு இருக்குது, அந்த டிம்பானிக் மெம்பிரேன்ல போய் அந்த சத்தமானது போய் விடணும். அப்புறம் அது வந்து உள்ள இருக்கக்கூடிய மிடில் இயர்னு ஒண்ணு இருக்கா, அந்த மிடில் இயருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுமா, அப்புறம் அந்த மிடில் இயர் வந்து இன்னர் இயருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுமா, இப்படிதான் காது வேலை செய்யுதுன்னு சொல்றான் இல்லையா, அவுட்டர் இயர், மிடில் இயர், இன்னர் இயர். இப்போ நம்ம கனவு காணும் பொழுது நாம வந்து ஒரு சத்தத்தை கேட்கிறோம், அந்த சத்தம் இந்த ட்ரம்ல பட்டு தான் வந்துச்சா, அப்ப என்ன சொல்ல முடியும். ஆகினால என்னன்னா, இதை வைத்துக்கொண்டு இது தூள உடம்பு அதை வந்து அனுபவிக்கலங்கிறதுக்கு ப்ரூஃப் பண்ண கேட்பீங்க இல்லையா, தூள உடம்பு அனுபவிக்கிற கனவுல அப்படின்னா, தூள உடம்பு அனுபவிப்பதாக இருந்தால் இதெல்லாம் நிகழணும், ரெட்டினால பட்டிருக்கணும் இல்லையா, அந்த மெம்பரேன்ல பட்டிருக்கணும், அப்பதான் தூள உடம்பு அனுபவிக்குன்னு சொல்ல முடியும். ஆனா இந்த நிகழ்ச்சியெல்லாம் இல்லாமலேயே நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு பார்வை கிடைக்குது, காதுல ஒரு செய்தி கேட்கிறோம், அப்போ அந்த செய்தியை அனுபவித்தது ஆன்மா எதன் மூலமாக அனுபவித்தது? அந்த சூக்கும உடம்பின் மூலமாக அனுபவித்தது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு நிலை வருது, சுளுத்தின்னு ஒரு நிலை, கனவே வராத ஒரு தூக்கம், அதான் சுளுத்தி. அதுக்கு மேல வந்து துரியம், அதுக்கு மேல துரியாதீதம். இது கூடியும் குறைந்தும் வேலை செய்வதற்கு என்ன காரணம் என்றால், கருவிகள் கூடியும் குறைந்தும் வேலை செய்வதனாலதான் இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் எல்லாம் வருது. ஆகினால இந்த கருவிகளோடு அனுபவிக்கக்கூடிய இன்னொரு பொருள் இருந்து ஆக வேண்டும். ஆகவே இந்த உடம்பு, இந்த தூள உடம்போ, அந்த சூக்கும உடம்போ, அது வந்து அதுதான் அனுபவித்தது என்று சொல்ல முடியாது. அப்புறம் இன்னொருத்தர் வரார், அவர் தான் பிராணவாயுவே உயிர், பிராணன் என்று சொல்லக்கூடிய அதுதான் அந்த சூக்கும சரீரத்தை இயக்குது. சூக்கும சரீரம் வேற, சூக்கும சரீரத்தை இயக்கிறது வேற. அந்த சூக்கும சரீரத்தை இயக்குவது எதுன்னு கேட்டா பிராணன். அந்த பிராணனும் ஆன்மா இல்லை. அப்புறம் இறைவன் தான் இந்த ஆன்மாவில இருந்து, இறைவன் தான் எல்லாம் பண்றான். ஆகவே இறைவனே தான் உயிர், பிரம்மமே உயிர் என்று சொல்லக்கூடிய கட்சிக்காரங்க. அதுக்கப்புறம் புத்தர்களை இன்னொரு சாரான் சௌத்ராந்திய புத்தன் என்று சொல்கின்றவன், அவன் வந்து சமுதாயமே தான் ஆன்மா, எல்லாம் ஆஸ் எ டோட்டல் தான் ஆன்மா அப்படின்னு சொல்றான். ஆகவே அவனுடைய இதுவும் செல்லுபடியான தனித்தனியாக ஒன்னுக்கு ஒரு பேர் இருக்கு, அப்புறம் எப்படி சமுதாயம் சொல்ல முடியும் என்று அதை மறுக்கிறார். ஆக இத்தனை ஏழு மதவாதிகளையும் எப்படி மறுக்கிறார் என்றால், அந்த லாஜிக் அப்ளை பண்ணி, இப்ப இவ்வளவுத்தின் மூலமாக இன்னொரு பொருள் இருக்க வேண்டும் என்பதை, ஆன்மா உளது இலது என்றனின் ஆன்மா உளது, எனது உடல் என்றனின் ஆன்மா உளது என்று அதை எப்படி வந்து பிரிக்க வேண்டும் என்று எனக்கு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அடுத்தால வர்றவங்க நான்காம் சூத்திரத்துல என்ன சொல்ல வந்தார், அந்த கரணம். அந்த கரணங்கிறது என்ன? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த தூள உடம்புக்கு அப்பாற்பட்ட ஒன்று, அதுவும் எல்லாருக்கும் வேலை செய்யுது. நம்ம எல்லாரும் சொல்றோம், சரிக்குமா மனம் சொல்றோம். அதாவது சாதாரணமா பேசும்போது எனக்கு மனசு சரியில்லை, என் மனசுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றோம். ஆனா மனம் என்பது ஒரு தனிப்பொருள் இல்லை என்பது, மனம் என்பது அந்த சித்தம் அகங்காரத்தோடு சேர்ந்து செயல்பட்டு தான் ஒரு ஒரு விஷயத்தை வந்து நுகருது, ஒரு முடிவெடுக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஆகவே அந்த கரணங்கள் என்பது நமக்கு என்ன தெரிகிறது, விஞ்ஞான கருவிகளுக்கு அகப்படாத ஒன்றுங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷ் ஃபேக்ட். மற்றபடி எனக்கு கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியலன்னு சொன்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாரு. அதுலயும் சரியா புறப்படலன்னா ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், ஏதோ ஸ்கேன் எல்லாம் வந்துட்டு இருக்கோம், அதை எடுத்துட்டு வாங்க சொல்லுவாங்க. இப்ப மனசு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனா நீங்க ஒரு மனசை போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க சொல்லுவாரா டாக்டர்?
1: மனமண்டு சொல்றதிலும், மனமண்டு சொல்றது காட்டிலும் அந்த கரணங்கள் சொல்றது,
0: அந்த கரணங்கள் தான் சொல்லுவாங்க சித்தாந்தத்துல. அந்த கரணங்கள் தான் மனம் என்பது அந்த ஒரு பகுதி, அது அந்த மனத்தை மட்டும் சொன்னாலே போதும், உலகியல் அவ்வளவுதானே சொல்ல முடியும். ஆகவே அந்த கரணங்கள் உயிர் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சிக்காரன் இருக்கிறான். அதுதான் என்ன சொன்ன, அவரை இங்க வந்து ஆன்மா என்பது எழுவாயின் பார்த்தோம். ஆன்மா அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று, அவை அங்க அவைங்கிற சேர்க்கும் போது என்ன, அவற்றோடு சந்தித்தது அப்படிங்கிற அவற்றோடு, அது அவை அங்க ஒரு ஒடு உருவம் வரவழைக்கணும், அவை பிளஸ் ஒடு, அப்ப அவற்றோடு சந்தித்தது. எங்க சந்தித்தது அப்படின்னா இந்த பிரகிருதி மாயா போனத்துலதான் சந்திக்கிறது. எப்பொழுதுமே நம்முடைய பாடி எடுத்துக்கிட்டா ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப நாம வந்து ஒரு லாரி வாங்குறோம், அல்லது ஒரு பெரிய வேன் வாங்குறோம். அந்த வேனை வந்து முதல்ல மேனுபேக்சர் பண்ற கம்பெனி ஒருத்தன் இருப்பான், அவன் என்ன பண்ணுவான், சேசிஸ் மட்டும்தான் கொடுப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், பாடி பில்டிங்க்கு இன்னொரு கம்பெனி. அப்புறம் இங்க மெட்ராஸ்ல எல்லாம் அசோக் லேலண்ட் ஒரு கம்பெனி இருக்குது, ஸ்டீரிங் எல்லாம் அதுக்குள்ள பார்ட்ஸ் எல்லாம் அவன் கொடுக்க மாட்டான். அப்புறம் ஸ்டீரிங் எல்லாம் செக் பண்றதுக்கு இன்னொரு கம்பெனி, அது ரேனே இந்தியா ஒரு கம்பெனி, அங்க போகும். அவன் தான் ஸ்டீரிங்கோட பார்ட்ஸ் எல்லாம் போட்டு செட் பண்ணி கொடுப்பான். அப்புறம் பாடி பில்டிங்க்கு இன்னொரு கம்பெனிக்கு போகணும். இப்ப இவ்வளவும் பண்ண பிறகுதான் என்ன ஆகுது, ஒரு காரோ ஒரு லாரியோ வருது. அதே போலத்தான் இதே பாயிண்ட் தான் அந்த சேசிஸ் யாரு கொடுக்கறா, அவரு சிவபெருமான் கொடுக்கிறார் சேசிஸ். அந்த சேசிஸ் இல்லாம பாடி பில்டிங் உண்டா? சேசிஸ் இல்லாம ஸ்டீரிங் கரெக்ஷன் உண்டா? அப்போ சேசிஸ் இல்லாம என்ன கிடையாது? பாடி பில்டிங் கிடையாது. சேசிஸ் இல்லாம ஸ்டீரிங் கரெக்ஷன் கிடையாது. அது போல இந்த சூக்ம சரீரத்தை யாரு கொடுக்கறான்? அவர் கொடுத்துட்ட. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து இந்த அசுத்த மாயா போனத்துல இந்த உயிர் வரும் பொழுது அவருக்கு கலாதி சரீரம் ஒண்ணு கொடுக்கிறேன். அந்த கலாதி சரீரத்தை கொடுக்கிற அந்த அதிதேவதைக்கு தான் என்ன பேரு? அனந்த தேவர்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: மூவாத பேரன்பின் மூவர் முதலிகளும் தேவாரம் செய்த தீந்தமிழின் திருப்பாட்டும். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: திருச்சிற்றம்பலம். அடியார் மேல் வெவ்வூறு அகற்றும் பெருமாந்தன் விரைசூர் மலர்பாதம் பணிபுரிதல் எவ்வூதியமும் எனக் கொள்ளும் எண்ணம் மிக்க அடியார் பெருமக்களே, நிதியம் ஆவன நீர் உகந்தார் கடல். நிதியம் ஆவன நீர் உகந்தார் கடல் என்று துதியினார் பரவி தொழுது வாழ்த்தி வாழ்வாங்கு வாழும் மன்றுளார் அடிபோற்றும் குன்றாத பேரன்பு மிக்க தொண்டர்களே, திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்றத்தின் நிர்வாகத்தில் இருக்கும் பெரியோர்களே, இந்த திருமுறை மன்றத்தை நிறுவிய சைவ திருவாளர் பெருந்தகை என்ற பிரான் மூக்கப்பிள்ளை அவருடைய திருவடிகளை சிந்தித்தும் வந்தித்தும் அப்பெரியாருக்குத்தான் திருமுறை மீது எத்துணை பற்று, எத்துணை பரிவு. இந்த மாநகரிலே இல்லந்தோறும் திருமுறை முற்றுவதல் செய்வித்த எழிலார்ந்து திருவினர் அவர்தான். திரிசிரபுர சபையிலே வாரந்தோறும் சைவ வளர்ச்சிக்கு அரும் பாடுபட்ட அண்ணலாரும் அவர்தான். அந்த அமரர் பெருமானாருடைய அடிமலர் சேவடிகளை போற்றிக்கொண்டு இந்த பெருமானை முதலிலே வணங்கிக் கொண்டும் வாழ்த்திக் கொண்டும் எனக்கு இந்த திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்றத்தைச் சேர்ந்த பெருமக்கள் ஒன்றும் போதா நாயகனாகிய என்னையும் ஒரு பொருளாக கருதி பேசுக என்று பணித்தார்கள். அவர்கள் காலாலிட்ட பணியை நான் தலையால் செய்ய காத்திருக்கின்றேன். இன்றைக்கு சைவத்தினுடைய தேவை என்ன? சைவ வளர்ச்சிக்கு நாம் செய்ய வேண்டுவது என்ன? அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கிலேதான் மூவாத பேரன்பு மூவர் முதலிகள் முதலிகளும் தேவாரம் செய்த தீந்தமிழின் திருப்பாட்டும் எனும் தலைப்பிலே சில உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எடுத்த எடுப்பிலேயே ஒன்றை சொல்லிவிட வேண்டுவது இன்றியமையாதது என கருதுகிறேன். சைவ வளர வேண்டும் என்கிறார்கள், திருநீறு போற்றப்பட வேண்டும் என்கிறார்கள், திருக்கோயில்களிலே பூசை வழிபாட்டு தரங்கள் குன்றாது பொழிந்து விளங்க வேண்டும் என்கிறார்கள், நிரம்ப வேண்டுகோள்கள் கோரிக்கைகள் விண்ணப்பங்கள் அத்துணையும் ஒரே ஒரு உபாயத்தான் நாம் கை கொள்ளலாம். சொன்னவர் நந்தம் பாக்கிய பயணம் மேதது சேர்க்கிறார் பெருமானார். அவரன்றி உண்மையை சொல்ல வல்லார் யார்? அவர் சொன்ன ஒருவரை போற்றுங்கள் சைவம் வளரும். சைவம் எனும் சாம்ராஜ்ய கோட்டைக்கு திறவுகோ அந்த பெருந்தகை. அடையாளம் காட்டினார். ஆச்சரிய பெருமான் சிக்கிறார். இந்த ஒருவர் தான் யார் என்பது வினா. அவருடைய வாக்கிலேயே பார்ப்போம். சிக்கிறார் பெருமானாருடைய திருவாக்கிலே தெய்வ சிக்கிறார் மாதேவாடிகள் பெருமானார் திருவாக்கிலே எடுக்கின்றார் பாடலை ஒருவர். உலகமெல்லாம் உய வைத்த பெருமான், ஏ திசையும் பல கலையும் எவ்வுலகும் தனி தனியே வாழ வரும் பெருமான் அவருடைய புகழை சொல்கிறார். மீனவர்க்கு உயிரை நல்கி மெய்நெறி காட்டி மிக்க ஊனமாம் சமனை ஒழித்து உலகெல்லாம் மீனவர்க்கு உயிரை நல்கினார், மெய்நெறி காட்டினார், ஊனமாம் சமனை நீக்கினார், ஆனால் உயிர்ந்தது உலகம். யார் இதை செய்தார்? அவரே சொல்லுகிறார், ஞான சம்பந்த வாய்மை அவருடைய பெருமை. வாய்மை என்பது அவருடைய வாழ்வு, அவருடைய வாக்கு. அதை இரண்டையும் புணர்த்தி வாய்மை என்று ஒரு சொல்லாலே சொன்னார். ஞானத்தில் பெருகி ஓங்க, ஞானத்தில் அது பெருகணும், அதுதான் ஏது, அதுதான் காரணம். மழை பெய்ய குளம் நிறைந்தது, மழை பெய்தல் ஏது, குளம் நிறைந்தது பயல். அது ஞான சம்பந்தருடைய வாய்மை ஞானத்தில் பெருகி ஓங்கும் என்றால் என்ன? தேனரர் கொன்றையாடும் திருநெறி நடந்ததன்றே. அதை உட்கார நடக்கும். தேனலர் கொன்றையாருடைய திருநெறி கவுனியங்கள், சைவ வளர்ச்சி, திருக்கோவில் வளர்ச்சி, அடியார் சேரும் திரும் திகழ ஓங்கி உயரும் வளர்ச்சி, அத்துணையும் நிறைவேற்றும் உபாயம் ஒருவருடைய திருவடியிலே அடங்கி இருக்கின்றது. அவர் யார் தெரியுமா? எண்ணரும் சீர் திருத்தோடைய பெரும் பந்தனை நெல் விரலால் பெரிய நாச்சியாரும். அவர்களை பெரிய வடிவிலே பார்த்து பார்த்து அச்சம் ஏற்படும். குழந்தையாக வந்தார். சூழவரும் சுற்றமும் தோகையரும் காடியதும் சீராட்டே கவுனியர் கற்பகமே என்று பாராட்டும் வந்தார். திருநகையால் அடைத்தவர்களும் சிறுமுகங்கள் மலர்வித்தார். தன்னை சார்ந்தவரை வாழ வைத்தார். சாராதவர்க்கும் கருணை காட்டினார். அத்துணை மேலாம் ஞான கோமகன் ஓதாது உணர்ந்த உத்தமன் எங்கள் வென்றிமழை இளம் கழிவு செண்ப யாழி வேத மாரகன் அந்த பெருமானுடைய புகழ் ஓங்கும் என்றால் சைவம் ஓங்கும். இனி இவரோடு சமகாலத்திலே வாழ்ந்தவர் ஒரு பெரியார், வயதிலே முதிர்ந்தவர், வயது மட்டுமா முதிர்ச்சி, அறிவும் பெரியவர், தவமும் புரிதலின் வருதொண்டு என்னும் நிலை தலை நின்று உயர் தமிழ் இறங்கும் ஒரே பதிகம் பாடி அதிக வீரட்டேஸ்வரரை வெளிக்கொணர்ந்தது. ஒரு பதிகத்தில் அங்கங்கள் அடங்க ரோமம் எல்லாம் அடைய உலகங்கள் முகித்தளர பொங்கும் புனல் கண்கள் புழிந்திடிய புவிமீர விழுந்து புரண்டையவார் இங்கு என் செயலுற்ற பிழைப்பதனால் ஏறாத பெருந்திடர் ஏறிடனின் தங்கும் கருணை பெரு வெள்ளமிட தகுமோ என இன்னதாம் முடிந்த மொழி பெற்றவர், பொருள்மொழியின் காவலர். அந்த பெருந்தகையினுடைய பெருமையும் பார்க்க வேண்டும். ஒரு பதிகத்திலே அதிக வீரட்டேஸ்வரர் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் மாலையராதி மாணவர்கள் காத்து கிடக்கின்றார். அந்த பெருமானுடைய அசிரீதி திசுமொழி கேட்கிறது. மேவுற்ற இவ்வேளையில் நீடிய சீர் வீரட்டம் அமர்ந்தபிரானருளால் பாவுற்றல செந்தமிழின் சொல் வள அதிக துடை பாடிய பன்மையினார் நாவுக்கரசு நாக்குக்கு அரசு என்று பெருமான் பேர் சுட்டினாலும் இது என்னவோ தெய்வ சேக்கிழாருடைய உள்ளம் பூரணமாக நிறைவடையவில்லை. அவர் பார்த்தார், ஈசர் சொன்னார், அதை நான் விரித்து சொல்லுவேன். திருநாவுக்கரசு வளர்த்தில் துண்ணி நிறைவாடும் வருஞானந்த முனிவர் வாகீசர். இரண்டு பேர் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? நாக்கிற்கு ஈசன், தமிழ்மொழிக்கு தலைவர், இந்தமைக்கு மன்னான இறைவர். இதெல்லாம் திருநாவுக்கரசர் என்பதாலே பெறப்படும். வாகீசர்னன் வாய்மை திறம்பா வள்ளலா, சொன்னது சொன்னபடி பலிக்கும் சத்தியமாக அப்பேற்பட்ட பெருமான். இவருடைய தமிழ் பூவுலகிலே கேட்கப்பட வேண்டும் என்னும் அந்த ஒரு காரணத்திற்காக ஈசரே இவரை திருக்கையிலே சேர்வதற்கு அருள் புரியாது ஒழிகின்றார். இன்ன தன்மையர் கைலையை அணைவதற்கருளார் மண்ணு தீர்ந்தவள் புவியின் மேல் பின்னையும் வழித்த இதுகாரும் திருநாவுக்கரசு பெருமானாரால் அருளி செய்யப்படாத பதியங்கள் இருக்கின்றன. நின்ற திருத்தாண்டகம், நீடுதனி தாண்டகம், மண்டுரைவார் வாழ்பதிகள் வழுத்து திருத்தாண்டகம், துண்டுதனி நேரிசை, தொடுத்த தனி நேரிசை, இது பல பதிகங்கள், ஆருயிரின் திருவிருத்தம், தசபுராண தலைவன். ஆக நாம் வாழும் பொருட்டா அந்த பதியங்களை ஓதி நாம் உறுதி பொருளை அடைந்து உயிரி எழுதும் பொருட்டாக ஈசர் இவரை திருக்கையிலைக்கு வாரா வண்ணம் தடை செய்கின்றார். அத்தனை பெரியவர், அவரால் நிகழ்ந்த அதிசயங்கள் பல உண்டு. மிகப்பல அதிசயங்களை பண்ணியவர், அடக்கத்தின் வடிவமாக திகழ்ந்தவர், தமிழ் கொற்றவர். ஆனால் தம்மை பற்றி சொல்லும் போது பன்னிய செந்தமிழ் அறிய கவியல் மாட்டே என்னோடு பண்ணிறைந்த கலைகளாய தலையூதல் திறத்தறியா நெறி பொறிவிலேனை கல்திரமும் அறிவித்து என்ன எப்படி இந்த மாதிரி முடியும்? சாதாரண நிலையில இருக்கிறவங்க எல்லாம் மிக கொக்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில காலத்துல தமிழுக்கு தலைவராக விளங்கி ஈசரை இவர் சொன்னபடி கேட்பாங்கிற நிலைக்கு போய் அத்துணி மேலாம் பெரியவர் தமிழ் தனக்கு தெரியலன்னு சொன்னா என்ன செய்யறது தொண்ணு தெரியல. இவரையே கும்பிட்டு முக்தி பெற்றவர் ஒருத்தர் உண்டு, அப்பூதியார். இதுல ஒரு நுணுக்கம் சொல்லுவா, சேக்கையார் சுவாமிகள் தான் நல்ல நுணுக்கம் இருக்கும். புதையல் மாதிரி பெரியபுராணத்தை ஆங்காங்கே மறைஞ்சு கிடக்கும். திருநாவுக்கரசு சுவாமிகள் அப்பூதியார்கிட்ட வர்றார். எங்கிருந்து வர்றார்? பழனத்தில் இருந்து. அதுக்கு முந்தைய அவர் பார்த்த ஊரே தெரியுமா? நல்லூர். அங்க அவருக்கு என்ன அற்புதம் நடந்தது? நன்மை பெருகு அருள் நெறியே வந்தனைந்து நல்லூரின் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பு அதனை முடிக்கின்றோம் என்றவதம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினா சிவபெருமான். அவர் எங்கிருந்து கேட்கிறார் தெரியுமா? திருவடி மலர பெண்ணாடத்துலதான் கேட்டு வர்றார். திருவடி நீர் என்னை பூசு சாமி கொடுக்கல, சக்தி முடிதல கேட்டார். கோவாய் முடுகி அடுதிரக் கூற்றோ குமைப்பதமோ புவாரடி சுவடு என் மேல் பொறித்துவை. சாமி மிரட்டி கூட பார்த்தார், மிரட்டார். போக விடு மூவா முழுப்பழி மூடு கண்டா, நீ திருவடியை கொடுக்கலன்னா உன்னதான் எல்லாரும் படிப்பாங்க. சாமி மிரட்டார். பார்த்தார் சாமி, நல்லூர் பெருமான் கொடுக்கணும்னு திருவுளம் கல்யாண சுந்தரேஸ்வரர் பஞ்சவர்ண சுவாமி முக்கிச்சரம் மாதிரி வா வா ரெண்டு முறை, அது அடுக்கு அன்பின் மிகுதியை காட்டு, வா வா அடுக்கு. போற திருவடியை வாங்கிறார். நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தா என்ன பாடுறார் பிசைக்கிறார் வர்றார் உள்ள. நினைந்துருகும் திருத்தாண்டத்தால் மொழிந்து நினைந்து உருகி விழுந்து எழுந்து நிறைந்து மலர்ந்து ஒழியாத தனம் பெரிதும் பெற்று வந்த வரியோன் போல் மனம் தடைத்தார் எட்டு வினையேற்றங்களால சொல்றார். அப்ப அட்ட ஐஸ்வர்யம் எட்டு செல்வங்கள் அத்தனையும் நாவுக்கரசருக்கு புகழ் பெருமானுடைய திருவடி. கவனிக்கும் எட்டு செல்வம் நாவுக்கரசர் பெற்றார் அல்லவா? இவர் அப்பூதியார் வீட்டுக்கு போற ஒரு குன்ற வில்லாறு திருப்பழனு துள்ளிரெஞ்சி வருகின்றோம் அப்படிங்கிறார். முதல்ல அவர் அறிமுகப்படுத்திக்கல கேக்குறா அப்படியே அவர சோதனை பண்றார் பூஜையார். இதுக்காக இப்படி மன திணி பந்தரெல்லாம் வச்சு தர்மங்கள் எல்லாம் பண்ணி அந்த தர்மங்கள்லாம் பதி தர்மங்கள், அதனாலதான் வளர் திருத்தொண்டுன்னு சொன்னார் முன்னாடி சேர்க்கிறார் பெருமான். உலகத்தொண்டு பசு புண்ணியம் பதி புண்ணியம் என்று பகுத்து சொல்லப்படும். உயிர் நோக்கி செல்வது பசு புண்ணியம், இறைவரை நோக்கி செய்வது பதி புண்ணியம். இறைவருக்கும் அடியாருக்கும் செய்வது பதி புண்ணியம், அது அழியவே அழியாது. சிவஞான போதர் சொல்லும், பசித்துண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும் இசைத்த ஒரு வினையில் இன்பம், இசைத்த இருவினை ஒப்பில் இறப்பில் தவத்தான் மறுபுவனாம் ஞானத்தை வந்து. சிவனை நோக்கி செய்கிற தவம் பதி, பதியை நோக்கி செய்கிற தர்மம் அதுக்கு அழிவு கிடையாது. அந்த தவத்தை செஞ்சவர் நாவுக்கரசர், அவர் பேர்ல செஞ்சவர் அப்பூதியார். அவர் கேட்கிறார், ஆரணியும் சடைமுடியார் அடியாற்று நீர் வைத்த ஈரில் பெறும் தண்ணீர் பந்தரில் முன் பெயர் எழுதாது. அவர உள்ள சிந்தனையில் தோண்டி பகர வேறொருவர் திருப்பெயர் முன் எழுத வேண்டிய காரணம் என்கொள் பார்க்கறதுக்கு துணி கடுமையா இருக்கிற மாதிரி இருக்கு. சீக்கிரம் அமைதிப்படுத்தே போற கோதில் மொழி கொற்றவனா அவரு தான் கவலை. யாராவது ஒருத்தன் புரிஞ்சுக்காத உதறிடுவோம்னு அவருக்கு அவ்வளவு கவலை. ஆச்சாரியார்கள் அபச்சாரப்பட்டு அகிலம் தீவினைக்கு ஆளாகக்கூடாது என்பதுல தெய்வ சேக்கிழாருக்குத்தான் எத்துணை சிரத்தை எத்துணை அக்கறை. அப்படி சொன்னார் கோபம் வருது. இங்க யோசிக்கிறோம் அப்பூதிங்கிற பேரும் திருநாவுக்கரசர் பேரும் வேறு வேறு பேர் தானே. அந்த வேறு வேறு பேரு தான் வேறு தானே சொல்ல முடியும். அவர் வேறொரு பேரு சொன்னதுல எதுக்கு இவ்வளவு கோபம் அப்படின்னு கேள்வி எழுது. இதுக்கு விடையும் உயிர்த்துணரும்படியா விடை இருக்கு. என்னன்னா சைவத்துல இருக்கிறவன் சிவனடியார்னு சொல்லிக்கிறவன் திருநாவுக்கரச உயிருக்கு ஆப்தரா கருதுவானே தவிர வேறொருவரும் சொல்லணும். எங்க அப்பா எங்க அம்மா எங்க ஐயர் என்றுதான் உண்மையான சிவனடியார் சொல்லுவான். அவர் வேறு நினைச்சிட்டா இவன் சைவத்துக்கு வேறாய். அதனாலதான் அந்த பேரை சொல்றான். கோபம் அப்படியா இருக்கு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க நீங்க? திருவேடம் அவ்வளவு அற்புதமா இருக்கு. சிந்த இடையரா அன்பும் திருமேனி தனியாசிவும் கந்தி மிகையாம் கருத்தும் கை உழவார படையும் வந்திழி கண்ணீர் படையும் வடிவில் பொலி திருநீரும் அந்த மேலாம் திருவேடம் தாங்கி நீங்க சொல்லலாமா? அது அழகா சொல்ற நின்ற மறையோர் கேளா நிலையடிந்த சிந்தைகரா. கவனிக்கணும் சைவம் நமக்கு யாரானோ ஊறு செய்யினாங்கன்னா பொறுத்துக்கலாம். சைவத்துக்கோ ஆச்சாரியார்களுக்கோ நாயன்மார்களுக்கோ திருமுறைகளுக்கோ நீங்கள் நினைச்ச அளவில் நாம் கொதித்தாரு. அதுதான் சைவ நேரு. ஆகவே ஒரு நிலையடைவு ஏற்படுது. என்ன எப்படி சொல்றீங்களே? நந்தருளி செய்தியிலே உங்க பேச்சு நல்லா இல்லை சொல்றாரு. படுகிறார் நான் இல் அவன் பதகருடன் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி திருத்தொண்டில் உரைப்பாறு வெண்ணவதம் திருப்பெயரோ வேறு பெயர். என்ன பேச்சு பேசுறீங்க? மேற்கொண்டு எடுக்கிறார் நம்மை உடையவர் கடற்கு நம்மை அவரையும் சேர்த்துக்கிறார். ஏன் அவர் வேடத்துல இருக்கிறதுனால திருநாவுக்கரசு வேடம் இல்லைன்னா அபத்தாயிரும். வேடத்துல இருந்தனால இவர் கோபம் சொல்லவில்லை. அப்புதியாருடைய கோபம் நம்மை உடையவர் கடற்கு நயந்து திருத்தொண்டாலே இம்மையிலும் பிழைப்பதுதான் உப்பமா இருக்கு. திருநாவுக்கரசர் கருணையே வடிவமானவர். அதனால அவர் கிட்ட போறது எளிது. ஞான சம்பந்த கம்பீரம். ஆனா அவரு அடியாரு கிடையவர் தான் சந்தேகம் இல்ல. ஆனா பார்த்தா அந்த பாட்டு வரும் பாருங்க அதனுடைய வேகம் இழுத்து விடும் பயமுட்டும். எவ்வளவு பாடுறாங்க ஏனையோடு நமக்கு நல்ல குழந்தை இவர் ரொம்ப இனிமையா இது நமக்கு நல்லது நல்ல மடைவது கேட்கும்போது ஒரு தைரியம் ஏற்படும். நமக்கு நம்ம மாதிரி பயந்து அவங்க இவர்தான் நல்ல வழி காட்டுவார். கொல்லத்தான் நமநாதமர் வந்த கால் இல்லத்தார் அழகா சொல்ற பெரிய பணக்காரர் நரம்பு சொத்து பொண்ணு பையனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரும் வெளிநாட்டுல இருக்காங்க கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. அவருக்கு இது தமிழகத்துல உள்ள எல்லா தலைநகரங்களையும் மாளிகைகள் உண்டு. பெரிய பணக்காரர் அவரை பாக்குறாரு. நான் சார் இவ்வளவு பேர் இருக்கால உனக்கு எம்மன் வந்தா என்ன பண்ணுவ? ஐயோ என்ன பண்ண தெரியலையே பயம் வருது அவருக்கு. சொல்றாரு மண்ணிடை குரம்பை தன்னை ஒருத்தர் 60 கொண்டாடி விட்டார் உடம்புக்கு. 370 பீமரத சாந்தினர் 580 அர்ஜுனரத சாந்தினர் ஒரு சேவரா கொண்டாடினே இருக்கா தன்னையே. தான் மேல பூவை போட்டிருந்தாரு அர்ஜுன புரிய இருக்கா பார்த்தார். அவருக்கு பிடிக்கல அரசுகளுக்கு அவர் உடலை வெறுத்து சீவாய்ந்து ஈமொய்த்து அழுக்குடு தெரியும் சிறு குடில் அப்படின்னு சொன்னவா. என்ன சொல்ற மண்ணிடை குரம்பை தன்னை மதித்து நீர் மையலைதில் அழகா கேக்குறார். விண்ணிடை தருமராதன் வேண்டினால் விளக்குவார் யார். அப்பா இவ்வளவு சொந்த இருக்குங்கிற மாமா மைத்துனன் சித்த பேப்பரிப்பன் எல்லாரும் இருக்கால எமன் வரும்போது யாரா தடுத்துருவாரா கேக்குறாரு. அப்புறம் ஒண்ணும் தெரியாத மாதிரி சாமி எமன் வந்தா எல்லாரும் சித்து தானே போகணும். இப்பதான் உங்களுடைய பேச்சினுடைய தாத்பரியம் புரியுது. நான் என்ன செய்ய சொல்லுங்க எனக்கு அச்சம் ஏற்படுது. காலனுடைய அந்த பாச கயிறுக்கு நான் பயப்படுறேன். வழிகாட்டுங்க சொல்ற பன்னீடை சுவைகள் பாடி பாடு ஆடிடும் பத்தற்கு என்றும் மெய்ப்பத்தர்கள் அவங்களுக்கு என்ன சொல்ற இலக்கணம் பாடியாடு மெய்ப்பத்தர்கள் அவர்களுக்கு அருள் வருமா பாடியாடு அப்படின்னு சொல்றாரு அரசுகள். என்ன சொல்ல வந்தேன், அந்த அரசுகளுடைய வாக்க நாம ஓத வேண்டும், திருஞான சம்பந்தருடைய வாய்மையை ஓத வேண்டும், திருநாவுக்கரசனுடைய வாக்கினை ஓத வேண்டும், இரண்டையும் செய்தால் செய்வம் பலம். இப்ப அப்பர் பெருமானுடைய புகழ் இந்த அப்பூதியார வச்சிடணும், கொஞ்சம் அதை முடிச்சிடணும். அப்பூதியார் என்ன பண்றாரு, இவர் கடைசியில ரொம்ப கோபமா கேட்கிறார், நம்ம உடையவர் கழற்கு இணைந்த திரு தொண்டாலே இம்மையிலும் பிழைப்பதென, எங்கோல் வாரும் தெரிய செம்மைபுரி திருநாவுக்கரச திருப்பி எழுத வெள்ளை மொழி யான் கேட்க விளம்பினர். என் காதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கிற பேச்ச பேசிட்டீங்க, வருத்தமா இருக்கு. மங்களமான திருவேடத்தோடு பேசுறீங்களே, ஏழு மாதம் அவர் பேர் தெரியும், நீங்க எங்கிருந்து வந்தீங்க கேக்குறாரு. இப்ப அறிவிக்க வேண்டிய கட்டாயம், அரசியல் தம் அறிவிச்சுக்கணும். அவருடைய பெருமையை பார்த்தா அப்பூதி அடிகளாத பெருமையை எரிந்து சொல்றார், நீங்க சொன்னீங்களே அவன் நான் தான், ஒன்னும் தெரியாது, என்ன சூலம் அடுத்து பெருமான் அட்கொண்டபடினால தெருளும் உணர்வில்லாத சிறுமியனாக யான், நீங்க சொன்ன திருநாவுக்கரசன் சொன்ன உடனே இவர் எப்படி இருக்கும் கவுனிங்கோ. திருநல்லூர்ல அவர் எட்டு செல்வம் பெற்றார் அல்லவா, இவர் இப்ப திருநாவுக்கரசர் திருவடியில விழுறார், இவருக்கு பத்து செல்வம் கிடைச்சதான், ரெண்டு கூட்டார் சேர்க்கிறார். அரசரிய உரை செய்ய அப்பூதி அடிகள் தான் கரகமலம் இசைகுவிய கண்ணறிவி பொழிந்திடிய உரை குடறி உடம்பெல்லாம் ரோம புலகம் பொழிய தரைமிசை வீழ்ந்தவர்தம் சரணகமலம் பூண்டார். அஞ்சாச்சு மற்றவரை எதிர்வணங்கி வாகியதை எடுத்தருள அற்றவர்கள் அநீதியம் பெற்றாவோர் அருமுறையோர் உற்றவோளம் கழிவூற முன்னின்று கூத்தாடி உற்ற விருப்புடன் சூழ ஓடினார் பாடினார். இன்னொரு அஞ்சு பத்தாச்சா. அப்ப திருநாவுக்கரசர் நல்லூர்ல வாங்கின எட்டு செல்வத்தையும் அப்பூதியார் குடிக்கிட்ட கூட ரெண்டு கிடைச்சது. இந்த ரெண்டு என்ன, அதை சீக்கிரம் சொல்றார். அப்பூதி அடிகளாதம் அடிமையை சிறப்பித்து ஆன்ற மீப்பூதி அணிந்தாதம்மை விரும்பு சொல் மாலை வேந்த இப்பூதி பெற்ற நல்லோர் எல்லையில் அன்பால் என்றும் செப்பூதியம் கை கொண்டார் திருநாவுக்கரசர் வாதம். ஒரு பாடம் சொல்றார், என்ன சொல்லுவார், ரெண்டு ஊதியத்தை அங்க சொல்றார். எட்டு செல்வங்களை திருநாவுக்கரசருடைய திருவடியில பெற்றவர் இன்னும் ரெண்டு செல்வங்களை பெறார். ஒன்று, ஈசரையே பாடுகின்ற பதிகத்தில் தமது பெயர் பொறித்து வைக்கப்பட்டமை, குஞ்சி பூவாய் அப்பூதி என்று அவருடைய பதிகத்துல பாடப்படும் பெருமை அப்பூதியார் கிடைச்சது. இன்னொன்னு, திருநாவுக்கரசருடைய திருவடி, சாமி திருவடியை திருநாவுக்கரசர் வாய்ந்தார், சாமி திருவடி அவர்கிட்ட இருந்து அப்பூதியார் குடிக்கின்றார், குடிகின்றதோட இல்லாமல் யார் வாங்கினாரோ அவர் திருவடி வாங்கினார். அப்ப ஒரே நேரத்தில் ஆச்சாரியார் திருவடி அரணார் திருவடி பெற்றவர் அப்போதியார். சீக்கிரியார் சரிதத்தை நிறைவு பண்றார், அப்போதியார் சரிதம் அந்த குழந்தை பாம்பு கழிச்சு செத்து போவோம், அதெல்லாம் பின்னால் பெரிய வரலாறு. அதனுடைய நுணுக்கம் என்னன்னா, அப்போதியார் ஒரு சொல் வீரர் அல்ல, செயல்ல செஞ்சவர். அப்பர் பேர் வேறொரு பேர்னு சொன்னோம்னா அவர் வெகுண்டி எழுந்து எத்தனைக்கு கோவப்பட்டாரோ அத்தனைக்கு அத்தனை உண்மையா வாழ்ந்தார். அதனாலதான் குழந்தை இறந்த உடனே அதை பத்தி கவலையே படாம பெறலரும் புதல்வந்தன்னை பாயிருள் பெய்து மூடி புறமனை முன்பை வாங்கோர் பிள்ளையினை மறைத்து வைத்து அறையது தெரியாவண்ண அமுது ஜெயிப்போம் என்ற புறமனை முன்பை வாங்கோர் புடையினை மறைத்து வைத்தார். குழந்தை மறைச்சிட்டார். மூத்த திருநாவுக்கரசு ஒரு ஆண் குழந்தை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணம் மூத்த திருநாவுக்கரசு, ஒரு பெண் குழந்தை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அடையாளம் திலகவதியார், ஒரு ஆண் வேலைக்காரர் எப்படி இருக்கிறதுக்கு அடையாளம் தத்தன், ஒரு பெண் வேலைக்காரம்மா எப்படி இருக்கிறதுக்கு அடையாளம் சந்தனத்தாதியார், நல்ல அப்பா எப்படி இருக்கிறதுக்கு அடையாளம் சிவபாதி ஹிருதயம், நல்ல அம்மா எப்படி இருக்கிறதுக்கு அடையாளம் பகவதி அம்மா, எப்படி அப்பா இருக்க கூடாதுங்கிறதுக்கு எச்சரித்தார். வரலாறு முழுக்கவுமே சைவ நீதிகள் அப்படியே வீசி அள்ளிட்டு போகும். அந்த குழந்தைய மறந்து வச்சுட்டு, அதாவது அப்பூதியாருடைய குழந்தை, இந்த குழந்தைய பாம்பு தீண்டெடுத்து வாழை இலை பறிக்கும் போது அப்பருக்கு திருமுது படைக்க முற்படும் போது காண்டகமை இன்றியும் கலந்த பெரும் கெண்மையினார் பூண்ட பெரும் காதலுடன் போனகமும் கரியமுதும் வேண்டுபன வெவ்வேறு விதங்கள் பெற விருப்பினால் ஆண்டரசு அமுதசெய்ய திருவமுதாம் படிவுரைத்து சொல்ற. அவ்வளவு ஆசையா பண்ணாலும் அந்த அம்மா அப்பூதியார் மனைவி, பட் அந்த குழந்தையை பார்த்து மூத்த திருநகர் அப்பா நமது குலதெய்வம் சாப்பிட வந்திருக்காங்க திருவமுது பண்ண வந்திருக்காங்க, நீ போய் இலை பறிக்கணும். இந்த குழந்தை ஓடுற நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்யப்பட்டேன், நீங்க அந்த மாதிரி எங்க இருக்காங்களான்னு பார்க்கணும். அப்பா அம்மா சொல்லிட்டா எனக்கு அது வேதம், இந்த மாதிரி எங்க இருக்காங்களான்னு பூதகன் அடிச்சு பார்க்கணும். ஒரு பாம்பு வந்து ஈசனுடைய ஆபரணம், சங்கரனுக்கு ஆபரணம் பன்னகம், அந்த பன்னகம் வந்து தீண்டிடுது குழந்தை. அப்ப கூட திருவமுது அமுது செய்ய காலம் தாக்கையான் அறையே என்று திருந்திய கருத்தினோடு வேகமா ஓடுறார். பொருந்திய விட வேகத்தை போதுவான் வேகம் உந்த வருந்தியை அணையும் போது வாசனம் கவர்ந்தது யாருக்கும் அருந்தவர் அமர்ந்து செய்ய தாக்கையா நிறையேன் என்று திரும்பிய கருத்திடும் செழுமணி சென்று உட்கான். தொண்டுக்கு பங்கம் வந்துட கூடாதுன்னு ஓடினான் அந்த குழந்தை. பாம்பு கடிச்ச பிறகு கவனிங்க, எறும்பு கடிச்ச பிறகு தொண்டை கைவிடுறவா ஏராளம், பாம்பு கடிச்ச பிறகு தொண்டை விடாதவர் உத்தரவு. நம்ம பாக்குறாரு குழந்தை உதிரம் சோர் வடிவும் விடம் தீண்டின அறிவுரை இருக்கு. அவங்க அச்சப்படல, என்ன வந்திருக்கிறவர் மாதேவடிகள் திருநாவுக்கரசு அதெல்லாம் எந்த சிந்தனை இல்லாம அவர் திருவது மட்டும்தான் நினைக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி திருவது படைக்கிறல விருப்பமுடைய அடியார் இருக்காங்களான்னு தெரியல. இதே மாதிரி பண்ணவங்க இளையான் குடியார், அவர் தேவியார் இரவு நேரம் ராத்திரில வர்ற சாமி. அவரை பணக்காரராக இருந்த போது அவரை மன்னன்னு சொல்லவே இல்லை சேர்க்கிறார். பணம் போன பிறகு சொன்னார், இன்னவாறு வளம் சுருங்கவும் எம்பிரான் இளையான்குடி மன்னன். அவர் பணம் எல்லாம் போன பிறகு மன்னர் தொண்டினால காசை வச்சு இல்ல அளவுகோல், தொண்டை வச்சுதான் அளவுகோல். குழந்தையை மறைச்சு வச்சுட்டு வரிசை வீட்டு வீட்டுக்கு வர்றாங்க. திருநாவுக்கரசு கூர்த்த மதியினர் அல்லவா, குழந்தையில பாக்கிற மூத்த குழந்தைய காணும். அந்த திருநீர் தான் எழுப்புது, எல்லாம் திருநீர் இருக்கு பாருங்க, உயிரை கொடுத்துரும், உயிரை காப்பாத்தி கொடுக்கும். காதலர் இவர்க்கும் மூத்த சேயை காட்டும் மேதகு பூதி சாத்த அப்படிங்கிறார். திருநீர் சாத்த வார்த்தையை பாருங்களேன், சாத்தேன்னு வரும்போது அந்த குழந்தை உயிரோடு இல்லைன்னு அர்த்தம் வந்துருது. அப்ப திருநாவுக்கரசு வாக்கு சத்தியம், இந்த குழந்தை இல்லைன்னு அழியாமே சொல்ற அது உண்மையாயிடு. காதலர் மூத்த சேயை காட்டும் அழையும்னு சொல்லணும். அப்ப காட்டுறதை எப்ப உயிர் இல்லாத போது என்ன காட்ட முடியும். இப்ப திருநாவுக்கரசர் வாக்கு சத்தியம் என்பது எல்லாம் அடையாளம். ஒண்ணு இவர் என்ன பண்றார், அப்புதியார் உண்மையை சொன்னா சாப்பிட மாட்டார். தூயவர் அமுது செய்ய ஒன்னார் என்று அது ஒளித்தாரா, அது மறைக்கிறார். இங்க இவன் உதவான், ஒண்ணு இவன் உதவான்னு ஒன்ன இவன் இவன்னு சொல்ல கூர்த்த மதியினர். வியாபகத்தால் அறிவால் சிவமே ஆனவர், எல்லாம் அறிந்தாங்க அறியும் அரசுகள். இவ்வுரை பொறாதின் உள்ளம் என் செய்தான், இதற்கு ஒன்று உண்டா அங்கதான் முத்திர சேர்க்கிறார். முத்திர விடுது, ஒன்று இருக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னும் ஒன்று போலாம்னு பரிகம் பாட போறேன், அந்த ஒன்று இருக்கு, கையில் இருக்கிற ஒன்று இருக்கு. மண் மூன்றுலகளும் நான் மறைகளும் எண்ணில் மாதவும் செய்ய வந்திய புண்ணியம் திரண்டு உள்ளது போன்ற ஒரு பொருள் இருக்கு அண்ணன் கையில, அண்ணன் அவங்க அப்பா. அப்ப அதுக்கப்புறம் மறைக்கல, ஆச்சாரியர் சொல்லும்போது மறுக்க கூடாதுன்னு சொல்லிடுறார். யாவரு தன்மை செய்தார், உன்னை ஆபிதி சபத்தை நோக்கி பண்ணி பார்த்து பாரு, உயிர் இல்ல. ஒன்று கோலாம் அவர் சிந்தை ஊயவரை இந்த உருக்கிடும், அது பேத்தாசு நிரம்பினாராம், சோகன் சுவை நிரம்பியது. என்ன சொல்ல வரா தெரியுமா, கையில எவ்வளவு உயரம் இருக்கோ அவ்வளவு உயரம் உடையது அப்பூதியார் சிந்தனை. ஒன்று கோலாம் அவர் சிந்தை உயர்வரை, உயர்வரை அளவுக்கு அவருடைய சிந்தையினுடைய உயர்ச்சி இருக்கு. கேட்கும் போது சாங் முத பாடலே கொடுத்துருப்பார், பாட்டு கேட்கிறா சார், பத்து பாட்டு பாடும். பத்து கோலாம் அடியார் செய்கை தானே பாடின உடனே சே உகைத்தவர் ஆட்கொண்ட திருநாவுக்கரசர் செய்ய பூவடி வணங்கி அந்த குழந்தை எழுதுறான். திருநாவுக்கரசர் பதிவு என்ன செய்ய மாட்டாது அன்பர்கள் அறிய வேண்டும். ஏன்னா நமக்கு கிடைச்ச செல்வம் நற்பதிக நிதி தானே என்பவர் நம்பியாண்டா நம்பி, அவையெல்லாம் பதிக நன்னிதி, சொத்து ஆக்கிக்கணும் இல்ல அவருடைய வாக்குகளை. இவர் பாட்டை கேட்க ரொம்ப சாமிக்கு பிரியம், அப்பர் பெருமான் பாட்டை மறைக்காடுல இவர் பாடினா கதவை தரக மாட்டேங்குது. என பாட்டு கேட்கறத அப்படியே ரசிச்சு சாமி மறந்துட்டார். பக்கத்துல அம்பாள் இருக்கா, யாழை படித்தன்னம்மை, அவர் பற்றிதான் இன்பமா இருக்கும். அதை கேட்டு கேட்டு அவருக்கு உண்மையே இன்பமா தான் இருப்பார். இப்ப அதை விட இனிமையா ஒரு குரல், பண்ணி நேர் மொழியாள் உமை பங்கரோ மறந்துட்டார். அம்பாள் பத்தம்பாட்டில் இடுக்கல இடுப்புல குத்துறா சாமிய, என்ன அவர் கேட்கிறார் நீங்க உட்காண்டீங்களே. அதுக்கப்புறம் ஒரு பாடுறார் சாமி கதவை திறக்கிறார், உன்னீர்மையினால் பிள்ளையார் உரை செய்தார்கள் அதனாலே பண்ணியேறு மொழியார் என்றெடுத்து பாட பயன் செய்ப்பார் தண்ணீர் முடியார் திருக்காப்பு நீக்க தாக்க திரு கடைக்காப்பு இறக்கமுன்றே என்று பாடி ஏற்றுதல். வேதவனத்தின் மெய்ப்பொருளின் அருளால் விளங்கும் மணிக்கதவும் காதல் அன்பர் முன்பு திரு காப்பு நீங்க கலைமொழிக்கு நாதர் ஞான முனிவருடன் தொழுது விழுந்தார். இந்த பாட்டுக்கு அவ்வளவு ஆற்றல். இந்த பெருந்தகையே தில்லில வரும்போது பாட்டினுடைய இன்றமையாமே சொல்ற, பாட்டினுடைய இன்றமையாமை, பத்தனாய் பாடமாட்டே

0: கருத்து பாருங்க. இவர் உழவார் தொண்டு பண்ணவர், அதனாலதான் கைத்துண்டாகும் பெருந்தகைன்னு பேரு. கைத்துண்டாகும் படிமையினால் வாசி இல்லா காசு படிபெற்று வந்தார் வாகீசர் சொல்றார். அவ்வளவு பெரியவர். எல்லாருக்கும் அறிவுறுத்துற செய்தி என்ன தெரியுமா? பக்தியா பாட முடியாத போது வேறு என்ன தொண்டை நீ செஞ்சிட போற? இப்ப கவனிங்கோ, தொண்டுக்கெல்லாம் ஆதாரம் பக்தியா பாடுவது. அதுக்குத்தான் இத்தனையும் சொல்ல நேர்ந்தது.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு அடக்கி புலனை. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

சென்ற வகுப்பில் நாம் 3, 4 இந்த இரண்டு பாடல்களினுடைய பொருளை பார்த்தோம். அதில் ஆசையை பற்றி தாயுமானவர் பேசியிருந்தார். பற்றிய பற்று அற உள்ளே தன்னை பற்றச் சொன்னான் என்று தன்னுடைய பற்று அனைத்தும் நீங்கியது என்று கூறினார். அந்த பற்றை பிசாசுக்கு உதாரணமாக கூறினார். ஆசா பிசாசை துரத்தி என்றெல்லாம் கூறினார். நாம் இந்த ஆசையை பற்றிய விசாரத்தை மேற்கொண்டோம். இனி இன்று 5வது பாடலுக்கு செல்கின்றோம். 5வது பாடலை பார்ப்போம். அடக்கி புலனை பிரித்தே அவன் ஆகிய மேனியில் அன்பை வளர்த்தேன், மடக்கி கொண்டான் என்னை தன்னுள் சற்றும் வாய் பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி. இது மிகவும் எளிமையான பாடல். முதல் வரியை பார்த்தால் அடக்கி புலனை பிரித்தே, பிரித்தே என்றால் பிரித்து, தான் என்னென்ன சாதனைகளை செய்தேன் அதனுடைய இறுதி பலன் என்ன என்று இங்கு கூறுகின்றார். அதாவது ஆனந்த கழிப்பு என்ற இடத்தில் எப்படி நான் இருந்தேன், இப்பொழுது எப்படி மகிழ்ச்சியுடன் இருக்கின்றேன் என்று மனநிறைவை வெளிப்படுத்துகின்ற இடம். இந்த இடத்தில் இப்படிப்பட்ட மனநிறைவை அல்லது பிரயோஜனத்தை அடைய நான் எப்படிப்பட்ட சாதனைகளையெல்லாம் மேற்கொண்டேன் என்பதை ஞாபகப்படுத்தி நமக்கு கொடுக்கின்றார். எதற்கு என்றால் அந்த சாதனைகளை நாமும் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்படி அவர் செய்த சாதனைகள் என்ன? முதல் வரியில் அடக்கி புலனை பிரித்தே. புலன் என்பது இங்கு 10 இந்திரியங்களை குறிக்கின்றது. 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்பது ஞானேந்திரியம் என்று சொல்லப்படுகிறது. இந்திரியம் என்றால் புலன் அல்லது கருவி. ஞானேந்திரியம் என்றால்

ஒழுங்குபடுத்தி புலனை அடக்கி என்றால் புலன்களை ஒழுங்குபடுத்தி, பிரித்தே என்றால் அந்தந்த விஷயங்களிலிருந்து விலக்கி, எந்த பொருள்ல இந்த புலன் போகணுமோ அங்கு மட்டும் செலுத்தி, எதில் சென்றால் மோகம் மயக்கம் இவைகளெல்லாம் நமக்கு ஏற்படுமோ அதிலிருந்து பிரித்து, தேவையில்லாத விஷயத்திலிருந்து இந்திரியங்களை பிரித்து, பிறகு அதை முறைப்படுத்தி, இதெல்லாம் நான் செய்தேன். சாதகர்களாக நான் இருக்கும் பொழுது நான் செய்த சாதனம் இந்திரிய ஒழுக்கத்தை நான் பின்பற்றினேன். அது வந்து முதல் வரியில் சொல்கின்ற சாதனை. பிறகு அடுத்தது அவர் என்ன செய்தாராம், தன்னுடைய இந்திரியங்களை எல்லாம் அடக்கி பிரித்து, அதாவது முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி போக பொருள்களிலிருந்து விலக்கி. இப்ப இரண்டாவது வரிக்கு வந்தால், அவனாகிய மேனியில் அன்பை வளர்த்தேன். அவனாகிய மேனியில் என்றால் இறைவனிடத்தில், இறைவனிடத்தில் அன்பை வளர்த்தேன். இதனுடைய விளக்கத்தை பிறகு பார்ப்போம். இப்பொழுது இதனுடைய மொழிபெயர்ப்பு மட்டும் பார்க்கின்றோம். என்னுடைய அன்பை இறைவன் மீது வளர்த்தேன். இது அவர் செய்த இரண்டாவது காரியம். முதல் வரியில் அவர் என்ன செய்தேன் என்று சொன்னார், நான் இந்திரிய ஒழுக்கத்தை பின்பற்றி பிறகு இறைவன் மீது அன்பை வளர்த்தேன். பிறகு இறைவன் என்ன செய்தார், இவரெல்லாம் இந்த காரியத்தை செய்தார், இதற்கு பலனாக இறைவனிடம் இருந்து இவர் எதை பெற்றார், மூன்றாவது வரியில் கூறுகின்றார், மடக்கி கொண்டான் என்னை தன்னுள். அவன் வந்து, இறைவன் வந்து அவனுடைய பிடிக்குள் என்னை வைத்து கொண்டான். மடக்கி கொண்டான் என்னை தன்னுள். தன்னுள் என்றால் இறைவனுக்குள் என்னை அவன் பிடித்து கொண்டான். நான் வந்து அவன் மீது அன்பை வளர்த்தேன், அதற்கு பலனாக அவன் என்னை பிடித்து கொண்டான். பிறகு இந்த மூன்று வரியும் அவர் செய்த சாதனையை குறிக்கின்றது. இப்படியெல்லாம் நான் இருந்து சாதனை செய்து இறுதியாக எப்படிப்பட்ட நிலையை நான் அடைந்தேன், நான் கடைசியா எனக்கு என்ன வந்து வாய்த்தது என்றால், கடைசி வரி, வாய் பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி. வாய் பேசா வண்ணம், இதனுடைய விளக்கத்தை பிறகு பார்ப்போம். பேசாம இருக்கின்ற, மௌனமாக இருக்கின்ற மரபு என்ற சொல்லுக்கு இங்கு பொருள் தன்மை, சுபாவம். பேசாமல் இருக்கின்ற தன்மையை, சுபாவத்தை அல்லது பேசாமல் இருக்கின்ற நிலையை எனக்கு கொடுத்தான். செய்தாண்டினா எனக்கு கொடுத்தான். அந்த ஈஸ்வரனிடமிருந்து இறுதியாக நான் பெற்ற பலன் பேசாமல் இருக்கின்ற தன்மை. நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது பேசுவதற்கு ரொம்ப முயற்சி பண்ணி பேசி பழகணும். சும்மா நமக்கு வரல, தப்பு தப்பா பேசுவோம், அதுக்கெல்லாம் அடி கொடுத்து இப்படி பேசு அப்படி பேசுன்னு சொல்லுவார்கள். ஆனால் நம்ம பேசுறதுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறுத்துறதுக்கு முயற்சியே எடுக்காம இருக்கும். அதனால என்ன ஆயிட்டு இருக்குன்னா, அந்த பேச ஆரம்பிச்சதிலிருந்து அது தொடர்ந்து இருக்கு. குழந்தையா இருக்கும் பொழுது பேசு பேசு அப்படின்னு நம்ம கிட்ட கெஞ்சுவார்கள், பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறுத்து நிறுத்துன்னு சொல்கிறார்கள், நிறுத்த முடியாம இருக்கு. இப்ப கடைசியில எனக்கு என்ன வந்து வாய்த்ததுன்னா, பேசாம இருக்கிற சக்தி எனக்கு கிடைத்தது. எவ்வளவு முறை நம்ம மற்றவங்கிட்ட இந்த சொல்ல வாங்கியிருப்போம், கொஞ்சம் வாய முடித்தது, நீ தலையிடாத பேசாம இருன்னு சொல்லி, இதுல இருந்து என்ன தெரிகிறது, அப்படி பேசாம இருக்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. நான் இந்த சாதனையெல்லாம் செய்ததனுடைய பலன் என்னன்னா, பேசாமல் இருக்கின்ற வாய் பேசா வண்ணம். இந்த சொல் வந்து ரொம்ப அழகான சொல், இதெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியது, தியானத்தில் எடுத்துட்டு சிந்திக்க வேண்டிய சொல், வாய் பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி. மரபு என்றால் அப்படிப்பட்டவனாகவே நான் இப்பொழுது மாறிவிட்டேன், அப்படிப்பட்ட தன்மையை நான் அடைந்தவனாக இருக்கின்றேன், எப்படி பேசாமல் இருப்பவனாக இருக்கின்றேன். இதுதான் இதனுடைய பொருள். இப்ப முதல் வரியில நான் புலன் அடக்கத்தை பின்பற்றினேன், பிறகு இறைவன் மீது அன்பை வளர்த்தேன், இறைவன் தனக்குள் என்னை வைத்துக் கொண்டான், இறுதியாக நான் வாய் பேசாமல் இருக்கின்ற தன்மையை எனக்கு அருளினார். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஒரு பாடலை நம்ம மையமாக வைத்துக் கொண்டு அதிலிருந்து நம்ம வேதாந்த விசாரங்களை பார்க்க போறோம். இதை நாம் எப்படி பார்க்கின்றோம், ஒவ்வொரு வரியிலும்

அழகான ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது நான்கு கருத்துக்களை எடுத்துக்கொண்டு விசாரம் செய்கின்றோம். முதல் வரியில் இருக்கின்ற கருத்தை சமஸ்கிருதத்தில் தமக என்று அழைப்பார்கள். புலனடக்கத்துக்கு தமக என்று அழைக்கப்படுகிறது. இந்திரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துற சாதனைக்கு பேரு தமக. இப்ப முதல் வரியில நம்ம இப்ப செய்ய போற விசாரம் தமம். தமிழ்ல சொல்லணும்னா தமம். தமம் என்றால் புலனடக்கம். இரண்டாவது வரியில் என்ன சொன்னார்? அவனாகிய மேனியில் அன்பை வளர்த்தேன். இறைவனிடத்தில் அன்பை வளர்ப்பதற்கு, இறைவன் மீது அன்பு செலுத்துவதை நாம் வேதாந்தத்தில் முமுக்ஷுத்துவம் என்று அழைக்கின்றோம். முமுக்ஷுத்துவம் என்றால் இறைவன் மீது ஆசை. இப்ப நாம இரண்டாவதாக விசாரம் செய்ய போகின்ற சாதனை முமுக்ஷுத்துவம். முதலாவது தமக புலனடக்கம், இரண்டாவது இறைவன் மீது ஆசை. இதற்கு முன்னாடி இருக்கின்ற இரண்டு பாடல்கள்ல ஆசையை நீக்கினார். அது எப்படிப்பட்ட ஆசை? உலகத்தில் இருக்கின்ற பற்றை நீக்கினார். இந்த இடத்துல என்ன சொன்னார்? இறைவன் மீது பற்றை வளர்த்தேன். அந்த பற்றை பத்தி பார்க்க போறோம். பிறகு மூன்றாவது வரியில கூறியது, மடக்கி கொண்டான் என்னை தன்னுள். இறைவன் வந்து அவனை அவனுக்குள் என்னை வைத்துக் கொண்டான் என்று சொல்வது ஈஸ்வர பிரசாதக என்று சொல்லப்படுகிறது. ஈஸ்வரனுடைய பிரசாதம், இறைவனுடைய அருள். இதெல்லாம் நம்ம சொல்றோம் அல்லவா, இறைவனுடைய அருளுக்கு நீ பாத்திரமாக வேண்டும், எனக்கு இறைவனுடைய அருள் கிட்டியது என்றெல்லாம் கூறுகின்றோம் அல்லவா. அதைத்தான் இவ்விதம் கூறியுள்ளார். இப்ப மூன்றாவது கருத்து ஈஸ்வர பிரசாதக, ஈஸ்வர பிரசாதம். நான்காவது மௌனம், வாய் பேசா வண்ணம் மரபு செய்தாண்டி மௌனம். இந்த நான்கு கருத்துக்கள் இதில் இருக்கின்றது. தமக, முமுக்ஷுத்துவம், ஈஸ்வர பிரசாதக, மௌனம். இதை நம்ம எப்படி பிரிக்கணும்? முதல் மூன்றும் சாதனை, நான்காவது சாத்தியம். நான்காவதையும் சாதனையா பின்பற்றலாம். வாய் பேசாம இருக்கிறது ஒரு சாதனை. ஒவ்வொரு வாரத்துல இந்த நாள்ல நான் மௌன விரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து சாதனையாக இருக்கின்ற நிலை. அல்லது சில பேர் சில மணி நேரங்கள் மௌனத்தை பின்பற்றுவார்கள். அதெல்லாம் சாதனை. இந்த இடத்துல இவர் மௌனத்தை சாதனையா சொல்லவில்லை. பிறகு எப்படி சொல்றார்? வாய் பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டினா மௌனம் எனக்கு சாத்தியமாக வந்தது. பேசுறதுக்கு தான் கஷ்டமா இருக்கு, என்ன எல்லாம் பேசாம விட்டுட்டாங்கன்னா பேசாம இருந்துருவேன் என்று இந்த பேசாமல் இருத்தல் தன்மையாக அவருக்கு வந்தது. அது வந்து சாத்தியம், லட்சியம் அல்லது கிடைத்த பலன். எப்படி பிரிக்கலாம்? முதல் மூன்று வரி சாதனை, நான்காவது வரியில லட்சியம் சாத்தியம். இப்ப இன்று நம்ம ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு அதுல சில கருத்துக்களை பார்க்கலாம். இப்பொழுது முதல் கருத்தை எடுத்துக் கொள்கின்றோம். அடக்கி புலனை பிரித்தே, இத வந்து தமக என்று அழைக்கப்படுகிறது. இந்த தமக என்பது வேதாந்தத்தில் பிரசித்தமாக இருக்கின்ற ஒரு சாதனை. எப்படிப்பட்ட தன்மையுடன் ஒருவன் வேதாந்த விசாரம் செய்தால், சாஸ்திரத்தை விசாரம் செய்தால் அவனுக்கு ஞானம் வரும் என்று சாஸ்திரம் சில தன்மைகளை சொல்லி இருக்கின்றது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். நம்ம விவேக சூடாமணி போன்ற பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். சாதன சதுர்த்தய சம்பத்தி என்று விவேகம், வைராகியம் முதலிய சில சாதனைகளை எல்லாம் சொல்லி, இவைகளுடன் வேதாந்த விசாரம் செய்தால் ஞானம்ங்கிறது நமக்கு ஏற்பட்டு விடும். இவைகள் இல்லாம வேதாந்த விசாரம் பண்ண என்ன ஏற்படும்னா, இவைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு அந்த விசாரம் பயன்படும். அப்படி அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியில் ஒரு சாதனையாக பேசப்படுவதுதான் தமக என்கின்ற சாதனை. ஆகவே இது ஒரு முக்கிய சாதனை ஆகின்றது. சங்கரர் வந்து ஒரு இடத்தில் தவத்தை பற்றி விசாரம் செய்கின்றார். எத்தனையோ தவம் இருக்கின்றது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாதனை செய்கிறார்கள். ஒருவர் வந்து கோயிலுக்கு நடந்து செல்கிறார்கள். விதவிதமான சாதனையை மக்கள் மேற்கொள்கிறார்கள். அதுல சொல்றார், எல்லா சாதனையிலும் உயர்ந்த சாதனை என்ன என்றால் சமக தமக என்று சொல்றார்.
சமகன மனக்கட்டுப்பாடு, தமக என்றால் இந்திரிய ஒழுக்கம். இந்த இந்திரியத்தை ஒழுக்கிறது தான் பரமம் தபக என்று சொல்றார். எல்லா தவத்திலும் மேலான தவம். அதுல இருந்து என்ன தெரிகிறது, இது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. இந்த இந்திரியத்தை வந்து நம்ம முறைப்படுத்துவது சுலபமான காரியம் அல்ல. இந்த குறிப்பா நம்ம 10 இந்திரியத்தை எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல நம்ம 5 ஞானேந்திரியத்தை எடுத்துக்கொண்டால், இந்த கண் இருக்கு, காது இருக்கு, சுவைக்கிற நாக்கு இருக்கின்றது, பேசுகின்ற நாக்கு கர்மேந்திரியம் ஆகின்றது, பிறகு தொட்டு உணர்கின்ற ஸ்பர்ஷம் இருக்கின்றது. இப்படியெல்லாம் நம்மளுடைய உடல்ல 5 ஞானேந்திரியங்கள் இருக்கின்றது. இவைகளை சாஸ்திரம் ஒரு கருவி, இவைகளெல்லாம் கருவி என்று சொல்கிறது. எதற்கு? இவைகள் இருந்தால்தான் இந்த உலகத்திலிருந்து நம்ம அறிவை பெற முடியும், உலகத்தோட நம்ம சம்பந்தம் வைக்க முடியும். இவைகள் இல்லை அல்லது வேலை செய்யவில்லை என்றால் நாம உலகத்தோட தொடர்பு கொள்ள முடியாது. ஆழ்ந்த உறக்கத்துல இந்திரியங்கள் எல்லாம் ஒடுங்கி இருக்கின்றது, ஆகவே உலகத்துடன் தொடர்பு இல்லை. ஆனா மனிதர்கள் என்ன செய்ய ஆரம்பித்து விட்டார்கள், இத ஒரு கரணமா மட்டும் பயன்படுத்துவதற்கு பதிலாக, கரணம்னா விவகாரம் செய்வதற்கு ஒரு கருவியாக மட்டும் பயன்படுத்தாமல் இவைகளை போகத்துக்கு பயன்படுத்த ஆரம்பித்து விடுகிறார்கள், இன்பத்துக்கு பயன்படுத்த ஆரம்பித்து விடுகிறார்கள். இப்ப வந்து கண்ணை திறந்து நம்ம எங்க போகணும், வரணும், எதை சாப்பிடணும்ங்கிறது பார்க்கலாம், அல்லது சில விஷயங்களை பார்க்கறதுக்கு கண்ணை பயன்படுத்தலாம். இப்ப டெலிவிஷனுக்கு முன்னாடி அமர்ந்து ஒரு 2-3 சினிமா பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ணை நம்ம எதற்கு பயன்படுத்தி இருக்கோம், இன்பத்துக்கு பயன்படுத்தி இருக்கோம். காதை வந்து வாழ்க்கைக்கு காது தேவை. அதே இது இசையை எல்லாம் நம்ம கேட்டு அல்லது சில விஷயங்களை எல்லாம் நம்ம போகத்திற்காக காதை பயன்படுத்துறோம். இப்படி கரணத்தை போக கரணமாக பயன்படுத்தி வருகிறார்கள். இதையெல்லாம் சாஸ்திரம் பாபம்னு சொல்லவில்லை, இப்படி எல்லாம் செஞ்சா உனக்கு பாபம் வரும்னு சொல்லல, தர்மப்படி பண்ணலாம்னு சாஸ்திரமே அனுமதி கொடுக்கின்றது. ஆனால் இந்த இடத்துல போகத்திற்கு அவர்கள் பயன்படுத்தும் பொழுது என்ன நேரிடுகிறது என்று இப்பொழுது பார்க்கின்றோம். நம்ம வாய் வழியா விதவிதமான உணவை உடலுக்கு கொடுக்கிறோம், அதனால என்ன நேரிடும் என்றால், எப்படிப்பட்ட உணவை வாய் வழியா உடலுக்கு கொடுத்தமோ அதன் அடிப்படையில் உடலுக்கு பலம் அல்லது பலகீனம் ஏற்படும். நம்ம எப்படிப்பட்ட உணவை உடலுக்கு கொடுக்கிறோமோ அதுதான் நம்முடைய உடலையே நிர்ணயம் செய்கின்றது. எப்பொழுது பார்த்தாலும் வடையும் அப்பளமே சாப்பிட்டு இருந்தா என்னாகும்னா அப்பளம் மாதிரி ஆயிரும் உடம்பு. ஆகவே எவ்வளவு சாப்பிடுறோம், எதை சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடுறோம், இதெல்லாம் எதை நிர்ணயிக்கும், உடலினுடைய ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கும். அதே போல சாஸ்திரம் நம்முடைய மனதையும் சூக்ஷ்ம சரீரம் உடல் என்று சொல்கிறது. அப்படி என்றால் நம்முடைய மனதினுடைய ஆரோக்கியத்தை யார் நிர்ணயிப்பார்கள், எப்படிப்பட்ட மனம் நமக்கு இருக்கிறது என்பதற்கு மனதிற்கு உணவு எதன் வழியாக கொடுக்கின்றோம். இந்த உடலுக்கு ஒரே ஒரு துவாரம்தான் இருக்கு, வாயு வழியா தான் கொடுக்க முடியும். சாப்பிட்டு சாப்பிட்டு கஷ்டமா இருக்குன்னு காதல பாயசத்தை ஊத்தினம்னு என்னாகும், அல்லது காதல காப்பியை ஊத்தினம்னு என்னாகும், அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகாது, வயிற்றுக்கு போகாது. ஒரே ஒரு துவாரம்தான் வாய் தான் இருக்கு. ஆனால் மனதிற்கு 5 துவாரங்கள் இருக்கின்றது. 5 வழியாக 5 இடத்திலிருந்து மனசுக்கு உணவு சாப்பாடு போட்டுட்டே இருக்கும். எப்படிப்பட்ட மனதை நாம் அடைந்துள்ளோம் என்பது எப்படிப்பட்ட பொருளை பார்க்கின்றோம், எப்படிப்பட்ட பொருளை எல்லாம் காதல கேட்கிறோம், எப்படிப்பட்ட விஷயத்தை கேட்டுட்டு இருக்கோம், எதை நம்ம வந்து சுவைக்கின்றோம். இந்த சுவை அப்படிங்கறது ஞானேந்திரியம், பேசுறதுதான் கர்மேந்திரியம். இப்படி 5 இந்திரியங்கள் வழியாக நாம கொடுக்கின்ற விஷயங்கள் தான் நம்முடைய மனதை உருவாக்குகின்றது. மனதினுடைய ஆரோக்கியம் அல்லது மனதினுடைய பலகீனத்தை நிர்ணயம் செய்கின்றது. இனி அடுத்த கேள்வி, மனதினுடைய பலகீனம் நோயினா என்ன, மனதினுடைய ஆரோக்கியம் என்றால் என்ன? அது ரொம்ப சுலபமானது. நம்ம மனசுக்குள்ள நம்மையும் துன்புறுத்தி மற்றவர்களையும் துன்புறுத்துகின்ற குணமெல்லாம்
நோய்வாய்ப்பட்ட மனம், சில உணர்வுகள் சில குணங்கள் மற்றவங்களை மட்டும் துன்புறுத்தாம நம்மையும் துன்புறுத்தி மற்றவர்களையும் துன்புறுத்தினால் அப்படிப்பட்ட மனம் நோய்வாய்ப்பட்ட மனம். அதற்கு என்ன உதாரணம்? கோபம், பிறகு வெறுப்பு, பொறாமை. இப்ப ஒருவன் முன்னேறிட்டு இருக்கான், நம்ம அதை பார்த்து பொறாமப்படுறோம், மனசுக்குள்ள சந்தோஷமாவா இருப்போம். ஒருவனுடைய முன்னேற்றத்தை பார்த்து ரசிச்சோம்னா நமக்கு நல்லது, அவனு சந்தோஷமா இருப்பான். இப்ப என்னுடைய முன்னேற்றத்துல அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் நினைக்கும் போது அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. ஒருவருடைய முன்னேற்றத்துல இங்க வயிறு எரிஞ்சதுன்னு வச்சுக்கோமே, அது வயிறு எரியுதுன்னே சொல்லுவார்கள். அல்சர் வந்தா மட்டும் வயிறு எரியாது, பொறாம வந்தாலும் வயிறு எரியும். அப்ப அவனுக்கும் கஷ்டமா இருக்கு, என்ன பார்த்து அவனுக்கு வயிறு எரியுதுன்னு அவனுடைய மனம் எரியும். அப்படி இந்த பொறாமை, வெறுப்பு, பிறகு லோபம், யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு தானே வைத்துக் கொள்ளுதல், இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம், பிறகு மோகம், இவைகளெல்லாம் என்ன என்றால் நோய்வாய்ப்பட்ட மனம். இதெல்லாம் அதிகமா இருக்க இருக்க மனம் பலகீனமாக இருக்கின்றது, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது என்று பொருள். பிறகு என்னன்னா தெய்வீக சம்பத்துன்னு பகவான் எத்தனையோ சொல்றார், தைரியமாக இருத்தல், அபயம், தூய்மையான மனம், அன்பு செலுத்துதல், பொறாமைப்படாமல் இருத்தல், கோபப்படாமல் இருத்தல், கருணையுடன் இருத்தல், பகிர்ந்து கொள்ளுதல், இப்படிப்பட்ட மனம். பிறகு சஞ்சலம் இல்லாமல் சற்று அமைதியாக இருத்தல், வெளியே வருகின்ற சில நஷ்டங்கள் லாபங்கள் இதுல வந்து கொஞ்சம் சமமாக இருத்தல், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக் கொள்கின்ற மனநிலை, சோர்வடையாமல் இருத்தல், இதெல்லாம் என்ன என்றால் ஆரோக்கியமான மனம். இப்படி நமக்கு ஆரோக்கியமான மனம் கிடைக்குமா அல்லது பலகீனமான மனம் கிடைக்குமா என்றால் அது இந்திரியங்கள் வழியாக எதை பார்க்கிறோம், குறிப்பா கண்ணும் காதும் தான். எதை பார்க்கிறோம், எதை கேட்கின்றோம். நம்ம காதை வந்து காதனுடைய பெருமையை தெரியாமையே காதை வச்சிருக்கோம், கண்ணனுடைய பெருமையை தெரியாமையே கண்ணை வச்சிருக்கோம். காது கேட்காம போகும்பொழுதுதான் காதனுடைய பெருமை தெரியும், கண்ணு பார்க்காம போகும்பொழுதுதான் கண்ணினுடைய பெருமை தெரிகின்றது. அப்படி இந்திரியங்களை நம்ம எதற்கு பயன்படுத்துகின்றோம் என்பது மிக முக்கியம். பொதுவாக கருவி என்று சொன்னால் அதற்கு சுதந்திரமாக செயல்படும் திறன் கிடையாது. இப்ப வந்து ஒரு இடத்திலிருந்து இனி ஒரு இடத்துக்கு செல்வதற்கு வாகனம், கார் இருக்கு அல்லது சைக்கிள் இருக்கு, இவைகளை எல்லாம் கருவின்னு சொல்றோம். அவைகள் தானாக செயல்படாது. நீங்க வந்து சைக்கிளையோ அல்லது ஸ்கூட்டரையோ நிறுத்திட்டீங்க, வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா அது வீட்டுக்கு போயிடுதுன்னு வச்சுக்கோமே, அப்படி போகுமா? அது போகாதுங்கிற நம்பிக்கையில தான் இங்க உட்கார்ந்துருக்கோம். அப்படி இல்லைன்னா ஸ்கூட்டர் மேலேயே தான் உட்கார்ந்துட்டு கிளாஸ் கேட்க எடுத்து வரும். காரணம் என்ன? அது பாட்டுக்கு போயிரும். அப்படி இருப்பதில்லை. பொதுவா எந்த கருவியும் அதற்கு மேல ஒருத்தன் உட்கார்ந்து அதை செலுத்துவான், அதற்குன்னு சுதந்திரமான பிரவிருத்தி கிடையாது. ஆனா நம்ம இங்க குதிரை வண்டியில வந்திருக்கோம் வச்சுக்கோமே, அந்த குதிரைங்கிறது ஒரு கருவி தான், அது சில சமயம் என்ன செய்யலாம் தெரியுமோ, சுதந்திரமா அதற்குன்னு ஒரு பிரவிருத்திக்கு சக்தி இருக்கு. ஆகவே என்ன செய்யணும், அந்த குதிரை வண்டியில நம்ம பயணம் செய்யணும்னா அந்த காலத்துல ரதம், ரதத்துல நம்ம பயணம் செய்யணும்னா அந்த பயணம் நல்லா இருக்கணும்னா அந்த குதிரைகள் எல்லாம் அதை ஓட்டுபவனுடைய கட்டுக்குள் இருக்கணும். அதை உட்கார்ந்து ஓட்டிட்டு போறானே சாரதி இருக்கானே அவனுடைய கட்டுக்குள் இருக்கணும். முதல்ல குதிரை அவனுடைய கட்டுக்குள் இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த கடிவாளம் இருக்கே அது அவன் கையில் இருக்கணும். பிறகு அந்த குதிரையானது கட்டுக்குள் இருக்கணும். இந்த உதாரணத்தை கட்டோபனிஷத் தெளிவாக சொல்கிறது. இந்த குதிரைகளெல்லாம் நம்முடைய இந்திரியங்கள் போல. ரொம்ப அழகான உதாரணம். இதற்கு மேல ஒரு உதாரணத்தையே நம்ம கற்பனை பண்ண முடியாது. நம்மளுடைய அனைத்து இந்திரியங்களும் குதிரைகள் போல. பிறகு அதை செலுத்துபவன் யாருன்னா, அதை ஓட்டுபவன் யாருன்னா நம்முடைய புத்தி, அறிவு. கடிவாளம் வந்து நம்முடைய மனம். இப்படி சம்பந்தம் இருக்கு, புத்தி, மனம், இந்திரியங்கள். அந்த புத்தி வந்து அறிவு, நீங்க போ அங்க போன்னு சொல்லுது. ஆனா கடிவாளமும் அந்த குதிரையும் புத்தியினுடைய கட்டுக்குள் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். புத்திக்கு விருப்பம் இருக்கலாம் இந்த இடத்துக்கு போகணும், இதை செய்யணும் அப்படின்னு. ஆனா அந்த ரெண்டும் கட்டுப்படுத்தப்படவில்லை என்றால் புத்தியினுடைய விருப்பம் நிறைவேறாது.
உபனிஷத் என்ன சொல்லுது, யாருடைய குதிரையானது எந்த